0: பாதம் அணிந்திருங்கி ஞான போனதற்கு சென்முன் ஆயிரமும் பாவுக்களித்து திறம்போற்றி போந்து பிறவும் பணிகின்றார். ஞானசம்பந்தர் நினைச்சிட்டே இருக்கிறாரா? மனசுல நல்ல இந்த நினைவு இருக்கு பாருங்களேன். எதை பத்தி நினைக்கிறோமோ அதை பத்தி வாக்குல வரும். உள்ளத்துல இருக்கிறது தான் வாக்குல விளையும். இதெல்லாம் உண்மை. உளநூல் வல்லாரும் இன்னைக்கு ஒத்துவிட்ட உண்மை. விஞ்ஞான சமுதிர பத்தி நினைவு இருந்துகிட்டே இருக்கு. ஆவர்த்தி போய் நினைக்கிறார் இந்த சாமி தானே அவருக்கு இந்த படிகம் பாடின காசு கொடுத்தார் 1000 பொண்ணு. அது சீக்கிரம் சொல்ற விதம் பாருங்களேன். அவர் பாடியது என்ன தமிழ் தானே, இனிமையான தமிழ் தானே. அந்த சீக்கிரம் பெருமான் சொல்லுவார், நச்சி என் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்திட இறைவர் இன்னருளால் உச்சி வைத்தது பசுமுன் ஆகிற கிழி ஒன்று பாட்டு. அந்த செய்திய திருநாவுக்கரசு சொல்ற சிறப்பேன சமகாலத்துல வாழ்ந்த பெரியார் மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போதும் வாயிரும் கங்கையாளை படர் சடை வைப்பர் போதும். சாமி பத்தி நினைக்கிறார் திடீர்னு குமாரோட பேர ஞாபகம் வந்து பொழில்கள் தூண்ட கழும ஊரக்கு அம்பும் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு உரையனானே என்கின்றார். இப்படி அந்த ஊரை தாண்டி பழையாறை போற. இது பழையாறு வருது 3வது தடவை. நரம்ப தடவை பழையாறு வந்து 3வது தடவை வர்ற. சமணை எவ்வளவு பொல்லாங்குடையவன் என்பதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். முந்தி போன போது பழையாறையில சைவ கோயில் நல்லா இருந்தது. இவங்க அடுத்த ஊர் போயிட்டு வரத்துக்குள்ள அவனுடைய ஆக்கிரமிப்பு அங்க இகழ்ந்து அவன் சைவ கோயில சமண தலியா மாத்திடுறான். எவ்வளவு அநியாயம் பாத்தீங்களா? இக்கோயிலும் இப்படித்தான். நம்ம நல்ல கோயிலுக்கே போலன்னு வச்சுங்களேன், விழாவே நடக்காது. பக்தர்களால தான் நடக்கும். இதுவும் அடியார்கள் தான் வருது. அடியார்களால தான் கோயில் சூச்சனும். செய்ய சடையார் பழையாறு எய்த ஐயா போன்ற பெருமக்கள் எல்லாம் வழிகாட்டி கொண்டு செல்வதனால்தான் இந்த வயிறும் உயிரி பெறுகிறது. செய்ய தடையார் பழையாறு எய்த. இந்த காலத்துல யாரு இப்படிலாம் செய்ய போறா வீச்சு போறாங்க? நம்ம காலத்துல அந்த காலத்து அனபாய சக்கரவர்த்தி மாதிரி நீங்க ஐயா பெருமான் இருக்கிற ஒரு பெரிய 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சபையிலே 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட வேண்டும். மக்கள் புனிதராக வேண்டும். மனிதராக இருப்பவர் புனிதராக வேண்டும் என்று உள்ள இருக்கிறாங்க. தான் மட்டும் வாழ நினைப்பது சாதாரண நிலை. அது மனிதர் தான் நினைப்பாங்க. தியாகிகள் மேலானவர்கள் ஞானிகள் தூயோர்கள் தான் உலக உயிரி பெற வேண்டும் நினைப்பாங்க. இந்த உலக உயிரி எப்ப தெரியுமா வரும்? இது நுட்பமான இடம். இப்ப பார்த்தேன் உலக உயிரி எப்ப வரும்? காசு சம்பாதிச்சா வந்துருமா? மாஜிஸ்ட்ரேட் ஆனா வருமா? கலெக்டர் ஆனா வருமா? பிரதமர் ஆனா வருமா? ராஷ்டிரபதி ஆனா வருமா? உலகத்தை எல்லாம் ஆண்டா வருமா? இது நுட்பமான கேள்வி ஏதோ இருக்கு. எல்லாருக்கும் தான் நினைக்கிறோம் காசு சம்பாதிச்சாதான் அப்படின்னு. காசு சம்பாதிக்கிறது ஊதியம்னு சொல்லுவோம். அப்பா நீ என்ன ஊதியம் சம்பாதிக்கிற? 100
1: அறியாதே எனக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெருந்தடலை நாயே யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன்.
0: அப்ப ஊதியம் என்ன தெரியுமா?
1: சிவ வழிபாடுதான்.
0: இதுதான் சேர்க்கிறார் காற்று புரியாது. இன்னைக்கு ஏன்னா நம்ம நடையை மெய் என்று நாத்திகம் பேசிட்டு இருக்கோம். திருவாணிகார சொல்ல போறதுனால நடைன்னு இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நிஜம் நினைக்கிறோம். கண்ணை பார்ப்பது நிஜம், காதால கேட்பது நிஜம், இந்த உடம்பு எடுத்துக்கோ இது நிரந்தரம் நினைக்கிறோம். இந்த ராகவா இந்த உடம்புல இருந்து கொஞ்ச நாள் போயிட போறோம். அது நிரந்தரம் இல்ல. இந்த உடம்புல இருக்க போது நிரந்தரம் இல்லை.
1: இது சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்குடு திரையும் சிறு குடில்
0: திருவாசம் அப்படிதான் சொல்லுது.
1: மலம் தோறும் 9 வாயில் குடில் எப்படிதான் அவர் வர்ணனை சொல்றாரு பாருங்க. உடம்பு பத்தி
0: அறிகள் வாக்குல நிரம்ப வர்ணனைகள் காணப்பெறும். இந்த உடம்ப மெய்ன்னு நினைச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய உடுத்திக்கிறோம். அதை சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்,
1: நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் இலத்தில் சொல்ல கழிகின்றது.
0: எல்லாம் சொல்ல போயிடும். 100 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாங்க பெரியவங்க பேர் நமக்கு ஞாபகம் இருக்கா? சில பேர் பேர் தான் ஞாபகம் இருக்கு. நீ அனபாயர் வாழ்ந்த அரண்மனை கட்டடம் இங்க இருக்கா? கோச்செங்கர் வாழ்ந்த அரண்மனை கட்டடம் இருக்கா? ஏன் மங்கையர்கரசியார் வாழ்ந்த கட்டடம் இருக்கா? இல்ல. ஆனால் அவர்கள் எழுப்பிய கத்தளிகள் இன்னும் அவர்களுடைய பெயரை பறைசாற்றி கொண்டு திகழ்கின்றன.
1: ஆகவே சிவம் ஒன்றுதான் மெய்மை பொருள், அதை உணர்வதுதான் உயிருக்கு ஊதியம். இதுதான் உணர்த்துகிறார் சேகர். இந்த நல்ல ஞானத்தை உணர்த்துறாங்களே, அந்த மாதிரி எல்லாராலும் உணர்த்த முடியாது. அதை உணர்த்த கூடிய ஒருத்தராலதான் முடியும். 1000 கோடி பேர்ல ஒருத்தர் சேர்க்கிறது அவர் உணர்த்துறாங்க. ஊதியம்ங்கிறது சிவ வழிபாடு. இத சுந்தரரும் சொல்றார் தேவாரத்துல, புறம்பயன் தேவாரத்துல சொல்றார், சிறு காலை நாம் செய்யும் வாணிபம். அந்த ஊதியத்தை எப்ப செய்யணுங்கிற சின்ன வயசுலயே. இன்னைக்கு பரவலான ஒரு கருத்து என்ன தெரியுமா நிலவுது, ரிட்டையர் ஆன பிறகு சாமி கும்பிடலாங்க. ஏன் இப்படியே கும்பிடுறது? அது தவிர ரிட்டையர் ஆன பிறகு வாழ போறோம்னு யாராவது அத்தாட்சி பத்திரம் கொடுத்துருக்காங்களா? 60 வருஷம் வரைக்கும் வாழ போறோம் யாரும் கொடுத்துருக்காங்களா? யார் எப்ப வாழ்க்கணும்னு யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? சின்ன வயது தொட்டே ஞானம், காமம் புகுவதற்கு முன்பு மனதிலே ஞானம் புகுமாயில் எத்துணை மேலானது. ஆகவே சின்ன வயசுல சிவபக்தி பண்ணுன்னு சொல்றா சுந்தர. அப்படி பண்ணினவர் அவர், அதை விட சின்ன வயசுல பண்ணவர் ஞானசம்பந்த சுவாமி. யோசிச்சு பாருங்க, இத்தனை செய்திகளையும் சொல்றா சேர்க்கிறார் பெருமானார். செய்ய சடையார் பழையார், அதனால இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சிவபழிபாடு பண்றதுக்கு பெரிய பேர் பெற்றவர்களா நினைக்கணும். அவர் நிச்சயமா காப்பாற்றுவார். அதனாலதான் அவரை பத்தி அறிமுகப்படுத்தும் போது அல்லல் தீர்ப்பார், இடர்களைவார், இடுக்கன் நீக்குவார், இப்படியே சொல்லிட்டு வர்றார். துன்பத்தை நீக்கிற ஒரே பெருமான் சிவபெருமான் தான். மற்றவங்கள துன்பத்தை கொடுப்பான். ஐயா பலமுறை சொல்வார்கள், தொழுவாரண துயதித்தல் உன தொழில் என்று. பெருமாள் தொழில்களை தொழிலாவே அது வச்சுக்கிறார். அதை இடுக்கன் களைவதை அவர் ஓப்பா செய்கிறார் பெருமாள். வேண்டும் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நுட்பமான ஒரு செய்தி, திருவேடத்தையும் கோபுரத்தையும் சிவமா நினைச்சு தொழுதா போறும் துன்பம் தீரும். இது ரொம்ப நுட்பமான விஷயம். மறுகள் அந்த பெண் கோபுரத்தை பார்த்து அழறா, விஞ்ஞான வந்துட்ட, பயப்படையில் நீ வருவரதும் பரிசும் பகர்வாயின். பாச்சலாச்சிரமத்துல அந்த வணி அந்த மலவன் தன்னுடைய மகளை கொண்டு வந்து சாமி முன்னால வச்சான், அங்கேயும் திருஞான சம்பந்தர் வந்த. இப்படியாக நாம நல்லா உணர்ந்து பெருமாளத்துல ஏன்னா காக்க வல்ல அவன் உத்தந்தான், அவன் உத்தந்தான் காக்க வல்லும் என்ன யாராலும் காக்க முடியாது. அவனை வேண்டினா அவன் அனுப்பிய தூதரா ஒருத்தர் வருவார். கரூர்ல பாருங்க சிவகாமி நண்பர் கத்தரா, கல்யாணி உருளியா சிவதா, எளியார் வழியா விரைவா சிவதான்னு எரிபத்தர் வந்துடுவார். சாமி வரணும்னு அவசியம் இல்லை, அவருடைய திருவடியை தாண்டி பேரடியார் வருவார்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: விராட் புருஷனின் துவாதசாந்த தரமாக கருதப்படுவது மதுரையம்பதி. அதற்கு இப்பெயர் வந்த காரணம் திருவிளையாடற் புராணத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் பாண்டியர் மரபில் குலசேகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தபொழுது தனஞ்சயன் என்ற ஒரு வணிகன் ஒருவன் சிவபெருமானிடத்தில் மிக்க அன்புடையவன். அவன் சோமசுந்தர கடவுள் எழுந்தருளிய கடம்பவனத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் ஆயிற்று. அப்பொழுது தனஞ்சயன் கதிரவனைப் போல ஒளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய விமானத்தையும் அதில் எழுந்தருளியுள்ள சுக்கலிங்க மூர்த்தியையும் தரிசித்து மகிழ்ச்சி உடையவனாக இராப்பொழுதே அங்கேயே கழித்தான். அன்று இரவு சோமவாரம் ஆதலால் தேவர்கள் செய்த பொதியையும் தரிசிக்கும் பாக்கியம் அவனுக்கு கிட்டியது. மறுநாள் காலை மணவூருக்கு வந்து சேர்ந்து அரசனிடம் தான் கண்ட காட்சியை விவரித்தான். அதை கேட்ட குலசேகர பாண்டியன் சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து தன் இரு கரங்களையும் சிறமையை கூப்பி அதிசயம் பெருக, நானும் அந்த கடம்பவனத்திற்கு வந்து அக்காட்சியை காண வேண்டும் என்று கூறினான். அன்று இரவு கனவில் சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார் ஒரு சித்த வடிவில். அந்த சித்தராகிய சிவபெருமான் பாண்டியை நோக்கி, கடம்பவனத்தில் உள்ள காட்டை திருத்தி நீ அழகிய நகரமாக செய்வாயாக என்று அருளிவிட்டு மறைந்தார். மறுநாள் காலை தான் கண்ட கனவினை அமைச்சர்களிடத்திலும் முனிவர்களிடத்திலும் பாண்டியன் கூறினான். அமைச்சர்களோடு அக்கடம்பவனத்தை அடைந்து பொற்றாமை தடாகத்தில் நீராடி அவ்விமானத்தின் கண் வீட்டிலிருந்து அருள் புரியும் சோமசுந்தர கடவுளை தரிசித்து துதிப்பானாயினான். அப்பொழுது பாண்டியன் இறைவனிடம், நீ வேதத்திற்கும் அறியமாட்டாதவனாக ஒரு பரம்பொருள் எம்மை ஆழ்வதற்காகவோ இக்காரணத்தில் எழுந்துவிடியது என்று பலவாறு புகழ்ந்தான். சிவானந்த கடலுள் மூழ்கினான். பிறகு பாண்டியனுடைய ஆணையால் அமைச்சர்கள் ஏவலாளர்களை அனுப்பி அந்த கடம்பவனத்தை திருத்தி பிறவியை வேரோடு களைதல் போல மரங்களை வேரோடும் அகழ்ந்து எடுத்தார்கள். அங்கு நகரம் அமைப்பது எவ்வாறு என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது தனது சிவந்த திருவடிகள் நிறத்தில் பொருந்துமாறு திருவெண்ணீற்றினை அடிந்து விபூதி பையை தாங்கியவராக முன்னல் கனவில் எழுந்தருளிய அதே திருமேனி கொண்டவராக சித்தமூர்த்திகள் அரசனுடைய திருமுன்னர் வந்து எழுந்தருளினார். அரியன் கனவிலும் காணமாட்டாத கடவுள் தனக்கு நனவிலும் எழுந்தருளியதைக் கண்ட பாண்டியன் அவரது திருவடிகளை பலமுறை வணங்கி துதித்தான். அச்சித்தமூர்த்திகளும் சிவாகமத்தின் வழியே தோன்றிய சிற்ப முறைப்படி ஆலயமும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உரைத்துவிட்டு மறைந்தருளினார். அதேபோல ஸ்தபதிகளை அழைத்து சித்தர் கூடிய வண்ணமே திருக்கோயில் திருநகரம் ஆகியவற்றை பாண்டிய மன்னன் அமைத்தான். நிருத்த மண்டபம், திருவிழா மண்டபம், வேள்விச்சாலை, மடைப்பள்ளி, பரிவார தேவதர்களுடைய கோயில்கள், சொக்கலிங்கமூர்த்தியின் வலதுபுறம் மீனாட்சி அம்மையனுடைய திருக்கோயில், திருமதில்கள், மண்டபங்கள், கோபுரங்கள், மதில்கள், அகழி ஆகிய எல்லாவற்றையும் சித்த பெருமான் அருளிய வண்ணமே செய்வித்தான். பின்னர் நாடகசாலைகள், முனிவர்கள் தங்கும் மடங்கள், அந்தணர் வீதிகள், அரசர் வீதிகள், வணிகர் வீதிகள், வேளாளர் வீதிகள், யானை கட்டுமிடம், குதிரை கட்டுமிடம், தேர்கள் அமைக்கும் இடம், கல்விச்சாலைகள், அறச்சாலைகள் ஆகிய எல்லாவற்றையும் சிவனே அமைத்தான். அது மட்டுமல்ல, குளங்கள், ஓடைகள், பொய்கைகள், நந்தவனங்கள், சோலைகள் ஆகியவற்றையும் அமைத்து நகரத்துக்கு அழகு கூட்டினான். தனது அரண்மனையை அந்நகரத்தின் வட கீழ்த்திசையில் செய்வித்தான். இப்படியெல்லாம் செய்த பிறகு அந்த நகருக்கு ஒரு சாந்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது சோமசுந்தர கடவுள் தனது ஜடையில் உள்ள சந்திரனின் அமிர்தத்தை சற்று சிந்தினார். சிவபெருமானுடைய திருவடிகள் தம்மை அடைந்தவரை சிவமயமாகவே ஆக்கிவிடும் செய்கையைப் போல அந்த அமுத துளிகள் அந்நகரம் முழுவதையும் அமிர்தமயமாக்கி தூய்மை செய்தது என்று திருவிளையாட புராணம் குறிப்பிடுகின்றது. அவ்வாறு அந்த அமுதம் நல்ல மதுரமயமாகிய தன்மையினாலானபடியால் அந்த நகரத்திற்கு மதுரா நகரம், மதுரை மாநகர் என்று பெயர் வந்தது. இந்த மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்று ஒரு பெயரும் உண்டு. ஒரு சமயம் வருணன் சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை அறியாதவனாகி மேகங்களை எல்லாம் அழைத்து மழை பொழியச் செய்தான். அம்மதுரை நகரம் முழுவதையும் விரைந்து அழிக்க கருதினான். ஏழு மேகங்களும் அதன்படி விரைந்து சென்று கடல் நீர் முழுவதையும் உறிஞ்சி மின்னலோடு இடி முழக்கத்துடன் அம்மதுரையில் பெருமழையை பொழிவித்தன. அவ்வாறு உலகமே அழிந்ததோ என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது பாண்டிய மன்னன் சிவபெருமான் இன்னமும் காத்தருள்வார் என்று தெளிந்தவனாகவே இருந்தான். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருக்கோயிலை அடைந்து விண்ணெளி விமானத்தின் கீழ் எழுந்தருள் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளுடைய திருவடியில் விழுந்து அடியின் துன்பப்பாட்டினை நீக்கி ஆளும் நடையினையாகி எங்கள் நல்லுயிர் காத்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். அப்போது சோமசுந்தர கடவுள் நான்கு முகில்களையும் நோக்கி எங்கள் மதுரை பகுதியின் நான்கு எல்லைகளையும் சூழ்ந்து நான்கு மாடங்களாக ஆகி ஏழு மேகங்களையும் விளக்குங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படி அந்த மேகங்களும் நான்கு மாடங்களாக வளைந்து நார்திசைகளிலும் சூழ்ந்து அந்த நகரம் முழுவதையும் மூடிக்கொண்டன தூண்களைப் போல. அப்பொழுது நான்கு மேகங்கள் சூழ்ந்து ஏற்றப்பட்ட மாடத்தின் மேல் பெய்யும் மழைத்துளிகள் சிதறிப்போயின. வருணனும் வெட்கி நின்றான், அச்சம் கொண்டான், நடுக்கம் கொண்டான். அவனுக்கு அதன் முன் இருந்த வயிற்று வலியும் அவன் அறியாமலேயே நீங்கிற்று. இறைவனுடைய பெருமையை அறிந்த வருணன் பொற்றாமணி தீர்த்தத்தில் நீராடி சோமசுந்தர கடவுளை பூஜித்து திருமஞ்சன் முதலான செய்வித்து அந்த பெருமானை விதிப்படி பூஜித்தான். இந்த பொற்றாமரை தீர்த்தம் பிழி அனைத்தையும் தீர்ப்பது என்பதை கண்கூடாக கண்டுகொண்டான். தான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பலமுறை வேண்டிக் கொண்டான். கருணாமூர்த்தியாகிய சோமசுந்தர கடவுளும் அவ்வண்ணமே வருணனுக்கு அடைக்கலம் தந்து அருள் நல்கினார். இவ்வாறு நான்கு மேகங்களும் மலைபோல் எழும்பி நான்கு மாடங்களாக கூடியபடியால் மதுரை மாநகரம் அந்நாள் தொட்டு நான்மாட கூடல் என்ற பெயரை பெற்றது. கூடல் ஆலவாயிலா என்று தேவாரமும் இந்த கூடல் என்ற பெயரையும் நினைத்து ஆலவாய் நகரத்தோடு சேர்த்து குறிப்பிடுகின்றது. நான்கு கூட மாக்கூடலாலே அன்றுதான் அன்று நான் மாடக்கூடலானதால் மதுரை முழு என்று திருவிழா புராணமும் இதனையே குறிப்பிடுகின்றது. இவ்வாறு மதுரை நான்மாடக்கூடல் ஆகிய இரு பெயர்களோடு திரு ஆலவாய் என்ற ஒரு பெயரும் இந்நகரத்திற்கு உண்டு. ஊழிக்காலத்திலும் அழியாதவைகளாகிய அங்கேற்கண்ணீருடைய திருக்கோயிலும் சோமசுந்தர கடவுளின் முன்னேறி விமானமும் பொற்றாமரை தீர்த்தமும் இடபமலையும் யானைமலையும் நாகமலையும் பசுமலையும் பன்றிமலையும் பிரளய காலத்திலும் அவ்வாறு அழியாமல் இருந்தனவாம். பிரளயம் பற்றிய பிறகு சிவபெருமான் முன்போலவே உலகத்தை தோற்றுவித்து தேவர்களையும் மக்களையும் பறவை விலங்குகள் முதலான உயிரினங்களையும் படைத்தருளி சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூவரையும் தோற்றுவித்து மூவேந்தர்களையும் தோற்றுவித்தார் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படி இந்த கூடல் மாநகரம் ஊழிக்காலத்து மையாதபடியாக விளங்கியது. மங்கையசேகர பாண்டியன் ஆண்டு வந்தபொழுது இறைவனிடம் சென்று ஒரு குறையை விண்ணப்பித்தான். அதாவது இதன் ஆதியில் இருந்த எல்லை தற்போது நான் அறிந்த வரை இல்லாமல் இருக்கிறது. இந்த எல்லையை நான் காண்கிறேன். ஆகவே தேவரீர் அடியனுக்கு இதனை காட்டியருள்வீராக என்று வேண்டினான். அப்பொழுது இறைவன் விண்ணில் விமானத்திலிருந்து எழுந்தருளி பாண்டியனுக்கு எளிய ஒரு சித்தமூர்த்தியான ஒரு வடிவத்தை கொண்டு அருளே வடிவமாக தோன்றினார். அந்த சித்தமூர்த்திகள் பாம்பினாலேயே அரைஞான், கோவணம், பூணூல், வெற்றி மாலை, குழை, குண்டலம், கங்கணம் ஆகியவற்றை தாங்கி தனது திருக்கரத்தில் கங்கணமாக காட்டிய பாம்பை பார்த்து, நீ இந்த பாண்டியனுக்காக இந்த நகரத்தின் எல்லையை அளந்து காட்டுவாயாக என்று பணித்தருளினார். பாம்பும் அவரை அடிவணங்கி, எம்பெருமானே அவ்வாறே செய்வேன், இந்த நகரம் அடியேன் பெயரினால் விளங்கும்படியாக அருள் செய்வீராக என்று பிரார்த்தித்தது. இறைவனும் அங்கனமே ஆகு என்று அருளி செய்தார். உடனே பாம்பு விரைந்து கிழக்கு கீழே சென்று வாளை நீட்டி நகரத்திற்கு வரமாக நிலத்தில் படிந்து உடலை வளைத்து வாளை தனது வாயில் வைத்து பாண்டியனுக்கு எல்லையை காட்டிவிட்டு மறைந்தது. மீண்டும் சித்தமூர்த்திகளின் திருக்கரத்தின் கண் சென்று சேர்ந்தது. அவ்வாறு காட்டிய எல்லை தெற்குப்புறம் திருப்பரங்குன்றத்தையும், வடக்கே இடவமலையையும், மேற்கே திருவேடகத்தையும், கிழக்கே திருப்புவனத்தையும் கொண்டதாக அமைந்தது. ஆகவே அந்த பெருமதிலை ஆலவாய் மதில் என்று கூறுவார்கள். நகரமும் ஆலவாய் என்றே அழைக்கப்பெற்றது. இவ்வாறு பல பெயர்களை கொண்ட மதுரை நகரம் இந்த முப்பெரும் பெயர்களை மிகவும் சிறப்பாக கொண்டபடியால் திருவிளையாடற் புராணமும் மதுரை காண்டம், நான்மாட கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் அந்நகரத்தின் பெயர்களை கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிச்சிறப்பு. திருவாலவாயில் மற்றொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இறைவன் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் என்பதை பல திருவிளையாடல் கதைகள் நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளன. அப்படி பக்தி செலுத்துபவர்கள் தேவர்களாக இருந்தாலும், வேறு உயிரினங்களாக இருந்தாலும் நற்கதியை பெறுவார்கள் என்பதை இறைவன் நடத்தி காட்டியிருக்கின்றான், இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருவிளையாடல்கள் என்றுமே முடிவதில்லை. இந்த புண்ணியமூர்த்தியை ஆலயத்துள் சென்று தரிசிக்கும் முன்பு அந்த நகரத்தின் அமைப்பை எவ்வாறு சித்தமூர்த்திகள் பாண்டியனது கனவென்கண் எழுந்தருளி சொன்னாரோ, அங்கனமே நாம் பல அழகிய திருகுதிகளை கொண்டதாக இருப்பதை இன்றும் காண்கின்றோம். ஒவ்வொன்றும் பெருமான் எழுந்தருளக்கூடிய ஒரு அழகி வீதிகளாக தோற்றமளிக்கின்றன. ஆண்டு முழுவதும் விழா கோலம் கொண்ட ஒரு திருநகரமாக இன்றும் காட்சியளிக்கிறது அந்த மதுரை மாநகரம். இதில் சுவாமிக்கு வலதுபுறம் அங்கையற்கண்ணியாகிய மீனாட்சி அம்பிகை திருமண கோலத்துடன் விளங்குகின்றாள். இருவரும் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார்கள். கிழக்கு கோபுரத்திற்கு வெளியில் புது மண்டபம் என்ற அழகிய சிற்ப கூடமே இருப்பதை காண்கின்றோம். தற்போது அவற்றில் பல கடைகள் இருந்தாலும் உள்ளே சென்று அந்த அற்புத கலை படைப்புகளை தரிசிக்க

பிரகாரங்களை கொண்டது இந்த பெருந்திருக்கோயில். சுவாமியினுடைய சந்நிதிக்கு வழியில் கொடி மண்டபமும் நந்தி மண்டபம் இருக்கும் இடத்தை நாம் அடைகின்றோம். அங்கு நந்தியை சுற்றி அமைந்துள்ள தூண்களில் ஏராளமான சிற்பங்கள் அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளன. அதுவும் ஒரே கல்லில் அமைந்துள்ளது அந்த சிற்பிகளின் கைவண்ணத்தை காட்டுவதாக உள்ளன. சிவமூர்த்தங்கள் பலவும் அதில் அமைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம். பல நுட்பமான வேலைப்பாடுகளோடு கூடிய இந்த நந்தி மண்டபத்தை தரிசித்துவிட்டு பெருமானுடைய உச்சுற்றை அடைகின்றோம். இதில் சூரியன், 63 ஆகிய மூர்த்திகளை தரிசித்துவிட்டு சோமாஸ்கந்த மூர்த்தியாக அங்கையர்கண் அம்பிகையோடு காட்சியளிக்கக்கூடிய தனி சன்னதியை நாம் அடைகின்றோம். வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல, பெருந்தேவியாகிய பராசக்தியுடன் அங்கையர்கண் அம்பிகையோடு கூட ரத்ன கிரீடமும் உடைவாளும் தாங்கிய பேரரசராக அழகே உருவமாக அருளே வடிவமாக காட்சி தருகின்றான் பரமேஸ்வரன். அருகில் தனித்த அம்பிகையாக பிரியாவிடைக்கு பக்கத்தில் மீனாட்சி தேவி நின்ற வண்ணம் காட்சியளிக்கின்றாள். இந்திர விமானம் என்பது அங்கேற்கண் அம்மி அம்பிகையை உடனாகிய சோமசுந்தர கடவுள் விற்றிருக்கக்கூடிய திருச்சன்னதிக்கு அமைந்துள்ள ஒரு விமானம். இது தேவேந்திரனால் எடுக்கப்பெற்றது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த மிக உயர்ந்த விமானத்தை யானைகள் தாங்குவது போல அமைந்துள்ளது. அற்புதமான ஒரு அமைப்பு. இதில் வலம் வரும்பொழுது நாம் சுவர்களில் பல திருவிளையாடற் புராண காட்சிகளை சுதைகளாக அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். அவை நமக்கு அந்தந்த வரலாறுகளை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது. அவை அழகாக வண்ணங்கள் இடப்பட்டு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளன. இவ்வாறு இந்த திருவிளையாடற் புராண சுதைகளை தரிசித்துக் கொண்டே கோஷ்டங்களை தரிசிக்க வருகிறோம். அங்கு தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதிக்கு வந்து சேர்கிறோம். அவர் வேதத்துக்கு பொருள் அருளி செய்தவர். கல்லாரின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று திருவிளையாடற் புராணம் குருமூர்த்தியை துதிக்கின்றது. இவர் வேதத்துக்கு பொருள் அருளி செய்தவராக தோற்றமளிக்கின்றார். திருவிளையாடற் புராணமும் அவ்வாறே இந்த பெருமானுடைய பெருமைகளை குறிப்பிடுகின்றது. உலகம்

போது கூட சிவபெருமானுடைய திருவாக்கிலிருந்தும் பிரணவம் தோன்றிற்று. அதிலிருந்து வேதங்கள் எல்லாம் தோன்றின. பல முனிவர்கள் அந்த வேதங்களை ஓதியும் அவற்றின் உட்பொருளை அறியாமல் இருந்தார்கள். அதற்கு பொருள் ஆலவாய்க் கடவுளே உணர்த்துவார் என்பதை அறிந்தார்கள். மதுரையின் கண் சோமசுந்தர கண்ணனுடைய விண்ணில் விமானத்திற்கு தென்பாகம் கல்லால் மரத்தின் கீழ் இருந்து நீங்காது எழுந்தருளக்கூடிய முழுமுதற் கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி தன்னை வழிபட்ட சனகாதி ரிஷிகளுக்கு கருணையோடு முகம் மலர்ந்தவராக அருங்கலைகள் அனைத்தையும் தெளிவுறுத்தி வேதத்தின் பொருளை உணர்த்தினார். அப்படி மெதா மந்திரத்தை அரபத்த முனிவரால் உபதேசிக்கப் பெற்று முனிவர்களும் கார்த்திகை மாத பௌர்ணமி முதற்கொண்டு அடுத்த கார்த்திகை மாத பௌர்ணமி வரையில் நாள்தோறும் முப்பொழுதும் ஜபித்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முன்பே இடக்கையில் சிவஞான போதம் ஏந்தியவராக தட்சிணாமூர்த்தி காட்சியளித்தார் என்று திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. பெருமானும் வேதத்தின் பொருள்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று இந்த பெருமானுடைய பெருமையை திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு நாம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்தவர்களாக பல தெய்வ மூர்த்தங்களையும் லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற மூர்த்தங்களையும் தரிசித்துவிட்டு வடக்கு பிரகாரத்துக்கு வரும்பொழுது ஸ்தலவிருட்சமாகிய கடம்ப வனத்தை காண்கின்றோம். அந்த கடம்ப மரத்தை தரிசித்துவிட்டு கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள துர்காதேவியை தரிசிக்கின்றோம். பெரிய உருவத்தோடு அம்பிகை காட்சியளிக்கின்றாள். இது மட்டுமல்ல, இதே பிரகாரத்தில் நாம் எல்லாம் வல்ல சித்தருடைய திருச்சன்னதியையும் தரிசிக்கின்றோம். இந்த எல்லாம் வல்ல சித்தராக சோமசுந்தர கடவுள் தோன்றிய பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். அப்பொழுது அரசாண்டு வந்த அபிஷேக பாண்டியன் அவரது பெருமையை அப்பொழுதுதான் அறிந்தான். இந்த திருவிளையாடலை நிகழ்த்த வேண்டி பெருமான் சித்த வடிவம் கொண்டு எழுந்துள்ளார். சித்தமூர்த்தியானவர் மதுரையின் பல வீதிகளிலும் தோற்றமளித்தார். அவர் இந்திரஜாலம் போன்ற பல வித்தைகளையும் செய்ய வல்லவராயினார். எல்லா வித்தைகளும் இவரிடத்திலிருந்தே வந்தபடியால் அது பெரிய விஷயமாக இல்லை. ஆகவே செம்பை பொன்னாக்குவதோ அல்லது வறுமையில் வாடுபவர்களை செல்வந்தர்களாக்குவதோ, பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருவதோ, அல்லது கடல் நீரை நன்னீராக்குவதோ, அல்லது ஊசியின் மேல் ஆடுவதோ, ஆகாயத்தில் சஞ்சரிப்பதோ, நீரின் மீது நடப்பதோ பெரிய விஷயமாகவே இல்லை. ஆனால் பார்ப்பவர்களுக்கு அதிசயம் பொங்கும்படியாக இந்த காட்சிகளை செய்து காட்டுவார் சித்தமூர்த்திகள்.
அப்படி பல அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அன்றைய தினம் எவ்வாறு அருட்காட்சி வழங்கினாரோ, பல வரங்களை தந்தருளினாரோ, அதேபோல் இன்றும் சித்தமூர்த்தியினுடைய சன்னதி வரம் தரவல்ல ஒரு சன்னதியாக கருதப்படுகிறது. மதுரை மக்கள் இந்த சன்னதியை அடைந்து பூப்பந்தல் அங்கு இட்டு பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து வலம் வருகிறார்கள். இந்த சித்தமூர்த்தியினுடைய பெருமையை மிகவும் விரிவாக திருவிளையாடற் புராணம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. கல்லானைக்கு கரும்பு அருந்தியது போன்ற வரலாறுகளை நாம் இந்த புராணத்தில் காண்கின்றோம். இப்படி வளமாக வரும்பொழுது நடராஜ சபை மற்றும் வன்னியும் கிணறும் லிங்கமும் இருக்கக்கூடிய ஒரு மூலைக்கு வந்து சேர்கிறோம். இது ஒரு வணிகனை ஞானசம்பந்த பெருமான் எழுப்பும் பொழுது அந்த வணிக பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்கி வன்னியும் கிணறும் சிவலிங்கமும் அழைத்த ஒரு திருவிளையாடலை குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. இவற்றையும் நாம் தரிசித்துவிட்டு படிகளை ஏறி சோமசுந்தர கடவுளுடைய திருச்சன்னதிக்கு முன்பாக வந்து அடைகிறோம். அங்கு இடப்புறம் பஞ்ச சபைகளுடைய நடராஜ பெருமான் திருவுருவங்களையும் ஓவியங்களாக வரைந்துள்ளதை காண்கின்றோம். அதனை அடுத்து எல்லாம் வல்ல சித்தமூர்த்திகளுடைய உற்சவமூர்த்தியையும் சந்திரசேகரருடைய உற்சவமூர்த்தியையும் தரிசிக்கின்றோம். தென்புறம் நோக்கியவாறு வள்ளியம்பலம் அமைந்திருக்கிறது. பெயருக்கேற்றாற்போல் வெள்ளிமயமான ஒரு அம்பலம். இங்கு பாண்டியனது வேண்டுகோளுக்கு இணங்க சிவராத்திரி என்று பெருமான் கால் மாறி ஆடியபடியால் இப்பொழுதும் வலக்காலை தூக்கியாடுபவராக தரிசனம் அளிக்கின்றார். இருபுறமும் பதஞ்சலி வியாக்கிரபாதர்கள் கைகூப்பியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அருட்காட்சியை தரிசித்துவிட்டு நாம் சோமசுந்தர கடவுளுடைய திருச்சென்னையில் நுழைகின்றோம். அங்கு ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் என்றபடி இந்த சொக்கலிங்க மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாகவும் அழகிய சொக்கலிங்கமாகவும் கருணையே உருவமாக எழுந்தருளிய ஒரு அற்புத கோலத்துடன் காட்சியளிக்கின்றார். இந்த பெருமானை நமது அருளாளர்கள் பலவாறு போற்றி அருளியுள்ளார்கள். இந்த பெருமானிடம் வந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆலவாயில் எழுந்தருளியுள்ள பெருமானே, ஆலவாயில் அப்பனே, அருள் செய்யாயே என்று விண்ணப்பிக்கின்றார். எதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒருங்கி நின் கழல்கள் காண அருள் செய்யாயே என்கின்றார். வேதியாக வேதகீதாக

ஆலவாயில் அப்பனே,

பேரமுதில் சுவையாய் கருமருந்து ஆகி உள்ளாளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. என்ன கதை? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. சரியா, இந்த நாயனார் வந்து நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. சரிங்களா, இவங்க பிறந்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம், அந்த நகரத்துலதான் அவங்க பிறந்தாங்க. சரியா, இந்த தொண்டை நாடு காஞ்சி மாநகரம் இது ரெண்டும் ரொம்ப சிறப்பான இடங்கள். சரியா, இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு, இந்த காஞ்சி மாநகரத்தோட சிறப்பு, இந்த நகரத்துல முந்தைய காலத்துல நடந்த ஒரு அற்புத நிகழ்வு, இதையெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம திருக்குறிப்பு தொண்டநாயனாரோட வரலாற்றுக்குள்ள போக போறோம். சரிங்களா, இதுல குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு உட்காந்துக்கணும். சரிங்களா, கதை கேட்க வந்தாச்சா? சரி, இப்போ கதை. இது என்னன்னா, இந்த தொண்டை நாடு. தொண்டை நாடு அப்படின்னா எந்த பகுதி தெரியுமா? இப்ப நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம், சென்னை, காளத்தி, இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் அந்த காலத்துல தொண்டை நாடு அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இந்த தொண்டை நாட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம முன்னால பார்த்தோம்ல, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு என்னன்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யாரு? நல்ல படித்தவங்க, கிரேட் ஸ்காலர்ஸ். சரியா, தொண்டை நாட்டில் கல்வி அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா, அப்படி ஒரு சிறப்பான இடம் அது. சரிங்களா, இந்த உடைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரிங்களா, இதை எழுதி வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம நிறைய யூனிவர்சிட்டி பார்க்குறோம்ல, அது மாதிரி அந்த காலத்துல காஞ்சியில ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. காஞ்சியில ஒரு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்கு தமிழ்ல என்ன? பல்கலைக்கழகம். சரியா, காஞ்சியில ஒரு பல்கலைக்கழகம், வட இந்தியால நாளந்தாங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அந்த காலத்துல. ரெண்டு ரொம்ப பழைய காலத்து பல்கலைக்கழகம். அந்த காலத்திலேயே நிறைய கல்வி அங்க சிறப்பா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, என்னவோ ஆயிடுச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை. சரியா, அந்த காலத்துல வந்து காஞ்சிபுரத்துல போய் படிச்சுட்டு வந்தா அது பெரிய சிறப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்துல படித்த பையன், காஞ்சிபுரத்துல படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காஞ்சிபுரத்துல கல்வி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சரியா, சரி, இப்ப இந்த தொண்டை நாடுல நம்ம பார்க்க வேண்டியது, பார்க்கும்போது 4 நிலப்பகுப்பு அங்க இருக்கு. அது என்ன 4 நிலப்பகுப்பு? நம்ம வாழ்ற பூமியில நம்ம பார்க்கறோம்ல, நிறைய மலை, காடு, வயல், கடல், அப்படி எல்லா வகையான பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு ஒரு இடத்தையும் அதோட வகைக்காக ஒரு பகுப்பு வச்சாங்க. சரியா, அதைத்தான் நானிலப்பகுப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன நானிலப்பகுப்பு? எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம். மலையும் மலை சார்ந்த இடமும். அது என்ன மலை சார்ந்த இடம்? சார்ந்த இடம்னா என்ன அர்த்தம்? அதை ஒட்டுன பகுதின்னு அர்த்தம். சரிங்களா, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. சரியா, அது பேர் என்ன? குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் மெய்தல். இன்னொரு தடவை சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிறீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். சரியா, இதுல இந்த மலையில யார் இருப்பாங்க? மலையில வாழ்ற மக்களுக்கு பேரு குறவர், குரத்தியர். சரியா? ஆண்பால் குறவர், பெண்பால் குரத்தியர். அது மாதிரி இந்த முல்லையில யார் இருப்பா? அது ஒரு காட்டுப்பகுதி இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதும் பெரிய தொழிலா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க இடைய, இடைச்சிய. சரியா? அடுத்து மருதம். மருதம்னா என்ன? வயல்வெளி. அங்க வந்து உழவு தொழில் தான் முக்கியம். சரியா? அதனால அங்க இருக்கிற மக்கள் யாரு? உழவர், உழத்தியர். சரியா? அப்புறம் நெய்தல் கடல் பகுதி. கடல்ல என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க இல்லையா. அங்க மீன் பிடிக்கிற தொழில் தான் முக்கியமான தொழில். சரியா? அந்த நெய்தல்ல இருக்கிற மக்கள் பேர் என்ன? பரதவர், பரத்திய. சரியா? எழுதி வச்சிருக்கீங்க. குறவர், குரத்திய. இடையர், இடைச்சிய. உழவர், உழத்தியர். பரதவர், பரத்திய. சரிங்களா? இந்த நாலு இடம், இந்த நாலு வகை. இதுல இந்த குறிஞ்சி, முல்லை, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா. குறிஞ்சினா என்னது? மலைப்பகுதி. முல்லைனா என்னது? காட்டுப்பகுதி இல்லையா. இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலையிலிருந்து மாறி மறண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு பாலை. சரியா? பாலைன்னா என்ன இடம்? வறண்ட பகுதி, வறண்ட மணற்பாங்கான பகுதின்னு அர்த்தம். சரியா? அங்க ஒன்றும் பெரிய தொழிலெலாம் இருக்காது. அங்க வெறும் திருட்டு கும்பல் தான் இருக்கும். அங்க நிறைய கழுவர்கள் தான் இருப்பாங்க. சரியா? அந்த இடம் ரொம்ப அதிகமான வெப்பமா இருக்கும், வெறும் மணற்பாங்கா இருக்கும். சரியா? அதான் பாலை நிலம். இந்த பாலை நிலம் தனியா பாலை நிலத்துக்குன்னு ஒரு இடம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலைமையிலிருந்து மாறினா அதுக்கு பேரு பாலை. சரிங்களா? இப்ப நானில பகுப்பு என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சரிங்களா? இந்த நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுப்பு அந்த காலத்திலேயே இருந்துச்சு, தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்துச்சு. இந்த நாலு பகுப்பு இருக்கு இல்லையா, அந்த நாலு வகை பகுப்பு, இது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வச்சிருந்தாங்க. சரியா? சரி, இப்ப இந்த நாலு வகை நிலமும் நம்ம தொண்டை நாட்டுல உண்டு. சரியா? இல்ல இல்லன்னா இந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. இதுல நம்ம திருக்காலத்தி, திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம், இதெல்லாம் மலையில இருக்கிற கோயில்கள். அதனால அது குறிஞ்சி நிலத்துக்கான. சரியா? அப்புறம் முல்லை நிலத்துக்கு என்ன தெரியுமா? திரு முல்லை வாயில், திரு ஊரல். இந்த திரு ஊரலுக்கு அந்த காலத்துல கலிகை மா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஊர் வந்து முல்லை நிலத்துக்கானது. அப்புறம் மருத நிலத்துக்கானது என்ன தெரியுமா? திருவல்லம், திருமால் பேரு, திருப்பாசூர். இந்த தலங்கள்லாம் மருத நில அமைப்பில் இருக்க சிவன் திருக்கோயில்கள். சரியா? நெய்தல்னா என்ன? கடலை ஒட்டிய பகுதி இல்லையா. சென்னையில நீங்கெல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல, சென்னையில எவ்வளவு கடற்கரை, நீளமான கடற்கரை இருக்கு இல்லையா. அங்க இருக்கிற கோயில்கள்ல திரு ஒற்றியூர், திருவான்மியூர், திரு மயிலாப்பூர். சரியா? இதெல்லாம் வந்து கடலை ஒட்டின பகுதி. அதனால அது நெய்தல் நிலத்துக்கான திருக்கோயில்கள். சரியா? இப்படி தொண்டை நாட்டுல இந்த நால் வகை நிலமும் உண்டு. அந்த நால் வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம் இருக்கு. சரியா? அந்த காலத்துல பல்லவ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காஞ்சிபுரத்தை தான் தலைநகரா வச்சு அரசாட்சி செஞ்சாங்க. காஞ்சிபுரம் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய நகரம். சரியா? இந்த காஞ்சிபுரத்துல இப்போ ஒரு சிறப்பு. அது என்ன சிறப்புன்னு பார்ப்போமா? இந்த தொண்டை நாடு, இந்த காஞ்சிபுரம், இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்படியே சீம் சேஞ்ச். சரியா? இப்ப திருக்கைலாயம். திருக்கைலாயத்துல நம்ம சாமி உமையம்மை இருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு தெரியும்ல திருக்கைலாயத்துல யாரு இருப்பா? சிவபெருமான், உமையம்மை இருப்பாங்க. அப்போ திருக்கைலாயத்துல என்ன பண்ணுவாங்க? சாமி உமையம்மைக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்வார். அது என்ன ஆகமங்கள்? இந்த ஆகம நூல்னா என்ன தெரியுமா? அதுல எப்படி இருக்கும்னா, ஒரு கோயில் எப்படி அமைப்புல இருக்கணும், கோயிலோட கோபுரம் எப்படி இருக்கணும், அதோட விமானம் எப்படி இருக்கணும், அப்புறம் நந்தி எங்க வைக்கணும், கருவறை எங்க வைக்கணும், அப்புறம் பள்ளிபீடம் எங்க இருக்கணும், கொடிமரம் எங்க இருக்கணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் விதிமுறைகளை எல்லாம் சொல்றது ஆகம நூல். சரியா? அந்த ஆகமத்துப்படி நம்ம திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கோம். அதுல நடக்கிற பூசை கூட ஆகம விதிப்படிதான் பூசை கூட நடக்கும். அதனால ஒரு பூசை எப்படி செய்யணும், பூ எப்படி பறிக்கணும், எப்படி பூசை பண்ணணும், இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் ஆகம நூல்கள்ல. சரியா? இந்த ஆகமங்கள் எண்ணில்லாதவை, கவுண்ட்லெஸ், இன்னியூமரபிள். சரியா, அவ்வளோ ஆகமனூர்கள் இருக்கு. அது அவ்வளோத்தையும் நம்ம சிவபெருமான் உமையம்மைக்கு உபதேசம் செஞ்சாங்க. சரியா, உமையம்மை அதை எல்லாத்தையும் அப்படி சந்தோஷமா அப்படியே விருப்பத்தோடு கேட்டாங்க. சரியா, அப்படி கேட்டாங்களா? கேட்டுட்டு அப்புறம் சாமி இப்படி ஆகமத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்ப சிவபூசையை பற்றியும் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூசணையைத்தான் நான் விரும்புறேன், உண்மையான பூசையைத்தான் நான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம சாமி அம்மைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. அப்போ நம்ம உமையம்மைக்கு என்ன ஆசை வந்துடும்? இந்த ஆகம விதிப்படி நம்மளும் சிவபூசை செய்யணும் அப்படின்னு அம்மைக்கு மனசுல ஒரு ஆசை வந்துடும். நம்ம சாமிக்கு தான் யார் மனசுல எந்த நினப்பு வந்தாலும் தெரியும் இல்லையா. அதனால இப்ப உமையம்மை என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம சாமிக்கு தெரியும். அப்ப கேட்பாங்க, என்ன உன் மனசுல என்ன என்ன நினைக்கிற, என்ன சிந்தனை ஓடுது அப்படின்னு கேட்பாரு. அப்ப அம்மை சொல்லுவாங்க, எனக்கும் நீங்க சொன்ன ஆகமத்தின்படி உங்களை பூசை பண்ணணும், சிவபூசை பண்ணணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப நம்ம சாமி என்ன சொல்லுவாங்க, சரி இப்போ நீங்க போய் சிவபூசை பண்ணு. அப்ப அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, சிவபூசை பண்றதுக்கு பூசை பண்றதுக்கு ஒரு சிறப்பான இடம் வேணும் இல்லையா, சிறப்பான இடம், தீமைகள் இல்லாத இடம் வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ தென் திசையில காஞ்சி மாநகரத்துல போய் அங்க ஒரு மாமரத்தடியில நீ என்னைய பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க? உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்குது இல்லையா, ஆனா ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? காஞ்சி மாநகர் அவ்வளவு சிறப்புடையது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மறந்து கூட கனவுல கூட இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா, எல்லாரும் பண்புள்ளவங்களா இருக்கிற நகரம் நம்ம தொண்டை நாட்டுல இருக்கிற காஞ்சி மாநகரம். அதனால சாமியே பூசை பண்றதுக்கு அம்மைக்கு காஞ்சி மாநகரத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா காஞ்சி மாநகரம் எவ்வளவு பெரிய சிறப்புடையது இல்லையா. இன்னொன்று தெரியுமா, மொத்தமா 224 பூமி இருக்குதான். அதுல ஒண்ணு நம்ம வாழ்ற பூமி. இந்த 224 புவனங்கள்ல உயிர்கள் இருக்குது, வேற வேற உயிர்கள் இருக்குது. ஆனா அந்த புவனங்கள்லாம் எங்க இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியல, அதெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா நிறைய ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சிருக்காங்க. 224 புவனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அத்தனை புவனத்துல நம்ம பூமியில நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம அம்மை வர்றாங்கன்னா இப்ப காஞ்சிபுரம் எவ்வளவு சிறப்படையது இல்லையா. இப்போ உமையம்மை பூசை பண்றதுக்காக வர்றாங்களா, காஞ்சிபுரத்துக்கு வராங்களா? அப்போ அவங்களுக்கு துணை செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்யணும் இல்லையா. அதுக்காக அவங்க பணிப்பெண்கள் கூட அவங்க கூடயே வர்றாங்க. சரியா, அம்மை கூட அவங்க பணிப்பெண்களும் வர்றாங்க. வரவங்க என்ன பண்றாங்க, இப்ப வந்து போல சாமி மாமரத்துக்கு அடியில இருப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, காஞ்சிபுரத்துல ஒரு ஒத்தை மாமரத்துக்கு அடியில நான் இருப்பேன், அங்க பூசை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஒத்த மாமரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அம்மை தேடுவாங்க. அந்த ஒத்த மாமரம் கண்ணிலே படாது, சாமி காட்சியே தரமாட்டாரு. அப்போ அந்த மாமரத்தை கண்டுபிடிக்க முடியாம அம்மா தடுமாறுவாங்க. அப்போ என்ன நடப்பாங்க தெரியுமா, அப்படியே கையை தலைமையில கூப்பி மனசெல்லாம் சிவபெருமானையே நினைச்சு வாயில அஞ்செழுத்து அப்படியே சொல்லி, அஞ்செழுத்துனா என்னது, நம சிவாய அல்லது சிவாய நம, சரிங்களா, இந்த அஞ்செழுத்து அப்படியே சொல்லி அம்மை தலைக்கு மேல கை கூப்பி மனசுல சாமி அப்படியே நினைச்சு அப்படி வணங்குவாங்களா. அப்ப நம்ம சாமி அந்த மாமரத்துக்கு அடியில காட்சி கொடுப்பார். சரியா, அந்த மாமரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த மாமரம் 4 வேதங்களே அந்த மாமரமா நிற்கும் அந்த இடத்துல. சரியா, அதனால அந்த மாமரத்துல 4 வகை சுவையுடைய பழங்கள் பழுக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஒரு மரத்துல இருக்கிற பழம் ஒரே மாதிரி சுவையோட தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் என்ன சிறப்புன்னா, ஒரே மரத்துல 4 வகை பழங்கள் பழுக்கும், 4 வேற வேற சுவையுடையதா இருக்கும். சரியா, அந்த மரத்தை நீங்க இப்ப கூட காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். சரியா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த மரத்துடைய ஒரு பெரிய கிளை வந்து அப்படியே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனாலும் அந்த கிளை ஒடிஞ்சு விழுந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாடம் பண்ணி அதை அப்படியே ஒரு கண்ணாடி பள்ளிக்குள்ள வச்சு அந்த கோயிலையே ஒரு அறையில வச்சிருக்காங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மரம் எங்க இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு அடியில ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க. அந்த போர்டுல எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது நீங்க பார்த்து படிச்சு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். சரிங்களா, அந்த ஒடிஞ்சு விழுந்த கிளை பகுதியை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த மரம் மறுபடியும் தழுத்து அழகா வளர்ந்துருக்குது. சரியா, அந்த மரத்தடியில அம்மை சாமி முருகப்பெருமான், மூணு பேர் இருக்கிற சோமாஸ்கந்த வடிவம் இப்ப கூட இருக்கு. சரிங்களா, நீங்க அடுத்த போனீங்கன்னா அதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு வரணும். சரி, இப்ப கதைக்கு வருவோமா? சரி, இப்போ இந்த மாமரத்துக்கு அடியில நம்ம சாமி காட்சி கொடுத்துருவார். காட்சி கொடுத்தோடனே உமையம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே விழுந்து வணங்குவாங்க. தரையில விழுந்து பெருமானை வணங்கி அப்படியே மகிழ்ச்சியோட பூசைய ஆரம்பிப்பாங்க. சரியா, அந்த மாமரத்தடியில நம்ம சாமிக்கு என்ன பண்ணுவாங்க, மணலால ஒரு லிங்கம் பண்ணுவாங்க. மணலால லிங்கம் பண்ணி ஆகமங்கள் விதிப்படி அந்த சாமி சொல்லி கொடுத்தாரு இல்லையா, உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த ஆகம விதிப்படி பூசைய ஆரம்பிப்பாங்க. சரியா, அந்த பூஜை பண்றதுக்கு புது பூ பறிச்சுட்டு வரணும்ல, அதுக்கு அம்மா அம்மாவுடைய பணிப்பெண்கள் எல்லாரும் போய் அங்க ஒரு அம்பிகாவனம் அப்படின்னு ஒரு நந்தவனம் இருக்கும். அந்த வனத்துக்கு பேர் என்ன, அம்பிகாவனம். சரியா, அந்த வனத்துல போய் பூ எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. சரியா, அப்புறம் அங்க வந்து பதுமன் அப்படின்னு ஒரு நாகம் இருக்கும், ஒரு பெரிய நாகம் இருக்கும். அந்த நாகம் வந்து ஒரு புத்து வச்சிருக்கும், பாம்பு புத்து. அந்த அந்த பாம்புக்கு பேரு பதுமன். சரிங்களா, அந்த பாம்பு சொல்லும், அம்மா நீங்க உலகத்தையே காப்பாத்துற அன்னை, நீங்க பூசை பண்ண வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்க பண்ண தவம் இது, அதனால நீங்க வந்து என்னோட புத்து மேல நீங்க இருக்கையா உட்கார்ந்து, இருக்கையா வச்சிருக்கு என்னோட புத்த உங்களோட இருக்கையா வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. சரியா, அதனால அந்த புத்து மேல அம்மா வந்து இருக்கை அமைச்சு வழிபாடு செய்வாங்க. சரியா, இப்போ சாமிக்கு அழகா மணல் லிங்கம் அமைச்சு தினமும் ஆகம விதிப்படி பூசை நடந்துட்டே இருக்குது. அம்மாக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தினமும் சந்தோஷமா பூஜை பண்றாங்க. சரியா, இப்போ ஒரு நாள் நம்ம சாமி சரி ஒரு விளையாட்டு காட்டலான்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவாரு, அங்க வந்து காஞ்சிபுரத்துல ஓடுற நதிக்கு பேர் என்ன தெரியுமா, கம்பா நதி. என்ன பேரு, கம்பா நதி. சரியா, அந்த கம்பா நதியில என்ன பண்ணிடுவாரு, திடீர்னு பெரிய வெள்ளம் வரும், ஏழு கடலும் சேர்ந்து ஒன்னா தண்ணி வந்தா எப்படி இருக்கும், வானத்தை முற்று அளவுக்கு பெரிய அலையோட வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய வெள்ளத்தை நம்ம சாமி கொடுத்துருவாரு. சரியா, அம்மா இங்க அதோட கரையில பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மணலால லிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தா அந்த லிங்கத்தை அடிச்சுட்டு போயிடாதா, மணல் லிங்கத்தை. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, சிவசிவா என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பயந்து ஒரே என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளத்தால் வெள்ளத்திலிருந்து அந்த சிவலிங்க திருமேனியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே சாமியை கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. சரியா, அந்த மணல் லிங்கத்தை அம்மா அப்படியே இருக கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. என்ன அப்போ அந்த லிங்கத்தை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகாது. சரியா, அப்போ அம்மா வந்து இப்படியா கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவோட கையில் இருக்கிற அந்த வளையல் தடம், அப்புறம் அம்மா அப்படி நெஞ்சோடு கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவுடைய அந்த மார்புடைய தடம் இதெல்லாம் பெருமான்கிட்ட இப்போ கூட நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ சாமி என்னன்னாரு, அம்மாவோட தழுவலுக்காக அப்படியே குழஞ்சிட்டாரு, அம்மாவை கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அந்த அன்பில் குழஞ்சி நம்ம சாமி தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. சரியா, இதனால நம்ம அம்மையுடைய அன்பான தழுவலுக்காக சாமியை வளைஞ்சு கொடுத்து அந்த இடத்துல அம்மாவோட அந்த அன்பு பிடிக்குள்ள அகப்பட்டு நின்னார் இல்லையா, அதனால அவருக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சரிங்களா, சரி இப்போ நம்ம சாமி என்ன பண்றாரு, அம்மாவோட பூசணையை பார்த்து இப்ப சாமி வந்துட்டாரு இல்லையா, வந்தவர் சரி என்ன வர வேணும் கேளு அப்படின்னு அம்மை கிட்ட சொல்றாங்க. அப்போ அம்மை என்ன சொல்றாங்க, சாமி நான் இன்னைக்கு பூஜை இன்னும் முடிக்கல சாமி, ஏன்னா பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே வெள்ளம் வந்துருச்சு இல்ல ஆத்துல இல்லையா. அப்போ அம்மா சொல்றாங்க, நான் இன்னைக்கு பூஜையை முடிக்கல சாமி, நான் பூஜையை முடிச்சுட்டு வர வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம், நீ என்னைக்கும் என்னை பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, உன் பூஜை என்னைக்கு முடிய போறதில்லை அப்படின்னு சொல்றாரு சாமி. சரியா, அம்மை ஏன் அப்படி பூஜை பண்ணி காமிச்சாங்க தெரியுமா, அப்பதான் நம்மளாம் அதே மாதிரி சிவ பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்மை வந்து எப்படி சிவபூசை பண்ணணும் அப்படின்னு தானே வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. சரியா, அப்பதான் அம்மையுடைய பிள்ளைங்க நம்மளாம் இல்லையா, அப்ப நம்மளாம் அம்மா செஞ்சதை பார்த்துதானே செய்வோம் இல்லையா, அதனால அம்மா அதனால வந்து சிவபூசை பண்ணி நமக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க. சரியா, அப்ப சாமி வந்து என்ன சொல்லுவாரு, வரம் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அம்மா வந்து மூணு வரம் கேட்பாங்க. என்ன தெரியுமா, இந்த சிறப்பான சிவபூசை என்னைக்கும் இந்த பூமியில நிலைச்சிருக்கணும், அதான் அம்மா கேட்ட முதல் வரம். என்ன வரம், சிறப்பான இந்த சிவபூசை என்னைக்கும் உலகத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறதான் அம்மா கேட்ட முதல் வரம். சரியா, சரி தந்தோம் அப்படின்றவர் சாமி. அடுத்து ரெண்டாவது வர என்ன கேட்பாங்க தெரியுமா, இந்த உலகத்துல இந்த சிறப்பான இந்த பதியில எல்லா அறங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுவாரு, ரெண்டு நாளி நெல் கொடுப்பார். அதெல்லாம் ரெண்டு நாளி, நாளிங்கிறது என்ன தெரியுமா, படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகத்தல் அளவே இருக்குவார், காப்படி அறப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஒரு படி, ஒரு படிங்கிறது தான் நாளின்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து முகத்தல் அளவையில ஒரு ஒரு அழகு. இப்ப கூட நம்ம பழைய வீடுகள்ல எல்லாம் பார்த்தா நம்ம ஆட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு படி காப்படி எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆட்சிட்டு கேட்டு பாருங்க, காமிப்பாங்க அவங்க. சரியா, அந்த ஒரு படியில ரெண்டு படி நெல் கொடுப்பார் சாமி, அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. சரியா, சரி இப்போ மூணாவது வரம், மூணாவது வரம் என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த திரு காஞ்சி மாநகரத்துல சிவ நிந்தனைங்கிற ஒரு குற்றத்தை விட்டு வேற எந்த குற்றத்தை பண்ணினாலும் அதை நீங்க குணமா எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க தவப்பயனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிவ நிந்தனை பண்றது ரொம்ப பெரிய குற்றம். சிவ நிந்தனைன்னா என்ன தெரியுமா, சிவத்தை வந்து ரொம்ப இழிவா பேசுறது, சிவத்தை வந்து ஒரு ஒரு கெட்டதா சொல்றது, இதெல்லாம் வந்து பெரிய சிவநிந்தனை. அந்த சிவநிந்தனைக்கு பரிகாரமே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. சரியா, அதனால அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, யாருமே நம்ம செய்யக்கூடாது. அம்மாவும் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த சிவநிந்தனைங்கிற அந்த ஒரு பெரிய குற்றத்தை விட்டுட்டு வேற எந்த குற்றத்தை இந்த நகரத்து மக்கள் செஞ்சாலும் அதை நீங்க தவமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தவப்பயனை நீங்க கொடுக்கணும் சாமி அப்படின்னு வேண்டுவாங்க அம்மா. சரியா, அம்மா தான், அம்மானா பிள்ளைகள் மேல ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க இல்லையா, அதனால பிள்ளைகள் தப்பு செஞ்சா கூட அம்மா வந்து தட்டி கொடுத்து அதை குணமா வச்சு அம்மா திருத்துவாங்க இல்லையா. அதனால அப்படி ஒரு மூணு வரம் கேட்கறாங்க அம்மா, சாமியும் அந்த மூணு வரத்தையும் கொடுத்துடுறாரு. சரியா, அந்த ரெண்டு நெல், ரெண்டு நாளி நெல் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. அங்கேயே தங்கி இருந்து காஞ்சி மாநகரத்திலேயே தங்கி இருந்து அம்மா 32 அறங்களையும் செய்வாங்க. சரியா, அதனால அந்த 32 அறங்கள் என்னென்னங்கிற அந்த பட்டியல் இருக்கு காஞ்சி புராணம்ங்கிற நூலில், அந்த பட்டியல் இருக்கு, நீங்க அப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்க. அங்க 32 அறங்களையும் அம்மாவே செஞ்சாங்க. ஆனா இருந்துட்டு அம்மா இருந்த இடம் என்ன தெரியுமா, காமக்கோட்டை. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல காஞ்சியில யாரு, காமாட்சி இல்லையா, அம்மை பேரு காமாட்சி இல்லையா, அங்க காஞ்சி காமக்கோட்டம் சொல்றோம்ல, அங்கதான் அம்மை இருந்து 32 அறங்களையும் செஞ்சாங்க. சரியா, அதனால அம்மை ரொம்ப சிறப்பானவங்க, அந்த இடத்துல அம்மையே பூசை பண்ணி நமக்கு எல்லாம் காமிச்சாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இந்த காஞ்சி மாநகரத்துல 1008 சிவாலயம் இருந்துச்சான். ஒரு காலத்துல 1008 சிவாலயம் இருந்துச்சான். அந்த அத்தனை சிவாலயத்திலயுமே அம்மை சன்னதினு ஒண்ணு தனியா இருக்காது, எல்லா 1008 சிவாலயத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி காஞ்சி காமக்கோட்டத்துல இருக்கிற நம்ம காமாட்சி அம்மன் சன்னதிதான். சரியா, அது இப்ப கூட அப்படிதான், நீங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்க, அங்க வந்து தனியா அம்மை சன்னதி இருக்காது. சரியா, நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற எந்த சிவன் கோயில்லையுமே அம்மை சன்னதி தனியா இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி நம்ம காஞ்சி காமக்கோட்டத்து காமாட்சி அம்மை சன்னதிதான். சரிங்களா, சரி அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவனிங்க. சரியா, இப்போ இந்த காஞ்சிபுரம் இப்படி அம்மை இருந்து அறமாவட்ட வளர்த்ததுனால ரொம்ப சிறப்பான இடமா இருந்தது. அங்க பழைய பல அதிசயங்கள் நடந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு வேடன் அதை பார்த்துட்டு போயிட்டு கரிகால் சோழன் அப்படிங்கிற சோழ ராஜா கிட்ட அதை சொல்லுவான். அப்போ கரிகால் சோழன் என்ன பண்ணுவான், அந்த காஞ்சி நகரத்துக்கு வந்து அங்க வந்து நிறைய காடுகளை எல்லாம் அழிச்சு நகரமாக்கி நல்ல ஒரு பெரிய நகரமா பண்ணி அதுல குடிமக்களை எல்லாம் குடி வச்சான். சரியா, அந்த காஞ்சிபுரத்துல உலகாணி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, அப்புறம் நன்மங்கல தீர்த்தம், காப்புடை தீர்த்தம், சார்வ தீர்த்தம், இப்படி நிறைய சிறப்பான தீர்த்தங்கள் இருக்கு. சரியா, அங்கெல்லாம் வந்து நீராடி நம்ம வந்து நம்ம பாவங்களை எல்லாம் தொலைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நகரம். இப்படி ஒரு சிறப்பான நகரத்தை நம்ம இப்ப கூட போய் பார்க்கலாம். சரியா, அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த இடத்தெல்லாம் பார்த்து பெருமானை வணங்கிட்டு வரணும், அம்மையை வணங்கிட்டு வரணும். சரியா, இப்படிப்பட்ட நகரத்துல நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சிருக்கார். சரியா, இந்த சிறப்பான காஞ்சிபுரத்துல ஏகாலி குலம் அப்படிங்கிற குலத்துல நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சாங்க. அது என்ன ஏகாலி குலம், ஏகாலி குலம்னா என்னன்னா, துணி துவைச்சு தருவாங்கல்ல நம்ம டோபின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, தமிழ்ல வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வண்ணான் குலத்துல பிறந்தவங்க நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இவர் வந்து நேரமும் சிவநினைவிலேயே இருப்பார். சிவனடியார்களுடைய தேவை என்னங்கிறத குறிப்பறிந்து கவனித்து செய்வார். அது என்ன குறிப்பறிந்து கவனித்து செய்கிறது? இப்போ யாரோ இப்போ எனக்கு ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு உதவி. எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சிச்சு கொடுத்தா அது குறிப்பறிந்து கொடுக்கறது இல்லையா. அது மாதிரி நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் ரொம்ப காலமாக சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத குறிப்பால் உணர்ந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பணிவடையே செஞ்சார். அதனால் அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துச்சு. சரியா, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லா சிவனடியார்களுக்கும் அவங்களுடைய துணியெல்லாம் துவைச்சி கொடுப்பார். அதுதான் அவர் செஞ்ச தொண்டு, சிவத்தொண்டு. சரிங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த துணியெல்லாம் துவைக்கும் போது என்ன ஆகும், அடித்து துவைக்கும் போது துணியில் இருக்க அழுக்கு தூசி எல்லாம் போகும் இல்லையா. அப்படி செய்ய செய்ய செய்ய அவர் தன்னோட பிறவியில் இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த நோயெல்லாம் தீர்த்துட்டார். சரியா, இதில் என்ன தெரியுமா, நமக்கு இப்போ காய்ச்சல் தலைவலியெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் உடம்புக்கு வர்ற நோய். ஆனால் நம்ம உயிருக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் என்ன தெரியுமா, மறுபடி பிறவி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் மறுபடி பிறவி வருது இல்லையா, அதுதான் உயிருக்கு வர்ற நோய். அப்போ சிவத்தொண்டு செஞ்சு அந்த பிறவி நோயிலிருந்து தப்பிக்கலாம். சரியா, இப்போ எப்படி டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டா உடம்பு நோயிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சிவத்தொண்டு செய்ய செய்ய சிவபெருமான வணங்க வணங்க சிவபூசை செய்ய செய்ய இந்த பிறவி நோயிலிருந்து உயிர் தப்பிச்சுக்கிடும். அதனாலதான் சிவபூசை ரொம்ப முக்கியம், சிவத்தொண்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி இப்போ நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கதைக்கு போவோம். அவர் இப்படி அடியார்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவார், அவரோட தொண்டினுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைப்பார் இல்லை. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு நல்ல குளிர் காலத்தில் வருவார். நல்ல குளிர் அடிக்கிற ஒரு காலத்தில் நல்ல மாதவம் வேடம், மாதவ வேடம்னா நல்ல திருநீர் பூசி நல்ல ஒரு பழுத்த சிவனடியாராக வருவார். ஆனால் மெலிஞ்சு ஒல்லியாக வருவார். சரியா, நடக்க முடியாமல் தளர்ந்து நடந்துக்கிட்டு வருவார். வரவர் அழகாக திருநீர் பூசியிருப்பார். ஆனால் அவர் போட்டிருக்க துணி அழுக்குன்னா அழுக்கு, அப்படி ஒரு அழுக்கு. அந்த துணியை அதுக்கு மேலே அழுக்காக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுக்காக ஒரு துணி போட்டிருப்பார். சரியா, உடம்பெல்லாம் அழகாக வெந்நீர் வெளியே பூசியிருப்பார். ஆனால் போட்டிருக்க துணி கருப்போ கருப்பு. சரியா, அப்படி ஒரு வேடத்தில் நம்ம சாமி வந்துடுறார். வந்தவர் என்ன பண்ணால், அவர்கிட்ட நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கண்ணில் படும்படி வருவார். அப்போ நம்ம நாயனார் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சி வரவேற்று பணிஞ்சு வணங்கி, சாமி ஏன் எவ்வளோ மெலிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு கேட்பார். ஏன்னா அவர் ரொம்ப மெலிஞ்சிருப்பார். நம்ம சாமி அப்படியே ஒல்லிய மெலிஞ்சு தளர்ந்து சோர்ந்து வருவார். அப்போ ஏன் இவ்வளோ நீங்கள் தளர்வாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சாமி அந்த சந்தையை கொடுங்க சாமி, அந்த துணியை கொடுங்க சாமி, நான் துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். கழுவி தரேன், துவைச்சி தரேன், கொடுங்க அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்பார். அப்போ நம்ம சாமி சொல்லுவார், எனக்கு தெரியும் இந்த துணி ரொம்ப அழுக்காக போச்சுன்னு தெரியும், ஆனால் இதை கலட்ட முடியல. ஏன் தெரியுமா, என் உடம்பு குளிர் தாங்காது, அதனால இந்த குளிர் காலத்தில் நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு துணியை நான் கழட்டி உனக்கு துவைக்க கொடுத்துட்டேன்னா குளிர் எனக்கு தாங்காது இல்லையா, அதனால தான் இதை கழட்டாமல் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இவ்வளோ அழுக்காயிடுச்சு, இந்த அழுக்க போகவும் முடியாது, அவ்வளோ அழுக்காக போச்சு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார், சரி எனக்கு குளிர் தாங்காது உடம்புக்கு, அதனால நான் அந்த துணியை கொடுக்குறேன், நீ சாயந்தரத்துக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நீ இந்த துணியை எனக்கு துவைச்சி உலர்த்தி கொடுத்துருவேன்னா நான் கொடுக்குறேன், சரியா செய்ய முடியுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் கேட்கும்போது என்ன, காலையில் நேரம். அப்போ அவர் சொல்வார், முடியும் சாமி, சாயந்தரத்துக்குள்ள நான் துவைச்சி காய வச்சு தந்துடுறேன் சாமி, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ சொல்லுவார், நீ பார்ப்பா, நீ ஒத்துட்டு இருக்க, சாயந்தரத்துக்குள்ளே இந்த துணியை கொடுத்துடணும், அப்படி நீ கொடுக்கலைன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செஞ்சவனாக அப்படின்னு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்வார், சாயந்தரத்துக்குள்ள சூரியன் மறையிறதுக்குள்ள நீ எனக்கு இந்த துணியை கொடுத்துடணும், துவைச்சி காய வச்சு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலைன்னா இந்த உடம்புக்கு நீங்கள் துன்பம் செஞ்சவங்க ஆவீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நம்ம சாமி. அப்போ நம்ம நாயனார் என்ன பண்ணுவார், இல்லை சாமி நான் துவைச்சிருக்கு காய வச்சு கொடுத்துருவேன், கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு என்ன பண்ணுவார், இல்லை முதல்ல தண்ணியில் நல்ல ஒரு நல்ல சுத்தமான தண்ணி எடுக்கிறதுக்கு போவார். போய் அந்த தண்ணியில் நல்லா முக்கிட்டு என்ன செய்வார், அந்த உவர் மண், இப்போல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறோம், வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டுடுறோம், துவைச்ச உடனே எடுத்து காய போட்டுடுறோம் இல்லையா, அந்த காலத்தில் அப்படி கிடையாது, ஆற்றுல போய் நல்ல ஓடுற தண்ணியில் துவைப்பாங்க. சரியா? அப்புறம் அந்த உவர் மண், அந்த உவர் மண்ணில் அப்படியே அந்த துணியை பரப்பிடுவாங்க. அப்போ என்னாகும், அந்த மண்ணெல்லாம் அந்த துணியில் ஒட்டிக்கிடும், ஈர துணியில் ஒட்டிக்கிடும். அப்புறம் அதை நல்லா முறுக்கி வச்சு அப்புறம் வெள்ளாவி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடியில் நெருப்பு போட்டு அந்த நீராவி மேலே வரும், அந்த நீராவியில் அப்படியே அதை புளிக்குவாங்க அந்த துணியை. அப்போ அந்த அழுக்கெல்லாம் கலந்துடும். அந்த உவர் மண்ணுக்கும் அந்த வெள்ளாவிக்கும் அழுக்கெல்லாம் எவ்வளோ கடினமான அழுக்காக இருந்தால் கூட அது வந்து போயிடும். அப்புறம் அதெல்லாம் முடித்த பிறகு திரும்ப அடித்து துவைச்சி நல்ல ஓடுற தண்ணியில் அதை வந்து அலசுவாங்க. அப்படி அலசுனா நல்லா அழுக்கு போயிடும். சரியா? அந்த மாதிரி இவரும் துவைப்பார். துவைச்சு எல்லாம் துவைச்சி முடிப்பார். அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடும். நல்ல ஓர் மண் போட்டு வெள்ளாவி வச்சு துவைச்சி முடிக்கும் போது பார்த்தா மத்தியானம் ஆயிடும். மத்தியானம் ஆனதோட மட்டும் இல்லாமல் அப்படியே மேகம் இருண்டுக்கிட்டு வந்துடும். எல்லாம் ஒரே கரு கரு கருன்னு மேகம் வந்துடும். வந்து மழை கொட்டும் திடீர்னு. நம்ம சாமி தான் அந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாரு. அவர் தான் எல்லா விளையாட்டெல்லாம் செய்வாரு நல்லா, இல்லையா? அதனால அவர் தான் இந்த பெரிய மழையை கொண்டு வந்தார். நம்ம சாமி தான் செஞ்சார் அந்த வேலையை. செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அப்படியே மழை கொட்ட வைப்பார். அப்படியே ஒன்றும் எதிர்த்தாப்புல யார் இருக்காங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அடைச்சு மழை கொட்டும். சரியா? அப்படி ஒரு மலையில இவர் கையில இந்த துணியை வச்சுட்டு நிற்பாரு. இவர் காய போட இடம் இல்லை, வெயில் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லையா? என்ன பண்ணனே தெரியாது. சரி, மழை விடுவோம் விடுவோம் விடுன்னு காத்திருப்பாரு. விட்ட பாடே இல்லை, மழை கொட்டி தீக்கும். சரியா? அப்போ அவருக்கு என்ன ஆயிடும், சாயந்தரம் ஆயிடும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைம் வந்துடும். அப்போ அவருக்கு, சாமி நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, அவருக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற முடியாம போயிட்டோமே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு கலக்கமா இருக்கும். ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டமே நம்ம, அவர் சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா, இந்த துணி சாயந்தரத்துக்குள்ள உலர்த்தி என் கையில கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செய்தவனாவாயின்னு சொல்லிடுவாரு இல்லையா சாமி. ஏற்கனவே அதை நினைச்சு நினைச்சு மருகி போவாரு. என்ன செய்ய தெரியலையே, இப்படி ஒரு சிவனடியாருக்கு இப்படி ஒரு தீங்கு செஞ்சுட்டமே, நம்ம என்ன செஞ்சிருந்துருக்கணும், நம்ம வீடு வரைக்கும் வேகமா நடந்து போய் வீட்டுக்குள்ள காத்துல உலர போட்டாவது இதை உலர்த்தி இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்துக்குவாரு. இப்ப நம்ம எல்லாம் வந்து மழை பெஞ்சா வீட்டுல வெளியில காய போட இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு சாயனை போட்டு இப்படியே காய வைக்கிறோம் இல்லையா துணியா, இல்லையா? அதனால வீட்டுக்குள்ள மழை பெய்யாது. அப்ப அங்கே காத்துல கொஞ்சம் காய துன்பிடுவோம்ல, அது மாதிரியாவது இந்த வீட்டையே காய வச்சிருக்கணும், நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேனே, இனி நான் இருந்து என்ன பையன் அப்படின்னு அப்படியே புலம்புவாரு, மனசுல உருகுவாரு, நொந்து போவாரு. சரியா? நொந்து போயிட்டு என்ன செய்வாரு, சரி இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது, நான் ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேன், இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த துணி துவைக்கிற கல்லு இருக்குல்ல, துணி துவைக்கிற கல்லுல அப்படியே தலையை மோதி அப்படியே தன்னோட உயிரை மாற்றிட்டு போவார். சரியா? அப்படி தலையை அப்படி மோத போவார. மோத போகும்போது நம்ம சாமி, நம்ம ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார்ல, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அவர் தான் கழுவ குழைந்தநாதராச்சே இல்லையா, அவர் தான் அவரோட திருமேனியில நம்ம அம்மையுடைய வளையல் கரம் பட்ட வடு இருக்குது இல்லையா, அந்த சாமி திரும்பவும் வளையல் போட்ட கரமாவே வர்றார். வந்து அப்படியே அந்த பாறைக்கிட்ட இருந்து அந்த வளையல் போட்ட கரம் வந்து அப்படியே திருக்குறிப்பு தொண்ட நாயனா பாறையில மோதாதபடிக்கு அப்படியே தாங்கும். சரியா? அப்போ அப்படியே நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனா அப்படி எழுந்து நின்று அப்படியே சாமியை பார்த்து அப்படியே வணங்குவார். அங்க அப்படியே விடைமேல் அம்மையப்பெல்லாம் நம்ம சாமி காட்சி கொடுப்பார். சரியா? காட்சி கொடுத்தாலே நம்ம நாயனார் அப்படியே வணங்கி நிற்பார். அப்ப சொல்லுவாரு, மூணு உலகத்துக்கும் உன்னுடைய அன்பு உன்னோட தொண்டின் சிறப்பை நாங்க அறிவித்தேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீ வந்து நம்ம சிவலோகத்துல என்னைக்கும் பிரியாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார, நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். சரியா? நம்ம சாமி அதனால ஏகாம்பரேஸ்வரரே வந்து அந்த இடத்துல செஞ்சிருக்க இல்லையா, நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தலையில மோதாம பாறையில மோதாம நம்ம சாமி அழகா ஒரு வளையல் கரமா வந்து தடுத்து நிறுத்தி பிடிச்சிட்டார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு அடியாருடைய அன்பின் சிறப்பை காட்டுறதுக்காக நம்ம சாமி வரார். சரியா? இப்படி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிறப்பான சிவத்தொண்டின் மூலமாக சாமி திருவடிக்கு போனார். சிவலோகத்துல அவர் என்னைக்கு பிரியாம இருப்ப அப்படிங்கிற அருள் பெற்று அந்த இடத்துல சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்தார். சரியா? சரி, இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு முடிந்தது. இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி சம்பளம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. மாணிக்க வாசக பெருமான் மதுரை மாநகர் துவங்கி
3: சீர்காழி, திரு அண்ணாமலை, திருக்கழுக்குன்றம் வழியாக பல தலங்களையெல்லாம் தரிசித்து இறைவன் திருத்தில்லைக்கு வர பணிக்க, திருத்தில்லையில் வந்து அங்கே பெருமானை பாடி அமைகின்றார். பலவிதமான பாக்களை பாடிக்கொண்டு இருக்கின்ற மாணிக்கவாசகப் பெருமான் இறைவர் திருவடிகளில் இடையராது சிந்தனையை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இருந்த பேரானந்த நிலையை எத்தனை பேர்தான் அறிவார்கள்? அவர் இருக்கும் இடம்தான் நாம் செல்வோமே, இடம் திருத்தில்லை.

0: ஆஹாஹா, என்ன பாடிக்கொண்டிருக்கிறார் பார்த்தாயா? இவர் யார் தெரியுமா உனக்கு?
1: யாரப்பா இவரு?
0: இவர் பாண்டிய பேரரசின் முதன் மந்திரியாக இருந்தவர்.
1: நம்பவே முடியவில்லையே, இவ்வளோ எளிமையாக இருக்கின்றாரே.
0: ஆமாப்பா, முத்துவிளையும் செல்வ சிறப்பு வாய்ந்த பாண்டிய நாட்டின் முதலமைச்சராக எத்துணை செல்வத்தில் இருந்தவர், இன்றோ ஓடும் கோவணமுமே உறவு, தேடும் பொருள் சிவம் என்று இருக்கிறார் பார்த்தாயா?
1: என்னப்பா இது? எப்படிப்பா அவ்வளோ செல்வத்தையும் விட்டு இருக்க மனசு வந்துச்சு?
0: நல்ல கேள்விதான் கேட்டாய் மகனே. செல்வம் எதற்கு வேண்டும்?
1: இந்த உலகில் இன்பமான நல்வாழ்க்கை வாழ செல்வம் வேண்டும் தந்தையே.
0: சரியாகத்தான் சொன்னாய். ஆனால் செல்வமுடையவர்கள் எல்லாம் இன்பமாக இருக்கின்றார்களா? நம் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருப்பவர் செல்வமுடையவர்தான். ஆனால் அவருக்கு தன் செல்வம் தம் காலமெல்லாமும் வாரிசுகளுக்கும் போதுமா என்று கவலை. நமக்கு இடது பக்க வீட்டில் செல்வத்தில் இன்னும் மேல்தான். ஆனால் அவருக்கு இன்னும் நம் வலது பக்கத்து வீட்டு செல்வந்தர் போல் பணம் இல்லையே என்று வயிற்றெரிச்சல். நம் வலது பக்கத்து வீட்டில் இருப்பவர் பெரும் செல்வந்தர். ஆனால் அவருக்கோ பணம் ஈட்டி ஈட்டியே உடலெல்லாம் நோய், செல்வம் இருந்தும் அனுபவிக்க இயலவில்லை. ஆ, மறந்துவிட்டேனே, நம் தெருமுனை செல்வந்தர் இருக்கிறாரே. அப்பா, எவ்வளவு செல்வம் அவருக்கு! ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் எவரேனும் செல்வத்தை திருடி விடுவார்களோ என்ற அச்சம். யாரை பார்த்தாலும் அவருக்கு சந்தேகம்தான். தன் மகனே தனக்கு ஊறு செய்து சொத்தையெல்லாம் கைப்பற்றி விடுவான் என்று பயப்படுகிறார். பாவம், வியப்பாக இருக்கிறது. இந்த மனிதர்கள் எந்த இன்பத்திற்காக செல்வத்தை நாடுகிறார்களோ.
1: ஆனால் அப்பா, நீங்களும் செல்வம் உடையவர்தானே, நீங்கள் இன்பமாக இருக்கிறீங்களே.
0: அருமை மகனே, உன் உற்று நோக்கும் திறனை என்னென்பது? சிவபிரான் திருவருள், நன்றாக கேட்டாயப்பா. செல்வம் என்பது இறைவன் நமக்கு தந்த ஒரு கருவி, அவ்வளவுதான். அதையே வாழ்க்கை என்று எண்ணி வாழ்வினை நாசம் செய்து கொண்டவர்கள்தான் நீ கூறிய எல்லோரும். சிவபெருமானின் பெருங்கருணையாலும் அடியேன் முன் செய்த சிறு தவத்தாலும் சிவபிரானே மெய்யான செல்வம். அவர் நமக்கு எல்லா வகையிலும் இன்பம் தர ஓயாது நடனம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற பேருண்மையினை இப்போது பாடினாரே வாதவுரடிகள். அவர் போன்றோர் மூலம் தெளிந்ததனாலும் நாம் செல்வம் உடையவர்கள் என்றாலும் இறைவன் தரும் இன்பத்தில் மகிழ்ந்துள்ளோம். அது சரி மகனே, நீ பார்த்தாயா வாதவுரடிகள் முகத்தில் இன்பம் தெரிந்ததா துன்பம் தெரிந்ததா?
1: ஆஹா, அது என்ன என்று சொல்வேன் தந்தையே. இத்தனை எளிய கோலத்தில் இருந்த அவரிடம் எந்த செல்வந்தரிடமும் இல்லாத இன்பத்தையும் ஒளியையும் கண்டேன். இன்னும் சொல்ல போனால் தில்லை பெருங்கூத்த பிரானின் திருமுகத்தின் எதிரொலியை அவர் முகத்தின் கண்டேன். எப்படியப்பா அது?
0: அதுதான் மகனே சிவனடியார்களின் சிறப்பு. உலகத்தவர் பார்வையில் செல்வம், பதவி, சாதி, குலம், இனம், மொழி முதலியவற்றால் வெவ்வேறு நிலையில் காணப்பட்டாலும் உண்மை இன்ப பொருளாகிய சிவம் சிவனடியார்களிடத்தில் நிறைந்து இருப்பதால் அவர்கள் என்ன குறையும் இல்லாதவர்கள், கேடும் ஆக்கமும் இல்லாத செல்வமுடையவர்கள். அவர்களே வாழ்வின் பயனை அடைந்து வெற்றி காண்பவர்கள்.
1: தந்தையே தந்தையே, நானும் நல்ல சிவனடியாராக ஆக வேண்டும் தந்தையே. என்னையும் அவ்வாறே வளருங்கள் தந்தையே.
0: என் செல்வமே, நிச்சயமாக நீயும் நல்ல சிவனடியாராக ஆவாய். நம் சிவபெருமான் அன்பினால் வழிபட மிக எளியவர். நாம் சிறிதும் காலத்தை வீணாக்காது நடராசப் பெருமானை வணங்குவோம் வா.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை

ini.

அருட்கடலாகிய பாலபுஷாம்பாட்ட மேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருமையினாலே இந்த சிவ தர்மோத்தரத்திலே மூன்றாவதாக இருக்கின்ற ஐவகையாக இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்வர்க்கங்கள் உயர்வை அடைவதற்கான நெறியை செயலை சிவபெருமான் நூல்கள் மூலமாக செய்து வைத்திருக்கிறார். அப்படி உயிர்கள் உயர வேண்டும் என்கின்ற கருணை அவனுக்கு இல்லையானால் இந்த நூல்களோ இந்த ஆசிரியர்களோ வந்திருக்க மாட்டார்கள். கருணை இருப்பதினாலதான் ஆசிரியர்கள் வந்தார்கள், நூல் வந்தது. கருணை இல்லையானால், சிவனுடைய கருணை இல்லையானால் நூல்கள் வராது. சிவனுடைய கருணையை பற்றி தெரிந்து கொள்ள வேணுமானால் இந்த நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாகவே அவன் கருணை உடையவன் என்பது நன்றாக அதை பொய்யாம் அறைபாடல் புரிந்தான் உலகத்தை செய்யான் உரைமொழி சித்தம் பிறந்தானே என்பது சம்பந்ததேவர். பொய்யாம் அறைபாடல் பொய்மை இல்லாததாய் மெய்மை உடையதாக விளங்குகின்ற வேதாகம முதலான நூல்களை உலகம் ஏற்றுவதற்காக அவர் செய்தார். அப்படிப்பட்ட எண்ணெய் இல்லாத கருணையினாலேதான் இப்படி நூல்களும் அந்த நூல்களை ஏற்றுவதற்கான ஆசிரியர்களையும் நமக்கு தந்து அதன் மூலமாக அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்கின்ற உயிர்கள் உயர்வை அடைகிறது. நெறியை கடைபிடித்து வாழ்கின்ற உயிர்கள் உயர்வை அடைகிறது. அதனாலதான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே சிவத்துக்கு சமானமாக அருளாளர்களை போற்றுகிறோம். நாயன்மார்கள் மற்ற ஆச்சாரியர்களையும் சிவனுக்கு சமானமாகவே போற்றப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கும் காலத்தில் இந்த உலகத்தில்

0: வாழும் காலத்துல மற்றவர்கள் அதிசயப்படும்படியாக ஆச்சரியப்படியுமாக திருவருளால பல அதிசய செயல்களை செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது நன்றாக விளங்குகிறது அல்லவா? திருவருளை பெற்றவர்கள் என்பது அவர்கள் செய்த செயல்களின் மூலமாக, அவர்கள் இங்கு வாழும் காலத்தில் அவர்கள் செய்த செயல்களின் மூலமாக அந்த உண்மை நமக்கு புறப்படுகிறது. அப்படி அந்த முறையிலே உயிர்கள் உய்வதற்காக சிவபெருமான் தப ஜப யோகா அனுஷ்டானம் முதலான செய்திகளை, நெறிகளை நமக்கு காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தப ஜப யோக நெறிகள் மூலமாக உயிர்கள் உயர்வு, உயிர்கள் உயர்வு. உயர்வது என்று சொன்னால் திருவருளை பெற்று விடுதல், திருவருளை பெற்று விடுதல். தப ஜபம் செய்யாத உயிர்கள் மறுபடி கீழே போய்விடுதல், மறுபடி புல்லாகி கூடாகி அந்த அளவுக்கு போய்விடுதல். இப்படி தப ஜப நெறிகளிலே இருக்கின்ற உயிர்கள் பரவாமல் இருக்கிறது, தெய்வமாகவும் ஆகிறது. அதை அருணகிரிநாத சுவாமி திடமிலி தற்குணமிலி நிறமிலி அற்புதமான செயலிலி நீ தவமிலி நவமிலி சொர்க்கமும் இதை இடமில்லி உள்ளார். இதெல்லாம் இல்லாமல் எனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை. திடமிலி தற்குணமிலி நிறமிலி அற்புதமான செயலிலி நீ தவமிலி நவமிலி சொர்க்கமும் இதை இடமிலி கை கொடையிலி சொற்கியல்மிலி நவிழ்வாட இருபதமும் திருவிளையத்து எழுதிய தரவு. உன்னோட என்கிட்ட இல்ல சாமி, நீ எனக்கு உன்னுடைய திருவடியை தர விரும்புகிற, உன்னோட என்கிட்ட இல்ல. நீ அந்த திருவடியை தருவதற்கான ஆதார செயல்கள் எனக்கு உன்னோட இல்ல, ஆனாலும் நீ கொடுக்க விரும்புகிற. இடம் இருக்கவனும் சற்குணம் இருக்கவனும் செபம் இருக்கவனும் தவம் இருக்கவனும் கொடை இருக்கவனும் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைனாலும் நீ கொடுக்க வேணும். அதுதான் உங்களுடைய சமர்த்து சமர்த்து. ஆகையினாலே அப்படி உயிர்கள் உயர்வது கடவுளை பற்றி, சிவனை பற்றி, திருத்துண்டு மனவாக்கு காயங்களாலே திருத்துண்டு செய்தல், அந்த திருத்துண்டிலே சிவபூஷை முதலான காரியங்களும், யாகாதி காரியங்களும், நூல் சம்பந்தமான செயல்களும், தியானம் யோகம் ஞானம் என்கின்ற முறைகளும் இத்தனையும் சிவத்தை பற்றியே நிகழ்வு. அப்படி சிவத்தை பற்றி நிகழும் போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த செயல்கள் சிவனிடத்திலே கொண்டு போய் விட்டு விடுவோம், அந்த செயல்கள் சிவனிடத்திலே கொண்டு போய் விட்டு விடுவோம். அத சித்தியாரில் இறைவனடி அடவிக்கு எழில் ஞான பூஜைதான், நேர சிவனிடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பது எதுன்னு கேட்டால், ஞான நூல் தலை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை சிந்தித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தாழ் கேட்டல், நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கு எழில்ஞான பூஷை. அப்படிப்பட்ட அந்த ஞான பூஷையில தான் இந்த நூல் விரிவுரை, நூல் ஓதுதல், நூலை கற்பித்தல், நூலை கேட்டு கேட்டல், நூலை கேட்ட உள்ள சிந்தித்தல் ஆகிய இந்த செயல்கள். அதுவே இந்த ஐவகை யாகத்தை பற்றி சிவதர்மோத்தரத்துல விளக்கமாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த பாட்டுக்கு இந்த ஞான நூல் தனை ஓதல் ஊதுவித்தல் என்கின்ற இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிற சிவஞான சுவாமி பாரத சிவஞான யோகிகள் சிவ தர்மோத்தரத்தில் கூறியவாறே அப்படின்னு சித்தியார், சிவ தர்மோத்தரத்தில் கூறியவாறே ஐவகை வேள்வி அப்படின்னு சிவ தர்மோத்தரத்தை ரொம்ப பெரியவங்களா எடுத்து பாராட்டி கையாண்டுக்கிறாங்க அவங்க ஒன்றும் வெளியே சொல்லு. ஆகையினால அது அதனாலே அந்த ஐவகையாகவே அல்ல முதல் பாடல் கருமம் என்றா தவம் என்றா கற்பார்வையின் மந்திரம் என்றா பதிவாழ்வது பாவனை என்றா பரமஞானம் மகம் என்றா தெரியும் மகமோர் ஐந்தினையும் சிறந்த இவத்தின் பலத்தினையும் பரமயோகர் நிலையுடனே பதிவால் முனிவ பகர்வார். முனிவராகிய அகத்திய முனிவதற்கு முருகப்பெருமான் சொல்லுகிறார், தர்மம் தவம் மந்திரம் பாவனை ஞானம், தர்மம் தபம் மந்திரம் பாவனை ஞானம் ஆக ஐந்து வகையான யாகம். அது தர்ம யாகம், தவ யாகம், மந்திர யாகம், பாவன யாகம், ஞான யாகம். எப்படி அஞ்சு வகையான யாகத்தை பற்றி அஞ்சு வகையும் யாகம்னு சொல்றார். இந்த அஞ்சு வகை யாகத்தையும் சிவயோகிகள் நிலையோடு நின்மேல் வைத்த அன்பினாலே ஆம் சொல்கின்றோம். அதனாலே உண்மையிலே வைத்திருக்கிற அன்பினாலே இந்த இதை சொல்லுகிறேன்னு முருகன் சொல்லுகிறான். அகத்திய முருகன் முருகன் நிறைய நமக்காக பாடுபட்டு இருக்கிறான். பல பேர்த்த பிடிச்சு ஆளுகளை பிடிச்சு அவங்க உங்களுக்கு உபதேசத்தை பண்ணி அந்த ஆளுக மூலமா அவன் பாதத்தை பிடிச்சு இப்படி பல பாடு அப்ப எல்லாம் பண்ணிருக்கிறான். யாரு சிவன் முருகன் அவங்க ஆளுகளை பிடிச்சுதான் பாடு பண்ணிருக்கிறான். அந்த ஐவகை யாகத்தில் கர்ம யாகம் முதலிய மூன்றனையும் குறித்து உணர்த்துகின்றார். முதலில் அந்த அஞ்சு வகை யாகத்தில் கர்ம யாகம், தவயாகம், மந்திர யாகம் இந்த மூன்றையும் குறித்து சொல்லுகிறார். செய்து சிறக்க சிவபூசை சிந்திய வளர்க்கை முதல் கருமம் கையாது. சிவபூசை செய்தல், சிவபூசை செய்தல், சிந்திய வளர்க்கை அக்னி காரியம் செய்தல், அனுஷ்டானத்திலிருந்து அனுஷ்டானத்திலிருந்து சிவபூஷை அக்னி ஆரிய வரையிலும் இது கர்ம யாகம் என்கிறார். இது கர்ம யாகம் என்கிறார். கர்மம் என்றாலும் தொழில் என்றாலும் செயல் என்றாலும் வினை என்றாலும் ஒன்றுதான். கிரியை என்றாலும் கிரியை தொழில் செயல் கர்மம் இவைகள் எல்லாமே ஒரே ஒரு பொருட்களையும் பல சொல் ஒரு பொருள். அதனால இது கிரியை கிரியையும் இருக்கு. கிரியை என்றாலும் கர்மம் என்றாலும் ஒன்று. இந்த கர்மயாகம் எது வந்து கேட்டால் அனுஷ்டானம் பண்ணுவது முதலாக மற்ற சிவபூஷா இக்னிகாரிய வரையிலும் உள்ள காரியங்கள் அத்தனையும் கர்மயாகம் என்று சொல்லப்படும். கர்மயாகம் என்று சொல்லப்படாது சொல்றாரு. செய்து சிறக்க சிவபூஷை சிந்திய வளர்க்கை முதல்ந்து சிவபூஷை சிந்திய வளர்க்க அக்னிகாரியம் முதல். இது யாருக்குன்னா சமய தீட்சை விடுத்து அதோடு விஷய தீட்சையும் நிர்வாண தீட்சையும் உடையவர்களாக செய்யப்படும். சிந்தி வளர்க்க நிர்வாணத்துக்கு வந்துடும். அனுஷ்டானம் சமய தீட்சை, வந்து சிவபூஷை விஷய தீட்சை, இதெல்லாம் தீட்சையின் அடிப்படையில் தான். இதெல்லாம் தீட்சையின் அடிப்படையில் தான் இந்த செயல். தீட்சை இல்லாதவர்களுக்கு இந்த செயல்களுக்கு தப்பத்தும் இல்லை. தீட்சை பெற்றால் தான் அனுஷ்டானம் பண்ற முறையும் சிவபூஷைகின்ற முறையும் யானை வளர்க்கின்ற முறையும் செய்யும். இதையெல்லாம் கண்மையாகும். நைய உடலம் விரதத்தை நவிச்சலாதி உடலத்தை நவிச்சல் விரதம் இருப்பது கையால சோமவார விரதம், சச்சி விரதம், மாதத்துல சாந்தராயண விரதம், திருவாதிர விரதம், இந்த மாதிரியான பல வகை விரதங்களை செய்தல், அதுக்கு மேல வந்து தீர்த்தங்கள் ஆடுதல், ஆலய தரிசனம் செய்தல், இப்படி பல வகையான செயல்கள் மூலமாக இருப்பது தவயாகம்னு. நைய உடலம் விரதத்தை நவிச்சலாதி தவம், அது தவம் என்று சொல்லப்படும். உடம்பை உறுதி செய்கின்ற தவம், உடம்பை உறுதி செய்கின்றதுனா கொழுக்கும் பட்டினியா கிடந்து அப்புறம் சாப்பிடுறான் அல்லவா விரதம், அது போன்றதா இருக்கின்ற மற்ற செயல்கள் அதை சேர்ந்தது தவயாகம். தவயாகம் இப்ப சிவபூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு வேற முடிஞ்சிருச்சு அப்புறம் சாப்பிடலாம். சிவபூஜை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சாப்பிடலாம். சிவபூசை வந்து ஒருவன் செய்கிறான்னு சொன்னால் அந்த சிவபூசையில எல்லா வகையான விரதம் வழிபாடு செயல்கள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். வழிபாடு முடிஞ்சு முடிச்சுன்னா அதுக்கு மேல சாப்பிடலாம். காலையில 8 மணிக்கே சிவபூசை முடிச்சிடறா, 6 மணிக்கே முடிச்சிடலாம், 7 மணிக்கு சாப்பிடலாம். தப்பு வழிபாடு சாப்பாடு, வழிபாடு இல்லாமல் சாப்பிடுறான்னா அது வந்து பிரயோசனம் இல்லாமல் இருக்கும். அந்த வழிபாடு பிரயோசனம் இல்லாமல் இருக்கும். வழிபாடு பிரயோஜனம் இல்லாமல் அது நம்ம கலங்கத்துல விதவிதை தருவோம். அதைத்தான் சொல்றாரு. உடலம் விரதத்தை நினைக்கலாதி, விரதம் இருப்பவர்கள் உணவை விருப்பார்கள், விரதம் இருப்பவர்கள் உணவை விருப்பார்கள், மற்ற ஆலய தரிசனம் தீர்த்தமாடுதல் முதலான தவங்கள் அது தவையாகும். ஜபமும் பைய பயிற்றல், அதுக்கு மேல ஜபத்தை பத்தி கொஞ்சம் முடிவு பண்றார். ஜபம் இருக்கே இந்த பூஜையில ஜபம் என்பது ஒரு முக்கியமானது. அதுதான் அருணகிரிநாதர் சொல்ல ஜபமாலை தந்த தற்புநாதா என்பது திருப்பூர். அது நச்சபமையில அந்த திருப்பூர் சொன்னாரு. இந்த திருப்பூர்ல ஜபமாலை தந்த தற்புநாதா என்று சொல்லுவார். அதனால ஜபம் என்பது ஒரு முக்கியமான அங்கம் வழிபாட்டில். அது ஜபம் என்பது நான் வழிபடுகின்ற மூர்த்தியினுடைய மூல மந்திரத்தை ஜபித்தோம். வழிபடுகின்ற மூர்த்தி இருக்கிறாரு, அது பிரதானம் பஞ்சாக்கரம்னு வச்சுக்கிறேன். மூர்த்தியுடைய மந்திரத்தை ஜெபித்தல், ஜெபித்தல் ஜெயித்தல், ஜெபித்தல் ஜெயித்தல், ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க மரத்தை ஜெயித்து விடுகிறார், மும்மலங்களை ஜெயித்து விடுகிறார். அதனால மந்திரம் மிக முக்கியமானது. அது கொஞ்சம் இதுவே தெளிவாகவே சொல்றார். அதனாலே அது அவர்கள் பல இடங்கள் உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஓம சித்தினார் இவரால் உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஒரு கோடி ஜபம் பண்ணி ஓமாங்களும் பண்ணி நூலல் எல்லாம் ஆராய்ந்து அந்த நூல் எடுக்கப்பட்ட நெறிப்படி நடந்து எந்த பொருளையும் பற்றில்லாமல் ஆசை இல்லாமல் இருக்கிறவன் தான் குருவா இருந்ததுக்கு தகுதி. இதெல்லாம் இல்லாதவன் குருவா இருந்தான்னு அவன் வந்து உபதேசம் பண்ணான்னு அது எனக்கு உறுதி தருமாங்கிறார். அப்படி இவரால் அதனாலே ஜபம் செய்தல் அது மந்திர யாகம்னு வேறு. அந்த மந்திர யாகத்தை சொல்லும் போது அது பைய பயிற்றல் பிற செவியில் படாது பயிற்றல் மந்திரத்தை மையலகல மனத்தால வகுக்க என முகத்தான். அது ஜபம் மூன்று வகையாக சொல்லப்படுது. அது மானதம் மந்தம் வாசகம். மானதம் மந்தம் வாசகம். வாசகம் என்பது பிற செவியிலே கேட்கும்படியாக சொல்லுவது. மந்தம் என்பது தனக்கு மாத்திரம் கேட்கும்படியாக சொல்லுவது. மானதம் என்பது மனத்தாலையும் சொல்லுவது. அது பிற செவியில் பைய பயிற்றல் பைய பயிற்றல் கேட்கும் மாதிரி பிற செவியில் படாது பயிற்றல் தா மாத்திரம் தனக்கு மாத்திரம் கேட்கும். மந்திரத்தை மைய அகல மனத்தாலும் மையல் மயக்கம் தீர்மடியாக மனத்தாலும் மந்திரத்தை பாரதம் உண்டு. அது மேற்கூறிய இங்கனக்கூடிய ஜப யாகம் செய்யும் முறையும் அவற்றின் பலன் மிகுதியும் குறையும் மூன்று செய்யுள் உணர்த்துகிறார். அதை எப்படி சொல்றாருன்னா செரித்து வடம் தச்ச நிமீதே செவிக்க ஒலியை கேட்டினார். ஜபமாலை விட்டு ஜபிப்பது ஜபமாலையாகிய உருத்துராட்சி மணி பின்னாடி மணி வகையும் சொல்றாரு. அது பிரதானம் உருத்துராட்சி. அது ஞானசம்பந்த சுவாமி நெற்குளாறு மக பிரிகின என்று அக்கு மாலை விடு அங்கையில் என்பார். அக்கு மாலை உருத்துறாரு அக்கு மாலை விடு அங்கையில் என்பார் தக்க வானவராய் தகுதிப்பது நக்கன்னாமன் வச்சி வாழ்கிறார். அதனால ஜபமாலை உத்தராட்ச மாலை வந்து குறிக்கிறது. அது தச்சனி தச்சனிங்கிறது இந்த வரல் கால் காட்டுவரல் சேட்டைங்கிறது பெருவரல் பெருவரலுக்கு சேட்டைன்னு சேட்டைன்னா முதல். இப்படி சேட்டையில தச்சனி சேட்டையை கொண்டு எல்லா இந்த நாலு வரலுக்கும் உதவுறது இந்த பெருவரல் தான். நாலு வரலுக்கும் உதவுறதுன்னா இந்த ஒரு வரல் நாலு வரலுக்கும் உதவும். ஒரு விரல் நாலு வரலுக்கும் உதவும். அதனாலதான் இது கடவுள்னு சொல்றோம் பதி நிர்வாகத்துல இத பதி. ஆகவே இப்படி செரித்து வடம் தச்சனி மீது செரிக்க ஒலியை கேட்டினார். இது தச்சனியாகிய விரல் மூலமாக பிரதிக்கு கேட்க முடியாத செய்தது. செரித்து வடம் மத்திமதன் இது மத்திமேனு இந்த நடுவிரலுக்கு மத்திமை விரல் நடுவிரலுக்கு தான் மத்திமமா. இந்த மத்திமையில ஜெபிக்க மந்தம் கேட்டினர். இது மத்தியமம் இது மந்தம் இது மந்தம் மானதம் மந்தம் குறை. செரித்து வடத்தை அனாமிகர் இது அனாமிகர். செரிக்க மனத்தை கேட்டினார். செரித்து வடத்தை அனாமிகர் செரித்து வடத்தை வடத்தைனா உத்தராக மாலை உத்தராக மாலை வடம் சிரித்து வடத்தை அனாமிகை இது அனாமிகை. இந்த அணிவர்களுக்கு இது அணிவர்கள் இது அனாமிகை என்று பெயர். சிரித்து வடத்தை அனாமிகையில் செவிக்க மனத்தை இது வாய் தரவாமல் உதடு அசையாமல் செவிப்பது மனத்தார மாத்திரம் செவிக்க. குறிப்பில் குறைந்த பலம் மந்தம் அதனில் ஒலியும் குறைந்த பலம். இது பிறங்கேட்டு உச்சரிக்கும் மந்திரத்தை ஒளியாக ஜெபிக்கும் ஜபவடத்தை தச்சனை மீதே வைத்து பெருவரலால் தள்ளி ஜபம் செய்க. பிறகு கேளாமல் தனக்கு கேட்க உச்சரிக்கும் மந்திரத்தை மந்த ஒளியாக ஜெபிக்கும் ஜபவடத்தை மத்தியவர்களை சேர்த்து பெருவரலால் தள்ளி ஜபம் செய்க. செவிப்புலனாகாது உச்சரிக்கும் மந்திரத்தை மானதமாக ஜெபிக்கும் ஜபவடத்தை அனாமிகையை சேர்த்து பெருவரலால் தள்ளி ஜபம் செய்க. ஆராயுங்கள் மானதமாக உச்சரிப்பதை பற்ற மந்தமாக உச்சரிப்பது தாழ்ந்த பலம் அதனை பற்ற ஒலியாக உச்சரிப்பது குறைந்த பலம். அதனாலே ஒலியாக உச்சரிப்பது குறைந்த பலம் மந்தமாக உச்சரிப்பது கொஞ்சம் கூட பலம். மானதம் அதிக பலம் மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறது தான் அதிக பலம். மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறது தான் அதிக பலம். ஆனா மனசு சொன்னபடி கேட்கும் அதுதான் அவங்களுக்கு தெரியும். மனசு சொன்னபடி கேட்டு ஜெபம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மனசு கேட்கும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும்பார் சேர்க்கிறார். கருத்தின் பயனாம் க கண்ணின் பயனாம் புதுகுழியும் கருத்தின் பயனாம் எடுத்து. அதனால அப்படி மனசிலே பஞ்சாஜம், மனசுல பஞ்சாஜம். இப்படி ஜெபிப்பதில் மனதனாக ஜெபிக்கிறதுக்கு அதிக பலம் உண்டு, மந்தனாக ஜெபிக்கிறதுக்கு அதை விட குறைந்த பலம், வாசகத்தில் அதை விட குறைந்த பலம். அதனால வாசகமாக சொல்லப்படாது, வெயில் பல பொருத்தி அது கேட்கிறாப்புல அரைவரை அன்னர் தாம் கேட்ட மறை பிறக்கு உணர்த்தலாம் அப்படித்தான். அதனால அதுக்கு மேல மாலையை பத்தி சொல்றாரு. இப்படி ஜெபிக்கிற முறையை சொல்லி சிரிக்கிறதுக்கு மாலை, சிரிக்கிறதுக்கு மாலை கண்டி விசுத்தம் கண்டின்னா உத்ராட்சம், கண்டி விசுத்தம், கண்டிங்கிறது உத்ராட்சம், கண்டிகையும் இரு கண்டி விசுத்தம் குசக்கரண்டி கலிட்டம் கமலம் அதில் கலிட்டம். சிவமாலைகள் எவற்றினா உத்ராட்சமே சிறப்புடையது, அதற்கு தற்பையை பவித்திரமாக முடிதாக முடிந்து மாலையை இல்லாம், அதற்கு தாவரையும் மணிவடம் தாழ்ந்தவரம், அதற்கு படிகக்கல்லினார் கடைந்த மணி தாழ்ந்தவரம், புத்திர தீபி வடம் கடைந்துருப்பிய சங்கு மணி வடமும் மிறையும் விரலும் ஆராயும் ஒன்று கொன்று பலம் குறையும், போகத்திங்கன் உறுப்புய நீங்கிய துறவிகள் கண்டி மாலை முதல் மாலைகள் எல்லாம் கையினால் மேம்போக்கி தெளிக்கிறதுல உத்தராட்சமே உத்தியோக பரவாயில்ல, உச்ச உத்தராட்சம் தான் ஜெபிக்கணும், மற்ற தாமரை மணி மலை தங்குமணி மாலையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. அப்படி அந்த உத்தராட்சமாக ஜெபிக்கும் போது இப்ப பஸ்ட் குவாலிட்டி எதுன்னு கேட்டா அனாமிகள், அனாமிகை இந்த அணிவர் மோதரவர் மோதரவர்கள் பெருவர்களாலே தனி ஜெபம் பண்றோம். இதை மேல் நோக்கி ஜெபிக்கிறது, மாலையே இப்படி மேல் நோக்கியே வர்றது, கீழ் நோக்கி வந்தா இந்த லோகத்து பலன், மேல் நோக்கி வந்தா அசுகம். அனிவரில் வைத்து மேல் நோக்கி ஜபம் என்பது மிக முக்கியமான, அந்த ஜபம் அந்த செய்கின்ற வேளையிலே நாடி எந்த பக்கம் உபயோகமா சென்று கொண்டிருக்கிறது, நாடி என்கிற வாயு பிராணவாயு இடைகலை பிங்கலை சுடுமுனைன்னு மூன்று சுடுதல்லவா, அந்த மூஞ்சிலே இடைகலை பிங்கலை சுடுமுனையிலே சிவம் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா அதுக்கு பலன் சொல்றாரு. அது நம்ம நிதானத்துல அப்படி பார்க்க முடியாது, பார்க்கற மாதிரி சொல்லுங்க, வலது நாளில இப்ப வலது நாளில போயிட்டு இருக்கு, ரெண்டு மூக்களையும் காத்து போவாதுப்பா எப்போதுமே, ரெண்டு மூக்களையும் மந்தமாக செல்லுகிற ஒரு நேரம் அதான் சுடுமு, அது ரொம்ப விசேஷம். இடைவிங்களையும் எழுத்தணி விட்டு கடைசி சுடுமுனை கபாலமும் காட்டி என்பது விநாயகர் ஆகவன். அதனாலே போகத்தை அடைய விரும்பினோர் பிராணவாயு வாயுவானது இடை என்னும் நாடியிலே நடக்கிற பிரணவத்தோடு கூடிய மூலமந்திரமான ஆரணத்தை உச்சரிக்க கடவுள். இந்த லோகத்து பலனை விரும்பினவன் இந்த இடது நாடி வழியாக சிவாசம் போய் கொண்டிருக்கும் போது செவிப்பாரான், அதனை வெறுத்து பிங்களை நாடி என்கிற பிராணவாயு எங்கில் ஆரணத்தை உச்சரிக்க கடவுள். அந்த இந்த லோகத்து பலனை வெறுத்து விட்டு அந்த லோகம்தான் ஓணும் என்கின்றவர்கள் இந்த வலது நாட்டியிலே பிராணவாயு காலத்திலே சிரிப்பார்களாக. புத்தி முத்தி இரண்டிணைய விரும்பினோர் சுடுமுனா நாடியில் பிராணவாயு இயங்கி வந்த அரணத்தையும் சிரிக்கிறவர். அதனாலே இப்படி இந்த பிராணவாயு சஞ்சரிக்கிறத வச்சு அரண் மூலமாக பலனை சொல்றார். இவர்கள் யாரையாலும் ஓரளவு தான் இதெல்லாம் கடைபிடிக்க முடியும், அரட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அரட்டாமல் ஜெபம் பண்றோம், ஜெபத்துக்கு வந்துட்டு தர்ப்பணம் பண்ணோம்னா ஜெபத்துக்கு வந்தாரு, ஜெபத்துக்கு வந்தா அப்ப வலது நாசிர்தான் வந்து குரான வாயு வர நேரத்துல ஜெபிக்கணும் உட்கார்ந்து முடியுமா, அதனால இதெல்லாம் திருவருடாலே வாய்க்கும் போது மேல் நிறுத்த முறையானே தியான யாகம் செய்யும் இருக்கிறார். இப்ப என்ன பண்ணாரு, தர்ம யாகத்தை சொன்னாரு, தவ யாகத்தை சொன்னாரு, ஜப யாகம் நீங்க இருக்கார். தர்ம யாகம் என்பது எது வந்து கேட்டால் சிவபூஷம் அக்னிகாரி வரையிலும் உள்ள பூஜை, அது தர்மயாகம். தர்மம்னா தொழில், தொழில் கரியை கிரியை யோகம் இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும். அதனால இப்படி கண்மயாகம் தவயாகம் சிவயாகம் மூன்றையும் இப்படி சொல்லி அதற்கு மேல தியான யாகம் சொல்றார். அந்த தியான யாகத்தை பத்தி சொல்லும் போது பற்றி பரமன் திருவுருவை பரிவாலுமை பட உள்ள பற்றி பரமன் திருவுருவை சிவபெருமானுடைய தியானம் என்பது தியான யாகம் என்பது இந்த மூன்று யாகத்துக்கு மேல ஒரு படி மேல. இப்ப தம கர்மயாகம் தவயாகம் சிவயாகம் மூணு சொன்னாரா, இந்த மூணு எதுக்குள்ள அடங்கும்னா சரியகிரிக்குள்ள அடங்கும். தியான யாகம் யோகத்துல வந்துடும். சரியகிரியிலே அந்த கர்மயாகம் தவயாகம் சிவயாகம் எல்லாம் அடங்கிடும். இந்த தியான யாகம் என்பது யோகத்துக்கு வந்துடும். சரியை கிரியை யோகம். இந்த தியான யாகம் என்பது கொஞ்சம் உயர்ந்த ஒரு தன்மையை உயரும். உயர்ந்த பலனை தருவது உயர்ந்த தன்மை. இது உண்முதல் என்று வரும். உண்முதல் என்று உண்முதல்னா ரெண்டு சொல்லி உண்முதல் நன்னல மகிழ்ந்தார்கள் ஞான போதகம் சொன்னடை என்பது துயர நீங்கிய இந்நிலை மோனமோடு இருந்து இந்நிலை மோனமோடு இருந்து நந்தவை உண்முதலே என உணர ஓதினார் என்பது கந்தபுராணம். ஓட விட்டார் ஒன்றை உண்ண விட்டார் என்பது கந்தர் அலங்காரம். அதனாலே உண்முதல் என்றால் தியானித்த தியானி. தியானம் என்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு செயல். தியான யாகம் என்பது மிக சிறப்பானது. அது தியானம் பண்ணாதவனை பற்றி அருணகிரினார் ரொம்ப வருத்தப்படுறார். அது எப்படின்னா சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரத்தில் தவமுறை தியானம் வைக்க அறியாதோங்கிறார். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக ஜட மூடமட்டி என்று அருணகிரிநாதர் வருத்தப்படுறார். வருத்தப்படுறார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
0: இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முடிந்தார். என்ன பதவி வந்துருச்சு அதிகபட்சம் அந்த பதவியை வச்சு காப்பாத்த. அப்புறம் அந்த பதவியில இருந்தா என்ன என்ன கடமைகள் செய்ய வருமோ அவைகளை எல்லாம் செய்ய சரியா இருக்கும். சரியா இருக்கும். இந்த மாதிரி தொண்டுகள் பணிகள் பூசைகள் தவங்கள்லாம் செய்ய முடியாது. தானியம் அல்ல, சிரமமாத்தானே இருக்கு. சிரமமாத்தான். அதனாலே இது வந்து இந்த திருத்தொண்டுக்கு ஜவுருமானுக்கு செய்கின்ற பணிக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணியே என்ன செய்தார்னா, அன்பு நிலைமை வலுவாமை அரசு புறக்காரு உண்டே எங்கும் அறவும் புனைந்தாரில் இடைபெற்றறிவேன் எனக்கு முன்பு தொழுது விண்ணப்ப நீதான் முதல்வர் அறிவினார். அதனால நான் சாமியை கேட்டு இருந்து சொல்றேனார். அரச பதவியே நான் வந்து ஒத்துக்கிறதுனா சாமியை கரை சாமி உத்தரவு வந்து சொல்லி சொன்னா உனக்கு சேர்ந்த படிக்கு தடை வருமே, அப்படி தடை வராமல் இருக்கும்படியாக நீ காப்பாற்றுறது உங்களையும் செய்யணும், அந்த அரச பதவியில வருது இருக்கின்ற பணியையும் செய்யணும், ரெண்டுக்கும் இடையூறு இல்லாம நீ என்னை காப்பாத்துறதுன்னா நான் அந்த அரச பதவிக்கு போறேன், தேவதியுடைய திருவுள்ள என்ன அப்படின்னு நினைச்சு ஜாமியை கும்பிட்டு தியானம் பண்ணினார். கண்ணு உடிச்சா இருக்கா. மேலும் உரிமை அரசளித்து விரும்புங்காதல் வழிபாடும் யாவும் யாரும் கடலினவு அறியும் உணர்வும் ஈலில்லா தாவில் விரதும் தண்டாத குடையும் படை வாகனம் முதலாம் காவல் மன்னர் புரியனவும் எல்லாம் கை ஒன்றார். அப்படி கண்மூடி தியானித்தாரு. நான் அரச பதவிக்கு போனேன்னா இடையூறாருக்கு உன்னுடைய பணி செய்யறதுக்கு அதுக்கு இடையூறு இல்லாம இருக்கிறதா இருந்தா நான் அந்த பணியை ஏத்துக்கிறேன், அந்த அரச பதவியை ஏத்துக்கிறேன்னு அப்படி கண்மூடி தியானம் பண்ணினாரு. விழிச்சு பார்த்தா கிரீடம்
3: அரசன் திருவிடம் இருக்கணும் முன்னால அதற்குன்னா அரசனுக்கு உண்டான மற்ற சின்னங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேல இன்னொன்று என்ன வந்துச்சுன்னா இந்த மற்ற பிராணிகள் எல்லாம் பேசுகிற அந்த ஒளியினுடைய உண்மைகள் அது என்ன பேசுதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கணும். பட்டிசாரிகள் மிருகசாரிகள் எல்லாம் என்னென்ன பேசுமோ சத்தம் போடுது நமக்கு ஒன்றும் தெரியலே இல்லை. வச்சுக்கிட்டா சத்தம் போடுது ஏதோ அது காக்காலத்துக்கு முடிவு தூர்ந்து நம்ம போகிறோம். ஆனா அவர் எதுக்காக என்ன பேசிக்குதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவரு அதுக்கு முன்னாடி அந்த பதவி ஏற்றுக்கொள்ளட்டோ வேண்டாமான்னு சுவாமி கிட்ட போய் தியானம் பண்ணும்போது இது வந்துச்சு. அது சொல்றாரு, மேலும் உரிமை அரஞ்சடித்து விரும்புங்காதல் வழிபாடும் யாவும் யாவும் யாவும் என்றால் இந்த அகிரண பிராணிகள் யானை குதிரை ஆடு மாடு பச்சை சாதிகள் மொத்த சாதிகள் எல்லாம் யாவும் யாரும் யாருன்னா மற்ற மனிதர்களிடம் மற்ற பார்த்தைகள் பேசுகின்றவருக்காகவா அவர்கள் கலரினவும் அறியும் உணர்வும் ஈரில்லா காவில் விரலும் தண்டாத கொடையும் படை வாகனம் முதலாம் காவல் மன்னருக்கு உரியன எல்லாரும் எல்லாமே முன்னாடி வச்சுட்டார். அந்த உணர்வும் வந்துள்ளது. ஆன அரு ஒன்று அஞ்சலி செய்து இறங்கி புறம்பு ஒன்று அரசடித்தல் ஊனாகும் திருக்கொண்டுக்கு எனினும் உடையால் அருளாலே நேர்ந்தவருடன் தாங்குவதற்கு. அதனாலே இது திருவருள் சம்மதம் கொடுத்தபடியினாலே இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அதற்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து யாகங்களை செய்து புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் வரவழைத்து நல்ல வீதிகளை வச்சு சிறப்பான முறையில் அவருக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். மூர்த்தி நாயனார் அப்படித்தான். மூர்த்தி நாயனார் மதுரையில் சந்தனம் அரைச்சி இருந்தார். இப்ப சாமியை கும்பிடுகிறதால் ராஜாவும் ஆயிருக்கிறார். ராஜாவாகவும் ஆயிருக்கிறார்கள். சந்தனம் அரைச்சிக்கிட்டு இருந்தாரு. சந்தனம் அரைச்சிக்கிட்டு இருக்கிற காலத்துல வந்து இந்த கர்நாடகத்திலிருந்து சமணம் இறங்க முடியும். கர்நாடகாவிலிருந்து சமணம் போய் மதுரையை பிடிச்சி அவன் ஆட்சி பண்ணி சந்தனக்கட்டையெல்லாம் இறக்குமதி இல்லாம பண்ணிட்டான். அதனால சந்தனக்கட்டையெல்லாம் இறக்குமதி இல்லாம பண்ணி ஒரு சந்தனக்கட்டை கிடைக்காம போயிடுச்சு. அரைக்கிறதுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதை கிடைக்காம போய் ரொம்ப வருந்தி அதன் பிறகு முழங்கையை வைத்து தேய்த்தாரு என்று வரலாறு. அதனால சந்தனக்கல் அவர் தேய்த்த கல் இருந்தது மீனாட்சி கோவிலுக்கு முன்னாடி இருக்குது. சந்தனம் மூர்த்தி நாயனார் அரசு சந்தன கல் அங்கே இருக்கும். மூர்த்தி நாயனார் அப்படி கையை தேய்க்கும் போது சுக்கரநாத சுவாமி அதுவரே கையை தேய்க்காத இன்று இறவே அந்த சமண அரசன் இறந்து போவான். நாளைக்கு நீ ராஜாவாக போறேன். நிறைய சந்தன தலைச்சியா இருந்தார். அதே போல பாருங்க அந்த ராஜேந்திர அரசன் இருக்கிறார். காலையிலே அரசன் வேணும் அல்லவா? அப்படி அரசன் வேணும் என்று சொன்னால் அந்த காலத்துல ஒரு முறை இருந்திருக்கிறார்கள். அந்த முறைதான் யானையினுடைய கையிலே யானையை பூஜித்து யானையினுடைய துதிக்கையில மாலையை கொடுக்கணும். அந்த மாலையை கொண்டு யாரு கழுத்துல போடுது அவனை ராஜாவும் மாதிரி ஒரு முறை வச்சிருக்காங்க. காலையில யானையை பூஜித்து சுக்கரநாதசாமியை கும்பிட்டு யானையினுடைய கையில மாலையை கொடுத்தாருன்னு மந்திரிகள் அந்த யானை நகர வர வந்து அவளை கோயிலுக்கு முன்னாடி இருந்து மூர்த்தி நாயனார் கழுத்துல மாலை போச்சு. அவரை அழைச்சிட்டு போனாங்க. அவருக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி வச்சாங்க. பண்ணி வைக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, கிரீடம் எல்லாம் வேண்டாம் சார், கிரீடம் எல்லாம் வேண்டாம், வேற எந்த ஆவணமும் கூட வேண்டாம், அதனால திருநீர் உருத்திராட்சம் சடைமொழி சடைமொழி தான் கிரீடம் பூஜை தான் அவசியம். உருத்திராட்சம் தான் ஆவணம். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு வந்து அப்படியும் வாழ்விட்டாரு சொல்றாரு. உண்மையா என்ன அழகா சொல்றாரு திருநீர் உருத்தராட்சம் சடனா முடிய கிரீடம் சடனா அது துறவியா இருந்தாங்க. கல்யாணம் முடியல தென்னாட்டம் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு அப்படின்னு அழகாண்டு இருக்கிறார். அதே போல இவர் வந்து சுவாமியிடத்தில் உத்தரவு கேட்டுக்கிட்டு ராஜாவாரா. அப்படியா உரிமையினாளி ஓரை நலன் மீது மிக்க உபகரணம் பெருவை சிறக்கு வேண்டுமென எல்லாம் பிறங்க மங்களம் மீது இருமை உலகும் ஒரு உலகுக்கு ஒருமை முடிகவித்தார் எல்லா உயிரும் மகள் தரும நிலவு அறிந்து குவி தாங்கும் கழுவி தெரிவாராம். அதனால மக்கள் இருந்து அதான் பசி மிருகஜாதிகள் எல்லாம் பேசுவது தெரிஞ்சதுன்னா அப்ப அவர்களுக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அவர்களெல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட அளவில்லாத தர்மம் அவரை சொல்லும் போது எல்லா இடங்களிலையும் மேகம் போன்று வாடி கொடுக்கின்றவர், மேகம் போன்று எதிர்பாராது, மேகம் போன்று வாடி வணங்குகின்ற கார்கொண்ட கொடை கழறி தறிவாற்று என்று சொல்கிறார். அதே அடுத்தா போல இது அந்த திருமுக பாத்திரத்திலையும் தம்பிரானார் கோயில் வளர்ந்து திருமணம் தாழ்ந்து எழுந்து அரசபதி பெற்றவுடனே கோயிலுக்கு வந்தாரு, சாமியை வணங்கினாரு, வாழ்த்தினாரு. அதற்கு மேல யார மேல ஏறி பவனி வருகள், யார மேல ஏறி பவனி வருகள், கும்பயானை வேல் கொண்டு கொற்றக்குடையும் சாவரையும் நம்பு உரிமை அவர் தாங்க நலன்கொள் நகர்சூர் வழங்குவார். அதனால எப்படி மற்ற சித்திரர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூழ சிறப்பான முறையிலே பல பல பரிவாரங்கள் எல்லாம் சூழ யார மீது பவனி வருகிறார், யார மீது பவனி வருகிறார், பட்டத்து யானை கொண்டு வருகிறார், பட்டத்து யானை மேல பவனி வந்து கொண்டிருக்கிறார். உரிமை அவர் தாங்க நலங்கொள் நகர்ந்து வளங்கொள்வார், முயங்கில் உவரின் புதி சுமந்து ஓர் வண்ணான்னே வரக்கண்டார். அப்படி யார மேல பவனி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி பவனி வரும்போது முன்னாக ஒரு வண்ணான் அவன் வந்தவன் தலையிலே மூட்டை தூரத்துல அங்கு கணக்கு குடுத்த வரும்போது நனைஞ்சு அப்படி நனைஞ்சு ஒழுகி போனவன இங்க நம்ம வலியத்துக்கு மேற்க வந்தவன மழை நின்று போச்சு. வலியத்துக்கு மேற்க வந்தவன மழை நின்று போச்சுன்னா காற்றடிச்சு, காற்றடிச்சதுன்னா உடம்பெல்லாம் காஞ்சு போச்சு. ஒவ்வொரு முன்னு முதல்ல கரைஞ்சு ஒழுகி அது காற்றிலே வெயில்ல அப்புறம் மறுபடியும் மழை நின்று போய் காஞ்சு எல்லாம் முழுவதும் திருநேற்று போலாம் முழு ஊசி முனிவரை போல வருகிறார். மழையில் கரைந்து அங்கு உவல் ஊறி மேனி வெளுத்த வடிவினால் உலையில் பொழிந்த திருக்கரத்தார் அடியாரேடம் இருந்துள்ளார்கள். அப்படி திருநீறு முழுவதும் ஊசி இருக்கின்றவரை போல வந்தார். ஒரு மண்ணு வெடுப்பாட்டாரு காஞ்சதுன்னா அப்புறம் பூத்து வெட்டையாதான் தெரியும். அதனாலே உணர்ந்து இளைய திறந்த ஓடை முதல் யானை கழுத்தி நின்று எழுந்து விளைவி பிறகும் காதலினால் குறைந்து சென்று எழுந்தார். யானையிலிருந்து கீழே கீழே இறங்கி அந்த வண்ணான போய் நமஸ்காரம். மேல இருக்கிறது ஒவ்வொரு மூட்டை ஒவ்வொரு மண்ணனும் தெரியும், பூத்து இருக்கிறது ஒவ்வொரு மண்ணனும் தெரியும், வண்ணானும் தெரியும். ஆனா அந்த நிறம் எப்படி தெரிஞ்சதுன்னா திருநீர்த்தியுடைய நிறத்தை, திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்டியதற்காக போய் நமக்கு திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்ட திருநீர் அல்ல, திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்டியதற்காக போய் கும்பிட்டார். அது குருமொழி மேல் வைப்புன்னு ஒரு நூலு, ஆனையில இருந்து இறங்கி போய் ஒரு போலியை கண்டு கும்பிடுறார். போலின்னா வந்து உண்மையான அடியார் அல்ல, போலி அதனாலே இப்படி சேர பெருமான தொடக்கொண்டு இறங்கி வர்றாரு தொடர்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி யாரென்று அடியேனை கொண்டது நான் அப்படியல்ல அடியேன் அடிவண்ணான் தங்களுக்கு அடிவண்ணான் என்ன சேரர்களாக அடிச்சேரன் அடியேன் என்று திருநீர்த்தின் வார வேட நினைப்பை தீர் வருந்தாரு. அதனாலே நான் அடிச்சேரன்னார், அவன் அடி வந்தான்னா நான் அடிச்சேரன்னார். அப்படி அடிச்சேரன் சொல்லிட்டு அதோட திருநீச்சியனுடைய வேடத்தை வாரவேடம்னா திருநீச்சியில இருக்கின்ற அன்பை திருநீச்சியில இருக்கின்ற பெருமையை காட்டுகின்ற அந்த அன்பு உருந்திய அந்த வேடத்தை கண்டு நான் வணங்கினேன், நீ வருந்த வேண்டா சொல்லுவார். வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதீர்கள் எனவும் முதல் நாள் பட்டத்து திருநீத்தினுடைய நிறத்தை காட்டுறது கும்பிட்டாருன்னா அப்புறம் திருநீருடைய பெருமையை சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய தெய்வத்துல அழகில்லாத பெருமை, அழகில்லாத பெருமை உடையது. அதான் ஒரு நாயனார் நரசிங்க முனையறையாது, நரசிங்க முனையறையாது திருவாதிர திருவாதிரைக்கு சிவருமானது நல்லா விசேஷத்தை பண்ணி சாமியார் வந்து சாப்பாடு போட்டு 100 கௌரு வச்சுருக்கோம். 100 கௌரு 99 வைக்க மாட்டாரா, 100 வைப்பார். 100 குறையாமல் அடித்து இன்னமும் வருவிப்பார். அதை தெரிஞ்ச ஒரு சோம்பேறி அடைஞ்சவே அதான் சாமியாரா போனாங்களோ 100 கௌரு கிடைக்க மாட்டேங்குதா அவர் என்ன விட்டா உடனே சார்ந்தாரு இதுக்காக சாப்பாட்டுக்காக காசுக்காக ஜாமியார் அப்படின்னு அவனை விட்டுட்டு விலகி விலகி அவன் பக்கத்துல அவனை விட்டு விட்டு விலகி திருமையும் சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து அருணாரகன் அதனால திருமண பூஜனவன இகழப்படாது, இகழ்ந்தா நரகம் வரும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்து 100 கோடு அவருக்கு 200 கோடி அந்த அளவுக்கு திருநேற்றுக்கு அவ்வளவு பெருமை நம்முடைய நூல்கள் திருநேற்றுக்காகவே ரெண்டு பேரும் உயிரிழந்து நாயனார் திருநேற்றுக்காக உயிரிழந்து திருநீத்தினுடைய பெருமை அவருக்கு சமர்ப்பி. அதனாலே வந்து மன்னர் பெருமான் திருத்தொண்டு கண்டு மதிமீது அமைச்சர்தான் சென்னை அஞ்சறிவிது போற்ற சினவால் கழிதையை மின்னு மணிப்போன் குடுமாட வீதி மூது வளங்குண்டு பொன்னின் மணி மாளிகை வயல் உட்கார் கொனை மங்கலம் ஒழிய யானை மிஷை நொந்துகின்றி எழந்து மணிமண்டபத்தின் மேலே அரியாதனத்தை ஏறி விளங்கும் கொற்ற குடை விளக்க பாடல் ஒளியார் தாமரை முன் பணிமாற பன் மலர்வுரியும் மாநாடுகள் போட்டிட வீட்டிலிருந்தார் மன்னர் குருமான். அப்படி சிறப்பான முறையிலே சிங்காதனத்திலே அரசராக அந்த மாதிரி அரசர் இப்ப நம்ம நாட்டுக்கு இருந்தாலும் வச்சு வேணுமா இன்னமும் கோயில பத்தி கவனிக்கிற அரசர்கள் வரலையே. கோயில பத்தி யாரும் இந்த மாதிரி கோயிலுக்கு வர வேண்டிய குட்டை எல்லாம் பாக்கெல்லாம் வச்சு குடிச்சிருவோம், குட்டை தராதவன மேலே செய்வோம், அதற்கு மேல இந்த மாதிரி திருப்பணிகளை செய்வோம், கோயிலுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒரு வாரில் போடுவோம், பலிகாரர்களுக்கு வேண்டிய சம்பளம் தருவோம், குருக்களுக்கு வேண்டிய சம்பளம் தருவோம், உற்சவங்கள் எல்லாம் தவறாம நடத்துவோம் அப்படின்னு எந்த விளம்பரமாக இருந்தா விஷயத்திலிருந்து முதியோர்களுக்கு ஊதியம் இதைக்கும் தெரியல, எந்த ரெண்டுமே தெரியுது, ரெண்டுமே தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியுது. எது நிலையானார எது உலகத்துக்கு நல்லது தரும் எது புண்ணிய தீர்வு தெரியுது. உலகு உறக்கும் கொடை வளவர் உரிமை செழியர் உடன் கூட நிலவு பெறும் முக்கோக்களாய் நீதிமன்றம் நினைக்கிறேன். முக்கோக்கள் எல்லாரும் சேர சோழ பாண்டிய மூன்று வேந்தர்களும் நீதி மனுநூல் நெறி நடத்தி அலையில் அரசர் திரை கொணர அகத்தும் புறத்தும் பறையெழுத்து சித்தர்கள் எல்லாம் திரை கொண்டு வந்து கப்பம் கட்ட அகத்தும் புறத்தும் பகையெழுத்து அகத்திலையும் பகையை நீக்கி விட்டாரா ராஜா, புறத்திலையும் பகை இல்லாமல் செய்து விட்டாராம். மலர் திருநீர்ச்சூழி வளர மறைகள் வளர வந்திருக்கிறார், திருநீர்ச்சூழி வளர மறைகள் வளர மண்ணளிப்பார், நாட்டை ஆளுகிறார். மண்ணளிப்பார் என்றால் பூமியை ஆளுகின்றார். நல்ல இவர் மந்திரி ஆச்ச முதலமைச்சர் ஆச்ச அந்த நூலை பாடுறவர் சிவபக்தராச்சா நல்ல நீடும் உரிமை பேரரசால் இந்த பாட பாரு நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயன். இப்படி உரிமையுடைய இந்த அரச பதவியினாலே வருகின்ற பயன், அரச பதவியினாலே வருகின்ற பயன், அரச பதவியிலே பெறுகின்ற இன்பம் இன்பம். அது வந்து அப்பர் சுவாமி கனியும் கட்டிப்பட்ட கரும்பிலும் பனிமலர் குழல் பாவனில்லாயும் தனி ஊடி கவித்து ஆறும் அரசியலும் இனிய தன்னடைந்தார்க்கு அடைவர்களே என்பது தேவா. அதனால இந்த அரச பதவியில் வருகின்ற இன்பம் எல்லா இன்பமும் அது கீழதானே. அரசனை விட மற்ற எவ்வளவு செல்ல முடியவனா இருந்தாலும் கீழ்பட்டதான், அது கீழதானே. அப்படிப்பட்ட அந்த பயம் நிறை தவமும் தேடும் போதும் அரசால வருகின்ற பயம் நிறைந்த தவம் தேடும் போதும் பெருந்தொலையும் இல்லை திருச்சி செம்பரத்தில் ஆடும் கடலே என தெளிந்த அறிவார். அரச பதவியிலே வருகின்ற பயம் தவமும் தேடும் போதும் பெருந்தொலையும் இல்லை திருச்சி செம்பரத்தில் ஆடும் கடலே என தெளிந்த அறிவார். எல்லாமே அந்த கூத்தாடுகின்ற திருவடி இல்லை உண்டாகின்ற கமையினாலே இதெல்லாம் நமக்கு கிடைத்தது, அதுதான் உண்மையானது என்று தெரிவித்தார். ஓடும் கவந்தியுமே உறவென்றுக்கு உள்ளிருந்து தேடும் பொருளும் சிவன்கடலே என தெரிந்து, தேடும் பொருளும் சிவன்கடலே என தெரிந்து கூடும் உயிரும் குமண்ட இட குளித்தடியும் ஆடும் குலாத்திலே ஆண்டானை கொண்டதே என்பது குருவார். அந்த மாதிரியாக எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடியை எடுத்த பொற்பாதம் தான் என்று அர்ச்சனை மேற்கொண்டால் சேரர் குலப்படுவார். அதனாலே எல்லாமே சிவபெருமானுடைய திருவடிதான் நமக்கு கொடுக்கிறது என்று அந்த திருவடியை திறந்தோறும் நல்ல அன்பினாலே பூஷம் திறந்தோறும் கூடும் அன்பி அர்ச்சனை மேற்கொண்டார் சேரல் குலப்படுவான் தினம் போறோம் காலையிலே சிறப்போம். நாங்கெல்லாம் பூச மன்றம் இல்ல அது மாதிரி வாச திருமஞ்சம் பள்ளித்தாம் பள்ளித்தாம்ங்கிறத மாட கட்டுன மாடு சாந்தம் சாந்தம்னா சந்தனம் மணித்தூபம் மணித்தூபங்கிறதுதான் பூகை தேசில் பெருகும் செடும் தீபம் முதலாயிரம் பூசைக்கு வகையை முதலாயிரம் முதலாயிரம் திருபமும் ஈசனுக்கு ஏற்ற வரிகனால் அரிச்சித்து அருங்க இப்படி முசைக்க வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணி சிறப்பான முறையில ரொம்ப நல்லா பூசை பண்றார். என்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர், பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர், பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர்னா பூசையை பெற்றுக் கொள்வதற்காகவே இருக்கார் சார். எல்லாம் பூஜை பண்றார், அதை வாங்கியிருக்கிறதுக்காக பூஜை வாங்கிக்கிறதுக்காக அவர் யார் அவரு யாரையும் பூஜை பண்றதுல பூஜை பண்றதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக அதுக்காகவே பாத்துக்கிறார், அதுக்காகவே கூட்டாரு. பூஜை கவர்ந்த குரும் கூட்டல் பொற்பார் சிலந்து ஒளி அறிவித்தார். அப்படி திறந்தோறும் நல்ல முறையில சுவாமியை பூஜை பண்ணுவாரு. அந்த பூஜையினுடைய ஒரு குறிப்பிட்ட முடிவிலே வந்து திருவடியில ஆடுகிறது அந்த சிலம் முடிவு அவருக்கு ஒரு தனி சலுகை கொடுத்திருக்கார். ஆடுகின்ற திருவடியில சிலம்பு இருக்கும்ல அந்த ஒழிக்கு சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்புலிக்கு அறாத ஆசையதாய் அடியும் பேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சி போற பேரானந்தம் பாடி போல் செய்வார் குலம்பாடி குக்கரகம் பாடி போல் விளையால் அலம்பாடி நந்தினவா பாடி அலம்பா குணத்தில் அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடி பாடினாலும் சொல்லி திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்திவார் நேர்வோட அங்கே இருந்து உந்திவார். அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பரிசு விருது கிடைச்சிருக்கிறது பூசையிலே சிலம்பொலி நடனாட்டங்களே சிலம்பொலி இவ்வளவு விரும்பாது. என்னாலும் பூசைக்கு வந்த குருகூத்தல் குப்பா சிலம்பி ஒலி அறிந்தார் நம்பர் தானி வழிபாட்டால் நாடு இன்புக்கு அமர்ந்தார். இந்த வழிபாட்டினாலே வருகின்ற இன்பம் அறிவித்தார். உள்ளபடியே எந்த இறைஞ்சல் இல்லாம நல்லா பூஜை அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாரு. இறைஞ்சல் இல்லாம இருக்கணும் நல்ல பூஜை மகிழ்ச்சியா இன்பர் உலகில் இரவலர்க்கும் வரியோரியவர்க்கும் இரவலர்க்கும் புறவலர்க்கும் இரவலர்க்கும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஈகையினால் செம்பொன் மழையாம் எனக்கூடிய செம்பொன் செம்பொன்ன மழை போல வாய் கொடுத்துங்க மழையாம் என பொழிவு திருந்து வெந்தி உடன் குருந்தி உம்பர் போற்ற தம்பெருமாருக்கு உரிய வேலி பல செய்யும் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அதனுடைய செயல்களையெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஏடகளுக்கும் புலவர்களுக்கும் வாரி வாரி வாரி கொடுத்துருக்கிறார். வேலிகள் பல வேலிகள் செய்யும் பல வேறு யாதவர்கள் இப்படி இருக்கணும் அர்த்தம், இப்படி இருக்கணும் அர்த்தம். இருந்த வான்மொழி வளாது நீங்க மணிவளன் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையிலாத உயிரல் வாழ்க நான்மறை அறங்களும் அர்த்தம வேலி மயில மேன்மை செய்வ நீதி விளங்குகிற உலகம் என்று பாருங்கிறார் அல்லவா வாழ்க்கையில. அந்த வாழ்க்கையில உள்ளபடி பலன் இருக்கும் வாழ்க அந்தாது வானவர் ஆணிவன் தூங்க தருமுதல் என்றும் ஆழ்க செய்யதெல்லாம் அரண்மனை சூழ்க வையவனும் பெயர்ந்திருக்கவே என்பது சம்பந்தர் அந்த மாதிரி எல்லாம் அரசன் இல்லாமல் போய்விட்டது. அதனால இந்த நன்மைகளும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே திருமூலர் சொன்னாரு கல்லா அரசனும் காலனும் வேறு ஞானமுங்களை கல்லாத அரசனும் எமனும் உண்டுடா கல்ல அரசனும் காலனும் வேறு கல்ல அரசனின் காலம் திறன் கல்லா அரசனோட யமன் நல்லா வந்தாரு என்னன்னு கேட்டா கல்ல அரசன் அறம் போறான் கல்ல அரசன் நன்றாக அரசை விசாரிக்க மாட்டான் அவன் மனசுக்கு பட்டதை எங்கிடுவான் கல்ல அரசன் அறம் ஓரான் கொல்லன்பான் நல்லாரை காலம் அணுகிறான் என்பது திருமந்திர அவையினால இந்த முறையிலே இந்த அரசர் அப்படி சிவபக்தியில மிகவும் தீவிரமான பக்தியுடையவராய் உலக மக்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் ராசா அப்படி இருந்தாங்கன்னா அந்த பூமியில மக்களுக்கெல்லாம் கிடைக்கும் நாடு முழுவதும் அவன் அந்த நெறியத்தான பரப்புவான் இல்ல நெறியத்தான எல்லாரும் தெய்வமா மற்றவர்களெல்லாம் இருக்கப்படா அதனால எல்லாரும் சிவனை வழிபடுங்கள் சிவாலயம் பூஷை நல்லா பூஷை நல்லா நடக்க செய்வோம். அந்த காலத்துல அந்த பூச்சல வந்த உடனே அந்த ராசா கப்பா மந்திரி கேட்கறது அதனால கோயில் ஆறு காலம் பூஜை நடக்கிறதா அப்படின்னு ஆறு காலம் பூஜை நடக்கிறதா அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அரசர் இந்த கலதி சரிவார் நாயனார் சேரமான் பெருமாள் இருக்கின்ற இந்த அரசர் இப்படி ஆட்சி முடிகிறார். அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறார் அவருடைய என்ன மற்ற செயல்கள் என்ன என்ன என்பது திருவருளால சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்ய
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: இப்ப நமக்கு நேத்துக்கு சொன்னபடி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கிடக்கடன்னு சொல்றேன், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லணும்னு சொல்லிருக்கா. நாளைக்கு வந்து துர்கா பஞ்சரத்தத்தை நாளைக்கு சொல்ல போறோம். இந்த ரெண்டு விஷயம் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒண்ணு வந்து சூரியன் மேற்கேந்து கிழக்கு வருது ஏன் தெரியல, வராரா வல்லையா, இதெல்லாம் பத்தி நாளைக்கு பேசுவோம். இந்த துர்கா பஞ்சரத்னம்ங்கிறது மகா பெரியவா. ஒரு நாள் அவருடைய குரு ஆராதனை இன்னைக்கு என்ன வேற அதுல பிராமணாலா நிமந்திரணம் பண்ணியிருந்தா, நான் அங்க போயிருந்தேன். பெரியவா ஆராதனைன்னா அது ஒரு மணிக்கு தான் வஸ்திரம் கொடுக்க சொல்லுவா, அது வரைக்கும் வேதாந்த விசாரம் நடக்கும். ஒரு மணிக்கு அங்கே போய் வஸ்திரம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கூப்பிட்டார், அங்கே போனேன். அந்த தேனாம்பகத்தில் ஒரு கால் குளத்துக்குள்ள ஒரு கால் மேலே அப்படி உட்காந்துருக்கா பெரியவா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த துர்கா பஞ்சரத்னம் வந்ததான் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஆகணும். கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டுனார், ஒரு பேனா பென்சில் எடுத்துன்னு வர சொல்லுனார். சார் தான் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தேன், நான் எனக்கு பேனா பென்சில் வச்சுருக்கேன், எங்களுக்கு ஒன்று கேட்டால் ஒருத்தர் கொடுக்குறார். செல்ஃபோன் இல்லைன்னா ஊரில் இருக்கிற செல்ஃபோன்லாம் என்னது தானே, அதனால கொடுத்தான். இங்கே உட்காருன்னார். பிராமணாள்லாம் வேஷ்டி கேட்டு இங்கே தயாராகிடுது. 32 பேரில் ஒரு பேர் இல்லைன்னா எப்படி அங்கே போய் பரிசோஜனம் பண்ணுறது, பெரியவான்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். உட்காருன்னார், அவர் அப்படியே உட்காந்துட்டார். தே என்ன எழுதினேன், இதில் என்ன ஸ்லோகம் வருதோ ஒரு வார்த்தையாக சொல்லுவார். சில இடத்துல அந்த வார்த்தையினுடைய மீனிங்கை சொல்லி வார்த்தை சொல்லுவேன். பார் சினானி வந்து நான் ஒன்று சொல்லுவேன், எப்படி எழுதிண்டே வந்தால் 5 ஸ்லோகம் வந்துடுது. எப்படி ஸ்லோகம் வந்தது, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது, இந்த வார்த்தையை நான் குறிச்சுட்டே வரணும், டக்குன்னு இது வந்துடுது. 4 ஸ்லோகம் வந்துடுது, எழுதிண்டே போனேன். பாக்கியெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். 5வது ஸ்லோகம் பண்ணணும், பஞ்சரத்னமாக இருக்கணும், நீ இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணுன்னு அறிஞ்சிட்டேன். நான் உடனே பெரியவா நமஸ்காரம், எனக்கு உரை நடை தான் வரும், செய்யுள் வராது, அதனால பெரியவா சொன்ன ஸ்லோகம் நான் பண்ண முடியாதுன்னு. இல்லை இல்லை நீ யோசிச்சுட்டே போ. அதுக்குள்ளே 2-3 பேர் வந்துட்டான். பிராமணாலாம் காத்துட்டுருக்கா, பிராமணாலாம் காத்துட்டுருக்கா, இருக்கட்டும் பெரியவா. சரி 4 மணிக்கு இதை என்ன அனுப்பிச்சா, நான் பெரியவா சொன்னாங்கிறதுக்காக ஏதோ இந்த உபனிஷத் சாரம் அது ஸ்லோகம் கல்பனை பண்ணேன்னு. ஒன்றும் வரல, ஸ்லோகமாக வரல. அங்கே போய் சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட உட்காந்துட்டா ஒரு பிராமணால நான் உட்காந்துருக்கேன், பெரியவா என்ன பண்ணா அப்படியே வெளியில் வந்தேன். ஸ்லோகம் இது விட்டுனால பார்க்கணும். என்ன சார் கேள்வி? எனக்கோ பசி பிராணம் போடுறது இங்கே 4 மணிக்கு, காத்தாலேந்து தீர்த்தம் கூட குடிக்காமல் நிஜமாக இருந்துருக்கோம். இந்த சமயத்தில் இவர் சொன்னதை எழுதுறதுக்கே எனக்கு சரியா இல்லை. எனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பெரியவா எனக்கு வரலன்னு. இப்போ நான் ஸ்லோகம் பண்ணிவிட்டேன், ஸ்லோகம் பூரா சொல்கிறேன், நீ அதை ஞாபகம் வச்சுன்னு சாப்பிட்டோன்னு எழுதுன. எப்படி என்னுடைய அனுகிரகம் சார், என்ன அனுகிரகம் பண்ணேன்? இந்த ஒரு அனுகிரகத்துக்கு நான் 1000 வருஷம் உழைக்க வேண்டாம். சரின்னு கடகடான்னு கடைசி ஸ்லோகம் சொன்னார். என்ன சொன்னார்? பிரம்ம பிரதிஷ்டா விவிதாமயூரி உபதிஷ்ட கீதான்னு வருது. இந்த கிடுகிடுன்னு சொன்னார். இன்னொரு தான் சொல்லுங்க பெரியவானு. ஏன்னா ஒரு தரத்தில் நமக்கு வந்து மண்டையில் ஏறாதே. சொன்னால் நைஸாக ஒரு தினசா நான் சாப்பிட்றச்சி இதான் ஆவர்த்தி. சாப்பாடு ருச்சியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அது ஒரு தினசா வந்து எழுதி விட்டேன். இந்த 5 ஸ்லோகம் முடிஞ்சோடனே இதை வந்து கல்வெட்டெல்லாம் வந்து கொடுத்து இதுக்கு வியாக்காரங்கள்லாம் பண்ணோம். அதனால் அடியனுடையதான ஒரு கைவர்ஷேன்னு பேர் அது. அவள் சொல்லி எழுதினது துர்கா பஞ்சரத்னம் என்ன சொல்கிறதுங்கிற சாரத்தோடு நாளைய தினம் பூர்த்தியாகும். இப்போ இந்த க்வெஸ்சன் ஆன்சரை எடுத்துப்போம். Some of the doubts which needs your clarification. Why females should not chant Veda? Is it should not or need not? இப்படி பார். Why? இந்த ஒய்ங்கிறதுக்கு நான் எக்ஸ்னு தான் பதில் சொல்லணும். ஸ்திரீகள் வேதத்தை வாயால் உச்சரித்து சொல்லப்படாதுங்கிறாளே சொல்லவே கூடாதா? சொல்லப்படாதா? அதான் ஷுட் நாட் நீட் நாட். நீட் நாட்டுங்கிறது சொன்னோமையானால் பரவாயில்லையே விடுவோம். அதனால் ஆல் ஷுட் அட்டன் த மீட்டிங் டுமாரோ வித்தவுட் ஃபைல்னு எழுதினாக்க அநேகமாக வருவோம். அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்டுன்னா தான் எல்லாரும் வருவோம். புரியுறதில் அப்போ கூட வரமாட்டான் செலவே ஆனதாட்டும் பார்த்துக்கிறேன்னு விடுவோம். யூனியன் இருக்க அப்புறம் இங்கே ஷுட் நாட் மட்டும் இல்லை, அதர்வைஸ் யூ வில் ஹாவ் பேட் எஃபெக்ட்ஸ். நீ வேதத்தை சொல்றதுக்கு ஏன்னுக்கு நான் சீட்சா வியாக்கியா சாமஹாவில் விபரம் அப்புறம் சொல்லணும். இப்போது எனக்கு வேடிக்கையாக ஒன்று தோன்றுறது. இந்த கேள்வி ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லாரும் தொலைச்சின்னு இருக்கான். நான் சரி எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள்லாம் வாங்குவோன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், 2 நாளைக்கு 2 பேர் வருவா, அப்புறம் ஒருத்தர் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் வாங்கோ சொல்லித்தரேன். எத்தனை பேர் வரையிலிங்க? ஆம்பளைகள்லாம் வேதம் சொல்லலாம் சொல்லித்தரேன் சொல்லித்தரேன். நான் மட்ராஸில் கரடியாக கத்தின்னு இருக்கேன். 3 பேர் தான் வந்துருக்கா 10 வருஷமாக வடிகால். இப்போ லேடிஸ் எல்லாம் படாதுன்னு வரலாமா வரலாமான்னு கேட்டுருக்காங்க. வாங்குவோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், கிருஷ்ண அர்ப்பணம் மஸ்து, இனிமேல் அப்படியே பண்ணிவிடலான்னு தோன்றுறது. என இந்த டெம்பிள் என்ட்ரி வந்ததே இப்படித்தான். எனக்கு சில சமயம் வேகம் ஏறிவிடும். டெம்பிள் என்ட்ரியில் எல்லாரும் உள்ள நுழையலாம்னா சரின்னு சொன்னதுக்கப்புறம் யார் வராங்க? இப்போ குறுக்களே 14 வர 14 வரல. நமக்கே இந்த இடத்துல எட்டி பார்க்காதீங்கோ அப்படின்னு ஒரு இடத்துல போர்டு வைங்கோ, எல்லாரும் எட்டி பார்த்துட்டு போவான். திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். இங்கே யாரும் எட்டி பார்க்கப்படாதுங்க, ஒரு போர்டு வைங்கோ நாளைக்கு, எல்லாரும் ஜன்னல் வகையை எட்டி பார்க்குறாலும் இல்லையா பாருங்க. முதல் காரியம் அதான், should not trespass. இந்த வழியா சைக்கிள் விட்டு போகாதீங்க, trespassers will be prosecuted னு எழுதிருக்கோம். இருந்தாலும் சைக்கிளை விட்டு பார்ப்பாங்க. whenever don't இருக்கோ அங்க டூ பண்ணி பார்க்கறதுங்கிறது நம்ம வேலை. இந்த வேலையை வச்சுக்க கூடாது. இந்த இடத்துல நான் தீர்மானமா சொல்றேன். அதுக்கப்புறம் இதுவே இப்படின்னா திரைவர்ணிகால்னு சொல்றதான பிராமண க்ஷத்ரிய வைசிய த்விஜாலை தவிர மற்ற பேர் சொல்லலாமான்னு அதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. இவ்வளவுதான் விஷயம். சத்ரியால் வைசியால் சொல்லலாம். அவள் சத்ரியாலா வைசியாலா சந்தேகமாக இருக்குன்னா நீ பிராமணாலாக இருக்கானே சந்தேகம் போகிற உங்கள் பேருக்கு வந்துடுத்து. இது வேற க்வெஸ்சன். 2வது கேள்வி, த 3 சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதா ஃப்ரம் அதர் ஆஸ் டோல்டு பை பிரம்மஸ்ரீ மார்க்கண்டேஷாஸ்ரீ சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன், வேதங்கிற லிட்ரேச்சருக்கு தனியான பெருமை என்னன்னு கேட்டால் அது அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னாலும் தெரிஞ்சுக்காமல் சொன்னாலும் பலனுண்டு, அதுக்கு ஸ்வரம் உண்டு, அதுக்கு விசேஷமான ஒரு தெய்வத்தன்மை உண்டு. 3 ஃபீச்சர் சொன்னார். இவ்வளோ தான். அது மறுநாள் இவரும் டெவலப் பண்ணார் நாகராஜ சர்மா. த மெயின் டிஃபரன்சஸ் இன் கிராமர் யூஸ்ட் இன் வேதா ஃப்ரம் அதர்ஸ். வேதிக் கிராமருங்கிறது ஸ்பெஷலாக ஒரு அத்தியாயம் இருக்குது, அதுவும் நாகராஜ சர்மா சொன்னார். வைதிக போர்ஷனுங்கிறதுக்காகவே சில சூத்திரங்கள் இருக்குது. ஆர்டினரி கிராமர் ரூல் வந்து 70% அப்ளிகபிளாக இருக்கும் வேதத்தில், மற்ற 30%க்கு அது எப்படி போகிறதோ அப்படி போகணும்னு சொல்லிட்டார். அது இந்த கிராமருக்கும் அந்த கிராமத்துக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ். இதை நான் உதாரணங்களாக நிறைய சொல்ல நேரம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, அதுக்காக முழு வித்தியாசம் இல்லை. 4வது கேள்வி, இந்த கேரக்டர்ஸ் லைக் ராமா அண்ட் ராவணா பற்றி சொல்லி இதெல்லாம் ஒருத்தர் இருந்தாங்கிறா போனாங்கிறா இந்த இந்த ஸ்டோரி எல்லாம் அலிகாரிகள், இன்னும் நடக்கவே இல்லை. சும்மா நல்லது கெடுதலுக்கா சொல்லியிருக்கான்னு வேதாந்த ரீதியாக சொல்கிறா. ராகத்வேஷ லோபமோகங்கிறதான தோஷங்கள்

சதாபிஷேகம்னு அது நம்பலேங்கிறதுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? ரெண்டும், ஆர் ஷுட் வி ஹாவ் டு பிலீவ் சச் கேரக்டர்ஸ் ரியலி எக்ஸிஸ்டட், சந்தேகமே இல்லாமல் ரியலி எக்ஸிஸ்டட், இருந்தாலும் அது மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலேயே இருந்திருக்கணும்னு ஊகிச்சுக்கலாம். இப்போ அதுவே இருக்கிறதுக்கப்புறம் இல்லையா, ஒருத்தர் என்ன பண்ணார், ஹனுமந்தராவ்னு கூப்பிட்டான். என்ன சார் என்ன இப்போதான் பார்க்குறீங்க, எங்கள் பேர் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு, ஒன்று உங்கள் மூஞ்சியை பார்த்தா தெரியறதுன்னுட்டான். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே இதெல்லாம் ஒரு பரம்பரையில் வந்திருக்கும்னு தெரியறதோ இல்லையோ. டிஃப்ரெண்ட் மிஷினரிஸ் இன் அவர் ரிலிஜன் ஸ்ப்ரெட் டிஃப்ரெண்ட் மீனிங் ஆஃப் த சேம் டெக்ஸ்ட் பகவத்கீதா. இது சகஜமான விஷயம். மெயினாக பார்க்க போனேன்னாக்கா விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம்னு மூணு விதமான இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. இந்த இன்டர்பிரேஷன்ஸில் இது ராங்னு ஒன்றையும் சொல்லக்கூடாது, மற்றது ஒசத்தின்னு கொஞ்சம் சொல்லலாம், மற்றது ராங்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மூணு மூணு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் புரிஞ்சிக்க வேண்டியது. எனக்கு சமாதானம் சொல்லணும். இவர் கேட்டது துவைத்த விசிஷ்டாத்வைத்த அத்வைத்தமாக இருந்தால் அப்படி, அப்புறம் அவன் இன்டர்பிரட் பண்ணுறான்னா இது சம்பிரதாய சித்தமான இன்டர்பிரேஷன் எடுத்துக்கணும். நான் யானிஷா சர்வபூதானாம்னு சொல்லிவிட்டேன், மியர் டிரான்ஸ்லேஷனில் பண்ணக்கூடாது. இன்டர்பிரிட்டேஷன் சகஜமாக வர்றதுங்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவாவா எந்த மதத்தில் இருக்கோமோ அந்த அந்தபடி இன்டர்பிரேஷன் அதுக்கு எடுத்துட்டோமே ஆனால் அடுத்த கிளாஸுக்கு நாம் போகலாம். இப்போவே சயின்ஸை பற்றி ரெண்டாம் கிளாஸில் படிக்கிறச்சு ஒரு தினசாக படிப்போம், இதே பிஹெச்டி வந்தான்னா ஒரு தினசாக படிப்போம். ஏன்னா இது ரைட்டு அது ரைட்டான்னு அப்போதைக்கு அது ரைட்டு இப்போதைக்கு இது ரைட்டுன்னு சொல்லணும். இந்த மாதிரி சமாச்சாரம் கீதைக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும். யுவர் பார்ட்டிசிபேஷன் டு ஏ காமன் ஆஃபீஸ் கோயிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. நீங்கள் ஏதோ உபன்யாசங்கள்லாம் அப்படின்றது சந்தியாகம் பண்ணுங்கோங்கிறீர்கள், அப்புறம் சாயந்தரம் வந்து பூஜை பண்ணுங்கோங்கிறீர்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி என்னென்னா அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இவரும் ஆஃபீஸ் போகணுன்றிருக்கு, வார்த்தைக்காரி அரை மணி முன்னாடியே போகணுன்றிருக்கு. அதுக்காக இவரும் அரை மணி முன்னாடி ஸ்கூட்டரில் கொண்டு போய் விட்டு அங்கே போகிறார். இது கூட்டின்னு வர வச்சுங்களேன், குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த சந்தியாவந்தனங்கிறது எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நான் நிறைய பதில் சொல்லியாச்சு. மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கா போல, இதுக்கு நீங்கள் நினைச்சால் மனமுருந்தால் இடம் உண்டு. இதுதான் இதுக்கு சரியான பதில். முதல்ல பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கணும், அப்புறம் டைம் கிடைக்கும்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் காரில் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி மூணு பேர், உங்கள் ஷட்டகரும் ஷட்டகருடையதான பிள்ளையும் வந்துட்டான்னு வச்சோங்களேன், அன்னைக்கு இதே காரில் இடம் இருந்து ஐஷன் போகல ஐஷன் போக மாட்டேங்களோ. இதே எம்மாதிரி ஒரு சாஸ்திரி கேட்டால் சார் ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு சார், கிடையாதுன்றோம், புரியுதோ இல்லையா? நாங்களே ஏற்கனவே நாலு பேர் இருந்தாலும் சார் அஞ்சு பேர் இல்லை இல்லை, நீங்கள் ஷட்டகரான் ஆளவடி ஸ்ரத்த ஒன்றும் அதை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். டைம் எப்படியும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நாலு நியூஸ் பேப்பரையும் படிக்கிறத நிறுத்துங்கோ, அரை மணி கிடைக்கும். அதில் சந்தியாவந்தனம் ரெண்டு தரம் பண்ணலாம், நேற்றுக்கு பண்ணாததுக்காக உண்டு, இன்றைக்கி பண்ணுறதுக்காக உண்டு. இதுதான் நான் சொல்கிற பதில். நான் அப்ரப்டாக சொல்கிறேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம். நமக்கு பண்ணணுங்கிற எண்ணம் முதல்ல இருக்கணும். ஒருத்தன் சொன்னால் என்கிட்ட சந்தியாவந்தனம் மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியல, வாத்தியம் இருக்குது, அர்த்தம் தெரியாமல் பண்ண அப்படின்னு இவர் வேறு சொல்லிட்டு போட்டார் அஸ்வத்தாபதானின்னா. அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுங்கோன்னு அர்த்தமே வழியே, தெரியாட்டா பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்ணேன், நிஜமாக நம்பிட்டு அவனுக்கு எல்லா மந்திரத்துக்கும் அர்த்தம் சொன்னேன். சொன்னது ஒரு மாதம் இவ்வளோதான் இருக்குது, இது என்ன சார் நிஜம் எப்படி நம்ம மருந்து பண்ண முடியாதுன்னுட்டான். கண்டக்ஷோபம் விருதா கண்டக்ஷோபகான்னு பேர் இதெல்லாம். தேவி பாகவதத்தை படித்து பார்த்தாக்க ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப கடுமையாகலாம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் படித்தா அதை விட கடுமையாக இருக்கும். அதனால் என்ன இந்த என்ன பண்ணுறதுனே புரியல, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன அதை படிக்காதீங்க, சுமாராக எம்மாரி இருக்குவா உபன்யாசத்துக்கணுங்கன்னு நான் சொல்லுவேன். எது முடியுமோ அதை பண்ணுங்க, ரொம்பவும் சொல்லியாக இருந்தோம்னா ரொம்ப சரியாக வராது. ரொம்ப அஹிம்சைன்னு பாலை சாப்பிட்றத நிறுத்திவிட்டான், ஏன்னா பால் ரத்தம் மாதிரி வருதுங்கிறேன். இதுக்கெல்லாம் பதில் நிறைய இருக்குது. பால் சாப்பிட்டது மாட்டுக்கு அந்த பாலை எடுக்கலைன்னா மாட்டுக்கு கெடுதல். அது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணும். பொதுவாக மனுஷனுடைய இன்ஷியலி வி டென்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஹியூமன் எரர்னு பேர் அதுக்கு. மனுஷன்னா தப்பு தான் பண்ணுவோம், இருந்தாலும் ஓரளவு சரி பண்ணிக்கணும். ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் நீங்கள் பண்ணதெல்லாம் பண்ணி இதெல்லாம் தப்பு பண்ணுவோம்னு உணர்ந்தாலே பாது சரியாக பண்ணும். சில பேர் தப்பு பண்ணிவிட்டு யாரோ சொன்னான்னா இது ரைட்டு தான் ஸ்தாபிக்காமல் இருந்தால் அந்த தப்பு குறையும். இதுக்கு என்னுடைய வியாக்கியானம் அப்படி, அது மாதிரி கேள்வி அது. இதுதான் என்னுடைய அட்வைஸ், யுவர் அட்வைஸ். கடைசி கேள்வி, லாஸ்ட்லி யுவர் வியூஸ் இன் இன்டர் கம்யூனிட்டி காஸ்ட் மேரேஜ். இதை பற்றி நான் ரொம்பவும் சொல்ல முடியாது, சொல்லணும். இன்டர் கம்யூனிட்டின்னா என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும். அதாவது பிரகச்சரணம் வடமா அப்படிங்கிறதா இருந்ததுன்னா இட் இஸ் அலோட், பரவாயில்ல பரவாயில்லன்னு நான் சொன்னேன். மகாபிரிவாக சொல்ல மாட்டான், ஏன்னா நான் இதை பரவாயில்லன்னா நாளைக்கு நீங்கள் சண்டாளனும் பிராமணனும் பண்ணிக்கலாம் பேர், ஃபாரின் லேடியும் இவ்வளவு பண்ணிக்கலாம் பேர், இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு பிறந்த குழந்தைக்கு உபநயனம் எப்படின்னு கேட்டான், பண்ணவே பிராமித்தனும். இந்த கேள்விகள்லாம் ரொம்ப சங்கடமான கேள்வி. இந்த தர்மசாஸ்திரத்திலே பதில் சொல்ல முடியாததான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். இதுக்கு என்ன காரணங்கிறது அப்புறம் வேணால் சொல்லுவோம். அதனால் இன்டர் கம்யூனிட்டியில் பண்ணிக்கலாம், இன்டர் காஸ்ட் மேரேஜ் கூடவே கூடாது. பாசிபிலிட்டி ஆஃப்
உபநயனம் எக்ஸெட்ரா வாழ்க்கு உண்டான நிஜமா கிடையாது.

0: இது பேருக்கு வேணா நீங்க போட்டுக்கலாம். இப்ப அநேகமா நம்ம மாத்திலேயே பல பேர் போட்டுருக்கிறது இப்ப அப்படித்தான் இருக்கு பேருக்கு. அவளை மறுபடியும் திருப்பி வரலாம, கன்வர்ஷனை பத்தி கேட்டிருக்கா, அது தனியா பேச வேண்டிய விஷயம். மறுபடியும் இப்படி போயிட்டா மறுபடியும் வரலாம் வரப்படாதுங்கிறத பத்தி ரொம்ப டவுட்டா இருந்துருக்கு. அதை பத்தி பொண்ணு பண்ண முடியாது, போனவனே இப்படி திருத்தலாமான்னு இங்கேருந்து போனா அங்கேருந்து கொண்டுலாம் அது வேற விஷயம். இதோட எட்டு கேள்வி. இப்ப லாஸ்ட் வந்து, வாட் இஸ் தட் வி கேன் டூ டு ஸ்ப்ரெட் ரிலிஜியஸ் ஃபைத் இன் பீப்புள் அரவுண்ட் அஸ், பிளீஸ் அட்வைஸ். இது நீங்க தான் பதில் சொல்லணும். அட்வைஸ்ங்கிறது கடையில் விற்றா கால் கிலோ வாங்கி ஆளுக்கு அஞ்சு கிராம் கொடுத்துடலாம். இட் இஸ் இன்னராக கல்டிவேட் ஆக வேண்டிய விஷயம். இதை நான் கார்த்த சத்தாதேவி உபாசனம் பண்ணுங்கன்னு சொன்னது தான் இதுக்கு பதில். இதுக்கு இன்னைக்கு இந்த பதிலில் தான் இன்னைக்கு ஆரம்பமே. அதனால தான் அவள் கேட்டிருக்காளோன்னு சந்தேகமாக இருக்கு. ஆமாம், அது வேணும். அது நீங்கள் சொல்றது வாஸ்தவம் தான். எது சத்தி இல்லாமல் ஆரம்பித்தா கொஞ்சம் ஸ்ரத்தை வரும், அஸ்ரத்தையா தேவம் மாதிரி வச்சுக்கணும். அது இப்போ பார்த்தார், ஒரு அம்மா கேட்டிருக்கா, பார்த்துல பெரியவா மாமியார் வந்து சுங்கிலே போயிட்டா ஒரு வருஷம் மாமியார் சாதம் பண்ணி மறுநாள் சுங்கிலி பிரார்த்தனை பண்ணணுமே பண்ணுறோம் அப்படின்னா பண்ண தான் பண்ணணும். அது பண்ணி மறுநாளைக்கு பண்ணணும், அவள் சுங்கிலி பிரார்த்தனை பண்ணணும். அதே வருஷம் கல்யாணம் வந்தால் மறுபடியும் பண்ணணுமானா ரெண்டு கல்யாணம் வந்து அவர் கல்யாணத்துக்கு பண்ணால் போகிறோம். ஆனால் சாதத்தில் பண்ணுற சுங்கிலி பிரார்த்தனை பின்னாடி வர நாந்திக்கு ஸ்தானத்தில் வர்றதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஆகாது, கண்டிப்பாக ஒன்று ஒன்று பண்ணித்தான் ஆகணும். சில பேர் வருடத்தில் ஒரு முறை தான் சொங்கலின்னு சொல்கிறாள்னா அதெல்லாம் வந்து சில்லற சமாச்சாரம், சில்லறைக்காக பயந்துன்னு சொல்கிற விஷயம் அது. அதில் அதே விஷயம் சொங்கலி பிரார்த்தனா மங்களை பொண்டுகள் செய்யும் முறை, இது வந்து லேடிஸை கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தராத்துல ஒரு ஒரு முறை இருக்குது. அதனால் அவாவா எந்த முறையில் பண்ணாலும் அதை பண்ணும்போது இதுக்கு ஜென்ரலாக காமனாக நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. பச்சைப்பிடி சுத்துறது ஏழா ஒம்பதான்னா அது கல்யாணத்தில் அந்த மாமியை தான் கேட்கணும். நான் சொல்ல தர்மசூத்திரக்காரரே சொல்லிருக்கார், இந்த சம்பிரதாய சித்தமான காரியங்களில் சந்தேகம் வந்தால் புஸ்தகத்தை பார்க்காத, வேதம் படித்த மகாமகோபாத்யாய கேட்காத, வயசான பாட்டி என்ன சொல்கிறாளோ அதை கேளுன்னு சொல்லுறார். விருத்தாபியா தர்மம் சிக்ஷே. இன்னொரு தர்மசூத்திரக்காரர் சொல்கிறார், அந்த ஊரில் வயசான உழவன் இருந்தான்னு அவனை கேளுங்கிறார். அவனுக்கு செலவு தெரியும் அந்த உழவை எப்படி பண்ணணும், அது எப்படி பூஜை பண்ணணும்னு. அதனால் எல்லாருக்கும் சமதையான யோகியதையை கொடுத்துருக்கிறது நம்ம தர்மசாஸ்திரம். சில பேர் மறைச்சி வச்சு பேசினா அது வேற விஷயம். யார் யார் எதில் கெட்டிக்காரோளோ அவளை எப்படி கேட்கணும், வேதம் சுவரம் சரியா இல்லையான்னு என்கிட்ட கேட்கணுமே. ஒரு ஐடி படித்தவனு போய் கேட்டாமனு சொல்லுவோம். அதனால அது அது முடிஞ்சு போச்சு. செய்யும் முறை நீங்கள் அவாவா சம்பிரதாயத்தில் பார்த்துக்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். ஒய் டூ வி டூ ஆச்சமனம், பரிசுத்தி வேணும்னு ஆச்சமனம் பண்ணியாகும் சார். அது உள்ள சுத்தமாகணும்னா ஆச்சமனம் ஒய் டூன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு தாகமாக இருக்குது, அதுக்காக ஜலம் குடிக்கிறதுக்கான ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு அச்சுதான் சொல்ல வேண்டாமே. ஆச்சமனம்ங்கிறது எந்த ஸ்டார்டிங்லையும் நம்ம முதல்ல அதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வருதுங்கிறதுக்காக பண்ணணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வேரிங் மெட்டி? இந்த பர்பஸ்ன்னு கேட்டாக்க, இப்போ இப்போ நீங்கள் காஃபி சாப்பிட்றதுக்கு என்ன பர்பஸ்ன்னு என்ன சொல்லுவேன்? சிலத்துக்கு நம்ம பர்பஸ்னால் பிரயோஜனம் கேட்குறேன். அதாவது கல்யாணம் ஆச்சுங்கிறதுக்கு அடையாளமாக மெட்டின்னா இந்த இதில் வெள்ளியில் போட்டுக்கிறதுன்னு வச்சுருக்கோம். ஹூ ஷுட் வேர் இட்? லேடிஸ் கல்யாணம் ஆனதுலேருந்து அதை போட்டுக்கணும். வெதர் த மேன் ஆர் த உமன், மேன் மேன் கிடையாது, ஈக்குவல் ஈக்குவல் அதிகாரங்கிறதுக்கு நீங்களும் போட்டுக்கோ நாங்களும் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. நல்ல எண்ணத்துலாம் கேட்டிருக்கா, உமன் தான் போட்டுக்கணும் மெட்டின்னு சொன்னாக்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மெட்டி மாதிரி ஒன்று இருக்குது, தர்ஜனின்னு பேர். இங்கே இந்த இதில் தங்க மோதிரம் போட்டால் இதில் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறது, அது மூத்த பிள்ளை தான் போட்டுக்கணும், அது தர்ஜனி, அது வெள்ளியில் போட்டுக்கிறது, இது வெள்ளியில் மெட்டி போட்டுக்கிறார். கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் போட்டுக்கணும். அதனால தான் காலை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணான்னு கண்டுபிடிச்சுடலாம். காலை பார்க்கணும், கழுத்தை பார்க்கணும். இப்போ ரெண்டுமே முன்னையாக இருக்கு. முன்ன மூக்கையும் பார்க்கறது உண்டு, இப்போ எல்லாமே ஒரே மூக்கு தான். நீங்கள் மூக்கு குத்திக்கிறான்னு குத்திக்கிறானே, எல்லாம் குத்திக்க மாட்டேன்ட்டா இது வேற விஷயம். அதை பற்றி நான் இன்னைக்கு சௌந்தர்யிலேயே சொல்லிட்டேன். அம்பாள் முக்குத்தி தான் போட்டுருந்தா முத்து மூக்குத்திங்கிறதாக இருக்குது, போட்டுக்கத்தான் வேணும். இதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் செய்யலாம். போட்டுண்டா போட்டு காட்டான சார்னா இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறா, அவளுடைய மூச்சு காத்துலேருந்து நமக்கு மூச்சு காத்து படுறது, ஒருத்தருடைய மூச்சு காத்து ஒருத்தருடைய மூச்சு காத்தில் பட்டால் கெடுதல். அதுக்காக நீங்களும் போட்டுங்கன்னு சொல்லாங்க. அதில் வேற விஷயம் இருக்குது, இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் பெரிய விஷயம். அவள் மூச்சு காத்து நம்ம பேரில் படும்படியான நெசசிட்டி இருக்குது, தாம்பத்தியம்னு அதானே, மூச்சு விடப்படாதுங்க அப்படி. அதனால எவ்வளவோ சமாச்சாரம் இதுக்கு மேலே நான் ரொம்ப சொல்ல தயாரா இல்லை. அந்த மூக்கு வழியாக அந்த மூச்சு வரும்பொழுது அதில் வர கெடுதல் எல்லாம் விலகி போயிடும், இவனுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுங்கிறதுக்காக போட்டதுன்னா. போட்டுண்ட மாமிக்கும் அஃபெக்ட் ஆகுது, போட்டுக்காத மாமாவுக்கும் அஃபெக்ட் ஆகலையானே, இதெல்லாம் உங்கள் ஸ்ரத்தை. அப்புறம் நாங்கள் ஏதோ காரணங்கள் சொன்னால் அதுக்கு மேலே கேட்டுட்டே இருந்தால் வண்ணா போட்டுங்க, இல்லை சும்மா இருப்போங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், வைர முகுத்தி கொடுன்னு வாங்கிட்டு வரோம், ஆனால் இந்த பொண்ணுக்கு முக்கிய குத்தலான்னு இதுவும் இது புதுன்னு சிப்பா. வைர முகுத்தி வைரத்தோடுன்னு போட்டு விடுறான் லிஸ்ட்டில், இந்த பொண்ணு ரெண்டுமே போட்டுக்கிறதுல வாங்கி அந்த இதில் வச்சுடுறான் கேன்ரா பேங்க்ல.
1: ஏன்னா அவன் சில்லறையை கட்டியே அவன் எப்படியாது பொண்ணாத்துக்காரன ஒரு முட்டை அடிச்சு ஒரு லெவலா பண்றதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சுன்னா உண்மையுமில்லை. இவன் இவன் பண்ண வேண்டிய விரதங்கள்லாம் அவாத்துலவே தேங்காய் அந்த தேங்காய் வாங்கி உடச்சு அந்த அரிசியில் நாந்தி பண்றான்னா இந்த அல்ப பசங்கன்னா இது இவன் தான் எடுத்துன்னு போன இங்க தசரதர் என்ன பண்ற ராமாயணத்துக்கு சொல்லுங்க நான் எல்லாம் சொல்றேன் தர்மங்கள். இங்கேருந்து மஞ்சப்பொடி தேங்காய் எங்காய் எல்லாம் சில்லறை காசு வாத்தியார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போறாருன்னா பல தேர்ல பல வண்டியில பொட்டி பொட்டி எடுத்துன்னு போறேன். அவளை போய் கேட்கலாமோ? இஃப் ஏ பர்சன் ஹேஸ் ஒன்லி டாக்டர்ஸ் அண்ட் நோ சன் கேன் ஹி பெர்ஃபார்ம் கடஸ்ராத்தா இன் காஷி? இதெல்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸாஜரேஷனுக்காக கடஸ்ராத்தம்னு சொல்றது அதுக்கப்புறம் அங்கே போய் பிண்டம் போட்டுனா அப்புறம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டாங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேஷனுக்காக சொல்லி வச்சது. ராமநாமா ஒருதனும் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் எத்தனை பிராமணன் வேணால் கொலை பண்ணலாம் அந்த பாபம் போயிடும்னு சொல்லியிருந்தா அதுக்கு எவ்வளோ வேல்யூவோ அவ்வளோ வேல்யூ. அப்படி இதெல்லாம் இல்லை. அது அந்த ஊர் காசிக்காரர்களே நான் கேட்டாச்சு. இஃப் எஸ் வாட் இஸ் த ப்ரொசீஜர் இந்த கடஸ்ராத்தங்கிறது? அதே போல் கடஸ்ராத்தம் பண்ணிவிட்டேன்னா டைவர்ஸ் பண்ணால் கடஸ்ராத்தம் பண்ணலாங்கிறது இதெல்லாம் நடுப்புற யாரோ ஆரம்பித்த வேலை. இந்த லைனுக்கே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. பொண்ணுந்தான் இருந்து பிள்ளை இல்லைன்னா அது பிள்ளை இல்லாதவங்களுக்கு யார் யார் பண்ணணுங்கிற லிஸ்ட்டு தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. அது நாங்கள் தர்மசாஸ்திர சுருக்கம் போட்டிருக்கோம் அதை பார்த்துங்க. அவள் பண்ணித்தான் ஆகணும். பண்ணாட்டா என்னன்னா போனவருக்கு பெரிய ஆபத்து இல்லை, அவருடைய அடுத்த ஜென்மா கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். பண்ணாதவன் ஆற்றுல பைத்தியம் பிடிக்கும். நிச்சயமாக கேட்கலாம் எந்த ஜோசிட்டு போனாலும் வாழ்க்கை தவிர்க்க முடியாத ப்ராப்ளம் மென்டல் கேஸ்னா சார் ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடி ஸ்ராத்தம் பண்ணல விட்டு போச்சுங்கிறான். அதனால் இந்த சில பேர் குழந்தைகளே இல்லை புள்ள புள்ளை இல்லாத கதி இல்லைன்னு சொல்லிருக்காங்கன்னா அதெல்லாம் பிளஃப். உங்களுக்கு உள்ள கதி உங்களுக்கு உண்டு. புள்ளை இருக்கிறவாளே இப்போ பண்ண மாட்டேன்னு உங்கள் பேர் சொல்லிட்டான் முன்னாடியே உண்மையை ஒத்துங்கிட்டான். என்கிட்ட படிக்கிற வாழ்க்கை பாதி பேருக்கு இதான். என் பையன் ஃபாரின் போயிட்டான், இந்த ஊர்லேயே இருக்கான், ரெண்டு பேருமே நீ சுத்து போனான்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வேலை நீ என்ன ஒன்றுமோ பார்த்துக்கோன்ட்டான். அந்த மாமி வந்து என்கிட்ட அழுதா, நீங்கள் அழுறது உங்களுக்கும் அழ வேண்டாம், அந்த புள்ளை வீணா போடுமேனு அழுன்னு சொன்னேன். நான் இவாளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் கடஸ்ராத்தம் போக்குவரத்துலாம் சரியில்லை. இன் வாட் ஏஜ் இட் ஷுட் பி டன் அதெல்லாம் கிடையாது. ஆத்மஸ்ராத்தம் ஆத்ம பிண்டம் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி. இந்த அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை பிரதமை இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறனால என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. பிரயாணத்துக்கு அஷ்டமி நவமி நிஷித்தமாக சொல்லிருக்கார், பரணி கார்த்திகையும் பிரயாணத்துக்கு தான் சொல்லிருக்கார். சில காரியங்கள் பரணியில் பண்ண சொல்லி சொல்லிருக்கு, சில காரியம் கிருத்திகையில் பண்ண சொல்லிருக்கு. இதை வகுத்து பேச்சுக்கணும். பிரதமையை இன்னைக்கு பண்ணப்படாது, அமாவாசை பௌர்ணமி சேர்த்துருக்கா அப்படி கிடையாது. அமாவாசை பௌர்ணமிலாம் நல்ல காரியத்துக்கு பண்ணலாம், அதனால் அதை தர்மசாஸ்திரத்தில் பேசிக்கணும். பொதுவாக அஷ்டமி நவமி அப்படி பேசப்படேன். பொதுவாக பிரகச்சரணங்கள்லாம் அசடி வடமாடலாம் சமத்துன்னு அது ஸ்டேட்மெண்ட் சரியாக வராது, புரியுறதோ இல்லையோ. பொதுவாக பேசல, ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன காரியங்களுக்கு எவ்வளோ நாள் அப்படியே இருந்தாலும் அது இத்தனை நாளைக்கு மேலே இந்த இந்த பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அது பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டிய சமாச்சாரம். பூஜை அறையில் மறைந்த வீட்டு பெரியவர்களின் படங்கள் வைக்கலாமா? அது தப்பு கிடையாது, வச்சாலும் நிர்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் பிதர்களை தேவோபவான் நினச்சி வச்சேன்னா அது பூஜை ரூமில் இடம் இருந்தால் வைங்க இல்லைன்னா வெளியில் வச்சுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூஜை ரூமில் வச்சு பூஜையை பண்ணுறது உண்டு பெரிய வாழாக இருந்தால். ஆனால் மாமியாரை வைப்பேலாங்கிறது ஒரு சந்தேகம். அம்மா தவறி விட்டார், அப்பா இருக்கிறார், அம்மாவின் திதியை அண்ணா தம்பி சேர்ந்து செய்ய வேண்டுமா? நேற்றுக்கே பதில் சொல்லிட்டேன், அல்ல தனித்தனியாக செய்ய வேண்டுமா? அம்மா பொண்ணாலும் சரி அப்பா பொண்ணாலும் சரி பத்து பிள்ளைகள் இருந்தால் பத்து பேரும் தனித்தனியாக ஸ்ராத்தம் பண்ணி ரெண்டு ரெண்டு பேருக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்து தட்சிணை கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு இடத்துல பண்ணலாம், ஆனால் ஒரு இடத்துல வீட்டில் இவா ரெண்டு பேர் வச்சு பண்ணுறதுக்கே இடம் இல்லை. அதனால் மரியாதை அவாவா இருக்கிற இடத்துல பண்ணிவிடுங்க. இதை சப்ஸ்டியூட்டாக சில பேர் அதுக்கு மேலே பாடசாலை பையங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்கன்னா அதை நம்பாயிங்க. பாடசாலை பையங்களுக்கு கொடுக்குறத நான் வேண்டான்னு சொல்லலை, ஸ்ராத்தம் பண்ண பலன் அதில் வரும்னு நம்பாயிங்க. இது தனியாக பண்ணித்தாகணும். இதெல்லாம் ரொம்ப குழப்பமான சமாச்சாரங்களாக இருக்குது. தனித்தனியாக பண்ணி ஆகணுங்கிறத திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஏதோ வைதிகாலுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறா நீங்கள் நினைக்கிறாங்க. ஸ்ராத்தம் வந்து பத்து பேருக்கு போக சொல்ல முடியல பிராமணால்னு திண்டாடுறா இப்போ. இல்லை இவாளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. அவளுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்காக நீங்கள் பண்ணிட்டோம். நம்ம பண்ணுற காரியம் நமக்குங்கிறது முதல்ல தீர்மானம். வாத்தியார் பழைக்கிறதுக்காக நான் வாத்தியார் இதுலன்னு வேறு விதமாக பழைச்சிக்கிறார். நீங்கள் ஏன் கொல்லப்படுறீங்கள? இது முதல்ல இதை பற்றி நாளைக்கு வேணா கேள்வி கேளுங்க, நான் நிறைய பதில் சொல்கிறேன். நம்ம ட்ரெடிஷனில் ஆஸ் பர் அவர் ட்ரெடிஷன் ஆஃப்டர் எ பர்சன்ஸ் டெத் ஒன்லி ஹிஸ் சன் ஹேஸ் த ரைட் டு டூ த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ தேவசம் தர்ப்பணம் எக்ஸெட்ரா ஃபர் பேரண்ட்ஸ். வாட் வில் ஹேப்பன் டு த சோல் இஃப் த பர்சன் ஹேஸ் ஒன்லி டாட்டர், இஃப் த பர்சன் டஸ் நாட் ஹேவ் சில்ட்ரன், இஃப் த பர்சன்ஸ் சன் இஸ் நாட். இது மூணுக்கும் பதில் நானே முன்னாடி சொல்கிறேன், யக்ஷினி மாதிரி. பிள்ளையால் இருந்து பண்ணலை என்ன என்ன பண்ணுறது, பிள்ளையே இல்லைன்னா என்ன பண்ணுறது, பொண்ணு மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது, அப்புறம் உத்திரமே இல்லைன்னா என்ன பண்ணுறது, பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வேறு யாரோ ஒருத்தர் பண்ணணும், அது எப்படி பண்ணணுங்கிறதான மெத்தேட்லேயும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் நீ கேட்டு செய்யணும். நடக்கவே இல்லைன்னா என்னாகும்னார், உங்கள் பண்ண புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ பலன் கண்டிப்பாக கிடைக்கும், அது கொஞ்சம் டிலேடாக ஆகும். இந்த சூத்திர பாஷ்யத்தில் ஆதிசங்கரே தீர்மானம் பண்ணிருக்கார், யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டியது புண்ணியம் பண்ணுறதுக்கு கவலைப்படணும். இதுதான் நம்ம கூட வரப்போகிறது. பையம் பண்ணுறதுங்கிறது ஆக்சலரேட்டிங் ப்ராசஸ் ஆர் அது என்னன்னு பார்த்தேன்னா அது ஒரு ஞாபகப்படுத்துறது. கேன் ஒன்லி அதர் ரிலேட்டிவ் டூ தீஸ் ரிச்சுவல்ஸ் திஸ் அங்கே இருக்க எனி வயமீடியா வயமீடியா ஒன்றும் கிடையாது. இப்போ சில இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, சொத்தை நீங்கள் வந்து மச்சினி கொடுக்குறதா தீர்மானம் பண்ணால் மச்சினி ஆத்துக்காரரை பண்ண சொல்கிறதுங்கிறது இருக்கு. இதெல்லாம் குறுக்கோள். சாஸ்திரங்களில் ஞாத்தியாக இருக்கிறவா உத்தரலன்னு உத்தர பண்ணணும்னு சொல்கிறது. எதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தப்படுத்தினா அது வேறு விஷயம். மறுமான் பண்ணலாம், ஒரு 14-15 சாய்ஸ் கொடுத்துருக்காது. அது ஏதோ ஒரு தினத்தில் பண்ண வேண்டியதுங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். போனவா என்ன ஆகுங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. போனவா அவா கர்மாவன் சாரின்னு போகிறா, நீங்கள் இருக்கிறவா பண்ணலன்னா தப்பு. எலக்ட்ரிசிட்டி மாதம் மாதம் பணம் கட்டினா போனஸாக தருவான், கரெக்டாக 4 நாள் ஆச்சுன்னா கட் பண்ணிட்டு போடுவான். செஞ்சாக்க ஒன்றும் விசேஷமாக பலன் கிடையாது, செய்யலன்னா ஆபத்து வரும். இதுதான் நித்திய கர்மான்னு பேர். அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதோடு இன்றைய இதனை இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு சொன்னதான் இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டாம். இப்போது ஒன்று சொல்கிறேங்களுங்க, ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் தானம் வாங்கிட்டால் ஒரு தோஷம் வரும் வேதத்தில் சொல்லியிருக்கு, அதை நாளைக்கு மந்திரம் சொல்கிறேன். ஏன்னா அக்னிம்பை ஜாத்தம் பாப்மா ஜக்ராஹதம் தேவா ஆஹுதேபி பாப்மா நமபாஹுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபிர் தட்சிணா ब्राह्मणेन ब्राह्मणस्य छन्दोभिश्चन्दसागस्वाध्यायेनापस्वाध्याय ஒத்தம் பண்ணதான தீவினைகளை நாம அதை இந்த சில்ற தட்சிணை கொடுக்கறதுங்கிறது மூலமா இன்னொரு திட்டம் தள்ளி விடுறது தான் இது. இப்போ வாங்குறவர் வாங்கிட்டா பாபம் வரும், என்ன கவலைப்படாமல் வாங்குங்க. வேதாத்தியனத்தை இந்த பாபம் போறதுக்குன்னு ஜபம் பண்ணலாம் சரியா போயிடும். வாங்குறோம் வாங்கித்தான் ஆகணும். இதில் நவகிரகத்தில் சனி எள்ளு வாங்கினாதான் தோஷம், சோமன் வந்து கடலை வாங்கினா தோஷம் இல்லையாங்கிறதெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கிற விஷயம், எல்லாம் ஒரே சமாச்சாரம் தான். இருந்தாலும் கோதானம் ஸ்வர்ணதானம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான பவர் ஜாஸ்தி. அதனால் இவர் 3 நாளைக்கு 1000 காயத்ரி ஜபம் பண்ண சரியாக போடும். வைத்தியாலை ஜபம் பண்ணவே நேரம் இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அதனால இதில் வந்து தராதரம் இருக்கவே இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பென்சில் திருடனவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டு, ஆளை கொண்டவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டா? பென்சில் திருடனுக்கு தான் பனிஷ்மெண்ட், ஆளை கொண்டவனுக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாதுன்னு இருக்கு. இப்போ நம்ம புரியுறதில் அது ஒன்றும் தீர்மானம் ஆலசாங்கிறான். அதனால் நம்ம கவர்மெண்ட்டை பேசாங்க, இங்கே வந்து கரெக்டாக அந்த கொசு கொண்டவனுக்கும் வரையுது, மாட்டை கொண்டவனுக்கும் வரையுது தான், உயிர் தானே சார் ரெண்டும் தான். அப்படி இல்லை, தோஷங்கள் வரத்தான் வரும், தோஷங்களை ஏற்றுக்கிறதுக்காகத்தான் புரோஹித்தாள்லாம் நீங்கள் இருக்கீள், வாங்கிட்டு தான் ஆகணும். ஆனால் வாங்கிட்டு தான் ஆகணும்னா நீங்கள் வாங்குவோன்னு என்ன கூப்பிட்றாங்க, அதுக்குன்னு வேறு வழி இருக்கிறவா அதில் போகப்படாதுன்னு இருக்கு. பல பல விதமான ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் இதில் வரும். அவ்வளோ தீர்மானம் பண்ணிக்க வேண்டிய விஷயம், தட்சிணா மூலமாக தான் நம்ம பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் வாங்கிட்டா தான் கொடுக்க முடியும். அதனால் வாங்கிறவாள் வந்து இதுக்குன்னு சில இதெல்லாம் பண்ணியாகணும், பிராயசித்தங்கள்லாம் பண்ணித்தானும். லேட் ஃபீன்னு ஒட்டி தபால் போடுறீள், எதுக்காக போட்டீள், அதுவும் ஃபீ. அதுபோல் அவள்கிட்டேருந்து வாங்கிக்கணும், அவளுக்கு நல்லது பண்ண புண்ணியமும் உங்களுக்கு கொஞ்சம் சேரும். நீங்கள் உங்கள் பாபத்தை போக்கிக்கிறது வேத மந்திரங்கள்லாம் இருக்குது. அபகத பாப்மா சுவாத்தியாயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேதம் பூரா பாராயணம் பண்ணினேயானால் ஒரு தரம் அனசலமாக காசு வாங்கிக்காமல் பாராயணம் பண்ணினா உங்களுக்கு இருக்கிற பாவம் அத்தனையும் போயிடும்னு சொல்லியிருக்கு. சப்தகாண்டம் ஒரே நாளில் பாபம் பாராயணம் பண்ணுறவாள்லாம் இருக்கா? வழிகள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குறதுனால. எண்ணெய் தேய்ச்சிருந்தாக்க ஷாம்பு பூச்சிருந்தா தலையெல்லாம் நன்னா போகிறது, அதுக்காக ஷாம்பு பூச்சிருந்து அலம்பி விடாமல் வந்து அப்படி இருக்கும், மூஞ்சி மாதிரி இருக்கும். ஷாம்பும் போடணும், உடனே அதை அலுமியும் விட்டுருக்கணும், எண்ணெய் தேய்ச்சிக்கிற மாதிரி தான் இது. அதனால் நெசசிட்டி எவ்வளோ பேர் இது நடந்துதான். அப்புறம் சொல்லு, வைதிகாலும் சந்தேகம் தான் நிறைய கேளுங்க, எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு சொல்லலாம்னு தான் எனக்கு அபிப்பிராயம். அதனால் இதோட இன்னைக்கு இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம்
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சுவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: இரண்டாவது அதிகரணம் சொல்றோம். இரண்டாவது அதிகரணம் ஆணையின் இருவினையின். முதல் அதிகரணத்துக்கு அத்துவித அதிகரணம்னு பேர். ஒரு ஒரு அதிகரணத்துக்கும் பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அத்துவித அதிகரணம் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த இரண்டாவது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம். இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல சிவஞான போதத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சைவ பொது அதிகாரம், பொது அதிகாரம் ஆறு சூத்திரங்கள். அதுல ரெண்டு இயல்கள் இருக்கின்றன, பிரமாண இயல், இலக்கண இயல். பிரமாண இயல்ல முதல்ல பிரமாணம், முதல் பாடல்ல பிரமாணம் என்னன்னா சிவபெருமான் கடவுள் இருக்கிறார். நீ பேசுறீங்களா, எவ்வளவு பொருள்களை பத்தி பேசுறீங்களா, அந்த பொருள்கள் இருக்கின்றனவா இல்லையா அப்படின்னு தெரியணுமா இல்லையா. அப்ப இருக்குன்னு முதல்ல நிர்ணயிச்சுட்டு தான் அதுக்கு மேல நம்ம வந்து செல்ல வேண்டும். அதனால இருக்கிறது என்பதை நிர்ணயிப்பதற்காக முதல் சூத்திரத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் நிர்ணயித்துக் கொண்டோம். ஏனென்றால் இந்த உலகம் தோற்றம், நிலைவேறு, அழிவு ஆகியவைக்கு உட்பட்டது. தடைப்பொருள் தானாக இயங்க முடியாது. தடைப்பொருளை இயக்குவதற்கு வேறொருடைய அறிவுடைய பொருள் ஒன்று தேவை. ஆகிய உலகிய தடைப்பொருளாகிய அந்த உலகத்தை மாயை இயக்குவதற்கு பேரறிவும் பேராற்றமுடைய ஒரு பொருள் தேவை. அவன்தான் சங்காரகாரனாக இருக்கிறான். அவன்தான் உலகத்துக்கு தோற்றத்துக்கு அவன்தான் காரணமாக இருக்கிறான். யார் இந்த உலகத்தை தோற்றுகிறானோ அவன்தான் தனக்குள்ளே அவற்றையெல்லாம் ஒடுக்கொள்வனாக இருக்கிறான். தோற்றும் பொழுது எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறான். ஒடுக்கும் பொழுது படைப்பு கடவுள், காத்தர் கடவுள், ஒடுக்குதற் கடவுள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுங்கி கொண்டு அவன் ஏகனாக இருக்கிறான். ஆகவே சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு முதல் சூத்திரம் கடவுள் உண்மையை நமக்கு தெளிவாக வரையறுத்து சொன்னது. இப்பொழுது ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா பாச உண்மையை சொல்லுது. பாசத்தில் என்னென்ன இருக்கு, ஆணவம், கண்மம், மாய், இந்த மூன்று உண்மைகளும் இருக்கின்றன என்பதை இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல கடவுள் ஏன் இந்த உலகத்துக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு, ஏன் இந்த கடவுளை புனர்வுற்பம் செய்கிறான், அதெல்லாம் சொந்த வகுப்பில் நான் விரிவாக பேசிட்டுருக்கேன். கடவுள் புனர்வுற்பம் செய்வதற்கு என்ன காரணம், தனக்காக இந்த உலகத்தை உற்பத்தி செய்கிறானா, பிறருக்காகவா, இல்லது வீணாகவா, அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது கடவுள் உயிர்களுக்காக இந்த உலகத்தை அவன் படைத்து காத்து உடுக்கி மறைத்து அருள்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ பாச உண்மைகள், பாசம்னு ஒன்று இருக்கு, ஆணவம் ஒன்று இருக்கு, கண்மம்னு ஒன்று இருக்கு, மாயை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் இந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இரண்டாவது அதிகாரம் ஆணையின் இருவினையின். அதனால் இது இருவினை அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகரணத்தினுடைய மேற்கோள் இவ் ஆன்மாக்களுக்கு வினை முதல்வன் ஆணையின் வரும். நம்ம வினைகளை செய்கிறோம். வினைனா என்ன, செயல்கள். செயல்களை செய்கிறோம். அந்த செயல்கள், நாம் செய்கின்ற செயல்கள் நம்மாலேயே நமக்கு திருப்பி வராது. வினையே தானாக வந்து நமக்கு அமையாது. ஏன்னா வினை தடம். அதனால் இதை யாராவது ஒருவர் நமக்கு அந்த வினையை கூட்டு வைத்து அனுபவிக்க வைக்க வேண்டும். அப்போ யார் செய்கிறா அப்படின்னு கேட்டால் இறைவன் தான் செய்கிறான். முதல்வன் ஆணையின் வரும், முதல்வனுடைய ஆக்ஞினையினால் நமக்கு வினைகள் வந்து சேரும். அப்படின்னா கடவுள் ரொம்ப கொடுமையானவனா, அது பாட்டுக்கு வினையை நம்ம செஞ்சுட்டோம், அது காத்தில் பறந்து போயிட்டு அது பாட்டுக்கு போட்டுடலாம், இவராக ஒன்று தான் நமக்கு சேர்த்து நம்மளை அனுபவிக்க வைக்கிறார் என்பது உண்பத்தை அனுபவிக்கிறார். அப்போ ரொம்ப இவரை விட மோசமானால பொறுத்த இருக்க முடியாது. தப்பு செஞ்சால் நம்மளை விட்டுற வேண்டியதானே, கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறாருனா ஏன் சேர்க்கிறாரு. அப்போது கடவுள் நமக்கு கொடுங்கோரனா அப்படின்னு சந்தேகம் வரும். அவனுடைய ஆக்ஞை, அவனுடைய அருத்தத்தின் துணையோடு அவன் நமக்கு இந்த வினைகளை நம் மீது கொண்டு வந்து செலுத்தி அதை அனுபவிக்க வைக்கிறான். அப்போது கடவுள் இந்த வினைகளை ஏன் கூட்டுறான் நம்ம மேலே, கூட்டுறதற்கு என்ன காரணம் இன்னும் நான் இது அதிகரணத்துக்குள்ளேயே போலியும். இவ் ஆன்மாக்களுக்கு வினை முதல்வன் ஆணையின் வரும். கடவுளுடைய ஆணையினால்தான் வினை நமக்கு வந்துச்சு. முற்பிறவிகளில் உயிர்களால் ஈட்டப்பட்ட வினைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் மாயில் கட்டுப்பட்டு கிடக்கும். மாயில் கட்டுப்பட்டு கிடக்கும். அதில் இருக்கிற அந்த மாயில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வினைகள் புண்ணிய பாவங்களாக அங்கே தங்கி கிடக்கும். அதை இறைவன் திருவருளால் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதற்குரிய ஏது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதுன்னா காரணம், அதெல்லாம் முன்னாடியே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான் அப்படின்னு. ஆக்கினா கட்டளை, சிவபெருமானுடைய கட்டளை, கட்டளையினால் நமக்கு வினை வருகிறது. கட்டளை என்பது இங்கே அருட்சக்தி, அவனுடைய துணை காரணமாக இருக்கிற அந்த அருட்சக்தியானது, அருட்சக்தியின் துணையினாலே நமக்கு அந்த வினைகளை கொண்டு வந்து சேர்த்து, எப்படி ஒரு மன்னவனை போல இறைவன், ஏன்னா நமக்கு வேற உதாரணம் காட்ட முடியல, அதனால மன்னரை காட்டுறாங்க. மன்னர் தன்னுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு, அந்த தவறை யார் ஒருவன் செய்தானோ, அந்த தவறை செய்தவனுக்கு பாடிக்காவல் எடுக்கிறான், சிறைக்காவலில் இட்டு தகுந்த அதிகாரிகளை போட்டு அவனுக்குரிய தண்டனைகளை வழங்குகிறான். அதோடு மட்டும் மன்னன் செய்யறதில்லை, யாராவது சிறந்த காரியங்கள், இலக்கியத்தில் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாங்களோ, சாதனை செய்யறாங்க, அவங்களுக்கு பரிசும் கொடுக்குறான் மன்னன். சாமி அது மாதிரியே செய்கிறான், யார் தண்டனை தப்பு தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு பாடிக்காவல் எடுக்கிறான் இறைவன், தகுந்த அதிகாரிகள் மூலமாக தகுந்த தண்டனைகளை வழங்குகிறான், நல்ல காரியங்கள் செய்வதற்கு பரிசல்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கிறான். இப்பெல்லாம் நடக்குது இல்லையா? அப்ப மன்னனுடைய செயலை போன்று இறைவனுடைய செயல் அமைகிறது. நம்ம ஆர்டினன்ஸ், ஆர்டர் அப்படின்லாம் சொல்றோம், அதுபோல இறைவன் தன்னுடைய ஆக்கியினால், தன்னுடைய கட்டளையினால், அவனுடைய ஆணை என்பது அவனுடைய அருட்சக்தி தான், அதுதான் செயல்படுத்தி நமக்கு இந்த வினைகளை நமக்கு ஊட்டுவிக்கிறது. இந்த செய்தி இதில் மேற்கொள்ளையும் எதுவெளியும் சொல்லப்படுகிறது. ஏற்குரிய விளக்கமான விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஏதுல இந்த நமக்கு வரக்கூடிய அனைத்து வினைகளும் இறைவனுடைய ஆக்கியினால் தான் நமக்கு வருகிறது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் நமக்கு வினையை கொண்டு வந்து கூட்டுவிக்கிறான், அவன் தான் விதிக்கிறான். அதனால அதுக்கு என்ன பேரு? விதி. திருவள்ளுவர் சொல்றாங்க, பகுத்தான் பகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் இத்தலறிது. இறைவன் வினையின் வழியாக நமக்கு வகுத்து கொடுத்ததை தவிர, நம்மகிட்ட கோடி கோடியா இருந்தாலும் அதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியாது. அவன் என்ன வகுத்து கொடுத்துருக்கிறானோ, புண்ணிய பலன் வழியாக நிறைய வந்து நமக்கு கோடி கோடியா சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு வியாதி இருந்தா நம்ம கஞ்சிதான் குடிச்சிட்டு இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, இல்லாட்டி சிலிண்டர் பட்டு தான் ஏற்றிட்டு இருக்க முடியும். வகுத்தான் வகுத்த வகையல்லால், இறைவன் நமக்கு வினையின் மூலமாக எண்ணத்தை வகுத்து கொடுத்துருக்கிறானோ, அதை தவிர நம்மால ஒரு இம்மி கூட கூடுதலாக நம்மளே அனுபவிக்க முடியாது. அது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும், கடவுள் ஏன் அப்படி கொண்டாந்து நம்ம மேல செலுத்துறோம், அது பாட்டு வினையை போக விட்டுற வேண்டியதுதானே. அதுதான் அவர் சொல்றாரு, கடவுள் கருணை இல்லனா கொடுமை கொடுங்கோரணா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறாரு. நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்படிதான் அப்படிதானா அப்படிதானா பண்றாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இதுல வந்து நகரியை காப்பான், ஒரு நகரியைனா நகரத்தைன்னு அர்த்தம், நகரியை காப்பான் பாடுகாவல் இட்டாங்கு, அவை அவனது ஆக்கிய ஆதலால், ஆக்கினை ஆனதால், ஆக்கிய அவனுடைய கட்டளை அது, பாடுகாவல் இட்டாங்கு. அந்த இட்டாங்குங்கிறதுல ஒரு பெரிய விஷயத்தை அடக்கி வச்சிருக்கிறார் நம்முடைய சுவாமி மெய்கண்ட சுவாமிகள். என்ன செய்யறான்னா, பாடிக்காவல் இடுதல்னா நம்ம ஜெயிலு உள்ள ஒண்டி போடுறதுன்னு மட்டும் இல்ல, அந்த ஜெயிலுக்குள்ள வராம இருக்கிறதுக்குரிய அறிவுரைகளை எல்லாம் அவன் இட்டாங்கு சொல்லி வைத்திருக்கிறான். அறிவுரைகள்லாம் நம்ம தான் கவனிக்கிறது இல்ல, எச்சரிக்கிறான் பல விதங்களில் எச்சரிக்கிறான் சுவாமி நமக்கு. அவன் சாத்திரங்களாகவும் தோத்திரங்களாகவும் நீதி நூல்களாகவும் அவன் அவனே அவனுடைய தூதர்களை அனுப்புறான். தெய்வக்குலவர் யாரு? சிவன் தான், சிவன் தான் அனுப்பி வச்ச தூதர் தான் அவரு. அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறார் நமக்கு. ஆக முறைமையே அவனே வகுக்கிறான், வகுத்தவாறே அவன் நிறைவேற்றுகிறான். அவன் தான் லா, லா கிவர். அவன் தான் மகாத்மா காந்தி லா அண்ட் லா கிவர் ஆர் ஒன். சட்டமும் சட்டத்தை வகுத்தவனும் ஒன்றுதான். சிவபெருமான் தான் ரெண்டையுமே செய்யறான். வினையின் வழியாகத்தான் ஒரு உயிரை ஞானத்திற்கு இட்டு செல்ல முடியும். வினை இல்லைன்னா ஞானத்தை நமக்கு கிடைக்காது. அப்போ வினையை நம்மோட சேர்க்காம நம்மோட ஃப்ரீயா விட்டுட்டா கருணையினால நமக்கு அனுபவம் ஞானம் என்பது நமக்கு வராமலே போய்விடும். ஆனால் கடவுளுடைய எண்ணம் அவ்வாறு இல்லை, அவன் கருணை உள்ளவன், அவன் ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நமக்கு வினைகளை சேர்க்கிறான். வினைகளை சேர்த்து நம்ம அதை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் ஞானம் சிறப்படுகிறது. எத்தனை தடவை சொல்லுங்க ஒரு பையனுக்கு அறிவுரை சொல்லுங்க, அவன் கேட்கவே மாட்டான். அவனே அதில் பட்டு அனுபவித்தால், நம்ம சொல்ற விதிமுறைகளை கடைபிடித்து கடைபிடிக்காம இருந்து அவன் எதையாவது அடிபட்டானா தான், அதுல வந்து அனுபவப்பட்டானா, அவனே தானே விளையிடுவான். பையன் ஏன்டா அந்த மாதிரி போகல அப்படின்னா, ஏதோ வாங்கியிருக்கான் அடி, ஏதோ அவனுக்கு பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த உயிருடைய தன்மை அது, உயிர் அது தனக்காக சொந்த அனுபவம் வந்தாலன்றி எவ்வளவு அறிவுரைகளை சொன்னாலும் அந்த உயிரால் அதை கடைபிடிக்க முடியாது. ஆனால் பல பல ஜென்மங்களில் ஞானத்துக்கு தகுதியாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்ற, அனுபவித்து வந்திருக்கிற அந்த உயிரானது இந்த அறவுரைகளை சொன்னா உடனே ஏற்று, திருக்குறளை படித்தா திருக்குறள் படியே நிற்பாங்க சில பேர். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, முன் ஜென்மத்தில் அந்த ஞானத்துக்கு தகுதியானவர்கள், இப்போ எத்தனையோ சொல்லியிருக்கும் திருக்குறள்ல, ஆனா நமக்கு எத்தனை சொன்னாலும் நமக்கு கேட்காது, இன்னும் நாம் அதற்கு பக்குவப்படவில்லை. அப்ப கடவுள் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, தகுந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். அனுபவம் வந்ததுக்கு பிறகுதான் அதனால் ஞானம் நமக்கு திறப்படுகிறது, ஞானம் நமக்கு நிலைக்கிறது. அந்த ஞானம் நிலைக்காவிட்டால் நம்ம மேலும் மேலும் திருவுருளை நாடி செல்ல முடியாது. ஆகவே ஞானத்தை நமக்கு ஊட்டுவதற்காக கடவுள் வினைகளை நமக்கு சேர்க்கிறான். இன்னொரு விஷயம் கூட உண்டு, நாம் செய்த எல்லா வினைகளையும் ஒரே பிரிவில் கொண்டு நாம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம எத்தனையோ பிரிவுகளில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், அந்த பாவங்களை அனைத்தையும் கொண்டு வந்து நம்ம மேல அவன் திணிக்கிறது கிடையாது. இந்த பிறவிக்கென்று ஒரு நாம் செய்த வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதை பிராரத்தமாக நமக்கு ஊட்டி இதிலேயே முடிச்சுட்டு வாழ்ந்துதான் அனுப்புறான். செய்த வினைகளை அனைத்தையும் ஒரு பிறவியில் நம்ம அனுபவித்தோம்னால் அந்த உயிரால தாங்கவே முடியாது. கடையுன்னு இல்லை, கடவுள் என்ன செய்யறான்னா, கொஞ்சமாதான் அதுலேருந்து நீ பக்குவப்படுகின்ற அளவுக்கு அந்த வினைகளை எடுத்தவன் கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்புறான். நம்ம அந்த விஷயம் புரியாமல் தான் நம்ம என்ன செய்யறோம், மேலும் மேலும் வினைகளை. ஆமா, முதல்ல இருக்கிற வினையிலேருந்து கொஞ்சம் தான் பிராரத்தமா எடுத்து கொடுக்கிறான். அந்த வினையை அனுபவிச்சு தீக்காம அந்த வினையே நம்ம செய்யும் பொழுது, விருப்ப விருப்போடு கூடி செய்யும் பொழுது மேலும் வினைகளை நாம் பெருக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆகவே அவன் கருணையோடு தான் இயங்குகிறான், நாம் தான் விஷயம் புரியாமல். அப்ப முறைமையை முன்னாடி வகுத்து தருகிறான். இதை நம்ம முன்னாடி நல்லா உணரணும். கடவுள் பாடிகாவல் இட்டாங்கு, அந்த முறைமையை நமக்கு வகுத்து தருகிறான். என்ன செய்யறான், அறவாளர்கள் மூலமாக பெரிய ஞானிகள், அவர்கள் சிவதரிசனம் பெற்றவர்கள், தெய்வ புலவர் போன்றவர்கள், அவர்கள் மூலமாக நமக்கு அந்த ஞானத்தை வழங்குகிறார். நல்லது செய்தல் ஆற்றியராயினும், புறநானூறு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின், நல்லது சாட்டி வரவில்லப்பா கெட்டது செய்யாம இருக்கு. இது ஒரு அறவுரை தானே, இது சொல்லுதுல்ல, 2000 வருஷத்துக்கு முடிய சொல்லியிருக்குல்ல, கேட்டோமா நம்ம? நம்ம கேட்க மாட்டோம். ஏனென்றால் நம்ம எத்தனை தர சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதனாலதான் சாமி என்ன பண்றாரு, ஒரு தண்டனை. இப்போ அப்பாவே பாருங்க, பல தடவை சொல்லி பார்க்குறாரு கேட்கலன்னா, அதுக்கு தகுந்த அவ்வளோ தண்டனை கொடுக்குறாரா இல்லையா? சாப்பாடு போடாமல் இருக்கிறாரு, இல்லைன்னா காத்து கொடுக்காம இருக்கா, ஏதோ ஒன்று நடத்து நடக்குது. மறந்தும் பிறன்கேடு சூடற்க, தீய செயல் செய்யாத, மறந்தும் பிறன்கேடு சூடற்க, மறந்து கூட பிறருக்கு தீமை செய்யாதே, சூடின் அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு. அப்படி யாருக்காவது நீ தீமை செய்தால் அந்த தீமை என்ன பண்ணும், அறக்கடவுள் மூலமாக உனக்கே வந்து அது சேர்ந்து விடும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை, யார் ஏதாவது ஒரு துன்பம் தீமை என்று நீ உணர்ந்தால், உனக்கு ஒரு துன்பம் தருகின்ற செயல் நீ உணர்ந்தீன்னா, அந்த துன்பம் தருகின்ற செயலை மற்றவனுக்கு நீ செய்யாதே. ஏனென்றால் மற்றவருக்கு துன்பம் தருகின்ற செயலை நீ செய்தால் உனக்குமே அந்த துன்பம் திரும்பி வரும். இயற்கையில எதை செய்யறமோ அது திரும்பி வரும். குளத்துல கல்ல தூக்கி போட்டா அதிலிருந்து எழுகின்ற அலை களைய கரைவரணும் வருதா இல்லையா, அது போல வந்து சேரும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை, துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். உணர்ந்தவைன்னு சொல்றார், என்ன உணர்ந்தவை, திருக்குறள் பாருங்க, உணர்ந்தவை துன்பம் என்று உணர்ந்தது. எதனால் உணரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூலறிவினால் உணர்ந்தவை, நுண்ணறிவினால் உணர்ந்தவை, அனுபவத்தினால் உணர்ந்தவை. துன்பம் தரக்கூடியது என்று நூலறிவாலும் நுண்ணறிவாலும் அனுபவத்தினாலும் நீ எதை உணர்ந்திருக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்யாதே. அப்படி செய்தால் அந்த துன்பம் உனக்கே வந்து சேரும். தனக்கு எது துன்பமோ அது மற்றவர்களும் செய்யாது. தன் உயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்களோ, மண்ணுயிர்க்கு இன்னா செயல், இதெல்லாம் ஒரே கருத்து. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. அப்ப அவன் பாடிக்காவல் இடுகிறான், அறவாளர்கள் மூலமாக பாடிக்காவல் நமக்கு இடுகிறான், இட்டாங்கு. அப்ப முறை அவன் செய்யறான். இன்னொரு இது எல்லாத்தையும் கூட முடிமையாக ஒரு செய்தி சொல்கிறார், தன்னை உன்னை நீயே நேசிக்கிறாயா? யாரும் நம்மளை நேசி நம்மளை நம்மளே நேசிக்காதவங்க யாராவது உலகத்தில் இருப்பாங்களா? நீ உன்னை நீ நேசிக்கிறாயா? அப்படி நேசித்தால் மற்றவர்களுக்கு தீவினையை செய்யாதே. மற்றவர்களுக்கு நீ தீவினை செய்தால் உன்னை நீ நேசித்துக் கொள்ள முடியாது. ஏன், அந்த செய்த துன்பம் உனக்கே வந்துடும். அந்த நேசம் என்ன ஆகும், தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னர்க்க தீவினைப்பால். துன்னர்க்கன்னா நினைக்காத, மற்றவர்களுக்கு தீவினையே நினைக்காத. உன்னை நீ நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு தீமையே நீ நினைக்க வேண்டாம். ஆகவே அறநாளர் பாடிக்காவல் இட்டாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, முறை செய்தல், முதல்ல முறையை அவன் நமக்கு வகுத்து தருகிறான், சிவபெருமான் வகுத்து தருகிறான். இது வந்து திருக்குறள் மூலமாக வகுத்து தந்திருக்கிறான், நம்முடைய நால்வர் பெருமக்களும் மூலமாகவும் வகுத்து தந்திருக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய செயல்களை அனைத்துக்கும் சிவபெருமான் தான் கர்த்தா, அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். அது உன்னால் ஒரு காரியமும் ஆவது இல்லை. ஆகவே யான் எனது என்னும் தெருக்கு கொண்டு நீ எந்த தீவினை எந்த வினைகளையும் விருப்பு விருப்போடு செய்து விடாதே. மற்ற இவ்வாழ்க்கை மெய்யென்னும் மனத்தினை தவிர்ந்து, இந்த வாழ்க்கை ரொம்ப சதமானது, இது உண்மையானது அப்படின்னு நினைக்கிற நினைப்பை நீ விட்டுவிடு. பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து வந்து எழுமின் வெற்றிகொள் தசமுகன் விரல்கடை இருந்ததோர் குற்றவில் வரையினான் கோடிக்காவு தேர்வினேன். என்னமோ தெரியல, இந்த வினைகளை பற்றி சொல்லும் பொழுது கோடிக்காவு வந்துருது. கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவல் பட்டு கழியுமே அப்படின்னு அப்பர் பெருமான். திருக்கோடிக்காவல் இருக்கிற சிவபெருமானை நினைக்கலாம்னா பாடிக்காவலில் பட்டு வாழ்க்கை போயிடுமா, அதாவது அரசு தண்டனைக்கு உட்படுவதற்குள்ள இறை தண்டனைக்கு நான் உட்பட வேண்டியிருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, நாம் இந்த வினையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் யான் எனது என்னும் தெருக்கி நின்று நீங்க வேண்டும். அதற்கு இறைவனை பற்றி வாழ்வுதான் நமக்கு ஒரு சாதனமாக அமையும். மற்ற பற்றி எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பாவிக்க பெற்றலும் பிறந்தேன், இனி பிரபாத தன்மை வந்த இதனேன், கற்றவர் தொழுதேத்தும் தீர்க்கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமக்குவார். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒராமைகள் செய்தும் ஊடியும் ஓப்பனாய் திரிவேனே. உன்னுடைய திருவடிதான் உண்மையான பொருள் என்று நினைத்து மற்றவர்களை மதிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முருகமர் சோலை திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடுமடியேன் படுது ஏற்களையாய் பாசுபதா பரஞ்சுதரி. ஒரு அற்புதமான பாடல். சரணாகதி, இதை விட சரணாகதி யாராலையும் அடைய முடியாது. நாயிற்கடையாம் நாயனி நயந்தினியை ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ எங்கன் அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலி. இந்த உடம்பிலே என்னை வைத்திருந்தாலும் சரி, இல்லை உன்னுடைய திருவடி அழைத்து கொண்டு சென்றாலும் சரி, எனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் உன்னுடைய செயலே, உன்னை உன்னிடம் நான் சரணாகதி அடைகின்றேன் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லுகின்றார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடமே எல்லாமும் குன்றே இணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இந்தூர் இடையூர் எனக்குண்டோ என்றோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகன். ஆக இந்த வினைகளிலிருந்து நான் பாடிக்காவல் இட்டாங்கு, அப்ப முறைமையை செய்கிறான், அந்த முறைமையிலிருந்து வழிபடுகின்ற வழியையும் நமக்கு காட்டுகிறான். ஆகவே இறைவனுடைய செயல்கள் எல்லாம் ஒரு மன்னனுடைய செயல்களைப் போல அமைகின்றன. ஒரு மன்னன் என்ன செய்கிறான்னா, யாராவது தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை தருகிறான், சிறை தண்டனை செய்கிறான். பழங்காலத்திலெல்லாம் கழுவேற்றுதல், கொலை தண்டனை, தூக்கு தண்டனை இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது மன்னனுடைய செயலை போன்றது. ஏனென்றால் அந்த வினைகளை அவ்வாறு அம்பூட்டினால்தான் அந்த வினையிலிருந்து அந்த உயிரால் நீங்க முடியும். இல்லாவிட்டால் சரியான அனுபவம் அதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உயிர் அழிவதில்லையே, உயிரை அழிகிறார் சாமி இல்லையே, உயிருக்கு அழிவு இல்லை. ஆகவே அந்த துன்பத்தை தந்து அதன் மூலமாக ஞானத்தை வழங்கியிருந்தான். ஒரு அப்பா தாய் தந்தை இருக்கிறார்கள், தாய் தந்தையினுடைய குழந்தை சரியாக நடந்து கொள்ளாவிட்டால், பழங்காலத்தில் தாய் தந்தைகள் புளியம் வளாரினால் அடிப்பார்களாம், தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் சொல்ல கேட்கல என்ன வஞ்சிராவிடின் உருக்கி உருக்கினா முதல்ல பயமுறுத்துவாங்க, ஏய் ஒத்தப்பேன் அடிப்பேன் சோறு போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஊட்ட விட்டு வட்டிடுவேன். இப்ப கூட நம்ம என்ன சொல்றேன், இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்றது இல்ல, ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருவோம், சொல்றமா இல்லையா, பையனை மிரட்டுறது. பயமுறுத்தி உருக்கி வளாரினால் அடித்து, புளியம் வளார் அந்த காலத்துல புளியம் வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். என்ன பண்ணுவாங்களா, வீட்டிலே விலங்கு கேட்ட போட்டுருவாங்க, பந்தம் அப்படின்னு விலங்கு இடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும். அப்படி செய்யறதெல்லாம் புள்ள செத்து போயிடணும்னா
4: நல்லபடியா
3: நல்லபடியா இருக்கணும், பார்த்திடில் பரிவே ஆகும். எல்லாத்துக்கும் அருள் தான் காரணம். இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவும் என்று முனிவுன்னா அவனுடைய கோபமும் அப்படிப்பட்டதுதான். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது. ஆக வினையின் வழியாக ஒரு உயிருக்கு துன்பத்தை தருவது கூட ஈசன் எதனால் செய்யறான், நேசத்தினால். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே இன்று அறம் ஏற்றிடு என்பார். அப்படி பயமுறுத்தி அடித்து மீண்டும் அந்த அறத்தின் வழியாக இந்த உயிர் நடக்குமாறு செய்வான். சரி, இந்த தீமை செய்தால் இந்த துன்பம் நமக்கு வந்தது, இனிமே இந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது என்ற நிலையை உறுதியை அந்த ஞானத்தை நமக்கு இறைவன் வழங்குகிறான். எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே, எந்த முறைமையை அவன் செய்தாலும், அவன் இனிப்பு மருந்து கொடுத்து நல்லது செஞ்சாலும், அதாவது நமக்கு இனிமையானதை செய்தாலும், அல்லது தண்டனையை தந்து துன்பத்தை தந்தாலும், எக்கிரமமும் எந்த செயலும், கிரமம்னா முறை, எந்த முறையிலும் இறை செயல் அருளே, அவன் அருளைத்தான் செய்கிறான். அருளை தவிர வேறுன்றோம் அவனுக்கு செய்ய தெரியாது. இதெல்லாம் சித்தியாரில் படிச்சிருக்கிறோம் நம்ம. இறைவனுடைய செயலெல்லாம் மன்னருடைய செயலை போன்றது. அதனாலதான் மன்னர்னே சாமியை சொல்லியிருக்காங்க, விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனை, மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் ஆவன், பொன்னை அழுத்தரன் மேனி, புகழில் திகழும் அழகன், மண் பரிமிசை வந்த வள்ளல், பெருந்துரை மேய தென்னவன் சேரலன், தோழன் தீர்வு எங்கன் வரக்கூவாய். அப்ப வந்து மன்னரை போல அரசன் என்பதை அருளாளர்கள் எல்லாம் சொல்லுகின்றார். கடைசியா ஒரு பாட்டு, இது வந்து இந்த பாடிக்காவல் என்ற செய்தியை சொல்லுகிறார். நாடி நாரணன் நான்முகன் வானவர், தேடி ஏசரவும் தெரியாததோர், கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவல் பட்டு கழியுமே. திருக்கோடிக்காவையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் நினைந்து நம்முடைய கடமைகளை செய்தாலுடைய வினையிலிருந்து நம்மாலே நீங்க முடியாது. ஆகவே இதை யார் செய்வார்கள்? இந்த வினையை கொண்டு வந்து யாராவது செய்வார்களா, வேற யாராவது செய்வார்களா அப்படின்னா, இறைவன் தான் செய்வானா நமக்கு? இறைவன் தான் வினையை கொண்டு வந்து நமக்கு ஊட்டுவான். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வை எங்காண்டும் வல்லறிதல் வேந்தன் தொழில். இந்த அவனுடைய குடிபடைகளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த மன்னன் தான் அறிவான். அதே போல அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்க, இந்த பிரபஞ்சத்துக்கு கீழே இருக்க எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அவன் தான் சுதந்திரன், மற்றவர்களாம் பரதந்திரர்கள், நம்மளாம் அவனுடைய அடிமைகள். ஆகவே நமக்கு என்னென்ன வேணுங்கிறத அவன் தான் நமக்கு செய்து தருகிறான். அதனால சொல்கிறார்கள், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள். யார் தன்னிடம் மறத்துக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். பரப்பு நீர் கங்கை தன்னை படர்களை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தரது. சிவபெருமான் தான் நமக்கு வினைகளை ஊட்டுகிறான். ஏனென்றால் அந்த வினைகளின் மூலமாக நமக்கு அவன் அனுபவ ஞானத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த அனுபவ ஞானம் நமக்கு வந்த பிறகு வினையினால்தான் இவைகளெல்லாம் வருகின்றன என்பது நமக்கு நன்றாக அனுபவப்பட வேண்டும். அந்த வினைகளிலிருந்து நீங்க வேண்டும். அந்த வினைகளுக்கு காரணமாகிய விருப்பு வெறுப்பு, அந்த விருப்பு வெறுப்புக்கு காரணமாகிய ஆணவம், இவைகளெல்லாம் இந்த அனுபவ ஞானத்தினாலே நம்மிடமிருந்து விலகும். அப்போ ஆணவம் மலம் குறைய குறைய நம்மிடம் இருவினை ஒப்பு, மலவரிவாதம், சத்தியவாதம் இவைகளெல்லாம் வந்தமைந்து நம்ம ஞானத்துக்கு தகுதியான ஒரு நிறைவு வருவோம். அப்பொழுது குருநாதன் நமக்கு வருவான். ஆகவே இந்த வினைகளை தேய்ப்பதற்காக இறைவன் செய்கின்ற அருள் செயல்கள், கருணை செயல்கள் இவைகள். அதான் சொல்றாரு இதுல பாடிக்காவல். பாடிக்காவல்னா சிறைக்காவல். இந்த ஏதுவில ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்ட அங்கு, அவை அவனது ஆக்ஞே ஆகலான். ஆக்ஞே என்பதற்கு கட்டளை, ஆணை. பெயர்க்குரிய எடுத்துக்காட்டு வென்பா பார்க்கலாம். உள்ளவே தோற்ற உயிர் அணையும் அவ்வுடலின், உள்ளதாம் உட்செய்வினை உள்ளடைவே வள்ளலவன், செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல், செய்வன் செயல் அணையா சென்று. உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது, அப்படிதானே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்முடைய சத்காரியவாதம், உள்பொருள் தான் தோற்றத்துக்கு வரும், இல்லாத பொருள் சூன்யத்திலிருந்து ஒன்றையும் உண்டாக்க முடியாது. இப்போ உள்ளதே தோற்றன்னா இப்ப நமக்கு வினை எப்படி வருகிறது? இப்ப இந்த பிறவியில பிரார்த்தமா நமக்கு வருது, அது எப்படி வருது? உள்ளதே தோற்ற நாம் உட்பிறவிகளில் செய்த வினைகளே இப்பொழுது நம்மிடம் வந்து தோன்ற பயனாக விளைய, முற்பிறவியில் ஈட்டப்பட்டுள்ளதாகிய என்ன, முன்னாடி இருக்கிற சூத்திரங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் சூத்திரம் இரண்டாவது அதிகரணத்துல நம்ம வந்து சர்க்காரியவாதத்தை பத்தி பார்த்திருக்கோம். இனி இல்லதற்கு தோற்றமின்மையின், இல்லதற்கு தோற்றமின்மையின், உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினையின்மையின், ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை அப்படிங்கிறது அந்த அதிகரணம். அதுல இல்லதற்கு தோற்றமின்மையின் அப்படிங்கிறது ஒரு செய்தி. உலகம் உள்ளது, அது உள்பொருளில் இருந்து வந்தது, இல்லாதது தோற்றத்துக்கு வரவில்லை. அதுபோல வினை எப்படி நம்ம ஒரு வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா, ஏதோ நம்ம யார்கிட்டயோ இருந்த வினையை எடுத்து கடவுள் நம்மள்ட்ட கொடுக்கல, நாம் செய்த வினை முற்பிறவிகள் செய்த வினையை எடுத்து நமக்கு தரு. அதான் சொல்றார், உள்ளதே தோற்ற முற்பிறவிகளில் ஈட்டப்பட்டு உள்ளதாகிய சஞ்சித வினையையே, அது எப்படி இருக்கு, இன்பமும் துன்பமாகிய பயன்களை உயிர் நிகழ் நம்ம அடையணும், உயிரை அடையணும்னு சொன்னா, அதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னா, அதுக்கு என்ன வேணும், இந்த உடம்பு வேணும். ஆகவே உன் வினையை அனுபவிப்பதற்காகத்தான் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லும். வினையை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம வேற வேற நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடலுக்கு. ஆனால் வினை போகம் நுகர்வதற்காகத்தான் இந்த உடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது, அதுவும் தரப்பட்டிருக்கிறது. உயிர் அவ்வுடலின் அணையும், இந்த அதுல ஒரு சொல்லு மின்ன பின்ன இருக்கு, அதை பார்த்துக்கணும். அவ்வுடலின் உயிர் அணையும் அவ்வுடலின் இருக்கு, உயிர் அவ்வுடலின் அணையும். ஆகவே முன்வினை பயன்களை அனுபவிப்பதற்காகத்தான் உயிரானது இந்த உடலுக்குள்ளே வந்து அணையும்னா என்ன, சேரும். எல்லாம் சேரணும், தானா சேர்ந்துக்காது, யார் சேர்க்கிறார்? ஆமா, இறைவன் தான் சேர்க்கிறான். நம்முடைய வினை பயன்களை கொண்டு வந்து கூட்டி அனுபவத்தை ஏற்படுத்தி ஞானத்தை விளைவித்து தன்னுடைய திருவடியில சேர்த்து சாஸ்திரமான பேரானந்தத்தை வழங்குவதற்காகத்தான் இறைவன் வினைகளை சேர்க்கிறான். முற்பிறப்பில் செய்யப்பட்ட வினை நுகரப்பட்டு விடுமாயின், சரி முன்ன செய்த வினையை நுகர்வதற்காக தான் அந்த பிறகு கொடுத்தாச்சு, இந்த பிறகு முடிஞ்சு போட வேண்டியது, இதோட முடிஞ்சு போக வேண்டியதுதானே, அப்ப ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னா, முற்செய்வினை முன் செய்த வினையின் பயனாகி இன்ப துன்பங்களை முதல்ல செய்யும் பொழுது நல்வினை, இந்த பிறவியில செய்யும் பொழுது நல்வினை தீவினை, அந்த நல்வினை தீவினையில அனுபவிச்சது போக மீதி இருக்கிறத நம்ம வந்து சஞ்சிதம்னு சொல்றோம். நல்வினை தீவினையினுடையாக நமக்கு வருவது பாவம் புண்ணியம், அது விளைவாக வரும்பொழுது நமக்கு எப்படி வரும், இன்பமாகவும் துன்பமாகவும். நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் இன்பம் துன்பம் அப்படி. ஆகவே முன்பிறவில் செய்த வினையின் பயனாகி இன்ப துன்பங்களை எப்ப எங்க அனுபவிக்கணும், அது பாவ புண்ணியமா இருக்கு, பாவ புண்ணியம் நம்முடைய பேங்க்ல இருக்கு, அது எப்படி அனுபவிக்கணும், அதை நல்லது செய்யறோம்னா புண்ணிய பலனா நம்ம அனுபவிக்கிறது, இங்கே நல்ல செல்வாக்கான ஒரு நிறைந்த பொருளாதார வாழ்க்கை, நல்ல உடல் வாழ்க்கை, நல்ல மாட மாளிகை குடவுபுரங்கள் சுற்றார் அப்படிலாம் கிடைக்கும். அப்ப நம்ம தீவினையே செய்திருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள், மனைவி மக்கள், வீடு அமைப்பு எல்லாத்தோட நம்ம வந்து சேருவோம். முற்செய்வினை முற்பிறப்பில் செய்த வினையின் பயனாகி இன்ப துன்பங்களை உள் என்பதற்கு அனுபவிப்பது என்று பொருள். அனுபவிக்கும் பொழுது நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், நமக்கு துன்பம் வந்தால் அது மேல வெறுப்படையும் அடையிறோமா, அடைஞ்சிடறோம், வெறுப்பு வந்துருது நமக்கு. இன்பம் வந்தால், இன்பம் வந்தால் சந்தோஷப்படுறோம், அதனால சந்தோஷம் அடைகிறோம். அப்ப அனுபவிக்கும் பொழுது விருப்பு வெறுப்பு வந்து விடுகிறது, அந்த விருப்பு வெறுப்பு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் பொழுது அதற்கு தகுந்த காரியங்களை நாம் செய்கிறோம். வெறுக்கிறோம் ஒருத்தரை விரும்புகிறோம், அதனுடைய அடிப்படையிலே காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து கொண்டே போகிறோம். அப்ப அதனுடைய முறைமையினால் உள் அடைவே அடைவேன்னா முறைமையினால் அந்த விருப்பு வெறுப்பு வருகின்ற முறைமைக்கு தகுந்தது போல உள்ளதாம் என்ன உண்டாகுது, புதிய வினைகள் அடுத்த பிறப்பிற்கு எதுவாக உண்டாயும். அப்ப பிராரதத்தை அனுபவிக்கிறது ஒரு பிறவி கொடுத்து முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அனுப்புறான், நாம் அந்த ஒரு பிறவியிலேயே அதை அனுபவித்து முடிக்காம நம்ம என்ன செய்யறோம், மேலும் அடுத்த பிறவிக்கான வித்துக்களை நாம் இட்டு விடுகிறோம். அப்பொழுது அடுத்த பிறவி உலகாம் உலகாம் புதிய வினை அடுத்த பிறப்பிற்கு ஏதுவாக உண்டாகும். இந்த பிறவியிலே செய்யக்கூடிய ஆகாம வினை அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைந்துவிடும். இதுக்கு ஒரு உதாரணம், அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார், செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல். இத எப்படி நமக்கு வருகிறது, இந்த வினை வருகிறதுனா, இந்த வினையினுடைய தன்மை உயிரினுடைய தன்மையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வினை நம்ம முப்பொருளை பற்றி பேசுகிறோம், அதுல பாசம் என்பது எப்பொழுதும் சடம், அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா, பாசம்ங்கிறது சடம் தானே, சடப்பொருளுக்கு இயக்கம் உண்டா, இல்ல உயிர் பொருளுக்கு தான் இயக்கம் உண்டு, அறிவு இச்சை செயல் மூன்றும் உயிருக்கு தான் உண்டு, சடப்பொருள் கிடையாது. நாம் செய்த வினை முதல்ல பருமையா இருக்கு, இந்த பிரிவில் செய்யும் பொழுது பருமையா இருக்கு, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பருமையா உங்களுக்கு தெரியும், நான் பேசுறேங்கிற தெரியுது கேக்குறீங்க, அதுவும் பருமையா இருக்கு, இந்த இடத்தோட நவுந்துடுறோம் என்ன ஆகுது, பருமையா இருக்கிறது சூட்சமா போயிடுச்சு. அப்ப சூட்சமா போனாலும் அது அது வந்து சடந்தான், அதுக்கு அறிவு கிடையாது. இந்த நம்முடைய வினைகள் எல்லாம் என்ன செய்கின்றன, சூட்சம உருவத்தில் இருக்கின்றன. அது எங்க போய் தங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னா புத்தி தத்துவத்தில் கொண்டு வச்சிருக்கான், ஏன்னா அவன் வினை அவன் உள்ளுக்குள்ளே தான் இருக்கு, அந்த புத்தி தத்துவத்தில் இருந்து தான் நம்ம இறந்து போன பிறகு நாம் அந்த சூட்சம தேகத்தில் நாம் வாழ வருவோம். நமக்கு வெளியில போறது நம்ம இறந்து போனோம்னா வெளியே நமக்கு நம்ம விட்டு போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அரிகருவிகள் செயற்கருவிகள் இதான் போகுது நம்மளை விட்டு, நீதியெல்லாம் நம்மளோட தான் இருக்கு, தன்மாத்திரையெல்லாம் நம்மளோட இருக்கு. அப்ப அந்த சூட்சும தத்துவத்துல மனசு இருக்கு, மனசுக்கு அந்த புத்தி இருக்கு, புத்தி தத்துவத்துல அந்த தூக்கமா அது இருக்கு. மறுபடியும் நாம் மேகத்தோடு மேல உலகம் போய் அங்க நரக சொர்க்கங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அல்லது இடைநிலையில இருந்து மறுபடியும் திரும்பி பூமிக்கு மடையோடு கூடி வந்து கீழே விழுந்து ஏதாவது ஒரு தானியத்தினுடைய உடலாக போய் தாய் தன் தந்தையினுடைய வயிற்றுக்கு சென்று அப்புறம் தாயினுடைய வயிற்றுக்கு சென்று மகவாக இந்த உலகத்தில் பிறக்கிறோம், அதான் பஞ்சாக்கினி என்று சொல்வார்கள். இப்படி நம்ம வர்றோம். இப்போ இந்த வினை தான் நம்ம செஞ்சு ஜடம், அதுக்கு கண்ணு இல்லை காது இல்லை, அது நமக்கு வந்து சேருமாது, அது தானா வந்து நம்மளை வந்து அடையுமா அப்படின்னா அடையாது. உயிர் நல்வினைக்கு நன்மையும் தீவினைக்கு தீமையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கா, உயிருக்கு அந்த அறியாமை இருக்கிறது, ஆணவத்தில் அது மறைஞ்சிருக்குது, அதனுடைய நினைவுக்கே அது வருவதில்லை, அப்படி அதனுடைய பிறவி அமைப்பே இல்லை. அப்படியே அதுக்கு ஆற்றல் இருந்தாலும் அது என்ன செய்யும்? தீவினியுடைய பயனை ஏற்றுக்க போகுமா? உயிர் போகவே போகாது. தீவினியுடைய பயனை ஏற்றுக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நல்வினியுடைய பயனா இருந்தா கொண்டா கொண்டா இப்பயும் கொண்டா அப்படின்னு. அப்போ அங்க ஏற்றத்தாழ்வு உண்டாயிடும், நியாயம் நடக்காது இல்லையா? அப்ப உயிரும் அந்த வினையை ஏற்ப, அப்ப கடப்பொருளும் வந்து சேராது, உயிரும் போய் ஏற்றுக்க முடியாது, அதுக்கு அந்த தகுதி இல்லை. ஆக இதை யாரும் சேர்க்கணும்னா இருக்கக்கூடிய இந்த பாரிசேட அளவைன்னு சொல்லுவாங்க, மூன்றாவது குரல் ஒன்று இருக்கிறது, அது யாரு? சிவபெருமான் தான். அவன் தான் சேர்க்கணும். அவன் எப்படி சேர்க்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த அடுத்து வருகின்ற உதாரணம் செய்கிறது. ஒரு உழவன் இருக்கிறான், அந்த உழவன் உழவு தொழிலை செய்கிறான். முதல்ல உழுவுறான், நல்ல உழுது நிலத்தை நன்றாக பக்குவப்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி நல்ல செம்மைப்படுத்தி அதில் விதையை விதைக்கிறான். விதையை விதைத்த உடனே அதிலிருந்து பயிர் வளர்கிறது, களைகளை எடுக்கிறான், அதை நல்ல உரம் போடுகிறான், சூரிய ஒளி இல்லை தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறான், அது வந்து விளைவே தருகிறது இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். அதை போல நம்முடைய வினைகள் இருக்கின்றனவே, இந்த வினைகளெல்லாம் நம்ம செய்கிற இந்த உழவு தொழிலை போன்றது நம்முடைய வினைகளெல்லாம். நாம் உழவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம உயிர். இப்போ இந்த வயலை நாம் உழுது விதையை போடுறோம், விதையை போட்ட உடனே நமக்கு பலன் தருவது யார்? விதையை போட்டோடனே பலன் தருவது யார்? நிலத்தில் போடுறோம், நிலம் தானே நமக்கு பயனை தருகிறது. உழவு தொழில் செய்கிறான், உழவு தொழில் செய்து அவன் வந்து விதையை கொண்டுட்டு போய் அந்த மண்ணில் போடுறான், மண்ணில் போட்ட உடனே அந்த மண்ணு தான் பயன் தருகிறது இல்லையா? உழவனுக்கு அந்த அவன் செய்கிற தொழிலே பயனை தர்றது கிடையாது, அந்த தொழிலை அந்த நிலம் ஏற்றுக்கொள்கிறது, அந்த நிலம் வந்து அவனுடைய பயனை தருகிறது. அதுபோல இந்த உயிரானது வினைகளை செய்கிறது, அந்த வினைகளை விளைநிலமாகிய முதல்வன் ஏற்றுக்கொள்கிறான், அவன்தான் இந்த உயிருக்கு இந்த விளைவை தருகிறான். ஏன்னா உயிர் தானாக ஏற்றுக்கொள்ளுகின்ற திறமை அதுக்கு கிடையாது, அந்த வினைக்கும் சடம். அப்போ வினை, அந்த வினையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தது போல பலன் ஏற்படுகிறது. என்ன விதை விதைக்கிறானோ உழவன், அதை மண்ணு தருவது போல இவன் வினைகளை விதைக்கும் பொழுது அந்த வினைகளை ஏற்றுக்கொண்டு சேருவான், அவனே அதற்குரிய விளைவுகளை தருகிறான். அப்படி சேர்த்து தான் ஞானத்தை அவனுக்கு உண்டு பண்ணுகிறான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஞானம் உண்டாகாது, அனுபவ ஞானத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அதுதான் இதில் சொல்லுகின்றார். செய்பவர் செய்தி பயன் செய்யே போல் வள்ளல் அவன் செய்வான். உழவு தொழிலை செய்யும் செயல்களை ஏற்று அந்த செயல்களுக்கு ஏற்ற பயனை கொடுக்கின்ற நிலம் போல வள்ளல் என்பது இங்கு சிவபெருமானை சொல்கிறது. உயிர்களிடத்தில் கைமாறுகிறதாக கருணை வைத்துள்ள வள்ளலாகிய சிவபெருமான் உயிர்கள் செய்யும் நல்லனவையும் தீயனையும் ஆகிய செயல்களை ஏற்று நின்று அந்த செயலுக்கு தக்க பலனை அவ்வுயிர்களுக்கு கூட்டு வைப்பான். வினை வந்து தானே அந்த உயிருக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இறைவன் இடையில் நின்று உயிர் செய்த வினையை ஏற்று அதன் பயனை உயிருக்கு கூட்டு வைப்பான் என்று கொள்ள வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறார். செயல் சென்று அணையா, செயல் சென்று அணையா, செயல் சடம், அதனால் அது தானாக சென்று அடையாது. வினையே இருக்கணும், கடவுள் எதுக்க குறுக்க வேண்டியில்லை. அந்த வினையே அவனுக்கு வந்துட்டு போகுது, தானாகவே வரட்டும் அப்படின்னா அந்த வினைக்கு உயிர் இல்லை, அது வந்து சேராது. வினை சடம் ஆதலின் அவை தம்மை செய்தவரை அறிந்து சென்று அணைய மாட்டா. இதனால் எந்த செயலும் தன் பயனை தானே தருதல் என்று எங்கும் இல்லை. ஆகவே உழவு தொழிலே பயனை தரும், அவன் செய்கிற செயலே பயனை தரும்னு சொல்ல முடியாது. அந்த செயலை எது ஏற்குது? நிலம் ஏற்கிறது. நிலம் தான் விதையை ஏற்குது. ஏற்றுக்கிட்டு அந்த விதையை விளைவித்து தருவது அந்த நிலம். அதுபோல நாம் செய்கின்ற எல்லா வினையினுடைய செயல்களையும் தானே ஏற்று அவருடைய விளைவாகிய பயன்களை இறைவனே தருகிறான். அதற்கு காரணம் அவனுடைய கருணை. இதனால் எச்செயலும் தன் பயனை தானே தருதல் எங்கும் இல்லை என்பதும் இறைவனே அதனை ஏற்று அதன் பயனை தர வேண்டியுள்ளது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிகிறது. இந்த பாட்டை பார்த்து, உள்ளதே தோற்ற உயிர் அணையும் அவ்வுடலின் உள்ளதாம் முத்தைவனை உள்ளடைவே வள்ளலவன் செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல் செய்வன் செயல் அணையா சென்று. இந்த பாடல்ல முக்கியமான கருத்து பிராரத்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வருகிறோம். அப்படி பிராரத்தத்தை அனுபவித்த பிறகு இப்பிறவியோடு இந்த பிறவி தீர்ந்து போய்விட வேண்டியதுதானே என்ற சந்தேகம் நம்ம எழலாம். ஆனால் பிராரத்தை அனுபவிக்கும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம்? விருப்பு விருப்பை செலுத்துகிறோம். இந்த செயல் ஒருவர் மூலமாக நமக்கு வந்து அந்த வினை வந்து அமையும் பொழுது அவர் மேல் விருப்பு வெறுப்பை நாம் செலுத்தி விடுகிறோம். அப்போ அந்த விருப்பு வெறுப்பை நமக்கு அடுத்த பிறவிக்கான காரணமாக அது அமைந்து விடுகிறது. இப்படி வினைகளின் மூலமாக இறைவனையே நம்மை பக்குவப்படுத்துகிறான். வினைகளை அவன்தான் நமக்கு கூட்டுவித்து வினை கழுவி உண்டு பண்ணி நமக்கு ஞானத்தையும் ஏற்படுத்தி இந்த வினைகளிலிருந்து நீங்கி இருவினை ஒப்பும் மலபரிவாகவும் சத்திரிபாலமும் வரும்படியான காரியங்களில் மெல்ல மெல்ல நம்மை ஈடுபடுத்தி நன்மை கடைசி செல்கிறான். ஆகவே இவை அனைத்தும் இறைவருடைய திருவருள், அவருடைய கருணை என்று நாம் தெளிவாக
1: உணர்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: தீட்சை வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
5: ஸ்ரீ குருப்யோ நமஹ. யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீ குருப்யோ நம. பரமேஸ்வரனது பரம அனுகிரகத்தாலும் குருமார்களது பரிபூர்ண ஆசியாலும் விசேஷமாக எனது அத்தியாபகராகிய சிவஸ்ரீ வி சோமசேகர சிவாச்சாரியார் அவர்களது அனுகிரகத்தாலும் ஆச்சாரியர் சிவஸ்ரீ கோயம்பேடு சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்களது பரிபூர்ண ஆசியாலும் தீக்ஷா ஆச்சாரியர் சிவஸ்ரீ சேனாபதி சிவாச்சாரியார் அவர்களது பரிபூர்ண கிருபையாலும் மற்றும் இன்றைய தினம் சஹஸ்ர சந்திர தரிசன சாந்தி சதாபிஷேகம் காணும் விழா நாயகராகிய நம் அனைவருக்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பல விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவருமான சாளவ சிவஸ்ரீ க ராஜப்ப சிவாச்சாரியார் அவர்களது இந்த சஹஸ்ர சந்திர தரிசன சாந்தி சதாபிஷேக விழாவின் பொருட்டு தீக்ஷா விதி என்ற விஷயத்தில் இந்த ஒலிப்பேழையானது வெளியிடப்படுகிறது. சைவாகமங்களின் சாரங்களை பல பத்ததி ஆச்சாரியர்கள் நம் சைவ சமுதாயத்திற்கு தொகுத்து கொடுத்தாலும் கூட தொண்டை மண்டலத்தில் பல சிவாச்சாரிய பெருமக்களால் அனுஷ்டிக்கப்படுவது என்பது ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் பத்ததி. சோழ மண்டலத்தை சார்ந்த அகோர சிவாச்சாரியரது பெருமையானது 12ஆம் நூற்றாண்டில் மிகவும் சிறப்பாக திகழ்ந்து இருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்றைய தினம் வரை சுமார் 800 ஆண்டுகளாக அந்த பத்ததியானது தமிழ்நாட்டில் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரிய பத்ததியில் தீட்சையானது எந்த விதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் அந்த தீட்சா பத்ததியினுடைய உரையாகிய நிர்மலமன தேசிகர் இயற்றிய பிரபா என்ற உரையில் எந்த விஷயங்களெல்லாம் விளக்கப்பட்டு இருக்கின்றனவோ அந்த விஷயங்களை சார்ந்து இந்த சிற்றுரையானது அமைந்திருக்கிறது. தீட்சை சைவத்தில் பல பேதங்களாக தீட்சை இருந்தாலும் அதிகாரிக்கு தகுந்தாற்போல சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை என்று 4 விதமான தீட்சைகளை இந்த பத்ததியானது விளக்குகிறது. இந்த தீட்சா விதியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிர்மலமணி தேசிகர் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியரை பற்றி இயற்றிய இந்த குருவந்தனத்தை முதலில் ஸ்மரிப்போமாக. ஸ்ரீ சைவாகமவிஷ்டபே பரசிவாத்யர்த்தஸ்வரூபக்ரமம் யோ வித்யாதிமிரம் வ்யபோஹ்ய நிகிலம் வித்யோதயத்யாதராத் ஸ்வவ்யாக்யான மகாமயூக நிவஹைஹி தீக்ஷா விசிஷ்டாத்மனாம் வந்தே அகோர சிவாக்ய தேசிக ரவிம் போதாயதம் சர்வதா. இந்த குருவந்தனத்தில் ஸ்ரீ நிர்மலமணி தேசிகர் ஸ்ரீமான் அகோர சிவாச்சாரியரை மிகவும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அகோர சிவாச்சாரியார் என்ற பெருமகனார் இந்த பத்ததியை செய்யாவிட்டால் சைவாகமம் என்ற காட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒருவருக்கும் புலப்படாமல் போய்விடும். எனவே இந்த சைவாகமம் என்ற காட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்களை பற்றிய விஷயங்களை அந்த பொருள்

ஈஸ்வரனை அம்பிகையோடு கூட மற்றும் பரிவாரங்களோடு கூட வணங்கிவிட்டு, தனது குருமார்களையெல்லாம் வணங்கிவிட்டு, தனது குருவாகிய ஸ்ரீ போஜதேவர், சோமசம்பு போன்றவர்களால் அருளப்பட்ட முறையில் இந்த தீக்ஷா விதியை நான் செய்கிறேன் என்று பிரதிஜை செய்து கொள்கிறார். இங்கு பிரபாவில் உள்ள மங்கள ஸ்லோகம், சராச்சரமிதம் விஸ்வம் ஓதம் புரோதம் ச சர்வதா பசு பாஷாபிதம் ஏன நமஸ்தஸ்மை பினாகினே. அடுத்து சிவாகமார்த்த தத்வஜ்ஞாம் நத்வா தேசிக மாலிகாம் தீக்ஷா விதிம் யதா போதம் யதா சாஸ்திரம் வியனஜ்மியகம். ஸ்ரீமான் அகோர சிவாச்சாரியரால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தீக்ஷா விதியை எனக்கு தெரிந்த எனது சிற்றறிவிற்கு உட்பட்ட முறையில் சாஸ்திரத்தின் முறைகளை மீறாமல் இங்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று தனது அடக்கத்தை கூறிக்கொண்டு மேல்கொண்டு தீட்சை தொடர்பான பல விஷயங்களை விளக்குகிறார். இங்கு சில விஷயங்களை மூலத்தில் உள்ளவாறும் சில விஷயங்களில் உரையில் உள்ளவாறும் நாம் காண்போம். சிவதீட்சையை செய்து கொள்வதற்கான அதிகாரி யார் என்று நிரூபணம் செய்யும் பொழுது, யதோக்த லக்ஷண ஆச்சாரியா உக்த லக்ஷணம் சிஷ்யம் லப்த்வா என்று மூலத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு ஆச்சாரியர் சைவாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷணங்களை உடையவராக இருக்க வேண்டும். அவருக்கு தீக்ஷா கர்த்தா என்று பெயர். அவர் சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷணங்களை உடைய ஒரு சிஷ்யனை அடைந்த பின்பு அந்த சிஷ்யனுக்கு தீட்சையை செய்விக்க வேண்டும். இந்த இடத்தில் அந்த சிஷ்யனானவர் தீட்சைக்கான அதிகாரியாக ஆகிறார். எனவே கர்த்தாவாகிய ஆச்சாரியரது லக்ஷணம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதுபோல் அதிகாரியாகிய அந்த சிஷ்யனது லக்ஷணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரிவாக இங்கு சொல்லப்படுகிறது. அதில் ஆச்சாரியரை பற்றி ஸ்ரீமத் சுப்ரபேதாகமம் குறிப்பிடும் பொழுது, எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவராகவும் சாஸ்திரங்களின் பொருள்களை அறிந்தவராகவும் சாஸ்திரங்களின் தத்துவங்களை அறிந்தவராகவும் சிவஞானத்தில் மிகவும் சிறந்து விளங்குபவராகவும் சிவசித்தாந்தத்தின் தத்துவங்களை அறிந்தவராகவும் அதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் சிவாக்னியையும் குருமார்களையும் நித்தம் பூஜிக்கக்கூடியவராகவும் இந்த தீட்சையை செய்து வைக்கக்கூடிய அந்த ஆசிரியர் கர்த்தாவானவர் இருக்க வேண்டும். இந்த தீட்சையை செய்து வைக்கும் பொழுது பல கிரியைகளை பல வேலைகளையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு உடல் தொடர்பான சக்தி தேவை என்ற காரணத்தினால் அந்த ஆச்சாரியரது வயதானது 16 வயதுக்கு மேல் 70 வயதிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வயஷோடசகாதூர்த்வம் அதசப்ததிர் உச்சியதே என்று சுப்ரபேதாகமம் குறிப்பிடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சைவாகமத்தில் கிரியாபாதம், ஞானபாதம், யோகபாதம், சர்யாபாதம் என்று 4 உட்பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 4 பாதங்களிலேயும் இந்த தீட்சையை செய்வித்து தரக்கூடிய ஆச்சாரியர் எவ்வாறு தேர்ந்து விளங்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் பொழுது, கிரியாபாதத்தில் நிபுணராக மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். சர்யாபாதம் என்ற அந்த அனுஷ்டான மார்க்கத்தில் அனுசரிப்பவராக இருக்க வேண்டும். யோகபாதம் என்ற யோக சாஸ்திரத்தில் ஏற்கனவே நன்கு பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். ஞானபாத விஷயத்தில் திளைப்பவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக அந்த ஆச்சாரியர் இருக்க வேண்டும் என்ற லட்சணத்தை குறிப்பிட்டு, அதுபோலவே இந்த சிஷ்யனின் லட்சணத்தையும் ஸ்ரீ மதங்க ஆகமமானது குறிப்பிடுகிறது. சுதீக்ஷியாக சாதகாக தந்திரே ஏ சிவார்ப்பித சேதசா. தீட்சை செய்விக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சிஷ்யனானவர் சிவபெருமானிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மனதினை உடையவராக இருக்க வேண்டும். சத்சங்கத்தில் ஈடுபட்டவராகவும் தூய்மையானவராகவும் அசத்சங்கத்திலிருந்து வெளிவந்தவராகவும் அசத்சங்கத்தில் ஈடுபடாதவராகவும் அனைவருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு உடையவராகவும் அமைதியானவராகவும் அந்த ஆச்சாரியரால் சிவாச்சாரியரால் பல காலம் பரீட்சை செய்விக்கப்பட்டவராகவும் பொறுமை கொண்டவராகவும் அனைவரிடத்திலும் ஒரு அன்பு கொண்டவராகவும் அதுவும் விசேஷமாக தனது குருவினிடத்தில் எல்லா விதத்திலேயும் எப்பொழுதும் ஈடுபட்டவராகவும் சிவசக்தியாகிய பராசக்தியினுடைய அனுகிரகம் பெற்றவராகவும் வினயம் பொருந்தியவராகவும் மிகவும் இனிமையாக பேசக்கூடிய

0: உடையவராகவும் கோபமற்றவராகவும் சபல புத்தி அற்றவராகவும் ஸ்ரத்தை உடையவராகவும் இந்திரியங்களை அடக்கியவராகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு, தேனுக்ராஹியாக சதா அக்ரூராக சுவாச்சார பரிபாலகாக, இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் குரூரம் அற்றவர்களாகவும் தனது ஒழுக்கத்தை பின்பற்றுபவராகவும் இருக்க வேண்டும், இவர்களை அனுகிரகம் தீட்சையின் மூலமாக அனுகிரகம் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இந்த வரிகளால் தீட்சை செய்விக்க தகுந்த அந்த அதிகாரியினுடைய லட்சணமானது சொல்லப்பட்டது. அடுத்து இந்த தீட்சை செய்விக்கப்பட வேண்டிய காலத்தினை பற்றி குறிப்பிடும் பொழுது, மகுடாகமமானது உத்தராயண காலத்தில் சுக்லபக்ஷத்தில் சுபமான தினத்தில், அதுபோல் விஷு புண்ணிய காலத்திலேயும் சூரியன் மற்றும் சந்திர கிரகண புண்ணிய காலத்திலேயும் இந்த தீட்சை செய்விக்கப்படலாம் என்று காலங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அல்லது அந்த ஆச்சாரியருக்கு பிரியமான எந்த மாதமாக இருந்தாலும் ஆச்சாரியருக்கு தீட்சை செய்விக்க தகுந்த நாள் என்று மனதில் படக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் செய்விக்கப்படலாம். அல்லது சுபமான முகூர்த்தத்தில் சுபமான லக்னத்தில் இந்த தீட்சையானது செய்விக்கப்படலாம் என்று சொல்லி, திதி லக்ஷணங்கள், வார லக்ஷணங்கள், நட்சத்திர லக்ஷணங்கள் போன்ற பல லக்ஷணங்கள் பல ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பாக இங்கு உணர்த்தப்படுகிறது. இவ்வாறு அடுத்ததாக நான்காவதாக இந்த தீட்சை செய்விக்கப்பட வேண்டிய தேசம் அந்த இடமானது சொல்லப்படுகிறது. உத்யானேஷு சிவாலயேஷு சரிதாம் தீரேஷு என்று ஸ்ரீமத் கிரியாகரண மண்டன பத்ததி என்ற நூலானது குறிப்பிடுகிறது. உத்யானேஷு, நல்ல பூந்தோட்டத்தில் தீட்சையை செய்விக்கலாம். சிவாலயங்களில், அதுபோல் பல குளக்கரை போன்ற நீர்நிலைகளின் அந்த தீரங்களிலேயும், பத்மாலயம் என்ற திருவாரூரில், காஞ்சிபுரத்தில், வியாக்ரபுரம் என்று சொல்லப்படுகின்ற புலியூர் கோட்டத்தில், புலியூரில், பயோதி சவிதே என்று சமுத்திரத்தின் கரையில், ஜல்பேஸ்வர க்ஷேத்திரத்தில், அல்லது பல புண்ணியமான மலைப்பகுதிகளில், அல்லது பசு மாடத்தில், அல்லது குருவினுடைய கிரகத்திலேயும், அல்லது காலஹஸ்தீஸ்வர க்ஷேத்திரத்தில், கோகர்ணத்தில், அல்லது சிஷ்யருடைய வீட்டிலேயே, அல்லது பல மரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வனத்திலேயும், தனுபிருதாம் தீக்ஷாஸ்தலி சஸ்யதே, இந்த இடங்களில் தீட்சையானது செய்விக்கப்படலாம் என்று தீட்சைக்கு உரிய இடமானது தேசமானது சொல்லப்பட்டது. அடுத்து இப்படிப்பட்ட இந்த இடத்தில் தீட்சையை செய்விக்கும் பொழுது அந்த மண்டபமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அகோர சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். மண்டபாதி யதோக்த லக்ஷணம் விதாய என்று. யதோக்த லக்ஷணமாக என்றால் சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷணத்தின்படி. சைவாகமங்களில் இந்த தீட்சைக்கு உரிய மண்டபமானது நார் வடிவம் கொண்டதாக, நான்கு முனை கொண்டதாக, சதுரமாக இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும், விஷமமாக கோணல் மாணலாக இருக்கக்கூடாது என்று ஆகமம் குறிப்பிடுகிறது. அதோடு 9:9, 13:13, 17:17, 21:21, அல்லது 7 என்ற கணக்கில் சமமாக இந்த யாக மண்டபமானது அமைக்கப்பட வேண்டும். அந்த யாக மண்டபத்தை 9 பாகங்களாக பிரித்து, அதுபோல் 5 பதங்கள், தேவபதம், பிரம்மபதம், தேவபதம், மானுஷபதம், ஆசுரபதம், இராட்சசபதம் என்று 5 பதங்களாக பிரித்து, மையத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபதத்தில் இந்த மகாவேதிகை போன்றவையெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்று விஸ்தாரமாக குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் மூல நூலில் யதோக்த லக்ஷணஹா ஆச்சாரியஹா என்ற இடத்தில் ஆச்சாரியரானவர் சிஷ்யனை அடைந்து, அவனுக்கு சிஷ்யனை பெற்ற பிறகு அவனுக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதால், பிற ஹோமங்களில் பிற நிகழ்ச்சிகளில் நடைபெறுவது போல சிஷ்யனானவர் குருவை வரணம் செய்வது என்பது கிடையாது. குரு தானாகவே ஒரு சிஷ்யனை ஸ்வீகரித்து அவனது அதிகாரத்திற்கு, அவனது பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் தீட்சையை செய்விக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. எனவே ஆச்சாரிய வரணம் போன்றவையெல்லாம் இங்கு கிடையாது. என்பது சில பெரியோர்களது சம்பிரதாயம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம். 47 பாடல் முதல் 53 பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இருமலையும் சும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் குடித்தருளி கருமலையும் பெருமலையில் கைமலையை கைதொழுவானு அன்ன சிவகாமி அவள் கண் குளிரக்கான அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க மன்னநீரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க மாலையனோடிந்திரனு வாத்தியங்கள் பொட்ட பண்பகையார் பானுகம்பன் வாணன் இசை முழக்க பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலிமுனியும் தானே புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலிமுனியும் தானே ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்ல உலகந்தன்னில்

0: திருநாமங்காயிரமாம் பெருமை பாடி திருவாத ஊரன் செயலை பாடி கருணாமம் வாராமல் காப்பதற்கு கண்டு கொண்டோம் நம்மை போல் ஆறும் இல்லை கண்டு கொண்டோம் நம்மை போல் ஆறும் இல்லை. திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே சிச்சபேசா சிதம்பரேசா அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூசையிலே சுபக்கத்திலே 47வது பாடல் முதலாக இப்பொழுது கூரை செய்ய எண்ணுகிறேன். உலகமும் உயிர்களும் இறைவனும் மூன்றும் தொடர்புடையதாக உலகத்திலே உயிர்களை வாழ வைப்பதற்காக சிவபெருமான் மாயையை காரியப்படுத்தி அந்த மாயையிலே சகல பொருளை உண்டு பண்ணி உலகத்திலே வாழ வைக்கிறார். அப்படி மாயையை அவன் காரியப்படுத்தவில்லையினால் மாயை காரியப்படாது, தானே அது காரியப்படாது. அதனால் மாயை என்கின்ற ஆர்வமாக இருக்கிற அந்த மாயையை சிவசக்தியின் மூலமாக அதிர்ஷ்டித்து நின்று அதிலிருந்து உலகப் பொருள்களை எல்லாம் தோற்றுவித்து அந்த உலகப் பொருள்களிலே உயிர்களை தொடர்புபடுத்தி அதன் மூலமாக மண் உலகத்திலையும் மற்ற உலகங்களிலும் வாழ்வு, அது அவருடைய எல்லை இல்லாத கருணையும் எல்லை இல்லாத ஆற்றலும். அது மற்ற சமயவாதிகள் அப்படி ஒத்துக்கொள்ளுவதில்லை. மற்ற சமயவாதிகளுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற கருத்து அத்தனையும் அவருக்கு விரோதமாகவே இருக்கும். உண்மையாக தெரிஞ்சால் கூட அவருக்கு விரோதமாகவே இருக்கும். ஏனென்றால் சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மலைந்தனர் என்று சொல்கிறார் அல்லவா. சமயவாதிகள் தத்தம் மதங்களில் தத்தம் மத தம்முடைய மதத்திலே எங்கள் எல்லா பொருளும் அமைந்து இருக்கிறது, எங்களது தான் உயர்ந்த மதம், எங்களது தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லி அறற்றி மலைந்தனர், போருக்கு வந்தனர் என்பார் போற்றி திருவகுவல்ல. சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மலைந்தனர் என்றால் சமயவாதிகளாயிருப்பவன் தன்னுடைய சமயத்தை பெரிதென்று சொல்லுவதற்காக அவன் முன்னுக்கு பின் முரணாயிருக்கிற கருத்துக்களை கூட அவன் பிடிவாதமாக அதுவே உயர்ந்தது என்று எண்ணி சைவ சித்தாந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஏற்றுக்கொண்டான்னா அப்புறம் அவன் சமயத்தை விட்டுறான் அல்லவா. அதனாலே என்ன பண்ணுவா, அவன் சமயத்தில் அவன் ஆச்சாரியன் சொன்னது அவன் நூலிலே சொல்லப்பட்டது பலமாக பிடித்து கொள்வான். அது வந்து மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார்கள் என்பது, குடிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆயில் இடையறான்மீர் என்று வருதல்லவா போற்றி திருவல்ல. அதனாலே அப்படி பிடித்ததை விடாமல், அது தப்பாக இருந்தாலும் சரி, அது தப்பாக இருந்தாலும் சரி, சூரியன் வந்து குளிர்ச்சியை தருவான் சந்திரன் உஷ்ணத்தை தருவான்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ, அது எப்படின்னா சூரியன் போய் குளிர்ச்சியை தருவான் சந்திரன் உஷ்ணத்தை தருவான்னு சரியில்லைன்னா கூட இல்லை, எங்கள் குருநாதர் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் நூல்களில் இப்படி தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அந்த சமயவாதிகள் தன்னுடைய சமயத்தை காப்பதற்காகவும் தம்முடைய சமயத்தை பெரிதாக மற்றவர்கள் எண்ண வேண்டும் என்பதற்காகவும் தாம் பிடித்த கொள்கையிலிருந்து மாறாமல் இருப்பார். ஆக அதையெல்லாம் இந்த ஆசிரியராகி அருண் சிவாசுரசாமி அவன் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அதை சொல்லுவது சரியல்ல என்று சொல்லி சைவ சித்தாந்த கருத்தை சொல்லுவார். அது அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாகி அருவாக இருக்கின்ற மாயையிலே அருவமாக இருக்கின்ற மாயை இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது, மாயை கண்ணுக்கு தெரியாது, மாயையினுடைய காரியம் தெரியுமே தவிர மாயையும் சொல் மாயையினுடைய காரியத்தை என்ன சொல்றது மாயேயம் என்று சொல்லுவது, மாயையினுடைய காரியம் தெரியுமே தவிர மாயை கண்ணுக்கு தெரியாது. இப்போ மாயையினுடைய மாயையும் மாயையினுடைய காரியம் எப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ சக்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்கோ, சக்கரை கண்ணுக்கு தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற இனிப்பு நமக்கு தெரியும், சக்கரை தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற இனிப்பு தெரியாது, இனிப்பு சூக்குவாக அதுக்குள்ளே இருக்கிறது, அது காரியம் வந்து உருவமாக வருகிறது. அதுபோல மாயை அருவமாக இருக்கிறது, அந்த அருவமாக இருக்கிற மாயையிலிருந்து உருவப்பொருள்கள் உண்டாகிறது, உருவப்பொருள்கள் உண்டாகிறது. அப்படி உண்டானால் மாயையினாலே இது வந்ததென்று மற்றவர்களால் உணர முடியாது, மாயையினாலே இது வந்ததென்று மற்றவர்கள் உணர முடியாது. இப்படி சாத்திர கண் கொண்டு பார்க்கின்றவர்களுக்கு அது தெரியுமே தவிர சாமானியமான கண்ணுக்கு அது புலப்படாது. கண்ணுக்கு புலப்படாதது எவ்வளவு இருக்கிறது, இந்த கண்ணுக்கு நேத்திரத்துக்கு தெரியாத பொருள் சூக்கமாக இருக்கிறது எவ்வளவு இருக்குது,
1: நமக்குள்ள இருக்கிறதே நமக்கு தெரியலையே. இப்ப நம்ம சரீரமே நமக்கு முழுவதும் தெரியுதா? கண்ணு எல்லாவற்றையும் பார்க்கும், தன்னை பார்க்க தெரியாது. கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது, அதுக்கு அது தெரியுமானா? அதுக்கு அது தெரியாது. இப்ப நம்ம முகம் நமக்கு தெரியலையில்ல. ஓ முகம் எனக்கு தெரியுது, ஏ முகம் உனக்கு தெரியுது, வர ஏ முகம் எனக்கு தெரியவில்லை, ஓ முகம் உனக்கு தெரியவில்லை. சரீரம் முழுவதும் நமக்கு தெரியாது. சரீரம் தூரமாக இருக்கிற சரீரமே நமக்கு முழுவதும் தெரியவில்லை. புறப்பொருளை பார்க்குமே தவிர அகப்பொருளை பார்க்க தெரியாது. அப்படி இருப்பதனாலே அருவமாக இருக்கிற மாயையோ, அருவமாக இருக்கிற கடவுளையோ, அருவமாக இருக்கிற உயிரையோ கண்டுகொள்ள முடியாது. அது கருத்தால் காணலாமே தவிர கண்ணால் காண முடியாது. கண்ணால் காண்பதை கண்ணால் காண வேணும், கருத்தால் காண்பதை கருத்தால் காண வேணும். எதை எதனால் அறிய முடியுமோ அதை அதனால் அறியலாமே தவிர ஒன்று அறியக்கூடிய ஒரு பொருளை விட்டுட்டு இன்னொரு பொருளால் அதை அறிய முடியாது. சுவையை அறிய வேண்டுமானால் எதனால் அறியலாம்? நாவினால் அறியலாம். சுவையை அறிய வேண்டுமானால் நாவினால் அறியலாம். நாற்றத்தை அறிய வேண்டுமானால் மூக்கினாலே அறியலாம். ஒலியை அறிய வேண்டுமானால் செவியினாலே, ஒளியை அறிய வேண்டுமானால் கண்ணாலே அறியும். ஒளியை கண்ணாலே, ஒலியை காதால் வழங்குறா. ஆகையினாலே அருவினில் உருவந்தோன்றி அருவமாயிருக்கப்பட்ட மாயிலே உருவந்தோன்றி, உருவம் என்ற உலக பொருள்கள், உலக பொருள்கள், இந்த அண்டங்களில் இருக்கிற அத்துணை பொருள்கள், அத்துணை பொருள்கள். இப்போ இருக்கிற செடி கொடி மரம் கல் மலை கடல் சூரியன் சந்திரன் இந்த உடம்பு சகலமும் மாயையில் உண்டு பண்ணப்பட்டது. சகலம் அங்க அங்கி பாவமாயி, அங்கமும் அங்கியும் போல, அங்கமும் அங்கியும் போல, அங்கம் உடம்ப அங்கி, அங்கம் அங்கி, இது ரெண்டும் ஒன்னா இருக்குது, ஒன்னா இருக்குது. இருந்தாலும் அங்க வேறு அங்கி வேறு, அங்க வேறு அங்கி வேறு. அதனால அங்கமா இருக்கிற மாயிலிருந்து அங்கி உண்டாகிறது. அங்கம் இல்லையானால் அங்கி இல்லை, அங்கம் இல்லையானால் அங்கி இல்லை, அங்கம் இல்லாததுக்கு அங்கி எதுக்கு? அங்கம் இல்லையானால் அங்கி இல்லை. இப்படி அங்கமா இருக்கிற மாயிலிருந்து அங்கி உண்டாகி அங்காங்க அங்காங்கி பாவமாய் உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம். உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம் என்று சொன்னால், இப்ப ஒரு இரும்பு பொருள் இருக்கிறது, உருவம் இல்லாமல் இருக்கிறது, உருவம் இல்லாமல் இரும்பு, அந்த அந்த பொருளுக்கு உருவத்தை கொடுத்து இப்படி மைக்குன்னு செய்யறேன். இதே போல பற்ற பொருளும், இப்ப கல் இருக்கிறது, மரம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, இது மாதிரி பொருள்கள் கட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு உருவத்தை கொடுத்து வேற ஒரு பொருளாக உருவினில் உருவம் தோன்றி, அருவினில் மர்வமாக இருக்கிற வாயில் உருவப்பொருள் தோன்றியது, அருவமாக இருக்கிற மாயிலே உருவப்பொருள் தோன்றியது, தோன்றியது கல் தோன்றியதுன்னு வச்சுங்க, அந்த கல்லில் ஒரு சிலையை செய்கிறான். உருவினில் உருவம் தோன்றி, இப்போ சரியா விளங்குத? கல் கல் மாயை, மாயையிலிருந்து கல் பிறந்தது, அந்த கல்லில் இருந்து ஒரு சிலையை செய்கிறான், ஒரு விக்கிரகத்தை செய்கிறான். உருவினில் உருவம் தோன்றி ஒன்றி உதித்திடும் உலகம் எல்லாம். உலகம் எப்படி தோன்றியது? அருவமாக இருக்கிற மாயையிலிருந்து சடப்பொருள்கள் தோன்றி, அந்த சடப்பொருள்கள் இருந்து மற்ற பொருள்கள் படிப்படியாக தோன்றுவது. இப்படி தோன்றவில்லை ஆனால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது, உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது. இப்ப தங்கம் கட்டியா இருக்குன்னு வச்சுங்க, தங்கம் கட்டியா இருக்குன்னு வச்சுங்க, கட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை கையில தூக்கிட்டு அலைய முடியுமா? அதை பதக்கமா பண்ணி கழுத்துல போட்டுக்கிட்டா, அதுவும் கல்லு வச்சு பதக்கமா பண்ணி போட்டுக்கிட்டா, போற பக்கம் எல்லாம் மதிப்பு, சரியான மதிப்பு கிடைக்கும். வாங்க வாங்கன்னு நல்ல இடத்துல உட்கார வச்சு ஒன்னா நம்பர் சாப்பாடு போடுவாங்க. எதுக்கு? பதக்கத்துக்காக, மனுஷனுக்கு அவள் கட்டியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கிட்டு போக மாட்டோம். தங்க கட்டி பயன்படாது, தங்க கட்டியினால் செய்யப்பட்ட அந்த ஆபரணம் பயன்படும். மாயை நேராக நம்ம பயன்படுத்த முடியாது. மாயையில் உண்டான பொருள்களை அந்த பொருள்களை உருவமாக்குகிறான். ஆச்சாரி என்ன பண்ணுறான் தெரியுமா? அப்பா ஆச்சாரி மாதிரி கட்டிக்கார யாரும் கிடையாது, நல்லா புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லுக்கு உயிரை கொடுக்குறாங்க, கல்லிலே கலையும். அதே போல மரத்தை உருவமாக, அதே போல இரும்புல, தங்கத்துல, பேசுறது ஒண்ணுதானே பாக்கி, அத்தனை வகையான உருப்படிகளை செய்து அதுக்கு பெயர் கொடுத்து அதை வந்து மனிதர்கள் கண்டு அனுபவித்து உபயோகித்து வாழ்கிறார்கள், வாழ்கிறார்கள். அதனால விஸ்வகர்மா பரமனுக்கு பதில், பரமனுக்கு பதில், பரமாவுக்கு பதில், பரமா சிருஷ்டி பண்றாரா? அதே போல இவனும் சிருஷ்டி பண்றான். அதனாலே இப்படி அருவமாய் இருக்கிற மாயையிலே பொருள்கள் உண்டாகி அந்த பொருள் இருந்து உருவத்தை உண்டு பண்றது. அப்படி பொருள்கள் ஒன்றொன்றில் ஒன்றொன்றில் ஒன்றொன்றில் விரிந்து இப்படி உலகமாக இருக்கிறது. அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாயி உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகமல்ல. அருமையான பாட்டு. உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம். உலகம் எல்லா உலகமும் உருவத்திலிருந்து உருவம் தோன்றுதல். உருவத்திலிருந்து அதான் கல் உருவமாக இருக்க, அதிலிருந்து ஒரு உருவம் தோன்றுதல் தோன்றி உதித்திடும் உலகம் எல்லாம். பெருகிடும் சுருங்கும், அது வந்து பெருகுதலும் சுருங்குதலும் உடையது. உலகம் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம்ங்கிறது அல்லவா. அதனாலே பெருகிடும் உலகம் எல்லாம், பெருகிடும் சுருங்கும். இப்படி காரிய பிரபஞ்சம் எல்லாம் விரிவது ஒடுங்குவதுமாக இருக்கும். விரிவது ஒடுங்குவதுமாக இருக்கும். பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்றால் உலகம். பிரபஞ்சம் என்பது உலகம் வடமொழி சொல்லு. பிரபஞ்சம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. மாற்றத்தை உடையது. மாற்றம் என்று சொன்னால் காடு மேடாவது, மேடு காடா, நாடு நாடு காடாவது, காடு நாடாவது, ஏழை பணக்காரனாகிறான், பணக்காரன் ஏழையாகிறான், புரியுதா? பிரயோசனம் இல்லாத ஒரு பிரயோசனமாக ஆவது, பிரயோசனமாக இருந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் போவது, புரியுதா? எத்தனையோ கையால். அதே மாதிரி அண்டங்களும் மாற்றம், பிண்டமும் மாற்றம், அண்டமும் மாற்றம், பிண்டமும் மாற்றம். இப்படி இது பெருகுவதும் சுருங்குவதும் உடையதாக இருக்கும். அதை மாற்றம் என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதனாலே பெருகிடும் சுருங்கும். பேதா வேதமோடு அபேதம் ஆகும். மாயை அதன் காரியத்துக்கு உள்ள சம்பந்தம், அது தோன்றி வருதலை நோக்குமிடத்து மாயைக்கு அதன் காரியத்துக்கு உள்ள சம்பந்தம் பேதாபேதமாக. அதனாலே மாயையும் மாயை காரியமும் பேதாபேதம். பேதமாகவும் அபேதமாகவும் இருப்பது பேதாபேதம். பேதமாக இருப்பது வேறு, அபேதமாக இருப்பது ஒன்று. நம்ம சங்கரர் மதம் அபேதம், சங்கரர் மதம் அபேதம். அதனாலே மாயைக்கு மாயை மாயையில் உண்டான காரியத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால் பேதாபேதம். பேதாபேதம் பேதாபேதம் ஒருவாறு பேதமாகவும் ஒருவாறு பேதம் இல்லாமையும், ஒருவாறு பேதமாகவும் ஒருவாறு பேதம் இல்லாமையும். இப்போ தங்கத்தினால் பண்ண நகை இருக்கே, நகை இருக்கே, அந்த நகையானது தங்கமாகவும் இருக்குது, நகையாகவும் இருக்குது, தங்கத்துக்கு அதுக்கு பேதாபேதம். ஒரு வகையில் பேதம், ஒரு வகையில் பேதம்னா உருவம் மாறிக்கிச்சா, கட்டியாக இருந்தது நகையாக வந்துருச்சா, உருவம் அது பேதம். அப்புறம் பார்த்தா தங்கம் தான், தங்கம் தான். பேதாபேதம், பேதாபேதம், பேதாபேதமாகி அபேதம் அபேதமாகும். அது ஒடுங்கும் போது பார்த்தா அபேதம். மாயையிலே விரியும் போது பேதாபேதம், மாயையிலிருந்து உலகங்கள் விரியும் போது பேதாபேதம், ஒடுங்கும் போது மாயில் ஒடுங்கனால அபேதம். அபேதம்னா ஒன்றாகி விடுகிறது. அபேதம் என்றால் பேதம் இல்லாதது அபேதம், வேறுபடாமல் இருப்பது அபேதம். அபேதம் என்றால் ஒன்றாகி விடுவது, அபேதம் என்றால் ஒன்றாகி விடுவது. மாயையிலிருந்து உலகம் விரியும் போது பார்த்தா பேதாபேதமாக இருக்கும், மாயையில் ஒடுங்கும் போது பார்த்தா அது பேதம் அபேதமாக இருக்கும். அபேதம்னா மாயைக்குள்ள எல்லாம் ஒடுங்கிறதுல ஒன்று தானே இருக்குது, அதனால அபேதம் அபேதமாக இருக்கும். இப்படி இருக்க ஒருவனே எல்லாமாயி அல்லவாய் உடனும் ஆவார். இந்த மாயையை காரியப்படுத்துகிற இருக்கிறான் பாரு, ஒருவன் ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கிறது அல்லவா, ஒருவன் என்னும் ஒருவன் காண்கு. இதெல்லாம் திருவாசகம் தான். திருவாசகம் மாதிரி விளக்கம் கொடுக்குற நூல் வேற கிடையாது. ஒருவன் என்ன, ஒருவன் என்று சொன்னால் சிவருமான் தான், ஒருவன் என்று சொன்னால் சிவருமான் தான். அதனால ஒருவன் என்ன, ஒருவனே போற்றி உப்பில் அப்பனே போற்றி. உப்பு இல்லாதவன் ஆகையினாலே ஒருவன், உப்பு இல்லாதவன் ஆகையினாலே ஒருவன். அதனாலே அப்படி அந்த மாயை அபேதமாக பேதாபேதமாகவும் அபேதமாகவும் இருப்பது போல சிவபெருமான் அந்த மாயையை காரியப்படுத்துகிற சிவபெருமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் எல்லாமாய் அல்லதுமாய், எல்லாமாய் அல்லதுமாய், யாவையுமாம் அல்லையுமாம், ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்றில்லை, ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்றில்லை. விளங்குத சிவபெருமான் எப்படி இருக்கான் தெரியுமா? உலகமாக இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான், உலகத்தை கடந்து இருக்கிறான், உலகத்தில் கலந்து இருக்கிறான், ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாக இருக்கிறான். ஒன்றாய் வேறாய் உடனாய், பின்னாடி வரும். ஒன்றாய் வேறாய் உடனாய், ஏழே இப்போ உலகத்தை கலந்து இருக்கும்போது கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான், அந்த பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறான். கலந்து இருந்தால் கூட அந்த பொருள் வேற, இந்த பொருள் வேற. ஒன்று நீ அல்லை, ஒன்று நீ அல்லை, காணப்பட்ட பொருள் ஒன்று கூட நீ அல்ல, ஆனால் ஒன்றே இல்லாமல் ஒரு பொருள் இல்லை. அதான் திருவாசகம். ஒன்று நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை, ஒன்று நீ அல்லை, காணப்படுகிற பொருள் அத்தனையும் சிவபெருமான் அல்ல, ஆனால் சிவபெருமான் இல்லாமல் ஒரு பொருள் இல்லை. எல்லா பொருளையும் கலந்து அந்த பொருளை எல்லாம் இயக்குகின்ற காரணத்தினாலே அவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றாக இருக்கிறான், சிறுத்தும் தன்மையினாலே உடனாக இருக்கிறான், கலப்பும் தன்மையினாலே ஒன்றாய் இருக்கிறான். ஒன்றாய் வேற ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசை உடல் எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனான் இட வீழி மிடலை. ஞானசுமர தேவார ஒன்றாய் வேற புரியுதா? ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனான் இட வீழிமிடல். அதுதான் திருவம்பாவையிலே பெண்ணாகி ஆனாய் அலியாய் பரங்குடிசை பெண்ணாகி மண்ணாகி கண்ணார் அமுதமாய் செலுத்துது வேறாய் ஒன்றாய் ஆகி ஒன்றாய் ஆகி ஆகி ஒன்றாய் இத்தனையும் வேறாகி அப்புறம் கண்ணார் அமுதமாய் செலுத்தும் தன்மை. வேறாய் இருக்கின்ற கடவுள் உலகத்துக்கும் அவனுக்கும் எந்த விதமான பொருத்தமும் கிடையாது. உலக பொருளுக்கு நமக்கு எல்லா பொருளும் பொருத்தமாக இருக்குது, எல்லா பொருளும் பொருத்தமாக இருக்குது. கடவுளுக்கு இந்த பொருள் அத்தனையும் அவனுக்கு பொருத்தம் கிடையாது. அவனை பார்க்க இந்த பொருளை பார்க்க வெகு தூரம் இந்த பொருள் அவனுக்கு வேண்டியதும் இல்லை, இந்த பொருள் அவனுக்கு பெருசும் இல்லை. இதை வச்சு அவன் பிழைக்கிறவனும் இல்லை, இதை வச்சு தான் நம்ம பிழைச்சாகணும், இதை வச்சு தான் நம்ம பிழைச்சாவனா, இதை வச்சு அவன் பிழைக்கிறவனும் இல்லை. ஆயினும் நம்முடைய நன்மை கருதி என்ன பண்ணுறான், கலக்கிறான், உலகத்தோடு கலக்கிறான். அது வந்து பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் விளைந்தாய். இப்படியே பூதங்கள் ஒரு நின்றாய். ஐயோ திருவாசகம் இப்படி சித்தாந்தம் சொல்லுது, பூதங்கள் ஒரு நின்றாய் என்றெல்லாம் சொல்லுது அல்லவா. அதனாலே இப்படி ஒருவனே எல்லாமாயி அல்லவாய் உடனுமாவார். அந்த ஒன்றாய்வார் ஒன்றாய் வேறாய் உடனாய் மூணு சொல்லிட்டார். அந்த ஒரு வரியில் சொல்றாரு பாருங்க, ஒருவனே எல்லாமாய் எல்லாம் ஆனானா, எல்லாம் ஆகவில்லையானால் அந்த பொருள் எங்க அது எங்க, உடனாக இல்லையானால் அந்த பொருளை நம்ம அனுபவிக்க முடியாது. இப்படி ஒருவனே எல்லாமாயி அல்லவாய் உடனும் ஆவான். சரி, மாயாவாதி மாயாவாதி என்பதும் ஏகாண்மவாதி என்பதும் ஒன்று. அவர்கள் தான் வேதாந்தி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாயாவாதி ஏகாண்மவாதருக்கே சங்கரன் மதம் தான் ஏகாண்மதம். பரமான்மா ஒன்று தான், சிவான்மா கிடையாது, பரமான்மா ஒன்று தான். அவங்க தான் வந்து ஏகாண்மவாதம், ஏகாண்மா ஒரே ஆன்மா, பரமான்மா ஒன்று தான். பரமான்மாவாகிய பரமந்தான் இத்தனையும் ஆக இருக்கிறது என்பது அவங்களுடைய கூட்டம். அவங்க சொல்கிறாங்க மாயையிலிருந்து உலகம் தோன்றாது, மாயை அருவப்பொருள், மாயை விகாரம் இல்லாதது, மாயையிலிருந்து தோன்றாது என்பது அவருடைய சித்தாந்தம். அதே எப்படி சொல்கிறாங்கன்னா, அரு உரு ஈனாதாகும், அருவமாயிருக்கிற பொருள் உருவத்தை பெறாது ஈனாது, அருவமாயிருக்கிற பொருள் உருவத்தை தராது என்பது அவர்கள் கொள்கை. மாயை அருவப்பொருள் அதிலிருந்து உருவம் வராது, அருவத்திலிருந்து உருவம் வராது ஈனாதாகும். விகாரம் அதிகாரத்தின் வருவதும் இல்லை, அதிலிருந்து விகாரம் வருவதும் கிடையாது, மாயையிலிருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்றாது என்பது அவருடைய கொள்கை. மாயை அருவப்பொருள் அதிலிருந்து பிரபஞ்சம் தோன்றாது. பிரபஞ்சம் என்பது விகாரம், விகாரம்னா பல வகையான பொருள்களுடைய உலகம். எத்தனை பொருள்களும் அணக்கில்லாத பொருள்களை உடையது. இத்தனையும் அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து வராது என்பது அவருடைய சித்தாந்தம். அதே அதுக்கு சொல்றாரு, இவரு சொல்றாரு வருவதில்லை எண்ணில் வான்வெளியாதி பூதம் தருவதும் தன்னில் தருவது தன்னில் மேக சலன சத்தங்களோடு உருவமின் உருவமேறெல்லாம் உதித்துடும் உணர்ந்து உள்ளே. அதாவது இப்ப அருவத்திலிருந்து நீ உருவம் தோன்றாது என்கிறாய் அல்லவா, இப்ப வானம் இருக்கிறதே அருவந்தான், அது அருவந்தான், அதிலிருந்து எத்தனை விகார பொருள் கொண்டு வரும். அதுக்கு சொல்கிறார் எடுத்துக்காட்டு, மின்னலிருந்து இடியிலிருந்து மழை பல பொருள் தோன்றுதல்லவா. அதை வான்வழி ஆதி பூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவமின் உருமேறெல்லாம் உதித்துடும் உணர்ந்து உள்ளே. இப்படி அருவமாயிருக்கிற ஆகாயத்தில் இருத்தனையும் தோன்றுதல்லவா, அதுபோல் அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்று, அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்றுகிறது.
2: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: முன்பு எனது உயிர் செகுத்து முடிப்பதே கருமம் என்றெண்ணி, சரி அந்த வாளை கொண்டு நாம் நம்மையே உயிர் மாய்த்துக் கொள்ளுவோம் நினைச்சிட்டார் எரிபத்தர். ஏன்னா போச்சோழரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா அவர் கையில வாள் இருந்ததுன்னா காப்பாற்ற முடியாது. இப்ப வாங்கி ஆயிட்டு, தன் கையில ஒரு வேல் இருக்குது, அவர்களுடைய வாள் இருக்கு, ரெண்டும் இருக்குது. ஆடார் ஆடா, இப்ப உயிர் உயிரை மாய்ப்பதற்கு ரொம்ப அருமையான கருவிகள் இருக்கின்றன அல்லவா. அதனால அந்த வாளை எடுத்து பரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர்தம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதில் தன்னுடைய வேலை கொண்டு செய்யல. ஏன், அவர் கொடுத்த எதுவோ வாளோ அதுவே புண்ணியமான வாள்னு இவருக்கு. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாள் வேணாம், இது உங்களுடைய புண்ணிய வாள், இது வேண்டாம்னாரு. இவர் என்ன, அதுவே புண்ணியமான வாள் என்று கருதி அப்படியே அரியலுற்ற போதில் போர்ச்சோடர் என்ன செய்வார், பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கெட்டேன் என்றதிற்கு அடிது சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்த நன் வாளும் கையும் அப்படி நேர பாய்ந்தார். பாய்ந்துட்டு பெரியவங்களே பெரியவங்களே அடாராடா இப்படி செய்யக்கூடாது, ரொம்ப மிக இருக்குது என்று சொல்லிவிட்டு அவர் கையை அந்த வாளையும் பிடித்தாராம்.
5: வளவனார் விடாது பற்ற மாதவர் வருத்துகின்ற அளவில் ஆப்பறிவில் இந்த இடுக்கனை அகற்ற வேண்டி களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளர் வழி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப.
4: இதுவரைக்கும் ஒளி, இப்பொழுது ஒலி. ஒரு ஒலி ஒண்ணு, இது வானொலி செய்தியாக பெருமானே அருள் செய்தாராம். என்ன ஒளி,
5: தொடுந்தகை அன்பின் மிக்கீர்.
4: இரண்டு பேர் ரொம்ப அன்பர்கள்.
5: தொடுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலர இன்று சினக்கரி சிந்த.
4: உங்க ரெண்டு பேருடைய தொண்டையும் இந்த நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கருதித்தான் அந்த சிவகோச்சாரியார் மலர் எடுத்து வர இந்த யானையானது ஓடி ஓடி அதை மிதிக்க இந்த பாகரால் அதை அடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு வலிமை வந்து சேர அதை நீங்கள் பார்க்க அவற்றை எல்லாம் கொல்ல நேர்ந்தது, கொல்ல நேர்ந்தது. அப்ப எதற்காக இது நடந்தது, இந்த திருவருள் குறிப்பு,
5: தொண்டினை மண்மேல் காட்ட செழுந்திரு மலர இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொடுந்த அணிவேந்தர் அருளினால் கூடிற்று.
4: நான் அடிக்கடி சொல்லுவேன் சோதனைன்னு சொல்லக்கூடாதுன்னு, சோதனை அல்ல.
5: இந்த இரு பெரு மக்களின் தொண்டினை மண்மேல் காட்ட
4: இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகத்தான்ப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்து திருவருள் செய்தது இது. எனவே யானையும் தவறின்று, பாகரும் தவறின்ற தவறிலர், சோழனும் தவறிலர், கொன்ற நீயும் தவறிலர்.
5: இப்படி சொன்ன உடனே, சரிங்க சார், உங்க தொண்டினை மண்மேல் காட்டத்துக்காக ஒரு யானை அஞ்சு பேருடைய உயிரும் எல்ல போயிருக்கு, நம்மால சும்மா இருப்பானா, சும்மா இருப்பான, இவன் சும்மா இருப்பானு நமக்கு தெரியாதா, உட்கார்றான்.
4: உங்க தொண்டை ரெண்டு பேரும் காட்டிக்கிறதுக்கு இந்த இங்க அஞ்சு ஆறு உயிரில் சாமி போயிட்டு, ஏன்னா இவர் உயிரை காப்பாத்துறாரு, அவ்வளவு பெரிய மக்கு பெயர் தினம் உள்ளதல்றான் இவன் வந்து நம்ம கேக்குறான்.
5: சரி கேடு கேட்கற பதில் சொல்லணும்ல, வேறான பார் மீசை எழுந்தது.
4: எது, இந்த இரண்டு பேருடைய பெருமையை காட்டத்தான் இவ்வாறெல்லாம் நடந்தது என்ற அந்த வானொலி செய்து அப்படி அப்படி எழுந்ததாம்.
5: இங்கதான் கவிதை, கவிதை.
4: அந்த ஒலி எழுந்தது யானையும் பாகரோடும் எழுந்தது அன்றே, அதான் இலக்கியம், அதான் இலக்கியம், இலக்கியத்துக்கு வானொலி அப்படியே எழுந்தது. அது வானொலி மட்டுமா எழுந்தது, இந்த பகுத்தறிவாதி கேள்வியும் எழுந்து அவனுக்கு விடையும் எழுந்தது. ரெண்டு பேர் தொண்டை காட்ட அஞ்சு ஆறு பேருடைய உயிர் போறதோ அப்படின்னார். செட் டவுன்,
5: பாகரோடு யானையும் எழுந்ததன்றே,
4: அருமையான அமைப்பு. அந்த ரெண்டை இணைத்துக் கொண்டார் பாருங்க, ஒலி எழுந்தது, இங்க ஐயம் எழுந்தது, அந்த ஐயத்தையும் அறுத்து பாகரோடு யானையும் எழுந்தது. மேல என்ன செய்ய முடியும். எனவே இப்பொழுது என்ன,
5: ஈரவே பூட்டும் வாழ்விட்டு எரிபத்த தாமும் அந்த நெறியர் பெருமான் தாழ் மேல் விழுந்தனர்.
4: அப்படியே அந்த கழுத்தை நற்பதற்கு முற்பட்ட எரிபத்தர் அப்படியே அந்த முன்னாள் அரசர் காலில் விழுந்தாராம். அரசர்
6: சிவசிவே சிவசிவே நீங்களா விடுது, அவர் இவர் காலில் விடுது. நாட்டு ஜர்க்கத்துல சொன்னாரே, பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் வணங்குமா போல். அடியவன்னா இவர் அவரை வணங்கினா சிவ சிவ சிவ இருக்கு, இவர் அதுக்கு மேல வணிங்க, அவர் அதுக்கு மேல வணிங்க, அடாடாடா ரெண்டு பேரும் அப்படி கட்டிட்டு தருவாங்க. அப்படி ரெண்டு பேருமாக அந்த ஒருவருக்கொருவரை வணங்கி இப்பொழுது என்ன செய்தார், சரி சார் ஒருத்தன் ஒரு ஆள் ரொம்ப கவனமா கேட்டாலு இவங்கெல்லாம் சரியா போச்சு, ஆகவே அவர் சிவகாமி ஆண்டார் பூக்கோடல் எடுத்துட்டு போனது ஒண்ணுமில்ல, அவர் பூஜை போயிட்டுதே பூஜை போயிட்டு அவசரப்படாதுன்னு சொல்லிருக்கேன், பொறுத்திருந்து பாருன்னு எல்லாரும் சொல்றேன், பொறுத்திருந்து பாருங்க போய் பாடுறா பூக்கூடைய ஆனதீர் கும்பிட்டு பாருங்க. இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேரொளியை போற்ற அருமறை பொருளாயுள்ளார் அணிகொள் பூங்கூடை தன்னில். அது நிக்கிறது பாருங்க, சிவதா சிவதா நினைச்சிட்டு பாருங்க, அது அஞ்சாறு கூட அன்னைக்கு பறிச்சு நிறைய நிறைய அமிழ்த்து அமிழ்த்து எடுத்துட்டு வச்சிருக்கு அல்லவா. அந்த கூட இப்ப என்ன கீழே இருந்து சிந்தியில கடைப்பிச்சு பூவும் போயிட்டு கூடையும் போட்டுது, இப்ப நேர தண்டுல அந்த அஞ்சு கூடையும் வந்தது, அஞ்சு கூடையில அந்த மலர்களும் இவர் பறித்தவரோட அப்படியே நிரம்பி கமகமன்னு வாசம் அடிச்சுதான். மருவிய பள்ளி தாமும் நிறைந்திட அருள் மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமி யாரும் நின்றார். மலர் வந்தவனே அடாராளா பெருமானி இந்த மலர்களை தொடுத்து நீ இந்த நாள் போற்றாதி ஆற்ற நாள் பொய்க்கினேனே என்பது போல இந்த நாள் போயிடுமோ நினைச்சேன், இல்ல நல்ல வேலையா போல என்று சொல்லி அவருக்கு மன மகிழ்ச்சி. இப்படியாக ஆனசீர் மட்ட விளாளங்கள் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் உத்தரு கழிப்பினோடும் உறங்கி மீதெழுந்ததுத்து முட்ட வெங்காடங்கள் பாய்ந்து முகிலன முழங்கி பொங்கும் பட்டவத்தனத்தை கொண்டு பாகரம் அணைய வந்தார். யானை எழுந்தது பாகரம் எழுந்தாரலாம், எது போலனர் தூங்கி எந்திரிச்சது மாதிரினர், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர்ல திருவள்ளுவர்ல அது மாதிரி தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒருவித சூடுது இல்லாம எழுந்து எப்படி இருப்பாங்க, வந்தவரெல்லாம் அவரெல்லாம் பெருமான் காலிலும் அடிவர் காலிலும் விழுந்து வணங்கினாரலாம். ஆன சீர் தொண்டர் கும்பிட்டு அடியணியின் கழிப்ப இந்த மாணவன் கழித்தில் ஏறி மகிழ்ந்து எழுந்தருளும் என்ன மேன்மைய பணி மேற்கொண்டு வணங்கி இவன் கூட இந்நீழர் யானை மேற்கொண்டு சென்றார் இவளி மேல் கொண்டு வந்தார். அருமை அருமை. இந்த இதுல வரலாறு மட்டுமா பாடினார், இலக்கிய சுவையும் ததும்ப பாடினார். உடனே பார்த்தால் யானை வந்தது, வந்தவன் அப்படியே கைகூப்பி அரசங்கிட்ட வணங்கி நின்றுதான். அதனால அது மதம் பிடிக்கல, இந்த இரண்டு பேருடைய தொண்டையும் காட்ட இவையெல்லாம் நிகழ்ந்தனவே தவிர யானை மேலையும் தப்பில்லை பாகர் மேலையும் தப்பில்லை. அதனால இருந்துதான் பாகரை எல்லாம் வணங்கி நின்னாரலாம். உடனே சொன்னாராம், எரிபத்தரை பார்த்து தாங்கள் இந்த யானை மீது எழுந்தருளும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். இல்ல அடியேன்னு கேட்டுக்கொள்றேன், இந்த யானை மீது தாங்கள் எழுந்தருளி திருக்கோவிலுக்கு வர தவிர்க்க முடியல ஏறிட்டாராம். இவர் எதில வந்தாரு, நான் ஒரு குதிரையில வந்தேன், சுந்தர பெருமானும் சேரமான் பெருமாளும் போல, அதை வெள்ளையானையில போச்சு, இது குதிரையில போச்சு இல்ல. யானை மேல் கொண்டு சென்றார், யானை மேல் கொண்டு சென்றார் இவிழி மேல் கொண்டு வந்தார். அவர் யானை மீது இவர் குதிரை மீதுமா போனாங்களாம். போன உடனே எல்லாம் பொன்னடும் பொதுவிலாடல் புடிய நீடிய புனிதர் போற்றால் சென்னையில் கொண்டு சென்னி திருவள்ளர் கோயில் புக்கான். அரண்மனைக்கு போகல என்ன, அரண்மனையில போய் என்ன பிரயோஜனம், தீர்ப்பு வழங்கியதும் அடியவர் பெருமையை காட்டியதும் எது திருக்கோவில், அதனால எல்லோரும் கோவில். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி யாரும் சேர அவர் பூக்குள்ள எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்துட்டது. எம்பிரான் அன்பரான ஏரி பத்தர் தாம் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமை உண்ணி திருப்பணி நோக்கி சென்றார். இப்படி எல்லாம் சென்று கோவிலுக்கு போய் பெருமானை எல்லாம் வணங்கினாரலாம். வணங்கிய பிறகு மீண்டும் ஒரு குறிப்பு, என்ன குறிப்பினர், மற்றவர் இணையவானவன் பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் நற்றவ கொள்கை தாங்கி நலமிகு கையிலை வெப்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாம் கோமுதல் தலைமை பெற்றார். அது நான் கூட தனியா எடுத்து எழுதுனோம், நம்முடைய பெரிவிராணத்துல எழுதலாம்னு இருக்கிறோம், எழுதி சில வச்சிருக்கிறோம். அது இந்த வீடு பேற்று நிலை இருக்குதே, அது சிலருக்கு உடனேயே வழங்கப்படுகிறது, சிலருக்கு காலம் தள்ளி காலப்போக்கில் வழங்கப்படுகிறது, என்னென்ன தலைமையில வழங்கப்படுகிறது என்று ஒரு தொகுப்பு எடுக்கணும். 63 பேருக்கு இல்ல, 63 பேருக்கு அதுல இவருக்கு உடனே வீடு பேர் இல்லை. இது போல் இன்னும் பல ஆண்டுகள் அந்த அடிவருக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்து எரிபத்தர் கையிலைக்கு சென்றார், சென்று சிவகணநாதராம் தலைமை பெற்றார் என்கிறது. சிலருக்கு இப்ப இளையான்குடிமாரருக்கு அல்ல உடனே வருகன்னு திருநீலகண்டருக்கு நீயும் உன் மனைவியும் இப்படியே வருங்க. கண்ணப்பருக்கு மாறிலாய் வளத்தில் நிற்க, என் வலது பக்கமா இருக்கேன்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிளக்க வேண்டாம். ஞான சம்பந்தர் ஏன் இவருக்கு உடனே ஆராய்ச்சி கூடாது, இவருக்கே முத்தி கொடுத்தாரு, இவருக்கே சிவகணநாதர் கொடுத்தாருன்னா, ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை. பெரிய சட்டம், உச்ச நீதிமன்ற சட்டம் அவர் போட்டார். யாரு? ஞான சம்பந்தர். ஒவ்வொரு அடியவர்களுக்கும் பெருமான் அருள்வதும் அந்த அருளுகின்ற வண்ணங்களும் ஒன்னு ஒன்னு ரெண்டு அல்ல, பல்வேறு விதமா இருக்கும். இது ஏன் இது கொடுத்தார், இது ஏன் இதே கொடுத்தாரு கேட்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, கிளக்க வேண்டாம். தாட்பால் வணங்கி இது கேட்கத்தக்கான, எவரவருக்கு எந்தெந்த மாதிரி அருள் செய்தாரோ அதெல்லாம் கேட்டு மகிழ வேண்டிய பொறுப்பு இருக்கே தவிர, இவருக்கு ஏன் யானை கொடுத்தார், நீ இவருக்கு சரி இப்ப சுந்தரருக்கு வச்சுக்கோ, இவருக்கு ஏன் வெள்ளையானல் வர சொன்னார், இவருக்கு ஏன் குதிரையில் வர முடியா பண்ணார், சரி இப்ப நீங்க சேரமான் பெருமாளுக்கு யானை கொடுத்து இவருக்கு குதிரை கொடுத்திருந்தா இதேதான் கேட்பீங்க, அது ஏன் சேரமான் பெருமையான இதே கேள்விதான் வரும். ஆகவே அவரவர்களுக்கு அடியவர்களுக்கு அந்த உயிரினங்களுக்கு செய்கின்ற அருளும் மாண்பும் கேட்பான் புயல் அளவு இல்லை. எத்தனையோ விதமா செய்யலாம், அருள் செய்யலாம், இதை நீ கிளக்க வேண்டா, எவன் பட்டிமன்றம் போடாதரா. பின் என்ன தாட்பால் வணங்கி இவை கேட்கத்தக்கார், பெருமான் திருவருள் எவ்வாறெல்லாம் ஆன்மாக்களுக்கு கிடைக்கின்றது அதை கேட்டு மகிழ்வது உனக்கு கடனே தவிர, அதன் வண்ணம் நீயும் அடியனாக ஆகி ஆட்பட வேண்டுவது கொண்டது தவிர, இதையே இவர் கொடுத்தார் அதையே இவர் கொடுத்தார் சிட்டவுன் என்று சொன்னது ஞான சம்பந்தர் தான். அதனால் சில காலம் இவர் இருந்து மீண்டும் இந்த பணியை செய்து சிவகணநாதராகும் தலைமையை பெற்றார் என்று இங்கே அருமையான அந்த வீடு பேர்த்தை சொல்லுகிறார். இப்படியாக தேனமரும் பூங்கொண்டை செஞ்சடையவர் புற்றாலில் ஆனாத காதலன்பர் எரிபத்தற்கு எரிபத்தர் அடிகள் சூடி வானாலும் தேவர் போற்றும் மன்றுளார் நீரு போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் எம்பருத்தேன். இது வரலும் எரிபத்த நாயனாரனுடைய திருவடியை பின்பற்றி வணங்கினேன், இனி ஏனாதிநாத திருவடிகளை வணங்குகிறேன். அப்படின்னா போல்சோழர் என்னானார் என்று ஒரு கேள்வி வரும். அவர் தனி அடியவராக பின்னே பேசப்பட இருப்பதனால இங்க வாழா விடுத்தார். அவ்வளவுதான், இங்க முடிவு எதுக்கு எதுக்கு வேணும், என்ன தலைப்பு பத்தி பேசணும், இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் அதானே பேசணும், அதுதான் இங்கே சொன்னார். போல்சோழர் பொறுத்திருந்துபார், ஆனா அந்த சிவகாமி ஆண்டார் மலர் வந்துட்டது அவருக்கு, இந்த யானை பாகர் உயிர் பெற்றவர்கள் உயிர் பெற்றார்கள். ரொம்ப அழகா அந்த முடிவெல்லாம் மிக, அதாவது எந்த தேவை எது தேவை என்று அது அப்படி முடிச்சு, எந்த அளவு சொல்ல வேண்டும் இத்தனை பேருக்கும் தீரும். இப்படியெல்லாம் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன்னு ஒரே ஒரு தொடர் தான் இவ்வளவு நீள நெடிய வரலாற்றை உருவாக்குவதற்கு காரணமாயி. நடராஜ பெருமானுடைய திருவருள், அவருக்கே இருந்த ஒரு புலமை நலம், இவையெல்லாம் ரெண்டும் சேர இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாறு கிடைத்தது என்று சொல்லி
7: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமசிவாய.
3: ஓம் சிவாய. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு நான்காம் அதிகாரம், வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: திருக்கைராய விரம்பரை சந்தானக்குறவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு நிகண்ட சாத்திரங்களுள்ளே இந்த திருவருட்பயன் என்ற சாத்திரமானது குறள் வெண்பாவிலே அமைந்து சித்தாந்த கருத்துக்களை புதிய கோணத்திலே மிக நயமாக எடுத்துரைக்கின்ற பாங்குடன் விழுகின்றது. அந்த வகையிலே இந்நூலின் முதல் மூன்று அதிகாரங்களை திருவருளும் குருவருளும் துணை கொண்டு சிந்தித்துள்ளோம். முதல் மூன்று அதிகாரங்களாவன சைவ சித்தாந்தத்துள் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றை முறையே விளக்குவன. ஆகையினாலே முதல் அதிகாரம் பதிமுது நிலை என்ற பெயரை தாங்கியுள்ளது. இது பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் நன்கு எடுத்துரைத்து அந்த பதியினை வழிபட வேண்டும் என்ற உபதேசத்துடன் அமைந்துள்ளது. இரண்டாவது அதிகாரமாகிய உயிரவை நிலை பசுவை பற்றியது, பசுக்களாகிய உயிர்களின் இயல்புகளை விளக்கி சொன்னது. மூன்றாவது அதிகாரம் இருள்மன நிலை என்ற பெயர் தாங்கி சிறப்பாக ஆணவ மனத்தை பற்றியும் இனம்பற்றி கண்ம மாயைகளையும் விளக்கி சொன்ன அதிகாரமாக மூன்றாம் அதிகாரம் திகழ்கின்றது. இவ்வாறு சைவ சித்தாந்தத்தை கற்கப்போகும் மாணாக்கர்கள் சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற மூன்று பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றிலே தெளிவு பெறும் பொருட்டு முப்பொருள்களையும் விளக்கி கூறிய ஆசிரியர் இனி நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற தலைப்பிலே அந்த பதியை விட்டு என்றும் நீங்காமல் எவ்வாறு தீயை விட்டு சூடு நீங்காமல் உள்ளதோ அதுபோல பதியை விட்டு நீங்காமல் அபின்னமாக பதியோடே இருக்கின்ற திருவருட்சக்தியை பற்றி விளக்கி சொல்கின்ற முறையிலே அருளது நிலை என்ற பெயரோடு நான்காம் அதிகாரம் அமைந்துள்ளது. இந்த அருளை பற்றி முதல் அதிகாரத்திலே அந்த பதிமுதுநிலை அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். இரண்டாவது குரட்பா பதிமுதுநிலை அதிகாரத்திலே இரண்டாவது குரட்பாவிலே குறிப்பிட்டார். முதல் குரட்பாவிலே பதியினுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் தொகுத்து அருளிய ஆசிரியர் இரண்டாம் அதிகாரத்திலே பதியினுடைய மிகச்சிறந்த குணமாகிய பேரருள் உடைமையினை தனியே எடுத்து கூறினார். பேரருள் உடைமைதான் எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் மிகச்சிறந்த குணம். எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற குணம் அவனுடைய எண் குணங்களுள்ளே பேரறிவு பேரருள் உடைமை. ஏனென்றால் முற்றும் உணர்தல் இதனை சர்வஞ்ஞத்துவம் என்பார்கள். வரம்பில் ஆற்றல் உடைமை அனந்த சக்தி என்பார்கள். இப்படி முற்றும் உணர்தல், வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற சிறந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த பேரருள் உடைமையை பேரருள் உடைமை என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், இது மிகச்சிறந்த குணம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், அந்த சிறந்த குணங்களை எல்லாம் அந்த பதிக்குரிய சிறந்த குணங்களை எல்லாம் பசுக்களாகிய நாமும் பெரும் பொருட்டு எம்பெருமான் கொண்டிருக்கின்ற குணம் ஆகையினாலே இந்த பேரருள் உடைமை என்ற குணத்திற்கு தனிச்சிறப்பு. அப்ப முதற்குரட்பாவிலே பதி இத்தனை மேன்மை குணங்களோடு இருக்கின்றான் என்பது மட்டுமல்ல, அத்தனை மேன்மை குணங்களையும் நமக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் மேன்மையாக இருக்க வேண்டும், தன்னை பலரும் பார்த்து மதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் பதி இருக்கவில்லை, தன்னுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் அங்கு ரொம்ப சிறப்பு. ஆகையினாலே வள்ளுவர் அருமையாக சொல்வார், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவா பேரறி பேரறி வாழன் திரு என்று சொல்வார். அதான் ஒரு சிறந்த மனிதனிடம் செல்வம் இருந்தால் அது ஊர்நீர் நீர் நிறைஞ்ச மாதிரி, அவரவர் வீட்டு கிணற்றில் நீர் நிறைந்தால் அது அவரவர் வீட்டுக்கு தான் பயன், ஊர்நீர நீர் நிறைஞ்சிருந்தால் அது ஊருக்கெல்லாம் பயன் சொன்னார். அந்த மாதிரி செல்வம் வந்து சிறந்தவர்களிடம் இருந்தால் அது பல மக்களுக்கும் பயன்படும் என்று சொல்வார். அதுபோல இந்த முற்றறிவு உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை போன்ற இந்த பெருங்குணங்கள் எல்லாம் சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே, எப்படிப்பட்ட சிவபெருமானிடம், பேர் அருள் உடைய சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே தன்னுடைய பெருங்குணங்களை எல்லாம் உயிர்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அவன் கருதுகின்றான். எதையுமே வேண்ட தெரியாத இந்த உயிர்களுக்கும் அவன் வழிய வந்து அருள் புரிந்து பிறவியை கொடுத்து இந்த முப்பொருள் உண்மைகளை எல்லாம் படிமுறையிலே உணர்த்தி வருகின்றான். இவ்வளவு பெரும் கருணை அதான். அதாவது கருணை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது அதன் அருமைப்பாட்டினை உணராமல் விட்டு விடுகின்றன உயிர்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், எப்பவும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், எப்போதும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது தண்ணீருடைய அருமைப்பாடு தெரிவதில்லை. அதை வீணடிப்பது இந்த போன்ற செயல்களிலே மக்கள் ஈடுபடுவதை காண்கின்றோம். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு என்று வரும்பொழுதுதான், அப்ப தண்ணீர் கிடைத்ததெல்லாம் கடவுள் நமக்கு மேலே எவ்வளவு கருணையோடு இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் என்று இல்லை என்று சொல்லும் போதல்லவா அதனுடைய அருமைப்பாடு தெரிகிறது. அந்த மாதிரி மனித பிறவின்னு ஒண்ணு கொடுத்தும் அது எவ்வளவு பெரிய கருணை. எம்பெருமான் நமக்கு கருணையோடு இந்த மனித பிறவியை முன்னாடி என்னென்ன வினை செய்தோம் நமக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. ஒரு பிறவி நாம் வினைக்கிடாதனையா கிடைச்சது, என்ன வினை செய்து நமக்கு தெரியுமா தெரியாது. அந்த வினைகளை எல்லாம் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலேயே குறித்துக் கொண்டு அதை மறவாமல் உரிய காலத்தை கூட்டி அது அதற்கு ஏற்ற பிறவிகளை எல்லாம் அவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அது ஒரு கருணையினாலே கிடைத்த பிறவியினை நாம் எப்படி பயன்கொள்ள வேண்டும், எவ்வளவு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இதெல்லாம் இது போன்ற சிந்தனைகள்லாம் இந்த நூல்களை சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தோன்றும். உலகியலிலே வந்து அப்படியே போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கத்தான் சொல்லு. இது போன்ற நூல்களுடைய சிறப்பு அதுதான். அப்ப அந்த முதல் அதிகாரத்திலே சொன்னாரே, இரண்டாவது குரட்பாவிலே, தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் என்று சொன்னார்களே. எப்படிப்பட்ட சக்தியோடு சிவபெருமான் நீங்காமல் இருக்கின்றான் என்று சொன்னால், சிவ வாழ்வாம் அந்த பேரியல்வினை அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்வார்களே, அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம், உயிர்கள் சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணம் அந்த சங்கல்பம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணத்தை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றான் சிவபெருமான். எப்பவுமே வந்து எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றான். அந்த எண்ணத்தை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அந்த கருதுதல் அந்த சங்கல்பம் தான் அதான் திரு அருள் என்பது. அந்த அருளை பற்றி மிக விளக்கமாக சொல்கின்றார் இந்த நான்காம் அதிகாரத்திலே. இந்த அருளை பற்றி தான் இந்த நான்காம் அதிகாரத்திலே விளக்கமாக அருள். அப்ப அந்த குரட்பாவிலே நமக்கு அருளுடைய பெருமை நமக்கு புலப்படுகின்றது. அருள் என்பது எப்படிப்பட்டது? நமக்கு சிவமாம் தன்மையை வழங்க வேண்டும் என்ற கருணையைத்தான் திருவருள் என்று சொல்கின்றோம். சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்பது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அதற்கும் மேலான நிலை என்று ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும். எந்த நிலை அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு சிறந்த வேலையை ஒருவர் பெற்றாலும் சரி, அதுல பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாலும் சரி, அவருக்கும் மேல அதிகாரமானதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு தான் இருப்பார். உலகியல் அது. ஆனால் அருளே வேண்டும் போகின்றார்களே ஞானிகள், அருளாளர்கள், ஆன்மீக சான்றோர்கள், அவர்களுக்கு கடவுள் மட்டும்தான் அவர்கள் வந்து அடிமை. வேற யாருக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் தலைவர்களாகத்தான் இருப்பார். அதான் அருளை பெற்றதுனால உள்ள பொருள், பொருளை விட்டு அருளை பற்றியவர்கள் அடைகின்ற பெருமை அதுதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட செல்வம் அருட்செல்வம். அது சிவமான் தன்மை பேற்றை வழங்கிவிட்டால் மற்ற பேர்களுக்கும் இந்த சிவமான் தன்மை பேற்றுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மற்ற ஒரு பேர் வந்ததுன்னா இருப்பதையெல்லாம் விட்டுற முடியாது. அம்மா, ஏன் எனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக என்கிட்ட இருக்கிறதுலாம் நான் விட முடியுமா அப்படின்னு தான் கேட்பான். இருக்கிறதுலாம் ஒரு வேணும், அது போக எனக்கு ஒரு சிறப்பு. சிவமான் தன்மை அப்படி இல்லை, அது கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை. அந்த ஒரு பேரே போதும், அதற்கு மேலான பேரும் கிடையாது. அப்படிப்பட்டது ஒரு பேரு இந்த சிவமாம் தன்மை பேரு. ஆகையினாலே தாய்மான் அடிகள் அருமையாக சொல்வார், பேர் அனைத்தும் அணுவனவே உதரித்தல்ல பேரின்பமாக வந்த பெருக்கே என்பார். நீ பேரின்ப பெருக்காக வந்தாய், அந்த சிவ பெருக்கிலே நான் கலந்து விட்டதனாலே எனக்கு நான் அதற்கு முன்பு பெற்றிருந்த பெயர்கள் எல்லாம் அணுவாக கருதி விட்டுவிடத்தக்க அளவிலே போய்விட்டன. ஆகவே அப்படிப்பட்ட முடிவான பேரு ஒன்று உள்ளது என்றால் சிவப்பேரு தான். அந்த சிவப்பேற்றை அருள்வதுதான் இந்த திருவருள். சிவப்பேரு தான் முடிவானது, மிகச்சிறந்தது என்பதை நாம் உடன்பட்டால் இன்னொன்றையும் நாம் உடன்பட்டே ஆக வேண்டும். என்னவென்றால், அந்த முடிவான தன்னிகரற்ற சிவப்பேற்றினை திருவருளால் தான் நாம் பெற முடியும். மற்றபடி அங்க நம்முடைய செயலுக்கு அங்கு ஒன்று திருவருளால் தான் நாம் அந்த முடிவான பேச்சினை பெற முடியும். ஆகவே மிகச்சிறந்த பேச்சினை அருளக்கூடிய சிவபிரானுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தரக்கூடிய திருவருளை பற்றி இந்த நான்காம் அதிகாரத்திலே சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு தலைசிறந்த அதிகாரம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த நூலை கற்ற பிறகு கூட நாம் தனிமையிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கத்தக்க வகையிலே அமைந்துள்ள அதிகாரம். எப்பவும் திருவருள் சிந்தனையிலே நாம இருக்கணும்னா அப்ப திருவருளுடைய அந்த பெருமையெல்லாம் நாம தெரிந்து கொண்டு எல்லாரும் சொல்கின்றார். சான்றோர்கள், ஆன்றோர்கள், அருளாளர்கள் எல்லாரும் சொல்வது என்னவென்றால் சிவசிந்தனை வேண்டும். ஆனால் அது எளிதாக உள்ளதா? மிக அரிதாக உள்ளது. அப்ப எவ்வாறு அந்த சிவசிந்தனையை கொள்வது என்றால், உலகத்து பொருள்களை ஏன் நினைக்கின்றோம், அந்த உலகத்து பொருள்களோட நம்ம பழகி இருக்கின்றோம், அதனால அந்த உலகத்து பொருள்களை பற்றி நமக்கு சிந்திக்க முடிகின்றது. அப்ப அருளோடு பழக வேண்டும், சிவத்தோடு பழக வேண்டும் என்றால் அது நூல் மூலமாகத்தான் தொடங்க வேண்டும். நூல் நமக்கு அருளையோ சிவத்தையோ நேரடியாக காட்டிவிடவில்லை, ஆனால் நூலின் துணை கூட இல்லாவிட்டால் நாம அருள் சிவம்னு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்க முடியும் ஒழிய அதை பற்றிய எந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்காது. எனவே நூலே முடிவான பயனை தராவிட்டாலும் நூல்களை வாயிலாக கொண்டுதான் ஒருவன் சிவசிந்தனையை தொடங்க முடியும். நூல் அறிவுதான் ஒருவனை சிவசிந்தனையை நோக்கி படிப்படியாக வளர்த்து சிவத்தையே அவனுக்கு காட்டும். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்று சிவஞான சித்தியார் இக்கருத்தை கூறியது. எனவே இந்த அருளது நிலை மிக இன்றியமையாத அதிகாரம். எனவே அதனுடைய முதல் குரட்பாவிலே தொடங்குகின்ற போன அதிகாரத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் ஒப்பு நோக்கினால், போன அதிகாரம் இருள்மல நிலை, ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் நன்கு விளக்கப்பட்டது. அப்ப நமக்கெல்லாம் இந்த ஆணவ மலம் எப்போது நம்மை விட்டு நீங்கும், இதிலிருந்து நாம் எப்போது விடுபடுவோம் என்ற ஒரு ஆதங்கம் எழுந்திருக்க கூடும். எனவே ஆணவ மலத்தை விளக்கிய ஆசிரியர் அந்த ஆணவ மல ஆற்றலை ஒடுக்க வல்ல திருவருளை பற்றி அதை அடுத்தார்போன இந்த அதிகாரத்திலே கூறுகின்றார். எனவே போன அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் தொடர்பு உள்ளது, இந்த தொடர்ச்சி உள்ளது. போன அதிகாரம் இருள்மல நிலை, இந்த அதிகாரம் அந்த இருள்மலத்தை ஒடுக்க வல்ல அருளை விளக்கக்கூடிய அதிகாரம், அருளது நிலை. இதிலே முதல் குரட்பாவிலே ஆசிரியர் அருள்கின்றார், அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் சலையிலது போல் என்று அருள்கின்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒருவருக்கு வேண்டும் பொருளில் தலையிலது, வேண்டும் பொருளில் தலையிலது. அந்த வேண்டும் பொருளில் தலையிலது என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது நமக்கு பல தேவைகள் உள்ளன, உலக வாழ்விலே பல தேவைகள். அந்த தேவைகள் எப்படி அமைந்துள்ளன என்றால், எல்லாம் நமக்கு தேவைதான், பல தேவைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்று நமக்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது

முடியாது. அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் நீர் வேண்டி மிகுந்த வேட்கையோடு மயங்கி விழக்கூடிய நிலையிலே இருக்கின்றான், நீ தண்ணீர் தாகத்திலே இருக்கின்றான் என்றால் அப்போது அவனுக்கு பணம் செயல் பொருள் மற்றதெல்லாம் அப்புறம்தான். அப்ப அவனுக்கு அந்த தண்ணீர் தான் தவிர்க்க முடியாத தேவை. அதுபோல ஒரு நோயாளி போராடி கொண்டிருக்கின்றார், இந்த மருந்து கொடுத்தாதான் கேட்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருந்து தான் அந்த நோயாளிக்கு வேறு எல்லா தேவைகளை விடவும் சிறந்த தேவை. இப்படி மனித வாழ்விலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் மிக மிக தேவையாக உள்ளது. காலையிலே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு அப்போது அவர்கள் எந்த பேருந்தை பிடித்து செல்ல வேண்டுமோ அந்த பேருந்து தான் அவசியம் தேவை. அல்லது வேறு வாகனத்தை செல்லாலும் அந்த வாகனம் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் அப்போது அவர்களுக்கு முக்கியமான தேவை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றதல்லவா? ஆனா இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல தான். இப்ப பேருந்தை பிடிச்சிட்டாரு அலுவலகத்துக்கு போயிட்டார், அல்லது டூ வீலர்ல அலுவலகத்துக்கு போயிட்டார். அலுவலகத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அந்த அத்தனை நம்பர் பேருந்து அவருக்கு வந்து உடனடியா தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் போகும்போது தான் தேவைப்படுது, அந்தந்த நேரத்துக்கு தான் தேவை. ஆனா அந்தந்த நேரத்துக்கு அதாவது தவிர்க்க முடியாத தேவைதான். என்ன சொல்ல வருகின்றார் ஆசிரியர் என்றால், இப்படி உலகியல் பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. உலகத்து பொருளாம் தேவைதான் இல்லை சொல்லவில்லை, தேவைதான். ஆனால் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தேவை. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு பொருளை நாம் வேண்டி நிற்க வேண்டும், ஒரு பொருளை நாம் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த பொருள் தான் அருள் என்று திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற பாங்கினை நாம் எண்ணி பார்த்தோம். அதான் குரல் வெண்பாவிலே சொல்லும் பொழுது ஒரு செய்தியை மற்ற பாடல்களில் சொல்வதை விட குரல் வெண்பாவில் சொல்லும் பொழுது, அதுவும் மிகப்பெரிய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, அந்த கருத்தினுடைய தன்மை தன்னிகரற்று விளங்குவதை, எப்படி உலகியல் கருத்துக்களை ஞான செய்திகளையும் ஞான செய்திகளை இளைமறை காய்மறையாக உலகியல் கருத்துக்களை விரிவாக திருக்குறளிலே எப்படி தனிச்சிறப்போடு பார்த்தோமோ அதுபோல சித்தாந்த ஞான செய்திகளை தனிச்சிறப்பாக சொல்கின்ற பாங்கினை திருவருள் பயனிலே பார்க்கின்றோம். திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற முறை இருக்கின்றதே மிகச் சிறப்பாக உள்ளது. மற்ற பொருள்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையாக உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் தேவைப்படும், ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது தேவைப்படாது, வேற ஒரு பொருள் தேவைப்படும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலுமே நமக்கு அத்தியாவசியமானதாக உள்ளது எதுவென்றால் அதுதான் திருவருள், சிவபெருமானுடைய திருவருள் அப்படிப்பட்டது. எனவே அந்த திருவருளை விட உலகத்திலே நீங்கள் எத்தனையோ சிறந்த பொருள்களை நீங்கள் அடுக்கலாம், ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வேண்டியது திருவருள் தான். ஆகையினாலே உலகத்து பொருள்கள் எல்லாவற்றோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் திருவருளை விட சிறந்த பொருள் இந்த அகிலத்திலே இல்லை என்ற உட்கருத்தினை நாம் பெரும்படி செய்கின்றார். அதான் வேண்டும் பொருளில் தலையிலது போல், வேண்டும் பொருள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருளை வேண்டி நிற்கின்றோமே, அந்த சந்தர்ப்பத்தில் தலையிலது போல் அந்த பொருளை விட தலையாய பொருள் வேறு இல்லை அல்லவா? மருந்தை வேண்டி நிற்கும் போது அந்த மருந்தை விட தலையாய பொருள் வேறு இல்லை, உணவை வேண்டி நிற்கும் போது உணவை விட தலையாய பொருள் வேறு இல்லை. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் எந்த பொருளை வேண்டி நிற்கின்றோமோ அந்த பொருளில் தலையிலது போல், அந்த பொருளினும் தலையாய பொருள் வேறு இல்லாதது போல, அருளில் பெரியது அகிலத்தில். அதுபோல எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தாலும் திருவருளை விட பெரிய பொருள் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் இது எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன வேண்டிய பொருள். எனவே இதன் மூலம் ஆசிரியர் உரைக்கின்ற உபதேச மொழி என்னவென்றால், எனக்கு அப்படிப்பட்ட சூழல், ஆகவே நான் திருவருளை கருதவில்லை, சிவபெருமானுடைய கருணையை நான் எண்ணி பார்க்கவில்லை, என் சூழல் அப்படி, என் சந்தர்ப்பம் அப்படி என்றெல்லாம் அடியேனை போன்றவர்கள் கூறி வந்தால் அதை ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லா சந்தர்ப்பத்திற்கும் உரியது. இன்னும் ஒரு கோணத்தில் எண்ணி பார்க்க வேண்டும், நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையைத்தான் அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார். ஏன் இப்படி சொல்கின்றீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவையாக உள்ளது திருவருள், எனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு தேவைப்பட்ட பொருள் பொருளை விட மேலான பொருள் இருக்க முடியாது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலுமே தேவைப்படுகின்ற அந்த பொருளை விட சிறந்த பொருள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொன்னீர்களே, அது எவ்வாறு பொருந்தும்? தண்ணீர் வேண்டி நிற்பவனுக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தானே தேவையான பொருளாக இருக்க முடியும், தலையாய பொருளாக இருக்க முடியும். அவனுக்கு திருவருளும் தலையாய பொருளாக இருப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது அப்ப

0: இரண்டாவது குரட்பாவை விளக்குகின்றார். பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் சொற்சுவை அது ஒரு பக்கம், எதுகை மோனை தொடை நயங்கள் அது ஒரு பக்கம், அவை ஒரு பக்கம் அணிவகுத்து நின்று அழகு செய்கின்றன. அதிலேயே மிகச்சிறப்பான செய்தி நாம எதை விளக்குவது எதை விடுவது என்று தெரியவில்லை, அவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். ஏன் திருவருள் தான் உலகத்து பொருள் எல்லாவற்றிலும் திருவருள் தான் மேலானது என்று ஏன் சொல்கின்றோம் தெரியுமா? பெருக்க நுகர வினை, வினை பெருக்க, வினை நுகர என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். வினை பெருக்க, ஒரு பொருள் நமக்கு வேண்டும், தேவையான பொருள் வேணும்னா அந்த பொருளை பெறுவதற்குரிய முயற்சியை நாம செய்ய வேண்டும். முயற்சியை செஞ்சா அந்த பொருளை பெறலாம், பெற்ற பிறகு அந்த பொருளை நுகர்கின்றோம், அதாவது அனுபவிக்கின்றோம். எனவே வினையை பெருக்கவும் அந்த வினைப்பலனை நுகரவும் எது துணை செய்கிறது தெரியுமா? பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் தான் துணை செய்கின்றது. எங்கும் பேரொழியாக நிற்கின்றது அருள். எப்படின்னா கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்திருப்பது போல, கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டுவதனால்தான் நாமெல்லாம் ஒரு செயலில் ஈடுபட முடிகிறது, இதையா அது மாதிரி செயலுக்குரிய பலன்களை அனுபவிக்க முடிகின்றது. அதற்கெல்லாம் கதிரவன் ஒளி இடம் கொடுத்து காட்டி நிற்கின்றான், அதையே நாம் எண்ணி பார்ப்பதில்லை, எல்லாம் நம்மால நடக்கின்றது. அதே மாதிரி தோன்றா துணையாக எங்கும் நிறைந்திருந்து இந்த திருவருள் தான் நமக்கு இன்னது தேவை என்று நமக்கு அறிவிப்பது திருவருள் தான். அந்த தேவையான பொருள் அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதை கொடுத்து உதவுவதும் திருவருள் தான். திருவருள் கொடுக்காட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அது கிடைக்காது. அதான் பக்குவ ஆன்மாக்கள் நன்கு சொல்லுவார்கள், எல்லாம் திருவருள் தான், நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு தயக்கத்திலையும் அச்சத்திலே இருக்கும் பொழுது நல்ல முறையில காரியம் நடந்து கை கொடுக்குன்னா எல்லாம் திருவருள் என்று பக்குவ வாழ்க்கையிலே பக்குவப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் முக்கியம். தண்ணீர்னா தண்ணீர், உணவுனா உணவு, அதுதான் முக்கியம். பேருந்துனா பேருந்து, அதுதான் முக்கியம். ஆனால் அதை நமக்கு அந்த உரிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அதனை கொடுத்து அருள்வது எது? திருவருள் தானே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பொருள் தலையாய பொருளாக இருந்தாலும் அந்த தலையாய பொருளை நமக்கு அந்த தக்க சமயத்தில் கொடுத்தருள்வதும் திருவருள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒருவன் அந்த திருவருளை கருதினால்தான் அவனுக்கு இம்மை வாழ்விலே கிடைக்கூடிய பெயர்களும் கிடைக்கும், மறுமை பயனும் அவனுக்கு கிடைக்கும். இதிலே ஐயமே இல்லை என்று மிக தெளிவாக இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். கதிரவன் மொழி காட்டாவிட்டால் உலக காரியங்கள் நடக்குமா? அதுபோல ஆன்மா அறிவிலே திருவருள் தங்கி இருக்காவிட்டால் ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவதோ வினை பயன்களை நுகர்வதோ எவையுமே நடக்காது என்பதை தெரிவித்தருள்கின்றார். இவ்வாறு பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் என்ற இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலம் முதல் குரட்பாவிலே கூறினார்களே அருளை விட தலையாய பொருள் அகிலத்தில் இல்லை என்ற அந்த கருத்தினை நன்கு வலியுறுத்தி அருள்கின்றார். இதன் மேல் ஒரு தடையை எழுப்பினால் ஏன் உயிர்களுக்கு அறிவில்லையா? உடம்பிலே பல கருவிகள் உள்ளனவே, அந்த கருவிகள் கண்டு அறிய மாட்டாவா? அல்லது அந்த கருவிகளின் துணை கொண்டு இந்த உயிர்களாவது கண்டு அறிய மாட்டாவா? திருவருள் காட்டினால்தான் உயிர்கள்லாம் காணுமா? அது என்ன என்று கேட்டால் மிகச்சிறப்பாக அதனை விளக்குகின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான் என்று கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உடம்பு அறியுமா? ஊன் ஊன் என்பது இரண்டு சுழியின் என்றால் அது வந்து சதையை குறித்து, அது சதையாலான உடம்பை குறிக்கும். மூன்று சுழியின் வரும்பொழுது உணவை குறிக்கும். இரண்டு சுழியின் வந்தது ஊன். ஊன் அறியாது என்றும் உடம்பு என்றுமே அறியாது, அது சடப்பொருள் தான். சரி, உயிர் சித்து பொருள் ஆயிற்றே அது அறியாதா? உயிர் அறியாது ஒன்றும், உயிர் ஒன்றையும் அறியாதியா? கண் ஒன்றையும் காணாதுன்னு சொல்ற மாதிரி தான். எப்ப காணாது? கதிரவன் ஒளி துணை செய்யாவிட்டால் அல்லது வேறு விளக்கொளி துணை செய்யாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதுதானே உண்மை. கண்ணுக்கு காணும் தன்மை உள்ளது என்பதும் உண்மைதான். ஆனால் வேறு ஒளி காட்டாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதும் உண்மைதானே. அது மாதிரிதான் திருவருள் அறிவிக்காவிட்டால் உயிர் ஒன்றையும் அறியாது, இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இவற்றை திருவருள் அறிந்து காட்டாமல் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இந்த உலக விடயங்களை எல்லாம் திருவருள் உயிர்களுக்கு அறிவிக்காவிட்டால் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக விளக்குகின்றார். அடுத்த குரட்பாவினே மிக அருமையாக சொல்கின்றார், இவ்வுண்மை இவ்வாறு உள்ளது. எவ்வாறு உள்ளது? உயிர்களுக்கு வேண்டும் பொருள்கள் எல்லாம் தலையாய வேண்டும் பொருள், மிக முக்கியமான வேண்டத்தக்க பொருள் திருவருள்தான். இதுவே உண்மை. எனவே உயிர்களுக்கு உரிய பொருள்கள், வேண்டி பெற வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பொருள் திருவருளாக உள்ளது. ஆனால் அந்த உயிர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திலே வாழ்கின்றன? இந்த உயிர்கள் நமக்கு மிக மிக அவசியமானது திருவருள் தான் என்பதை உணர்ந்து அந்த திருவருளையே எண்ணி வாழ்கின்றார்களா உயிர்கள்? மனித பிறவியாகிய அந்த மேலான பிறவி எடுத்த உயிர்களாவது அப்படி வாழ்கின்றார்களா? இந்த உயிர்களின் நிலை எப்படி உள்ளது? அருளின் நிலை இப்படி உள்ளது. ஆனால் அந்த அருளையே வேண்டி நிற்க வேண்டிய உயிர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை நமக்கு இடித்துரைத்து உணர்த்துகின்றார். எப்படி உள்ளது? பாலாடி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாடி ஆளும் மறுத்து. பாலாடி மீனாளும் பான்மைத்து எடுத்துக்காட்டு சொல்லி, ஆழி என்பது கடல் என்று இங்கே பொருள்படும். ஆழி என்பது கடல். அறவாளி அந்தனன் பால் சேர்ந்தால் கண்ணால் பிறவாளி நீந்தல் அரிது என்று தெய்வப்புலமை திருவள்ளுவர் பெருமானும் கூறினார். ஆழி என்பது கடலை குறிக்கும். பால ஆழி என்று சொல்லும்போது பார்க்கடலை குறிக்கும். கடல் என்று சொன்னாலே அங்கே கடல் வாழ் உயிர்கள் இருக்க வேண்டும். அதுல நமக்கு எந்த ஐயப்பாடும் பார்க்கடலின் மீன் இருக்குமா, சந்துக்கள் இருக்குமா, இதெல்லாம் நமக்கு ஐயங்கள் தோன்றலாம். பார்க்கடல் என்பது என்ன? நாம பார்க்க முடியலையே. நாம பார்க்க முடியுதுனா இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதி பசு பாசம் என்ற முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக நம்முடைய சைவ சாத்திரங்கள் எடுத்து வைக்கின்றன. அப்படி சொல்கின்ற சைவ நூல்கள் இல்லாதவற்றை கூறாது. பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், சுத்த நீர்க்கடல், உவர்கடல் என்று ஏழு கடல்கள் உள்ளன. நம்முடைய ஆகம நூல்கள் அவற்றின் வழிவந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சிவஞான மாவாடியமும் சொல்கின்றது. நாம என்ன அப்படின்னா கிணற்றத்தவரை கிணத்துக்குள்ள வந்துட்டு இதை விட பெருசு கடல்னு கேட்கற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னையா பால் கடல் அப்படின்னு. அதாவது நமக்கு உள்ளது உவர்கடல் தான், உப்பு நீர் கடல் தான். அப்ப நம்ம வினை எப்படி உள்ளது எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலேயே நிலத்தை விட நீரின் பரப்பு தான் மிக அதிகம்னு சொல்றோம். அவ்வளவு நீர் நிறைந்துள்ளது. ஆனாலும் அந்த நீர் எப்படி இருக்கின்றது? உவர் நீராக இருக்கின்றது. அது நம்முடைய வினைப்பயன் தான். அதை எண்ணி பார்க்க நான் தயாராக. ஆனால் சிறந்த புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள், பசு புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள் அந்த புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்காக வேண்டி போக பூமிகள்னு உள்ளன. அந்த பூமியில புண்ணியாத்மாக்கள் மட்டும்தான் அங்க பிறக்க முடியும். அது போகத்தை அனுபவிப்பதற்குன்னே உரிய பூமி. இது உரைநடையிலே, எளிய உரைநடையிலே சித்தாந்த படவிளக்கம் என்ற நூல் விளக்குகின்றது. நம்முடைய ஆதீனத்திலே அது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சித்தாந்த படவிளக்கத்திலே ஏன் இந்த பூமிகள்லாம் ஏன் இருக்கின்றன அருமையாக விளக்கியுள்ளார் அந்த நூலாசிரியர். என்னவென்றால், சிறந்த புண்ணியங்களை செய்த ஆன்மாக்கள் இந்திரலோகத்தில தான் பிறக்கணும் இல்லை, பூலோகத்திலையும் போக பூமிகள் என்று தனியாக உள்ளன. பாதாள லோகத்திலும் பல இன்பங்கள் உள்ளன. அது மாதிரி மேலுலகமாகிய தேவலோகத்திலும் பல இன்பங்கள் உள்ளன. அந்தந்த புண்ணியத்தின் அளவுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு உலகம் கிடைக்கும். அப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த போக பூமியிலே பிறவி எடுத்தவர்கள் வாழ்வார்கள். இத்தனாயிரம் ஆண்டுகள்ல அத்தனாயிரம் ஆண்டுகள் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட போக பூமி அது. எந்த நேரத்தில் வாழ்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை அங்க கிடையாது. ஏன்னா புண்ணியத்தின் போகத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே அங்க போறான். இது நம்முடைய பூமி என்னன்னா கரும பூமி, வினைகளை ஈட்டுவதற்காக. ஈட்டிய வினைகளிலே நல்வினை பயன்களை நுகர்வதற்காக உள்ளவை அந்த போக பூமி. இந்திரலோகம், பாதாள லோகம் போன்றது, நரகலோகம் அது வேறு. அது பாவ பலனை அனுபவிக்கக்கூடியது. இது போக பூமிகள் புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியவை. அந்த போக பூமியில எப்படி இருக்கும்? அது போக பூமி புண்ணிய பலனாகி இன்பத்தை நுகர்வது. அப்ப அங்க எல்லாமே செழிப்பாதான் இருக்கும். இங்க கடல் உப்பு நீர் கடல்னா அங்க பார்க்கடல் தான். அது அந்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து பார்க்கடல், இன்னொரு போக பூமியில தேன்கடல் என்று உள்ளது. ஆகையினாலே அந்த நூலறிவு கொண்டு நாம் முறையாக சிந்தித்தால் எம்பெருமான் எல்லாவற்றையும் முறையாகத்தான் வைத்துள்ளார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்லாம் படைக்கார் எல்லாம். பாலன்னா தேன்னா என்ன? எல்லாம் எம்பெருமான் படைக்கிறது. எதை நாம படைக்கும்? இப்ப அவர் நினைச்சா அதை கடலாக ஆக்குவதற்கு ஏன் முடியாது? எல்லாம் நம்ம கையில இருக்கு நினைப்புல பேசுவதனாலதான். நமக்கு தெரிஞ்ச இந்த உப்பு நீர் கடல் தான் கடல். நமக்கு அந்த உப்பு நீர் கடல்ல ஊடகத்திலேதான் திருப்பி திருப்பி பிறகு கிடைச்சிட்டு ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய நூல்கள் சொல்வது போல எங்க திருவருள் பயனும் அந்த பார்க்கடலை குறிப்பிடுகின்றது. அதிலே மீனாக பிறக்கத்தக்க பிறவி உண்மையானா அது மீனாக பிறகு பல சந்துக்களும் அதில் இருக்கின்றன. அந்த பார்க்கடல் உள்ள மீன் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் அது இருப்பது சாதாரண கடல் இல்ல பார்க்கடல். அப்போ அது அந்த பாலை பருகி மகிழலாம். அதை விடுத்து அது என்ன பண்ணுது, இந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய சந்துக்களை போய் கவருவதற்கு திட்டமிட்டு அதற்கு பெருமுயற்சி செய்து இழைக்கின்றது. ஏன்னா அந்த சந்துக்கள் சின்ன சின்ன பூச்சிகள் அவை ஓடி போகும், அவை பின்னாலே தொடர்ந்து விரட்டி போனோம் இல்லையா. ஆனா பாலை பருகணும்னா அது எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், செயலற்று இருந்த வண்ணம் அப்படி இருந்து கொண்டே அந்த பாலை பருகலாம். ஏன்னா எங்கும் அந்த மீனை சுற்றி எங்கும் அந்த பார்க்கடல் தான் நிறைந்துள்ளது. எனவே இருந்த வண்ணம் இருந்தவாறே அந்த பார்க்கடலை அந்த மீன் பருகலாம். அதை விடுத்து சிறிய சிறிய பூச்சிகளை பிடிப்பதற்கு அந்த மீன் வருந்தி இழைப்பது போல அருள் உயிர்கள், அதாவது அருட்கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த திருவருளாகிய கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், தமக்கு உள்ளும் புறமும் நிறைந்துள்ள திருவருளை அனுபவிக்க கருதாமல், அதற்கு அனுபவிக்க முடியலையே எனக்கு தெரியலையே, தக்க உபாயங்கள் மூலம் முயன்றால் தெரியும். இப்போ பள்ளிக்கூடத்து போறோம், பாடம் முத நாள் புரியலே புரியலேன்னு விட்டுருதமா, தக்க உபாயத்தை கடைபிடிக்கமே அப்புறம் ஆசிரியரை பார்க்கும், முதல்ல கவனிக்கணும், கவனிச்சும் புரியாட்டா மறுபடியும் ஆசிரியரை பார்க்கின்றோ கேட்கின்றோ, அது சொல்லதும் நமக்கு காணாது அப்படின்னா அதுக்கு தனியா டியூஷன் வைக்கிறோம். ஏதாவது நம்முடைய நிலைக்கு ஏற்றவாறு உபாயங்களை கடைபிடித்து அந்த உபாயங்கள் மூலம் பெற வேண்டிய கல்வியறிவை பெறத்தானே துடிக்கின்றோ. அதுபோலவே திருவருள் உடனடியாக நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு என்ன உபாயம், நூல்கள் அருளி செய்துள்ளன, அந்த உபாயங்களை கடைபிடித்து அந்த திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் உயிர்கள் எப்படி இருக்கின்றன, மாடாளி ஆளும் மறுத்து மாயாபோகமாகிய மயக்க கடலுள்ளே ஆழ்ந்து அருந்துகின்றன என்று தெரிவிக்கின்றன. எனவே திருப்பார்க்கடலின் கண் வைகிய மீன்கள் பாலை பருகாது, அதனுள் இருக்கின்ற சிறிய பிராணிகளை வருந்தி தேடி உண்ணும் முறைமையினைப் போல இந்த மேலாய அருளின் வசப்பட்ட இந்த உயிர்கள் அந்த அருளோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை நுகராமல் மாயாபோகமாகிய மயக்க கடலுக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்றன. இவை இப்படி மயக்கத்துக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்ற தன்மை எப்படி உள்ளது என்றால், இந்த பார்க்கடல் மீன்கள் பாலை பருக கருதாமல் சிறு பூச்சிகளை பிடிப்பதற்கு வருந்துவது போல் உள்ளது. எனவே பாலானது அந்த மீனோடு உள்ளு ஒன்றாக கலந்திருப்பது போல திருவருளும் நம்மோடு ஒன்றாக கலந்துள்ளது. ஆனால் தனக்கு வேறாக உள்ள சிறிய பிராணிகளை பிடிப்பதற்கு மீன் வருந்தி இழைப்பது போல நாம் நம்மோடு ஒன்றாக உள்ள அருளை நுகர கருதாமல் அனுபவிக்க கருதாமல் அதற்குரிய வழிமுறைகளிலே ஈடுபடாமல் நமக்கு புறமாக இருக்கின்ற அந்நியமாக இருக்கின்ற உலக விடயங்களை எப்படி கவரலாம் என்று வருந்தி கொண்டிருக்கின்றோம் என்று ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கெல்லாம் இந்த நூல் மூலமாக அருள்கின்றார். உபதேசத்தோடு கூடிய ஒவ்வொரு குறட்பாவையும் நாம நன்கு சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குறட்பாவையும் ஒரு உபதேசம் நமக்கு உள்ளது. அதான் மிகச்சிறந்த உபதேச சாத்திரம்னா திருவருள் பயன் சொல்லலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 21.
1: நியதி. காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தினின்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும். நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார், ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொருவர் பதவி உயர்வு பெறுதற்குரிய தகுதி எல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க, ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவமாகும். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிவடித்து நிற்பதாகும். இறைவனது சக்தியே இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் அல்லவா? நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம். கட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது, ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும். ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது எனலாம். நியதி தானே சுதந்திரமாக செயற்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயற்படும் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும்.
2: அது ரொம்ப தெளிவான விஷயம். மாயை என்பது ஒரு சடம், அதுல இருந்து தோன்றுவதாகிய நியதி என்கின்ற தத்துவமும் சடம். தடம் இன்னொன்றை இயக்க முடியாது, யாரோ ஒருவர் இயக்கினால்தான் அது இயக்கம். ஆகவே நியதி தத்துவம் ஒன்றுக்கொன்று காரணமாக நிறைவிலே இறைவனாலே இயக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: நியதி வினைப்பயன்களை அவ்வப்புயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும், காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம். இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம்.
2: இதுல ஒன்றை குறித்து கொள்ளுங்கள். இவ்வளவு ஒரு அழகான நிர்வாக அமைப்பு இதற்குள்ளே வருகிறது. வேலைக்கான அட்டவணை, கால அட்டவணை முடிந்தது, வேலை அட்டவணை முடிந்தது. இனி வேலை செய்பவர் தயார் செய்யப்பட வேண்டும். அவர் தூக்கத்திலே இருக்கிறார். அவருக்கு உயிர்க்குரிய குணங்களாகிய மூன்று குணத்தையும் முழுமையாக கொடுக்க முடியாவிட்டாலும் ஓரளவு தூண்ட வேண்டும். உயிருக்கான குணம் ஒன்று என்று சொல்லியிருக்கேன். ஒன்று அறிதல், செய்தல், விரும்புதல். இந்த மூன்று இச்சா கிரியா ஞானா சக்தியா. இப்போ இவர் இறைவன் என்ன செய்ய போறார் என்றால், அட்டவணை போற்றாயிற்று, வேலை தீர்மானிக்கப்பட்டாயிற்று. இனி வேலை செய்பவரை அடுத்தது தயார் பண்ண போகிறான். அதற்கு என்ன செய்கிறார் என்றால், மூன்று தத்துவங்கள் அதற்காக வரப்போகிறது. என்ன செய்யும் என்றால், ஒன்று அதற்குத்தான் பெயர் கலை வித்தை அராகம் என்று மூன்று நிலை. கலை என்பது இந்த உறக்கத்திலே கிடக்கிற உயிரை சற்று அசைத்து விடுவான். அப்படி நாம கற்பனை பண்ணி கொள்ள வேண்டும். அசைத்து விட்டால் அதனுடைய சிற்றறிவிலே ஒரு கூறு சிற்றறிவு விழித்தெழும். அப்படி விழித்தெழுந்த உடனே அதற்கு அறிவு வரும். விழித்தெழுந்தோடனே இப்ப குழந்தை படுத்திருக்கிறது, தட்டி விட்டோடனே முதல் அதற்கு அது எழும்பும். எழும்பினோட அறிவு வந்தோடனே அம்மா பால் என்று அழுகிறது அல்லவா. அப்போ முதல் தட்ட வேண்டும், பிறகு எழும்ப வேண்டும், அதற்கு பிறகு விரும்ப வேண்டும். அப்போ தட்டின உடனே தட்டுவது என்பது செயலை உண்டாக்குவது, அதற்கு பிறகு அறிவை உண்டாக்குவது, பிறகு விருப்பத்தை உண்டாக்குவது. இது ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்றே உருவாகிவிடும். ஒன்றை செய்துவிட்டால் ஒரு இறைவன் இனி என்ன செய்ய போகிறான்றால், வேலையும் காலமும் தீர்மானிக்கப்பட்டபடியால் உயிரை அதற்கு தயார் பண்ண போகிறார். அதற்குத்தான் இந்த மூன்று கலை வித்தை அராகம் என்று மூன்று தத்துவங்கள் வரப்போகிறது. அதை பற்றி நூலாசிரியர் சொல்வதை படிப்போம்.
1: இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம். அங்கனம் அவை தொழிற்படுவதற்கு உதவும் கருவிகள் கலை, வித்தை, அராகம் என்பனவாகும். அக்கருவிகள் தோன்றும் முறையை இனி பார்ப்போம். கலை மாயா தத்துவத்தினின்று நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும். இக்கருவி ஆணவ மனமறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும்.
2: வேலை செய்கிறவருக்கு முதல் வேலை செய்கிற சக்தி கொடுக்கப்பட வேண்டும் என்றபடியால் இதிலே இந்த தோற்ற முறையிலே ஒரு அவர் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். நீங்கள் அதை உடனே இப்பொழுது அழுத்தி படிக்க வேண்டும் என்பதில்லை. எந்த தத்துவம் எந்த தத்துவத்திலே இருந்து தோன்றுகிறது அது நீங்கள் இந்த தத்துவ வரைபடத்தை பார்த்தாலே தெரியும். நாங்கள் சொல்வது போல 36 தத்துவம் அடுக்கப்பட்டிருந்தாலும் 36 தத்துவமும் இதுல இருந்து இதுல இருந்து ஒரு ஒழுங்கின்படி தோன்றுவதில்லை. அங்கே இருந்து ஒன்று இங்கே தோன்றும், இங்கே இருந்து அங்கே தோன்றும். அது வரைபட குறிப்பிலே குறித்திருப்பார்கள். அதை நீங்கள் பெரிய அளவிலே கவலைப்படாமல் வரைபடத்திலேயே பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது விளங்க வேண்டியது உறக்கத்திலே இருக்கிறவரை எழுப்பி விடுகிறார், அதான் கலை தத்துவம். எழும்பின உடனே கொஞ்சம் அறிவு வருகிறது, வித்யா தத்துவம், வித்தை தத்துவம். அறிவு வந்தோடனே விருப்பம் பெறுகிறது, அதற்கு அராக தத்துவம் என்று பெயர். இந்த மூன்று தத்துவத்தினூடாக உயிரை எழுப்பி வினை செய்வதற்கான விருப்பத்தை கொடுத்து தயார் பண்ணுகிறார் இறைவன். அதுதான் இந்த இந்த மூன்று தத்துவத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. திருப்பி படி.
1: மாயா தத்துவத்தினின்றும் நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும். இக்கருவி ஆணவ மலமரப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும். இங்கு ஒரு ஐயம் எழலாம். அறிவு பொருளாகிய ஆன்மா ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு அறியும் திறனை இழந்து அறிவற்ற ஜடப்பொருள் போல கிடக்கும் நிலையில் முதலில் அதன் அறிவாகிய ஞானசக்தியை அல்லவா எழுப்புதல் வேண்டும்? அதனை விடுத்து கிரியாசக்தியை முதலில் எழுப்புவது எதற்கு என்பதே அவ்வையம். ஞானசக்தியை முதலில் எழுப்புவதாக வைத்துக் கொள்வோம். ஞானசக்தி ஆணவ மல பிடிப்பிலிருந்து சற்று விடுபட்டு எழுந்தாலும் அது தானே செயல்படாது. ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஞானசக்தி தொழிற்படும். ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டுமானால் அதற்கு கிரியாசக்தி வேண்டும். கிரியாசக்தி இன்றி எச்செயலும் நிகழாது. கிரியாசக்தி விளங்கப்பெற்ற போதே ஆன்மா எச்செயலையும் செய்வோன் என்ற நிலையை அடைகிறது. ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது. அது பற்றியே
2: அந்த சொல்லிலேயே அது இருக்கிறது, அந்த சொல்லிலேயே இருக்க ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் என்று வந்தவுடனேயே வினை வந்து விடுகிறது அல்லவா, செயல் வந்து விடுகிறது அல்லவா. ஆகவே செயல் தோன்றித்தான் அறிவு தோன்ற வேண்டும். அதற்கு நான் சொன்ன உவமை பொருத்தம், ஒரு குழந்தை தட்டி எழுப்பப்பட்ட பிறகு அறிவு வந்து பசிக்கிறது என்று சொல்வது போல. அதை புரிந்து கொண்டால் சரி.
1: ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது. அது பற்றியே கிரியாசக்தியை முதலில் எழுப்பும் கலை என்ற கருவி தோன்றுவதாயிற்று. கலித்தல் என்ற சொல்லிலிருந்து கலை என்பது வந்தது. கலித்தல் என்பதற்கு நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள்கள் உண்டு. எனவே ஆணவ மதத்தை நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்பி செலுத்துகிற கருவிக்கு கலை என்று பெயரிட்டது பொருத்தமாகும். அதோடு முடியுதுங்க இந்த பேரன்.
2: சரி, கலை. அப்போ கலை என்பது கிரியாசக்தியை தூண்டிவிடுவது என்கின்ற அளவிலே அதை படி கலைத்தல் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டாலே போதும். உறங்கி கிடக்கிற அதை கலைத்து விடுவது என்பது கூட நினைத்துக் கொண்டால் சரி. அப்போ கலை. இனி வித்தை என்பது அறிவு. அது அடுத்த தத்துவமாக பிறக்கப் போகிறது. விழிப்பு வந்தவுடனேயே, இயங்குகிற நிலை வந்தவுடனேயே அறிவு வந்துவிடும். அதை சொல்ல போகிறார்.
1: வித்தையும் அராகமும் கலை தோன்றிய பின்னர் அக்கலையிலிருந்தே வித்தை என்னும் தத்துவம் தோன்றும். வித்தை என்ற அக்கருவி ஆணவ மல சக்தியை சிறிது அடக்கி ஆன்மாவின் ஞான சக்தியை எழுப்பும். வித்தை தோன்றிய பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும். அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும்.
2: முன் சொல் சத்பிரயோகங்கள் நமக்கு புதிதாக இருக்கிறபடியால் ஒரு ஒரு ஒரு சின்ன மயக்கம் இருக்க பார்க்கும். நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டபடியால் அந்த மயக்கம் பெற வாய்ப்பில்லை. இச்சை என்றால் விருப்பம், கிரியை என்றால் செயல், ஞானம் என்றால் அறிவு. ஆகவே இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்பதெல்லாம் செயலுக்கான திறன், அல்லது செயலுக்கான பவர், அறிவுக்கான பவர், விருப்பத்துக்கான பவர் என்று அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்து விட்டால் நமக்கு அது தெளிவாகிவிடும்.
1: வித்தை தோன்றிய பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும். அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும். முன்னே சொன்ன காலம், நியதி, கலை என்னும் மூன்றும் மாயையிலிருந்து நேரே தோன்ற, வித்தையும் அராகமும் ஆகிய இரண்டும் அங்கனம் மாயையிலிருந்து நேரே தோன்றாமல் கலையிலிருந்து வித்தையும் அவ்வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுவது நோக்குதற்குரியது.
2: இப்போதைக்கு நீங்கள் இதை இதிலே ரொம்ப அவதானம் செலுத்த தேவையில்லை. எந்தெந்த தத்துவம் எதிலே இதிலே இருந்து தோன்றுகிறது என்று நூலாத உரையாசிரியர் சொல்லிக் கொண்டே வருகிறார். தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான், இப்போதைக்கு அது அவசியம் இல்லை. முதல் 36 தத்துவம் விளங்கி நல்ல தெளிவான பிறகு எது எதிலே தோன்றினது என்று பார்த்துக் கொள்ளலாம். மற்றபடியால் நான் அதை விளக்கம் சொல்லவில்லை. அவர் நூலுக்கு நியாயம் செய்கிற வகையிலே அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். நாங்கள் வரிசைப்படி பார்த்தோமானால் மாயா தத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற வரிசைக்கு வந்திருக்கிறோம்.
1: அவ்வித்தையிலிருந்து அராகமும் இதற்கான காரணத்தை பின்வருமாறு கூறலாம். ஆன்மாவினது அறிவு ஒன்றே அறிதல், விழைதல், செய்தல் என்னும் செயல் பற்றி ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என மூன்றாக வழங்கப்படுகிறது. எனவே இம்மூன்றும் தம்முள் வேறல்ல என்பதும் அறிவாகிய ஒன்றன் நிலை வேறுபாடே என்பதும் விளங்கும். கிரியாசக்தியும் ஞானசக்தியும் தம்முள் மாறுபட்டனவல்ல. ஆகையால் கிரியையை எழுப்புவதாகிய கலையிலிருந்தே ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தை தோன்றுவதாயிற்று. இச்சை ஞானத்தின் நிலை வேறுபாடே. ஆகையால் ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தையினின்றும் இச்சையை எழுப்புவதாகிய அராகம் தோன்றுவதாயிற்று.
2: அதாவது அந்த தத்துவ தோற்ற முறைக்கான நியாயத்தை சொல்லுகிறார். தோற்ற முறையை நாங்கள் இப்பொழுது அழுத்தாதபடியால் அதையும் நாங்கள் இப்பொழுது அழுத்த தேவையில்லை.
1: கிரியையும் ஞானமும் இச்சையும் வேறு வேறு அல்லவாயின் கலையாகிய ஒரு கருவியே இம்மூன்றையும் எழுப்புதல் இயலாதோ? கலை, வித்தை, அராகம் என வேறு வேறு கருவிகள் எதற்கு என கேட்கலாம். இங்கே ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருவி ஒரு நேரத்தில் ஒரு தொழிலை செய்யுமே அன்றி பல தொழில்களை ஒருங்கு செய்ய மாட்டாது. ஆதலால் கிரியை, ஞானம், இச்சை ஆகிய மூன்றும் ஒருங்கே வேண்டப்படும் போது கலை என்ற கருவி கிரியையே எழுப்புதலாகிய ஒரு தொழிலை மட்டும் செய்யும் என்பதும், ஞானத்தையும் இச்சையையும் எழுப்புதலாகிய தொழிலை செய்வதற்கு வித்தையும் அராகமும் ஆகிய வேறு கருவிகள் வேண்டியுள்ளன என்பதும் தெளிவாகும்.
2: ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கருவி. மூன்று செயல், அறிவை எழுப்புவதற்கு, செயலை உண்டாக்குவதற்கு, அறிவை எழுப்புவதற்கு, இச்சையை உருவாக்குவதற்கு தனித்தனி கருவிகள் அமைக்கப்படுகின்றன. அதற்கு அவர் சொல்லுகிற நியாயம் ஒரு கருவி இன்னொன்றை செய்யக்கூடாது என்பது அது ஒரு பெரிய 100% பொருத்தப்பாடான விஷயங்களில் சில கருவிகள் பல துறையில் செய்கிற கருவிகள் இருக்கின்றன. இது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு தத்துவம் இயக்க ஒவ்வொரு கருவியை இயக்க ஒவ்வொரு தத்துவத்தை வைத்திருக்கிறார். மேலே மேலே அதற்கான சரியான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும்.
1: வித்தை என்னும் சொல் அறிவு என பொருள்படும். ராகம் என்னும் வட சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள். அச்சொல்லே தமிழில் அராகம் என வந்துள்ளது. இதுகாரும் கூறி வந்தவற்றுள் அராகம் ஆன்மாவின் இச்சாசக்தியையும், வித்தை ஞானசக்தியையும், கலை கிரியாசக்தியையும் விளக்கி ஆன்மாவை நுகர்ச்சியில் ஈடுபடச் செய்யும். நியதி இதனையே நுகர்க என வரையறுத்து நிறுத்தும். காலம் இந்த நுகர்ச்சியை இத்தனை காலம் நுகர்க என எல்லைப்படுத்தும். இவ்வைந்து கருவிகளும் ஆன்மாவுக்கு இன்றியமையாதனவாய் ஆன்மாவோடு எப்போதும் நீங்காமல் சட்டை போல் ஒன்றாய் ஒட்டியே இருக்கும். அதனால் அவை பஞ்ச கஞ்சுகம் என்னும் பெயர் பெறும். கஞ்சுகம் என்றால் சட்டை.
2: அதாவது இந்த ஐந்து ஐந்து ஐந்து ரூபங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அது ஆன்மாவுக்கு செயல்படுவதற்காக பொருத்தப்படுகிற கருவிகள். அப்போதான் ஆன்மா வினை அனுபவம் பெறலாம். இப்பொழுது இந்த ஐந்து வரும் வரைக்கும் ஆன்மா சூக்ம நிலையிலேயே இருந்தது, வெட்ட வழியிலே இருந்தது போலத்தான் இருந்தது. இப்ப என்ன செய்கிறார், காலம் நியமித்து விட்டார், நியதி அமைத்து விட்டார், கலை வித்தையராகம் இதெல்லாம் சேர்ந்தோன்னே ஆன்மாவுக்கு ஒரு ஒரு வடிவம் வந்தது போன்ற ஒரு நிலை. இவை எல்லாம் பொருந்தினால்தான் ஆன்மா செயல்படலாம். ஆகவே இந்த ஐந்தையும் ஆன்மாவினுடைய சட்டை என்கிறார்கள். பஞ்ச கஞ்சுகங்கள், பஞ்சம் என்றால் ஐந்து, கஞ்சுகங்கள் என்றால் உடை என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது. இதுவும் ஒரு கலைச்சொல்லாக கலைச்சொல் பிரயோகம் தான் என்றபடியால் அதை மனதிலே வைத்துக் கொள்வோம். பஞ்ச கஞ்சுகம் என்றால் காலம் நியதி கலை வித்தை அராகம், இதை வைத்துக் கொள்வோம்.
1: புருடன், இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் வரும். போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது.
2: இந்நிலையே ஒரு நிமிடம், இந்த ஐந்து காலம் நியதி கலை வித்தை அராகம் எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு தத்துவங்கள். இந்த ஐந்தும் பொருத்தப்படுகிற பொழுது, ஆன்மாவுக்கு இந்த ஐந்தும் பொருத்தப்படுகிற பொழுது ஒரு சட்டை போட்டு புறப்படுகிறார் ஒருவர். ஒருத்தர் வேலை செய்ய புறப்படுகிறார், அவர் ஒரு சட்டை போட்டுக் கொண்டுதானே போக வேண்டும். இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் அவருடைய சட்டை. சட்டை போட்டு புறப்படுகிற பொழுது அவருக்கு ஒரு வடிவம் வந்துவிடுகிறது. அந்த வடிவத்துக்கு பெயர் புருட தத்துவம் என்று பெயர். அதாவது இந்த இந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து இயங்கு நிலைக்கு ஆன்மா தயாராகிவிட்ட நிலையை சொல்வது புருட தத்துவம். அதுதான் நாங்கள் சொல்லுகிற இந்த ஏழாவது தத்துவமாக அமைகிறது. எப்படி என்று பார்த்தால், முதல் மாயை, அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம், அதற்கு பிறகு வருகிற புருடன். இந்த ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயங்கு நிலைக்கு தயாராகி விடுகிறது. அப்படி இயங்கு நிலைக்கு தயார்படுத்தப்படுகிறது என்றபடியால் தான் இதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர் வந்தது. அவ்வளவும் இப்போ முதல் நிலையிலே இவ்வளவும் புரிந்து கொண்டால் போதும்.
1: இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் பெறும். போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது. இந்நிலையே புருட தத்துவம் என சொல்லப்படுகின்றது. தத்துவம் என்று கூறப்படினும் இஃது ஏனையவை போல ஒரு தனி தத்துவம் அன்று என்பது அறிதற்குரியது. பஞ்ச கஞ்சுகத்துடன் கூடி புருடன் என நின்ற ஆன்மா பொது வகையில் போகத்தை நுகரும் தகுதியை பெறும். பின்னர் பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளும் போதே அத்தகுதியை சிறப்பு வகையா பெறும். பிரகிருதியே உலக அனுபவத்தை தருவது. ஆதலால் அதனோடு பொருந்தும் போதே ஆன்மா புருடனாம் நிலையை சிறப்பாக பெறுகிறது. இதனால் காலம் முதலிய ஐந்தினாலே வரும் தகுதி பொது தகுதி என்பதும், பிரகிருதியினாலே வரும் தகுதி சிறப்பு தகுதி என்பதும் விளங்கும்.
2: பஞ்ச கஞ்சுகங்கள் இணைய ஆன்மா இயங்கு நிலைக்கு வருகிறது. பிரகிருதி மாயிலே இணைகிற பொழுது இயங்குகிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இயங்கு நிலைக்கு வருதல் என்பது ஒன்று, இயங்குதல் என்பது ஒன்று. சுத்தமாயே தத்துவங்களோடு இணைகிற பொழுது ஆன்மா இயங்கு நிலைக்கு தயார்படுத்தப்பட்டு விடுகிறது. பிரகிருதி மாயோடு சேருகிற பொழுதுதான் பிறகு இயங்குதல் ஆகிய தனுகரண போன போக இயக்கங்கள் நிகழ்கின்றன.
1: பிரகிருதியை பற்றி முன்னே குறிப்பிட்ட போது அஃது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியம் என சொன்னோம். அது பொதுவாக சொன்ன கூற்றே ஆகும். குறிப்பிட்டு சொல்வதானால் அது அசுத்த மாயையின் காரியங்களில் ஒன்றாகிய கலையிலிருந்து தோன்றுவதாகும். தோசை என்ற உணவு பண்டத்தில்
2: சொல்லுகிறார், பிரகிருதி மாயை நேராக அசுத்த மாயிலே என்று தோன்றுவதில்லை, பிரகிருதி மாயிலே தோன்றுவதாகிய கலை என்கின்ற தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி அசுத்த மாயிலே தோன்றுகிற கலை, காலம் நீதி கலை படித்தமை அந்த கலை என்ற தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி மாயை தோன்றுகிறது. நான் முதற்கொண்டதையே தான் திரும்பி சொல்கிறேன். இது தத்துவங்கள் இந்த இதிலிருந்து எது தோன்றுகிறது என்ற முறையை விளங்கப்படுத்துகிறார். முதல் தத்துவம் மனதிலே பதிந்தால் தான் அது நிற்கும். அது முதல் தத்துவம், நாங்கள் முதல் நிலை படிப்பிலே தத்துவங்களை மட்டும் மனதிலே படிப்போம். பிறகு எங்கெங்கே எதாவது விளங்குவதற்கு அடுத்தடுத்த நூல்களையும் இதையே சொல்ல போறார்கள். அதுதான் இன்னும் தெளிவாக.
1: பிரகிருதியை பற்றி முன்னே குறிப்பிட்ட போது அஃது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியம் என சொன்னோம். அது பொதுவாக சொன்ன கூற்றேயாகும். குறிப்பிட்டு சொல்வதானால் அது அசுத்த மாயையின் காரியங்களில் ஒன்றாகிய கலையிலிருந்து தோன்றுவதாகும். தோசை என்ற உணவு பண்டத்திற்கு மூலப்பொருள் எது என்று கேட்டால் மாவு என்று சொல்லலாம். அரிசி என்றும் சொல்லலாம். மாவு நேரான மூலப்பொருள், அரிசி முடிவான மூலப்பொருள். அதுபோல பிரகிருதிக்கு கலை நேரான முதற்காரணம், அசுத்தமாயை முடிந்த முதற்காரணம் என அறிதல் வேண்டும். ஐயா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மூணு பேரா இருக்குங்க ஐயா, உங்களுக்கு டைம் இருக்குங்களா?
2: தத்துவத்தினின்றும்
1: வித்தை என்னும் தத்துவமும், அவ்வித்தையினின்றும் அராகம் என்னும் தத்துவமும் தோன்றும் என கூறினோம். அவற்றின் பின்னர் கலையினின்றும் நேரே பிரகிருதி தோன்றும். ஆன்மா பிரகிருதியை பொருந்திய நிலையில் நுகர்வோன் என்னும் சிறப்பு தகுதியை பெற்று புருடனாய் நிற்கும் எனக் கண்டோம். காலம் முதலிய ஐந்தோடு புருடன் என்பதை சேர்க்க தத்துவங்கள் ஆறாகும். அவற்றோடு முதலில் சொன்ன மாயா தத்துவம் என்பதை சேர்க்க தத்துவங்கள் ஏழாகும். இவ்வாறு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, அதாவது மாயா தத்துவம் ஆகிய இவ்வேழும் அசுத்த மாயா தத்துவங்கள் ஆயின. பின்வரும் வரைபட அமைப்பு இவற்றை நினைவிற்கொள்ள உதவும். இவற்றுள் மாயையும் புருடனும் நீங்களாக மற்றையவை பரிணாம முறையில் தோன்றுமனவாகும். மாயையின் ஒரு கூறு காலமாக பரிணமிக்கும், மற்றொரு கூறு நியதியாக பரிணமிக்கும், மற்றொரு கூறு கலையாக பரிணமிக்கும். கலையின் ஒரு கூறு வித்தையாகவும், வித்தையின் ஒரு கூறு அராகமாகவும் பரிணமிக்கும். கலையின் மற்றொரு கூறே பிரகிருதியாக பரிணாமம் அடையும் என்பது அறிதற்குரியது.
2: இந்த பந்தி பூரா அவர் அதைத்தான் சொல்லுகிறார். எந்த தத்துவத்திலிருந்து எது பிறக்கிறது, எது தத்துவத்திலிருந்து எது பிறக்கிறது. இதை ஏன் நான் விட்டு விட்டு போகிறேன் என்றால், தத்துவ வரிசை மனதிலே நிற்குவதற்கு முதலில் இந்த தத்து கலையிலிருந்து அது பிறக்கிறது என்று ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நிலை வருகிற பொழுது தத்துவ அடிப்படை வரைபடமும் குழம்பி விடுகிற வாய்ப்பு இருக்கிறபடியால் தான் நான் இப்பொழுது அதை சொல்லவில்லை. ஆனால் அது தெரிந்து கொள்ள மேல தத்துவ படிப்புக்கு போகிற பொழுது அதுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். முடிகிறவர்கள் எங்களுக்கு தத்துவமும் பதிவாகிவிட்டது, இந்த இதிலிருந்து எது பிறக்கிறது என்பதையும் நாங்கள் பதிவாக்கி கொள்கிறோம் என்கிறவர்கள் நூலை பார்த்துவிட்டே அதை பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பிரதிகிருதி மாயா தத்துவம் 24 படித்து விட்டோம். அசுத்தமாயிலிருந்து வரக்கூடிய 7 தத்துவம் படித்து விட்டோம். 31 தத்துவம் படித்து விட்டோம். இன்னும் 5 தத்துவங்கள் தான் படிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயம், சைவ சித்தாந்தம் என்பது இந்த 36 தத்துவம் தான். இதை விளங்கிவிட்டால் சைவ சித்தாந்தம் விளங்கிவிட்டது என்று அர்த்தம். குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்குள்ளே சைவ சித்தாந்தத்தில் புலமை பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். திரும்ப நீங்க, நான் இது ஒரு பொய்யாக சொல்கிறேன், தூரம் இருந்தது நியாயம் போலதான் இது நோக்கி இப்படி நகர்த்திய. இதிலே நமக்கு வராத கேள்விகள் எத்தனை இருக்கிறது என்பது அடுத்த புத்தகம் படிக்கிற பொழுது தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு பாடமாக்குதல்தான் செய்கிறோம். அவர்கள் இதுலே இன்னும் எத்தனையோ உள்ளே போகிறார்கள். அந்த உள்ளே போகிற பொழுதுதான் புது விஷயங்கள் இதுக்குள்ளேயே, இந்த 36 தத்துவத்துக்குள்ளேயே நாம் விளங்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. என்னோட ஆசிரியர் சொன்னதாக நான் போது சொல்லியிருக்கிறேன், ஒரு வட்டத்தினுடைய மையம் புள்ளியாகி, பிறகு மையம் ஒரு வட்டமாகி, அதனுடைய மையம் ஒரு புள்ளியாகி இப்படியே போகும். இது நல்ல அறிவுக்கு விருந்தாகிற விஷயம். எந்த நேரமும் படித்துக் கொண்டிருந்தால் மூளை பிசகுற வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த அளவிலே நாம் இதை உள்வாங்கிக் கொண்டு விடுவோம். அடுத்த வகுப்பிலே இதற்கு மேலே நான் கிரேன்சர் தத்துவம் தொடங்கலாம். நான் தான் சொன்னேன், நான் நூலை படித்து விட்டு உட்காரவில்லை, நீங்கள் உங்களோடு சேர்ந்துதான் நானும் படிக்கிறேன். தத்துவம் வருகிற பொழுது இன்னும் பல ரகசியங்கள் எங்களுக்கு புரிய போகின்றன. அதை விட
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: ஒரே முறையில் அறிவித்தால் அறிய மாட்டா, அந்தந்த உயிருக்கு ஏற்ற படிமுறையில் நின்றுகிட்டு அறிவிக்கணும். அப்புறம் குறவியில் சகன், குறவியில் சகன், அது குறைவில்லாத குரு. என்ன குறைவில்லாத? ஞானத்தில் குறைவில்லாத குரு. குருவில் அந்த சகன் என்பது குருவை குறித்தது. சகன் சூழ், சூழ் என்பது உபதேசம். சூழ் என்பது என்னது? உபதேசம். அதெல்லாம் அங்கங்கே எழுதிக்கணும், புசத்தில் அங்கே எழுதிருங்க. சூழ் உபதேசம். ஏன் அதை சூழ்ங்க? அங்கே சூழ்ச்சி திறன்னா என்னது? சூழ்ச்சி திறன் ஆனது, சூழ்ச்சின்னா ஆராய்ச்சி, ஆராய்கிற திறன். எனவே அந்த உபதேசம் நம்மகிட்ட என்ன செய்யுது? உபதேசம் என்ன செய்யுது? என்ன ஆராய்ச்சி? இங்கே ஆராய்ச்சியாவது சிந்தித்தல். உட்காந்து இதை சொல்லுவோமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காமன்னு நினைச்சிடக்கூடாது. விளங்குதா? எனவே இங்கே சூழ் என்பது உபதேசத்தை குறித்த சொல்லு. அந்த உபதேசத்தை கொள்பவர்க்கு, யார் கொள்பவர்? உபதேசம் யாருக்கு வேணும்? சகலர் பிரளயாகலர் ரெண்டு பேருக்கும். அது ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக வேணும், ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக வேண்டும். அந்த குறைவுடையவர்கள், குறைகள், குறைகள்னு என்ன சொன்னோம்? அந்த இன்றியமையாமை பொருள் சொன்ன மாதிரியே உபதேச மொழி. அந்த உபதேச மொழி முன்பின் செரியும், முன்பின் செரியும். அதுக்கு அருமையாக சொல்கிறார், பின்னாலையும். யாருக்கு முன்னால? பிரளயாகலருக்கு, இவனுக்கு குரு பின்னால. அது மட்டும் அல்ல, இதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சிவஞான முனிவர் அப்படி சொன்னால் அது தப்புங்கிறாரு. அது மட்டுமல்ல, முன்பின் அப்படின்னா அவரவருக்குள்ள படிமுறையில் ஒருத்தனுக்கு முன்னாலேயே அறிவு நிகழ்கிறது, இன்னொருத்தனுக்கு பின்னாலங்கிறது சோபான முறை. இவனுக்கு கொஞ்சம் வேகமா, ஒருத்தனுக்கு குறைவா, இப்படி தான் முன்னும் பின்னுமா நிகழுது. எது? அந்த உணர்ச்சி, பொருள் உணர்ச்சி. இப்ப முன்னால பின்னால இருந்து சொன்னாலும் கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கான்? ஒரே மாதிரி அறிவு விளங்கல, முன்னுக்கு பின் வித்தியாசமா. ஒருத்தனுக்கு பைய நிகழுது, முன்னாலே நிகழ்ந்தது. ஒருத்தனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வகிடுது என்று எவ்வளவு இருக்கு பாருங்க. எனவே இப்படி முன்பின் செரியுமாம், செரிதல்னா பொருந்துதல். அந்த ஞானம் இப்படி வந்து அந்த ஆன்மாவை அடையும். குறைவுடைய சொற்கொள்ளார் இந்த உபதேசம் வேண்டாத விஞ்ஞானகலருக்கு. கொள்பவத்தின் பவம் என்பது என்ன? பவம் என்பது இங்கு சம்பவம், அந்த நிகழ்ச்சி மாத்திரையானே. என்ன நிகழ்ச்சி? காட்சி கொடுக்கிறாரு, அந்த காட்சி மாத்திரையானே. ஆமாம், பவம் என்பது சம்பவம், உண்மை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல். எனவே அவருடைய காட்சி மாத்திரமே, அவருடைய தரிசனம் மாத்திரமே என்ன செஞ்சிருது? ஒன்றும் சொல்ல வேணாம், நீ மோத்த காட்டினா போதும் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த தரிசனம் மாத்திரமே அவருக்கு என்ன செஞ்சிருது? வீடு பேர். இங்கே கொள்பகத்தின் வீடு, வீடு என்னது? வீடு பேற்றுக்கு வீடு, உடனே வீடு போல. வீடு பேற்றை தரும் உண்மை ஞானம், வீடு பேற்றுக்கான உண்மை ஞானம். என்னையா சொல்லு பொருள் கேட்கீங்களோ, ரொம்ப லேட்டாக கேட்கீங்க, பரவாயில்ல. சகலர்னா சொன்னல்லா, விளங்குச்சா நன்றாக? கலை, கலைன்னு என்னது? கலைனா பந்தம். அது எதை குறிக்கும்னா அந்த மாயா பந்தத்தை, கொத்து. தொத்துனா தொத்து உள்ளார் துணைன்னு பார்த்தோமா இல்லையா? தொத்துனா மாயாய், கொத்து, மாயை கொத்து, அதான் தொத்து. இப்போ சகல விங் பிரளயகலர்னா, பிரளய காலத்தில், பிரளயகலர் என்னது? பிரளய காலத்தில் பந்தத்திலிருந்து அகல்பவர், பந்தத்திலிருந்து அகல்பவர், அவருக்கு பேர் என்ன பேரு? பிரளயாகலர். விஞ்ஞானகலர்னா விஞ்ஞானத்தால் கலையிலிருந்து நீங்குபவர், கட்டிலிருந்து நீங்குபவர். விஞ்ஞானம் என்ன? மெய்ஞானம். எனவே உண்மை அறிவு எப்போ வந்ததோ இவங்களுக்கு ஒரு பிரளயம் வர காத்துக்கிட்டு அவசியம் இல்லை. எப்போ வந்து அவனுக்கு உண்மை அறிவு தோன்றுச்சோ அப்பவே வீடு பேர் அடைஞ்சிருவான். ஒரு பிறவியில, ஒரே பிறவியில, ஒரே பிறவியில அடைஞ்சிருவான். யாரு? விஞ்ஞானகலர். ஒரு பிரளயத்துல முச்சி அடைஞ்சிருவான். யாரு? பிரளயாகலர். நம்ம தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனாலும் முக்தி அடையும். ஏன்? 11வது பாட்டு என்ன பாட்டு? திருவருள் பயன்ல, திருவருள் பயன் 11, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் என்றதான் பிரிச்சாரு. முக்தி அடைந்தவன் அடைய இருப்பவர், முக்தி அடைந்தவர் அடைய இருப்பவர் என்று இந்த ரெண்டு வகையில பிரிச்சதுனால எல்லாருக்கும் முக்தி கண்டிப்பா உண்டு. எப்போன்னு மட்டும் கேட்காதீங்க. ஐயா உங்களுக்கு வளைஞ்சியா? விஞ்ஞானகலருக்கு உண்மை ஞானம் எப்ப தோன்றிச்சோ அப்பவே, ஒரே பிறவியில. ஒரே பிறவியில, அந்த பிறவியில வந்து ஒரு பிறவின்னா அவனுடைய ஆயுள் எவ்வளவுன்னு வேணுமா இல்லையா, எவ்வளவு காலம்னு. அந்த காலத்தை தான் சொல்றாரு. அந்த காலம் மேல மேல போக போக சுருங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சுத்த தத்துவ பூனங்கள் இருக்கா இல்லையா, மேல போக போகாது சுருங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க சிவபிரகாசம் படிச்சீடா? படிச்சிட்டீடா? சரியா படிக்கலப்போ இல்லையா. மூவகை ஆறுயிர் வர்க்கம் 8வது பாட்டு இருக்கா இல்லையா. மலத்தார் கண்ம மூல மலத்தார் அன்றே. அன்றேன்னு அண்ண, முதல் படைப்பிலேயே விஞ்ஞானகலரும் உண்டு. விளங்குதா? அம்மா இவன் இங்கிருந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. முதல்லயே விஞ்ஞான கலர் உண்டு, முதல்லயே பிரளயா கலர் உண்டு. இங்கிருந்து ப்ரமோஷன் ஆகி போறவனும் உண்டு. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? ஏதோ சந்தேகம் இல்லையே? சந்தேகமே வரலையா அதில்? ஆ, இப்போதைக்கு வரல. போட்டிருக்கா? எதுதான் போடல, எல்லாம் தான் போட்டிருக்கு. ஏதோ எப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு தானே தெரிய மாட்டேங்குது. அவர் போடு போடுன்னு போடுதாரு. சரி, இங்க இந்த பாட்டுல நமக்கு என்ன சொல்கிறார்? இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் மொத பாட்டுல அவரு தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூன்று திறத்தான் ஞானம் வழங்குவதை சொன்னார் இல்லையா. இரண்டாவது பாட்டுல அவர் தீக்கையில வேறுபாடு, தீக்கையில வேறு அதை சொல்கிறார். அதாவது விஞ்ஞானகலருக்கு தரிசனம் மாத்திரம், பிரளயாகலருக்கு அந்த தரிசனத்தோடு கூட உபதேசம். நம்ம சகலருக்கு தரிசனம் உபதேசத்தோடு நூலும் என்று அப்படி சொல்கிறாரு. அப்படி சொன்னது மட்டுமில்லை, அவனுக்கு காட்சி கொடுத்த மாத்திரத்திலேயே ஓடி போயிருந்தான். யாரு? இவனுக்கு காட்சி உபதேசம் செஞ்சால் அதை யோசிச்சாம போயிருந்தான். இவனுக்கு என்ன செய்யற வேண்டியிருக்கு? நூலையும் கொடுக்கணும், நூல் கேட்டு சிந்தித்து தெளிஞ்சாதான் பயன் தரும். அது மட்டுமல்ல, அவன் முன்பின்னாக இவர்களுக்கு நின்று உபதேசித்தாலும் இவர்களுக்கு விளக்கமும் சொன்ன உடனே விளங்க மாட்டேங்குது. சொன்ன உடனே அதானையா பிரச்சனையா இருக்கு. அதான் நமக்குள்ள பிரச்சனையே. அவனே வந்து உபதேசிச்சாலுமே இந்த பாடுதான். சிவபெருமான் வந்து சொன்னாலே, ஏன்னா அவனை கேட்டாலும் முன்பின்னாகத்தான் நிகழும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கு முன்பின்னாகத்தான் நிகழும் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து நமக்கு சகலருக்கு, இந்த சகலருக்கு நூல் கொள்பவராகிய சகலருக்கு, இந்த மூணு பேர்ல யாருக்கு நூல்னு சொல்லிட்டாரு. இது பின்னால தனியா 12வது நூற்பாவில் வேற சொல்ல போறாரு. இங்க இந்த தீச்சையை சொல்லும் போது அந்த இயைவு பற்றி நமக்கு சொல்லிட்டாரு, நூல் வேணும்னு சொல்லி. இங்க நூல் கொள்பவராகிய சகலர், இந்த மூன்று பேர்ல யாருக்கு நூல்? சகலருக்கு மட்டும்தான் நூல். சகலருக்கு அந்நூலானே அறிதல் அமையுமாகலான் குறவன் மிகையாமல், குறவன் மிகையாம், அப்படின்னு சொல்லி என்னும் ஆசங்கையை நீக்கும் முகத்தான். அதான் நூலே கொடுத்தாச்சா, பிறகு வாத்தியார் என்னத்துக்குயா, குரு என்னத்துக்கு இல்லையா? புசத்தை கொடுத்துட்டார்னா வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே. அதாங்க கேள்வி. இப்போ தபத்தை முற்று வச்ச அவர்களுக்கு அவன் வந்து தரிசனம் கொடுத்துட்டான், உபதேசம் பண்ணிட்டான், நூலாவும் கொடுத்தாச்சு. அப்போது இப்படி சொல்லும்போது இவன் தான் நூல் கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சே, பிற என்னத்துக்கே அவர் வந்து உட்காந்துக்கிட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பானே. நூலே போதுமே குரு எதுக்கு என்று ஒரு தடை எழுகிறது. இந்த கேள்விகளெல்லாம் தனி மதத்தார் எழுப்புவதில்லை, இந்த ஆசிரியர் தாமே எழுப்பி கொண்டு அதை தெளிவிக்கிறார். அது ஒருத்தன் எழுப்புனா ஒவ்வொரு மதவாதிகள் எழுப்புவதாக இங்கே கருத்து கிடையாது. இங்கே இவர் தாமே இப்படியெல்லாம் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குற மாணவற்ற வரணும், அதை அவர் தாமே எழுப்பி கொள்கிறார். அப்படி ஒருத்தன் கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு விளங்குதா? இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு பதில நாமளே சொல்லிக்கிட்டு வரமா இல்லையா? ஒன்று நீங்கள் சொல்ல போகிறது நல்லா தெரியும், ஆனாலும் என்ன செய்தோம், கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு அது எதுக்கு அப்படின்னா முதல்ல தூங்காமல் இருந்து தொலையணும்னு. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, மாணவருக்கு பயிற்சி அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அப்படி கேட்டு கேட்டு அவங்கள சிந்தனையை தூண்டி தூண்டி விட்டா தான் அந்த ஆற்றல் வளரும், அந்த ஆற்றல் வளரும். அப்போ அப்படி சொல்லி சொல்லி பரவடிச்சில் அவர் என்ன செய்வார், இப்படிலாம் கேட்பாருன்னு அவனுக்கு முதலே தெரிஞ்சிடும். அப்போ அவனே என்ன செய்வான், பதில் கண்டுபிடிச்சி சொல்லுவான். விளங்குதா? அப்போ அதுக்கு இன்னைக்கு நம்மகிட்டயே இருந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டேன்னு என்ன செய்வீங்க, சொல்லும்போது தானா பதில் ஒன்றுக்கு பாதியாவது வரும், அந்த பயிற்சி வந்துடும் பழக பழக. இப்போ புதுசாக நான் வந்து இந்த சொல்கிற முறை உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், அதனால் ரொம்ப ஆமாம் பழகிட்டா வந்துடும் இல்லையா? அதனால் இந்த கேள்வி எழுகிறது, தடை எழுகிறது, அதை நீக்கு முதல் முதற்றானே அந்த குருவாமாற்ற ஓமையின் வைத்து தெளிவித்து வலியுறுத்துவது இந்த மூன்றாவது உதாரண வெண்பா. அப்போ இந்த குரு என்பவர் வேண்டாமே தான் நூலை கொடுத்துட்டானே, நூலை கொடுத்துட்டானே, அதுக்கப்புறம் இவர் என்னத்துக்கு, இவர் என்னத்துக்கு, புஸ்தகத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் படிச்சுக்கிட மாட்டோமா? புஸ்தகத்தை கொடுத்துட்டோம்னா அப்படி காலேஜ் பிள்ளைகளும் அப்படி தானே இருக்குப்போம், வாத்தியாரை பாடமே நடத்த விட மாட்டேங்கு, காலேஜில் பாடமே வந்தால் வந்தமா போகணுமான்னு இருக்கணும், இங்கே வந்து பாடம் கடவுளும் நடத்தப்படாதுங்க. இல்லை அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ ஏன்னா பழைய காலத்தில் அந்த ஆசிரியர் எப்படிலாம் பாடம் நடத்தினாருன்னு நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, எங்கள் ஆசிரியர் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாருன்னு. இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசிரியர் நல்லபடியாக இருக்கணும், நல்ல ஆசிரியர் விருது வரணுமா என்ன செய்யணும், சத்தங்கடாம ஓரத்தில் உட்காந்துட்டு போகணும், அப்போ தான் அவருக்கு விருது கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, யார் இந்த பையங்களாக சேர்ந்து. ஆமாம். எனவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த குரு நூலை கொடுத்தாச்சுக்கப்புறம் குருவும் எதுக்கு, அந்த குருவும் வேணுங்கிறது தேவையில்லாதது, மிகை மிகைன்னு அன்னது தேவையின்று என்பது. அந்த கேள்விக்கு பதிலாக மூன்றாவது உதாரண வெண்பாவை அமைத்திருக்கிறார். அது ஒரு அருமையான உதாரண வெண்பா. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைவால் நல்லா உளவாமாய் நீர்நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே யாரறிவார்தானே உருவாகி தோன்றானில் உற்று என்கிறார். அதாவது இந்த ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு இளம் வயதிலே விளையாட்டு தோழர்கள் இருப்பாங்க இல்லையா, இருப்பாங்களா இல்லையா, அந்த விளையாட்டு தோழர்கள் போல இருந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அதில் அந்த பெண்ணோட முறை மாப்பிள்ளை பையனும் இருப்பான். அப்போ அவனை சக தோழனாகத்தான் நினைக்கும் இல்லையா. அதே பெண் அந்த பருவம் வந்தால் அவனை பார்க்குற போதே எப்படி இருக்கு, நாணம் வருது இல்லையா, வருதா இல்லையா, அந்த மாற்றம் வருதா இல்லையா, அது எதனால் வருது, அதுக்கு முன்னாலே அங்கே இருந்தது நாணம் இருக்கு, ஆனால் அது ரொம்ப சூக்குமமாக இருக்குது, அந்த பருவம் வந்தால் தூலம் ஆயிடுது இல்லையா. அது மாதிரி இந்த பெண் அவட்ட இருக்கிற அன்பு, அன்பு அன்புனா என்னது? அதான் நேயம். நேயம் அன்புலாம் ஒரே பொருளை குறிக்க வெவ்வேறு சொற்கள், வெவ்வேறு சொற்கள். அன்புனா என்னதுன்னு கேட்கேன். அதாவது நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு அன்புடைமைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரா இல்லையா, அவரு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருனா, இந்த அன்பு என்பது உயிர் பண்பு என்றார். என்ன சொன்னாரு? அது உயிரினுடைய

அன்போடு இயைந்த வழக்கன்ப, ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஏப்பா யோசிச்சு பார்த்து கடைசியில் கைவிட்டுற சொல்லுங்க, நான் தான் சொல்லிடுதான் முன்னாரு. ஏப்பா ஒரு ஆள் ரொம்ப ஊக்கமாக இருக்காருன்னு பார்த்தா, சரி சரி விடுங்க வேற ஆளாக பாருங்கன்றாரு. எப்படி எப்படி நல்லா சொல்லுங்க. அன்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, எலும்புக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு போன்றது. சரிதானா ஐயா சொன்னது? சரிதானா ஐயா? நீங்கள் தான் சொல்லணும் சரியா சரியில்லையான்னு. ஆ இது சரியில்லைங்கடா. சரியா சரியில்லையான்னு ரெண்டில் ஒன்றே சொல்லுங்க. சரியில்லை சொல்லா. அம்மா சரியில்லைங்க. அங்கே என்ன சரியில்லைன்னு பிறகு பார்த்து கேட்டுக்கங்க. அதாவது அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு, ஆறுனா எண்ணில்லாத உயிர்கள், இந்த எண்ணுள்ளாத உயிர்கள் என்போடு இயைந்த தொடர்பு. என்பு என்பது என்னது? எலும்பு இல்லையா. எலும்பு என்பது எதை குறிக்கிறது? ஆகுபெயராய் உடம்பை குறிக்கிறது. எதை குறிக்கிறது இல்லையா? எதனால் அது உடம்பு குறிக்கிறது? இந்த உடம்புக்கு வடிவத்தை தருவதில் இந்த எலும்பு பெரும்பகுதி வகுப்பது பற்றி, பெரும்பங்கு வகுப்பது பற்றி எலும்பையே உடல் என்றார். எலும்பையே அதானே ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க் அதானே, அதானே. அதனால் அந்த இடம்பு என்ன சொல்கிறாரு? உடம்புன்னு சொல்கிறாரு. விளங்குதா? அந்த தொடர்பு பற்றி சொல்கிறாரு. எனவே இங்கே என்போடு என்பது எதை குறிக்கிறது? உடம்போடு. உடம்போடு நாம் இயைந்தோம், உயிர்கள் இயைந்தோம். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு? உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு இருக்கா? நட்பு இருக்கா இல்லையா? என்ன நட்பு? நட்புனா என்னது? அதாவது நட்பாவது உணர்ச்சி ஒத்ததே நட்பான். உணர்ச்சி ஒத்த இருந்தால் தான் அது பேர் தான் நட்பு. ரெண்டு பேர் நண்பர்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்க தானே நட்பாக முடியும். ஒருத்தன் கோயிலுக்கு போகும்போது சினிமாவுக்கு போனோம்னா அவன் நட்பாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒத்த பண்பினர் தான் நண்பராக இருக்க முடியும். அதனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நட்பு என்பது உணர்ச்சி ஒத்தல். அப்போ உணர்வே இல்லாத உடம்பும் உணர்வுடைய உயிரும் நட்பாக முடியுமா? முடியவே முடியாது. ரெண்டும் நட்பிலே, ரெண்டும் நட்பிலே ஆனாலும் சேர்ந்துருக்கு. விளங்குதா? ஆ எதனால? நிறைய பேர் சொல்கிறாங்களா வீட்டில் ஏன் விதி தலை விதி இவர் கூட தான் அப்படி ஆயுத போச்சு இல்லையா இருக்கா இல்லையா? எனவே ரெண்டாவது நூற்பாவில் மூணாவது அதிகரணம் அதில் இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் எப்படி போகுதுன்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போது மனந்தள்ள விழும் கருவில் என்பார். மனம் தள்ள விழும் கருவில். எனவே இந்த கருவுக்குள்ள நாம போவலை, தள்ளி விட்டுட்டான். என்ன செஞ்சிட்டான்? தள்ளி விட்டான். பொத்தடின்னு போய் விழுந்துட்டாங்க. மனம் தள்ள விழும்னாரு. தள்ளுன்னு நினைச்சிவான் அப்படி விழுந்து கிடக்கும். நாம நாம விரும்பி போய் இந்த உடம்புக்குள்ள இருந்து பூட்டிக்கிடலை. விளைஞ்சா யார் தள்ளி விட்டா? பெருமான். நமக்கு தகுந்தாப்புல நம்ம செஞ்ச வினைக்கு தகுந்தாப்புல ஒரு கூடை செஞ்சு வச்சுக்கிட்டு போகலன்னு தள்ளி விட்டாரு. விளங்குதான்? அதுக்குள்ள விழுந்து கிடக்கும். விளங்குதா? அப்போ நாம விரும்பி வந்தது இடமல்லாதான் சிறை, உடற்சிறை என்றார். உடற் சிறை. அதனால இங்க அப்படி இந்த உடம்பு கூட நாம கூடுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உடம்போடு எவ்வளவு காலம் கூடியிருப்போம்? அப்போ இந்த உடம்போடு கூட்டினது எதுக்குன்னா, அன்போடு ஏய்தற் பொருட்டு. அன்போடு ஏய்தற் பொருட்டு என்ன அருமையா சொல்றாரு. அதுக்காக தான் அந்த பிறவியை கொடுத்தாமக்காரு. எதுக்கு? அன்போடு ஏய. இந்த உயிர் எதோடு கூடணும்? அன்போடு கூடணும். யாரை பார்த்தாலும் அன்போடு இருக்கணும். அதுக்காக தான் ஐயா பிறவியை கொடுக்காமக்காரு. அன்பு எனினும் அறிவு எனினும் ஒக்கும். அன்பு எனினும் அறிவு எனினும் ஒக்கும். ஏன்னா ஞானம்னா என்ன சொல்றாரு? ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றார். யாரு? ஞானம் உண்டார். அதனால அருமையான குரல், சைவ சித்தாந்தத்தை சொல்ற குரல். எனவே நமக்கு இந்த அன்பு, இறைவனிடத்தில் அன்பு வருத வரைக்கும் என்ன செய்யுமா? பிறவி

0: தொடருங்கிறார். பிறவி எது வரைக்கும் தொடருமா? பெருமான் இடத்துல அன்பு வர்ற வரைக்கும் தொடரும். என்ன திடீர்னு பெருமான் சொல்லிட்டு முழிக்காக, அப்படிதானே? ஈசனுக்கு அன்பு இல்லார், எவ்வுயிருக்கும் அன்பு இல்லார். விளங்குதான், கடவுள்கிட்ட அன்பு வரலன்னா ஒரு பேர்கிட்ட அன்பு வராது. எனவே இறைவனுடைய அடியாருன்னா அப்படி எப்படி இருப்பாங்க? எல்லா உயிரிடத்திலும் இருப்பாங்க. ஏன்னா எல்லா உயிரையும் இறைவன் கோயில் என்று என்பவர்கள், எல்லா உயிரையும் இறைவனுடைய கோயில் என்று பார்ப்பர். அப்போ அந்த இடத்துலலாம் வழிபடுவார்கள். பார்க்க இடமெல்லாம் கோயிலாக தெரியுது. நமக்கு என்ன தெரியுது? கோயிலுக்கு போனாலும் வேற என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த அன்போடு இயைந்த வழக்கன்பு ஆரியிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு என்று சொல்லி, அப்போ அந்த அன்பு வருத வரைக்கும் பிறை வரும்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு என்பது உயிர் பண்பு. அந்த பண்பு பக்குவம் வராத வரைக்கும் சூக்குமமா இருக்கும். எப்படி இருக்கும்? சூக்குமமா இருக்கும். அது இந்த பெண் வளர்ந்து பருவமடைந்து, பருவமடைந்தன்னா பக்குவம் தானே, பருவமடைந்து மனமாகி ஒரு குழந்தையை பெற்ற பின், ஒரு குழந்தை, என்ன குழந்தை? ஞானம், ஞானம் என்ற குழந்தையை பெற்ற பின். எனவே ஒரு குழந்தையை பெற்ற பின்னால அந்த குழந்தை அழுதுன்னா எப்படி இருக்கு? குழந்தை அழுதா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்போ நீ உம்மட்ட கட்டை அப்படின்னு சொல்லுவீர், தாய் மாட்டை கட்டெல்லாம் சொல்லுவாங்க. போற்றி பகருடைய படித்தா சொல்லுவார். அதாவது இந்த உயிர்கள் கருவிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வருது? அவன் கருவில் இருக்கும் போதே உனக்கு இந்த கை காலெலாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லுதான். யார் கொடுத்தவன்? கொடுத்தவன் உனக்கு இதெல்லாம் ஃபிட்டாக பண்ணி வச்சுருக்கானே எதுக்குன்னு சொல்கிறான். இதை வச்சு நீ என்ன செய்யணும்பான்னு சொல்லுதான். எல்லாம் ஊழ் ஊழ்னு கேட்டுட்டு வெளியே வரும்போது என்ன செய்யுது? எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வரும்போது பொத்துன்னு வந்து விடுதா இல்லையா? விடும்போது எல்லாம் மறந்து போகுது. அம்மாயக்கால் தான் மறைப்ப, அந்த சூதக வாயு வந்து மறைச்சிருது. அவன் சொன்ன உபதேசமெல்லாம் மறந்து போகுது. நல்லறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுறா அக்காலம் தன்னில். அப்போ இந்த அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு ஒரு அறிவே இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய உடல் வளரணும்னா அதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், பால் வேணும். அந்த பால் வேணுங்கிறத எப்படி தெரிவிக்கும்? அது என்ன எப்படி செய்யணும்? கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது தெரியாது. தெரியுமா? நமக்கே தெரிய மாட்டேக்க. விளங்குதா? எனவே அப்போ இந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாருன்னா, பசியை வந்து எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்குறாரு. அதனால என்ன செய்யறாரு? அழுதுங்கிறாரு. இப்படி செஞ்சா உனக்கு வந்துடும் சாப்பாடுங்கிறாரு. விளங்குதா? சரி, அதை அழுதுடுச்சு. அழுதுனா காது கேட்காம போயிட்டு இருந்தா, கேட்கவ தாய் இருக்கா இல்லையா? அவட்ட இந்த அழுகை கேட்ட உடனே உடனே ஒரு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தணுமா இல்லையா? அதனால அந்த அந்த உணர்ச்சி அவளுக்கு தானா ஏற்படலையா? இறைவன் இருந்து ஏற்படுத்துகிறார். அந்த குழந்தை அழுத உடனே இவளுக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. தாய்க்கு எப்படி இருக்கான்? உட்கு ஆவி சோற தாய் உள்நடுங்கி ஐயோன்னு நடுக்கம் வந்துடுது. அதை பார்த்து விளங்குதா? மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உலகும் தீஞ்சு வைத்து பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப இல்லையா? எனவே அப்போ அந்த அன்பு தான் என்ன வருதான்? பாலாக வருகிறது, அமிர்தமாக வருகிறது என்று சொல்கிறார். யார் சொல்றா? உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார் போற்றி பகருடையில. விளங்குதா? அப்போ அது மாதிரி இந்த தாயிட்ட அந்த பருவம் அடைந்து குழந்தை பிறந்த உடனே என்ன செய்தான்? அந்த அன்பு, அன்புக்கு உருவம் கிடையாதா இல்லையா? அன்பு காட்சி பொருளா? இல்லை. எனவே அது உருவமில்லாத கருத்து பொருள். அது என்ன செய்தான்? அந்த பருவம் வந்த பிறகு அது உருவமாக வருதான். அந்த அன்பு என்ன செய்தான்? உருவமாக வருதான். அந்த அன்பின் உருவம்தான் அன்பின் உருன்னு சேர்க்கிறாரு. யார சொன்னாரு? கண்ணப்பரை. கண்ணப்பரை என்ன சொன்னாரு? அன்பின் திருவுரு. அது சாதாரண உரு இல்லை, அன்பின் திருவுரு என்றார் இல்லையா. எனவே அன்பே உருவா நிற்பவன், அவன்தாம் என் பக்கம் அன்பு. இது யார் சொல்றான்? பெருமான் சொல்றாரு. பெருமான் சொல்றாரு, விளங்குதா? எனவே அப்போ அப்போ வடிவெல்லாம் என் பக்கம் அன்பு. எனவே அந்த அன்பின் வடிவம் தான் அது சேக்கலார் என்கிறார். யாரு? இந்த கண்ணப்பர் என்கிறார். விளங்குதா? கண்ணப்பர் தான் அன்பினுடைய உருவம் என்று சொல்கிறார். அதனால இந்த பெண்ணிட்ட அந்த அன்பு அருவமாக இருந்தது, பருவமடைந்து குழந்தை பெற்று அது அழும்போது என்ன ஆகுதான், பால் என்பது அந்த அன்பினுடைய உருவம், அந்த அன்பின் திரச்சி தான் எப்படி வருதான், பாலாக வருகிறது. இல்லை அது துன்புறும் போது கண்ணீராக வருகிறது. கண்ணீருங்கிறது என்னது? அன்பின் வடிவம். அந்த அன்பினுடைய உருவம் தான் என்னதான், கண்ணீரும் பாலும். அதுபோல இது ஓமை, இதை வச்சு அதுபோல அருவமாயிருக்கிற இறைவன் நம்மகிட்ட இருக்கானா இல்லையா, அத்திவிதமா இருக்கானா இல்லையா, எப்படி இருக்கான், அருவமா இருக்கான். அருவம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத உருவம். அப்படி இருக்கான், கண்ணுக்கே தெரியாம இருக்கான். அப்படி இருந்தவன் கண்ணுக்கு தெரியாம இருக்கான், எது மாதிரி இருக்கானா, நீர் நிழல் போல். எப்படி இருக்கான்? நீர் நிழல் போல். நீர் நிழல்னானது நீருக்குள்ள தோன்ற நிழலா? நீங்க மூத்த கழுவ போனீங்கன்னா தெரியுமாதா? அதா கேக்க சரிதான ஐயா? அது அல்ல, நீரின் நிழல், நீரில் நிழல் வேற. நீரில் நிழல் வேற, நீரின் நிழல் வேற. தண்ணீருடைய நிழல், தண்ணீருக்கு நிழல் உண்டா? உங்க வீட்டை தண்ணி பைப் இல்லையா, வச்சிருக்கீங்களா? பைப்பை வச்சு தண்ணி மேல அப்படி அடிங்க, வெளிச்ச சூரிய வெயில் அடிக்கும் போது நிழல் விழுமா இல்லையா? பிறகு இல்லைங்கயா, பூரா பொய்யாலா சொல்லிட்டியா? ஆ அதான எப்போதும் சொல்லுவோம். எப்படியும் அடிச்சா தெரியுதா இல்லையா? நீருக்கு நிழல் உண்டா இல்லையா? இருக்கு. ஆனா நமக்கு நீர்ல இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. நீர்ல இருக்கும்போது, ஏன்னா நீர்ல அந்த நிழல் அதோட விரைவு இருக்கு. வெளியில எடுக்கும்போது தெரியற மாதிரி, உள்ள இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. அது என்ன இருக்கு? அந்த நீரோடைய நிழலும் விரைவு இருக்கிறது. நீருடைய நிழலும் விரைவு இருப்பதனால நமக்கு காட்சி புலனாவதில்லை. அது மாதிரி இறைவன் நம்மோட கலந்திருக்கானா? எப்படி கலந்திருக்கானா? அந்த நீர்ல நிழல் போல இறைவன் கலந்து வெளிப்படாமல் இருக்கிறான். விளங்குதா? விளங்குதா? எனவே அந்த நீர் நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே. எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். அறிவுக்கு அறிவா, அறிவாகி நின்றானே. யார் அறிவார்? தானே. அப்படி நிக்கவனே யாரு? தானே அறிவார். அந்த அருவமா நிக்கிற கடவுளை யார் அறிவார்? ஒருவரும் அறிய மாட்டார்னு அர்த்தம். அவன் அந்த நிலையில இருந்தா ஒருவரும் அறிய மாட்டார். அப்போ அவன் உருவமாய் வந்தாலன்றி அறிய மாட்டார். உருவாய் தோன்றானில் உற்று, அவன் உருவாய் உற்று, உருவாய் உற்று தோன்றானில் ஒருவரும் அறிய மாட்டார். எனவே இந்த நாம சகலருக்கு அவன் உருவமா வந்தால் பருப்பொருளை தான் அறிய முடியும்னு பார்த்துருக்கோம். அவன் இப்படி விஞ்ஞான கலருக்கு போலலாம் என்ன நம்ம அறியவே முடியாது. எனவே நமக்கு அவன் உருவத்திருமேனியோடு வந்தாதான் அவனை பார்த்து அவன் மேல அன்பை செலுத்த முடியும். அன்பை செலுத்தணும்னா அதுக்கு ஒரு முன்னிலை பொருள் வேணுமா இல்லையா? நம்ம கற்பனையில் நினைச்சு செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. எனவே சகலருக்கு அவன் உருவாய்த்தான் வந்து தீர வேண்டும் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். இதை மற்றதெல்லாம் நம்ம அடுத்தாப்புல நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு நூல் முதலிய பொருள். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த பாடல் என்னவென்றால், இந்த பாடல்கள்லாம் வருவது பாஜிரம் என்ற பகுதி. பாஜிரம் என்ற பகுதியிலே தெய்வ வணக்கங்கள் எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதோடு பாஜிரம்னாலே அதுல சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. இந்த நூலிலே சொல்லப்படுகின்ற பொருள் என்ன? அதான் முதலிய பொருள் என்பார்கள். நூலிலே சொல்லப்பட்ட பொருள் முதலிய பொருள். இந்த நூல்ல சொல்லப்பட்ட பொருள் இதுதான் என்பதை பாஜிரத்திலே சொல்லிடணும். நூலை படிப்பவர்கள் அவர்களா இந்த நூல் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த நூலை படிச்சு நாம நினைச்ச விஷயம் இதுல வரலையே அப்படின்னு அவர்கள் திகைக்க கூடாது. அதனால இந்த நூல் இந்த விஷயத்தை தான் சொல்லுது என்பதை குறிப்பிட்டு முதலிய பொருள். அந்த முதலிய பொருளை சொல்லக்கூடிய அருமையான பாடல், இந்த நூலுக்கே இதயமான பாடல் என்று சொல்லலாம். மாபாடியத்துல இந்த பாடலுக்கு சொல் சொல்லாக விளக்கம். இந்த சிவபிரகாசத்துக்கு உரையெழுதுனேங்கிற குறைய அதன் மூலமாக தீர்த்து அருள்கின்றார்கள் நம்ம சிவஞான சுவாமிகள். பெரிய விளக்கம் அருள்கின்றார்கள். ஆகையினாலே ஒரு நூலுக்கு எழுதப்பட்ட உரையிலே இப்படி இன்னொரு நூல் பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய விளக்கம் தருவதை நாம அவ்வளவு எளிதாக காண முடியாது. அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த பாடலுடைய முக்கியத்துவம் கருதி, இது சைவ சமயத்தை சார்ந்தவன் என்னுடைய சமயம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு பல பாடல்கள் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு பாடல், ஒரே ஒரு பாடலை சொன்னால் போதும், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இது. இந்த நூல்ல சொல்ல என்ன பொருளை சொல்ல வருகின்றேன் என்றால், சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகின்றேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்படி சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகிறேன் சொல்லும் போது எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகிறேன் அங்க விவரிக்கிறார் பாருங்க. அதுல சொல்லக்கூடிய செய்திகள் தான் இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம், இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம்னு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி அங்க, ஆக இப்ப ஏற்பட்ட சைவ சித்தாந்தத்தை இங்கே சொல்கிறேன்னு முடிக்கும் போது ரொம்ப பரவசமா இருக்கும். புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி, பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய், இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், உடல் உயிர் கண் அருக்கண் அறி ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்தை சொல்கிறேன் தெரியுமா? புறச்சமயத்தவர்க்கு இருளாய் விளங்கும் சைவ சித்தாந்தத்தை சொல்கின்றேன். புறச்சமயம் என்றால் சிவாகமங்களை உடன்படாத சமயங்கள் எல்லாம் புறச்சமயங்கள். வேதங்களை உடன்பட்டும் சிவாகமங்களை உடன்படாதவர்கள், அவர்களை அது மாதிரி வேதம் சிவாகமம் ரெண்டையுமே உடன்படாதவர்கள், இந்த விளக்கங்கள்லாம் மாவாடியத்தில் தான் கிடைக்கின்றன. எந்த அடிப்படையில புறச்சமயம் புறச்சமயம்னு பிரிச்சீங்க என்றார், வேதாகமங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த கருத்தை வைத்துத்தான். வேதம் ஆகம இரண்டையுமே மறுப்பவர்கள் புறப்புறச்சமைகள், வேதத்தை ஏற்றுக்கொண்டு சிவாகமனை மறுப்பவர்கள் புறச்சமைகள். அதே சமயத்தில் வேத சிவாகங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு மாறான நூல்களையும் அவற்றை விடவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றார். வேத சிவாகங்களை ஏற்பதால் அவர்களை அகம் என்றும் சொல்ல வேண்டியுள்ளது, ஆனால் அதற்கு முரண்பாடான நூல்களையும் ஏற்பதனால் புறம் என்றும் சொல்ல வேண்டியுள்ளது. ஆகவே அகப்புறச்சமைகள். எப்படியும் அந்த புறங்கிற வார்த்தை வந்துட்டாலே அவர்கள் அந்த புறச்சமயங்கிற பட்டியலுக்குள்ள போயிடுறாங்க. ஆகவே முக்கூற்று புறச்சமயத்தார் என்று சொல்வார்கள். புறப்புறம், புறம், அகப்புறம், முக்கூற்று புறச்சமயத்தார். இவர்களுக்கு சைவ சித்தாந்தம் விளங்காததா இருப்பது, அதனால புற அவர் இருள்னு சொன்னார். விளங்காத ஒன்று இருள். புறச்சமயத்தார்க்கு புறச்சமயத்தவருக்கு இருளாய் உள்ள சைவ சித்தாந்தம். ஏன் இருளாயிருக்கு? சைவ சித்தாந்தத்துல தான் எல்லாத்தையும் தக்க காரண காரியங்களோடு எடுத்து விளக்கி இருக்காங்களே. அப்ப அவர்கள் எந்த சமயத்தவர்களா இருந்தாலும் அதை கேட்பார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளதான செய்வாங்க. நீங்க தான் காரண காரியங்களோட சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் காரண காரியங்களோடு சொன்னாலும் அவர்களுக்கு முதலிலேயே அவர்கள் ஒரு முடிவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன? இந்த சைவ சமயம் இது சரியான சமயம் அன்று, இது பிழையுடையதுதான் அப்படிங்கிற கருத்தை மனசுல அவர்கள் வந்து அசைக்க முடியாம வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் சைவ சமய கருத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்பார்கள். தம் மனக்கருத்தை எடுத்து விட்டு கேட்க மாட்டார்கள். இப்போ ஒருவரிடம் நீங்கள் வந்து உங்கள் தரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றீர்கள், எல்லாம் சரியா இருக்கு, இவ்வளவு நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் நியாயமானது, ஆனால் உங்கள் மீது அடிப்படையில் நல்லெண்ணம் இல்லாத ஒருவரிடம் நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் தரப்பு நியாயங்களை விளக்கி சொன்னாலும் அவர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார், அவற்றை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏதாவது ஒன்று அர்த்தம் இல்லாமல் பேசி அதை மறுத்துக் கொண்டுதான் இருப்பார். ஏன்னா அடிப்படையில அந்த நல்லெண்ணம் என்பது இல்லை. அதுபோல சைவ சமயத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்களிடம் அடிப்படையில் இல்லாததனால் அவர்களிடம் நாம் போய் எவ்வளவுதான் நம்முடைய சமயத்தினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம், அந்த உண்மையான சிறப்புகளை எல்லாம் எவ்வளவுதான் தகுந்த காரணங்களை காட்டி எடுத்துரைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் உமாவிசுவம் தெளிவா சொல்லிட்டார், புறச்சமயத்தவருக்கு இருளாயின். அகச்சமயத்து ஒளியாய், அகச்சமயங்கள் வேத சிவாமங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அவற்றுக்கு மாறான நூல்களையும் ஏற்க மாட்டார்கள். அப்புறம் என்ன, அவர்களை சித்தாந்த சைவம்னே சொல்லி சொல்லிட வேண்டியதானே. அதுலயே அகச்சமயம்னு ஒரு சின்ன ஒரு ஒரு பாகுபாடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த கருத்துக்களிலே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவார்கள். பெத்தம் முத்தி குறித்த கருத்துக்களிலே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவார்கள். ஆகவே அவர்கள் அவர்களை புறம்னு சொல்லல, ஆனா சித்தாந்த சைவம்னு சொல்ல முடியல, அகச்சமயம்னு வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடைமொழி கொடுத்து சைவம்னு சைவம்னு சொல்லப்படுவார்கள். அவர்கள் இப்படி பெத்த முத்து இயல்புகள்ல கொஞ்சம் மாறுபட்டாலும் அவர்களிடம் நாம் அந்த உண்மையான சித்தாந்த சைவ உண்மைகளை எடுத்து சொல்லும் போது அவர்களை ஒத்துக்கொள்வார்கள், தெளிவு பெறுவார்கள். ஆகவே அகச்சமயத்து ஒளியாய் உள்ள சைவ சித்தாந்த திறன் இங்கு தரிக்கலுற்றான். அடுத்தாரு அப்புறம் சொல்றார், இன்னும் எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் தெரியுமா இது, புகழ் அளவைக்கு அளவாகி உள்ள சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். புகழ் அளவைக்கு அளவாகி, இந்த இடம்னா விளக்குவதற்கு ரொம்ப அரிதானது. என்ன அளவுக்கு அளவாகி, மாபாடியத்துல சுவாமிகள் விளக்க போய் தான் நாம அந்த அரிய விஷயத்தை எளிதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. அரிய விஷயத்தை நமக்கு எளிமையாக்கி காட்டிட்டாங்க நம்ம சிவஞான சுவாமிகள். என்னன்னா சில உரையாசிரியர்கள் இந்த இடத்துல எப்படி பாடம் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால், புகழ் அளவைக்கு என்பதுல வந்து புகழ் அப்படிங்கிறதுல வந்து சிறப்பு அகரம் சேர்த்து புகழ் அளவைக்கு, புகழப்படும் அளவைக்கெல்லாம் அளவையாகி என்று சொல்லிட்டு போயிட்டார்கள். அது விளக்கமா வேற எதுவுமே சொல்லல, அது எப்படி எளிதா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா சுவாமிகள் தான் புகழ் அளவை புகழுதல், இந்த எரியரம கல்லு அந்த கல்லுக்கு வருத இல் போட்டு புகழ் புகழுதல் என்று சொன்னால் அது சொல்லுதல் அர்த்தம், சொல்லப்படும் அளவைக்கும் அளவாகி என்று சொன்னார். அப்போ அதுல மாபாரிதர் தான் விளக்கம் கொடுக்குறாங்க. சொல்லப்படும்னா யாரு சொல்றா தெரியுமா, அளவை என்பது என்ன, அளவை என்பது அது தர்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து. தர்க்க அறிவு எல்லா சமயத்தவர்களுக்கும் தேவை, எல்லா சமயத்தவர்களுக்கும் மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒவ்வொருவரும் தம் கருத்து சரியானது, சமயத்துறையில மட்டுமல்ல அது உலகியல் துறையானாலும் இருக்கலாம். எந்த துறையில உள்ளவர்களும், சமயத்துறை உலகியல்ல பல்வேறு துறைகள் உள்ளன, எந்த துறைகளில் உள்ளவர்களும் தாம் மேற்கொண்ட கருத்து சரியானது என்பதை பிறர் ஒப்புக்கொள்ளும்படி எடுத்து சொல்வதற்கு இந்த தர்க்கம் என்ற இந்த முறைமையானது ரொம்ப அவசியமாகின்றது. இந்த தர்க்கம், இந்த தர்க்கத்தை வந்து அளவை இயல்னே தமிழ்ல சொல்லுவாங்க. அளவை இலக்கணம்னு தனியா செத்தியார்ல இருக்குது. அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அதையும் நம்ம சுவாமிகள் தான் மாபாடியத்திலையும் சிவசமவாத உரை மறுப்பு, அது மாபாடியத்திலையும் இருக்கு, தனியாவும் இருக்குது, தனியா இருக்கு. உரை செய்யுள்ள ஆதீனத்துல ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க, அதுல இருக்குது சிவசமவாத உரை மறுப்பு. அதுலையும் ரெண்டு தெரியுமே சுவாமிகள் தான் எடுத்து சொல்றாங்க. அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், அளக்கும் கருவி என்று பொருளாம். அளவைங்கிற சொல்லுக்கு நம்ம சிவஞான சுவாமிகள் யாரும் இப்படி விளக்கம் சொன்னதில்லை, நம்ம சிவஞான சுவாமிகள் சொல்றாங்க அளவை என்றால் அளக்கும் கருவி, அளத்தல் என்றால் அளந்து அறிதல், அளந்து அறியும் கருவி. ஆகவே அளவிட்டு அறியும் கருவியே அளவை, அறிகின்ற கருவியே அளவையாகும். அப்போ அந்த அளவை என்பது எது என்று சொன்னால், இந்த அளவைன்னு தமிழ்ல சொல்றமே இத வடமொழியில பிரமாணம் என்று சொல்வார்கள். பிரமாணம், பிரமாணம் என்று சொல்வார்கள். அறியக்கூடிய கருவிதான் அளவை, அதுதான் பிரமாணம். அறியக்கூடிய கருவிதான் அளவைன்னு சொல்றீங்களே, அப்போ அந்த அளவை என்பது எது, எது அறியக்கூடிய கருவி என்றார். இந்த தர்க்கத்துல மிகச்சிறந்த சமயத்தாராக விளங்குபவர்கள் அவர்கள் தார்க்கிக சமயத்தார். அவங்க பேரே அதான் தார்க்கிக சமயத்தார்னு சொல்லப்படுறாங்க. அவர்களே ரெண்டு பிரிவாக இருக்கின்றார்கள், நயாயிகர் வைசேடிகர்னு இருக்காங்க. ரெண்டு பேருமே தார்க்கிகம் என்று ஒரே சமயமாக சொல்லப்படுவார்கள். அவர்கள் தர்க்கத்துல ரொம்ப சிறந்தவர்கள். அவர்கள் அறியும் கருவியாகிய அளவை எது என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஐம்பொறிகளை சொல்கின்றார்கள், அந்த கரணங்களை சொல்கின்றார்கள். ஏதாவது ஒரு பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐம்பொறிகளில் ஒன்று துணை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி அந்தக்கரணங்கள் மனமும் அங்க பொருந்தி அதை அறியணும் அல்லவா? ஆகவே அந்தக்கரணங்கள் ஐம்பொறிகள் இவைதான் அறிவதற்கு உதவும் கருவி, இவைதான் அறியக்கூடிய கருவி. ஆகவே இந்த பொறிகள் கரணங்கள் தான் அளவை. வடமொழியில் சொல்லணும்னா பிரமாணம், இவைதான் அளவை என்று சொன்னார். இதுதான் தார்க்கிகர்கள் சொல்லக்கூடிய அளவை. தார்க்கிகர்கள் சொல்லக்கூடிய அளவை, அதை சொல்லுதான் புகழுதல். தார்க்கிகர்கள் புகழக்கூடிய சொல்லக்கூடிய அளவை எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். தார்க்கிகர்கள் புகழக்கூடிய சொல்லக்கூடிய அளவை எது என்றால் பொறிகள் கரணங்கள், இவைதான் அளவை. ஏன்னா அளவை என்பது எது? அறியும் கருவி. இந்த கண்ணு, மூக்கு, வாயுங்களா, செவி, இந்த மாதிரி பொறிகள் தானே அறியக்கூடிய கருவிகளாக இருக்கின்றன. அது மாதிரி அந்த கரணமும். ஆகவே இவைதான் அளவை என்று தார்க்கிகர்கள் சொல்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் தான் இதன் மேலும் நுணுகி ஆராய்ந்து நம்முடைய சிவாகமங்கள் தான் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. என்னவென்றால் இவையெல்லாம் அறியக்கூடிய கருவிதான், ஆனால் இவை இவற்றை கொண்டு அறியக்கூடிய கருவி வேறொன்று உள்ளது. அந்த கருவிக்கு துணை செய்யும் கருவிகள் தான் இவை. என்னவென்றால் அறிவில்லாத ஒரு பொருளுக்கு இந்த ஐமொழிகளை கொடுப்பதனாலோ அந்த கரணங்களை கொடுப்பதனாலோ அந்த அறிவில்லாத பொருள் இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு எதாவது அறிய முடியுமா? ஆகவே அறிய வேண்டும் என்றால் முதலிலே அந்த பொருளுக்கு அறிவு இருக்க வேண்டும். ஆகவே நாமெல்லாம் ஆன்மாக்கள், நம்முடைய அந்த அறிவு ஆற்றல் இருக்கின்றதே, அறிவு ஆற்றல், நம்முடைய அறிவாற்றல் தான் முதன்மையான அளவை. அறிவாற்றல் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த பொறிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆகவே இவற்றையே அறியும் கருவி என்று சொல்கிறோம். இவையே அறியும் கருவிகள் தான், ஆனால் முதன்மையான அறியும் கருவிகள் அல்ல. ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான், அறிவாற்றலுக்கு துணை செய்பவை இவை. கண் மூலமாக அறிவது எது? கண்ணேவா அறிகின்றது? இல்ல, ஆன்மாதான் அறிகின்றது. இந்த ஆன்மா ஏன் அறிகின்றது? அதுக்கு அறிவுங்கிற பிரதான கருவி இருக்கிறது. அந்த அறிவுங்கிற பிரதான கருவி காண்டல் என்ற முறையில அறியணும்னா அங்க கண்ணு தேவை, கேட்டல் என்ற முறையில அறியணும்னா அதுக்கு அங்க காதினுடைய உதவி தேவை. இந்த ஆன்மா அறிவுங்கிற கருவி முகர்தல்ங்கிற முறையில அறியணும்னா மூக்கனுடைய துணை தேவை, சிந்தித்து அறியணும்னா அங்க அந்தக்கரணத்தின் துணை தேவை. ஆகவே அறியும் கருவி என்பது ஆன்மாவுடைய அறிவாற்றல், அறிவு ஆற்றல். அதை வடமொழியில சித் சக்தி, அறிவு என்பது சித், ஆற்றல் என்பது சக்தி, சித் சக்தி. தமிழ் வழக்குப்படி எழுதும் போது இத்துக்கு பதில் இருள் போட்டுருவாங்க, சிற் சக்தி. சக்தியையும் சக்தின்னு எழுதிருவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆன்ம சிற்சக்தி அதுதான் அளக்கும் கருவி, அதுதான் அறியும் கருவி. ஆன்ம சிற்சக்தி தான் அறியும் கருவி. அந்த கருவிக்கு துணை செய்பவை தான் இவைதான். இப்ப நீளத்தை அளக்கிறோம் என்று சொன்னால் அளவுகோல் வேணும் அல்லது ஒரு டேப் வேணும். அந்த டேப்பையே வந்து அறியும் கருவின்னு சொல்லிடலாமா? அந்த டேப்பை பயன்படுத்தி கண்ணால கூர்ந்து கவனிக்கணுமே. அப்ப கண்ணுக்கு துணை செய்வது தானே அந்த டேப்பு. அதே மாதிரி ஆன்மாவின் அறிவுக்கு துணை செய்வது தான் அந்த கண்ணு. ஆகவே எதை அளவை என்று தார்க்கிகர்கள் சொன்னார்களோ அந்த அளவைக்கும் மேலான அளவையாக இருப்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அளவை, ஆன்ம சிற்சக்தி ஆகிய அளவை. தார்க்கிகர்கள் பொறிகளையும் கரணங்களையுமே அளவை என்றார்கள். இன்னொன்று சிவாகமங்கள் தெளிவாக சொல்கின்றன, அதுதான் அற்புதமான கருத்து. எது அளவையோ அது அறியும் கருவியாகத்தான் இருக்கணும். அறியும் கருவி வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இதில் அளவை என்பது எதனுடைய பெயர்? அறியும் கருவியின் பெயரா, அறியப்படும் பொருளின் பெயரா என்று சொன்னார். அறியும் கருவிக்குத்தான் அளவைன்னு பெயர். அதுக்கு வடமொழி என்ன சொன்னாங்க? பிரமாணம். அறியும் கருவிக்குத்தான் பிரமாணம், அளவைன்னு பேரு. அறியப்படும் பொருளுக்கு அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, பிரமேயம். அறியப்படும் பொருளுக்கு பிரமேயம் என்று பெயர். ஆக பிரமாணம் வேறு, பிரமேயம் வேறு. அறியும் கருவி வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இப்ப நல்லா கேளுங்க, அருமையான கருத்து, மாபாடிய கருத்து. இந்த பாட்டுக்கான விளக்கத்துல தான் மாபாடியத்துல இருக்கு. சிவபிரகாசன் சொல்றேன் மாபாடியத்துக்கு போயிட்டீங்களா சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாபாடியத்துல இந்த பாட்டுக்குள்ள விளக்கம் தான். என்ன சொல்றாருன்னா, அறியப்படும் பொருளை பிரமேயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தார்க்கிகர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஐம்பொறிகள் எல்லாம் பிரமாணம்ங்கிறாங்க. ஆனா ஆன்மாவின் அறிவு கண்ணை கொண்டு பிற பொருள்களை மட்டுமா அறிகிறது? ஆன்ம அறிவு இது என்னுடைய கண் என்று அந்த கண்ணையே அறிகின்றதே, இது என்னுடைய செவி என்று செவியே அறிகின்றது. ஆகவே இந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவின் அறிவினால் அறியப்படுகின்றன. அறியப்பட்டு விட்டால் அவை பிரமேயம் தான். அறியப்படுபவையே பிரமாணம் என்று சொல்லக்கூடாது. அறிகின்ற கருவிதான் பிரமாணம். அந்த கருவியினாலே அறியப்படுபவற்றையும் என்ன சொல்லக்கூடாது, பிரமாணம் சொல்லக்கூடாது. அறியப்படுபவை பிரமேயம். ஆகையினாலே எது பிரமேயமோ அது பிரமாணம் ஆகாது. ஆகையினாலே பொறிகள் கரணங்கள் எல்லாம் ஆன்ம சுச்சத்தியால் அறியப்பட்டு அவையெல்லாம் பிரமேயங்கள் ஆகிவிடுகின்றன. அவற்றுக்கு மேலான பிரமாணமாக மேலான அளவையாக திகழ்வது சைவ சித்தாந்தம் சொல்கின்ற ஆன்ம சிற்சக்தி ஆகிய உண்மையான அளவை. ஆகவே தார்க்கிகர்கள் எந்த பொறிகளை எல்லாம் அளவைனாங்களோ அவற்றையும் அளந்து அறியக்கூடிய மேலான கருவியாக இருப்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அளவை. அதனாலதான் புகழ் அளவைக்கு அளவாகி தார்க்கிகர் சொல்கின்ற அளவைக்கும் அளவையாக திகழக்கூடிய சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான். நூலை எவ்வளவு ஊக்கமா நாம படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சைவ சித்தாந்தத்தின் பெருமையை எப்படி சொல்றாங்க பாருங்க. புறச்சமயத்தவருக்கு இருளாயிருக்கின்ற சைவ சித்தாந்தத்தை, அகச்சமயத்து ஒளியா இருக்கின்ற, அப்ப அகச்சமயத்துக்கே ஒளியினா சித்தாந்த சைவம் தான் மெய்யின் நம்புற நமக்கு நல்லாவே அது ஒளியா இருந்து துணை செய்யும், வழிகாட்டும் இல்லீங்களா. தார்க்கிகர்கள் சொல்கின்ற அளவையாகிய அந்த பொறிகளையும் அளந்து அறிகின்ற உண்மையான அளவை கூறும் சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கலுற்றான். அதுக்கப்புறம்தான் மிகுந்த ஒரு உத்தமமான ஒரு விஷயம் என்னவென்றால், சைவ சித்தாந்தமாகட்டும் அல்லது மற்ற சிறந்த தத்துவ கோட்பாடுகளாகட்டும், உயிர்நாடியான விஷயம் என்னவென்றால் இறைவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் உள்ள தொடர்பு இல்லீங்களா. இறைபக்தியை வளர்க்க வேண்டும் தான் எல்லா சமயங்களும் சிறந்த சமயங்களும் சொல்கின்றன. இறைபக்தி வளரணும்னா அந்த தொடர்பு தெரிந்தால்தான் வளரும். இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு தெரிஞ்சால்தான் வளரும் இல்லீங்களா. ஆகவே ஒருவர் இவர் இன்னார்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கோம், மூணாவதா ஒரு ஆள் வந்து இவர் யார் என்னான்னு சொல்லி நமக்கு ஒரு வேண்டியவரையோ உறவினரையோ சொல்லி அவருக்கு இந்த முறையில இவர் உறவுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எப்படி ஒரு முகமலர்ச்சி நம்மளே அறியாமலே நமக்கு வந்து விடுகின்றது. இன்னும் எவ்வளவு ஈடுபாட்டோட அவரிடம் பேசுகின்றோம் இல்லீங்களா, போன் நம்பரை கொடுக்கிறோம் வாங்குறோம் இல்லீங்களா. எப்படி திடீர்னு அவ்வளவு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது என்றால் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தெரியாமல் இதுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருந்தோம். தெரிந்த பிறகு அந்த நெருக்கம் தன்னால அதிகரிக்கிறது. அது மாதிரி இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான் சமய கொள்கை கருத்துக்களிலே ரொம்ப முக்கியமானது அதுதான். ஆக அந்த கருத்து வேத உபநிடதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதை பிற சமயத்தவர்கள் எல்லாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை சைவ சமயம் எப்படி தெளிவாக எடுத்துரைக்கிறது, அப்படி தெளிவாக எடுத்துரைக்கின்ற சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கலுற்றாம் என்றார். இறைவனுக்கும் உயிருக்குள்ள தொடர்பை பற்றி சொல்லும் போது ஒரு சாரா சொல்கின்றார்கள், பொற்பணி போல் அபேதம். பொன் பணி, பொற்பணினா பொன் பணி, பொன் என்பது தங்கம், பணி என்பதுக்கு பல பொருள் இருக்கு. பணி நம்முடைய வேலைகள் எல்லாம் பணியும் போங்களா. இங்க பணி என்பது என்ன, ஆபரணங்கள் நகைகள், பொன் தங்கம் பணி நகைகள், தங்கத்தில இருந்து நகைகள் வந்த மாதிரி. தங்கத்துக்கும் நகைகளுக்கும் என்ன தொடர்பு, அதான் அதே தொடர்பு தான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும். நகைகளுக்கு தங்கம் எல்லாம் முதல் காரணம் அல்லவா, நகைகளுக்கு தங்கம் முதல் காரணம். தங்கமும் நகைகளும் பொருளால் வேறு அல்ல, பொருளாலேயே ஒண்ணுதான். அது இந்த ஓமையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இறைவனும் உயிர்களும் பொருளால் ஒன்றுன்னு ஆயிரும். பேதம்னா வேறுபாடு, அபேதம்னா வேறுபாடே கிடையாது, பொருளால ஒண்ணுதான் என்று சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கை இது பரிணாமவாதம், இது சைவசித்தாந்தம் ஏற்காது. ஏன்னா இறைவனிடமிருந்தே தான் உயிர்கள் தோன்றின, இப்போ பொண்ணுல இருந்து நகைகள் தோன்றுற மாதிரி அப்படின்னா அப்போ உயிர்களிடம் எப்படி இந்த மாதிரி அறியாமை குற்றம் காணப்படும் இல்லைங்களா. அப்புறம் தீய இயல்புகள் எப்படி அதுல தோன்ற முடியும், இறைவனிடமிருந்து வந்தவை எப்படி இருக்கணும், காரணத்துல உள்ளதுதானே காரியத்துல இருக்கும். ஆகவே இந்த ஓமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் அபேதவாதிகள் இவ்வாறு சொல்வார்கள், பேதவாதிகள் என்ன சொல்வார்கள், இவர்களை எதிர்க்கணுங்கிற ஒரே கருத்துல இறைவனும் உயிரும் எப்பவும் பேதம் தான். ஆமா, தொடர்பே கிடையாது. இருள் வெளி போல், இருளும் ஒளியும் போல, அது எந்தையும் பிரிஞ்சேதான் இருக்கணும் இறைவனும் உயிரும் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ அந்த பேதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ உயிரை வந்து உயிரை விட்டு இறைவன் பிரிஞ்சே இருக்கிறான்னா உயிரை அறிவது எப்படி, உயிரை செலுத்துவது எப்படி, அதை உயர்கொள்வது எப்படி, எதுக்குமே வழி இல்லாம போயிரும். அதான் இருள் வெளி போல் பேதமும் இருள் வெளிங்கிறதுல அந்த வெளி என்பது ஒளி என்று பொருள்படும். சொற்பொருள் போல் பேதா பேதமும், இன்னொரு சாரர் என்ன சொல்வார்கள், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அந்த சம்பந்தம் அது பேதாபேத சம்பந்தம் என்பார்கள். பேத அபேதம் ரெண்டும் சேர்ந்தது பேதாபேதம். அது எதை மாதிரினா ஒரு ஓமை சொல்லுவாங்க, சொற்பொருள் போல் என்று சொல்வார்கள். சொல்லும் பொருளும் போல, சொல் வேறு, சொல்லால் உணர்த்தப்படும் பொருள் வேறுதான். புத்தகம்னு ஒரு சொல் இருக்கு, ஆனா சொல்லால் உணர்த்தப்படுற புத்தகம் பொருள் வேற வேற, அது வேற. ஆனா அந்த சொல்ல சொல்லவும் அந்த பொருள் கருத்துல தோன்றுகிறது அல்லவா, அது பற்றி ரெண்டுக்கும் ஒற்றுமை தொடர்பும் இருக்குது. ஆகவே சொல்லை சொல்லவும் அந்த பொருள் பற்றிய நினைவு வருவதனாலே அபேதம் என்று கொள்ளலாம். மற்றபடி சொல் வேறு பொருள் வேறுதான். ஆகவே பேதமும் அங்க இருக்குது, பேதத்தன்மையும் இருக்கு அபேதத்தன்மையும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து சொல்வார்கள். அத மாதிரி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இறைவனும் உயிரும் சொல்வார்கள். இந்த பேதாபேத சம்பந்தம் என்பது இந்த சொல்லிலே பொருள் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, புத்தகம்ங்கிற சொல்ல இந்த புத்தகம்ங்கிற பொருளா போய் உள்ள அடங்கி இருக்குது இல்லையா, ஒரு பெட்டிக்குள்ள அந்த புத்தகத்தை வச்சா பெட்டிக்குள்ள புத்தகம் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. புத்தகம்ங்கிற சொல்லுல இந்த புத்தகம்ங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனாலதான் அந்த புத்தகம்ங்கிற சொல்ல சொன்ன உடனே இந்த பொருள் நம் நினைவுக்கு வருகிறது இல்லைங்களா. அதனால அந்த சொல்லுல பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளது.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: திருச்சிற்றம்பலம் வானவன் கான் வானவர்க்கு மேலானான் கான், வடமொழியும் தென்மொழியும் அறைகள் நான்கும் ஆனவன் கான், ஆனைந்தும் ஆடினான் கான், ஐயன் கான் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன் கான், காணவனுக்கு அருள் செய்தான் கான், கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேனவன் கான், சென்று அடையா செல்வந்தான் கான், சிவன் அவன் கான் சிவபுரத்து எம் செல்வன் தாமே. சீரணியும் நுதலின் விழி மழுமானாகம் திருந்தும் ஜெரி பொருந்து இடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆழ அவர் போல் வந்த சைவ சிகாமணி, எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன், கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாடன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமல பரவி வாழ்வாம். கிருஷ்ணம் நம பார்வதி பதையே அரர் மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் இல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடன் உரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார்த்தருடையை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவமும் தமிழும் தழைத்தோங்க தர்மபிரமணத்தை ஸ்தாபித்து உயிர்கள் அனைத்திற்கும் பேருபகாரம் செய்திருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அனைவரும் பயனடையும்படியாக சைவம் எங்கும் பரவும்படியாக அரிய ஒரு தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க தர்மபுர குருமுதல்வர் திருவாய் மலர்ந்தழிய சோபோகசாரத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு அரிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். அருமையான இந்த நூலானது சைவத்திற்கு ஒரு ஞான கருவூலமாக திகழ்வது. அந்த நூலானது பொருட்செறிவு மிகுந்திருக்கின்ற காரணத்தினாலே அருணை வடிவேல் முதலியார் போன்றவர்கள் பொருளை உணர்த்தினாரன்றி எம்மை போன்ற கடனிலே உள்ளவர்களுக்கு சற்று விளங்குவதற்கு கடினமாக இருக்கும். எனவே சிவபோகஜாரத்தை அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையினை பின்பற்றி சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்கு ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உயிருக்கு உள்ள நோய் எது என்று சொன்னால் பிறவி என்கின்ற நோய். அந்த நோய்க்கு மூல காரணம் ஆணவ மலம். நோய் முதல் நாடி என சொல்லக்கூடியது ஆணவ மலம். எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. ஆனால் இந்த உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவ மலத்திற்கு மட்டும் ஒரே ஒரு மருந்து உண்டு. அதை தீர்க்கின்ற வல்லமை ஒரே ஒரு மருத்துவனுக்கு மட்டுமே உண்டு. அந்த ஒரே ஒரு மருந்து எனப்படுவது சிவஞானம். அந்த சிவஞானத்தை கொடுக்க வல்லவன் பரம்பொருள் ஒருவனே. ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின் சுலோக புஞ்சகத்திலே வருகிறார். எனவே எல்லா உயிர்களையும் பற்றி இருக்கின்ற அந்த பிடியினை தீர்க்கின்ற அந்த ஒருவன் வைத்தீஸ்வரனாகும். ஆகையினாலே அந்த ஒருவனை நாம் நம்முடைய பிணி தீர்க்கும்படி அன்றாடம் நாம் வேண்டுதல் வேண்டும். இதை அவ்வை பிராட்டி தன்னுடைய வாக்கிலே சூஷகமாக சொல்லி காட்டுவார். இந்த பாடலானது பாலபாடம் போல் தெரிந்தாலும் சைவத்தினுடைய உண்மை பொருள் சற்றே மறைந்திருக்கிறது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. நாமெல்லாம் ஆணவ மலத்தோடு தொடர்பு கொண்டும் கருவி கரணங்களோடும் ஏய்ந்தும் அவைகளே நமக்கு துணை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு கேட்டை விளைவிப்பது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மா மலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. ஆகையினாலே நாம் ஆன்மா அறியாதபடி நம்முள் வேறானவன் போல் இருக்கின்ற அந்த ஒருவன்தான் நமக்கு இந்த பிறவி பிணிக்கும் மருந்தாக இருக்கின்றான். அவன்தான் நோய் தீர்ப்பவன் என்பதை அழகாக நக்கீர தேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதிலே சுட்டி காட்டுகிறார். ஒரு பெண் குரங்கு பிரசவித்தது. தன்னுடைய கன்றுக்கு மருந்து கொடுத்து அதை வலிமை கொடுத்துதல் வேண்டும். அந்த தாய் குரங்கானது தன்னுடைய சேய் குரங்குக்கு தேனைத்தான் மருந்தாக கொடுக்கும். அந்த தேன் எங்கிருக்கிறது? உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற அந்த மலையின் உச்சியிலே, ஒரு மரத்திலே, மரத்தின் உச்சியிலே, ஒரு கிளையிலே அந்த அடை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குட்டிக்கு வேண்டிய மருந்து அந்த தேன் அடையை சென்று எடுக்கின்ற ஒரு ஆற்றல் இல்லை. அதனால் இயலாது. ஆகையினாலே இந்த தாய் குரங்கானது தன் குட்டிக்காக மலை உச்சிக்கு சென்று தேனடையை எடுத்து வந்து அந்த குட்டி முன்பாக காட்டும். காட்டிய பின்பு அப்பொழுதும் அந்த சேய் குரங்கு அது பார்த்து கொண்டே இருக்கும், அதை அனுபவிக்க தெரியாது. அப்பொழுது தாய் குரங்கானது அந்த தேன் அடையிலே தன்னுடைய விரல்களால் அந்த அடைக்குள்ளே குத்தி தேனை எடுத்து குட்டியினது வாயிலே சென்று ஊட்டும். அந்த சுவையினை கண்டதும் இந்த சேய் குரங்கானது அதுவும் தேனடையை எடுத்து அதுவே விரலை குத்தி குத்தி தேனை அது தொட்டு தன்னுடைய வாயிலே வைத்து தன் உடம்பை வலிப்படுத்திக் கொள்ளும். இதைத்தான் நம்முடைய நக்கீரதேவ நாயனார் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஈன்ற குழவிக்கு மந்தி இருவரை மேல் நான்ற நரவத்தை தான் அணுகி, நான்றன தொங்குகின்றன, நான்ற நரவத்தை தான் அணுகி தோன்ற விரலா தேன் தோய்த்து வீட்டும் ஈங்கோயே நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை. எனவே அந்த செய் குரங்குக்கு இயலாததை தாய் குரங்கு கொண்டு வந்து வாயிலே ஊட்டி அந்த செய் குரங்கே உண்ணும்படியாக ஒரு பழக்கத்தை உருவாக்குவதைப் போல ஞானாசிரியன்மார்கள் தான் அனுபவித்த அந்த பேரின்பத்தை ஞான நூல்கள் மூலமாக தொட்டு காட்டி நமக்கு ஊட்டி அந்த பேரின்பத்தை நம்மை அனுபவிப்பதற்காக நம்மை தூண்டுவார்கள். ஆகையினாலே இந்த ஞானாசிரியன்மார்கள் இந்த ஞான நூல்களை நமக்கு தந்திருப்பது அதை நாம் சுவைத்து அனுபவித்து அவர்களைப் போலவே சுபோகத்தில் நாமெல்லாம் மூழ்குவதற்காகத்தான். அப்படி ஞானாசிரியன்மார்கள் தருகின்ற அந்த ஞான நூல்கள் இருக்கின்றதே அதுதான் மேலான ஒரு சாதனம். என்ன சாதனம்? முப்பொருளை அறிவதற்கு மூன்று சாதனங்கள் இருக்கின்றது. காண்டல், கருதல், நூலளவை. இந்த மூன்றை வைத்துக்கொண்டு அங்கே இறைவன் உண்டும் என்பதை நாம் அறிந்து ஆழ்ந்து விடலாம். இந்த காண்டல் அளவை என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே, இந்த காண்டல் அளவையை நாம் எளிதில் அதை மேற்கொள்ள இயலாது. இறைவனை நேரே காணுகின்ற வல்லமை நமக்கு இல்லை. எப்பொருளானது கருவி கரணங்களால் சுற்றி அறியப்படுகிறதோ அப்பொருளெல்லாம் அனித்தியம். ஆகையினாலே ஆன்மாக்கள் இந்த முப்பொருளை தன்னுடைய கண்களால் காண இயலாது. அப்ப ஞானாசிரியர்மார்கள் கண்டார்களே என்று ஒரு வினா எழக்கூடும். ஞானாசிரியன்மார்கள் கண்டார்கள், அதை எப்படி கண்டார்கள்? தன்னுடைய பசுக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றி கண்டார்கள். அதான் காண்டல் அளவைக்கு பயன்படும். இதை குமரகுருபுரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவிலே சொல்லி காட்டுகிறார். வாக்கு மனம் யாக்கையும் ஒன்றா சொல்லரும் கரணம் மற்றவை மூன்றும் நின் புகழ் நவிற்றியும் நினைத்து நின் துணைத்தாள் அன்புடன் இணைத்தியும் இன்பம் உற்றனவாள். அவகரணங்களே அல்ல, தன்னுடைய கரணங்கள் என்னதான், அவகரணங்களே அல்ல மற்ற அம்ம சிவகரணங்களாய் தெரிந்தன அன்றே. எனவே தன்னுடைய கருவி கரணங்களை எல்லாம் பசுக்கரணங்களாக இல்லாது அதை அவக்கரணங்களாக மாற்றி அதை சிவக்கரணங்களாக வைத்து காண்டார்கள். அப்படி சிவக்கரணமாய் மாற்றுவதற்கு துணை செய்தது மாசனாமணி தேசிகர் சுவாமிகள். எனவே குருவன் மூலமாகத்தான் காண்டல் அளவை காண முடியும். கருதல் அளவை என்று ஒன்று இருக்கிறது. இந்த கருதல் அளவை என சொல்லக்கூடியதிலே சமயங்களிலே அந்த கருதல் என்பது தவறான முடிவாக வந்துவிடும். அதில் ஐயம் திரிவு மயக்கமெல்லாம் கலந்திருக்கலாம். எனவே கருதலையும் நமக்கு சில நேரங்களில் கை கொடுப்பது இல்லை. ஆகையினாலே இறைவனை அந்த பசுவினுடைய இலக்கணத்தை ஆணோமலத்தினுடைய இலக்கணத்தை காண்பதற்கு காண்டல் அளவை கருதல் அளவை விட அந்த முப்பொருண்மையை அறிவதற்கு நமக்கு பெரிதும் துணை செய்வது ஆகம அளவை என சொல்லக்கூடிய அந்த நூல் அளவை ஒன்றுதான். அந்த நூல் அளவை என சொல்லக்கூடியது சரியாக நாம தோய்வு கொண்டால் நாம் இந்த முப்பொருள் உண்மையை நன்றாக நாம் உணரக்கூடிய ஒரு பேறு கிடைக்கும். ஆகையினாலே தான் நமக்கு ஞான சாஸ்திர நூல்கள் அங்கே ஆகம பிரமாணங்களாக வைத்து சைவத்திலே போற்றப்படுகிறது. இந்த ஆகம நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் குருவினது துணையின்றி நாம் அதை நாம் பழக இயலாது. ஆகையினாலே ஒரு குருவினுடைய சகா நமக்கு எல்லா கட்டத்திலும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாகும். இதையெல்லாம் உணர்த்துவது தான் நம்முடைய ஞான சாஸ்திர நூல்கள். சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய ஆன்மாக்களாகிய நமக்கு அந்த குருவானவர் நமக்கு வந்து உண்மையை உணர்த்தினார் அன்றி இந்த ஆன்மா முற்பொருடனை உள்ளரை உள்ளபடியாக அறிய இயலாது. இதையெல்லாம் அந்த குருவின் சகாயத்தினாலே நிகழ்கின்ற காரணத்தினாலே தான் குருவை போற்றி நம்முடைய சைவத்திலே நூல்கள் உண்டு. தலபுராணத்திலே எடுத்துக்கொண்டால் அதில் குரு வணக்கம் என்று வைப்பது ஒரு மரபாக இருக்கிறது. ஞான நூல்களிலே எடுத்துக்கொண்டால் அங்கே குருமரபு வாழ்த்து என்று ஒன்றிருக்கும். ஆகையினாலே தன்னுடைய ஞானாசிரியரை துதித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே தன்னுடைய குருமூர்த்தியாகிய நம்முடைய கமலை ஞான பிரகாசர் செய்த பேருபகாரத்தை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பலவாறாக தோத்திரம் செய்கிறார். ஏன், அவர்தான் உப்பொருள் உண்மையை தனக்கு உள்ளபடியாக உணர்த்தி பசுக்கரணங்களை எல்லாம் சிவக்கரணங்களாக மாற்றியவர். அதை நாம் அவர் பெற்ற அனுபவத்தை அவ்வப்போது நமக்கு திருப்பாடல்களால் தந்தரவழிக்கிறார். அதில் மேலானதுதான் பண்டார சாஸ்திரங்களில் தர்மபுர திருமடத்தினுடைய பண்டார சாஸ்திரங்களில் ஒன்றாகிய சிவபோக சாரம். இந்த சிவபோக சாரம் என சொல்லக்கூடியது நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அனுபவ நிலையினை அவர் திருவாக்காக உணர்த்துவது. ஆகையினாலே இந்த சிவபோக சாரம் என்கின்ற இந்த அரிய நூலுக்கு அனுபூதி மாலை என்றும் ஆண்டவர்கள் அதை சிறப்பித்து ஒரு பெயராக சொல்லுவார். குருஞான சம்பந்தருடைய அட்ட நூல்களிலே இது தலையான நூல், மேலான நூல் என்று அறிஞர்களால் பாராட்டப்படுகின்ற ஒன்றாகும். தனது சிவானுபூதி நிலையில் அவ்வப்போது அருள் செய்தது அந்த வெண்பாக்களாக அமைந்திருக்கிறது. நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்திகள் அருள் செய்த இந்த சிவபோகசாரத்தினுடைய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், சிவபோகம் என்றால் ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி, எப்பவுமே ஆணவ மலம் அழியாது, அது நித்தியப்படும், அது தொழிற்படாது செய்தல் வேண்டும், மடங்குதல் வேண்டும். எப்படி? வறுத்த விதை போல் ஆகிவிட வேண்டும். வறுத்த விதை எப்படி தொழிற்படாதோ அதே போல ஆணவ மலத்தை வலியிடும்படியாக செய்தல் வேண்டும். ஆணவ மலத்தை வலிகட செய்தல் என்பதைத்தான் நம்முடைய ஆடல் வல்லானுடைய ஊன்றிய பாதத்தின் கீழே முயலகனை அப்படியே மிதித்து நம்முடைய பெருமான் வைத்திருப்பது நமக்கு அந்த காட்சியால் உணர்த்தப்படுகிறது. எனவே சிவபோகம் என்பது உயிரினுடைய பற்றி இருக்கின்ற ஆணவமல முற்றிலும் மடங்கி உயிர் சிவானந்தத்தில் திளைத்து அதுவேயாய் மேய்கின்ற நிலை. எப்படி ஆணவமலத்தோடு சேர்ந்து ஆணவமலமாகவே இந்த உயிர் இருந்ததோ அதே போல குருவினது சகாயத்தினாலே ஆணவ மலத்தை மடக்கி அந்த ஆன்மாவானது சிவமாவதன்மையிலேயே அதுவாகவே நிற்கின்ற நிலை. இதுதான் சைவ சித்தாந்தத்திலே படிமுறையிலே முடிந்த முடிவு என்று சொல்லப்படும். இதை நம்முடைய ஆண்டோர்கள் ஆன்மலாபம் என்றும் கூட குறிப்பிடுவார்கள். எனவே சிவபோகம் என்பது ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி சிவானந்தத்தில் திளைத்து அதுவாகவே மேவுகின்ற நிலை. சாரம் என்று சொல்லக்கூடியது தன் அனுபவ நிலையை சாரமாக உணர்த்தியது. நாம் எல்லாம் அறிதல் வேண்டும் என்பதற்காக இது வெண்பாயாப்பிலே அமைந்தது. நம்முடைய குருமூர்த்திகள் சிவானுபூதி நிலையிலே இருந்து அருளி செய்யப்பட்டது. ஆகையினாலே இந்த சிவானுபூதி நிலையிலே இருந்து அருளி செய்யப்பட்ட இந்த நூலிலே நம்முடைய குருமூர்த்தியானவர் அந்த நூலினை தொடங்குவதற்கு முன்பாக அந்த நூலுக்கு முன்பாக இந்த நூலிலே குரு வணக்கம் என்று ஒரு துதி காணப்பட்டு வருகிறது. அந்த துதி என்ன என்பதை நேற்று இரண்டு திருப்பாடல்களை நாம பார்த்தோம். இன்றைக்கு மேலும் இருக்கின்ற அந்த இரண்டு பாடல்களை சிந்தித்து நூலுக்குள் செல்வோம். தன்னுடைய குரு வணக்கத்தை அங்கே துதியாக வைத்து காட்டப்படுகிறது. அறியாமை நிற்கும் அதீதத்திலே சென்று அறிவோடு நான் அறியாமை தோன்ற நின்றேன். இன்றளவில் அவிழ்ந்து நிற்க

மலையிருளாகி அந்த இருளிலே அகப்பட்டு அறியாமல் இருந்தேன். இப்பொழுது குருமூர்த்தியினுடைய போதனையினாலே நான் இப்பொழுது என்னையே நான் அறியாமல் இருக்கிறேன். தன்மயம் அழிந்தேன், பசுபோதம் கெட்டுவிட்டது, அங்கே பசுக்கரணங்கள் அத்தனையும் சிவக்கரணங்கள் ஆகிவிட்டது என்று தன்னுடைய குருமூர்த்தியினை அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே உயிர்களை பந்தித்திருக்கின்ற அறியாமையை எல்லாம் நம்முடைய குருமூர்த்தியானவர் வந்துதான் அங்கே அழகாக அந்த ஆன்மாவை உயிர் விளக்கம் பெரும்படியாக ஒரு உபகாரம் பண்ணுகின்றார். இதைத்தான் குமரகுருபுரர் சுவாமிகள் கந்தர்களி வெண்பாவிலே ஆணவமான படலம் கிழித்து என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஒரு கண்ணிலே படர்ந்திருக்கின்ற அந்த பொறையினை, அந்த படலத்தை ஒரு கண்மருத்துவன்தான் அது சரி செய்ய முடியும். இதே போல இந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற இந்த ஆணவமல படலத்தை குரு ஒருவரால் தான் அதை கிழித்த முடியும். இதைத்தான் ஆணவமான படலம் கிழித்து என்று குமரகுருவர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த இடத்தில்தான் குரு என்பதற்கு ஒரு விளக்கத்தை இந்த திருப்பாடல் தருவதை போல் இருக்கிறது. குரு என்பது ஒரு சொல் அல்ல, அது இரண்டு சொற்களால் ஆனது. மா யா என்பது எப்படி இரண்டு சொற்களாக இரண்டு எழுத்துக்களாக இருக்கிறதோ, அதே போல ஆக ம என்ற மூன்று எழுத்துக்கள் ஆகமம் என்று சொல் போல் தெரிகிறதோ, அதே போல கு ரு என்ற இரண்டு எழுத்துக்களே குரு என்று அழைக்கப்படுகிறது. கு என்பதற்கு பொருள் என்ன, ரு என்பதற்கு பொருள் என்ன என்றால், கு சப்த சந்தகாரஷ்ய ரு சப்த சந்திரோதக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமத்திலே. கு என்பது அந்தகார இருள், மை இருள், ஆணமலத்தை குறிக்கிறது. ரு என்பது சந்திரோக, விரட்டுவது. எனவே மை இருளை விரட்டுவது, இருளை விரட்டுவது ஒளி. ஆணவமாகிய அந்த அறியாம இருளினை விரட்டுவது ஞானமாகிய ஒளி. எனவே ஆணவமாகிய அறியாம இருளினை விரட்டி ஞான ஒளியினை ஏற்றுவிப்பன் குரு என்பதைத்தான் பொருள்பட இந்த திருப்பாடலிலே அந்த உண்மை உணர்த்தப்படுகிறது. ஆக ஒரு குரு ஒருவனால் தான் இந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற அந்த அறியாமை ஆகிய ஆணவமல படலத்தை கிழிக்க முடியும். அதை யான் பெற்றேன் என்பதை அழகாக இந்த திருப்பாடலை குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்பு தன்னுடைய குருமூர்த்தியை அழகான ஒரு தோத்தரம் சொல்லி காட்டுகிறார். கருணாகரன், கருண ஆகரம், ஆகரம்னா கடல், அவன் கருணை கடலாக இருக்கின்றான். கருணை கடல் என்று சொல்லக்கூடியதற்கு காரணம் அது கைமாறு வேண்டா கடப்பாடோடு நிற்பது. எக்காலத்தில் இந்த பூமிக்கு மழை தேவையோ அதை அப்படியே கொடுப்பது. ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதும் கடலே. ஆகையினாலே தான் குருமூர்த்தியினை அந்த கைமாறு வேண்டா கடப்பாடோடு பேருபகாரம் செய்திருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய குருமூர்த்தியை கமலை ஞான பிரகாச சுவாமிகளை அங்கே கருணாகரன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். கருணாகரன், புகழாகரன், ஆகரன், இருப்பிடம் என்று ஒரு பொருள் வருகிறது. முதலிலே கருணையின் இருப்பிடம், அது கருணை கடல், கருணையின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டார். இங்கே புகழ் ஆகரம், சேக்கடார் பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை தமிழாகரன் என்று குறிப்பிடுவார் என்றால் தமிழின் இருப்பிடம். முத்தமிழானது ஞானசம்பந்த பெருமானிடம் சென்று கூறிக்கொண்டதான், அதைத்தான் தமிழாகரன் என்று நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளும் சேக்கடார் பெருமானும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை குறிப்பிட்டு அருள்வார்கள். எனவே அந்த புகழானது நம்முடைய கமலை ஞானப்பிரகாசரிடம் சென்று குடிகொண்டதான். இதை திருக்குறிப்பி தொண்ட நாயனார் புராணத்திலே சேக்கடார் குறிப்பிடுவார். தவம் என்று சொல்லக்கூடியது தான் சென்று இருப்பதற்கு சரியான இடம் உமையவள் பூசை செய்கின்ற அந்த திருமேனி என்று தவம் சென்று குடிகொண்டதான். இதே போலதான் புகழ் என்பது நம்முடைய கமலை ஞானப்பிரகாச சுவாமியிடம்தான் நாம் இருப்பதற்கு

எங்கும் தலைப்பட்டதே, ஓர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டதே. ஓர் என்பது ஒப்பற்ற, நிரதிசய இன்பம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே இதுவரை நான் அனுபவிக்காத அந்த பேரானந்தத்தை நான் தலைப்பட்டு விட்டேனே என்று சொல்கிறார். ஒரு ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டு விட்டதே என்று. எனவே தான் அனுபவித்த அந்த சிவபோகத்தினுடைய நிலையினை அழகாக அங்கே நமக்கு உணர்த்தி அது குருவுக்கு தோத்திரம் செய்வதைப் போல இந்த தனிப்பாடலாக அங்கே முன்னே இருக்கிறது. அதற்கு பின்பு இப்பொழுது நாம் சிவபோகசார நூலுக்கு உள்ளே செல்ல இருக்கிறோம். சிவபோகசார நூலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உரைப்பாயிரம் என்று ஒரு அருமையான ஒரு திருப்பாடலை இங்கே வைத்து காட்டுகிறார். அந்த திருப்பாடல் எது என்று சொன்னால், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளை செய்த ஒன்னாம் திருமுறையிலே இருக்கின்ற திருவீழிமிழலை தலத்திலே அருளை செய்த மேகரா குறிஞ்சி பண்ணிலே அமைந்த ஏரிசையும் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடலை இங்கே ஒரு உரைப்பாயிரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஞானாசிரியர்மார்களெல்லாம் உரைப்பாயிரமாக முதலில் தொடங்குகின்ற பொழுது ஆப்த வாக்குகளை முன்னே ஒரு துதி போல ஒரு பாயிரம் போல் வைப்பது மரபு. இது மாபாடியம் எழுதுகின்ற சிவஞான சுவாமிகள் அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே நம்முடைய சிவபோகசாரத்தில் முதலிலே உரைப்பாயிரம் காணப்படுகிறது. அந்த உரைப்பாயிரமானது ஞானசம்பந்தரது திருவாக்காகிய அந்த தேவாரம், அந்த தேவார திருப்பாடல். ஏரிசையும் வடாலின் கீழிருந்தங்கு ஈர் இருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து ஒளிஷே நெறியடித்தோன் நின்ற கோயில் பாரிஷையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழில் கிள்ள வேதங்கள் பொருட்சொல்லும் இழலையாமே. அருமையான ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே தெந்திசை கடவுள் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய தட்சிணாமூர்த்தி அந்த பெருமானுடைய செய்த ஒரு பேர் உபகாரத்தை இங்கு குறிப்பு பொருளாக சுட்டி காட்டுகிறார். சனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய பித்திரர்கள் சனகர் சனந்தர் சனாதனர் சனற்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு பேர்களும் வேதத்திலே நன்றாக கற்று தெளிந்தும் பொருள் மயக்கம் ஏற்பட்டு விட்டதால் மனதிலே மலைவு கொண்டவர். இப்படி மலைவு கொண்ட பொழுது தன்னுடைய மயக்கத்தை தீர்ப்பதற்காக நூலை செய்த அந்த பெருமானிடையுமே விண்ணப்பம் செய்கின்றனர். அப்பொழுது சனகாதி முனிவர்களுக்காக நம்முடைய பெருமானானவர் வடாலின் கீழ் இருந்து குரு வடிவத்திலே அமர்ந்து தெந்திசை நோக்கி நின்று அந்த நால்வருக்கு அருளி செய்ததாக நம் புராணத்திலே நாமெல்லாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏரிசையும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈர்வதற்கு இறங்கி நின்று. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கற்றால் மட்டும் போதாது, அதை கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு குருவினது சகாயம் தேவை. அதை கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு அவர்கள் மனதிலே ஏக்கம் கொண்டார்கள். அவர்களுக்காக இறங்கி வந்து கருணை கொண்டு அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஏரி செய்யும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈர் இருவர்க்கு அந்த நான்கு பேருக்கும் இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து, அந்த நான் மறையினுடைய பொருளினை உரைத்து ஒளிஷே நெறியடித்தோன். இந்த ஒளிஷே நெறியடித்தோன் குருமூர்த்திமையாக வந்து அவர்களுக்கு தெளிவித்து சிவஞான நெறியினை உணர்த்தினார். ஒளிஷேர் நெறியின்தான். எனவே ஒளிஷேர் நெறியினை குருவாக வந்து உணர்த்தினாலன்றி இந்த ஆன்மாவிற்கு கிட்டாது என்று சூஷக பொருளாக இந்த திருப்பாடல் அங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிஷேர் நெறியளித்தோ நின்ற கோயில் பாரிஷையும் பண்டிதர்கள் பண்ணாடும் பயின்றோது ஓசை கேட்டு. திருவீணி மிளலையிலே அந்தனர்களும் வேதம் பயிருகின்ற சிறார்களும்
வேதத்தை திரும்ப

0: திரும்ப ஓதுவதை கேட்ட அங்கிருக்கின்ற கிளியானது அவைகளும் வேதத்தை சொல்லுகிறது. பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோது ஓசை கேட்டு வேரிமணி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிளறையாமே. ஆக இந்த அருமையான ஒரு திருப்பாடலை இங்கே முன்னாலே உரைப்பாயிரம் போல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன என்றால், உயிர்களுக்கு தான் ஞான நூல்களை கற்கின்ற பொழுது அங்கே சில ஐயங்கள் ஏற்படுது, சகஜம். அது சிந்தித்தால் அது ஐயம் ஏற்படும். அதை தீர்க்க வல்லவன் குருமூர்த்தி ஒருவனே. ஆகையினாலே தான் இந்த வேதத்தை அருளி செய்த பரம்பொருளிடமே முறையிட அந்த பரம்பொருளே குருவாக வந்து மயக்கத்தை தெளிவித்தார். கண்ணுவர் கருக்கர் என்று சொல்லக்கூடிய இரண்டு முனிவர்களும் இதே போன்று வேத பொருளிலே சில மயக்க பொருளாக கொண்டு அவர்கள் மனம் உழைந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு சுகநாத பெருமானே குருவாக வந்து அந்தத்தின் உண்மையை உணர்த்தி அவர்கள் மனதிலே இருந்த மலைவை நீக்கியதாக திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது. ஆகையினாலே ஒரு குருமூர்த்தி என சொல்லக்கூடிய ஆன்மாவில் ஏற்படுகின்ற கேட்டு சிந்தித்து தெளிதல் வரை பேருபகாரம் செய்வது குருவே. எனவே மயக்கம் தீர்த்து தெளிவைப்பது குரு என்பதை அங்கே உணர்த்தப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்ரீ பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்படி அவர்கள் உட்கார்ந்து விவாதிக்கிற போது ஏதுவும் எடுத்து காட்டும் எழுபவை மதமும் கூறும் போது அவை தெளிந்த கிள்ளை. அங்க பல பேர் வர்றாங்க, சங்கத்துக்கு பல பேர் வர்றாங்க. இந்த சங்கத்துல இருந்து புலவர்கள் பல்வேறு வகையான ஏழு எடுத்துக்காட்டு, ஏழு வகையான மதங்கள், இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிறத அங்க இருக்கக்கூடிய சோலைகள்ல இருக்கக்கூடிய கிளி, நாகனவாய்ப்புள்ளி, இதெல்லாம் கேட்கலாம். இது கேட்டுட்டு வெளியே வரண்டா வந்துருக்கு. அங்க வந்து இந்த புலவரோட வாதம் செய்ய வருகிறேன்னு வந்தாங்கன்னா சில பேர் அவங்களை தடுத்து நிறுத்தி இந்த கிள்ளைகளும் பூவைகளும் அவைகளோடு விவாதம் செய்து நீ எல்லாம் இங்க உள்ள போட்டுக்கே லாய்களை போன வெளியிலே வரட்டிடுமா என்ன கற்பனை பாருங்க. அகர்ணை உயிர்கள் கூட நல்ல தமிழறிஞர்கள் பக்கத்துல இருந்தா மிகச்சிறந்த அறிவு நலம் பெறும் என்பதை நாட்டு. இது எங்க இருந்தது? திருவிழிமல்ல வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதத்தை பன்னால் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வேதத்திற்கு பொருள் உரைக்கும் மிளையாமே என்றார் ஞான சம்பந்த பெருமான். வேத பொருளை திருவிழிமிழலையில் இருக்கக்கூடிய கிளிகள் பறவைகள் எல்லாம் சொல்லுதான். வேதம் கேட்டது, வேதத்தின் பொருள் சொல்றது கிடையாது, வேதத்துக்கு ஓதுகிறது. அந்த ஓடுகிறத பல நாள் ஓட ஓட ஓத தானாகவே பொருள் விளக்கு உள்ளே வரும். முயன்று படிப்பதை காட்டிலும் உழந்து படித்தா அதனால உள்ளே இருந்து பல பொருள்கள் தோன்றுமா போல அந்த உயிர்களுக்கு தோன்றிட்டு என்று ஞானசம்பந்தர் சொல்வார். அது சொல்வார், பறக்கும் எம் கிள்ளையால் ஆடின் எம் பூவைகள் அரக்கன் அந்த அடிகள் ஆறுவதை மறக்கவில்லாமையும் வளைக இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்தவில்லையே. ஏன் அந்த கோயிலை சுற்றி, அந்த கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய மாடங்கள் இந்த பறவைகள்லாம் இருக்கு, தொலைகள் இருக்கிறதுனால பெருமானுடைய நிலையில ரொம்ப நெருக்கமா இருக்கு. அது எந்த உயிரா இருந்தாலும் நெருக்கமா இருந்தா அதுக்கு சிறந்த அறிவு நலம் வரும். இந்த தங்கத்தார் இடத்துல பயின்ற பிள்ளைகளை நகனவாய் புள்ளும் கிளிகளும் கூட வருகிறவர்களை தடுத்து நிறுத்தி வாதம் செய்து துரத்து விடும் என்று சொன்னா அந்த புலவருடைய அறிவு நிலை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். வாதம் செய்வார்கள் வந்தால் மறுத்து நேர் நிறுத்தினர். நீ ராய்க்கு உள்ளவனா ராய்க்கு இல்லாதவன பார்த்து நேர் நிறுத்தினர். ஓரம் பார்க்காது, தக்கவனா இருந்தா உள்ளட போ புலவர் கூட்டத்தில் வாழ்த்தை, தகுதி இல்லாதவனா வெளியில போ என்று இந்த கிளிகளும் பூவைகளும் செய்து விடுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்குள்ளேயே மாறுபாடுவது. அந்த மாறுபாடு கொண்டான் தங்கவானரே. சிறந்த வாழ்வு பொருளாக தமிழை வைத்திருக்கிற பெருமக்களுக்குள்ள நுட்பமான அறிவு நலத்தினால மாறுபாடுகள் இயல்பாக வரும். மாறுபாடுகள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அறிவு கூர்மை பலருக்கு தெரியாது. ஒன்றோடு ஒன்று அவர்கள் மோதி பார்க்கிற போதுதான் நல்ல வைரங்களை வைர கல்ல எடுத்து சாணை கல்ல திருத்தினாத்தான் மிகச்சிறந்த ஒளி வரும். அதுபோல நினைக்க, பேச, படிக்க, விவாதிக்க பல்வேறு வகையான கருத்து நிலைகளில் அவர்கள் தங்களை உருவாக்கிக் கொள்கிற போது முரண்பாடுகள் இயல்பாகத்தான் வரும். அந்த முரண்பாடுகளை, உலகியல் முரண்பாடுகளை, அறிவு நிலை முரண்பாடுகளை அருளின் அடிப்படையிலே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய எண்ணம். ஆனாலே இவர்களை ஒருங்கு கூட்டி ஆய்வு செய்த பெருமான் அருளும் நாவலராய் வந்து தோன்றினார். அவர்களுக்கு அந்த முரண்பாடுடைய மாறுபாடு கொண்ட புலவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வந்து அந்த 49வது புலவராக வந்து உட்கார்ந்தார். நடுநாயக மணி போலே வந்து உட்கார்ந்தார். என்னால அவைக்கு ஒரு தலைமை வேண்டும் அல்லவா? அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற போது இது சரி இது சரியில்லை என்று எடுத்துச் சொல்வதற்கு இந்த துளை நாள் போல இருக்கக்கூடிய இறை நிலை இங்க தலைமை புலவனாக வந்து நடுநாயக மணி போல மதுரையத்தன் வீட்டிருந்தார். இப்படி வீட்டிருக்கிற போது சங்கம் மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் இந்த தந்து இந்த தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு சிறப்பு தந்து கொண்டிருக்கிறது. இப்படியே சங்கத்தாருக்கு வரவேற்று அவர்களுக்கு பலகு கொடுத்து சங்கத்தை முதன் முதல்ல நிறுவி காட்டியவன் தமிழ் மதுரேசன். இப்படி ஒரு வரலாறு வேறு எந்த மொழிக்காவது எந்த நாட்டிலாவது இருக்கிறதா என்று சொன்னா எண்ணி பார்த்தா கற்பனையில கூட இப்படி செய்வதில்லை. நாம சங்கத்தை வேற கட்டி வச்சுட்டோம். தைமாச பரம்பரைக்கு சங்கத்தார் திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு போய் சங்கத்தார் கோயில வழிபாடு பண்றோம். ரொம்ப பேர் அந்த சங்கம் என்ன என்னன்னு பாத்துட்டு போவாங்க. நேற்று சொன்ன அந்த மதிமலி புரிசை மாடக்கூடல் என்ற பாடலும் அங்க கல்வெட்டாக வச்சிருக்கு. இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாட்டு தங்க பாட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இரண்டையும் இணைத்து காண்கின்ற ஒரு பெருநிலை மதுரைக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற போது இந்த பாண்டியன் மகன் மிகச்சிறப்பாக வங்கிய சூடாமணி என்ற மகனை பெற்று அவனுக்கு ஆட்சி கொடுத்து விட்டார். அவன் வளர்ந்தான், மிகச்சிறந்த. அவன் என்ன செய்தான்? ஒரு பணி செய்தான், நந்தன பணியினர். மிகச்சிறந்த ஆலயத்தின் பணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போய் பாடல் பெற்ற தளத்துக்கு போய் முதல்ல நிலத்தை வாங்கி விளைவு செய்து நல்ல நந்தவனம் வைப்பார்கள் நகரத்தார்கள். அப்புறம் கொஞ்சம் பொருள் வந்துச்சுன்னா 63 மடம் வைப்பார்கள். அப்புறம் தேவார பாடசாலை வைப்பார்கள், வேத பாடசாலை வைப்பார்கள். அதுக்கப்புறம் திருப்பணிக்கு வேண்டுகிற பொருளை எல்லாம் சேர்ப்பார்கள். திருவிழை முதல்ல 4 மூலையிலையும் 4 நந்தவனம் இருந்தத நான் கிழமை காலத்துல அனுப்பிவிட்டேன். அது மாதிரி மதுரையில சொக்கர் நந்தவனம்னு ஒண்ணு, புதுமாப்பிடையார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நந்தவனம், பேச்சியம் படித்தவர்கள் ஒரு நந்தவனம், கோயிலுக்குள்ளே 3 நந்தவனம். இப்ப எங்கேயோ வணிக பயிராக செய்கிறார்கள் மலர்கள், தொண்டாக செய்கிறவள் இல்ல. தொண்டாக இந்த பாண்டியனே தானே முன்னின்று ஒரு நல்ல நந்தவனம் வைக்கிறான். எதற்காக? பூமாலை சாத்துவதற்கு. குரு பரம்பரையில ஒரு கதை வரும். வைகுண்டத்துல நாராயணன் பரமபுரத்துல இருக்கிற போது மகாலட்சுமி பக்கத்துல பூமி பிராட்டி மகாலட்சுமி இருக்காங்க. பூமி பிராட்டி கேட்டானா, சாமி நீ இங்க விரும்பிய உள்ளத்தோட நீ தங்கி இருக்கேன்னு கேட்டாரா? சொன்னா எங்கெல்லாம் பாமாலை பாடுறாங்களோ, எங்கெல்லாம் பூமாலை பொடிந்து சாப்பிடுகிறார்களோ அந்த இடத்துல தான் விரும்பி உரைக்கிற இடம்னு சொன்னேன். அப்ப நீங்க பரமபுரத்துல இல்லையான்னு கேட்டாங்க. அந்த மாதிரிதான் துடிச்சு நான் கேட்க முடியும். இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஆனா இங்க உள்ளபடி இல்லைன்னு. அந்த அம்மா உலகம் எல்லாம் தேடி பார்த்தா பெரியாழ்வார் வச்ச நந்தவனம் தான் அவருக்கு தெரியும். அவர் பாமாலையும் பாடி கொடுத்தார், பூமாலையும் நாள்தோறும் அந்த பெருமானுக்கு வடபட்ட தாய் கொடுத்தார். அதனால அவளத்துல போய் பறக்க வேண்டும் என்று சொல்லி பெருமான் எங்க நித்தியவாசம் பண்ணுகிறாரோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பெருமாட்டி அந்த தொலைவு செடியின் கீழே போய் ஆண்டாளாக வந்துவிட்டாள் என்று குருபரம்பர் சொல்லும். ஏன் சொல்ல வருகிறேன்னா, பெருமானுக்கு பூமாலை பொழுந்து ஏற்றுதல் தாத்துதல், பாமாலை பகிர்ந்து தாத்துதல், இந்த ரெண்டு திருப்பணி இடத்துல ரொம்ப விருப்பு. ஆனாலும் இந்த பாண்டிய நந்தவனம் நல்ல நந்தவனம் வச்சான். இந்த நந்தவனத்துல என்னென்ன மலர்? இப்ப சில மலர் தான் நமக்கு தெரியும். இப்ப சொல்ற மலர்களை பாருங்க, குறுக்கத்தி, பாதிரி, ஆத்தி, வில்வம், மந்தாரம், மல்லிகை, முல்லை, கோங்கு, கொன்றை, கரந்தை, அலரி, நெந்தியாவட்டம், குருந்தம், புன்னாகம், தாமரை, நீலோற்பலம், இப்படி பல மலர்கள். அதுக்கு மேல இந்த சண்பகம் என்ற ஒரு பூ இருக்கு, செண்பகப்பூ, செண்பகாடவின்னு ஒண்ணு இருக்கு. இந்த செண்பக பூனுடைய தன்மை என்னன்னு சொன்னா, அதை வந்து வண்டுகள் வைக்காது. அதனால செண்பகம் என்று தனியா சொல்லி இந்த மலர்களை எல்லாம் வைத்து பெருமானுக்கு நாள்தோறும் பல்வேறு வகையாக பாதமுடிக்கு ஏற்றும் பண்மலர் நல்கும் நந்தனவனம் வைக்கும் பணி பூந்தான் திருவடியில அர்ச்சனையாகவும் திருமுடியில அந்த கன்னியாக தொங்கலாக தாராக மாதங்கு தாரை தந்தருளாயினர். பல்வேறு வகையான பூமாலைகளை கட்டி பெருமானுக்கு சாற்றுகிற பணியில மிகச்சிறந்தவனா இருக்கான். பல மலர்களை சாற்றினான். ஆனா அந்த சண்பக பூவை எடுத்து அவன் சாற்றுகிற போது சண்பக பூவினால அலங்காரம் பண்ணி பார்த்தான். மலரினால அலங்காரம் பண்ணாலே மனம் ஒரு மிக ஆனந்தத்தை பெறும். நல்ல மலர் தூவி வழிபாட்டினர். மலர் தூவி வழிபாடு செய்தான். நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாட்டி நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாட்டி தெரிவான இத்தம் வைத்து வழிபாடு செய்தான் பெருமான் அருள்வான் என்று அப்ப சுவாமி சொன்னார். மறிகடல் வண்ணன்பாகா மாமரை எங்கும் மாறும் அறிவனே ஆளவாயில் அப்பனே அது செய்யாய். இப்படி வழிபாடு செய்யறதுல இந்த மலர்களை எல்லாம் சாத்தி சண்பக பூ பார்த்து அப்படியே ஆனந்தத்துல இருந்தான். சண்பக சுந்தரனோன்னார். அழகு அழகு அப்படி அற்புதமான அழகு. கடவுளை பார்த்து சொன்னான் என்னுடைய சண்பக சுந்தரனார். இப்படி பலமுறை சண்பக சுந்தரா சண்பக சுந்தரா சில பேருக்கு அருகி பாண்டிய நாட்டுல சண்பக சுந்தரன் பேர் வச்சிருப்பாங்க. சண்பக பூன்னா என்னன்னே தெரியாது. பார்த்திருக்க மாட்டாங்க பல பேரு. இதெல்லாம் பொருட்காட்சியில வச்சு நாம ஆய்வு செய்யற மாதிரி தோய்வு உடையவர்களுக்கு அந்த காட்சி இசை வாத்தியங்கள்லாம் அங்க அண்ணாமலை மன்றத்தில் வச்சிருக்காங்க. பழைய காலத்து கருவிகள்லாம் இப்ப யாரு பாக்குறதுக்கு நேரம் வாசிக்கிறதுக்கு அப்புறம் நேரம் பாக்குறதுக்கே நேரம் இல்லை. நல்ல மலர்களை எல்லாம் காட்சி கொடுத்தார். அந்த பெருமானுக்கு சாட்சி சண்பக சுந்தரனோ என்று சொன்னார். சொன்னதுனால இவன் சண்பக மாறனாயிட்டான். சண்பக மாற பாண்டியனாயிட்டான். இப்படி இருக்கிற காலத்துல இளவேணில் காலம் வந்தது. இளவேணில் காலம் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மாதில் வேணையும் மாலை மதியமோ மாதில் வேணையும் மாலை மதியமோ வீதி சந்தனோ இங்கிழவேணிலும் மூன்று வண்டரை பொய்களும் போந்தமே காலம் வந்தது. பல்வேறு வகையான மலர்கள் எல்லாம் நன்றாக மனம் வீசி மலர்ந்தன. அந்த நிலையிலும் பல மலர்கள் எல்லாம் பூத்திருக்கணும். அதுல சில பூ பூத்த உடனேயே அருந்து நெத்து மலம் அலம் வீணு ஒன்று சொல்லு. வீணா வீண்டுகிறது. காம்பு நழுவி கீழே ஒன்று ரெண்டு மகிழம்பூவும் செவ்வந்தி பூருக்கு பாருங்க. செவ்வந்தி நாதன் பேர். செவ்வந்தீஸ்வரம் செவ்வந்தி செட்டியார் ஒருத்தர் திருப்பணி பண்ணியிருக்கார். தெற்கு கோபுரம் கண்டவர் செவ்வந்தி திருசிலாமலை செவ்வந்தி செட்டியார். அந்த செவ்வந்தி பூவும் மலர்ந்த உடனே கீழே விழுந்துடும். கீழே விழுந்தானா போயிடுச்சு. மலர் வந்து வீழ்ந்துட்டுது. ஆனாலும் கூட வண்டுகள் வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை கொடுக்கும். அது எப்படி விழுந்ததுனாலும் சொல்றாரு. அறிவுடையவர்கள் நல்லவர்கள் கேட்கிற பொருளை தங்களுடைய உயிரை மாறியும் கொடுப்பார்கள். தங்களுடைய உயிரை மாறியும் கொடுப்பார்கள். உயிர் இழந்தாலாவது குறிக்கோள் உடையவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற கடப்பாடு உடையவர்கள் தங்களிடத்துல பொருளை உயிரை மாறியும் கொடுக்கிற நிலை போல இந்த செவ்வந்தி மலரும் இந்த இளவேணிர் காலத்துல காற்று தெற்கே இருந்து வீசுகிறது. மிக அற்புதமான ஒரு பாட்டு. இந்த காற்று இங்கே வருதுதான் நுழையுதான். சில இடங்கள்ல நுழைஞ்சி மதுரைக்குள்ள காற்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க முடியாது. சாலை வழியா போகிற போது சில இடங்கள்ல காற்று பட்டது. அந்த கருமேட்டு பக்கத்துல வந்தேன்னு வச்சிருந்த துணி அங்க வருகிற போது இங்க மூக்க முடிச்சு போயிடு. அப்ப சூழ்நிலைய எவ்வளவு மாசுபடுத்தி இருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்கிறது கிடையாது. இதுதான் நம்ம மூக்க மட்டும் காப்பாத்துக்கலாம் போறோம் நினைக்கிறோம். இயற்கையோடு இந்த இறை நிலைகளை நம்ம சொல்கிறார். பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து இந்த வாவி இருக்க மேலே இருந்து காற்று தாழ வரணும். இந்த உயரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து காற்று புகுந்து வந்துட்டுனா குடு குடுன்னு வரும். இந்த கோபுரத்து வாசல்ல உட்காந்தீங்கன்னா உயரமான இடத்துக்குள்ள இருந்து தாழ்ந்த இடத்துக்குள்ள புகுற போது மிக வேகமாகவும் நன்றாகவும் வரும் காற்று. அதுல பொங்கரின் நுழைந்து நல்ல சோலைகளுக்குள்ளே நுழைந்து வாவி படிந்து மிக உயர்ந்த நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேகமாக உயரமாக செம்மாந்து வருவார்கள். வந்த உடனே ஆசிரியர்களை வந்து படியணும். படியாத மாடு அடியாத மாடு படியாது. அந்த அடி அடியா அடி அடியாத மாடுன்னு அடிக்கிற மாடு இல்ல, அடியில வந்து தங்காத மாடு படியாது. நல்ல கருத்துக்களை எல்லாம் மனசுக்குள்ள படித்துக் கொள்ள முடியாது. அடிக்கண் இருந்து அடிகளை நமக்கு உதைக்க வேண்டும். ஆனால்தான் பொன்னார் திருவடிக்கு வந்து உண்டு விண்ணப்பம். அப்படி பொங்கலில் வளைந்து அங்கே திறந்ததாயிருக்கக்கூடிய வாவி புகுந்து அங்கே துழாவுது. நல்ல பொருளைதான் இங்கே இருக்குன்னு காத்து உள்ளே போய் பங்கயம் துழாவி நல்ல தாமரை மலருக்குள்ளே போய் புகுந்து பங்கடி மயிலை முல்லை மல்லிகை பங்கதாவி அப்படி கீழே வந்து மேல தாவுது. பந்தல்கள் நல்ல மலர் பந்தங்கள்ல தாங்கி பொங்கல மனம் கூட்டுண்டு நல்ல தேனையும் மனத்தையும் அது பெற்றுக்கொண்டு குளிர்ந்து இந்த தோலைகள்ல பூந்து வர்றதுனால காற்று வெப்பம் நீங்கி நல்ல குளிர்ச்சியும் இனிமையும் மனம் உடையதாக ஆகி அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் வந்தே. ஒரு மாணவன் எப்படி கலைகளை கற்பதற்காக எல்லா இடங்களிலும் போவானோ அது போல இந்த செங்கல் காற்று வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த மதுரை நகரத்துக்குள்ளே பூந்தது. அந்த இளவேணி காலம் ஆனதுனால பாண்டியன் தன்னுடைய மனைவியோடு அந்த செண்பக சோலையிலே செண்பக காவிலே அமர்ந்திருக்கிறான். அப்படி அமர்ந்திருக்கிற போது வேணில் அரசனும் விற்றிருக்கிறான். இவனும் அரசனும் அரசியமா விற்றிருக்கிறார்கள். வேணில் அரசனும் அது கம்பராமாயணத்துல கண்டாலை மயில்களாட தாமரை விளக்கமா என்று ஒரு பாட்டு. அதுக்கு நேரம் அப்படி நினைத்துக் கொண்டு இந்த வேணில அந்த மருத அரசன் விற்றிருக்காங்க, இங்க வேணில் அரசன் விற்றிருக்கிறான் சொல்ல ஒரு ஒப்புமை போகுது. நேரம் முன்னாலும் தாண்டி போவோம். ஆக இந்த சிறந்ததாயிருக்கக்கூடிய வேணிற்காலம் வந்த போது அந்த வாட வந்தது. எல்லாவற்றிலும் பட்டு வந்த அந்த வாசனை அருகிலே இருக்கக்கூடிய அரசமாதேவனுடைய கூந்தலிலும் பட்டு வந்தது. இது ஒரு புதுவிதமான வாசமாய் இருக்கிறது. இது பூக்களுக்கு இல்லாத ஒரு வாசமாய் இருக்கிறது. இது செயற்கையா இயற்கையா? அந்த கூந்தலிலே மலர் கூந்தலிலே வந்து வந்த மூக்குக்கு வந்த நாசிக்கு வந்த வாசனை இயற்கையா செயற்கையா என்ற ஒரு எண்ணம். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். தன்னுடைய கருத்தை அறிந்து சொல்லுவார், தமிழ் பாடலாக சொல்லுவார். அவருக்கு ஒரு 1000 கிளி என்று அறிவித்து விட்டான். உயர்ந்தவர்கள் தங்களுடைய மனக்கருத்தை தெளிவு செய்து கொள்வதற்கு நல்ல அறிஞர்களை நாடுவார்கள். ஆகவே சங்கத்தாரெல்லாம் அறிந்தவுடனே தாங்கள் தாங்கள் அதை பெற வேண்டும் என்று ஒரு மரக்கலத்துல ஏற்றின சரக்கு மாதிரி பல பல பாடல்களை பாடினாங்க. ஒரு கப்பல்ல சரக்கு பாத்தீங்கன்னா நல்ல அக்கர் ஒரு பக்கம் இருக்கும், கருவாடு ஒரு பக்கம் இருக்கும், எருவராட்டி ஒரு பக்கம் இருக்கும். ஒரு கப்பல்ல இந்த சரக்கு தான் ஏற்ற காசு கொடுத்தா எந்த சரக்கும் ஏற்றுவாங்க. கப்பல் உயர்ந்த ரத்தனமும் இருக்கும், சந்தன மரமும் இருக்கும், ஜாதிக்காயும் இருக்கும். அதே நேரத்துல உபயோகத்துக்கு இல்லாத பயன் இல்லாத ஒரு கூட வெளிநாட்டுக்கு போனா பயனுடையதா இருக்கும். அந்த பொருள் அதுக்குள்ள இருக்கும். அது மாதிரி பல பல எண்ணங்களை உடைய புலவர் கூட்டத்துல பல பாடல்களை பாடி இந்த அரசனுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அவனுடைய கருத்துக்கு இசையாததுனால தலையாட்டாமல் இருந்தான். இது யாரும் அதை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற நிலையில அங்க ஒரு தருவின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் அர்ச்சகன், இமாச்சனை புரிகின்ற மரபிலே வந்தவர். அப்போதைக்கு அப்போது எழுகின்ற 6 முப்போரும் திருமேனி தீண்டுகிற அந்த குலமரபிலே வந்தவன். உயர்ந்த வேத நூல் கல்வியும் ஆகம கல்வியும் படித்தவன். ஆனா அது கூட படி செய்ய முடியல. ரொம்ப படிப்பு படிச்சிருப்பாங்க அந்த காலத்துல. நீங்க ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. வித்வான் படிச்சுட்டு வந்துருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சென்னை பல்கலைக்கழகத்துல வித்வான் பட்டம் பெற்று வந்திருப்பாங்க. டிடிசி இல்லன்னா பிரயோஜனம் இல்லை சார். உயர்ந்த கச்சேரிகள் எல்லாம் பண்ணுவாங்க, உயர்ந்த ராகங்கள் எல்லாம் பாடுவாங்க, அற்புதமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கும். இந்த அரசு தேர்வு நீங்க எழுதினதான் சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுமா? அந்த மாதிரி ஒரு வரையறை, அந்த வரையறையினால மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இடம் கிடைக்காம வேலை வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க. அது மாதிரி இங்க என்ன திட்டம்னா அறங்கோயில்ல சிவ வழிபாடு செய்ய வேணும்னா நூல் கல்வி மட்டுமல்ல அனுபவ கல்வியாகிய மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியே. வாழ்க்கை துணைநலம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் பொறுப்புடையவர்கள் என்று கருதி அவர்களை அந்த வழிபாட்டுக்கு ஏற்றுக்கொள்கிற மரபு இருக்கிறதுனால இந்த கருவிக்கு கல்யாணம் ஆகல. அந்த காலத்துல கல்யாணம் ஆகணும்னா பெண் வீட்டாருக்கு பஞ்சம் கொடுக்கணும், இல்லன்னா பெண் வீட்டார் வீட்டுல போய் இருந்து பலகாலம் அவர்கள் மாமனார் சொல்ற பேச்செல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் மாமனார் மகிழ்ந்து பொண்ணை கொடுத்தா மாமனார் மகிழ்ந்து கொடுக்கணும். அதுக்கு அவருடைய உள்ளத்துக்குள்ளே நல்ல எண்ணம் பெற வேண்டும். அல்லது பொருளை கொடுக்கணும். இவனுக்கு பொருள் கொடுப்பதற்கு இல்லை, பரிசம் பணம் கொடுப்பதற்கு இல்லை, கல்யாண அந்த கல்வி பெண்ணுக்குரிய அந்த மஞ்சக்காணி எல்லாம் பெண் வீட்டுல இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஆண் வீட்டுல இருந்து மணமகன் வீட்டுல இருந்து பெரும்பொருள் கொடுத்து அந்த காலத்துல திருமணம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே இவனுக்கு அந்த பணம் இல்லை, அதனால கல்யாணம் ஆகல. இவன் சாமி சொல்றான், சாமி இவ்வளவு கட்டிருந்தும் உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்கிற வழிபாடு செய்கிற அந்த நிலை இல்லாமல் இருக்கேன். நீ எல்லா கருத்தையும் அறிந்தவன், மன்னனுடைய கருத்து உனக்கு தெரியும். அந்த கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. வாயானை மனத்தானை மனத்துள் இந்த கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. இதெல்லாம் எண்ணி பார்த்துருப்பாங்க பொழுது. இப்படியெல்லாம் பெருமான் திருவிளையாடல் ஆண்ட சாமி திருநாவுக்கரசர் மதுரைக்கு வந்த உடனே இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. அங்க அந்த கருத்து உனக்கு தெரியும், ஆனால நீ எனக்கு அந்த கருத்தை அறிந்து ஒரு கவியாக தர வேணும். எவ்வளவு சுலபமா கேட்கிறாங்க, கருத்தை மட்டும் சொன்னா போதாது, அதை கவியாகவும் ஆக்கி தர வேண்டும் என்று போட்டான். உடனே சாமி, ஐய யாவையும் அருதியே கொலாம் வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள். உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான். எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், காரியத்தை செய்யணும் என்று பெருமானுடைய திருவடிகளிலே பல முறை வணங்கி வேண்டிக் கொண்டான். உடனே தொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தூங்கி காமம் செப்பாது கண்டது அப்படிமோ இந்த அருமையான குறுந்தொகை பாட்டு. சில அடிகள்ல மிகப்பெரிய பெரிய விவாதத்துக்குரிய பாட்டாக இந்த அளவும் கூட விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகாம அந்த பாட்டை அப்படியே ஏற்றுக்கொண்டு பெருமானுடைய பாட்டு, இறைவனாருடைய பாட்டு, தங்க புலவராக இருந்து ஒரு தர்மி என்பவனுக்கு கொடுத்த கொடை அது, அருட்கொடை. எப்படி இன்றைக்கு மறுமலின் புரிசை பாடக்கூடல் பாடினால் பணம் வரும் என்று நம்புகிறோமோ, அதுபோல கல்வி நலம் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் கொங்குதேர் வாழ்க்கை இந்த பாட்டை படிக்கணும். தங்க பாட்டு இறைவன் தந்தது, அதை படிச்சுட்டு எல்லாம் படித்தா எல்லா சங்க நூல் கல்வியும் நமக்கு வரும். தெளியாத மறைநலங்கள் எல்லாம் தெளிய கண்டமே என்று சொல்வார். மாறனாருடைய பாடல்களை படித்தான், வேதம் தமிழ் செய்த மாறனுடைய பாட்டை படித்தான், தெரியாத அறிந்து கொள்ளாத முடியாத கற்றுக்கொள்ள முடியாத கடினமான வேதத்தினுடைய குரல் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக போய் கஷ்டப்பட்டு வேதம் படிச்சுட்டு இருக்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் வேதம் ஓதினா மட்டும் போராது, அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கு. வியாகரணம் மீமாம்ச எத்தனை எத்தனை நூல்கள் எல்லாம் படிக்கணும், கருவி நூல்கள் எல்லாம் படிச்சு பொருள் சொல்றதுங்கிறது முடியாது. இத பாசத்தை படிச்சது உனக்கு வந்துடும் வைஷ்ணவர்கள் நம்புகிறார். அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வர வேண்டும். நம்பிக்கைதான் இன்றைக்கு அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் நம்ம தருணம், ஆன்மீகம் தருணம் 2-3 நாளா தினமணி பேப்பர் ஆன்மீகத்தை போட்டு அழைச்சி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. படித்தா அந்த கட்டையெல்லாம் படித்தா இதை நமக்கு பொருத்தமா வருது. இதை கூட ஒரு கட்டம் வந்துருக்கு. ஆக மனிதனுடைய எண்ணம் இருக்கு பாருங்க, அது வலு இருக்குமானா என்ன நடக்கும் எங்க போனா மண்ண சிறந்த எண்ணத்தினாலதான் ஆகாயமான பறக்குது, கடல்ல கப்பல் போகுது. எல்லாம் யாரு மனிதனுடைய சிந்தனைக்குள்ள வலுவான எண்ண ஓட்டங்களை கொடுத்து கடவுள் நமக்கு படைத்து காட்டி இருக்கிற எல்லாம் இருக்கிற பொருளை கொண்டுதானே படைச்சிருக்கான். இல்லாததையா படைச்சிருக்கான்? இருக்கிற பொருளை எப்படி பயன்படுத்துவது அறிவு அவனுக்கு கொடுத்துருக்க சாமி. அறிவுள் அறிவார் குணக்கொடலவனே, குருமுனிவன் எத்து முத்தவிழவனே. அறிவுள் அறிவு சேர்ந்த குணக்கடலா இருக்கிறான். ஆய்வு செய்கிறவர்களுக்கு தான் நிறைய ஆய்வு செய்கிறத கொடுத்து கொடுத்து இதுவா அதுவா அதுவான போட்டு ஒரு முடிவுக்கு வருகிற போது ஒரு பயன் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை கொடுத்துறான். அது லௌகிக வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கையிலும் கொடுக்கலாம், அருளியல் வாழ்க்கையிலும் கொடுக்கலாம். இங்க உலகியல் வாழ்க்கையில் இந்த 1000 பொண்ணு கொடுப்பதற்கு இந்த பாட்டை கொடுத்தான். இதை கொண்டு போய் பாடினா அந்த புலவர்கள் வாங்கி பார்த்தாங்க. முதல்ல அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி புலவர்கள் வாங்கி புலவர்கள் அங்கீகாரம் பண்ணித்தான் அரசாங்கத்தை அனுப்ப முடியும். மாத்தாட ரோகம் இந்த மாதிரி கருத்துதான் என்று தலையை அசைச்சு ரொம்ப பாராட்டி எல்லா புலவரும் பாராட்டிட்டாங்க. அதாங்க உள்ளது மெஜாரிட்டி தீர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ராஜா கிட்ட கொடுத்தாச்சு. ராஜா வாங்கி பார்த்தாரு, என்னுடைய மனசு கருத்து தான். ஏ வண்டே அரசவண்டே, நீ எத்தனையோ பூக்கள்ல மரம் மனம் வீசுகிற மலர்கள் எல்லாம் சென்று சென்று தினைத்தனை உள்ளதோர் பூமியில் தேனும்னாரே, நினைத்தரும் காண்தரும் பேசுந்தரும் அனைத்து உள் எலும்பு நெக ஆனந்தத்தேன் சொல்லியும் குறிப்படையானுக்கே செந்தூதாய் கொத்தும் என்று அரசவண்டை பார்த்து சொன்ன மாதிரி. ஏ அரசவண்டே, இந்த கவிஞர் இறைவன் பாடுகிறார், நீ எத்தனையோ மலர்கள போய் என்னெல்லாம் நீ கண்டதுல ஓரம் போகாமல் ஒரு பக்கமாக விருப்பு வெறுப்பு காட்டாமல் நன்றாக நடுநிலையில் இருந்து ஆராய்ந்து சொல்லு. இந்த கூந்தலுக்குள்ள மனம் போல வெறியாவது பார்த்துருக்கியா? கேள்வி கூடதான் அது பார்த்ததோ பார்க்கலையோ, கேட்காத கேட்கிற மாதிரி பேசாத பேசுற மாதிரி படைக்கிறது இந்த புலவருடைய ஆற்றல். சுவரு பேசிட்டு சுவரு எங்கேயாவது பேசுமான்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? கவிஞருடைய கருத்து சுவர் பேசும், பேசாதவன்தான் பேசும், கேட்காதவன்தான் கேட்கும். அப்படியெல்லாம் பெரியவங்க பாடி வச்சிருக்கிறாங்க. அது வண்ட பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் அதுக்குள்ள இருக்க மாதிரி கேள்விதான் கேட்டுக்கிறாரு. நரியவும் விடவோ நீ அறியும் பூவே அப்படி ஒரு கேள்விதான் மண்டைய போட வச்சிருக்க. அதை வாங்கி பார்த்தோட மண்ணை நேர்த்து கொண்டு அந்த விரைந்த அந்த கிளி கிளிய மதுரையில பல கிளிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. தடை இல்லாமல் பெரியாழ்வாருக்கு கிளி இருக்கு, விரைந்து கிளி அடித்தான் பெரியாழ்வாருக்கு. பல்லாண்டு பண்ணர் ஒரு கிளி கொடுத்தான்னா உடனே பாட்டு வாங்கிடுறான் சாமி, எந்த கடவுளா இருந்தாலும் சரி. அந்த கடவுளுடைய வேலை என்னன்னா உன்னை கொடுத்துட்டா அதுக்கு வேலை வாங்கிடுவாரு சாமி. என்ன வேலை என்ன? நல்ல பைந்தமிழ் பாட்டு. இன்றைக்கும் கூட வீடெல்லாம் நாடெல்லாம் வைணவ உதரத்துல பல்லாண்டு பல்லாண்டு பாடாத வீடே கிடையாது. அது தந்தது மதுரை. அது போல இங்க இந்த தருமியின் பொருட்டாக கிளி கொடுப்பதற்கு எடுத்துக்கொள்ளட்டும் சொன்ன போது அதை எடுக்க வந்தான் நில்லுன்னா. அது எப்படி இருக்குன்னா நல்ல இலை போட்டு நல்ல அருமையான பரிமாறி பல நாள் பட்டி கிடந்தவன், சோறு தண்ணீர் காணாதவன், அறுசுவை விருந்த படைச்சு அவன் கை நீட்டி ஒரு கவனம் எடுக்க போகும்போது கையை பிடிச்சிட்டான் பாய்க்கு கொண்டு போதான். அந்த மாதிரி செஞ்சுட்டான் பாரு. அப்ப நீ பாடின பாட்டுல குற்றம் இருக்குங்க. என்ன குற்றம்னா சொல் குற்றம் கிடையாது, பொருள் குற்றம். என்ன பண்ணுவான்? நேர பெருமானுடைய திருவடியில போய் சொன்னா நீ வந்து இப்படி எனக்கு ஒரு குற்றமுடைய பாட்டை கொடுக்கலாமா, சங்கத்தார் இருக்கிற இடத்துல போய் குற்றமுடைய ஒரு பாட்டை எனக்கு கொடுக்கலாமா? அதான் எனக்கு கண்டமிழ் மூன்றும் வல்லோன் இங்கே போய் இருக்கக்கூடிய சங்கத்தில இந்த பாட்டை கொடுத்து இப்படி செஞ்சு விட்டாயே, நான் பொருள் இழந்தேன் என்று ஒண்ணு நான் வருத்தமா பேசல சொல்ல. நடுவுநிலையில எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இல்லாம போச்சுன்றதுக்காக ஒன்ன குறை பேச நினைக்காத. அவர்களெல்லாம் உன்னுடைய பாட்டுக்கு குறை சென்று விட்டார்கள். பெருபொருள் இழந்தேன் என்று பேசியிலேன் யாருக்கும் மேலாம் கரையெழும் இடத்தோய் நிந்தன் கவி குற்றம் தில் வாழ்நாள் கிட்டறிவுடைய புலவர் சொன்னால் ஆறுவனை மதிக்க வல்லார். உன்னை யாரப்பா மதிப்பாங்க? சில வாழ்நாள்ல இருந்து சில நிலைகளில் கட்டுப்படுத்த ஒரு மனிதன் ஆகிய புலவன் சொன்னா உன்னுடைய பாட்டுக்கு குற்றம் சொன்னா புலவர் சிலகமாய் இருக்கிற அருளாளனாய் இருக்கக்கூடிய உன்னை யார் மதிப்பாங்க? அத சொல்ல. என்போலிகள் உண்மை இனி தெரியாது அப்ப சாமி வரல. என்னுடைய வயிற்று வேலி நான் படுறேன்னு சொன்னா உன்னுடைய அன்பன் படுகிறேன்னு சொன்னா நீ காப்பாற்றலனா இந்த அடியவனே காப்பாற்ற முடியாது, நம்மள எங்க காப்பாற்ற போனோம் புறம் போயிடுவாங்க எல்லாரும். அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நம்முடைய சமயம், நம்முடைய மொழி, நம்முடைய வாழ்க்கை நிலைகள், நம்முடைய மரபுகள் நம்மை காப்பாது என்று கருதி பல கோடி மக்கள் வேறு வேறு நிலைக்கு போகிறார்கள். அது மொழியின் பேரலா, கலையின் பேரிலா, அல்லது நிலத்தின் பேரிலா, நிலைமானுடைய மரபுகள் பேரா? இல்ல, சரியான முறையில் எடுத்து சொல்லுகிற வழங்குகின்ற வழக்கம் உயர்ந்த வழக்கமுடையவர்கள் சொல்லி காட்டி நடந்து காட்டி பயில பண்ணினால் அன்றவோ இந்த பைந்தமிழ் நாடு திறக்கும். பெருமான் திருவிழாடல் பண்றதுக்கு வரணும். நம்முடைய கலை கோயில்கள் யாரு விளக்கம் சொல்றது? அவங்கவுங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளையாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது சொன்ன உன்னை வந்து யாரப்பா மதிக்க போகிறார்கள்? மதிப்பில்லாத மாணிக்கம் நீ, உன்னை யாரும் மதிக்கிட முடியாது. ஆனாலும் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதானே உன்னை மதிக்கிறாங்க உலகத்துல. அந்த காண்கிட்ட போனேன், கும்பிட்டேன், என்னுடைய நகை சுற்றி போயிடுச்சு. நகை சுற்றி போறதுக்கெல்லாமா சாமி? அழுக்கு சரியா நீ போகும்படியாக குளிக்கிறேன்னா நகை சுற்றி தானா வரும். காது சரியா வைத்துக்கொள்ளனா காது வலி வரத்தான் செய்யும். பயிறு சரியா வச்சுக்கலன்னா இதுக்கு மேல தெய்வத்தின் மேல வருகிற போது பௌதிகத்தினால் அல்லாம தெய்வத்தின் மேல வருகிற போது நீ உன்னுடைய வினை காரணமாக உன்னுடைய செயல் காரணமாக வருவது. நாம் செய்தா நமக்கு யார் உறவு, நமக்கு யார் பகை, எல்லாம் நாம் தான். அதையெல்லாம் கடந்து இருக்கிறவர்கள் பார்க்கிற பார்வை பேரு இறைவனுடைய அருளினாலே உன்னை யார் மதிப்பாங்க? நீ இப்படி செஞ்சிடலாமான்னு கேட்ட உடனே சாமி உடனே ஒரு புலவராவன் வேடம் கொண்டு விபூதி பூச்சி வர்றாராம். இந்த மூணு புந்தரமா விபூதி பூச்சி வர்றார். அது திரிபுரங்களை எரித்த நிலையில அடையாளமாக மூன்று கோடுகளை நீரல அணிந்தான் என்று தாசனம் சொல்லும். இங்க பரஞ்சோதி மிகவும் மிக அழகாக சொல்கிற புத்தங்களும் வல்லவன் என்று தாங்க ஆட்டுவதற்காக மூன்று கோடு எடுத்து வந்தானாம் பெருமான்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஒவ்வொரு பொருளிலேயும் உண்மை, பொய், உண்மை அல்லாதது என்கின்ற மூன்று விஷயங்கள் உண்டு. சத்து, அசத்து, சத்தாசத்து என்று சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை, சத்து, சத்தியமான விஷயம். சுடாது, நெருப்பு குழு குழு என்று இருக்கும்னா அது பொய். இந்த நெருப்பு சுடும் என்பதை திரித்து சொன்னால் அது ஒளி புரிந்ததாக இருக்கும், ஆனால் சுடலாம் சுடாமல் போகலாம்ங்கிற மாதிரி இருக்கிற உண்மையை சொல்லாது, மாற்றி திரித்து சொல்லுவது, பொய் சொல்லுவதில்லை, அதனை மாற்றி இதுதான் சத்தியம் என்று சொல்வதைப் போலவே, அது சூடு கிடையாது, நெருப்பு சூடு கிடையாது, ஒளியினுடைய மிகுதி என்று சொன்னால் எப்படி இருக்குமோ இதைப் போல மூன்று தத்துவங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஒரு காண்டத்தில் மூன்று படலங்களிலே மூன்று தத்துவங்கள் வரும். முதலிலே காசியபர் சொல்லுகிறார், தன்னுடைய குழந்தைகள் சூரபத்மாதி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். அடுத்தது மாயையானவள் உபதேசிக்கிறார். இதையே சுக்கராச்சாரியார் சூரபத்மனுக்கு உபதேசிக்கிறார். காசியபர் சொல்வது சத்தியம் சத்து, சுக்கராச்சாரியார் சொல்வது திருத்தி சொல்லுவது, அதுக்கு பேர் விபரீத ஞானம்னு பேர், ஒன்றை மற்றொன்றாக அறிந்து கொள்ளுவது. இப்போ தூரத்திலே இருட்டிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு கயிறு கிடைக்கிறது, ஆனா அந்த கயிறை பார்க்கும் பொழுது இருட்டும் வெளிச்சமுமாக இருக்கின்ற சமயத்தில் பாம்பு போலே தோற்றம் அளிக்கலாம், அது பாம்பு கிடையாது. ஒரு கயிறை கயிறென்று உணர்ந்து கொள்ளுவது சத்தியம், அது காசியபர் சொல்லக்கூடிய உண்மை. அந்த கயிறை கயிறு அல்ல, பாம்பு பாம்புதான் என்று சொல்லக்கூடியது மாயையினுடைய தன்மை. இது பாம்பு போலே தோற்றமளிக்கின்ற விபரீத ஞானமாக இருக்கக்கூடியதுதான் சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடியது. இப்ப நம்ம இரண்டு பேருடையதையும் பார்த்தோம். செல்வமும் பதவியுமே உயர்ந்தவை என்று சொல்லக்கூடியது அனித்தமான

இந்த நித்தியமில்லாத அனித்தியமான இந்த உடலை எப்பொழுதும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஹட்டயோகம் முதலிய விஷயங்களை செய்கிறார்களே, இப்படிப்பட்ட அசட்டு யோகி ஆகாமல் இருக்க என்னை ஆண்டுகொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் வேண்டுவார். இந்த உடல் பொய், இந்த செல்வம் நிலையில்லாதது, நீர்க்குமிழி போல இருக்கக்கூடியது, பதவிகள் பொய்யானவை, இந்த உடலே பொய், இந்த உலகமே பொய் என்று சொல்லும் பொழுது, படைக்கப்பட்ட விஷயங்கள் அழியத்தக்கவை என்று சொல்லும் பொழுது, இது அனுபவிக்கக்கூடிய செல்வமும் பதவியுமா நிரந்தரமா இருக்கும்? இந்த பொய்யான விஷயத்தை மாயை சொல்லுகிறாள். அதனாலதான் அந்த மாயின்னு அவளுக்கு பேர் வந்தது. இதெல்லாம் கருத்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம இப்ப பார்க்க போகிறோம். காசிவர் இதை திருத்தி சொல்லுகிறார், நீ தான் அது, நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், கடவுள் என்கின்ற ஒன்று தனியாக இல்லை, நீ தான் கடவுள் என்று சொல்லி இந்த ஏகாந்தவாதம் பிரம்ம தத்துவத்தை இவர் திரித்து சொல்லுகிறார். ஆனா காசியப்பர் சொல்லக்கூடியதுதான் சத்தியமான விஷயமாக இருக்கும். ஏன் சொல்லலாம், அது கேட்டுக்கொள்வதற்கு கட்டமா இருக்கும். என்னைக்குமே நல்ல விஷயங்களெல்லாம் ஹிதம் பிரியம் என்று இரண்டு சொல்லுவார்கள். ஹிதமாக இருப்பதெல்லாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஹிதம்னு சொன்னா நல்லதுன்னு அர்த்தம். நல்லதுங்கிறது எப்பவுமே நமக்கு இனிமையானதாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இனிமையானதெல்லாம் நல்லதா பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. நல்லது இனிமையானதாக இருக்கலாம், தேன் நல்லது இனிமையானதாகவும் இருக்கிறது. ஆனா எல்லா பொருளும் வேப்பம் கொடுந்த நல்லது, ஆனா அந்த வேப்பிலையானது இனிமையானது அல்ல. ஹிதம் என்பது நல்லது, பிரியம் என்பது இனிமையானது. இப்போ சத்தியம் என்பது ஹிதம், சத்தியம் என்பது ஹிதமாக இருக்கும், நல்லது செய்யும். ஆனா அது எப்பவும் இனிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கட்டமாகத்தான் இருக்கலாம், ஆனா கஷ்டமா இருந்தாலும் நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் நமக்கு நல்லது செய்யக்கூடியது அதுதான். ஒன்று. இரண்டாவது, மற்ற பொருள்கள் எல்லாம் இந்த மாயாவாதங்கள் எல்லாம், இது மாயை சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் நாமே பார்க்கிறோம், நிலையில்லாத தன்மை நமக்கே தென்படுகிறது. அப்போ அழியக்கூடிய நித்தியமில்லாத ஒரு பொருள், அந்த ஒரு தத்துவம் அழியத்தக்க தத்துவமாக உண்மைக்கு புறம்பானதாக அசத்தாக இருக்கிறது மாயையினுடைய தத்துவம். இங்கே காசியபர் சொல்வார், நீங்கிய சூர் முதல் நெறியின் ஏகியே யாங்கு அவர் அடி தொழுது அருள் செய் மேலகீர், யாங்கள் செய்கின்றதின் இசைவின் நீரன ஓங்கிய காசிபன் உரைத்தல் மேகினான். மிக அழகாக இங்கே சொல்லுவார், ஓங்கிய காசிபன் உரைத்தல் மேகினான். தன்னுடைய ஞானத்திலேயும் தவத்திலேயும் புகழிலேயும் ஓங்கி இருக்கக்கூடிய காசியப்ப முனிவர் சொல்லுகிறார்னர், உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்றன அரைக்கழல் மைந்தர்கள், அரிய மாதவ நெறிதனில் மூவிரும் நிற்றிர் அன்னவன் முறைதனை வாய்மையான் மொழிமன் கேள்வினோ. இவர் சொல்லும் பொழுது இங்கே ஒரு சின்ன கருத்து நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த ஒரு இரண்டு பாடல்களிலே இரண்டு மூன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கொண்டு வருகிறார், சான்றவர் ஆய்ந்திட தக்க வாம்பொருள் மூன்றுல மலையலம் மறையலாம் மொழிய நின்றன, மறையலாம் மொழிய நின்றன அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது சொல்லும் பொழுது பதியது கழறும் வேதமே என்று சொல்வார், சுற்றிடும் வேதமும் துணிகளா என்று வேதம் வேதம் வேதம் என்று இரண்டு மூன்று தொடர்ச்சியான இந்த பாடல்களிலே வருகிறது கந்த புராணத்துல. பல பேருக்கு ஒரு விதமான ஒரு இது ஒரு விபரீத ஞானம்னு சொல்லலாம், அவ்வளவுதான். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சைவ சித்தாந்தமோ அல்லது கௌமாரமாகின்ற முருகனை சொல்லக்கூடியதோ வேத மதத்தோடு வேதத்தை அடிப்படையாக வைத்தது என்று பல பேருக்கு புரிவது கிடையாது. என்ன தமிழ்ல சொல்லிட்ட காரணத்தினால இல்லை, இது வந்து வேதத்துக்கு அப்பாற்பட்டது, இது வந்து இது தனித்தத்துவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது, தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் சைவ சித்தாந்தம் விளங்குகிறது, வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் கௌமாரமானது விளங்குகின்றது. சைவ சித்தாந்தத்திற்கு எவர் சமயாச்சாரியராக விளங்குகின்றாரோ, நமக்கெல்லாம் எது ஊனப்பொருளாக இருக்குமோ, இந்த ஊனப்பொருளை விட்டு ஞானப்பொருளை அடைந்த ஞான சம்பந்தமூர்த்தியை பற்றி சேக்கிழார் சொல்லும் பொழுது சொல்லுவார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சர்வ சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அழுதார் என்று சொல்லுவார். வேத நெறி தழைத்து ஓங்க என்று எல்லா இடத்திலேயும் இந்த வேத தர்மங்களை காப்பதற்காக சனாதன தர்மம் என்று எது சொல்லப்படுமோ, இந்த வைதீக சமயத்தை காப்பாற்றுவதற்காக அதனுடைய அடிப்படையிலே இருந்துதான் சித்தாந்தங்கள் இந்த ஞானமான தன்மைகள் எல்லாம் வருகின்றன.
சைவ சித்தாந்தத்தும் வேதத்தை அடிப்படையாக கொண்டதே, அதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் சொல்லுவார் மூன்றுல சான்றவர் ஐந்திடத்தக்கமாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன. ரெண்டு விஷயம், ஒன்று சைவ சித்தாந்தம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது, இன்னொன்று வேதத்திலே இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, இது ஏகாந்தவாதம் என்று சொல்லுகிறார்கள், அப்படி கிடையாது, மூன்று பொருள் இருக்கின்றன என்று சொல்லி இதை சொல்லுகிறார். திருப்பியும் கழறும் வேதனை என்று அடுத்த பாடலிலேயே அதை இதைத்தான் சொல்லுகிறது வேதங்கள் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆக தயவு செய்து நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இவையெல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டவை. இறைவன் உஸ்வாச நிஸ்வாசமாக அவனுடைய மூச்சு காற்றாக வேதங்கள் இருக்கின்றன. அவை அனந்தோவை வேதாகா என்று ஆயிரக்கணக்கான வேதங்கள், அவற்றை வியாசாச்சாரியார் வகுத்து கொடுத்தார். அவை நான்கு வேதங்களாக சொல்லப்பட்டன. அந்த நான்கு வேதங்களிலேயும் மூன்று மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டன என்று, மூன்று வேதங்கள் என்று த்ரியோ வேதாகா என்று திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி சத்து அசத்து சத்தாசத்து என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை இந்த வேதங்கள் சொல்லுகின்றன. நம்ம நினைப்பதை போலவே ருக்வேதுர் சாம அதர்வ சாம வேதங்கள், அதனால மூன்று வேதங்கள் கிடையாது, கிடையாது, அதர்வண வேதமும் உண்டு. இப்ப நான்கு வேதங்கள் என்று சொல்லப்படும், ஆனா ஒவ்வொரு வேதத்திலேயும் பொருளிலே மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கும். இதுதான் சத்தியமான கருத்து என்று உண்டு, அதுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு உண்டு, இதையே விபரீதமாக திரித்து சொல்லக்கூடிய கருத்து என்று ஒன்று உண்டு. இந்த மூன்று கருத்திலே சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய தன் கௌமாரம் சொல்லப்படுகிறது, முருகனுடைய மதமும் அதை சொல்லுகிறது. இந்த முருகனுடைய சமயம் கௌமாரம் என்று சொல்லக்கூடியதும் சைவ சித்தாந்தத்தும் வேதத்திலே இருக்கக்கூடிய சத்தியமான வாக்கியங்கள். அது எது சத்தியமோ அதை சொல்லுகிறதோ வேதத்தினுடைய அடிப்படையான நெறி கொள்கை. இதை விளக்குவதற்காகத்தான் வேதங்கள், வேதத்திலே இருந்து புராணங்கள், புராணங்களிலே இருந்து பிறகு ஸ்மிருதிகள், பிறகு இதை போல பலவிதமான பெரியவர்கள் எல்லாம் நமக்கு கந்த புராணம் அல்லது திருப்புகழ் முதலிய அங்கே இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லித்தருக்கிறார்கள். நமக்கு புரியும்படியாக கடினமான பதார்த்தத்தை எப்படி இழக்கி சொல்லுகிறார்களோ அதே போலத்தான். சாப்பிட முடியாதவனுக்கு நெய்யும் சோறும் கொடுப்பதில்லை, நன்றாக கடைந்து மசித்து இருக்கக்கூடிய சோரை, கஞ்சியை, பக்குவப்படுத்தப்பட்ட கஞ்சியை கொடுப்பதை போலவே நமக்கு கடினமான பதார்த்தமாக இருக்கப்பட்ட வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையாக இந்த கச்சியப்பருடைய கந்தபுராணமும் திருப்புகளும் நமக்கு கொடுக்கின்றன. இது முதல் கருத்து, மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப கச்சியப்பர் சொல்லக்கூடியது நம்ம ஒரு என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா இங்க கச்சியப்பரே சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறார். ரொம்ப அருமையான இடம், விவரித்து சொல்வதற்கு இந்த இடத்துல இவருக்கு கிடைத்திருக்கிறது, நன்றாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பயன்படுத்தி ஒரு நூறு பாட்டு சைவ சித்தாந்தத்தை பற்றி பாடி இருக்கலாம், இல்ல பாடல, அவர் சுருக்கமா ரத்தின சுருக்கமாக சொல்லி செல்லுகின்றார். இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடியது. உண்மை ஏராளமாக அடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய்யிக்குத்தான் அதிகமான பேச்சு வேணும், உண்மையை சொல்லுவதற்கு அதிகமான பேச்சு அவசியம் இல்லை. மிக ரத்தின சுருக்கமாக சில பாடல்களிலேயே அங்கே இந்த காண்டத்திலே காசியவர் உபதேசம் செய்யக்கூடியது இந்த படலத்திலே சொல்லி செல்லுகின்றார். கந்தபுராணத்திலே அசுர காண்டத்திலே சூரபத்மன் முதலிய அத்துணை பேருக்கும் உபதேசம் செய்வதாக வருகிறது. இது சத்தியம் என்பது சத்தியம்தான், அது சூரபத்மனுக்கு சொன்னாலும் தேவர்களுக்கு சொன்னாலும் முனிவர்களுக்கு சொன்னாலும் யாருக்கு சொன்னாலும் சத்தியம் என்பது மாறப்போவது கிடையாது. இப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொல்வதை விட சூரபத்மாதி அசுரர்களுக்கு சொல்வது பெரியது. காரணம் என்னன்னா அவர்களுக்குத்தான் தெரியல, அவர்களுக்கு சொல்ல வேண்டும். காசியவர் இங்கே சொல்லுகிறார், நம்ம கொஞ்சம் அந்த கருத்தை விரிவு என கந்தபுராணமே மிகப்பெரியது, ஸ்காந்தம் ரொம்ப பெரியது, ஒரு லட்சம் ஸ்லோகங்கள், அதிலேயே நம்ம பார்க்க போறது வெறும் ஆறு காண்டம் தான், ஆறு காண்டம் கூட கிடையாது, அஞ்சு காண்டம். அந்த அஞ்சு காண்டத்தை ஆறு காண்டமா கச்சியப்பர் பாடுகிறார். அந்த கச்சியப்பர் பாடக்கூடதுலேயே நான் சுருக்கமாகத்தான் இங்கே சொல்லுகின்றேன் என்றால் அவ்வளவு பெரிய புராணம் இது. அந்த ஸ்காந்தமானது மிகப்பெரிய புராணம். இதை சொல்லுவதற்கு நமக்கு இந்த பொழுது போதுவது கிடையாது. அதோட முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு அடியருக்கு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமோ சக்தியோ அறிவோ என்னிடத்திலே கிடையாது. ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று சொல்லுகின்றேன். அதனால சில கருத்துக்களை மட்டுமே இங்கே பார்த்து செல்லுகிறோம். இப்ப நம்ம சாதாரணமா எல்லாருமே தன்னை வைத்துத்தான் பிற பொருள்களை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அதை பற்றிய ஒரு உணர்வு பெறுகிறார்கள். என்னை வைத்துத்தான் உலகத்தை நான் பார்க்கிறேன், எல்லாரும் இன்னொரு பொருள் மூலமாக பார்ப்பதில்லை. ஒவ்வொருவரும், நீங்களும் சரி நானும் சரி, நம்முடைய கருத்துக்கள் எல்லாம்
என்னை மையமாக வைத்துத்தான், என்னுடைய கருத்துக்கள் என்னை மைத்தி மையமாக வைத்துத்தான் இருக்கும், என்னுடைய அனுபவத்தை என்னுடைய ஞானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கருத்தும் இப்படித்தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். இது பீர்வல் அக்பர்னு சொன்னாலும் சரி, இல்ல தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் கதைன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒன்று, இது எல்லா கதையிலையும் இது வரும். ஒருத்த அந்தரங்க சேவகனாக ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு இருந்தான். அவனிடத்துல ராஜா கேட்பார், உலகம் எல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி நாடெல்லாம் எப்படி இருக்கிறது? அடேயப்பா, ரொம்ப நல்லா இருக்கிறது, எல்லாரும் அவங்கவங்க தங்க காசுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றான். பொற்காசுகளோடு இருக்கிறார்கள், சுபிக்ஷமாக இருக்கிறதும்பான். இவர் கேட்டார், இவர் அப்பப்ப வந்து இந்த மந்திரி, அது பீர்பலாவும் இருக்கலாம்னு வச்சுங்களேன், பீர்பலோ தெனாலிராமனோ, தெனாலிராமனே வச்சு ஏதோ அந்த கதைகள், இந்த கதை எல்லா இடத்துலையும் இருக்கும். தெனாலிராமன்ட்ட கேட்கும்போது, ராயர் என்னப்பா இப்படி சொல்றேன்னா, எல்லாம் அவங்கவுங்க பாவனையில தான் உலகத்தை பார்ப்பார்கள் என்று ராமன் சொல்லுகிறான். ராயர் ஒத்துக்கல, இல்ல இல்ல, ஏன்னா என்னைக்குமே மகாராஜாக்கள் அந்த பெரியவங்களுக்கு என்னைக்குமே இந்த ஆபீசர்ஸ், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இல்ல பெரிய மந்திரிகள் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க பாத்துக்கிட்டா, இப்ப எம்டிட்ட போய் இவங்க கம்பெனி நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன? அடே எல்லாம் நல்லா இருக்கும். சேர்மன் போய் சொல்ல முடியுமா என்ன? முதலாளி கேட்டா, அடே அப்பா உங்க கம்பெனி தான் உலகத்திலே சிறந்த கம்பெனி, என்ன அவங்களுக்கு வேற கருத்து அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ராஜாவினிடத்துல ஒரு நீதி சொல்லும் பொழுது, இந்த தர்மசாஸ்திரம் சொல்லும் பொழுது சொல்லும், ராஜாவினிடத்துல போய் அவனுடைய ராஜ்யத்தை பத்தி குறை சொல்லப்படாதான். அது சொல்றதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் மந்திரி. அவன் வந்து மந்திரி எதுக்காகன்னா, மனசுல யோசிச்சு எப்படி சொன்னா இவனுக்கு படுமோ அப்படி சொல்லணுமா, அதனாலதான் அவனுக்கு மந்திரின்னு பேர். அந்த மந்திராலோசனை என்றால் அது கூட்டமா, அதாவது வெளிப்படையா சொல்லப்படாது. இவர் சொல்லுகிறார், இங்க தெனாலிராமன் சொல்லும்போது, இல்ல இல்ல, எல்லாரும் அவரவர்களுடைய பாவனையில உலகத்தை பார்ப்பார்கள். ஏன் என்னுடைய ராஜ்யம் நல்லா இல்லையா, செழிப்பா இல்லையா? செழிப்பாக இருக்கிறது அதுக்காக எல்லா ராஜ்யத்திலையும் குற்றமும் உண்டு குறையும் உண்டு அப்படின்னார். இல்ல நான் ஒத்துக்கல என்ன சொன்ன, அவ்வளவு தானே, இருங்க நான் வந்து இதை நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னார். ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு, அந்த பணி நாள் வருகிறார். அப்ப ராஜா கேட்கிறார், இந்த நாடு, என்னுடைய நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்கிறது, நன்றாக செழிப்பாக இருக்கிறது? அது ஏன் மகாராஜா கேட்கறீங்க, எல்லாம் திட்டு பசங்களா இருக்கிறாங்க, உலகமே கெட்டு போச்சு, ரொம்ப மோசமா இருக்கு இந்த நாடு, ஏன் இப்படி திடீர்னு ஆச்சுன்னு தெரியல அப்படின்னா. மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, தெனாலிராமன் கூட்டா, என்னடா அதே இப்ப முதல்ல சுபிக்ஷமா இருக்கு, பொற்காசுகளோடு நிரம்பி ஒழிகிறது அப்படின்னா இப்ப பார்த்தா இல்லைன்னு சொன்னா, இப்படி சொல்லுகிறானேங்கும் போது சிரிச்சாராம் தெனாலிராமன். என்னன்னு கேட்டார் ராயர். அப்ப இவர் சொல்லுகிறாராம், மகாராஜா, இவன்ட்ட வந்து நீங்க கொடுத்த பொற்காசுகள் எல்லாம் இருந்தது, இவன்ட்ட பொற்காசுகள் இருக்கிறவரை இவன் வந்து உலகமே சுபிக்ஷம்னு நினைத்து கொண்டிருந்தான். நான் ஆளை வச்சு நான் அதைத்தான் யோசிச்சேன், என்ன இவன் எப்படி பேசுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு, இவன் வந்து பதுக்கி வைத்திருந்தான் தன்னுடைய வீட்டுக்குள்ள, அதை ஆளை வச்சு நான் திருட சொல்லிட்டேன், திருடிட்டு போயிட்டான், இப்ப இவனிடத்துல கிடையாது, அவனிடத்துல பொற்காசுகள் இல்லாத காரணத்தினாலே இவனுக்கு வந்து உலகமே திருட்டு மயமாக இருக்கிறது அப்படின்னு. நானும் இந்த கதை ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது, பெரிய உண்மையை சொல்லுகிறது. நான் நினைக்கக்கூடியது, அதாவது சிந்திக்கக்கூடியது எல்லாமே நம்மை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. பெரிய விஷயம், நம்மை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், இது கதை இல்லை, உதாரணமே பார்க்கலாமே. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னிடத்துல வந்து சொன்னா, அடையோ பாவம், இப்ப எல்லாம் வர வர பாருங்க சார் எவ்வளவு கெட்டு போச்சு, ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம கீழே டிராபிக், நம்ம ரோடுல டிராபிக் இருக்கிற மாதிரி மேல ஆகாசத்திலயும் டிராபிக் இருக்கா, என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்க, இப்படித்தான் போன வருஷம் இதுக்கு ஆச்சு, அதுக்கு முந்தைய வருஷம் இச்சாச்சு, இத்தனை பேர் சத்தான்னு நான் டேட்டா சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு அது ஒரு தகவல், எனக்கு அது ஒரு தகவல். இந்த விமான விபத்துங்கிறது எனக்கு ஒரு தகவல். இதுவே என்னுடைய நண்பர் யாராவது போயிருந்தா பாருங்க சார் எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனால் இதே என்னுடைய நெருங்கின உறவினர்கள் சென்றிருந்தால், என்னை இது பாதிக்கும் என்று பாதித்திருக்கிறது என்று சொன்னா தகவல் வராது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், தகவலா வராது. இரு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை இந்த இடத்துல வைத்து யோசித்து பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒன்று அடிபட்டது, நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அது தகவலாக இருக்காது, நாளைக்கு அடுத்த தகவலுக்கு போயிடுவோம், இருக்க முடியாது. ஆனா எனக்கு அந்த அனுபவம் வந்திருந்தால், என்னை அது பாதித்திருக்கிறது என்று சொன்னால், இது வெறும் தகவலாக இல்லாமல் நான் அழுவேன், திட்டுவேன், சண்டை போடுவேன். சரிங்களா? இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. நான் இது சரியா தவறான்னு நான் சொல்லவில்லை, உலகத்துல இதுதான் இயற்கை. எல்லோருமே அவரவர்களுடைய அனுபவத்தை வைத்து, அவர்களை மையமாக வைத்துத்தான் மற்றவற்றை பத்தி சிந்திக்கிறார்கள். நான் இந்த கருத்துக்கு தான் வருகிறேன். ஏன் சொல்லுகிறேன்னா, என்னை வைத்துத்தான் நான் உலகத்தை பார்க்கிறேன்,
நீங்களும் அப்படித்தான், அவரும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். என்னை வைத்து, அதாவது நம்மை வைத்து தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நான் என்னை வைத்துத்தான் பார்க்கிறேன். அப்ப எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? நம்மள இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்ப என்னை பத்தி சொல்லும் பொழுது, இப்போ என்னை வைத்துத்தான் மையமாக இந்த உலகத்தை பார்க்கிறேன், எனக்கு முருகன் ரொம்ப பிடித்திருக்கிறது, அல்லது குளித்த உருவம் கவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பரைத்த சடையும் பவளம் பவளம் போல் மேனிகள் பால் வண்ணீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் என்று சிவபெருமானை பிடித்திருக்கலாம், இல்ல அங்கே அம்பிகையை பிடித்திருக்கலாம், சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் தென்னம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணங்கரிய குழலும் கண்ணூன்றும் கருத்தில் வைத்து என்று சொல்லும்படியாக அம்பிகையை நினைத்துக் கொண்டிருக்கிறான். இல்ல பெருத்த தொந்தியுமாக யானை வயிற்றோடு வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிக் குடி கொண்ட நீடமேடியும் ஞான்றமாயும் நாளிருபோயும் மூன்று கண்ணம் மும்மதச்சுவடும் என்று சொல்லும்படியாக கணேசனை பிடித்திருக்கலாம். இல்ல மாலைய மணிமன்னா என்று சொல்லும்படியாக நாராயணனை பிடித்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று உண்டு. அது அவரவர்களுடைய இஷ்டத்தை, அவரவர்களுடைய அனுபவத்தை, அவரவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனா உண்மை என்கின்ற ஒன்று உண்டு இல்லையா? இப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு எல்லாமே என்னை வைத்து வருகிறது. இப்போ அடிப்படை என்ன? நான்கிற அடிப்படை இங்கு வருகிறது. நான்கிற அடிப்படை வருகிறது. இந்த நான் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக அல்லது அந்த ஸ்ட்ராங்கான பேசிக் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் என்னுடைய தத்துவங்கள் சரியானதாக இருக்கும். இப்ப நான் சரியில்லை, ஒரு படம் வரையணும். படம் வரைகிறதுக்கு பேப்பர்ல வரைஞ்சா கிழிஞ்சு போயிடலாம், துணியில வரைஞ்சா கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுவே பென்சிலோ வேற ஏதாவது வச்சா அழிந்து போகலாம், அதுல ஆயில் பெயிண்ட் வேற ஏதாவது பெயிண்ட் அங்கே பிரயோஜனப்படுத்தினோ உபயோகப்படுத்தணும்னா அது நன்றாக இருக்கலாம். இதே பாறையிலே நாம் வரைந்தால், இப்ப சித்தன்ன வாசல் குடுமியாமலை எல்லாம் பார்த்தா, சித்தன்ன வாசல் எல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுத அஜந்தா அந்த சித்தன்ன வாசல் ஓவியங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஓவியங்கள். இதே இது தண்ணீரிலே கோலம் போடுகின்றேன் என்று சொன்னால், இந்த கம்பராமணத்தில் நீர்க்கோல வாழ்வை நச்சு என்று கும்பகர்ணன் சொல்வதாக ஒரு வார்த்தை போடுவார். நீர்க்கோல வாழ்வை, நிலையாத வாழ்வு, நீர்க்கோலம், நீர் மேலே கோலம் போட்ட மாதிரி அது இருக்குமா? இருக்காது. இப்போ அடிப்படை ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் அதற்கு மேலே சாற்றப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் நிலை பெறுகின்றன. நீரிலே கோலம் போட்டால் நிலை பெறுவதில்லை, பேப்பரிலே கோலம் போட்டாலும் ஒரு தாளிலே காகிதத்திலே கோலம் போட்டாலும் அந்த கோலமானது கலைந்து விடலாம், தரையிலே கற்றவையிலே கோலம் போடும் பொழுது அது நிலைத்து நிற்கிறது. காரணம் என்னன்னா அடிப்படை. இப்போ என்னுடைய ஞானத்திற்கும் என்னுடைய வெளிப்பாடுக்கும் என்னுடைய நோக்கத்துக்கும் எது அடிப்படை? நான் அடிப்படை. இப்போ நம்ம எல்லாருக்கும் அதுதான் அடிப்படைன்னா நாம் யார், அந்த அடிப்படை என்ன, அந்த கேள்வி முக்கியமா வரணும். இப்போ என்றதை கேட்டா என்ன சொல்லுவோம்? சார் இது என்ன, நான் தான் பழத்தூர் வைத்தியநாதன், நான் வைத்தியநாதன். ஆனா நான் வைத்தியநாதனா? கேள்வி கேளுங்க. வைத்தியநாதனா? அப்ப நான் வைத்தியநாதன்கிற பேரு தான் நானா? நான் அப்படின்னா நான் யாருன்னு கேட்கும் பொழுது நாம ஒவ்வொருத்தரையும் கேட்கல. நீங்க சங்கரநாராயணனாக இருக்கலாம், இல்ல அம்பிகையாக இருக்கலாம், மீனாட்சி, காமாட்சி, முருகன், சுப்பிரமணியன், இப்போ எது யாரா நீங்க யாரு போனாலும் இருக்கலாம். இப்போ உங்களை உங்களை இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து இப்போ என்னோடு, என்னுடைய சிந்தனையோடு உடன் வாருங்கள். கதை பார்த்ததெல்லாம் சரி, இப்போ என்னுடைய சிந்தனையோடு நீங்கள் உடன் வாருங்கள். இப்போ நம்மை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். அப்படின்னா நாம யார்? இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, அந்த பேர் தான் நாம? கிடையாது. காரணம் என்னன்னா, நாம் இந்த மேடை பேச்சு பேசும்பொழுது நான் பள்ளத்தூர் வைத்தியநாதன், ஆனா வீட்டுல என்னங்கனாலும் திரும்பி பார்ப்பேன், அப்பானாலும் திரும்பி பார்ப்பேன், அண்ணானாலும் திரும்பி பார்ப்பேன், தாத்தானாலும் திரும்பி பார்ப்பேன். ஏன்னா இங்க இருக்கிறவர்களை பொறுத்து, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அப்பா, அவங்க வந்து என்ன வைத்தியநாதன் கூப்பிடுறாங்க. ஆனா என்னுடைய தாய் என்ன வைத்தியன்னு கூப்பிடும் பொழுது அங்கே அவங்களுக்கு வைத்தி. இதுல அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தியா அப்படிம்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்படித்தான் வரும். வைத்தியா அப்படின்னா நான் திரும்பி பார்ப்பேன், ஏன்னா அவங்க கூப்பிடக்கூடியது. இப்ப என்ன ராமன் சொன்னா திரும்பி பார்ப்பனா, கிருஷ்ணன் சொன்னா திரும்பி பார்ப்பனா? இங்க ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். எனக்கு ஒரு பெயர் அல்ல,
நான் மேடையிலே பேசும் பொழுது பள்ளத்தூர் வைத்தியநாதன், அலுவலகத்திலே மற்ற இடங்களிலே நான் வைத்தியநாதன், என்னுடைய குழந்தைகளுக்கு அப்பா, என்னுடைய மனைவிக்கு நான் என்னாங்கோங்கிற கணவன், என்னுடைய தாய்க்கு வைத்தின்னு சொல்லக்கூடியவன், இதே என்னுடைய நண்பர்களுக்கு வைத்தியா என்று சொல்லப்படுகிறேன். இப்போ என்னுடைய பேத்திக்கு வந்து நான் வந்து தாத்தா என்று சொல்லப்படுகிறேன். என்னுடைய மருமக்கள் இருந்தால் சொன்னா மாமான்னு கூப்பிடுறாங்க. இப்ப எந்த பேர் என்னுடையது? இப்ப ஒரு வார்த்தையை வரீங்க, எந்த பேர் என்னுடையது? இப்போ நான் வேற, என் பேர் வேற. என்னுடைய பேர்னு சொல்லப்பட்ட பொழுது நான் வேற, என்னுடைய பேர் வேற, அர்த்தமாகுதா? இப்போ இந்த பள்ளத்தூர் வைத்தியநாதனும் நான் அல்ல, வெறும் வைத்தியநாதனும் நான் அல்ல, வைத்தியாவும் நான் அல்ல, அப்பாவும் நான் அல்ல, வைத்தியங்கிறது நான் கிடையாது, இதுவுமே நான் இல்லை. அப்படின்னா நான் வேற, அதாவது பேர் நான் அல்ல, பேரை உடையவன், நாமம் நான் அல்ல, நாமி நான், அதாவது பேரை உடையவன் நான். அப்படின்னா பேரை உடையவன் யாரு? சரி, நீங்க கூப்பிடுறீங்க வைத்தியநாதா அப்படின்னு கூப்பிடும் பொழுது திரும்பி பார்க்கிறேன், நான் திரும்பி பார்க்கிறேன், நான் இப்போ எது, நான் திரும்பி பார்க்கிறேன்னா பேரா திரும்பி பார்க்குது? நீங்க பேரை கூப்பிட்டா இந்த உடல் தலை திரும்பி பார்க்கிறது, சரிங்களா? முருகான்னு உங்களை கூப்பிடுறேன், கூப்பிடும் பொழுது நீங்க திரும்பி பார்க்கறீங்க. சுப்பிரமணியான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கறீங்க. கணேசான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கறீங்க. சங்கரான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கறீங்க. இப்போ பேர் நீங்கள் அல்ல, உங்களுக்கு சூட்டப்பட்டது. பேரை மாத்திக்கலாம், இப்ப நாளைக்கே போய் கெசட்ல பதிவு பண்ணி என் வைத்தியநாதன்ங்கிற பேரை சங்கர்னு மாத்திக்கலாம், சங்கரன் மாத்திக்கலாம், சுப்பிரமணியன் பார்த்துக்கலாம், மாத்திக்கலாம், முருகான் மாத்திக்கலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், அது அடுத்தது, அது என் இஷ்டம். இப்போ இந்த பேர் மாறி விடுகிறது. இப்ப என்னுடைய பெயர் மாற்றப்பட்டால், இப்ப ஒரே ஆள் அதே பேர் இருக்கும் போதே 1008 பேர் இருக்குன்னு பார்த்தோம். வைத்தியாங்கிறோம், பள்ளத்தூர் வைத்தியநாதன்ங்கிறோம், வைத்தியன்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க, மாமான்னு கூப்பிடுறாங்க, தாத்தான்னு கூப்பிடுறாங்க. இப்ப பேரே எனக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது, இந்த பேரையும் நான் மாத்திக்கலாம். சோ நான் வந்து இந்த பேர் இல்ல, பேரை தாண்டினவன். அப்படின்னா நான் யார்? எது திரும்பி பார்க்கறது கூப்பிடும் பொழுது? நீங்க முருகன்

நான் இப்ப இந்த உடல் தான் என்ன இருக்கிறது, இந்த உடலாக இருக்கும் பொழுது இந்த உடல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று வைத்தியநாதன் தான், ஏதோ ஒண்ணு இந்த உடல் தான், ஆனா சின்ன குழந்தையா கை குழந்தைய ஒரு முளை நீளம் கூட இல்லாத இதே உடல் தான் 6 அடி உசரத்துக்கும் இருக்கிறது. 5 கேஜி 2 கேஜி 3 கேஜி இருக்கக்கூடிய அந்த உடல் தான் 60-70 கேஜிலயே வந்து நிக்குது. சரிங்களா, இந்த எடை வித்தியாசம், உருவ வித்தியாசம், மாறுபாடு ஏற்படுகிறது இந்த உடலுக்கு. அப்போ எதுனா இந்த உடல் நான்னா எதுனா, இது ஒன்று, இந்த உடல் மாறுபடுகிறது. கவனிக்க வேண்டும், நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். பேர் நான் இல்லை, ஒத்துட்டோம், தூக்கி போட்டுருங்க. இப்ப பேர் சொன்னா கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது இந்த உடல். சரிங்களா, இந்த பேருக்கு உடையவன், இந்த உடலை உடையவன் அந்த உடல். இந்த உடல் சொல்லும் பொழுது அதுல ரெண்டு விஷயங்கள் இதுல நம்ம விளக்க வேண்டியது. ஒன்று, இந்த உடல் முதலிலே இருந்ததை போல பிறந்த குழந்தையாக இருந்த பொழுதும் நான் இறக்க போகும்பொழுது இருக்கக்கூடிய உடலும் வேறுபட்டவை. இப்ப நான் யார், குழந்தையா, பிறந்த குழந்தையா இருக்கிறவனா, 1 வயசுல இருந்தவனா, 5 வயசுல இருந்தவனா, 10 வயசுல இருந்தவனா, 50 வயசுல இருக்கிறவனா, ஏதோ ஒண்ணு எவ்வளவு இருக்கிறதோ, இருக்கிற வரைக்கும் இருக்கிறது யாரு? ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த உடல்னு சொல்றோம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு போய் மருத்துவமனையில போட்டாங்க, கடவுள் போதும்பா ஆடினது போதும் வா என்று அழைத்து கொண்டார். இப்போ அழைத்து கொண்டார்னா திரும்பி என்ன கொண்டு வரும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க, வைத்தியநாதன் வர்றாருன்னா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, வைத்தியநாதன் வர்றாருன்னா சொல்லுவீங்க. போகும்போது வைத்தியநாதனை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க எதுக்கு, மருத்துவமனைக்கு. வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க, எதை கொண்டு வந்துட்டாங்களா, பாடியை கொண்டு வந்துட்டாங்களா, பாடியை கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்குறோம். ரெண்டு விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஒன்று, இந்த உடல் மாறுபடுகிறது. நான் இது இந்த உடல்னு சொன்னால் எந்த உடல்னா, 1 வயசு உடலா, 5 வயசு உடலா, 10 வயசு உடலா, 20 வயசு உடலா, 30, 40, 50, 60, எந்த வயது உடல் இப்போ இதுனா? இது மாறிக்கொண்டே இருக்கிறதே, மாறிக்கொண்டே இருப்பது நானா? ஒன்று, இது மாறின பிறகு ஒரு சமயத்துல போயிடுச்சே, அப்ப உடல் இருக்கிறது, உடல் இருக்கிறது இப்போ, ஆனா அவர் உயிரோட இல்லைன்னு சொல்றோம். உயிரோடு இல்லாதப்போ என்ன பண்றான், எப்பா முதல்ல எடுக்க சொல்லுங்கப்பா, இந்த ஊர்ல சாப்பிட முடியல, இந்த வீதியில போனா உடனே எடுத்து ஒரு தொலைங்கப்பா அப்படின்னு திட்டுறாங்க. இதெல்லாம் கிராமத்து பக்கம் பார்க்கலாம், நகரத்துல அதை பத்திய பிரச்சனை இல்லை. கிராமத்துல ஏதாவது அந்த தெருவிலே ஒரு இறப்பு நேர்ந்து விட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது எடுத்துக்கொண்டு சென்ற பிறகுதான் இவங்க குளிச்சு அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. இங்க எல்லாம் அப்படி இல்லை, பக்கத்து உள்ள இருந்திருப்பான், அப்படியா சரி விடு, யாரு செத்து போயிட்டா, சரி இந்த இதுவை லெட்டுவை, இது செத்ததுக்கா, இவன் அன்னைக்கு சண்டே, அவன் அதெல்லாம் அவன் மூட கெடுத்துக்கிறதுக்கு அவன் ரெடியா இல்ல, அவன் செத்தானே இருந்தானே, இவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, உடல் மாறுபடுகிறது, உடல் இப்பொழுது உயிர் போய்விட்டது. அப்ப என்ன பண்றோம், மருத்துவமனைக்கு அவரை எடுத்துக்கொண்டு அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். இவ் மருத்துவமனைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். திரும்பி வரும்போது அவர் இல்லை, அப்ப என்ன பண்றோம், எடுத்துன்னு வந்துட்டாங்க, எடுத்துட்டு பூ எடுத்துட்டு வந்துட்டாங்க, கட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க, மரம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அது மாதிரி பாடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த உடல் தான் அப்ப நானா இல்லையே? இப்போ இந்த உடல் நான் என்று சொன்னால் நான் அனுபவிக்கிறேன், இப்ப நான் பேசுகிறேன், திருப்புகள் பாடுகிறேன், உயிர் போன பிற்பாடு நான் என்னத்து பண்றது, உயிர் போன பிற்பாடு என்ன பண்ணுவது யோசிச்சு பாருங்க. ஆக இந்த உடலும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல. அப்படின்னா நான் யார், இந்த உடலுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது, அது போன பிறகு அவர் அவன் அவைங்கிறது வந்து அது ஆயிடுச்சு, அகிரணை ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ என்னை வைத்தியநாதன் சொன்னவங்க உயிர் போன பிற்பாகு அவர் பாடியை எடுத்துட்டாங்களா, அது போயிடுச்சா, எடுத்துட்டு போயாச்சா அப்படின்னு அதுவாயிட்டார் வைத்தியநாதன், அதுவாயிட்டார். இப்படி சாம்பலான பிற்பாடு அதுவும் கிடையாது, கரைஞ்சு போச்சு. எங்க வைத்தியநாதன் இல்லையே? இப்ப வைத்தியநாதனாக இருந்த பொழுது என்ன இருந்தது, பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்தது. சரிங்களா, பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்தது. பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்த சமயத்திலே, உள்ளே பிராணம் இருந்த சமயத்திலே அவர் அவன் அவள் எல்லாம் இருந்தது. இப்ப பிராணம் போன பிற்பாடு

0: അവനുമില്ല അവരുമില്ല അവളുമില്ല അത് ആയിട്ടത്. അത് എരിച്ച പിറകു അതുതാനും കിടയാது, അത് എരിച്ച പിറകു അതുതാനും കിടയാது. ഇപ്പൊ എന്നാച്ചത് പോയിടുത്ത ഇപ്പോ
1: ഓം നമ ശിവായ.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாயன. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயன.
4: ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ. ശ്രീ ശിവമഹാപുരാണം രണ്ടാമതാണ് ഉഗ്രസംഹിതി, അതിലെ മൂന്നാമതാണ് പാർവതീകണ്ഠം, അധ്യായം 25. ബ്രഹ്മദേവർ കൂറുകാർ, ദേവകൾ മുതലാണോർ തങ്ങൾ ഇരിപ്പിടം സെൻറ്റവിൻ പാർവതിയൻ തവത്തെ ചോദിക്ക എണ്ണി ശിവപെരുമാൻ വീണ്ടും സമാധി നിലയെ അടൈന്താർ. അവർ തന്നുൾ തന്നുടേ പരമ്പൊരുളും നിലൈ മാറാത്തതും മായയറ്റതും ഇതിലും അകപ്പെടാത്തതുമാണ് ആത്മസ്വരൂപത്തെയേ ചിന്തിക്കലാണ്. അവ്വാറ് ധ്യാനം ചെയ്യപ്പെടും പരമ്പൊരുളാകെ വിളങ്ങുപോരും അന്ത ശിവപെരുമാൻ താനേ. അവരെ അരിമവർ താൻ യാറുളർ. എരുതുക്കൊടിയുടെ വിരൈവൻ താനേ അനത്തെയും പടത്തരുളും പരമേശ്വരൻ. അപ്പനെ, ഇച്ചമയം പാർവതീദേവി കടുംതപം പുരിന്തു കൊണ്ടിരുന്നാൾ. അത്തവത്തെ കണ്ട് ശിവപെരുമാനും മികവും വിയന്താർ. അടിയാർക്ക് എളിയവർ ആണതാലേയേ അവർ തം മോനനിലയെ കലത്തു കൊണ്ടാരേ എൻ്റെ വേറെ എന്ത ഒരു കാരണമും ഇല്ലേ. പിൻപു ഇറവൻ വസിഷ്ഠർ മുതലിയ സപ്തഋഷികളെ മനത്തിൽ എണ്ണിനാൽ അവർ നിലത്ത നൊടിയിലേയേ അവ്വേഴ് ഋഷികളും അങ്ങ് വന്ന് ചേർന്നനർ. ഇതിനാൽ മഹിഴ്ന്ന അവർ തങ്ങൾ പേരരുളെ നിലത്ത് പെരുമിതം കൊണ്ടനർ. അവർ വന്നുറ്റതെ കണ്ട ശിവപെരുമാനത് തിരുക്കൺകൾ മഹിഴ്ചിയിൽ ചെന്താമരയെന്ന് മലർന്നന. സത്രേ പുന്നകൈത്തവണ്ണം, മഹർഷികളെ, നിങ്ങൾ അനവരും അനത്തും മരിന്തവർ, എനത് നലനെ നാടുപവർ, நான் கூறுவதை கேளுங்கள். மலையரசன் மகளான பார்வதி கௌரி சிகரம் என்னும் மலைமுகட்டில் கடும் தவம் ஏற்றி வருகிறாள். என்னை மணந்து கொள்ளவே தவம் ஏற்றுகிறாள். இப்பொழுது அவளது இரு தோழிகள் மட்டுமே அவளுக்கு பணிவிடை செய்து வருகிறார்கள். என்னை அடைவதைத் தவிர மற்ற பற்றுக்களை களைந்து உறுதியுடன் தவம் செய்கிறாள். முனிவர்களே, என் கட்டளையை ஏற்று நீங்கள் அங்கு சென்று அன்போடு அவளது உறுதியை சோதித்து பாருங்கள். சற்று கபடான வார்த்தைகளையே நீங்கள் அங்கு பேச வேண்டும். நீங்களோ சிறந்த விரதங்களை கை கொண்டவர்கள். சிறிதும் ஐயமின்றி என் கட்டளையை ஏற்று நான் கூறியபடி செய்யுங்கள். சிவபெருமானது கட்டளையை ஏற்ற வேளு ரிஷிகளும் தவத்தால் ஒளிரும் உலக மாதாவான பார்வதி தேவி உள்ள இடத்தை அடைந்தனர். தவத்தின் பயனே திருமேனி தாங்கி தவம் செய்கிறதோ என்னுமாறு உள்ள பிராட்டியை கண்டனர். அவளது காந்தியோ எல்லையற்றது. தவ ஒளியில் மேலும் ஒளிர்பவளாக இருந்தாள். சிறந்த விரதங்களை மேற்கொண்டுள்ள அவ்வேழு ரிஷிகளும் மனதாலேயே அவளை வணங்கினர். பார்வதி பிராட்டியும் அவர்களை வணங்கி உபசரித்தாள். அந்த ரிஷிகள் தலைவணங்கி பார்வதியிடம், தேவி, மலையரசன் மகளே, நீ எதற்காக தவம் செய்கிறாய் என்பதை நாங்கள் அறியலாமா? எந்த தெய்வத்தை குறித்து தவம் இயற்றுகிறாய்? என்ன வேண்டி தவம் செய்கிறாய் என்று வினவினார்கள். அவ்வந்தனர்கள் இவ்வாறு கேட்கவே பார்வதி பிராட்டி பிறர் அறியாத ரகசியமாயினும் உண்மையை கூறினாள். பார்வதி கூறுகிறாள், முனிவர்களே, நான் கூறப்போவதை மன மகிழ்ச்சியோடு கேளுங்கள். நான் என் மனதில் எதை குறித்து சிந்தித்திருக்கிறேனோ அவ்வெண்ணத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். நடவாத காரியத்தை நான் சிந்திப்பதாக நீங்கள் என்னை ஏளனம் செய்யலாம். அதனால் சொல்வதற்கு சற்று தயக்கம்தான். இருந்தாலும் என் செய்வது, சொல்கிறேன். ஓர் உயர்ந்த செயலை செய்ய என் மனம் உறுதி கொண்டுள்ளது. இதனால் சற்று கலக்கமாகவும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் நடுவே மிகப்பெரிய உயர்ந்ததொரு சுவரை கட்ட நினைக்கிறது மனம். தேவரிஷி நாரதர் கூறியபடி சிவபெருமானே எனது மணாளராக வேண்டும் என்னும் ஆசையில் அருந்தவம் செய்கிறேன். எனது மனமெனும் பறவை இறக்கைகளின்றி பிடிவாதமாக ஆகாயத்தில் பறக்கிறது. கருணையே வடிவானையும் இறைவன் சிவபெருமான்தான் என் விருப்பத்தை நிறைவு செய்து தர இறை இயலும். பார்வதி கூறியதை கேட்ட முனிவர்கள் அவளை கொண்டாடி சற்றே சிரித்து மகிழ்ச்சியோடு கவடு நிறைந்த ஆனால் பொய் போன்ற சில வார்த்தைகளை கூறினார்கள். ரிஷிகள் கூறுகிறார்கள், மலையரசன் மகளே,
5: தேவரிஷியான நாரதர் வெட்டியாக தன்னை பண்டிதன் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் மனம் என்றும் கொடூரம் நிறைந்தது. நீ அறிவாளியாக இருந்தும் அவரது நடத்தையை பற்றி அறிந்தாயில்லை. நாரதர் எப்பொழுதும் கவடும் சூதும் நிறைந்த சொற்களைத்தான் கூறுவார். பிறர் மனதை கலங்கச் செய்து அறியாமையான மயக்கத்தில் அழுத்தி விடுவார். அவர் பேச்சை கேட்டால் என்றும் கெடுதல் தான் வரும். பிரம்மாவின் மகனான தட்சணது பிள்ளைகளுக்கு இவர் செய்த கபடு நிரம்பிய உபதேசத்தால் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் திரும்ப தந்தை வீட்டிற்கே வரவில்லை. தட்சணது இரண்டாவது பிள்ளைகளுக்கும் இப்படியே செய்தார். அவர்களும் அவரது பிடியில் சிக்கி பிச்சைக்காரர்கள் ஆனார்கள். சித்திரகேது என்னும் வித்யாதரன் இவரது உபதேசத்தால் வீட்டையே இழந்தான். நார்வர் பிரகலாதனை தன் சீடனாக்கி கொண்டு தந்தையான இரண்யகசிபுவாலேயே அவனை பல பல துன்பங்களுக்கு ஆட்படுத்தி விட்டார். இவர் எப்பொழுதும் பிறர் மனத்தில் பேத புத்தியையே உண்டாக்கி விடுவார். நாரதர் பேசுவது காதுக்கு இனிமையாக இருக்கலாம், ஆனால் அவரது சொல்லை கேட்டவர்களெல்லாம் அந்நொடியிலேயே வீட்டை விடுத்து பிச்சை எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவரது மனமோ அழுக்கானது, ஆனால் உடல் ஒளிமிக்கதாக இருக்கும். புறவு அழகுதானே தவிர அக அழகு இல்லை. நாங்களும் அவரோடு இருப்பதால் அவரை பற்றி நாங்கள் நன்கறிவோம். சான்றோர்கள் கொண்டாடும் அறிவாளியான நீயும் அல்லவா அவரது சொற்களை கேட்டு அசற்றுத்தனமாக கடந்தவும் புரியலானாய்? குழந்தாய், நீ எந்த சிவபெருமானுக்காக இக்கடந்தவம் புரிகிறாயோ அவர் பற்றற்றவர், விகாரமற்றவர், காமம் என்னும் மயக்கத்திற்கு பகைவர். இதில் சந்தேகமே வேண்டாம். அவரது திருமேனியில் மங்களமான பொருள் ஏதாவது உண்டா? வெட்கமறியாதவர், வீடு வாசலற்றவர், அவர் இக்குலத்தில் பிறந்தவர் என்பதற்கு இதுவரை சான்று ஏதுமில்லை. வெறுக்கத்தக்க திருமேனி தாங்கி பூதங்கள் பிரேதங்கள் சூட சுடரையில் இருக்கிறார். எண் திசைகளையும் தனது ஆடையாக கொண்டிருக்கிறார். அதாவது ஆடையில்லா திகம்பரன். கையில் சுழவேந்தி திரிகிறார். மோசக்காரரான இந்த நாரவர் தன் மாயையில் உனது அறிவையே அழித்து விட்டார். தனது யுக்தியினால் உன்னை மயக்கத்தில் ஆட்டி தவம் செய்ய வைத்து விட்டார். தேவேஸ்வரி, மலைவன்னன் மகளே, நீயே சற்று யோசித்துப்பார். இம்மாதிரியான கணவனை அடைந்து நீ என்ன சுகம் பெறுவாய்? முதலில் இந்த ருத்ரன் நன்கு ஆராய்ந்துதான் பரமசாதுவான சதிதேவையை மணந்து கொண்டார். ஆனால் அந்த மூடர் சிறிது காலம் கூட அவளோடு வாழவில்லை. தன் சொற்படி நடக்காத தந்தையின் வேள்விக்கு சென்றாள் என்னும் குற்றத்தை சுமத்தி அவளை தியாகம் செய்துவிட்டு தான் மட்டும் நிஷ்களமாக, அதாவது குற்றமற்ற, சோகம் முதலிய விகாரங்களற்ற ஆன்மஸ்வரூபத்தையே தியானம் செய்த வண்ணம் அதிலேயே சுகமாக இன்பத்தை அனுபவித்து வருகிறார். தேவி, பிறர் சேர்க்கையே வேண்டாம் என்று தனித்து இருப்பவரும் அமைதியே போதும் என்று இருப்பவரும் இரண்டற்றவருமான ஒருவருடன் ஒரு பெண் எவ்வாறு வாழ முடியும்? இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நாங்கள் சொன்னதை கேட்டு தவறான இந்த எண்ணத்தை விடுத்து வீடு செல். இதுதான் உனக்கு நல்லது. உனக்கு ஏற்ற மணாளன் ஸ்ரீமன் நாராயணனே. அவர்தான் அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பியவர். வைகுண்டத்தில் திருமகளோடு இருக்கும் அவர் பல பல திருவிளையாடல்கள் புரிபவர். அவரோடு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். அத்திருமணம் உனக்கு அனைத்து சுகத்தையும் தரும். பார்வதி, சிவனையே மணப்பேன் என்னும் பிடிவாதத்தை விட்டு தொலை. அப்பொழுதுதான் நீ சுகமாக இருப்பாய். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு அவர்கள் கூறியதை கேட்ட உலக மாதாவான பார்வதி பிராட்டி சற்றே சிரித்தவாறு அறிவு களஞ்சியமான முனிவர்களிடம் கூறத் தொடங்கினாள். பார்வதி கூறுகிறாள், முனிவர்களே, நீங்கள் உங்கள் அறிவுக்கு எட்டியபடி கூறியது உண்மையே. ஆனால் நான் என் உறுதியை நழுவவிடேன். என் உடல் மலையிலிருந்து தோன்றியதால் இயல்பாகவே என்னுள் கடினத்தன்மை உள்ளது. நீங்கள் உங்கள் அறிவிற்கு தோன்றியவாறு சிந்தித்து என்னை தவம் செய்வதிலிருந்து தடுக்க முயற்சிக்க வேண்டாம். தேவரிஷியான நாரதரது சொல் என்னை பொறுத்தவரை எனக்கு உயர்ந்த நன்மை செய்வதே ஆகும். ஆகவே அதை நான் கைவிட மாட்டேன். வேதமறிந்தவர்களும் சான்றோர்களது சொல் நன்மை செய்வதே என்றுதான் கூறுகிறார்கள். சான்றோர்கள் சொல் என்றும் பொய்க்காத உண்மை என்பதில் உறுதியான நம்பிக்கை உள்ளவனுக்கு இவ்வுலகிலும் பரவுலகிலும் என்றுமே இன்பம்தான், துன்பம் என்றுமே இல்லை. குருவின் அல்லது பெரியோர்களின் சொல் என்றுமே சத்தியம்தான் என்னும் உறுதியான நம்பிக்கை இல்லாதவனுக்கு இவ்வுலக மேலுலகங்களில் என்றுமே துன்பமே ஒழிய இன்பமில்லை. வேதமறிந்தவர்களும் சான்றோர்களது சொல் நன்மை செய்வதே என்றுதான் கூறுகிறார்கள். சான்றோர்கள் சொல் என்றும் பொய்க்காத உண்மை என்பதில் உறுதியான நம்பிக்கை உள்ளவனுக்கு இவ்வுலகிலும் பரவுலகிலும் என்றுமே இன்பம்தான், துன்பம் என்றுமே இல்லை. குருவின் அல்லது பெரியோர்களின் சொல் என்றுமே சத்தியந்தான் என்னும் உறுதியான நம்பிக்கை இல்லாதவனுக்கு இவ்வுலக மேலுலகங்களில் என்றுமே துன்பமே ஒழிய இன்பமில்லை. ஆகவே அந்தணர்களே, பெரியோர்களின் சொல் எவராலும் எவ்விதத்திலும் தள்ளத் தகுந்ததல்ல. பெரியோர்களின் சொல் எவராலும் எவ்விதத்திலும் தள்ள தகுந்ததல்ல. நான் இருக்குமிடம் சூன்யமான வெற்றிடமானாலும் சரி, எனது இவ்வுறுதி எனக்கு என்றுமே நன்மை அளிப்பதாகவே ஆகும். முனிவர்களே, சிவபெருமானை பற்றி நீங்கள் இதுவரை கூறினீர்களே, அதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட விளக்கத்தை நான் வேறுவிதமாக எடுத்துக்கொண்டேன். அதை சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து நற்குணங்களுக்கும் ஒரே புகலிடம் பற்பல திருவிளையாடல்கள் புரிபவர் என்று நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மையே. கூடவே நீங்கள் பரமசிவன் குணமற்றவர் என்றும் கூறினீர்கள். அதன் காரணத்தை கேளுங்கள். சிவபெருமான் சாட்சாத் பரபிரம் பரம்பொருள், ஆகவே விகாரமற்றவர். அடியார்களுக்கென்றே அவர் திருமேனி தாங்குகிறார். மேலும் உலகியலுக்கு ஏற்ற தன் ஆளுமையை வெளிக்காட்ட விரும்புவதில்லை. ஆகவேதான் பரமஹம்சர்களான பெருந்தபத் துறவிகள் விரும்பும் சிறந்த மார்க்கத்தையே அவர் மேற்கொண்டுள்ளார். அவர் ஆனந்தமே வடிவானவர், ஆகவே அவதூதராக ஆடையின்றி திரிகிறார். மாயையில் சிக்கிய ஜீவர்களுக்குத்தான் நகைகளில் ஆர்வம் இருக்கும், பரம்பொருளுக்கு இருக்குமா? அவரோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், பிறப்பில் மாயையான மயக்கமற்றவர். அவரது செயலோ எவருக்கும் புரியாதது. அவர் எங்கும் நிறைந்த விராட் புருஷர். அந்தணர்களே, ஏதாவது ஓர் அறநெறியை கை கொண்டவன் என்றோ நற்குடி பிறப்பு உடையவன் என்றோ எண்ணி அவர் ஒருவனுக்கும் அருள்வதில்லை. நான் குருவின் திருவருளார் சிவபெருமானை உள்ளபடி அறிந்துள்ளேன். பிரம்மரிஷிகளே, சிவபெருமான் என்னை மணக்கவில்லை எனில் நான் என்றென்றும் கன்னிப்பெண்ணாகவே இருப்பேன். வேறு எவரையும் மணக்க மாட்டேன். நான் கூறுவது சர்வ நிச்சயம், உண்மை. சூரியன் மேற்கே உதிக்கலாம், மேருமலை தன் இருப்பிடம் விட்டு நகரலாம், நெருப்பும் குளிர்ந்து போகலாம், மலையின் பெரும்பாறை மேல் தாமரை மலரலாம், ஆனால் எனது உறுதி என்றும் மாறாது. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. உதயதி எதி பானு பச்சிமே திக் விபாகே பிரச்சலதி எதி மேரு சீததாம் யாதி பன்னி விகசதி எதி பத்மம் பர்வதாக்ரே சிலாயாம் நகி சலதி ஹட்டோமே சத்தியமேதீமி. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய பார்வதி அம்முனிவர்களுக்கு வணக்கம் கூறி எவ்வித மாறுபாடும் கொள்ளாத தூய மனதுடன் சிவபெருமானை நினைந்து மௌனமானாள். பார்வதியின் உள்ளத்தின் உறுதியைக் கண்ட அம்முனிவர்கள் இமுமான் மகளே போற்றி போற்றி என்று கூறி அவளுக்கு ஆசி வழங்கினர். முனிவரே, மலையரசன் மகளை சோதித்த அவ்வேடு ரிஷிகளும் அவளை வணங்கி மகிழ்ச்சியோடு கயிலையில் உள்ள சிவபெருமானிடம் சென்றனர். அங்கு சென்று சிவனை சிறந்தாழ்த்தி வணங்கி அவரிடம் பார்வதி தேவியின் இருப்பிடத்தில் நடந்தவை அனைத்தையும் கூறினர். பின்பு அவரிடம் விடைபெற்று தம் சொர்க்க உலகு சென்றனர். அத்தியாயம் 26. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சத்தரிஷிகள் தங்கள் சொர்க்க உலகம் சென்றபின் அழகிய திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தை சோதிக்க மனங்கொண்டு சடை தரித்த ஒரு தபசியின் வேடம் தாங்கி பார்வதி தவம் செய்யும் மனம் சென்றார். அவர் தரித்த வேடமோ தவ ஒளியில் ஒளிரும் பெருங்கிழ அந்தன பிரம்மச்சாரி திருவேடம். மனமோ தெளிந்த மனம், கையிலே ஒரு தண்டம், மற்றொரு கையிலே ஒரு தாழங்குடை. இவ்வாறு திருவேடம் தாங்கிச் சென்ற அவர் சந்திரனின் தெளிந்த நிலவொளியோ என எண்ணுமாறு தவமேடையில் தோழிகள் சூழ அமர்ந்திருக்கும் பார்வதி தேவியை கண்டார். பிரம்மச்சாரி வேடம் தரித்து வந்த அடியார்க்கு எளியவரான சிவபெருமான் பார்வதி தேவியை கண்டு அன்போடு அருகில் சென்றார். அற்புத ஒளி வெளியிடவரும் அந்தன பெருந்தகையை கண்ட பார்வதி நன்கு வரவேற்று பூஜைக்குரிய அனைத்து பொருட்களையும் கொண்டு முறைப்படி பூஜித்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் அவரது நலன் விசாரித்தாள். பிரம்மச்சாரி வேடம் தரித்து வந்துள்ள தாங்கள் யார்? இங்கிருந்து வருகிறீர்கள்? வேதமறிந்த சான்றோர்களில் திலகம் போல் விளங்கும் தங்களது தவ ஒளியால் இவ்வனமே ஒளிர்கிறது. தயவு செய்து கூறுங்கள், தாங்கள் யார்? அந்தனர் கூறுகிறார், நான் விருப்பம் போல் சுற்றித் திரியும் ஒரு கிழட்டு பிராமணன், மன தூய்மை உடையவன், தவசி, பிறருக்கு இன்பத்தை அளிப்பவன், பரோபகாரி, இதில் உனக்கு ஐயமே வேண்டாம். குழந்தாய், நீ யார்? யாருடைய பெண்? மனித நடமாட்டமே இல்லாத இவ்வனத்தில் எதற்காக இவ்வாறு கடும் தவம் செய்கிறாய்? நீ செய்யும் தவம் விரல்களை மற்றும் ஊன்றிய நிலையில் தவம் செய்யும் முனிவர்களுக்கு மன்றோ அருமையானது? நீ சிறு பெண்ணும் அல்ல, வயது முதிர்ந்தவளும் அல்ல, இளம் வயதினள், அழகி வேறு. அப்படி இருக்க கணவனை விடுத்து இக்காடு வந்து கடும் தவம் செய்வானேன்? மங்களமானவளே, ஒருவேளை நீ தவசியின் மனைவியோ? அம்மா, அத்தவசி உன்னை சரிவர கவனித்துக் கொள்ளவில்லையா? உன்னை விடுத்து வேறு எங்காவோ எங்கேயோ சென்று விட்டாரா? நீ எந்த கோலத்தில் பிறந்தவள்? உன் தந்தை யார்? உன் பெயர் என்ன? உன்னை பார்த்தால் அனைத்து செல்வங்களும் நிறைந்தவளாக தெரிகிறார். தவத்தில் நீ ஈடுகொண்ட ஈடுபாடு வீணே. ஒருவேளை நீ வேதமாதாவான காயத்ரி தேவியா, திருமகளா, அல்லது அழகு நிறைந்த கலைவாணியா? இம்மூவரில் நீ யாரோ அனுமானம் கொண்டு இதை என்னால் அறிய முடியவில்லையே. பார்வதி பதில் கூறுகிறாள், அந்தன சிரேஷ்டரே, நான் வேதமாதாவான காயத்ரியும் அல்ல, திருமகளும் அல்ல, கலைமானியும் அல்ல. இப்பொழுது நான் இமவானின் மகள். என் பெயர் பார்வதி. இதற்கு முந்திய பிறவியில் நான் தட்ச பிரஜாபதியின் மகள். அப்பொழுது என் பெயர் சதீதேவி. முன்பொரு சமயம் என் தந்தை என் கணவரை அவமதித்தார். அதனால் சினங்கொண்ட நான் யோகத்தீயில் விழுந்து என் உடலை நீத்தேன். இப்பிறவியில் எனக்கு சிவபெருமான் கிடைத்திருந்தும் விதியின் வலிமையால் மதனனை எரித்து என்னையும் விடுத்துச் சென்று விட்டார். அந்தனரே, சிவபெருமான் விடுத்துச் சென்றதும் நான் அவரது பிரிவாற்றாமையால் கலக்கமடைந்து தவம் செய்வது என்னும் உறுதியுடன் தந்தையின் அரண்மனையை விடுத்து இங்கு கங்கைக்கரைக்கு வந்துள்ளேன். இங்கு வெகு காலம் தவம் செய்தும் எனது உயிர் நாயகரான சிவபெருமானை நான் பெற இயலவில்லை. ஆகவே நான் தீக்குளிக்க விரும்பினேன். ஆனால் அதற்குள் நீங்கள் வந்துவிட்டதால் நான் ஒரு நொடி தாமதித்தேன். இனி நீங்கள் செல்லலாம். சிவபெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளாததால் நான் தீக்குளிக்கப் போகிறேன். இனி நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் பிறப்பெடுப்பேனோ அங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் சிவபெருமானையே என் கணவராக வரிப்பேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய பார்வதி தேவி அவ்வந்தனர் பலவாறு தடுத்தும் கேளாது. அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே தீக்குளித்தாள். ஆனால் அவளது தவ வலிமையால் அந்த தீ சந்தன குழம்பு போல் குளிர்ந்திருந்தது. ஒரு வினாடி நேரம் அத்தீயின் நடுவில் இருந்த பார்வதி மறு வினாடியே ஆகாயத்தில் மேநோக்கி எழுந்தாள். அப்பொழுது அந்தன வடிவத்தில் வந்த சிவபெருமான், மங்களமானவளே, நீ என்ன தவம் செய்தாய் என்றே எனக்கு புரியவில்லை. உன் திருமேனி தீயினால் சுடப்படவில்லையே. இதுவே நீ செய்த தவத்தின் நற்பயனுக்கான அறிகுறி. ஆனால் இதுவரை உன் விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் உன் தவம் வீணாகிவிட்டதென தெரிகிறது. தேவி, நானோ அந்தனர், அனைவருக்கும் நலன் நாடுவதே என் தொழில். ஆகவே உன் உண்மையான விருப்பத்தை சொல் என்று சற்றே சிரித்த வண்ணம் கேட்டார். நாரதா, இவ்வாறு அவ்வந்தனர் கேட்கவே சிறந்த கொள்கைகளை ஏற்று நடக்கும் பார்வதி பிராட்டி தன் தோழியிடம் பதில் கூறுமாறு பணித்தாள். பார்வதி தேவியின் கட்டளையை ஏற்ற அவளது உயிர் தோழிகளான விஜயை பார்வதியின் உயர்ந்த கொள்கையை அறிந்தவள் ஆதலால் சடைமுடி தரித்த அத்தவசியிடம் கூறலானாள். தோழி கூறுகிறாள், பெரியோரே, பார்வதி தேவியின் உயர்ந்த செயலையும் தவம் செய்யும் காரணத்தையும் கூறுகிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள். என் தோழி இமவானின் திருமகள். பார்வதி, காளி என்றெல்லாம் அழைக்கப்படுபவள். இவள்தான் தாய் மேனையின் மகள். இதுவரை திருமணமாகவில்லை. சிவனைத் தவிர வேறு எவரையும் இவள் மணக்க விரும்பவில்லை. அதற்காக 3000 ஆண்டுகளாக தவம் செய்கிறாள். சிவனை பிறவே இம்மாதிரி கடும் தவம் செய்கிறாள். அந்தனரே, இதற்கான காரணத்தை கூறுகிறேன் கேளுங்கள். இவள் ஸ்ரீமன் நாராயணர், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்களை விடுத்து சிவபெருமானையே தன் கணவராக பெற விரும்புகிறாள். அதனால் நாரதரின் கட்டளையை ஏற்று கடும் தவம் புரிகிறாள். பெரியோரே, நீங்கள் கேட்டபடி நான் என் தோழியை பற்றி கூறினேன். இனியும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, உள்ளதை உள்ளபடி விஜயை கூற சடை தரித்த அந்தன தபசியான சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, நீ கூறியதை கேட்க எனக்கு கேலியாக இருக்கிறது. இது முற்றிலும் உண்மையெனில் பார்வதி தானாகவே கூறியிருக்கலாமே என்றார். சடை தரித்த வந்தனர் இவ்வாறு கூறவே பார்வதி தேவி தானாகவே பதில் உரைக்கலானாள். அத்தியாயம் 27. பார்வதி கூறுகிறாள், சடைமுடி தரித்த அந்தனரே, என் முழு செய்தியையும் கேளுங்கள். என் தோழி கூறியது முற்றிலும் உண்மை. இதில் எள்ளளவும் பொய்யில்லை. நான் மனம், சொல், செயல் ஆகிய மூன்றினாலும் உண்மையைத்தான் கூறுகிறேன். இதில் பொய்யில்லை. நான் சிவபெருமானையே என் கணவராக வரித்துள்ளேன். அவரோ எட்டா கனிதான். இருந்தும் ஆசையின் பெருக்கத்தால் கலங்கிய நான் தவம் ஏற்றேன். இவ்வாறு கூறிவிட்டு பார்வதி தேவி மௌனமானார். இதை கேட்ட அந்த அந்தனர் கூறுவாராயினார். அந்தனர் கூறுகிறார், இதுவரை எனக்கு இவள் எந்த ஒரு உயரிய பொருளை விரும்பி தவம் செய்கிறாள் என்பதை கேட்க அவள் மிக இருந்தது. ஆனால் அம்மா, உன் திருவாயின் வாயிலாகவே நீ விரும்பியதை முற்றிலுமாக கேட்டேன். இனி செல்கிறேன். உன் விருப்பப்படி செய். நீ என்னிடம் கூறவில்லை எனில் நம் நட்பே வீணாகிவிடும். உன் செயல்படி அதன் முடிவும் இருக்கும். இதுதான் உனக்கலன என்று தோன்றால் நான் சொல்வதற்கு என்ன உள்ளது? இவ்வாறு அவ்வந்தனர் கூறிவிட்டு புறப்படுகையில் பார்வதி தேவி அவரை வணங்கி கேட்டாள், அந்தனரே, நீங்கள் ஏன் செல்கிறீர்கள்? இங்கிருந்து எனக்கு நல்லதை கூறுங்கள். உடனே அவரும் செல்வதை தவிர்த்து கூறலானார். தேவி, நான் சொல்வதை நீ அன்போடு கேட்க விரும்பினால் நான் உள்ளதை உள்ளபடி கூறுகிறேன். அதனால் உனக்கு எது நன்மை எது தீமை என்பது புரியும். சிவபெருமானிடம் எனக்கு மரியாதை உண்டு. அதனால் நான் அவரை நன்கு அறிவேன். இருந்தும் உண்மையை கூறுகிறேன். கவனமாக கேள். இருதுக்குடியுடைய அவர் உடல் முழுதும் சாம்பல் பூசி இருப்பவர். தலையிலோ ஜடைமுடி, அறையிலோ பட்டிற்கு பதில் புலித்தோல், உத்தரியமோ பொன்னாடைக்கு பதில் யானைத்தோல், பிச்சை எடுக்க கையிலே திருவோட்டு கபாலம், உடல் முழுதும் சர்ப்பங்கள் சுற்றி திரிகின்றன. நஞ்சு உண்டு பிழைப்பவர், எதை சாப்பிடுவது என்பது இல்லை. கண்களோ நேர்மையின்றி முக்கண்கள், பார்க்கவே பயமாக இருப்பவர். அவர் பிறப்பு என்ன, எங்கு, எப்பொழுது, யார் தாய் தந்தையர் என்று இதுவரை அறிந்தவர் யாருமில்லர். வீடு வாசல் என்பதிலிருந்து என்றும் விலகியிருப்பவர். உடலில் ஒட்டு துணியுமின்றி திகம்பரராக திரிபவர். அவரை சுற்றி இருப்பவர், அவரை சுற்றி இருப்பவை பூதகணங்களும் பிரேதகணங்களுமே. அவருக்கு நம் போல் இரு கைகளின்றி 10 கைகள். அம்மா, அவரை போய் கணவராக விரும்புகிறாயே, அதன் காரணம்தான் புரியவில்லை. உனக்கு அறிவு எங்கு போயிற்று? இதை நன்கு சிந்தித்து பின் சொல். அவர் ஓடியேந்திய பிச்சைக்காரர் என்பது அறிந்துதான் தக்ஷன் தன் மகள் சதிதேவியை வேள்விக்கு அழைக்கவில்லை. மேலும் அவன் தான் செய்யும் வேள்வியின் அவிவுணவை பெற அனைத்து தேவர்களையும் அழைத்தான், சிவனை மற்றும் அழைக்கவில்லை. அந்த அவமானத்தால் சிலந்து கலங்கிய சதிதேவி தன் உயிரை வாய்த்துக் கொண்டாள், சிவனையும் விடுத்தாள். நீயோ பெண்களில் ரத்தினம், உன் தந்தையோ மலையரசன். அப்படி இருக்க நீ ஏன் இம்மாதிரியான கணவனை விரும்பி தவம் புரிகிறாயோ? பொன்காசு தந்து திரும்ப பித்தளை காசு பெறுவார் உண்டோ? நறுமணச் சந்தனத்தை விடுத்து உடலில் சேற்றை பூசிக்கொள்வார் உண்டோ? சூரியனின் ஒளியை விடுத்து மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தை நாடுவது எப்படி? பொன்னாடை வேண்டாம் என்று உடலை மறைக்க தோலாடை தேடுகிறாயே? அரண்மனையை விடுத்து காட்டில் வசிப்பாயா? மேலும் தேவேசி, இந்திரன் முதலிய தேவர்களை விடுத்து சிவனை விரும்புவது ரத்தன குவியல்களை உதறி தள்ளி இரும்பை விரும்புவது போல் உள்ளது. இதை உலகம் சரி என்று ஏற்காது. சிவனை நீ மணப்பது ஒவ்வாதது என்று எனக்கு தோன்றுகிறது. அன்றளர்ந்த செந்தாமரை போன்ற உனது திருக்கண்கள் எங்கே? மாறுபட்ட முக்கண்களுடைய சிவன் எங்கே? நீயோ சந்திரன் போன்ற இனிய முகம் கொண்டவள், அதாவது சந்திரமுகி. சிவனோ 5 முகத்தம். எண்கணிதத்தில் சந்திரன் 1 குறிப்பவன், அதாவது 1 முகத்தவனே. ஆணோ பெண்ணோ அழகென கூறப்படுகிறது. பல முகங்கள் எனில் அது விரூபம்தானே. 1 முகத்தையும் 5 முகங்களையும் சேர்த்துப்பார். இது இவருடைய உரையாசிரியனுடைய உரை. இங்கு 1 முகத்தையும் 5 முகத்தையும் சேர்த்துப்பார், அழகுண்டா? நீ ஏன் சிந்தித்துப்பார். மேலும் உன்முகம் நிலவழி போன்று குளிர்ந்தது, சந்திரமுகியாக இருக்கிறாய். சிவனோ பஞ்சானனன், 5 முகத்தவன், அதாவது சிங்கம் போன்ற பயன் தரும் முகத்தன். மேலும் படமெடுத்த நாகம் போல் அழகும் வகுவிழுப்பும் கருமையும் கொண்டது உனது கூந்தல். சிவனாரது சடைமுடியோ உலகமறிந்தது. உனது திருமேனி முழுவதும் நறுமணச் சந்தன பூச்சு. சிவனது திருமேனி முழுவதும் இடுகாட்டு சாம்பல் பூச்சு. மெல்லிய அழகிய மென்மையான உனது ஆடை அவரது ஆடை உரித்த யானைத்தோல். உனது திருமேனியில் அழகிய பொன்னகைகள், சிவனது திருமேனியில் நஞ்சுமுழும் நாகங்களே திரு ஆபரணங்கள். உனக்கு பணிவிடை செய்ய காத்திருப்பவர்கள் தேவர்கள், அவரது பணியாளர்கள் பலி நேர்ந்துள்ளும் பூதகணங்கள். மிருதங்கத்தின் இனிய ஒலி எங்கே? உடுக்கையின் கடுமையான ஒலி எங்கே? முழவு அதாவது முரசு ஒலியும் அமங்கலமான கொம்பொலியும் ஒன்றாகுமா? டக்கையின் அதாவது தொற்கருவியின் இனிய ஒலியும் தொண்டைகளிய கத்தும் சத்தமும் ஒன்றாகுமா? உனது இவ்வழகிய திருமேனி எவ்வகையிலும் சிவனுக்கு உகந்தது அல்ல. அவரிடம் செல்வச் செழிப்பிருப்பின் ஏன் திகம்பரனாக தெரிய வேண்டும்? நல்லதொரு வாகனம் இருந்தால் ஏன் கிழ எருது மேல் செல்ல வேண்டும்? இவற்றை தவிர அவரிடம் வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை. கன்னியருக்கென மணவாளனை தேடுகையில் பெண்களுக்கு இன்பமளிக்கவென கூறப்பட்ட உயர்ந்த குணங்களில் ஒன்று கூட சிவனிடம் இல்லை. உனக்கு மிகவும் உகந்ததான காமத்தையும் அதாவது காமனையும் அவர் எரித்து விட்டார். உன்னை விடுத்து அவர் சென்றதாலேயே உன்மேல் அவர் கொண்ட அன்பு தெரிகிறதே. அவருக்கென ஒரு சாதி இல்லை. அவரது படிப்பும் தெரியாது, அறிவும் தெரியாது. அவரது பணியாட்கள் பிசாசுகள் தான். நஞ்சுதான் கழுத்திலே தெரிகிறதே. என்றும் தனித்திருப்பவர், மேலும் பற்றற்றவர். ஆகவே நீ சிவனை விரும்புவது சரியல்ல. உனது திருக்கழுத்தில் அழகிய மாலை, அவரது கழுத்தில் மனித மண்டையோட்டு மாலை. அம்மா, உனது அழகும் அவரது அழகும் முற்றிலும் வேறானது. ஆகவே எனக்கு இச்சம்பந்தம் உகந்ததாக இல்லை. பின் ஒரு உன் விருப்பம் போல் செய். உலகில் உள்ள அழகற்ற அனைத்து வஸ்துக்களையும் நீ தானாகவே விரும்புகிறாய். ஆகவே நான் கூறுவதை கேள். அசத் வஸ்துக்களிலிருந்து நீ உன் மனதை திருப்பு, அல்லது விருப்பம் போல் செய். நான் யார் உனக்கு சொல்வதற்கு? நாரதா, இவ்வாறு சிவ நிந்தையாக அவ்வந்தனர் கூறியதை கேட்ட பார்வதி சினம் பொங்க அவரிடம் கூறலானாள்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபு கீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: ரிபு கீதை 8வது ஜீவன் முக்தன் லட்சணம் உரைக்கும் அத்தியாயம். நிதாக நினைக்கு ஓத்தில் ஜீவன் முக்தன் நிகழ் லட்சணமான போதம் சொல்வேன். சதானந்த கனமான ஆன்மாவாக சாந்தி மிகுந்திருப்போனே ஜீவன் முக்தன். உதார பரிபூரணமாய் ஒழிவில் செத்தாய் உணர்வுருவாய் ஆன்மாவுக்கு அபின்னமான சிதானந்த பரபிரம்மோ நானே என்று செருகின்ற துணி உடையோன் ஜீவன் முக்தன். சத்துவமே முதலிய முக்குணமும் இன்றி சத்தியமாய் பராத்பரமாய் பரமானந்த சித்துருவாம் பரபிரம்மோ நானே என்று சின்னமிலா துணி உடையோன் ஜீவன் முக்தன். அஸ்திரமாம் தேகங்கள் மூன்றுமின்றி அறிவுருவாய் ஆனந்த கனமாய் ஒன்றாய் நித்யமாம் பரமான்மா நானே என்று நிரந்தரமாம் துணி உடையோன் ஜீவன் முக்தன். தேகமுதல் அபிமானம் மனவுமின்றி திருடமாக பரபிரம்மோ நானே என்னும் ஏகமதாம் துணிவுற்று பரமானந்தம் எப்போதும் இசைந்திடுவோன் ஜீவன் முக்தன். சோகமுறும் அகங்காரம் இறையும் இன்றி சுத்தபர சின்மாத்திர சொருபமாக மோகமர நின்று மகானந்தம் பெற்று மோனமடைந்திடுவோனே ஜீவன் முக்தன். தூயமனந்தனிலென்றும் சின்மாத்திரத்தை தொடபவனாய் சின்மாத்திர ஸ்வரூபனாகி மாயை முதல் கல்பித்தமாம் பொருளை எல்லாம் மதியாத மனதுடையோன் ஜீவன் முக்தன். காய முதல் எவ்விடத்தும் நிறைந்து நின்றும் கல்பிதமாம் ஒன்றோடும் பற்றே இன்றி நேயமதாம் நித்திய சுக திருப்தனாகி நிச்சலமாய் நின்றவனே ஜீவன் முக்தன். எப்போதும் பரமான்ம பரணியாகி ஏகபதாம் பிரஜானம் மகமென்றெண்ணி தத்போதமின்றி மகானந்த ரூபம் தானாகி நிற்பவனே ஜீவன் முக்தன். கல்போல மனமுதலின் சலனம் இன்றி களங்கமிலா கேவலனாய் சுத்தான்மாவாய் சத்போத ஆனந்த அனுபவத்தை சந்ததமும் சார்ந்தவனே ஜீவன் முக்தன். அந்யமாம் சிந்தையலாம் அறவும் தள்ளி அகண்டைக ரூபமதாய் சாந்தனாகி பின்னமுறும் பொய்யான பொருளே இன்றி பேதமர நிற்பவனே ஜீவன் முக்தன். உன்னவுணாமாயி மனம் புத்தி சித்தம் ஓங்கும் அகங்காரமுயிர் பொறிகள் தேகம் என்னும் இவை எனக்கில்லை பிரம்மமே நான் என்று திருட நிச்சயவான் ஜீவன் முக்தன். சப்தமுதல் ஐம்புலனும் எனக்கெங்கில்லை சத்ருவான் காமமில்லை கோபம் இல்லை புத்தியுறும் தோஷமில்லை குணமும் இல்லை பொய்யான மற்ற ஒரு பொருளும் இல்லை சித்தமுதல் எவையுமிலா தன்மையாலே சிறுமை தரும் பந்தமில்லை முக்தி இல்லை இத்தனையும் இல்லாத பிரம்மமே நான் என்று திருட நிச்சயவான் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் ஸ்தூல முதல் தேகமில்லை எனக்கயலாய் நனவு முதல் அவஸ்தையில்லை எனக்கயலாய் விஸ்வன் முதல் ஆறும் இல்லை எனக்கயலாய் சமஷ்டி வியஷ்டிகளும் இல்லை எனக்கயலாய் ஆந்திரமாம் ஜெகத்தும் இல்லை எனக்கயலாய் பாஹ்யமாம் ஜெகத்தும் இல்லை எனக்கையலாயவையும் இல்லை பிரம்மமே நான் என்றுரமாயிருந்திடுவோன் ஜீவன் முக்தன். எனக்கையலாய் தீர்த்தமில்லை ஸ்நானமில்லை, எனக்கையலாய் ஸ்தலங்களிலே தெய்வம் இல்லை. எனக்கையலாய் தெய்வத்தின் சேவை இல்லை, எனக்கையலாய் தர்மம் இல்லை பாவம் இல்லை. எனக்கையலாய் ஜனனமில்லை பந்தம் இல்லை, எனக்கையலாய் ஞானமில்லை மோட்சம் இல்லை. எனக்கையலாய் எவையும் இல்லை பிரம்மமே நான் என்றுரமாயிருந்திடுவோன் ஜீவன் முக்தன். எனக்கையலாய் வேதமில்லை நூலும் இல்லை, எனக்கையலாய் விதியுமில்லை நிஷேதம் இல்லை. எனக்கையலாய் குருவுமில்லை சீடன் இல்லை, எனக்கையலாய் உபதேச வாக்குமில்லை. எனக்கையலாய் பரமுணரும் போதமில்லை, எனக்கையலாய் காலமில்லை தேசமில்லை. எனக்கையலாய் என்றும் ஒரு பொருளுமில்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். எனக்கையலாய் பூதமில்லை புவனமில்லை, எனக்கையலாய் பௌதிகமாம் எவையும் இல்லை. எனக்கையலாய் சர்வமில்லை கிஞ்சிதில்லை, எனக்கையலாய் ஒருமையில்லை இருமையில்லை. எனக்கையலாய் தூரமில்லை அண்மை இல்லை, எனக்கையலாய் உயர்வுமில்லை தாழ்வுமில்லை. எனக்கையலாய் புகழ்வுமில்லை இகழ்வுமில்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். எனக்கையலாய் ஜாதியிலே நீதி இல்லை, எனக்கையலாய் கோத்திரமும் குலமும் இல்லை. எனக்கையலாய் கர்மமில்லை பயனும் இல்லை, எனக்கையலாய் காரிய காரணமும் இல்லை. எனக்கையலாய் வித்யிலை அவித்ய இல்லை, எனக்கையலாய் தியானமில்லை சமாதி இல்லை. எனக்கையலாய் நாதமில்லை சப்தமில்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். எனக்கையலாய் ஜபமும் இல்லை தவமும் இல்லை, எனக்கையலாய் மந்திர தந்திரமும் இல்லை. எனக்கையலாய் ஹோமம் இல்லை சாந்தி இல்லை, எனக்கையலாய் இரவும் இல்லை பகலும் இல்லை. எனக்கையலாய் விதியும் இல்லை ஹரியும் இல்லை, எனக்கையலாய் ஹரணும் இல்லை இனனும் இல்லை. எனக்கையலாய் தேவதைகள் யாரும் இல்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். சீதமுடன் தாபமுமே எனக்கிங் இல்லை, ஜெயமுடனே அபஜயமும் எனக்கிங் இல்லை. பீதியுடன் அபீதியுமே எனக்கிங் இல்லை, பிணி போன்ற பசிதாகம் எனக்கிங் இல்லை. ஆதியுடன் வியாதியுமே எனக்கிங் இல்லை, அடிமுடி மேல் கீழொன்றும் எனக்கிங் இல்லை. போதகன பரபிரம்மோ நானே என்று பூரணமாம் அறிவுடையோன் ஜீவன் முக்தன். பன்வியிடும் திக்கு விதி எனக்கிங் இல்லை, பாக்கியமும் ஆந்திரமும் எனக்கிங் இல்லை. வினவியிட தகுபொருளும் எனக்கிங் இல்லை, விளம்பியிட தகுபொருளும் எனக்கிங் இல்லை. நினைவில் உர தகுபொருளும் எனக்கிங் இல்லை, நின்றுணர தகுபொருளும் எனக்கிங் இல்லை. அந்யமிலா பரபிரம்மோ நானே என்னும் அகண்ட பர அறிவுடையோன் ஜீவன் முக்தன். பலவிதமாம் போக்கியமும் எனக்கிங் இல்லை, பற்றியிடும் போகமுமே எனக்கிங் இல்லை. அலைவு தரும் ராகமுமே எனக்கிங் இல்லை, அமர்கின்ற சாந்தியுமே எனக்கிங் இல்லை. நிதிமருவ அவிவேகம் எனக்கிங் இல்லை, நீக்க உண பாசமுமே எனக்கிங் இல்லை. சலனமிலா பரபிரம்மோ நானே என்று சந்ததமும் துணிவுடையோன் ஜீவன்.

என்னும் உரமான துணி உடையோன் ஜீவன் முக்தன். பிறந்திடுதல் இருந்திடுதல் வளர்தல் இல்லை, பெருத்திடுதல் இழைத்திடுதல் மறித்தல் இல்லை. செறிந்த பல சருமாதி தாதுவில்லை, சிறுமையுடன் எவ்வன்

நானே என்று நிலை பெற்று நிற்பவனே ஜீவன் முக்தன். கருமையிலை வெண்மையிலை செம்மையில்லை, கண்ட பல உருவமில்லை நாமமில்லை. மருளுமில்லை தெருளுமில்லை வெளியுமில்லை, மறைவுமில்லை இருளுமில்லை ஒளியுமில்லை. விரதமில்லை இன்பமில்லை துன்பமில்லை, வேறான பொருள் ஒன்றும் எனக்கெங்கில்லை. புரணமதாம் பரபிரம்மோ நானே என்று புறையறவே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். ஏதமென தள்ளியிடும் பொருளுமில்லை, இதமெனவே கூட்டியிடும் பொருளுமில்லை. ஓதியிடும் குரு சீடர் முதலுமில்லை, ஒளிஞான ஞாதுருயே எங்களில்லை. சேதனமும் சித்தலதான் ஜடமுமில்லை, செருகின்ற சுபாசுபமும் எனக்கெங்கில்லை. பேதமில பரபிரம்மோ நானே என்று பிரிவரவே இருந்து

தற்பதமாம் பரபிரம்மோ நானே என்று தளர்வரவே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். பங்கமரும் விகல்பங்கள் எனக்கு இங்கில்லை, பலவிதமாம் உலகங்கள் எனக்கு இங்கில்லை. இங்கிகழ தகு பொருளும் எவையும் இல்லை, ஏற்றியிட தகு பொருளும் எவையும் இல்லை. மங்களர வசனிக்கும் வாக்கும் இல்லை, மௌனமடைந்திடு நிலையும் எனக்கு இங்கில்லை. துங்கமதாம் பரபிரம்மோ நானே என்னும் துணிவுடனே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். திரிகுணமும் சமமான பகுதி இல்லை.

இருமையற உலகு பர பிரம்மம் ஒன்றே இதுவே நான் என உணர்வோன் ஜீவன் முக்தன். சத்திய ஞானானந்த சொரூபமே நான்.

பெற்றவனே பிணிப்பற்ற ஜீவன் முக்தன். அந்நியமே இல்லாத ஆன்மாவின் கண் அமந்தாங்கே ரமி போனாய் அகண்டமான. தன்னிடையே தானாக தனித்து நின்று தன்னின் பம்புஜிப்பவனே ஜீவன் முக்தன். அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அதி திருடமாம் நிச்சயமே அடைந்தவற்றால் தகும் பிரம்ம சுரபத்தின் நிஷ்டி கூடி தங்கு மனோவிகல்பமெல்லாம் தவிந்துவனாகி ஜகம்பரனான் ஈதனவே தோற்றும் தோற்றம் சகலமுமே மறந்து மகானந்தம் பெற்று மிக பிரம்ம ஞானத்தின் உரம் பெற்றோனே மிக மேலாய் விளம்பியிடும் ஜீவன் முக்தன். இன்னவிதம்

ஆகும். பன்னுமிதி பரிவுடனே ஒரு காலேனும் பங்கமர கேட்டுணர்வோன் பரமேயாவன். ஈசநிலை எனும் வாதம் எகுவோராய் இருக்கு முதல் வேதத்தின் கர்ம காண்டம். பேசியிடும் கர்மத்தால் தந்தேகத்தை பேதமதி கொண்டு மிக கிளேசிப்பித்து சாசுவத சொர்க்கத்தை சார்வோம் என்று சஞ்சலமாம் மதியுடையோர் ஒரு காலத்தும். மாசிலதாம் பிரம்ம சுகம் மறுவார் என்றும் மகத்தான பவதுக்கம் தனியே சார்வார். பரமசிவாராதனையே செய்தவற்றால் பற்றுவதாம கண்டான்ம ஞானம் என்னும். ஸ்திரமருவோ நாவாயார் பரேச பக்தன் தீர்க்கமுருவம் பவவாரே கடப்ப நன்றி. பரியினது கோடனவே விரும்பு ஏனும் பவவாரி இதை மற்றோர் கடவாரென்றே. அரியறிபூனிதகற்கு ஜீவன் மோக்தன் அமைவுற்ற லட்சணம் அங்கரு செய்தானால் துன்னு மாயை அவித்யைகள் தாமிலை

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.

அருள் புரிந்த அடிகள் இந்நாள் வங்கமதிகடல் குழகுள் மாழமேனே வலன்புறமே புக்கங்கே மன்னினாரே உடையாள் உண்டன் நடுமிருக்க உடையாள் நடுவில் நீ இருத்தே அடியேன் நடுவுள் இருவீரம் இருப்பதான அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை கூறியாய் பொன்னம்பலத்தியம் முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னென்றே ஒளி வளரும் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கன் திரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கதே அம்பரம் அடரங்க வெளிவளரும் தெய்வ கூற்றுகந்தாயே தொண்டனே விளம்பு மாவிளம்பே பாலுக்கும் பாலகம் வேண்டி அழுகிற பார்க்கடல் என்கிறான் மாலுக்கு சக்கரன் மன்னருள் செய்தவன் மன்னிய தில்லைகள்

பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய மீன்மலிவேணியம் அழகும் ஜோதியம் அம்பரத்தாடுவான் மகர்ஷினம் வழிவாழ்த்தி வணங்குவேத பொருள் உணர்ந்தேன் மேபு சிவாகமத்தி தீகள் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெற்றிசூழ் சிங்கை சிவஞானமாமுனிமன் பொற்றாமறையடிக்கள் போக்கு நம பார்வதி வடையேற மகாதேவ. எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாகிய பாகம்பிரியம்மாள் சமேத சங்கரராமேஸ்வரியை திருவிழி துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டான் இந்த சாஸ்திர சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதற்கு எவ்வளவு இடையூறு வரும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வீட்டிலேயே ஒரு காரியம் தொடங்கினா அதை ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு நமக்கு அவ்வளவு இடையூறு வரும். அந்த இடையூறுலாம் தாண்டி நம்ம வரணும். வரணுமானா திருவழி துணை நின்றால்தான் அது முடியும். அதனால் அந்த திருவழி துணையினாலே இந்த புராண சிந்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இடையிலே விடத்தான் செய்கிறோம், அவரைத்தான் செய்யும். அதனால் அப்படியே விட்டுற முடியாது. சில விஷயங்கள் என்னன்னா ஒரு தூரம் விட்டாச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. ஆனால் எப்படியாவது அதை குடிக்கணும், நான் குடிக்கணும். ஏன் இந்த வாரம் முடியல, அடுத்த வாரம், அடுத்த வாரம் முடியல, அதுக்கு அடுத்த வாரம் எப்படியாவது அதை நடத்திடணும்னு ஒரு முடிவு வந்தால் நடக்கும். அப்படி நமக்கு ஒரு வைராக்கியம் வந்தாச்சுன்னா சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு வைராக்கியமே இல்லைன்னு வச்சுக்கோ சார், தான் அவனுக்கே சத்தம் இல்லை, நமக்கு என்னான்றுவார். அதனால் நாம் எவ்வளோ தூரம் அவரை நெருங்கி போகிறோமோ அதுக்கப்புறம் அவர் நம்ம கூட வருவார். அதனால் மனம் தளராமல் ஏதோ முடிந்த அளவு சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே சிந்திப்போமாக. இப்படி நாம் சிந்திக்க இருப்பது அரிசாப பயம் தீர்த்த தான படலம். விஷ்ணுவுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, அந்த சாபத்தை எப்படி தீர்த்து கொண்டார் என்பதுதான் இந்த அரிசாபம். அரிசாப பயம் தீர்த்த தான படலம் இல்லையா? அரிக்கு விஷ்ணு பகவானாக்க அவருக்கு சாபம் இருமா? ஆனா அவர் விஷ்ணு வந்து பகவான் இல்லை, முதல்ல நாம் தீர்மானிக்கணும் வரணும். பகவான் பகத் அந்த சப்தத்துக்கு சூரமான் மாத்திரமே குறிக்கப்படும், அந்த இலக்கணத்துக்கு அவர் தான் இருக்கு. எத்தனையோ உயிர் வர்க்கங்களிலே விஷ்ணுவும் ஒருவர். அதனால அந்த உயிர் வர்க்கங்களுக்கு என்னெல்லாம் குணம் உண்டோ அவ்வளோ இருக்கு. ஆகையினாலே அவருக்கு சாபம் ஏற்பட்டது. அவர் நிறைய இடங்களில் சேட்டைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு அப்பப்போ ஏதாவது கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், சின்ன சின்ன தண்டனை கிடைக்கும். இப்போ அவர் என்ன பண்ணார்னா பெரிய சிவபக்தராய பிருகுமுனிவர்கிட்ட போய் மாட்டின்றார். அதாவது சில பேர் நம்மகிட்ட உங்கள்கிட்ட வடையா போத்துல அடிச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பான், என்ன சாரி வைக்க நம்ம எல்லாம் கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சுவாமி வச்சிருப்பார், தேவன்கிட்டயா கொண்டு போய் தள்ளுவார். அங்கே போய் மாட்டலாம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மொழியை கடித்த மாதிரி அப்போ மாட்டிக்கிடுவான். அதே மாதிரி இப்போ விஷ்ணு மாட்டிக்கிட்டார், பிருகுமுனிவருடைய போய் மாட்டிக்கிட்டார். அவர் சிவபக்தர் ரொம்ப கடுமையானவர், சிவனே தான் சக்தி கூட வளர மாட்டேன்பார். சக்தி கூட நான் வழிவிட முடியாது, சிவன் மாத்தம்தான் நான் வழிவிடுவேன் ஆன்பார். அவ்வளவு வைராக்கியம் உடைய அப்படி என்ன நடந்தது என்பதுதான் சத்தம். புரிமுறு குடைந்த விட ஆரடி புள் முரண்டருவாய் மடுக்கும் என்னறை விரிமல தடம் குடை உடுத்த
சித்தி சமேன்மையன் விழவி எம்பினான் உரிய மற்றன் உத்தரத்துறும் உவணவூதி ஆசிரம வைப்பினில் மிகுபிதா அரிசாபமம் பயன் தீர்த்த வானவன் சீர்த்தி கூறுபா. அதாவது சித்தி சபடலம் என்பதைத்தான் போனமாக சிந்தித்தோம். அதுக்கு அடுத்து உத்தரத்துறும் வழக்கு பாகத்தில் இந்த இருக்கு. உரிய மற்றன் உத்தரத்துறும் உத்தரம் வழக்கு வழக்கு பாகத்திருக்கின்றான இந்த ஸ்தானம் அதில் தான் அவருக்கு ஏற்பட்டது. ஏன் எப்படி ஏற்பட்டது? செப்பு உண்மை நாள் அதிதி வைந்தரும் அருந்திதியன் மக்களும் இளையராரே பேரப்பு மாறி பெய்தெண்ணில் மாறி பெய்த எண்ணில்லாண்டுகள் அழுக்கருத்து வெண் சமர் இயற்றுடி திதி அதிதி. அதாவது தேவர்களுடைய மக்கள் அசுரர்கள் இவர்கள் தினம் சண்டை கொடுத்தே ஒரு நாள் ஓய்வில்லை. இளையராறு பேரம் மாறி பெய்தல் இப்படி அம்பு மழை ஒருத்தருக்கு ஒருத்தர் பெய்திருக்கிறாங்க. அப்படி போர் நடந்துட்டு வந்தது. மைப்புரு தன் அரம்பைமார் முறை உழுதமார்வினார் வதி இழத்தனம் துப்பெறிந்து பூங்கமல வாழ்விழி தோன்றல் எழுதி வெம்படை விதித்தனம். இதுல அசுருடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அவர்கள்லாம் குறைஞ்சவொடனே ஓடி போய் பிருகுமுனிவருடைய ஆசிரமத்தை போய் தஞ்சமடைந்தார். அங்கே அவர் இல்லை, அவரை மனைவி மாத்திரம்தான் இருந்தார். அவர்கிட்ட போய் தஞ்சனா அவர் சரி உள்ள இங்கே இருந்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் உள்ள போய் என்னாச்சுன்னு எஞ்சு தானவர் அஞ்சு ஓட்டெடுத்து இருமை யோகு செய்த பிருகுமாமுனி தஞ்சமாமனை கிழத்தி பூமகள் தாயனப்படும் சாதீனன் உடை. அந்த பிருகுமனுடைய மனைக்கு பேர் சாதியின் பெயர். அவ யாருன்னா மாவிஷ்ணுடைய மனைவியாக லட்சுமிக்கு தாயார். இப்போ மாவிஷ்ணுக்கு என்ன வருவனோ மாமியார் வருவோம் இல்லையா? ஏமாத்தாச்சு. பஞ்சமின்றி வந்தழைக்கலம் புகழ் வருந்தேன் வருந்துரேன் தயந்து அபய நல்கி பஞ்சின் மெல்லடி பாவை ஆசிரமத்தின் உள்ளுர பாதுகாத்தனல். நீ உள்ள போய் இருக்கோ நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருந்தார். சீற்றம் மிக்கட சேர்ந்த கண்ணினான் மிக கோபம் கண்ட கண்ணினான் இருக்கார விஷ்ணு. திகிரி ஓச்சு அங்கீடு மாதவன் போற்றி வாய்களின் மைகு மாமியை பொறுக்கன சிறன் துணிந்து விழ்த்தலும். இவன் போய் அவளை வெளியில விடுன்னு விட மாட்டேன். என்னிடத்துல தஞ்சை அடைஞ்சாச்சு, நான் அவளுக்கு அபயம் கொடுத்தாச்சு, அதனால வெளியில விட முடியாது. விட முடியுமா முடியாதா? முடியாது. உடனே சக்கரதார் சாரரன் விட்டார். அவ தலை கீழே வந்து இதே போல இன்னொரு புராணத்துல என்ன சொல்லுன்னா இந்த மாதிரி விழுன்னு சொன்ன இவர் இன்னொரு புராணத்தை கொஞ்சம் வேற விதமா இருக்கு. எப்படின்னா இந்த கியாதி மேல அவருக்கு ஒரு கண் எப்போதும் எப்படியாவது அடைஞ்சிடணும். அவர் பிருகுமுனிவர் இல்லாத நேரத்தில் போய் ரேப் பண்ண போயிருக்கார். அவ முடியாதுன்னு மறுத்துட்டார். அவன் அந்த கோபத்தில் சக்கர தலை உடம்பு உரம் துர்க்குறி போட்டு போயிட்டார். அப்படி ஒரு இப்போ இந்த சிரத்தை அறுத்த உடனே ஹார் அலறி கீழே விழுந்தாள் இல்லையா? இந்த சத்தம் பிருகுமுனிவருக்கு முனிவருக்கு அப்படி ஞான திருஷ்டியை பார்த்தார். இங்கே நடக்கிறது புறா நடந்து புறா தெரிஞ்சு போச்சு. ஆ ஏற்றழந்த ஊஹூய திரள் இரு செவித்துளையேறு மாமனி ஓஹோன்னு சொல்லி அலறிட்டு விழுந்தது. அவருடைய செவியில் போய் விழுந்ததான். மற்றும் திரள் யோகு நீங்கி உன் மனைவி பட்டதும் மற்றும் நோக்கினான். உடனே வந்து பார்த்தா என்ன சத்தம் பார்த்தா இந்த மாதிரி கிழக்கிழக்கா கண்டும் ஆழ்கினன்
தூயரின் மூழ்கி

ஐய உயமாறவன் பாவி பொம்பளை கொண்டே அது வேற மாமியார் வேற மாமியார் கொண்டும் பார்க்காத இப்படி பண்ணிட்டியே. அதாவது இந்த பாவங்கள் எல்லாம் முக்கியமான மூன்று பாவம், அதுக்கு கழிவாயே கிடையாது. ஒன்று ஸ்ரீஹத்தி பெண்ணை கொன்ற பாவம், இன்னொன்று கோஹத்தி பசுவை கொன்ற பாவம், அடுத்த பிரம்மஹத்தி பிராமணை கொன்ற பாவம், மூணும் கழிவாயே கிடையாது. அப்படிதான் சார் நேற்று கூட ஒருவர் கிட்ட வந்தார், அவர் கார் ஓட்டிட்டு போனாராம், பசு குறுக்க வந்தது, இவர் ஹாரன் அடித்தார், கார் அது மாதிரி மோதல ஒண்ணுங்கல, இந்த ஹாரன் அடித்தனா அது பதறி டமான கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் அதுக்கும் போயிட்டு, இவர் போய் முட்டல மோதல அவர் ஒன்றும் இவர் ஒன்றும் கொல்லலை, கொல்லணுங்கிற நோக்கத்தை ஒழுங்கையில ஐயோ பசு கூட வந்து விடுதேன்னு சொல்லி இவர் ஹாரன் அடித்தார். இந்த ஹாரன் அடித்த பதட்டத்தில் அது கீழே விழுந்து இதுக்கு என்ன பரவாயும் கேட்டார், இதுக்கு ஒன்றும் கிடையாது, இதுக்கு என்ன சொல்ல முடியும், உன்னால் அறியாமல் செய்த பாவம், நீ ஒரு காரணமாக வந்து சேர்ந்திருக்க, இருந்தாலும் அறியாமல் செய்த பாவத்துக்கு ஒன்றும் கிடையாது. சிவாராதனம்தான் சிவனை ஆராதனம்னு எல்லாம் சரியாக போகும். அது மாதிரி ஸ்திரீகத்தி பிரம்மஹத்தி கோஹத்திக்கு பழச்சித்தமே கிடையாது. அதாவது மலையாள சம்பிரதாயத்தில் ஒரு கோயிலில் பிரச்சனை வச்சு என்னெல்லாம் பாதைகள் இருக்கு குணதோஷங்கள் இருக்குன்னு பார்க்குற வழக்கம் தமிழ்நாட்டில் சம்பிரதாயம் குறை இல்லை. போன கும்பாஷயத்தை கூட இந்த பிரச்சனை வந்தது கோயிலில், ஜாயின்ட் கமிஷனர் இணையம் கமிஷனர் டிவிஎஸ் முதலாளியை போய் பார்த்து இங்கே ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும் கோயிலுக்கு, அவள் ஒரு கண்டிஷன் போட்டார், நாங்கள் வரதுன்னா அது ப்ராப்பர் சேனல் இருக்கு, முதல்ல பிரச்சனை வைக்கணும், கோயிலில் நடந்த குணதோஷங்களை கண்டறியணும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், அப்புறம்தான் கும்பாபிஷேகம் ஒழுங்காக நடக்கும், அப்படி செய்கிறாருந்தால் நாங்கள் உள்ளவன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ அந்த செல்ல நாங்களே பார்த்துக்கிறோம். இவர் புரியல, ஏன்னா தமிழ்நாட்டில் சம்பிரதாயம் கிடையாது, இவர் அதை அப்படிலாம் பார்த்ததில்லை கேட்டதில்லை, ஆஃபீஸர்கிட்ட பற்றியும் சொல்கிறாரு என்ன செய்யறது, அப்போ தெக்குமட்டை யார் தான் கூப்பிட்டு கேட்கணும் ஏன்னா கூப்பிட்டு கேட்டான், பிரச்சனை வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை வைக்கலாம், ஆனால் அவங்க சொல்கிற பரிகாரம் எப்படி செய்யறங்கிறத நாம் தான் தீர்மானம் பண்ணோம், அவனை தீர்மானம் பண்ணக்கூடாது, சரி அப்புறம் பார்த்துக்கிடுவோம் வைக்கலாம் இல்லை வைக்கலான்னு அப்படி வச்சாங்க. அவன் பிரச்சனை வச்சுட்டு கடைசியில் சொன்னான் பரிகாரம், குருவாயூரப்பனை போய் விளக்கு வைக்கணும்னா நான் அது போய் தான் உட்காந்து கேட்டார், நீங்கள் சொல்றது சரி, எங்கள் அப்பனை விடவோ அவங்க குருவாயூரப்பன் பெரியவன் கேட்டேன், எங்கே இருக்கானே எங்கள் அப்பன் அவனை விடவோ உங்கள் குருவாயூரப்பன் பெரியவன், இந்த பாவத்தை அவர் போய்க்கிடுவாரா பேசக்கூடாது, இதை வந்து ஜோதிடருவமாக சொல்கிற பரிகாரம் கிடைச்ச சொல்கிறான், பரிகாரம் சுவாமிக்கு இல்லை முதல் தீர்மானிக்கணும், இப்போ பரிகாரம் கொண்டோம்னா எல்லாரும் ஆகுகிறார்கள், சுவாமி கிடையாது, அவர் தீப்பிடம்பு அவர்கிட்ட எதுவும் போகும் திரும்பி போகுமா போகாது, அங்கே சுற்றி இருக்கிற காரியம் இடங்களில் பாதி எழுதிக்கு அதுக்கு வைத்தான், நீங்கள் செய்யுங்க செய்யுமா போங்க நாங்களோ சொல்லிட்டேன் ஆன்சர். அந்த மாதிரி அது விடும்போது ஒரு கோயிலில் அவர் வச்சார், நம்பூரி வந்து பரிகாரம் அந்த தோஷங்களை தான் உச்சாரம் பண்ணிட்டு அது சாட்டில் பிரம்மஹத்தின்றது கீழே வச்சு பண்ண மாட்டேன், யார் மனமா எவ்வளோ பெரிய தந்திரியா நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது தொட்டனா என்ன அடிச்சிடும், பிரம்மஹத்தி இருக்க பிரம்ம பிசாரிங்கள் பிரம்ம ரட்சசுன்னு சொல்கிறேன், பிராமணன் பிசாசாக இருந்தால் பிரம்ம ரட்சசு, அதை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஒன்று அது ஒன்றும் தப்பு பண்ண மாட்டான், ஒரு கோயிலை பீடம் போட்டு வைக்கிறேன் அதை பூஜை பண்ணிங்க அவ்வளோ அதை உத்தரம் பண்ண முடியாதுட்டான், ஏன்னா அவ்வளவு பயங்கரமானது தோஷம் அது. அதே மாதிரி தான் ஸ்திரீகத்தியம் பெண்ணை கொண்ட பாவத்துக்கு வாய்ச்சித்தமே கிடையாது, ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக நடக்கு, ரொம்ப சர்வசாதாரணம், ஏன் காரணம்னா கழிஞ்ச நம்முடைய சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ தர்மாதர்மங்களை சொல்லலை,
அதனால புராணங்கள் மூலம்

0: ஆகோ அதுக்காக தான் குரானம் வச்சிருக்கு. அதற்கு வேண்டியவைகளை போதிக்காமல்லாமல் விட்டதுனாலும் தான தோஷங்கள். நாங்கள் படிக்கும் போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் உண்டு. அவரை வந்து ஏதாவது நடத்தார் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கதை சொல்வார். அப்பவே மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கடைசி மார்ச் மாதம் இங்கிலீஷ் வச்சார் பண்ணிக்கிடுவார், ஏதாவது வாச்சார் மேத்ஸ் வச்சார் பண்ணிக்கிடுவார். அதே போச்சு, தேவையில்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்தவன்ட்ட மாரல் இல்லை, ஆட்சிக்கு வந்தவன்ட்ட மாரல் இல்லாதனால நமக்கு தேவையில்லை. நம்ம போல எல்லாரும் எடுக்கிட்டு வந்து வாங்க. அதுதான் அந்த மாதிரி இல்லாமல் போனனால தான் இவ்வளவுக்கும் காரணம். இப்போ கண்டு மாழ்கினான் துயரின் மூழ்கினான் கண்கள் சேந்தனன் இதழ் துடித்தனன் மன்று வெங்கனற்பொறி செறிப்ப அம்மாதமந்தனை வெகுண்டு நோக்கினான் ஒன்றர் கரத்தறிவதன்மை மற்றுனக்கும் ஆமியை தருகனாளனாய் மிண்டினார் கொலை செய்து விட்டினாய் ஐய உயுமாறு. இந்த உயமாறுக்கு என்ன உயர்த்தி என்ன வழியே இல்லையப்பா. எடுத்தியம்பிய சைவமேற்றும் உத்தமம் மென்னில் உடனே சாகம் கொடுக்கிறார். என்ன உடனே எடுத்தியம்பிய சைவமேவற்றுள்ளும் உத்தமம் எனில் இருக்கிற சமயங்களே சைவம்தான் உயர்ந்த உண்மையானால் யாங்களும் கடுத்தும்பிய கண்டனார் அடுக்கமலம் அஞ்சு பேரில்லோமெனில் உன்னை தவிர யாரையும் நாங்கள் தொழவில்லை என்றார். உன்னைத்தான் தொழுதற்கு உண்மையானார், வேறு யாரையும் தொழாமல் அது உண்மையானார். தொடுத்துரைக்கும் இச்சத்தியத்தினால் துயர் குழந்து நீ நரகவல்வினை மடுத்து வம் பிறப்பொருவு செய்துக வழுவு பாதகம் கொழுசியாயினாய். அதனால என்ன ஆனா நரகத்தில் போனோம், அதோட ஒரு பெரிய நரகம் ஒன்று கொடுக்குறேன். நான் பத்து பிறப்பின் பறக்கணும், மனிதனாக போய் பறங்க மனிதனாக பிறக்க அவ்வளோ பார்க்க நரகத்தில் போய் விடுறத விட பத்து பிறப்பு மனுஷனாக பிறப்போம், உலகத்தில் போய் மனிதனாக பிறக்கணும். நின்றன கடித்தொண்டு பூண்டவர் நெறியலா புறத்தாற்று முள்வழி துண்டு தீக்கையுற்று எந்தம் முப்புறஞ்சுட்ட எம்பிரான் திருவடி பிழைத்தொன்று மூன்று தண்டேந்தி ஈனராய் உழப்பினார வெண் நிறையமேவுக மன்றங்கவர் கண்டுலோர்களம் மரளி ஊரினை குறுகி மாயவே. அதாவது புறத்தாற்று நூல் ஆனான ஏகாந்தமாலம் பாஞ்சாரம் புரட்சமய நூல் அந்த நூல்களை போய் படித்து அதன் வழி ஒழுகிறவர்கள் என்ன நரகத்துக்கு போவாரோ அதுக்கு. அப்படி யார் என்ன அதில் பேர் என்ன சொல்றாருனா குறிப்பால் உணர்த்துக்கிறேன் அப்படின்னா பிழைத்து ஒன்று மூன்று தண்டேந்தினராய் உலப்பிதா வெண் நிலையமேவுக மன்றகவர்க்கு அன்றுள்ளோர்களும் மறைவுரை. அதாவது ஏகதண்டம் திரிதண்டம் இதையே தூக்கி கொண்டு யார் அலைகிறார்களோ அவர்கள் வழி போய் யார். அதாவது ஏகாண்மவாதிகளுடைய அபா வந்து சங்கராச்சாரம் ஏகதண்டம் தான் கைலட்சி, வைஷ்ணவர்களிடம் திரிதண்டன் அவர்கள் மூணு தண்டம் இப்படி ஏகதண்டன் அதை கீழே வச்சப்படாது கையிலே இருக்கணும். அப்படி அதில் தான் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து சமாதியாரும் அது கீழே வைக்கக்கூடாது, அதைத்தான் செய்தார் தேவேந்திரர். சாதன் மாச விரத காலத்தில் எங்குமே போகக்கூடாது, அங்கே தான் இருந்து தவஸ் பண்ணணும். ஆனால் நேரத்தை அதை தவற விட்டார், தண்டத்தை கீழே போட்டார், அந்த தியானம் ஆயிட்டார், மறைஞ்சிட்டார். பிறந்தவர் சந்நியாச தர்மத்திலிருந்து கடுமையான விலகல்கள் அதுதான், அதுதான் எல்லாரும் நம்ப இந்த தண்டத்தை கிளை போடலாமா தூக்கிட்டு போய் தொலைஞ்சா நான் இங்கேயும் போட்டு போனேன். அதுக்கு பிராயசித்தமே கிடையாது. அந்த மாதிரி ஏகதண்டம் திரிதண்டம் இடையான் விட்டு கொண்டு யார் அடைகிறார்களோ சிவச்சின்னங்களையும் சிவனடியார்களையும் சிவருமானையும் யார்களையும் நிந்தனை செய்கின்றார்களோ அவர்கள். இப்போ அவங்க என்னதான் சொன்னாலும் சரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான் சொல்ல போகிறான். நீங்க எவ்வளவுதான் உனக்கு உபதேசம் பண்ணாலும் சரி, வைஷ்ணவர் கூட ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்லை. சுவாமி தான் இப்போ எங்க போனாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான். ஏன்னா அவர் தலையெழுத்து அப்படி. ஏன்னா ததீசி முனி ஒரு சாவும் விட்டுருக்காரு, உங்களுக்கெல்லாம் சிவனுடைய நினைப்பே வராமல் போட்டோங்கிறாங்க. அந்த சாபப்பையன் தான் அனுபவிச்சுருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எவ்வளோ கதை சொன்னாலும் அந்த சாப அழுத்தம் அப்படி இருக்கு. ஒன்று மூன்று தண்டேந்தி ஈனராய் உலப்பீதார வெண் நிறையமேவுக மந்தவர்க்கு கண்டுள்ளோர்களும் மறை ஊரினை குறுகி மாய்கவே எவ்வவம் எவ்வவமே முகந்த முகந்தமோ குணம் பயந்தழிந்த யோனியின் நீளமாதியாம் வெவ்வினை பவந்தோறும் இன்னலே விரம் வாயன வெய்ய சாபமிட்ட அவ்வியத்தொகை எரிய நூறும் அப்ருகு வெள்ளியால் ஆவி பெற்றழு நவ்வி வான்விழி மனவி தன்னுடன் நாரி பாகனை மழித்தி வைகினான். அப்பதான் தெரிஞ்சு, அதாவது முனிவருடைய சாபம் தேவர்களுக்கு பயிரும், முனிவருடைய தேவர்கள் பெரியவர் தான், ஆனா முனிவருடைய சாபம் தேவர்களுக்கு பெறுவேன்னா அப்ப விஷ்ணு அப்படி என்ற மனிதனுடைய சாபம் தேவர்களுக்கும் பலிக்கிறது. அதுவும் தப முனிவரானதுனால கண்டிப்பாக பதிக்கும் ஆன்னு சொன்னான். ஏனால் அவர்கள் நிறைமொழி மாந்தர்கள் ஆன்னு சொல்றது. நிறைமொழி மாந்தர்கள்னா அவ அறிகூர்ந்து கூறினாலும் வெகுண்டு கூறினாலும் அவ்வளோ பயன்களை உடனே கொடுக்கும். அவள் நிறைமொழி மாந்தர்னா அவ சாபம் அப்படின்னா சில பேர் சாபம் நாலு கழிச்சான் பிடிக்கும், நாமளும் சில சாப்பிடும் நீளம் உருப்படியாது நீங்க புற உட்பட போறதே இல்லை ஆன்னு சாபம் கொடுக்குறோம். உடனேவா போயிட்டான், ஒரு 20 வருஷம் கழிச்சா போறான். ஆனால் நிறைமொழி மாந்தரை சாபம் உடனே வரும். அவ அன்பால சொன்னாலும் சரி மற்றதால சொன்னாலும் சரி, அன்பால நீ நன்றாக இருப்பீங்கன்னா உடனே பறிக்கும், நாசமாக போயிருந்தாலும் அதுவும் உடனே பறிக்கும். அதனால தான் மில்லேர் உழவர் பகைவழின் உள்ள இருக்க சொல்லேர் உழவர் பகையின் ஜாக்கிரதையா இருக்கும் பெரிய வாழ்க்கை. அப்படி நிறைமொழி தம பிருகு ஓதிய சாபம் செய்து நெஞ்சழுந்தி நெஞ்சழுங்கி எங்கு பூ நிறை மலத்துழாய் படலை மார்பினான் நாடினான் இறன் நீர்வியாதென்ப பிறமுடி சடவினான் உடன் மனு பிரம்மம் ஐந்துள யாமுளம் இனை குறையமைக்க வன்னன்று சேதினான். நம்ம புழுங்கி கடைசியில் என்ன சரி, கடைசியில் அவர்தான் செருமானத்தில் சிறந்தாளன். அதாவது துளாய் துளசி மாலை அணைந்தவனாகி அவர்கனே யாரை நாடினான், பிறமுடி சடகிறான் சூரமானன் சரணன். சரி அவன் இருக்கான் நம்மள பஞ்ச பிரம்மங்களுக்கு என மனு பிரம்மம் ஐந்துளன் பஞ்ச பிரம்ம மந்திரம் அட்டை இருக்கு. என்னது பஞ்ச பிரம்ம மந்திரம் என்ன, தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கே. ஈசானம் ஒத்தாய நம, தற்புருஷவக்ராய நம, அகோரகதயாய நம, வாமதேவகுஷாய நம, சத்யோஜாரமோர்த்தயே நம. இது பஞ்ச பிரம்ம மந்திரம் பேர், உயர்ந்த மந்திரம் இது. அது நம்மள்கிட்ட இருக்கு, அது ஜெபம் பண்ணி அப்படியே ஈடுபட்டுருக்கேன். யாமுளே எனக்கு உரை அமைக்கு நமக்கு என்ன குறை என்று தேறினான் பொழுதீரை புனர் கட்சி எயிறினான். நேர காஞ்சிபுரம் போய் சேர்ந்தார். அங்க இதுல இந்த பிருகு முனி சாபம் மாதிரி ததீஜி முனிகளையும் போய் சேட்டம் பண்ண, அவர் தான் இது சாபம் பட்டார். அது ஒரு கதையர் 10 பேரை இங்க பறக்கிறது. இத ஸ்ருதி சூக்தி மாலை பஞ்ச சுலோக பஞ்சகன் சொல்லி அருளத்தை சிவாச்சாரியார் செய்திருக்கார். அதுல இத பற்றி தான் சொல்றார். அதுல ஒன்னு தசபித பபுஷா விஷ்ணுனா பூஜிதத்வாரு ஐயுரு பிறப்பினில் அரி அரிச்சு தரின் சிவஞான சுவாமிகள் முடிவர். ஐயுரு 10 பிறவிலையும் வேணா சிவபெருமானை அரி அர்ச்சித்த விஷ்ணு பூஜை பண்ணார். பத்து பிறவிலும் சிவபெருமானை பூஜை பண்ணித்தான் அதுல இருந்து மீண்டு வந்தார். அதுல ஒரு பிறவில காஞ்சிபுரம் வந்து தவச செய்து 1000 இதழ் கொண்டு பூஜை பண்ணங்கிறது ஒரு மலர் குறைய தன்னுடைய தாமரை கண்ணை எடுத்தப்ப அவர் அழுகுறிந்தார் என்பது கேட்டிருக்கோம். அதே தான் அவர் சொல்றார், நேத்ரேன சசேனௌ நம் தசதர கமலைஹி விஷ்ணுனா பூஜி தத்வாது. அதே சுவாமிகள் தனாது விழியுடன் ஓர் ஆயிரம் கமலம் புதுமலர் கொண்டு அரி அர்ச்சனை ஆற்றலின். அதனால என்ன அவர் கிடைச்சது, தஸ்மை சக்கர பிரதானாது. அங்கவருக்கு இறங்கி ஆழி ஈந்தொரு இறங்கி இருந்தார் திறக்கப்பட்டு வச்சுக்கோங்க. அது அதே இடங்களில் விஷ்ணு சக்கரத்தை இழந்திருக்கார், அப்புறம் பூஜை பண்ணி பெற்றிருக்கார். அதுல சொல்லும்போது இப்ப என்ன வரா, காஞ்சிபுரத்துக்கு வரார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: சாமி இருக்கிற ஊருக்கு திரு என்கிற அடைமொழி இருக்கும். சாமி இருக்கிற ஊருக்கு திரு என்ற அடைமொழி. திருச்சிராப்பள்ளி, திருவானைக்காவல், திருவாசி, திருக்கருவூர், திருவாளவாய், திருப்பூவனம் என்றெல்லாம் அந்த திரு என்கிற அடைமொழி சேர்ந்திருக்கும். சாதாரண ஊருக்குல அந்த திரு சேராது. திரு இல்லாமையினால அதுல சேரவில்லை, திரு இருப்பதனால இது சேர்ந்திருக்கு. திருக்கடம்பந்துறை நல்லா வழங்குதா, திருக்கொடுமுடி, திருக்கொடுமுடின்னு சொல்றோம். அதனாலே அந்த ஊற்றை ஊரை பற்றிய சிறப்பை சொன்னாரு. அதுக்கு மேலே அந்நகரில், அந்த நகரத்தில், திருவாதவூர் என்கின்ற அந்த நகரத்தில், அந்நகரில் மறையூரில் அருள் புனை மாத்தியர் குலத்தில். அந்த சிறப்புள்ள ஊராய் இருக்கிற திருவாதவூரிலே மறையவர் குலத்திலே, மறையவர் என்று சொன்னால் மறை என்கின்ற வேதத்தை ஊதுகின்ற அந்தனர்கள், அவர்களுக்கு வைதிக பிராமணர் என்று பெயர். அந்நகரின் மறையூரில் அருள்முனை மாத்தியர் குலத்தில், அந்த வேதத்தை ஓதுகின்ற பிராமணர் இருக்கின்ற அந்த ஊரிலே, அந்த வேதத்தை ஓதுகின்ற பிராமண குலத்திலே அருள்முனை மறையூர், அருளை மிகவும் விரும்பி அவர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த அந்தனர், அந்த அந்தனர் குலத்திலே அமாத்திய பிராமணர் என்கின்ற ஒரு வகை. பிராமணரிலேயே பல வகை, பிராமணரிலே பல வகை, அதில் அமாத்திய பிராமணர் என்பது ஒரு வகை. அமாத்திய பிராமணர் என்பது ஒரு வகை. அந்த அமாத்திய பிராமணர் என்பவர்கள் அரசனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி உடையவர், அரசனுக்கு அமைச்சர் பதவியை வகிக்கின்ற தன்மை உடையவர்கள் அந்த அமாத்திய பிராமணர். அன்னகரின் மறையோரில் அருள்முனை மாத்தியர் குலத்தில், தன்னிகரில் சைவ நெறி தலைவனவன் தனித்தேவி. சமானம் இல்லாதவராய், சைவ நெறியில் நிற்கின்றவராகிய ஒரு அந்தனர், பேர் இல்லை. மாணிக்கவாசருடைய தாய் தந்த பேரு இல்லை. அது பின்னாலே மகாவித்வான் மீனாட்சுந்தரம் உள்ள திருப்பெருந்துறை புராணத்திலே ஒரு பேர் வைக்கலாம்னு வச்சு விட்டார். யாருக்கு, வாதவூரருடைய அப்பா அம்மாவுக்கு பேர் ஒன்று வைக்கலாம்னு அவர் வச்சார். அந்த பேர் தான் சம்பு பாதாசிரியர் என்று பெயர். சம்பு பாதாசிரியர், சம்பு பேராசிரியர் அம்மையார் பேரு சிவஞானவதி அப்படின்னு திருப்பெரும்புரை புராணத்தில் எழுதியிருக்கிறார். வேற அலாசியமான்மையும் மற்ற நூல்களில் இல்லை. இப்ப ஞானசம்பந்தருடைய அப்பா சிவபாச விருதயர், அம்மா பகவதி, அதை அனுசரிச்சு இவருக்கு பேரு ஒரு வச்சிருக்கிறார் சம்பு பாதாசிரியர். சம்பு ஆகிய சிவபெருமானுடைய பாதத்தை விரும்புவோர். ஆகவே இதுல சைவநெறி தனித்தலைவன் தனித்தேவி, சைவநெறி தலைவன் அவன் தனித்தேவி, அவருடைய மனைவி சிவஞானவதியின்னு வைத்து, அவர் சம்புபாதாசிரியர், அம்மையார் பெயர் சிவஞானபதி. இந்த இருவரும் பல பிறவிகளிலே தவம் செய்தவர்கள். ஒரு ஞானம் உள்ள பிள்ளையை பெறுவதற்கு தாய் தந்த தகம் இருக்கும், அது தவத்தளவே யாருமா தான் பெற்றது. நிறைய தவம் பண்ணினவர்களுக்கு அந்த தவத்துக்கு தகுந்தால் போல ஞானம் உள்ள போறோம். மார்க்கண்டையோட அப்பா மிருகண்டு முகர்ஷி, அம்மா மருத்துவதி. மார்க்கண்டையருடைய அப்பா மிருகண்டு முகர்ஷி புள்ள இல்லைன்னு பல வருஷம் தவம் பண்ணினாரு. சிவபெருமான் காட்சி தந்தார். இப்படி காட்சி தந்து என்ன வேணும்னாரு, புத்திர பலன் வேணும் சாமிட்டார். நம்மகிட்ட ரெண்டு வகையா புள்ள இருக்கு, ரெண்டு வகையா. ஒரு வகையா பிள்ளைய அப்படின்னா 100 வயசு இருக்கும், மொடமா இருக்கும், ஊமையா இருக்கும், குருடா இருக்கும், ஞானம் இருக்காது, அழகு இருக்காது, அப்படி ஒரு பிள்ளை 100 வயசு. இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை எப்படின்னா ஞானம் இருக்கும், அழகு இருக்கும், சிவபக்தி இருக்கும், வந்து எல்லா வகையிலும் சிறப்புடையவனா இருப்பான், அப்படிப்பட்ட பிள்ளை. வயசு 16, எல்லா சிறப்பும் இருக்கும், வயசு 16, எல்லா குறைவும் இருக்கும், வயசு 100. உனக்கு எந்த பிள்ளை வேணும் அப்படின்னு புரியுது. கேட்டால் மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் என்ன பண்ணும், ரெண்டு வகையாக பிள்ளை இருக்கும், உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டேன். தீங்குறு குணமேமுக்கு சிறுமை உணர்வில்லாமல் மூங்கையும் விதிருமாயும் உடம்புமாய் ஒளியும் என்று ஓங்கிய ஆண்டு 100 உருவினை உழப்பவனாய் ஈங்கொரு புதல் வந்தன ஈது மூமாதவன். அதற்கு மேலே நம்மிடத்தில் பக்தி உள்ளவனாக இருக்கிற ஒரு பிள்ளை, அந்த புள்ள ஆகையால 16 வயசு, உனக்கு எது உண்மை, மாண்டது தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றையோரா. இது ரெண்டையும் கேட்டுட்டு ஆண்டவை குறுகினாலும் வயசு கொஞ்சமா இருக்கும், ஆண்டவை குறுகினாலும் அரணடிக்க அன்புவுக்கு பூண்டதோர் பாலம் தானே வேண்டினும் புரிய இருக்கும். அதனாலே இப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும், அழகு இருக்கணும், உன்னிடத்துல பத்தி இருக்கணும், அப்படிப்பட்ட பிள்ளைய கொடுக்கணும். கொடுத்துட்டாரு, போயிட்டார். அப்புறம் அந்த பிள்ளைய பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு மார்க்கண்டுன்னு பெயர் வச்சாக 16 வயசு வந்துச்சு. அப்பா அம்மா அழுதாக, எதுக்கு அழுகுறின்னு கேட்டாரு. அவங்க சொல்ல முடியாம விஷயத்த சொன்னாங்க. சரி சரி, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க 16 வயசு நீங்க வாங்கியிருக்கிறீங்க பரவாயில்ல, நான் போய் சாகாம அந்த வரத்தையும் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு, எமனையை கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு அந்த பிள்ளை குடுப்பா என்று செய்த தாதை. மார்க்கண்டையர் பேசுறாரு, என்று செய்த தாதை இடரொரு முகத்தை நோக்கி ஒன்றும் நீர் அஞ்சல் உயிர்க்குயிராகி என்றும் நின்று, என்றும் நின்றிடும் பண்டும் என்றும் என்று உள்ளவர்கள் என்று அல்லவா, என்றும் நின்றிடும் அரணை ஏத்தி அரிச்சனை நடத்தி கூற்றின் வன்றிதழ் கடந்து நும்பால் வல்ல வென்றடைவது யமனை வென்றுட்டு சீக்கிரமாக உடைய. அதுக்கு எது காரணம், தவம் காரணம். அதனாலே ஞானம் தவம் உள்ள பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா தவம் பண்ணிருக்கணும். அப்பா அம்மா தவம் பண்ணுன அவங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு பிள்ளையும் தவம் பண்ணணும். சுபதேவனும் கமலவதியும் போய் பிள்ளை இல்லைன்னு சொல்லி சிதம்பரத்தில் தவம் பண்ணாங்க. அதுக்கு சிவபெருமான் அருள் பண்ணாரு, அந்த வாயின் உள்ளால பந்த பூச்சு பாரு, சிலந்தி பூச்சி, அந்த சிலந்தி பூச்சி அந்த கமலவதியினுடைய வயிற்றிலே உண்டாகும் முடியாது. திருவானக்காவல்ல பந்த போட்டு சொல்லப்பா சாமிக்கு, அந்த செலந்தி பூச்சியை கமலவதி வயிற்றிலே புத்திரனாக செரிக்கும்படி அருள் பண்ணார். அந்த புள்ளதான் பிறந்தது. பிறந்த உடனே தாய் இறந்து போனான், கமலவதி இறந்து போனான். அந்த புள்ளையதான் கோச்சங்கணன், செங்கட்சோழர் அவர் தான் 70 சிவாலயங்கள் கட்டி நாட்டையே ஆண்டார். நாயன்மார்கள் ஒருவர் அவர் தென்னவனாய் உலக ஆண்ட செங்கனார் தவம் தவம் தவம். ஆகையினாலே இப்படி தன்னிகரில் சைவநெறி தலைவனவன் தனித்தேவி மின்னணையால் வருவயிற்றின் திருவயிற்றின் மென்கொடி பங்கினன் அருளா தென்னவன் செங்கோன் திருவாதாரம் செய்தார். சிவபெருமானுடைய அருளினாலே அவதாரம் செய்தார். அருளினாலே அவதாரம் அவதாரம் செய்யும் போது அந்த பாட்டிலேயே முதலமைச்சர் அவதாரம் பண்ணார்னு சொல்றார். முதலமைச்சர் அது எப்படி சொல்றாரு? மின்னணைய திருவயிற்றின் மின்னணையார் திருவயிற்றின் மென்கொடி மென்கொடியாகிய உமாதேவி பங்கினன் அருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திருவவதாரம் செய்தார். தென்னவனுக்கு பாண்டியனுக்கு செங்கோலை நடத்துகின்ற ஆற்றலுடையவராகிய வாதவூரர் திருவவதாரம் செய்தார். அருளாளுகள் இறங்கி வருதல், அவதாரம் என்பதற்கு இறங்கி வருதல். அவரோகணம் ஆரோகணம்னா மேலே போறது, அவரோகணம் கீழே வருது. மேலே இருக்கின்ற பரம ஞானிகள் நமக்கு நன்மை செய்வதற்காக கீழே இறங்கி வருது. அதான் அவதாரம். அவம்பிருக்கும் புல்லறிவின் அவன் முதலாம் பரசமய பவம்பிருக்கும் புறை நெறிகள் பாழ்பட நல் ஊடிதோறும் தவம்பிருக்கும் ஜென்மையிலே தாது சராசரங்கள் எல்லாம் சிவம்பிருக்கும் பிள்ளையார் திருவவதாரம் செய்தார். ஞானசமுதர் அவதாரம். என்ன அவதாரம்? திருவவதாரம். நம்ம அவதாரம் வெறு அவதாரம், அவங்க அவதாரம் எல்லாம் திருவவதாரம். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகண்டதற்கும் அலைகள் கலைத்துறை தலைப்பு அருந்தவத்தோ நெறிவாளர் உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்பூர்பின் மலரும் மருநீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். மாதுரு பாகனார்க்கு வழிவடி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமல் கற்பின் வாழ்க்கை மன இசைஞானியார்வால் தீதகன்று உலகம் உயிர் திருவு அவதாரம் செய்தார். திரு அவதாரம் திரு இதே இவருடைய அவதாரத்தை தென்னவன் செங்கோன் முதல்வர் திருவு அவதாரம் செய்தார். இதே பரஞ்சோதி முனிவர் வாதவுரியருக்கு உபதேசித்த படலை அதில் இவருடைய அவதாரத்தை அவர் சொல்றார். ஆயவளம் பதியதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியும் துறை விளங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்த இரு உடைந்தோட வந்து ஒருவர் சேயிடம் பருதியன திருவருளால் அவதரித்தார் என்று பாடுகிறார் திருவிளையாட புராணத்தில். அதனால அருளாளர்கள் அருளை அருள் இல்லாதவர்களுக்கு உண்டாகும்படியாக செய்வதற்கு இறங்கி வருகிறார். இறங்கி வருவார் அவதாரம் என்றால். அதனாலே இப்படி இவர் திருவவதாரம் செய்தாரு. இந்த திருவவதாரத்தினாலே எத்தனையோ கோடி கால எத்தனையோ கோடி ஆன்மாக்களுக்கு அருள் கிடைக்கும். நால்வர் அவதாரம் பண்ணால் என்ன வச்சுக்கோ, நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்டுக்கு உள்ள பெருமை வேற எந்த நாட்டுக்கும் இல்லை. அது யாராலே? நால்வர சொற்கோவும் தோணிபுற தோன்றலுமன் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்த விரான இந்தெழுத்து எங்கே. ஆகையினாலே இப்படி திருவருளாலே திருவவதாரம் செய்தார். இவர் எங்கே இருந்தாரு? கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் இருந்த திருநந்தி தேவர் தான் திருவாதவூர்ல வந்து அவதாரம் பண்ணார். திருநந்தி தேவரே மாணிக்க வாசராக அவதாரம் பண்ணாரு. நீ நல்லா யாபம் வச்சுக்கோங்க, இதை யாரும் அப்படி தெளிவா எழுதலை. ஆனா அந்த திருவாதவூர் தல உராணத்துல அந்த வசனத்துல எழுதியிருக்காங்க. திருவாதவூர் தல உராணத்துல எழுதியிருக்காங்க. அச்சமயம் கைராயத்தில் பரமன் முதலான தேவர்கள் பரமனிடம் பூவுலையில் சைவ சமயம் சிவபூஷை முதலான சிவதர்மங்களும் அழிவூற்று வருகின்ற நிலைமையை எடுத்து கூறினார்கள். அவர்களில் உரைய கேட்ட பரமனார் தேவரிடம் கவலையை ஒழிக்க கூறினார். பிறகு அவளுக்கு நாம் சைவ சமயத்தை நிலைநிறுத்த நந்தி தேவரை பூவுலையில் அவதரிக்க செய்வோம், அவர் மூலம் சைவ சமயம் தலை தூங்கும்படியும் செய்வோம் என்று அருள் மொழிபகர்ந்தார். உடன் அருகில் இருந்த நந்தி தேவரை அழைத்து, நந்தி தேவரே, நீர் பூவுலையில் திருவாதவூர் தலத்தில் வாழும் சிறந்த என் அன்பனான சம்புவாதாசிரியர் என்பவரின் மகனாக அவதரியும், நாம் உமக்கு விசேட அனுக்கிரகம் செய்வோம் என்று உரைத்தார் என்று. அதே அப்பர் சுவாமி குடமுள நந்தீசரை வாசகனாக கொண்டார் என்று பாடுகிறார். நந்தி தேவருடைய சிறப்பு அளவுபடாதது. நந்தி தேவரே இரண்டாம் சிவன் என்று சொல்றோம். நந்தி தேவரே திருநந்தி தேவரே இரண்டாம் சிவன். நந்தி தேவருக்கும் இந்த இடவதேவருக்கும் ஜனங்களுக்கு வித்தியாசமே தெரியல. நந்தி தேவருக்கும் இடவதேவருக்கும் ஜனங்களுக்கு வித்தியாசமே தெரியல. அது சொல்ற புலவர்களும் இல்லை. அந்த இடவதேவருக்காரு பாருப்பா காளைமாடு, அதையே நந்தி நந்தின்னு சொல்றோம். நந்திங்கிறது சிவபெருமானுடைய நந்தி நாமம், மச்சிவாயவே சிவபெருமானுடைய பெயர். அதனால இப்ப நமக்கும் நந்தின்னு தான் பேரு, நமக்கும் நந்தின்னு தான் பேரு, அந்த மாட்டுக்கும் நந்தின்னு பேரு. திருநந்தி தேவர் வேறு, அந்த இடவம் வேறு. அது இடவதேவர் தான் சொல்றது, இடவ தேவர் என்று சொல்றது. அதனால திருநந்தி தேவர் சிலாதர முனிவர். அவர் வந்து யாகத்துக்கு பூமியை உழுகும் போது ஒரு பெட்டி கிடைச்சதான் சிலாதர முனிவருக்கு. ஒரு பெட்டி பூமியில, யாகத்துக்கு பூமியை உழுதார்கள், அதுல ஒரு பெட்டி கிடைச்சு. அந்த பெட்டியில இந்த குழந்தை இருந்துச்சான். மூன்று கண்ணோட, மூன்று கண்ணோட நீலகண்டத்தோட சிவபெருமானுடைய அடையாளத்தோட அவர் தான் திருநந்திதேவர். அவர் தான் திருநந்திதேவர். அவர் திருவையாற்றில் அவதாரம் பண்ணியதாக சொல்றார். திருவையாற்றிலே அவதாரம் பண்ணியதாக சொல்றார். திருவையாற்றில் அவதாரம் பண்ணிட்டு கைலாயத்துல பதவியில் இருக்கிறார். கைலாயத்துல ஆகையினால திருநந்திதேவர் தான் மாணிக்க வாசகர். இந்த இந்த உண்மையை நீங்க எப்படி உறுதி பண்ணுகிறது என்று கேட்டீர்களானால், ஒரு கருத்து சொல்லுகிறேன். இப்ப ஞானசம்பந்தர் முருகனுடைய அம்சம், உபயகுல தீப தொங்க புகழி ஊரிலிருந்து வருவோனே. அதனாலே இப்படி ஞானசம்பந்தத்து முருகன் தான் சீர்காழியில் வந்து அவதாரம் பண்ணாலும் பல பாடல வரும். உபயகுல தீப தொங்க விருது கவி ராஜஜிங்க உரை புகழி ஊரிலிருந்து வருவோனே என்பது திருப்பூர். பல பாடல்ல பாடுறார். முருகன் தான் ஞானசம்பந்தராக வந்தார். முருகன் பிறக்க மாட்டான், முருகன் பிறக்க மாட்டான், முருகன் பரவான் இரவார். பின்ன யாரு? முருகனுடைய சாரூப நிலையை பெற்றவள், சாரூப சாமி இவ சாரூப முருகனை போன்ற வடிவம், ஆறுமுகம் பனிரெண்டு திருக்கரங்கள் உடையவனாய் முருகனை போன்ற சாரூபம் பெற்றவர்கள் அந்த கந்தலோகத்துல ஏராளமானது இருக்காங்க. கந்தலோகத்துல அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, அப்புறம் கேளுங்க உங்களுக்கு தாரேன். இங்கே கந்தலோகத்துல போய் அந்த முருக சாரூபம் பெற்றவர்கள். அதனாலே முருக சாரூபம் பெற்றவராய் இருப்பவர் பூமியிலே வந்து அவதாரம் பண்ணினபடியினாலே பண்ணினபடியினாலே முருகனுக்கு எப்படி பால் கொடுத்தாலோ அதே போல முருக சாரூபம் பெற்றவராகி ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தார். முருகனுக்கு பால் தந்த முருகனே வந்து சீர்காழியில அவதாரம் பண்ணினான். முருகனை வந்து என்ன பண்ணினா, பால் கொடுத்து வேலு கொடுத்து படைய கொடுத்து தெக்கமா போய் திருக்குமுகமா போய் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு நன்மையை செய்யணும்னு அனுப்பிச்சார். அதே போல ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்து பல்லக்கு கொடுத்து தாளம் கொடுத்து படைகளை கொடுத்து திருக்குமா போய் அந்த சமணர்களை வந்து சைவத்தை நிலைநாட்டு சைவர்களுக்கு நன்மை செய்யும். சரியா இருக்குதா இல்லையா? அப்ப முருகனே ஞானசம்பந்தர், முருகனே ஞானசம்பந்தராக அவதாரம் பண்ணி இப்படினாலும் பால் கொடுத்தான். அதே போல திருநந்தி தேவருக்கு சிவபெருமான் கைலாயத்துல உபதேசம் பண்ணினாரு. அவரே வந்து திருவாத ஊரில் அவதாரம் பண்ணி இருக்கிற காரணத்தினால அந்த திருநந்திக்கு அயால் நந்தி தேவனுக்கு வேற ஒருத்தர் உபதேசம் பண்ணுவதற்கு தகுதி உள்ள குருக்கள் உலகத்துல இல்லை, நாமே போய் பண்ணுவோம்னு சிவனையே வந்து கொண்டார். சரியா இருக்குதா? நாமே போய் பண்ணுவோம், அவனுக்கு பண்ணுவதற்கு குரு உலகத்துல இல்லை. அந்த நந்திக்கு உபதேசம் பண்றதுக்கு தகுதி உள்ள குரு உலகத்துல கிடையாது, நாமே போய் பண்ணுவோம் என்று சொல்லி சிவபெருமானையே வந்து கொண்டினார். அதனாலே அவரே திருநந்தி தேவர், திருநந்தி தேவரே மாணிக்க வாசகர். இந்த கருத்தை புலவர்கள் நூல்களிலே எழுதவில்லை, அதனால ஜனங்களுக்கு தெரியவில்லை. மணிக்கவாசருடைய அவதாரத்திலிருந்து செயல் இருந்து பாடல் இருந்து நிகழ்ச்சியிலிருந்து சகலமும் தனிப்பட்டது, எல்லாமே உயர்ந்தரம், எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதனாலே இப்படி தென்னவன் செங்கோல் முதல்வர் திருபுகதாரம் செய்தார். அதனால இப்படி அவதாரம் பண்ணினாரு. இந்த அவதாரம் எப்படின்னு அடுத்த பாட்டில் ஒரு உருவகம் சொல்லுகிறார். அது எப்படி உருவகம்னா, திருவாத ஊரிலே ஒரு சூரியன் தோன்றினான், ஞான சூரியன் தோன்றினால் என்ன ஆகும், இருள் ஓடி போய்விடும். சூரியன் தோன்றினா இருள் ஓடி போய்விடும். இருள் ஓடுவதோட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்துவார் அத்தனையும் ஓடி போய்விடும். இருளும் ஓடும், நட்சத்திரங்களும் மறைந்து போகும். அதுக்கு மேலே மக்களுக்கு மனத்திலே உணர்வு, செயலிலே ஈடுபாடு, ஆர்வம் எல்லாம் உண்டாகும். சூரியன் உதிச்சா தானே, சூரிய உதிக்கிறதுக்கு முந்தைய நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ராத்திரில என்ன பண்றான் ஜாமி தெரியுமா? சங்காரம் பண்றான், காலையில படைக்கிறான், காலையில படைக்கிறான், பகல்ல காக்கிறான், ராத்திரில சங்காரம், தினமும் முத்தொழில் நடக்கும். காலையில படைக்கிறான், பகல்ல காக்கிறான், இரவுல சங்காரம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் உறங்குவது போலும் சாப்பாடு. உண்மையிலே இறந்தவனுக்கும் தூங்குறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரே ஒரு வித்தியாசம், அவனுக்கு மூச்சு ஓடாது, ஓடிக்கிட்டு இருக்கு. தூங்குறவனுக்கு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது, அவனுக்கு மூச்சு ஓடாது, ரெண்டும் ஒண்ணு. விளங்குதா? அதான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஆனா காலையில படைக்கிறான், பகல்ல காக்கிறான், ராத்திரில சங்காரம். அதுக்கு நித்த சங்காரம், நித்த சங்காரம். அப்புறம் மறுபடியும் தேவலோக மற்ற உலகங்கள்ல இருப்பதற்காக தேகத்தை சங்காரம் பண்றான் பாரு, அது வைத்த சங்காரம். அதுக்கு மேல தீட்சா அனுகிரகம் பண்ணி மலமாய கண்மையை ஒழிக்கிறான் பாரு, அது வந்து உயித்த சங்காரம். அதுக்கு மேல தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறான் பாரு, மறுபடி ஜனனம் விடாம ஜனனத்தை பிறவிய சங்காரம் பண்ணி சேர்த்து கொள்ளுறான் பாரு, அதுக்கு சுத்த சங்காரம். நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம். சுத்த சங்காரம் தான் பிறவி இல்லாமல் தொலைந்து எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி விட்டு ஆன்மாவை தன்னோடு சேர்த்து கொண்டு. அதனால இப்படி நாலு சங்காரம் சொல்றாரு திருமூலர். அதனாலே இப்படி சூரியன் தோன்றினான், இருள் ஓடியது, நட்சத்திரங்கள் ஓடியது, ஓடியது காணாமல் போய்விட்டது, அப்புறம் உயிர்களுக்கெல்லாம் உணர்வு உண்டாகியது, உயிர்களுக்கெல்லாம் அதற்கு தொழிலில் ஈடுபடும்படியான ஆர்வம் உண்டாகியது. அதற்கு மேலே தாமரை மலர், தாமரை மலர், சூரியன் உண்டானா இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அதே இந்த ஞான சூரியனாகிய திருவாதோடியில் அவதாரம் பண்ணினாரு. அப்படி பண்ணிய உடனே பொய்த்தெய்வத்தை கடவுளாக மெய்த்தையோவாக கருதி கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற பொய்ச்சமயங்கள் எல்லாம் ஓடி போய்விட்டன. பொய்த்தெய்வத்தை கடவுளாக கொண்டு வணங்குகின்ற பொய்ச்சமயங்கள், அதற்கு மேலே பொய்யை மெய்யல் தீண்டி வாழ்கின்ற உணர்வுடைய மக்கள், பொய்யெல்லாம் மெய்யல், உலக வாழ்வு பொய், உலக வாழ்வு பொய், வாழ்வாவது இது மண்ணாவது. இந்த உண்மையை உணராத மக்களுக்கு இது நித்திய, இது அநித்தியம், அது நித்தியம் என்கின்ற உணர்வு. திருவாதவுடையில் திருவாசத்தை படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பொய்யாய செல்வத்தை புக்கெழுந்தின் ஆழ்வோரும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுகிறே அம்பலவா என்ற செய்யார் மலரடிக்கே செல்வதாய் போத்தும் என்பது திருவாசம். அதனாலே மாயை ஓடிவிட்டது, மாயை ஓடிவிட்டது, அதுக்கு மேலே ஆணவம் ஓடிவிட்டது, அதுக்கு மேலே கண்ணும் ஓடிவிட்டது. ஒரு நல்ல அர்த்தம் இது எப்படி தெரியுமா? பொய்மாயா உலகின் மாய பொங்குருள் அகல, ஐயாலே மாயை என்கின்ற இருள் ஓடிவிட்டது, மாயை என்கின்ற இருள் ஓடிவிட்டது. அதற்கு மேலே இந்த நட்சத்திரங்கள் அத்தனை கோடி இருந்தது அல்லவா, அத்தனை கோடி நட்சத்திரங்களும் வழி தெரியும், வழி காட்டுமா? மேடு வள்ளம் தெரியுமா? நட்சத்திர ஒளி தெரியாதல்லவா? அத்தனை கோடி நட்சத்திரம், எவ்வளவு நட்சத்திரம், அளவில்லாது, அளவில்லாத அத்துடன் நட்சத்திரங்கள் இருந்தும் செல்லுகின்றவனுக்கு வழி தெரியாதபடி மறைந்து அவன் தடுமாறும்படியாக செய்யும், அவனை தடுமாறும்படியாக செய்யும். அதே போல பொய்ச்சமயங்கள் எல்லாம், பொய்ச்சமயங்கள் எல்லாம் அந்த நட்சத்திரங்களைப் போல அந்த சமயத்தில் புகுந்தவரை தடுமாற்றத்தை உண்டு பண்ணிவிடும், தெளிவு தராது. நட்சத்திரம் எப்படி வெளிச்சம் தரவில்லையோ, ஒளி தரவில்லையோ, அதே போல அந்த சமயங்கள் தெளிவு தராது. அதனாலே பொய்மாயா உலகின் மாய பொங்கிறதுக்காகல, மாயாமலர் சம்பந்தமாக இருக்கிற உலக வாழ்வு அனித்தியம் என்று எண்ணி அதை வெறுத்து, அதுக்கு மேலே பொங்கு இருளாகல, அது மாயாமலம் போச்சு, இருளுங்கிறது ஆணவமலம், இந்த கண்ணு மலர் இருவாரு அதுதான் நட்சத்திரம். கண்ணு போச்சு, ஆணவ மலம் போச்சு, மாயாமலம் போச்சு. நல்லா சொல்றாரு, மாயாமலம் போச்சு, நட்சத்திர ஒளியாகி கண்ணு மலம் போச்சு. அதே பொய்மையா உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னொரு தம்மையா நரையில் தள்ளுஞ்ச வயதாரன். தாரகனா நட்சத்திரம், தாரகனா நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்கள் நரகத்துல நரகத்துல தள்ளுமா இப்படி இருக்கீங்க. அந்த பொய்ச்சமயத்தை பொய்த்தெய்வத்தை மெய்த்தெய்வமாக கொண்டு பொய்ச்சமய நெறியிலே நிற்கிறானா, அதுல வழிபாடு செய்யறவனுக்கு என்ன கிடைக்கும்? சிவரோகம் கிடைக்காது. அவன் மீண்டும் மீண்டும் உயிர்களை கடவுள் என்று எண்ணி அதன் மூலமாக பிறவியிலே போவான், நரகத்துக்கு போவான். அந்த நட்சத்திர ஒளியானது எப்படி வழியை விட்டு தவறி குளியில விடும்படியாக செய்யுமோ, அதே மாதிரி இந்த சமயம் மற்ற சமயங்கள் எல்லாம் மறுபடி பிறவி என்கின்ற குளியிலே நரகத்திலே விடும்படியாக செய்யும். என்ன காரணம் என்றால், அந்த சமயங்கள் எல்லாம் கடவுளாக தலைவனாக கொண்டிருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உயிர்கள். உயிர்கள் உயிரெழுக்கும் உதவ முடியாது. உயிர்கள் உயிரெழுக்கும் உதவ முடியாது. உயிரெழுக்கு உதவுகிறவன் யாரு? சிவனே. உயிர்கள் உயிரெழுக்கு உதவ முடியாது, உதவுகிறவன் சிவன். அதனாலே நட்சத்திரங்களானது வழி தெரியாது பண்ணி குளியிலே காட்டுவது போல, அந்த பொய்ச்சமயங்கள் எல்லாம் சிவகதியே மெய்நெறியே மெய்க்கதியே கொடுக்காமல் மறுபடி பிறவி குளியிலும் மரகத்திலும் தரும். அது பொய்மையா உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தம்மையால் நரகில் தள்ளும் சமய தாரகையும் வருகிறோம். அது நட்சத்திரங்கள் எல்லாம், நட்சத்திரங்கள் எல்லாம் நான் சொல்றது தேவர்களை போல, நட்சத்திரங்கள் தேவர்களை போல, சூரியன் சிவனை போல. சிவனுக்கு முன்னால அத்தனை தேவர்களும் இல்லாத மாறுதேன். சைப்போம் அண்ணாமலையான் அடிக்கமலன் என்றஞ்சி முன்னோர் முடியின் மணித்தொகை வீர அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கருகரப்ப தன்னார் ஒளி மொழிந்து தாரகர்கள் தாமகரம். சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு முன்னாடி மற்ற சமயங்கள் நிற்காது, சிவனுக்கு முன்னாலே மற்ற தெய்வங்கள் நிற்காது. சிவனுடைய ஆற்றலுக்கு முன்னாலே, சூரியனுடைய ஆற்றலுக்கு முன்னால் நட்சத்திரங்கள் ஆற்றல் எல்லாம் இல்லாமல் போன முடியல, இல்லாமல் போவது போல. அது பொய்மையான் உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னொரு தம்மையால் நரையில் தள்ளும் சமய தாரகையும் அழுது எம்மையால் உடையான அன்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாயும் அழுது. எம்மையால் உடையவராகிய சிவபெருமானுடைய அன்பர்கள் இருக்கிறார்களே அவருடைய இதய தாமரை எல்லாம் மலரும். சூரியன் உதித்தான்னா கட்டாயம் தாமரை மலரும். இந்த ஞானசூரியனாகி திருவாதூரில் அவதாரம் பண்ணினாரு, அடியவர்களாய் அன்பர்களாய் இருக்கின்றவுடைய இதயம் எல்லாம் மலர்ந்தது. மலர்ந்ததுன்னா என்ன? குவிந்திருக்கிற அந்த தாமரையில ஒரு பொருளை வைக்க முடியாது. மலர்ந்திருக்கிற தாமரையில வைக்கலாம். அந்த தாமரைனா இதய தாமரை, அதுல வைக்கிற புத்தாஞ்சி வருவாப்பா நல்லா இருக்குது. மலர்ந்த தாமரை அது நல்லா, அந்த தாமரை பார்த்தீங்கன்னா மலர்ந்த தாமரை நடுவில் அப்படி வட்டமா இருக்கு. அது எதுக்கு இருக்குது? சாமி தாமரை பூவினுக்கு அருங்கலம் மலர்களில உயர்ந்தது எது? பூவனப்படுவது புரிவாழ்வு. பாவனப்படுவதும் பாட்டு, பூவனப்படுவது புரிவாழ்வு. புரியுன்னா லட்சுமி தங்கி இருக்கிற. அதனாலே 36 தத்துவங்களையும் தாமரை மலராக கொண்டு அதிலே சிவதத்துவம் வீசமாக அது மேலே தாமரை மலர்ந்த தாமரையிலே பொருளை வைக்கலாம். என்ன பொருளை? சிவபரம் பொருளை வைக்கலாம். ஆக அப்படி மலர்ந்த தாமரையிலே சிவபெருமானை வைத்து வழிபடுகின்ற அன்பருடைய மனமெல்லாம் மகிழ்ச்சியை பெற்றது. பொய்மையா முலையன் மாய பொங்கிருளாகல அன்னொரு தம்மையால் அறையில் செல்லும் சமய தாரகம் அழுந்த எம்மையால் உடைய நண்பர் இளைய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயஞ்ச. ஞான தினகர், தினகரனா தினத்தை செய்பவன் தினகரன், தினத்தை செய்பவன் நாளை செய்பவன் தினகரன். அதனால தினகரர் உதயம் செய்தார், உதயம் செய்தார். ராஜா அவதாரம் செய்தார்னு சொல்றாரு, இதுல உதயம் செய்தார். அந்த சூரியன் என்பதற்கு தகுந்தார்கள், சூரியன் அவதாரம் சொல்ல சூரியன் உதயமானான். ஆகையினாலே இப்படி எல்லாம் நால்வரு பெருமக்கள் இந்த நாட்டிலே அவதாரம் செய்து சைவம் ஓங்கும்படியாக, சைவ சமயத்தில் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓங்கும்படியாக, திருவுருளை பெறும்படியாக, இந்த நாட்டுக்கு பெருமை உண்டாகும்படியாக சிவபெருமான் அருள் செய்திருக்கிறார். அந்த அருளிலே மிக சிறப்புடைய அருள் திருவாதூரில் அவதாரம் பண்ணியது. ஆகவே மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் திருவருளாலே நாளைக்கு சந்திப்போம், சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதுக்கு நிறைய சொல்லணும், இந்த ஒரு பாட்டுக்கு நிறைய நிறைய சொல்லணும். மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க, நான் மறையறங்கள் ஓங்கனற்றமும் வெளிவந்து மேன்மை கொள் செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாரும் பார்வதி பதை.
2: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஓம் நமசிவாய்.

0: நம்முடைய மாதாந்த ராமகிருஷ்ணன் சத்சங்கத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சரித்திரம்.
1: You don't see this in churches. Do we see that? You don't see this in mosques. I am saying that we are more closer to God than we are. It is so degraded.
2: அங்க
1: பொருந்த பிரகாரங்கள் இருந்தது ஊர்ல, எல்லா பிரகாரத்தையும் கொண்டு ஒரு பிரகாரத்துக்கு வச்சு செய்யல. அது சிவாச்சாரியார் தொட்டு திருநீர் பூசக்கூடாது. அது முப்போதும் திருமேனி திருண்டுவார் கருவி, திருமேனி திருண்டுவார் இதை வந்து நண்டு திருண்டுவார், இது கட்டுப்பட்டு அங்க போய் நண்டு பூஜை வந்தது. அடுத்தது பிரசாதத்தை கொண்டு சிவாச்சாரியார் அல்லாதவர் கொடுக்கல. அதிகாரம் உள்ள அவன் மட்டும்தான் பிரசாதம் கொடுக்கலாம். மற்ற வந்து இடையில என்னோட தீபத்தை கூட்டி கொண்டு வர்றது இதை கொண்டு கொண்டு வர்றது இல்லை. அவருடைய வேலைதான் பிரசாதம் கொடுக்க, அவர் இல்ல என்னோட அர்த்தம் தான் கொடுக்கலாம். சம்பிரதாயம் வேற, அது நோர்த் இந்தியா. நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். இப்படி இப்படியே
2: இப்ப
1: எல்லாம் கர்ப்ப கிரகம் வரைக்கும் பூர்வமா இல்லையா இந்தியாவில எல்லாம் முந்தி போயிலா இனி தொடுவாரு. கொஞ்ச காலத்துல பாருங்க, ஹக் பண்ணலாம், வாயில விஷ் சொல்லலாம், அதுக்கெல்லாம் புரிமா டிக்கெட்
2: எங்களுக்கு
1: சுவாமி ஏன் கலந்தாரையில இருக்கலாம். எனவே சொல்றது அந்த கோயில் செய்தோம் இப்படி செய்தோம் அங்க போய் கும்பிட்டோம் இங்க போய் கும்பிட்டோம். இதுதான் கோயிலுக்கு போனா அதான் ஒரு மண்டல கோயிலுக்கு பூவை கொண்டு போகலாம், மாலையை கொண்டு போகலாம். அந்த மாலை கூட திருப்பி வச்சு உடனே எங்க திருவிழா முடிஞ்ச உடனே மாலையில சரண் குடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா சரவும் அவ்வளவு கஷ்டமா போச்சா, அதெல்லாம் கொடுத்து திருப்பி குடிச்சுக்க வச்சு அடுத்த நாள் கேட்கறேன். இதுல பிறகு நாங்கள் லட்சாச்சுனா கோடியாச்சுன்னா அவரை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு இதெல்லாம் அது இது இதை முதல் கிளீன் பண்ணி இதுல இருந்து நாங்கள் அளவு. அது என்னன்னா நடத்துற ஆக்களுக்கும் தெரியல, இல்ல பூஜை பண்ற ஆக்களுக்கும் தெரியாது இல்ல. அதை பார்த்துட்டு தான் யோசிச்சேன், நான் கோயில போய் பேசுறது இல்ல. என்ன கோயில வந்து நிறைய வித்தியாசமான கூட்டம் பெறும், வந்து பூஜைக்கு போறாக்கள் அதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு பேசுறாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதுக்காக போகணும் முடியாது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீ கேட்கிற அளவுக்கு போயிருக்கா சொல்லத்தான், கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா கேட்பாரு. அதெல்லாம் தெரியாமத்தான் நடக்குது. ஏன்னா நேற்று அந்த பேசுனதுல இருந்து மயக்கு விட்டுட்டார்கள். புண்ணை பிறகு தேவாரத்துக்கு எல்லாம் மயக்கு கொண்டு வரதெல்லாம் நின்றுட்டு மயக்கு விட்டுட்டு நான் கைதட்டு நின்றுட்டு நேற்று விழுந்து கும்பிடாத நின்றுட்டு மூன்று இமீடியட் இதுவா சொன்னதுக்குள்ளே அவ்வளவு உடனே கடைப்பிடிக்கும். ஆனா அதுக்கு முன்னாலும் முன்னாலும் எல்லாத்தையும் சொல்ல, அதுல இருந்து ஒரே அடியா குற்றப்பத்திரிகை வாசிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுல சொல்லி ஆதாரத்தை சொன்னா கேக்குறாரு, அது இருக்குது. அத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல
2: திருத்தமும்
1: என்ன போல ஒன்றும் இல்ல.
2: நான் அது இல்ல இப்ப ஊராளி எல்லாம் சமய பழிவுகள்லாம் நடக்கலாம்.
1: பூஜையோட சேர்ந்து அதுல இருக்கு, அது நாதஸ்வரம் நடக்கிறது வாசிக்கிறது அவர் சுவாமிக்கா நடக்கிறது அவருக்கா, அதுதான் நடக்கிறது. தவிர நாங்க போய் பேசுறதும் பாடுறதும் அவருக்கு
2: தான்.
1: வழியில இருக்கிறது நீ கலை நிகழ்ச்சிகள்
3: கதாதரருக்கு அவள் பிரத்யட்சமானாலும் கூட மற்ற மக்கள் அவளை வழிபட வேண்டுமானால் எல்லா ஆலயங்களிலும் போல தட்சிணேஸ்வரத்திலும் ஆராதனை நடக்க வேண்டியது அவசியம் என்று எண்ணினார். கதாதரரால் முறைப்படி பூஜை செய்ய முடியவில்லையே என்று மதுர் வருந்திய சமயத்தில் கதாதரரே இதை உணரத் தொடங்கி இனி ஹிருதயர் பூஜை செய்யட்டுமே என்று அவராகவே மதுர் பாபுவுடன்
1: கூறினார்.
3: பூஜை செய்யாமலே அம்பிகை ஆராதிக்க முடியும் என்ற நிலையை அவர் அடைந்து விட்டார். எனவே தாமாக அந்த திருப்பணியை விட்டுக் கொடுத்தார். எனினும் அவர் தட்சிணேஸ்வரத்திலேயே தங்கி இருந்தார். ராசமணி குடும்பத்தினரும் அவரை அன்புடன் பேணி
1: வந்தனர். அந்த குடும்பம்
3: மதுராநாதரின் விருப்பத்துக்கு இணங்க கங்கா பிரசாத் சேன் என்ற ஆயுர்வேத வைத்தியரிடம் தமது வியாதிக்கு மறந்து சாப்பிடலானார் கதாதரன்.
1: ஒரு வைத்தியரே சஜஸ்ட் பண்ணியார்,
3: இந்த மருந்தெல்லாம் பலனளித்து விடுமா? அருமருந்தொரு திருமருந்து என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடிய ஔஷதம் அல்லவா அவருக்கு வேண்டியிருந்தது. தற்காலிகமாக ஹிருதயர் பூஜை செய்து வந்தார். அதன் பின் கதாதரன் உறவினரான ராமதாரக சட்டோபாத்தியாயர் பூஜகராக நியமிக்கப்பட்டார். கதாதரர் ராமதாரகரை ஹலதாரி என்றே சொல்வது வழக்கம். நாமும் அப்படியே அவரை அழைக்கலாம். ஹலதாரியின் போக்கே விசித்திரமானது. வைஷ்ணவ பக்தி அதிகமுள்ள அவர் சிறிது காலமே பவதாரணிக்கு மனமொப்பி பூஜை செய்ய முடிந்தது. பிறகு அவர் ராதா கோவிந்தனை பூஜிக்க தொடங்கினார். ஹிருதயர் அம்பாளின் வழிபாட்டை நடத்தினார்.
1: இதன்படி அந்த ஏற்பாடு நடந்து கொண்டு போ. ராமகிருஷ்ணவர் ஒரு பைத்தியம் என்று யோசிக்கிறார்கள், ஆனா ஒரு தெய்வ பைத்தியம் என்று யோசிக்கிறார்கள். அதை விட்டு கிளைக்கவும் இல்லை. அதனால அவருடைய சஜஷனின் படி ஓட்டுநேற்றி வரையன் வேண்டியது பூசைக்கு அதனாலே அரேஞ்ச் பண்ணி.
3: காமா புகூரில் சந்திராதேவி தனது வயோதிக தசையில் கதாதரரின் பைத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டு வேதனையால் வாடினார்.
1: இது ராமகிருஷ்ணனுடைய தாயார். அவ ஊர்ல இருந்து இப்படி கதை போட்டு கனடால இருந்து ஸ்ரீலங்கா கதை போற மாதிரி அப்பவும் அந்த கதை போட்டு தங்கியவரோட மாதிரியா.
3: அருமை மகனை குறித்து அவளும் அவளுடைய கணவரும் கனவிலும் நினைவிலும் இத்தகைய அற்புதங்களை அறிந்திருந்தார்கள்.
1: இவ்வளவு அற்புதம் நடந்தது புறக்கம் இல்லாம அவ்வளவு காட்சிகள் தெய்வ காட்சிகள் எல்லாம் வந்தது பார்த்தோம் இல்லையா?
3: அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்படியா முடிய வேண்டும்? அருமை கதாய்க்கு சித்தங்கலங்கவா வேண்டும்? மைந்தனை காமாப்புகூருக்கு வரவழைத்து உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாய்ப்பாசம் தூண்டியது.
1: கூப்பிட்டு ஊர்ல வச்சு கொள்ளலாம் என்று யோசித்தார்கள்.
3: வேறொரு தாயின் பாசத்தில் கதாதரர் சிக்கி இருப்பதை சந்திரமணி எப்படி அறிவார்?
1: யார் அந்த வேறொரு தாய்?
3: ஹலதாரி ராதா கோவிந்தனின் பூஜையையும் ஹிருதயர் பவதாரணியின் பூஜையையும் ஏற்று நடத்தி வந்தபடியால் கதாதரருக்கு தட்சிணேஸ்வரத்தில் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இருக்கவில்லை.
1: பூஜைக்கெல்லாம் மாத்தொழுங்கு பண்ணியாச்சு, அப்ப இவர் தான் இருந்து பூஜை நடக்கணும். எனவே அன்னையின் ஆசைக்கு இணங்கினார்.
3: 1858 முடிவில் தாம் பிறந்து வளர்ந்த மண்ணாகிய காமாப்புகூருக்கு வந்து சேர்ந்தார் கதாதரர்.
1: 1850 ஆரம்பனாவுடைய காலம். ஆரம்பனாவது அவருடைய காலம். இந்த இது சம காலம். இப்ப என்ன நடக்குதுன்றதை பார்க்க வருவீங்க. அங்க
3: காமாப்புகூருக்கே உயிர் ஊட்டிய தங்களின் கதாயி இப்படி மாறி போனதை கண்டு ஊரே அதிசயமும் வேதனையும் கொண்டது. வைத்தியத்தோடு மாந்திரிகமும் செய்தனர் வீட்டினர்.
1: மந்திரமும் கொண்டிருந்தாச்சு.
3: இந்த வியாதியும் பிசாசும் அதற்கெல்லாம் மசிந்து கொடுக்குமா?
1: பாலருடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலினடு ஆடல் புரிந்திருந்தும் புரிதல்
3: சொன்னோமே இல்லையா?
1: பாலர் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. உண்மத்தவன்டா வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, பிசாசரண்டா பே பிடிச்ச மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த பேய்க்கு வைத்தியத்துக்கு மாந்திரம், உண்மத்த மனம் சித்த பிரமைக்கு வைத்தியம், ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பாக்குறோம். இது வேலை செய்தா அது வேலை செய்யலான், எது வேலை செய்யும்? மருத்துவ மாணவனா இருக்கு. எனக்கு சொன்னாரு கேட்க சைக்கியாட்ரி அப்பாயின்மெண்ட் செய்வார் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு. அப்பா இந்த டவுட் வந்துட்டு, நாங்க வந்து இந்த ஹலுசினேஷன்ஸ் தெரியும். ஹலுசினேஷன்னா காணாத காட்சி எல்லாம் தெரியும், கேளாத சத்தங்கள் எல்லாம் கேட்கும், சம்பாஷணம் கேட்கும், அது கேட்கும். அப்பா இந்த சாமி நேரம் இப்படித்தான் சொல்லிடணும், ஏதோ தெரியுது கேட்குதுன்னு நான் கேட்டேன். இது எப்படி இனங்கான்றது? ஹவு பி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஹாலி மென் உமன் அண்ட் த சைக்கோட்டிக் பேஷண்ட்? அவங்களும் எப்படித்தானே இருக்கிறாங்க, டெபினிஷனை கொண்டே இந்த DSM-5 கிரைடீரியா கொண்டு போனா அங்க ஸ்கிசோஃப்ரெனியாவோ சைக்கோட்டிக்கோ அல்லது மெனிக் டிப்ரெஷனோ போட்டு டயக்னோசிஸ்ல போட்டு ட்ரீட் பண்ணலாம். மேபி மே ஹேப்பன் இன் கனடா, அதான் உதவி செய்கிறீர்கள் எப்படியெல்லாம். அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமும் இல்லையோ. அவரை கேட்டு அவர் சொன்னார், என்ன மரமளி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஹவு குட் யூ டிஃபரன்ஷியேட்? யூனோ ஹாலுசினேஷன் டிலூஷன்ஸ். ஹாலுசினேஷன்டா மாய தோற்றங்கள், மாய காட்சிகள், மாய ஒலிகள். மற்றவைகள்லாம் கேட்காது, எங்களுக்கு மட்டும் கேட்கும். பிரமை என்று சொல்லுவோம் தமிழ்ல, சொல்றது பிரமை. இதுதான் சரியான தமிழ் ஹாலுசினேஷனுக்கு பிரமை. மற்றது டிலூஷன்ஸ் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா அது பொய் மட்டுமில்லை, இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் ஹிஸ் சோசியோ கல்ச்சரல் பேக். அதையும் பார்க்கணும். ஒரு சில காலத்துகள்ல சில சில நம்பிக்கைகள் இருக்காது, அதையிலே அடுக்கணும். அப்படி எல்லாம் பார்த்துட்டு இது அப்படியேதான் இருக்கலாம் தானே, அம்பாள் வர்றன்றார், சிரிக்குதுன்றார், சிரிக்கிறார், அழுகிறார், என்ன டிஃபரன்ஸ்? எஸ் சொன்னார், he just the tree by fruits. பைபிள்ல இந்த வசனம் இருக்குது. கள்ளத்தீர்க்க தரிசிகளை எப்படி இனங்கண்டு கொள்வது என்று கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. கள்ளத்தீர்க்க தரிசிகளை, இந்த கள்ளசுவாமிமார் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அவர்களை எல்லாம் என்னென்ன இனங்களை அவர்களின் நாமம் தான் சொல்லிவிடும், கடவுளுடைய நாமம் தான் சொல்லிவிடும், அவருடைய கடவுளுடைய நாமத்தால குணப்படுத்த வேணும், அவருடைய கடவுளுடைய நாமத்தால அற்புதம் பண்ணி எல்லாம் நடக்கும். ஒரு மரத்தை அதன் பழங்களினாலே இனங்கண்டு கொள்வோம். இங்கிருந்து வார ஃபாலோவர்ஸ் என்ன செய்யணும், இந்த சட்டங்கத்திலிருந்து நாலு பேர் போய் நாலு நல்ல விஷயம் செய்தா ஏதோ நம்ம கூட கொஞ்சம் உண்டாலும் விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அங்க சட்டங்கத்துல போய் வேற ஏதாவது செய்தால் தெரியும், அவரே சும்மா ஏதோ பிசத்துறார். அவங்க வச்சு எடுத்து கொஞ்ச நேரம் வேலை போடுறதுக்கு இருப்பதுன்னா பொழுது போறதுக்கு வந்துடுது போட்டு வெளியில வந்து எல்லாம் வந்தாங்க. அதே தான் இங்க
3: இந்த வைத்தியத்தோட மாந்திரமும் சேர்ந்து. கதாதரர் சந்திராவாகிய அம்மாவை விட வேறான இன்னொரு அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த
1: ஒரு ஓன் மதர் என்றால் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு நியாயம் தகப்பனுக்கும் இருக்குது, தாய் என்றால் கூடாது. என்றால் தகப்பனாக இருந்தாலும் தாய் தானே உதிரம் கொடுத்து வயிற்றுல சுமந்து சதை கொடுத்து பால் கொடுத்து வளர்த்து, தாய்க்கு அந்த கடமைப்பாடு அந்த அன்பு இருக்கு. அப்பயே நான் ஆண்டவர்ல அவ்வளவு அம்பாள் அதை விட கூட வர வேணும், நியாயமா? எப்படி எங்களுடைய அம்மாவிலே எங்களுக்கு அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, இறைவனிலையும் அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, ஆனா அந்த ஒன்றுக்கு ஒன்று வரைக்கு அதுல எங்களுடைய அம்மாவோட அந்த அம்மாவோட கூட வரும் இல்ல. கல்யாணம் கட்டினவிட மற்ற அம்மாவில வார பாசம் அது வேறு, அது எல்லாருக்கும் வாரது, அதை விட இல்ல. அது எந்த விதத்துல நியாயம் என்று
2: கேட்கறது
1: இந்த புறப்புக்கு மட்டும்தான் அவ அம்மா, எல்லா புறவைகளோரும் எல்லா உயிர்களுக்கும் என்னை அந்த சொன்னேன். என்னண்டா இறைவனுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பிலே ஆதியான தொடர்பு என்னன்னு கேட்டால் அவருங்களுக்கு அம்மா அன்னையாகவும் அப்பனாகவும் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் எல்லாரும் கேட்பாரு, அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குதானே எங்களுடைய சோல், இந்த உயிர்ல வந்து மூன்று நிலை இருக்கு, கூடானு கோடி எண்ணிலி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் எண்ணுமே புறப்படுக்காம இருக்குது, இது ஒரு நாள் முடியாது. யாராவது கேப்பன் இருந்தெல்லாம் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் புறவு வந்து முடியுமா, அங்க இன்ஃபினிட் நம்பர் அப்படியே கிடக்கு. எப்படி இருக்குது அப்படியே அந்த எங்களுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆணவம் என்று சொல்லுவார், ஆணவம்டா ஈகோ இல்லை, டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருட்டு அதுக்குள்ளே இருக்குது. அந்த உயிர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உடம்பு இல்லையே, மனசு இருந்தா தானே சிந்திக்கும், புத்தி இருந்தா தானே நிச்சயிக்கும், பாக்குற சக்தி கேட்கிற சக்தி நுகர்ற சக்தி இருந்தா தானே அதை செய்ய, ஒன்றுமே கிடையாது, சிந்தின அறிவும் கிடையாது அனுபவமும் கிடையாது, ஆனா உயிர் அப்படியே கிடக்குது. கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை அப்படித்தான் இருந்தாங்க. இருட்டறையில கண்ணில்லாத குழந்தை, அதுக்கு கண்ணில்லா ஆளு கூட கொஞ்சம் இப்படி காரணம் சிலதுகள் தெரிஞ்சிடும் இல்லையா, கண்ணையும் கட்டி விட்டுருக்கு. கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டு இருந்த இமை அப்படித்தான் அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குது. இறைவன் என்ன செய்யற அந்த உயிர்கள் எல்லாம் தினமும் அது ஒரு முதல் புறப்பு கொடுக்குறேன்.

0: கண்டு வருது. முதல் உடம்பு வந்துட்டு சொல்வார்கள், முதல் உத்பவம் பிரைமரி கிரியேஷன் ஃபர்ஸ்ட் பர்த். அதுக்கப்புறம் கர்மா செய்ய, அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இத்தனையோ கோடானு கோடி அண்ட தொகுதிகள், ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிறப்பு வந்து சேர்ச்சு. அது செகண்டரி புனருட்பவம், முதல் உட்பவம் புனருட்பவம். இப்ப கடவுள் பிறப்பு கொடுத்தது தண்டனையா? இப்படி இருந்தாக்களுக்கு கொஞ்சம் அறிவையும் கொடுத்து, அனுபவிக்கிற சக்தியையும் கொடுத்து, தன்னை அறிகிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்து விடுறாரு. பாஸ்டர் லிபரேஷன் கட்டும் நிரந்தகமாய் வெளியில் விட்டு இருக்குது சக்தி, தன்னை நினைக்கிற சக்தி இருக்குது. ஆனா நாங்க இதுக்கு அடுத்தது சொல்றது வந்துட்டு, இப்ப பிள்ளைய முந்தைய சொன்ன உதாரணம் தான், பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் நானும் டாக்டர், வைஃபும் டாக்டர், வரும்படி நல்லாயே வருது குறைவில்லாம. ஏன் அவங்கள படிக்க வச்சு கஷ்டப்படுத்திக் கொண்டிருப்பேன்? பேசாம இந்த ஸ்டாக்ல ஷேர்ல ரியல் எஸ்டேட்ல எல்லாம் வேண்டி வேண்டி வேண்டி சேர்த்து வச்சுட்டு போனா நாலு சந்ததி இருந்து சாப்பிட்டு போவே. ஏன் கஷ்டப்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, இந்த கிளாஸுக்கு அனுப்பி, இந்த இதுக்கு அனுப்பி, ஏன் அப்படி செய்யணும்? அவன் அவன் ஏன் பண்ணி வரவு, தான் தேடி வரவு. இந்த நிலையே அவனை அடைகிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யறதா எங்கட நோக்கமே தவிர, இந்த சேர்த்து வச்சுட்டு போறது இல்லை. அதே தகப்பன் தானே சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அப்பா உனக்கு இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, வடிவை அனுபவிச்சு என்னையும் பார்த்து இருபதுல என்னக்கு வந்து அடை அடே வா. எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேரத்தான் போறாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் டு ரீச் ஹிம், அது ஷுவர். கடிகணக்கும் கதி மோட்சம் கரண்டி. தேர் நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட். டைம் தான் வித்தியாசம். அது கொஞ்சம் கொஞ்சம் கோடி வருஷத்தால முன்ன பின்ன போவோம், அவ்வளவுதான். புரியுதா? அப்ப அவர் அந்த ஈக்குவல் சான்ஸையும் கொடுத்து, எங்களுக்கு உடம்ப கொடுத்து, எங்களுக்கு கருவிகரணங்களை கொடுத்து, மனம் புத்தி சித்தம் கண் காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் கொடுத்து, மற்றது இந்த உலகத்தையும் கொடுத்து, இந்த உலகத்துல இருக்கிற அனுபவ பொருட்களையும் கொடுத்து, அது மட்டும் இல்ல சர்வ சுதந்திரமும் கொடுத்து. யாராவது வந்து பின்னால கிடைக்கணுமா, சச்சங்கத்துக்கு போ, அங்க போகாத இங்க போன்று இல்லையே, சர்வ சுதந்திரமும் கொடுத்து, அதன்படி நடந்து படித்து பட்டு வந்து அடைவர். இஸ் வெரி வைஸ் பேரண்ட். ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்திருக்கிறேன். என்வயர்மெண்ட் அண்ட் ஃப்ரீ வில் அண்ட் கரண்டி டெஸ்டினி. முயற்சி
1: செய்யலாம்.
0: இல்ல இல்ல, சில வேலை அன்சைட்டில நாங்கள் நிறைய பிள்ளையா தானே
1: செய்யலாம்.
0: பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது சரியா இருக்காது. எல்லாரும் இப்படி ஆளையால் விழுங்கி கொண்டு வந்தா எப்படி உலகத்துல வாழ்றது? பைத்தியங்கள் நினைக்க கூடியிடும். 1 in 4 மென்டல் இல்லை சார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4 பேர்ல ஒருத்தருக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது அல்லது இருந்தது. இதுல இருந்து பார்த்தா இத்தனை பேரும் ரெண்டுனா இத்தனை பேருக்கு இருந்தது அல்ல இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். 1 in 4 வந்து 2 in 1, 1 in 2 வரும். அப்படி அது இப்ப எல்லா சமயங்கள் எல்லா பாதைகளாலையும் போய் போய் அவரவற்ற படையில இருந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வகுப்புகள் இருக்குத்தான். டிஃபரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ், டிஃபரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வேண்ட விருப்பு பொறுப்பு, அவைய வேண்ட டேலண்ட், அவைய இது கேட்டவாறு டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ், டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், டிஃபரெண்ட் டீச்சர், டிஃபரெண்ட் மெதடாலஜி மாதிரி எங்களுக்கு வித்தியாசமான சமயங்கள், வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே இதுக்குள்ளால பார்த்தா சிலது உலகியலா பட்டமா உலகியலா இருந்தாலும் அதுக்குள்ளாலையும் போய் அங்காலதான் இந்த அனுபவம் அங்க ஏறும். இந்த 10 அனுபவத்தினால அந்த பக்கம் வழியில வரும். இப்ப எங்களுக்கு வர்ற இழப்பு, எங்களுக்கு வர்ற நோய் நொடி, எங்களுக்கு வர்ற ஏமாற்றம், எங்களுக்கு வர என்ன சொல்றது கோபம் தாபம் எல்லாமே அது அப்படியே அந்த பங்கட வந்து குடம் போட்டு கொண்டு போகும். நல்ல குருநாதன் என்னை வருத்துவது, கொல்லவல்ல கொல்லவல் என் கொல்லா வினையை போக்குதல். இந்த ப்ராசஸ்ல நான் போறோம். அந்த நிலையில இருந்து இறைவன் அந்த தந்தேன்னு எவ்வளவு கரண வேண்டும், அதை நினைச்சுதான் இவனை கும்பிடுறோம், வேற இனத்தை கும்பிடுறோம். அவனை அவர் படைச்சிட்டு போனா படைச்சிட்டு போட்டும், எங்களுக்கு என்ன வந்தது? யால் பாவம் இருந்து இவ்வளவு இப்படி இருந்த எங்களை இவ்வளவு அனுபவிக்கிறதுக்கும் தந்து, அறிகிறதுக்கு இவ்வளவு கருவிகரணங்களையும் தந்து, இவ்வளவு சர்வ சுதந்திரத்தையும் தந்திருக்கிற அந்த மகிமையை நெக்கி நெக்கி ஒவ்வொரு நாளும் வள வேண்டாம், ஒவ்வொரு நாளும் கும்பிட வேண்டாம்.

0: തന്നെയാണ് പൂപ്പർ. അതിപ്പുറം ഇടയിൽ ഞങ്ങളെ കസ്റ്റമറൊക്കെ അതത്താ ഇതത്താ പേപ്പർ അല്ല തപ്പില്ല, അതിപ്പുറം അതെല്ലാം അതൊക്കെ മേലാളെ പോകും. അപ്പൊ ഇതിനാലാൽ അവരിലെ അവളവ് കാണും. ഇപ്പൊ വിളഞ്ഞാൽ ഇറവൺ എന്റെ തായതന്തി ഇവിടെ എവ്വളവ് മേലാണവനുണ്ട്. അതാണ് അമ്മയപ്പം. അത് ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് ഇരിക്കാനേ ഫ്രണ്ട്ലേ ഇരിക്കുന്നത് ഇന്ത്യയിൽ നിന്ന് പോകണം. അതൊക്കെ ഇത് ഉദറിപ്പോട്ട് അങ്ങനെ ഓർമ്മത് കിടയാതെ
1: മാതാ പിതാ ഗുരു മൂന്ന് പേരും ദൈവങ്ങൾ എല്ലാവരും ചൊല്ലണം.
0: മാതാപിതാ ഗുരു എപ്പ ദൈവം ഇല്ലേണ്ടത് തെരഞ്ഞെടുക്കണം. അത് എന്നൊരു വിധമാണ് ഉദാഹരണം കൊല്ലാമോ നിറയെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് കേട്ടാൽ. റെസ്പെക്ട് വേഴ്സസ് ഒബീഡിയൻസ്. റെസ്പെക്ട് ഉണ്ടതുകൊണ്ടിരിക്കുന്നത് റെസ്പെക്ട് ഉണ്ട് ഖനം വേണ്ടത് യു നോ അണ്ടർസ്റ്റാൻഡ് ഒബീഡിയൻസ് ഉണ്ട് കീഴ്പടി പേരൻസ് ഓൾവേസ് റെസ്പെക്ട് എല്ലാരെയുമേ റെസ്പെക്ട് പണം പേരൻസിന് റെസ്പെക്ട് ഒബീഡിയൻ കംസ് യു ചിൽഡ്രൻ നീഡ് ടു നോ വാട്ട് ഇസ് റൈറ്റ് ആൻഡ് റോങ് ഇഫ് യു ഫീൽ ദാറ്റ് ഇസ് സംതിങ് റോങ് യു ആർ നോട്ട് കംഫർട്ടബിൾ വിത്ത് റെസ്പെക്ട് യു ക്യാൻ സേ മം ഓർ ഡാഡ് I don't feel comfortable doing it. അത് എടുക്കാൻ യേശുക്രിസ്തുനായിരുന്നു ബൈബിളിലെ മോശയ്ക്ക് 10 കട്ടള ഇറവൻ കൊടുക്കുക. അതിൽ ഒരു കട്ടള ഉന്നുടേ പെറ്റോറെ കനം പണി ഇന്ത ഉലകിൽ 100 ആണ്ട് കാലം ജീവിച്ചിരുപ്പായാഹ എന്നെ സോറർ കനം കീഴ്പടിന്നെന്ന് சொன்னാരാ കീഴ്പടിന്നെന്ന് சொன்னാരാ പെറ്റോർക്ക് കീഴ്പടിന്നെന്ന് ഞങ്ങൾക്ക് ശങ്കരാചാര്യാരുമില്ലേ രമണ മഹർഷിയുമില്ല രാമകൃഷ്ണനുമില്ല. അപ്പൊ ഏതൊക്കെ കീഴ്പടിക്കുവാനും വേണ്ടതൊക്കെയല്ല. അപ്പൊ അതാണ് എപ്പോഴും എല്ലാവർക്കും ശരിപ്പിളേക്ക് അന്ത അന്ത ചുടർ ഇറവൻ തന്നെടുക്കുന്നത് ഒബീഡിയൻസ് ഇസ് ഡിഫറെന്റ് ഫ്രോം ദ റെസ്റ്റ് ഓൾവേസ് റെസ്റ്റ് ബട്ട് ഒബീഡിയൻസ് ഇസ് യുവർ ചോയ്സ് എന്നാണ് ചൊല്ലുവാറുണ്ട് പരശുരാമികൾ സംബന്ധം. ഇതിനോ രണ്ടുപേരും ഇരിക്കുന്നതാണ് രണ്ടുപേരും ഉണ്ട് ഇരിക്കുള്ളതാണ് പാണ്ടി നാട്ടിലെ ഇരുന്ന് അളപ്പ് വരുത് സംബന്ധം വന്ന് ഇങ്ങെല്ലാം ഒരേ കുഴപ്പമായിരിക്ക് ചമണ സമയത്തിലെ എല്ലാരും ചെയ്ത് ഒരേ അരാജകമായിരിക്കും. ഇത് വന്ന് കൊഞ്ചം ശരി പണ്ണവ അപ്പർ സ്വാമികൾ മുതലേ 10 മീറ്ററയുടെ പോട്ടത് യാനയവിനത് നഞ്ചു കുട്ടിനത് കല്ലോടെ കട്ടി കടലിലെ പോട്ടത് ഇവളവും അവർക്ക് അനുഭവം. അതോടെ അവർ അവങ്ങളോടേ ഇരുന്ന് പഠിച്ച് അവങ്ങളുടെ ഗുരുവാകവേ ഇരുന്നത് അവർ സുന്ദരപ്പാ പക്ക പസങ്ങൾ എന്റെ പക്കം പോയിടാതെ ഞാൻ പട്ടണാൻ പോകാതെ നമ്മന്ത കേട്ടാരാ ഓടും നാളും ചെറിയില്ല ഗ്രഹം കൂടി ചെറിയില്ല പോകാതെ ഉണ്ട് കൊഞ്ചം ഭയമുമായി ചൊന്നാർ ഭയം കാരണം ഉടനെ ചൊന്നാർ വെയ്യൂ തോളി പങ്കൻ വിട മുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വീണൈ തടവി മാസറ് തിങ്കൾ കങ്കൈ മുടിമേൽ അണിഞ്ചൻ ഉളമേ പുകുന്ത കഥനാൽ ഞായറു തിങ്കൾ ചെവ്വായ് ബുധൻ വിയാളം വിയാളം രണ്ട് ചെല്ലപ്പെടാതെ വിയാളം അപ്പിതാൻ പാട്ടില് പാടിയിരിക്കാർ വിയാളം വള്ളി ശനി പാമ്പ് രണ്ട് മുടനെ ആസറ് നല്ല നല്ല കവൈ നല്ല നല്ല അടിയാർ അവർക്ക് നികവി അടിയാർക്ക് എല്ലാം നല്ലായിരിക്കും ചൊല്ലിട്ട് പോയി അവർ റെസ്പെക്ട് പണിനാർ ഒബേ പണി പ്രീതാ ഒരു ഗുരു കണ്ടാലും ഇപ്പൊ റെസ്പെക്ട് എപ്പോ ഒബീഡിയൻസ് എന്റെ പ്രീത ഇത് സംബന്ധരാത്ത രാമചന്ദ്രമൂർത്തി ശ്രീരാമൻ ശ്രീരാമന് വന്ന് അവർക്ക് മുടിസൂട്ടയാ ചൊല്ലിയ മുടിസൂട്ട சொன்ன அത് வந்து சகுனி போட்டு சகுனி இல்ல கூனி அது மந்தார குழப்பம் வச்சு கைகேஜி விரம்பிட்டு அவரை காட்டுக்கு போக சொல்லியாச்சு. அப்ப கூப்பிட்டு கைகேஜியே சொல்றாரு அவர் சொன்னார் அப்பா சொன்னார் நீ காடுகவும் பரதன் நாடாளம் 14 வருஷம் நீ வனவாசம் போய்வா சந்தோஷமா போன சந்தோஷமா போன அது ராமச்சந்திரன். இதே ராமர் இதுக்கு முந்தி விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போற யாகத்தை மிதிலைக்கு போற மிதிலைக்கு போயக்க சீதைய காண்றாரா இல்லையா அண்ணதான் அதான் கம்பத்தை பார்த்து அண்ணலன் நோக்கினால் அவளை நோக்கினால் அப்ப லவ் வந்துட்டு அப்பாவை கேட்டுட்டா லவ் பண்ணார் போய் அங்க போய் அவையில காத்து அம்பு இருந்தது முறிக்க முதல் சொன்னாரா வீட்டு குறக்கா முடிச்சாச்சு. He decided. He mind went on. He decided. பட் இப்போ மேரேஜ் என்ன நடந்தது, அங்க ஆள் அனுப்பி அயோத்தியில இருந்து மூணு பேரும் வந்துதான்
1: நடந்திருக்கலாம். எங்களை கதை இல்லாம
0: இருந்திருக்கலாம். இது அந்த நாளில் அவரோட இருந்தவரே எழுதி இருக்கிறார் இல்லையா, வால்மீகி எழுதின. அதான் சொல்றது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்றது, ஃபீல் ஃப்ரீ பட் அட் தி சேம் டைம் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் பிகாஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் ஹீட் பெஸ்ட். என்ன சொல்றது, அவங்க எல்லாம் எங்களோட சாய்ஸஸ் திணிக்கிற பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் சாய்ஸஸ் ஆர் ராங் ஓ ரெஸ்பெக்ட் தியர் வெரி கால் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சோ இதான் அந்த உதாரணங்கள், ரெஸ்பெக்ட் வெர்சஸ் ஒபீடியன்ஸ். இது கவுன்சிலிங்ல நிறைய பாருங்க, ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ டே சே இஃப் யூ ஆர் நாட் ஒபீயிங் தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. மாதா பிதா குரு தெய்வத்துல தெய்வ மந்தங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறதுல மாதா பிதா குருவுக்கு இந்த இருக்கு. அப்போதெல்லாம் அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த காமா புகரின் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் உள்ள மயானங்களுக்கு அடிக்கடி சென்று பொழுதை கழிக்கும் மயானங்களுக்கு போறார். அப்பொழுதெல்லாம் அவர் அற்புதமான தெய்வீக அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும். அம்பிகை எப்போதும் தம்மை காப்பாள் என்ற திடமான நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். இது காரணமாக அவருடைய கொந்தளித்த உள்ளம் சாந்தி பெற்றதால் அவருடைய மெலிந்த உடல் சட்டையை திகரத் தொடங்கியது. வெறியும் சமனாகி வந்தது. தங்கள் அருமை கதாயி ஊரலகத்தாரை போல் ஆகி வருவதை கண்டு மகிழ்ந்த உறவினர் ஊரலகத்தினரை போல அவருக்கும் ஒரு கால்கட்டு போட்டு விட வேண்டும் என்று எண்ணி. முன்பு ராசமணியும் மதுரரும் எண்ணியது போலவே பிரம்மச்சரியந்தான் அவரது உடல்நிலையை பாதிக்கிறது என்று விசித்திரமான எண்ணம் கொண்டு அவர்கள் கதாதரருக்கு கல்யாணம் செய்து பார்க்க
2: எண்ணுவார். அவுட் பிரேக் வாரது வந்து ஹை ஸ்கூல் ஏஜ்ல வரும். வெரி பெத்தட்டிக். சிசி இதை நல்லா செய்து கொண்டு வருவாங்க. 15, 16, 17, 18 யூனிவர்சிட்டி. அந்த நேரம் தான் ஆல்சோ தி மேஜர் டிப்ரெசிவ் இல்னஸ் மெனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் ஸ்கிசோஃபிரினியா இந்த மூணுமே ஸ்டார்ட் பண்றது யங் ஏஜ்ல. வெரி ரேர்லி லேட் ஏஜ்ல வரும். வந்தா குட் ப்ராக்ஸ். ரெண்டாவது அவர் மாதிரி மேனேஜ் பண்ணலாம். பின்னுக்கு வர நான் முன்னுக்கு வர்றது அப்படியே very severe form of the mental illness. Very unfortunate sometimes to see these kids. என்னுடைய வீட்டிலேயும் சொல்றது இதுல படிக்க அனுப்புறது கணக்கு அதுகளுக்கு பிரஷர் கொடுத்து அதுகளுக்கு இப்படி ஏதாவது வந்துட்டா என்ன செய்யறது. You should think of that. Parents sometimes don't know. என்ன எல்லாத்துக்குமே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறான். So you shouldn't push too much. And you should look after their ஒரு இமோஷனல் வெல்பீயிங் டூ பேலன்ஸா பார்த்து கொடுக்கும். சில பேர் கொஞ்சம் பெருமையா சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு இடம் போறதும் இல்ல கதைக்கிறதும் இல்ல போனா பள்ளிக்கூடம் வந்தா வீடு. கொஞ்சம் கவனமா இருங்க. கீப் அன் ஐ. எஸ் எஸ் எ பொட்டன்ஷியல் ஃபார் டிப்ரெஷன் அண்ட் சைக்கோட்டிக். இட்ஸ் ட்ரூ. அவங்க அந்த கிஃப்ட்னஸ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டிஸ்ட்ராய் தி சைல்ட்ஹுட் அண்ட் அப்படிப்பட்ட சில பேரண்ட் ஹூட் அல்லது மதர்ஸ் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு விசை வராம இருக்கும். பேரண்ட்ஸ் பாக்க அது தெரியும். சைக்கோட்டிக் இல்னஸ் எடுத்து சைக்கோட்டிக் பார்த்த அந்த பிள்ளையே இன்னும் ஒழுங்கா படிக்கிறாங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு அம்மா மாதிரி இருக்கிறான். So we should balance everything lightly. It's not the education always the tool, not the goal in our life. I say to my kids, nothing new, I say to others, education is a tool, not your goal. Work is a tool, not the goal. இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு உபகரணம். ஒரு நல்ல சுமூகமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு கல்வி தேவை, ஒரு தொழில் தேவை. அதுக்காக அதுக்காகவே தான் நான் வாழ்றேன்றதுக்கு அப்புறம் தனது அருமை கதாய் அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணினார்கள். அவருக்கும் அப்போது 23 வயதாகி விட்டது. மோஸ்ட் டேஸ்ல 23 இஸ் ஹை ஏஜ் ஃபார் மேரேஜ். ஏன்னா அவருடைய காலத்துல லைஃப் ஸ்பேன் குறைவு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாளில 40-50ஸ்ல அது லைஃப் ஸ்பேன் குறைவு. இன்டர்மீடியட் ஏஜ்ல அப்படித்தான். So they start their life early to catch up with it.
3: வரதட்சணை அல்லது வது தட்சணை கொடுக்க வேண்டிய வசதி இல்லாததால் தான் இத்தனை நாளாக அவரது திருமணத்தை பற்றி அன்னை சந்திராவும் அண்ணன் ராமேஸ்வரரும் நினைக்கலை.
2: அந்த நாளில மாறி அந்த சம்பிரதாயத்துல வேண்டியதுல மாப்பிள்ள பொம்பளைக்கு காசு கொடுக்கணும். The bridegroom have to pay for the bride. It is in the Vedic system. பழைய வேதத்துல எல்லாம் இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது, இது இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது. அப்ப இவைக்கு காசு இல்ல நடந்தது. திருவிளையாட புராணத்துல வேற தருமிக்கு பொற்களி கொடுத்த விடல. இப்ப சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும், தருமி வந்து ஆஹா ஆஹா இது எனக்கு கிடைக்காதா அண்டு அவன் அதுக்காக இல்ல அவன் சொல்றான் கேட்டால் ஹி வாஸ் எ பிராமின். அப்ப அந்த அர்ச்சனை அந்த பூஜை அதுகளை முறையா செய்யறதுக்கு அவன் இல்லறத்துல இருக்கணும். அந்த இல்லறம் செய்து வாழ்றதுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு காசு இல்லையே ரெண்டுதான் அவன் என்கிறான். அதுக்குத்தான் சிவபெருமான் வந்து அவருக்கு பொற்களி கொடுப்பு. அவருதான்
3: இப்போது கொஞ்சம் பசை ஏற்பட்டிருந்ததோ என்னவோ அவர்கள் பெண் தேட முனைந்தார்கள். விந்த இளம் விந்தையாக கதாதரர் இந்த உத்தேசத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இதன் காரணத்தை பின்னரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நாம் ஒருவாறு இதனை ஊகிக்கலாம்.
2: ஏன் ராமகிருஷ்ணர்
1: சொல்லாவிட்டார்
2: பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, நீ நானும் இதுக்கு முந்தியும் பலமுறை பிறந்திருக்கிறோம், எனக்கு எல்லா பிறப்பும் தெரியும், உனக்கு தெரியாது. அதேதான் அவருக்கு தெரியும் யார் இந்த பிறப்புல தன்னுடைய கம்பேனியன். இதெல்லாம் முற்புறப்புல இருந்து அப்படியே வாரது. அந்த அவதாரம் அங்க நிகழ்ந்திருக்குது. அப்ப அது வந்து சேர வேண்டிய தருணம் அந்த சோசியோ கல்ச்சரல் அந்த இதுக்குள்ளால அது வந்து இதோட இன்றைக்கு பிரசங்கத்தை நிறைவு செய்வோம்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: அந்த பக்திங்கிறதுன்னா நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். சரீரம் நானா, மனசு நானா, புலன்கள் நானா, பிராணம் நானா, இல்ல இவர்களுக்கு அப்பாற்பட்டதா ஏதோ ஒரு சிச் சக்தி இருக்கே, சிச் சக்தி சேட்டனா கம்யா ஜடசக்தி ஜடாத்மிக உள்ளூர எது இருந்தால் கண்ணு பாக்குறதோ காது கேட்கறதோ மூக்கு முகர்றதோ இல்லாம தன் காரியத்தை பண்றதோ அது தூங்கிட்டுன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ராத்திரி 10:30 மணி ஆகட்டும், அப்படியே தானா இருக்கிற இடத்துல சேர்லயே தூங்கிடல. இப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்தாலே தூங்கி போடுறமே. அத கண்ட்ரோல் பண்ண தெரியலையே மனுஷாளுக்கு. அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு பார்த்தல, அந்த சக்தி தான் தெய்வம். ஏதோ கோவிலுக்குள்ள இருக்காரு, வேற எங்கேயோ இருக்காரு நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்காரு, எல்லாவற்றையும் இயக்கிண்டே இருக்காரு. அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் நம்ம தியானம் பண்ண வேண்டாமா? என்ன பண்ணினார் அந்த பரமேஸ்வரன்? தட்சிணாமூர்த்தி கால கீழ அதே அபஸ்மாரம் இருக்கார். அவரும் அந்த அபஸ்மாரமும் அரக்கன், அந்த ரொம்ப கடினமான சரீரம் உள்ளவன். அவருடைய சரீரம் நீளமாறத குறுங்கி போயிடுச்சு சாபத்தினால. அப்படி கடினமா இருக்கமே ஆனால் ஒரு பொருள் எப்படி கடினமா இருக்கும், எப்படி மிருதுவா இருக்கும் அது பாக்கிறது. இது சாதாரணமா நமக்கு தெரியல, அது சாஸ்திரம் சொல்றது. உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் இருக்க பதில் அது லூஸ்லி கனெக்டடா இருந்தா சாஃப்ட் ஆயிடுமா, அது ரொம்ப டைட்டா கனெக்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன் ஹார்ட் ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப அந்த விரல சங்கோகம் இருக்குமே ஆனால் மிருதுவாகுமா? புட்பமோ மற்ற சோஃபாவோ இதெல்லாம் தொட்டுனா உங்களுக்கு இந்த பெலூனோ அதை தொட்டேன்னா உள்ள போறதோ இல்லையோ, உடம்ப தொட்டேன்னா உள்ள போறதோ இல்லையோ. இப்ப என்னடா ஏன்னா அங்க இருக்கிற ஆட்டம் கனெக்ஷன் வந்து லூஸா இருக்கு. அதுவே ரொம்ப டைட்டா கனெக்ஷன் இருக்குமே ஆனால் அதை நல்லா பிரஸ் பண்ணா உள்ள போகாது, கடினமாயிடும். அதான் கல்லு இந்த மரம் இதெல்லாம் தொட்டேன்னா உள்ள போகிறதுலயே காரணம் என்ன, ஆட்டம் கனெக்டா இருக்கு. அப்படி நீளமா இருக்கக்கூடியதான் அவரை குறுக்கி விட்டாரு உள்ளனா, அதனால எல்லா ஆட்டம்ஸும் கிட்ட கிட்ட வந்துருது. ரொம்ப கடினம் அவனை முதிச்சுட்டு இருக்கு. நம்ம காலுக்கு அடிபடுமா இல்லையா, கவலை இருக்குமா இல்லையா பாருங்க. வட்டஸ்தாடனமந்த கசியா கடின அபஸ்மார சம்மர்தனம், கடினமா இருக்கக்கூடியதான ரொம்ப கட்டியா இருக்கக்கூடிய அந்த அபஸ்மாரம் இருக்காரு அத சம்மர்தனம். ஒவ்வொரு ஒரு ஸ்லோகத்துல ஒன்னு சொல்லறையானால் இத நினைச்ச மாத்தினால்தான் மனுஷனுக்கு க்ஷேமம் இருக்கும். நமக்கு மனுஷனுக்கு எது வரைக்கும் நல்ல வாழ்க்கைன்னு புத்தி ஒழுங்கா இருக்க பர்யந்தம், ஒழுங்கா இருக்கிறப்பவே இவன் என்னென்னமோ தவிர்த்துட்டா பண்ணிட்டு இருக்கான். அதுவும் சொன்ன பேச்சு கேட்கலைன்னு எப்படி ஆயிடும் மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க. புத்தியானது எப்பொழுதும் கரெக்டா இருக்கணும், அது நல்ல வழியிலேயே போகணும். அதனாலதான் காயத்ரி மந்திரம் தியோ யோனஹா பிரச்சோதயாத், எங்களுடைய எண்ணங்களை மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை புத்தியை நல்ல வழியில தூண்டி கொண்டிருக்கணும். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம். ஒவ்வொரு எண்ணமும் உங்க மனசுல வரும் பொழுது அந்த எண்ணமானது பார்த்துட்டே இருக்கார பரமேஸ்வரன் சாட்சியா. அத நல்ல வழியா இருந்தா அதை தூண்டணும், கெட்ட எண்ணமா இருந்தா அங்கே நிறுத்தி பண்ணணும். அது யாரு பரமேஸ்வரன்? இஹசே தவேதி தத சத்யமஸ்தி நசேதிஹாவேதின் மகதி வினட்டி. இந்த உயிர் இருக்கிற காலத்திலேயே அது ஜெயிக்கணும். நீங்க அந்த மனச நல்ல வழிக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா மறுபடியும் இப்படிப்பட்டதான ஒரு அவகாசம் வாய்ப்பு எப்ப வர்றதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது சார். மறுபடியும் மானிட பிறவி எப்ப வர்றது யாருக்கு தெரியும்? வருமா வராதா? எத்தனை ஜென்மக்களான வரும்? வந்தாலும் இதை கேட்க வருவோமா? பரமாத்மாவை கேட்க வருவோமா? ஏன்னா மானிட பிறவியில மனுஷன் இங்கே எங்கேயும் அவனுக்கு முதல்ல வயத்தை ரொப்பறதுக்கே அவன் ஜென்மா முழுக்க ஆயிடுறதுன்னு. அதோட ஆசையும் இல்லை. வயிறு ரொம்ப இருக்கு, ஏதோ ஆகாரம் கிடைக்கிறது போறோம், ஆஹா ஒரு வீடு வேணும், நல்ல வட்சத்தில் வேணும், அதோட என்னென்ன வஸ்திரங்கள்லாம் வேணும், அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவன்லாம் என்ன நமஸ்காரம் பண்ணணும், எல்லோரும் இருக்கிறவனும் நான் பெரியவன் நினைக்கணும், என்ன ரெக்கக்னைஸ் பண்ணும், என்ன புகழணும், என்ன ஆசை இருக்கு, எண்ணமே முடிவே இல்லையே. நான் பரம்பொருளை பார்க்கணுங்கிற எண்ணம் வரதே மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். எண்ணம் வருது சார், ஆனால் அதை அமல்படுறதுக்கு இடமே இல்லைன்னா. கிராமாந்தரத்துல போகும்போது கோவிலுக்கு போறவனே கிடையாது, விருச்சோன்னு கிடக்கிறது. எந்த எங்கெங்க ஒவ்வொரு கோவிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உற்சவம் நடந்தது, போறதே இல்லை மனுஷியால். ஏன்? நம்பிக்கை போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இது போல நல்ல விஷயத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் வருமா, அல்லது சொல்லக்கூடியதான மனுஷனும் கிடைப்பாரா? சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள்கள் இருக்கா? சிரவணாயாதி பகவோ என்ன வித்யு சுருண்ணந்தோவி பகவோ என்ன வித்யு. கேட்கறதே சொல்றதே ரொம்ப கஷ்டம், சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அப்படி இருக்குன்ன, அப்படி ஒரு மானிட பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சு இந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிற கதை விடலாமா, கோட்டை விடலாமா? நம்ம ஏதோ கோபம், ஏதோ ஒரு விவகாரம், என்னமோ ஒரு சந்தர்ப்பம் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். ஆகையால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பாதத்திலையும் அந்த லீலைய சொல்லிண்டே இருக்கிற ஆச்சாரியர் வட்சத்தாடனமந்த கத்திய கடின அபஸ்மார சம்மர்தனம். அந்த கடினமா இருக்கக்கூடிய நான் அபஸ்மாரம் மேல காலை வச்சு அழுத்துட்டே இருக்கு, அவன் திருப்பியும் வெளியில வந்துட்டு போறானு. அந்த அபஸ்மாரம் வெளியில வந்து ஜனங்களை தாக்கப்படாது, ஜனங்கள் காப்பாற்றப்படணும், அவளுக்கு புத்தி நல்ல வழியிலேயே இருக்கணும் அப்படின்னு. கடின அபஸ்மார சம்மர்தனம் பூபிருத்பரியடனம் நமசுர சிர கோட்டீர சங்கர்ஷணம். பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்காரா? அப்படி கைலாச மலையில சுத்திட்டு இருக்க. வாழ்க்கையில ஒரு தரம் அந்த கைலாச மலைக்கு போகணும், கேதார்நாத்துக்கு போகணும். இப்ப எல்லாம் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. கேதார்நாத்துக்கு போகணும், ஒரு 14 மைல் நடக்கணும், 40 மைல் நடக்கணும்னா இந்த நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. 5 நாள் 10 நாள் எல்லோருக்கும் பயம், இன்சூர் பண்ணிட்டு போறான் முன்னாலேயே. விவகாரம் பண்றான் அது இதுங்கிறான். விவகாரம் முழுக்க என்னடா அந்த மலையில நடந்துதான் ஆகணும், நடக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க வாக்கிங்கே கஷ்டமா இருக்கு, அங்கே நடங்கிறது. ஆனா நடக்கணும் நடக்கணும், ஏதோ பக்தியினால பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த இடத்துலதான் அவருடைய வீடு, அது அங்கேயே நடந்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அங்கே நடக்கிற காலத்துல காலை எவ்வளவு குத்தும் பாருங்க. பூபிருத்பரியடனம் ஹே பரமேஸ்வர, உம பாதங்கள் யமதர்மராஜாவை எட்டி உதச்சிருக்கு, உங்க பாதங்கள் விடாம அவருடைய அபஸ்மாரம் அழித்து பிடிச்சிட்டு இருக்கு, உங்க பாதங்கள் கைலாச மலையில சுத்தி கொண்டு போ பிருத்பரியடனம். ஆகையால் உங்களுக்கு என்னென்ன முக்கியமாக நல்ல செருப்பு தேவைங்கிற போ பிருத்பரியடனம். அதுக்கப்புறம் நமசுர சிர கோட்டீர சங்கர்ஷணம், தேவதைகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்றான் அந்த பரமேஸ்வரனுக்கு. பரமேஸ்வரனோட பரமேஸ்வரனுடைய ஆத்தகாரியான அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றார் ஆச்சாரியால். சௌந்தர் லேகரில் சொல்லும் பொழுது கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹரபுர கைடபித கடோரே கோட்டீரே கலசி ஜம்பாரி மக்குட்டம் பிரணம்யேஷு ஏதேஷு பிரசபம் உபயாதஸ்ய பவதம் பவசியாவ்யுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே அப்படின்னு சௌந்தர் லேகரில் அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா சிம்ஹாசனத்துல. தேவதைகள்லாம் உட்கார்ந்துருக்க முன்னால அம்பாளை பார்த்துட்டே இருக்க திடீர்னு சொல்லி கொள்ளாம பரமேஸ்வரன் வந்துட்டார். வரலாமா என்ன தப்பா என்ன ஆத்துக்காரி பாக்கிறதுனா வந்திருக்கேன். அவர் பாட்டுக்கு வந்திருக்கார். அங்க வந்ததுமே பரமேஸ்வரன் வந்ததுமே சதா சிவபதி உரதா டக்குன்னு எழுந்துட்டு பரமேஸ்வரன் எதிர்க்க வர்றதுக்காக கிளம்பின அம்பாள். இந்த தேவதைகள்லாம் முன்னால உட்கார்ந்து இருக்காள். நமஸ்காரம் பண்ணும் பொழுது நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எழுதுக்கணும். அதுக்காக ஒருத்தர் நமஸ்காரம் பண்றாரா, நமஸ்காரம் பண்ணும்போது அம்பாளோ வேகமா கிளம்புறா பரமேஸ்வரனை எதிர்கொண்டு அழைக்கணும்னு. இவாளே நடுவுல வந்து நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தர் தலையில இருக்க கிடைக்கிற கிரீட்டம், நீங்க சினிமால பாத்துருப்பீல, ஒவ்வொரு கிரீட்டம் 2 கிலோ 3 கிலோ எப்படித்தான் அவளோட தங்கத்தை சுமந்துட்டு இருக்காளோ. ஏன்னா தேவதைகள்னு அப்படி நம்ம தீர்மானம் பண்ணிவிட்டோம். அப்படி அந்த கிரீட்டங்களை வச்சுட்டு அது நடு நமக்கு அம்மா போயிட்டு இருக்காளா, அந்த கிரீட்டமானது அவ காலில் படுமோன்னு பயப்படுறாளாம். அங்க இருக்கக்கூடிய இதான தோழிகள் அம்மா கிரீட்டம் வைரிஞ்சம் பரிகரா, பிரம்மதேவருடைய கிரீட்டம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், காலில் பட்ட அடிபடும், ஆகையால் பார்த்து வாங்கோ. புற கைட்டபபித கடோரே கோட்டேரே கைட்டபபித் மது கைட்டபான்னு ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர் அறக்காலையும் கொன்னவர் மகாவிஷ்ணு. அதுல கைட்டபபிதா கைட்டபரை கொன்னதான் அந்த மகாவிஷ்ணுடைய கிரீட்டம் அது நடுவுல நிக்கிறது, காலில் அடிபட போடுறதுமா வாங்க. கடோரே கோட்டேரே கலசிஜம் பாரிமகுடம் இந்திரனுடைய கிரீட்டம் அங்க இருக்குமா, இந்திரன் எல்லாத்தையும் ஷோ பண்ணிப்பார். எல்லாத்தையும் விட வச்சு தேவதைகளுக்கெல்லாம் ராஜா இல்லையா, அதனால விவகாரம் என்னடா, நான் தான் ராஜான மற்ற தேவதைகளை விட ஒசத்தியான நீளமாக கட்டினமான ஒரு கிரீட்டத்தை வச்சுட்டு இருக்கார். அது இங்க இருக்கு. ஆனா அம்மா நீங்க கொடுத்த ஒரு அபிமானத்தினா ஒரு சக்தியினால்தான் வளர்க்கலாம். சக்தி இல்லைன்னா எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாமும் இருக்கு, உள்ளூர எழுந்துக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா ஏதாவது அனுபவிக்க முடியுமா உங்களால, ஏசி போட்டதுமே ஆஃப் பண்ண குளிர்றதுங்கிறான், என்னாச்சுன்னா ஆஃப் பண்ணதுன்னா ரொம்ப இது உஷ்ணமா இருக்க ஃபேன் போடுங்கிறான், என்ன சுவாமி விவகாரம்னார், உள்ளூர சக்தி இருக்கணும், அது இருந்தாதான் சுக துக்கே சமே கிருத்வ லாபாலாபோ ஜெய ஜெயம். ஒரு மனுஷனுக்கு சுகம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ இன்பம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான சக்தி அந்த உள்ள இருந்தா தான் நடக்கும். ஆகையால் சக்தியெல்லாம் அம்பாள் கொடுத்ததுதான், அதனால நமஸ்காரம் பண்ண வந்திருக்கார். நமஸ்காரம் பண்ணும்பொழுது கிரீட்டம் காலுக்கு படுமோ படுமோ அப்படியே காப்பாது ஏதேடு பிரசபம் உபயா தஸ்ய பவனம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிருக்க பொழுது தோழிகள்லாம் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கன்னு எப்படி அம்பாளை சொன்னாளோ அதே மாதிரி அம்பாளுக்குன்னு அம்பாளுடைய ஆத்தக்காரனை பரமேஸ்வரனுக்கு சொல்லணுமா, அந்த தேவதைகள்லாம் வந்து வணங்கிட்டு இருக்காளா, நமசுரசிர கோட்டீர சங்கர்ஷடம் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான தேவதைகள் அவளுடைய தலையில இருக்கக்கூடியதான கோட்டீர சங்கர்ஷணம் அவ நமஸ்காரம் பண்ணும்பொழுது கிரீட்டத்தை எடுத்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தலையில போட்டுக்கிறதுக்கு டைம் இல்லை சார், அதோடய சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினேன். அந்த பாதத்துல பட்டா அந்த பாதத்துக்கு எவ்வளவு கவலை இருக்கும், ஹே பரமேஸ்வரா எத்தனை காரியங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீள், எத்தனை லீலைகள், உங்க பாதங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். ஆகையால் கர்மேதம் மிருதுளஸ்ய தாவக பதத்வந்தஸ்ய கௌரிபதே, ஹே பரமேஸ்வரா கௌரிபதே, ஏன் கௌரிபதேன்னு கூப்பிடுறார், ரொம்ப மிருதுவான ஒரு சரீரம் பழக்கு, அப்படி மிருதுவான சரீரத்தை தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலாம் பரமேஸ்வரனை, அம்பாளே ரொம்ப மிருதுவான சரீரம், புஷ்பம் மாதிரி ஒரு சரீரமா அம்பாளுக்கு, அப்படி இருக்கக்கூடியதான அந்த சரீரத்தை அந்த அம்பாள் அந்த சரீரத்தெல்லாம் கஷ்டப்படுத்தி தபஸ் பண்ணினா, பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயுத பரஸ்பரம், அம்பாள் வேணும்னு பரமேஸ்வரன் அம்பாளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தபஸ் பண்ணினார், பரமேஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அம்பாள் தபஸ் பண்ணினாராம். பார்த்தல அப்படின்னா இருக்கணும் மனுஷ தம்பதிகள்னு ஏதாவதுதான், இவரை கண்டு அவந்தம்மா அவரை கண்டு அந்தம்மா கண்டு இவர் இப்படி இருக்கணும், சரீரம் ரெண்டா இருக்கணும் மனசு ஒன்னா இருக்கணும், அதுதான் வேதங்கள்லாம் சொல்றது. சமானி வாகோதி ருக்வேதத்துல கடைசியில என்ன பிரார்த்தனை, எங்களுக்கு ரெண்டு சரீரம் இருந்தாலும் மனசு ஒன்னாகத்தான் இருக்கு, நான் என்ன நினைக்கணும்னோ அது அந்தம்மா நினைக்கணும், அந்தம்மா நினைக்கிறதா இவர் நினைக்கணும், அப்படி இருந்தா தான் அதுக்கு தாம்பத்தியம்னு பேர். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு அந்த பரமேஸ்வரன் அம்பாளே, தபஸ் பண்ணி பண்ணி பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணீங்கன்னா வேற மாட்டேன்னார், கஷ்டப்பட்டது ஹிமவான், அவருக்கு என்ன தெரியும், பொண்ணு கல்யாணத்துக்கு வயசாயிடுது வயசு வந்துடுது, இந்த பொண்ணும் நான் இன்னார லவ் பண்றேங்கிறது இருப்பார், அந்த சரியை லவ் பண்றாருன்னு அவர் போய் அரேஞ்ச் பண்ணி பேசணும்னா அவர் தபஸ்ல இருக்காரு, இப்பதான் எப்ப பார்த்தாலும் தபஸ்ல இருக்கார், என்ன சார் பண்றது, எது போய் பேசலாமா, அம்மா அப்பா யாராவது இருக்காளா போய் பேசலாமா தெரியல. யார கேட்டாலும் இன்னார் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, இருக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாதுங்கிறாங்க. யார போய் விசாரிக்கிறது? இந்த பொண்ணை கேட்டா நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். யோஜனை பண்ணி பார்த்தார், ஒரு 20-30 அட்டம் பண்ணி பார்த்தார், வாய மூழ்கிட்டு அதுலயே உட்கார்ந்து இருக்க. ஆனது நடக்கட்டும்னு ப்ராப்ளம் ஒன்னும் சால்வ் ஆகல, என்ன லீவ் டு தி டைம் அப்படின்னு. வேற என்ன பண்றது அப்படின்னு ஏதோ சரியாகும். நாரதர் இங்கிருந்து வர வந்து சும்மா இருக்கப்படாதோ, ஆனா உங்க கதில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளே கல்யாணம் ஒண்ணும் பண்ணலையே, உமக்கு என்ன ஏ தெரியும் கிரகஸ்தனுடைய கவலை, உமக்கு கல்யாணம் ஆகல பொண்ணும் பெத்துக்கல, பொண்ணு கல்யாணம் ஆகலையேன்னு அவரை கேட்டா என்ன அர்த்தம்? அவர் வேணும் தான் கேட்டார். அவர் பார்த்தா இப்படி எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு, இந்த பொண்ணும் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கிறது, அவரும் கண்ணம் கொண்டு இருக்காரு, என்ன பண்ணாலும் சரியா வரமாட்டேங்கிறது, என்ன தெரியல, நீங்களே சொல்யூஷன் கொடுக்க மாட்டார் அவர். அவர் பார்த்து இது என்ன ஒரு பெரிய கஷ்டம் பாத்தீங்களா, என்ன பண்ண இந்த பொண்ணை கொண்டு போய் அவருக்கு பரிச்சரிய பண்றதுக்காக விட்டுரும் கொடுத்தார். இவாளே லவ் பண்ணிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க, எல்லாம் விவகாரம் எப்படி சொல்யூஷன் பழைய நாளே அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஆச்சு அவர் கண்ணா திறக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்னமான அப்படியே மெல்லமா திறந்தானா, இந்த திரிலோக சுந்தரி திருப்புராஸ்ரீ திரிபுரா திரிபுரவாலா திரிபுரா அப்படின்னு நினைச்சுண்டு அந்த அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் அத பார்த்தாராம். என்ன ஆச்சுனர் தபசு முடி வச்சுட்டார். எந்த ஊர்ல இருந்து வர்ற? எங்க அம்மா அப்பா யாரு? இங்க இருந்து சப்தர்ஷிகள் அனுப்பிச்சாரோம் பொண்ணை கேட்கறதுக்கு. பொன்னாத்துல இருந்து வரணுமா பையனாத்துல இருந்தோமா அதெல்லாம் தெரியாது. இவர் அனுப்பிச்சார், அவளம் போனா ஏதோ விவகாரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்து என்ன, அப்படி பரமேஸ்வரனே அம்பாளை தபஸ் பண்ணி அடைஞ்சிருக்க, அம்பாளே பரமேஸ்வரனா வேணும்னு தபஸ் பண்ணி அடைஞ்சிருக்க, அந்த மகா கோமளமா இருக்க கூடியதான அம்பாள் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு கோமளமா நீங்க இருக்கணும் ஹே பரமேஸ்வர, உங்களுடைய பாதங்கள் அது இப்படி எல்லாம் வேலை செய்யறது, இங்க எல்லாம் கைலாச மலையில மலையில போய் அலைஞ்சுட்டு இருக்க, யமதன் ராஜாவுடைய வட்சத்தை அடிச்சிருக்க, மார்பை அடிச்சிருக்க, அபஸ்மான அழுத்தி பிடிச்சுட்டு இருக்க, உலகெல்லாம் சுத்தி கொண்டிருக்க, தேவதைகளுடைய கிரீட்டங்கள்லாம் பட்டு அதுக்கு அடிபடுமோன்னு பயமா இருக்கே ஹே பரமேஸ்வர. ஆகையால் நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, மச்சேதோ மணி பாதுகா விஹரணம், என்னுடைய மனசு என கூடியதான கடினமாக இருக்கு. என் மனசு இருக்க பாத்தீங்களா, அது இன்னதுன்னு கல்லு மாதிரி இருக்குன்னு. உருகாதா மனம்னு, எத்தனை யாரு எதை பண்ணினாலும் மனசு உருகி ஏதோ ஒண்ணு கொடுக்கறதில்ல, தானம் பண்றதுன்னு தோடுறதா, சம்பாதித்த மனமானது யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். அப்படி யாருடைய கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்தை பண்ண மனசு உருக மாட்டேங்கிறதே ரொம்ப பேர் இருக்கு. அப்படிப்பட்டதான கடோரமான ஒரு மனசை நான் வச்சுட்டு இருக்கேன் பரமேஸ்வர, இந்த மனசை உனக்கு கொடுத்துறேன், இந்த மனசை செருப்பா தச்சுக்கோச்சேதோ மணி பாதுகாவிஹரணம், கல்லு மாதிரி இருக்க, இதை வச்சுட்டு இதை நடந்தேன்னா இது மேல ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அப்படின்னு என்ன, இந்த மனசு என்னை விட்டு போகணும், அது இருக்கிற பரியம் தான் நமக்கு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கு, சும்மா இருக்க மாட்டேங்க, அப்படி இருந்தா என்ன இப்படி இருந்தா என்ன அதனால என்ன இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆகையால் என் மனசு என்னை விட்டு போயிடுச்சுன்னா மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோஹோ, பந்தமும் அதுதான் மோட்சமும் அதனாலதான். ஆகையால் பந்தாய விஷயாசக்தம், அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேண்டாம்னு ஏதாவது ஒன்ன சொல்றோம் லோகத்துல கிடையாது. கடைஞ்சல உங்களுக்கு என்ன வேணும், துன்பம் போகணும் அதுவும் வேணும் தான், அத்துணை வேண்டாம் வேண்டான்னு நோன்னு சொல்றதே கிடையாது. குப்பையா இருந்தாலும் சேர்த்து வைங்க சார், குப்பைக்காரன் வந்தா கொள்ள நக்காசு வரும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தான் மனுஷன் இருந்துட்டு இருக்கான். வைராக்கியம்ங்கிறது தூளிய அளவுக்கு இல்லை, சாஸ்திரம் சாஸ்திரத்தால் தான் இருக்கு, இவனிடத்துல அனுஷ்டானத்துல இல்லாம போயிடுச்ச. மனுஷன் எதையும் எதிர்பார்க்காம இருக்க வாழ கத்துக்கணும். இது வேணும்னு ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நாள் இருக்கா நீங்க யோஜனை பண்ணிப்பாரு. எதையும் விரும்பாமல் இருக்கிறது போருங்கிற எண்ணத்துல நான் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, அப்படி நம்மளால வாழ முடியாதான்னு பார்த்தோமா, அதுதான் மனுஷனுடைய ஒரு வசதி. எதையும் வந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாது, அதுவும் சில பேர் எது வந்தாலும் வேண்டாம்னு தள்ளிடப்படாது, வந்ததா சரி வரலையா வரலேன்னு கவலைப்படப்படாது. ஏன்னா வரலேன்னு வந்ததை ரிஜெக்ட் பண்றப்பவும் துவேஷம் இருக்கு, துவேஷமும் ராகத்துக்கு ஆப்போசிட் தான். எதை நம்ம விரும்புறோமோ எதை நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை நம்மகிட்ட வரப்படாதுங்கிற ஆசைக்கு தான் துவேஷம்னு பேர். சோ ராகமும் இருக்கப்படாது துவேஷமும் இருக்காது. அதனாலதான் ராகம் இருக்கப்படாதுன்னு வீராகம்னு சொன்னான், துவேஷம்னு சொல்ல. ஆகையால் எதையும் ரிஜெக்ட் பண்ணப்படாது, எதையும் வேணும்னு கேட்கப்படாது. அப்படி இருக்கக்கூடியதான் ஒரு நிலையை நம்ம வரவழைச்சுக்கணும். அப்படி ஹே பரமேஸ்வர, என்னுடைய மனசு இவ்வளவு கடினமா இருக்க, இப்படி கடினமான மனசை நான் உங்க கொடுத்துறேன், அதனால நீங்க க்ஷயமா ஆனந்தம் வச்சுங்க. மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போ ததங்கி குரு அப்படின்னு நம் மனசை பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு திவ்யமான ஒரு பக்தியினுடைய விசேஷத்தை இங்க சொல்ற. வக்ஷஸ்தாடன மந்த கஷ்ட கடின அபஸ்மார சம்மர்தனம் புபிருத்வர்யடனம் நமத் சுரசிர கோட்டீர சங்கர்ஷணம். சுரசிரஹா சுரானா தேவதைகள், தேவதைகளுடைய தலை சிரஹா, அதுல இருக்கக்கூடியதான கோட்டீரம் கிரீட்டங்கள், அது காலில் படுமோ. சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலத்திய தாவக பதத்வந்தியா, ஹே பரமேஸ்வர, உங்களுடைய மிருதுவா இருக்கக்கூடியதான அந்த இந்த பாதங்களுக்கு இந்த செயல்கள்லாம் இருக்கு பார்த்தல, அது ரொம்ப துன்பத்தை கொடுக்கறதுப்பா கௌரீபதே. மச்சேதோ மணி பாதுகா விஹரணம், என்னுடைய மனசு எனக்கூடியதான மணி பாதுகளை வச்சுட்டு அதோட சுத்துங்கன்னு நீங்க சம்போ தத் அங்கீகுரு, இப்படி சதா அங்கீகுரு, இதை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பகவானை பிரார்த்தித்தார். அடுத்த ஸ்லோகத்துல இப்ப சொன்னாரோ இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பாத சேவை பண்ணினா அதுக்கு என்ன ஒரு க்ஷேமம் வருது, அதனால வரக்கூடியதான நன்மை என்ன அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகம் சொல்றார். உள்ள இருக்கக்கூடியதான விஷயங்கள் இதே லீலைகள் தான். வக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜரா கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்டா முக்தி வதுஸ்தனோதி நிவிருதா ஸ்லேஷம் பவானீபதே யச்சேதோஸ்தவ பாத பத்ம பஜனம் தசேஹ கிம் துர்லபம். யமதர்மராஜா பரமேஸ்வரனை பார்த்து நடுங்குறானா, ஏண்டன்னர் ஒரு தரம் உதச்சிருக்கார், அது இனி இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. மறுபடியும் யமதம் ராஜாக்கு யார கண்டா பயம், பரமேஸ்வரன். பீஷாஸ்மாத்வா தப்பவதே பீஷோதேதி சூரியா பீஷாதிந்திரஸ்தாக்னிஸ்த மிருத்யுர் தாவதி பஞ்சமஹ, ஓடிண்டே இருக்கிறான். எங்க பரமேஸ்வரன் வந்துடுவாரோ அவருடைய கோபம் வருமோன்னு ஓடுறாருன்னு மீதி பேர்லாம் தாவத்தி போடல அந்த மந்திரத்துல, பயப்படுறார். பீஷாஸ்மாத்வா தப்பவதே வாயுதான் பவிக்கிறது, பயக்க பயப்படுறார். பீஷா உதேதி சூரியா, சூரியன் உதிக்கிறார கரெக்டா 5:52 இன்னைக்கு சூரியோதயம்னா அந்த 52 உதிச்சாயின் அவர் அப்படி கரெக்டா உதிக்கிறார் சார். ஒவ்வொரு நாளும் பீஷாதிந்திரஷாக்னிஷா, இந்திரனும் அக்னியும் அந்த பரமாத்மாவுடைய பயத்தினால தந்த காரியத்தை பண்ற. ஆனா யமதர்மராஜா மிருத்யு தாவதி பஞ்சமாக ஓடிண்டே இருக்கார். ஒரு செகண்ட் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா பரமாத்மாவுக்கு பயம் வந்துருமோ கோபம் வந்துருமோ அப்படின்னு அந்த பரமாத்மா பரமேஸ்வருக்கு பயப்படுறாரா யமதர்மராஜ. வக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா, அந்த வைவஸ்வதா விவஸ்வானுடைய பிள்ளையா இருக்கக்கூடியதான யமதர்மராஜா நடுங்கிறார். ஏன், மறுபடியும் ஒரு தரம் அடி வாங்கினேனே, மறுபடியும் அந்த அடி வாங்கப்படாது. வக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா, அதே போல நிர்ஜரா கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே, தேவதைகள்லாம் என்ன பண்ண நமஸ்காரம் பண்ணி அவளுடைய கிரீட்டத்தை வெறும் பிளைனா இல்லை சார், அந்த கிரீட்டங்கள்லாம் ரத்னங்கள் மாணிக்கங்கள் இவைகளை செதுக்கி இருக்கு. கலர் கலராக ரத்னங்கள்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் செதுக்கி வச்சுட்டு இருக்கான் கிரீட்டத்துல. அவ நம்ம மாதிரி கஷ்டமா என்ன, தங்கம் 2000 விற்கிறது 3000 விற்கிறது இதெல்லாம் உமக்குன்னு. தேவதைகள்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போ வேணாலும் கிடைக்கும். காமதேனு கல்பவருஷம் இவெல்லாம் இருக்கு, அதுக்கு போய் கல்பவருஷத்தை போய் கிரீட்டம்னு கேட்டால் தானா வந்து சேர்றது. அப்படி அவெல்லாம் டிசைன் டிசைனாக கிரீட்டரை வச்சுட்டு இருக்கார். அந்த கிரீட்டங்களை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த கிரீட்டங்கள்லேருந்து வந்ததான ஒரு கிரணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்க, அது அப்படியே பரமேஸ்வரனுக்கு கற்பூர ஆரத்தி கொடுத்த மாதிரியா இருக்கும். அவ எழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்ததுமே பரமேஸ்வரனை சுத்திலையும் கற்பூர ஆரத்தி கொடுத்த போல இருக்குன்னு. கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே நிர்ஜராக தேவதைகள் கோட்டீர உஜ்வல ரத்ன தீப கலிகா, கோட்டீரம்னு கிரீட்டம், அந்த கிரீட்டத்துல வரக்கூடியதான உஜ்வல ஜுவலித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ரத்ன தீப கலிகா, ரத்னங்களுடைய தீபம், அந்த ரத்னத்துடைய ஒளியினால அப்படியே பரமேஸ்வரனுக்கு ஆரதி கொடுத்தா போல இருக்க. ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே, இதெல்லாம் பார்த்து முக்திவதூ திருஷ்டுவா முக்திவதூஸ்தனோ திணிபுருதா ஸ்லேஷம். ஏ பரமேஸ்வர, இந்த முக்தி எனக்கூடிய நான் ஒரு பெண்ணை என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பரமேஸ்வரன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் முக்திங்கிறத பரமேஸ்வரன் தியானம் பண்ணினாலே முக்தி கிடைக்கிறது. பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால ஞானம் வருது. ஞானம் மகேஸ்வராதிச்சேத் அப்படின்னு அந்த ஞானம், ஆத்ம தத்துவ ஞானம், அம்பாளை தியானம் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறத சிவஞான பிரதாயினி சிவஞானம். அப்படி சிவம்னு மங்களம்னு அர்த்தம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு பரம மங்களமானது அது ஞானத்தை தவிர, பரமாத்ம ஞானத்தை தவிர ஒன்றும் கிடையாது. மகி ஞானேன சந்தோஷம் பவித்திர மிக வித்தியது. இந்த ஜென்மாவில் எங்கேயுமே மிக உயர்ந்ததான ஒரு பதார்த்தம், பாவனமான ஒரு பதார்த்தம், எல்லா விதமான துன்பங்களையும் அழுக்குகளையும் நீக்கக்கூடியதான பதார்த்தம் இந்த ஞானம் ஒன்றுதான். அந்த சிவஞானம் ஒன்றுதான். அப்படிப்பட்டதான அந்த சிவஞானம் இருக்கே, அதை கொடுக்கக்கூடியதான முக்தி என கொடுக்கதான அந்த அம்மா பரமேஸ்வரனா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆலிங்கனம் பண்ணா பரமேஸ்வரோட உங்களை சேர்த்து வைக்கிறான்னு அர்த்தம். திருஷ்டுவா முக்தி வதோஸ்தனோதி நிபுருதா ஸ்லேஷம் பவானி பதே. இந்த பவானிங்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு கூட்பாடு இருக்க பார்த்தா ஒரு அட்ரஸ், அதுக்கு ரொம்ப விசேஷம். அந்த அம்பாள் கருணாமூர்த்தி, எதை வேணுனாலும் கொடுக்கத்தைய. பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டி ச கருணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன் கதையதி பவானி துவமிதி யஹா. பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைத்தான் அம்பாளை போய். அம்மா பவானி துவம் தாசே, தாங்கள் தாசனா இருக்கக்கூடியதான என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்காக மை விதர திருஷ்டிம் சகருணா, என்னிடத்துல உங்க கருணையோடு கூடியதான பார்வையை என் மேல விடுங்க அப்படின்னு என்னை பாருங்கன்னு அர்த்தம். இதுதான் அவன் பிரார்த்திக்கிறான். அம்பாளை பிரார்த்திக்கிறதுக்கு எப்படின்னு, நான் உங்களை வணங்குகிறேன் என்ன பாருங்கோன்னு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சேன்னு பவானி துவம் தாசே அப்படின்னு சொன்னாராம். அம்பாள் என்ன பண்ணின, பவானி துவம் அப்படின்னு பிரிச்சுட்டா. இவன் என்ன பண்ணா, பவானி ஹே பவானி பவானி மாதா துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் அப்படின்னு சொல்ல நினைச்சு பவானி துவம் தாசேன்னு சேர்த்து சொல்லிவிட்டான். இப்ப இவன் என்ன கேட்கறான், பவானி துவம் நானா ஆகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணா, தன்னுடைய ஸ்டேட்டஸ கொடுத்துட்டாலும் அந்த அளவுக்கு கருணையோட அவ கேட்கணும்னு இல்லை, கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பவானித்துவத்தை கொடுத்துட்டாலும் அப்படி இருக்கக்கூடியதான அம்பாள் அவருடைய ஆத்துக்காரர் பவானி பதே. பவானிங்கிற ஒரு ஒரு வடிவம் இருக்க ரொம்ப விசேஷம். பவானி பவானி பவானி அப்படின்னு சரண்யே வரண்யே சுகாருண்யமூர்த்தே ஹிரண்யோதராஜ்ய ரகண்யேசு புண்ணியே சரண்யே சரண்யே பவாரம்ப பீஜேஷ்ட மாம் பாஹி பத்ரே. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவானின்னு பவானுடைய ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே எல்லா விதமான துன்பங்கள்லாம் போகுமா, மனசில் இருக்கக்கூடியதான வியத கவலை அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபம் பவானி மாதான்னு சொல்றாளே. அப்படிப்பட்ட பவானி மாதாருடைய ஆத்துக்காரர் பவானி பதே. மச்சேதஸ்தவ பாத பத்ம பஜனம். ஏ பரமேஸ்வரா, என்னுடைய மனசு இருக்கே இந்த மனசு தவ பாத பத்ம பஜனம், இது உங்களோட சேர்ந்து இருக்க சத்ய இஹ கிம் துர்லபம். இப்படி கடத்திடுத்துனா இனிமேல் எது கிடைக்காதுன்னு லோகத்துல சிவபக்தி மனுஷனுக்கு வந்ததே ஆனால் எல்லாமும் கிடைக்கும். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம்னு பாத சேவையனுடைய ஒரு விசேஷமான ஒரு கௌரவம் இத சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. வட்சஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜரா கோட்டி ரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்தி வதூ தனோதி நிகிலா ஸ்லேஷம் பவானீபதே. மச்சே யச்சே தஸ்தவ பாதபத்ம பஜனம் தத்தேஹ கிம் துர்லபம். ஆகையால் பரமேஸ்வரன் ஒரு நாள் காலம் எழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அவருடைய கௌரவத்தை போய் நமஸ்காரம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணா சகல க்ஷேமத்தை அடைவோம்னு சொல்லி இதில் முடிச்சிருக்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் எதை பண்ணினாலும் உங்களுக்கு நல்லதான். நான் பண்ணக்கூடியன ஜபோ ஜல்ப செல்பம் அப்படின்னு பகவதி முத்ரா விரச்சனான்னு சொன்னாரே, அதே விதமாக நான் பண்ணக்கூடியதான செயல்களெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும், உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும், அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல இத அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
8: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே ஈஷ்ட சித்தயே. ததானீம் ஏதௌ ஈஸ்வர ப்ராஜ்ஞௌ சைதன்ய ப்ரதீப்தாபிஹி அதிசூக்ஷ்மாபிஹி அஜ்ஞான விருத்திபிஹி ஆனந்தம் அனுபவதஹ. ஆனந்தவகு சேதோமுக ப்ராஜ்ஞஹ இதி ஸ்ருதேஹே. சுகம் ஹம் அஸ்வாப்ஸம் ந கிஞ்சித் அவேதிஷம் இதி உத்தித்ய பராமர்ஷோத்தேஷ்ச. அப்போ அந்த ரெண்டு நிலையையும், காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வர பிராஜ்ஞனுடைய நிலைய சொல்லிட்டோம். ஜீவனுடைய ஈஸ்வரனுடைய நிலையும் சுஷுப்தி நிலையா அந்த ஆனந்தமய கோஷமா சொல்லியாச்சு. இப்படி ஆனந்தமய கோஷமா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த நேரத்துல எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னா, சைத்தன்ய பிரதீபாபிகி அதிசூக்ஷ்மாபிகி அஜ்ஞான ஆவருத்திபிகி ஆனந்தம் அனுபவத்தக. சைத்தன்ய பிரதீப்தாபிகி, சைத்தன்யத்தினால் பிரதீப்தாபிகி, நன்றாக பிரகாசிக்கப்படுத்தப்படுவதாக, நன்றாக பிரகாசிக்கப்பட்டதாக. அதிசூக்ஷ்மாபிகி அஜ்ஞான விருத்திபிகி, அதிசூக்ஷமான அஜ்ஞான விருத்திகள் கூடியதான அந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசமானது பிரகாசப்பட்டதனால் அஜ்ஞானம் அனுபவத்த, அந்த ஆனந்தம் அனுபவத்த, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அங்க சைத்தன்யத்தினாலதான் பிரகாசிக்கிறது, சைத்தன்யத்தினால பிரகாசிக்கிறதுனாலதான் ஆனந்தமானது அனுபவிக்கப்படுறது அப்படிங்கிறது தெரியுது. தூக்க நிலை விழிப்பு நிலையிலிருந்து வேறுபடுறது எப்படி அப்படின்னு கேட்டா, அங்க ஆனந்தமயமானது அனுபவிக்கப்படுறது, அங்க ஆனந்தமயம் அனுபவிக்கப்படுறது, அந்த ஆனந்தமானது அனுபவிக்கப்படுறது, பிரம்மனுடைய ஆனந்தமானது அனுபவிக்கப்படுறது. ஆனாலும் அது நம்மளுடைய பிரம்மானந்தம் இல்ல, நம்மளுடைய மோட்ச அனுபவம் இல்ல, இல்லாட்டி தூங்கினாலே போதும் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் மோட்சத்துக்கு. ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம் பல நாள் தூக்கம் அப்படிங்கறதுனால நம்ம பெரிய சித்த புருஷனா இருக்கோம். அதனால அப்படி இல்ல. அப்ப என்ன அதுல விஷயம், வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க சைத்தன்யமானது இருக்கு, சைத்தன்யத்தினுடைய இருத்தல் விழிப்பு நிலையிலையும் இருக்கு அப்படிங்கறதுனால சைத்தன்யத்தினுடைய இருத்தலை வச்சுட்டு அங்க நீங்க வந்து வித்தியாசப்படுத்த முடியாது. சைத்தன்யத்தினுடைய இருத்தல் வந்து விழிப்பு நிலை. ஏன்னா என்ன சொல்றாங்க, அந்த இடத்த சைத்தன்யத்தோட இருத்தல் இருக்கு அப்படின்னா, ஆத்மாவோட இருத்தல் இருக்கு, ஆத்மா அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பவும் தான் அந்த அனுபவம் இருக்கு, உனக்கு தெரியல. சாஸ்திரம் எதுக்கு படிக்கிறோம், முன்னாடியே அதிகாரி பத்தி விசாரம் பண்ணும்போது சொல்லியாச்சு, நமக்கு இந்த அஜ்ஞான அனுபவம் இருக்கு அப்படிங்கிற இந்த நிலையானது இருக்கிறதுனால, ஏன்னா அஜ்ஞானிங்கிற நிலையானது எனக்கு இருக்கிறதுனாலதான் சாஸ்திரத்தை பிரவேசனமே, இல்லாட்டி வேண்டவே வேண்டாம் சாஸ்திரம். நம்ம பிரம்மஜானி அப்படிங்கிறவனுக்கு எதுக்கு புளியங்காய்க்கு புளிப்பாவரை வைக்க வேண்டியது இருக்கு, அவனுக்கு வேண்டாம். அதனால அந்த நிலையில சைத்தன்யத்தினால பிரகாசிக்கப்படுறதா இருக்கு இந்த ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா நிலையிலும் சைத்தன்யத்தினாலதான் எல்லாமே பிரகாசிக்கப்படுறது. தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படிங்கறது சுட்டி, அந்த பரமாத்மாவுனுடைய பிரகாசத்தினால்தான் எல்லாமே பிரகாசிக்கிறது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது சைத்தன்ய பிரதீப்தாபிகி ஆனந்தம் அனுபவத்தக, சைத்தன்யத்தினால் பிரதீபிக்கப்படுறதான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னா, வெறும் சைத்தன்ய பிரகாசத்தினால மாத்திரம் இல்ல, அதிசூக்மாபிகி அஜான விருத்திபிகி, சைத்தன்யத்தினால் பிரகாசிக்கப்படுறதான அதிசூக்ஷமான அஜான விருத்திகளானது இருக்கு. அந்த அஞ்ஞான விருத்திகள் கூடியதாகத்தான் அந்த இடத்துல ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அதனாலதான் இது எப்படி இது விருத்தின்னு சொல்லிட்டாங்க, தூக்கத்தை விருத்தின்னு யோக சூத்திரத்திலயும் சொல்றாங்க. யோகத்துல என்ன சொல்லிருக்கு, தூக்கம் அபாவ பிரத்திய ஆலம்பனா விருத்தி நித்ரா அப்படிங்கிறார். நித்ரா பத்தி சொல்லும்போது, தூக்கத்தை பத்தி சொல்லும்போது, அபாவ பிரத்திய ஆலம்பனா விருத்தி, அது எப்படிப்பட்ட விருத்தி, என்ன அலை அப்படின்னு கேட்டா, விருத்தினா என்ன அலை, எப்படிப்பட்ட என்ன அலை அப்படின்னு கேட்டா, ஆலம்பனா என்ன அலை, ஏதோ ஒரு விஷயத்த பாத்திரமா உடையதான என்ன அலை, எதா விஷயத்த எந்த விஷயத்த பாத்திரமா உள்ள என்ன அலை அப்படின்னு கேட்டா, தியானத்துல இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த வச்சிருக்கோம், ஈஸ்வரனை சிவனை விஷ்ணுவன் ஏதோ ஒரு ரூபத்தை நம்ம தியானம் பண்றோம். அப்போ அந்த தியானம் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு எண்ணத்துக்கு பாத்திரமா இருக்கு. இப்ப இங்க என்ன பாத்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அபாவ பிரத்யம், அபாவ ஞானமானது, இன்மை அப்படிங்கிற ஞானமானது, அறிவானது, பிரத்யம்னா அறிவு, அப்படி அபாவம் இன்மை அப்படிங்கிற அறிவானது ஆலம்பனையா இருக்கு, பாத்திரமா இருக்கு. அப்படிப்பட்ட பாத்திரமான விருத்தியானது என்ன அலையானது இருக்கிறதான ஒரு நிலை, அதுக்கு பேரு நித்ரா அப்படிங்கிறாங்க. அதனால இல்லையே பாஷ்யத்துல எல்லாம் வந்து தூக்கத்தை வந்து பிரம்ம ஜானத்தை அடையறதா சொல்லிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா, நேத்தியே பார்த்தோம் அது அப்படி இல்லை. சாங்கிய சூத்திரத்துல என்ன சொல்றாரு, சுஷுப்தி மூர்ச்சா, சுஷுப்தி மூர்ச்சா, சமாதி சுஷுப்தி மூர்ச்சா சு பிரம்ம ரூப விருத்தி அப்படிங்கிறாரு. சமாதியில மூர்ச்சால மயக்கத்துல சுஷுப்தியில தூக்கத்துல பிரம்ம ரூப விருத்தி பிரம்மத்தினுடைய அனுபவமானது இருக்கு அப்படிங்கிறாரு. பிரம்மத்தினுடைய அனுபவம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறது ஒண்ணு விதி பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் ஒரே வித்தியாசம், ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். விழிப்பு நிலையில ஆனந்தத்தை விஷயத்துல அனுபவிச்சுட்டு நாம அதுல ஆனந்தத்தை அதனால ஆனந்தம் உண்டானதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். விஷயம் இல்லாம கூட ஆனந்தம் உண்டாக முடியும் அப்படிங்கறது நமக்கு தெரியறது இல்ல விழிப்பு நிலையில. ஆனா தூக்கத்துல விஷயமே இல்ல, ஆனா ஆனந்தமானது உண்டாருது. அந்த ஆனந்தம் என்னத்தோட ஆனந்தம் அப்படின்னா, என்னுடைய சொரூப ஆனந்தம். அந்த சொரூப ஆனந்தத்தை தான் நான் வந்து விழிப்பு நிலையிலையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் விஷயத்தை அனுபவிக்கும் போது, ஆனா எனக்கு தெரியறது இல்ல அந்த ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறேன்னு தெரியறது இல்ல. இந்த விஷயத்தினாலதான், இந்த இந்த பொருள்னாலதான் எனக்கு ஆனந்தம் உண்டாயின் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அப்படி இந்த ஆனந்தமானது அவன் தூக்கத்துல அனுபவிக்கிறான், தூக்கத்துக்கும் சமாதி நிலையிலும் இல்லாட்டி பிரம்ம ஜான நிலைக்கும் வித்தியாசம் இதுதான், தூக்கத்துல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இங்க அஸ்தித்வத்தை அனுபவிக்கிறான், விழிப்பு நிலையில அஸ்தித்வம் இருத்தல். நீ இருக்கியான்னு கேட்டா நான் இல்ல அப்படின்னு அவனும் சொல்றது இல்ல, எல்லாரும் அவன் இருக்கிறதா தான் தெரிஞ்சுக்கிறான். தன்னுடைய அஸ்தித்வம் எல்லாருக்கும் தெரியும், அஸ்தி ஞானம் அது. அடுத்தது நீ யாரு அப்படின்னா, நான் இந்த சரீரம் இது அதுன்னு என்னன்னு நினைச்சுட்டு இருக்கான். அதனால அவனுக்கு பாதி அப்படிங்கிற அந்த பிரகாசிக்கிறது ஆத்மாவுடைய அறிவானது, சைத்தன்ய சொரூப்பம் அந்த ஞானமானது இல்ல. பிரியம்னு சொல்லப்படுற மூணாவது நிலை ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் மூணு. சத்து அப்படிங்கறதே இவன் விழிப்பு நிலையிலேயே அனுபவிக்கிறான், ஆனந்தத்தை விஷயத்துல சேர்த்து கொண்டு போயிடுறான் விழிப்பு நிலையில. ஆனா தூக்கத்துல என்ன பண்றான், அவன் சத்து இருத்தல் அனுபவிக்கிறான். அதே மாதிரி தூக்கத்துல இருக்கிறத இருந்தா தானே அவன் வந்து விழிச்சிருந்த முடியுது, நான் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியும். அப்படி அவன் தூக்கத்தை இருத்தல் அனுபவிக்கிறான், தூக்கத்தை ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறான். ஆனந்தமுக்கு ஆனந்தம் அனுபவத்தக, ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்போ சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கறதுல சத்து ஆனந்தம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான், சித்து மாத்திரம் அவன் அனுபவிக்கல, ஞான சுரூபத்தை ஞானத்தை மாத்திரம் அடையல. ஞானத்தையும் அடைஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா தூக்கமே போதும் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு, அந்த ஞானத்தை அடையறது இல்ல. ஏன் ஞானத்தை அடையறது இல்லன்னா, அதுக்கு எதிரியான அஜ்ஞானம் அங்க நின்று இருக்கு. அஜ்ஞானம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அஜ்ஞானம் எப்படி ஒரு விருத்தியா தான் இருக்கணும், விருத்தியா இருக்கணும்னா மனசு சார்ந்ததா தான் இருக்கணும், மனசு அடங்கின நிலையிலான தூக்கம். மனசு அடங்கியிருந்தா தானே தூக்கம்னே வரும் அப்படின்னு கேட்டா, மனசு அடங்கியிருக்கிற நிலைதான் தூக்கம்னா கூட, ஒரு சூக்ஷமான ஒரு விருத்தி இருந்தா தான் தூக்கத்தில் நீங்க நிலைபட்டுக்க முடியும். ஒரு சூக்ஷமான ஒரு விருத்தி என்ன அலையானது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கணும். அந்த என்ன அலையானது இருக்கணும் அப்படிங்கறதுக்கு காரணம் ரெண்டு மூணு சொல்லலாம் நீங்க. ஒன்னு இந்த அஜ்ஞானமானது நிரூபிக்கிறதுக்கு, இன்னொன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா, விழிச்செழும்போது முன்னாடி ஒரு ஆளா தூங்கினவன் பின்னாடி ஒரு ஆளா எழுந்துக்க மாட்டான், இல்லாட்டி அப்படி எழுந்துப்பான். ஏன்னா அந்த தொடர்ச்சி இல்லவே இல்லை, தூங்கினவனுக்கும் தூங்கறதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கும் தூங்கின பின்னாடி எழுந்தவனுக்கும் தொடர்ச்சி ஒண்ணுமே இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் யார் வைக்கிறது, சம்பந்தத்தை யார் கொடுக்கறதுன்னா அந்த எண்ணாலை தான். அதனால அந்த எண்ணாலையானது அந்த எண்ணலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணலை எப்படிப்பட்டதா இருக்க முடியும், அறிவோட எண்ணலையா இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணாலை இப்படிப்பட்டவன்ங்கிறது சரீரம் இந்திரியம் முதலிய கூட்டத்துல தான் இருக்கு, சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிங்கறதுனால அது அறிவோட இருக்க முடியாது. அதனால அது அஞ்ஞான விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அஞ்ஞான விருத்தியா இருந்தாலும் கூட அது இப்ப நாம அனுபவிக்கிற அஞ்ஞான விருத்தி மாதிரி தடையா இருந்துருக்கிற ஆனந்தத்துக்கு. அதனால அது சூக்ஷ்மமான அஞ்ஞான விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வித்தியாசம் புரியுறதா? இதுதான் வந்து தூக்கத்தை நாம வந்து பிரம்ம ஜான அனுபவத்துக்கு சமானமா ஏத்துக்க முடியாத ஒரு நிலைக்கு காரணம். அதனாலதான் சொல்றாரு, ஆனந்த புகு சேதோமுக பிராஜ்யா இது ஸ்ருதேஹே. இந்த பிராஜ்யனோட நிலைய மாண்டூக்கிய உபநிஷத் சொல்றது என்னது, ஆனந்த புகு சேதோமுக பிராஜ்யா. ஆனந்த புகு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதா இருக்கு. சேதோமுக சேதோமுக அப்படின்னு சொல்லிச்சுன்னா சைத்தன்யத்த பக்கமா தன்னுடைய முகத்தை திருப்பின் இருக்கிறதா இருக்கு, சைத்தன்யத்த பக்கமா தன்னுடைய பார்வையை திருப்பின் இருக்கிறதா இருக்கிறது. பிராஜ்யஹ அந்த அந்த அஜ்ஞானமானது மேன் ரொம்ப முழுமையான பக்குவப்பட்ட நிலையில இருக்கிறான் பிராஜ்யன். அப்படிப்பட்ட பிராஜ்யஹ பிரகிருஷ்டாஜ்யஹ அப்படின்னு எடுத்துக்கலாம், பிரகிருஷ்டேன அஜ்ஞஹ அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த அஜ்ஞானமானது முழுமை அடைந்த நிலையில இருக்கான் அவன், அவனுக்கு பேரு பிராஜ்யன், அவன் தான் இந்த ஜீவன். சுகம் அஹம் அஸ்வாப்சம் ந கிஞ்சித் அவேதிஷம் இதி உத்திதஸ்ய பராமர்ஷோபத்தேஷ்ச. அதனாலதான் இந்த ஆனந்த அஜ்ஞான விருத்தியானது இருக்கு அப்படிங்கறதுனால தான் சுகம் அஹம் அஸ்வாப்சம் நான் வந்து அனுபவத்தை அடைஞ்சேன், எது ஆனந்தத்தை அடைஞ்சேன். ந கிஞ்சித் அவேதிஷம் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கறத அவன் விழித்தெழுந்த உடனே சொல்றான். விருத்தியே இல்ல அங்க அனுபவிக்கிறதுக்கு மனசே இல்ல, விருத்தியே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தூக்கி எழுந்த அழும்பு அனுபவத்தை சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா சாட்சியானது சாட்சியா இருக்கிறது யார் இந்த அனுபவத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சாட்சியா இருக்கிறது அந்த பரம்பிரம்மன் தான், பரமாத்மா தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது நேரடியா எதையுமே சாட்சி பண்ண முடியாது. உண்மையாலே பரமாத்மா பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு எதுக்கும் உதவாத ஒரு விஷயம், எதுக்கும் உதவாதது. ஏன் எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டா அது கிட்ட செயல்படுறதுக்கான சக்தி இல்ல, செயல்படுறதுக்கான சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா செயல் அதுல இல்ல, நிஷ்கிரியம் அதுல செயல் இல்ல. சரி வேற என்ன இருக்கு அப்படின்னா நிர்குணம், குணம் இல்ல. அப்படி எந்த ஒரு நிலையும் இல்லாம செயல் இல்ல, குணம் இல்ல, நிறம் மனம் சுவைன்னு டீ கட்வடேஷன் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை, இதுல இந்த மூணுமே இல்ல. அப்படி இருக்கிறதுனால இந்த பரமாத்மாவானது செயல்பட முடியாது தனிச்சு. அதனால அது எதோடையாவது கூட்டு சேரணும் அப்படின்றதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி கூட்டு சேரணும், எதோட கூட்டு சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எதோடையாவது கூட்டு சேரணும் அப்படின்னா அதுக்கும் தகுதி இருக்கணும், அந்த தகுதியும் கூட எதுக்கு இல்ல. நிசங்க அசங்க நிசங்க அச்சுத இது எதோடையும் சம்பந்தப்பட முடியாத ஒரு நிலையில இருக்கு. அப்போ அதுவும் கூட முடியாது. அப்படிங்கறதுனால ஏற்றி பார்த்தனால இந்த அஜ்ஞானத்தோட ஒரு ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தமானது வச்சுண்டு, ஏற்றி பார்க்கப்படுற அஜ்ஞானத்தோட ஒரு ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தத்தை வச்சுண்டு தான் இது பாக்குறது. கவனிங்க, ஏற்றி பார்க்கப்பட்ட அஜ்ஞானம் எந்த சம்பந்தத்துல இருக்க முடியும்? ஏன்னா சயோகம் சமவாயம் சயுக்த சமவேத்த சமாயம் சமாயம் சயுக்த சமவேத்தம் இந்த மாதிரியான சம்பந்தம் தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தர்க்கத்துல பார்ப்போம், சம்பந்தம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா சயுக்தம் ரெண்டு பொருள் சேரும் போது உண்டாகக்கூடிய சம்பந்தம் சயுக்த சம்பந்தம். இந்த சயுக்த சம்பந்தத்தை பிரிக்க முடியும், நீங்க பிரிக்கக்கூடிய சம்பந்தம் சயுக்த சம்பந்தம் அப்படின்ட்டு, பிரிக்க முடியாத சம்பந்தத்துக்கு பேரு சமவாய சம்பந்தம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சயுக்த சம்பந்தமா இருக்கட்டும் இல்ல சமவாய சம்பந்தமா இருக்கட்டும் இந்த மாதிரியான சம்பந்தத்துல இருக்காது. அது சமவாய சம்பந்தத்துக்கு தாதாத்மிய சம்பந்தம் இன்னொரு பேரை வச்சுட்டு இது தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு அப்படிமா, தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது எதுக்கு, பேச்சுக்கு தான். ஏற்றி பார்க்கப்பட்டது ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தத்துல தான் இருக்கு, உண்மை அதுதான். ஏன்னா ஆதாரத்தை தவிர அதிஷ்டானத்தை தவிர ஒண்ணுமே அங்க இல்லை அப்படிங்கும் போது எந்த சம்பந்தம் மாத்திரம் தனியா இருந்துட முடியும்? தாதாத்மியம் ஒரு சம்பந்தம் இருந்தா சரி, பிரம்மத்தோட ஏற்றி பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது இல்லாதது. அது எந்த சம்பந்தத்துல இருக்கு? அந்த இல்லாத விஷயம் எந்த சம்பந்தத்துல இருக்கு? தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு. பிரம்மம் இருக்கு, இந்த தாதாத்மிய சம்பந்தம் இருக்கு, ஏற்றி பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த ஏற்றி பார்க்கப்பட்ட விஷயம் இன்மை, ஆனா சம்பந்தம் ஒண்ணு எடுத்துக்கிறீங்க நீங்க, சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தம் தான், அதனால அந்த அதோட இருத்தல் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லட்டி பிரம்மம் இருக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க நேத்து ஜெகத்தை நிராகரிச்சீங்க, பிரம்மம் இருக்கு ஜெகத்து இல்ல இருக்கு ஜெகத்து இல்ல இல்ல அதனால இருக்கு இப்படி எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணினீங்க, ரெண்டு இருத்தலை கொண்டு வந்தீங்க.

விஷயம், இந்த விருத்தியானது, இந்த அனுபவமானது, இந்த அனுபவம் ஆனந்த அனுபவம், தூக்கத்துல அந்த ஆனந்த அனுபவமானது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கு. தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாம நக்கிஞ்சிதவே திசம், எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற அந்த அனுபவமும் உண்டாடுது. அந்த அஜ்ஞானத்தோட அனுபவம் ரெண்டுமே அங்க தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ வனவக்ஷியோகோ இவ ஜலாசய ஜலயோ இவ வா அபேத. அப்போ நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நான் இவ்வளவு நேரம் புரிஞ்சுன்றது சரியான்னு பாருங்க, நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க? அத்வைதிகள், அத்வைதிகள் இப்ப நம்மளே நாம என்ன ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் மாய அவச்சின்ன சைத்தன்யமா இருக்கான், மாயா உபகித சைத்தன்யம், மாயா அவச்சின்ன சைத்தன்யம் என்னவா சொல்லுங்க. ஜீவன் அவித்யா அவச்சின்ன சைத்தன்யமா இருக்கான், இவன் வேற அவன் வேற, அவன் சமஷ்டி இவன் வெஷ்டி, அதனால பிரம்மத்தை தவிர ஈஸ்வரன் ஒன்னு நான் ஒன்னு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க துவைதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சுருக்கீங்க. அதனால இவனுடைய வித்தியாசம் எப்படி அப்படின்னு கேட்டா, வித்தியாசம் இல்லாத வித்தியாசம். எப்படி? சமஷ்டி வெஷ்டியோகோ இவ அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ இவ, இவங்க இந்த ரெண்டுக்கும, இந்த ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவனுக்கும் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் இருக்கிறது மாதிரி, சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் இருக்கிற மாதிரி என்னது, வனவக்ஷியோர் இவ வனத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இருக்கிற மாதிரி, ஜல ஆசையோ ஜலாசய ஜலையோர் இவ, எல்லாத்தையும் இவ கொண்டு வந்துடலாம், சமஷ்டியோகோ வனவக்ஷியோகோ இவ ஜல அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ, அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ அப்படிங்கறது வந்து விசேஷ விசேஷ பாவம். இந்த ரெண்டுமே எது, அணையோகோ, இந்த ரெண்டுமே, எந்த ரெண்டுமே, சமஷ்டி வெஷ்டியோகோ, இந்த சமஷ்டி வெஷ்டி என்கிற ரெண்டுமே அங்க விசேஷ விசேஷ பாவம், சஷ்டி ரெண்டுமே சொல்லியிருக்கு. அது எப்படி வருது, எந்த எந்த மாதிரி இருக்கு, வனவிருஷயோர் இவ வனமும் விரக்ஷமும் மாதிரி, ஜலாசிய ஜலையோர் இவ ஜலக்கூட்டமும் ஜலமும் மாதிரி, வா அபேத, பேதமா இருக்கிற மாதிரி தோணினாலும் உண்மையா என்னது, வா அபேத, பிரிவற்றது. இந்த மாதிரி பிரிவற்றது எப்படி, நீர் இருக்கு, நீர்கூட்டம் நீர்ல இருந்து வேறுபடாதது, அந்த நீர்ல இருந்து நீர்ல இருக்கிற அலைகள் வேறுபடாதது, நீர்ல இருக்கிற அலைகள் வேறுபடாத மாதிரி நீர்ல இருக்கிற நுரைகள் வேறுபடாது. இதெல்லாம் தான் வச்சு விசார சாகரம் முதலிய இந்த மாதிரி கிரந்தெல்லாம் விசார சாகரம் அப்படின்னு தரங்கம் அப்படின்னு மாடுத்தது. சின்ன சின்னதுதான் பேனம், அப்போ பேனம்னா அதுல வர நுரை. அப்படி அந்த நுரையானது, நுரை அந்த கடல்ல அந்த சமுத்திரத்துல ஓரத்தை வைக்கும்போது அந்த நுரை அப்படியே வந்து வருது, அந்த நுரை திருப்பியும் போயிடுறது. இப்ப அந்த நுரை சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டதா, இல்ல. அந்த அலை சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டதா, இல்ல. அந்த நீர் சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டதா, இல்ல. ஆனா இந்த அலை, இந்த நுரை அப்படின்ற பேத புத்தியானது நமக்கு, கடலை பத்தி பேசுறியா, அலைய பத்தி பேசிட்டு இருக்கேன், கடலை பத்தி பேசுறியா, நுரைய பத்தி பேசிட்டு இருக்கேன், இப்ப வந்து வேத புத்தி நமக்கு உண்டாயிட்டு இருக்கிறதுல. உண்மையாவே கடலுடைய அலை தான் கடலுடைய நுரை தான், அங்க அபேதம் அது, அதுல பிரிவு இல்ல, ஆனா பிரிவு இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு, பிரிவோட விவகாரம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதது உபஹிதயோகோ ஈஸ்வர பிராஜ்யோகோ அபி வனவிருக்ஷ அவச்சின்ன ஆகாஷியோர் இவ ஜலாசய ஜலத்கத ஜலகத் ஜல தத்கத பிரதிபிம்ப ஆகாஷியோர் இவவா அபேத. ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யயோ ஹி பூதானாம் இதி இத்யாதி ஸ்ருதேஹே. ஏதது உபஹிதயோகோ இவை கூடியதான, இவை கூடியதான அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சமஷ்டி வெஷ்டி நிலைகளான மாயையும் அவித்தியும் கூடியதான ஏத்தை அணையோகோ அப்படின்னு சமஷ்டி வெஷ்டியோகோ அப்படின்னாரு. அந்த சமஷ்டி வெஷ்டியானது கூடியதான, ஏத்தது உபஹித அப்படின்னா ஏத்தது சமஷ்டி வெஷ்டி உபஹித ஈஸ்வர பிராக்யயோகோ ஈஸ்வரனும் பிராக்யனும் அப்பி அவங்களுக்கும் கூட, இவங்க ரெண்டு பேருக்கும் கூட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, வன விருக்ஷ அவச்சின்ன ஆகாஷியோர் இவ வன அவச்சின்ன ஆகாசம் விருக்ஷ அவச்சின்ன ஆகாசம், வனத்தினோடு கூடிய ஆகாயம் மரத்தினோடு கூடிய ஆகாயம். இப்போ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல ஆகாயம் இருக்கு,

0: இந்த ரூம்ல வச்சிருக்கிற பானையில இருக்கிற ஆகாயம் இருக்கு, இந்த ரூம்ல இருக்கிற ஆகாயம் அந்த பானையில இருக்கிற ஆகாயம் வேறுபட்டதா அப்படின்னா இல்ல. வனத்துல இருக்கிற ஆகாயம் வனத்துல இருக்கிற ஒரு மரத்தோட ஆகாயமும் வேறுபட்டதா அப்படின்னா இல்ல. அந்த மாதிரியோ இல்லாட்டி ஜலாசய ஜல தத்கத பிரதிபிம்ப ஆகாஷியோ இவ, இல்லாட்டி ஜலமானதோ இல்ல ஜல கூட்டமானதோ இல்ல அந்த ஜலத்துல உண்டான ஜலமோ ஜலக்கூட்டமோ ஜலமோ அதுல இருக்கிற பிரதிபிம்பத்துல பிரதிபிம்பமான ஆகாசம் மாதிரி, ஜலக்கூட்டமோ இல்ல ஒரு ஜலமோ அந்த ஜலக்கூட்டத்திலேயோ இல்ல ஜலத்திலேயோ பிரதிபிம்பமாற அதாவது பிரதிபலிக்கிற ஆகாசத்தை மாதிரி. ரெண்டு உதாரணம் திருப்பி திருப்பி ஒரு கொடுத்துட்டு இருக்கார் ஆரம்பத்திலேருந்து. என்னது வான சமஷ்டிக்கு சமஷ்டி வெஷ்டிக்கு பேதம் என்ன அப்படின்னு கேட்டா பொதுவா உங்களுக்கு மரம் வனம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. வனம் எனல் சமஷ்டி, மரம் எனல் வெஷ்டி முடிச்சிருவாங்க. இவர் ஆரம்பத்திலேருந்து மரம் வனம் அப்படிங்கிறாரு, அடுத்தது திருப்பியும் ஜலம் ஜலாசயம் அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டுத்தையும் உதாரணத்தை மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்கு ரெண்டு உதாரணம் திருப்பி திருப்பி கொடுக்கணும், ஒவ்வொரு இடத்தையும் திருப்பி திருப்பி அதே ரெண்டு உதாரணத்தை தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு, எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு புது ஐடியா ஒரு நமக்கு ஒரு ஒரு ஏன்னா வேதாந்த சாரம் அப்படிங்கறதுனால இவர் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து பாமத்திய அடிப்படையா வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாத்திரம் இல்லாம பிம்ப பிரதிபிம்பவாதத்தையும் கொண்டு வர்றாரு இவரு, விவரணத்தோட ஐடியாவையும் கொண்டு வந்துடுறாரு, இங்க வேதாந்தத்தோட சாரம் தானே இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு அதையும் கொடுத்துறாரு. பாமதி விவரணம் ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு முறை இருக்கு வேதாந்தத்திலேயே துவைத்தம். இது மாத்திரம் இல்ல, இதுல நிறைய நீ ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னு ஒண்ணு ஒத்துக்கிறாங்க. அப்படி இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் எப்படிப்பட்டது, ஈஸ்வரன்னா என்ன ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஜீவன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஈஸ்வரன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவித்யாவச்சின்ன சைத்தன்யம் ஜீவன், மாயாவச்சின்ன சைத்தன்யம் ஈஸ்வரன், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது அவச்சேதவாதம், இந்த அவச்சின்னத்தை கூடியது அப்படிங்கறதுனால அங்க அவச்சேதவாதம் அப்படின்னு. அடுத்தது அவச்சேதக்கோ பவதி தத் அவச்சின்னோ தத்தி அவச்சின்னோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்து பிரகாரம் என்ன பண்ணிடுவான், இங்க அது அவச்சேதம் அப்படின்வாங்க, அந்த உபாதியை அவச்சேதக்கமா வச்சுட்டு வரையறையா வச்சுட்டு ஒத்துருவாங்க. இது வரையறை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுட்டு சொல்றது, அந்த மாதிரி அவித்யா கூடியதானது கூடியது அப்படின்ட்டு. அடுத்தது பிம்ப பிரதிபிம்பவாதம் அப்படின்ட்டு, அது விவரணாச்சாரியாரெல்லாம் ஒத்துக்கிறது. பிம்ப பிரதிபிம்பவாதம், பிம்பம் ஈஸ்வரன் பிரதிபிம்பம் ஜீவன் அப்படின்ட்டு. இன்னொரு வாதம் ஆபாசவாதம் அப்படின்ட்டு, பஞ்சதசிகாரர்லாம் ஒத்துக்கிற வாதம் இதுதான். பகவான் பாஷ்யக்காரரே ஆபாசவாதத்தை தான் காமிக்கிறார். அப்படி அந்த மாதிரியான பிம்ப பிரதிபிம்பவாதத்தை இங்க கொண்டு வர்றாரு. ஜல ஆசய ஜலகத பிரதிபிம்ப ஆகாஷியோர் இவ, ஜல ஆசயத்துல இருக்கிற ஜல கூட்டத்துல இருக்கிற பிரதிபிம்பம் மாதிரியோ இல்ல அந்த ஜலத்துல சின்ன குறைய கொஞ்சம் ஜலத்துல ஒரு பாணி ஜலத்துல உண்டான பிரதிபிம்பம் மாதிரியோ இந்த வேறுபாடு. இத நான் முதலியே சொன்னேன், எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாயத்தை நாலு வகையா ஆகாயத்துல அந்த ஈஸ்வர சுரூபத்துல நாலு வகையா பிரிச்சு கூட்டஸ்தன் ஜீவன், அதே மாதிரி மகாகாயம் கடாகாசம் ஜலாகாசம் அப்படின்ட்டு பிரிச்சேன். ஜலாகாசம் கடாகாசத்துல ஜலாகாசம், அதே மாதிரி மகாகாசத்துக்கு அப்ராகாசம் நாலா பிரிச்சு பஞ்சதசியோட முறை. அந்த மாதிரி இங்க ரெண்டு பேதத்தையும் கொண்டு வராரு. வா அபேத, அதுக்கு எதுக்கும் பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த பிரதிபிம்பமான ஆகாயமானது மகாகாசம் தான் ரெண்டு வகையில ரெண்டு நிலையில ரெண்டு இடத்துல ஒரு பெரிய பாத்திரத்திலயும் ஒரு சின்ன பாத்திரத்தையும் பிரதிபிம்பம் ஆயிட்டு இருக்கு, அதுல ஒரு பேதமும் இல்ல. அந்த மாதிரி ஏஷ சர்வேஸ்வர, எப்படின்னா இப்போ பானையில ஒரு பானையில பிரதிபிம்பம் ஆயிட்டு இருக்கு ஆகாசம், நிலா தெரியறது, அதுல சூரியன் தெரியறது, இங்க சூரிய அப்படின்னா அதோ பானையில பத்து பானை வச்சா பத்து பானையிலயும் சூரியன் தெரியறது. இந்த பானையை நான் ஒரு பானையை உடைச்சிட்டேன், உடைச்சிட்டேன் என்ன ஆறுது, எத்தனை சூரியன் தெரியும் உங்களுக்கு, ஒன்பது சூரியன். அந்த பத்தாவது சூரியன் என்ன ஆச்சு, எந்த பிம்பம் இருக்கோ அந்த பிம்பத்தோடையே போய் ஒன்றிடுது, அப்படித்தான் சொல்லணும். பிம்பத்திலேருந்து வந்தது அது அந்த பிம்பத்துல போய் ஒன்றியாச்சு, பிம்பத்திலேருந்து பிரதிபிம்பமானது அந்த பிம்பத்துல போய் திருப்பியும் அது ஒன்றிடுது. அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த சைத்தன்யமானது பிரதிபிம்பமா நம்முடைய அந்த கரணத்துல அந்த கரண வச்சின சைத்தன்யத்துல இல்ல அந்த கரணத்துல அந்த கரண வச்சின சைத்தன்யமா இருந்து பிரதிபிம்பிக்கிறது. இப்போ இந்த அந்த கரணமானதனுடைய வேலையானது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கரணத்தை நம்ம அந்த மனசை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாருது திருப்பி எங்க போய் ஒன்றி ஆகணும், அது அதனுடைய சுரூபத்தை தான் போய் ஒன்றி ஆகணும். அதனால இந்த ஜீவத்தன்மை அப்படிங்கறதே போயிடுறது அப்படிங்கறதுனால அபேதக இது ரெண்டுக்கும் எந்த பேதமும் இல்ல. இதத்தான் சொல்றது ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ ஏஷோ அந்தர்யாமி ஏஷ யோனிஹி சர்வசிய பிரபவ பிரபவ ஆப்யோ ஹி பூதானாம் இத்தியாதி ஸ்ருதே. ஸ்ருதி என்ன சொல்றது ஏஷ சர்வேஸ்வர இவர் சர்வேஸ்வரன் எல்லாம் அறிந்தவர் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன். ஏஷ சர்வஜ்ஞ இவன் தான் எல்லாத்தையும் அறிந்தவர். ஏஷோ அந்தர்யாமி இவர் தான் எல்லாரிலும் ஊடுருவி இருப்பவர். அந்தர்யாமி அந்தர்யமயத்தி எல்லாரையும் உள்ளிருந்து ஆட்டி வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஏஷ யோனிஹி இவர் தான் காரணம். எதுக்கு காரணம் அப்படின்னா சர்வசிய எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் எந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னா பிரபவ ஆப்யோ பிரபவ அப்படின்னா தோற்றத்துக்கும் ஆப்யோ அப்படின்னா மறைவுக்கும் தோற்றத்துக்கும் மறைவுக்கும் இவர் தான் காரணம் அப்படின்றதுனால நடுவுல இருக்கிற அந்த நிலைப்பாடும் ஸ்திதியும் அவர் தான் காரணம் ஸ்திதிக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரியறது. பூதானாம் அந்த சர்வசிய பூதானாம் பிரபவாப்யோஹி யோனிஹி ஏஷ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இவர் தான் யோனி எதுக்கு எல்லா பூதங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமா இருக்கிறதுனால.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அதான் அட்டமூர்த்தி. அது ஏன் கலசத்தில் செய்யறாங்கன்னா அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த கலசத்தில் அந்த கும்பத்தில் ஆவாகனம் செய்து அப்புறம்தான் அங்க மூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்காக தான் அந்த கும்பாபிஷேக டைம்ல மட்டும் மேல நாம செய்தது காரணம். ஏன்னா அட்டமூர்த்தியாக இந்த காஸ்மாஸ் பூரா இருக்கிறார் இறைவன் இல்லையா, அவரை எடுக்கிறோம். உதாரணமா அவங்க காருக்கு நீங்க வந்து காத்தடிக்கிறீங்க டியூப்ல, காற்று எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. ஆனா அந்த காற்றினுடைய ஒரு சக்தியை டயருக்கு கொண்டு வரணும்னா டியூபு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா. அதே போலத்தான் அந்த சக்தியை ஆவாகனம் பண்ண இடம் தானே ஒழிய, ஆனால் என்னதான் நீங்க காற்று அடிச்சாலும் இந்த டியூபுக்கு ஏற காத்து அண்டத்தில் உள்ள காத்துக்கு இணையாற முடியுமா? அது ஆகவே முடியாது. அது அதுதான் இது இதுதான். அதனாலதான் சொன்னாங்க, அதாவது என்னன்னு கேட்டா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த வைணவத்துல அதான் நம்முடைய கான்செப்டுங்கிறது வேற, சைவத்தினுடைய கான்செப்டுக்கும் மற்றவங்க கான்செப்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இந்த ஆன்மா என்பது படிப்படியாக அப்படி முன்னேறிக்கொண்டே வருகிறது ஞானம். அந்த ஆன்மா முன்னேறி கொண்டு வரக்கூடிய அந்த படிமுறையை தான் என்ன சொன்னாங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வைத்தார் இந்த படிமுறை. அப்ப சொன்னாங்க அந்த ஞானம் பெற்றவன் தான் அருவம் கடந்த சிவபெருமானை வணங்க முடியும். சரியையாளர்கள் இருக்காங்களே நம்ம நம்மளாம் சரியையாளர்கள் தான். சரியாளர்கள் உருவத்திருமேனி, கிரியாளர்கள் அருவுருவத்திருமேனி, யோகிகள் அருவத்திருமேனி, ஞானிகள் அருவம் கடந்த திருமணி. அதனாலதான் சரியகிரி யோகம் வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப ஆதி சங்கரரோ ராமானுஜரோ சொல்லும் பொழுது இப்ப வேதாந்தத்துல இந்த வார்த்தையவே பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வேதாந்தம் படிக்க போனீங்கன்னா சரியை கிரியை யோகம்ங்கிற வார்த்தையே வராது. அங்க என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? பக்தி அப்படிதான் சொல்லுவாங்க. பக்தி அவங்களுடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். பக்திங்கிறது கான்செப்ட் நமக்கு இல்லை. அதாவது சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா ராமானுஜர் என்ன சொன்னார்ன்னு கேட்டா பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். அதாவது சங்கருடைய கொள்கைக்கும் ராமானுஜருடைய கொள்கைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் விஷயம். அவங்க நிறைய பக்கம் பக்கமா எழுதிக்கிறாங்க. மொத்தம் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, சங்கர சொன்னார் ஞானம் வந்த பிறகுதான் இறைவனிடத்திலே உண்மையான பக்தி செலுத்த முடியும். ஆனா இவர் என்ன சொன்னார், ராமானுஜர் என்ன சொன்னாரு, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. இந்த பக்திங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. நம்மகிட்ட நாளில் பக்தி சொன்னாங்களா? சரியை கிரிய யோக ஞானம் ஏன் சொன்னாங்கன்னா, பக்தி என்பது நான்கு நிலையிலும் இருக்க வேண்டியதே ஒழிய அது ஒரு படிமுறை அல்ல. அவங்க பக்தியை ஒரு படிமுறைன்னு வச்சாங்க. ஆனா சைவம் என்ன சொல்லுச்சுன்னா, பக்தி என்பது என்னைக்குமே இருக்க சமாச்சாரம்ப்பா, பக்தி யோகத்தை கடந்து ஞான யோகத்துக்கு போக நீ சொல்லாத. பக்தி என்பது ஒரு ஸ்டேஜ் அல்ல, அது எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்பதற்காக தான். இதெல்லாம் வந்து எவ்வளவு அருமை, அதான் இந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். அதனால சொன்னாரு தாய்மான சுவாமி சொன்னாரு, ரொம்ப அருமையா சொன்னார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனிவோல் அன்றோ பராபரமே. அதாவது ஒரு பழம் பழுக்குது, அந்த பழம் எப்படி பழுக்கும், முதல்ல அரும்பா இருந்து பூவா இருந்து காயா இருந்துதான் பழம் வரும். திடீர்னு ஒரு பழம் பொத்தின் விழுமா? ஒரு பழம் என்று ஆக வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல அரும்பா இருக்கணும், அப்புறம் பூவா இருக்கணும், அப்புறம் காயா இருந்துதான் பழமா வர முடியும். அதே போலத்தான் சரியை முடித்து கிரியையை முடித்து யோகம் வந்தால்தான் ஞானம். அதனாலதான் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க. ஞானத்தை ஏன் பழம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பழம் என்று சொன்னதுனால சரியை பூ, கிரியை மலர், யோகம் காய் என்பது பெற வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்தில் கே வி சுந்தராம்பாள் பாட்டு, ஞான பழத்தை பிடிந்து ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஐயா தான் கேட்டிருப்பீங்க. கே வி சுந்தராம்பாளுடைய ஃபேமஸ் பாட்டு அது. அது எதுக்குங்கிறத அந்த அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் தாய்மான சுவாமிகிட்ட தான் விளக்கர் என்று சொல்லிக்கொண்டு ஓரளவுக்கு கும்பாபிஷேகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம். அடுத்து வந்து நம்முடைய சிவராத்திரியை பற்றி, அதாவது உலகம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சைவ விழா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானே அதை மீறுறேன். அதாவது சிவராத்திரியை சைவ விழா என்று சொல்லக்கூடாது, சிவராத்திரி விரதம் அப்படிதான் சொல்லுவோம். விழா என்பது வேறு, விரதம் என்பது வேறு. இப்ப பிரதோஷ விழான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? பிரதோஷ புண்ணிய காலம்னு சொல்லலாம், பிரதோஷ விரதம்னு சொல்லணும். பிரதோஷ விழான்னு சொல்லக்கூடாது. விழால மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஆடினா தான் விழா, அதெல்லாம் ஃபெஸ்டிவல். அதுக்காக என்ன ஆதரவு, அது ஆர்வம் அவரை படிச்சீங்கன்னா இந்த சைவ, அதுதான் பெரியவங்க எழுதினதான் கவனமா எழுதுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் யாவை, சிவபெருமா அம்மை தேவிக்கு உகந்த விரதங்கள் யாவை, முருகனுக்கு உகந்த விரதங்கள் யாவை, அப்படிதான் கேள்வி இருக்கும். சிவபெருமானுக்கு ஏற்ற விழாக்கள் எவைன்னு இருக்காது. அந்த வித்தியாசங்கள் எல்லாம் அந்த மிக மிக படித்தவர்களுக்கு தான் அந்த வித்தியாசங்கள் தெரியும். இப்போ இந்தியாவில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி அப்படிங்கிறது இந்தியா பூரா எல்லா சைவர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம். ஆனா ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டா ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதான் பெரிய படி, அதான் நம்மகிட்ட எவ்வளவு பெரிய சிறப்பு. சொன்னேன் இல்லையா, சிவபெருமானையும் பிச்சை எடுத்தாருன்னா ஒரு கதையை விட்டா இல்லையா? அதே போலத்தான் இந்த சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் செய்யப்படுகின்ற விழாவாக இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொன்னு சொல்லுவான். இப்போ நான் அதுக்காக ஒரு கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இது வந்து எங்க இந்த இந்தியாவில் பிரம்மகுமாரிகள் இயக்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா, பிரஜாபீத பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வ வித்யாலயா என்று ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் உள்ள பெரிய ஆர்கனைசேஷன். அது உலகம் பூரா பிரான்ச் இருக்குதுக்கு. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுங்கிற இடத்துல இருக்கு, அதான் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க இந்த ஹிந்து பேப்பர்ல 19 சிவராத்திரிக்கு முதல் நாள் 19/2/2004 சிவராத்திரியை பற்றி ஒரு கட்டிங் வந்திருக்கு. நீங்கள் வேணால் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து வச்சுக்கிறீங்க அதை பற்றி. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, சிவபெருமான் பிறந்த நாள் சிவராத்திரி, அவனைதான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கமே இல்லையா. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, the events, the divine birth is celebrated. அப்படின்னு சிவபெருமானுடைய பிறந்த நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் தான் பிறவாயாக்கை பெரியவனாச்சே, அவனை போய் பிறந்த நாள் உண்டா? இப்ப ராம நவமினா ராமன் பிறந்த நாள், ஜென்மாஷ்டமினா கிருஷ்ணன் பிறந்த நாள். வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமன் பிறந்த இடமும் இருக்கு, ராமன் இறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் பிறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் இறந்த இடமும் இருக்கு. ஞாபகம், ராமன் பிறந்த இடத்துக்கு தானே பெரிய தகராறு நடந்துட்டு இருக்கு இந்தியால. அதனால என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். வார்த்தை தான் கவனமா சொல்றாங்க, ராமாஸ் டெம்பிள்னா இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் எனிவேர் இன் இந்தியா, பட் இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். தே சே இட் இஸ் ராம ஜென்ம பூமி, சோ வி கான்ட் ஷிஃப்ட் த பிளேஸ் டு எனி அதர் பிளேஸ். அதுக்காக தான் அந்த பேரை என்ன வச்சாங்கன்னா ராம ஜென்ம பூமி. ராம கோயில்ங்கிறதுக்கு இந்தியில மந்திர்னு சொல்லுவான், இட் இஸ் நாட் ராமாஸ் மந்திர், இட் இஸ் ராம ஜென்ம பூமி. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ராமன் பிறந்த இடமும் இருக்குது, ராமன் எங்க இறந்தான்னு இருக்குது, அதே போல கிருஷ்ணன் எங்க பிறந்தான்னு இருக்குது, கிருஷ்ணன் எங்க செத்தான்னு இருக்குது. இல்ல, கிருஷ்ணன் இறந்த இடம் அதுக்கு பேர் பல்க தீர்த்தம்னு பேர். குஜராத்தில் விராவல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுல இருந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் பல்க தீர்த்தம். அது வந்து தட் வாஸ் அ பிளேஸ் த கிருஷ்ணா டைடு. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனால் சிவபெருமான் பிறந்த இடமும் கிடையாது, சிவபெருமான் இறந்த இடமும் கிடையாது, பிறப்பிலி இறப்பிலி பிறவாயாக்கை பெரியோன். அப்ப அவனுக்கு போய் பிறந்த நாள்னு சொன்னா எப்படி சரியா வரும்? அதனால இந்த இடத்துல என்ன ஞாபகம், ஐயா சொல்லியிருக்கிறாங்க மகா சிவராத்திரி. அப்ப என்ன தெரியுது, மகா சிவராத்திரின்னு ஒண்ணு சொன்னதுனால மாச சிவராத்திரி இன்னொன்று இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க, நாம இப்ப கொண்டாட போற சிவராத்திரி இருந்தாலும் மாச சிவராத்திரி, அதாவது ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? இங்கிலீஷ்ல நைட்டு, தமிழ்ல இரவு. இந்த ராத்திரின்னு ஏன் பேர் வந்துன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விஷயம், ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது சிவபெருமானுடைய ரௌத்ரி என்ற சக்தி அதிர்ச்சிக்கின்ற நேரத்துக்கு ராத்திரின்னு பேர். மொத்தம் 60 நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 24 மணி நேரம். அப்ப முதல் 20 நாழிகைக்கு வர்ற சக்தி பிராமி, அடுத்த 20 நாழிகைக்கு வர்றது வைஷ்ணவி, அடுத்த 20 நாளைக்கு வர்றது ரௌத்ரி. ரௌத்ரி என்ற சக்தியினால் அதிர்ஷ்டிக்கப்படுவதனால் அதுக்கு ராத்திரின்னு பேர். அதுக்கு கூட வார்த்தை இருக்கு. அப்போ அந்த மாசி மாசம், இப்ப சிவராத்திரி என்னை கொண்டாடுறோம், சதுர்த்தசி, த 14th லூனார் டே. திதி அப்படின்னா லூனார் டேன்னு பேர் இங்கிலீஷ்ல. டேல ரெண்டு டே இருக்கு, ஒன்னு சோலார் டே, இன்னொன்னு லூனார் டே, ரெண்டு இருக்கு. அந்த லூனார் டேங்கிறது நட்சத்திரத்தை வைத்து முடிவு பண்ணுவது, சோலார் டேங்கிறது சூரியனை வச்சு முடிவு பண்றது. வருஷம் அதே மாதிரி ரெண்டு இருக்கு, சந்திரனை வச்சு முடிவு செய்யக்கூடிய வருஷம் சாந்திரமான வருஷம், சூரியனை வச்சு முடிவு பண்ணக்கூடியது சௌரமான வருஷம். வருஷத்துல ரெண்டு வருஷம் நம்ம கிட்ட. அதனாலதான் இப்ப தமிழ் என்ன எழுதுவாங்க, இப்ப பங்குனி நடக்குது, பங்குனி திங்கள் அப்படின்னு போடுவாங்க, வைகாசி திங்கள், ஆணி திங்கள், ஆடி திங்கள். எதுக்கு சார் இந்த திங்களை சேர்த்து சேர்த்து போடுறாங்க? எதுக்கு திங்கள், திங்கள்னா மாசம்னு சொல்லிடுவான், திங்கள்னா மாசம். அடுத்த கேள்வி கேட்டாலும் சிக்கல் இருக்கு, ஏன் சார் மாசத்தை திங்கள்னு சொல்லணும்னு அடுத்த கேள்வி கேட்டாலும் சிக்கல் வருது. அங்க என்னவென்றால், ஏன் திங்கள்னு வச்சாங்கன்னா, திங்கள்னா என்னது, சந்திரன், சந்திரனை வைத்து முடிவு பண்ணக்கூடிய மாசம். அதனால அப்படி சொல்றது, மாசி திங்கள் ஆணி திங்கள்னு ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசம் சூரியனை வச்சு நிச்சயம் பண்ணது இல்லை, சந்திரனை வச்சு நிச்சயம் பண்ணதுங்கிறக்காக தான் அப்படி போடுறது. மாதிரி பல கேள்விகளை கேள்வியை கேட்டாதான் நமக்கு சிந்தனை விரிவடையும். அது போல என்ன செய்தார்கள் என்றால், இப்போ சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சிவராத்திரி என்பது திதி, எந்த திதினு வச்சாங்க, மாசி மாசம் கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை. எப்பொழுதுமே ரெண்டு ஃபோர்ட்நைட் இருக்கு நம்ம கிட்ட, இங்கிலீஷ்ல ஃபோர்ட்நைட் வச்சான், இந்த ஃபார்ட் நைட்டுங்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தை வச்சோம், அதான் பட்சம். பட்சம்னா ஃபார்ட் நைட். கிருஷ்ணபட்சம் தேய்ந்து கொண்டே வருவது, சுக்கிரபட்சம் வளர்ந்து கொண்டே வருகின்ற ஃபார்ட் நைட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட் பாருங்க, நவராத்திரி வந்து வளர்பெறையில் வரும், சிவராத்திரி வந்து தேய்பெறையில் வரும். அது ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ இந்த இந்த கிழமைக்கு என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், மாசி மாசம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில நாம சிவராத்திரி கொண்டாடுறோம். அந்த சிவராத்திரி எதற்காக அதை வைத்தோம் என்பதற்கு நம்முடைய சைவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்பொழுதுமே நீங்க எதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் சரிதான், நம்ம ஞானிகள் என்று யாரை வைத்திருக்கிறோமோ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம். இல்லைன்னா நம்ம ஞானிகளை மதிக்கலன்னு அர்த்தமாகுது. ஐ டிஸ்அக்ரி வித் அப்பர், ஐ டிஸ்அக்ரி வித் சம்பந்தர்னா நீங்க சைவனா? அதுல அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சிவராத்திரியினுடைய முழு தன்மை லிங்க புராணம்னு ஒரு பெரிய புராணத்துல தான் 11,000 ஸ்லோகத்துல வருது. இந்த லிங்க புராணம்ங்கிற ஒரு பெரிய, அந்த 11,000 ஸ்லோகத்துல வரக்கூடிய கருத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகைன்னு வச்சார். அது லிங்க புராணத்தின் தாற்பரியத்தை சொல்லுகின்ற குறுந்தொகை என்ற யாப்பிலே செய்யப்பட்டது. அதாவது இந்த குறுந்தொகை விருத்தம் இப்படிலாம் தேவாரத்தில் வரும், அது வந்து பண்ணு கிடையாது. தேவாரத்தில் மொத்தம் எத்தனை பண்ணு இருக்குன்னா 23 பண்ணு தான் இருக்கு. மூன்று பேரும் சேர்ந்து தமிழிலே எத்தனை பண்ணு இருக்குன்னா 103 பண்ணு இருக்கு இருந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் இசை உலகத்திலே எத்தனை பண்ணு இருந்துன்னு கேட்டீங்கன்னா 103 பண்ணு இருந்துதான். அந்த 103 பண்ணிலையுமே நம்முடைய தேவாராசிரியர் பாடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு 23 பண்களில் பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற பண்ணில் அவங்க பாடலன்னு அர்த்தம் இல்லை, பாடியிருக்காங்க, நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, உனக்கு இது போதும்ட்டார் இல்லையா. இவங்க இப்ப கிடைச்சிருக்கிற 7,000 பாட்டு நீ படிச்சு ஒப்பேனா போதும். ரொம்ப பேர் கேட்பாங்க, என்ன சார் நமக்கு எல்லா தேவாரமும் கிடைக்கலையாமே, வருத்தத்தோடு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இப்ப இருக்கிற 7,000 படிச்சு முடிச்சுட்டீங்களா? சிலவே தேவையில்லாத ஆராய்ச்சி அதான் சொல்லியிருக்காங்களா, கிடைச்சிருக்கு சிவபெருமானே போதுட்டாரு, விட வேண்டிய கதையா. அப்போ அந்த 11,000 ஸ்லோகங்கள்ல சொன்னதை அந்த கருத்தை அப்படியே குறுந்தொகை என்பது யாப்போட பெயர். இந்த தேவாரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலது பண்பற்றி வரும், சிலது யாப்பு பற்றி வரும். இந்த குறுந்தொகை என்பது பண்பற்றி வந்தது அல்ல, யாப்பு பற்றி வந்தது. அதான் திருவிருத்தம், தாண்டகம், இதெல்லாம் யாப்பு பற்றி வருகின்ற பெயர், பண்பற்றி வருகின்ற பெயர் அல்ல. அந்த கருத்தை லிங்க புராண குறுந்தொகை என்று அப்பர் சுவாமிகள் 10 பாட்டில் சொன்னார். சம்பந்த சுவாமிகள் 9வது பாடல் தோறும் இந்த பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியே செய்தியை மறக்காம சொல்வார். அதாவது பெரிய புராணத்தில் சேக்கலார் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பந்தருக்கு மட்டும் ஒரு வைப்பு முறை வச்சிருக்கிறார். ஆனால் அப்பர் சுந்தரெலாம் அதை ஃபாலோ பண்ணலை. அதாவது முதல் பாடல் இப்படி இருக்கும், 8வது பாட்டுனா ராவணனுக்கு, 9வது பாட்டுனா பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியது, 10வது பாட்டுனா சமணர்களையும் புத்தர்களையும் கண்டம் பண்ணுறது, 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு. திஸ் மெத்தட் வாஸ் ஃபாலோட் பை சம்பந்தர் ஒன்லி. This method was not followed by Sundarar or Appar. ஆனால் சேக்கலார் என்ன பண்ணாரு, சம்பந்தர் மட்டும் ஏன் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாருங்கிறதுக்கு சேக்கலாரே விளக்கம் சொல்றார். வைப்பு முறைன்னு பேரு தமிழ், அதுக்கு பேர் வந்து வைப்பு முறை. இது ஏன் இதுக்கப்புறம் இது வச்சார், இதுக்கப்புறம் ஏது வச்சார்னு சொல்லிட்டே வருவார். அப்ப என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா, இந்த 9வது பாட்டில் ஏன் சம்பந்தர் இப்படி வைக்கிறாருங்கிறதுக்கு சொல்லுவாரு, தொழுவார்க்கே அருளுவது சிவபிரான் எனத் தொழார், வலுவார மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை துரித்து ஐந்தெழுத்தும் துரித்து உய்ந்த படிவிரித்தார். அது ஏன் அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருமாலும் பிரம்மதேவனும் அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் கர்வத்தினாலும் சிவபெருமானை தேட வேண்டும் என்று தேடி அப்படி கிடைக்காமல் அந்த சிவபெருமான் எப்படி அருள் செய்தார் என்றால், அவர்கள் ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்யும் பொழுது அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனாலதான் எல்லா கோயில்லையும் கற்பகிரகத்துக்கு நேர பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா, எந்த சிவன் கோயில தமிழ்நாட்டில் நீங்க போனாலும் சரிதான், அந்த கற்பகிரகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. அந்த லிங்கோத்பவ மூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லிங்கோத்பவ காலத்தில் உற்பத்தியாகி அருள் செய்த மூர்த்தின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணாங்க, தேடி கிடைக்காதவரை இவங்க என்ன பண்ணாங்க, சிவபூஜை பண்ணி இந்த சிவலிங்கத்தின் வழியாக செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அந்த மாசி மாசம் சிவராத்திரி அன்றைக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பேரு லிங்கோற்பவ காலம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஜாமம், அதாவது ஒரு ராத்திரியில நாலு ஜாமம், இந்த நாலு ஜாமத்துல ரெண்டாவது ஜாமம் முடியும் பொழுது அதுக்கு லிங்கோற்பவ காலம்னே பேரு. 11:30 வரும் நைட்ல, அந்த 11:30 மணி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சிவராத்திரி முழுசு உங்களால முடிக்க முடியினாலும் பரவாயில்லை, அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. சிவராத்திரி முழுசு முடிக்க முடியலனாலும் பரவாயில்லை, இந்த லிங்கோற்பவ காலத்து வரைக்கும் நீங்க முடிச்சா போதும், 11:30 மணிக்கு அது வரும். அந்த லிங்கோற்பவ காலத்தில் அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு அந்த திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் வெளிப்பட்ட காலம்தான் சிவராத்திரி. அதனால என்ன சொன்னாங்க, அப்படி வெளிப்பட்ட உடனே அந்த பிரம்மதேவனும் திருமாலும் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே இந்த காலத்தில் சிவலிங்க வழிபாடு செய்கிறவர்களுக்கு நீங்க எங்களை போலயே பரண தரணும்னு சிவபெருமான் கேட்டுக்கிட்டாங்க, நேயர் விருப்பம். அதனால என்ன பண்ணாரு, எப்பயுமே சிவபெருமான் வந்து நேயர் விருப்பத்தை இனிமே புறக்கணிக்க மாட்டார். நிறைய நேர் விருப்பம் பண்ணிருக்கிறார். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், இப்ப சிவபெருமான் நஞ்சு உண்டார், ரைட் தான், நஞ்சு உண்டு சாகல, ரைட் தான், ஏத்துக்கிடுவோம் சார், கடவுள் நஞ்சை சாப்பிட்டு சாகல. இப்ப இன்னொன்னு சொல்றீங்களே, அந்த நஞ்சை சாப்பிட்டதுனால கழுத்து மட்டும் கருப்பாவே இருக்குன்னு சொல்றீங்களே, இதை மட்டும் அவரால் மாத்த முடியலையா சார், நம்ம பையன் கேட்பாங்க. நல்ல நியாயமான கேள்விதானே, என்ன சார் இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறான், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறான், முடியவே மண்டையவே எடுத்துட்டு வேற மண்டை வைக்கலாங்கிறான், எவ்வளவு விஞ்ஞானம் டெவலப் ஆயிருக்கு, நம்ம மனிதர்களே இவ்வளவு செய்யும் பொழுது நீங்க சொல்லுகின்ற இந்த பெரிய சிவபெருமான், அந்த விஷத்தை குடிச்சு சாகாத சிவபெருமான், இந்த கண்டத்துல வந்த கருப்பை மட்டும் மாத்திக்க முடியாதா சார், அதுக்கு ஒன்றும் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் கிடையாது அவருக்கு அப்படின்னு கேட்கறான். அங்கதான் இந்த கேள்வி கேட்டா என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கு, அதாங்க விஷயம். இந்த கேள்விக்கு ஞானிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் அந்த நஞ்சை சாப்பிட்டு அவர் வந்து என் கருப்பு மட்டும் என் கண்ணமா மாறலன்னா, அங்க தேவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சுவாமி நாங்கள் உங்களை வழிபடும் பொழுது நாங்க செஞ்ச தப்பு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி உங்க கழுத்தை மட்டும் கருப்பாவே வச்சுக்கிடுங்க அவங்க கேட்டாங்க, அதனாலதான் கருப்ப கருப்பா வச்சுட்டு இருக்காருன்னு வருது கந்த புராணத்துல. அது அது ஒரு நேய விருப்பம், அதுவும் நேர் விருப்பம் தான். அதே போலத்தால் இங்கேயும் நிறைய நேர் விருப்பம் சிவபெருமான், அதாவது ரேடியோல மட்டும்தான் இந்த பாட்டை கேட்கணுமா, நீங்க நேர் விருப்பம்னு நாங்களும் கேட்கப்படாதா, அது எத்தனை நேர் விருப்பம் பண்ணியிருக்காரு தெரியுமா, நிறைய நேர் விருப்பம் பண்ணிருக்கிறார். இன்னொரு நேர் விருப்பம் சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்க வேண்டிய நேர் விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய உண்மையான வெஹிக்கிள் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஐராவணம் என்ற யானை, அதுதான் அவருடைய உண்மையான ஐராவணம்னு ஒரு யானை இருக்கு. அதுக்கு எத்தனை கொம்புனா 2000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு. அந்த யானை தான் சிவபெருமானுடைய வாகனம், அதுலதான் வந்துகிட்டு இருந்தாராம். ஆனா ஒரே நாள் ஒரு நேயர் விருப்பம் வந்தது, அதனாலதான் சொல்லுவாரு, அந்த நேயர் விருப்பத்தை யாரு போட்டான்னு கேட்டீங்கன்னா, தர்ம தேவதை. இந்த உலகத்துல நாம செய்கின்ற தர்மங்கள் இருக்குல்ல, இந்த தர்மம் அதாவது உலக தர்மங்கள், இந்த உலக தர்மங்களை எல்லாம் கணக்கு வைக்கின்ற தர்ம தேவதை இருக்க, அந்த தர்ம தேவதை என்ன கேட்டுச்சான், சுவாமி நீங்க இந்த உலக தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான், சிவ தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான். உலக தர்மம் வச்சிருக்கோம் இல்லையா, சட்டத்திட்டங்கள், அதுவும் சிவபெருமான் தான் ஏற்படுத்துறார், அது தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவபுண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்டம் நாயன்மார்கள் செய்ததை காத்ததெல்லாம் உலக தர்மம் இல்ல, சிவபுண்ணியத்தை தான் அவங்க காத்தாங்க நாயன்மார்கள். நீங்க உலக தர்மத்தின்படி பார்த்தால் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ், அப்படிதானே? நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ் தானே. ஆனா அதை ஏன் பெரிய செயல் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? செயற்கரையை செய்யட்டு நான் வேண்டாம்னு சொல்லட்டதா? வனஜா இதுக்கு போன மாதிரி அப்படி போச்சு வந்தா செயற்கரை செய்யணும்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா இது அப்படி செயற்கரையை செய்ய இல்லையே, இல்ல ஆல் ஆர் கிரைம்ஸ். அப்படி ஏன் செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அங்கதான் கேட்டா சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியங்களை மீறினார்கள், அங்கதான் உள்ள பாயிண்ட். அதனாலதான் சித்தியால சொன்னார், அறநடிக்கு அன்பு செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். இதெல்லாம் லா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் ஏன் தவறு என்று சிவபெருமான் எடுத்துக்கொள்ளவில்லை? சண்டேஸ்வர நாயனார் அப்பாவோட காலையே வெட்டினார், எவ்வளவு பெரிய தப்பு! அவர் அப்பா மட்டுமல்ல, அவர் மூணு ரோல் வருது, அவருக்கு மூணு செக்ஷன்ல வருது. ஒன்னு, அவருக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார். ஒன்னு, அவரை பெற்ற தந்தை. மூணாவது, அவர் ஒரு அந்தனர். ஒரு அந்தனரை கொன்ற பாவம், ஒரு தந்தையை கொன்ற பாவம், ஒரு ஆசிரியரை கொன்ற பாவம். இவ்வளவு ஒரே ஆக்சன்ல மூணு பாவம் வருது. இவ்வளவு பெரிய பாதகம் செய்தும் நம்ம என்ன பாடுறோம்? பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாடுறோம். அப்ப என்னன்னு கேட்டா, அங்கே சண்டேஸ்வர நாயனார் நிலைநிறுத்தியது சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறுகிறார். இதுதான் இந்த நம்ம சைவத்தினுடைய கான்செப்ட். நேற்று சொன்னா மேன்மைகள் சைவ நீதி, அதுக்கு ரெண்டு அடை போட்டாங்க. அது மேன்மைகள் நீதி, இன்னொன்னு சைவ நீதி. சிவாகமத்தில் விதிக்கப்பட்ட நீதி, அடுத்தால உலக நீதியை விட அது சிறந்தது. அதான் மேன்மைகள் சைவ நீதி. எதை விட மேன்மை என்றால் உலக நீதியை விட மேன்மை உடையது. இதுதான் கான்செப்ட், கொள்கை. இது என்ன பண்ணிச்சான் தர்ம தேவதை, நீங்க இது மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஆகினால இதை நிலைநாட்டுவதற்காக, அதாவது சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம்னு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை உலகத்தாருக்கு காட்டுவதற்காக தர்ம தேவதாகிய நானே ரிஷபமாக இருந்து உம்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக என்ன பண்ணாரு, அதாவது எப்பொழுதுமே இந்த ரிஷபம் வந்து ஒரு ஊர்தி, அவர் ஒரு கண்ட்ரோலர் இல்லையா, ரிஷபத்து மேல இருக்காருன்னு என்ன அர்த்தம், இதை கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம். இப்ப எப்படி டிரைவர் ஷுட் கண்ட்ரோல் த கார், த கார் கேனாட் கண்ட்ரோல் த டிரைவர், புரியுதா உங்களுக்கு? அதே போலத்தான் இந்த சிவபுண்ணியத்தை மீறு செய்வதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம் என்பதை காட்டுவதற்காக இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நானே உம்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக தான் தர்ம தேவதை மேல அவர் வர்றார். அப்ப அதுவும் ஒரு நேய விருப்பம் தான், அது எல்லாமே நேயர் விருப்பம் தான். ஆனா திரிபுரசம்பாத காலத்துல மட்டும் திருமாலையே தாங்கினார். அப்படி இந்த ரிஷபத்துல அவர் மட்டும் திருமாலும் கொஞ்ச நேரம் தாங்கினார் சிவபெருமான, எப்போ அந்த திரிபுரசம்மார காலத்துல. அதனாலதான் மாணிக்கவாசர் திருவா சொன்னார், கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இளவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி. எங்க வருது? திருச்சாளல்ல, திருச்சாளல்ல வருது. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இளவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி, தடமதில்கள் புறமூன்றும் தளலெறித்த அந்நாளில் இளவமதாய் தாங்கினான் திருமால்தான் சாளலோ. மாணிக்கவாசருடைய வாக்கு. சண்டைக்கு போனா யானை மேல சண்டைக்கு போவாங்க, குதிரை மேல சண்டைக்கு போவாங்க, தேர் மேல சண்டைக்கு போவாங்கன்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். காளமாட்டு மேல சண்டைக்கு போனாலும் நீர் ஒருத்தர் தான். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் காளமாட்டு மேல சண்டை போட்டாங்கன்னு இங்க இருக்க, யானையில போவாங்க, குதிரையில போவாங்க, இப்படிதான் நடக்கும். யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, இப்படிதான் இருந்துச்சு. அதான் கேட்கிறாரு, அருமையான கேள்வியை பாருங்க. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இளவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி, தடமதில்கள் புறமூன்றும் தளலெறித்த அந்நாளில் இளவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளலோ. அப்பொழுது போனது அந்த இளவம், அந்த திருமாலே ரிஷபமாக இருந்து தாங்கினார், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. திருவாசகத்தில் எவ்வளவு பொருள், திருவாசகத்தை ஓதுகிறோம், இந்த பொருள்கள் எங்கே வருகிறது என்று நாம் திருமுறைகளுக்கு அப்படி சிந்திக்கணும். அப்பதான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்ச மாதிரியா என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அதைத்தான் சொன்னார் இவர் நம்முடைய சேக்கலார் சுவாமிகள். அந்த சிவபெருமான் தான் எல்லாருக்கும் அருள் செய்கிறார். அது பிரம்மதேவனாக இருந்தாலும் சரி, விஷ்ணுமூர்த்தியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அருள்வது சிவபெருமான் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த ஒன்பதாவது பாடல் தோறும் சம்பந்தர் இந்த வரலாற்றை கூறுகிறார் என்று யார் சொல்றார்? சேக்கலார் சொல்றார். அதுதான் நம்முடைய சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அருள் செய்தார், அவர்களுக்கு அருள் செய்தார். எப்பொழுது அருள் செய்தார்? அந்த சிவராத்திரி என்ற நேரத்தில் அருள் செய்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த காலத்துல தெய்வத்தை விளக்க பாடுபடுறாரு. எவ்வளவு தம்மை வருத்திக்கிறார், தம்மை வருத்திக்கிறத நினைவு பார்க்க போறோம். மையாளமனர் மறைத்த வடதலியின் மண்ணும் சிவனார். அந்த வடதலின்னு இருக்கு, மேற்றலின்னு ஒண்ணு இருக்கு, மூளையூர் மூணு கோயில் அந்த ஊர்ல இருக்கு. மண்ணும் சிவனாரே, இது வடதலின்னு பிரிச்சு காட்டுறார். சேர்க்கிறார் கைகள் கூப்பி தொழுதருள கண்டவாற்றார் அமணர்களிடம் பொய்கொள் விமானம் என கேட்டு பொறாத உள்ளம் மிக புதுங்கி. போனதும் வந்தபோது நம்ம கோயில வந்து இதுக்குள்ளே எங்க சமணர் இப்படி பண்ணித்தானேன்னு புதுக்கும். புதுக்கும் ஏன் வருது தெரியுமா? சாமிக்கு ஏதாவது குறை நேர்ந்தா மெய்யடியறதுக்கு மனசு தாங்காது. பரமாச்சாரியர்களுக்கு குறை நேர்ந்தா மெய்யடியர்களுக்கு மனசு தாங்காது. திருமுறைகளுக்கு பிழிவு நேர்மையானா மெய்யடியாருக்கு மனது தாங்காது. இது தாங்குதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர்கள் மெய்யடியாரா இல்லைன்னு. அந்த விமானம் தனக்கு அருகா அங்கோர் இடத்தின் பாங்கி கண்டவளரும் கடிக்கொண்டை முடியா செய்ய கடல் உன்னி. சாமியுடைய திருவடியை நினைக்கிறாராம். இது கேசாரி பாதம் கொன்றைன்னு முடிய சொன்னார், அப்புறம் கடல்னு சொன்னார். அப்ப முடியிலிருந்து கடல் வரைக்கும் நினைக்கிறார். பெருமானுடைய அந்த திருவடி, திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் திருநாவுக்கர் சுவாமியுடைய மனதில் தோன்றுது. மந்தமன வஞ்சனையா மறைத்த வஞ்சம் ஒழித்தருளி பந்தம் கொண்ட குண்டத்திடம் பாட்டும் அழித்துவிடும், பாட்டும் அழித்துவிடும் என்று பணிந்திருந்தார். இப்போ ஒரு நுட்பமான செய்தி இருக்கு பாருங்க. இவன் என்ன நினைச்சிருக்கலாம்? பதிகம் பாடி தீர்த்திருக்கலாம். பதிகம் பாடி மறைக்காத கதவையே திறந்த பெருமானவர், பதிகம் பாடி கடல்ல மிதந்த பெருமானவர், பரிகம்பாடி யானையை விருட்டி திருட்டி திருப்பி எழுப்பிய பெருமன் சீரர்வர். ஏன் இங்க பரிகம் பாடல? இதுதான் நுட்பமான ஒரு இடம். இங்க உண்ணாவிரதம் உண்ணா நோன்பு மேற்கொள்ள போற. பரிகம் பாடாததுக்கு காரணம் என்னவென்றால், சமணரோடு இருந்திருக்கிறார் சில காலம். அதை நினைச்சு தம்ம வருத்துகிறார். இந்த பாவிகளோட கூடாரத்துல நான் பல நாள் தங்கிட்டேனே, அந்த பாவிகளால் மறைக்கப்பட்ட இவனார் ஆலயம் அல்லவா இது? இத பதிகம் பாடி நாம மாற்றக்கூடாது. அந்த பாவிகளோட இருந்த பாவம் போக இந்த உடலை வருத்திக்கணும். ஆகவே உண்ணான் உண்பு மேற்கொள்ளணும். இதுதான் நுட்பமான ஒரு இறங்கி இப்படி அவர் செய்யல. கடல பதிகம் தான் இந்த உடனும். ஏன்னா சமணச்சாக்கு இவருக்கு நினைக்க உடனே வந்துருது. ஐயோ இவ்வளவு மோசமானவனா சமண, அவனுக்கு வேணும்னா ஒரு கோயில் கட்டி அவன் வழிபடு தெய்வத்துக்கு வழிபடு தெய்வத்தை அருகே கடவுளை கும்பிட்டு போட்டேமே. சைவ கோயில வந்து மூல முதல்வருடைய திருக்கோயில வந்து மூடுறானே, நியாயமா? இவ்வளவு பாவிகளுடைய நான் காலத்தை கைக்கிட்டேன், இந்த வாழ்வுக்காக நான் எனக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிறது? வண்ணம் கண்டு நான் உண்மை வணங்கி அன்றி போகிறேன் என்று அரசியல் விருத்தத்தில் சொல்றார் ஜெயிக்கிறார். எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே அண்ணன் ஆறும் அது உணர்ந்து அரசு அமுது செய்வது அரசு தம்மை பழிவதற்கு சின்னமாக மன்னனுக்கு கூறுகின்றனர். இங்கே இதெல்லாம் அதுக்கெல்லாம் இயல்பு இல்லை. இது அடியாருடைய புராணமானதுனால அதை பற்றியெல்லாம் விளக்கம். ஆயிரம் சமணர், அதாவது இதுல ஒரு செய்தி நமக்கு தெரியுது. சமண தனித்தனியா இருக்கிற பழக்கம் உடையவங்க இல்ல, ஆயிரம் பேரா இருக்கிறாங்க ஆதாரம். அந்த அதே போல மதுரையில 8000 பேர்னு சொன்னார். இங்க பழையாறையில 1000 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க இதுல நமக்கு கிடைக்கிற செய்தி, அவர்கள் 1000 பேர்களாக குழுவிதான் தங்களுடைய சமயத்தை வளர்ப்பார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆணை இனத்தில் புகை புண்ட அமல் ஆயிரமும் மாய்ந்ததன் பெண் யானை கால இடத செய்யலாம் வேண்டன் பெரும் பாவம் அல்லவா? அதனால மேன்மையரதன் ஈசருக்கு விமானமாக்கி விளக்கியதும் ஆன வழிபாட்டு அர்ச்சனைக்கு நிபந்தம் எல்லாம் அமைச்சிருங்க. ஒரு பெருமானுக்கு கட்டளைப்படியாக நிறைய நிபந்தங்களை அமைக்கின்றான். ஞான அரசும் புக்கிரங்கி இப்ப சாமி கோயில் போறாரு. இப்ப இதான போவேன்னு சொல்லியிருந்தாருனாலே உள்ள போறாரு.

0: நினைத்தாலே உயிரி என்கின்ற ஒரு பாடல் பற்றி பாடல் தான் தமிழ் பற்றி வருகிறது. தமிழுடைய சிறப்பை சொல்றார் முதல்ல.
1: வாயிலும் தமிழே படித்து ஆளுரா, ஆகிரும் தமிழும் அடிவாக்கினான்.
0: ரொம்ப முக்கியமான பகுதி. வா இரும் தமிழ் என்கின்றார்.
1: வா அகன்ற இரும் பெருமை பெற்ற அகன்ற விரிந்த பெருமை கொண்டது தமிழ் மொழி.
0: அத ஷேக் திருநாள் சுவாமி சொல்ற.
1: அந்த தமிழ் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழர்கள், அதையும் அவர் ஒத்துகிறார். ஆனால் ஆள் உறாதவர்கள், பெருமானுக்கு ஆட்பட்டு அடிமை பேணாதவர்கள்.
0: நுணுக்கமா தமிழை ரெண்டு விதமா பிரிக்கிறார் திருநாவுக்கரசர். தெரியும் தமிழ்ல ஆள் உறும் தமிழ்னு ஒண்ணு இருக்கு, ஆள் உறா தமிழ்னு ஒண்ணு இருக்கு. தமிழிலே வல்லமை பெற்றவராய் திகழ்ந்து சிவனுக்கு அடிமை திறம் பூணாதவர்கள் ஆளுரா தமிழ் பெற்றவர்கள். தமிழிலே வல்லமை பெற்றவர்களாய் திகழ்ந்து சிவனிடத்திலே பேரன்பு பூண்டு அடிமை தொழில் வேடுபவர்கள் ஆளுரும் தமிழிலே வல்லவர்கள் என்ற வேறுபாட்டை காட்டுறார். ஆகவே தமிழ் சார்பு பற்றி பேசிவிடக் கூடாது. அந்த தமிழ் ஆளுரும் தமிழா இருக்கின்றதா என்றும் நாம் ஆய்தல் வேண்டும் என்ற நுட்பத்தை இங்க விளக்கிறார். ரொம்ப நுட்பமான இடம். தமிழ் தமிழ் கோயில போய் சீர்விசாமி பாடிக்க முடியாது அல்லவா? அந்த நூல் திருட்டு புரட்டு கட்டி நடத்திய பொய்யே கட்டி நடத்திய நூல் தமிழ்லதான் இருக்கு. நானடைய சமணர்கள் செய்த நூல் தமிழ்லதான் இருக்கு. நன்னூல் நல்ல இலக்கண நூல் அது தமிழர்களா செய்தது தமிழ்ல இருக்கு. ஆகவே தமிழ இருக்குங்கிற காரணத்தை வச்சு படிக்க கூடாது. திருநாவுக்கரசு நல்லா வலியுறுத்துறா. வாயிலும் தமிழே படித்து ஆளுரா. ஆகவே தமிழ் ஆளுரும் தமிழ் ஆளுரா தமிழ் ரெண்டா இருக்கு. ஆளுரும் தமிழ் என்ன அப்படின்னு கேட்டா பன்னிரு திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் தான். அதை ஒட்டிய ஏனைய தாய்மானர் பாடல், சிவஞான சுவாமி பாடல், ஏனைய புலவருடைய பாடல், மகாவிஸ்வா மீனாட்சிதரம் கொண்டு பிள்ளை கொண்ட பெருமக்களுடைய சிவபக்தியை வலியுறுத்தும் முறையிலே தான் பாடப்பட்டன. அவை ஆளுரும் தமிழ் தான். ஏனைய தமிழ் பெருமானுடைய சுருக்கமாச்சு இப்படி சொல்லலாம். சிவன் புகழ் பேசும் தமிழ் ஆளுரும் தமிழ், சிவன் புகழை பேசா தமிழ் ஆள் உரா தமிழ். ஆகவே நாம் ஆளுரா தமிழ் பக்கம் நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது என்பது இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை சேகர பெருமான் இந்த பாடலை விரிக்கின்றார். தலையின் மயிரை பறித்துண்ணும் சாரியமனர் மறைத்தாலும், நிலையிலாதா நிலைமையினால் மறைக்க உண்ணுமோ என்னும் விளையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்து அங்கமர்ந்து இலைகள் சூழ படையாதே இடங்கள் பெறவும் தொட அணைவார். அங்கிருந்து புறப்பட்டு பிற இடங்களுக்கு வர்ற நம்ம ஊர் திருவாணிக்கா வரப்படும்.
1: பொங்கு குணரார் பொன்னியினில் இரண்டு கரையும் பொறுவிடையார், தங்குமிடங்கள் குக்கிரங்கி தமிழ் மாலைகளும் தாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழார் ஈழ் தொண்டர் எதிர்கொள்ள எங்கன் விடையார் திருவாணிக்காவின் மருங்கி என்றார்.
0: இந்த மூணு பேரையும் அருளி செய்யறது. சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி அந்த பெருமான் சிலந்திக்கு அருளிய பெருமான். ஞானச்சார்பம் பெண்ணாவல் என்று சேர்க்கிறார் சிறப்பிப்பார்.
1: அப்பூங்கானில் முன்னாள் அரி தேடும் மெக்கூங்கடலார் வெளிப்படலும் மிக்கதவத்தோர் வெள்ளானை கைப்பூங்குடலும் முகந்தாட்டி கமல் பூங்கொத்தும் கொண்டிறங்கி மைப்பூங்குவலை களத்தாரை நாளும் வெளிப்பட்டு ஒழுகுமான்னு கொச்சனுக்கு
0: புராணத்துல சொல்வார். ரொம்ப பழமையான தலம் விஞ்ஞான சம்பந்தர் வரும்போது கூட திருக்குமார் கண்டு நாலு தலங்களை இங்க பார்த்தார். திரு மகேந்திரம், திரு கைலாயம், திரு ஆரூர், திரு ஆணைக்கர் அப்படியா பார்த்தார். இந்த சிறப்பு வேற எந்த தலத்துக்கும் இல்லை. வேற எந்த தலத்துக்கும் இந்த மாதிரி நாலு தலங்கள் இருக்குங்கிற பெருமை கிடையாது. இன்னொரு பெருமையும் இந்த தலத்துக்கு உண்டு. அஞ்சாவது மதில் திருமானே முன்னின்று சித்தராய் மேற்பார்வையிட்டு கட்டிய திருமதில் திருநீரித்தால் திருமதி என்று வழங்க பெறும் இவ்வளவு சிறப்புடைய திருத்தலம். இதையெல்லாம் சிலந்தி கருளும் கடல் வணங்கி என்பதை பெற வைத்தார் செய்கிறார்.
1: செஞ்சொன் மாலை பல பாடி பல பாடுறார்.
0: ஒன்று பார்ப்போம். நம்ம எல்லாருடைய நோக்கமும் துன்பம் இல்லாம இருக்கணும், துயரம் இல்லாம இருக்கணும். துன்பம்ங்கிறது உடல் பற்றி வருவது, துயரம் என்பது மனம் பற்றி வருவது. அதனால்தான் துன்பம்னு துயரம்னு ரெண்டா சொன்னார். துன்பம் உடல் பற்றி, உடம்பு சம்பந்தமா நோய். துயரம் என்பது மனசுல. உடம்பு நல்லதா இருக்கும், சில பேர் மனதுல கவலையா இருக்காங்கல்ல. எவ்வளவு பேர் கவலைப்படுறான், பொண்ணு கல்யாணம் செய்ய மாட்டோம், பணமே இல்ல, பையனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிருது, பணமே இல்ல, இப்படி கவலை மனசு பற்றியும் வரும், துன்பம் உடம்பு பற்றியும் வரும். இது ரெண்டும் இல்லாம இருக்கிறது எல்லாருடைய நோக்கம். துன்பம் இன்றி
1: துயரின்றி. எத்தனை நாள் எப்படி இருக்கணும்? என்னைக்கும். இதுதான் எல்லோருடைய ஆசையும்.
0: நான் 10 நாள் கஷ்டப்பட்டுட்டு 20 நாள் சௌக்கியமா இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா? 30 நாள் சௌக்கியமா இருக்கும். அப்படிதான் எல்லாரும் விரும்புவாங்க.
1: அதுக்கும் வரம் தரார் நாம கருத்தோமே. என்றும் நீர் இன்பம் வேண்டும். எனக்கு இன்பமும் வேண்டுமா? துன்பம் போறதே பெருசு, துயரம் போறதே பெருசு, அதோட அமையாது இன்பத்தையும் தரேன்னு சொல்ற.
0: என்ன வழி எதுக்கு? ஒரு வழி சொல்றார், இரா பகல் ஏற்றுமின்.
1: ராத்திரி பகல்னு வித்தியாசம் பண்ணாம கும்பிடு பெருமான. யார என் பொன் எப்படி யாரங்கிறது எப்படி சொல்றார்? என் பொன் ஈசன் இறைவன் என்று உழுகு.
0: யார பெருமான? அப்ப அவன் என்னவாமா? அன்பனாயிடும் அணைக்கா அண்ணலும். அருமையான பாடல்
1: சொல்லுங்க. உடல் பற்றி வருகின்ற துன்பம், உள்ளம் பற்றி வருகின்ற துயர் துயரம் இவை நீங்க வேண்டும். இன்னும் பெருக வேண்டும். எத்தைக்கும் இப்படியே வாழ வேண்டும்.
0: இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலுமாக ஆணைக்காரனை வழிபட வேண்டும்.
1: எப்படி வழிபட வேண்டும்?
0: என் பொன் ஈசன் இறைவன் என்று உழுகி வழிபட வேண்டும்.
1: வழிபட்டால் ஆணைக்காரனால் எப்படி மாறுவான்?
0: அன்பனாக மாறிவிடுவான். உனக்கு அன்பு செய்து துன்பத்தை நீக்கி துயரை துடைத்து இன்பத்தை பெருக்கி உனது வாழ்விலே மலர்ச்சியை கூட்டுவான் என்கின்றார். நுட்பமான பாடல் இது. இதுதான் ஒரு பாடல் வந்தது, நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே.
1: நடைனா உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை மெயின்னு நினைக்கிறதா நம்முடைய நிலை. நமக்கு அந்த அஞ்ஞானத்தினால அப்படி நினைக்கிறோம். அதை பேசினா நாத்திகம் ரொம்ப நுட்பமா இருக்கு பாருங்களேன்.
0: கடவுள் இல்லைன்னு சொல்றதுதான் நாத்திகம் நாம நினைக்கிறோம். அந்த நாத்திகத்துக்கு ஒரு புதிய விளக்கம் தர்றார் திருநாத சுவாமிகள். உலக வாழ்க்கை மெயின்னு நினைச்சா அதுதான் நாத்திகம். அப்ப நாம்பல்லையே பல பேர் நாத்திகர்களா இருக்க கூடும் அல்லவா?
1: எப்போ நம்ம உலக வாழ்க்கையை மெயின் நினைக்கிறோமே அப்ப நாம யார்?
0: நாத்திகர்கள். திருநாவுக்கரசருடைய அடிப்படையில், அவருடைய அளவுகோல் அடிப்படையில்
1: நுட்பமான பகுதி. உலக வாழ்க்கை எப்போ மெயின் நாம நினைக்கிறோமோ அப்பவே நம்ம நாத்திகர்களா மாறிட்டோம். படைகள் போல் வரும் பஞ்சாமா பூதங்கள்.
0: உனக்கு ஒரு திடீர்னு 5 பூதம் வந்து தாக்கும். நீவாய்க்கண் மூத்துதேவி
1: புலனைந்தும் பொறிகள் அங்கே நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலும் தேகி.
0: 2 நுரையீரல் இருக்கு மனுஷனுக்கு, பல பக்கம் ஒண்ணு இட பக்கம் ஒண்ணு.
1: அது காற்று நிரம்பின குழல்னா இருக்கு.
0: வயசாக வயசாக என்ன தெரியுமா ஆகும்?
1: சேர்க்கும் அதிகமாகும். அதுல கபம் கூடும். இந்த கபம் கூடி மூச்சுக்குழல் வழிய கபம் மேலே இருக்கும். இந்த வாயு நிரம்பின அறையில எல்லாம் நீர் வடிவமான கபம் நிரம்பி மேல ஒரு குஞ்சி.
0: அதுதான் சாகரத்துக்கு அறிகுறி.
1: எங்க வந்து நிற்குமா அந்த ஐ ஐனா கபம்?
0: கோழை இங்க வந்து நிற்கும் மிடல. அப்போ யாராலையும் காப்பாற்ற முடியாது.
1: அத்த மருந்து கொடுப்பார். மருந்து உள்ள இறங்கினாதானே இந்த கபம் தடுத்துரும். அருவாச்சா என்று இந்த அழகாமுன்னம் அண்ணல் திருவாச்சிராமவே செய்ய அப்படின்னா பாட்டு சொல்றார் ஐயனிகள். 26 பாட்டு இதுதான் சொல்றாரு அவர். வாழ்க்கை நிலையாது, உலகம் நிலைக்காது. அவங்க நிறைய மெய்யின் நாத்திகம் பேசல. அதனால திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நிலையில காப்பாத்த வல்லவன் அதுதான் சொல்றா சாமி. படைகள் போல் வரும் பஞ்சமா போதும். இப்ப நம்ம பயம் வந்துருச்சு. எல்லாம் எல்லாரும் பாக்குறோம். நம்ம வயசா இப்படிதான் பாடுறோம். யாரும் நிரந்தரம் இல்லைங்க. நம்மளே பாத்துட்டோம். நம்ம எங்க முப்பாட்டம் செத்தாரு, எங்க பாட்டன் செத்தாரு, எங்க அப்பா செத்தாரு, அடுத்து நான் ஜாக போறேன். இது நிரந்தரமா நல்லா தெரியுது. இது என்னமோதான் பாக்குறோம். அப்ப என்ன செய்யணும்? ஆணைக்கார நில போய் அடையணும். சரி, அவன் அடையிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? சில கோயில்ல தடை இருக்கு. சில சுவாமி தடையும் விதிப்போம். இல்ல சாமி தடை விதிக்காத பெருமானா. தடை ஒன்று இன்றையே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடுங்கிற. அப்ப அடையணும். அடைஞ்சா தடை எங்க கிடையாது என்று சொல்றார்.
0: அருமையான பாடலே. 10 பாடலையும் விரிவா பார்த்தது நல்லா இருக்கும். அதற்கான கால சூழ்நிலை இன்று இல்ல. நாம பெரிய புராண சிந்தனை சொல்லிட்டு இருக்கோம். தேவார சிந்தனை இல்ல. அது இந்த அளவில் இதை கட்டி கொண்டு ஒரு திருத்தாண்டத்துக்கு போடும். ஒரு திருத்தாண்டம் போகணும். இல்ல நமக்கு எவ்வளவோ துன்பம் வருது. துன்பம் வராம யாருடைய வாழ்க்கை அமையல. பணக்காரனா இருந்தாலும் துன்பம், ஏழையா இருந்தாலும் துன்பம், படிச்சவனா இருந்தாலும் துன்பம், படிக்காத பாவனா இருந்தாலும் துன்பம். இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல. இந்த துன்பம் தான் என்ன பண்றது? இதுக்கு திருநாவுக்கரசர் வழிதர்றது. துன்பத்தை பார்த்து சிரிக்கணுமா? அடைய துன்பமே உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? நான் ஆணைக்காரனுடைய அடிமை. அது ஒரு பாட்டு சொல்றாரு. ஆணைக்காரன் எப்படி போட்டவன்?
1: ஊனாகி உயிராகி அதனுள் இந்த உணர்வாகி இரவணித்தும் நீயாய் நின்றாய். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனமும் தீயனமும் காட்டாடின்றாய்.
0: தேனானும் கொன்றையனே நின்றி ஊராய் திருவானை காவிலுரி சிவனே ஞானமானாய் உன் அடைய பெற்றார் அல்ல கண்ணமும் கொண்டே அடியேன் என் தீயேனே இந்த அன்னகண்ட அன்னகண்டம் துன்பம் இந்த துன்பம் என்ன செய்யும் ஆணைக்கு அன்னதுக்கு நான் அடிமை என்று பாடுகின்றார் இன்னொரு திருக்காண்டமும் பார்த்து விடுவோம் தினந்தோறும் நாம எல்லாம் நீராடுறோம் நீராடுறது எல்லாரும் வழக்கம் தான் சமணர்கள் அல்ல இல்ல சமணம் தான் குடிக்க மாட்டோம் ரெண்டு முறை குளிக்கிறவங்க இருக்கும் மூணு முறை குளிக்கிறவங்க இருக்க போடும் குளிக்கும் போது என்ன சொல்லி குளிக்கலாங்கிறது ஒரு பாட்டு இந்த சாமி வேற அவர் தீர்த்தமாவே வருவார்
1: சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமேங்கிறார் திருவாலங்காட்டு தேவாரத்துல
0: இந்த திருத்தாண்டகத்துல பாடல் தோறுமே சொல்ற இந்த சாமி அப்ப நீர் வடிவமா பெருமான கண்டு இங்க அம்மை வழிபட்டா அதாவது இன்னைக்கு உச்சி காலத்துல அம்மை வழிபட்டு இருக்கா நீரினாலே சிவலிங்கத்தை பெருமாற்றி தாவித்தாலும் அகிலாண்ட நாய் அகிலாண்ட நாயகி நீரினாலே சிவலிங்கத்தை பண்ற ஆற்றல் யாருக்கு வரும் அம்பாளுக்கு தான் வரும் அத குறிப்பா உணர்த்துறாரு இந்த திருநாவுக்கரசர் பாத்தே பாருங்கண்ணா இது எல்லாத்துக்கும் போறாவது சொல்லுவார்கள் ஒரு மருந்து சாப்பிட்டா பலனும் குணமாகும் சில மருந்துகள் ஒரு குணம் உண்டு தலைவலிக்கும் அதை சாப்பிடலாம் வைக்க போகுதும் சாப்பிடலாம் கால் குடைச்சதுக்கும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் அது மாதிரி ஒரு பாட்டு சொல்றாரு மருந்தானை மந்திரிப்பார் மனத்துடானை குளிக்கும்போது நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லிடலாம் வளர்மதியம் தடையானை மகிழ்ந்தன் உள்ளத்து இருந்தானை இறப்பிலே பிறப்பிலானை இமயவதம் பெருமானை உமையாழஞ்ச கருந்தான மதகளித்து உரி போத்தானை கனமழுவாழ் படையார் படையானை பலிகுண்டு ஊரூர் திரிவானே திருவானை காவுளானே செழுநீர் திரளே சென்று ஆடினேரே ஆடுதல் என்பது அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொள்ளுதல் அந்த பொருளே தான் பாடுறார் நாம தினமும் நீராடும் போது இந்த பாடலை சொல்லி நீராடினா அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டவர்களாக நாம் மாறிவிடுவோம் அற்புதமான ஒரு திருப்பாடல் பத்து பாடல்களை இப்படி சொல்கின்றார் இதற்கப்புறம் சாமி எம்பியூர் போறார் அங்கிருந்தாங்க இங்க தாய்மன சாமிகளுக்கு போடுறார் அங்கதான் நமக்கு புராணமே சிந்திக்கிறோம் பிறகு கக்குடி போறார் அங்கிருந்து பராய்த்துறை பிறகு பைங்கிலி போறார் சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி செய் சொன் மாலை பல பாடி இலங்கு தடையார் எலும்பியூர் மலையும் இறங்கி பாடியது மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலங்குள் செல்வ திருப்பராய்த்துறையும் குழுவான் நன்னினார் என்பது ஆசிரியர் பெருமானாருடைய திருவார் இதற்கு முந்தைய அமர்விலே திருவானைக்காவிலே அப்படி வருகை செய்த திருப்பிடிகளின் சில பாடலை நாம் ஒருவாறு பொருள் அறிந்து இன்பம் நீ திருவானைக்காவுக்கு அடுத்தபடியாக அடிகளார் சென்று சேருகின்ற தலம் திரு எலும்பியூர் விண்ணவர்கள் எல்லாம் சூரனுடைய உடுமை ஆற்றாதவர்களாய் எறும்பு வடிவமாக சென்று ஈசனை வழிபட்டார் என்பது திரு எலும்பியூர் தலமான்மையர் அந்த எலும்பியூருக்கு அப்படிகள் அவரை செய்த பதிகங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன அடியாரும் திரு குறும்பகையிலே ஒரு திருப்பதிகமும் திரு தாண்டகத்திலே ஒரு திருப்பதிகமுமாக இரண்டு திருப்பதிகங்களை அருளி செய்துள்ளார் திரு குறும்பகையிலே ஒரு பாடலை பாடும் இந்த பாடல்கள் நல்ல பொருளுடையமாக ஆழமா தெளிவா இருப்பதை நாம் அறிதல் வேண்டும் இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே அல்பரே அரணே என்றற்று வாக்கு இன்பனாகும் எலும்பியோ இதனே உலகத்திலே காணப்படுகின்ற நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்ப நுகர்ச்சி எல்லாம் பெருமானுடைய திருவருளினாலே தான் விளைகின்றது இந்த அறிகள் பெருமானம் அப்போது துன்பத்தை நீக்குவதற்கான வழி இல்லை வழியை காட்டுகின்றார் துன்பம் விளைவதற்கு காரணம்

0: பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்ல சொல்லல, அப்படி பெருமானம் பெரிய பரிகளை சொல்ல சொல்ல, அந்தனே அரணே என்று அரக்கு வாக்கு இன்பனாகும். இன்பனாவதற்கு பெருமான் இன்பத்தை தரக்கூடிய பொருளாக மாறுவதற்கு நாம் அவரிடத்திலே செய்ய வேண்டுவது ஒன்றே, அவருடைய திருவடியை பற்றுக்கோடாக கொண்டு அவருடைய திருவடிக்கு ஆளாகி இடையவாறு அரற்ற வேண்டும். அவனுடைய நாமத்தை சொல்ல, எந்த நாமங்களை சொல்லலாம் என்பதற்கான வழியையும் ஆயுத திருந்தகையாரே வகுத்து காட்டுகின்றார்கள். அன்பனே அரணே என்று சொல்ல வேண்டும். இதனுடைய விரிவினை திருமார்பேட்டு தேவாரத்திலே நாம் பார்க்க வேண்டும். அங்கு இதனுடைய விரிவு பார்ப்போம். இனி திருத்தாண்டகம் ஒன்று செய்கின்றார். இங்கே அப்பறையினுடைய பெருமை அடக்கம் அங்கு புலப்படுகின்றன. பதியம் 700 பகருமா கவி யோகி அப்பெருந்தரையார் 49,000 திருப்பதிகங்களை நா சலையாது பாடியவருடைய போதிமொழி பெற்றவனா திருநாள் கோஸ்வாமி. அப்படிப்பட்ட மாபெரும் அருளாளர், கவி பாடுவதிலே நல்ல திறன் வாய்ந்த அருட்கவிஞர் தம்மை என்னவென்று சொல்லி இந்த திருப்பதியத்தை தொடங்குகிறார்.
1: செந்தமே அறிய கவியே மாட்டே என்னோடு பள்ளிறைந்த கலைகளாக தல்லையூங்கள் திறத்தறியார் பொறியிலே நீ தல் சிரமும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்து என்னை ஆளா கொண்ட எரும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை செழுந்துடரை சென்று அடைய பெற்றேன் நானே.
0: எனக்கு சரிபார்க்க எனக்கு நல்ல முறையில தென் தமிழ் வழக்கம் இல்லை சொல்லுவோம் செந்தமிழாலியா இவ்வளவு அருமைப்பாடு அடக்கம் புலப்பட அடிகளார் பாடுகின்றார். பெருமானை நான் கற்றினேன், கற்றியது ஒன்றுதான் நான் செய்தது, பிறகு என்ன நிகழ்ந்தது?
1: அவன் என்னை தொடர்ந்து வலிந்து பற்றிக் கொண்டான்.
0: எப்படி?
1: தாயினுடைய அன்பை காட்டி, தந்தையுடைய பரிவை காட்டி, தாய் போல் தந்தை போல் நேசத்தை காட்டி தொடர்ந்து என்னை ஆளாக்கொண்ட பெருமான் எறும்பியூர் மீது
0: மலையிலே மாணிக்கமாக செடுஞ்சுழல் வீசும் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கின்றான் என்று. இன்னொரு திருப்பாடலிலே இந்த தல வரலாறு குறிப்பாக பேசப்படுவது தேவர்கள் எறும்பு வடிவத்திலே சென்று வழிபட்டார்கள் என்பது தல வரலாறு. அவர்கள் என்ன மந்திரம் சொல்லி வழிபட்டு இருப்பார்கள் அதை சொல்கின்றார் அப்படியே.
1: ஒளிந்த முன்னீர் கரப்பானை கடிய நடை விடை ஒன்றே ஊர் பலவு திரிவானை ஒற்றையோர் உடையனாய் முற்றும் ஆண்டு பேரெழுத்தொன்று உடையானை விரமனுடைய மாதவனும் இந்திரனும் மந்திரத்தால் ஏத்தும் சீர் எறும்பியோர் மலைமே மாணிக்கத்து செடுங்குடரை சென்றடைய பெற்று
0: பேரெழுத்து ஓ எனும் பிரணவ மந்திரம், அது ஐந்தெழுத்தினுடைய தொகுத்தல் மந்திரம் என்று சொல்வார்கள் பெரியோர். ஓம் என்பது விரிந்தால் ஐந்தெழுத்தாக தெரியும். அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி எறும்பொழிவிலே நின்று வீரமன் மாலவன் இந்திரன் இவர்கள் எல்லாம் ஏற்றினார்கள் என்ற ஒரு அரிய செய்தியை இந்த திருத்தாண்டகத்தில் அருள்செய்கின்றார். அப்படி வருமா
1: மலர்ந்த கோயில் திருச்சிராப்பள்ளி மலை,
0: இந்த கோயில் கொண்டுள்ள மலை மீது கோயில் கொண்டுள்ள தாயுமான ஈஸ்வர், அந்த தாயுமான ஈஸ்வருடைய சிறப்பினே ஒரு பாடலிலே அடிகளாரே அப்பர் பெருமானாரே அருளை செய்கின்றார்.
1: தாயுமாய் எனக்கே தன்னை கண்ணுமாய் என்று
0: இந்த கலதேவாரன் யாவரும் அறிந்து உண்டு. ஆகவே அதை பற்றி பேசுதல் மிக அவன் இதற்கு அடுத்தபடியாக தற்குடி இருக்கக்கூடிய மூவர் பாடிய திருத்தலம் நம்ம எல்லாம்

0: உயிர் கொள்வதற்காக வந்த பெருமான் கோயில் கொண்டுள்ளதனாலே அது உயிர் கொண்டான் வலை என்றே வழங்குகிறது. நம்ம உயிர் கொண்ட பெருமானுடைய ஈசனாருடைய திருநாமம் தமிழிலே கற்பக தொழுந்து வடமொழியிலே உஜ்ஜீவனான் இந்த பெருமான் மிக அழகா அடுக்கி அடுக்கி சொன்னார். அப்புறம் பெருமானம் இந்த பாடலுடைய ஆற்றலை பாடம் ஒரு பாடம் பாடம் அப்படியே அடுக்கிறார்.
1: மன்னதனிலை மாநீரில் ஆங்கை வயங்கரில் மூன்றை மாறுதத்திரண்டை விண்ணதனில் ஒன்றை விரிகதிரை தன்மதியை பாறை கம்மில் மிக்க இன்னதனில் எழுத்தை ஏழிகையை காமல் எழில் அழிய எழி உமிழ்ந்த இமயானற்றி கண்ணவனை கற்குடியில் விழுமையானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே.
0: ஒவ்வொரு மாதிரி முடிவு வருவதை பார்க்கின்றோம். எறும்பியூர் மலையீசனை செந்தடைய பெற்றிருந்தார். இங்க கண்ணார கண்டே நின்றார் கற்குடியார். பிறகு நலங்குழி செல்வ திருப்பராய்த்துறை அடைகொடுத்து சொல்றாரு பாருங்க.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: விராட் புருஷனின் துவாதசாந்த தலமாக கருதப்படுவது மதுரையம்பதி. அதற்கு இப்பெயர் வந்த காரணம் திருவிளையாடற் புராணத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. முன்னொரு காலத்தில் பாண்டியர் மரபில் குலசேகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தபொழுது தனஞ்சயன் என்ற ஒரு வணிகன் ஒருவன் சிவபெருமானிடத்தில் மிக்க அன்புடையவன். அவன் சோமசுந்தர கடவுள் எழுந்தருளிய கடம்பவனத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் ஆயிற்று. அப்பொழுது தனஞ்சயன் கதிரவனைப் போல ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய விமானத்தையும் அதில் எழுந்தருளியுள்ள சுக்கலிங்க மூர்த்தியையும் தரிசித்து மகிழ்ச்சி உடையவனாக இராப்பொழுதே அங்கேயே கழித்தான். அன்று இரவு சோமவாரம் ஆதலால் தேவர்கள் செய்த பொதியையும் தரிசிக்கும் பாக்கியம் அவனுக்கு கிட்டியது. மறுநாள் காலை மணவூருக்கு வந்து சேர்ந்து அரசனிடம் தான் கண்ட காட்சியை விவரித்தான். அதை கேட்ட குலசேகர பாண்டியன் சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து தன் இரு கரங்களையும் சிறமீர் கூப்பி அதிசயம் பெறுக, நானும் அந்த கடம்பவனத்திற்கு வந்து அக்காட்சியை காண வேண்டும் என்று கூறினான். அன்று இரவு கனவில் சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார் ஒரு சித்த வடிவில். அந்த சித்தராகிய சிவபெருமான் பாண்டியனை நோக்கி, கடம்பவனத்தில் உள்ள காட்டை திருத்தி நீ அழகிய நகரமாக செய்வாயாக என்று அருளிவிட்டு மறைந்தார். மறுநாள் காலை தான் கண்ட கனவினை அமைச்சர்களிடத்திலும் முனிவர்களிடத்திலும் பாண்டியன் கூறினான். அமைச்சர்களோடு அக்கடம்பவனத்தை அடைந்து பொற்றாமரை தடாகத்தில் நீராடி அவ்விமானத்தின் கண் வீட்டிலிருந்து அருள் புரியும் சோமசுந்தர கடவுளை தரிசித்து துதிப்பானாயினான். அப்பொழுது பாண்டியன் இறைவனிடம், நீ வேதத்திற்கும் அறியமாட்டாதவனாக ஒரு பரம்பொருள் எம்மை ஆழ்வதற்காகவோ இக்காரணத்தில் எழுந்துள்ளது என்று பலவாறு புகழ்ந்தான். சிவானந்த கடலுள் மூழ்கினான். பிறகு பாண்டியனுடைய ஆணையால் அமைச்சர்கள் ஏவலாளர்களை அனுப்பி அந்த கடம்பவனத்தை திருத்தி பிறவியை வேரோடு களைதல் போல மரங்களை வேரோடும் அகழ்ந்து எடுத்தார்கள். அங்கு நகரம் அமைப்பது எவ்வாறு என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது தனது சிவந்த திருவடிகள் நிறத்தில் பொருந்துமாறு திருவெண்ணீற்றினை அடைந்து விபூதி பையை தாங்கியவராக முன்னல் கனவில் எழுந்தருளிய அதே திருமேனி கொண்டவராக சித்தமூர்த்திகள் அரசனுடைய திருமுன்னர் வந்து எழுந்தருளினார். அரியன் கனவிலும் காணமாட்டாத கடவுள் தனக்கு நனவிலும் எழுந்திருளியதைக் கண்ட பாண்டியன் அவரது திருவடிகளை பலமுறை வணங்கி துதித்தான். அச்சித்தமூர்த்திகளும் சிவாகமத்தின் வழியே தோன்றிய சிற்ப முறைப்படி ஆலயமும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உரைத்துவிட்டு மறைந்தருளினார். அதேபோல ஸ்தபதிகளை அழைத்து சித்தர் கூறிய வண்ணமே திருக்கோயில் திருநகரம் ஆகியவற்றை பாண்டிய மன்னன் அமைத்தான். நிருத்த மண்டபம், திருவிழா மண்டபம், வேள்விச்சாலை, மடைப்பள்ளி, பரிவார தேவதர்களுடைய கோயில்கள், சொக்கலிங்கமூர்த்தியின் வலதுபுறம் மீனாட்சி அம்மையனுடைய திருக்கோயில், திருமதில்கள், மண்டபங்கள், கோபுரங்கள், மதில்கள், அகழி ஆகிய எல்லாவற்றையும் சித்தபெருமான் அருளிய வண்ணமே செய்வித்தான். பின்னர் நாடகசாலைகள், முனிவர்கள் தங்கும் மடங்கள், அந்தணர் வீதிகள், அரசர் வீதிகள், வணிகர் வீதிகள், வேளாளர் வீதிகள், யானை கட்டுமிடம், குதிரை கட்டுமிடம், தேர்கள் அமைக்கும் இடம், கல்விச்சாலைகள், அறச்சாலைகள் ஆகிய எல்லாவற்றையும் சிவனே அமைத்தான். அது மட்டுமல்ல, குளங்கள், ஓடைகள், பொய்கைகள், நந்தவனங்கள், சோலைகள் ஆகியவற்றையும் அமைத்து நகரத்துக்கு அழகு கூட்டினான். தனது அரண்மனையை அந்நகரத்தின் வட கீழ்த்திசையில் செய்வித்தான். இப்படியெல்லாம் செய்த பிறகு அந்த நகருக்கு ஒரு சாந்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது சோமசுந்தர கடவுள் தனது ஜடையில் உள்ள சந்திரனின் அமிர்தத்தை சற்று சிந்தினார். சிவபெருமானுடைய திருவடிகள் தம்மை அடைந்தவரை சிவமயமாகவே ஆக்கிவிடும் செய்கையைப் போல அந்த அமுத துளிகள் அந்நகரம் முழுவதையும் அமிர்தமயமாக்கி தூய்மை செய்தது என்று திருவிளையாட புராணம் குறிப்பிடுகின்றது. அவ்வாறு அந்த அமுதம் நல்ல மதுரமயமாகிய தன்மையினாலானபடியால் அந்த நகரத்திற்கு மதுரா நகரம், மதுரை மாநகர் என்று பெயர் வந்தது. இந்த மதுரைக்கு நான்மாட கூடல் என்று ஒரு பெயரும் உண்டு. ஒரு சமயம் வருணன் சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை அறியாதவனாகி மேகங்களை எல்லாம் அழைத்து மழை பொழியச் செய்தான். அம்மதுரை நகரம் முழுவதையும் விரைந்து அழிக்க கருதினான். ஏழு மேகங்களும் அதன்படி விரைந்து சென்று கடல் நீர் முழுவதையும் உறிஞ்சி மின்னலோடு இடி முழக்கத்துடன் அம்மதுரையில் பெருமழையை பொழிவித்தன. அவ்வாறு உலகமே அழிந்ததோ என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது பாண்டிய மன்னன் சிவபெருமான் இன்னமும் காத்தருள்வார் என்று தெளிந்தவனாகவே இருந்தான். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருக்கோயிலை அடைந்து விண்ணிழி விமானத்தின் கீழ் எழுந்தருள் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளுடைய திருவடியில் விழுந்து அடியின் துன்பப்பாட்டினை நீக்கி ஆளும் நடையினையாகி எங்கள் நல்லுயிர் காத்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். அப்போது சோமசுந்தர கடவுள் நான்கு முகில்களையும் நோக்கி எங்கள் மதுரைப்பகுதியின் நான்கு எல்லைகளையும் சூழ்ந்து நான்கு மாடங்களாக ஆகி ஏழு மேகங்களையும் விளக்குங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படி அந்த மேகங்களும் நான்கு மாடங்களாக வளைந்து நார்திசைகளிலும் சூழ்ந்து அந்த நகரம் முழுவதையும் மூடிக்கொண்டன தூண்களைப் போல. அப்பொழுது நான்கு மேகங்கள் சூழ்ந்து ஏற்றப்பட்ட மாடத்தின் மேல் பெய்யும் மழைத்துளிகள் சிதறிப்போயின. வருணனும் வெட்கி நின்றான், அச்சம் கொண்டான், நடுக்கம் கொண்டான். அவனுக்கு அதன் முன் இருந்த வயிற்று வலியும் அவன் அறியாமலேயே நீங்கிற்று. இறைவனுடைய பெருமையை அறிந்த வருணன் பொற்றாமலை தீர்த்தத்தில் நீராடி சோமங்கல் கடவுளை பூஜித்து திருமஞ்சன் முதலான செய்வித்து அந்த பெருமானை விதிப்படி பூஜித்தான். இந்த பொற்றாமலை தீர்த்தம் பிழி அனைத்தையும் தீர்ப்பது என்பதை கண்கூடாக கண்டுகொண்டான். தான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பலமுறை வேண்டிக் கொண்டான். கருணாமூர்த்தியாகிய சோமசுந்தர கடவுளும் அவ்வண்ணமே வருணனுக்கு அடைக்கலம் தந்து அருள் நல்கினார். இவ்வாறு நான்கு மேகங்களும் மலைபோல் எழும்பி நான்கு மாடங்களாக கூடியபடியால் மதுரை மாநகரம் அந்நாள் தொட்டு நான்மாட கூடல் என்ற பெயரை பெற்றது. கூடல் ஆலவாயிலாய் என்று தேவாரமும் இந்த கூடல் என்ற பெயரையும் இணைத்து ஆலவாய் நகரத்தோடு சேர்த்து குறிப்பிடுகின்றது. நான்கு கூட மாக்கூடலாலே அன்று நான் மாடக்கூடலானதால் மதுரை முழு என்று திருவிழா புராணமும் இதனையே குறிப்பிடுகின்றது. இவ்வாறு மதுரை நான்மாடக்கூடல் ஆகிய இரு பெயர்களோடு திரு ஆலவாய் என்ற ஒரு பெயரும் இந்நகரத்திற்கு உண்டு. ஊழிக்காலத்திலும் அழியாதவைகளாகிய அங்கேற்கண்ணீருடைய திருக்கோயிலும் சோமசுந்தர கடவுளின் முன்னேறி விமானமும் பொற்றாமரை தீர்த்தமும் இடபமலையும் யானைமலையும் நாகமலையும் பசுமலையும் பன்றிமலையும் பிரளய காலத்திலும் அவ்வாறு அழியாமல் இருந்தனவாம். பிரளயம் பற்றிய பிறகு சிவபெருமான் முன்போலவே உலகத்தை தோற்றுவித்து தேவர்களையும் மக்களையும் பறவை விலங்குகள் முதலான உயிரினங்களையும் படைத்தருளி சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூவரையும் தோற்றுவித்து மூவேந்தர்களையும் தோற்றுவித்தார் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அப்படி இந்த கூடல் மாநகரம் ஊழிக்காலத்தும் அழியாதபடியாக விளங்கியது. வங்கியசேகர பாண்டியன் ஆண்டு வந்தபொழுது இறைவனிடம் சென்று ஒரு குறையை விண்ணப்பித்தான். அதாவது இதன் ஆதியில் இருந்த எல்லை தற்போது நான் அறிந்த வரை இல்லாமல் இருக்கிறது. இந்த எல்லையை நான் காண்கிறேன். ஆகவே தேவரீர் அடியனுக்கு இதனை காட்டியருள்வீராக என்று வேண்டினான். அப்பொழுது இறைவன் விண்ணில் விமானத்திலிருந்து எழுந்தருளி பாண்டியனுக்கு எளிய ஒரு சித்தமூர்த்தியான ஒரு வடிவத்தை கொண்டு அருளே வடிவமாக தோன்றினார். அந்த சித்தமூர்த்திகள் பாம்பினாலேயே அரைஞான், கோவணம், பூணூல், வெற்றி மாலை, குழை, குண்டலம், கங்கணம் ஆகியவற்றை தாங்கி தனது திருக்கரத்தில் கங்கணமாக காட்டிய பாம்பை பார்த்து, நீ இந்த பாண்டியனுக்காக இந்த நகரத்தின் எல்லையை அளந்து காட்டுவாயாக என்று பணித்தருளினார். பாம்பும் அவரை அடிவணங்கி எம்பெருமானை அவ்வாறே செய்வேன், இந்த நகரம் அடியேன் பெயரினால் விளங்கும்படியாக அருள் செய்வீராக என்று பிரார்த்தித்தது. இறைவனும் அங்கனமே ஆகு என்று அருளி செய்தார். உடனே பாம்பு விரைந்து கிழக்கு திக்கிலே சென்று வாளை நீட்டி நகரத்திற்கு வலமாக நிலத்தில் படிந்து உடலை வளைத்து வாளை தனது வாயில் வைத்து பாண்டியனுக்கு எல்லையை காட்டிவிட்டு மறைந்தது. மீண்டும் சித்தமூர்த்திகளின் திருக்கரத்தின் கண் சென்று சேர்ந்தது. அவ்வாறு காட்டிய எல்லை தெற்குப்புறம் திருப்பரங்குன்றத்தையும் வடக்கே இடவமலையையும் மேற்கே திருவேடகத்தையும் கிழக்கே திருப்புவனத்தையும் கொண்டதாக அமைந்தது. ஆகவே அந்த பெருமதிலை ஆலவாய் மதில் என்று கூறுவார்கள். நகரமும் ஆலவாய் என்றே அழைக்கப்பெற்றது. இவ்வாறு பல பெயர்களை கொண்ட மதுரை நகரம் இந்த முப்பெரும் பெயர்களை மிகவும் சிறப்பாக கொண்டபடியால் திருவிளையாடற் புராணமும் மதுரை காண்டம், நான்மாடக்கூடற் காண்டம், திரு ஆலவாய்க் காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் அந்நகரத்தின் பெயர்களை கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிச்சிறப்பு. திருவாலவாயில் மற்றொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இறைவன் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் என்பதை பல திருவிளையாடல் கதைகள் நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளன. அப்படி பக்தி செலுத்துபவர்கள் தேவர்களாக இருந்தாலும் வேறு உயிரினங்களாக இருந்தாலும் நற்கதியை பெறுவார்கள் என்பதை இறைவன் நடத்தி காட்டியிருக்கின்றான், இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றான். அவருடைய திருவிளையாடல்கள் என்றுமே முடிவதில்லை. இந்த புண்ணியமூர்த்தியை ஆலயத்துள் சென்று தரிசிக்கும் முன்பு அந்த நகரத்தின் அமைப்பை எவ்வாறு சித்தமூர்த்திகள் பாண்டியனது கனவின் கண் எழுந்தருளி சொன்னாரோ அங்கனமே நாம் பல அழகிய திருப்பதிகளை கொண்டதாக இருப்பதை இன்றும் காண்கின்றோம். ஒவ்வொன்றும் பெருமான் எழுந்தருளக்கூடிய ஒரு அழகி வீதிகளாக தோற்றமளிக்கின்றன. ஆண்டு முழுவதும் விழா கோலம் கொண்ட ஒரு திருநகரமாக இன்றும் காட்சியளிக்கிறது அந்த மதுரை மாநகரம். இதில் சுவாமிக்கு வலதுபுறம் அங்கையற்கண்ணியாகிய மீனாட்சி அம்பிகை திருமண கோலத்துடன் விளங்குகின்றாள். இருவரும் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார்கள். கிழக்கு கோபுரத்திற்கு வெளியில் புது மண்டபம் என்ற அழகிய சிற்ப கூடமே இருப்பதை காண்கின்றோம். தற்போது அவற்றில் பல கடைகள் இருந்தாலும் உள்ளே சென்று அந்த அற்புத கலை படைப்புகளை தரிசிக்க முடியும். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராண வரலாறுகளையும் நமக்கு எடுத்து உரைப்பனவாக அமைக்கப்பட்டுள்ளன. அதில் வீரபத்ரர், காளி, உர்து தாண்டவ பெருமான், விநாயகப் பெருமான் போன்ற பல அற்புத வடிவங்களை நாம் காண்கின்றோம். ராஜகோபுரங்கள் மிகவும் உயர்ந்தவை. பாண்டியர் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரையில் பல மன்னர்கள் இத்திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். உள்ளே பல பிரகாரங்களை கொண்டது இந்த பெரும் திருக்கோயில். சுவாமியினுடைய சந்நிதிக்கு வழியில் கொடி மண்டபமும் நந்தி மண்டபம் இருக்கும் இடத்தை நாம் அடைகின்றோம். அங்கு நந்தியை சுற்றி அமைந்துள்ள தூண்களில் ஏராளமான சிற்பங்கள் அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளன. அதுவும் ஒரே கல்லில் அமைந்துள்ளது அந்த சிற்பிகளின் கைவண்ணத்தை காட்டுவதாக உள்ளன. சிவமூர்த்தங்கள் பலவும் அதில் அமைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம். பல நுட்பமான வேலைப்பாடுகளோடு கூடிய இந்த நந்தி மண்டபத்தை தரிசித்துவிட்டு பெருமானுடைய உச்சுற்றை அடைகின்றோம். இதில் சூரியன், 63 ஆகிய மூர்த்திகளை தரிசித்துவிட்டு சோமாஸ்கந்த மூர்த்தியாக அங்கையர்கண் அம்பிகையோடு காட்சியளிக்கக்கூடிய தனி சன்னதியை நாம் அடைகின்றோம். வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல, பெருந்தேவியாகிய பராசக்தியுடன் அங்கையர்கண் அம்பிகையோடு கூட ரத்ன கிரீடமும் உடைவாளும் தாங்கிய பேரரசராக அழகே உருவமாக அருளே வடிவமாக காட்சி தருகின்றான் பரமேஸ்வரன். அருகில் தனித்த அம்பிகையாக பிரியாவிடைக்கு பக்கத்தில் மீனாட்சி தேவி நின்ற வண்ணம் காட்சியளிக்கின்றாள். இந்திர விமானம் என்பது அங்கேற்கண் அம்மி அம்பிகையை உடனாகிய சோமசுந்தர கடவுள் விற்றிருக்கக்கூடிய திருச்சன்னதிக்கு அமைந்துள்ள ஒரு விமானம். இது தேவேந்திரனால் எடுக்கப்பெற்றது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த மிக உயர்ந்த விமானத்தை யானைகள் தாங்குவது போல அமைந்துள்ளது. அற்புதமான ஒரு அமைப்பு. இதில் வலம் வரும்பொழுது நாம் சுவர்களில் பல திருவிளையாடற் புராண காட்சிகளை சுதைகளாக அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். அவை நமக்கு அந்தந்த வரலாறுகளை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது. அவை அழகாக வண்ணங்கள் இடப்பட்டு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளன. இவ்வாறு இந்த திருவிளையாடற் புராண சுதைகளை தரிசித்துக் கொண்டே கோஷ்டங்களை தரிசிக்க வருகிறோம். அங்கு தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதிக்கு வந்து சேர்கிறோம். அவர் வேதத்துக்கு பொருள் அருளி செய்தவர். கல்லாரின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை செல்வாம் என்று திருவிளையாடற் புராணம் குருமூர்த்தியை துதிக்கின்றது. இவர் வேதத்துக்கு பொருள் அருளி செய்தவராக தோற்றமளிக்கின்றார். திருவிளையாடற் புராணமும் அவ்வாறே இந்த பெருமானுடைய பெருமைகளை குறிப்பிடுகின்றது. உலகம் அழிந்தபோது கூட சிவபெருமானுடைய திருவாக்கிலிருந்தும் பிரணவம் தோன்றிற்று. அதிலிருந்து வேதங்கள் எல்லாம் தோன்றின. பல முனிவர்கள் அந்த வேதங்களை ஓதியும் அவற்றின் உட்பொருளை அறியாமல் இருந்தார்கள். அதற்கு பொருள் ஆலவாய்க் கடவுளே உணர்த்துவார் என்பதை அறிந்தார்கள். மதுரையின் கண் சோமசுந்தர கண்ணனுடைய விண்ணில் விமானத்திற்கு தென்பாகம் கல்லால் மரத்தின் கீழ் இருந்து நீங்காது எழுந்தருளக்கூடிய முழுமுதற் கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி தன்னை வழிபட்ட சனகாதி ரிஷிகளுக்கு கருணையோடு முகம் மலர்ந்தவராக அருங்கலைகள் அனைத்தையும் தெளிவுறுத்தி வேதத்தின் பொருளை உணர்த்தினார். அப்படி மெதா மந்திரத்தை அரபத்த முனிவரால் உபதேசிக்க பெற்று முனிவர்களும் கார்த்திகை மாத பௌர்ணமி முதற்கொண்டு அடுத்த கார்த்திகை மாத பௌர்ணமி வரையில் நாள்தோறும் முப்பொழுதும் ஜபித்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முன்பே இடக்கையில் சிவஞான போதம் ஏந்தியவராக தட்சிணாமூர்த்தி காட்சியளித்தார் என்று திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. பெருமானும் வேதத்தின் பொருள்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று இந்த பெருமானுடைய பெருமையை திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு நாம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்தவர்களாக பல தெய்வ மூர்த்தங்களையும் லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற மூர்த்தங்களையும் தரிசித்துவிட்டு வடக்கு பிரகாரத்துக்கு வரும்பொழுது ஸ்தலவிருட்சமாகிய கடம்ப வனத்தை காண்கின்றோம். அந்த கடம்ப மரத்தை தரிசித்துவிட்டு கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள துர்காதேவியை தரிசிக்கின்றோம். பெரிய உருவத்தோடு அம்பிகை காட்சியளிக்கின்றாள். இது மட்டுமல்ல, இதே பிரகாரத்தில் நாம் எல்லாம் வல்ல சித்தருடைய திருச்சன்னதியையும் தரிசிக்கின்றோம். இந்த எல்லாம் வல்ல சித்தராக சோமசுந்தர கடவுள் தோன்றிய பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். அப்பொழுது அரசாண்டு வந்த அபிஷேக பாண்டியன் அவரது பெருமையை அப்பொழுதுதான் அறிந்தான். இந்த திருவிளையாடலை நிகழ்த்த வேண்டி பெருமான் சித்த வடிவம் கொண்டு எழுந்துள்ளார். சித்தமூர்த்தியானவர் மதுரையின் பல வீதிகளிலும் தோற்றமளித்தார். அவர் இந்திரஜாலம் போன்ற பல வித்தைகளையும் செய்ய வல்லவராயினார். எல்லா வித்தைகளும் இவரிடத்திலிருந்தே வந்தபடியால் அது பெரிய விஷயமாக இல்லை. ஆகவே செம்பை பொன்னாக்குவதோ அல்லது வறுமையில் வாடுபவர்களை செல்வந்தர்களாக்குவதோ, பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தருவதோ, அல்லது கடல் நீரை நன்னீராக்குவதோ, அல்லது ஊசியின் மேல் ஆடுவதோ, ஆகாயத்தில் சஞ்சரிப்பதோ, நீரின் மீது நடப்பதோ பெரிய விஷயமாகவே இல்லை. ஆனால் பார்ப்பவர்களுக்கு அதிசயம் பொங்கும்படியாக இந்த காட்சிகளை செய்து காட்டுவார் சித்தமூர்த்திகள். அப்படி பல அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அன்றைய தினம் எவ்வாறு அருட்காட்சி வழங்கினாரோ, பல வரங்களை தந்தருளினாரோ, அதேபோல் இன்றும் சித்தமூர்த்தியினுடைய சன்னதி வரம் தரவல்ல ஒரு சன்னதியாக கருதப்படுகிறது. மதுரை மக்கள் இந்த சன்னதியை அடைந்து பூப்பந்தல் அங்கு இட்டு பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து வலம் வருகிறார்கள். இந்த சித்தமூர்த்தியினுடைய பெருமையை மிகவும் விரிவாக திருவிளையாடற் புராணம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. கல்லானைக்கு கரும்பு அருந்தியது போன்ற வரலாறுகளை நாம் இந்த புராணத்தில் காண்கின்றோம். இப்படி வளமாக வரும்பொழுது நடராஜ சபை மற்றும் வன்னியும் கிணறும் லிங்கமும் இருக்கக்கூடிய ஒரு மூலைக்கு வந்து சேர்கிறோம். இது ஒரு வணிகனை ஞானசம்பந்த பெருமான் எழுப்பும் பொழுது அந்த வணிக பெண்ணின் வேண்டுகோளுக்கு இணங்கி வன்னியும் கிணறும் சிவலிங்கமும் அழைத்த ஒரு திருவிளையாடலை குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. இவற்றையும் நாம் தரிசித்துவிட்டு படிகளை ஏறி சோமசுந்தர கடவுளுடைய திருச்சன்னதிக்கு முன்பாக வந்து அடைகிறோம். அங்கு இடப்புறம் பஞ்ச சபைகளுடைய நடராஜபெருமான் திருவுருவங்களையும் ஓவியங்களாக வரைந்துள்ளதை காண்கின்றோம். அதனை அடுத்து எல்லாம் வல்ல சித்தமூர்த்திகளுடைய உற்சவமூர்த்தியையும் சந்திரசேகரருடைய உற்சவமூர்த்தியையும் தரிசிக்கின்றோம். தென்புறம் நோக்கியவாறு வெள்ளியம்பலம் அமைந்திருக்கிறது. பெயருக்கேற்றாற்போல் வெள்ளிமயமான ஒரு அம்பலம். இங்கு பாண்டியனது வேண்டுகோளுக்கு இணங்க சிவராத்திரி என்று பெருமான் கால் மாறி ஆடியபடியால் இப்பொழுதும் வலக்காலை தூக்கியாடுபோராக தரிசனமளிக்கின்றார். இருபுறமும் பதஞ்சலி வியாகிரபாதர்கள் கைகூப்பியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அருட்காட்சியை தரிசித்துவிட்டு நாம் சோமசுந்தர கடவுளுடைய திருச்சலையில் நுழைகின்றோம். அங்கு ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் என்றபடி இந்த சொக்கலிங்க மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாகவும் அழகிய சொக்கலிங்கமாகவும் கருணையே உருவமாக எழுந்தருளிய ஒரு அற்புத கோலத்துடன் காட்சியளிக்கின்றார். இந்த பெருமானை நமது அருளாளர்கள் பலவாறு போற்றி அருளியுள்ளார்கள்.

பேரமுதின் சுவையாய் கருமருந்து ஆகி உள்ளாய் ஆளும் பல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து.

0: சிற்றம்பலம் ஷைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: திருச்சிச்சம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. என்ன கதை? திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு. சரியா, இந்த நாயனார் வந்து நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. சரிங்களா, இவங்க பிறந்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம், அந்த நகரத்துலதான் அவங்க பிறந்தாங்க. சரியா, இந்த தொண்டை நாடு காஞ்சி மாநகரம் இது ரெண்டும் ரொம்ப சிறப்பான இடங்கள். சரியா, இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு, இந்த காஞ்சி மாநகரத்தோட சிறப்பு, இந்த நகரத்துல முந்தைய காலத்துல நடந்த ஒரு அற்புத நிகழ்வு, இதையெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாரோட வரலாற்றுக்குள்ள போக போறோம். சரிங்களா, இதுல குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு உட்காந்துக்கணும். சரிங்களா, கதை கேட்க வந்தாச்சா? சரி, இப்போ கதை. இது என்னன்னா, இந்த தொண்டை நாடு. தொண்டை நாடு அப்படின்னா எந்த பகுதி தெரியுமா? இப்ப நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம், சென்னை, காலத்தி, இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் அந்த காலத்துல தொண்டை நாடு அப்படின்னு சொன்னாங்க. சரியா.

0: இந்த தொண்டை நாட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம முன்னால பார்த்தோம்ல, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு என்னன்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யாரு, நல்ல படித்தவங்க, கிரேட் ஸ்காலர்ஸ். சரியா, தொண்டை நாட்டில் கல்வி அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா, அப்படி ஒரு சிறப்பான இடம் அது. சரிங்களா, இந்த உடைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், உடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரிங்களா, இதே எழுதி வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம நிறைய யூனிவர்சிட்டி பார்க்குறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் காஞ்சியில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. காஞ்சியில் ஒரு யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டிக்கு தமிழில் என்ன, பல்கலைக்கழகம். சரியா, காஞ்சியில் ஒரு பல்கலைக்கழகம், வட இந்தியாவில் நாளந்தாங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அந்த காலத்தில். ரெண்டு ரொம்ப பழைய காலத்து பல்கலைக்கழகம். அந்த காலத்திலேயே நிறைய கல்வி அங்கே சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, என்னவோ ஆயிடுச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. சரியா, அந்த காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் போய் படிச்சுட்டு வந்தால் அது பெரிய சிறப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் படித்த பையன், காஞ்சிபுரத்தில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காஞ்சிபுரத்தில் கல்வி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சரியா, சரி, இப்போ இந்த தொண்டை நாட்டில் நம்ம பார்க்க வேண்டியது பார்க்கும்போது, நாலு நிலப்பகுப்பு அங்கே இருக்கு. அதென்ன நாலு நிலப்பகுப்பு, நம்ம வாழ்கிற பூமியில் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய மலை, காடு, வயல், கடல், அப்படி எல்லா வகையான பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது அந்த ஒரு ஒரு இடத்தையும் அதோட வகைக்காக ஒரு பகுப்பு வச்சாங்க. சரியா, அதைத்தான் நானிலப்பகுப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன நானிலப்பகுப்பு, எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம். மலையும் மலை சார்ந்த இடமும். அது என்ன மலை சார்ந்த இடம், சார்ந்த இடம்னா என்ன அர்த்தம், அதை ஒட்டுன பகுதின்னு அர்த்தம். சரிங்களா, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. சரியா, அது பேர் என்ன, குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் மீதல். இன்னொரு தடவை சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிறீங்களா, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். சரியா, இதில் இந்த மலையில் யார் இருப்பாங்க, மலையில் வாழ்கிற மக்களுக்கு பேர் குறவர், குரத்தியர். சரியா, ஆண்பால் குறவர், பெண்பால் குரத்தியர். அது மாதிரி இந்த முல்லையில் யார் இருப்பா, அது ஒரு காட்டுப்பகுதி இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறது தான் பெரிய தொழிலாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க இடையர், இடைச்சியர். சரியா, அடுத்து மருதம். மருதம்னா என்ன, வயல்வெளி. அங்கே வந்து உழவு தொழில் தான் முக்கியம். சரியா, அதனால் அங்கே இருக்கிற மக்கள் யார், உழவர், உழத்தியர். சரியா, அப்புறம் நெய்தல் கடல் பகுதி. கடலில் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க இல்லையா, அங்கே மீன் பிடிக்கிற தொழில் தான் முக்கியமான தொழில். சரியா, அந்த நெய்தலில் இருக்கிற மக்கள் பேர் என்ன, பரதவர், பரத்தியர். சரியா, எழுதி வச்சுருக்கீங்களா, குறவர், குரத்தியர், இடையர், இடைச்சியர், உழவர், உழத்தியர், பரதவர், பரத்தியர். சரிங்களா, இந்த நாலு இடம், இந்த நாலு வகை. இதில் இந்த குறிஞ்சி, முல்லை, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா. குறிஞ்சினா என்னது, மலைப்பகுதி. முல்லைனா என்னது, காட்டுப்பகுதி இல்லையா. இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலையிலிருந்து மாறி வறண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பாலை. சரியா, பாலைனா என்னடோ, வறண்ட பகுதி, வறண்ட மணற்பாங்கான பகுதின்னு அர்த்தம். சரியா, அங்கே ஒன்றும் பெரிய தொழிலெலாம் இருக்காது, அங்கே வெறும் திருட்டு கும்பல் தான் இருக்கும், அங்கே நிறைய கழிவர்கள் தான் இருப்பாங்க. சரியா, அந்த இடம் ரொம்ப அதிகமான வெப்பமாக இருக்கும், வெறும் மணற்பாங்காக இருக்கும். சரியா, அதான் பாலை நிலம். இந்த பாலை நிலம் தனியா பாலை நிலத்துக்குன்னு ஒரு இடம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலைமையிலிருந்து மாறினா அதுக்கு பேரு பாலை. சரிங்களா? இப்ப நானில பகுப்பு என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சரிங்களா? இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுப்பு அந்த காலத்திலேயே இருந்துச்சு, தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்துச்சு. இந்த நாலு பகுப்பு இருக்கு இல்லையா, அந்த நாலு வகை பகுப்பு, இது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வச்சிருந்தாங்க. சரியா? சரி, இப்ப இந்த நாலு வகை நிலமும் நம்ம தொண்டை நாட்டுல உண்டு. சரியா? இல்ல இல்லன்னா இந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. இதுல நம்ம திருக்காலத்தி, திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் மலையில இருக்கிற கோயில்கள். அதனால அது குறிஞ்சி நிலத்துக்கான. சரியா? அப்புறம் முல்லை நிலத்துக்கு என்ன தெரியுமா? திரு முல்லை வாயில், திரு ஊரல். இந்த திரு ஊரலுக்கு அந்த காலத்துல கலிகை மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஊர் வந்து முல்லை நிலத்துக்கானது. அப்புறம் மருத நிலத்துக்கானது என்ன தெரியுமா? திருவல்லம், திருமால் பேரு, திருப்பாசூர். இவங்கெல்லாம் மருத நில அமைப்புல இருக்க சிவன் திருக்கோயில்கள். சரியா? நெய்தல்னா என்ன? கடலை ஒட்டிய பகுதி இல்லையா. சென்னையில நீங்க எல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல, சென்னையில எவ்வளவு கடற்கரை, நீளமான கடற்கரை இருக்கு இல்லையா. அங்க இருக்கிற கோயில்கள்ல திரு ஒற்றியூர், திருவான்மியூர், திரு மயிலாப்பூர். சரியா? இதெல்லாம் வந்து கடலை ஒட்டின பகுதி, அதனால அது நெய்தல் நிலத்துக்கான திருக்கோயில்கள். சரியா? இப்படி தொண்டை நாட்டுல இந்த நாலு வகை நிலமும் உண்டு, அந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம் இருக்கு. சரியா? அந்த காலத்துல பல்லவ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காஞ்சிபுரத்தை தான் தலைநகரா வச்சு அரசாட்சி செஞ்சாங்க. காஞ்சிபுரம் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய நகரம். சரியா? இந்த காஞ்சிபுரத்துல இப்போ ஒரு சிறப்பு, அது என்ன சிறப்புன்னு பார்ப்போமா? இந்த தொண்டை நாடு, இந்த காஞ்சிபுரம், இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அப்படியே சீம் சேஞ்ச். சரியா? இப்ப திருக்கைலாயம், திருக்கைலாயத்துல நம்ம சாமி உமையம்மை இருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு தெரியும்ல திருக்கைலாயத்துல யார் இருப்பா? சிவபெருமான், உமையம்மை இருப்பாங்க. அப்போ திருக்கைலாயத்துல என்ன பண்ணுவாங்க? சாமி உமையம்மைக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்வார். அது என்ன ஆகமங்கள்? இந்த ஆகம நூல்னா என்ன தெரியுமா? அதுல எப்படி இருக்கும்னா, ஒரு கோயில் எப்படி அமைப்புல இருக்கணும், கோயிலோட கோபுரம் எப்படி இருக்கணும், அதோட விமானம் எப்படி இருக்கணும், அப்புறம் நந்தி எங்க வைக்கணும், கருவறை எங்க வைக்கணும், அப்புறம் பள்ளிபீடம் எங்க இருக்கணும், கொடிமரம் எங்க இருக்கணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் விதிமுறைகளை எல்லாம் சொல்றது ஆகம நூல். சரியா? அந்த ஆகமத்துப்படி நம்ம திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கோம். அதுல நடக்கிற பூசை கூட ஆகம விதிப்படிதான் பூசை கூட நடக்கும். அதனால ஒரு பூசை எப்படி செய்யணும், பூ எப்படி பறிக்கணும், எப்படி பூசை பண்ணணும், இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் ஆகம நூல்கள்ல. சரியா? இந்த ஆகமங்கள் எண்ணில்லாதவை, கவுண்ட்லெஸ், இன்னியூமரபிள். சரியா? அவ்வளோ ஆகம நூல்கள் இருக்கு. அது அவ்வளோத்தையும் நம்ம சிவபெருமான் உமையம்மைக்கு உபதேசம் செஞ்சாங்க. சரியா? உமையம்மை அது எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமா அப்படியே விருப்பத்தோடு கேட்டாங்க. சரியா? அப்படி கேட்டாங்களா? கேட்டுட்டு அப்புறம் சாமி இப்படியே ஆகமத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்போ சிவபூசையை பற்றியும் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாம் விரும்பும் உண்மையாவது பூசனை அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? பூசனையைத்தான் நான் விரும்புகிறேன், உண்மையான பூசையைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சாமி அம்மைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாம் விரும்பும் உண்மையாவது பூசனை அப்படின்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. அப்போ நம்ம உமையம்மைக்கு என்ன ஆசை வந்துடும்? இந்த ஆகம விதிப்படி நம்மளும் சிவபூசை செய்யணும் அப்படின்னு அம்மைக்கு மனசில் ஒரு ஆசை வந்துடும். நம்ம சாமிக்கு தான் யார் மனசில் எந்த நினப்பு வந்தாலும் தெரியும் இல்லையா. அதனால இப்போ உமையம்மை என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம சாமிக்கு தெரியும். அப்போ கேட்பாங்க, என்ன உன் மனசில் என்ன என்ன நினைக்கிற, என்ன சிந்தனை ஓடுது அப்படின்னு கேட்பார். அப்போ அம்மை சொல்லுவாங்க, எனக்கும் நீங்கள் சொன்ன ஆகமத்தின்படி உங்களை பூசை பண்ணணும், சிவபூசை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாங்க? சரி, இப்போ நீங்கள் போய் சிவபூசை பண்ணு. அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, சிவபூசை பண்ணுறதுக்கு, பூசை பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடம் வேணும் இல்லையா. சிறப்பான இடம், தீமைகள் இல்லாத இடம் வேணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ தென் திசையில் காஞ்சி மாநகரத்தில் போய் அங்கே ஒரு மாமரத்தடியில் நீ என்னையே பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க? உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்குது இல்லையா, ஆனா ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? காஞ்சி மாநகர் அவ்வளவு சிறப்புடையது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மறந்து கூட கனவுல கூட இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா, எல்லாரும் பண்புள்ளவங்களா இருக்கிற நகரம் நம்ம தொண்டை நாட்டில் இருக்கிற காஞ்சி மாநகரம். அதனால சாமியே பூசை பண்றதுக்கு அம்மைக்கு காஞ்சி மாநகரத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்படின்னா காஞ்சி மாநகரம் எவ்வளவு பெரிய சிறப்புடையது இல்லையா? இன்னொன்று தெரியுமா, மொத்தமா 224 பூமி இருக்குதான். அதுல ஒண்ணு நம்ம வாழ்ற பூமி, 224 புவனங்கள்ல உயிர்கள் இருக்குது, வேற வேற உயிர்கள் இருக்குது. ஆனா அந்த புவனங்கள்லாம் எங்க இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியல, அதெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா நிறைய ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சிருக்காங்க, 224 புவனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அத்தனை புவனத்துல நம்ம பூமியில நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம அம்மை வர்றாங்கன்னா இப்ப காஞ்சிபுரம் எவ்வளவு சிறப்படையது இல்லையா? இப்போ உமையம்மை பூசை பண்றதுக்காக வர்றாங்களா, காஞ்சிபுரத்துக்கு வராங்களா? அப்போ அவங்களுக்கு துணை செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்யணும் இல்லையா, அதுக்காக அவங்க பணிப்பெண்கள் கூட அவங்க கூடயே வர்றாங்க. சரியா, அம்மை கூட அவங்க பணிப்பெண்களும் வர்றாங்க. வரவங்க என்ன பண்றாங்க, இப்ப வந்து போல சாமிய மாமரத்துக்கு அடியில இருப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா, காஞ்சிபுரத்துல ஒரு ஒத்தை மாமரத்துக்கு அடியில நான் இருப்பேன், அங்க பூசை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஒத்த மாமரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அம்மை தேடுவாங்க. அந்த ஒத்த மாமரம் கண்ணிலே படாது, சாமி காட்சியே தரமாட்டாரு. அப்போ அந்த மாமரத்தை கண்டுபிடிக்க முடியாம அம்மா தடுமாறுவாங்க. அப்போ என்ன நடப்பாங்க தெரியுமா, அப்படியே கையை தலைமையில கூப்பி மனசெல்லாம் சிவபெருமானையே நினைச்சு வாயில அஞ்செழுத்து அப்படியே சொல்லி, அஞ்செழுத்துனா என்னது, நம்ம சிவாய சிவாய நம, சரிங்களா, இந்த அஞ்செழுத்து அப்படியே சொல்லி அம்மை தலைக்கு மேல கை கூப்பி மனசுல சாமி அப்படியே நினைச்சு அப்படி வணங்குவாங்களா, அப்ப நம்ம சாமி அந்த மாமரத்துக்கு அடியில காட்சி கொடுப்பார். சரியா, அந்த மாமரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த மாமரம் 4 வேதங்களே அந்த மாமரமா நிற்கும் அந்த இடத்துல. சரியா, அதனால அந்த மாமரத்துல 4 வகை சுவையுடைய பழங்கள் பழுக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஒரு மரத்துல இருக்கிற பழம் ஒரே மாதிரி சுவையோட தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் என்ன சிறப்புன்னா, ஒரே மரத்துல 4 வகை பழங்கள் பழுக்கும், 4 வேற வேற சுவையுடையதா இருக்கும். சரியா, அந்த மரத்தை நீங்க இப்ப கூட காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். சரியா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த மரத்துடைய ஒரு பெரிய கிளை வந்து அப்படியே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனாலும் அந்த கிளை ஒடிஞ்சு விழுந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாடம் பண்ணி அதை அப்படியே ஒரு கண்ணாடி பள்ளிக்குள்ள வச்சு அந்த கோயில்லையே ஒரு அறையில வச்சிருக்காங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மரம் எங்க இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு அடியில ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க, அந்த போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது நீங்க பார்த்து படிச்சு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். சரிங்களா, அந்த ஒடிஞ்சு விழுந்த கிளை பகுதியை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த மரம் மறுபடியும் தழுத்து அழகா வளர்ந்துருக்குது. சரியா, அந்த மரத்தடியில அம்மை சாமி முருகப்பெருமான் 3 பேர் இருக்கிற சோமாஸ்கந்த வடிவம் இப்ப கூட இருக்கு. சரிங்களா, நீங்க அடுத்த போனாங்கன்னா அதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு வரணும். சரி, இப்ப கதைக்கு வருவோமா? சரி, இப்போ இந்த மாமரத்துக்கு அடியில நம்ம சாமி காட்சி கொடுத்துருவார். காட்சி கொடுத்தோடனே உமையம்மை என்ன பண்ணுவாங்க, அப்படியே விழுந்து வணங்குவாங்க, தரையில விழுந்து பெருமானை வணங்கி அப்படியே மகிழ்ச்சியோட பூசைய ஆரம்பிப்பாங்க. சரியா, அந்த மாமரத்தடியில நம்ம சாமிக்கு என்ன பண்ணுவாங்க, மணலால ஒரு லிங்கம் பண்ணுவாங்க. மணலால லிங்கம் பண்ணி ஆகமங்கள் விதிப்படி சாமி சொல்லி கொடுத்தாரு இல்லையா, உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த ஆகம விதிப்படி பூசைய ஆரம்பிப்பாங்க. சரியா, அந்த பூசை பண்றதுக்கு புது பூ பறிச்சுட்டு வரணும்ல, அதுக்கு அம்மா அம்மாவுடைய பணிப்பெண்கள் எல்லாரும் போய் அங்க ஒரு அம்பிகா வனம் அப்படின்னு ஒரு நந்தவனம் இருக்கும், அந்த வனத்துக்கு பேர் என்ன, அம்பிகா வனம். சரியா, அந்த வனத்துல போய் பூவெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. சரியா, அப்புறம் அங்க வந்து பதுமன் அப்படின்னு ஒரு நாகம் இருக்கும், ஒரு பெரிய நாகம் இருக்கும். அந்த நாகம் வந்து ஒரு புத்து வச்சிருக்கும், பாம்பு புத்து. அந்த பாம்புக்கு பேரு பதுமன். சரிங்களா, அந்த பாம்பு சொல்லும், அம்மா நீங்க உலகத்தையே காப்பாத்துற அன்னை, நீங்க பூசை பண்ண வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்க பண்ண தவம் இது, அதனால நீங்க வந்து என்னோட புத்து மேல நீங்க இருக்கையா உட்கார்ந்து இருக்கையா வச்சிருக்கீங்க, என்னோட புத்தை உங்களோட இருக்கையா வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. சரியா, அதனால அந்த புத்து மேல அம்மா வந்து இருக்கை அமைச்சு வழிபாடு செய்வாங்க. சரியா, இப்போ சாமிக்கு அழகா மணல் லிங்கம் அமைச்சு தினமும் ஆகம விதிப்படி பூசை நடந்துட்டே இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தினமும் சந்தோஷமா பூஜை பண்றாங்க.
1: சரியா? இப்போ ஒரு நாள் நம்ம சாமி சரி ஒரு விளையாட்டு காட்டலாம்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவாரு, அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் ஓடுற நதிக்கு பேர் என்ன தெரியுமா? கம்பா நதி. என்ன பேரு? கம்பா நதி. சரியா? அந்த கம்பா நதியில் என்ன பண்ணிடுவார், திடீர்னு பெரிய வெள்ளம் வரும், ஏழு கடலும் சேர்ந்து ஒன்னா தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், வானத்தை முற்று அளவுக்கு பெரிய அலையோடு வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய வெள்ளத்தை நம்ம சாமி கொடுத்துருவார். சரியா? அம்மா இங்க அதோட கரையில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மணலால லிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தா அந்த லிங்கத்தை அடிச்சுட்டு போயிடாதா மணல் லிங்கத்தை? அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, சிவசிவா இது என்னது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி பயந்து ஒரே என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளத்தால் வெள்ளத்திலிருந்து அந்த சிவலிங்க திருமேனியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே சாமியை கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. சரியா? அந்த மணல் லிங்கத்தை அம்மா அப்படியே இருக கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க என்ன, அப்போ அந்த லிங்கத்தை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகாது. சரியா? அப்போ அம்மா வந்து இப்படியா கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவோட கையில் இருக்கிற அந்த வளையல் தடம், அப்புறம் அம்மா அப்படி நெஞ்சோடு கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவுடைய அந்த மார்புடைய தடம் இதெல்லாம் பெருமான்கிட்ட இப்போ கூட நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ சாமி என்னன்னாரு, அம்மாவோட தழுவலுக்காக அப்படியே குழஞ்சிட்டார், அம்மாவை கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அந்த அன்பில் குழஞ்சி நம்ம சாமி தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. சரியா? இதனால நம்ம அம்மையுடைய அன்பான தழுவலுக்காக சாமியை வளைஞ்சு கொடுத்து அந்த இடத்துல அம்மாவோட அந்த அன்பு பிடிக்குள்ள அகப்பட்டு நின்னார் இல்லையா, அதனால அவருக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம சாமி என்ன பண்றாரு, அம்மாவோட பூசணையை பார்த்து இப்போ சாமி வந்துட்டார் இல்லையா, வந்தவர் சரி என்ன வர வேணும் கேளு அப்படின்னு அம்மை கிட்ட சொல்றாங்க. அப்போ அம்மை என்ன சொல்றாங்க, சாமி நான் இன்னைக்கு பூஜை இன்னும் முடிக்கலை சாமி, ஏன்னா பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வெள்ளம் வந்துருச்சு இல்லை ஆற்றுல இல்லையா. அப்போ அம்மா சொல்றாங்க, நான் இன்னைக்கு பூஜையை முடிக்கலை சாமி, நான் பூஜையை முடிச்சுட்டு வர வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, நின் பூசணை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்னர்த்தம், நீ என்னைக்கு என்னைய பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, உன் பூஜை என்னைக்கு முடிய போறதில்லை அப்படின்னு சொல்றார் சாமி. சரியா? அம்மை ஏன் அப்படி பூஜை பண்ணி காமிச்சாங்க தெரியுமா, அப்பதான் நம்மளாம் அதே மாதிரி சிவ பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்மை வந்து எப்படி சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு தானே வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. சரியா? அப்பதான் அம்மையுடைய பிள்ளைங்க நம்மளாம் இல்லையா, அப்ப நம்மளாம் அம்மா செஞ்சதை பார்த்துதானே செய்வோம் இல்லையா, அதனால அம்மா அதனால வந்து சிவ பூஜை பண்ணி நமக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க. சரியா? அப்ப சாமி வந்து என்ன சொல்லுவாரு, வரம் கேளு அப்படின்னு சொல்லிடுறார். நின் பூசணை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப அம்மா வந்து மூணு வரம் கேட்பாங்க. என்ன தெரியுமா, இந்த சிறப்பான சிவ பூசை என்னைக்கும் இந்த பூமியில நிலைச்சிருக்கணும் அப்படின் அம்மா கேட்ட முதல் வரம். என்ன வரம், சிறப்பான இந்த சிவபூசை என்னைக்கும் உலகத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறத அம்மா கிட்ட முதல் வரம். சரியா? சரி தந்தோம் அப்படின்ற சாமி. அடுத்து ரெண்டாவது வரம் என்ன கேட்பாங்க தெரியுமா, இந்த உலகத்துல இந்த சிறப்பான இந்த பதியில எல்லா அறங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுவாரு, ரெண்டு நாளி நெல் கொடுப்பார். அது என்ன ரெண்டு நாளி, நாளிங்கிறது என்ன தெரியுமா, படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகத்தல் அளவே இருக்குவர், காப்படி அறப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஒரு படி, ஒரு படிங்கிறதான் நாளின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து முகத்தல் அளவையில ஒரு ஒரு அழகு. இப்ப கூட நம்ம பழைய வீடுகள்ல எல்லாம் பார்த்தா நம்ம ஆட்சிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு படி காப்படி எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆட்சிக்கு கேட்டு பாருங்க, காமிப்பாங்க அவங்க. சரியா? அந்த ஒரு படியில ரெண்டு படி நெல் கொடுப்பாரு சாமி. அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. சரியா? சரி, இப்போ மூணாவது வரம். மூணாவது வரம் என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த திரு காஞ்சி மாநகரத்துல சிவ நிந்தனைங்கிற ஒரு குற்றத்தை விட்டு வேற எந்த குற்றத்தை பண்ணினாலும் அதை நீங்க குணமா எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க தவப்பயனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிவ நிந்தனை பண்றது ரொம்ப பெரிய குற்றம். சிவ நிந்தனைன்னு என்ன தெரியுமா, சிவத்தை வந்து ரொம்ப இழிவா பேசுறது, சிவத்தை வந்து ஒரு ஒரு கெட்டதா சொல்றது, இதெல்லாம் வந்து பெரிய சிவநிந்தனை. அந்த சிவநிந்தனைக்கு பரிகாரமே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. சரியா? அதனால அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, யாருமே நம்ம செய்யக்கூடாது. அம்மாவும் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த சிவநிந்தனைங்கிற அந்த ஒரு பெரிய குற்றத்தை விட்டுட்டு வேற எந்த குற்றத்தை இந்த நகரத்து மக்கள் செஞ்சாலும் அதை நீங்க தவமா எடுத்துட்டு அவங்களுக்கு தவப்பயனை நீங்க கொடுக்கணும் சாமி அப்படின்னு வேண்டுவாங்க அம்மா. சரியா? அம்மா தான், அம்மானா பிள்ளைகள் மேல ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க இல்லையா, அதனால பிள்ளைகள் தப்பு செஞ்சா கூட அம்மா வந்து தட்டி கொடுத்து அதை குணமா வச்சு அம்மா திருத்துவாங்க இல்லையா. அதனால அப்படி ஒரு மூணு வரம் கேட்கறாங்க அம்மா, சாமியே அந்த மூணு வரத்தையும் கொடுத்துடுறாரு. சரியா? அந்த ரெண்டு நெல், ரெண்டு நாளி நெல் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. அங்கேயே தங்கி இருந்து, காஞ்சி மாநகரத்திலேயே தங்கி இருந்து அம்மா 32 அறங்களும் செய்வாங்க. சரியா? அதனால அந்த 32 அறங்கள் என்னென்னங்கிற அந்த பட்டியல் இருக்கு காஞ்சி புராணம்ங்கிற நூலில், அந்த பட்டியல் இருக்கு. நீங்கள் அப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எடுத்து பாருங்க. என்ன அங்கே 32 அறங்களையும் அம்மாவே செஞ்சாங்க. ஆனால் இருந்துட்டு அம்மா இருந்த இடம் என்ன தெரியுமா, காமக்கோட்டை. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல காஞ்சியில யாரு, காமாட்சி இல்லையா, அம்மை பேரு காமாட்சி இல்லையா, அங்க காஞ்சி காமக்கோட்டம் சொல்றோம்ல, அங்கதான் அம்மை இருந்து 32 அறங்களையும் செஞ்சாங்க. சரியா? அதனால அம்மை ரொம்ப சிறப்பானவங்க, அந்த இடத்துல அம்மையே பூசை பண்ணி நமக்கு எல்லாம் காமிச்சாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இந்த காஞ்சி மாநகரத்துல 1008 சிவாலயம் இருந்துச்சான். ஒரு காலத்துல 1008 சிவாலயம் இருந்துச்சான். அந்த அத்தனை சிவாலயத்திலயுமே அம்மை சன்னதினு ஒன்று தனியா இருக்காது. எல்லா 1008 சிவாலயத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி காஞ்சி காமக்கோட்டத்தில் இருக்கிற நம்ம காமாட்சி அம்மன் சன்னதி தான். சரியா? அது இப்போ கூட அப்படிதான், நீங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்க, அங்கே வந்து தனியாக அம்மை சன்னதி இருக்காது. சரியா? நீங்கள் கவனிச்சு பாருங்க, அந்த ஊரில் இருக்கிற எந்த சிவன் கோயில்லையுமே அம்மை சன்னதி தனியாக இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி நம்ம காஞ்சி காமக்கோட்டத்து காமாட்சி அம்மை சன்னதி தான். சரிங்களா? சரி, அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவனிங்க. சரியா? இப்போ இந்த காஞ்சிபுரம் இப்படி அம்மை இருந்து அறம் வளர்த்ததுனால ரொம்ப சிறப்பான இடமா இருந்தது. அங்க பழைய பல அதிசயங்கள் நடந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு வேடன் அதை பார்த்துட்டு போயிட்டு கரிகால் சோழன் அப்படிங்கிற சோழ ராஜா கிட்ட அதை சொல்லுவான். அப்ப கரிகால் சோழன் என்ன பண்ணுவான், அந்த காஞ்சி நகரத்துக்கு வந்து அங்க வந்து நிறைய காடுகளை எல்லாம் அழிச்சு நகரமாக்கி நல்ல ஒரு பெரிய நகரமா பண்ணி அதுல குடிமக்களை எல்லாம் குடி வச்சான். சரியா? அந்த காஞ்சிபுரத்துல உலகாணி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, அப்புறம் நன்மங்கல தீர்த்தம், காப்புடை தீர்த்தம், சார்வ தீர்த்தம், இப்படி நிறைய சிறப்பான தீர்த்தங்கள் இருக்கு. சரியா? அங்கெல்லாம் வந்து நீராடி நம்ம வந்து நம்ம பாவங்களெல்லாம் தொலைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நகரம். இப்படி ஒரு சிறப்பான நகரத்தை நம்ம இப்ப கூட போய் பார்க்கலாம். சரியா? அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த இடத்தெல்லாம் பார்த்து பெருமானை வணங்கிட்டு வரணும், அம்மையை வணங்கிட்டு வரணும். சரியா? இப்படிப்பட்ட நகரத்துல நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சிருக்கார். சரியா? இந்த சிறப்பான காஞ்சிபுரத்துல ஏகாலி குலம் அப்படிங்கிற குலத்துல நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சாங்க. அது என்ன ஏகாலி குலம்? ஏகாலி குலம்னா என்னன்னா, துணி துவச்சு தருவாங்கல்ல நம்ம டோபின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, தமிழ்ல வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அந்த வண்ணான் குலத்துல பிறந்தவங்க நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இவர் வந்து நேரமும் சிவநினைவிலேயே இருப்பார். சிவனடியார்களுடைய தேவை என்னங்கிறத குறிப்பறிந்து கவனிச்சு செய்வார். அது என்ன குறிப்பறிந்து கவனிச்சு செய்யறது? இப்ப யாரா, இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு உதவி. எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சிட்டு கொடுத்தா அது குறிப்பறிந்து கொடுக்கறது இல்லையா. அது மாதிரி நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ரொம்ப காலமா சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத குறிப்பால உணர்ந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பணிவிடைய செஞ்சார். அதனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துச்சு. சரியா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லா சிவனடியார்களுக்கும் அவங்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பார். அதுதான் அவர் செஞ்ச தொண்டு, சிவத்தொண்டு. சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த துணியெல்லாம் துவைக்கும் போது என்ன ஆகும், அடிச்சு துவைக்கும் போது துணியில இருக்க அழுக்கு தூசி எல்லாம் போகும் இல்லையா. அப்படி செய்ய செய்ய செய்ய அவர் தன்னோட பிறவி, பிறவியில இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த நோயெல்லாம் தீர்த்துட்டார். சரியா? இதுல என்ன தெரியுமா, நமக்கு இப்ப காய்ச்சல் தலைவலி எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் உடம்புக்கு வர்ற நோய். ஆனா நம்ம உயிருக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் என்ன தெரியுமா, மறுபடி மறுபடி மறுபடி மறுபடி பிறவி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் மறுபடி மறுபடி பிறவி வருது இல்லையா, அதுதான் உயிருக்கு வர்ற நோய். அப்ப சிவத்தொண்டு செஞ்சு செஞ்சு அந்த பிறவி நோயிலிருந்து தப்பிக்கலாம். சரியா? இப்ப எப்படி டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டா உடம்பு நோயிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சிவத்தொண்டு செய்ய செய்ய, சிவபெருமான வணங்க வணங்க, சிவபூசை செய்ய செய்ய இந்த பிறவி நோயிலிருந்து உயிர் தப்பிச்சுக்கிடும். அதனாலதான் சிவபூசை ரொம்ப முக்கியம், சிவத்தொண்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கதைக்கு போவோம். அவரு இப்படி அடியார்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அவரோட தொண்டினுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைப்பார். இல்லை, அப்போ என்ன பண்ணுவாரு, ஒரு நல்ல குளிர்காலத்தில் வருவார். நல்ல குளிர் அடிக்கிற ஒரு காலத்துல நல்ல மாதவம் வேடம், மாதவ வேடம்னா நல்ல திருநீர் பூசி நல்ல ஒரு பழுத்த சிவனடியார வருவார். ஆனா மெலிஞ்சு ஒல்லியா வருவார். சரியா நடக்க முடியாம தளர்ந்து நடந்துட்டு வருவார். வரவர் அழகா திருநீர் பூசிருப்பாரு. ஆனா அவர் போட்டிருக்க துணி அழுக்குன்னா அழுக்கு, அப்படி ஒரு அழுக்கு. அந்த துணிய அதுக்கு மேல அழுக்காக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுக்கா ஒரு துணி போட்டிருப்பார். சரியா, உடம்பெல்லாம் அழகாக வெந்நீர் வெளியே பூசிருப்பாரு. ஆனா போட்டிருக்க துணி கருப்போ கருப்பு. சரியா, அப்படி ஒரு வேடத்துல நம்ம சாமி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணா, அவர்கிட்ட நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கண்ணில் படும்படி வருவார். அப்ப நம்ம நாயனார் என்ன பண்றாரு, ஓடி போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சு வரவேற்று பணிஞ்சு வணங்கி, சாமி ஏன் எவ்வளவு மெலிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு கேட்பார். ஏன்னா அவர் ரொம்ப மெலிஞ்சிருப்பார். நம்ம சாமி அப்படியே வலிய மெலிஞ்சு தளர்ந்து சோர்ந்து வருவார். அப்ப ஏன் இவ்வளவு நீங்க தளர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சாமி அந்த கந்தையை கொடுங்க சாமி, அந்த துணியை கொடுங்க சாமி, நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். கழுவி தரேன், துவைச்சு தரேன், கொடுங்க அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்பார். அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, எனக்கு தெரியும் இந்த துணி ரொம்ப அழுக்கா போச்சுன்னு தெரியும், ஆனா இதை கலட்ட முடியல. ஏன் தெரியுமா, என் உடம்பு குளிர் தாங்காது. அதனால இந்த குளிர் காலத்துல நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு துணியையும் நான் கழட்டி உனக்கு துவைக்க கொடுத்துட்டேன்னா குளிர் எனக்கு தாங்காது இல்லையா, அதனாலதான் இதை கழட்டாம போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு அழுக்காயிடுச்சு, இந்த அழுக்க போகவும் முடியாது, அவ்வளவு அழுக்கா போச்சு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, சரி எனக்கு குளிர் தாங்காது உடம்புக்கு, அதனால நான் அந்த துணியை கொடுக்குறேன், நீ சாயந்தரத்துக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்குள்ள நீ இந்த துணியை எனக்கு துவைச்சு உலர்த்தி கொடுத்துடுவேன்னா நான் கொடுக்குறேன், சரியா செய்ய முடியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்பார். அப்ப இவர் கேட்கும்போது என்ன, காலையில நேரம். அப்போ ஒருத்தர் வர முடியும் சாமி, சாயந்தரத்துக்குள்ள நான் துவைச்சு காய வச்சு தந்துடுறேன் சாமி, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படி சொல்லுவாரு, பார்ப்பா நீ ஒத்துட்டு இருக்க, சாயந்தரத்துக்குள்ள இந்த துணியை கொடுத்துடணும், அப்படி நீ கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செஞ்சவனாவ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்வாரு, சாயந்தரத்துக்குள்ள சூரியன் மறையறதுக்குள்ள நீ எனக்கு இந்த துணியை கொடுத்துடணும், துவைச்சு காய வச்சு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலைன்னா இந்த உடம்புக்கு நீங்க துன்பம் செஞ்சவங்க ஆவீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு நம்ம சாமி. அப்போ நம்ம நாயனார் என்ன பண்ணுவாரு, இல்ல சாமி நான் துவைச்சி எனக்கு காய வச்சு கொடுத்துடுறேன், கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு, இல்லை ஒரு முதல்ல தண்ணியில நல்ல ஒரு நல்ல சுத்தமான தண்ணி இருக்கிறதுக்கு போவார். போய் அந்த தண்ணியில நல்லா முச்சிட்டு என்ன செய்வாரு, அந்த ஊர் மண் இப்பெல்லாம் நம்மளாம் என்ன பண்றோம், வாஷிங் மிஷின்ல எடுத்து போட்டுறோம், துவைச்ச உடனே எடுத்து காய போட்டுறோம் இல்லையா, அந்த காலத்துல அப்படி கிடையாது, ஆத்துல போய் அந்த ஓடுற தண்ணியில துவைப்பாங்க. சரியா, அப்புறம் அந்த உவர் மண் அந்த உவர் மண்ணில் அப்படியே அந்த துணியை பரப்பிடுவாங்க. அப்ப என்னாகும், அந்த மண்ணெல்லாம் அந்த துணியில ஒட்டிக்கிடும், ஈர துணியில ஒட்டிக்கிடும். அப்புறம் அதை நல்லா முறுக்கி வச்சு அப்புறம் வெண்ணாவி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அடியில நெருப்பு போட்டு அந்த நீராவி மேல வரும், அந்த நீராவியில அப்படியே அதை குளிக்குவாங்க அந்த துணியை. அப்ப அந்த அழுக்கெல்லாம் கலந்துடும். அந்த உவர் மண்ணுக்கும் அந்த வெள்ளாவிக்கும் அழுக்கெல்லாம் எவ்வளவு கடினமான அழுக்கா இருந்தா கூட அது வந்து போயிடும். அப்புறம் அதெல்லாம் முடிச்ச பிறகு திரும்ப அடிச்சு துவைச்சு நல்ல ஓடுற தண்ணியில அதை வந்து அலசுவாங்க. அப்படி அலசுனா நல்லா அழுக்கு போயிடும். சரியா, அந்த மாதிரி இவரும் துவைப்பாரு, துவைச்சு எல்லாம் துவைச்சு முடிப்பாரு. அதுக்குள்ள மத்தியானம் ஆயிரும். நல்ல ஓர் மண்ணு போட்டு வெள்ளாவி வச்சு துவைச்சு முடிக்கும் போது பார்த்தா மத்தியானம் ஆயிடும். மத்தியானம் ஆனதோட மட்டும் இல்லாம அப்படியே மேகம் இருண்டுகிட்டு வந்துடும். எல்லாம் ஒரே கரு கரு கருன்னு மேகம் வந்துடும். வந்து மழை கொட்டும் திடீர்னு. நம்ம சாமி தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாரு, அவர் தான் எல்லா விளையாட்டெல்லாம் செய்வாரு நல்லா இல்லையா, அதனால அவர் தான் இந்த பெரிய மழையை கொண்டு வந்தார். நம்ம சாமி தான் செஞ்சார் இந்த வேலையை. செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அப்படியே மழை கொட்ட வைப்பார். அப்படியே ஒண்ணு எதிர்த்தாப்புல யார் இருக்காங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அடைச்சு மழை கொட்டும். சரியா, அப்படி ஒரு மலையில இவர் கையில இந்த துணியை வச்சுட்டு நிற்பாரு. இவர் காய போட இடம் இல்லை, வெயில் இல்லை, ஒண்ணும் இல்லை இல்லையா, என்ன பண்ணனே தெரியாது. சரி மழை விடுவோம் விடுவோம் விடுன்னு காத்திருப்பாரு, விட்ட பாடே இல்லை, மழை கொட்டி தீக்கும். சரியா, அப்போ அவருக்கு என்ன ஆயிடும், சாயந்தரம் ஆயிடும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைம் வந்துடும். அப்போ அவருக்கு சாமி நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, அவருக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற முடியாம போயிட்டோமே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு கலக்கமா இருக்கும். ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டமே நம்ம, அவர் சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா, இந்த துணி சாயந்தரத்துக்குள்ள உலர்த்தி என் கையில கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செய்தவன் ஆவாயின்னு சொல்லிடுவார் இல்லையா சாமி. ஏற்கனவே அதை நினைச்சு நினைச்சு மருகி போவாரு, என்ன செய்யும் தெரியலையே, இப்படி ஒரு சிவனடியாருக்கு இப்படி ஒரு தீங்கு செஞ்சுட்டமே, நம்ம என்ன செஞ்சிருந்துருக்கணும், நம்ம வீடு வரைக்கும் வேகமா நடந்து போய் வீட்டுக்குள்ள காத்துல உலர போட்டாவது இதை உலர்த்தி இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்துக்குவாரு. இப்ப நம்ம எல்லாம் வந்து மழை பெஞ்சா வீட்டுல வெளியில காய போட இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு சாயம் போட்டு இப்படியே காய வைக்கிறோம் இல்லையா துணியா இல்லையா, அதனால வீட்டுக்குள்ள மழை பெய்யாது. அப்ப அங்கே காத்துல கொஞ்சம் காய துன்பிடுவோம்ல, அது மாதிரியாவது இந்த வீட்டையை காய வச்சிருக்கணும், நான் இப்படி பண்ணிட்டனே, இப்படி சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேனே, இனி நான் இருந்து என்ன பையன் அப்படின்னு அப்படியே புலம்புவாரு, மனசுல உருகுவாரு, நொந்து போவாரு. சரியா, நொந்து போயிட்டு என்ன செய்வாரு, சரி இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது, நான் ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேன், இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த துணி துவைக்கிற கல் இருக்குல்ல, துணி துவைக்கிற கல்லுல அப்படியே தலையை மோதி அப்படியே தன்னோட உயிரை மாற்றிட்டு போவார். சரியா, அப்படி தலையை அப்படி மோத போவார, மோத போகும்போது நம்ம சாமி நம்ம ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார்ல காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அவர் தான் கழுவ குழைந்தநாதராச்சே இல்லையா, அவர் தான் அவரோட திருமேனியில நம்ம அம்மையுடைய வளையல் கரம் பட்ட வடு இருக்குது இல்லையா, அந்த சாமி திரும்பவும் வளையல் போட்ட கரமாவே வர்றார், வந்து அப்படியே அந்த பாறைக்கிட்ட இருந்து அந்த வளையல் போட்ட கரம் வந்து அப்படியே திருக்குறிப்பு தொண்ட நாயனா பாறையில மோதாதபடிக்கு அப்படியே தாங்கும். சரியா, அப்போ அப்படியே நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனா அப்படி எழுந்து நின்று அப்படியே சாமியை பார்த்து அப்படியே வணங்குவார், அங்க அப்படியே விடைமேல் அம்மையப்பெல்லாம் நம்ம சாமி காட்சி கொடுப்பார். சரியா, காட்சி கொடுத்தாலே நம்ம நாயனார் அப்படியே வணங்கி நிற்பார். அப்ப சொல்லுவாரு, மூணு உலகத்துக்கும் உன்னுடைய அன்பு உன்னோட தொண்டின் சிறப்பை நாங்க அறிவித்தேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீ வந்து நம்ம சிவலோகத்துல என்னைக்கும் பிரியாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார, நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். சரியா, நம்ம சாமி அதனால ஏகாம்பரேஸ்வரரே வந்து அந்த இடத்துல செஞ்சிருக்க இல்லையா, நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தலையில மோதாம பாறையில மோதாம நம்ம சாமி அழகா ஒரு வளையல் கரமா வந்து தடுத்து நிறுத்தி பிடிச்சிட்டேன் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு அடியாருடைய அன்பின் சிறப்பை காட்டுறதுக்காக நம்ம சாமி வரார். சரியா, இப்படி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிறப்பான சிவத்தொண்டின் மூலமாக சாமி திருவடிக்கு போனார். சிவலோகத்துல அவர் என்னைக்கு பிரியாம இருப்ப அப்படிங்கிற அருள் பெற்று அந்த இடத்துல சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்தார். சரியா, சரி, இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு முடிந்தது. இனி நாளை பார்க்கலாமா, திருச்சி சம்பளம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. மாணிக்க வாசக பெருமான் மதுரை மாநகர் துவங்கி சீர்காழி திரு அண்ணாமலை திருக்கழுக்குன்றம் வழியாக பல தலங்களையெல்லாம் தரிசித்து இறைவன் திருத்தில்லைக்கு வர பணிக்க திருத்தில்லையில் வந்து அங்கே பெருமானை பாடி அமைகின்றார். பலவிதமான பாக்களை பாடிக்கொண்டு இருக்கின்ற மாணிக்கவாசகப் பெருமான் இறைவர் திருவடிகளில் இடையராது சிந்தனையை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இருந்த பேரானந்த நிலையை எத்தனை பேர்தான் அறிவார்கள். அவர் இருக்கும் இடம்தான் நாம் செல்வோமே, இடம் திருத்தில்லை.

0: ஆஹாஹா, என்ன பாடிக்கொண்டிருக்கிறார் பார்த்தாயா? இவர் யார் தெரியுமா உனக்கு?
1: யாரப்பா இவரு?
0: இவர் பாண்டிய பேரரசின் முதன் மந்திரியாக இருந்தவர்.
1: நம்பவே முடியவில்லையே, இவ்வளோ எளிமையாக இருக்கின்றாரே.
0: ஆமாப்பா, முத்துவிளையும் செல்வ சிறப்பு வாய்ந்த பாண்டிய நாட்டின் முதலமைச்சராக எத்துணை செல்வத்தில் இருந்தவர் இன்றோ ஓடும் கோவணமுமே உறவு, தேடும் பொருள் சிவம் என்று இருக்கிறார் பார்த்தாயா?
1: என்னப்பா இது? எப்படிப்பா அவ்வளோ செல்வத்தையும் விட்டு இருக்க மனசு வந்துச்சு?
0: நல்ல கேள்விதான் கேட்டாய் மகனே. செல்வம் எதற்கு வேண்டும்?
1: இந்த உலகில் இன்பமான நல்வாழ்க்கை வாழ செல்வம் வேண்டும் தந்தையே.
0: சரியாகத்தான் சொன்னாய். ஆனால் செல்வமுடையவர்கள் எல்லாம் இன்பமாக இருக்கின்றார்களா? நம் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருப்பவர் செல்வமுடையவர்தான். ஆனால் அவருக்கு தன் செல்வம் தம் காலமெல்லாமும் வாரிசுகளுக்கும் போதுமா என்று கவலை. நமக்கு இடது பக்க வீட்டில் செல்வத்தில் இன்னும் மேல்தான். ஆனால் அவருக்கு இன்னும் நம் வலது பக்கத்து வீட்டு செல்வந்தர் போல் பணம் இல்லையே என்று வயிற்றெரிச்சல். நம் வலது பக்கத்து வீட்டில் இருப்பவர் பெரும் செல்வந்தர். ஆனால் அவருக்கோ பணம் ஈட்டி ஈட்டியே உடலெல்லாம் நோய், செல்வம் இருந்தும் அனுபவிக்க இயலவில்லை. ஆ, மறந்துவிட்டேனே, நம் தெருமுனை செல்வந்தர் இருக்கிறாரே. அப்பா, எவ்வளவு செல்வம் அவருக்கு! ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் எவரேனும் செல்வத்தை திருடி விடுவார்களோ என்ற அச்சம். யாரை பார்த்தாலும் அவருக்கு சந்தேகம்தான். தன் மகனே தனக்கு ஊறு செய்து சொத்தையெல்லாம் கைப்பற்றி விடுவான் என்று பயப்படுகிறார். பாவம், வியப்பாக இருக்கிறது. இந்த மனிதர்கள் எந்த இன்பத்திற்காக செல்வத்தை நாடுகிறார்களோ.
1: ஆனால் அப்பா, நீங்களும் செல்வம் உடையவர்தானே, நீங்கள் இன்பமாக இருக்கிறீங்களே.
0: அருமை மகனே, உன் உற்று நோக்கும் திறனை என்னென்பது சிவபிரான் திருவருள். நன்றாக கேட்டாயப்பா. செல்வம் என்பது இறைவன் நமக்கு தந்த ஒரு கருவி, அவ்வளவுதான். அதையே வாழ்க்கை என்று எண்ணி வாழ்வினை நாசம் செய்து கொண்டவர்கள்தான் நீ கூறிய எல்லோரும். சிவபெருமானின் பெருங்கருணையாலும் அடியேன் முன் செய்த சிறு தவத்தாலும் சிவபிரானே மெய்யான செல்வம். அவர் நமக்கு எல்லா வகையிலும் இன்பம் தர ஓயாது நடனம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற பேருண்மையினை இப்போது பாடினாரே வாதவுரடிகள். அவர் போன்றோர் மூலம் தெளிந்ததனாலும் நாம் செல்வம் உடையவர்கள் என்றாலும் இறைவன் தரும் இன்பத்தில் மகிழ்ந்துள்ளோம். அது சரி மகனே, நீ பார்த்தாயா வாதவுரடிகள் முகத்தில் இன்பம் தெரிந்ததா துன்பம் தெரிந்ததா?
1: ஆஹா, அது என்ன என்று சொல்வேன் தந்தையே. இத்தனை எளிய கோலத்தில் இருந்த அவரிடம் எந்த செல்வந்தரிடமும் இல்லாத இன்பத்தையும் ஒளியையும் கண்டேன். இன்னும் சொல்ல போனால் தில்லை பெருங்கூத்த பிரானின் திருமுகத்தின் எதிரொலியை அவர் முகத்தின் கண்டேன். எப்படியப்பா அது?
0: அதுதான் மகனே சிவனடியார்களின் சிறப்பு. உலகத்தவர் பார்வையில் செல்வம், பதவி, சாதி, குலம், இனம், மொழி முதலியவற்றால் வெவ்வேறு நிலையில் காணப்பட்டாலும் உண்மை இன்ப பொருளாகிய சிவம் சிவனடியார்களிடத்தில் நிறைந்து இருப்பதால் அவர்கள் என்ன குறையும் இல்லாதவர்கள், கேடும் ஆக்கமும் இல்லாத செல்வமுடையவர்கள். அவர்களே வாழ்வின் பயனை அடைந்து வெற்றி காண்பவர்கள்.
1: தந்தையே தந்தையே, நானும் நல்ல சிவனடியாராக ஆக வேண்டும் தந்தையே. என்னையும் அவ்வாறே வளருங்கள் தந்தையே.
0: என் செல்வமே, நிச்சயமாக நீயும் நல்ல சிவனடியாராக ஆவாய். நம் சிவபெருமான் அன்பினால் வழிபட மிக எளியவர். நாம் சிறிதும் காலத்தை வீணாக்காது நடராசப் பெருமானை வணங்குவோம் வா.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: மரஞானதும் வந்த திருவடி வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்தவே.
1: அருட்கடலாகிய பாலபுஷாம்பாட்டமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருமையினாலே இந்த சிவ தர்மோத்தரத்திலே மூன்றாவதாக இருக்கின்ற ஐவகையாக இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர் வர்க்கங்கள் உயர்வை அடைவதற்கான நெறியை செயலை சிவபெருமான் நூல்கள் மூலமாக செய்து வைத்திருக்கிறார். அப்படி உயிர்கள் உயர வேண்டும் என்கின்ற கருணை அவனுக்கு இல்லையானால் இந்த நூல்களோ இந்த ஆசிரியர்களோ வந்திருக்க மாட்டார்கள். கருணை இருப்பதனாலதான் ஆசிரியர்கள் வந்தார்கள், நூல் வந்தது. கருணை இல்லையானால், சிவனுடைய கருணை இல்லையானால் நூல்கள் வராது. சிவனுடைய கருணையை பற்றி தெரிந்து கொள்ளுவனுமானால் இந்த நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதன் மூலமாகவே அவன் கருணை உடையவன் என்பது நன்றாகும். அதை பொய்யாம் அறைபாடல் புரிந்தான், உலகத்தை செய்யான் உரை மொழி சித்தம் பிறந்தானே என்பது சம்பந்ததேவான். பொய்யாம் அறைபாடல் பொய்மை இல்லாததாய் மெய்மை உடையதாக விளங்குகின்ற வேதாகம முதலான நூல்களை உலகம் ஏற்றுவதற்காக அப்படி செய்தார். அப்படிப்பட்ட எல்லை இல்லாத கருணையினாலேதான் இப்படி நூல்களும் அந்த நூல்களை ஏற்றுவதற்கான ஆசிரியர்களையும் நமக்கு தந்து அதன் மூலமாக அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்கின்ற உயிர்கள் உயர்வை அடைகிறது. நெறியை கடைபிடித்து வாழ்கின்ற உயிர்கள் உயர்வை அடைகிறது. அதனாலதான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே சிவத்துக்கு சமானமாக அருளாளர்களை போற்றுகிறோம். நாயன்மார்கள் மற்ற ஆச்சாரியர்களையும் சிவனுக்கு சமானமாகவே போற்றப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கும் காலத்தில், இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் மற்றவர்கள் அதிசயப்படும்படியாக ஆச்சரியப்படியுமாறு திருவருளால பல அதிசய செயல்களை செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது நன்றாக விளங்குகிறது அல்லவா? திருவருளை பெற்றவர்கள் என்பது அவர்கள் செய்த செயல்களின் மூலமாக, அவர்கள் இங்கு வாழும் காலத்தில் அவர்கள் செய்த செயல்களின் மூலமாக அந்த உண்மை நமக்கு புறப்படுகிறது. அப்படி அந்த முறையிலே உயிர்கள் உய்வதற்காக சிவபெருமான் தப ஜப யோகா அருட்டாரம் முதலான செய்திகளை நெறிகளை நமக்கு காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தப ஜப யோக நெறிகள் மூலமாக உயிர்கள் உயர்வு, உயிர்கள் உயர்வு. உயர்வது என்று சொன்னால் திருவருளை பெற்றுவிடுதல், திருவருளை பெற்றுவிடுதல். அத்தப ஜபம் செய்யாத உயிர்கள் மறுபடி கீழே போய்விடுகிறது, மறுபடி புல்லாகி கூடாகி அந்த அளவுக்கு போய்விடுகிறது. இப்படி தப ஜப நெறிகளிலே இருக்கின்ற உயிர்கள் வரவாமல் இருக்கிறது தெய்வமாகவும் ஆகும். அதை அருணகிரிநாத சுவாமி திடமிலி தற்குணமிலி நிறமிலி அற்புதமான செயலிலி நீ தவமிலி நவமிலி சொர்க்கம் மீது இடமிலி உள்ளார். இதெல்லாம் இல்லாமல் எனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை. திடமிலி தற்குணமிலி நிறமிலி அற்புதமான செயலிலி நீ தவமிலி நவமிலி சொர்க்கம் மீது இடமிலி கை கொடையிலி சொற்கியல்மிலி நவிழ்வாட இருபதமு திருவிரையற்று எழுதிய தரவு. உன்னோட என்கிட்ட இல்ல சாமி, நீ எனக்கு உன்னுடைய திருவடியை தர வருகிறார். உன்னோட என்கிட்ட இல்ல, நீ அந்த திருவடியை தருவதற்கான ஆதார செயல்கள் எனக்கு உன்னோட இல்ல, ஆனாலும் நீ கொடுக்க விரும்புகிறார். இடம் இருக்கவனும் சற்குணம் இருக்கவனும் சிவம் இருக்கவனும் தவம் இருக்கவனும் கொடை இருக்கவனும் ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணுமே இல்லைனாலும் நீ கொடுக்க வேணும். அதுதான் ஒரு பெரிய சமர்த்து சமர்த்து. ஆகையினாலே அப்படி உயிர்கள் உயர்வது கடவுளை பற்றி சிவனை பற்றி திருத்துண்டு மனவாக்கு காயங்களாலே திருத்துண்டு செய்தல், அந்த திருத்துண்டிலே சிவபூஷை முதலான காரியங்களும் யாகாதி காரியங்களும் நூல் சம்பந்தமான செயல்களும் தியானம் யோகம் ஞானம் என்கின்ற முறைகளும் இத்தனையும் சிவத்தை பற்றியே நிகழ்வு. அப்படி சிவத்தை பற்றி நிகழும் போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த செயல்கள் சிவனிடத்தில் ஒன்று விட்டு விடுவோம், அந்த செயல்கள் சிவனிடத்திலே ஒன்று போய் விட்டு விடுவோம். அத சித்தியாரில் இறைவனடி அடவிக்கு எழில் ஞான பூஜை நேர சிவனிடத்திலே உதவி சேர்ப்பது எதுன்னு கேட்டால், ஞான நூல்களை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை சிந்தித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தாழ்ந்து கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கு எளிமையான பூஷை. அப்படிப்பட்ட அந்த ஞான பூஷையில தான் இந்த நூல் விரிவுரை, நூல் ஓதுதல், நூலை கற்பித்தல், நூலை கேட்டு கேட்டல், நூலை கேட்ட உள்ள சிந்தித்தல் ஆகிய இந்த செயல்கள். அதுவே இந்த ஐவகை யாகத்தை பற்றி சிவதர்மோத்தரத்துல விளக்கமாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த பாட்டுக்கு இந்த ஞான நூல் தனை ஓதல் ஊதுவித்தல் என்கின்ற இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிற சிவஞான சுவாமி மாதவ சிவஞான யோகிகள் சிவதர்மோத்தரத்தில் கூறியவாறே அப்படின்னு சித்தியார், சிவ தர்மோத்தரத்தில் கூறியவாறே ஐவகை வேள்வி அப்படின்னு சிவதர்மோத்தரத்தை ரொம்ப பெரியவங்களை தான் எடுத்து பாராட்டி கையாண்டுக்கிறாங்க அவங்க ஒன்றும் சொல்லியே சொல்லி. ஆகையினால அது அதனாலே அந்த ஐவகையாகவையல்ல முதல் பாடல் கருமம் என்றார் தவம் என்றார் கற்பார்வையின் மந்திரம் என்றார் பதிவாழ்வது பாவனை என்றார் பரமஞான மகம் என்றார் தெரியும் மகமோர் ஐந்தினையும் சிறந்த இவத்தின் பலத்தினையும் பரமயோக நிலையுடனே பதிவால் முனிவ பகர்வார். முனிவராகிய அகத்திய முனிவதற்கு முருகப்பெருமான் சொல்கிறார், தர்மம் தவம் மந்திரம் பாவனை ஞானம், தர்மம் தபம் மந்திரம் பாவனை ஞானம் ஆக அஞ்சு வகையான யாகம். அது தர்ம யாகம், தப யாகம், மந்திர யாகம், பாவன யாகம், ஞான யாகம். எப்படி அஞ்சு வகையான யாகத்தை பற்றி அஞ்சு வகையும் யாகம்னு சொல்றார். இந்த அஞ்சு வகை யாகத்தையும் சிவயோகிகள் நிலையோடு நின்மேல் வைத்த அன்பினாலே ஆம் சொல்கின்றோம். அதனாலே உண்மையிலே வைத்திருக்கிற அன்பினாலே இந்த இதை சொல்லுகிறேன் முருகன் சொல்லுகிறான். அகத்தியம் முருகன் நிறைய நமக்காக பாடுபட்டு இருக்கிறான், பல பேர்த்தை பிடிச்சு ஆளுகளை பிடிச்சு அவங்க அவங்களுக்கு உபதேசத்தை பண்ணி அந்த ஆளுக மூலமா அவதத்தை பிடிச்சு இப்படி பல பாடு அப்பமாவ எல்லாம் பண்ணுகிறான். யாரு சிவன் முருகன் இப்படி அவங்க ஆளுகளை பிடிச்சுதான் பாடுபட்டுறான். அந்த ஐவகை யாகத்தில் கர்ம யாகம் முதலிய மூன்றனையும் பிரித்து உணர்த்துகின்றார். முதலிலே அந்த அஞ்சு வகை யாகத்துல கர்ம யாகம் தவ யாகம் மந்திர யாகம் இந்த மூன்றையும் பிரித்து சொல்லுகிறார். செய்து சிறக்க சிவபூசை சிந்தி வளர்க்கை முதல் கருமம் கையாது சிவபூசை செய்தல், சிவபூசை செய்தல், சிந்தி வளர்க்கை அக்னி காரியம் செய்தல், அனுஷ்டானத்திலிருந்து அனுஷ்டானத்திலிருந்து சிவபூஷை அக்னி காரிய வரையிலும் இது கர்ம யாகம் என்கிறார். இது கர்ம யாகம் என்கிறார். கர்மம் என்றாலும் தொழில் என்றாலும் செயல் என்றாலும் பிற என்றாலும் ஒன்றுதான், கிரியை என்றாலும் கிரியை தொழில் செயல் கர்மம் இவைகள் எல்லாமே ஒரே ஒரு பொருட்களை பல சொல் ஒரு பொருள். அதனால இது கிரியை கிரியைன்னு இருக்கு. கிரியை என்றாலும் கர்மம் என்றாலும் ஒன்று. இந்த கர்ம யாகம் எது என்று கேட்டால் அனுஷ்டானம் பண்ணுவது முதலாக அனுஷ்டானம் பண்ணுவது முதலாக மற்ற சிவபூஷா கிரிகாரிய வரையில் உள்ள காரியங்கள் அத்தனையும் கர்ம யாகம் என்று சொல்லப்படும். கர்ம யாகம் என்று சொல்லப்படாது சொல்றாரு. செய்து சிறக்க சிவபூஷை சிந்தி வளர்க்கை முதல் சொல்லும். சிவபூஷை சிந்தி வளர்க்க அக்னிகாரியம் முதல். இது யாருக்குன்னா சமய தீட்சை விட்டு அதோடு விஷய தீட்சையும் நிர்வாண தீட்சையும் உடையவர்களாக செய்யப்படும். சிந்தி வளர்க்க நிர்வாணத்தை கொண்டுரும். அனுஷ்டானம் சமய தீட்சை, வந்து சிவபூஷை விஷய தீட்சை, இதெல்லாம் தீட்சையின் அடிப்படையில் தான். இதெல்லாம் தீட்சையின் அடிப்படையில் தான் இந்த செயல். தீட்சை இல்லாதவர்களுக்கு இந்த செயல்களுக்கு தப்பத்தில் இல்லை. தீட்சை பெற்றால் தான் அனுஷ்டானம் பண்ற முறையும் சிவபூஷைகின்ற முறையும் யாகம் வளர்க்கின்ற முறையும் செய்யும். இதையெல்லாம் கர்ம யாகம். நைய உடலம் விரதத்தை நவிச்சலாதி உடலத்தை நவிச்சல் கையால விரதம் இருப்பது கையால சோமவாரம் வரதான் சச்சி வரதான் மாதத்துல சாந்தராயண விரதம் திருவாதிர விரதம் இந்த மாதிரியான பல வகை விரதங்களை செய்தல் அதுக்கு மேல வந்து தீர்த்தங்கள் ஆடுதல் ஆலய தரிசனம் செய்தல் இப்படி பல வகையான செயல்கள் மூலமாக இருப்பது தவையாகும்னு. நைய உடலம் விரதத்தை நவித்தலாதி தவம் அது தவம் என்று சொல்லப்படும். உடம்பை உறுதி செய்கின்ற தவம், உடம்பை உறுதி செய்கின்றதுனா கொழுக்கும் பட்டினியா கடந்து அப்புறம் சாப்பிடுறான் இல்லவா அது போன்றதா இருக்கின்ற மற்ற செயல்கள் அதை சேர்ந்தது தவயாகம் உண்டு. தவயாகம் உண்டு. இப்ப சிவ பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அப்புறம் சாப்பிடலாம். சிவ பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சாப்பிடலாம். சிவபூசை வந்து ஒருவன் செய்கிறான் சொன்னால், அந்த சிவபூசையில எல்லா வகையான விரதம் வழிபாடு செயல்கள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். வழிபாடு முடிஞ்சு முடிச்சுன்னா அதுக்கு மேல சாப்பிடலாம். காலையில 8 மணிக்கே சிவபூஜை முடிச்சிடறா, 6 மணிக்கே முடிச்சிடலாம், 7 மணிக்கு சாப்பிடலாம். தப்பு வழிபாடு சாப்பாடு, வழிபாடு இல்லாமல் சாப்பிடுறான்னா அது வந்து பிரயோசனம் இல்லாம இருக்கும். அந்த வழிபாடு பிரயோசனம் இல்லாம இருக்கும், வழிபாடு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அது நம்ம கலரத்துல விதவிதத்தோம்.

பஞ்சாட்சரத்தை ஜபித்தோம். வழிபடுகின்ற மூர்த்தி இருக்கிறாரு, அது பிரதானம் பஞ்சாட்சரம் வச்சுக்கோங்களேன். மூர்த்தியுடைய மந்திரத்தை ஜபித்தல், ஜபித்தல் ஜெயித்தல், ஜபித்தல் ஜெயித்தல், ஜபிக்க ஜபிக்க ஜபிக்க ஜபிக்க ஜபிக்க மரத்தை ஜெயித்து விடுகிறார், மும்மலங்களை ஜெயித்து விடுகிறார். அதனால மந்திரம் மிக முக்கியமானது. அது கொஞ்சம் இதுவே தெளிவாகவே சொல்றார். அதனாலே அது அவர்களால் பல இடங்கள் உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஓம சித்தினார். இவரால் உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஒரு கோடி ஜபம் பண்ணி ஓமலங்களும் பண்ணி நூலல் எல்லாம் ஆராய்ந்து அந்த நூலில் இருக்கப்பட்ட நெறிப்படி நடந்து எந்த பொருளையும் பற்றில்லாமல் ஆசை இல்லாமல் இருக்கிறவன் தான் குருவா இருந்ததுக்கு தகுதி. இதெல்லாம் இல்லாதவன் குருவா இருந்தான்னு அவன் வந்து உபதேசம் பண்ணான்னு அது எனக்கு உறுதி தருமாங்கிறார். அப்படி இவரால் அதனாலே ஜபம் செய்தல் அது மந்திர யாகம்னு வேறு. அந்த மந்திர யாகத்தை சொல்லும் போது அது பைய பயிற்றல், பிற செவியில் படாது பயிற்றல், மந்திரத்தை மையலகம் மனத்தால வகுக்க என முகத்தான். அந்த ஜபம் மூன்று வகையாக சொல்லப்படுவது. அது மானதம், மந்தம், வாசகம். மானதம், மந்தம், வாசகம். வாசகம் என்பது பிற செவியிலே கேட்கும்படியாக சொல்லுவது. மந்தம் என்பது தனக்கு மாத்திரம் கேட்கும்படியாக சொல்லுவது. மானதம் என்பது மனத்தாலையும் சொல்லுவது. அது பிற செவியில் பைய பயிற்றல், பைய பயிற்றல் கேட்கும் மாதிரி, பிற செவியில் படாது பயிற்றல், தா மாத்திரம் தனக்கு மாத்திரம் கேட்கும். மந்திரத்தை மைய அகல மனத்தாலும், மைய மயக்கம் தீர்மடியாக மனத்தாலும் மந்திரத்தை முறையும் அவற்றின் பலன் மிகுதியும் குறையும் மூன்று செய்யுள் உணர்த்துகிறார். வடம் தச்ச நிமீதே செவிக்க ஒலியை கேட்டினார். ஜபமாலை விட்டு ஜபிப்பது, ஜபமாலை ஆகிய உருத்துராட்சி மணி பின்னாடி மணிவகையும் சொல்றாரு. அது பிரதானம் உருத்துராட்சி. அது ஞானசம்பந்த சுவாமி நெற்குளாறுமாக பிரிகின என்று அக்குமாலை விடு அங்கையில் என்பார். அக்குமாலும் அக்குமாலை விடு அங்கையில் என்பார். தக்க வானவராய் தந்திப்பது நக்கன்னாமன் வச்சு வாய்ப்புகிறார். அதனால ஜபமாலை உத்தராட்ச மாலை விட்டு திரிக்கிறது. அது தச்சனி, தச்சனிங்கிறது இந்த கால் காட்டுகிறது. சேட்டைங்கிறது பெருவிரல், பெருவிரலுக்கு சேட்டைன்னு, சேட்டைன்னா முதல். இப்படி சேட்டையில தச்சனி சேட்டையை கொண்டு எல்லா இந்த நாலு விரலுக்கும் உதவுறது இந்த பெருவரல். நாலு விரலுக்கும் உதவுறதுன்னா ஒரு விரல் நாலு விரலுக்கும் உதவும், ஒரு விரல் நாலு விரலுக்கும் உதவும். அதனால இது கடவுள்னு சொல்றோம். பதி விசுவாசத்துல இந்த பதி. ஆகவே இப்படி செரித்து வடம் தச்சனி மீது செரிக்க ஒலியை கேட்டகிறார். இது தட்சணியாகிய விரல் மூலமாக பிரதேவிக்கு கேட்க முடியாத செய்தது. செரித்து வட மத்திமதன் இது மத்திமைன்னு, இந்த நடுவிரலுக்கு மத்திமை விரல், நடுவிரலுக்கு தான் மத்திமமா. இந்த மத்திமையில செவிக்க மந்தம் கேட்டினர். இது மத்திமம், இது மந்தம்னு, இது மந்தம் மானதம் மந்தம் குறை. செரித்து வடத்தை அனாமிகர், இது அனாமிகர். செரிக்க மனத்தை கேட்டினார். அணிவர்களுக்கு இது அணிவர்கள், இது அனாமிகை என்று பெயர். செரித்து வடத்தை அனாமிகையில் செரிக்க மனத்தை, இது வாய் தரவாமல் உதடு அசையாமல் குறிப்பில் குறைந்த பலம் மந்தம், அதனில் ஒலியும் குறைந்த பலம். இது பிறங்கேட்டு உச்சரிக்கும் மந்திரத்தை ஒலியாக ஜெபிக்கும் ஜபவடத்தை தச்சை மீதே வைத்து பெருவரலால் தள்ளி ஜபம் செய்க. பிறகு கேளாமல் தனக்கு கேட்க உச்சரிக்கும் மந்திரத்தை மந்த ஒலியாக ஜெபிக்கும் ஜபவடத்தை மத்தியவர்களை சேர்த்து பெருவரலால் தள்ளி ஜபம் செய்க. செவிப்புலனாகாது உச்சரிக்கும் மந்திரத்தை மானதமாக ஜெபிக்கின்றார். சிவவடத்தை அனாமிகையை சேர்த்து பெருவரலால் தள்ளி ஜபம் செய்க. ஆராயுங்கள் மானதமாக உச்சரிப்பதை பற்ற மந்தமாக உச்சரிப்பது தாழ்ந்த பலம், அதனை பற்ற ஒலியாக உச்சரிப்பது குறைந்த பலம்.

0: குடியாக உச்சரிப்பது குறைந்த பலம், மந்தனாக உச்சரிப்பது கொஞ்சம் கூட பலம். மானதம் அதிகம், மனசுக்குள்ளேயே ஜெபிக்கிறது தான் அதிக பலம், மனசுக்குள்ளேயே ஜெபிக்கிறது தான் அதிக பலம். ஆனா மனசு சொன்னபடி கேட்கும், அதுதான் அவங்களுக்கு தெரியும். மனசு சொன்னபடி கேட்டு ஜெபம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மனசு கேட்கும், கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும்பார் சேர்க்கிறார். கருத்தின் பயனாம், கண்ணின் பயனாம் பெருமையும், கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சு. அதனால அப்படி மனசிலே பஞ்சாயம், மனசுல பஞ்சாயம். இப்படி செவிப்பதில் மனதனாக செவிக்கிறதுக்கு அதிக பலம், மந்தனாக செவிக்கிறதுக்கு அதை விட குறைந்த பலம், வாசகத்தில் அதை விட குறைந்த பலம். அதனால வாசகமாக சொல்லப்படாது, வெயில் பலப்படுத்தி அது கேட்கிறாப்புல அரைவரை அண்ணர் தாம் கேட்ட மறை பரப்பு உணர்த்தலாம் அப்படித்தான். அதனால அதுக்கு மேல மாலையை பத்தி சொல்றாரு. இப்படி ஜெபிக்கிற முறையை சொல்லி சிரிக்கிறதுக்கு மாலை, சிரிக்கிறதுக்கு மாலை கண்டி விசுத்தம் கண்டின்னா உருத்ராட்சம், கண்டி விசுத்தம், கண்டிங்கிறது உருத்ராட்சம், கண்டிகைங்கிறது கண்டி விசுத்தம். குசைக்கிரண்டி கலிட்டம் கமலம் அதில் கலிட்டம், சிவமாலைகள் எவற்றினா உருத்ராட்சமே சிறப்புடையது. அதற்கு தற்பையை பவித்திரமாக முடிதாக முடிந்து மாலையை இல்லான், அதற்கு தாவரையும் மணிவடம் தாழ்ந்தவரம், அதற்கு படிகக்கல்லினார் கடைந்த மணி தாழ்ந்தவரம், புத்திர தீபி வடம் கடைந்து ஊட்டிய சங்குமணி வடமும் மிறையும் விரலும் விரலும் ஆராயும் ஒன்று கொண்டு பலம் குறையும். போகத்திங்கன் உறுப்புய நீங்கிய துறவிகள் கண்டி மாலை முதல் மாலைகள் எல்லாம் கையினால் மேலோக்கி தெளிக்கிறதுல உத்தராட்சமே உத்தியோக பண்ணவாதிக உச்சம் உத்தராட்சம் தான் ஜெபிக்கும். மற்ற தாமரை மணி மலை தங்குமணி மாலையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. அப்படி அந்த உத்தராட்சமாக ஜெபிக்கும் போது இப்ப பஸ்ட் குவாலிட்டி எதுன்னு கேட்டா அனாமிகை விரல், அனாமிகை இந்த அணிவரல், மோதரவரல், மோதரவரல் பெருவரலாக தனி ஜெபம் பண்றோம். இதை மேல் நோக்கி ஜெபிக்கிறது, மாலையே இப்படி மேல் நோக்கியே வரும், கீழ் நோக்கி வந்தா இந்த லோகத்து பலன், மேல் நோக்கி வந்தா சிவலோகம் தான் தெரிஞ்சுக்கிட்டுலோகம் கிடைப்பதற்காகத்தான் பாடுபட வேணும், இனிமேல் கிடைக்கிறது தான் பாடுபட வேணும். அத இந்த இந்த இந்த அனாமிகை ஆகிய அணிவரில் வைத்து மேல் நோக்கி சொல்லி ஜபம் என்பது மிக முக்கியமானது. அந்த ஜபம் அந்த செய்கின்ற வேளையிலே நாடி எந்த பக்கம் உபயோகமா சென்று கொண்டிருக்கிறது, நாடிங்கிற வாயு பிராணவாயு இடைகளை பிங்களை சுடுமுனைன்னு மூன்று சுடுதல்லவா, அந்த மூஞ்சிலே இடைகளை பிங்களை சுடுமுனையிலே ஜபம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா அதுக்கு பதில் சொல்றாரு. அது நம்ம நினைச்சாலும் அப்படி பார்க்க முடியாது, பார்க்கற மாதிரி சொல்லுவார். வலது நாளில இப்போ வலது நாளில போயிருந்தது ரெண்டு மக்களையும் காத்து போவாதுப்பா எப்போதுமே இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறாங்க காத்து ரெண்டு மக்களையும் போச்சுன்னா போயிருக்கேன். அதனால இடைகளை திங்களை சுடுமுனை, சுடுமுனைங்கிறது ரெண்டு மக்களையும் மந்தமாக செல்லுகிற ஒரு நேரம், அதான் சுடுமுனை. அது ரொம்ப விசேஷம். கிடைவிங்களையும் எழுத்தணிவித்து கடைசி சுடுமன கபாலமும் காட்டி என்பது விநாயகர் அகவல். அதனாலே போகத்தை அடைய விரும்பினோர் பிராணவாயு வாயுவானது இடை என்னும் நாடியிலே நடக்கிற பிரணவத்தோடு கூடிய மூலமந்திரமான அருளத்தையும் உச்சரிக்கிறோம். இந்த லோகத்து பலனை விரும்பினவன் இந்த இடது நாடியாக சிவாசம் போய் கொண்டிருக்கும் போது செவிப்பாரான். அதனை விருத்து பிங்களை நாடி என்கிற பிராணவாயு எங்கில் ஆரிடத்தையும் உச்சரிக்க கடவுள் அந்த இந்த லோகத்து பலனை வெறுத்து விட்டு அந்த லோகம்தான் ஓணும் என்கின்றவர்கள் இந்த வலது நாட்டியிலே பிராணவாயு காலத்திலே சிரிப்பார்களாக. குத்தி குத்தி இரண்டிணைய விரும்பினோர் சுடுமனா நாடியில் பிராணவாயு ஏங்கி வந்த அரிடத்தையும் உச்சரிக்க கடவுள். அதனாலே இப்படி இந்த பிராணவாயு சஞ்சரிக்கிறத வச்சு அதன் மூலமாக பலனை சொல்றாரு. இவர்கள் யாரையாவது ஓரளவு தான் இதெல்லாம் கடைபிடிக்க முடியும். அட்டானம் பண்ணிட்டு சொல்றான், அட்டானம் பண்ணி ஜெபம் பண்றோம், ஜெபத்துக்கு வந்துட்டோம், தர்ப்பணம் பண்ணோம்னா ஜெபத்துக்கு வந்துடுறோம். ஜெபத்துக்கு வந்தா அப்ப வலது ஆசீர்வாதம் வந்து வாயு வர நேரத்துல ஜெபிக்கணும்னு உட்கார்ந்து முடியுமா? பொருளாக வாய்க்கும் போது மேல் யுத்தமுறையான தியான யாகஞ்சியும் நடத்துகிறார். இப்ப என்ன பண்ணாரு, தர்ம யாகத்தை சொன்னாரு, தவ யாகத்தை சொன்னாரு, ஜபயாகம் இருக்க. தர்ம யாகம் என்பது எது வந்து கேட்டால் சிவபூஷம் அக்னிகாரி வரையிலும் உள்ள பூஷம், அது தர்ம யாகம். தர்மம்னா தொழில், தொழில் கரியை கிரியை யோகம் இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கும். அதனால இப்படி தன்மையாகவும் தவையாகவும் சிவையாகவும் மூன்றையும் இப்படி சொல்லி அதற்கு மேல தியான யாகம் சொல்றாரு. அந்த தியான யாகத்தை பத்தி சொல்லும் போது பற்றி பரமன் திருவுருவை பதிவால் உருமை பட உள்ள பற்றி பரமன் திருவுருவை திருவுருமானுடைய தியானம் என்பது தியான யாகம் என்பது இந்த மூன்று யாகத்துக்கு மேல ஒருபடி மேல. இப்ப தம கர்மயாகம் தவயாகம் ஜபயாகம் சொன்னாரா, இந்த மூணு எதுக்குள்ள அடங்கும்னா சரியகிரிக்குள்ள அடங்கும். தியான யாகம் யோகத்துல வந்து சரியகிரியிலே அந்த கர்மயாகம் தவயாகம் ஜபயாகம் எல்லாம் அடங்கியிருக்கும். இந்த தியான யாகம் என்பது யோகத்துக்கு வந்து சரியை கிரியை யோகம். இந்த தியான யாகம் என்பது கொஞ்சம் உயர்ந்த ஒரு தன்மையை உயர்ந்து இருந்து நந்தவை உண்களே என உணர ஓதினார் என்பது கந்தபுராணம். ஓர விட்டார் ஒன்றை உண்ண விட்டார் என்பது கந்தர் அலங்காரம். அதனாலே உண்முதல் என்றால் தியானித்த தியானி. தியானம் என்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு செயல். தியான யாகம் என்பது மிக சிறப்பானது. அது தியானம் பண்ணாதவனை பத்தி அருணகிரிநாதர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது எப்படின்னா சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதோங்கிறார். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி என்று அருணகிரிநாதர் வருத்தப்படுறார். வருத்தப்படுறார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Kalari Tarivara Nayanar Puranam, Vazhangubavar, Kulithalai Ramalingam Ayya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நம.
0: இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முடிந்தார். என்ன பதவி வந்துருச்சு, அதிகபட்சம் அந்த பதவியை வச்சு காப்பாத்த, அப்புறம் அந்த பதவியில இருந்தா என்ன என்ன கடமைகள் செய்ய வருமோ அவைகளை எல்லாம் செய்ய சரியா இருக்கும். இந்த மாதிரி தொண்டுகள் பணிகள் பூசைகள் தவங்கள்லாம் செய்ய முடியாது. தானியம் அல்ல, சிரமமாத்தாலே இருக்கு, சிரமமாத்தாலே. அதனாலே இது வந்து இந்த திருத்தொண்டுக்கு ஜவுருமாருக்கு செய்கிற பணிக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணியே என்ன செய்தார்னா, அன்பு நிலைமை வலுவாமை அரசு புறக்க அருள் உண்டே, எங்கும் அளவும் புனைந்தாரில் இடைபெற்றறிவேன் எனக்கு முன்பு தொழுது விண்ணப்பணியார் முதல்வர் அருகினார். அதனாலே நான் சாமியை கேட்டு சொல்றேன், அரச பதவியே நான் வந்து ஒத்துக்கிறதுனா சாமியை கரை சாமி உத்தரவு வந்து சொல்லி சொன்னா உனக்கு சேர்ந்த படிக்கு தடை வருமே, அப்படி தடை வராமல் இருக்கும்படியாக நீ காப்பாற்றுறது ஒவ்வொரையும் செய்யணும், அந்த அரச பதவியில இருக்கின்ற பணியையும் செய்யணும், ரெண்டுக்கும் இடையூறு இல்லாம நீ என்னை காப்பாத்துறதுன்னா நான் அந்த அரச பதவிக்கு போறேன், தேவதியுடைய திருவுள்ள என்ன அப்படின்னு நினைச்சு ஜாமியை கும்பிட்டு தியானம் பண்ணினார். கண்ணு உரித்தா இருக்கா மேலும் உரிமை அரசளித்து விரும்பும் காதல் வழிபாடும் யாவும் யாரும் கடலினவு அறியும் உணர்வும் கீழில்லா தாவை விரதம் தண்டாத உடையும் படை வாகனம் முதலால் காவல் மன்னன் புரியனவும் எல்லாம் கை வந்து அப்படி கண்ணூர் ஜானிச்சாரு நான் அரச பிறவிக்கு போனேன்னா இடையூறாருக்கு உன்னுடைய பணி செய்யறதுக்கு அதுக்கு இடையூறு இல்லாம இருக்கிறதா இருந்தா நான் அந்த பணியை ஏத்துக்கிறேன் அந்த அரச பதவியை ஏத்துக்கிறேன்னு அவரு கண் மூடி தியானம் பண்ணினாரு. விழிச்சு பார்த்தா கிரீடம் இருக்கு, அரச கிரீடம் இருக்கு முன்னாலே. அதற்கு என்ன அரசனுக்கு உண்டான மற்ற சின்னங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேல இன்னொன்று என்ன வந்துச்சுன்னா இந்த மற்ற பிராணிகள் எல்லாம் பேசுகிற அந்த ஒலியினுடைய உண்மைகள் அது என்ன பேசுதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கணும். பட்டிசாதிகள் மிருகஜாதிகள் எல்லாம் என்னென்ன பேசுமோ சத்தம் போடுறது நமக்கு ஒண்ணும் தெரியலே இல்லை. வச்சுக்கிட்டா சத்தம் போடுது, ஏதோ அது காக்காவது முடிவுக்கு நம்ம போறோம். ஆனா அவர் எதுக்காக தெரியும், என்ன பேசிக்குதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த பதவி ஏற்றுக்கொள்ளட்டோ வேண்டாமான்னு சுவாமி கிட்ட போய் நின்று தியானம் பண்ணும்போது இது வந்துச்சு. அது சொல்றாரு, மேலும் உரிமை அறஞ்செடித்தே விரும்பும் காதல் வழிபாடும் யாவும் யாவும் யாவும் என்றால் இந்த அகிரக பிராணிகள் யானை குதிரை ஆடு மாடு பச்சை சாதிகள் மந்த சாதிகள் எல்லாம் யாவும் யாரும் யாருன்னா மற்ற மனிதர்களில் மற்ற பார்த்தவர்கள் பேசுகின்றவருக்காகவா அவர்கள் கலரினவும் அறியும் உணர்வும் ஈரில்லா தாவில் விரலும் தண்டாத கொடையும் படை வாகனம் முதலாம் காவல் மன்னன் கூறியன எல்லாரும் எல்லாமே முன்னாடி வச்சுட்டார். அந்த உணர்வும் வந்துள்ளது. ஆன அரு ஒன்று அஞ்சலி செய்து இறங்கி புறம்பு ஒன்று அரசடித்தல் ஊனாகும் திருக்கொண்டுக்கு எனினும் உடையால் அருளாலே நேர்ந்தவருடன் தாங்குவதற்கு. அதனாலே இது திருவருள் சமணம் கொடுத்தபடியினாலே இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து யாகங்களை செய்து புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் வரவழைத்து நல்ல வீதிகளை வச்சு சிறப்பான முறையில் அவருக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். மூர்த்தி நாயனார் அப்படித்தான். மூர்த்தி நாயனார் மதுரையில் சந்தனம் அரைச்சி இருந்தார். இப்ப சாமியை கும்பிடுகிட்டு இருந்தால் ராஜாவும் ஆயிருக்கிறார், ராஜாவாகவும் ஆயிருக்கிறார்கள். சந்தனம் அரைச்சிக்கிட்டு இருந்தாரு. சந்தனம் அரைச்சிக்கிட்டு இருக்கிற காலத்துல வந்து இந்த கர்நாடகத்திலிருந்து சமணம் இறங்க முடியும். கர்நாடகாவிலிருந்து சமணம் போய் மதுரையை பிடிச்சி அவன் ஆட்சி பண்ணி சந்தன கட்டையெல்லாம் இறக்குமதி இல்லாம பண்ணிட்டான். அதனால சந்தன கட்டையெல்லாம் இறக்குமதி இல்லாம பண்ணி ஒரு சந்தன கட்டை கிடைக்காம போயிடுச்சு, அரைக்கிறதுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதை கிடைக்காம போய் ரொம்ப வருந்தி அதன் பிறகு முழங்கையை வைத்து தேய்த்தாரு என்று வரலாறு. அதனால சந்தன கல் அவர் தேய்த்த கல் இருந்தது மீனாட்சி கோவிலுக்கு முன்னாடி இருந்தது. சந்தனம் மூர்த்தி நாயனார் சந்தன கல் அங்கே இருக்கும். மூர்த்தி நாயனார் சொல்றாரு அப்படி கையை தேய்க்கும் போது சுக்கநாத சுவாமி அது மாதிரியே கையை தேய்க்காத இன்று இறவே அந்த சமணர்கள் இறந்து போவான், நாளைக்கு நீ ராஜாவாக போறேன் நிறைய சந்தன தலைச்சியா சொன்னார். அதே போல பாருங்க அந்த ராஜகிரந்த அரசு காலையிலே அரசன் வேணும் அல்லவா, அப்படி அரசன் வேணும் என்று சொன்னால் அந்த காலத்துல ஒரு முறை வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த முறைதான் யானையினுடைய கையிலே யானையை பூஜித்து யானையினுடைய துதிக்கையில மாலையை கொடுக்கணும். அந்த மாலையை கொண்டு யாரு கழுத்துல போடுது அவனை ராஜாவும் மாதிரி ஒரு முறை வச்சிருக்காங்க. காலையில யானையை பூஜித்து சுக்கரநாத சுவாமியை கும்பிட்டு யானையினுடைய கையில மாலையை கொடுத்தாருன்னு மந்திரிகள். அந்த யானை நகர வல வந்து அயோட கோயிலுக்கு முன்னாடி இருந்து மூர்த்தி நாயனார் கழுத்துல மாலை போச்சு. அவரை அழைச்சிட்டு போனாங்க, அவருக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி வச்சாங்க. பண்ணி வைக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, கிரீடம் எல்லாம் வேண்டாட்டார், கிரீடம் எல்லாம் வேண்டா, வேற எந்த ஆவரணம் கூட வேண்டாம், அதனால திருநீர் உருத்ராட்சம் செடைமுடி செடைமுடிதான் கிரீடம் விபூதிதான் அவசியம், உருத்ராட்சம் தான் ஆவரணம், உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு வந்து அப்படின்னு வாழ்விட்டாரு சொல்றாரு. உண்மையாக என்ன அழகா சொல்றாரு திருநீர் உருத்ராட்சம் செடனா முடிய கிரீடம் செடனை அது துறவியா இருந்தாங்க கல்யாணம் முடியல தண்ணி ராஜா உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு அப்படின்னு அரசாண்டு இருக்கிறார். அதே போல இவர் வந்து சுவாமியிடத்தில் உத்தரவு கேட்டுக்கிட்டு ராஜா வாரா மிக்க உபகரணம் பெருமை சிறக்கு வேண்டுமென எல்லாம் பிறந்த மங்களன் மீது இருமை உலகும் ஒரு உலகுக்கு ஒருமை முடிகவித்தார் எல்லா உயிரும் மகிழ் தரும நிலவு அறிந்து புவி தாங்கும் கழுவி தெளிவாராம். அதனால மக்கள் இருந்து அதான் பசி மிருகஜாதிகள் எல்லாம் பேசுவது தெரிஞ்சதுன்னா அப்ப அவர்களுக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அவர்களெல்லாம் இது அப்படிப்பட்ட அளவில்லாத தர்மம் அவரை சொல்லும் போது எல்லா இடங்களிலையும் மேகம் போன்று வாரி கொடுக்கின்றவர் மேகம் போன்று எதிர்பாராது மேகம் போன்று வாரி வழங்குகின்ற வல்லை கார்கொண்ட கொடை கழறி தறிவாற்று வழியே என்று சொல்கிறார். அதே அடுத்தா போல இது அந்த திருமுக பாத்திரத்திலையும் தம்பிரானார் கோயில் வளர்ந்து திருமணம் தாழ்ந்து எழுந்து அரசபதி பெற்றவுடனே கோயிலுக்கு வந்தாரு சாமியை வணங்கினாரு வாழ்த்தினாரு. அதற்கு மேல யார மேல ஏறி பவனிவர்கள் யார மேல ஏறி பவனிவர்கள் கும்ப யானை வேல் கொண்டு கொற்றக்கூடையும் சாவரையும் நம்பு உரிமை அவர்தாங்க நலன்கொள் நகர்சூர் வளர்ந்துள்ளார். அதனால எப்படி மற்றைய சித்திரர்கள் மற்றவர்கள் எல்லாம் சூழ சிறப்பான முறையிலே பல வித பரிவாரங்கள் எல்லாம் சூழ யார மீது பவனி வருகிறார் யார மீது பவனி வருகிறார் பட்டத்து யானை கொண்டு வருகிறார் பட்டத்து யானை மேல பவனி வந்து கொண்டிருக்கிறார். உரிமை அவர் தாங்க நலங்குள் நகர்ந்து வளங்கொள்வார் முயங்கில் உவரின் புதி சுமந்து ஒரு வண்ணான்னே வரக்கண்டார். அப்படி யான மேல பவனி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி பவனி வரும்போது முன்னால ஒரு வண்ணான் அவன் வந்தவன் தலையிலே மூட்டை ஒவ்வொரு தூரத்துல அங்கு கணக்கு குடுத்தல வரும்போது நனைஞ்சு ஒழுகி போச்சு. அப்படி நனைஞ்சு ஒழுகி போனவன்னு இங்க நம்ம வலியத்துக்கு மேற்க வந்தவன மழை நின்று போச்சு. வலியத்துக்கு மேற்க வந்தவன மழை நின்று போச்சுன்னா காட்டடிச்சு காட்டடிச்சதுன்னா உடம்பெல்லாம் காஞ்சு போச்சு ஒவ்வொரு முன்னு முதல்ல கரைஞ்சு ஒளி அது காற்றுலே வெயில் அப்புறம் மறுபடியும் மழை நின்று போய் காஞ்சு எல்லாம் முழுவதும் திருநீர் போலாம் முழுநீர் பூசி முனிவரை போல வருகிறார். மழையில் கரைந்து அங்கு உவல் கூறி மேனி வெளுத்த வடிவினால் உலையில் பொழிந்த திருக்கரத்தார் அடியாரேடம் இருந்துள்ளார்கள். அப்படி திருநீர் முழுவதும் பூசி இருக்கின்றவரை போல வந்தார். ஒரு மண்ணு வெடுப்பாட்டாரு காஞ்சதுன்னா அப்புறம் பூத்து வெட்டினா தெரியும். அதனால உணர்ந்து இளைய சிறந்த ஓடை முதல் யானை கழுத்தி நின்று இருந்து விளைவி பிறகும் காதலினால் குறைந்து சென்று செய்கின்றார். யானையிலிருந்து கீழே இறங்கினார். கீழே இறங்கி அந்த வண்ணான போய் நமஸ்காரம் மேல இருக்கிறது ஒவ்வொரு மூட்டை ஒவ்வொரு மண்ணனும் தெரியும் பூத்து இருக்கிறது ஒவ்வொரு மண்ணனும் தெரியும் வண்ணானும் தெரியும். ஆனா அந்த நிறம் எப்படி தெரிஞ்சதுன்னா திருநீர்த்தியுடைய நரத்தை திருநீர்த்தியுடைய நரத்தை காட்டியதற்காக போய் நமக்கு திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்ட திருநீர் அல்ல திருநீர்த்தியுடைய நிறத்தை காட்டியதற்காக போய் கும்பிட்டார். அது குருமொழி மேல் வைப்பு நூல் ஆனையில இருந்து இறங்கி போய் ஒரு போலியை கண்டு கும்பிடுறார். போலின்னா வந்து உண்மையான அடியார் அல்ல போலி அதனால இப்படி சேரர் பெருமான் தொடப்பண்டு தொடர்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி யாரென்று அடியேனை கொண்டது நான் அடியேன் அடிவண்ணான் என்ன சேரர்களாக அடிச்சேரன் அடியேன் என்று திருநீர்த்தின் வார வேடன் நினைப்பித்தீர் வருந்தாரு அதனாலே நான் அடிச்சேன்னார். அவன் அடி வந்தார், நான் அடிச்சேன்னார். அப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு அதோட திருமேச்சியினுடைய வேடத்தை வரவேடம்னா திருமேச்சில இருக்கின்ற அன்பை, திருமேச்சியில இருக்கின்ற பெருமையை காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த வேடத்தை கண்டு நான் வணங்கினேன், நீ வருந்த வேண்டாம் சொல்லுவார். வரவேடம் நினைப்பீட்டில் வருந்தாதீர்கள் என முடிந்தார். இப்படி முதல் நாள் பட்டத்து யாரும் திருமேச்சியினுடைய நிறத்தை காட்டுறது கும்பிட்டாருன்னா அப்புறம் திருமேச்சியை பெருமையை சொல்ல வேண்டாம். நம்முடைய தெய்வத்துல அளவில்லாத பெருமை, அளவில்லாத பெருமை உடைய அதே ஒரு நாயனார் நரசிங்க முனையறையாரு, நரசிங்க முனையறையாரு திருவாதிரை திருவாதிரைக்கு சிவருமான நல்ல அபிஷேகத்தை பண்ணி சாமியார் வந்து சாப்பாடு போட்டு 100 கௌரு வச்சிருக்கோம். 100 கௌரு 99 வைக்க மாட்டாரா, 100 வைப்பார். 100 குறையாமல் அடித்து இன்னமது நுகர் வைப்பார். அதை தெரிஞ்சு ஒரு சோம்பேறி அடைஞ்சவே அதான் சாமியாரா போனா கூட 100 கௌரு கிடைக்க மாட்டேங்குதா உடனே சார்ந்த சோம்பேறியா இருக்கு. சாமியாரது கூட கால் கூட செலவில்லையில சரி சாமியாரா சாமியாராயி ஊதியை பூஜிட்டு சாமியாரும் சாமியாரா இருக்கேன். அந்த சாமியாரில் முதல்ல ஒரு சாமியாரில் இது ஒரு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். அதை பார்த்துட்டார்கள் பார்த்துட்டு சீலம் இளரே எனும் திருமையில் சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து அருணாரகன் அண்ணா அமையும். அதனால திருமதி பூஜனவனே இகழப்படாது, இகழ்ந்தா நரகம் வரும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் 100 கோவிலும் அவருக்கு 200 கோவிலும் இதெல்லாம் அந்த அளவுக்கு திருநேற்றுக்கு அவ்வளவு பெருமனுடைய இயங்குகள்ல சொல்ல முடியும். திருநேற்றுக்காகவே ரெண்டு பேரும் உயிரே இருக்கிறார். ரெண்டு நாயனார் திருநேற்றுக்காக உயிரே திருநீத்தினுடைய பெருமை அவரை விட்ட சமத்தி. அதனாலே வந்து மன்னர் பெருமான் திருத்தொண்டு கண்டு மதிமீது அமைச்சர்தான் சென்னி அஞ்சறிவீது போற்ற சினமால் கடிதையை மின்னு மணி போன் குடுமாட வீதி மூது வளங்கொண்டு பொன்னின் மணி மாளிகை வயிற்றுக்கார் கொனைமங்கலம் கூறிய யானை மிஷனின்றி இழந்து மணிமண்டபத்தின் மேலே அரியாதனத்தை ஏறி விளங்கும் கொற்ற குடை இடத்த பாடல் வழியார் தாமரை முன் பணிமாற பன் மலர் மாநாடுகள் போட்டு வீட்டிலிருந்தார் மன்னர் குருமான். அப்படி சிறப்பான முறையில சிங்காதனத்திலே அரசராக அந்த மாதிரி அரசர் இப்ப நம்ம நாட்டுக்கு இருந்தாலும் வச்சு வேணுமா நம்ம நாட்டுக்கு இருக்கு ஒரு அரசர் வந்தாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இன்னமும் கோயிலை பத்தி கவனிக்கிற அரசர்கள் வரலையே. கோயிலை பத்தி யாரும் இந்த மாதிரி கோயிலுக்கு வர வேண்டிய குட்டைகள்லாம் பாக்கெல்லாம் வச்சு குடிச்சிருவோம், குட்டைகள் தராது மேலே செய்வோம், அதற்கு மேலே இந்த மாதிரி திருப்பணிகளை செய்வோம், கோயிலுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஓதுவாரில் போடுவோம், பலிதாரர்களுக்கு வேண்டிய சம்பளம் தருவோம், குருக்களுக்கு வேண்டிய சம்பளம் தருவோம், உற்சவங்கள் எல்லாம் தவறாம நடத்துவோம் அப்படின்னு எந்த விளம்பரமாவது இருந்தா விஷயம் குத்துறது இருக்கு. முதியோர்களுக்கு ஊதியம் இதைக்கும் தெரியுது எந்த ரெண்டுமே தெரியுது, உரிமை செழியர் உடன் கூட நிலவு பெறும் முக்கோக்களாய் நீதிமன்றம் நினைக்கிறேன். முக்கோக்கள் என்ன சேர சோழ பாண்டிய 3 வேந்தர்களும் நீதி மனு நூல் நெறி நடத்தி அலையில் அரசர் திரை கொணர அகத்தும் புறத்தும் பழையது மலர்கள் வளர மண்ணளிப்பார் என்றால் பூமியை ஆளுகின்றார். நல்ல இவர் மந்திரி ஆச்சா முதலமைச்சர் ஆச்சா அந்த நூலை பாடுறவரு இவர் சிவபக்தராஜா அந்த நல்லதை சொல்றாரு.
3: நீடும் உரிமை பேரரசால்
0: இந்த பாடம்
3: நீடும் உரிமை பேரரசால் நிகழும்
0: பயன்.
3: இப்படி உரிமையுடைய இந்த அரச பதவியினாலே வருகின்ற பயன், அரச பதவியினாலே வருகின்ற பயன், அரச பதவியிலே பெறுகின்ற இன்பம் இன்பம். அது வந்து அப்பா சுவாமி கனியும் கட்டிப்பட்ட கரும்பிலும் பனிமலர் குழல் பாவனில்லாயும் தனி ஊடி கவித்து ஆறும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு அடைமர்களே என்பது தேவா. அதனால இந்த அரச பதவியில் வருகின்ற இன்பம் பெருசு, எல்லா இன்பமும் அது கீழதானே. அரசனை விட மற்ற எவ்வளவு செல்லும் முனைவனா இருந்தாலும் கீழ்பட்டவர்கள் அது கீழதானே. அப்படிப்பட்ட அந்த பயன் நிறை தவம் தேடும் பொழுதும் அரசால வருகின்ற பயனும் நிறைந்த தவம் தேடும் பொழுதும் பெருந்துணையும் இல்லை திருச்சி செம்பரத்தில் ஆடும் கடலே என தெளிந்த அறிவா. அரச பதவியிலே வருகின்ற பயனும் தவமும் தேடும் பொழுதும் பெருந்துணையும் இல்லை திருச்சி செம்பரத்தில் ஆடும் கடலே என தெளிந்த அறிவாள். எல்லாமே அந்த புத்தாடுகின்ற திருவடி இல்லை உண்டாகின்ற கமையினாலே இதெல்லாம் நமக்கு கிடைத்தது, அதுதான் உண்மையானது என்று தெரிவித்தார். ஓடும் கவந்தியுமே உறவென்று உள்ளிருந்து தேடும் பொருளும் சிவன்கடலே என தெரிந்து, தேடும் பொருளும் சிவன்கடலே என தெரிந்து கூடும் உயிரும் குமண்டைகளை குளித்தடியும் ஆடும் குலாத்தில் ஆண்டானை கொண்டதே என்பது குருவார். அந்த மாதிரியாக எல்லாமே அந்த ஆடுகின்ற திருவடி எடுத்த பொற்பாதம் தான் என்று மனத்தில் நல்ல உறுதியாக பற்றி கொண்டார். நாடும் கடலே என தெளிந்த அறிவால் இடுத்த திருப்பாரம் இடுத்த திருப்பாரம் கூடும் அன்பி அர்ச்சனை மேற்கொண்டால் சேரர் குலப்பெறுவார். அதனால எல்லாமே சிவபெருமானுடைய திருவடி தான் நமக்கு கொடுக்கிறது என்று அந்த திருவடியை திறந்தோறும் நல்ல அன்பினாலே பூச கொண்டார். திறந்தோறும் கூடும் அன்பி அர்ச்சனை மேற்கொண்டார் சேரன் குலப்பெருமான் தினந்தோறும் காலையிலே சிறப்பான பூசம். நாங்கள்லாம் பூச மன்றம் இல்ல, அது மாதிரி வாச திருமஞ்சனம் பள்ளித்தாம் பள்ளித்தாம்ங்கிறத மாட கட்டுன மாட சாந்தம் சாந்தம்னா சந்தனம் மணித்தூபம் மணித்தூபங்கிறதான் பூகை தேசிற்பருகன் செடும் தீபம் முதலாயிரம் பூசைக்கு வேண்டிய முதலாயிரம் முதலாயிரம் திருபமும் ஈசருக்கு ஏற்ற வருகினால் அரிச்சித்து அதோட இப்படி முசைக்க வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணி சிறப்பான முறையில ரொம்ப நல்லா பூசை பண்றார். என்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர்னா பூசையை பெற்றுக் கொள்வதற்காகவே இருக்கிற சாமி எல்லாம் பூஜை பண்றார். அதை வாங்கியிருக்கிறதுக்காக பூஜை வாங்கிக்கிறதுக்காக அவர் யார் அவரு யாரையும் பூஜை பண்றதுல பூஜை பண்றதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக அதுக்காகவே பார்த்துக்கிறார். அதுக்காகவே கூட்டாரு பூஜை கவர்ந்த குரும் கூட்டல் பொற்பார் சிலந்து ஒளி அடித்தார். அப்படி திறந்தோறும் நல்ல முறையில சுவாமியை பூஜை பண்ணுவாரு. அந்த பூஜையினுடைய ஒரு குறிப்பிட்ட முடிவிலே வந்து திருவடியில ஆடுகிறது அந்த சிலம் முடிவு அவருக்கு ஒரு தனி சலுகை கொடுத்திருக்கார். ஆடுகின்ற திருவடியில சிலம்பு இருக்கும்ல அந்த ஒழுக்கு சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்புலிக்கு அறார ஆசையதாய் அடியும் பேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சி போற பேரானந்தம் பாடி புகழ் செய்வார். குலம்பாடி குப்பரகம் பாடி போல் விளையால் அலம்பாடி நந்தவா பாடி அலம்பா குணத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடி பாடினாம் சொல்லியவர் திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்புடன்று உந்திவார் நேர்வோட அங்கே இருந்து உந்திவார் என்பதுனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பரிசு விருது நடத்திருக்கிறது. பூசையில சிலம்புலி நாதாகவே சிலம்புலி இவ்வளவு விரும்பாது. என்னாலும் பூசைக்கு வந்த குருங்கூத்தல் குப்பா சிலம்பின் ஒலி அறிந்தார் நம்பர் தானி வழிபாட்டால் நாடு இன்புற்று அமர்ந்தார். இந்த வழிபாட்டினாலே வருகின்ற இன்பம் அறிவு உள்ளபடியே எந்த இளைஞர்கள் இல்லாம நல்லா பூசம் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாரு. இளைஞர் இல்லாம இருக்கணும் நல்லா பூசம் பண்ணணும்னு இருக்குது நல்லா இருக்கு மகிழ்ச்சியா இன்ப உலகில் இரவலர்க்கும் வலியோரியவர்க்கும், இரவலர்க்கும் புறவலர்க்கும், இரவலர்க்கும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஈகையினால் செம்பொன் மழையாம் எனக்கூடியது. செம்பொன் செம்பொன்னு மழை போல வாய் கொடுத்துங்க. மழையாம் எனக்குரிது திருந்து வெந்தி உடன் குருந்தி உம்பர் போற்ற தம்பெருமாருக்கு உரிய வேலி பல செய்யும். ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, அதனுடைய செயல்களையெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஏழைகளுக்கும் மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையிலாறு உயிர்கள் வாழ்வு நான்மறை அறங்களும் நஷ்டம வேலி மைய மேன்மை செய்வ நீதி விளங்குகிற உலகம் என்று பாருங்கிறார் அல்லவா வாழ்க்கையில. அந்த பாட்டியில உள்ளபடி பலன் இருக்கும். ஆழ்க அந்தாறு வானவர் ஆணிவன் தூய்க தருமுடல் என்றும் ஆழ்க செய்யதெல்லாம் அரண்மனை சூழ்க வையகமும் பெயர்கிறதே என்பது சம்பந்தரே. அந்த மாதிரி எல்லாம் அரசன் இல்லாமல் போய்விட்டது. அதனால இந்த நன்மைகளும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே திருமூலர் சொன்னாரு, கல்லா அரசனும் காலனும் வேறு என்னன்னு கேட்டா, கல்லா அரசன் அறம் போறான், கல்லா அரசன் நன்றாக அரசை விசாரிக்க மாட்டான், அவன் மனசுக்கு பட்டதை எங்கிடுவான். கல்லா அரசன் அறம் ஓரான் கொல்லன்பான், நல்லாரை காலன் அணுகிறான் என்பது திருமந்திர. ஆகையினால இந்த முறையிலே இந்த அரசர் அப்படி சிவபக்தியிலே மிகவும் தீவிரமான பக்தியுடையவராய் உலக மக்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். ராஜா அப்படி இருந்தாங்கன்னா அந்த பூமியில மக்களுக்கெல்லாம் கிடைக்கும், நாடு முழுவதும் அவன் அந்த நெறியத்தான பரப்புவான். இல்ல நெறியத்தான எல்லாரும் தீவிரமா இருந்த மக்கள் அதனால எல்லாரும் சிவனை வழிபடுங்கள். சிவானை பூஷன் அல்லாத பூச்சை நல்லா நடக்க செய்வோம். முன்ன காலத்துல இந்த பூச்சல வந்த உடனே அந்த ராஜா மந்திரி கேட்கறது, அதனால கோயில் ஆறு காலம் பூஜை நடக்கிறதா அப்படின்னு, ஆறு காலம் பூஜை நடக்கிறதான்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அரசருக்கு இந்த கலவி சரிவார் நாயனார் சேரமான் ஒரு நாள் இருக்கின்ற இந்த அரசர் இப்படி ஆட்சி முடிகிறார். அதற்கு மேலே அவர் என்ன செய்கிறார், அவருடைய என்ன மற்ற செயல்கள்லாம் என்ன என்ன என்பதை திருவருளால சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறோம். பார்வதி
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: இப்ப நமக்கு நேத்துக்கு சொன்னபடி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கடகடன்னு சொல்றேன், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லணும்னு சொல்லிருக்கா. நாளைக்கு வந்து துர்கா பஞ்சரத்தத்தை நாளைக்கு சொல்ல போறோம். இந்த ரெண்டு விஷயம் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று வந்து சூரியன் மேற்கேந்து கிழக்க வருது, ஏன் தெரியல, வராரா வல்லையா, இதெல்லாம் பத்தி நாளைக்கு பேசுவோம். இந்த துர்கா பஞ்சரத்னம்ங்கிறது மகா பெரியவா. ஒரு நாள் அவருடைய குரு ஆராதனை இன்னைக்கு என்ன வேற அதுல பிராமணாலா நிமந்திரணம் பண்ணியிருந்தா, நான் அங்க போயிருந்தேன். பெரியவா ஆராதனைன்னா அது ஒரு மணிக்கு தான் வஸ்திரம் கொடுக்க சொல்லுவாள், அது வரைக்கும் வேதாந்த விசாரம் நடக்கும். ஒரு மணிக்கு அங்கே போய் நான் அங்கே போயிருந்தேன். பெரியவா ஆராதனைன்னா அது ஒரு மணிக்கு தான் வஸ்திரம் கொடுக்க சொல்லுவாள், அது வரைக்கும் வேதாந்த விசாரம் நடக்கும். ஒரு மணிக்கு அங்கே போய் வஸ்திரம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கூப்பிட்டார். அங்கே போனேன், அந்த தேனாம்பகத்தில் ஒரு கால் குளத்துக்குள்ளே, ஒரு கால் மேலே அப்படி உட்காந்துருக்கா பெரியவா, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த துர்கா பஞ்சரத்னம் வந்ததான் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஆகணும். கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டுனார், ஒரு பேனா பென்சில் எடுத்து வர சொல்லுனார். சார் தான் அங்கே எல்லா ஒருத்தரும் கொண்டு கொடுத்தான், எனக்கு பேனா பென்சில் வச்சுருக்கேன், இங்கே ஒன்று கேட்டால் ஒருத்தர் கொடுக்குறார். செல்ஃபோன் இல்லைன்னா ஊரில் இருக்க செல்ஃபோன்லாம் என்னது தானே, அதனால கொடுத்தான். இங்கே உட்காருன்னார். பிராமணாள்லாம் வேஷ்டி கேட்டுட்டு இங்கே தயாராகிட்டு, 32 பேரில் ஒரு பேர் இல்லைன்னா எப்படி அங்கே போய் பரிசோதனை பண்ணுறது, பெரியவான்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். உட்காருன்னார், அவர் அப்படியே உட்காந்துட்டார். தே தே என்ன எழுதினேன், இதில் என்ன ஸ்லோகம் வருது ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவார். சில இடத்துல அந்த வார்த்தையினுடைய மீனிங்கை சொல்லி வார்த்தை சொல்லுவோம். பர் சினானி வந்து நான் ஒன்று சொல்லுவேன், எப்படி எழுதிண்டே வந்தால் அஞ்சு ஸ்லோகம் வந்துடுது. எப்படி ஸ்லோகம் வந்தது? ஒரு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது, இந்த வார்த்தையை நான் குறிச்சுட்டே வரணும், டக்குன்னு

இது வந்துடுத்து, நாலு ஸ்லோகம் வந்துடுத்து, எழுதிண்டே போனேன். பாக்கியெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். அஞ்சாவது ஸ்லோகம் பண்ணணும், பஞ்சரத்னமாக இருக்கணும், நீ இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணுன்னு அறிஞ்சிட்டேன். நான் உடனே பெரியவா நமஸ்காரம், எனக்கு உரை நிலை தான் வரும், செய்யுள் வராது, அதனால பெரியவா சொன்ன ஸ்லோகம் நான் பண்ண முடியாதுன்னேன். இல்லை இல்லை நீ யோசிச்சுட்டே போ. அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் வந்துவிட்டான், பிராமணாலாம் காத்துட்டுருக்கா, பிராமணாலாம் காத்துட்டுருக்கா, இருக்கட்டும் பெரியவா. சரி, நாலு மணிக்கு இதை என்ன அனுப்பிச்சா, நான் பெரியவா சொன்னாங்கிறதுக்காக ஏதோ இந்த உபனிஷத் சாரம் அது ஸ்லோகம் கல்பனை பண்ணிட்டேருந்தேன். எனக்கு ஒன்றும் வரல, ஸ்லோகமாக வரல. அங்கே போய் சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட உட்காந்துட்டா ஒரு பிராமணால நான் உட்காந்துருக்கேன், பெரியவா என்ன பண்ணா அப்படி வெளியில் வந்தா ஸ்லோகம் எழுதிவிட்டேன். நாளே என்ன சார் கேள்வி, எனக்கோ பசி பிராணம் போடுறது, இங்கே நாலு மணிக்கு காத்தாலேருந்து தீர்த்தம் கூட குடிக்காமல் நிஜமாக இருந்துருக்கோம். இந்த சமயத்தில் இவர் சொன்னதை எழுதுறதுக்கே எனக்கு சரியா இல்லை. எனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பெரியவா எனக்கு வரலன்னு. இப்போ நான் ஸ்லோகம் பண்ணிவிட்டேன், ஸ்லோகம் பூரா சொல்கிறேன், நீ அதை ஞாபகம் வச்சுன்னு சாப்பிட்டோன்னு எழுதுன. எப்படி என்னுடைய அனுகிரகம் சார், என்ன அனுகிரகம் பண்ண, இந்த ஒரு அனுகிரகத்துக்கு நான் ஆயிரம் வருஷம் உழைக்க வேண்டாம். சரின்னு கடகடன்னு கடைசி ஸ்லோகம் சொன்னார். என்ன சொன்னார்? பிரம்ம பிரதிஷ்டா விவிதாமயூரி உபதிஷ்ட கீதான்னு வருது. இது கிடுகிடுன்னு சொன்னார். இன்னொருத்தன் சொல்லுங்க பெரியவானு, ஏன்னா ஒரு தரத்தில் நமக்கு வந்து மண்டையில் ஏறாத சொன்னால் நைஸாக ஒரு தினசா நான் சாப்பிட்றச்சி இதான் ஆவர்த்தி, சாப்பாடு ருச்சியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அது ஒரு தினசா வந்து எழுதி விட்டேன். இந்த அஞ்சு ஸ்லோகம் முடிஞ்சோடனே இதை வந்து கல்வெட்டெல்லாம் வந்து கொடுத்து இதுக்கு வியாக்காரங்கள்லாம் பண்ணோம். அதனால் அடியனுடையதான ஒரு கைவரிசைன்னு பேர் அது, அவள் சொல்லி எழுதினது. துர்கா பஞ்சரத்னம் என்ன சொல்கிறதுங்கிற சாரத்தோடு நாளைய தினம் பூர்த்தியாகும். இப்போ இந்த க்வெஸ்சன் ஆன்சரை எடுத்துப்போம். Some of the doubts which needs your clarification. Why females should not chant Veda? Is it should not or need not? இது இப்படி பார், ஒய், இந்த ஒய்ங்கிறதுக்கு நான் எக்ஸ்னு தான் பதில் சொல்லணும். ஸ்திரீகள் வேதத்தை வாயால் உச்சரித்து சொல்லப்படாதுங்கிறாளே சொல்லவே கூடாதா, சொல்லப்படாதா? அதான் ஷுட் நாட் நீட் நாட். நீட் நாட்டுங்கிறது சொன்னோமையானால் பரவாயில்லையே விடுவோம். அதனால் ஆல் ஷுட் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ வித்தவுட் ஃபைல்னு எழுதினாக்க அநேகமாக வருவோம். அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்டுன்னா தான் எல்லாரும் வருவோம். புரியுறது இல்லை, அப்போ கூட வரமாட்டோம், செலவு ஆனதாட்டும் பார்த்துக்கிறேன்னு விடுவோம். யூனியன் இருக்க அப்புறம் இங்கே ஷுட் நாட் மட்டும் இல்லை, அதர்வைஸ் யூ வில் ஹாவ் பேட் எஃபெக்ட்ஸ். நீ வேதத்தை சொல்லுக்கு ஏன்னுக்கு நான் சீட்சா வியாக்கியா சாமகாவில் விபரம் அப்புறம் சொல்லணும். இப்போது எனக்கு வேடிக்கையாக ஒன்று தோன்றது, இந்த கேள்வி ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லோரும் தொலைச்சுட்டுருக்கான். நான் சரி எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள்லாம் வாங்குவோன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேர் வருவா, அப்புறம் ஒருத்தர் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் வாங்குவோ சொல்லித்தரேன்னு எத்தனை பேர் வரையலைங்க? ஆம்பளைகள்லாம் வேதம் சொல்லலாம், சொல்லித்தரேன் சொல்லித்தரேன். நான் மட்ராஸில் கரடியாக கத்தின்ட்டுருக்கேன், மூணே பேர் தான் வந்துட்டுருக்கா பத்து வருஷமாக வடிகால். இப்போ லேடிஸ் எல்லாம் படாதுன்னு இருந்தாலும் வரலாமா வரலாமான்னு கேட்டுருக்காங்க. வாங்குவோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், கிருஷ்ணா அர்ப்பண மஸ்து, இனிமேல் அப்படியே பண்ணிவிடலான்னு தோன்றுறது. எனக்கு இந்த டெம்பிள் என்ட்ரி வந்ததே இப்படித்தான், எனக்கு சில சமயம் வேகம் ஏறிவிடும். டெம்பிள் என்ட்ரியில் எல்லாரும் உள்ள நுழையலாம்னா சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் வராங்க? இப்போ குறுக்களே பாதி நாளுக்கு வர பாதி நாள் வரல. நமக்கே இந்த இடத்துல எட்டி பார்க்காதீங்கோ அப்படின்னு ஒரு இடத்துல போர்டு வைங்கோ, எல்லாரும் எட்டி பார்த்துட்டு போவான். திஸ் இஸ் ஹியூமன் நேச்சர். இங்கே யாரும் எட்டி பார்க்கக்கூடாதுங்க, ஒரு போர்டு வைங்கோ நாளைக்கு, எல்லாரும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாள் இல்லையா பாருங்க. முதல் காரியம் அதான், should not trespass. இந்த வழியா சைக்கிள் விட்டு போகாதீங்க, trespassers will be prosecuted னு எழுதிருக்கோம். இருந்தாலும் சைக்கிளை விட்டுன்னு பார்ப்பாங்க. whenever don't இருக்கோ அங்கே டூ பண்ணி பார்க்கறதுங்கிறது நம்ம வேலை. இந்த வேலையை வச்சுக்கூடாது. இந்த இடத்துல நான் தீர்மானமா சொல்றேன். அதுக்கப்புறம் இதுவே இப்படின்னா திரைவர்ணிகால்னு சொல்றதான பிராமண க்ஷத்ரிய வைசிய த்விஜால தவிர மற்ற பேர் சொல்லலாமான்னு அதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. இவ்வளவுதான் விஷயம். சத்ரியால் வைசியால் சொல்லலாம், அவள் க்ஷத்ரியாளா வைஷ்யாலா சந்தேகமாக இருக்குன்னா நீ பிராமணாலாக இருக்கானே சந்தேகப்படுற ரொம்ப பேருக்கு வந்துடுத்து. இது வேற க்வெஸ்சன். ரெண்டாவது கேள்வி, த த்ரீ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதா ஃப்ரம் அதர் ஆஸ் டோல்ட் பி பிரம்மஸ்ரீ மார்க்கண்டே சாஸ்திரி சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன், வேதங்கிற லிட்ரேச்சருக்கு தனியான பெருமை என்னன்னு கேட்டால், அது அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னாலும் தெரிஞ்சுக்காமல் சொன்னாலும் பலன் உண்டு, அதுக்கு ஸ்வரம் உண்டு, அதுக்கு விசேஷமான ஒரு தெய்வத்தன்மை உண்டு. மூணு ஃபீச்சர் சொன்னார். இவ்வளோ தான். அது மறுநாள் இவரும் டெவலப் பண்ணார் நாகராஜ சர்மா. த மெயின் டிஃபரன்சஸ் இன் கிராமர் யூஸ்ட் இன் வேதா ஃப்ரம் அதர்ஸ்.
வேதி கிராமருங்கிறது ஸ்பெஷலாக ஒரு அத்தியாயம் இருக்கு, அதுவும் நாகராஜ சர்மா சொன்னார். வைதிக போர்ஷன்ங்கிறதுக்காகவே சில சூத்திரங்கள் இருக்கு. ஆர்டினரி கிராமர் ரூல் வந்து 70% அப்ளிகபிளாக இருக்கும் வேதத்தில், மற்ற 30%க்கு அது எப்படி போகிறதோ அப்படி போகணும்னு சொல்லிட்டேன். அது இந்த கிராமருக்கும் அந்த கிராமருக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸு. இதை நான் உதாரணங்களாக நிறைய சொல்ல நேரம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் உண்டு, அதுக்காக முழு வித்தியாசம் இல்லை. நாலாவது கேள்வி, இந்த கேரக்டர்ஸ் லைக் ராமன் ராவணா பற்றி சொல்லி இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருந்தாங்கிறா போனாங்கிறா, இந்த இந்த ஸ்டோரி எல்லாம் அலிகாரிகள் ஒன்றும் நடக்கவே இல்லை, சும்மா நல்லது கெடுதலுக்காக சொல்லியிருக்கான்னு வேதாந்த ரீதியாக சொல்கிறா. ராகத்வேஷ லோபமோகங்கிறதான தோஷங்கள் எல்லாம் ஒரு ஆத்மாவான ஜீவன் அடக்கணுங்கிறதுக்காகத்தான் ராமனும் ராவணனும் சொன்னாலும் நிஜமாகவே ராமனும் ராவணனும் இருந்தாரான்னு கேட்டிருக்கார். இதுதான் அதனுடைய சாரம். கேள்வி என்ன, இந்த ஸ்டோரி நிஜமாகவே நடந்ததா இல்லை வேற ஏதோ சொல்கிறதுக்காக இவாளா இந்த மாதிரி வச்சு பர்சானிஃபை பண்ணி சொல்லிருக்காளான்னு? பர்சானிஃபை பண்ணி மீனிங் எடுத்துக்கலாம். பெரியவையா இதில் தெய்வத்தின் குரலில் பதில் சொல்லிருக்கா, இதெல்லாம் நடக்கவும் தான் நடந்தது, பெர்சானிஃபிகேஷனாக வச்சுக்கலாமே ஒழிய அதுக்காக இதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கா. இது முடிஞ்சு போச்சு. ரெண்டு தினசான ஸ்கூல்ஸ் இருக்குன்னா எங்கேயுமே ரெண்டு ஸ்கூல் இருக்க தான் இருக்கும். அப்படி சில பேர் சொல்கிறா, அப்படி சில பேர் சொல்கிறான்னா நமக்கு முதல்ல ஃபைத் வேணும். 60,000 வருஷம் தசரதர் இருந்தார்னா எனக்கு ஃபைத் இல்லையன்னா நான் தான் நேற்று அந்த விட்டில் பூச்சி கதை சொன்னேன். அது ஒரு நிமிஷத்தில் செத்து போகிறது பார்த்து சதாபிஷேகன்னு அது நம்பலையேங்கிறதுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? ரெண்டும், ஆர் ஷுட் வி ஹாவ் டு பிலீவ் சச் கேரக்டர்ஸ் ரியலி எக்ஸிஸ்டட்? சந்தேகமே இல்லாமல் ரியலி எக்ஸிஸ்டட். இருந்தாலும் அது மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலேயே இருந்திருக்கணும்னு ஊகிச்சுக்கலாம். இப்போ அதுவே இருக்கிறான் இல்லையா, ஒருத்தர் என்ன பண்ணார், ஹனுமந்தராவ்னு கூப்பிட்டான். என்ன சார் என்ன இப்போ தான் பார்க்குறீங்களா, எங்கள் பேர் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? ஒன்று உங்கள் மூஞ்சியை பார்த்தா தெரியறதுன்னுட்டான். இது மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே இதெல்லாம் ஒரு பரம்பரையில் வந்திருக்கும்னு தெரியறதோ இல்லையோ. Different missionaries in our religion spread the different meaning of the same text, Bhagavad Gita. இது சகஜமான விஷயம். மெயினாக பார்க்க போனேன்னாக்க விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம்னு மூணு விதமான இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. இந்த இன்டர்பிரேஷன்ஸில் இது ராங்னு ஒன்றையும் சொல்லக்கூடாது, மற்றது ஒசத்தின்னு கொஞ்சம் சொல்லலாம், மற்றது ராங்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மூணு டிஃபரெண்டான அப்ரோச்சில் புரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு சமாதானம் சொல்லணும். இவர் கேட்டது துவைத்த விசிஷ்டாத்வைத அத்வைத்தமாக இருந்தால் அப்படி, அப்புறம் அவமா இன்டர்பிரட் பண்ணுறான்னா இது சம்பிரதாய சித்தமான இன்டர்பிரேஷன் எடுத்துக்கணும். நான் யானிஷா சர்வபூதானாம்னு சொல்லிவிட்டேன், மியர் டிரான்ஸ்லேஷனில் பண்ணக்கூடாது. இன்டர்பிரிட்டேஷன் சகஜமாக வர்றதுங்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவாவா எந்த மதத்தில் இருக்கோமோ அந்த அந்தபடி இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கு எடுத்துட்டோமே ஆனால் அடுத்த கிளாஸுக்கு நாம் போகலாம். இப்போவே சயின்ஸை பற்றி 2ஆம் கிளாஸில் படிக்கிறச்சு ஒரு தினசாக படிப்போம், இதே PhD வந்தான்னா ஒரு தினசாக படிப்போம். ஏன்னா இது ரைட்டு அது ரைட்டான்னு அப்போதைக்கு அது ரைட்டு இப்போதைக்கு இது ரைட்டுன்னு சொல்லணும். இந்த மாதிரி சமாச்சாரம் கீதைக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும். யுவர் பார்ட்டிசிபேஷன் டு ஏ காமன் ஆஃபீஸ் கோயிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. நீங்கள் எதுவும் உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு சந்தியாகம் பண்ணுங்கோங்கிறீர்கள், அப்புறம் சாயந்தரம் வந்து பூஜை பண்ணுங்கோங்கிறீர்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி என்னென்னா அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இவரும் ஆஃபீஸ் போகணுன்றிருக்கு, இவ்வாத்துக்காரி 6 மணி முன்னாடியே போகணுருக்கு, அதுக்காக இவரும் 6 மணி முன்னாடி ஸ்கூட்டரில் கொண்டு விட்டு அங்கே போகிறார். இது கூட்டம் வரா வச்சு உங்களேன் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த சந்தியாகம் தினங்கிறது எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நான் நிறைய பதில் சொல்லியாச்சு. மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கா போல, இதுக்கு நீங்கள் நினைச்சால் மனமுருந்தால் இடம் உண்டு. இதுதான் இதுக்கு சரியான பதில். முதல்ல பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கணும், அப்புறம் டைம் கிடைக்கும்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் காரில் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி 3 பேர், உங்கள் ஷட்டகரும் ஷட்டகருடையதான பிள்ளையும் வந்துட்டான்னு வச்சோங்களேன், அன்னைக்கு இதே காரில் இடம் இருந்து ஐஷன் போகல ஐஷன் போக மாட்டேங்களோ? இதே எம்மாரி ஒரு சாஸ்திரி கேட்டா சார் ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு சார் கிடையாதுன்றோம், புரியுதோ இல்லையா? நாங்களே ஏற்கனவே 4 பேர் இருந்தானு சார், 5 பேர் இல்லை இல்லை நீங்கள் ஷட்டகரான் ஆளவடி ஸ்ரத்த ஒன்றும் அதை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். டைம் எப்படியும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். 4 நியூஸ் பேப்பரையும் படிக்கிறத நிறுத்துங்கோ, 6 மணி கிடைக்கும். அதில் சந்தியாவந்தனும் 2 தரம் பண்ணலாம், நேற்றுக்கு பண்ணாததுக்காக ஒன்று, இன்றைக்கி பண்ணுறதுக்காக ஒன்று. இதுதான் நான் சொல்கிற பதில். நான் அப்ரப்டாக சொல்கிறேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நமக்கு பண்ணணுங்கிற எண்ணம் முதல்ல இருக்கணும். ஒருத்தன் சொன்னால் என்கிட்ட சந்தியாவந்தன மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியல, வாத்தியம் இருக்குது அர்த்தம் தெரியாமல் பண்ணப்படாது, இவர் வேறு சொல்லிட்டு விட்டார் அஸ்வத்தாபதானின்னா. அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுங்கோன்னு அர்த்தமே வழியே தெரியாட்டாக பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்ணேன், நிஜமான மீண்டும் அவனுக்கு எல்லா மந்திரத்துக்கும் அர்த்தம் சொன்னேன். சொன்னது பார்த்தோம் இவ்வளோதானே இருக்குது, இது என்ன சார் நிஜம்னு எப்படி என்ன பண்ண முடியாதுன்னுட்டான். கண்டக்ஷோபம், விருதா கண்டக்ஷோபகான்னு பேர். இதெல்லாம் தேவி பாகவதத்தை படித்து பார்த்தாக்க ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப கடுமையாகலாம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் படித்தா அதை விட கடுமையாக இருக்கும். அதனால் என்ன இந்த என்ன பண்ணுறதுன்னே புரியல, எங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்கு. என்ன அதை படிக்காதீங்க, சுமாராக எம்மாரி இருக்குவா உபன்யாசத்துக்கணுங்கன்னு நான் சொல்கிறேன். எதுவும் முடியுமோ அதை பண்ணுங்க, ரொம்பவும் சொல்லி இருந்தோம்னா ரொம்ப சரியாக வராது.
ரொம்ப அஹிம்சைன்னு பாலை சாப்பிட்றத நிறுத்திவிட்டான். ஏன்னா பால் ரத்தம் மாதிரி வருதுங்கிறேன். இதுக்கெல்லாம் பதில் நிறைய இருக்கு. பால் சாப்பிட்டது மாட்டுக்கு அந்த பாலை எடுக்கலைன்னா மாட்டுக்கு கெடுதல். அது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணும். பொதுவாக மனுஷனுடைய இன்ஷியலி வி டென் டு மேக் மிஸ்டேக்ஸ். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹியூமன் எரர்னு பேர். அதுக்கு மனுஷன்னா தப்பு தான் பண்ணுவோம், இருந்தாலும் ஓரளவு சரி பண்ணிக்கணும். ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் நீங்கள் பண்ணதெல்லாம் பண்ணி இதெல்லாம் தப்பு பண்ணுவோம்னு உணர்ந்தாலே பாது சரியாக பண்ணும். சில பேர் தப்பு பண்ணிவிட்டு யாரோ சொன்னான்னா இது ரைட்டு தான் ஸ்தாபிக்காமல் இருந்தால் அந்த தப்பு குறையும். இதுக்கு என்னுடைய வியாக்கியானம் அப்படி. அது மாதிரி கேள்வி அது. இதுதான் என்னுடைய அட்வைஸ், யுவர் அட்வைஸ். கடைசி கேள்வி, லாஸ்ட்லி யுவர் வியூஸ் இன் இன்டர் கம்யூனிட்டி காஸ்ட் மேரேஜ். இதை பற்றி நான் ரொம்பவும் சொல்ல முடியாது. சொல்ல இன்டர் கம்யூனிட்டின்னா என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும். அதாவது பிரகச்சரணம் மடமா அப்படிங்கிறதா இருந்ததுன்னா இட் இஸ் அலோட், பரவாயில்ல. பரவாயில்லன்னு நான் சொன்னேன், மகாபிரிவாக சொல்ல மாட்டான். ஏன்னா நான் இதை பரவாயில்லன்னா நாளைக்கு நீங்கள் சண்டாளனும் பிரம்மனும் பண்ணிக்கலாமே, ஃபாரின் லேடியும் இவ்வளவு பண்ணிக்கலாமே, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு பிறந்த குழந்தைக்கு உபநயனம் எப்படின்னு கேட்டான், பண்ணவே கூடாதுன்னு கேட்டான். இந்த கேள்விகள்லாம் ரொம்ப சங்கடமான கேள்வி. இந்த தர்மசாஸ்திரத்திலே பதில் சொல்ல முடியாததான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். இதுக்கு என்ன காரணங்கிறத அப்புறம் வேணால் சொல்லுவோம். அதனால் இன்டர் கம்யூனிட்டியில் பண்ணிக்கலாம், இன்டர் காஸ்ட் மேரேஜ் கூடவே கூடாது. பாசிபிலிட்டி ஆஃப் உபநயனம் எக்ஸெட்ரா வாளுக்கு உண்டானா நிஜமாக கிடையாது. இது பேருக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அநேகமாக நம்ம மாத்திலே பல பேர் போட்டுருக்கிறதே இப்போ அப்படி தான் இருக்குது பேருக்கு. அவளை மறுபடியும் திருப்பி வரலாமா, கன்வர்ஷனை பற்றி கேட்டிருக்கா, அது தனியாக பேச வேண்டிய விஷயம். மறுபடியும் இப்படி போயிட்டா மறுபடியும் வரலாம் வரப்படாதுங்கிறத பற்றி ரொம்ப டவுட்டாக இருந்துருக்கு. அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. போனவனே இப்படி திருத்தலாமான்னு இங்கேருந்து போனால் அங்கேருந்து கொண்டுடலாம், அது வேறு விஷயம். இதோட எட்டு கேள்வி. இப்போ லாஸ்ட் வந்து, வாட் இஸ் தட் we can do to spread religious faith in people around us, please advise. இது நீங்கள் தான் பதில் சொல்லணும். அட்வைஸுங்கிறது கடையில் விற்றா கால் கிலோ வாங்கி ஆளுக்கு 5-5 கிராம் கொடுத்துடலாம். இட் இஸ் இன்னராக கல்டிவேட் ஆக வேண்டிய விஷயம். இதை நான் ஸ்ரத்தாதேவி உபாசனம் பண்ணுங்கன்னு சொன்னது தான் இதுக்கு பதில். இதுக்கு இன்னைக்கு இந்த பதிலில் தான் இன்னைக்கு ஆரம்பமே. அதனால தான் அவள் கேட்டிருக்கவளோன்னு சந்தேகமாக இருக்குது. ஆமாம், அது வேணும். அது நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். எது ஸ்ரத்தை இல்லாமல் ஆரம்பித்தா கொஞ்சம் ஸ்ரத்தை வரும். அஸ்ரத்தையா தேவம் மாதிரி வச்சுக்கணும். அது இப்போ பார்த்தார், ஒரு வாரமாக கேட்டிருக்கா பார்த்துல பெரியவா மாமியார் வந்து சுங்கிலே போயிட்டா ஒரு வருஷம் மாமியார் சாந்தம் பண்ணி மறுநாள் சுங்கிலி பிரார்த்தனை பண்ணணுமே பண்ணுறோம் அப்படின்னா பண்ண தான் பண்ணணும். அது பண்ணி மறுநாளைக்கு பண்ணணும், அவள் சுங்கிலி பிரார்த்தனை பண்ணணும். அதே வருஷம் கல்யாணம் வந்தால் முரடையும் பண்ணணுமானா, ரெண்டு கல்யாணம் வந்து அவர் கல்யாணத்துக்கு பண்ணா போகிறோம். ஆனால் சாதத்தில் பண்ணுற சுங்கிலி பிரார்த்தனை பின்னாடி வர நாந்திக்கு ஸ்தானத்தில் வர்றதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஆகாது. கண்டிப்பாக ஒன்று பண்ணித்தான் ஆகணும். சில பேர் வருடத்தில் ஒரு முறையை தான் சொங்கலின்னு சொல்கிறாள்னா அதெல்லாம் வந்து சில்லற சமாச்சாரம், சில்லறைக்கா பயந்துன்னு சொல்கிற விஷயம் அது. அதில் அதே விஷயம் சொங்கலி பிரார்த்தனா மங்களே பொண்டுகள் செய்யும் முறை. இது வந்து லேடிஸை கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தராத்துக்கும் ஒரு ஒரு முறை இருக்குது. அதனால் அவாவா எந்த முறையில் பண்ணாலும் அதை பண்ணும்போது இதுக்கு ஜென்ரலாக காமனாக நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. பச்சைப்பிடி சுத்துறது 7-9 ஆனால் அது கல்யாணத்தில் அந்த மாமியை தான் கேட்கணும். நான் சொல்ல தர்மசூத்திரக்காரரே சொல்லிருக்கார், இந்த சம்பிரதாய சித்தமான காரியங்களில் சந்தேகம் வந்தால் புஸ்தகத்தை பார்க்காத, வேதம் படித்த மகாமகோபாத்தியாய கேட்காத, வயசான பாட்டி என்ன சொல்கிறவளோ அதை கேளுன்னு சொல்லுறாரு. விருத்தாபியா தர்மம் சிக்ஷேத். இன்னொரு தர்மசூத்திரக்காரர் சொல்கிறார், அந்த ஊரில் வயசான உழவன் இருந்தான்னு அவனை கேளுங்கிறார். அவனுக்கு செலவு தெரியும் அந்த உழவை எப்படி பண்ணணும், அது எப்படி பூஜை பண்ணணும்னு. அதனால் எல்லாருக்கும் சமதையான யோகியதையை கொடுத்துருக்கிறது நம்ம தர்மசாஸ்திரம். சில பேர் மறைச்சி வச்சு பேசினா அது வேறு விஷயம். யார் யார் எதில் கெட்டிக்காரவளோ அவளை அது கேட்கணும். வேதம் ஸ்வரம் சரியா இல்லையான்னு என்கிட்ட கேட்கணுமே, ஒரு ஐடி படித்தவனு போய் கேட்டாமன்னு சொல்லுவோம். அதனால் அது அது முடிஞ்சு போச்சு. செய்யும் முறையை நீங்கள் அவாவா சம்பிரதாயத்தில் பார்த்துக்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். ஒய் டூ வி டூ ஆச்சமனம், பரிசுத்தி வேணும்னு ஆச்சமனம் பண்ணியாகும் சார். அது உள்ள சுத்தமாகணும்னா ஆச்சமனம் ஒய் டூன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு தாகமாக இருக்குது, அதுக்காக ஜலம் குடிக்கிறதுக்கான்னு ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு அச்சுதாயமாக சொல்ல வேண்டாமே. ஆச்சமனம்ங்கிறது எந்த ஸ்டார்டிங்லேயும் நம்ம முதல்ல அதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வர்றதுங்கிறதுக்காக பண்ணணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வேரிங் மெட்டி? இந்த பர்பஸ்ன்னு கேட்டாக்க, இப்போ நீங்கள் காஃபி சாப்பிட்றதுக்கு என்ன பர்பஸ்ன்னு சொல்லுவேன். சிலத்துக்கு நம்ம பர்பஸ்னால் பிரயோஜனம் கேட்குறேன். அதாவது கல்யாணம் ஆச்சுங்கிறதுக்கு அடையாளமாக மெட்டின்னா இந்த இதில் வெள்ளியில் போட்டுக்கிறதுன்னு வச்சுருக்கோம். ஹூ ஷுட் வேர் இட்? லேடிஸ் கல்யாணம் ஆனதுலேருந்து அதை போட்டுக்கணும். வெதர் த man or the woman, man கிடையாது. யாரு ஈக்குவல் அதிகாரங்கிறதுக்கு நீங்களும் போட்டுங்க நாங்களும் போட்டுங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நல்ல எண்ணத்துலாம் கேட்டிருக்கா, உமன் தான் போட்டுக்கணும் மெட்டின்னு சொன்னாக்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மெட்டி மாதிரி ஒன்று இருக்குது, தர்ஜனின்னு பேர். இங்கே
இந்த இதில் தங்க மோதிரம் போட்டால் இதில் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறது, அது மூத்த பிள்ளை தான் போட்டுக்கணும், அது தர்ஜனி, அது வெள்ளியில் போட்டுக்கிறது, இது வெள்ளியில் மெட்டி போட்டுக்கிறார். கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷமும் போட்டுக்கணும். அதனால தான் காலை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணான்னு கண்டுபிடிச்சுடலாம். காலை பார்க்கணும், கழுத்தை பார்க்கணும். இப்போ ரெண்டுமே முன்னையாக இருக்கு. இன்னும் மூக்கையும் பார்க்கறது உண்டு. இப்போ எல்லாமே ஒரே மூக்கு தான். நீங்கள் மூக்கு குத்திக்கிறான்னு தான் குத்திக்கிறான்னு, நான் குத்திக்க மாட்டேன்ட்டா இது வேறு விஷயம். அதை பற்றி நான் இன்னைக்கு சௌந்தர்யிலேயே சொல்லிட்டேன். அம்பாள் முக்குத்தி தான் போட்டுருந்தா முத்து மூக்குத்திங்கிறதாக இருக்குது, போட்டுக்கிறதான் வேணும். இதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் செய்யலாம். போட்டுடா போட்டு காட்டா என்ன சார்னா இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறா, அவளுடைய மூச்சு காத்துலேருந்து நமக்கு மூச்சு காத்து படுறது, ஒருத்தருடைய மூச்சு காத்து ஒருத்தருடைய மூச்சு காத்தில் பட்டால் கெடுதல். அதுக்காக நீங்களும் போட்டுங்கன்னு சொல்லாங்க. அதில் வேறு விஷயம் இருக்குது, இந்த ரத்தத்துக்கும் அந்த ரத்தத்துக்கும் பெரிய விஷயம். அவள் மூச்சு காத்து நம்ம பேரில் படும்படியான நெசசிட்டி இருக்குது, தாம்பத்தியம்னு அதானே, மூச்சு விடப்படாதுன்னு அப்படியே. அதனால் எவ்வளவோ சமாச்சாரங்கள் இதுக்கு மேலே நான் ரொம்ப சொல்ல தயாரா இல்லை. அந்த மூக்கு வழியாக அந்த மூச்சு வரும்பொழுது அதில் வர கெடுதல் எல்லாம் விலகி போயிடும். இவனுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுங்கிறதுக்காக போட்டதுன்னா, போட்டுட்ட மாமிக்கும் அஃபெக்ட் ஆகுது, போட்டுக்காத மாமாவுக்கும் அஃபெக்ட் ஆகலையானா இதெல்லாம் உங்கள் ஸ்ரத்த அப்புறம். நாங்கள் ஏதோ காரணங்கள் சொன்னால் அதுக்கு மேலே கேட்டுட்டே இருந்தால் மண்ணா போட்டுங்க இல்லை சும்மா இருப்போங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், வைர முக்குத்தி கொடுன்னு வாங்கிட்டு வரோம். ஆனால் இந்த பொண்ணுக்கு முக்கிய குத்தலான்னு இது புதுன்னு சிப்பான். வைர முக்குத்தி வைரத்தோடுன்னு போட்டு விடுறான் லிஸ்ட்டில். இந்த இந்த பொண்ணு ரெண்டுமே போட்டுக்கிறதுல வாங்கி அந்த இதில் வச்சுடுறான் கேன்ரா பேங்க்கில். ஏன்னா அவன் சில்லறையை கட்டி ஆனும் எப்படியாது. பொண்ணாத்துக்காரன ஒரு முட்டை அடிச்சு ஒரு லெவலாக பண்ணுறதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சுன்னா உணவன்மலை, இவன் இவன் பண்ண வேண்டிய விரதங்கள்லாம் அவாத்துல போய் தேங்காய் அந்த தேங்காய் வாங்கி உடச்சு அந்த அரிசியில் நாந்தி பண்ணுறான்னா இந்த அல்ப பசங்கன்னா இது இவன் தான் எடுத்துன்னு போனோம். இங்கே என்ன பண்ணார் ராமாயணத்துக்கு சொல்லுங்க, நான் எல்லாம் சொல்கிறேன் தர்மங்கள். இங்கேருந்து மஞ்சப்பொடி தேங்காய் எங்காய் எல்லாம் சில்லறை காசு வாத்தியார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறாருன்னா பல தேரில் பல வண்டியில் பொட்டி பொட்டி எடுத்துன்னு போகிறேன். அவளை போய் கேட்கலாமோ, இஃப் ஏ பர்சன் ஹேஸ் ஒன்லி டாக்டர்ஸ் and no son, can he perform gadashraddha in Kashi? இதெல்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸாஜரேஷனுக்காக கடஷ்ராத்தம்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அங்கே போய் பிண்டம் போட்டுனா அப்புறம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டாங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேஷனுக்காக சொல்லி வச்சது. ராமநாமா உறுதுன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் எத்தனை பிராமணன் வேணால் கொலை பண்ணலாம், அந்த பாபம் போயிடும்னு சொல்லியிருந்தா அதுக்கு எவ்வளோ வேல்யூவோ அவ்வளோ வேல்யூ. அப்படி இதெல்லாம் இல்லை. அது அந்த ஊர் காசிக்காரர்களே நான் கேட்டாச்சு, இஃப் எஸ் வாட் இஸ் த ப்ரொசீஜர் இந்த கடஸ்ராத்தம்ங்கிறது. அதே போல் கடஸ்ராத்தம் பண்ணிவிட்டோன்னா டைவர்ஸ் பண்ணால் கடஸ்ராத்தம் பண்ணலாங்கிறது இதெல்லாம் நடுப்புற யாரோ ஆரம்பித்த வேலை. இந்த லைனுக்கே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. பொண்ணுன்னு தான் இருந்து பிள்ளை இல்லைன்னா அது பிள்ளை இல்லாத வாளுக்கு யார் யார் பண்ணணுங்கிற லிஸ்ட்டு தர்மசாஸ்திரத்தில் இருக்குது. அது நாங்கள் தர்மசாஸ்திர சுருக்கம் போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. அவள் பண்ணித்தான் ஆகணும். பண்ணாட்டா என்னன்னா போனவருக்கு பெரிய ஆபத்து இல்லை, அவருடைய அடுத்த ஜென்மா கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். பண்ணாதவன் ஆற்றுல பைத்தியம் பிடிக்கும். நிச்சயமாக கேட்கலாம், எந்த ஜோசிட்டு போனாலும் வாழ்க்கை தவிர்க்க முடியாத ப்ராப்ளம் மென்டல் கேஸ்னா சார் ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடி ஸ்ராத்தம் பண்ணல விட்டு போச்சுங்கிறான். அதனால் இந்த சில பேர் குழந்தைகளே இல்லை பிள்ளை இல்லை வாழ்க்கை கதி இல்லைன்னு சொல்லிருக்காங்கன்னு அதெல்லாம் பிளஃப். உங்களுக்கு உள்ள கதி உங்களுக்கு உண்டு, பிள்ளை இருக்கிறவாளே இப்போ பண்ண மாட்டேன்னு உங்கள் பேர் சொல்லிட்டான் முன்னாடியே, உண்மையை ஒத்துங்கிட்டான். என்கிட்ட படிக்கிற வாழ்க்கை பாதி பேருக்கு இதான், என் பையன் ஃபாரின் போயிட்டான், இந்த ஊர்லேயே இருக்கான், ரெண்டு பேருமே நீ சுற்று போனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வேலை நீ என்ன ஒன்றுமோ பார்த்துக்கோன்ட்டான். இந்த மாமி வந்து எங்கிட்ட அழுதா, நீங்கள் அழுறது உங்களுக்கும் அழ வேண்டாம், அந்த புள்ள வீணா போடுமேனு அழுன்னு சொன்னேன். நான் இவாளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் கடஸ்ராத்தம் போக்குவரத்துலாம் சரியில்லை. இன் வாட் ஏஜ் இட் ஷுட் பி டன் அதெல்லாம் கிடையாது. ஆத்மஸ்ராத்தம் ஆத்மபிண்டம் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி. இந்த அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை பிரதமை இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறனால என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. பிரயாணத்துக்கு அஷ்டமி நவமி நிஷித்தமாக சொல்லிருக்கார், பரணி கார்த்திகையும் பிரயாணத்துக்கு தான் சொல்லிருக்கார். சில காரியங்கள் பரணியில் பண்ண சொல்லி சொல்லிருக்கு, சில காரியம் கிருத்திகையில் பண்ண சொல்லிருக்கு. இதை வகுத்து பேச்சுக்கணும். பிரதமையை இன்னைக்கு பண்ணக்கூடாது, அமாவாசை பௌர்ணமி சேர்த்துருக்கா அப்படி கிடையாது. அமாவாசை பௌர்ணமிலாம் நல்ல காரியத்துக்கு பண்ணலாம், அதனால அதை தர்மசாஸ்திரத்தில் பேசிக்கணும். பொதுவாக அஷ்டமி நவமி அப்படி பேசப்படாது. பொதுவாக பிரகச்சரணங்கள்லாம் அசடி வடமாடலாம் சமத்துன்னு இது ஸ்டேட்மெண்ட் சரியாக வராது. பொதுவா பேசல, ஸ்பெசிபிக்கா என்னென்ன காரியங்களுக்கு எவ்வளவு நாள் அப்படியே இருந்தாலும் அது இத்தனை நாளைக்கு மேல இந்த பரிகாரம் பண்ண சரியா இருக்கும்னு பஞ்சாங்கத்தில் இருக்கு. அது பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டிய சமாச்சாரம். பூஜை அறையில் மறைந்த வீட்டு பெரியவர்களின் படங்கள் வைக்கலாமா? அது தப்பு கிடையாது, வச்சாலும் நிர்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் பிதர்களை தேவோபவான் நினைச்சு வச்சேன்னா அது பூஜை ரூமில் இடம் இருந்தால் வைங்க இல்லைன்னா வெளியில் வச்சுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூஜை ரூமில் வச்சு பூஜையை பண்ணுறது உண்டு பெரியவாளாக இருந்தால். ஆனால் மாமியாரை வைப்பேலாங்கிறது ஒரு சந்தேகம்.
அம்மா தவறிவிட்டார், அப்பா இருக்கிறார், அம்மாவின் திதியை அண்ணா தம்பி சேர்ந்து செய்ய வேண்டுமா? நேத்துக்கே பதில் சொல்லிட்டேன், அல்ல தனித்தனியாக செய்ய வேண்டுமா? அம்மா பொண்ணாலும் சரி அப்பா பொண்ணாலும் சரி, பத்து பிள்ளைகள்ட்ட இருந்தால் பத்து பேரும் தனித்தனியாக ஸ்ராத்தம் பண்ணி ரெண்டு ரெண்டு பேருக்கு வேஷ்டி வாங்கி கொடுத்து தட்சிணை கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு இடத்துல பண்ணலாம், ஆனால் ஒரு இடத்துல வீட்டில் இவா ரெண்டு பேர்

நீங்கள் பண்ணிட்டோம், நம்ம பண்ணுற காரியம் நமக்குங்கிறது முதல்ல தீர்மானம். வாத்தியார் பிழைக்கிறதுக்காக நான் வாத்தியார் இல்லைன்னு வேறு விதமாக பிழைச்சிக்கிறார், நீங்கள் ஏன் கொலை பண்ணுறீங்க? இது முதல்ல இதை பற்றி நாளைக்கு வேணா கேள்வி கேளுங்க, நான் நிறைய பதில் சொல்கிறேன். நம்ம ட்ரெடிஷனில் ஆஸ் பர் அவர் ட்ரெடிஷன் ஆஃப்டர் எ பர்சன்ஸ் டெத் ஒன்லி ஹிஸ் சன் ஹேஸ் த ரைட் டு டூ த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ தேவசம் தர்ப்பணம் எக்ஸெட்ரா ஃபர் பேரண்ட்ஸ். வாட் வில் ஹேப்பன் டு த சோல் இஃப் த பர்சன் ஹேஸ் ஒன்லி டாட்டர், இஃப் த பர்சன் டஸ் நாட் ஹேவ் சில்ட்ரன், இஃப் த பர்சன்ஸ் சன் இஸ் நாட். இது மூணுக்கும் பதில் நானே முன்னாடி சொல்கிறேன். யக்ஷினி மாதிரி பிள்ளைகள் இருந்து பண்ணலைன்னா என்ன பண்ணுறது, பிள்ளையே இல்லைன்னா என்ன பண்ணுறது, பொண்ணு மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது, அப்புறம் ஒற்றுமை இல்லைன்னா என்ன பண்ணுறது, பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வேறு யாரோ ஒருத்தர் பண்ணணும், அது எப்படி பண்ணணுங்கிறதான மெத்தேட்லேயும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் நீ கேட்டு செய்யணும். நடக்கவே இல்லைன்னா என்னாகும்னார், உங்கள் பண்ண புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ பலன் கண்டிப்பாக கிடைக்கும், அது கொஞ்சம் டிலேடாக ஆகும். இந்த சூத்திர பாஷ்யத்தில் ஆதிசங்கரே தீர்மானம் பண்ணிருக்கார், யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டியது புண்ணியம் பண்ணுறதுக்கு கவலைப்படணும். இதுதான் நம்ம கூட வரப்போகிறது. பையம் பண்ணுறதுங்கிறது ஆக்சலரேட்டிங் ப்ராசஸ் ஆர் அது என்னன்னு பார்த்தேன்னா அது ஒரு ஞாபகப்படுத்துறது. கேன் ஒன்லி அதர் ரிலேட்டிவ் டூ தீஸ் ரிச்சுவல்ஸ் திஸ் அங்கே எடுக்க எனி வயமீடியா வயமீடியா ஒன்றும் கிடையாது. இப்போ சில இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, சொத்தை நீங்கள் வந்து மச்சினி கொடுக்குறதா தீர்மானம் பண்ணால் மச்சினி ஆத்துக்காரரை பண்ண சொல்கிறதுங்கிறது இருக்கு. இதெல்லாம் குறுக்கோள். சாஸ்திரங்களில் ஞாத்தியாக இருக்கிறவா உத்தரலன்னு உத்தர பண்ணணும்னு சொல்கிறது. எதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தப்படுத்தினா அது வேறு விஷயம். மறுமான் பண்ணலாம், ஒரு 14-15 சாய்ஸ் கொடுத்துருக்காது. அது ஏதோ ஒரு தினத்தில் பண்ண வேண்டியதுங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். போனவா என்ன ஆகுங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. போனவா அவா கர்மாவன் சாரின்னு போகிறா, நீங்கள் இருக்கிறவா பண்ணலன்னா தப்பு. எலக்ட்ரிசிட்டி மாதம் மாதம் பணம் கட்டினா போனஸாக தருவான், கரெக்டாக 4 நாள் ஆச்சுன்னா கட் பண்ணிட்டு போடுவான். செஞ்சாக்க ஒன்றும் விசேஷமாக பலம் கிடையாது, செய்யலன்னா ஆபத்து வரும். இதுதான் நித்திய கர்மான்னு பேர். அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதோட இன்றைய இதனை இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு சொன்னதான் இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டாம். இப்போ ஒன்று சொல்கிறேங்களுங்க, ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் தானம் வாங்கிட்டால் ஒரு தோஷம் வரும் வேதத்தில் சொல்லியிருக்கு, அதை நாளைக்கு மந்திரம் சொல்கிறேன். ஏன்னா அக்னிம்பை ஜாத்தம் பாப்மா ஜக்ராஹதம் தேவா ஆஹுதேபி பாப்மா நமபாஹுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபிர் தட்சிணா பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபிச்சந்தசாகு ஸ்வாத்யாயேனாப மொத்தம் பண்ணதான தீவினைகளை நாம அதை இந்த சில்ற தட்சிணை கொடுக்கறதுங்கிறது மூலமா இன்னொரு திட்ட தள்ளி விடுறது தான் இது. இப்போ வாங்குறவர் வாங்கிட்டா பாபம் வருமே, என்ன கவலைப்படாமல் வாங்குங்க. வேதாத்தியனத்தை இந்த பாபம் போறதுக்குன்னு ஜபம் பண்ணலாம் சரியா போயிடும். வாங்குறோம் வாங்கித்தான் ஆகணும். இதில் நவகிரகத்தில் சனி எள்ளு வாங்கினாதான் தோஷம், சோமன் வந்து கடலை வாங்கினா தோஷம் இல்லையாங்கிறதெல்லாம் நமக்குள்ள பேசிக்கிற விஷயம், எல்லாம் ஒரே சமாச்சாரம் தான். இருந்தாலும் கோதானம் ஸ்வர்ணதானம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான பவர் ஜாஸ்தி. அதனால இவர் 3 நாளைக்கு 1000 காயத்ரி ஜபம் பண்ணால் சரியாக போடும். வைத்தியகாலை ஜபம் பண்ணவே நேரம் இல்லைன்னு அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அதனால இதில் வந்து தராதரம் இருக்கவே இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பென்சில் திருடனவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டு, ஆளை கொண்டவனுக்கும் ஒரே பனிஷ்மெண்ட்டா? பென்சில் திருடனவனுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு, ஆளை கொண்டவனுக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாதுன்னு இருக்கு இப்போ நம்ம புரியுறதில்ல. அது ஒன்றும் தீர்மானம் ஆலோசாருங்கிறான். அதனால் நம்ம கவர்மெண்ட்டை பேசாங்க, இங்கே வந்து கரெக்டாக அந்த கொசு கொன்னவனுக்கும் வரையுது, மாட்டை கொண்டவனுக்கும் வரையுது தான், உயிர் தான் சார் ரெண்டும் தான். அப்படி இல்லை, தோஷங்கள் வரத்தான் வரும், தோஷங்களை ஏற்றுக்கிறதுக்காகத்தான் புரோஹித்தாள்லாம் நீங்கள் இருக்கீள், வாங்கிட்டு தான் ஆகணும். ஆனால் வாங்கிட்டு தான் ஆகணும்னா நீங்கள் வாங்குவோன்னு என்ன கூப்பிட்றாங்க, அதுக்குன்னு வேறு வழி இருக்கிறவா அதில் போகப்படாதுன்னு இருக்கு. பல பல விதமான ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் இதில் வரும். அவ்வளோ தீர்மானம் பண்ணிக்க வேண்டிய விஷயம், தட்சிணா மூலமாக தான் நம்ம பாபங்கள்லாம் நிவர்த்தியாகுது. கண்டிப்பாக கொடுக்கணும், ஆனால் ஒருத்தர் வாங்கிட்டா தான் கொடுக்க முடியும். அதனால் வாங்கிறவாள் வந்து இதுக்குன்னு சில இதெல்லாம் பண்ணியானும், ராசித்தங்கள்லாம் பண்ணித்தானும், லேட் ஃபீன்னு ஒட்டி தபால் போட்டுகள் எதுக்காக போட்டுகள், அதுவும் ஃபீ. அதுபோல் அவள்கிட்டேருந்து வாங்கிக்கணும், அவளுக்கு நல்லது பண்ண புண்ணியமும் உங்களுக்கு கொஞ்சம் சேரும். நீங்கள் உங்கள் பாபத்தை போக்கிக்கிறது வேத மந்திரங்கள்லாம் இருக்குது, அபகத பாப்மா சுவாத்தியாயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதம் பூரா பாராயணம் பண்ணினேயானால் ஒரு தரம் அனசனமாக காசு வாங்கிக்காமல் பாராயணம் பண்ணேன்னா உங்களுக்கு இருக்கிற பாவம் அத்தனையும் போயிடும்னு சொல்லியிருக்கு. சப்தகாண்டம் ஒரே நாளில் பாபம் பாராயணம் பண்ணுறவாள்லாம் இருக்கா? அது வழிகள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குதுனால எண்ணெய் தேய்ச்சிருந்தாக்க ஷாம்பு பூச்சிருந்தா தலையெல்லாம் நன்னா போகிறது, அதுக்காக ஷாம்பு பூச்சின்னு அலம்பி விடாமல் வந்து அப்படி இருக்கும், மூஞ்சி மாதிரி இருக்கும். ஷாம்பும் போடணும், உடனே அதை அலம்பியும் விட்டுருக்கணும், எண்ணெய் தேய்ச்சிக்கிற மாதிரி தான் இது.
அதனால்

0: நெசசிட்டி எவிள்னு பேர். இது நடந்துதான். அப்புறம் சொல்லு, வைதிகாலும் சந்தேகம் இருந்தால் நிறைய கேளுங்கோ, எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு சொல்லலாம்னு தான் எனக்கு அபிப்பிராயம். அதனால இதோட இன்னைக்கு இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். ரொம்ப
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: ஸ்ரீ குருப்யோ நம. யஸ்ஷிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீ குருப்யோ நம. பரமேஸ்வரனது பரம அனுகிரகத்தாலும், குருமார்களது பரிபூர்ண ஆசியாலும், விசேஷமாக எனது அத்தியாபகராகிய சிவஸ்ரீ வி சோமசேகர சிவாச்சாரியார் அவர்களது அனுகிரகத்தாலும், ஆச்சாரியர் சிவஸ்ரீ கோயம்பேடு சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்களது பரிபூர்ண ஆசியாலும், தீக்ஷா ஆச்சாரியர் சிவஸ்ரீ சேனாபதி சிவாச்சாரியார் அவர்களது பரிபூர்ண கிருபையாலும், மற்றும் இன்றைய தினம் சஹஸ்திர சந்திர தரிசன சாந்தி சதாபிஷேகம் காணும் விழா நாயகராகிய நம் அனைவருக்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பல விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவருமான சாளவ சிவஸ்ரீ க ராஜப்ப சிவாச்சாரியார் அவர்களது இந்த சஹஸ்ர சந்திர தரிசன சாந்தி சதாபிஷேக விழாவின் பொருட்டு தீக்ஷாவிதி என்ற விஷயத்தில் இந்த ஒலிப்பேழையானது வெளியிடப்படுகிறது. சைவாகமங்களின் சாரங்களை பல பத்ததி ஆச்சாரியர்கள் நம் சைவ சமுதாயத்திற்கு தொகுத்து கொடுத்தாலும் கூட, தொண்டை மண்டலத்தில் பல சிவாச்சாரிய பெருமக்களால் அனுஷ்டிக்கப்படுவது என்பது ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் பத்ததி. சோழ மண்டலத்தை சார்ந்த அகோர சிவாச்சாரியரது பெருமையானது 12ஆம் நூற்றாண்டில் மிகவும் சிறப்பாக திகழ்ந்து இருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்றைய தினம் வரை சுமார் 800 ஆண்டுகளாக அந்த பத்ததியானது தமிழ்நாட்டில் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரிய பத்ததியில் தீக்ஷையானது எந்த விதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் அந்த தீக்ஷா பத்ததியினுடைய உரையாகிய நிர்மலமண தேசிகர் இயற்றிய பிரபா என்ற உரையில் எந்த விஷயங்களெல்லாம் விளக்கப்பட்டு இருக்கின்றனவோ, அந்த விஷயங்களை சார்ந்து இந்த சிற்றுரையானது அமைந்திருக்கிறது. தீக்ஷை சைவத்தில் பல பேதங்களாக தீக்ஷை இருந்தாலும், அதிகாரிக்கு தகுந்தாற்போல சமய தீக்ஷை, விசேஷ தீக்ஷை, நிர்வாண தீக்ஷை, ஆச்சாரிய தீக்ஷை என்று 4 விதமான தீக்ஷைகளை இந்த பத்ததியானது விளக்குகிறது. இந்த தீக்ஷா விதியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிர்மலமணி தேசிகர் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியரை பற்றி இயற்றிய இந்த குருவந்தனத்தை முதலில் ஸ்மரிப்போமாக. ஸ்ரீ சைவாகமவிஷ்டபே பரசிவாத்யர்த்தஸ்வரூபக்ரமம் யோ வித்யாதிமிரம் வ்யபோஹ்ய நிகிலம் வித்யோதயத்யாதராத் ஸ்வவ்யாக்யான மகாமயூக நிவஹைஹி தீக்ஷா விசிஷ்டாத்மனாம் வந்தே அகோர சிவாக்ய தேசிக ரவிம் போதாயதம் சர்வதா. இந்த குருவந்தனத்தில் ஸ்ரீ நிர்மலமணி தேசிகர் ஸ்ரீமான் அகோர சிவாச்சாரியரை மிகவும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அகோர சிவாச்சாரியார் என்ற பெருமகனார் இந்த பத்ததியை செய்யாவிட்டால் சைவாகமம் என்ற காட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒருவருக்கும் புலப்படாமல் போகிவிட்டு போய்விடும். எனவே இந்த சைவாகமம் என்ற காட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்களை பற்றிய விஷயங்களை, அந்த பொருட்கள் தீட்சையாக ஆகட்டும், பதி பசு பாசங்களை பற்றிய விஷயங்களாக ஆகட்டும், எல்லா விஷயங்களையும் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியர் ஞாயிறை போன்று விளங்கி சிறந்த முறையில் விளக்கியிருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் அகோர சிவாச்சாரியரை பற்றி புகழ்ந்து பாடுகிறார் ஸ்ரீ நிர்மலமணி தேசிகர். அடுத்து பிரணிபத்திய மகேஷானம் சசக்திம் சகணம் குருனு குருதிதேன மார்க்கேன தீக்ஷா விதி ரிஹோச்சியதே ஸ்ரீமான் அகோர சிவாச்சாரியரது வாக்கியம். இந்த செய்யுளில் சிவனாகிய பரமேஸ்வரனை அம்பிகையோடு கூட மற்றும் பரிவாரங்களோடு கூட வணங்கிவிட்டு தனது குருமார்களையெல்லாம் வணங்கிவிட்டு தனது குருவாகிய ஸ்ரீ போஜதேவர் சோமசம்பு போன்றவர்களால் அருளப்பட்ட முறையில் இந்த தீக்ஷா விதியை நான் செய்கிறேன் என்று பிரதிஜை செய்து கொள்கிறார். இங்கு பிரபாவில் உள்ள மங்கள ஸ்லோகம் சராச்சரமிதம் விஸ்வம் ஓதம் புரோதம் ச சர்வதா பசு பாஷாபிதம் ஏன நமஸ்தஸ்மை பினாகினே. அடுத்து சிவாகமார்த்த தத்வஜ்ஞாம் நத்வா தேசிக மாலிகாம் தீக்ஷா விதிம் யதா போதம் யதா சாஸ்திரம் வியனஜ்மியகம். ஸ்ரீமான் அகோர சிவாச்சாரியரால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தீக்ஷா விதியை எனக்கு தெரிந்த எனது சிற்றறிவிற்கு உட்பட்ட முறையில் சாஸ்திரத்தின் முறைகளை மீறாமல் இங்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று தனது அடக்கத்தை கூறிக்கொண்டு மேல்கொண்டு தீட்சை தொடர்பான பல விஷயங்களை விளக்குகிறார். இங்கு சில விஷயங்களை மூலத்தில் உள்ளவாறும் சில விஷயங்களில் உரையில் உள்ளவாறும் நாம் காண்போம். சிவதீட்சையை செய்து கொள்வதற்கான அதிகாரி யார் என்று நிரூபணம் செய்யும் பொழுது யதோக்த லக்ஷண ஆச்சாரியா உக்த லக்ஷணம் சிஷ்யம் லப்த்வா என்று மூலத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு ஆச்சாரியர் சைவாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷணங்களை உடையவராக இருக்க வேண்டும். அவருக்கு தீக்ஷா கர்த்தா என்று பெயர். அவர் சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷணங்களை உடைய ஒரு சிஷ்யனை அடைந்த பின்பு அந்த சிஷ்யனுக்கு தீட்சையை செய்விக்க வேண்டும். இந்த இடத்தில் அந்த சிஷ்யனானவர் தீட்சைக்கான அதிகாரியாக ஆகிறார். எனவே கர்த்தாவாகிய ஆச்சாரியரது லக்ஷணம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதுபோல் அதிகாரியாகிய அந்த சிஷ்யனது லக்ஷணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரிவாக இங்கு சொல்லப்படுகிறது. அதில் ஆச்சாரியரை பற்றி ஸ்ரீமத் சுப்ரபேதாகமம் குறிப்பிடும் பொழுது எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவராகவும் சாஸ்திரங்களின் பொருள்களை அறிந்தவராகவும் சாஸ்திரங்களின் தத்துவங்களை அறிந்தவராகவும் சிவஞானத்தில் மிகவும் சிறந்து விளங்குபவராகவும் சிவசித்தாந்தத்தின் தத்துவங்களை அறிந்தவராகவும் அதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் சிவாக்னியையும் குருமார்களையும் நித்தம் பூஜிக்கக்கூடியவராகவும் இந்த தீட்சையை செய்து வைக்கக்கூடிய அந்த ஆசிரியர் கர்த்தாவானவர் இருக்க வேண்டும். இந்த தீட்சையை செய்து வைக்கும் பொழுது பல கிரியைகளை பல வேலைகளையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு உடல் தொடர்பான சக்தி தேவை என்ற காரணத்தினால் அந்த ஆச்சாரியரது வயதானது 16 வயதுக்கு மேல் 70 வயதிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வயஷோடசகா தூர்த்வம் அதசப்ததிர் உச்சியதே என்று சுப்ரபேதாகமம் குறிப்பிடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சைவாகமத்தில் கிரியாபாதம் ஞானபாதம் யோகபாதம் சர்யாபாதம் என்று 4 உட்பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 4 பாதங்களிலேயும் இந்த தீட்சையை செய்வித்து தரக்கூடிய ஆச்சாரியர் எவ்வாறு தேர்ந்து விளங்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் பொழுது கிரியாபாதத்தில் நிபுணராக மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். சர்யாபாதம் என்ற அந்த அனுஷ்டான மார்க்கத்தில் அனுசரிப்பவராக இருக்க வேண்டும். யோகபாதம் என்ற யோக சாஸ்திரத்தில் ஏற்கனவே நன்கு பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். ஞானபாத விஷயத்தில் திளைப்பவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக அந்த ஆச்சாரியர் இருக்க வேண்டும் என்ற லட்சணத்தை குறிப்பிட்டு அதுபோலவே இந்த சிஷ்யனின் லட்சணத்தையும் ஸ்ரீ மதங்க ஆகமமானது குறிப்பிடுகிறது. சுதீக்ஷியாக சாதகாக தந்திரே ஏ சிவார்ப்பித சேதசா. தீட்சை செய்விக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சிஷ்யனானவர் சிவபெருமானிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மனதினை உடையவராக இருக்க வேண்டும். சத்சங்கத்தில் ஈடுபட்டவராகவும் தூய்மையானவராகவும் அசத்சங்கத்திலிருந்து வெளிவந்தவராகவும் அசத்சங்கத்தில் ஈடுபடாதவராகவும் அனைவருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு உடையவராகவும் அமைதியானவராகவும் அந்த ஆச்சாரியரால் சிவாச்சாரியரால் பல காலம் பரீட்சை செய்விக்கப்பட்டவராகவும் பொறுமை கொண்டவராகவும் அனைவரிடத்திலும் ஒரு அன்பு கொண்டவராகவும் அதுவும் விசேஷமாக தனது குருவினிடத்தில் எல்லா விதத்திலேயும் எப்பொழுதும் ஈடுபட்டவராகவும் சிவசக்தியாகிய பராசக்தியினுடைய அனுகிரகம் பெற்றவராகவும் வினயம் பொருந்தியவராகவும் மிகவும் இனிமையாக பேசக்கூடியவராகவும் கோபமற்றவராகவும் சபல புத்தி அற்றவராகவும் ஸ்ரத்தை உடையவராகவும் இந்திரியங்களை அடக்கியவராகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு, தேனுகிராஹியாக சதா அக்ரூராக சுவாச்சார பரிபாலகாக, இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் குரூரம் அற்றவர்களாகவும் தனது ஒழுக்கத்தை பின்பற்றுபவராகவும் இருக்க வேண்டும், இவர்களை அனுகிரகம் தீட்சையின் மூலமாக அனுகிரகம் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இந்த வரிகளால் தீட்சை செய்விக்க தகுந்த அந்த அதிகாரியினுடைய லட்சணமானது சொல்லப்பட்டது. அடுத்து இந்த தீட்சை செய்விக்கப்பட வேண்டிய காலத்தினை பற்றி குறிப்பிடும் பொழுது, மகுடாகமமானது உத்தராயண காலத்தில் சுக்லபக்ஷத்தில் சுபமான தினத்தில், அதுபோல் விஷு புண்ணிய காலத்திலேயும் சூரியன் மற்றும் சந்திர கிரகண புண்ணிய காலத்திலேயும் இந்த தீட்சை செய்விக்கப்படலாம் என்று காலங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அல்லது அந்த ஆச்சாரியருக்கு பிரியமான எந்த மாதமாக இருந்தாலும் ஆச்சாரியருக்கு தீட்சை செய்விக்க தகுந்த நாள் என்று மனதில் படக்கூடிய எந்த நாளாக இருந்தாலும் செய்விக்கப்படலாம். அல்லது சுபமான முகூர்த்தத்தில் சுபமான லக்னத்தில் இந்த தீட்சையானது செய்விக்கப்படலாம் என்று சொல்லி, திதி லக்ஷணங்கள், வார லக்ஷணங்கள், நட்சத்திர லக்ஷணங்கள் போன்ற பல லக்ஷணங்கள் பல ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பாக இங்கு உணர்த்தப்படுகிறது. இவ்வாறு அடுத்ததாக நான்காவதாக இந்த தீட்சை செய்விக்கப்பட வேண்டிய தேசம் அந்த இடமானது சொல்லப்படுகிறது. உத்யானேஷு சிவாலயேஷு சரிதாம் தீரேஷு என்று ஸ்ரீமத் கிரியா கரண மண்டன பத்ததி என்ற நூலானது குறிப்பிடுகிறது. உத்யானேஷு நல்ல பூந்தோட்டத்தில் தீட்சையை செய்விக்கலாம், சிவாலயங்களில், அதுபோல் பல குளக்கரை போன்ற நீர்நிலைகளின் அந்த தீரங்களிலேயும், பத்மாலயம் என்ற திருவாரூரில், காஞ்சிபுரத்தில், வியாக்ரபுரம் என்று சொல்லப்படுகின்ற புலியூர் கோட்டத்தில், புலியூரில், பயோதி சவிதே என்று சமுத்திரத்தின் கரையில், ஜல்பேஸ்வர க்ஷேத்திரத்தில், அல்லது பல புண்ணியமான மலைப்பகுதிகளில், அல்லது பசு மாடத்தில், அல்லது குருவினுடைய கிரகத்திலேயும், அல்லது காலஹஸ்தீஸ்வர க்ஷேத்திரத்தில், கோகர்ணத்தில், அல்லது சிஷ்யருடைய வீட்டிலேயே, அல்லது பல மரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வனத்திலேயும் தனுபிருதாம் தீக்ஷாஸ்தலி சஸ்யதே, இந்த இடங்களில் தீட்சையானது செய்விக்கப்படலாம் என்று தீட்சைக்கு உரிய இடமானது தேசமானது சொல்லப்பட்டது. அடுத்து இப்படிப்பட்ட இந்த இடத்தில் தீட்சையை செய்விக்கும் பொழுது அந்த மண்டபமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அகோர சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். மண்டபாதி யதோக்த லக்ஷணம் விதாய என்று, யதோக்த லக்ஷணமாக என்றால் சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷணத்தின்படி. சைவாகமங்களில் இந்த தீட்சைக்கு உரிய மண்டபமானது நார் வடிவம் கொண்டதாக, நான்கு முனை கொண்டதாக, சதுரமாக இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும், விஷமமாக கோணல் மாணலாக இருக்கக்கூடாது என்று ஆகமம் குறிப்பிடுகிறது. அதோடு 9:9, 13:13, 17:17, 21:21 அல்லது 7 என்ற கணக்கில் சமமாக இந்த யாக மண்டபமானது அமைக்கப்பட வேண்டும். அந்த யாக மண்டபத்தை 9 பாகங்களாக பிரித்து, அதுபோல் 5 பதங்கள், தேவபதம், பிரம்மபதம், தேவபதம், மானுஷபதம், ஆசுரபதம், இராட்சசபதம் என்று 5 பதங்களாக பிரித்து, மையத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபதத்தில் இந்த மகாவேதிகை போன்றவையெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் என்று விஸ்தாரமாக குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் மூல நூலில் யதோக்த லக்ஷணஹா ஆச்சாரியஹா என்ற இடத்தில் ஆச்சாரியரானவர் சிஷ்யனை அடைந்து அவனுக்கு சிஷ்யனை பெற்ற பிறகு அவனுக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதால், பிற ஹோமங்களில் பிற நிகழ்ச்சிகளில் நடைபெறுவது போல சிஷ்யனானவர் குருவை வரணம் செய்வது என்பது கிடையாது, குரு தானாகவே ஒரு சிஷ்யனை ஸ்வீகரித்து அவனது அதிகாரத்திற்கு அவனது பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் தீட்சையை செய்விக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. எனவே ஆச்சாரிய வரணம் போன்றவையெல்லாம் இங்கு கிடையாது என்பது சில பெரியோர்களது சம்பிரதாயம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சுவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: ரெண்டாவது அதிகரணத்துக்கு சொல்றோம். ரெண்டாவது அதிகரணம் ஆணையின் இருவினையின். முதல் அதிகரணத்துக்கு அத்துவித அதிகரணம்னு பேர். ஒரு ஒரு அதிகரணத்துக்கும் பேர் கொடுத்திருக்கிறாங்க. அத்துவித அதிகரணம் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த ரெண்டாவது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம். இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல சிவஞான போதத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சைவ பொது அதிகாரம், பொது அதிகாரம் ஆறு சூத்திரங்கள். அதுல ரெண்டு இயல்கள் இருக்கின்றன, பிரமாண இயல், இலக்கண இயல். பிரமாண இயல்ல முதல்ல பிரமாணம், முதல் பாடல்ல பிரமாணம் என்னன்னா சிவபெருமான் கடவுள் இருக்கிறார். நீ பேசுறீங்களா, எவ்வளவு பொருள்களை பத்தி பேசுறீங்களா, அந்த பொருள்கள் இருக்கின்றனவா இல்லையா அப்படின்னு தெரியணுமா இல்லையா. அப்ப இருக்குன்னு முதல்ல நிர்ணயிச்சுட்டு தான் அதுக்கு மேல நம்ம வந்து செல்ல வேண்டும். அதனால இருக்கிறது என்பதை நிர்ணயிப்பதற்காக முதல் சூத்திரத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் நிர்ணயித்துக் கொண்டோம். ஏனென்றால் இந்த உலகம் தோற்றம் நிலைபெறு அழிவு ஆய்வுகளுக்கு உட்பட்டது. தடைப்பொருள் தானாக இயங்க முடியாது. தடைப்பொருளை இயக்குவதற்கு வேறொருடைய அறிவுடைய பொருள் ஒன்று தேவை. ஆகவே உலகிய தடைப்பொருளாகிய அந்த உலகத்தை மாயை இயக்குவதற்கு பேரறிவும் பேராற்றமுடைய ஒரு பொருள் தேவை. அவன்தான் சங்காரகாரனாக இருக்கிறான். அவன்தான் உலகத்துக்கு தோற்றத்துக்கு அவன்தான் காரணமாக இருக்கிறான். யார் இந்த உலகத்தை தோற்றுகிறானோ அவன்தான் தனக்குள்ளே அவற்றையெல்லாம் ஒடுக்கொள்வனாக இருக்கிறான். தோற்றும் பொழுது எல்லாவற்றையும் தோற்றுகிறான். ஒடுக்கும் பொழுது படைப்பு கடவுள், காத்தர் கடவுள், ஒடுக்குதற் கடவுள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுங்கிவிட்டு அவன் ஏகனாக இருக்கிறான். ஆகவே சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு முதல் சூத்திரம் கடவுள் உண்மையை நமக்கு தெளிவாக வரையறுத்து சொன்னது. இப்பொழுது ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா பாச உண்மையை சொல்லுது. பாசத்தில் என்னென்ன இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று உண்மைகளும் இருக்கின்றன என்பதை இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல கடவுள் ஏன் இந்த உலகத்துக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு, ஏன் இந்த கடவுளை புனரூர்பம் செய்கிறான், அதெல்லாம் அந்த வகுப்பில் நான் விரிவாக பேசியிருக்கேன். கடவுளை புனரூர்பம் செய்வதற்கு என்ன காரணம், தனக்காக இந்த உலகத்தை உற்பத்தி செய்கிறானா, பிறருக்காகவா, இல்லது வீணாகவா, அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது கடவுள் உயிர்களுக்காக இந்த உலகத்தை அவன் படைத்து காத்து உடுக்கி மறைத்து அருள்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போது பாச உண்மைகள், பாசம்னு ஒன்று இருக்குது, ஆணவம்னு ஒன்று இருக்குது, கண்மம்னு ஒன்று இருக்குது, மாயை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் இந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ ரெண்டாவது அதிகாரம் ஆணையின் இருவினையின். அதனால் இது இருவினை அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகரணத்தினுடைய மேற்கோள் இவ் ஆன்மாக்களுக்கு வினை முதல்வன் ஆணையின் வரும். நம்ம வினைகளை செய்கிறோம். வினைனா என்ன, செயல்கள், செயல்களை செய்கிறோம். அந்த செயல்கள், நாம் செய்கின்ற செயல்கள் நம்மாலேயே நமக்கு திருப்பி வராது, வினையே தானாக வந்து நமக்கு அமையாது. ஏன்னா வினை தடம். அதனால் இதை யாராவது ஒருவர் நமக்கு அந்த வினையை கூட்டு வைத்து அனுபவிக்க வைக்க வேண்டும். அப்போ யார் செய்கிறா அப்படின்னு கேட்டால் இறைவன் தான் செய்கிறான். முதல்வன் ஆணையின் வரும், முதல்வனுடைய ஆக்ஞினையினால் நமக்கு வினைகள் வந்து சேரும். அப்படின்னா கடவுள் ரொம்ப கொடுமையானவனா, அது பாட்டுக்கு வினையை நம்ம செஞ்சுட்டோம், அது காத்துல பறந்து போயிட்டு அது பாட்டுக்கு போட்டுடலாம், இவராக கொண்டது நமக்கு சேர்த்து நம்மளை அனுபவிக்க வைக்கிறார் என்பது என்பது அனுபவிக்கிறார். அப்போ ரொம்ப இவரை விட மோசமானால படுத்திருக்க முடியாது. தப்பு செஞ்சா நம்மளை விட்டுற வேண்டியதானே, கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறாருனா ஏன் சேர்க்கிறாரு. அப்போ கடவுள் நமக்கு கொடுங்கோலனா அப்படின்னு சந்தேகம் வரும். அவனுடைய ஆக்ஞை, அவனுடைய அருத்தத்தின் துணையோடு அவன் நமக்கு இந்த வினைகளை நம் மீது கொண்டு வந்து செலுத்தி அதை அனுபவிக்க வைக்கிறான். அப்போ கடவுள் இந்த வினைகளை ஏன் கூட்டுறான், நம்ம மேல கூட்டுறதற்கு என்ன காரணம், இன்னும் நான் இது அதிகரணத்துக்குள்ளேயே போலியும். இவ் ஆன்மாக்களுக்கு வினை முதல்வன் ஆணையின் வரும். கடவுளுடைய ஆணையினால்தான் வினை நமக்கு வந்து முற்பிறவிகளில் உயிர்களால் ஈட்டப்பட்ட வினைகள் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் மாயையில் கட்டுப்பட்டு கிடக்கும். மாயில் கட்டுப்பட்டு கிடக்கும். அதுல இருக்கிற அந்த மாயில் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த வினைகள் புண்ணிய பாவங்களாக அங்க தங்கி கிடக்கும். அதை இறைவன் திருவருளால் நம்மிடம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதற்குரிய ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதுன்னா காரணம், அதெல்லாம் முன்னாடியே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்கினை ஆகலான் அப்படின்னு. ஆக்கினா கட்டளை, சிவபெருமானுடைய கட்டளை, கட்டளையினால் நமக்கு வினை வருகிறது. கட்டளை என்பது இங்கே அருட்சக்தி, அவனுடைய துணை காரணமாக இருக்கிற அருட்சக்தியானது, அருட்சக்தியின் துணையினாலே நமக்கு அந்த வினைகளை கொண்டு வந்து சேர்த்து எப்படி ஒரு மன்னவனை போல இறைவன், ஏன்னா நமக்கு வேற உதாரணம் காட்ட முடியல, அதனால மன்னரை காட்டுறாங்க. மன்னர் தன்னுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு, அந்த தவறை யார் ஒருவன் செய்தானோ அந்த தவறை செய்தவனுக்கு பாடிக்காவல் எடுக்கிறான், சிறைக்காவலில் இட்டு தகுந்த அதிகாரிகளை போட்டு அவனுக்குரிய தண்டனைகளை வழங்குகிறான். அதோடு மட்டும் மன்னன் செய்யறதில்லை, யாராவது சிறந்த காரியங்கள் இலக்கியத்தில் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாங்களோ சாதனை செய்யறாங்க அவங்களுக்கு பரிசும் கொடுக்குறான் மன்னன், சாமி அது மாதிரியே செய்கிறான். யார் தண்டனை தப்பு தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு பாடிக்காவல் எடுக்கிறான் இறைவன், தகுந்த அதிகாரிகள் மூலமாக தகுந்த தண்டனைகளை வழங்குகிறான், நல்ல காரியங்கள் செய்வதற்கு பரிசல்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கிறான். இப்பெல்லாம் நடக்குது இல்லையா? அப்ப மன்னனுடைய செயலை போன்று இறைவனுடைய செயல் அமைகிறது. நம்ம ஆர்டினன்ஸ் ஆர்டர் அப்படின்லாம் சொல்றோம், அதுபோல இறைவனும் தன்னுடைய ஆக்கியினால் தன்னுடைய கட்டளையினால், அவனுடைய ஆணை என்பது அவனுடைய அருட்சக்தி தான், அதுதான் செயல்படுத்தி நமக்கு இந்த வினைகளை நமக்கு ஊட்டுவிக்கிறது. இந்த செய்தி இதில் மேற்கொள்ளையும் எதுவெளியும் சொல்லப்படுகிறது. இதற்குரிய விளக்கமான விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஏதுவில் இந்த நமக்கு வரக்கூடிய அனைத்து வினைகளும் இறைவனுடைய ஆக்கியினால் தான் நமக்கு வருகிறது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் நமக்கு வினையை கொண்டு வந்து ஊட்டுவிக்கிறான், அவன் தான் விதிக்கிறான். அதனால் அதுக்கு என்ன பேர்? விதி. திருவள்ளுவர் சொல்லுவாங்க, பகுத்தான் பகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் இத்தலர். இது இறைவன் வினையின் வழியாக நமக்கு வகுத்து கொடுத்ததை தவிர நம்மகிட்ட கோடி கோடியா இருந்தாலும் அதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியாது. அவன் என்ன வகுத்து கொடுத்துருக்கிறானோ, புண்ணிய பலன் வழியாக நிறைய வந்து நமக்கு கோடி கோடியா சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு வியாதி இருந்தா நம்ம கஞ்சிதான் குடிச்சிருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, இல்லாட்டி சிலின்பட்டு தான் ஏற்றிட்டு இருக்க முடியும். வகுத்தான் வகுத்த வகையல்லால், இறைவன் நமக்கு வினையின் மூலமாக எண்ணத்தை வகுத்து கொடுத்துருக்கிறானோ அதை தவிர நம்மளால ஒரு இம்மி கூட கூடுதலாக நம்மளே அனுபவிக்க முடியாது. அது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் கடவுள் ஏன் அப்படி கொண்டாந்து நம்ம மேலே செலுத்துறோம், அது பாட்டு வினையை போக விட்டுற வேண்டியதானே. அதுதான் அவர் சொல்றாரு, போக விட்டுறது கடவுள் கருணை இல்லைனா கொடுங்கோரணா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறாரு. நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்படிதானா பண்றாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இதுல வந்து நகரியை காப்பான், ஒரு நகரியைன்னா நகரத்தைன்னு அர்த்தம், நகரியை காப்பான் பாடிகாவல் இட்டாங்கு அவை அவனது ஆக்கிய ஆதலால், ஆக்கினை ஆனதால், ஆக்கிய அவனுடைய கட்டளை அது, பாடிகாவல் இட்டாங்கு. அந்த இட்டாங்குங்கிறதுல ஒரு ஒரு பெரிய விஷயத்தை அடக்கி வச்சிருக்கிறார் நம்முடைய சுவாமி மெய்கண்ட சுவாமிகள். என்ன செய்யறான்னா, பாடிகாவல் இடுதல்னா நம்ம ஜெயில உள்ள கொண்டு போடுறதுன்னு மட்டும் இல்ல, அந்த ஜெயிலுக்குள்ள வராம இருக்கிறதுக்குரிய அறிவுரைகளை எல்லாம் அவன் இட்டாங்கு சொல்லி வைத்திருக்கிறான். அறிவுரைகள்லாம் நம்ம தான் கவனிக்கிறது இல்லை, எச்சரிக்கிறான் பல விதங்களில் எச்சரிக்கிறான் சாமி நமக்கு. அவன் சாத்திரங்களாகவும் தோத்திரங்களாகவும் நீதி நூல்களாகவும் அவன் அவனே அவனுடைய தூதர்களை அனுப்புறான். தெய்வப்புலவர் யாரு? சிவன் தான், சிவன் தான் அனுப்பி வச்ச தூதர் தான் அவரு. அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லுகிறார் நமக்கு. ஆக முறைமையே அவனே வகுக்கிறான், வகுத்தவாறே அவன் நிறைவேற்றுகிறான். அவன் தான் லா லா கிவர், அவன் தான் மகாத்மா காந்தி எடுத்துருக்கார், லா அண்ட் லா கிவர் ஆர் ஒன். சட்டமும் சட்டத்தை வகுத்தவனும் ஒன்றுதான், சிவபெருமான் தான் ரெண்டையுமே செய்யறான். வினையின் வழியாகத்தான் ஒரு உயிரை ஞானத்திற்கு இட்டு செல்ல முடியும். வினை இல்லைன்னா ஞானத்தை நமக்கு கிடைக்காது. அப்போ வினையை நம்மோட சேர்க்காம நம்ம உடனே ஃப்ரீயா விட்டுட்டா கருணையினால நமக்கு அனுபவம் ஞானம் என்பது நமக்கு வராமலே போய்விடும். ஆனா கடவுளுடைய எண்ணம் அவ்வாறு இல்லை, அவன் கருணை உள்ளவன், அவன் ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நமக்கு வினைகளை சேர்க்கிறான். வினைகளை சேர்த்து நம்ம அதை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் ஞானம் சிறப்படுகிறது. எத்தனை தடவை சொல்லுங்க ஒரு பையனுக்கு அறிவுரை சொல்லுங்க, அவன் கேட்கவே மாட்டான். அவனே அதுல பட்டு அனுபவித்தால், நம்ம சொல்ற விதிமுறைகளை கடைபிடித்து கடைபிடிக்காம இருந்து அவன் எதையாவது அடிபட்டானா தான் அதுல வந்து அனுபவப்பட்டான்னா அவனே தானே விளையிடுவான். பையன் ஏண்டா அந்த மாதிரி போகல அப்படின்னா, ஏதோ வாங்கியிருக்கான் அடி, ஏதோ அவனுக்கு பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த உயிருடைய தன்மை அது, உயிர் அது தனக்காக சொந்த அனுபவம் வந்தாலன்றி எவ்வளவு அறிவுரைகளை சொன்னாலும் அந்த உயிரால் அதை கடைபிடிக்க முடியாது. ஆனால் பல பல ஜென்மங்களில் ஞானத்துக்கு தகுதியாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்ற, அனுபவித்து வந்திருக்கிற அந்த உயிரானது இந்த அறவுரைகளை சொன்னால் உடனே ஏற்று திருக்குறளை படித்தா திருக்குறள் படியே நிற்பாங்க சில பேர். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முன் ஜென்மத்தில் அந்த ஞானத்துக்கு தகுதியானவர்கள். இப்போ எத்தனையோ சொல்லியிருக்கும் திருக்குறளில், ஆனால் நமக்கு எத்தனை சொன்னாலும் நமக்கு கேட்காது, இன்னும் நாம் அதற்கு பக்குவப்படவில்லை. அப்போ கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தகுந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அனுபவம் வந்ததுக்கு பிறகுதான் அதனால் ஞானம் நமக்கு திறப்படுகிறது, ஞானம் நமக்கு நிலைக்கிறது. அந்த ஞானம் நிலைக்காவிட்டால் நம்ம மேலும் மேலும் திருவுருளை நாடி செல்ல முடியாது. ஆகவே ஞானத்தை நமக்கு ஊட்டுவதற்காக கடவுள் வினைகளை நமக்கு சேர்க்கிறான். இன்னொரு விஷயம் கூட உண்டு, நாம் செய்த எல்லா வினைகளையும் ஒரே பிரிவில் கொண்டு நாம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம எத்தனையோ பிரிவுகளில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், அந்த பாவங்களை அனைத்தையும் கொண்டு வந்து நம்ம மேலே அவன் திணிக்கிறது கிடையாது. இந்த பிறவிக்கென்று ஒரு நாம் செய்த வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதை பிராரப்தமாக நமக்கு ஊட்டி இதிலேயே முடிச்சுட்டு வாழ்ந்து தான் அனுப்புகிறான். செய்த வினைகள் அனைத்தையும் ஒரு பிறவியில் நம்ம அனுபவித்தோம்னால் அந்த உயிரால் தாங்கவே முடியாது. கடையுன்னு இல்லை கடவுள் என்ன செய்கிறான்னா, கொஞ்சமாக தான் அதுலேருந்து நீ பக்குவப்படுகின்ற அளவுக்கு அந்த வினைகளை எடுத்தவன் கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்புறான். நம்ம அந்த விஷயம் புரியாமல் தான் நம்ம என்ன செய்கிறோம், மேலும் மேலும் வினைகளை, ஆமாம் முதல்ல இருக்கிற வினையிலேருந்து கொஞ்சம் தான் பிராரத்தமாக எடுத்து கொடுக்குறான். அந்த வினையை அனுபவிச்சு தீக்காமல் அந்த வினையே நம்ம செய்யும் பொழுது விருப்ப விருப்போடு கூடி செய்யும் பொழுது மேலும் வினைகளை நாம் பெருக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆகவே அவன் கருணையோடு தான் இயங்குகிறான், நாம் தான் விஷயம் புரியாமல். அப்போ முறைமையை மிக முன்னாடி வகுத்து தருகிறான். இதை நம்ம முன்னாடி நல்லா உணரணும். கடவுள் பாடிகாவல் இட்டாங்கு, அந்த முறைமையை நமக்கு வகுத்து தருகிறான். என்ன செய்கிறான், அறவாளர்கள் மூலமாக பெரிய ஞானிகள், அவர்கள் சிவ தரிசனம் பெற்றவர்கள், தெய்வ புலவர் போன்றவர்கள், அவர்கள் மூலமாக நமக்கு அந்த ஞானத்தை வழங்குகிறாங்க. நல்லது செய்தல் ஆற்றியராயினும், புறநானூறு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின், நல்லது சாட்டி வரவில்லப்பா கெட்டது செய்யாமல் இருக்கு. இது ஒரு அறவுரை தானே, இது சொல்லுதில்ல 2000 வருஷத்துக்கு சொல்லியிருக்குல்ல, கேட்டோமா நம்ம? நம்ம கேட்க மாட்டோம். ஏனென்றால் நம்ம எத்தனை தர சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதனால தான் சாமி என்ன பண்ணுறாரு, ஒரு தண்டனை. இப்போ அப்பாவே பாருங்கள், பல தடவை சொல்லி பார்க்குறாரு கேட்கலன்னா அதுக்கு தந்தாப்புல தண்டனை கொடுக்குறாரா இல்லையா? சாப்பாடு போடாமல் இருக்கிறாரு, இல்லைன்னு காசு கொடுக்காமல் இருக்கா, ஏதோ ஒன்று நடக்குது. மறந்தும் பிறன்கேடு சூடற்க, தீய செயல் செய்யாத, மறந்தும் பிறன்கேடு சூடற்க, மறந்து கூட பிறருக்கு தீமை செய்யாதே, சூடின் அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு. அப்படி யாருக்காவது நீ தீமை செய்தால் அந்த தீமை என்ன பண்ணும், அறக்கடவுள் மூலமாக உனக்கே வந்து அது சேர்ந்து விடும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை, யாருக்கு ஏதாவது ஒரு துன்பம் தீமை என்று நீ உணர்ந்தால் உனக்கு ஒரு துன்பம் தருகின்ற செயல் நீ உணர்ந்தீன்னா அந்த துன்பம் தருகின்ற செயலை மற்றவனுக்கு நீ செய்யாதே. ஏனென்றால் மற்றவருக்கு துன்பம் தருகின்ற செயலை நீ செய்தால் உனக்குமே அந்த துன்பம் திரும்பி வரும். இயற்கையில் எதை செய்கிறோமோ அது திரும்பி வரும். குளத்தில் கள்ளத்துக்கு போட்டா அதிலிருந்து எழுகின்ற அலை களைய கரைவரணும் வருதா இல்லையா, அது போல வந்து சேரும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். உணர்ந்தவைன்னு சொல்றார், என்ன உணர்ந்தவை, திருக்குறள் பாருங்க, உணர்ந்தவை துன்பம் என்று உணர்ந்தது. எதனால் உணரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூலறிவினால் உணர்ந்தவை, நுண்ணறிவினால் உணர்ந்தவை, அனுபவத்தினால் உணர்ந்தவை. துன்பம் தரக்கூடியது என்று நூலறிவாலும் நுண்ணறிவாலும் அனுபவத்தினாலும் நீ எதை உணர்ந்திருக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்யாதே. அப்படி செய்தால் அந்த துன்பம் உனக்கே வந்து சேரும். தனக்கு எது துன்பமோ அதை மற்றவர்களுக்கு செய்யாது. தன் உயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். இதெல்லாம் ஒரே கருத்து. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. அப்ப அவன் பாடிக்காவல் இடுகிறான், அறவாளர்கள் மூலமாக பாடிக்காவல் நமக்கு இடுகிறான், இட்டாங்கு. அப்ப முறை அவன் செய்கிறான். இன்னொரு இது எல்லாத்துக்கும் கூட முழுமையாக ஒரு செய்தி சொல்கிறார், தன்னை உன்னை நீயே நேசிக்கிறாயா? யாரும் நம்மளை நேசி நம்மளை நம்மளே நேசிக்காதவங்க யாரும் உலகத்தில் இருப்பாங்களா? நீ உன்னை நீ நேசிக்கிறாயா? அப்படி நேசித்தால் மற்றவர்களுக்கு தீவினையே செய்யாதே. மற்றவர்களுக்கு நீ தீவினை செய்தால் உன்னை நீ நேசித்துக் கொள்ள முடியாது. ஏன், அந்த செய்த துன்பம் உனக்கே வந்துடும். அந்த நேசம் என்ன ஆகும், தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னர்க்க தீவினைப்பால். துன்னர்க்கன்னா நினைக்காத, மற்றவர்களுக்கு தீவினையே நினைக்காத, உன்னை நீ நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு தீமையை நீ நினைக்க வேண்டாம். ஆகவே அறநாளர் பாடிக்காவல் இட்டாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முறை செய்தல், முதல்ல முறையை அவன் நமக்கு வகுத்து தருகிறான், சிவபெருமான் வகுத்து தருகிறான். இது வந்து திருக்குறள் மூலமாக வகுத்து தந்திருக்கிறான், நம்முடைய நால்வர் பெருமக்களும் மூலமாகவும் வகுத்து தந்திருக்கிறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய செயல்களை அனைத்துக்கும் சிவபெருமான் தான் கர்த்தா, அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே உன்னால் ஒரு காரியமும் ஆவது இல்லை. ஆகவே யான் எனது என்னும் தெருக்கு கொண்டு நீ எந்த தீவினை எந்த வினைகளையும் விருப்பு வெறுப்போடு செய்து விடாதே. மற்ற இவ்வாழ்க்கை மெய்யென்னும் மனத்தினை தவிர்ந்து, இந்த வாழ்க்கை ரொம்ப சதமானது, இது உண்மையானது அப்படின்னு நினைக்கிற நினைப்பை நீ விட்டுவிடு. பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து வந்து எழுமின் வெற்றிகொள் தசமுகன் விரல்கடை இருந்ததோர் குற்றவில் வரையினான் கோடிக்காவு சேர்மினேன். என்னமோ தெரியல, இந்த வினைகளை பற்றி சொல்லும்பொழுது கோடிக்காவு வந்துருது. கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவல் பட்டு கழியுமே அப்படின்னு அப்பர் பெருமான். திருக்கோடிக்காவலில் இருக்கிற சிவபெருமானை நினைக்கலாம்னா பாடிக்காவலில் பட்டு வாழ்க்கை போயிடுமா, அதாவது அரச தண்டனைக்கு உட்படுவதுள்ள இறை தண்டனைக்கு நாம் உட்பட வேண்டியிருக்கும். அதனால தான் என்ன சொல்றாங்க, நாம் இந்த வினையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் யான் எனது என்னும் தெருக்கு நின்று நீங்க வேண்டும். அதற்கு இறைவனை பற்றி வாழ்வதுதான் நமக்கு ஒரு சாதனமாக அமையும். மற்ற பற்றி எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பாவிக்க பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்த இதனேன், கற்றவர் தொழுதேத்தும் திருக்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சுவார். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒராமைகள் செய்தும் ஊடியும் ஓப்பனாய் திரிவேனே. உன்னுடைய திருவடிதான் உண்மையான பொருள் என்று நினைத்து மற்றவர்களை மதிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முருகமர் சோலை திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பறைவிடுமடியேன் படுது ஏற்களையாய் பாசுபதா பரஞ்சுதறி. ஒரு அற்புதமான பாடல் சரணாகதி. இதை விட சரணாகதி யாராலையும் அடைய முடியாது. நாயிற்கடையாம் நாயனி நயந்தினியை ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ எங்கன் அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலி. இந்த உடம்பிலே என்னை வைத்திருந்தாலும் சரி, இல்லை உன்னுடைய திருவடி அழைத்து கொண்டு சென்றாலும் சரி, எனக்கென்று ஒரு செயலும் இல்லை, எல்லாம் உன்னுடைய செயலே, உன்னை உன்னிடம் நான் சரணாகதி அடைகின்றேன் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லுகின்றார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே இணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றூர் இடையூர் எனக்குண்டோ என்றோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயன். ஆக இந்த வினைகளில் இருந்து நாம் பாடிக்காவல் இட்டாங்கு, அப்ப முறைமையை செய்கிறான், அந்த முறைமையிலிருந்து வழிபடுகின்ற வழியையும் நமக்கு காட்டுகிறான். ஆகவே இறைவனுடைய செயல்கள் எல்லாம் ஒரு மன்னனுடைய செயல்களைப் போல அமைகின்றன. ஒரு மன்னன் என்ன செய்கிறான்னா, யாராவது தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை தருகிறான், சிறை தண்டனை செய்கிறான். பழங்காலத்திலெல்லாம் கழுவேற்றுதல், கொலை தண்டனை, தூக்கு தண்டனை இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மன்னனுடைய செயலை போன்றது. ஏனென்றால் அந்த வினைகளை அவ்வாறு அவன் ஊட்டினால்தான் அந்த வினையிலிருந்து அந்த உயிரால் நீங்க முடியும். இல்லாவிட்டால் சரியான அனுபவம் அதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உயிர் அழிவதில்லையே, உயிரை அழிகிறார் சாமி இல்லையே, உயிருக்கு அழிவில்லை. ஆகவே அந்த துன்பத்தை தந்து அதன் மூலமாக ஞானத்தை வழங்கியிருந்தான். ஒரு அப்பா தாய் தந்தை இருக்கிறார்கள், தாய் தந்தையினுடைய குழந்தை சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் பழங்காலத்தில் தாய் தந்தைகள் புளியம் வளாரினால் அடிப்பார்களாம். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் சொல்ல கேட்கல என்ன, வஞ்சிராவிடின் உருக்கி உருக்கினா முதல்ல பயமுறுத்துவாங்க, ஏய் ஒத்தப்பேன் அடிப்பேன் சோறு போட மாட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க, ஊட்ட விட்டு வட்டிடுவேன். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்ப நான் அதெல்லாம் சொல்றது இல்லை, ஹாஸ்டலில் கொண்டு விட்டுருவோம் சொல்றோமா இல்லையா, பையனை மிரட்டுறது. பயமுறுத்தி உருக்கி வளாரினால் அடித்து, புளியம் வளர் அந்த காலத்தில் புளியம் வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். என்ன பண்ணுவாங்களா, வீட்டிலே விலங்கு கட்ட போட்டுருவாங்க, பந்தம் அப்படின்னு விலங்கு இடுவர். எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும், அப்படி செய்யறதெல்லாம் புள்ள செத்து போயிடணும்னா நல்லபடியா, நல்லபடியா இருக்கணும், பார்த்திடில் பரிவே ஆகும். எல்லாத்துக்கும் அருள் தான் காரணம். இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவும் என்று முனிவுன்னா அவனுடைய கோபமும் பிடிக்கப்பட்டதுதான். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது. ஆக வினையின் வழியாக ஒரு உயிருக்கு துன்பத்தை தருவது கூட ஈசன் எதனால் செய்யறான், நேசத்தினால். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே இன்று அறம் ஏற்றிடு என்பார். அப்படி பயமுறுத்தி அடித்து மீண்டும் அந்த அறத்தின் வழியாக இந்த உயிர் நடக்குமாறு செய்வான். சரி, இந்த தீமை செய்தால் இந்த துன்பம் நமக்கு வந்தது, இனிமேல் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது என்ற நிலையை உறுதியை அந்த ஞானத்தை நமக்கு இறைவன் வழங்கும். எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே, எந்த முறைமையும் அவன் செய்தாலும், அவன் இனிப்பு மருந்து கொடுத்து நல்லது செஞ்சாலும், அதாவது நமக்கு இனிமையானதை செய்தாலும், அல்லது தண்டனையை தந்து துன்பத்தை தந்தாலும், எக்கிரமமும் எந்த செயலும், கிரமம்னா முறை, எந்த முறையிலும் இறை செயல் அருளே, அவன் அருளைத்தான் செய்கிறான், அருளை தவிர வேறுன்றும் அவனுக்கு செய்ய தெரியாது. இதெல்லாம் சித்தியாரில் படிச்சிருக்கிறோம் நம்ம. இறைவனுடைய செயலெல்லாம் மன்னருடைய செயலை போன்றது. அதனாலதான் மன்னர்னே சாமியை சொல்லியிருக்காங்க, விண்ணாலும் தேவர்க்கு மேலான வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன், பொன்னை அழுத்தரன் மேனி புகழில் திகழும் அழகன், மண் பரிமிசை வந்த வள்ளல், பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் தீர்வு எங்கன் வரக்கூவாய். அப்போ வந்து மன்னரை போல அரசன் என்பதை அருளாளர்கள் எல்லாம் சொல்லுகின்றார். கடைசியா ஒரு பாட்டு, இது வந்து இந்த பாடிக்காவல் என்ற செய்தியை சொல்லுகிறார். நாடி நாரணன் நான்முகன்பானவர் தேடி ஏசரவும் தெரியாததோர், கோடிக்காவனை கூறாத நாளெல்லாம் பாடிக்காவல் பட்டு கழியுமே. திருக்கோடிக்காவையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் நினைந்து நம்முடைய கடமைகளை செய்தாலுடைய வினையிலிருந்து நம்மாலே நீங்க முடியாது. ஆகவே இதை யார் செய்வார்கள், இந்த வினையை கொண்டு வந்து யாராவது செய்வார்களா, வேற யாராவது செய்வார்களா அப்படின்னா இறைவன் தான் செய்வானா நமக்கு. இறைவன் தான் வினையை கொண்டு வந்து நமக்கு ஊட்டுவான். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்வை எஞ்ஞாண்டும் வல்லறிதல் வேந்தன் தொழில். இந்த அவனுடைய குடிபடைகளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த மன்னன் தான் அறிவான். அதே போல அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்க, இந்த பிரபஞ்சத்தின் கீழே இருக்க எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அவன் தான் சுதந்திரன், மற்றவர்களாம் பரதந்திரர்கள், நம்மளாம் அவனுடைய அடிமைகள். ஆகவே நமக்கு என்னென்ன வேணுங்கிறத அவன் தான் நமக்கு செய்து தருகிறான். அதனால சொல்கிறார்கள், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர் ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள். யார் தண்டனை மறைச்சுக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர்களை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் பித்தரது. சிவபெருமான் தான் நமக்கு வினைகளை ஊட்டுகிறான். ஏனென்றால் அந்த வினைகளின் மூலமாக நமக்கு அவன் அனுபவ ஞானத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த அனுபவ ஞானம் நமக்கு வந்த பிறகு வினையினால்தான் இவைகளெல்லாம் வருகின்றன என்பது நமக்கு நன்றாக அனுபவப்பட வேண்டும். அந்த வினைகளிலிருந்து நீங்க வேண்டும். அந்த வினைகளுக்கு காரணமாகிய விருப்பு வெறுப்பு, அந்த விருப்பு வெறுப்புக்கு காரணமாகிய ஆணவம், இவைகளெல்லாம் இந்த அனுபவ ஞானத்தினாலே நம்மிடமிருந்து விலகும். அப்போ ஆணவமலம் குறைய குறைய நம்மிடம் இருவினை ஒப்பு, மலவரிவாதம், சத்தியவாதம் இவைகளெல்லாம் வந்தமைந்து நம்ம ஞானத்துக்கு தகுதியான ஒரு நிலை வருவோம். அப்பொழுது குருநாதன் நமக்கு வருவான். ஆகவே இந்த வினைகளை தேய்ப்பதற்காக இறைவன் செய்கின்ற அருஞ்செயல்கள், கருணை செயல்கள் இவைகள். அதான் சொல்றாரு இதுல பாடிக்காவல், பாடிக்காவல்னா சிறைக்காவல். இந்த ஏதுவில் ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்ட அங்கு அவை அவனது ஆக்ஞி ஆகலாம். ஆக்ஞி என்பதற்கு கட்டளை, ஆணை. பெயர்க்குரிய எடுத்துக்காட்டு வேண்பா பார்க்கலாம். உள்ளவே தோற்ற உயிர் அணையும் அவ்வுடலின், உள்ளதாம் உட்செய்வினை உள்ளடைவே வள்ளலவன், செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல், செய்வன் செயல் அணையா சென்று. உள்ளதே தோற்ற, உள்ளதே தோற்ற, உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது அப்படிதானே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்முடைய சத்காரியவாதம், உள்பொருள் தான் தோற்றத்துக்கு வரும், இல்லாத பொருள் சூன்யத்திலிருந்து ஒன்றையும் உண்டாக்க முடியாது. இப்போ உள்ளதே தோற்றன்னா இப்போ நமக்கு வினை எப்படி வருகிறது? இப்போ இந்த பிறவியில் பிரார்த்தமா நமக்கு வருது, அது எப்படி வருது? உள்ளதே தோற்ற நாம் முற்பிறவிகளில் செய்த வினைகளே இப்பொழுது நம்மிடம் வந்து தோன்ற பயனாக விளைய. முற்பிறவியில் ஈட்டப்பட்டுள்ளதாகிய என்ன, முன்னாடி இருக்கிற சூத்திரங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் சூத்திரம் ரெண்டாவது அதிகரணத்தில் நம்ம வந்து சர்க்காரியவாதத்தை பற்றி பார்த்துருக்கோம். இனி இல்லதற்கு தோற்றமின்மையின், இல்லதற்கு தோற்றமின்மையின், உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினையின்மையின், ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை அப்படிங்கிறது அந்த அதிகரணம். அதில் இல்லதற்கு தோற்றமின்மையின் அப்படிங்கிறது ஒரு செய்தி. உலகம் உள்ளது, அது உள்பொருளிலிருந்து வந்தது, இல்லாதது தோற்றத்துக்கு வரவில்லை. அதுபோல வினை எப்படிதான் நம்ம ஒரு வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால், ஏதோ நம்ம யார்கிட்டயோ இருந்த வினை எடுத்து கடவுள் நம்மள்கிட்ட கொடுக்கல, நாம் செய்த வினை முற்பிறவியில் செய்த வினையை எடுத்து நமக்கு தரு. அதான் சொல்றார், உள்ளதே தோற்ற முற்பிறவிகளில் ஈட்டப்பட்டு உள்ளதாகிய சஞ்சித வினையையே, அது எப்படி இருக்கு, இன்பமும் துன்பமும் ஆகிய பயன்களை உயிர் நிகழ் நம்ம அடையணும், உயிர் அடையணும்னு சொன்னா, அதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும், இந்த உடம்பு வேணும். ஆகவே உன் வினையை அனுபவிப்பதற்காகத்தான் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லணும். வினையை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வேற வேற நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடலுக்கு, ஆனால் வினைபோகம் நுகர்வதற்காகத்தான் இந்த உடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் தரப்பட்டிருக்கிறது உயிர் அவ்வுடலின் அணையும். இந்த அதுல ஒரு சொல்லு மின்ன பின்ன இருக்கு, பார்த்துக்கணும். அவ்வுடலின் உயிர் அணையும் அவ்வுடலின் இருக்கு, உயிர் அவ்வுடலின் அணையும். ஆகவே முன்வினை பயன்களை அனுபவிப்பதற்காகத்தான் உயிரானது இந்த உடலுக்குள்ளே வந்து அணையும்னா என்ன சேரும். எல்லாம் சேரும்னா தானா சேர்ந்துக்காது, யார் சேர்க்கிறார்? ஆமா, இறைவன் தான் சேர்க்கிறான். நம்முடைய வினை பயன்களை கொண்டு வந்து கூட்டி அனுபவத்தை ஏற்படுத்தி ஞானத்தை விளைவித்து தன்னுடைய திருவடியில சேர்த்து சாஸ்வதமான பேரானந்தத்தை வழங்குவதற்காகத்தான் இறைவன் வினைகளை சேர்க்கிறான். முற்பிறப்பில் செய்யப்பட்ட வினை நுகரப்பட்டு விடுமாயின், சரி முன்ன செய்த வினையை நுகர்வதற்காக தான் அந்த பிறவி கொடுத்தாச்சு, இந்த பிறவிட முடிஞ்சு போட வேண்டியது, இதோட முடிஞ்சு போக வேண்டியதுதானே, அப்ப ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னா, முற்செய்வினை முன் செய்த வினையின் பயனாகிய இன்ப துன்பங்களை முதல்ல செய்யும் பொழுது நல் வினை, இந்த பிறவியில செய்யும் பொழுது நல்வினை தீவினை, அந்த நல்வினை தீவினையில அனுபவிச்சது போக மீதி இருக்கிறத நம்ம வந்து சஞ்சிதம்னு சொல்றோம். நல்வினை தீவினையினுடையாக நமக்கு வருவது பாவம் புண்ணியம். அது விளைவாக வரும்பொழுது நமக்கு எப்படி வரும்? இன்பமாகவும் துன்பமாகவும். நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் இன்பம் துன்பம் அப்படின்னு. ஆகவே முன்பிறவில் செய்த வினையின் பயனாகி இன்ப துன்பங்களை எப்ப எங்க அனுபவிக்கணும்? அது பாவ புண்ணியமா இருக்கு, பாவ புண்ணியம் நம்முடைய பேங்க்ல இருக்கு. அது எப்படி அனுபவிக்கணும்? அதை நல்லது செய்யணும்னா புண்ணிய பலனா நம்ம அனுபவிக்கிறதுக்கு இங்கே நல்ல செல்வாக்கான ஒரு நிறைந்த பொருளாதார வாழ்க்கை, நல்ல உடல் வாழ்க்கை, நல்ல மாட மாளிகை, குடவுபுரங்கள், சுற்றார்கள் அப்படியெல்லாம் கிடைக்கும். அப்ப நம்ம தீவினையே செய்திருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள், மனைவி மக்கள், வீடு அமைப்பு எல்லாத்தோட நம்ம வந்து சேருவோம். முற்செய்வினை முற்பிறப்பில் செய்த வினையின் பயனாகி இன்ப துன்பங்களை உள் என்பதற்கு அனுபவிப்பது என்று பொருள். அனுபவிக்கும் பொழுது நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? நமக்கு துன்பம் வந்தால் அது மேல வெறுப்படையும், அடையிறோமா? அடைஞ்சிடறோம், வெறுப்பு வந்துருது நமக்கு. இன்பம் வந்தால், இன்பம் வந்தால் சந்தோஷப்படுறோம், அதனால சந்தோஷம் அடைகிறோம். அப்ப அனுபவிக்கும் பொழுது விருப்பு வெறுப்பு வந்து விடுகிறது. அந்த விருப்பு வெறுப்பு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் பொழுது அதற்கு தகுந்த காரியங்களை நாம் செய்கிறோம். வெறுக்கிறோம் ஒருத்தரை விரும்புகிறோம், அதனுடைய அடிப்படையிலே காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து கொண்டே போகிறோம். அப்ப அதனுடைய முறைமையினால் உள் அடைவே, அடைவேனா முறைமையினால், அந்த விருப்பு வெறுப்பு வருகின்ற முறைமைக்கு தகுந்தது போல உள்ளதாம் என்ன உண்டாகுது? புதிய வினைகள் அடுத்த பிறப்பிற்கு எதுவாக உண்டாயது. அப்ப பிராரதத்தை அனுபவிக்கிறது ஒரு பிறவி கொடுத்து முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அனுப்புறான். நாம் அந்த ஒரு பிறவியிலேயே அதை அனுபவித்து முடிக்காம நம்ம என்ன செய்யறோம்? மேலும் அடுத்த பிறவிக்கான வித்துக்களை நாம் இட்டு விடுகிறோம். அப்பொழுது அடுத்த பிறவி உலகாம், உலகாம் புதிய வினை அடுத்த பிறப்பிற்கு ஏதுவாக உண்டாகும். இந்த பிறவியிலே செய்யக்கூடிய ஆகாம வினை அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைந்துவிடும். இதுக்கு ஒரு உதாரணம், அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல். இத எப்படி நமக்கு வருகிறது இந்த வினை வருகிறதுனா, இந்த வினையினுடைய தன்மை, உயிரினுடைய தன்மையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வினை நம்ம முப்பொருளை பற்றி பேசுகிறோம், அதுல பாசம் என்பது எப்பொழுதும் சடம், அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? பாசம்ங்கிறது சடம் தானே, சடப்பொருளுக்கு இயக்கம் உண்டா? இல்ல, உயிர் பொருளுக்கு தான் இயக்கம் உண்டு. அறிவு, இச்சை, செயல் மூன்றும் உயிருக்கு தான் உண்டு, சடப்பொருளுக்கு கிடையாது. நாம் செய்த வினை முதல்ல பருமையா இருக்கு, இந்த பிரிவில் செய்யும் பொழுது பருமையா இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், பருமையா உங்களுக்கு தெரியும், நான் பேசுறேங்கிறது தெரியுது, கேக்குறீங்க, அதுவும் பருமையா இருக்கு. இந்த இடத்த விட்டு நவுந்துடுறோம், என்ன ஆகுது? பருமையா இருக்கிறது சூட்சமா போயிடுச்சு. அப்ப சூட்சமா போனாலும் அது அது வந்து சடன் தான், அதுக்கு அறிவு கிடையாது. இந்த நம்முடைய வினைகள் எல்லாம் என்ன செய்கின்றன? சூட்சம உருவத்தில் இருக்கின்றன. அது எங்க போய் தங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னா புத்தி தத்துவத்தில் கொண்டு வச்சிருக்கான். ஏன்னா அவன் வினையை அவன் உள்ளுக்குள்ளேதான் இருக்கு. அந்த புத்தி தத்துவத்தில் இருந்து தான் நம்ம இறந்து போன பிறகு நாம் அந்த சூக்ம தேகத்தில் நாம் வாழ வருவோம். நமக்கு இப்போ வெளியில் போகிறது, நம்ம இறந்து போனோம்னா வெளியே நமக்கு நம்ம விட்டு போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள், அரிகருவிகள், செயற்கருவிகள் இதான் போகுது நம்மளை விட்டு. நீதியெல்லாம் நம்மளோட தான் இருக்குது, தன்மாத்திரையெல்லாம் நம்மளோட இருக்குது. அப்போ அந்த சூக்ம தத்துவத்தில் மனசு இருக்குது, மனசுக்கு அந்த புத்தி இருக்குது, புத்தி தத்துவத்தில் அந்த தூக்கமாக அது இருக்குது. மறுபடியும் நாம் மேகத்தோடு மேல உலகம் போய் அங்கே நரக சொர்க்கங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதில் இடைநிலையில் இருந்து மறுபடியும் திரும்பி பூமிக்கு மடியோடு கூடி வந்து கீழே விழுந்து ஏதாவது ஒரு தானியத்தினுடைய உடலாக போய் தாய் தந்தையினுடைய வயிற்றுக்கு சென்று அப்புறம் தாயினுடைய வயிற்றுக்கு சென்று மகவாக இந்த உலகத்தில் பிறகுறோம். அதான் பஞ்சாக்கினி வித்தை என்று சொல்வார்கள். இப்படி நம்ம வர்றோம். இப்போ இந்த வினை தான் நம்ம செஞ்சு ஜடம், அதுக்கு கண்ணு இல்லை காது இல்லை, அது நமக்கு வந்து சேருமாது, அது தானா வந்து நம்மளை வந்து அடையுமா அப்படின்னா அடையாது. உயிர் நல்வினைக்கு நன்மையும் தீவினைக்கு தீமையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கா? உயிருக்கு அந்த அறியாமை இருக்கிறது, ஆணவத்தில் அது மறைஞ்சிருக்குது, அதனுடைய நினைவுக்கே அது வருவதில்லை, அப்படி அதனுடைய பிறவி அமைப்பே இல்லை. அப்படியே அதுக்கு ஆற்றல் இருந்தாலும் அது என்ன செய்யும்? தீவினையுடைய பயனை ஏற்றுக்க போகுமா? உயிர்
5: போகாது,
4: போகவே போகாது. தீவினையுடைய பயனை ஏற்றுக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நல்வினையுடைய பயனாக இருந்தால் கொண்டா கொண்டா இப்போ கொண்டா அப்படின்னு. அப்போது அங்கே ஏற்றத்தாழ்வு உண்டாயிடும், நியாயம் நடக்காது இல்லையா? அப்போ உயிரும் அந்த வினையை ஏற்ப, அப்போ கடப்பொருளும் வந்து சேராது, உயிரும் போய் ஏற்றுக்க முடியாது, அதுக்கு அந்த தகுதி இல்லை. ஆக இதை யாரும் சேர்க்கணும்னா இருக்கக்கூடிய இந்த பாரிசேட அளவைன்னு சொல்லுவாங்க, மூன்றாவது குரல் ஒன்று இருக்கிறது, அது யாரு? சிவபெருமான் தான், அவன் தான் சேர்க்கணும். அவன் எப்படி சேர்க்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த அடுத்து வருகின்ற உதாரணம் செய்கிறது. ஒரு உழவன் இருக்கிறான், அந்த உழவன் உழவு தொழிலை செய்கிறான். முதல்ல உழுவுறான், நல்ல உழுது நிலத்தை நன்றாக பக்குவப்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி நல்ல செம்மைப்படுத்தி அதில் விதையை விதைக்கிறான். விதையை விதைத்த உடனே அதிலிருந்து பயிர் வளர்கிறது, களைகளை எடுக்கிறான், அதை நல்ல உரம் போடுகிறான், சூரிய ஒளி இல்லை தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறான், அது வந்து விளைவே தருகிறது இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். அதை போல நம்முடைய வினைகள் இருக்கின்றனவே, இந்த வினைகளெல்லாம் நம்ம செய்கிற இந்த உழவு தொழிலை போன்றது நம்முடைய வினைகளெல்லாம். நாம் உழவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம உயிர். இப்போ இந்த வயலை நாம் உழுது விதையை போடுறோம், விதையை போட்ட உடனே நமக்கு பலன் தருவது யார்? விதையை போட்டோடனே பலன் தருவது யார்? நிலத்தில் போடுறோம், நிலம் தானே நமக்கு பயனை தருகிறது. உழவு தொழில் செய்கிறான், உழவு தொழில் செய்து அவன் வந்து விதையை கொண்டுட்டு போய் அந்த மண்ணில் போடுறான், மண்ணில் போட்ட உடனே அந்த மண்ணு தான் பயன் தருகிறது இல்லையா? உழவனுக்கு அந்த அவன் செய்கிற தொழிலே பயனை தர்றது கிடையாது, அந்த தொழிலை அந்த நிலம் ஏற்றுக்கொள்கிறது, அந்த நிலம் வந்து அவனுடைய பயனை தருகிறது. அதுபோல இந்த உயிரானது வினைகளை செய்கிறது, அந்த வினைகளை விளைநிலமாகிய முதல்வன் ஏற்றுக்கொள்கிறான், அவன்தான் இந்த உயிருக்கு இந்த விளைவை தருகிறான். ஏன்னா உயிர் தானாக ஏற்றுக்கொள்ளுகின்ற திறமை அதுக்கு கிடையாது, அந்த வினைக்கும் சடம். அப்போ வினை, அந்த வினையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தது போல பலன் ஏற்படுகிறது. என்ன விதை விதைக்கிறானோ உழவன், அதை மண்ணு தருவது போல இவன் வினைகளை விதைக்கும் பொழுது அந்த வினைகளை ஏற்றுக்கொண்டு சேவருமான் அவனே அதற்குரிய விளைவுகளை தருகிறான். அப்படி சேர்த்து தான் ஞானத்தை அவனுக்கு உண்டு பண்ணுகிறான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஞானம் உண்டாகாது, அனுபவ ஞானத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அதுதான் இதில் சொல்லுகின்றார், செய்பவர் செய்தி பயன் செய்யே போல் வள்ளல் அவன் செய்வான். உழவு தொழிலை செய்யும் செயல்களை ஏற்று அந்த செயல்களுக்கு ஏற்ற பயனை கொடுக்கின்ற நிலம் போல வள்ளல் என்பது இங்கு சிவபெருமானை சொல்கிறது. உயிர்களிடத்தில் கைமாறுகிறதாத கருணை வைத்துள்ள வள்ளலாகிய சிவபெருமான் உயிர்கள் செய்யும் நல்லனவையும் தீயனை ஆகிய செயல்களை ஏற்று நின்று அந்த செயலுக்கு தக்க பலனை அவ்வுயிர்களுக்கு கூட்டு வைப்பான். வினையை வந்து தானே அந்த உயிருக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இறைவன் இடையில் நின்று உயிர் செய்த வினையை ஏற்று அதன் பயனை உயிருக்கு கூட்டுவிப்பான் என்று கொள்ள வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறார், செயல் சென்று அணையா. செயல் சென்று அணையா, செயல் சடம், அதனால் அது தானாக சென்று அடையாது. வினையே இருக்கணும், கடவுள் ஒன்று எதுக்க குறுக்க வேண்டியில்ல, அந்த வினையை அவனுக்கு வந்துட்டு போகுது, தானாகவே வரட்டும் அப்படின்னா அந்த வினைக்கு உயிர் இல்லை, அது வந்து சேராது. வினை சடமாதலின் அவை தம்மை செய்தவரை அறிந்து சென்று அணைய மாட்டா, இதனால் எந்த செயலும் தன் பயனை தானே தருதல் என்று எங்கும் இல்லை. ஆகவே உழவு தொழிலே பயனை தரும், அவன் செய்கிற செயலே பயனை தரும்னு சொல்ல முடியாது. அந்த செயலை எது ஏற்குது? நிலம் ஏற்கிறது, நிலம் தான் விதையை ஏற்குது. ஏற்றுக்கிட்டு அந்த விதையை விளைவித்து தருவது அந்த நிலம். அதுபோல நாம் செய்கின்ற எல்லா வினையினுடைய செயல்களையும் தானே ஏற்று அவருடைய விளைவாகிய பயன்களை இறைவனே தருகிறான். அதற்கு காரணம் அவனுடைய கருணை. இதனால் எச்செயலும் தன் பயனை தானே தருதல் எங்கும் இல்லை என்பதும் இறைவனே அதனை ஏற்று அதன் பயனை தர வேண்டியுள்ளது அப்படிங்கிறதும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. இந்த பாட்டை பார், உள்ளதே தோற்ற உயிர் அணையும் அவ்வுடலின் உள்ளதாம் முத்தைவனை உள்ளடைவே வள்ளலவன் செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல் செய்வன் செயல் அணையா தென்று. இந்த பாடல்ல முக்கியமான கருத்து, பிராரத்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வருகிறோம். அப்படி பிராரதத்தை அனுபவித்த பிறகு இப்பிறவியோடு இந்த பிறவி தீர்ந்து போய்விட வேண்டியதுதானே என்ற சந்தேகம் நம்ம எடலாம். ஆனால் பிராரத்தை அனுபவிக்கும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம், விருப்பு வெறுப்பை செலுத்துகிறோம். இந்த செயல் ஒருவர் மூலமாக நமக்கு வந்து அந்த வினை வந்து அமையும் பொழுது அவர் மேல் விருப்பு வெறுப்பை நாம் செலுத்தி விடுகிறோம். அப்ப அந்த விருப்பு வெறுப்பை நமக்கு அடுத்த பிறவிக்கான காரணமாக அது அமைந்து விடுகிறது. இப்படி வினைகளின் மூலமாக இறைவனே நம்மை பக்குவப்படுத்துகிறான். வினைகளை அவன் தான் நமக்கு கூட்டுவித்து வினை கழுவி உண்டு பண்ணி நமக்கு ஞானத்தையும் ஏற்படுத்தி இந்த வினைகளிலிருந்து நீங்கி இருவினை ஒப்பும் மலபரிவாகவும் சத்திரிபாலமும் வரும்படியான காரியங்களில் மெல்ல மெல்ல நம்மை ஈடுபடுத்தி நன்மை கடைசி செல்கிறான். ஆகவே இவை அனைத்தும் இறைவனுடைய திருவருள், அவனுடைய கருணை என்று நாம் தெளிவாக உணர்தல் வேண்டும்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம். 47 பாடல் முதல் 53 பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் குடித்தருளி கருமலையும் பெருமலையில் கைமலையை கைதொழுவன்னு அன்ன சிவகாமி அவள் கண் குளிர காண அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க மன்னநீரன்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க மலையனோடிந்திரனு வாத்தியங்கள் பொட்ட பண்வகையார் பானுகம்பன் வாணன் இசை முழக்க பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலிமுனியும் தானே புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலிமுனியும் தானே ஒரு நாமம்

திருநாமம் ஆயிரமாம் பெருமை வாடி திருவாத ஊரன் செயலை பாடி கருணாமம் வாராமல் காப்பதற்கு கண்டு கொண்டோம் நம்மை போல் ஆறும் இல்லை கண்டு கொண்டோம் நம்மை போல் ஆறும் இல்லை. திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே சிச்சவேசா சிதம்பரேசா அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேசருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூசையிலே சுபக்கத்திலே அந்நாப்பத்தருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூசையிலே சுபக்கத்திலே அந்நாற்பத்தேழாவது பாடல் முதலாக இப்பொழுது கூரை செய்ய எண்ணு.

அந்த மாயையை சிவசக்தியின் மூலமாக அதிர்ஷ்டித்து நின்று அதிலிருந்து உலகப் பொருள்களை எல்லாம் தோற்றுவித்து அந்த உலகப் பொருள்களிலே உயிர்களை தொடர்புபடுத்தி அதன் மூலமாக மண் உலகத்திலேயும் மற்ற உலகங்களிலும் வாழ்வு. அது அவருடைய எல்லை இல்லாத கருணையும் எல்லை இல்லாத ஆற்றல். அது மற்ற சமயவாதிகள் அப்படி ஒத்துக்கொள்வதில்லை. மற்ற சமயவாதிகளுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற கருத்து அத்தனையும் அவருக்கு விரோதமாகவே இருக்கும். உண்மையாக தெரிஞ்சால் கூட அவருக்கு விரோதமாகவே இருக்கும். ஏனென்றால் சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மலைந்தனர் என்று சொல்கிறார் அல்லவா. சமயவாதிகள் தத்தம் மதங்களில் தத்தம் மதம் தம்முடைய மதத்திலே எங்கள் எல்லா பொருளும் அமைந்து இருக்கிறது, எங்களுக்கு தான் உயர்ந்த மதம், எங்களுக்கு தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லி அறற்றி மலைந்தனர், போருக்கு வந்தனர் என்பார் போற்றி திருவகவல்லர். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மலைந்தனர் என்றால் சமயவாதிகளாயிருப்பவன் தன்னுடைய சமயத்தை பெரிதென்று சொல்லுவதற்காக அவன் முன்னுக்கு பின் முரணாயிருக்கிற கருத்துக்களை கூட அவன் பிடிவாதமாக அதுவே உயர்ந்தது என்று எண்ணி சைவ சித்தாந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஏற்றுக்கொண்டான்னா அப்புறம் அவன் சமயத்தை விட்டுறான் இல்லவா. அதனால என்ன பண்ணுவா, அவன் சமயத்தில் அவன் ஆச்சாரியன் சொன்னது அவன் நூலிலே சொல்லப்பட்டதை பலமாக பிடித்து கொள்வான். அது வந்து மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார்கள் என்பது, குடிரும் பெதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகில் இடையறான் என்று வருதல்லவா போற்றி திருவல்ல. அதனாலே அப்படி பிடித்ததை விடாமல், அது தப்பாக இருந்தாலும் சரி, அது தப்பாக இருந்தாலும் சரி, சூரியன் வந்து குளிர்ச்சியை தருவான், சந்திரன் உஷ்ணத்தை தருவான்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ. அது எப்படிடா சூரியன் போய் குளிர்ச்சியை தருவான், சந்திரன் உஷ்ணத்தை தருவான்னு சரியில்லைன்னா கூட இல்லை, எங்கள் குருநாதர் இப்படித்தான் சொல்லியிருக்க, எங்கள் நூல்களில் எப்படித்தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அந்த சமயவாதிகள் தன்னுடைய சமயத்தை காப்பதற்காகவும் தம்முடைய சமயத்தை பெரிதாக மற்றவர்கள் எண்ண வேண்டும் என்பதற்காகவும் தாம் பிடித்த கொள்கையிலிருந்து மாறாமல் இருப்பார். ஆக அதையெல்லாம் இந்த ஆசிரியராகி அருண் சிவாசுரசாமி அவன் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அதை சொல்லுவது சரியல்ல என்று சொல்லி சைவ சித்தாந்த கருத்தை சொல்லுவார். அது அறிவினில் உருவந்தோன்றி அங்காங்கி பாவமாகி, அருவாக இருக்கின்ற மாயையிலே அருவமாக இருக்கின்ற மாயை இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது, மாயை கண்ணுக்கு தெரியாது, மாயையினுடைய காரியம் தெரியுமே தவிர மாயையும் சொல்லு, மாயையினுடைய காரியத்தை என்ன சொல்வது, மாயேயம் என்று சொல்லுவது, மாயையினுடைய காரியம் தெரியுமே தவிர மாயை கண்ணுக்கு தெரியாது. இப்போ மாயையினுடைய மாயையும் மாயையினுடைய காரியம் எப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை கண்ணுக்கு தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற இனிப்பு நமக்கு தெரியும், சர்க்கரை தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற இனிப்பு தெரியாது, இனிப்பு சூக்குவாக அதுக்குள்ளே இருக்கிறது, அது காரியம் வந்து உருவமாக வருகிறது. அதுபோல மாயை அருவமாக இருக்கிறது, அந்த அருவமாக இருக்கிற மாயையிலிருந்து உருவப்பொருள்கள் உண்டாகிறது, உருவப்பொருள்கள் உண்டாகிறது. அப்படி உண்டானால் மாயையினாலே இது வந்ததென்று மற்றவர்களால் உணர முடியாது, மாயையினால் இது வந்ததென்று மற்றவர்கள் உணர முடியாது. இப்படி சாத்திர கண் கொண்டு பார்க்கின்றவர்களுக்கு அது தெரியுமே தவிர சாமானியமான கண்ணுக்கு அது புலப்படாது. கண்ணுக்கு புலப்படாதது எவ்வளவு இருக்கிறது, இந்த கண்ணுக்கு நேத்திரத்துக்கு தெரியாத பொருள் சூக்கமாக இருக்கிறது எவ்வளவு இருக்கு, நமக்குள்ளே இருக்கிறதே நமக்கு தெரியலையே. இப்போ நம்ம சரீரமே நமக்கு முழுவதும் தெரியுதா, கண்ணு எல்லாவற்றையும் பார்க்க தன்னை பார்க்க தெரியாது, கண் எல்லாத்தையும் பார்க்குது, அதுக்கு அது தெரியுமானா அதுக்கு அது தெரியாது. இப்போ நம்ம முகம் நமக்கு தெரியலையில்ல, ஓ முகம் எனக்கு தெரியுது, ஏன் முகம் உனக்கு தெரியுது, வர ஏன் முகம் எனக்கு தெரியவில்லை, ஓ முகம் உனக்கு தெரியவில்லை, சரீரம் முழுவதும் நமக்கு தெரியாது, சரீரம் தூரமாக இருக்கிற சரீரமே நமக்கு முழுவதும் தெரியவில்லை, புறப்பொருளை பார்க்குமே தவிர அகப்பொருளை பார்க்க தெரியாது. அப்படி இருப்பதனாலே அருவமாக இருக்கிற மாயையோ அருவமாக இருக்கிற கடவுளையோ அருவமாக இருக்கிற உயிரையோ கண்டுகொள்ள முடியாது, அது கருத்தால் காணலாமே தவிர கண்ணால் காண முடியாது. கண்ணால் காண்பதை கண்ணால் காண வேணும், கருத்தால் காண்பதை கருத்தால் காண வேணும். எதை எதனால் அறிய முடியுமோ அதை அதனால் அறியலாமே தவிர ஒன்று அறியக்கூடிய ஒரு பொருளை விட்டுட்டு இன்னொரு பொருளால் அதை அறிய முடியாது. சுவையை அறிய வேண்டுமானால் எதனால் அறியலாம், நாவினால் அறியலாம். சுவையை அறிய வேண்டுமானால் நாவினால் அறியலாம், நாற்றத்தை அறிய வேண்டுமானால் மூக்கினாலே அறியலாம், ஒளியை அறிய வேண்டுமானால் செவியினாலே, ஒளியை அறிய வேண்டுமானால் கண்ணாலே அறியும், ஒளியை கண்ணாலே ஒளியை காதால் வளர்க்கிறார். ஆகையினாலே அருவினில் உருவந்தோன்றி அருவமாயிருக்கப்பட்ட மாயிலே உருவந்தோன்றி, உருவம் என்ற உலக பொருள்கள், உலக பொருள்கள் இந்த அண்டங்களில் இருக்கிற அத்துணை பொருள்கள், அத்துணை பொருள்கள் இப்போ இருக்கிற செடி கொடி மரங்கல் மலை கடல் சூரியன் சந்திரன் இந்த உடம்பு சகலமும்

0: மாயையில உண்டு பண்ணப்பட்டது சகலம் உண்மை. அங்க அங்கி பாவமாயி, அங்கமும் அங்கியும் போல, அங்கமும் அங்கியும் போல, அங்கம் உடம்ப அங்கி, அங்கம் அங்கி, இது ரெண்டும் ஒன்னா இருக்குது, ஒன்னா இருக்குது. இருந்தாலும் அங்க வேறு அங்கி வேறு, அங்க வேறு அங்கி வேறு. அதனால அங்கமா இருக்கிற மாயிலிருந்து அங்கி உண்டாகிறது. அங்கம் இல்லையானால் அங்கி இல்லை, அங்கம் இல்லையானால் அங்கி இல்லை, அங்கம் இல்லாததுக்கு அங்கி இருக்குது, அங்கம் இல்லையானால் அங்கி இல்லை. இப்படி அங்கமா இருக்கிற மாயிலிருந்து அங்கி உண்டாகி அங்காங்க அங்காங்கி பாவமாய் உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம். உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம் என்று சொன்னால், இப்ப ஒரு இரும்பு பொருள் இருக்கிறது, உருவம் இல்லாமல் இருக்கிறது, உருவம் இல்லாமல் இரும்பு, அந்த அந்த பொருளுக்கு உருவத்தை கொடுத்து இப்படி மைக்குன்னு செய்யறேன். இதே போல பற்ற பொருளும், இப்ப கல் இருக்கிறது, மரம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, இது மாதிரி பொருள்கள் கட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு உருவத்தை கொடுத்து வேற ஒரு பொருளாக உருவினில் உருவம் தோன்றி, அருவினில் வருவமாய் இருக்கிற வாயில உருவப்பொருள் தோன்றியது, அருவமாய் இருக்கிற மாயில உருவப்பொருள் தோன்றியது, தோன்றியது கல் தோன்றியதுன்னு வச்சுங்க, அந்த கல்லுல ஒரு சிலையை செய்கிறான் உருவினில் உருவம் தோன்றி. இப்போ சரியா விளங்குத, கல் கல் மாயை, மாயையிலிருந்து கல் பிறந்தது, அந்த கல்லுல இருந்து ஒரு சிலையை செய்கிறான், ஒரு விக்கிரகத்தை செய்கிறான் உருவினில் உருவம் தோன்றி. ஒன்று உதித்திடும் உலகம் எல்லாம். உலகம் எப்படி தோன்றியது? அருவமாய் இருக்கிற மாயையிலிருந்து சடப்பொருள்கள் தோன்றி, அந்த சடப்பொருள்கள் இருந்து மற்ற பொருள்கள் படிப்படியா தோன்றுவது. இப்படி தோன்றவில்லை ஆனால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது, உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது. இப்ப தங்கம் கட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தங்கம் கட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை கையில தூக்கிட்டு அலைய முடியுமா? அதை பதக்கமா பண்ணி கழுத்துல போட்டுக்கிட்டா, அது கல்லு வச்சு பதக்கமா பண்ணி போட்டுக்கிட்டா போற பக்கமெல்லாம் மதிப்பு, சரியான மதிப்பு கிடைக்கும். வாங்க வாங்கன்னு நல்ல இடத்துல உட்கார வச்சு ஒன்னா நம்பர் சாப்பாடு போடுவாங்க. எதுக்கு? பதக்கத்துக்காக, மனுஷனுக்கு. அவள் கட்டியா இருந்துச்சுன்னா நம்மளும் தூக்கிட்டு போக மாட்டோம். தங்க கட்டி பயன்படாது, தங்க கட்டியினால் செய்யப்பட்ட அந்த ஆபரணம் பயன்படும். மாயை நேரா நம்ம பயன்படுத்த முடியாது. மாயையில உண்டான பொருள்களை அந்த பொருள்களை உருவமாக்குகிறான். ஆச்சாரி என்ன பண்றான் தெரியுமா? அப்பா ஆச்சாரி மாதிரி கட்டிக்கார யாரும் கிடையாது, நல்ல புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லுக்கு உயிரை கொடுக்குறேன், கல்லிலே அதே போல மரத்தை உருவமாக, அதே போல இரும்புல, தங்கத்துல, பேசுறது ஒண்ணுதானே பாக்கி, அத்தனை வகையான உருப்படிகளை செய்து அதுக்கு பெயர் கொடுத்து அதை வந்து மனிதர்கள் கண்டு அனுபவித்து உபயோகித்து வாழ்கிறார்கள், வாழ்கிறார்கள். அதனால விஸ்வகர்மா பரமனுக்கு பதில், பரமனுக்கு பதில், பரமாவுக்கு பதில், பிரம்மா சிருஷ்டி பண்றாரா அதே போல இவனும் சிருஷ்டி பண்றான். அதனாலே இப்படி அருவமாயிருக்கிற மாயையிலே பொருள்கள் உண்டாகி அந்த பொருள் இருந்து உருவத்தை உண்டு பண்றது. அப்படி பொருள்கள் ஒன்றொன்றில் ஒன்றொன்றில் ஒன்றொன்றில் விரிந்து இப்படி உலகமாக இருக்கிறது. அறிவினில் உருவம் தோன்றி அங்காங்கி பாவமாயி உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம். அருமையான பாட்டு. உருவினில் உருவமாயே உதித்திடும் உலகம் எல்லாம். உலக எல்லா உலகமும் உருவத்திலிருந்து உருவம் தோன்றுதல், உருவத்திலிருந்து கல் உருவமா இருக்க அதுல இருந்து ஒரு உருவம் தோன்றுதல், தோன்றி உதித்திடும் உலகம் எல்லாம். பெருகிடும் சுருங்கும், அது வந்து பெருகுதலும் சுருங்குதலும் உடையது. உலகம் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம்ங்கிறது அல்லவா? அதனாலே பெருகிடும் உலகம் எல்லாம், பெருகிடும் சுருங்கும். இப்படி காரிய பிரபஞ்சம் எல்லாம் விரிவது ஒடுங்குவதுமாக இருக்கும், விரிவது ஒடுங்குவதுமாக இருக்கும். பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்பது உலகம், வடமொழி சொல்லு. பிரபஞ்சம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது, மாற்றத்தை உடையது. மாற்றம் என்று சொன்னால் காடு மேடாவது, மேடு காடா, நாடு நாடு காடாவது, காடு நாடாவது, ஏழை பணக்காரனாகிறான், பணக்காரன் ஏழையாகிறான், புரியுதா? பிரயோசனம் இல்லாத ஒரு பிரயோசனமாக ஆவது, பிரயோசனமாக இருந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் போவது, புரியுதா? எத்தனையோ வகையான. அதே மாதிரி அண்டங்களும் மாற்றம், பிண்டமும் மாற்றம், அண்டமும் மாற்றம், பிண்டமும் மாற்றம். இப்படி இது பெருகுவதும் சுருங்குவதும் உடையதாக இருக்கும், அதை மாற்றம் என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதனாலே பெருகிடும் சுருங்கும், பேதாபேதமோடு அபேதம் ஆகும். மாயை அதன் காரியத்துக்கு உள்ள சம்பந்தம் அது தோன்றி வருதலை நோக்குமிடத்து மாயைக்கு அதன் காரியத்துக்கு உள்ள சம்பந்தம் பேதாபேதமா. அதனால மாயையும் மாயை காரியமும் பேதாபேதம், பேதமாகவும் அபேதமாகவும் இருப்பது பேதாபேதம். பேதமாக இருப்பது வேறு, அபேதமாக இருப்பது ஒன்று. நம்ம சங்கரர் மதம் அபேதம், சங்கரர் மதம் அபேதம். அதனாலே மாயைக்கு மாயை மாயையில் உண்டான காரியத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால் பேதாபேதம், பேதாபேதம், பேதாபேதம். ஒருவாறு பேதமாகவும் ஒருவாறு பேதம் இல்லாமையும், ஒருவாறு பேதமாகவும் ஒருவாறு பேதம் இல்லாமையும். இப்போ தங்கத்தினால பண்ண நகை இருக்கே, நகை இருக்கே, அந்த நகையானது தங்கமாகவும் இருக்குது நகையாகவும் இருக்குது. தங்கத்துக்கு அதுக்கும் பேதாபேதம், ஒரு வகையில் பேதம், ஒரு வகையில் பேதம்னா உருவம் மாறிக்கிச்சா, கட்டியாக இருந்தது நகையாக வந்துருச்சா உருவம், அது பேதம். அப்புறம் பார்த்தா தங்கம் தான், தங்கம் தான், பேதாபேதம், பேதா பேதம், பேதாபேதமாகி அபேதம் அபேதமாகும். அது ஒடுங்கும் போது பார்த்தா அபேதம், மாயையில் விரியும் போது பேதாபேதம், மாயையிலிருந்து உலகங்கள் விரியும் போது பேதாபேதம், ஒடுங்கும் போது மாயில் ஒடுங்கனால அபேதம். அபேதம்னா ஒன்றாகி விடுகிறது. அபேதம் என்றால் பேதம் இல்லாதது அபேதம், வேறுபடாமல் இருப்பது அபேதம். அபேதம் என்றால் ஒன்றாகி விடுவது, அபேதம் என்றால் ஒன்றாகி விடுவது. மாயையிலிருந்து உலகம் விரியும் போது பார்த்தா பேதாபேதமாக இருக்கும், மாயையில் ஒடுங்கும் போது பார்த்தா அது பேதம் அபேதமாக இருக்கும். அபேதம்னா மாயைக்குள்ள எல்லாம் ஒடுங்கிறதுல ஒன்று தானே இருக்குது, அதனால அபேதம் அபேதமாக இருக்கும். இப்படி இருக்க ஒருவனே எல்லா மாயும் அல்லவாய் உடனும் ஆவார். இந்த மாயையை காரியப்படுத்துகிற இருக்கிறான் பாரு, ஒருவன் ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு அல்லவா, ஒருவன் என்னும் ஒருவன் காண்கு. இதுதான் திருவாசகம் தான், திருவாசகம் மாதிரி விளக்கம் கொடுக்குற நூல் வேற கிடையாது. ஒருவன் என்ன, ஒருவன் என்று சொன்னால் சிவருமான் தான், ஒருவன் என்று சொன்னால் சிவருமான் தான். அதனால ஒருவன் என்ன, ஒருவனே போற்றி உப்பில் அப்பனே போற்றி, உப்பில்லாதவனாகினாலே ஒருவன், உப்பு இல்லாதவனாகினாலே ஒருவன். அதனாலே அப்படி அந்த மாயை அபேதமாக பேதாபேதமாகவும் அபேதமாகவும் இருப்பது போல சிவபெருமான் அந்த மாயையை காரியப்படுத்துகிற சிவபெருமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா, அவன் தான் எல்லா மாய் அல்லது மாய், எல்லா மாய் அல்லது மாய், யாவையுமாம் அல்லையுமாம், ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்றில்லை, ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்றில்லை. விளங்குத, சிவபெருமான் எப்படி இருக்கான் தெரியுமா, உலகமாக இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான், உலகத்தை கடந்து இருக்கிறான், உலகத்தில் கலந்து இருக்கிறான், ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாக இருக்கிறான், ஒன்றாய் வேறாய் உடனாய். பின்னாடி வரும், ஒன்றாய் வேறாய் உடனாய். ஏழே இப்போ உலகத்தை கலந்து இருக்கும்போது கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான், அந்த பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறான். கலந்து இருந்தால் கூட அந்த பொருள் வேற இந்த பொருள் வேற, ஒன்று நீ அல்லை, ஒன்று நீ அல்லை, காணப்பட்ட பொருள் ஒன்று கூட நீ அல்ல, ஆனால் ஒன்றே இல்லாமல் ஒரு பொருள் இல்லை. அதான் திருவாசகம், ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, ஒன்று நீ அல்ல, காணப்படுகிற பொருள் அத்தனையும் சிவபெருமான் அல்ல, ஆனால் சிவபெருமான் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை. எல்லா பொருளையும் கலந்து அந்த பொருளை எல்லாம் இயக்குகின்ற காரணத்தினாலே அவன் எப்படி இருக்கிறான், ஒன்றாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையினாலே உடனாக இருக்கிறான், கலப்பும் தன்மையினாலே ஒன்றாய் இருக்கிறான், ஒன்றாய் வேற ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையுடன் எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனான் இட வீழி மிடலை. ஞானசுபர தேவார ஒன்றாய் வேற புரியுதா, ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் கடவுள் உலகத்துக்கும் அவனுக்கு எந்த விதமான பொருத்தமும் கிடையாது. உலக பொருளுக்கு நமக்கு எல்லா பொருளும் பொருத்தமா இருக்குது, எல்லா பொருளும் பொருத்தமாக இருக்குது. கடவுளுக்கு இந்த பொருள் அத்தனையும் அவனுக்கு பொருத்தம் கிடையாது. அவனை பார்க்க இந்த பொருளை பார்க்க வெகு தூரம் வெகு தூரம் இந்த பொருள் அவனுக்கு வேண்டியதும் இல்லை, இந்த பொருள் அவனுக்கு பெருசும் இல்லை, இதை வச்சு அவன் பிழைக்கிறவனும் இல்லை. இதை வச்சு தான் நம்ம பிழைச்சாகணும், இதை வச்சு தான் நம்ம பிழைச்சாவனா, இதை வச்சு அவன் பிழைக்கிறவனும் இல்லை. ஆயினும் நம்முடைய நன்மை கருதி என்ன பண்ணுறான், கலக்கிறான், உலகத்தோடு கலக்கிறான். அது வந்து பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய். இப்படியே பூதங்கள் ஊர் நின்றாய். ஐயோ திருவாசகம் இப்படி சித்தாந்தம் சொல்லுது, பூதங்கள் ஊர் நின்றாய் என்றெல்லாம் சொல்லுதல்லவ. அதனாலே இப்படி ஒருவனே எல்லாமாயி அல்லவாய் உடனுமாவார், அந்த ஒன்றாய் வார், ஒன்றாய் வேறாய் உடனாய் மூணு சொல்லிட்டாரு. இந்த ஒரு வரியில சொல்றாரு பாருங்க, ஒருவனே எல்லாமாய் எல்லாம் ஆனானா, எல்லாம் ஆகவில்லையானால் அந்த பொருள் எங்க அது எங்க, உடனாக இல்லையானால் அந்த பொருளை நம்ம அனுபவிக்க முடியாது. இப்படி ஒருவனே எல்லாமாயி அல்லவாய் உடனுமாவான். சரி, மாயாவாதி, மாயாவாதி மாயாவாதி என்பதும் ஏகாண்மவாதி என்பதும் ஒன்று ஒன்று, அவர்கள் தான் வேதாந்தி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாயாவாதி ஏகாண்மவாதருக்கே சங்கரன் மதம் தான், ஏகாண்மதம் பரமாத்மா ஒன்று தான், சிவான்மா கிடையாது, பரமாத்மா ஒன்று தான், அவங்க தான் வந்து ஏகாண்மவாதம். ஏகாண்மா ஒரே ஆன்மா, பரமாத்மா ஒன்று தான், பரமாத்மாவாகிய பரமந்தான் இத்தனையும் ஆக இருக்கிறது என்பது அவங்களுடைய கொடுக்கும். அவங்க சொல்கிறாங்க மாயையிலிருந்து உலகம் தோன்றாது, மாயை அருவப்பொருள், மாயை விகாரம் இல்லாதது, மாயையிலிருந்து தோன்றாது என்பது அவருடைய சித்தாந்தம். அதே எப்படி சொல்கிறாங்கன்னா, அரு உரு ஈனாதாகும், அருவமாயிருக்கிற பொருள் உருவத்தை பெறாது ஈனாது, அருவமாயிருக்கிற பொருள் உருவத்தை தராது என்பது அவர்கள் கொள்கை. மாயை அருவப்பொருள் அதிலிருந்து உருவம் வராது, அருவத்திலிருந்து உருவம் வராது ஈனாதாகும். விகாரம் அதிகாரத்தின் வருவதும் இல்லை, அதிலிருந்து விகாரம் வருவதும் கிடையாது, மாயையிலிருந்து விகாரமாகிய பிரபஞ்சம் தோன்றாது என்பது அவருடைய கொள்கை. மாயை அருவப்பொருள் அதிலிருந்து பிரபஞ்சம் தோன்றாது, பிரபஞ்சம் என்பது விகாரம், விகாரம்னா பல வகையான பொருள்களுடைய உலகம், எத்தனை பொருள்களும் மணக்கில்லாத பொருள்களை உடையது, இத்தனையும் அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து வராது என்பது அவருடைய சித்தாந்தம். அதே அதுக்கு சொல்றாரு, இவரு சொல்றாரு வருவதில்லை எண்ணில் வான்வெளியாதி பூதம் தருவதும் தன்னில், தருவது தன்னில் மேக சலன சத்தங்களோடு உருவ உருவமின் உருவமேரெல்லாம் உதித்துடும் உணர்ந்து உள்ளே. அதாவது இப்ப அருவத்திலிருந்து நீ உருவம் தோன்றாது என்கிறாய் அல்லவா, இப்ப வானம் இருக்கிறதே அருவந்தான், அது அருவந்தான், அதிலிருந்து எத்தனை விகார பொருள் கொண்டு வருது. அதுக்கு சொல்கிறாரு எடுத்துக்காட்டு, மின்னலிருந்து இடியிலிருந்து மழை பல பொருள் தோன்றுதல்லவா. அதை வான்வழி ஆதி பூதம் தருவது தன்னின் மேக சலன சத்தங்களோடும் உருவமின் உருமேரெல்லாம் உதித்துடும் உணர்ந்து உள்ளே. இப்படி அருவமாயிருக்கிற ஆகாயத்தில் இருத்தனையும் தோன்றுதல்லவா, அதுபோல் அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்றும், அருவமாயிருக்கிற மாயிலிருந்து உலகம் தோன்றும்.
1: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முன்பு எனது உயிர் செகுத்து முடிப்பதே கருமம் என்றெண்ணி. சரி, அந்த வாளை கொண்டு நாம் நம்மையே உயிர் மாய்த்துக் கொள்ளுவோம் நினைச்சிட்டார் எரிபத்தர். என போச்சோழரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா அவர் கையில வாள் இருந்ததுன்னா காப்பாற்ற முடியாது. இப்ப வாங்கி ஆயிட்டு, தன் கையில ஒரு வேல் இருக்குது, அவர்களுடைய வாள் இருக்கு, ரெண்டும் இருக்குது. ஆடார் ஆடா, இப்ப உயிர் உயிரை மாய்ப்பதற்கு ரொம்ப அருமையான கருவிகள் இருக்கின்றன அல்லவா. அதனால அந்த வாளை எடுத்து பரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர்தம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதில் தன்னுடைய வேலை கொண்டு செய்யல. ஏன், அவர் கொடுத்த எதுவோ வாளோ அதுவே புண்ணியமான வாள்னு இவருக்கு. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ் வேணாம், இது உங்களுடைய புண்ணிய வாழ், இது வேண்டாம்னாரு. இவர் என்ன, அதுவே புண்ணியமான வாழ் என்று கருதி அப்படியே அரியலுற்ற போதில் போர்ச்சோடர் என்ன செய்வார், பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கெட்டேன் என்றதிற்கடிது சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும் அப்படி நேர பாய்ந்தார். பாய்ந்துட்டு பெரியவங்களே பெரியவங்களே அடாரா இப்படி செய்யக்கூடாது ரொம்ப மிகுக்குது என்று சொல்லிவிட்டு அவர் கையை அந்த வாழையும் பிடித்தாராம்.
4: வளவனார் விடாது பற்ற மாதவர் வருத்துகின்ற அளவில் ஆப்பறிவில் இந்த இடுக்கனை அகற்ற வேண்டி களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளர் வழி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப.
3: இதுவரைக்கும் ஒளி, இப்பொழுது ஒலி. ஒரு ஒலி ஒண்ணு, இது வானொலி செய்தியாக பெருமானே அருள் செய்தாராம். என்ன ஒளி?
4: தொடுந்தகை அன்பின் மிக்கீர்.
3: இரண்டு பேர் ரொம்ப அன்பர்கள்.
4: தொடுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலர இன்று சீனக்கரி சிந்த.
3: உங்க ரெண்டு பேருடைய தொண்டையும் இந்த நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கருதித்தான் அந்த சிவகோச்சாரியார் மலரெடுத்து வர இந்த யானையானது ஓடி ஓடி அதை மிதிக்க இந்த பாகரால் அதை அடக்க முடியாத அளவுக்கு அதுக்கு வலிமை வந்து சேர அதை நீங்கள் பார்க்க அவற்றை எல்லாம் கொல்ல நேர்ந்தது, கொல்ல நேர்ந்தது. அப்ப எதற்காக இது நடந்தது? இந்த திருவருள் குறிப்பு,
4: தொண்டினை மண்மேல் காட்ட செடுந்திரு மலர இன்று சீனக்கரி சிந்த திங்கள் கொடுந்த அணி வேந்தர் அருடினால் கூடிற்று.
3: நான் அடிக்கடி சொல்லுவேன் சோதனைன்னு சொல்லக்கூடாதுன்னு, சோதனை அல்ல.
4: இந்த இரு பெரு மக்களின் தொண்டினை மண்மேல் காட்ட
3: இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகத்தான்ப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்தது, திருவருள் செய்தது இது. எனவே யானையும் தவறென்று, பாகரும் தவறென்ற தவறிலர், சோழனும் தவறிலர், கொன்ற நீயும் தவறிலர். இப்படி சொன்ன உடனே, சரிங்க சார், உங்க தொண்டினை மண்மேற்காட்டத்துக்காக ஒரு யானை அஞ்சு பேருடைய உயிரும் இல்ல போயிருக்கு, நம்மால சும்மா இருப்பானே, சும்மா இருப்பான, இவன் சும்மா இருப்பானு நமக்கு தெரியாதா, போட உட்கார்றான். உங்க தொண்டை ரெண்டு பேரும் காட்டிக்கிறதுக்கு இந்த இங்க அஞ்சு ஆறு உயிர்ல சாமி போயிட்டுது. ஏன்னா இவர் உயிரை காப்பாத்துறாரு, அவ்வளவு பெரியவர், மக்கு பெயர் தினம் உள்ளதல்றான். இவன் வந்து நம்ம கேக்குறான், சரி கேடு கேட்கற பதில் சொல்லணும்ல.
4: பார் மீசை எழுந்தது,
3: எது இந்த இரண்டு பேருடைய பெருமையை காட்டத்தான் இவ்வாறெல்லாம் நடந்தது என்ற அந்த வானொலி செய்து அப்படி அப்படி எழுந்ததாம். இங்கதான் கவிதை, கவிதை
4: அந்த ஒலி எழுந்தது யானையும் பாகரோடும் எழுந்தது அன்றி.
3: அதான் இலக்கியம், அதான் இலக்கியம், இலக்கியத்துக்கு இலக்கியம்.
4: வானொலி அப்படியே எழுந்தது, அது வானொலி மட்டுமா எழுந்தது, இந்த பகுத்தறிவாதி கேள்வியும் எழுந்து அவனுக்கு விடையும் எழுந்தது. ரெண்டு பேர் தொண்டை காட்ட அஞ்சு ஆறு பேருடைய உயிர் போறதோ அப்படின்னார். செட் டவுன். பாகரோடு யானையும் எழுந்ததன்றே.
3: யாருமையான அமைப்பு அந்த ரெண்டை இணைத்துக் கொண்டார் பாருங்க. ஒலி எழுந்தது, இங்க ஐயம் எழுந்தது, அந்த ஐயத்தையும் அறுத்து பாகரோடு யானையும் எழுந்தது. இது மேல என்ன செய்ய முடியும்?
4: எனவே இப்பொழுது என்ன, ஈரவே பூட்டும் வாழ்விட்டு எரிபத்த தாமும் அந்த நெறியர் பெருமான் தாழ் மேல் விழுந்தனர்.
3: அப்படியே அந்த கழுத்தை நிற்பதற்கு முற்பட்ட எரிபத்தர் அப்படியே அந்த முன்னால் இருக்கிற அரசர் காலில் விழுந்தாராம்.
4: அரசர் அடாடாடாடாடாடா சிவசிவே சிவசிவே நீங்களா விழுது, அவர் இவர் காலில் விழு.
3: நாட்டு சர்க்கத்தில் சொன்னாரே,
4: பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் வணங்குமா போல்.
3: அடியவன்னா இவர் அவரை வணங்கினா சிவ சிவ சிவ இருட்டு இவர் அதுக்கு மேல வணங்கி அவர் அதுக்கு மேல வணங்கி அடாடாடா ரெண்டு பேரும் அப்படி கட்டிட்டு தருவாங்க.
4: அப்படி இரண்டு பேருமாக அந்த ஒருவருக்கொருவரை வணங்கி இப்பொழுது என்ன செய்தார்?
3: சரி சார், ஒருத்தன் ஒரு ஆள் ரொம்ப கவனமா கேட்டாள், இவங்கெல்லாம் சரியா போச்சு, இன்னைக்கு ஆகவே அவர் சிவகாமி ஆண்டார் பூக்கோடல் எடுத்துட்டு போனது ஒண்ணுமில்ல, அவர் பூஜை போயிட்டுதே என்ன, பூஜை போயிட்டு அவசரப்படாதுன்னு சொல்லியிருக்கேன், பொறுத்திருந்து பாருன்னு எல்லாத்தையும் சொல்றேன்,
4: பொறுத்திருந்து பாருங்க,
3: போய் பாடுறா பூக்கூடைய
4: ஆனதீர் கும்பிட்டு பாருங்க. இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேரொலியை போற்ற அருமறை பொருளாயுள்ளார் அணிகொள் பூங்கூடை தன்னில்.
3: அது நிக்குது பாருங்க, சிவதா சிவதா என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நிக்குது பாருங்க. அது அஞ்சாறு கூட அன்னைக்கு பறிச்சு நிறைய நிறைய அமிழ்த்து அமிழ்த்து எடுத்துட்டு வச்சிருக்கு அல்லவா.
4: அந்த கூட இப்ப என்ன, கீழே இருந்து சிந்தியில கடிப்பிச்சு பூவும் போயிட்டுது கூடையும் போட்டுது. இப்ப நேர தண்டுல அந்த அஞ்சு கூடையும் வந்தது, அஞ்சு கூடையில அந்த மலர்களும் இவர் பறித்தவரோட அப்படியே நிரம்பி கமகமன்னு வாசம் அடிச்சுதான். மறிவிய பள்ளித்தாமும் நிறைந்திட அருள் மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமியாரும் நின்றார். மலர் வந்தவனே, அடாளாளா பெருமானே, இந்த மலர்களை தொடுத்து நீ இந்த நாள் போற்றாதி ஆற்ற நாள் பொய்க்கினேனே என்பது போல இந்த நாள் போயிடுமோ நினைச்சேன், இல்ல நல்ல வேலையா போல என்று சொல்லி அவருக்கு மன மகிழ்ச்சி. இப்படியாக ஆன சீர் மட்ட விளாளங்கள் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் உத்தரு கழிப்பினோடும் உறங்கி மீதெடுந்ததுத்து முட்ட வெங்கடங்கள் பாய்ந்து முகிலன முழங்கி பொங்கும் பட்டவத்தனத்தை கொண்டு பாகரம் அணைய வந்தார். யானை எழுந்தது, பாகரம் எழுந்தாரலாம். எது போலனர் தூங்கி எந்திரிச்சது மாதிரினர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர்ல திருவள்ளுவர்ல அது மாதிரி தூங்கி வச்ச மாதிரி ஒருவித சூடு இல்லாம எழுந்து எப்படி இருப்பாங்க வந்தவரெல்லாம். அவரெல்லாம் பெருமான் காலிலும் அடிவர் காலிலும் விழுந்து வணங்கினாரலாம். ஆன சீர் தொண்டர் கும்பிட்டு அடியணியின் கழிப்ப இந்த மாணவன் கழித்தில் ஏறி மகிழ்ந்து எழுந்தருளும் என்ன மேன்மைய பணி மேற்கொண்டு வணங்கி இவன் குடையின் நீளர் யானை மேற்கொண்டு சென்றார் இவளி மேல் கொண்டு வந்தார். அருமை அருமை. இந்த இதுல வரலாறு மட்டுமா பாடினார், இலக்கிய சுவையும் ததும்ப பாடினார். உடனே பார்த்தால் யானை வந்தது, வந்தவன் அப்படியே கைகூப்பி அரசங்கிட்ட வணங்கி நின்றுதான். அதனால மதம் பிடிக்கல. இந்த இரண்டு பேருடைய தொண்டையும் காட்ட இவையெல்லாம் நிகழ்ந்தனவே தவிர யானை மேலையும் தப்பில்லை, பாகர் மேலையும் தப்பில்லை. அதனால நின்றுதான் பாகரை எல்லாம் வணங்கி நின்றாரலாம். உடனே சொன்னாராம், எரிபத்தரை பார்த்து தாங்கள் இந்த யானை மீது எழுந்தருளும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார. இல்ல அடியேன்னு கேட்டுக்கொள்றேன், இந்த யானை மீது தாங்கள் எழுந்தருளி திருக்கோவிலுக்கு வர. தவிர்க்க முடியல, ஏறிட்டாராம். இவர் எதுல வந்தாரு, நான் ஒரு குதிரையில வந்தேன். சுந்தர பெருமானும் சேரமான் பெருமாளும் போல, அது வெள்ளையானையில போச்சு, இது குதிரையில போச்சு. யானை மேல் கொண்டு சென்றார், யானை மேல் கொண்டு சென்றார் இவிழி மேல் கொண்டு வந்தார். அவர் யானை மீது இவர் குதிரை மீதுமா போனாங்களாம். போன உடனே எல்லாம் பொன்னிடும் பொதுவிலாடல் புடிய நீடிய புனிதர் போற்றால் சென்னையில் கொண்டு சென்னி திருவள்ளர் கோயில் புக்கான். அரண்மனைக்கு போகல என்ன, அரண்மனையில போய் என்ன பிரயோஜனம், தீர்ப்பு வழங்கியதும் அடியவர் பெருமையை காட்டியதும் எது, திருக்கோவில். அதனால எல்லோரும் கோவில். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சேர அவர் பூக்குள்ள எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்துட்டது. எம்பிரான் அன்பரான ஏரி பத்தர் தாம் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமை உண்ணி திருப்பணி நோக்கி சென்றார். இப்படி எல்லாம் சென்று கோவிலுக்கு போய் பெருமானை எல்லாம் வணங்கினாரலாம். வணங்கிய பிறகு மீண்டும் ஒரு குறிப்பு, என்ன குறிப்பினர், மற்றவர் இணையவானவன் பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் நற்றவ கொள்கை தாங்கி நலமிகு கையிலை வெப்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாம் கோமுதல் தலைமை பெற்றார். அது நான் இவ்வளவு தனியா எடுத்து எழுதினோம், நம்முடைய பெரிவிராணத்துல எழுதலாம் இருக்கிறோம், எழுதி சில வச்சிருக்கிறோம். அது இந்த வீடு பேற்று நிலை இருக்குதே, அது சிலருக்கு உடனேயே வழங்கப்படுகிறது, சிலருக்கு காலம் தள்ளி காலப்போக்கில் வழங்கப்படுகிறது, என்னென்ன தலைமையில வழங்கப்படுகிறது என்று ஒரு தொகுப்பு எடுக்கணும். 63 பேருக்கும் இல்ல, 63 பேருக்கும் அதுல இவருக்கு உடனே வீடு பேர் இல்லை. இதுபோல் இன்னும் பல ஆண்டுகள் அந்த அடிவருக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செய்து எரிபத்தர் கையிலைக்கு சென்றார், சென்று சிவகணநாதராம் தலைமை பெற்றார் என்கிறது. சிலருக்கு இப்ப இளையான்குடிமாரருக்கு அல்ல உடனே வருகன்னு, திருநீலகண்டருக்கு நீயும் உன் மனைவியும் இப்படியே வருக, கண்ணப்பருக்கு மாறிலாய் வளத்தில் நிற்க என் வலது பக்கமா இருக்கேன்னு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிளக்க வேண்டாம் ஒவ்வொரு அடிவர்களுக்கும் பெருமான் அருள்வதும் அந்த அருள்கின்ற வண்ணங்களும் ஒன்னு ரெண்டு அல்ல, பல்வேறு விதமா இருக்கும். இதையே இது கொடுத்தார், இதையே இதையும் கொடுத்தாரு கேட்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, கிளக்க வேண்டாம். தாட்பால் வணங்கி இது கேட்கத்தக்கான, எவரவருக்கு எந்தெந்த மாதிரி அருள் செய்தாரோ அதெல்லாம் கேட்டு மகிழ வேண்டிய பொறுப்பு இருக்க தவிர, இவருக்கு ஏன் யானை கொடுத்தார், நீ இவருக்கு ஏன், சரி இப்ப சுந்தரருக்க வச்சுக்கோ, இவருக்கு ஏன் வெள்ளையானல் வர சொன்னார், இவருக்கு ஏன் குதிரையில வர முடியா பண்ணார், சரி இப்ப நீங்க சேரமான் பெருமாளுக்கு யானை கொடுத்து இவருக்கு குதிரை கொடுத்திருந்தா இதேதான் கேட்பீங்க, அது ஏன் சேரமான் பெருமையான இதே கேள்விதான் வரும். ஆகவே அவரவர்களுக்கு அடியவர்களுக்கு அந்த உயிரினங்களுக்கு செய்கின்ற அருளும் மாண்பும் கேட்பான் புயல் அளவு இல்லை, எதையோ விதமா செய்யலாம் அருள் செய்யலாம், இதை நீ கிளக்க வேண்டா, இவன் பட்டிமன்றம் போடாதரா. பின் என்ன, தாட்பால் வணங்கி இவை கேட்கத்தக்கார், பெருமான் திருவருள் எவ்வாறெல்லாம் ஆன்மாக்களுக்கு கிடைக்கின்றது அதை கேட்டு மகிழ்வது உனக்கு கடனே தவிர, அதன் வண்ணம் நீயும் அடியனாக ஆகி ஆட்பட வேண்டுவது கொண்டது தவிர, இதையே இவர் கொடுத்தார் அதையே இவர் கொடுத்தார் சிட் டவுன் என்று சொன்னது ஞானசம்பந்தர் தான். அதனால் சில காலம் இவர் இருந்து மீண்டும் இந்த பணியை செய்து சிவகணநாதராகும் தலைமையை பெற்றார் என்று இங்கே அருமையான அந்த வீடு பேர்த்தை சொல்லுகிறார். இப்படியாக தேனமரும் பூங்கொண்ட செஞ்சடையவர் புற்றாலில் ஆனாத காதலன்பர் எரிபத்தற்கு எரிபத்தர் அடிகள் சூடி வானாலும் தேவர் போற்றும் மன்றுளார் நீரு போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் எம்பலுத்தேன். இதுவரையிலும் எரிபத்த நாயனாருடைய திருவடியை பின்பற்றி வணங்கினேன், இனி ஏனாதிநாத திருவடிகளை வணங்குகிறேன். அப்படின்னா போல்சோழர் என்னானார் என்று ஒரு கேள்வி வரும். அவர் தனி அடியவராக பின்னே பேசப்பட இருப்பதனால இங்க வாழா விடுத்தார். அவ்வளவுதான், இங்க முடிவு எதுக்கு எதுக்கு வேணும், என்ன தலைப்பு பத்தி பேசணும், இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியே அதுதானே பேசணும். அதுதான் இங்கே சொன்ன போல்சோழர் பொறுத்திருந்துபார். ஆனா அந்த சிவகாமி ஆண்டார் மலர் வந்துட்டது அவருக்கு, இந்த யானை பாகர் உயிர் பெற்றவர்கள் உயிர் பெற்றார்கள். ரொம்ப அழகா அந்த முடிவெல்லாம் மிக, அதாவது எந்த தேவை எது தேவை என்று அது அப்படி முடிச்சு எந்த அளவு சொல்ல வேண்டும் இத்தனை பேருக்கும் தீரும். இப்படியெல்லாம் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன்னு ஒரே ஒரு தொடர் தான் இவ்வளவு நீள நெடிய வரலாற்றை உருவாக்குவதற்கு காரணமாய் நடராஜ பெருமானுடைய திருவருள், அவருக்கே இருந்த ஒரு புலமை நலம், இவையெல்லாம் ரெண்டும் சேர இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாறு கிடைத்தது என்று சொல்லி
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு 4வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருக்கயிலாய விரம்பரை சந்தானக்குறவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நிகண்ட சாத்திரங்களுள்ளே இந்த திருவருட்பயன் என்ற சாத்திரமானது குறள் வெண்பாவிலே அமைந்து சித்தாந்த கருத்துக்களை புதிய கோணத்திலே மிக நயமாக எடுத்துரைக்கின்ற பாங்குடன் விழுகின்றது. அந்த வகையிலே இந்நூலின் முதல் 3 அதிகாரங்களை திருவருளும் குருவருளும் துணை கொண்டு சிந்தித்துள்ளோம். முதல் 3 அதிகாரங்களாவன சைவ சித்தாந்தத்துள் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றை முறையே விளக்குவன. ஆகையினாலே முதல் அதிகாரம் பதிமுதுநிலை என்ற பெயரை தாங்கியுள்ளது. இது பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் நன்கு எடுத்துரைத்து அந்த பதியினை வழிபட வேண்டும் என்ற உபதேசத்துடன் அமைந்துள்ளது. 2வது அதிகாரமாகிய உயிரவை நிலை பசுவை பற்றியது, பசுக்களாகிய உயிர்களின் இயல்புகளை விளக்கிச் சொன்னது. 3வது அதிகாரம் இருள்மல நிலை என்ற பெயர் தாங்கி சிறப்பாக ஆணவமலத்தை பற்றியும் இனம் பற்றி கண்ம மாயைகளையும் விளக்கிச் சொன்ன அதிகாரமாக 3வது அதிகாரம் திகழ்கின்றது. இவ்வாறு சைவ சித்தாந்தத்தை கற்கப் போகும் மாணாக்கர்கள் சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற 3 பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றிலே தெளிவு பெறும் பொருட்டு முப்பொருள்களையும் விளக்கி கூறிய ஆசிரியர் இனி 4வது அதிகாரத்திலே அருளது நிலை என்ற தலைப்பிலே அந்த பதியை விட்டு என்றும் நீங்காமல் எவ்வாறு தீயை விட்டு சூடு நீங்காமல் உள்ளதோ அதுபோல பதியை விட்டு நீங்காமல் அபின்னமாக பதியோடே இருக்கின்ற திருவருட்சக்தியை பற்றி விளக்கிச் சொல்கின்ற முறையிலே அருளது நிலை என்ற பெயரோடு 4வது அதிகாரம் அமைந்துள்ளது. இந்த அருளை பற்றி முதல் அதிகாரத்திலே அந்த 13வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். 2வது குரட்பா 13வது அதிகாரத்திலே 2வது குரட்பாவிலே குறிப்பிட்டார். முதல் குரட்பாவிலே பதியினுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் தொகுத்து அருளிய ஆசிரியர் இரண்டாம் அதிகாரத்திலே பதியினுடைய மிகச்சிறந்த குணமாகிய பேரருள் உடைமையினை தனியே எடுத்து கூறின. பேரருள் உடைமைதான் எம்பெருமானுடைய குணங்களில் எல்லாம் மிகச்சிறந்த குணம். எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற குணம் அவனுடைய என் குணங்களுள்ளே பேரறிவு பேரருள் உடைமை. ஏனென்றால் முற்றும் உணர்தல், இதனை சர்வஞ்ஞத்துவம் என்பார்கள். வரம்பில் ஆற்றல் உடைமை அனந்த சக்தி என்பார்கள். இப்படி முற்றும் உணர்தல், வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற சிறந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த பேரருள் உடைமையை பேரருள் உடைமை என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், இது மிகச்சிறந்த குணம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், அந்த சிறந்த குணங்களை எல்லாம், அந்த பதிக்குரிய சிறந்த குணங்களை எல்லாம் பசுக்களாகிய நாமும் பெரும் பொருட்டு எம்பெருமான் கொண்டிருக்கின்ற குணம் ஆகையினாலே இந்த பேரருள் உடைமை என்ற குணத்திற்கு தனிச்சிறப்பு. அப்ப முதற் குறட்பாவிலே பதி இத்தனை மேன்மை குணங்களோடு இருக்கின்றான் என்பது மட்டுமல்ல, அத்தனை மேன்மை குணங்களையும் நமக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் மேன்மையாக இருக்க வேண்டும், தன்னை பலரும் பார்த்து மதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் பதி இருக்கவில்லை. தன்னுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் அங்கு ரொம்ப சிறப்பு. ஆகையினாலே வாழ்வர் அருமையாக சொல்வார், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவா பேரறி பேரறி வாழும் திரு என்று சொல்வார். அதான் ஒரு சிறந்த மனிதனிடம் செல்வம் இருந்தால் அது ஊர்நீர் நீர் நிறைஞ்ச மாதிரி, அவரவர் வீட்டு கிணற்றில் நீர் நிறைந்தால் அது அவரவர் வீட்டுக்கு தான் பயன், ஊர்நீர் நீர் நிறைஞ்சிருந்தால் அது ஊருக்கெல்லாம் பயன் சொன்னார். அந்த மாதிரி செல்வம் வந்து சிறந்தவர்களிடம் இருந்தால் அது பல மக்களுக்கும் பயன்படும் என்று சொல்வார். அதுபோல இந்த முற்றறிவு உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை போன்ற இந்த பெருங்குணங்கள் எல்லாம் சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே, எப்படிப்பட்ட சிவபெருமானிடம், பேர் அருள் உடைய சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே தன்னுடைய பெருங்குணங்களை எல்லாம் உயிர்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அவன் கருதுகின்றான். எதையுமே வேண்ட தெரியாத இந்த உயிர்களுக்கும் அவன் வழிய வந்து அருள் புரிந்து பிறவியை கொடுத்து இந்த முப்பொருள் உண்மைகளை எல்லாம் படிமுறையிலே உணர்த்தி வருகின்றான். இவ்வளவு பெரும் கருணை. அதான், அதாவது கருணை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது அதன் அருமைப்பாட்டினை உணராமல் விட்டு விடுகின்றன உயிர்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், எப்பவும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், எப்போதும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது தண்ணீருடைய அருமைப்பாடு தெரிவதில்லை. அதை வீணடிப்பது இது போன்ற செயல்களிலே மக்கள் ஈடுபடுவதை காண்கின்றோம். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு என்று வரும்பொழுதுதான், அப்ப தண்ணீர் கிடைத்ததெல்லாம் கடவுள் நமக்கு மேல எவ்வளவு கருணையோடு இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் இல்லை என்று சொல்லும் போதல்லவா அதனுடைய அருமைப்பாடு தெரிகிறது. அந்த மாதிரி மனித பிறவின்னு ஒண்ணு கொடுத்தும் அது எவ்வளவு பெரிய கருணை. எம்பெருமான் நமக்கு கருணையோடு இந்த மனித பிறவியை முன்னாடி என்னென்ன வினை செய்த நமக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. ஒரு பிறவி நாம் வினைக்கிடாதனையா கிடைச்சது, என்ன வினை செய்து நமக்கு தெரியுமா தெரியாது. அந்த வினைகளை எல்லாம் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலே குறித்துக் கொண்டு அதை மறவாமல் உரிய காலத்தை கூட்டி அது அதற்கு ஏற்ற பிறவிகளை எல்லாம் அவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அது கருணையினாலே கிடைத்த பிறவியினை நாம் எப்படி பயன்கொள்ள வேண்டும், எவ்வளவு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இதெல்லாம் இது போன்ற சிந்தனைகள்லாம் இந்த நூல்களை சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தோன்றும். உலகியலிலே வந்து அப்படி போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கத்தான் சொல்லு. இது போன்ற நூல்களுடைய சிறப்பு அதுதான். அப்ப அந்த முதல் அதிகாரத்திலே சொன்னாரே, இரண்டாவது குரட்பாவிலே, தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொன்னார்களே. எப்படிப்பட்ட சக்தியோடு சிவபெருமான் நீங்காமல் இருக்கின்றான் என்று சொன்னால், சிவவாழ்வாம் அந்த பேரியல்வினை அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்வார்களே, அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம், உயிர்கள் சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணம் அந்த சங்கல்பம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணத்தை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றான் சிவபெருமான். எப்பவுமே வந்து எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றான். அந்த எண்ணத்தை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அந்த கருதுதல் அந்த சங்கல்பம் தான் அதுதான் திரு அருள் என்பது. அந்த அருளை பற்றி மிக விளக்கமாக சொல்கின்றார் இந்த நான்காம் அதிகாரத்திலே. இந்த அருளை பற்றி தான் இந்த நான்காம் அதிகாரத்திலே விளக்கமாக அருள். அப்ப அந்த குரட்பாவிலே நமக்கு அருளுடைய பெருமை நமக்கு புலப்படுகின்றது. அருள் என்பது எப்படிப்பட்டது? நமக்கு சிவமான தன்மையை வழங்க வேண்டும் என்ற கருணையைத்தான் திருவருள் என்று சொல்கின்றோம். சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்பது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அதற்கும் மேலான நிலை என்று ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும். எந்த நிலை அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு சிறந்த வேலையை ஒருவர் பெற்றாலும் சரி, அதுல பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாலும் சரி, அவருக்கும் மேல அதிகாரம் ஆனதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு தான் இருப்பார். உலகியல் அது. ஆனால் அருளே வேண்டும் போகின்றார்களே ஞானிகள், அருளாளர்கள், ஆன்மீக சான்றோர்கள், அவர்களுக்கு கடவுள் மட்டும்தான் அவர்கள் வந்து அடிமை. வேற யாருக்கும் அவர்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் தலைவர்களாகத்தான் இருப்பார். அதான் அருளை பெற்றதுனால உள்ள பொருளை விட்டு அருளை பற்றியவர்கள் அடைகின்ற பெருமை அதுதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட செல்வம் அருள் செல்வம். அது சிவமான் தன்மை பேற்றை வழங்கிவிட்டால் மற்ற பேர்களுக்கும் இந்த சிவமான் தன்மை பேற்றுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மற்ற ஒரு பேர் வந்ததுன்னா இருப்பதையெல்லாம் விட்டுற முடியாது. அம்மா, ஏன் எனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக என்கிட்ட இருக்கிறதுல நான் விட முடியுமா அப்படின்னு தான் கேட்போம். இருக்கிறதுலாம் ஒரு வேணும், அது போக எனக்கு ஒரு சிறப்பு. சிவமான் தன்மை அப்படி இல்லை, அது கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை. அந்த ஒரு பேரே போதும், அதற்கு மேலான பேரும் கிடையாது. அப்படிப்பட்டது ஒரு பேரு இந்த சிவமான் தன்மை பேரு. ஆகையினாலே தாய்மான் அடிகள் அருமையாக சொல்வார், பேர் அனைத்தும் அணுவனவே உதரித்தல்ல, பேரின்பமாக வந்த பெருக்கே என்ற. நீ பேரின்ப பெருக்காக வந்தாய், அந்த சிவ பெருக்கிலே நான் கலந்து விட்டதனாலே எனக்கு, நான் அதற்கு முன்பு பெற்றிருந்த பெயர்கள் எல்லாம் அணுவாக கருதி விட்டுவிடத்தக்க அளவிலே போய்விட்டன. ஆகவே அப்படிப்பட்ட முடிவான பேரு ஒன்று உள்ளது என்றால் சிவப்பேரு தான். அந்த சிவப்பேற்றை அருள்வதுதான் இந்த திருவருள். சிவப்பேருதான் முடிவானது, மிகச்சிறந்தது என்பதை நாம் உடன்பட்டால் இன்னொன்றையும் நாம் உடன்பட்டே ஆக வேண்டும். என்னவென்றால், அந்த முடிவான தன்னிகரற்ற சிவப்பேற்றினை திருவருளால் தான் நாம் பெற முடியும். மற்றபடி அங்க நம்முடைய செயலுக்கு அங்கு ஒன்று, திருவருளால் தான் நாம் அந்த முடிவான பேச்சினை பெற முடியும். ஆகவே மிகச்சிறந்த பேச்சினை அருளக்கூடிய சிவபிரானுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தரக்கூடிய திருவருளை பற்றி இந்த நான்காம் அதிகாரத்திலே சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு தலை சிறந்த அதிகாரம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த நூலை கற்ற பிறகு கூட நாம் தனிமையிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கத்தக்க வகையிலே அமைந்துள்ள அதிகாரம். எப்பவும் திருவருள் சிந்தனையிலே நாம இருக்கணும்னா அப்ப திருவருளுடைய அந்த பெருமையெல்லாம் நாம தெரிந்து கொண்டு வேண்டும். எல்லாரும் சொல்கின்றார், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அருளாளர்கள் எல்லாரும் சொல்வது என்னவென்றால் சிவசிந்தனை வேண்டும். ஆனால் அது எளிதாக உள்ளதா? மிக அரிதாக உள்ளது. அப்ப எவ்வாறு அந்த சிவசிந்தனையை கொள்வது என்றால், உலகத்து பொருள்களை ஏன் நினைக்கின்றோம்? அந்த உலகத்து பொருளோடு நம்ம பழகி இருக்கின்றோம், அதனால் அந்த உலகத்து பொருள்களை பற்றி நமக்கு சிந்திக்க முடிகின்றது. அப்ப அருளோடு பழக வேண்டும், சிவத்தோடு பழக வேண்டும் என்றால் அது நூல் மூலமாகத்தான் தொடங்க வேண்டும். நூல் நமக்கு அருளையோ சிவத்தையோ நேரடியாக காட்டிவிடவில்லை. ஆனால் நூலின் துணை கூட இல்லாவிட்டால் நாம அருள் சிவம்னு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்க முடியும் ஒழிய அதை பற்றிய எந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்காது. எனவே நூலே முடிவான பயனை தராவிட்டாலும் நூல்களை வாயிலாக கொண்டுதான் ஒருவன் சிவசிந்தனையை தொடங்க முடியும். நூல் அறிவுதான் ஒருவனை சிவசிந்தனையை நோக்கி படிப்படியாக வளர்த்து சிவத்தையே அவனுக்கு காட்டும். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்று சிவஞான சித்தியார் இக்கருத்தை கூறியது. எனவே இந்த அருளது நிலை மிக இன்றியமையாத அதிகாரம். எனவே அதனுடைய முதல் குரட்பாவிலே தொடங்குகின்ற போன அதிகாரத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் ஒப்பு நோக்கினால், போன அதிகாரம் இருள்மல நிலை, ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் நன்கு விளக்கப்பட்டது. அப்ப நமக்கெல்லாம் இந்த ஆணவ மலம் எப்போது நம்மை விட்டு நீங்கும், இதிலிருந்து நாம் எப்போது விடுபடுவோம் என்ற ஒரு ஆதங்கம் எழுந்திருக்க கூடும். எனவே ஆணவ மலத்தை விளக்கிய ஆசிரியர் அந்த ஆணவ மல ஆற்றலை ஒடுக்க வல்ல திருவருளை பற்றி அதை அடுத்தார்போன இந்த அதிகாரத்திலே கூறுகின்றார். எனவே போன அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் தொடர்பு உள்ளது, இந்த தொடர்ச்சி உள்ளது. போன அதிகாரம் இருள்மல நிலை, இந்த அதிகாரம் அந்த இருள்மலத்தை ஒடுக்கவல்ல அருளை விளக்கக்கூடிய அதிகாரம், அருளது நிலை. இதிலே முதல் குரட்பாவிலே ஆசிரியர் அருள்கின்றார், அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் சலையிலது போல் என்று அருள்கின்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒருவருக்கு வேண்டும் பொருளில் சலையிலது, வேண்டும் பொருளில் தலையிலது. அந்த வேண்டும் பொருளில் தலையிலது என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது நமக்கு பல தேவைகள் உள்ளன, உலக வாழ்விலே பல தேவைகள். அந்த தேவைகள் எப்படி அமைந்துள்ளன என்றால், எல்லாம் நமக்கு தேவைதான், பல தேவைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்று நமக்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது. அவசரமாக ஒருவருக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அதற்கும் கடிதம் தான். இப்போ தொலைபேசிகள் பெருகிவிட்டன. அப்போது தொலைபேசி நமக்கு மிக இன்றியமையாத தேவை. அந்த நேரத்தில் ஏதாவது லைன் ஃபால்ட் ஆயிருந்தது அப்படின்னா, அடனா இப்ப பார்த்து போன் இப்படி வேலை செய்யாம போச்சு, லைன் கிடைக்காம போச்சு, எவ்வளவு வருந்துகின்றோம், பதறுகின்றோம். ஒரு முக்கியமான செய்தியை ஒருவிடம் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்போ நமக்கு அப்போன தவிர அதை விட ஒரு பெரிய தேவை வேறொன்று இருக்க முடியாது. அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் நீர் வேண்டி மிகுந்த வேட்கையோடு மயங்கி விழக்கூடிய நிலையிலே இருக்கின்றான், நீ தண்ணீர் தாகத்திலே இருக்கின்றான் என்றால், அப்போது அவனுக்கு பணம் செயல் பொருள் மற்றதெல்லாம் அப்புறம்தான். அப்ப அவனுக்கு அந்த தண்ணீர் தான் தவிர்க்க முடியாத தேவை. அதுபோல ஒரு நோயாளி போராடி கொண்டிருக்கின்றார், இன்ன மருந்து கொடுத்தாதான் கேட்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருந்து தான் அந்த நோயாளிக்கு வேறு எல்லா தேவைகளை விடவும் சிறந்த தேவை. இப்படி மனித வாழ்விலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் மிக மிக தேவையாக உள்ளது. காலையிலே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு அப்போது அவர்கள் எந்த பேருந்தை பிடித்து செல்ல வேண்டுமோ அந்த பேருந்து தான் அவசியம் தேவை. அல்லது வேறு வாகனத்தை சென்றாலும் அந்த வாகனம் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் அப்போது அவர்களுக்கு முக்கியமான தேவை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது அல்லவா? ஆனா இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல தான். இப்ப பேருந்தை பிடிச்சிட்டாரு, அலுவலகத்துக்கு போயிட்டார், அல்லது டூ வீலர்ல அலுவலகத்துக்கு போயிட்டார். அலுவலகத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அந்த அத்தனை நம்பர் பேருந்து அவருக்கு வந்து உடனடியா தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் போகும்போது தான் தேவைப்படுது, அந்தந்த நேரத்துக்கு தான் தேவை. ஆனா அந்தந்த நேரத்துக்கு அதாவது தவிர்க்க முடியாத தேவைதான். என்ன சொல்ல வருகின்றார் ஆசிரியர் என்றால், இப்படி உலகியல் பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. உலகத்து பொருளாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லவில்லை, தேவைதான். ஆனால் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தேவை. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு பொருளை நாம் வேண்டி நிற்க வேண்டும், ஒரு பொருளை நாம் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த பொருள்தான் அருள் என்று திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற பாங்கினை நாம் எண்ணி பார்த்தோம். அதான் குரல் வெண்பாவிலே சொல்லும் பொழுது ஒரு செய்தியை மற்ற பாடல்களில் சொல்வதை விட குரல் வெண்பாவில் சொல்லும் பொழுது, அதுவும் மிகப்பெரிய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, அந்த கருத்தினுடைய தன்மை தன்னிகரற்று விளங்குவதை, எப்படி உலகியல் கருத்துக்களை ஞான செய்திகளை இலைமறை காய்மறையாக உலகியல் கருத்துக்களை விரிவாக திருக்குறளிலே எப்படி தனிச்சிறப்போடு பார்த்தோமோ அதுபோல சித்தாந்த ஞான செய்திகளை தனிச்சிறப்பாக சொல்கின்ற பாங்கினை திருவருள் பயனிலே பார்க்கின்றோம். திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற முறை இருக்கின்றதே மிகச் சிறப்பாக உள்ளது. மற்ற பொருள்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையாக உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் தேவைப்படும், ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது தேவைப்படாது, வேற ஒரு பொருள் தேவைப்படும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலுமே நமக்கு அத்தியாவசியமானதாக உள்ளது எதுவென்றால் அதுதான் திருவருள், சிவபெருமானுடைய திருவருள் அப்படிப்பட்டது. எனவே அந்த திருவருளை விட உலகத்திலே நீங்கள் எத்தனையோ சிறந்த பொருள்களை நீங்கள் அடுக்கலாம், ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வேண்டியது திருவருள் தான். ஆகையினாலே உலகத்து பொருள்கள் எல்லாவற்றோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் திருவருளை விட சிறந்த பொருள் இந்த அகிலத்திலே இல்லை என்ற உட்கருத்தினை நாம் பெரும்படி செய்கின்றார். அதான் வேண்டும் பொருளின் தலையிலது போல் வேண்டும் பொருள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருளை வேண்டி நிற்கின்றோமே, அந்த சந்தர்ப்பத்தில் தலையிலது போல் அந்த பொருளை விட தலையாய பொருள் வேறு இல்லை அல்லவா. மருந்தை வேண்டி நிற்கும் போது அந்த மருந்தை விட தலையாய பொருள் வேறு இல்லை, உணவை வேண்டி நிற்கும் போது உணவை விட தலையாய பொருள் வேறு இல்லை. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் எந்த பொருளை வேண்டி நிற்கின்றோமோ அந்த பொருளில் தலையிலது போல் அந்த பொருளினும் தலையாய பொருள் வேறு இல்லாதது போல அருளில் பெரியது அகிலத்தில். அதுபோல எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தாலும் திருவருளை விட பெரிய பொருள் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் இது எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன வேண்டிய பொருள். எனவே இதன் மூலம் ஆசிரியர் உரைக்கின்ற உபதேச மொழி என்னவென்றால், எனக்கு அப்படிப்பட்ட சூழல் ஆகவே நான் திருவருளை கருதவில்லை, சிவபெருமானுடைய கருணையை நான் எண்ணி பார்க்கவில்லை, என் சூழல் அப்படி, என் சந்தர்ப்பம் அப்படி என்றெல்லாம் அடியேனை போன்றவர்கள் கூறி வந்தால் அதை ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லா சந்தர்ப்பத்திற்கும் உரியது. இன்னும் ஒரு கோணத்திலே எண்ணி பார்க்க வேண்டும், நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையைத்தான் அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார். ஏன் இப்படி சொல்கின்றீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவையாக உள்ளது திருவருள். எனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு தேவைப்பட்ட பொருள் பொருளை விட மேலான பொருள் இருக்க முடியாது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலுமே தேவைப்படுகின்ற அந்த பொருளை விட சிறந்த பொருள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொன்னீர்களே, அது எவ்வாறு பொருந்தும்? தண்ணீர் வேண்டி நிற்பவனுக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தானே தேவையான பொருளாக இருக்க முடியும், தலையாய பொருளாக இருக்க முடியும். அவனுக்கு திருவருளும் தலையாய பொருளா இருப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது அப்ப இரண்டாவது குரட்பாவை விளக்குகின்றார். பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் சொற்சுவை, அது ஒரு பக்கம். எதுகை மோனை தொடை நயங்கள், அது ஒரு பக்கம். அவை ஒரு பக்கம் அணிவகுத்து நின்று அழகு செய்கின்றன. அதிலேயே மிகச்சிறப்பான செய்தி, நாம எதை விளக்குவது எதை விடுவது என்று தெரியவில்லை, அவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். ஏன் திருவருள் தான் உலகத்து பொருள் எல்லாவற்றினும் திருவருள் தான் மேலானது என்று ஏன் சொல்கின்றோம் தெரியுமா? பெருக்க நுகர வினை, வினை பெருக்க, வினை நுகர என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். வினை பெருக்க, ஒரு பொருள் நமக்கு வேண்டும், தேவையான பொருள் வேணும்னா அந்த பொருளை பெறுவதற்குரிய முயற்சியை நாம செய்ய வேண்டும். முயற்சியை செஞ்சா அந்த பொருளை பெறலாம், பெற்ற பிறகு அந்த பொருளை நுகர்கின்றோம், அதாவது அனுபவிக்கின்றோம். எனவே வினையை பெருக்கவும் அந்த வினைப்பலனை நுகரவும் எது துணை செய்கிறது தெரியுமா? பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் தான் துணை செய்கின்றது. எங்கும் பேரொழியாக நிற்கின்றது அருள். எப்படின்னா கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்திருப்பது போல, கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டுவதனால்தான் நாமெல்லாம் ஒரு செயலில் ஈடுபட முடிகிறது, எதையா அது மாதிரி செயலுக்குரிய பலன்களை அனுபவிக்க முடிகின்றது. அதுக்கெல்லாம் கதிரவன் ஒளி இடம் கொடுத்து காட்டி நிற்கின்றான், அதையே நாம் எண்ணி பார்ப்பதில்லை, எல்லாம் நம்மால நடக்கின்றது. அதே மாதிரி தோன்றா துணையாக எங்கும் நிறைந்திருந்து இந்த திருவருள் தான் நமக்கு இன்னது தேவை என்று நமக்கு அறிவிப்பது திருவருள் தான். அந்த தேவையான பொருள் அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதை கொடுத்து உதவுவதும் திருவருள் தான். திருவருள் கொடுக்காட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அது கிடைக்காது. அதான் பக்குவ ஆன்மாக்கள் நன்கு சொல்லுவார்கள், எல்லாம் திருவருள் தான், நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு தயக்கத்திலையும் அச்சத்திலே இருக்கும் பொழுது நல்ல முறையில காரியம் நடந்து கை குடிக்குன்னா எல்லாம் திருவருள் என்று பக்குவ வாழ்க்கையிலே பக்குவப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் முக்கியம். தண்ணீர்னா தண்ணீர், உணவுனா உணவு, அதுதான் முக்கியம். பேருந்துனா பேருந்து, அதுதான் முக்கியம். ஆனால் அதை நமக்கு அந்த உரிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அதனை கொடுத்து அருள்வது எது? திருவருள் தானே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பொருள் தலையாய பொருளாக இருந்தாலும் அந்த தலையாய பொருளை நமக்கு அந்த தக்க சமயத்தில் கொடுத்தருள்வதும் திருவருள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒருவன் அந்த திருவருளை கருதினால்தான் அவனுக்கு இம்மை வாழ்விலே கிடைக்கக்கூடிய பெயர்களும் கிடைக்கும், மறுமை பயனும் அவனுக்கு கிடைக்கும். இதிலே ஐயமே இல்லை என்று மிக தெளிவாக இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். கதிரவன் மொழி காட்டாவிட்டால் உலக காரியங்கள் நடக்குமா? அதுபோல ஆன்மா அறிவிலே திருவருள் தங்கி இருக்காவிட்டால் ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவதோ வினை பயன்களை நுகர்வதோ எவையுமே நடக்காது என்பதை தெரிவித்தருள்கின்றார். இவ்வாறு பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் என்ற இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலம் முதல் குரட்பாவிலே கூறினார்களே, அருளை விட தலையாய பொருள் அகிலத்தில் இல்லை என்ற அந்த கருத்தினை நன்கு வலியுறுத்தி அருள்கின்றார். இதன் மேல் ஒரு தடையை எழுப்பினால், ஏன் உயிர்களுக்கு அறிவில்லையா? உடம்பிலே பல கருவிகள் உள்ளனவே, அந்த கருவிகள் கண்டு அறிய மாட்டாவா? அல்லது அந்த கருவிகளின் துணை கொண்டு இந்த உயிர்களாவது கண்டு அறிய மாட்டாவா? திருவருள் காட்டினால்தான் உயிர்கள்லாம் காணுமா, அது என்ன என்று கேட்டால், மிகச் சிறப்பாக அதனை விளக்குகின்றார். ஊன் அறியாது என்றும், உயிர் அறியாது ஒன்றும், இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான் என்று கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும், உடம்பு அறியுமா? ஊன், ஊன் என்பது இரண்டு சுழியின் என்றால் அது வந்து சதையை குறித்து, அது சதையாலான உடம்பை குறிக்கும். மூன்று சுழியின் வரும்பொழுது உணவை குறிக்கும். இரண்டு சுழியின் வந்தது ஊன். ஊன் அறியாது என்றும், உடம்பு என்றுமே அறியாது, அது சடப்பொருள் தான். சரி, உயிர் சித்து பொருள் ஆயிற்று, அது அறியாதா? உயிர் அறியாது ஒன்றும், உயிர் ஒன்றையும் அறியாதியா? கண் ஒன்றையும் காணாதுன்னு சொல்ற மாதிரிதான். எப்ப காணாது? கதிரவன் ஒளி துணை செய்யாவிட்டால், அல்லது வேறு விளக்கொளி துணை செய்யாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதுதானே உண்மை. கண்ணுக்கு காணும் தன்மை உள்ளது என்பதும் உண்மைதான். ஆனால் வேறு ஒளி காட்டாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதும் உண்மைதானே. அது மாதிரிதான் திருவருள் அறிவிக்காவிட்டால் உயிர் ஒன்றையும் அறியாது, இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இவற்றை திருவருள் அறிந்து காட்டாமல் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும், உயிர் அறியாது ஒன்றும், இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இந்த உலக விடயங்களை எல்லாம் திருவருள் உயிர்களுக்கு அறிவிக்காவிட்டால் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக விளக்குகின்றார். அடுத்த குரட்பாவினே மிக அருமையாக சொல்கின்றார், இவ்வுண்மை இவ்வாறு உள்ளது. எவ்வாறு உள்ளது? உயிர்களுக்கு வேண்டும் பொருள்கள் எல்லாம் தலையாய வேண்டும் பொருள், மிக முக்கியமான வேண்டத்தக்க பொருள் திருவருள் தான். இதுவே உண்மை. எனவே உயிர்களுக்கு உரிய பொருள்கள், வேண்டி பெற வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பொருள் திருவருளாக உள்ளது. ஆனால் அந்த உயிர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திலே வாழ்கின்றன? இந்த உயிர்கள் நமக்கு மிக மிக அவசியமானது திருவருள் தான் என்பதை உணர்ந்து அந்த திருவருளையே எண்ணி வாழ்கின்றார்களா? உயிர்கள் மனித பிறவியாகிய அந்த மேலான பிறவி எடுத்த உயிர்களாவது அப்படி வாழ்கின்றார்களா? இந்த உயிர்களின் நிலை எப்படி உள்ளது? அருளின் நிலை இப்படி உள்ளது. ஆனால் அந்த அருளையே வேண்டி நிற்க வேண்டிய உயிர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை நமக்கு இடித்துரைத்து உணர்த்துகின்றார். எப்படி உள்ளது? பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறுத்து. பாலாளி மீனாளும் பான்மைத்து எடுத்துக்காட்டு சொல்லி, ஆளி என்பது கடல் என்று இங்கே பொருள்படும். ஆளி என்பது கடல். அறவாளி அந்தனன் பால் சேர்ந்தார் கண்ணால் திறவாளி நீந்தல் அரிது என்று தெய்வக்குளமை திருவள்ளுவர் பெருமானும் கூறினார். ஆளி என்பது கடலை குறிக்கும். பாலாளி என்று சொல்லும்போது பார்க்கடலை குறிக்கும். கடல் என்று சொன்னாலே அங்கே கடல் வாழ் உயிர்கள் இருக்க வேண்டும், அதுல நமக்கு எந்த ஐயப்பாடும் வேண்டும். பார்க்கடலில் மீன் இருக்குமா, சந்துக்கள் இருக்குமா, இதெல்லாம் நமக்கு ஐயங்கள் தோன்றலாம். பார்க்கடல் என்பது என்ன? நாம பார்க்க முடியலையே, நாம பார்க்க முடியுதுன்னா இல்லையே, நாம முடிவு பண்ண முடியாது. அதி பசு பாசம் என்ற முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக நம்முடைய சைவ சாத்திரங்கள் எடுத்து வைக்கின்றன. அப்படி சொல்கின்ற சைவ நூல்கள் இல்லாதவற்றை கூறாது. பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், சுத்த நீர்க்கடல், உவர்கடல் என்று ஏழு கடல்கள் உள்ளன. நம்முடைய ஆகம நூல்கள் அவற்றின் வழிவந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சிவஞான மாவாடியமும் சொல்கின்றது. நாம என்ன அப்படின்னா, கிணற்று தவிர கிணத்துக்குள்ள வந்துட்டு இதை விட பெருசு கடல்னு கேட்கற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னையா பால் கடல் அப்படின்னு. அதாவது நமக்கு உள்ளது உவர்கடல் தான், உப்பு நீர் கடல் தான். அப்ப நம்ம வினை எப்படி உள்ளது எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலேயே நிலத்தை விட நீரின் பரப்பு தான் மிக அதிகம்னு சொல்றோம். அவ்வளவு நீர் நிறைந்துள்ளது. ஆனாலும் அந்த நீர் எப்படி இருக்கின்றது? உவர் நீராக இருக்கின்றது. அது நம்முடைய வினைப்பயன்தான், அதை எண்ணி பார்க்க நான் தயாரா. ஆனால் சிறந்த புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள், பசு புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்கள் அந்த புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்காக வேண்டி போக பூமிகள்னு உள்ளன. அந்த பூமியில புண்ணியாத்மாக்கள் மட்டும்தான் அங்க பிறக்க முடியும். அது போகத்தை அனுபவிப்பதற்குன்னே உரிய பூமி. இது உரைநடையிலே, எளிய உரைநடையிலே சித்தாந்த படவிளக்கம் என்ற நூல் விளக்குகின்றது. நம்முடைய ஆதீனத்திலே அது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சித்தாந்த படவிளக்கத்திலே ஏன் இந்த பூமிகள்லாம் ஏன் இருக்கின்றன அருமையாக விளக்கியுள்ளார் அந்த நூலாசிரியர். என்னவென்றால், சிறந்த புண்ணியங்களை செய்த ஆன்மாக்கள் இந்திரலோகத்துலதான் பிறக்கணும் இல்லை, பூலோகத்திலையும் போக பூமிகள் என்று தனி

0: பிரிவுகளுக்காக உள்ளவை அந்த போக பூமி, இந்திரலோகம், பாதாள லோகம் போன்றது. நரகலோகம் அது வேறு, அது பாவ பலனை அணுகக்கூடியது. இது போக பூமிகள், புண்ணிய பலனை அணுகக்கூடியவை. அந்த போக பூமி எப்படி இருக்கும்? அது போக பூமி புண்ணிய பலனாக இன்பத்தை நுகர்வது. அப்ப அங்க எல்லாமே செழிப்பாதான் இருக்கும். இங்க கடல் உப்பு நீர் கடல்னா அங்க பார்க்கடல் தான். அது அந்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து பார்க்கடல், இன்னொரு போக பூமியில தேன்கடல் என்று உள்ளது. ஆகையினாலே அந்த நூல் நூலறிவு கொண்டு நாம் முறையாக சிந்தித்தால் எம்பெருமான் எல்லாவற்றையும் முறையாகத்தான் வைத்துள்ளார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்லாம் படைக்கார் எல்லாம், பாலன்னா தேன்னா என்ன, எல்லாம் எம்பெருமான் படைக்கிறது, எதை நாம படைக்கும்? இப்ப அவர் நினைச்சா அதை கடலாக ஆக்குவதற்கு ஏன் முடியாது? எல்லாம் நம்ம கையில இருக்கு நினைப்புல பேசுவதனாலதான் நமக்கு தெரிஞ்ச இந்த உப்பு நீர் கடல் தான் கடல். நமக்கு அந்த உப்பு நீர் கடல்ல உலகத்திலேதான் திருப்பி திருப்பி பிறகு கிடைச்சிட்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய நூல்கள் சொல்வது போல எங்க திருவருட்பயனும் அந்த பார்க்கடலை குறிப்பிடுகிறது. அதிலே மீனாக பிறக்கத்தக்க பிறவி உடையான்மா, அதை மீனாக பிறகு பல சந்துக்களும் அதிலே இருக்கின்றன. அந்த பார்க்கடல் உள்ள மீன் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், அது இருப்பது சாதாரண கடல் இல்ல, பார்க்கடல். அப்போ அது அந்த பாலை பருகி மகிழலாம். அதை விடுத்து அது என்ன பண்ணுது, இந்த பார்க்கடலுக்கு கூடிய சந்துக்களை போய் கவருவதற்கு திட்டமிட்டு அதற்கு பெருமுயற்சி செய்து இழைக்கின்றது. ஏன்னா அந்த சந்துக்கள் சின்ன சின்ன பூச்சிகள், அவை ஓடி போகும், அவை பின்னாலே தொடர்ந்து விரட்டி போனோம் இல்லையா. ஆனா பாலை பருகணும்னா அது எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், செயலற்று இருந்த வண்ணம் அப்படி இருந்து கொண்டே அந்த பாலை பருகலாம். ஏன்னா எங்கும் அந்த மீனை சுற்றி எங்கும் அந்த பார்க்கடல் தான் நிறைந்துள்ளது. எனவே இருந்த வண்ணம் இருந்தவாறே அந்த பார்க்கடலை அந்த மீன் பருகலாம். நான் அதை விடுத்து சிறிய சிறிய பூச்சிகளை பிடிப்பதற்கு அந்த மீன் வருந்தி இழைப்பது போல அருள் உயிர்கள், அதாவது அருட்கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், திருவை எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த திருவருளாகிய கடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள், தமக்கு உள்ளும் புறமும் நிறைந்துள்ள திருவருளை அனுபவிக்க கருதாமல், அதற்கு என் அனுபவிக்க முடியலையே எனக்கு தெரியலையே, தக்க உபாயங்கள் மூலம் முயன்றால் தெரியும். இப்ப பள்ளிக்கூடத்து போறோம், பாடம் முத நாள் புரியலே புரியலேன்னு விட்டுருதமா, தக்க உபாயத்தை கடைபிடிக்கமே. அப்புறம் ஆசிரியரை பார்க்கும், முதல்ல கவனிக்கணும், கவனிச்சும் புரியாட்டா மறுபடியும் ஆசிரியரை பார்க்கின்றோ கேட்கின்றோ, அது சொல்லது நமக்கு காணாது அப்படின்னா அதுக்கு தனியா டியூஷன் வைக்கிறோம். ஏதாவது நம்முடைய நிலைக்கு ஏற்றவாறு உபாயங்களை கடைபிடித்து அந்த உபாயங்கள் மூலம் பெற வேண்டிய கல்வியறிவை பெறத்தானே துடிக்கின்றோம். அதுபோலவே திருவருள் உடனடியாக நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு என்ன உபாயம், நூல்கள் அருளி செய்துள்ளன, அந்த உபாயங்களை கடைபிடித்து அந்த திருவருளை அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் உயிர்கள் எப்படி இருக்கின்றன, மாடாளி ஆளும் மறுத்து மாயாபோகமாகிய மயக்க கடலுள்ளே ஆழ்ந்து அருந்துகின்றன என்று தெரிவிக்கின்றன. எனவே திருப்பார்க்கடலின் கண் வைகிய மீன்கள் பாலை பருகாது, அதனுள் இருக்கின்ற சிறிய பிராணிகளை வருந்தி தேடி உண்ணும் முறைமையினைப் போல இந்த மேலாய அருளின் வசப்பட்ட இந்த உயிர்கள் அந்த அருளோடு பொருந்தி நின்று பேரின்பத்தை நுகராமல் மாயாபோகமாகிய மயக்க கடலுக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்றன. இவை இப்படி மயக்கத்துக்குள்ளே ஆழ்ந்து அழுந்துகின்ற தன்மை எப்படி உள்ளது என்றால், இந்த பார்க்கடல் மீன்கள் பாலை பருக கருதாமல் சிறு பூச்சிகளை பிடிப்பதற்கு பருந்துவது போல் உள்ளது. எனவே பாலானது அந்த மீனோடு ஒன்றாக கலந்திருப்பது போல திருவருளும் நம்மோடு ஒன்றாக கலந்துள்ளது. ஆனால் தனக்கு வேறாக உள்ள சிறிய பிராணிகளை பிடிப்பதற்கு மீன் வருந்தி இழைப்பது போல நாம் நம்மோடு ஒன்றாக உள்ள அருளை நுகர கருதாமல், அனுபவிக்க கருதாமல், அதற்குரிய வழிமுறைகளிலே ஈடுபடாமல், நமக்கு புறமாக இருக்கின்ற அந்நியமாக இருக்கின்ற உலக விடயங்களை எப்படி கவரலாம் என்று வருந்தி கொண்டிருக்கின்றோம் என்று ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கெல்லாம் இந்த நூல் மூலமாக அருள்கின்றார். உபதேசத்தோடு கூடிய ஒவ்வொரு குறட்பாவை நாம நன்கு சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குறட்பாயும் ஒரு உபதேசம் நமக்கு உள்ளது. அதான் மிகச்சிறந்த உபதேச சாத்திரம்னா திருவருட்பயன் சொல்லலாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 21.
1: நியதி. காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தினின்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும். நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார், ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொருவர் பதவி உயர்வு பெறுதற்குரிய தகுதி எல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க, ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவமாகும். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிவடித்து நிற்பதாகும். இறைவனது சக்தியே இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் அல்லவா? நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம். கட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது, ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும். ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது எனலாம். நியதி தானே சுதந்திரமாக செயற்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயற்படும் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும்.
2: அது ரொம்ப தெளிவான விஷயம். மாயை என்பது ஒரு சடம், அதுல இருந்து தோன்றுவதாகிய நியதி என்கின்ற தத்துவமும் சடம். தடம் இன்னொன்றை இயக்க முடியாது, யாரோ ஒருவர் இயக்கினால்தான் அது இயக்கம். ஆகவே நியதி தத்துவம் ஒன்றுக்கொன்று காரணமாக நிறைவிலே இறைவனாலே இயக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: நியதி வினைப்பயன்களை அவ்வப்புயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும், காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம். இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம்.
2: இதுல ஒன்றை குறித்து கொள்ளுங்கள். இவ்வளவு ஒரு அழகான நிர்வாக அமைப்பு இதற்குள்ளே வருகிறது. வேலைக்கான அட்டவணை, கால அட்டவணை முடிந்தது, வேலை அட்டவணை முடிந்தது. இனி வேலை செய்பவர் தயார் செய்யப்பட வேண்டும். அவர் தூக்கத்திலே இருக்கிறார். அவருக்கு உயிர்க்குரிய குணங்களாகிய மூன்று குணத்தையும் முழுமையாக கொடுக்க முடியாவிட்டாலும் ஓரளவு தூண்ட வேண்டும். உயிர்க்கான குணம் ஒன்று என்று சொல்லியிருக்கேன். ஒன்று அறிதல், செய்தல், விரும்புதல். இந்த மூன்று இச்சா கிரியா ஞானா சக்தியா. இப்போ இவர் இறைவன் என்ன செய்ய போறார் என்றால், அட்டவணை போற்றாயிற்று, வேலை தீர்மானிக்கப்பட்டாயிற்று. இனி வேலை செய்பவரை அடுத்தது தயார் பண்ண போகிறான். அதற்கு என்ன செய்கிறார் என்றால், மூன்று தத்துவங்கள் அதற்காக வரப்போகிறது. என்ன செய்யும் என்றால், ஒன்று அதற்குத்தான் பெயர் கலை வித்தை அராகம் என்று மூன்று நிலை. கலை என்பது அந்த உறக்கத்திலே கிடக்கிற உயிரை சற்று அசைத்து விடுவான். அப்படி நாம கற்பனை பண்ணி கொள்ள வேண்டும். அசைத்து விட்டால் அதனுடைய சிற்றறிவிலே ஒரு கூறு சிற்றறிவு விழித்தெழும். அப்படி விழித்தெழுந்த உடனே அதற்கு அறிவு வரும். விழித்தெழுந்தோடனே இப்ப குழந்தை படுத்திருக்கிறது, தட்டி விட்டோடனே முதல் அதற்கு அது எழும்பும். எழும்பினோட அறிவு வந்தோடனே அம்மா பால் என்று அழுகிறது அல்லவா. அப்போ முதல் தட்ட வேண்டும், பிறகு எழும்ப வேண்டும், அதற்கு பிறகு விரும்ப வேண்டும். அப்போ தட்டின உடனே தட்டுவது என்பது செயலை உண்டாக்குவது, அதற்கு பிறகு அறிவை உண்டாக்குவது, பிறகு விருப்பத்தை உண்டாக்குவது. இது ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்றே உருவாகிவிடும். ஒன்றை செய்துவிட்டால் ஒரு இறைவன் இனி என்ன செய்ய போகிறான்றால், வேலையும் காலமும் தீர்மானிக்கப்பட்டபடியால் உயிரை அதற்கு தயார் பண்ண போகிறார். அதற்குத்தான் இந்த மூன்று கலை வித்தை அராகம் என்று மூன்று தத்துவங்கள் வரப்போகிறது. அதை பற்றி நூலாசிரியர் சொல்வதை படிப்போம்.
1: இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம். அங்கனம் அவை தொழிற்படுவதற்கு உதவும் கருவிகள் கலை, வித்தை, அராகம் என்பனவாகும். அக்கருவிகள் தோன்றும் முறையை இனி பார்ப்போம். கலை மாயா தத்துவத்தினின்று நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும். இக்கருவி ஆணவ மனமறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும்.
2: வேலை செய்கிறவருக்கு முதல் வேலை செய்கிற சக்தி கொடுக்கப்பட வேண்டும் என்றபடியால் இதிலே இந்த தோற்ற முறையிலே ஒரு அவர் அவர் சொல்லிக் கொண்டு போறார். நீங்கள் அதை உடனே இப்பொழுது அழுத்தி படிக்க வேண்டும் என்பதில்லை. எந்த தத்துவம் எந்த தத்துவத்திலே இருந்து தோன்றுகிறது அது நீங்கள் இந்த தத்துவ வரைபடத்தை பார்த்தாலே தெரியும். நாங்கள் சொல்வது போல 36 தத்துவம் அடுக்கப்பட்டிருந்தாலும் 36 தத்துவமும் இதுல இருந்து இதுல இருந்து ஒரு ஒழுங்கின்படி தோன்றுவதில்லை. அங்கே இருந்து ஒன்று இங்கே தோன்றும், இங்கே இருந்து அங்கே தோன்றும். அது வரைபட குறிப்பிலே குறித்திருப்பார்கள். அதை நீங்கள் பெரிய அளவிலே கவலைப்படாமல் வரைபடத்திலேயே பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது விளங்க வேண்டியது உறக்கத்திலே இருக்கிறவரை எழுப்பி விடுகிறார், அதான் கலை தத்துவம். எழும்பின உடனே கொஞ்சம் அறிவு வருகிறது, வித்யா தத்துவம், வித்தை தத்துவம். அறிவு வந்தோடனே விருப்பம் பெறுகிறது, அதற்கு அராக தத்துவம் என்று பெயர். இந்த மூன்று தத்துவத்தினூடாக உயிரை எழுப்பி வினை செய்வதற்கான விருப்பத்தை கொடுத்து தயார் பண்ணுகிறார் இறைவன். அதுதான் இந்த இந்த மூன்று தத்துவத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. திருப்பி படி.
1: மாயா தத்துவத்தினின்றும் நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும். இக்கருவி ஆணவ மலமரப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும். இங்கு ஒரு ஐயம் எழலாம். அறிவு பொருளாகிய ஆன்மா ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு அறியும் திறனை இழந்து அறிவற்ற ஜடப்பொருள் போல கிடக்கும் நிலையில் முதலில் அதன் அறிவாகிய ஞானசக்தியை அல்லவா எழுப்புதல் வேண்டும்? அதனை விடுத்து கிரியாசக்தியை முதலில் எழுப்புவது எதற்கு என்பதே அவ்வையம். ஞானசக்தியை முதலில் எழுப்புவதாக வைத்துக் கொள்வோம். ஞானசக்தி ஆணவ மல பிடிப்பிலிருந்து சற்று விடுபட்டு எழுந்தாலும் அது தானே செயல்படாது. ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஞானசக்தி தொழிற்படும். ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டுமானால் அதற்கு கிரியாசக்தி வேண்டும். கிரியாசக்தி இன்றி எச்செயலும் நிகழாது. கிரியாசக்தி விளங்கப்பெற்ற போதே ஆன்மா எச்செயலையும் செய்வோன் என்ற நிலையை அடைகிறது. ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது. அது பற்றியே
2: அந்த சொல்லிலேயே அது இருக்கிறது, அந்த சொல்லிலேயே இருக்க ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் என்று வந்தவுடனேயே வினை வந்து விடுகிறது அல்லவா, செயல் வந்து விடுகிறது அல்லவா. ஆகவே செயல் தோன்றித்தான் அறிவு தோன்ற வேண்டும். அதற்கு நான் சொன்ன உவமை பொருத்தம், ஒரு குழந்தை தட்டி எழுப்பப்பட்ட பிறகு அறிவு வந்து பசிக்கிறது என்று சொல்வது போல. அதை புரிந்து கொண்டால் சரி.
1: ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது. அது பற்றியே கிரியாசக்தியை முதலில் எழுப்பும் கலை என்ற கருவி தோன்றுவதாயிற்று. கலித்தல் என்ற சொல்லிலிருந்து கலை என்பது வந்தது. கலித்தல் என்பதற்கு நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள்கள் உண்டு. எனவே ஆணவ மதத்தை நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்பி செலுத்துகிற கருவிக்கு கலை என்று பெயரிட்டது பொருத்தமாகும். அதோடு முடியுதுங்க இந்த பெயரா?
2: சரி. கலை, அப்போ கலை என்பது கிரியாசக்தியை தூண்டிவிடுவது என்கின்ற அளவிலே அதை படி கலைத்தல் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டாலே போதும். உறங்கி கிடக்கிற அதை கலைத்து விடுவது என்பது கூட நினைத்துக் கொண்டால் சரி. அப்போ கலை. இனி வித்தை என்பது அறிவு. அது அடுத்த தத்துவமாக பிறக்கப் போகிறது. விழிப்பு வந்தவுடனேயே, இயங்குகிற நிலை வந்தவுடனேயே அறிவு வந்துவிடும். அதை சொல்ல போகிறார்.
1: வித்தையும் அராகமும் கலை தோன்றிய பின்னர் அக்கலையிலிருந்தே வித்தை என்னும் தத்துவம் தோன்றும். வித்தை என்ற அக்கருவி ஆணவ மல சக்தியை சிறிது அடக்கி ஆன்மாவின் ஞான சக்தியை எழுப்பும். வித்தை தோன்றிய பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும். அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும்.
2: முன் சொல் சத்பிரயோகங்கள் நமக்கு புதிதாக இருக்கிறபடியால் ஒரு ஒரு ஒரு சின்ன மயக்கம் இருக்க பார்க்கும். நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டபடியால் அந்த மயக்கம் பெற வாய்ப்பில்லை. இச்சை என்றால் விருப்பம், கிரியை என்றால் செயல், ஞானம் என்றால் அறிவு. ஆகவே இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்பதெல்லாம் செயலுக்கான திறன், அல்லது செயலுக்கான பவர், அறிவுக்கான பவர், விருப்பத்துக்கான பவர் என்று அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்து விட்டால் நமக்கு அது தெளிவாகிவிடும்.
1: வித்தை தோன்றிய பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும். அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும். முன்னே சொன்ன காலம், நியதி, கலை என்னும் மூன்றும் மாயையிலிருந்து நேரே தோன்ற, வித்தையும் அராகமும் ஆகிய இரண்டும் அங்கனம் மாயையிலிருந்து நேரே தோன்றாமல் கலையிலிருந்து வித்தையும் அவ்வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுவது நோக்குதற்குரியது.
2: இப்போதைக்கு நீங்கள் இதை இதிலே ரொம்ப அவதானம் செலுத்த தேவையில்லை. எந்தெந்த தத்துவம் எதிலே இதிலே இருந்து தோன்றுகிறது என்று நூலாக உரையாசிரியர் சொல்லிக் கொண்டே வருகிறார். தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான். இப்போதைக்கு அது அவசியம் இல்லை. முதல் 36 தத்துவம் விளங்கி நல்ல தெளிவான பிறகு எது எதிலே தோன்றினர் என்று பார்த்துக் கொள்ளலாம். மற்றபடியால் நான் அதை விளக்கம் சொல்லவில்லை. அவர் நூலுக்கு நியாயம் செய்கிற வகையிலே அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். நாங்கள் வரிசைப்படி பார்த்தோமானால் மாயா தத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற வரிசைக்கு வந்திருக்கிறோம்.
1: அவ்வித்தையிலிருந்து அராகமும் இதற்கான காரணத்தை பின்வருமாறு கூறலாம். ஆன்மாவினது அறிவு ஒன்றே அறிதல், விழைதல், செய்தல் என்னும் செயல் பற்றி ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என மூன்றாக வழங்கப்படுகிறது. எனவே இம்மூன்றும் தம்முள் வேறல்ல என்பதும் அறிவாகிய ஒன்றன் நிலை வேறுபாடே என்பதும் விளங்கும். கிரியாசக்தியும் ஞானசக்தியும் தம்முள் மாறுபட்டனவல்ல. ஆகையால் கிரியையை எழுப்புவதாகிய கலையிலிருந்தே ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தை தோன்றுவதாயிற்று. இச்சை ஞானத்தின் நிலை வேறுபாடே. ஆகையால் ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தையினின்றும் இச்சையை எழுப்புவதாகிய அராகம் தோன்றுவதாயிற்று.
2: அதாவது அந்த தத்துவ தோற்ற முறைக்கான நியாயத்தை சொல்லுகிறார். தோற்ற முறையை நாங்கள் இப்பொழுது அழுத்தாதபடியால் அதையும் நாங்கள் இப்பொழுது அழுத்த தேவையில்லை.
1: கிரியையும் ஞானமும் இச்சையும் வேறு வேறு அல்லவாயின் கலையாகிய ஒரு கருவியே இம்மூன்றையும் எழுப்புதல் இயலாதோ? கலை, வித்தை, அராகம் என வேறு வேறு கருவிகள் எதற்கு என கேட்கலாம். இங்கே ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருவி ஒரு நேரத்தில் ஒரு தொழிலை செய்யுமே அன்றி பல தொழில்களை ஒருங்கு செய்ய மாட்டாது. ஆதலால் கிரியை, ஞானம், இச்சை ஆகிய மூன்றும் ஒருங்கே வேண்டப்படும் போது கலை என்ற கருவி கிரியையே எழுப்புதலாகிய ஒரு தொழிலை மட்டும் செய்யும் என்பதும், ஞானத்தையும் இச்சையையும் எழுப்புதலாகிய தொழிலை செய்வதற்கு வித்தையும் அராகமும் ஆகிய வேறு கருவிகள் வேண்டியுள்ளன என்பதும் தெளிவாகும்.
2: அதாவது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கருவி. மூன்று செயல், அறிவை எழுப்புவதற்கு, செயலை உண்டாக்குவதற்கு, அறிவை எழுப்புவதற்கு, இச்சையை உருவாக்குவதற்கு தனித்தனி கருவிகள் அமைக்கப்படுகின்றன. அதற்கு அவர் சொல்லுகிற நியாயம் ஒரு கருவி இன்னொன்றை செய்யக்கூடாது என்பது அது ஒரு பெரிய 100% பொருத்தப்பாடான விஷயங்கள். சில கருவிகள் பல துறையில் செய்கிற கருவிகள் இருக்கின்றன. இது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு தத்துவம் இயக்க ஒவ்வொரு கருவியை இயக்க ஒவ்வொரு தத்துவத்தை வைத்திருக்கிறார். மேலே மேலே அதற்கான சரியான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும்.
1: வித்தை என்னும் சொல் அறிவு என பொருள்படும். ராகம் என்னும் வட சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள். அச்சொல்லே தமிழில் அராகம் என வந்துள்ளது. இதுகாரும் கூறி வந்தவற்றுள் அராகம் ஆன்மாவின் இச்சாசக்தியையும், வித்தை ஞானசக்தியையும், கலை கிரியாசக்தியையும் விளக்கி ஆன்மாவை நுகர்ச்சியில் ஈடுபடச் செய்யும். நியதி இதனையே நுகர்க என வரையறுத்து நிறுத்தும். காலம் இந்த நுகர்ச்சியை இத்தனை காலம் நுகர்க என எல்லைப்படுத்தும். இவ்வைந்து கருவிகளும் ஆன்மாவுக்கு இன்றியமையாதனவாய் ஆன்மாவோடு எப்போதும் நீங்காமல் சட்டை போல் ஒன்றாய் ஒட்டியே இருக்கும். அதனால் அவை பஞ்ச கஞ்சுகம் என்னும் பெயர் பெறும். கஞ்சுகம் என்றால் சட்டை.
2: அதாவது இந்த ஐந்து ஐந்து ஐந்து ரூபங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். காலம், நியதி, கலை, அராகம். அது ஆன்மாவுக்கு செயல்படுவதற்காக பொருத்தப்படுகிற கருவிகள். அப்போதான் ஆன்மா வினை அனுபவம் பெறலாம். இப்பொழுது இந்த ஐந்து வரும் வரைக்கும் ஆன்மா தூக்கும நிலையிலேயே இருந்தது, வெட்ட வழியிலே இருந்தது போலத்தான் இருந்தது. இப்ப என்ன செய்கிறார், காலம் நியமித்து விட்டார், நியதி அமைத்து விட்டார், கலை வித்தையராகம் இதெல்லாம் சேர்ந்தோன்னே ஆன்மாவுக்கு ஒரு ஒரு வடிவம் வந்தது போன்ற ஒரு நிலை. இவை எல்லாம் பொருந்தினால்தான் ஆன்மா செயல்படலாம். ஆகவே இந்த ஐந்தையும் ஆன்மாவினுடைய சட்டை என்கிறார்கள். பஞ்ச கஞ்சுகங்கள், பஞ்சம் என்றால் ஐந்து, கஞ்சுகங்கள் என்றால் உடை என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது. இதுவும் ஒரு கலைச்சொல்லாக கலைச்சொல் பிரயோகம் தான் என்றபடியால் அதை மனதிலே வைத்துக் கொள்வோம். பஞ்ச கஞ்சுகம் என்றால் காலம் நியதி கலை வித்தை அராகம், இதை வைத்துக் கொள்வோம்.
1: புருடன், இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் வரும். போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது.
2: இந்நிலையே ஒரு நிமிடம், இந்த ஐந்து காலம் நியதி கலை வித்தை அராகம் எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு தத்துவங்கள். இந்த ஐந்தும் பொருத்தப்படுகிற பொழுது, ஆன்மாவுக்கு இந்த ஐந்தும் பொருத்தப்படுகிற பொழுது ஒரு சட்டை போட்டு புறப்படுகிறார் ஒருவர். ஒருத்தர் வேலை செய்ய புறப்படுகிறார், அவர் ஒரு சட்டை போட்டுக் கொண்டுதானே போக வேண்டும். இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் அவருடைய சட்டை. சட்டை போட்டு புறப்படுகிற பொழுது அவருக்கு ஒரு வடிவம் வந்துவிடுகிறது. அந்த வடிவத்துக்கு பெயர் புருட தத்துவம் என்று பெயர். அதாவது இந்த இந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து இயங்கு நிலைக்கு ஆன்மா தயாராகிவிட்ட நிலையை சொல்வது புருட தத்துவம். அதுதான் நாங்கள் சொல்லுகிற இந்த ஏழாவது தத்துவமாக அமைகிறது. எப்படி என்று பார்த்தால், முதல் மாயை, அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம், அதற்கு பிறகு வருகிற புருடன். இந்த ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயங்கு நிலைக்கு தயாராகி விடுகிறது. அப்படி இயங்கு நிலைக்கு தயார்படுத்தப்படுகிறது என்றபடியால் தான் இதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர் வந்தது. அவ்வளவும் இப்போ முதல் நிலையிலே இவ்வளவும் புரிந்து கொண்டால் போதும்.
1: இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் பெறும். போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது. இந்நிலையே புருட தத்துவம் என சொல்லப்படுகின்றது. தத்துவம் என்று கூறப்படினும் இஃது ஏனையவை போல ஒரு தனி தத்துவம் அன்று என்பது அறிதற்குரியது. பஞ்ச கஞ்சுகத்துடன் கூடி புருடன் என நின்ற ஆன்மா பொது வகையில் போகத்தை நுகரும் தகுதியை பெறும். பின்னர் பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளும் போதே அத்தகுதியை சிறப்பு வகையா பெறும். பிரகிருதியே உலக அனுபவத்தை தருவது. ஆதலால் அதனோடு பொருந்தும் போதே ஆன்மா புருடனாம் நிலையை சிறப்பாக பெறுகிறது. இதனால் காலம் முதலிய ஐந்தினாலே வரும் தகுதி பொது தகுதி என்பதும், பிரகிருதியினாலே வரும் தகுதி சிறப்பு தகுதி என்பதும் விளங்கும்.
2: பஞ்ச கஞ்சுகங்கள் இணைய ஆன்மா இயங்கு நிலைக்கு வருகிறது. பிரகிருதி மாயிலே இணைகிற பொழுது இயங்குகிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இயங்கு நிலைக்கு வருதல் என்பது ஒன்று, இயங்குதல் என்பது ஒன்று. சுத்தமாயே தத்துவங்களோடு இணைகிற பொழுது ஆன்மா இயங்கு நிலைக்கு தயார்படுத்தப்பட்டு விடுகிறது. பிரகிருதி மாயோடு சேருகிற பொழுதுதான் பிறகு இயங்குதல் ஆகிய தனுகரண போன போக இயக்கங்கள் நிகழ்கின்றன.
1: பிரகிருதியை பற்றி முன்னே குறிப்பிட்ட போது அஃது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியம் என சொன்னோம். அது பொதுவாக சொன்ன கூற்றே ஆகும். குறிப்பிட்டு சொல்வதானால் அது அசுத்த மாயையின் காரியங்களில் ஒன்றாகிய கலையிலிருந்து தோன்றுவதாகும். தோசை என்ற உணவு பண்டத்தில்
2: சொல்லுகிறார், பிரகிருதி மாயை நேராக அசுத்த மாயிலே என்று தோன்றுவதில்லை, பிரகிருதி மாயிலே தோன்றுவதாகிய கலை என்கின்ற தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி அசுத்த மாயிலே தோன்றுகிற கலை, காலம் நீதி கலை படித்தோமே அந்த கலை என்ற தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி மாயை தோன்றுகிறது. நான் முதற்கொண்டதையே தான் திரும்பி சொல்கிறேன். இது தத்துவங்கள் இந்த இதிலிருந்து எது தோன்றுகிறது என்ற முறையை விளங்கப்படுத்துகிறார். முதல் தத்துவம் மனதிலே பதிந்தால் தான் அது நிற்கும். அது முதல் தத்துவம். நாங்கள் முதல் நிலை படிப்பிலே தத்துவங்களை மட்டும் மனதிலே படிப்போம். பிறகு எங்கெங்கே எதாவது விளங்குவதற்கு அடுத்தடுத்த நூல்களையும் இதையே சொல்ல போறார்கள். அதுல இன்னும் தெளிவாக
1: பிரகிருதியை பற்றி முன்னே குறிப்பிட்ட போது அஃது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியம் என சொன்னோம். அது பொதுவாக சொன்ன கூற்றேயாகும். குறிப்பிட்டு சொல்வதானால் அது அசுத்த மாயையின் காரியங்களில் ஒன்றாகிய கலையிலிருந்து தோன்றுவதாகும். தோசை என்ற உணவு பண்டத்திற்கு மூலப்பொருள் எது என்று கேட்டால் மாவு என்று சொல்லலாம். அரிசி என்றும் சொல்லலாம். மாவு நேரான மூலப்பொருள், அரிசி முடிவான மூலப்பொருள். அதுபோல பிரகிருதிக்கு கலை நேரான முதற்காரணம், அசுத்தமாயை முடிந்த முதற்காரணம் என அறிதல் வேண்டும். ஐயா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மூணு பேரா இருக்குங்க ஐயா, உங்களுக்கு டைம் இருக்குங்களா?
2: தத்துவத்தினின்றும்
1: வித்தை என்னும் தத்துவமும் அவ்வித்தையினின்றும் அராகம் என்னும் தத்துவமும் தோன்றும் என கூறினோம். அவற்றின் பின்னர் கலையினின்றும் நேரே பிரகிருதி தோன்றும். ஆன்மா பிரகிருதியை பொருந்திய நிலையில் நுகர்வோன் என்னும் சிறப்பு தகுதியை பெற்று புருடனாய் நிற்கும் எனக் கண்டோம். காலம் முதலிய ஐந்தோடு புருடன் என்பதை சேர்க்க தத்துவங்கள் ஆறாகும். அவற்றோடு முதலில் சொன்ன மாயா தத்துவம் என்பதை சேர்க்க தத்துவங்கள் ஏழாகும். இவ்வாறு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, அதாவது மாயா தத்துவம் ஆகிய இவ்வேழும் அசுத்த மாயா தத்துவங்கள் ஆயின. பின்வரும் வரைபட அமைப்பு இவற்றை நினைவிற்கொள்ள உதவும். இவற்றுள் மாயையும் புருடனும் நீங்களாக மற்றையவை பரிணாம முறையில் தோன்றுமனவாகும். மாயையின் ஒரு கூறு காலமாக பரிணமிக்கும், மற்றொரு கூறு நியதியாக பரிணமிக்கும், மற்றொரு கூறு கலையாக பரிணமிக்கும். கலையின் ஒரு கூறு வித்தையாகவும் வித்தையின் ஒரு கூறு அராகமாகவும் பரிணமிக்கும். கலையின் மற்றொரு கூறே பிரகிருதியாக பரிணாமம் அடையும் என்பது அறிதற்குரியது.
2: இந்த பந்தி பூரா அவர் அதைத்தான் சொல்லுகிறார். எந்த தத்துவத்திலிருந்து எது பிறக்கிறது, எது தத்துவத்திலிருந்து எது பிறக்கிறது. இதை ஏன் நான் விட்டு விட்டு போகிறேன் என்றால், தத்துவ வரிசை மனதிலே நிற்குவதற்கு முதலில் இந்த தத்து கலையிலிருந்து அது பிறக்கிறது என்று ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நிலை வருகிற பொழுது தத்துவ அடிப்படை வரைபடமும் குழம்பி விடுகிற வாய்ப்பு இருக்கிறபடியால் தான் நான் இப்பொழுது அதை சொல்லவில்லை. ஆனால் அது தெரிந்து கொள்ள மேல தத்துவ படிப்புக்கு போகிற பொழுது அதுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். முடிகிறவர்கள் எங்களுக்கு தத்துவமும் பதிவாகிவிட்டது, இந்த இதிலிருந்து எது பிறக்கிறது என்பதையும் நாங்கள் பதிவாக்கி கொள்கிறோம் என்கிறவர்கள் நூலை பார்த்து விட்டே அதை பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பிரதிகிருதி மாயா தத்துவம் 24 படித்து விட்டோம். அசுத்தமாயிலிருந்து வரக்கூடிய 7 தத்துவம் படித்து விட்டோம். 31 தத்துவம் படித்து விட்டோம். இன்னும் 5 தத்துவங்கள் தான் படிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயம், சைவ சித்தாந்தம் என்பது இந்த 36 தத்துவம் தான். இதை விளங்கிவிட்டால் சைவ சித்தாந்தம் விளங்கிவிட்டது என்று அர்த்தம். குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்குள்ளே சைவ சித்தாந்தத்தில் புலமை பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். திரும்ப நீங்க, நான் இது ஒரு பொய்யாக சொல்கிறேன், தூளா இருந்தது நியாயம் போலதான் இது நோக்கி இப்படி நகர்த்திய. இதிலே நமக்கு வராத கேள்விகள் எத்தனை இருக்கிறது என்பது அடுத்த புத்தகம் படிக்கிற பொழுது தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு பாடமாக்குதல்தான் செய்கிறோம். அவர்கள் இதுலே இன்னும் எத்தனையோ உள்ளே போகிறார்கள். அந்த உள்ளே போகிற பொழுதுதான் புது விஷயங்கள் இதுக்குள்ளேயே, இந்த 36 தத்துவத்துக்குள்ளேயே நாம் விளங்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. என்னோட ஆசிரியர் சொன்னதாக நான் போது சொல்லியிருக்கிறேன், ஒரு வட்டத்தினுடைய மையம் புள்ளியாகி, பிறகு மையம் ஒரு வட்டமாகி, அதனுடைய மையம் ஒரு புள்ளியாகி இப்படியே போகும். இது நல்ல அறிவுக்கு விருந்தாகிற விஷயம். எந்த நேரமும் படித்துக் கொண்டிருந்தால் மூளை பிசகுற வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த அளவிலே நாம் இதை உள்வாங்கிக் கொண்டு விடுவோம். அடுத்த வகுப்பிலே இதற்கு மேலே நான் கிரேன்சர் தத்துவம் தொடங்கலாம். நான் தான் சொன்னேன், நான் நூலை படித்து விட்டு உட்காரவில்லை, நீங்கள் உங்களோடு சேர்ந்துதான் நானும் படிக்கிறேன். தத்துவம் வருகிற பொழுது இன்னும் பல ரகசியங்கள் எங்களுக்கு புரிய போகின்றன. அதை விட
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: ஒரே முறையில் அறிவித்தால் அறிய மாட்டா, அந்தந்த உயிருக்கு ஏற்ற படிமுறையில் நின்றுகிட்டு அறிவிக்கணும். அப்புறம் குறவியில் சகன், குறவியில் சகன், அது குறைவில்லாத குரு. என்ன குறைவில்லாத? ஞானத்தில் குறைவில்லாத குரு. குருவில் அந்த சகன் என்பது குருவை குறித்தது. சகன் சூழ், சூழ் என்பது உபதேசம். சூழ் என்பது என்னது? உபதேசம். அதெல்லாம் அங்கங்கே எழுதிக்கணும், புசத்தில் அங்கே எழுதிருங்க. சூழ் உபதேசம். ஏன் அதை சூழ்ங்க? அங்கே சூழ்ச்சி திறன்னா என்னது? சூழ்ச்சி திறன் ஆனது, சூழ்ச்சின்னா ஆராய்ச்சி, ஆராய்கிற திறன். எனவே அந்த உபதேசம் நம்மகிட்ட என்ன செய்யுது? உபதேசம் என்ன செய்யுது? என்ன ஆராய்ச்சி? இங்கே ஆராய்ச்சியாவது சிந்தித்தல். உட்காந்து இதை சொல்வோமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காமன்னு நினைச்சிடக்கூடாது. விளங்குதா? எனவே இங்கே சூழ் என்பது உபதேசத்தை குறித்த சொல்லு. அந்த உபதேசத்தை கொள்பவர்க்கு, யார் கொள்பவர்? உபதேசம் யாருக்கு வேணும்? சகலர் பிரளயாகலர் ரெண்டு பேருக்கும். அது ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக வேணும், ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக வேண்டும். அந்த குறைவுடையவர்கள், குறைகள், குறைகள்னு என்ன சொன்னோம்? அந்த இன்றியமையாமை பொருள் சொன்ன மாதிரியே உபதேச மொழி. அந்த உபதேச மொழி முன்பின் செரியும், முன்பின் செரியும். அதுக்கு அருமையாக சொல்கிறார், பின்னாலையும். யாருக்கு முன்னால? பிரளயாகலருக்கு, இவனுக்கு குரு பின்னால. அது மட்டும் அல்ல, இதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சிவஞான முனிவர் அப்படி சொன்னால் அது தப்புங்கிறாரு. அது மட்டுமல்ல, முன்பின் அப்படின்னா அவரவருக்குள்ள படிமுறையில் ஒருத்தனுக்கு முன்னாலேயே அறிவு நிகழ்கிறது, இன்னொருத்தனுக்கு பின்னாலங்கிறது சோபான முறை. இவனுக்கு கொஞ்சம் வேகமா, ஒருத்தனுக்கு குறைவா, இப்படி தான் முன்னும் பின்னுமா நிகழுது. எது? அந்த உணர்ச்சி, பொருள் உணர்ச்சி. இப்ப முன்னால பின்னால இருந்து சொன்னாலும் கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கான்? ஒரே மாதிரி அறிவு விளங்கல, முன்னுக்கு பின் வித்தியாசமா. ஒருத்தனுக்கு பைய நிகழுது, முன்னாலே நிகழ்ந்தது. ஒருத்தனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வகிடுது என்று எவ்வளவு இருக்கு பாருங்க. எனவே இப்படி முன்பின் செரியுமாம், செரிதல்னா பொருந்துதல். அந்த ஞானம் இப்படி வந்து அந்த ஆன்மாவை அடையும். குறைவுடைய சொற்கொள்ளார் இந்த உபதேசம் வேண்டாத விஞ்ஞானகலருக்கு. கொள்பவத்தின் பவம் என்பது என்ன? பவம் என்பது இங்கு சம்பவம், அந்த நிகழ்ச்சி மாத்திரையானே. என்ன நிகழ்ச்சி? காட்சி கொடுக்கிறாரு, அந்த காட்சி மாத்திரையானே. ஆமாம், பவம் என்பது சம்பவம், உண்மை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல். எனவே அவருடைய காட்சி மாத்திரமே, அவருடைய தரிசனம் மாத்திரமே என்ன செஞ்சிருது? ஒன்றும் சொல்ல வேணாம், நீ மோத்த காட்டினா போதும் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த தரிசனம் மாத்திரமே அவருக்கு என்ன செஞ்சிருது? வீடு பேர். இங்கே கொள்பகத்தின் வீடு, வீடு என்னது? வீடு பேற்றுக்கு வீடு, உடனே வீடு போல. வீடு பேற்றை தரும் உண்மை ஞானம், வீடு பேற்றுக்கான உண்மை ஞானம். என்னையா சொல்லு பொருள் கேட்கீங்களோ, ரொம்ப லேட்டாக கேட்கீங்க, பரவாயில்ல. சகலர்னா சொன்னல்லா, விளங்குச்சா நன்றாக? கலை, கலைன்னு என்னது? கலைனா பந்தம். அது எதை குறிக்கும்னா அந்த மாயா பந்தத்தை, கொத்து. தொத்துனா தொத்து உள்ளார் துணைன்னு பார்த்தோமா இல்லையா? தொத்துனா மாயாய், கொத்து, மாயை கொத்து, அதான் தொத்து. இப்போ சகல விங் பிரளயகலர்னா, பிரளயகாலத்தில், பிரளயகலர் என்னது? பிரளயகாலத்தில் பந்தத்திலிருந்து அகல்பவர், பந்தத்திலிருந்து அகல்பவர். அவருக்கு பேர் என்ன பேரு? பிரளயாகலர். விஞ்ஞானகலர்னா விஞ்ஞானத்தால் கலையிலிருந்து நீங்குபவர், கட்டிலிருந்து நீங்குபவர். விஞ்ஞானம் என்ன? மெய்ஞானம். எனவே உண்மை அறிவு எப்போ வந்ததோ இவங்களுக்கு ஒரு பிரளயம் வர காத்துக்கிட்டு அவசியம் இல்லை. எப்போ வந்து அவனுக்கு உண்மை அறிவு தோன்றுச்சோ அப்பவே வீடு பேர் அடைஞ்சிருவான். ஒரு பிறவியில, ஒரே பிறவியில, ஒரே பிறவியில அடைஞ்சிருவான். யாரு? விஞ்ஞானகலர். ஒரு பிரளயத்துல முச்சி அடைஞ்சிருவான். யாரு? பிரளயாகலர். நம்ம தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனாலும் முக்தி அடையும். ஏன்? 11வது பாட்டு என்ன பாட்டு? திருவருள் பயன்ல, திருவருள் பயன் 11, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் இண்டதான் பிரிச்சாரு. முக்தி அடைந்தவன் அடைய இருப்பவர், முக்தி அடைந்தவர் அடைய இருப்பவர் என்று இந்த ரெண்டு வகையில பிரிச்சதுனால எல்லாருக்கும் முக்தி கண்டிப்பா உண்டு. எப்போன்னு மட்டும் கேட்காதீங்க. ஐயா உங்களுக்கு வளைஞ்சியா? விஞ்ஞானகலருக்கு உண்மை ஞானம் எப்ப தோன்றிச்சோ அப்பவே, ஒரே பிறவியில, ஒரே பிறவியில. அந்த பிறவியில வந்து ஒரு பிறவின்னா அவனுடைய ஆயுள் எவ்வளவுன்னு வேணுமா இல்லையா? எவ்வளவு காலம்னு அந்த காலத்தை தான் சொல்றாரு. அந்த காலம் மேல மேல போக போக சுருங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சுத்த தத்துவ பூனங்கள் இருக்கா இல்லையா, மேல போக போக அது சுருங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க சிவபிரகாசம் படிச்சீடா? படிச்சிட்டீடா? சரியா படிக்கலப்போ இல்லையா? மூவகை ஆறுயிர் வர்க்கம் 8வது பாட்டு இருக்கா இல்லையா? மலத்தார் கண்ம மூல மலத்தார் அன்றே. அன்றேன்னு முத முதல் படைப்பிலேயே விஞ்ஞானகலரும் உண்டு. விளங்குதா? ஆமா, இவன் இங்கிருந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. முதல்லயே விஞ்ஞான கலர் உண்டு, முதல்லயே பிரளயா கலர் உண்டு. இங்க இருந்து ப்ரமோஷன் ஆகி போறவனும் உண்டு. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? ஏதோ சந்தேகம் இல்லையே? சந்தேகமே வரலையா அதுல? இப்போதைக்கு வரல. போட்டிருக்கா? எதுதான் போடல, எல்லாம் தான் போட்டிருக்கு. ஏதோ எப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு தானே தெரிய மாட்டேங்குது. அவர் போடு போடுன்னு போடுதாரு. சரி, இங்க இந்த பாட்டுல நமக்கு என்ன சொல்கிறார்? இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் மொத பாட்டுல அவரு தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூன்று திறத்தான் ஞானம் வழங்குவதை சொன்னார் இல்லையா? இரண்டாவது பாட்டுல அவர் தீக்கையில வேறுபாடு, தீக்கையில வேறு அதை சொல்கிறார். அதாவது விஞ்ஞானகலருக்கு தரிசனம் மாத்திரம், பிரளயாகலருக்கு அந்த தரிசனத்தோடு கூட உபதேசம். நம்ம சகலருக்கு தரிசனம் உபதேசத்தோடு நூலும் என்று அப்படி சொல்கிறாரு. அப்படி சொன்னது மட்டுமில்லை, அவனுக்கு காட்சி கொடுத்த மாத்திரத்திலேயே ஓடி போயிருந்தான். யாரு? இவனுக்கு காட்சி உபதேசம் செஞ்சா அதை யோசிச்சாம போயிருந்தான். இவனுக்கு என்ன செய்யற வேண்டியிருக்கு? நூலையும் கொடுக்கணும், நூல் கேட்டு சிந்தித்து தெளிஞ்சாதான் பயன் தரும். அது மட்டுமல்ல, அவன் முன்பின்னாக இவர்களுக்கு நின்று உபதேசித்தாலும் இவர்களுக்கு விளக்கமும் சொன்ன உடனே விளங்க மாட்டேங்குது. சொன்ன உடனே அதானையா பிரச்சனையா இருக்கு? அதான் நமக்குள்ள பிரச்சனையே. அவனே வந்து உபதேசிச்சாலுமே இந்த பாடுதான். சிவபெருமான் வந்து சொன்னாலே, ஏன்னா அவனை கேட்டாலும் முன்பின்னாகத்தான் நிகழும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கு முன்பின்னாகத்தான் நிகழும் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து நமக்கு சகலருக்கு, இந்த சகலருக்கு நூல் கொள்பவராகிய சகலருக்கு, இந்த மூணு பேர்ல யாருக்கு நூல்னு சொல்லிட்டாரு? இது பின்னால தனியா 12வது நூற்பாவில் வேற சொல்ல போறாரு. இங்க இந்த தீட்சையை சொல்லும் போது அந்த இயைவு பற்றி நமக்கு சொல்லிட்டாரு, நூல் வேணும்னு சொல்லி. இங்க நூல் கொள்பவராகிய சகலர், இந்த மூன்று பேர்ல யாருக்கு நூல்? சகலருக்கு மட்டும்தான் நூல். சகலருக்கு அந்நூலானே அறிதல் அமையுமாகலான் குறவன் மிகையாமல், குறவன் மிகையாம், அப்படின்னு சொல்லி என்னும் ஆசங்கையை நீக்கும் முகத்தான். அதான் நூலே கொடுத்தாச்சா, பிறகு வாத்தியார் என்னத்துக்குயா, குரு என்னத்துக்கு இல்லையா? புசத்தை கொடுத்துட்டார்னா வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே. அதாங்க கேள்வி. இப்போ தபத்தை முற்றுவிச்ச அவர்களுக்கு அவன் வந்து தரிசனம் கொடுத்துட்டான், உபதேசம் பண்ணிட்டான், நூலாவும் கொடுத்தாச்சு. அப்போது இப்படி சொல்லும்போது இவன் தான் நூல் கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சியே, பிற என்னத்துக்கே அவர் வந்து உட்காந்துக்கிட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பானே. நூலே போதுமே குரு எதுக்கு என்று ஒரு தடை எழுகிறது. இந்த கேள்விகளெல்லாம் தனி மதத்தார் எழுப்புவதில்லை, இந்த ஆசிரியர் தாமே எழுப்பி கொண்டு அதை தெளிவிக்கிறார். அது ஒருத்தன் எழுப்புனா ஒவ்வொரு மதவாதிகள் எழுப்புவதாக இங்கே கருத்து கிடையாது. இங்கே இவர் தாமே இப்படியெல்லாம் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குற மாணவற்ற வரணும், அதை அவர் தாமே எழுப்பி கொள்கிறார். அப்படி ஒருத்தன் கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு விளங்குதா? இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு பதில நாமளே சொல்லிக்கிட்டு வரமா இல்லையா? ஒன்று நீங்கள் சொல்ல போகிறது நல்லா தெரியும், ஆனாலும் என்ன செய்தோம், கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு அது எதுக்கு அப்படின்னா முதல்ல தூங்காமல் இருந்து தொலையணும்னு. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, மாணவருக்கு பயிற்சி அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அப்படி கேட்டு கேட்டு அவங்கள சிந்தனையை தூண்டி தூண்டி விட்டா தான் அந்த ஆற்றல் வளரும், அந்த ஆற்றல் வளரும். அப்போ அப்படி சொல்லி சொல்லி பரவடிசில் அவர் என்ன செய்வார், இப்படிலாம் கேட்பாருன்னு அவனுக்கு முதலே தெரிஞ்சிடும். அப்போ அவனே என்ன செய்வான், பதில் கண்டுபிடிச்சு சொல்லுவான். விளங்குதா? அப்போ அதுக்கு இன்னைக்கு நம்மகிட்டயே இருந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டேன்னு என்ன செய்வீங்க, சொல்லும்போது தானா பதில் ஒன்றுக்கு பாதியாவது வரும், அந்த பயிற்சி வந்துடும் பழக பழக. இப்போ புதுசாக நான் வந்து இந்த சொல்கிற முறை உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், அதனால் ரொம்ப ஆமாம் பழகிட்டா வந்துடும் இல்லையா? அதனால் இந்த கேள்வி எழுகிறது, தடை எழுகிறது, அதை நீக்கு முதல் முதற்றானே அந்த குருவாமாற்ற ஓமையின் வைத்து தெளிவித்து வலியுறுத்துவது இந்த மூன்றாவது உதாரண வெண்பா. அப்போ இந்த குரு என்பவர் வேண்டாமே தான் நூலை கொடுத்துட்டானே, நூலை கொடுத்துட்டானே, அதுக்கப்புறம் இவர் என்னத்துக்கு, இவர் என்னத்துக்கு, புஸ்தகத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் படிச்சுக்கிட மாட்டோமா? புஸ்தகத்தை கொடுத்துட்டோம்னா அப்படின்னா காலேஜ் பிள்ளைகளும் அப்படி தானே இருக்குப்போம், வாத்தியாரை பாடமே நடத்த விட மாட்டேங்குது. காலேஜில் பாடமே வந்தால் வந்தமா போனோமான்னு இருக்கணும், இங்கே வந்து பாடம் கடவுளும் நடத்தப்படாதுங்க. இல்லை அப்படி தான் ஆகிப்போச்சு இப்போ. ஏன்னா பழைய காலத்தில் அந்த ஆசிரியர் எப்படிலாம் பாடம் நடத்தினாருன்னு நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, எங்கள் ஆசிரியர் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாருன்னு. இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசிரியர் நல்லபடியாக இருக்கணும், நல்ல ஆசிரியர் விருது வேறணுமா என்ன செய்யணும், சத்தங்கடாம ஓரத்தில் உட்காந்துட்டு போகணும், அப்போ தான் அவருக்கு விருது கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, யார் இந்த பையங்களாக சேர்ந்து. ஆமாம். எனவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த குரு நூலை கொடுத்தாச்சதுக்கப்புறம் குருவும் எதுக்கு, அந்த குருவும் வேணுங்கிறது தேவையில்லாதது, மிகை மிகைன்னு அன்னது தேவையின்று என்பது. அந்த கேள்விக்கு பதிலாக மூன்றாவது உதாரண வெண்பாவை அமைத்திருக்கிறார். அது ஒரு அருமையான உதாரண வெண்பா. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைவால் நல்லா உளவாமாய் நீர்நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே யாரறிவார்தானே உருவாகி தோன்றானில் உற்று என்கிறார். அதாவது இந்த ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு இளம் வயதிலே விளையாட்டு தோழர்கள் இருப்பாங்க இல்லையா, இருப்பாங்களா இல்லையா, அந்த விளையாட்டு தோழர்கள் போல இருந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அதில் அந்த பெண்ணோட முறை மாப்பிள்ளை பையனும் இருப்பான். அப்போ அவனை சக தோழனாகத்தான் நினைக்கும் இல்லையா. அதே பெண் அந்த பருவம் வந்தால் அவனை பார்க்குற போதே எப்படி இருக்கு, நாணம் வருது இல்லையா, வருதா இல்லையா, அந்த மாற்றம் வருதா இல்லையா. அது எதனால் வருது, அதுக்கு முன்னாலே அங்கே இருந்தது, நாணம் இருக்கு, ஆனால் அது ரொம்ப சூக்குமமாக இருக்குது, அந்த பருவம் வந்தால் தூலம் ஆயிடுது இல்லையா. அது மாதிரி இந்த பெண் அவட்ட இருக்கிற அன்பு, அன்பு அன்புனா என்னது? அதான் நேயம். நேயம் அன்புலாம் ஒரே பொருளை குறிக்க வெவ்வேறு சொற்கள், வெவ்வேறு சொற்கள். அன்புனா என்னதுன்னு கேட்கேன். அதாவது நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு அன்புடைமைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரா இல்லையா, அவரு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருனா, இந்த அன்பு என்பது உயிர் பண்பு என்றார். என்ன சொன்னாரு? அது உயிரினுடைய பண்பு என்றார். அன்பு என்பது என்னது? பண்புன்னு என்னது? குணம், உயிர் குணம். விளங்குதா? நமக்கு அன்புடைமையில அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்றார். இந்த குரல் தெரிஞ்ச குரல் தானே? தெரிஞ்ச குரல் தானே ஐயா? எழுதி போட்டா தெரியுமீங்களா? இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க, நேராகிட்டு இருக்கு. அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஏப்பா யோசிச்சு பார்த்து கடைசியில் கைவிட்டுற சொல்லுங்க, நான் தான் சொல்லிடுதான். ஏப்பா ஒரு ஆள் ரொம்ப ஊக்கமாக இருக்காருன்னு பார்த்தா, சரி சரி விடுங்க வேற ஆளாக பாருங்கன்றாரு. எப்படி எப்படி நல்லா சொல்லுங்க. அன்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, எலும்புக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு போன்றது. சரிதானா ஐயா சொன்னது? சரிதானா ஐயா? நீங்கள் தான் சொல்லணும் சரியா சரியில்லையான்னு. ஆ இது சரியில்லைங்களா? சரியா சரியில்லையான்னு ரெண்டில் ஒன்றே சொல்லுங்க. சரியில்லை சொல்ல அம்மா சரியில்லைங்க. அங்கே என்ன சரியில்லைன்னு பிறகு பார்த்து கேட்டுக்கங்க. அதாவது அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு. ஆறுனா எண்ணில்லாத உயிர்கள். இந்த எண்ணுள்ளாத உயிர்கள் என்போடு இயைந்த தொடர்பு. என்பு என்பது என்னது? எலும்பு இல்லையா? எலும்பு என்பது எதை குறிக்கிறது? ஆகுபெயராய் உடம்பை குறிக்கிறது. எதை குறிக்கிறது இல்லையா? எதனால் அது உடம்பு குறிக்கிறது? இந்த உடம்புக்கு வடிவத்தை தருவதில் இந்த எலும்பு பெரும்பகுதி வகுப்பது பற்றி, பெரும்பங்கு வகுப்பது பற்றி எலும்பையே உடல் என்றார். எலும்பையே அதானே ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க் அதானே, அதானே. அதனால அந்த இடம்பு என்ன சொல்றாரு? உடம்புன்னு சொல்றாரு. விளங்குதா? அந்த தொடர்பு பற்றி சொல்றாரு. எனவே இங்க என்போடு என்பது எதை குறிக்கிறது? உடம்போடு. உடம்போடு நாம் இயைந்தோம், உயிர்கள் இயைந்தோம். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு? உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு இருக்கா? நட்பு இருக்கா இல்லையா? என்ன நட்பு? நட்புனா என்னது? அதாவது நட்பாவது உணர்ச்சி ஒத்ததே நட்பான். உணர்ச்சி ஒத்து இருந்தால் தான் அது பேர் தான் நட்பு. ரெண்டு பேர் நண்பர்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்க தானே நட்பாக முடியும். ஒருத்தன் கோயிலுக்கு போகும்போது சினிமாவுக்கு போனோம்னா அவன் நட்பாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒத்த பண்பினர் தான் நண்பராக இருக்க முடியும். அதனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நட்பு என்பது உணர்ச்சி ஒத்தல். அப்போ உணர்வே இல்லாத உடம்பும் உணர்வுடைய உயிரும் நட்பாக முடியுமா? முடியவே முடியாது. ரெண்டும் நட்பில, ரெண்டும் நட்பில ஆனாலும் சேர்ந்துருக்கு. விளங்குதா? எதனால? நிறைய பேர் சொல்றாங்கல்ல வீட்டில், ஏன் விதி தலைவிதி இவர் கூட தான் அப்படி ஆயுத போச்சு இல்லையா, இருக்கா இல்லையா? எனவே ரெண்டாவது நூற்பாவில் மூணாவது அதிகரணம் அதில் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் எப்படி போகுதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ மனந்தள்ள விழும் கருவில் என்பார். மனம் தள்ள விழும் கருவில். எனவே இந்த கருவுக்குள்ள நாம போவலை, தள்ளி விட்டுட்டாங்க. என்ன செஞ்சிட்டான்? தள்ளி விட்டான். பொத்தடின்னு போய் விழுந்துட்டாங்க. மனம் தள்ள விழும்னாரு. தள்ளுன்னு என்ன செய்வான்? அப்படி விழுந்து கிடக்கும். நாம நாம விரும்பி போய் இந்த உடம்புக்குள்ள இருந்து பூட்டிக்கிடலை. விளைஞ்சா யார் தள்ளிவிட்டா? பெருமான். நமக்கு தகுந்தாப்புல, நம்ம செஞ்ச வினைக்கு தகுந்தாப்புல ஒரு கூடை செஞ்சு வச்சுக்கிட்டு போகலன்னு தள்ளி விட்டாரு. விளங்குதான்? அதுக்குள்ள விழுந்து கிடக்கும். விளங்குதா? அப்போ நாம விரும்பி வந்தது இடமல்ல, அதான் சிறை, உடற்சிறை என்றார். உடற் சிறை. அதனால இங்க அப்படி இந்த உடம்பு கூட நாம கூடுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உடம்போடு எவ்வளவு காலம் கூடியிருப்போம், அப்போ இந்த உடம்போடு கூட்டினது எதுக்குன்னா, அன்போடு ஏய்தற் பொருட்டு, அன்போடு ஏய்தற் பொருட்டு. என்ன அருமையா சொல்றாரு, அதுக்காக தான் இந்த பிறவியை கொடுத்தாமக்காரு. எதுக்கு? அன்போடு ஏய, இந்த உயிர் எதோடு கூடணும், அன்போடு கூடணும், யாரை பார்த்தாலும் அன்போடு இருக்கணும், அதுக்காக தான் ஐயா பிறவியை கொடுக்காமக்காரு. அன்பு எனினும் அறிவு எனினும் ஒக்கும், அன்பு எனினும் அறிவு எனினும் ஒக்கும். ஏன்னா ஞானம்னா என்ன சொல்றாரு, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றார் யாரு? ஞானம் உண்டார். அதனால அருமையான குரல், சைவ சித்தாந்தத்தை சொல்ற குரல். எனவே நமக்கு இந்த அன்பு, இறைவனிடத்தில் அன்பு வருத வரைக்கும் என்ன செய்யுமா, பிறவி தொடருங்கிறார். பிறவி எது வரைக்கும் தொடருமா, பெருமானிடத்தில் அன்பு வர்ற வரைக்கும் தொடரும். என்ன திடீர்னு பெருமான் சொல்லிட்டு முழிக்காக, அப்படிதானே? ஈசனுக்கு அன்பு இல்லார், எவ்வுயிருக்கும் அன்பு இல்லார். விளங்குதான், கடவுள்கிட்ட அன்பு வரலன்னா ஒரு பேர்கிட்ட அன்பு வராது. எனவே இறைவனுடைய அடியாருன்னா அப்படி எப்படி இருப்பாங்க, எல்லா உயிரிடத்திலும் இருப்பாங்க. ஏன்னா எல்லா உயிரையும் இறைவன் கோயில் என்று எண்பவர்கள், எல்லா உயிரையும் இறைவனுடைய கோயில் என்று பார்ப்பர். அப்போ அந்த இடத்துலலாம் வழிபடுவார்கள். பார்க்க இடமெல்லாம் கோயிலா தெரியுது. நமக்கு என்ன தெரியுது, கோயிலுக்கு போனாலும் வேற என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த அன்போடு இயைந்த வழக்கன்பு ஆறு இருக்கு, என்போடு இயைந்த தொடர்பு என்று சொல்லி, அப்போ அந்த அன்பு வருத வரைக்கும் பிறை வரும்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு என்பது உயிர் பண்பு, அந்த பண்பு பக்குவம் வராத வரைக்கும் சூக்குமமா இருக்கும். எப்படி இருக்கும், சூக்குமமா இருக்கும். அது இந்த பெண் வளர்ந்து பருவமடைந்து, பருவமடைந்தன்னா பக்குவம் தானே, பருவமடைந்து மனமாகி ஒரு குழந்தையை பெற்ற பின், ஒரு குழந்தை, என்ன குழந்தை, ஞானம், ஞானம் என்ற குழந்தையை பெற்ற பின், எனவே ஒரு குழந்தையை பெற்ற பின்னால அந்த குழந்தை அழுதுனா எப்படி இருக்கு, குழந்தை அழுதா எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு. இப்போ நீ உம்மட்ட கட்ட அப்படின்னு சொல்லுவீரு, தாய் மாட்ட கட்டலாம் சொல்லுவாங்க, போற்றி பகருடைய படித்தா சொல்லுவார். அதாவது அதாவது இந்த உயிர்கள் கருவிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வருது, அவன் கருவில் இருக்கும்போதே உனக்கு இந்த கை காலெலாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லுதான். யார் கொடுத்தவன், கொடுத்தவன் உனக்கு இதெல்லாம் ஃபிட்டப் பண்ணி வச்சுருக்கானே எதுக்குன்னு சொல்கிறான். இதை வச்சு நீ என்ன செய்யணும்பான்னு சொல்லுதான். எல்லாம் ஒழு ஒழுன்னு கேட்டுட்டு வெளியே வரும்போது என்ன செய்யுது, எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வரும்போது பொத்துன்னு வந்து விடுதா இல்லையா, விடும்போது எல்லாம் மறந்து போகுது. அம்மாயக்கால் தான் மறைப்ப, அந்த சூதக வாயு வந்து மறைச்சிருது. அவன் சொன்ன உபதேசமெல்லாம் மறந்து போகுது. நல்லறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுறா அக்காலம் தன்னில். அப்போ இந்த அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு ஒரு அறிவே இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய உடல் வளரணும்னா அதுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், பால் வேணும். அந்த பால் வேணுங்கிறத எப்படி தெரிவிக்கும், அது என்ன எப்படி தெரியும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது தெரியாது. தெரியுமா, நமக்கே தெரிய மாட்டேக்க, விளங்குதா? எனவே அப்போ இந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாருன்னா, பசியை வந்து எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்குறாரு. அதனால என்ன செய்யறாரு, அழுதுங்கிறாரு. இப்படி செஞ்சா உனக்கு வந்துடும் சாப்பாடுங்கிறாரு. விளங்குதா? சரி, அதை அழுதுடுச்சு, அழுதுனா காது கேட்காம போயிட்டு இருந்தா, கேட்கவா தாய் இருக்கா இல்லையா, அவட்ட இந்த அழுகையை கேட்ட உடனே உடனே ஒரு ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தணுமா இல்லையா, அதனால அந்த அந்த உணர்ச்சி அவளுக்கு தானா ஏற்படலையா, இறைவன் இருந்து ஏற்படுத்துகிறார். அந்த குழந்தை அழுத உடனே இவளுக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. தாய்க்கு எப்படி இருக்கான்? உட்கு ஆவி சோர, தாய் உள்நடுங்கி ஐயோன்னு நடுக்கம் வந்துருது. அதை பார்த்து விளங்குதா? மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உலகும் தீஞ்சுவைத்து பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப இல்லையா? எனவே அப்போ அந்த அன்புதான் என்ன வருதான், பாலாக வருகிறது, அமிர்தமாக வருகிறது என்று சொல்கிறார். யார் சொல்றா? உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார் போற்றி பகருடையில. விளங்குதா? அப்போ அது மாதிரி இந்த தாயிட்ட அந்த பருவம் அடைந்து குழந்தை பிறந்த உடனே என்ன செய்தான் அந்த அன்பு? அன்புக்கு உருவம் கிடையாதா இல்லையா? அன்பு காட்சி பொருளா? இல்லை. எனவே அது உருவமில்லாத கருத்து பொருள். அது என்ன செய்தான்? அந்த பருவம் வந்த பிறகு அது உருவமாக வருதான். அந்த அன்பு என்ன செய்தான்? உருவமாக வருதான். அந்த அன்பின் உருவம்தான், அன்பின் உருன்னு சேர்க்கிறார். யார சொன்னாரு? கண்ணப்பரை. கண்ணப்பரை என்ன சொன்னாரு? அன்பின் திருவுரு. அது சாதாரண உரு இல்லை, அன்பின் திருவுரு என்றார் இல்லையா? எனவே அன்பே உருவா நிற்பவன், அவன்தாம் என் பக்கம் அன்பு. இது யார் சொல்றான்? பெருமான் சொல்றாரு, பெருமான் சொல்றாரு. விளங்குதா? எனவே அப்போ அப்போ வடிவெல்லாம் என் பக்கம் அன்பு. எனவே அந்த அன்பின் வடிவம்தான் அது சேக்கலார் என்கிறார். யாரு? இந்த கண்ணப்பர் என்கிறார். விளங்குதா? கண்ணப்பர் தான் அன்பினுடைய உருவம் என்று சொல்கிறார். அதனால இந்த பெண்ணிட்ட அந்த அன்பு அருவமாக இருந்தது, பருவம் அடைந்து குழந்தை பெற்று அது அழும்போது என்ன ஆகுதான், பால் என்பது அந்த அன்பினுடைய உருவம். அந்த அன்பின் திரச்சி தான் எப்படி வருதான், பாலாக வருகிறது. இல்லை அது துன்புறும் போது கண்ணீராக வருகிறது. கண்ணீருங்கிறது என்னது? அன்பின் வடிவம். அந்த அன்பினுடைய உருவம் தான் என்னதான், கண்ணீரும் பாலும். அதுபோல இது ஓமை, இதை வச்சு அதுபோல அருவமாயிருக்கிற இறைவன் நம்மகிட்ட இருக்கானா இல்லையா, அத்திவிதமா இருக்கானா இல்லையா? எப்படி இருக்கான்? அருவமா இருக்கான். அருவம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத உருவம். அப்படி இருக்கான், கண்ணுக்கே தெரியாம இருக்கான். அப்படி இருந்தவன் கண்ணுக்கு தெரியாம இருக்கான், எது மாதிரி இருக்கானா, நீர் நிழல் போல். எப்படி இருக்கான்? நீர் நிழல் போல். நீர் நிழல்னா என்னது? நீருக்குள்ள தோன்ற நிழலா? நீங்க மோத்த கழுவ போனீங்கன்னா தெரியுமாதா? அதா கேக்கேன், சரிதான ஐயா? அது அல்ல, நீரின் நிழல். நீரில் நிழல் வேற, நீரில் நிழல் வேற, நீரின் நிழல் வேற. தண்ணீருடைய நிழல். தண்ணீருக்கு நிழல் உண்டா? உங்க வீட்டை தண்ணி பைப் இல்லையா வச்சிருக்கீங்களா? பைப்பை வச்சு தண்ணியை மேலே அப்படி அடிங்க, வெளிச்ச சூரிய வெயில் அடிக்கும் போது நிழல் விழுமா இல்லையா? பிறகு இல்லைங்கயா, பூரா பொய்யாலா சொல்லிட்டீங்க? அதானே எப்போதும் சொல்லுவோம்ங்களோ, எப்படியும் அடிச்சா தெரியுதா இல்லையா? நீருக்கு நிழல் உண்டா இல்லையா? இருக்கே. ஆனா நமக்கு நீர்ல இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. நீர்ல இருக்கும்போது, ஏன்னா நீர்ல அந்த நிழல் அதோட விரைவு இருக்கு. வெளியில எடுக்கும்போது தெரியற மாதிரி உள்ள இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. அது என்ன இருக்கு? அந்த நீரோடைய நிழலும் விரைவு இருக்கிறது. நீரோடைய நிழலும் விரைவு இருப்பதனால நமக்கு காட்சி புலனாவதில்லை. அது மாதிரி இறைவன் நம்மோட கலந்திருக்கானா? எப்படி கலந்திருக்கானா? அந்த நீர்ல நிழல் போல இறைவன் கலந்து வெளிப்படாமல் இருக்கிறான். விளங்குதா? விளங்குதா? எனவே அந்த நீர் நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே. எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். அறிவுக்கு அறிவா, அறிவாகி நின்றானே. யார் அறிவார் தானே? அப்படி நிற்கவன யாரு? தானே அறிவார். அந்த அருவமா நிற்கிற கடவுளை யார் அறிவார்? ஒருவரும் அறிய மாட்டார்னு அர்த்தம். அவன் அந்த நிலையில இருந்தா ஒருவரும் அறிய மாட்டார். அப்போ அவன் உருவம்

0: எனவே சகலருக்கு அவன் உருவாய்த்தான் வந்து தீர வேண்டும் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். இதை மற்றதெல்லாம் நம்ம அடுத்தாப்புல நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: நூல் முதலிய பொருள். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த பாடல் என்னவென்றால், இந்த பாடல்கள்லாம் வருவது பாஜிரம் என்ற பகுதி. பாஜிரம் என்ற பகுதியிலே தெய்வ வணக்கங்கள் எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதோடு பாஜிரம்னாலே அதுல சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. இந்த நூலிலே சொல்லப்படுகின்ற பொருள் என்ன? அதான் முதலிய பொருள் என்பார்கள். நூலிலே சொல்லப்பட்ட பொருள் முதலிய பொருள். இந்த நூல்ல சொல்லப்பட்ட பொருள் இதுதான் என்பதை பாஜிரத்திலே சொல்லிடணும். நூலை படிப்பவர்கள் அவர்களா இந்த நூல் ஒரு விஷயத்த சொல்லும்னு நினைச்சுக்கிட்டு இந்த நூலை படிச்சு நாம நினைச்ச விஷயம் இதுல வரலையே அப்படின்னு அவர்கள் திகைக்க கூடாது. அதனால இந்த நூல் இந்த விஷயத்தான் சொல்லுது என்பதை குறிப்பிட்டு முதலிய பொருள். அந்த முதலிய பொருளை சொல்லக்கூடிய அருமையான பாடல், இந்த நூலுக்கே இதயமான பாடல் என்று சொல்லலாம். மாபாடியத்துல இந்த பாடலுக்கு சொல் சொல்லாக விளக்கம். இந்த சிவபிரகாசத்துக்கு உரை எழுதலைங்கிற குறைய அதன் மூலமாக தீர்த்து அருள்கின்றார்கள் நம்ம சிவஞான சுவாமிகள். பெரிய விளக்கம் அருள்கின்றார்கள். ஆகையினாலே ஒரு நூலுக்கு எழுதப்பட்ட உரையிலே இப்படி இன்னொரு நூல் பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய விளக்கம் தருவதை நாம அவ்வளவு எளிதாக காண முடியாது. அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த பாடலுடைய முக்கியத்துவம் கருதி, இது சைவ சமயத்தை சார்ந்தவன் என்னுடைய சமயம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு பல பாடல்கள் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு பாடல், ஒரே ஒரு பாடலை சொன்னால் போதும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இது. இந்த நூல்ல சொல்ல என்ன பொருளை சொல்ல வருகின்றேன் என்றால், சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகின்றேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்படி சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகிறேன் சொல்லும் போது எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகிறேன்னு அங்க விவரிக்கார் பாருங்க. அதுல சொல்லக்கூடிய செய்திகள் தான் இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம், இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம்னு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி அங்க, ஆக இப்ப ஏற்பட்ட சைவ சித்தாந்தத்தை இங்கே சொல்கிறேன்னு முடிக்கும் போது ரொம்ப பரவசமா இருக்கும். புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி, பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய், இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், உடல் உயிர் கண் அருக்கண் அறி ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்தை சொல்கிறேன் தெரியுமா? புறச்சமயத்தவர்க்கு இருளாய் விளங்கும் சைவ சித்தாந்தத்தை சொல்கின்றேன். புறச்சமயம் என்றால் சிவாகமங்களை உடன்படாத சமயங்கள் எல்லாம் புறச்சமயங்கள். வேதங்களை உடன்பட்டும் சிவாகமங்களை உடன்படாதவர்கள், அவர்களை அது மாதிரி வேதம் சிவாகமம் ரெண்டையுமே உடன்படாதவர்கள், இந்த விளக்கங்கள்லாம் மாவாடியத்தில் தான் கிடைக்கின்றன. எந்த அடிப்படையில புறச்சமயம் புறச்சமயம்னு பிரிச்சீங்க என்றால், வேதாகமங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கருத்தை வைத்துத்தான். வேதம் ஆகம இரண்டையுமே மறுப்பவர்கள் புறப்புறச்சமைகள். வேதத்தை ஏற்றுக்கொண்டு சிவாகமங்களை மறுப்பவர்கள் புறச்சமைகள். அதே சமயத்தில் வேத சிவாகங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு மாறான நூல்களையும் அவற்றை விடவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றார். வேத சிவாகங்களை ஏற்பதால் அவர்களை அகம் என்றும் சொல்ல வேண்டியுள்ளது. ஆனால் அதற்கு முரண்பாடான நூல்களையும் ஏற்பதனால் புறம் என்றும் சொல்ல வேண்டியுள்ளது. ஆகவே அகப்புறச்சமைகள். எப்படியோ அந்த புறம்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே அவர்கள் அந்த புறச்சமயம்ங்கிற பட்டியலுக்குள்ள போயிடுறாங்க. ஆகவே முக்கூற்று புறச்சமயத்தார் என்று சொல்வார்கள். புறப்புறம், புறம், அகப்புறம், முக்கூற்று புறச்சமயத்தார். இவர்களுக்கு சைவ சித்தாந்தம் விளங்காததா இருப்பது. அதனால அவர் இருள்னு சொன்னார். விளங்காத ஒன்று இருள். புறச்சமயத்தார்க்கு, புறச்சமயத்தவருக்கு இருளாய் உள்ள சைவ சித்தாந்தம். ஏன் இருளாயிருக்கு சைவ சித்தாந்தம்?

0: வசனத்துலதான் எல்லாத்தையும் தக்க காரண காரியங்களோடு எடுத்து விளக்கி இருக்காங்களே. அப்ப அவர்கள் எந்த சமயத்தவர்களா இருந்தாலும் அதை கேட்பார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளதான செய்வாங்க. நீங்க தான் காரண காரியங்களோட சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் காரண காரியங்களோட சொன்னாலும் அவர்களுக்கு முதலிலேயே அவர்கள் ஒரு முடிவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன, இந்த சைவ சமயம் இது சரியான சமயம் அன்று, இது பிழையுடையதுதான் அப்படிங்கிற கருத்தை மனசுல அவர்கள் வந்து அசைக்க முடியாம வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் சைவ சமய கருத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்பார்கள். தம் மனக்கருத்தை எடுத்து விட்டு கேட்க மாட்டார்கள். இப்போ ஒருவரிடம் நீங்கள் வந்து உங்கள் தரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றீர்கள், எல்லாம் சரியா இருக்கு, இவ்வளவு நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் நியாயமானது, ஆனால் உங்கள் மீது அடிப்படையில் நல்லெண்ணம் இல்லாத ஒருவரிடம் நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் தரப்பு நியாயங்களை விளக்கி சொன்னாலும் அவர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார், அதை அவற்றை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏதாவது ஒன்று அர்த்தம் இல்லாமல் பேசி அதை மறுத்துக் கொண்டுதான் இருப்பார். ஏன்னா அடிப்படையில அந்த நல்லெண்ணம் என்பது இல்லை. அதுபோல சைவ சமயத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்களிடம் அடிப்படையில் இல்லாததனால் அவர்களிடம் நாம் போய் எவ்வளவுதான் நம்முடைய சமயத்தினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம், அந்த உண்மையான சிறப்புகளை எல்லாம் எவ்வளவுதான் தகுந்த காரணங்களை காட்டி எடுத்துரைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் உமாவிசுவம் தெளிவா சொல்லிட்டார், புறச்சமயத்தவருக்கு இருளாயின் அகச்சமயத்து ஒளியாய். அகச்சமயங்கள் வேத சிவாமங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அவற்றுக்கு மாறான நூல்களையும் ஏற்க மாட்டார்கள். அப்புறம் என்ன, அவர்களை சித்தாந்த சைவம்னே சொல்லி சொல்லிட வேண்டியதானே, அதுலயே அகச்சமயம்னு ஒரு சின்ன ஒரு ஒரு பாகுபாடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த கருத்துக்களிலே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவார்கள். பெத்தம் முத்தி குறித்த கருத்துக்களிலே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவார்கள். ஆகவே அவர்கள் அவர்களை புறம்னு சொல்லல, ஆனா சித்தாந்த சைவம்னு சொல்ல முடியல, அகச்சமயம்னு வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடைமொழி கொடுத்து சைவம்னு சைவம்னு சொல்லப்படுவார்கள். அவர்கள் இப்படி பெத்த முத்து இயல்புகள்ல கொஞ்சம் மாறுபட்டாலும் அவர்களிடம் நாம அந்த உண்மையான சித்தாந்த சைவ உண்மைகளை எடுத்து சொல்லும் போது அவர்களை ஒத்துக்கொள்வார்கள், தெளிவு பெறுவார்கள். ஆகவே அகச்சமயத்து ஒளியாய் உள்ள சைவ சித்தாந்த திறன் இங்கு தரிக்கலுற்றான். அடுத்தாரு அப்புறம் சொல்றார், இன்னும் எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் தெரியுமா, இது புகழ் அளவைக்கு அளவாகி உள்ள சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். புகழ் அளவைக்கு அளவாகி, இந்த இடம்னா விளக்குவதற்கு ரொம்ப அரிதானது. என்ன அளவுக்கு அளவாகி, மாபாடியத்துல சுவாமிகள் விளக்க போய் தான் நாம அந்த அரிய விஷயத்தை எளிதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. அரிய விஷயத்தை நமக்கு எளிமையாக்கி காட்டிட்டாங்க நம்ம சிவஞான சுவாமிகள். என்னன்னா, சில உரையாசிரியர்கள் இந்த இடத்துல எப்படி பாடம் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால், புகழ் அளவைக்கு என்பதுல வந்து புகழ் அப்படிங்கிறதுல வந்து சிறப்பு அகரம் சேர்த்து புகழ் அளவைக்கு, புகழப்படும் அளவைக்கெல்லாம் அளவையாகி என்று சொல்லிட்டு போயிட்டார்கள். அது விளக்கமா வேற எதுவுமே சொல்லல, அது எப்படி எளிதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா சுவாமிகள் தான் புகழ் அளவை புகழுதல், இந்த எரியரம கல்லு அந்த கல்லுக்கு வருத இல் போட்டு புகழ் புகழுதல் என்று சொன்னால் அது சொல்லுதல் அர்த்தம், சொல்லப்படும் அளவைக்கும் அளவாகி என்று சொன்னார். அப்போ அதுல மாபாரதத்துல தான் விளக்கம் கொடுக்குறாங்க. சொல்லப்படும்னா யாரு சொல்றா தெரியுமா, அளவை என்பது என்ன, அளவை என்பது அது தர்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து. தர்க்க அறிவு எல்லா சமயத்தவர்களுக்கும் தேவை, எல்லா சமயத்தவர்களுக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒவ்வொருவரும் தம் கருத்து சரியானது, சமயத்துறையில மட்டுமல்ல அது உலகியல் துறையானாலும் இருக்கலாம். எந்த துறையில உள்ளவர்களும், சமயத்துறை உலகியல்ல பல்வேறு துறைகள் உள்ளன, எந்த துறைகள்ல உள்ளவர்களும் தாம் மேற்கொண்ட கருத்து சரியானது என்பதை பிறர் ஒப்புக்கொள்ளும்படி எடுத்து சொல்வதற்கு இந்த தர்க்கம் என்ற இந்த முறைமையானது ரொம்ப அவசியமாகின்றது. இந்த தர்க்கம், இந்த தர்க்கத்தை வந்து அளவை இயல்னே தமிழ்ல சொல்லுவாங்க, அளவை இலக்கணம்னு தனியா செத்தியார்ல இருக்குது. அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அதையும் நம்ம சுவாமிகள் தான் மாபாடியத்திலையும் சிவசமவாத உரை மறுப்பு, அது மாபாடியத்திலையும் இருக்கு, தனியாவும் இருக்குது, தனியா இருக்கு. உரை செய்யுள்ள ஆதீனத்துல ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க, அதுல இருக்குது சிவசமவாத உரை மறுப்பு. அதுலையும் ரெண்டு திரையுமே சுவாமிகள் தான் எடுத்து சொல்றாங்க, அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், அளக்கும் கருவி என்று பொருளாம். அளவைங்கிற சொல்லுக்கு நம்ம சிவஞான சுவாமிகள் யாரும் இப்படி விளக்கம் சொன்னதில்லை, நம்ம சிவஞான சுவாமிகள் சொல்றாங்க, அளவை என்றால் அளக்கும் கருவி, அளத்தல் என்றால் அளந்து அறிதல், அளந்து அறியும் கருவி. ஆகவே அளவிட்டு அறியும் கருவியே அளவை, அறிகின்ற கருவியே அளவையாகும். அப்போ அந்த அளவை என்பது எது என்று சொன்னால், இந்த அளவைன்னு தமிழ்ல சொல்றமே இத வடமொழியில பிரமாணம் என்று சொல்வார்கள். பிரமாணம், பிரமாணம் என்று சொல்வார்கள். அறியக்கூடிய கருவிதான் அளவை, அதுதான் பிரமாணம். அறியக்கூடிய கருவிதான் அளவைன்னு சொல்றீங்களே, அப்போ அந்த அளவை என்பது எது? எது அறியக்கூடிய கருவி என்றால், இந்த தர்க்கத்துல மிகச்சிறந்த சமயத்தாராக விளங்குபவர்கள் அவர்கள் தார்க்கிக சமயத்தார். அவங்க பேரே அதான் தார்க்கிக சமயத்தார் சொல்லப்படுறாங்க. அவர்களே ரெண்டு பிரிவாக இருக்கின்றார்கள், நயாயிகர் வைசேடிகர் இருக்காங்க. ரெண்டு பேருமே தார்க்கிகம் என்று ஒரே சமயமாக சொல்லப்படுவார்கள். அவர்கள் தர்க்கத்துல ரொம்ப சிறந்தவர்கள். அவர்கள் அறியும் கருவியாகிய அளவை எது என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஐம்பொறிகளை சொல்கின்றார்கள், அந்த கரணங்களை சொல்கின்றார்கள். ஏதாவது ஒரு பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐம்பொறிகளில் ஒன்று துணை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி அந்த கரணங்கள் மனமும் அங்க பொருந்தி அதை அறியணும் அல்லவா? ஆகவே அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் இவைதான் அறிவதற்கு உதவும் கருவி, இவைதான் அறியக்கூடிய கருவி. ஆகவே இந்த பொறிகள் கரணங்கள் தான் அளவை. வடமொழியில் சொல்லணும்னா பிரமாணம், இவைதான் அளவை என்று சொன்னார். இதுதான் தார்க்கிகர்கள் சொல்லக்கூடிய அளவை. தார்க்கிகர்கள் சொல்லக்கூடிய அளவை, அதை சொல்லுதான் புகழுதல். தார்க்கிகர்கள் புகழக்கூடிய சொல்லக்கூடிய அளவை எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். தார்க்கிகர்கள் புகழக்கூடிய சொல்லக்கூடிய அளவை எது என்றால், பொறிகள் கரணங்கள் இவைதான் அளவை. ஏன்னா அளவை என்பது எது? அறியும் கருவி. இந்த கண்ணு, மூக்கு, வாயுங்களா, செவி, இந்த மாதிரி பொறிகள் தானே அறியக்கூடிய கருவிகளாக இருக்கின்றன. அது மாதிரி அந்த கரணமும். ஆகவே இவைதான் அளவை என்று தார்க்கிகர்கள் சொல்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் தான் இதன் மேலும் நுணுகி ஆராய்ந்து நம்முடைய சிவாகமங்கள் தான் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. என்னவென்றால், இவையெல்லாம் அறியக்கூடிய கருவிதான், ஆனால் இவை இவற்றை கொண்டு அறியக்கூடிய கருவி வேறொன்று உள்ளது. அந்த கருவிக்கு துணை செய்யும் கருவிகள் தான் இவை. என்னவென்றால், அறிவில்லாத ஒரு பொருளுக்கு இந்த ஐம்பொறிகளை கொடுப்பதனாலோ அந்த கரணங்களை கொடுப்பதனாலோ அந்த அறிவில்லாத பொருள் இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு ஏதாவது அறிய முடியுமா? ஆகவே அறிய வேண்டும் என்றால் முதலிலே அந்த பொருளுக்கு அறிவு இருக்க வேண்டும். ஆகவே நாமெல்லாம் ஆன்மாக்கள், நம்முடைய அந்த அறிவு ஆற்றல் இருக்கின்றதே, அறிவு ஆற்றல், நம்முடைய அறிவாற்றல் தான் முதன்மையான அளவை. அறிவாற்றல் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த பொறிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆகவே இவற்றையே அறியும் கருவி என்று சொல்கிறோம். இவையே அறியும் கருவிகள் தான், ஆனால் முதன்மையான அறியும் கருவிகள் அல்ல. ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான், அறிவாற்றலுக்கு துணை செய்பவை இவை. கண் மூலமாக அறிவது எது? கண்ணேவா அறிகின்றது? இல்ல, ஆன்மாதான் அறிகின்றது. இந்த ஆன்மா ஏன் அறிகின்றது? அதுக்கு அறிவுங்கிற பிரதான கருவி இருக்கிறது. அந்த அறிவுங்கிற பிரதான கருவி காண்டல் என்ற முறையில அறியணும்னா அங்க கண்ணு தேவை, கேட்டல் என்ற முறையில அறியணும்னா அதுக்கு அங்க காதினுடைய உதவி தேவை. இந்த ஆன்மா அறிவுங்கிற கருவி முகர்தல்ங்கிற முறையில அறியணும்னா மூக்கனுடைய துணை தேவை, சிந்தித்து அறியணும்னா அங்க அந்த கரணத்தின் துணை தேவை. ஆகவே அறியும் கருவி என்பது ஆன்மாவுடைய அறிவாற்றல், அறிவு ஆற்றல். அதை வடமொழியில சித் சக்தி, அறிவு என்பது சித், ஆற்றல் என்பது சக்தி, சித் சக்தி. தமிழ் வழக்குப்படி எழுதும் போது இத்துக்கு பதில் இருள் போட்டுருவாங்க, சிற் சக்தி. சக்தியையும் சக்தின்னு எழுதிடுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆன்ம சிற்சக்தி அதுதான் அளக்கும் கருவி, அதுதான் அறியும் கருவி. ஆன்ம சிற்சக்தி தான் அறியும் கருவி. அந்த கருவிக்கு துணை செய்பவை தான் இல்லைங்களா? இப்ப நீளத்தை அளக்கிறோம் என்று சொன்னால் அளவுகோல் வேணும் அல்லது ஒரு டேப் வேணும். அந்த டேப்பையே வந்து அறியும் கருவின்னு சொல்லிடலாமா? அந்த டேப்பை பயன்படுத்தி கண்ணால கூர்ந்து கவனிக்கணுமே. அப்ப கண்ணுக்கு துணை செய்வது தான் அந்த டேப்பு. அதே மாதிரி ஆன்மாவின் அறிவுக்கு துணை செய்வது தான் அந்த கண்ணு. ஆகவே எதை அளவை என்று தார்க்கிகர்கள் சொன்னார்களோ அந்த அளவைக்கும் மேலான அளவையாக இருப்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அளவை, ஆன்ம சிற்சக்தி ஆகிய அளவை. தார்க்கிகர்கள் பொறிகளையும் கரணங்களையுமே அளவை என்றார்கள். இன்னொன்று சிவாகமங்கள் தெளிவாக சொல்கின்றன, அதுதான் அற்புதமான கருத்து. எது அளவையோ அது அறியும் கருவியாகத்தான் இருக்கணும். அறியும் கருவி வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இதில் அளவை என்பது எதனுடைய பெயர்? அறியும் கருவியின் பெயரா அறியப்படும் பொருளின் பெயரா என்று சொன்னார். அறியும் கருவிக்குத்தான் அளவையின் பெயர். அதுக்கு வடமொழி என்ன சொன்னாங்க, பிரமாணம். அறியும் கருவிக்குத்தான் பிரமாணம் அளவையின் பெயரு. அறியப்படும் பொருளுக்கு அதுக்கு வேற ஒரு பெயர் இருக்கு, பிரமேயம். அறியப்படும் பொருளுக்கு பிரமேயம் என்று பெயர். ஆக பிரமாணம் வேறு, பிரமேயம் வேறு. அறியும் கருவி வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இப்ப நல்லா கேளுங்க, அருமையான கருத்து, மாபாடிய கருத்து. இந்த பாட்டுக்கான விளக்கத்துல தான் மாபாடியத்துல இருக்கு. சிவபிரகாசன் சொல்றேன் மாபாடியத்துக்கு போயிட்டீங்களா சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாபாடியத்துல இந்த பாட்டுக்குள்ள விளக்கம் தான். என்ன சொல்றாருன்னா, அறியப்படும் பொருளை பிரமேயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தார்க்கிகர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஐம்பொறிகள் எல்லாம் பிரமாணம்ங்கிறாங்க. ஆனா ஆன்மாவின் அறிவு கண்ணை கொண்டு பிற பொருள்களை மட்டுமா அறிகிறது? ஆன்ம அறிவு இது என்னுடைய கண் என்று அந்த கண்ணையே அறிகின்றதே, இது என்னுடைய செவி என்று செவியே அறிகின்றது. ஆகவே இந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவுடைய அறிவினால் அறியப்படுகின்றன. அறியப்பட்டு விட்டால் அவை பிரமேயம் தான். அறியப்படுபவையை பிரமாணம் என்று சொல்லக்கூடாது. அறிகின்ற கருவிதான் பிரமாணம். அந்த கருவியினாலே அறியப்படுபவற்றையும் என்ன சொல்லக்கூடாது, பிரமாணம் சொல்லக்கூடாது. அறியப்படுபவை பிரமேயம். ஆகையினாலே எது பிரமேயமோ அது பிரமாணம் ஆகாது. ஆகையினாலே பொறிகள் கரணங்கள் எல்லாம் ஆன்ம சுச்சத்தியால் அறியப்பட்டு அவையெல்லாம் பிரமேயங்கள் ஆகிவிடுகின்றன. அவற்றுக்கு மேலான பிரமாணமாக, மேலான அளவையாக திகழ்வது சைவ சித்தாந்தம் சொல்கின்ற ஆன்ம சுச்சக்தி ஆகிய உண்மையான அளவை. ஆகவே தார்க்கிகர்கள் எந்த பொறிகளை எல்லாம் அளவைனாங்களோ அவற்றையும் அளந்து அறியக்கூடிய மேலான கருவியாக இருப்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அளவை. அதனாலதான் புகழ் அளவைக்கு அளவாகி, தார்க்கிகர் சொல்கின்ற அளவைக்கும் அளவையாக திகழக்கூடிய சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான். நூலை எவ்வளவு ஊக்கமா நாம படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சைவ சித்தாந்தத்தின் பெருமையை எப்படி சொல்றாங்க பாருங்க. புறச்சமயத்தவருக்கு இருளா இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தை, அகச்சமயத்து ஒளியா இருக்கின்ற. அப்ப அகச்சமயத்துக்கே ஒளியினா சித்தாந்த சைவம் தான் மெய்யின் நம்புற நமக்கு நல்லாவே இது ஒளியா இருந்து துணை செய்யும், வழிகாட்டும் இல்லைங்களா. தார்க்கிகர்கள் சொல்கின்ற அளவையாகிய அந்த பொறிகளையும் அளந்து அறிகின்ற உண்மையான அளவை கூறும் சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கலுற்றான். அதுக்கப்புறம்தான் மிகுந்த ஒரு உத்தமமான ஒரு விஷயம் என்னவென்றால், சைவ சித்தாந்தமாகட்டும் அல்லது மற்ற சிறந்த தத்துவ கோட்பாடுகளாகட்டும், உயிர்நாடியான விஷயம் என்னவென்றால், இறைவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் உள்ள தொடர்பு இல்லைங்களா. இறைபக்தியை வளர்க்க வேண்டும் தான் எல்லா சமயங்களும் சிறந்த சமயங்களும் சொல்கின்றன. இறைபக்தி வளரணும்னா அந்த தொடர்பு தெரிந்தால்தான் வளரும். இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு தெரிஞ்சால்தான் வளரும் இல்லைங்களா. ஆகவே ஒருவரை இவர் இன்னார்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கோம், மூணாவதா ஒரு ஆள் வந்து இவர் யாரு என்னான்னு சொல்லி நமக்கு ஒரு வேண்டியவரையோ உறவினரையோ சொல்லி அவருக்கு இந்த முறையில இவர் உறவுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எப்படி ஒரு முகமலர்ச்சி நம்மளே அறியாமலே நமக்கு வந்து விடுகின்றது. இன்னும் எவ்வளவு ஈடுபாட்டோட அவரிடம் பேசுகின்றோம் இல்லைங்களா, போன் நம்பரை கொடுக்கிறோம் வாங்குறோம் இல்லைங்களா. எப்படி திடீர்னு அவ்வளவு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது என்றால், அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தெரியாமல் இதுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருந்தோம். தெரிந்த பிறகு அந்த நெருக்கம் தன்னால அதிகரிக்கிறது. அது மாதிரி இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான் சமய கொள்கை கருத்துக்களிலே ரொம்ப முக்கியமானது அதுதான். ஆக அந்த கருத்து வேத உபநிடதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதை பிற சமயத்தவர்கள் எல்லாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை சைவ சமயம் எப்படி தெளிவாக எடுத்துரைக்கிறது, அப்படி தெளிவாக எடுத்துரைக்கின்ற சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கலுற்றாம் என்றார். இறைவனுக்கும் உயிருக்குள்ள தொடர்பை பற்றி சொல்லும் போது ஒரு சாரா சொல்கின்றார்கள், பொற்பணி போல் அபேதம். பொன் பணி, பொற்பணினா பொன் பணி. பொன் என்பது தங்கம், பணி என்பதுக்கு பல பொருள் இருக்கு. பணி நம்முடைய வேலைகளை எல்லாம் பணியும் போங்களா. இங்க பணி என்பது என்ன, ஆபரணங்கள் நகைகள். பொன் தங்கம் பணி நகைகள். தங்கத்தில இருந்து நகைகள் வந்த மாதிரி தங்கத்துக்கும் நகைகளுக்கும் என்ன தொடர்பு, அதான் அதே தொடர்பு தான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும். நகைகளுக்கு தங்கம் எல்லாம் முதல் காரணம் அல்லவா, நகைகளுக்கு தங்கம் முதல் காரணம். தங்கமும் நகைகளும் பொருளால் வேறு அல்ல, பொருளாலேயே ஒண்ணுதான். அது இந்த ஓமையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இறைவனும் உயிர்களும் பொருளால் ஒன்றுன்னு ஆயிரும். பேதம்னா வேறுபாடு, அபேதம்னா வேறுபாடே கிடையாது, பொருளால ஒண்ணுதான் என்று சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கை இது பரிணாமவாதம், இது சைவத்தான் ஏற்காது. ஏன்னா இறைவனிடமிருந்தே தான் உயிர்கள் தோன்றின, பொண்ணுல இருந்து நகைகள் தோன்றுற மாதிரி அப்படின்னா அப்போ உயிர்களிடம் எப்படி இந்த மாதிரி அறியாமை குற்றம் காணப்படும் இல்லைங்களா. அப்புறம் தீய இயல்புகள் எப்படி அதுல தோன்ற முடியும், இறைவனிடமிருந்து வந்தவை எப்படி இருக்கணும், காரணத்துல உள்ளதுதான காரியத்துல இருக்கும், ஆகவே இந்த ஓமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் அபேதவாதிகள் இவ்வாறு சொல்வார்கள், பேதவாதிகள் என்ன சொல்வார்கள், இவர்களை எதிர்க்கணுங்கிற ஒரே கருத்துல இறைவனும் உயிரும் எப்பவும் பேதம் தான். ஆமா, தொடர்பே கிடையாது. இருள் வெளி போல், இருளும் ஒளியும் போல, அது என்றையும் பிரிஞ்சேதான் இருக்கணும் இறைவனும் உயிரும் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ அந்த பேதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ உயிரை வந்து உயிரை விட்டு இறைவன் பிரிஞ்சே இருக்கிறான்னா உயிரை அறிவது எப்படி, உயிரை செலுத்துவது எப்படி, அதை உயிர்கொள்வது எப்படி, எதுக்குமே வழி இல்லாம போயிரும். அதான் இருள் வெளி போல் பேதமும், இருள் வெளிங்கிறதுல அந்த வெளி என்பது ஒளி என்று பொருள்படும். சொற்பொருள் போல் பேதா பேதமும், இன்னொரு சாரர் என்ன சொல்வார்கள், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அந்த சம்பந்தம் அது பேதாபேத சம்பந்தம் என்பார்கள். பேத அபேதம் ரெண்டும் சேர்ந்தது பேதாபேதம். அது எதை மாதிரினா ஒரு ஓமை சொல்லுவாங்க, சொற்பொருள் போல் என்று சொல்வார்கள். சொல்லும் பொருளும் போல, சொல் வேறு, சொல்லால் உணர்த்தப்படும் பொருள் வேறுதான். புத்தகம்னு ஒரு சொல் இருக்கு, ஆனா சொல்லால் உணர்த்தப்படுற புத்தகம் பொருள் வேற வேற, அது வேற. ஆனா அந்த சொல்ல சொல்லவும் அந்த பொருள் கருத்துல தோன்றுகிறது அல்லவா, அது பற்றி ரெண்டுக்கும் ஒற்றுமை தொடர்பும் இருக்குது. ஆகவே சொல்லை சொல்லவும் அந்த பொருள் பற்றிய நினைவு வருவதனாலே அபேதம் என்று கொள்ளலாம். மற்றபடி சொல் வேறு பொருள் வேறுதான், ஆகவே பேதமும் அங்க இருக்குது. பேதத்தன்மையும் இருக்கு, அபேதத்தன்மையும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து சொல்வார்கள். அத மாதிரி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இறைவனும் உயிரும் சொல்வார்கள். இந்த பேதாபேத சம்பந்தம் என்பது இந்த சொல்லிலே பொருள் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, புத்தகம்ங்கிற சொல்ல இந்த புத்தகம்ங்கிற பொருளா போய் உள்ள அடங்கி இருக்குது இல்லையா. ஒரு பெட்டிக்குள்ள அந்த புத்தகத்தை வச்சா பெட்டிக்குள்ள புத்தகம் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. புத்தகம்ங்கிற சொல்லுல இந்த புத்தகம்ங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனாலதான் அந்த புத்தகம்ங்கிற சொல்ல சொன்ன உடனே இந்த பொருள் நம் நினைவுக்கு வருகிறது இல்லைங்களா. அதனால அந்த சொல்லுல பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் வானவன் கான் வானவர்க்கு மேலானான் கான், வடமொழியும் தென்மொழியும் அறைகள் நான்கும் ஆனவன் கான், ஆனைந்தும் ஆடினான் கான், ஐயன் கான் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன் கான், காணவனுக்கு அருள் செய்தான் கான், கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேனவன் கான், சென்று அடையா செல்வந்தான் கான், சிவன் அவன் கான், சிவபுரத்து எம் செல்வன் தாமே. சீரணியும் நுதலின் விழி மழுமானாகம் திருந்தும் ஜெரி பொருந்து இடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆழ அவர் போல் வந்த சைவ சிகாமணி, எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன், கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாடன், பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமல பரவி வாழ்வாம். கிருஷ்ணம் நம பார்வதி பதையே அரர் மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் இல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடன் உரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார்த்தருடையை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவமும் தமிழும் தழைத்தோங்க தர்மபுரமடத்தை ஸ்தாபித்து உயிர்கள் அனைத்திற்கும் பேருபகாரம் செய்திருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு அனைவரும் பயனடையும்படியாக சைவம் எங்கும் பரவும்படியாக அரிய ஒரு தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க தர்மபுர குரு முதல்வர் திருவாய் மலர்ந்தழிய சோபோகசாரத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு அரிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். அருமையான இந்த நூலானது சைவத்திற்கு ஒரு ஞான கருவூலமாக திகழ்வது. அந்த நூலானது பொருட்செறிவு மிகுந்திருக்கின்ற காரணத்தினாலே அருணை வடிவேல் முதலியார் போன்றவர்கள் பொருளை உணர்த்தினாரன்றி எம்மை போன்ற கடனிலே உள்ளவர்களுக்கு சற்று விளங்குவதற்கு கடினமாக இருக்கும். எனவே சிவபோகஜாரத்தை அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையினை பின்பற்றி சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்கு ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உயிருக்கு உள்ள நோய் எது என்று சொன்னால் பிறவி என்கின்ற நோய். அந்த நோய்க்கு மூல காரணம் ஆணவ மலம். நோய் முதல் நாடி என சொல்லக்கூடியது ஆணவ மலம். எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. ஆனால் இந்த உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவ மலத்திற்கு மட்டும் ஒரே ஒரு மருந்து உண்டு. அதை தீர்க்கின்ற வல்லமை ஒரே ஒரு மருத்துவனுக்கு மட்டுமே உண்டு. அந்த ஒரே ஒரு மருந்து எனப்படுவது சிவஞானம். அந்த சிவஞானத்தை கொடுக்க வல்லவன் பரம்பொருள் ஒருவனே. ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவலின் சுலோக புஞ்சகத்திலே வருகிறார். எனவே எல்லா உயிர்களையும் பற்றி இருக்கின்ற அந்த பிடியினை தீர்க்கின்ற அந்த ஒருவன் வைத்தீஸ்வரனாகும். ஆகையினாலே அந்த ஒருவனை நாம் நம்முடைய பிணி தீர்க்கும்படி அன்றாடம் நாம் வேண்டுதல் வேண்டும். இதை அவ்வை பிராட்டி தன்னுடைய வாக்கிலே சூஷகமாக சொல்லி காட்டுவார். இந்த பாடலானது பாலபாடம் போல் தெரிந்தாலும் சைவத்தினுடைய உண்மை பொருள் சற்றே மறைந்திருக்கிறது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. நாமெல்லாம் ஆணவ மலத்தோடு தொடர்பு கொண்டும் கருவி கரணங்களோடும் ஏய்ந்தும் அவைகளே நமக்கு துணை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு கேட்டை விளைவிப்பது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடனிருந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மா மலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. ஆகையினாலே நாம் ஆன்மா அறியாதபடி நம்முள் வேறானவன் போல் இருக்கின்ற அந்த ஒருவன்தான் நமக்கு இந்த பிறவி பிணிக்கும் மருந்தாக இருக்கின்றான். அவன்தான் நோய் தீர்ப்பவன் என்பதை அழகாக நக்கீர தேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை 70 சுட்டி காட்டுகிறார். ஒரு பெண் குரங்கு பிரசவித்தது. தன்னுடைய கன்றுக்கு மருந்து கொடுத்து அதை வலிமை கொடுத்துதல் வேண்டும். அந்த தாய் குரங்கானது தன்னுடைய ஷேய் குரங்குக்கு தேனைத்தான் மருந்தாக கொடுக்கும். அந்த தேன் எங்கிருக்கிறது? உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற அந்த மலையின் உச்சியிலே, ஒரு மரத்திலே, மரத்தின் உச்சியிலே, ஒரு கிளையிலே அந்த அடை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குட்டிக்கு வேண்டிய மருந்து அந்த தேன் அடையை சென்று எடுக்கின்ற ஒரு ஆற்றல் இல்லை. அதனால் இயலாது. ஆகையினாலே இந்த தாய் குரங்கானது தன் குட்டிக்காக மலை உச்சிக்கு சென்று தேனடையை எடுத்து வந்து அந்த குட்டி முன்பாக காட்டும். காட்டிய பின்பு அப்பொழுதும் அந்த சேய் குரங்கு அது பார்த்து கொண்டே இருக்கும், அதை அனுபவிக்க தெரியாது. அப்பொழுது தாய் குரங்கானது அந்த தேன் அடையிலே தன்னுடைய விரல்களால் அந்த அடைக்குள்ளே குத்தி தேனை எடுத்து குட்டியினது வாயிலே சென்று ஊட்டும். அந்த சூயனை கண்டதும் இந்த சேய் குரங்கானது அதுவும் தேனடையை எடுத்து அதுவே விரலை குத்தி குத்தி தேனை அது தொட்டு தன்னுடைய வாயிலே வைத்து தன் உடம்பை வலிப்படுத்திக் கொள்ளும். இதைத்தான் நம்முடைய நக்கீர தேவ நாயனார் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஈன்ற குழவிக்கு மந்தி இருவரை மேல் நான்ற நரவத்தை தான் அணுகி, நான்றன தொங்குகின்ற நான்ற நரவத்தை தான் அணுகி தோன்ற விரலா தேன் தோய்த்து வீட்டும் ஈங்கோயே நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை. எனவே அந்த செய் குரங்குக்கு இயலாததை தாய் குரங்கு கொண்டு வந்து வாயிலே ஊட்டி அந்த செய் குரங்கே உண்ணும்படியாக ஒரு பழக்கத்தை உருவாக்குவதை போல ஞானாசிரியன்மார்கள் தான் அனுபவித்த அந்த பேரின்பத்தை ஞான நூல்கள் மூலமாக தொட்டு காட்டி நமக்கு ஊட்டி அந்த பேரின்பத்தை நம்மை அனுபவிப்பதற்காக நம்மை தூண்டுவார்கள். ஆகையினாலே இந்த ஞானாசிரியன்மார்கள் இந்த ஞான நூல்களை நமக்கு தந்திருப்பது அதை நாம் சுவைத்து அனுபவித்து அவர்களைப் போலவே சுபோகத்தில் நாமெல்லாம் மூழ்குவதற்காகத்தான். அப்படி ஞானாசிரியன்மார்கள் தருகின்ற அந்த ஞான நூல்கள் இருக்கின்றதே அதுதான் மேலான ஒரு சாதனம். என்ன சாதனம்? முப்பொருளை அறிவதற்கு மூன்று சாதனங்கள் இருக்கின்றது. காண்டல், கருதல், நூலளவை. இந்த மூன்றை வைத்துக்கொண்டு அங்கே இறைவன் உண்டும் என்பதை நாம் அறிந்து ஆழ்ந்து விடலாம். இந்த காண்டல் அளவை என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே, இந்த காண்டல் அளவையை நாம் எளிதில் அதை மேற்கொள்ள இயலாது. இறைவனை நேரே காணுகின்ற வல்லமை நமக்கு இல்லை. எப்பொருளானது கருவி கரணங்களால் சுற்றி அறியப்படுகிறதோ அப்பொருளெல்லாம் அனித்தியம். ஆகையினாலே ஆன்மாக்கள் இந்த முப்பொருளை தன்னுடைய கண்களால் காண இயலாது. அப்ப ஞானாசிரியர்மார்கள் கண்டார்களே என்று ஒரு வினா எழக்கூடும். ஞானாசிரியன்மார்கள் கண்டார்கள், அதை எப்படி கண்டார்கள்? தன்னுடைய பசுக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றி கண்டார்கள். அதான் காண்டல் அளவைக்கு பயன்படும். இதை குமரகுருபுரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவிலே சொல்லி காட்டுகிறார். வாக்கு மனம் யாக்கையும் ஒன்றா சொல்லரும் கரணம் மற்றவை மூன்றும் நின் புகழ் நவிற்றியும் நினைத்து நின் துணைத்தாள் அன்புடன் இணைத்தியும் இன்பம் உற்றனவாள். அவ் கரண அவகரணங்களே அல்ல, தன்னுடைய கரணங்கள் என்னதான், அவகரணங்களே அல்ல மற்ற அம்ம சிவகரணங்களாய் தெரிந்தன அன்றே. எனவே தன்னுடைய கருவிகரணங்களை எல்லாம் பசுக்கரணங்களாக இல்லாது அதை அவக்கரணங்களாக மாற்றி அதை சிவக்கரணங்களாக வைத்து காண்டார்கள். அப்படி சிவக்கரணமாய் மாற்றுவதற்கு துணை செய்தது மாசனாமணி தேசிகர் சுவாமிகள். எனவே குருவன் மூலமாகத்தான் காண்டல் அளவை காண முடியும். கருதல் அளவை என்று ஒன்று இருக்கிறது. இந்த கருதல் அளவை என சொல்லக்கூடியதிலே சமயங்களிலே அந்த கருதல் என்பது தவறான முடிவாக வந்துவிடும். அதில் ஐயம் திரிவு மயக்கமெல்லாம் கலந்திருக்கலாம். எனவே கருதலையும் நமக்கு சில நேரங்களில் கை கொடுப்பது இல்லை. ஆகையினாலே இறைவனை அந்த பசுவினுடைய இலக்கணத்தை ஆணோமலத்தினுடைய இலக்கணத்தை காண்பதற்கு காண்டல் அளவை கருதல் அளவை விட அந்த முப்பொருண்மையை அறிவதற்கு நமக்கு பெரிதும் துணை செய்வது ஆகம அளவை என சொல்லக்கூடிய அந்த நூல் அளவை ஒன்றுதான். அந்த நூலளவை என சொல்லக்கூடியது சரியாக நாம தோய்வு கொண்டால் நாம் இந்த முப்பொருள் உண்மையை நன்றாக நாம் உணரக்கூடிய ஒரு பேறு கிடைக்கும். ஆகையினாலே தான் நமக்கு ஞான சாஸ்திர நூல்கள் அங்கே ஆகம பிரமாணங்களாக வைத்து சைவத்திலே போற்றப்படுகிறது. இந்த ஆகம நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் குருவினது துணையின்றி நாம் அதை நாம் பழக இயலாது. ஆகையினாலே ஒரு குருவினுடைய சகா நமக்கு எல்லா கட்டத்திலும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாகும். இதையெல்லாம் உணர்த்துவது தான் நம்முடைய ஞான சாஸ்திர நூல்கள். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய ஆன்மாக்களாகிய நமக்கு அந்த குருவானவர் நமக்கு வந்து உண்மையை உணர்த்தினால் அன்றி இந்த ஆன்மா முப்பொருடனை உள்ளரை உள்ளபடியாக அறிய இயலாது. இதையெல்லாம் அந்த குருவின் சகாயத்தினாலே நிகழ்கின்ற காரணத்தினாலே தான் குருவை போற்றி நம்முடைய சைவத்திலே நூல்கள் உண்டு. தலபுராணத்திலே எடுத்துக்கொண்டால் அதில் குரு வணக்கம் என்று வைப்பது ஒரு மரபாக இருக்கிறது. ஞான நூல்களிலே எடுத்துக்கொண்டால் அங்கே குருமரபு வாழ்த்து என்று ஒன்றிருக்கும். ஆகையினாலே தன்னுடைய ஞானாசிரியரை துதித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே தன்னுடைய குருமூர்த்தியாகிய நம்முடைய கமலை ஞான பிரகாசர் செய்த பேருபகாரத்தை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பலவாறாக தோத்திரம் செய்கிறார். ஏன், அவர்தான் முப்பொருள் உண்மையை தனக்கு உள்ளபடியாக உணர்த்தி பசுக்கரணங்களை எல்லாம் சிவக்கரணங்களாக மாற்றியவர். அதை நாம் அவர் பெற்ற அனுபவத்தை அவ்வப்போது நமக்கு திருப்பாடல்களால் தந்தரவழிக்கிறார். அதில் மேலானதுதான் பண்டார சாஸ்திரங்களில் தர்மபுர திருமடத்தினுடைய பண்டார சாஸ்திரங்களில் ஒன்றாகிய சிவபோக சாரம். இந்த சிவபோக சாரம் என சொல்லக்கூடியது நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அனுபவ நிலையினை அவர் திருவாக்காக உணர்த்துவது. ஆகையினாலே இந்த சிவபோக சாரம் என்கின்ற இந்த அரிய நூலுக்கு அனுபூதி மாலை என்றும் ஆண்டவர்கள் அதை சிறப்பித்து ஒரு பெயராக சொல்லுவார். குருஞான சம்பந்தருடைய அட்ட நூல்களிலே இது தலையான நூல், மேலான நூல் என்று அறிஞர்களால் பாராட்டப்படுகின்ற ஒன்றாகும். தனது சிவானுபூதி நிலையில் அவ்வப்போது அருள் செய்தது அந்த வெண்பாக்களாக அமைந்திருக்கிறது. நம்முடைய குருஞான சம்பந்த மூர்த்திகள் அருள் செய்த இந்த சிவபோகசாரத்தினுடைய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், சிவபோகம் என்றால் ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி, எப்பவுமே ஆணவ மலம் அழியாது, அது நித்தியப்படும், அது தொழிற்படாது செய்தல் வேண்டும், மடங்குதல் வேண்டும். எப்படி? வறுத்த விதை போல் ஆகிவிட வேண்டும். வறுத்த விதை எப்படி தொழிற்படாதோ அதே போல ஆணவ மலத்தை வலிவிடும்படியாக செய்தல் வேண்டும். ஆணவ மலத்தை வலிவிட செய்தல் என்பதைத்தான் நம்முடைய ஆடல் வல்லானுடைய ஊன்றிய பாதத்தின் கீழே முயலகனை அப்படியே மிதித்து நம்முடைய பெருமான் வைத்திருப்பது நமக்கு அந்த காட்சியால் உணர்த்தப்படுகிறது. எனவே சிவபோகம் என்பது உயிரினுடைய பற்றி இருக்கின்ற ஆணவமல முற்றிலும் மடங்கி உயிர் சிவானந்தத்தில் திளைத்து அதுவேயாய் மேய்கின்ற நிலை. எப்படி ஆணவ மலத்தோடு சேர்ந்து ஆணவமலமாகவே இந்த உயிர் இருந்ததோ அதே போல குருவினது சகாயத்தினாலே ஆணவ மலத்தை மடக்கி அந்த ஆன்மாவானது சிவமாவதன்மையிலேயே அதுவாகவே நிற்கின்ற நிலை. இதுதான் சைவ சித்தாந்தத்திலே படிமுறையிலே முடிந்த முடிவு என்று சொல்லப்படும். இதை நம்முடைய ஆன்றோர்கள் ஆன்மலாபம் என்றும் கூட குறிப்பிடுவார்கள். எனவே சிவபோகம் என்பது ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி சிவானந்தத்தில் திளைத்து அதுவாகவே மேவுகின்ற நிலை. சாரம் என்று சொல்லக்கூடியது தன் அனுபவ நிலையை சாரமாக உணர்த்தியது. நாம் எல்லாம் அறிதல் வேண்டும் என்பதற்காக இது வெண்பாயாப்பிலே அமைந்தது. நம்முடைய குருமூர்த்திகள் சிவானுபூதி நிலையிலே இருந்து அருளி செய்யப்பட்டது. ஆகையினாலே இந்த சிவானுபூதி நிலையிலே இருந்து அருளி செய்யப்பட்ட இந்த நூலிலே நம்முடைய குருமூர்த்தியானவர் அந்த நூலினை தொடங்குவதற்கு முன்பாக, அந்த நூலுக்கு முன்பாக இந்த நூலிலே குரு வணக்கம் என்று ஒரு துதி காணப்பட்டு வருகிறது. அந்த துதி என்ன என்பதை நேற்று இரண்டு திருப்பாடல்களை நாம பார்த்தோம். இன்றைக்கு மேலும் இருக்கின்ற அந்த இரண்டு பாடல்களை சிந்தித்து நூலுக்குள் செல்வோம். தன்னுடைய குரு வணக்கத்தை அங்கே துதியாக வைத்து காட்டப்படுகிறது. அறியாமை நிற்கும் அதீதத்திலே சென்று அறிவோடு நான் அறியாமை தோன்ற நின்றேன். இன்றளவில் அவிழ்ந்து நிற்க அறியாமையில் பெரு பேறு இழந்தேன். இனியாகினும் நான் அறியாமை தீர அருள் ஞான சம்பந்த ஆரமுதே. நான் மலையிருளாகி அந்த இருளிலே அகப்பட்டு அறியாமல் இருந்தேன். இப்பொழுது குருமூர்த்தியினுடைய போதனையினாலே நான் இப்பொழுது என்னையே நான் அறியாமல் இருக்கிறேன். தன்மயம் அழிந்தேன், பசுபோதம் கெட்டுவிட்டது, அங்கே பசுக்கரணங்கள் அத்தனையும் சிவக்கரணங்கள் ஆகிவிட்டது என்று தன்னுடைய குருமூர்த்தியினை அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே உயிர்களை பந்தித்திருக்கின்ற அறியாமையை எல்லாம் நம்முடைய குருமூர்த்தியானவர் வந்துதான் அங்கே அழகாக அந்த ஆன்மாவை உயிர் விளக்கம் பெரும்படியாக ஒரு உபகாரம் பண்ணுகின்றார். இதைத்தான் குமரகுருபுரர் சுவாமிகள் கந்தர்களி வெண்பாவிலே ஆணவமான படலம் கிழித்து என்று அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஒரு கண்ணிலே படர்ந்திருக்கின்ற அந்த பொறையினை, அந்த படலத்தை ஒரு கண்மருத்துவன்தான் அது சரி செய்ய முடியும். இதே போல இந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற இந்த ஆணவமான படலத்தை குரு ஒருவரால் தான் அதை கிழித்த முடியும். இதைத்தான் ஆணவமான படலம் கிழித்து என்று குமரகுருபுரர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த இடத்தில்தான் குரு என்பதற்கு ஒரு விளக்கத்தை இந்த திருப்பாடல் தருவதை போல் இருக்கிறது. குரு என்பது ஒரு சொல் அல்ல, அது இரண்டு சொற்களால் ஆனது. மா யா என்பது எப்படி இரண்டு சொற்களாக இரண்டு எழுத்துக்களாக இருக்கிறதோ, அதே போல ஆக ம என்ற மூன்று எழுத்துக்கள் ஆகமம் என்று சொல் போல் தெரிகிறதோ, அதே போல கு ரு என்ற இரண்டு எழுத்துக்களே குரு என்று அழைக்கப்படுகிறது. கு என்பதற்கு பொருள் என்ன, ரு என்பதற்கு பொருள் என்ன என்றார், கு சப்த சந்தகாரஷ்ய ரு சப்த ஸ்தந்திரோதக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமத்திலே. கு என்பது அந்தகார இருள், மை இருள், ஆணமலத்தை குறிக்கிறது. ரு என்பது தந்திரோக, விரட்டுவது. எனவே மை இருளை விரட்டுவது, இருளை விரட்டுவது ஒளி. ஆணவமாகிய அந்த அறியாமை இருளினை விரட்டுவது ஞானமாகிய ஒளி. எனவே ஆணவமாகிய அறியாமை இருளினை விரட்டி ஞான ஒளியினை ஏற்றுவிப்பன் குரு என்பதைத்தான் பொருள்பட இந்த திருப்பாடலிலே அந்த உண்மை உணர்த்தப்படுகிறது. ஆக ஒரு குரு ஒருவனால் தான் இந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற அந்த அறியாமை ஆகிய ஆணவமல படலத்தை கிழிக்க முடியும். அதை யான் பெற்றேன் என்பதை அழகாக இந்த திருப்பாடலை குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்பு தன்னுடைய குருமூர்த்தியை அழகான ஒரு தோத்திரம் சொல்லி காட்டுகிறார். கருணாகரன், கருண ஆகரம், ஆகரம்னா கடல், அவன் கருணை கடலாக இருக்கின்றான். கருணை கடல் என்று சொல்லக்கூடியதற்கு காரணம் அது கைமாறு வேண்டா கடப்பாடோடு நிற்பது. எக்காலத்தில் இந்த பூமிக்கு மழை தேவையோ அதை அப்படியே கொடுப்பது. ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதும் கடலே. ஆகையினாலேத்தான் குருமூர்த்தியினை அந்த கைமாறு வேண்டா கடப்பாடோடு பேருபகாரம் செய்திருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய குருமூர்த்தியை கமலை ஞான பிரகாச சுவாமிகளை அங்கே கருணாகரன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். கருணாகரன், புகழாகரன், ஆகரன், இருப்பிடம் என்று ஒரு பொருள் வருகிறது. முதலிலே கருணையின் இருப்பிடம், அது கருணை கடல், கருணையின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டார். இங்கே புகழ் ஆகரம். சேக்கடார் பெருமா திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை தமிழாகரன் என்று குறிப்பிடுவார். என்றால் தமிழின் இருப்பிடம். முத்தமிழானது ஞானசம்பந்த பெருமானிடம் சென்று கூறிக்கொண்டதாம், அதைத்தான் தமிழாகரன் என்று நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளும் சேக்கடார் பெருமானும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை குறிப்பிட்டு அருள்வார்கள். எனவே அந்த புகழானது நம்முடைய கமலை ஞானப்பிரகாசரிடம் சென்று குடிகொண்டதாம். இதை திருக்குறிப்பி தொண்ட நாயனார் புராணத்திலே சேர்ந்தார் குறிப்பிடுவார். தவம் என்று சொல்லக்கூடியது தான் சென்று இருப்பதற்கு சரியான இடம் உமையவள் பூசிசை என்று அந்த திருமேனி என்று தவம் சென்று குடிகொண்டதாம். இதே போலதான் புகழ் என்பது நம்முடைய கமலை ஞானப்பிரகாசர் சுவாமியிடம்தான் நாம் இருப்பதற்கு இடம் என்று அங்கே ஒரு தஞ்சம் புகுந்ததைப் போல அருமையான ஒரு சொல்லாட்சி. கருணாகரன் புகழாகரன் எங்கள் கமலையில் வாழ் திருஞான சம்பந்த தேசிகன் சொற்படி சென்று நிற்க ஒரு நாள் நிகழ்ந்தது சொல்லவற்று. கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் என்னை ஒரு சொல்லினாலே பக்குவப்படுத்தி நிற்கின்ற அந்த நிகழ்ந்து என்னவெல்லாம் நான் அனுபவத்தை கொண்டேன். நின்று உயிர்ப்பு அறவே என்னுடைய பசுபோதங்கள் எல்லாம் நான் கெட்டு அங்கே நிற்க தரு காயம் இன்றி ஓர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டதே. ஓர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டதே. ஓர் என்பது ஒப்பற்ற நிரதிசெய இன்பம் என்று சொல்வார்கள். ஆகினாலே இதுவரை நான் அனுபவிக்காத அந்த பேரானந்தத்தை நான் தலைப்பட்டு விட்டேனே என்று சொல்கிறார். ஓர் ஆனந்தம் எங்கும் தலைப்பட்டு விட்டதே என்று. எனவே தான் அனுபவித்த அந்த சிவபோகத்தினுடைய நிலையினை அழகாக அங்கே நமக்கு உணர்த்தி அது குருவுக்கு தோத்திரம் செய்வதைப் போல இந்த தனிப்பாடலாக அங்கே முன்னே இருக்கிறது. அதற்கு பின்பு இப்பொழுது நாம் சிவபோகசார நூலுக்கு உள்ளே செல்ல இருக்கிறோம். சிவபோகசார நூலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் உரைப்பாயிரம் என்று ஒரு அருமையான ஒரு திருப்பாடலை இங்கே வைத்து காட்டுகிறார். அந்த திருப்பாடல் எது என்று சொன்னால், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளை செய்த ஒன்னாம் திருமுறையிலே இருக்கின்ற திருவீழிமிழலை தலத்திலே அருளை செய்த மேகரா குறிஞ்சி பண்ணிலே அமைந்த ஏரிசையும் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடலை இங்கே ஒரு உரைப்பாயிரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஞானாசிரியர்மார்களெல்லாம் உரைப்பாயிரமாக முதலில் தொடங்குகின்ற பொழுது ஆப்த வாக்குகளை முன்னே ஒரு துதி போல ஒரு பாயிரம் போல் வைப்பது மரபு. இது மாபாடியம் எழுதுகின்ற சிவஞான சுவாமிகள் அங்கே குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே நம்முடைய சிவபோகசாரத்தில் முதலிலே உரைப்பாயிரம் காணப்படுகிறது. அந்த உரைப்பாயிரமானது ஞானசம்பந்தரது திருவாக்காகிய அந்த தேவாரம், அந்த தேவார திருப்பாடல். ஏரிசையும் வடாலின் கீழிருந்தங்கு ஈர் இருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து ஒளிஷே நெறியழித்தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழில் கிள்ள வேதங்கள் பொருட்சொல்லும் விழலையாமே. அருமையான ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது அங்கே தெந்திசை கடவு என்று போற்றப்படுகின்ற நம்முடைய தட்சிணாமூர்த்தி அந்த பெருமானுடைய செய்த ஒரு பேர் உபகாரத்தை இங்கு குறிப்பு பொருளாக சுட்டி காட்டுகிறார். சனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள் சனகர் சனந்தர் சனாதனர் சனற்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு பேர்களும் வேதத்திலே நன்றாக கற்று தெளிந்தும் பொருள் மயக்கம் ஏற்பட்டு விட்டதால் மனதிலே மலைவு கொண்டவர். இப்படி மலைவு கொண்ட பொழுது தன்னுடைய மயக்கத்தை தீர்ப்பதற்காக நூலை செய்த அந்த பெருமானிடையுமே விண்ணப்பம் செய்கின்றனர். அப்பொழுது சனகாதி முனிவர்களுக்காக நம்முடைய பெருமானானவர் வடாலின் கீழ் இருந்து குரு வடிவத்திலே அமர்ந்து தெந்திசை நோக்கி நின்று அந்த நால்வருக்கு அருளி செய்ததாக நான் புராணத்திலே நாமெல்லாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏரி செய்யும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈறுவதற்கு இறங்கி நின்று. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கற்றால் மட்டும் போதாது, அதை கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு குருவினது சகாயம் தேவை. அதை கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு அவர்கள் மனதிலே ஏக்கம் கொண்டார்கள். அவர்களுக்காக இறங்கி வந்து கருணை கொண்டு அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஏரி செய்யும் வடாலின் கீழ் இருந்தங்கு ஈர் இருவர்க்கு அந்த நான்கு பேருக்கும் இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து, அந்த நான் மறையினுடைய பொருளினை உரைத்து ஒளிசேர் நெறியளித்தோன். இந்த ஒளிசேர் நெறியளித்தோன் குருமூர்த்திமையாக வந்து அவர்களுக்கு தெளிவித்து சிவஞான நெறியினை உணர்த்தினார். ஒளிசேர் நெறி இதுதான். எனவே ஒளிசேர் நெறியினை குருவாக வந்து உணர்த்தினாலன்றி இந்த ஆன்மாவிற்கு கிட்டாது என்று சூஷக பொருளாக இந்த திருப்பாடல் அங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிசே நெறியளித்தோ நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாடும் பயின்றோது ஓசை கேட்டு. திருவீணமிடலையிலே அந்தனர்களும் வேதம் பயிலுகின்ற சிறார்களும் வேதத்தை திரும்ப திரும்ப ஓதுவதை கேட்ட அங்கிருக்கின்ற கிளியானது அவைகளும் வேதத்தை சொல்லுகிறது. பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோது ஓசை கேட்டு வேரிமணி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிளறையாமே. ஆக இந்த அருமையான ஒரு திருப்பாடலை இங்கே முன்னாலே உரைப்பாயிரம் போல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன என்றால், உயிர்களுக்கு தான் ஞான நூல்களை கற்கின்ற பொழுது அங்கே சில ஐயங்கள் ஏற்படுது, சகஜம். அது சிந்தித்தால் அது ஐயம் ஏற்படும். அதை தீர்க்க வல்லவன் குருமூர்த்தி ஒருவனே. ஆகையினாலே தான் இந்த வேதத்தை அருளி செய்த பரம்பொருளிடமே முறையிட அந்த பரம்பொருளே குருவாக வந்து மயக்கத்தை தெளிவித்தார். கண்ணுவர் கருக்கர் என்று சொல்லக்கூடிய இரண்டு முனிவர்களும் இதே போன்று வேத பொருளிலே சில மயக்க பொருளாக கொண்டு அவர்கள் மனம் உழைந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு சொக்கநாத பெருமானே குருவாக வந்து அந்தத்தின் உண்மையை உணர்த்தி அவர்கள் மனதிலே இருந்த மலைவை நீக்கியதாக திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது. ஆகையினாலே ஒரு குருமூர்த்தி என சொல்லக்கூடிய ஆன்மாவில் ஏற்படுகின்ற கேட்டு சிந்தித்து தெளிதல் வரை பேருபகாரம் செய்வது குருவே. எனவே மயக்கம் தீர்த்து தெளிவைப்பது குரு என்பதை அங்கே உணர்த்தப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இப்படி அவர்கள் உட்கார்ந்து விவாதிக்கிற போது ஏதும் எடுத்து காட்டும் எழுவகை மதமும் கூறும் போது அவை தெளிந்த கிள்ளை. அங்க பல பேர் வர்றாங்க, தங்கத்துக்கு பல பேர் வர்றாங்க. இந்த தங்கத்துல இருந்து புலவர்கள் பல்வேறு வகையான ஏது எடுத்துக்காட்டு ஏழு வகையான மதங்கள் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிறத அங்க இருக்கக்கூடிய சோலைகள்ல இருக்கக்கூடிய கிளி நாகனவாய் புள்ளி இதெல்லாம் கேட்கிறான். இது கேட்டுட்டு வெளியே வறண்டா வந்துருக்கு. அங்க வந்து இந்த புலவரோட வாதம் செய்ய வருகிறேன்னு வந்தாங்கன்னா சில பேரு அவங்களை தடுத்து நிறுத்தி இந்த கிள்ளைகளும் பூவைகளும் அவைகளோடு விவாதம் செய்து நீ எல்லாம் இங்க உள்ள போட்டுக்க லாய்களை போன்னு வெளியிலே வரட்டிடுமா என்ன கற்பனை பாருங்க. அகர்ணை உயிர்கள் கூட நல்ல தமிழறிஞர்கள் பக்கத்துல இருந்தா மிகச்சிறந்த அறிவு நலம் பெறும் என்பதை நான். இது எங்க இருந்தது? திருவீழிமிழையில வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதத்தை பன்னால் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வேதத்திற்கு பொருள் உரைக்கும் விழையாமே என்றார் ஞான சம்பந்தர் பெருமான். வேத பொருளை திருவீழ்மிழலில் இருக்கக்கூடிய கிளிகள் பறவைகள் எல்லாம் சொல்லுதான். வேதம் கேட்டது, வேதத்துக்கு பொருள் சொல்றது கிடையாது, வேதத்துக்கு ஓதுகிறது. அந்த ஓடுகிறது பதனால் ஓட ஓட ஓத தானாகவே பொருள் விளக்கு உள்ளே வரும். முயன்று படிப்பதை காட்டிலும் உழந்து படித்தா அதனால உள்ளே இருந்து பல பொருள்கள் தோன்றுமா போல அந்த உயிர்களுக்கு தோன்றிட்டு என்று ஞான சம்பந்தர் சொல்றார். அது சொல்ற பறக்கும் எம் கிள்ளையாள் ஆடும் எம் பூவைகள் அரக்கன் அந்த அடிகள் ஆறுதரை மறக்கவில்லாமையும் வளைக இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்தவில்லையே. ஏன் அந்த கோயிலை சுற்றி, அந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய மாடங்கள் இந்த பறவைகள்லாம் இருக்கு, தொலைகள் இருக்கிறதுனால பெருமானுடைய நிலையில ரொம்ப நெருக்கமா இருக்கு. அது எந்த உயிரா இருந்தாலும் நெருக்கமா இருந்தா அதுக்கு சிறந்த அறிவுனாலும் வரும். இந்த தங்கத்தார் இடத்துல பயிர்ந்த கிளைகளை நகனவாய் புள்ளும் கிளிகளும் கூட வருகளை தடுத்து நிறுத்தி வாதம் செய்து தரத்து விடும் என்று சொன்னா அந்த புலவருடைய அறிவு நிலை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். வாதம் செய்வார்கள் வந்தால் மறுத்து நேர் நிறுத்தினர். நீ ராய்க்கு உள்ளவனா ராய்க்கு இல்லாதவன பார்த்து நேர் நிறுத்தினர். ஓரம் பார்க்காது, தக்கவனா என்ன உள்ள போ புலவர் கூட்டத்தில் வாழ்க்கை, தகுதி இல்லாதவனா வெளியில போ என்று இந்த கிளிகளும் பூவைகளும் செய்து விடுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்குள்ளேயே மாறுபாடுவது. அந்த மாறுபாடு கொண்டார் தங்கவானரே. சிறந்த வாழ்வு பொருளாக தமிழை வைத்திருக்கிற பெருமக்களுக்குள்ள நுட்பமான அறிவு நலத்தினால மாறுபாடுகள் இயல்பாக வரும். மாறுபாடுகள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அறிவு கூர்மை பலருக்கு தெரியாது. ஒன்றோடு வந்து அவர்கள் மோதி பார்க்கிற போதுதான் நல்ல வைரங்களை வைர கல்ல எடுத்து சாணை கல்ல திருத்தினாத்தான் மிகச்சிறந்த ஒளி வரும். அதுபோல நினைக்க பேச படிக்க விவாதிக்க பல்வேறு வகையான கருத்து நிலைகளில் அவர்கள் தங்களை உருவாக்கிக் கொள்கிற போது முரண்பாடுகள் இயல்பாகத்தான் வரும். அந்த முரண்பாடுகளை, உலகியல் முரண்பாடுகளை, அறிவு நிலை முரண்பாடுகளை அறிவின் அடிப்படையிலே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய எண்ணம். ஆனாலே இவர்களை ஒருங்கு கூட்டி ஆய்வு செய்த பெருமான் அருளும் நாவலராய் வந்து தோன்றினார். அவர்களுக்கு அந்த முரண்பாடுடைய மாறுபாடு கொண்ட புலவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வந்து அந்த 49வது புலவராக வந்து உட்கார்ந்தார். நடுநாயக மணி போலே வந்து உட்கார்ந்தார். என்னால அவைக்கு ஒரு தலைமை வேண்டும் அல்லவா? அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிற போது இது சரி இது சரியில்லை என்று எடுத்து சொல்வதற்கு இந்த துறை நா போல இருக்கக்கூடிய இறை நிலை இங்க தலைமை புலவனாக வந்து நடுநாயக மணி போல மதுரையத்தன் வீட்டிருந்தார். வீட்டிருக்கிற போது சங்கம் மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் இந்த தந்து இந்த தமிழுக்கு தமிழ் நாட்டிற்கு சிறப்பு தந்து கொண்டிருக்கிறது. இப்படியே தங்கத்தாருக்கு வரவேற்று அவர்களுக்கு பலகு கொடுத்து சங்கத்தை முதன் முதல்ல நிறுவி காட்டியவன் தமிழ் மதுரேசன். இப்படி ஒரு வரலாறு வேறு எந்த மொழிக்காவது எந்த நாட்டிலாவது இருக்கிறதா என்று சொன்னா எண்ணி பார்த்தா கற்பனைகளை கூட இப்படி செய்வதில்லை. நாம சங்கத்தை வேற கட்டி வச்சுட்டோம். தைமாச பரம்பரைக்கு சங்கத்தார் திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு போய் சங்கத்தார் கோயில வழிபாடு பண்றோம். ரொம்ப பேர் அந்த சங்கம் என்ன என்னன்னு பார்த்துக்கோங்க. நேற்று சொன்ன அந்த மதிமலி புரிசை மாடக்கூடல் என்ற பாடலும் அங்கே கல்வெட்டாக வச்சிருக்கு. இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த பொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாட்டு சங்க பாட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இரண்டையும் இணைத்து காண்கின்ற ஒரு பெருநிலை மதுரைக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற போது இந்த பாண்டியன் மகன் மிகச்சிறப்பாக வங்கிய சூடாமணி என்ற மகனை பெற்றும் அவருக்கு ஆட்சி கொடுத்து விட்டார். அவன் வளர்ந்தான், மிகச்சிறந்த. அவன் என்ன செய்தான்னா ஒரு பணி செய்தான், நந்தன பணியினர். மிகச்சிறந்த ஆலயத்தில் பணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போய் பாடல் பெற்ற தளத்துக்கு போய் முதல்ல நிலத்தை வாங்கி விளைவு செய்து நல்ல நந்தவனம் வைப்பார்கள் நகரத்தார்கள். அப்புறம் கொஞ்சம் பொருள் வந்துச்சுன்னா 63 மடம் வைப்பார்கள். அப்புறம் தேவார பாடசாலை வைப்பார்கள், வேத பாடசாலை வைப்பார்கள். அதுக்கப்புறம் திருப்பணிக்கு வேண்டுகிற பொருளை எல்லாம் சேர்ப்பார்கள். திருவிடை முதல்ல 4 மூலையிலையும் 4 நந்தவனம் இருந்தத நான் கிழமை காலத்துல அனுப்பிவிட்டேன். அது மாதிரி மதுரையில சொக்கர் நந்தவனம் ஒண்ணு, திருவாப்பிடையார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நந்தவனம், பேச்சியம் படித்தவர்கள் ஒரு நந்தவனம், கோயிலுக்குள்ளே 3 நந்தவனம். இப்ப எங்கேயோ வணிக பயிராக செய்கிறார்கள் மலர்கள, தொண்டாக செய்கிறவள் இல்ல. தொண்டாக இந்த பாண்டியனே தானே முன்னின்று ஒரு நல்ல நந்தவனம் வைக்கிறான். எதற்காக? பூமாலை சாத்துவதற்கு. குரு பரம்பரையில ஒரு கதை வரும், வைகுண்டத்துல நாராயணன் பரமபுரத்துல இருக்கிற போது மகாலட்சுமி பக்கத்துல பூமி பிராட்டி மகாலட்சுமி இருக்காங்க. பூமி பிராட்டி கேட்டாலும், சாமி நீ இங்க விரும்பிய உள்ளத்தோட நீ தங்கி இருக்கேன்னு கேட்டாரா.

குருபட மாதிரி சொல்லும். ஏன் சொல்ல வருகிறேன்னா, பெருமானுக்கு பூமாலை புகழ்ந்து ஏற்றுதல் தாத்துதல், பாமாலை பகர்ந்து தாத்துதல், இந்த ரெண்டு திருப்பணி ரொம்ப விருப்பு. ஆனாலும் இந்த பாண்டிய நந்தவனம் நல்ல நந்தவனம் வச்சான். இந்த நந்தவனத்துல என்னென்ன மலர், இப்ப சில மலர் தான் நமக்கு தெரியும், இப்ப சொல்ற மலர்களை பாருங்க, குறுக்கத்தி, பாதிரி, ஆத்தி, வில்வம், மந்தாரம், மல்லிகை, முல்லை, கோங்கு, கொன்றை, கரந்தை, அலரி, நெந்தியாவட்டம், குருந்தம், புன்னாகம், தாமரை, நீலோற்பலம், இப்படி பல மலர்கள். அதுக்கு மேல இந்த சண்பகம் என்ற ஒரு பூ, செண்பகப்பூ, செண்பகாடவின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சண்பகப்பூனுடைய தன்மை என்னன்னு சொன்னா, அதை வந்து வண்டுகள் வைக்காது. ஆனால் சண்பகம் என்று தனியா சொல்லி இந்த மலர்களை எல்லாம் வைத்து பெருமானுக்கு நாள்தோறும் பல்வேறு வகையாக பாத முடிக்கேற்றும் பண்மலர் நல்கும் நந்தனவனம் வைக்கும் பணி பூந்தான் திருவடியில அர்ச்சனையாகவும், திருமுடியில அந்த கன்னியாக, தொங்கலாக, தாராக, மாதங்கு தாரை தந்து அருளாயினர். பல்வேறு வகையான பூமாலைகளை கட்டி பெருமானுக்கு சாற்றுகிற பணியில மிகச்சிறந்தவனா இருக்கான். பல மலர்களை சாத்தினான். ஆனா அந்த சண்பக பூவை எடுத்து அவன் சாத்துகிற போது சண்பக பூவினால அலங்காரம் பண்ணி பார்த்தான். மலரினால அலங்காரம் பண்ணாலே மனம் ஒரு மிக ஆனந்தத்தை பெறும். நல்ல மலர் தூவி வழிபாட்டுங்க, மலர் தூவி வழிபாடு செய்தான். நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாட்டி, நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாட்டி, தெரிவான திட்டம் வைத்து வழிபாடு செய்தான் பெருமான் அருள்வான் என்று அப்ப சுவாமி சொன்னார். மறிகடல் வண்ணன்பாகா மாமரை எங்கும் மாறும் அறிவனை ஆளவாயில் அப்பனையும் அது செய்யாய். இப்படி வழிபாடு செய்யறதுல இந்த மலர்களை எல்லாம் சாத்தி சண்பக பூ பார்த்து அப்படியே ஆனந்தத்துல இருந்தான். சண்பக சுந்தரனோன்னு அழகு அழகு, அப்படி அற்புதமான அழகு. கடவுளை பார்த்து சொன்னான், என்னுடைய சண்பக சுந்தரனான. இப்படி பல முறை சண்பக சுந்தரா, சண்பக சுந்தரா, சில பேருக்கு அருகி பாண்டிய நாட்டுல சண்பக சுந்தரன் பேர் வச்சிருப்பாங்க. சண்பக பூன்னா என்னன்னே தெரியாது, பார்த்திருக்க மாட்டாங்க பல பேரு. இதெல்லாம் பொருட்காட்சியில வச்சு நாம ஆய்வு செய்யற மாதிரி தோய்வு உடையவர்களுக்கு அந்த காட்சி. இசை வாத்தியங்கள்லாம் அங்க அண்ணாமலை மன்னர்ல வச்சிருக்காங்க, பழைய காலத்து கருவிகள்லாம். இப்ப யாரு பாக்குறதுக்கு நேரம், வாசிக்கிறதுக்கு அப்புறம் நேரம், பாக்குறதுக்கே நேரம் இல்லை. நல்ல மலர்களை எல்லாம் காட்சி கொடுத்தார். அந்த பெருமானுக்கு சாத்தி சண்பக சுந்தரனோ என்று சொன்னார். சொன்னதுனால இவன் சண்பக மாறனாயிட்டான், சண்பக மாற பாண்டியனாயிட்டான். இப்படி இருக்கிற காலத்துல இளவேணில் காலம் வந்தது. இளவேணில் காலம் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மாதில் வேணையும் மாலை மதியமோ, மாதில் வேணையும் மாலை மதியமோ, வீதி சந்தனும் இளவேணிலும் மூன்று வண்டரை பொய்களும் போன்றமே, காலம் வந்தது. பல்வேறு வகையான மலர்கள் எல்லாம் நன்றாக மனம் வீசி மலர்ந்தன. அந்த நிலையிலும் பல மலர்கள் எல்லாம் பூத்திருக்கணும். அதுல சில பூ பூத்த உடனேயே அருந்து நெத்து மலம் அலம் வீணு ஒன்று சொல்லு, வீணா வீண்டுகிறது, காம்பு நழுவி கீழே ஒன்று. ரெண்டு மகிழம்பூவும் செவ்வந்தி பூருக்கு பாருங்க, செவ்வந்தி நாதன் பேர், செவ்வந்தீஸ்வரம், செவ்வந்தி செட்டியார் ஒருத்தர் திருப்பணி பண்ணியிருந்தார். தெற்கு கோபுரம் கண்டவர் செவ்வந்தி, திருசிலாமலை செவ்வந்தி செட்டியார். அந்த செவ்வந்தி பூவும் மலர்ந்த உடனே கீழே விழுந்துடும். கீழே விழுந்தானா போயிடுச்சு, மலர் வந்து வீழ்ந்துட்டுது. ஆனாலும் கூட வண்டுகள் வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை கொடுக்கும். அது எப்படி விழுந்ததால் சொல்றாரு, அறிவுடையவர்கள் நல்லவர்கள் கேட்கிற பொருளை தங்களுடைய உயிரை மாறியும் கொடுப்பார்கள். தங்களுடைய உயிரை மாறியும் கொடுப்பார்கள். உயிர் இழந்தாலாவது குறிக்கோள் உடையவர்கள், கொடுக்க வேண்டும் என்ற கடப்பாடு உடையவர்கள் தங்களிடத்துல பொருளை உயிரை மாறியும் கொடுக்கிற நிலை போல இந்த செவ்வந்தி மலரும் இந்த இளவேணிர் காலத்துல காற்று தெற்கே இருந்து வீசுகிறது. மிக அற்புதமான ஒரு பாட்டு. இந்த காற்று இங்க வருதுதான், நுழையுதான். சில இடங்கள்ல நுழைஞ்சி மதுரைக்குள்ள காற்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க முடியாது. சாலை வழியா போகிற போது சில இடங்கள்ல காற்று போட்டு கருமையிட்டு பக்கத்துல வந்தேன்னு வச்சிருந்த துணி அங்க

0: போது போக்கப்படுத்திக்கொள்ள. அப்ப சூழ்நிலைய எவ்வளவு மாசுபடுத்தி இருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்கிறேன். நம்ம மூக்க மட்டும் காப்பாத்துக்கலாம் போறோம் நினைக்கிறோம். இயற்கையோடு இந்த இறை நிலைகளை நம்ம சொல்கிறார். பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து, இந்த வாவி இருக்க மேலே இருந்து காத்து தாழ வரணும். இந்த உயரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து காத்து புகுந்து வந்துட்டுன்னா ஒரு கோபுரத்து வாசல்ல உட்காந்தீங்கன்னா உயரமான இடத்துக்குள்ள இருந்து தாழ்ந்த இடத்துக்குள்ள புகுற போது மிக வேகமாகவும் நன்றாகவும் வரும் காற்று. அதுல பொங்கரின் நுழைந்து நல்ல சோலைகளுக்குள்ளே நுழைந்து வாவி படிந்து மிக உயர்ந்த நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேகமாக உயரமாக செம்மாந்து வருவார்கள். வந்த உடனே ஆசிரியர்ல வந்து படியணும். படியாத மாடு, அடியாத மாடு படியாது. அந்த அடியாத மாடுன்னா அடிக்கிற மாடு இல்ல, அடியில வந்து தங்காத மாடு படியாது. நல்ல கருத்துக்களை எல்லாம் மனசுக்குள்ள படித்துக் கொள்ள முடியாது. அடிக்கண் இருந்து அடிகளை நமக்கு உரைக்க வேண்டும். ஆனா தான் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். அப்படி பொங்கலில் நுழைந்து அங்கே சிறந்ததாக இருக்கக்கூடிய வாவி புகுந்து அங்கே துழாவது நல்ல பொருளெல்லாம் இங்கே இருக்குன்னு காத்து உள்ளே போய் பங்காயம் துழாவி நல்ல தாமரை மலருக்குள்ளே போய் புகுந்து பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பங்கதாவி அப்படி கீழே வந்து மேல தாவுது பந்தல்கள் நல்ல மலர் பந்தங்கள்ல தாங்கி பொங்கலர் மனம் கூட்டுண்டு நல்ல தேனையும் மனத்தையும் அது பெற்றுக்கொண்டு குளிர்ந்து இந்த சோலைகள்ல பூந்து வர்றதுனால காற்று வெப்பம் நீங்கி நல்ல குளிர்ச்சியும் இனிமையும் மனம் உடையதாக ஆகி அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் வந்தே. ஒரு மாணவன் எப்படி கலைகளை கற்பதற்காக எல்லா இடங்களிலும் போவானோ அது போல இந்த செங்கல் காற்று வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த மதுரை நகரத்துக்குள்ளே பூந்தது. அந்த இளவேணி காலம் ஆனதுனால பாண்டியன் தன்னுடைய மனைவியோடு அந்த செண்பக சோலையிலே செண்பக காவிலே அமர்ந்திருக்கிறான். அப்படி அமர்ந்திருக்கிற போது வேணில் அரசனும் விற்றிருக்கிறான். இவனும் அரசனும் அதிகமா விற்றிருக்கிறார்கள். வேணில் அரசனும் அது கம்பராமாயணத்துல கண்டாலை மயில்களாட தாமரை விளக்கமாக என்று ஒரு பாட்டு. அதுக்கு நேரம் அப்படி நினைத்துக் கொண்டு இந்த வேணில அந்த மருத அரசன் விற்றிருக்காங்க, இங்க வேணில் அரசன் விற்றிருக்கிறான்னு சொல்ல ஒரு ஒப்புமை போகுது. நேரம் தாண்டி போவோம். ஆக இந்த சிறந்ததாக இருக்கக்கூடிய வேணிற் காலம் வந்த போது அந்த வாடை வந்தது. எல்லாவற்றிலும் பட்டு வந்த அந்த வாசனை அருகிலே இருக்கக்கூடிய அரசமாதேவனுடைய கூந்தலிலும் பட்டு வந்தது. இது ஒரு புதுவிதமான வாசமாய் இருக்கிறது. இது பூக்களுக்கு இல்லாத ஒரு வாசமாய் இருக்கிறது. இது செயற்கையா இயற்கையா? அந்த கூந்தலிலே மலர் கூந்தலிலே வந்து வந்த மூக்குக்கு வந்த நாசிக்கு வந்த வாசனை இயற்கையா செயற்கையா என்ற ஒரு எண்ணம். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். தன்னுடைய கருத்தை அறிந்து சொல்லுவார், தமிழ் பாடலாக சொல்லுவார். அவருக்கு ஒரு 1000 கிளி என்று அறிவித்து விட்டான். உயர்ந்தவர்கள் தங்களுடைய மனக்கருத்தை தெளிவு செய்து கொள்வதற்கு நல்ல அறிஞர்களை நாடுவார்கள். ஆகவே சங்கத்தாரெல்லாம் அறிந்தவுடனே தாங்கள் தாங்கள் அதை பெற வேண்டும் என்று ஒரு மரக்கலத்துல ஏற்றின சரக்கு மாதிரி பல பல பாடல்களை பாடினாங்க. ஒரு கப்பல்ல சரக்கு பாத்தீங்கன்னா நல்ல அத்தர் ஒரு பக்கம் இருக்கும், கருவாடு ஒரு பக்கம் இருக்கும், எருவராட்டி ஒரு பக்கம் இருக்கும். ஒரு கப்பல்ல இந்த சரக்கு தான் ஏற்ற, காசு கொடுத்தா எந்த சரக்கும் ஏற்றுவாங்க. கப்பல் உயர்ந்த ரத்தனமும் இருக்கும், சந்தன மரமும் இருக்கும், ஜாதிக்காயும் இருக்கும். அதே நேரத்துல உபயோகத்துக்கு இல்லாத பயனில்லாத ஒரு கூட வெளிநாட்டுக்கு போனா பயனுடையதா இருக்கும், அந்த பொருள் அதுக்குள்ள இருக்கும். அது மாதிரி பல பல எண்ணங்களை உடைய புலவர் கூட்டத்துல பல பாடல்களை பாடி இந்த அரசனுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அவனுடைய கருத்துக்கு இசையாததுனால தலையாட்டாம இருந்தான். இது யாரும் அதை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற நிலையில அங்க ஒரு தருவின்னு ஒருத்தன் தான், அவன் அர்ச்சகன், இமாச்சனை புரிகின்ற மரபிலே வந்தவர். அப்போதைக்கு அப்போது எழுகின்ற 64 முப்போரும் திருமேனி தீண்டுகிற அந்த குலமரபிலே வந்தவன். உயர்ந்த வேத நூல் கல்வியும் ஆகம கல்வியும் படித்தவன். ஆனா அது கூட படி செய்ய முடியல. ரொம்ப படிப்பு படிச்சிருப்பாங்க அந்த காலத்துல. நீங்க ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. வித்வான் படிச்சு தந்துருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, சென்னை பல்கலைக்கழகத்துல வித்வான் பட்டம் பெற்று வந்திருப்பாங்க. பிரயோஜனம் இல்லை சார். உயர்ந்த கச்சேரிகள் எல்லாம் பண்ணுவாங்க, உயர்ந்த ராகங்கள் எல்லாம் பாடுவாங்க, அற்புதமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கும். இந்த அரசு தேர்வு நீங்க எழுதினா சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுமா? அந்த மாதிரி ஒரு வரையறை அந்த வரையறையினால மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இடம் கிடைக்காம வேலை வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க. அது மாதிரி இங்க என்ன திட்டம்னா, அறங்கோயில்ல சிவ வழிபாடு செய்ய வேணும்னா நூல் கல்வி மட்டுமல்ல அனுபவ கல்வியாகிய மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியே. வாழ்க்கை துணைநலம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் பொறுப்புடையவர்கள் என்று கருதி அவர்களை அந்த வழிபாட்டு கேட்டுக்கொள்கிற மரபு இருக்கிறதுனால இந்த கருமிக்கு கல்யாணம் ஆகல. அந்த காலத்துல கல்யாணம் ஆகணும்னா பெண் வீட்டாருக்கு பஞ்சம் கொடுக்கணும், இல்லன்னா பெண் வீட்டார் வீட்டுல போய் இருந்து பலகாலம் அவர்கள் மாமனார் சொன்ன பேச்செல்லாம் கற்றுட்டு இருக்கணும். அப்புறம் மாமனார் மகிழ்ந்து பொண்ணை கொடுத்தா மாமனார் மகிழ்ந்து கொடுக்கணும். அதுக்கு அவருடைய உள்ளத்துக்குள்ளே நல்ல எண்ணம் பெற வேண்டும். அல்லது பொருளை கொடுக்கணும். இவனுக்கு பொருள் கொடுப்பதற்கு இல்லை, பரிசம் பணம் கொடுப்பதற்கு இல்லை. கல்யாண அந்த கல்வி பெண்ணுக்குரிய அந்த மஞ்சக்காணி எல்லாம் பெண் வீட்டுல இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஆண் வீட்டுல இருந்து மணமகன் வீட்டுல இருந்து பெரும்பொருள் கொடுத்து அந்த காலத்துல திருமணம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே இவனுக்கு அந்த பணம் இல்லை, அதனால கல்யாணம் ஆகல. இவன் சாமி சொல்றான், சாமி இவ்வளவு கட்டிருந்தும் உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்கிற வழிபாடு செய்கிற அந்த நிலை இல்லாமல் இருக்கேன். நீ எல்லா கருத்தையும் அறிந்தவன், மன்னனுடைய கருத்து உனக்கு தெரியும். அந்த கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. காயானை மனத்தானை மனத்துள் இந்த கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. இதெல்லாம் எண்ணி பார்த்துருப்பாங்க போட்டு. இப்படியெல்லாம் பெருமான் திருவிளையாடல் ஆண்ட சாமி திருநாவுக்கரசர் மதுரைக்கு வந்த உடனே இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. அங்க அந்த கருத்து உனக்கு தெரியும், ஆனால நீ எனக்கு அந்த கருத்தை அறிந்து ஒரு கவியாக தரவேணும். எவ்வளவு சுலபமா கேட்கிறாங்க, கருத்தை மட்டும் சொன்னா போதாது, அதை கவியாகவும் ஆக்கி தர வேண்டும் என்று போட்டான். உடனே சாமி, ஐய யாவையும் அருதியே கொலாம் வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள். உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான். எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், காரியத்தை செய்யணும் என்று பெருமானுடைய திருவடிகளை பல முறை வணங்கி வேண்டிக் கொண்டான். உடனே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பாது கண்டது வழிமோ இந்த அருமையான குறுந்தொகை பாட்டு. சில அடிகள்ல மிகப்பெரிய பெரிய விவாதத்துக்குரிய பாட்டாக இந்த அளவும் கூட விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகாம அந்த பாட்டை அப்படியே ஏற்றுக்கொண்டு பெருமானுடைய பாட்டு, இறைவனாருடைய பாட்டு, தங்க புலவராக இருந்து ஒரு தர்மி என்பவனுக்கு கொடுத்த கொடை அது அருட்கொடை. எப்படி இன்றைக்கு மறுமலில் புரிசை பாடக்கூடல் பாடினால் பணம் வரும் என்று நம்புகிறோமோ, அதுபோல கல்வி நலம் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் கொங்குதேர் வாழ்க்கை இந்த பாட்டை படிக்கணும். தங்க பாட்டு இறைவன் தந்தது. அதை படிச்சுட்டு எல்லாம் படித்தா எல்லா சங்க நூல் கல்வியும் நமக்கு வரும். தெளியாத மறைநலங்கள் எல்லாம் தெளிய கண்டமே என்று சொல்வார். மாறனாருடைய பாடல்களை படித்தா, வேதம் தமிழ் செய்த மாறனுடைய பாட்டை படித்தா, தெரியாத அறிந்து கொள்ள முடியாத கற்றுக்கொள்ள முடியாத கடினமான வேதத்தினுடைய பொருள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக போய் கஷ்டப்பட்டு வேதம் படிச்சுட்டு இருக்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் வேதம் ஓதினா மட்டும் போதாது, அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கு. வியாகரணம் மீமாம்ச எத்தனை எத்தனை நூல்கள் எல்லாம் படிக்கணும், கருவி நூல்கள் எல்லாம் படிச்சு பொருள் சொல்லுங்கிறது முடியாது. இந்த பாசத்தை படிச்சது உனக்கு வந்துடும் வைஷ்ணவர்கள் நம்புகிறார். அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வரவழைக்கும் நம்பிக்கை தான். இன்றைக்கு அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகம் நம்ம தரும், ஆன்மீகம் தரும். 2-3 நாளா தினமணி பேப்பர் ஆன்மீகத்தை போட்டு அரைச்சி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. படித்தா அந்த கட்டையெல்லாம் படித்தா இதை நமக்கு பொருத்தமா வருது. இதை கூட ஒரு கட்டம் வந்துருச்சு. ஆக மனிதனுடைய எண்ணம் இருக்கு பாருங்க, அது வலு இருக்குமானா என்ன நடக்கும் எங்க போனா மண்ண சிறந்த எண்ணத்தினாலதான் ஆகாயமான பறக்குது, கடல்ல கப்பல் போகுது. எல்லாம் யாரு? மனிதனுடைய சிந்தனைக்குள்ள வலுவான எண்ண ஓட்டங்களை கொடுத்து கடவுள் நமக்கு படைத்து காட்டி இருக்கிற. எல்லாம் இருக்கிற பொருளை கொண்டுதானே அவன் படிச்சிருக்கான், இல்லாததையா படிச்சிருக்கான்? இருக்கிற பொருளை எப்படி பயன்படுத்துவது அறிவு அவனுக்கு கொடுத்துருக்க சாமி. அறிவுள் அறிவார் குணக்கொடலுவனே, குருமுனிவனை அத்து முத்தவிழுவனே. அறிவுள் அறிவு சேர்ந்த குணக்கடலா இருக்கிறான். ஆய்வு செய்கிறவர்களுக்கு தான் நிறைய ஆய்வு செய்கிறவர்களை கொடுத்து கொடுத்து இதுவா அதுவா அதுவான போட்டு ஒரு முடிவுக்கு வருகிற போது ஒரு பயன் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை கொடுத்துறான். அது லௌகிக வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கையிலும் கொடுக்கிறான், அருளியல் வாழ்க்கையிலும் கொடுக்கிறான். இங்க உலகியல் வாழ்க்கையில் இந்த 1000 பொருள் கொடுப்பதற்கு இந்த பாண்டை கொடுத்தான். இதை கொண்டு போய் பாடினா அந்த புலவர்கள் வாங்கி பார்த்தாங்க. முதல்ல அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி புலவர்கள் வாங்கி புலவர்கள் அங்கீகாரம் பண்ணி தான் அரசாங்கத்தை அனுப்ப முடியும். மாத்தாட ரோகம் இந்த மாதிரி கருத்து தான் தலையை அசைச்சு ரொம்ப பாராட்டி, எல்லா புலவரும் பாராட்டிட்டாங்க. அதான் மெஜாரிட்டி தீர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ராஜா கிட்ட கொடுத்தாரு. ராஜா வாங்கி பார்த்தாரு, என்னுடைய மனசு கருத்து தான். ஏ வண்டே, அரச வண்டே, நீ எத்தனையோ பூக்கள்ல மரம் மனம் வீசுகிற மரங்கள் எல்லாம் சென்று சென்று நினைத்தனை உள்ளதோர் பூமியில் தேனும்னாரே, நினைத்தரும் காண்தரும் பேசுந்தரும் அனைத்து உள் எலும்பு நெக ஆனந்தத்தேன் தெரியும் குறிப்புடையானுக்கே செந்தூதாய் கோத்துமின்னு அரச வண்ட பார்த்து சொன்ன மாதிரி, ஏ அரச வண்டே, இந்த கவிஞர் இறைவன் பாடுகிறார், நீ எத்தனையோ மரங்கள்ல போய் என்னெல்லாம் நீ கண்டதுல ஓரம் போகாமல் ஒரு பக்கமாக விருப்பு வெறுப்பு காட்டாமல் நன்றாக நடுநிலையிலிருந்து ஆராய்ந்து சொல்லு. இந்த குண்டலுக்குள்ள மனம் போல வெறியாவது பார்த்திருக்கியா? கேள்விதான், அது பார்த்ததோ பார்க்கலையோ, கேட்காத கேட்கிற மாதிரியும் பேசாத பேசுற மாதிரி படைக்கிறது இந்த புலவருடைய ஆற்றல். சுவர் பேசிட்டு சுவர் எங்கேயாவது பேசுமான ஆய்வு பண்ணிக்கிட்டு முடியுமா? கவிஞனுடைய கருத்து சுவர் பேசும், பேசாதவனவெல்லாம் பேசும், கேட்காதவனவெல்லாம் கேட்கும். அப்படியெல்லாம் பெரியவங்க பாடி வச்சிருக்கிறாங்க. அது வண்டை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் அதுக்குள்ள இருக்கும். அந்த கேள்வி தான் கேட்டுக்கிறாரு. நரியவும் போலவோ நீ அறியும் பூவே அப்படி ஒரு கேள்வி தான் மண்டே ஓட வச்சிருக்க. அதை வாங்கி பார்த்தவொடனே மண்ணை நேற்று கொண்டு அந்த விரைந்த அந்த கிளி கிளிய மதுரையில பல கிளிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. தடை இல்லாமல் பெரியாழ்வாருக்கு கிளி எடுத்து விரைந்து கிளி அழித்தான் பெரியாழ்வாருக்கு. பல்லாண்டு பண்ணர் ஒரு கிளி கொடுத்தான்னா உடனே பாட்டு வாங்கிடுறான் சாமி, எந்த கடவுளா இருந்தாலும் சரி. அந்த கடவுளுடைய வேலை என்னன்னா உன்னை கொடுத்துட்டா அதுக்கு வேலை வாங்கிடுவார் சாமி. என்ன வேலை என்ன? நல்ல பைந்தமிழ் பாட்டு. இன்றைக்கும் கூட வீடெல்லாம் நாடெல்லாம் வைணவ உதலத்துல பல்லாண்டு பல்லாண்டு பாடாத வீடே கிடையாது. அது தந்தது மதுரை. அது போல இங்க இந்த தருமியின் பொருட்டாக கிளி கொடுப்பதற்கு எடுத்துக்கொள்ளட்டும் சொன்ன போது அதை எடுக்க வந்தான் நில்லுன்னா. அது எப்படி இருக்குன்னா நல்ல இலை போட்டு நல்ல அருமையா பரிமாறி பல நாள் பட்டி நடந்தவன், சோறு தண்ணீர் காணாதவன், அறுசுவை விருந்த படைச்சு அவன் கை நீட்டி ஒரு கவனம் எடுக்க போகும்போது கையை பிடிச்சிட்டான் பாய்க்கு கொண்டு போதான். அந்த மாதிரி செஞ்சுட்டான் பாரு. அப்ப நீ பாடின பாட்டுல குற்றம் இருக்குங்க. என்ன குற்றம்னா சொல் குற்றம் கிடையாது, பொருள் குற்றம்னா. என்ன பண்ணுவான் நேர பெருமானுடைய திருவடியில போய் சொன்னா, நீ வந்து இப்படி எனக்கு ஒரு குற்றமுடைய பாட்டை கொடுக்கலாமா, சங்கத்தார் இருக்கிற இடத்துல போய் குற்றமுடைய ஒரு பாட்டை எனக்கு கொடுக்கலாமா? அதான் எனக்கு தண்டமிழ் மூன்றும் வல்லோன் இங்க போய் இருக்கக்கூடிய சங்கத்துல இந்த பாட்டை கொடுத்து இப்படி செஞ்சு விட்டாயே, நான் பொருள் இழந்தேன் என்று ஒன்னு நான் வருத்தமா பேசல சொல்ற. நடுவுநிலையில எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இல்லாம போச்சுன்றதுக்காக ஒன்ன குறை பேச நினைக்காத. அவர்களெல்லாம் உன்னுடைய பாட்டுக்கு குறை சென்று விட்டார்கள். பெருபொருள் இழந்தேன் என்று பேசியிலேன் யாருக்கும் மேலாம் கரையெழும் இடத்தோய் நிந்தன் கவி குற்றம் தில் வாழ்நாள் சிட்டறிவுடைய புலவர் சொன்னால் ஆறுவனை மதிக்க வல்லார். உன்னை யாரப்பா மதிப்பாங்க? சில வாழ்நாள் இருந்து சில நிலைகளில் கட்டுப்படுத்த ஒரு மனிதன் ஆகிய புலவன் சொன்னா உன்னுடைய பாட்டுக்கு குற்றம் சொன்னா புலவர் திலகமாய் இருக்கிற அருளாளனாய் இருக்கக்கூடிய உன்னை யார் மதிப்பாங்க? அத சொல்ல என்போலிகள் உண்மை இனி தெரியாது. அப்ப சாமி வரல, என்னுடைய வயிற்று வேலி நான் படுறேன்னு சொன்னா உன்னுடைய அன்பன் படுகிறேன்னு சொன்னா நீ காப்பாற்றலனா இந்த அடியவனையே காப்பாற்ற முடியாது, நம்மள எங்க காப்பாற்ற போனோம் புறம் போயிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு போயிருக்காங்க. நம்முடைய சமயம், நம்முடைய மொழி, நம்முடைய வாழ்க்கை நிலைகள், நம்முடைய மரபுகள் நம்மை காப்பாது என்று கருதி பல கோடி மக்கள் வேறு வேறு நிலைக்கு போகிறார்கள். அது மொழியின் பேரலா, கலையின் பேரிலா, அல்லது நிலத்தின் பேரிலா, நிலைமானுடைய மரபுகள் பேரா? இல்ல, சரியான முறையில் எடுத்துச் சொல்லுகிற வழங்குகின்ற வழக்கம் உயர்ந்த வழக்கமுடையவர்கள் சொல்லி காட்டி நடந்து காட்டி பயிர பண்ணினால் அன்றவோ இந்த பைந்தமிழ் நாடு திறக்கும். பெருமான் தான் திருவிழாடல் பண்றதுக்கு வரணும். நம்முடைய கலை கோயில்கள் யாரு விளக்கம் சொல்றது? அவங்கவுங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளையாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது சொன்ன உன்னை வந்து யாரப்பா மதிக்க போகிறார்கள்? மதிப்பில்லாத மாணிக்கம் நீ, உன்னை யாரும் மதிக்கட முடியாது. ஆனாலும் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதானே உன்னை மதிக்கிறாங்க உலகத்துல. அந்த காண்கிட்ட போனேன், கும்பிட்டேன், என்னுடைய நகை சுற்றி போயிடுச்சு. நகை சுற்றி போறதுக்குதான் சாமி அழுக்கு சரியா நீ போகும்படியாக குளிக்கிறேன்னா நகைச்சுட்டி தானா வரும். காது சரியா வைத்துக்கொள்ளனா காது வலி வரத்தான் செய்யும். வயிறு சரியா வச்சுக்கலன்னா இதுக்கு மேல தெய்வத்தின் மேல வருகிற போது பௌதிகத்தினால் அல்லாம தெய்வத்தின் மேல வருகிற போது உன்னுடைய வினை காரணமாக உன்னுடைய செயல் காரணமாக வருவது. நாம் செய்த நமக்கு யார் உறவு, நமக்கு யார் பகை, எல்லாம் நாம் தான். அதையெல்லாம் கடந்து இருக்கிறவர்கள் பார்க்கிற பார்வை பாரு. இறைவனுடைய அருளினாலே உன்னை யார் மதிப்பாங்க, நீ இப்படி செஞ்சிடலாமான்னு கேட்ட உடனே சாமி உடனே ஒரு புலவராக வேடம் கொண்டு விபூதி பூச்சி வர்றாரான். இந்த மூணு புந்தரமா விபூதி பூச்சி வர்றார். அது திரிபுரங்களை எரித்த நிலையில அடையாளமாக மூன்று கோடுகளை நீரல அணிந்தான் என்று சாஸ்திரம் சொல்லும். இங்க பரஞ்சோதி மிகவும் மிக அழகாக சொல்கிற புத்தங்களும் வல்லவன் என்று தான் காட்டுவதற்காக மூன்று கோடு எடுத்து வந்தான் பெருமாள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஒவ்வொரு பொருளிலேயும் உண்மை, பொய், உண்மை அல்லாதது என்கின்ற மூன்று விஷயங்கள் உண்டு. சத்து, அசத்து, சத்தாசத்து என்று சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. நெருப்பு சுடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை, சத்து, சத்தியமான விஷயம். சுடாது நெருப்பு குழு குழு என்று இருக்கும்னா அது பொய். இந்த நெருப்பு சுடும் என்பதை திரித்து சொன்னால் அது ஒளி புரிந்ததாக இருக்கும், ஆனால் சுடலாம் சுடாமல் போகலாம்ங்கிற மாதிரி இருக்கிற உண்மையை சொல்லாது, மாற்றி திரித்து சொல்லுவது பொய் சொல்லுவதில்லை, அதனை மாற்றி இதுதான் சத்தியம் என்று சொல்வதை போல. அது சூடு கிடையாது, நெருப்பு சூடு கிடையாது, ஒளியினுடைய மிகுதி என்று சொன்னால் எப்படி இருக்குமோ இதை போல மூன்று தத்துவங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஒரு காண்டத்தில் மூன்று படலங்களிலே மூன்று தத்துவங்கள் வரும். முதலிலே காசியபர் சொல்லுகிறார், தன்னுடைய குழந்தைகள் சூரபத்மாதி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். அடுத்தது மாயையானவள் உபதேசிக்கிறார். இதையே சுக்கராச்சாரியார் சூரபத்மனுக்கு உபதேசிக்கிறார். காசியபர் சொல்வது சத்தியம் சத்து, சுக்கராச்சாரியார் சொல்வது திருத்தி சொல்லுவது, அதுக்கு பேர் விபரீத ஞானம்னு பேர், ஒன்றை மற்றொன்றாக அறிந்து கொள்ளுவது. இப்போ தூரத்தில் இருட்டிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு கயிறு கிடைக்கிறது, ஆனால் அந்த கயிறை பார்க்கும் பொழுது இருட்டும் வெளிச்சமுமாக இருக்கின்ற சமயத்தில் பாம்பு போலே தோற்றம் அளிக்கலாம், அது பாம்பு கிடையாது. ஒரு கயிறை கயிறென்று உணர்ந்து கொள்ளுவது சத்தியம், அது காசியபர் சொல்லக்கூடிய உண்மை. அந்த கயிறை கயிறு அல்ல, பாம்பு பாம்புதான் என்று சொல்லக்கூடியது மாயையினுடைய தன்மை. இது பாம்பு போலே தோற்றமளிக்கின்ற விபரீத ஞானமாக இருக்கக்கூடியது தான் சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடியது. இப்ப நம்ம இரண்டு பேருடையதையும் பார்த்தோம். செல்வமும் பதவியுமே உயர்ந்தவை என்று சொல்லக்கூடியது அனித்தமான

0: இந்த நித்தியமில்லாத அனித்தியமான இந்த உடலை எப்பொழுதும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஹட்டயோகம் முதலிய விஷயங்களை செய்கிறார்களே, இப்படிப்பட்ட அசட்டு யோகி ஆகாமல் இருக்க என்னை ஆண்டுகொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் வேண்டுவார். இந்த உடல் பொய், இந்த செல்வம் நிலையில்லாதது, நிற்குமிழி போல இருக்கக்கூடியது, பதவிகள் பொய்யானவை, இந்த உடலே பொய், இந்த உலகமே பொய் என்று சொல்லும் பொழுது, படைக்கப்பட்ட விஷயங்கள் அழியத்தக்கவை என்று சொல்லும் பொழுது, இது அனுபவிக்கக்கூடிய செல்வமும் பதவியுமா நிரந்தரமா இருக்கும்? இந்த பொய்யான விஷயத்தை மாயை சொல்லுகிறாள். அதனாலதான் அந்த மாயின்னு அவளுக்கு பேர் வந்தது. இதெல்லாம் கருத்துக்களாக இருக்கக்கூடியது. நம்ம இப்ப பார்க்க போகிறோம், காசிவர் இதை திருத்தி சொல்லுகிறார். நீ தான் அது, நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், கடவுள் என்கின்ற ஒன்று தனியாக இல்லை, நீ தான் கடவுள் என்று சொல்லி இந்த ஏகாந்தவாதம் பிரம்ம தத்துவத்தை இவர் திரித்து சொல்லுகிறார். ஆனா காசியவர் சொல்லக்கூடியதுதான் சத்தியமான விஷயமாக இருக்கும். ஏன் சொல்லலாம், அது கேட்டுக்கொள்வதற்கு கட்டமா இருக்கும். என்னைக்குமே நல்ல விஷயங்களெல்லாம் ஹிதம் பிரியம் என்று இரண்டு சொல்லுவார்கள். ஹிதமாக இருப்பதெல்லாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஹிதம்னு சொன்னா நல்லதுன்னு அர்த்தம். நல்லதுங்கிறது எப்பவுமே நமக்கு இனிமையானதாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இனிமையானதெல்லாம் நல்லதா பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. நல்லது இனிமையானதாக இருக்கலாம். தேன் நல்லது, இனிமையானதாகவும் இருக்கிறது. ஆனா எல்லா பொருளும் வேப்பம் கொடுந்த நல்லது, ஆனா அந்த வேப்பிலையானது இனிமையானது அல்ல. ஹிதம் என்பது நல்லது, பிரியம் என்பது இனிமையானது. இப்போ சத்தியம் என்பது ஹிதம், சத்தியம் என்பது ஹிதமாக இருக்கும், நல்லது செய்யும். ஆனா அது எப்பவும் இனிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கட்டமாகத்தான் இருக்கலாம். ஆனா கஷ்டமா இருந்தாலும், நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும், நமக்கு நல்லது செய்யக்கூடியது அதுதான் ஒன்று. இரண்டாவது, மற்ற பொருள்கள் எல்லாம் இந்த மாயாவாதங்கள் எல்லாம், இது மாயை சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் நாமே பார்க்கிறோம், நிலையில்லாத தன்மை நமக்கே தென்படுகிறது. அப்போ அழியக்கூடிய நித்தியமில்லாத ஒரு பொருள், அந்த ஒரு தத்துவம் அழியத்தக்க தத்துவமாக உண்மைக்கு புறம்பானதாக அசத்தாக இருக்கிறது மாயையினுடைய தத்துவம். இங்கே காசியவர் சொல்வார், நீங்கிய சூர் முதல் நெறியின் ஏகியே யாங்கு அவர் அடி தொழுது அருள் செய் மேலகீர், யாங்கள் செய்கின்றதின் இசைவின் நீரன ஓங்கிய காசிவன் உரைத்தல் மேகினான். மிக அழகாக இங்கே சொல்வார், ஓங்கிய காசிவன் உரைத்தல் மேகினான். தன்னுடைய ஞானத்திலேயும் தவத்திலேயும் புகழிலேயும் ஓங்கி இருக்கக்கூடிய காசியப்ப முனிவர் சொல்லுகிறார்னர், உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்றன அரைகழல் மைந்தர்கள் அரிய மாதவ நெறிதனில் மூவிரும் நிற்றிர் அன்னதன் முறைதனை வாய்மையான் மொழிவன் கேள்வினோ. இவர் சொல்லும் பொழுது இங்கே ஒரு சின்ன கருத்து நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த ஒரு இரண்டு பாடல்களிலே இரண்டு மூன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கொண்டு வருகிறார். சான்றவர் ஆய்ந்தடத்தக்க வாம்பொருள் மூன்றுல மலையலம் மறையலாம் மொழிய நின்றன, மறையலாம் மொழிய நின்றன அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது சொல்லும் பொழுது பதியது கழரும் வேதமே என்று சொல்வார். சுற்றிடும் வேதமும் துணிகளா என்று வேதம் வேதம் வேதம் என்று இரண்டு மூன்று தொடர்ச்சியான இந்த பாடல்களிலே வருகிறது கந்த புராணத்துல. பல பேருக்கு ஒரு விதமான ஒரு இது ஒரு விபரீத ஞானம்னு சொல்லலாம். அவ்வளவுதான். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சைவ சித்தாந்தமோ அல்லது கௌமாரமாகின்ற முருகனை சொல்லக்கூடியதோ வேத மதத்தோடு வேதத்தை அடிப்படையாக வைத்தது என்று பல பேருக்கு புரிவது கிடையாது. என்னமோ தமிழ்ல சொல்லிட்ட காரணத்தினால இல்லை, இது வந்து வேதத்துக்கு அப்பாற்பட்டது, இது வந்து இது தனித்தத்துவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது, தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் சைவ சித்தாந்தம் விளங்குகிறது, வேதத்தினுடைய அடிப்படையிலேதான் கௌமாரமானது விளங்குகின்றது. சைவ சித்தாந்தத்திற்கு எவர் சமயாச்சாரியராக விளங்குகின்றாரோ, நமக்கெல்லாம் எது ஊனப்பொருளாக இருக்குமோ, இந்த ஊனப்பொருளை விட்டு ஞானப்பொருளை அடைந்த ஞான சம்பந்த மூர்த்தியை பற்றி சேக்கிழார் சொல்லும் பொழுது சொல்லுவார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சர்வ சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அழுதார் என்று சொல்லுவார். வேத நெறி தழைத்து ஓங்க என்று எல்லா இடத்திலேயும் இந்த வேத தர்மங்களை காப்பதற்காக சனாதன தர்மம் என்று எது சொல்லப்படுமோ, இந்த வைதீக சமயத்தை காப்பாற்றுவதற்காக அதனுடைய அடிப்படையிலே இருந்துதான் சித்தாந்தங்கள் இந்த ஞானமான தன்மைகள் எல்லாம் வருகின்றன. சைவ சித்தாந்தத்தும் வேதத்தை அடிப்படையாக கொண்டதே, அதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் சொல்லுவார் மூன்றுல சான்றவர் ஐந்திடத்தக்கமாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன. ரெண்டு விஷயம், ஒன்று சைவ சித்தாந்தம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது, இன்னொன்று வேதத்திலே இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, இது ஏகாந்தவாதம் என்று சொல்லுகிறார்கள், அப்படி கிடையாது, மூன்று பொருள் இருக்கின்றன என்று சொல்லி இதை சொல்லுகிறார். திருப்பியும் கழறும் வேதமே என்று அடுத்த பாடலிலேயே அதை இதைத்தான் சொல்லுகிறது வேதங்கள் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆக தயவு செய்து நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இவையெல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டவை. இறைவன் உஸ்வாச நிஸ்வாசமாக அவனுடைய மூச்சு காற்றாக வேதங்கள் இருக்கின்றன. அவை அனந்தோவை வேதாகா என்று ஆயிரக்கணக்கான வேதங்கள், அவற்றை வியாசாச்சாரியார் வகுத்து கொடுத்தார். அவை நான்கு வேதங்களாக சொல்லப்பட்டன. அந்த நான்கு வேதங்களிலேயும் மூன்று மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டன என்று, மூன்று வேதங்கள் என்று, த்ரியோ வேதாகா என்று திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி சத்து அசத்து சத்தாசத்து என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை இந்த வேதங்கள் சொல்லுகின்றன. நம்ம நினைப்பதை போலவே ருக்வேதுர் சாமதர்வ சாம வேதங்கள், அதனால மூன்று வேதங்கள் கிடையாது, கிடையாது. அதர்வண வேதமும் உண்டு. இப்ப நான்கு வேதங்கள் என்று சொல்லப்படும், ஆனா ஒவ்வொரு வேதத்திலேயும் பொருளிலே மூன்று விதமான கருத்துக்கள் இருக்கும். இதுதான் சத்தியமான கருத்து என்று உண்டு, அதுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு உண்டு, இதையே விபரீதமாக திரித்து சொல்லக்கூடிய கருத்து என்று ஒன்று உண்டு. இந்த மூன்று கருத்திலே சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய கௌமாரம் சொல்லப்படுகிறது, முருகனுடைய மதமும் அதை சொல்லுகிறது. இந்த முருகனுடைய சமயம் கௌமாரம் என்று சொல்லக்கூடியதும் சைவ சித்தாந்தத்தும் வேதத்திலே இருக்கக்கூடிய சத்தியமான வாக்கியங்கள். அது எது சத்தியமோ அதை சொல்லுகிறதோ வேதத்தினுடைய அடிப்படையான நெறி கொள்கை. இதை விளக்குவதற்காகத்தான் வேதங்கள், வேதத்திலே இருந்து புராணங்கள், புராணங்களிலே இருந்து பிறகு ஸ்மிருதிகள், பிறகு இதை போல பலவிதமான பெரியவர்கள் எல்லாம் நமக்கு கந்த புராணம் அல்லது திருப்புகழ் முதலியே அங்கே இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லித்தருக்கிறார்கள். நமக்கு புரியும்படியாக கடினமான பதார்த்தத்தை எப்படி இழக்கி சொல்லுகிறார்களோ அதே போலத்தான். சாப்பிட முடியாதவனுக்கு நெய்யும் சோறும் கொடுப்பதில்லை, நன்றாக கடைந்து மசித்து இருக்கக்கூடிய சோரை, கஞ்சியை, பக்குவப்படுத்தப்பட்ட கஞ்சியை கொடுப்பதை போலவே நமக்கு கடினமான பதார்த்தமாக இருக்கப்பட்ட வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையாக இந்த கச்சியப்பருடைய கந்தபுராணமும் திருப்புகளும் நமக்கு கொடுக்கின்றன. இது முதல் கருத்து, மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப கச்சியப்பர் சொல்லக்கூடியது நம்ம ஒரு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா இங்க கச்சியப்பரே சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறார். ரொம்ப அருமையான இடம், விவரித்து சொல்வதற்கு இந்த இடத்துல இவருக்கு கிடைத்திருக்கிறது, நன்றாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பயன்படுத்தி ஒரு நூறு பாட்டு சைவ சித்தாந்தத்தை பற்றி பாடியிருக்கலாம், இல்ல பாடல. அவர் சுருக்கமா ரத்தன சுருக்கமாக சொல்லி செல்லுகின்றார். இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடியது. உண்மை ஏராளமாக அடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய்யிக்கு தான் அதிகமான பேச்சு வேணும். உண்மையை சொல்லுவதற்கு அதிகமான பேச்சு அவசியமில்லை. மிக ரத்தின சுருக்கமாக சில பாடல்களிலேயே அங்கே இந்த காண்டத்திலே காசியவர் உபதேசம் செய்யக்கூடியது இந்த படலத்திலே சொல்லி செல்லுகின்றார். கந்தபுராணத்திலே அசுர காண்டத்திலே சூரபத்மன் முதலிய அத்துணை பேருக்கும் உபதேசம் செய்வதாக வருகிறது. இது சத்தியம் என்பது சத்தியம்தான். அது சூரபத்மனுக்கு சொன்னாலும், தேவர்களுக்கு சொன்னாலும், முனிவர்களுக்கு சொன்னாலும், யாருக்கு சொன்னாலும் சத்தியம் என்பது மாறப்போவது கிடையாது. இப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொல்வதை விட சூரபத்மாதி அசுரர்களுக்கு சொல்வது பெரியது. காரணம் என்னன்னா அவர்களுக்குத்தான் தெரியல, அவர்களுக்கு சொல்ல வேண்டும். காசியவர் இங்கே சொல்லுகிறார். நம்ம கொஞ்சம் அந்த கருத்தை விரிவு, என கந்தபுராணமே மிகப்பெரியது, ஸ்காந்தம் ரொம்ப பெரியது, ஒரு லட்சம் ஸ்லோகங்கள். அதிலேயே நம்ம பார்க்க போறது வெறும் ஆறு காண்டம் தான், ஆறு காண்டம் கூட கிடையாது, அஞ்சு காண்டம். அந்த அஞ்சு காண்டத்தை ஆறு காண்டமா கச்சியப்பர் பாடுகிறார். அந்த கச்சியப்பர் பாடக்கூடியதே நான் சுருக்கமாகத்தான் இங்கே சொல்லுகின்றேன் என்றால், அவ்வளவு பெரிய புராணம் இது. அந்த ஸ்காந்தமானது மிகப்பெரிய புராணம். இதை சொல்லுவதற்கு நமக்கு இந்த பொழுது போதுவது கிடையாது. அதோட முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு அடியருக்கு அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமோ சக்தியோ அறிவோ என்னிடத்திலே கிடையாது. ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று சொல்லுகின்றேன். அதனால சில கருத்துக்களை மட்டுமே இங்கே பார்த்து செல்லுகிறோம். இப்ப நம்ம சாதாரணமா எல்லாருமே தன்னை வைத்துத்தான் பிற பொருள்களை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அதை பற்றிய ஒரு உணர்வு பெறுகிறார்கள். என்னை வைத்துத்தான் உலகத்தை நான் பார்க்கிறேன், எல்லாரும் இன்னொரு பொருள் மூலமாக பார்ப்பதில்லை. ஒவ்வொருவரும், நீங்களும் சரி நானும் சரி, நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் என்னை மையமாக வைத்துத்தான், என்னுடைய கருத்துக்கள் என்னை மைத்தி மையமாக வைத்துத்தான் இருக்கும், என்னுடைய அனுபவத்தை என்னுடைய ஞானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கருத்தும் இப்படித்தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். இது பீர்வல் அக்பர்னு சொன்னாலும் சரி, இல்ல தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் கதைன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒன்று, இது எல்லா கதையிலையும் இது வரும். ஒருத்த அந்தரங்க சேவகனாக ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு இருந்தான். அவனிடத்துல ராஜா கேட்பார், உலகம் எல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி நாடெல்லாம் எப்படி இருக்கிறது? அடே அப்பா, ரொம்ப நல்லதா இருக்கிறது, எல்லாரும் அவங்கவங்க தங்க காசுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றான். பொற்காசுகளோடு இருக்கிறார்கள், சுபிக்ஷமாக இருக்கிறதும்பான். இவர் கேட்டார், இவர் அப்பப்ப வந்து இந்த மந்திரி, அது பீர்பலாவும் இருக்கலாம்னு வச்சுங்களேன், பீர்பலோ தெனாலிராமனோ, தெனாலிராமனே வச்சு ஏதோ அந்த கதைகள், இந்த கதை எல்லா இடத்துலையும் இருக்கும். தெனாலிராமன் கேட்கும்போது, ராயர் என்னப்பா இப்படி சொல்றான்னா, எல்லாம் அவங்கவுங்க பாவனையில தான் உலகத்தை பார்ப்பார்கள் என்று ராமன் சொல்லுகிறான். ராயர் ஒத்துக்கல, இல்ல இல்ல, ஏன்னா என்னைக்குமே மகாராஜாக்கள் அந்த பெரியவங்களுக்கு என்னைக்குமே இந்த ஆபீசர்ஸ், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இல்ல பெரிய மந்திரிகள் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க பாத்துக்கிட்டா, இப்ப எம்டிட்ட போய் உங்க கம்பெனி நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன? கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கும். சேர்மன் போய் சொல்ல முடியுமா என்ன? முதலாளி கேட்டா, அடே அப்பா உங்க கம்பெனி தான் உலகத்திலே சிறந்த கம்பெனி, என்ன அவங்களுக்கு வேற கருத்து அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ராஜாவினிடத்துல ஒரு நீதி சொல்லும் பொழுது, இந்த தர்மசாஸ்திரம் சொல்லும் பொழுது சொல்லும், ராஜாவினிடத்துல போய் அவனுடைய ராஜ்யத்தை பத்தி குறை சொல்லப்படாதான். அது சொல்றதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் மந்திரி. அவன் வந்து மந்திரி எதுக்காகன்னா, மனசுல யோசிச்சு எப்படி சொன்னா இவனுக்கு படுமோ அப்படி சொல்லணுமா, அதனாலதான் அவனுக்கு மந்திரின்னு பேர். அந்த மந்திராலோசனை என்றால் அது கூட்டமா, அது வெளிப்படையா சொல்லப்படாது. இவர் சொல்லுகிறார், இங்க தெனாலாம் சொல்லும்போது, இல்ல இல்ல, எல்லாரும் அவரவர்களுடைய பாவனையில உலகத்தை பார்ப்பார்கள். ஏன் என்னுடைய ராஜ்யம் நல்லா இல்லையா, செழிப்பா இல்லையா? செழிப்பாக இருக்கிறது அதுக்காக எல்லா ராஜ்யத்திலையும் குற்றமும் உண்டு குறையும் உண்டு அப்படின்னார். இல்ல நான் ஒத்துக்கல, என்ன அவ்வளவுதானே, இருங்க நான் வந்து இதை நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னார். ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு, அந்த பணி நாள் வருகிறார். அப்ப ராஜா கேட்கிறார், இந்த நாடு, என்னுடைய நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்கிறது, நன்றாக செழிப்பாக இருக்கிறது? அதையே மகாராஜா கேட்கிறீங்க, எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கிறாங்க, உலகமே கெட்டு போச்சு, ரொம்ப மோசமா இருக்கு இந்த நாடு, ஏன் இப்படி திடீர்னு ஆச்சுன்னு தெரியல அப்படின்னா. மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. தெனாலிராமன் கூப்பிட்டா, என்னடா இப்ப முதல்ல சுபிக்ஷமா இருக்கு, பொற்காசுகளோடு நிரம்பி ஒழிகிறது அப்படின்னா, இப்ப பார்த்தா இல்லைன்னு சொன்னா, இப்படி சொல்லுகிறானே போது சிரிச்சாராம் தெனாலிராமன். என்னன்னு கேட்டார் ராயர். அப்ப இவர் சொல்லுகிறாராம், மகாராஜா இவன்ட வந்து நீங்க கொடுத்த பொற்காசுகள் எல்லாம் இருந்தது, இவன்ட பொற்காசுகள் இருக்கிறவரை இவன் வந்து உலகமே சுபிக்ஷம்னு நினைத்து கொண்டிருந்தான். நான் ஆளை வச்சு நான் அதைத்தான் யோசிச்சேன், என்ன இவன் எப்படி பேசுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு, இவன் வந்து பதுக்கி வைத்திருந்தான் தன்னுடைய வீட்டுக்குள்ள, அவன் ஆளை வச்சு நான் திருட சொல்லிட்டேன், திருடிட்டு போயிட்டான், இப்ப இவனிடத்துல கிடையாது, அவனிடத்துல பொற்காசுகள் இல்லாத காரணத்தினாலே இவனுக்கு வந்து உலகமே திருட்டுமயமாக இருக்கிறது அப்படின்னு. நானும் இந்த கதை ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது, பெரிய உண்மையை சொல்லுகிறது. நான் நினைக்கக்கூடியது, அதாவது சிந்திக்கக்கூடியது எல்லாமே நம்மை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. பெரிய விஷயம், நம்மை மையமாக வைத்துத்தான் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், இது கதை இல்லை, உதாரணமே பார்க்கலாமே. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னிடத்துல வந்து சொன்னா, அடைய பாவம், இப்ப எல்லாம் வர வர பாருங்க சார் எவ்வளவு கெட்டு போச்சு, ஆக்சிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிறது, நம்ம கீழே டிராபிக், நம்ம ரோடுல டிராபிக் இருக்கிற மாதிரி மேல ஆகாசத்துலயும் டிராபிக் இருக்கா, என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்க, இப்படித்தான் போன வருஷம் இதுக்கு ஆச்சு, அதுக்கு முந்தின வருஷம் இச்சாச்சு, இத்தனை பேர் சத்தான் நான் டேட்டா சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு அது ஒரு தகவல், எனக்கு அது ஒரு தகவல். இந்த விமான விபத்துங்கிறது எனக்கு ஒரு தகவல். இதுவே என்னுடைய நண்பர் யாராவது போயிருந்தா பாருங்க சார் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனால் இதே என்னுடைய நெருங்கின உறவினர்கள் சென்றிருந்தால், என்னை இது பாதிக்கும் என்று பாதித்திருக்கிறது சொன்னா, தகவல் வராது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், தகவலா வராது. இரு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை இந்த இடத்துல வைத்து யோசித்து பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒன்று அடிபட்டது, நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அது தகவலாக இருக்காது, நாளைக்கு அடுத்த தகவலுக்கு போயிடுவோம், இருக்க முடியாது. ஆனா எனக்கு அந்த அனுபவம் வந்திருந்தால், என்னை அது பாதித்திருக்கிறது என்று சொன்னால், இது வெறும் தகவலாக இல்லாமல் நான் அழுவேன், திட்டுவேன், சண்டை போடுவேன். சரிங்களா? இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. நான் இது சரியா தவறான்னு நான் சொல்லவில்லை, உலகத்துல இதுதான் இயற்கை. எல்லோருமே அவரவர்களுடைய அனுபவத்தை வைத்து, அவர்களை மையமாக வைத்துத்தான் மற்றவற்றை பத்தி சிந்திக்கிறார்கள். நான் இந்த கருத்துக்கு தான் வருகிறேன். ஏன் சொல்லுகிறேன்னா, என்னை வைத்துத்தான் நான் உலகத்தை பார்க்கிறேன். நீங்களும் அப்படித்தான், அவரும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். என்னை வைத்து, அதாவது நம்மை வைத்துத்தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நான் என்னை வைத்துத்தான் பார்க்கிறேன். அப்ப எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? நம்மள இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்ப நான் என்ன யார் இப்ப என்ன பத்தி சொல்லும் பொழுது, இப்போ என்னை வைத்துத்தான் மையமாக இந்த உலகத்தை பார்க்கிறேன். எனக்கு முருகன் ரொம்ப பிடித்திருக்கிறது, அல்லது குறித்த உருவம் கவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பரைத்த செடையும் பவளம் பவளம்போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் என்று சிவபெருமானை பிடித்திருக்கலாம். இல்ல, அங்கே அம்பிகையை பிடித்திருக்கலாம். சின்னஞ்சிறிய மருங்கினர் சாத்திய செய்யப்பட்டும் தென்னம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சுமைத்த கண்ணங்கரிய குழலும் கண்ணூன்றும் கருத்தில் வைத்து என்று சொல்லும்படியாக அம்பிகையை நினைத்துக் கொண்டிருக்கிறான். இல்ல, பெருத்த தொந்தியுமாக யானை வயிற்றோடு வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிக் குடி கொண்ட நீடமேடியும் ஞான்றமாயும் என் நாளிரவையும் மூன்று கண்ணம் மும்மதச்சுவிடும் என்று சொல்லும்படியாக கணேசனை பிடித்திருக்கலாம். இல்லே, மாலைய மணிமண்ணா என்று சொல்லும்படியாக நாராயணனை பிடித்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று உண்டு. அது அவரவர்களுடைய இஷ்டத்தை, அவரவர்களுடைய அனுபவத்தை, அவரவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனா உண்மை என்கின்ற ஒன்று உண்டு இல்லையா? இப்போ என்னுடைய விருப்பம், என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவு எல்லாமே என்னை வைத்து வருகிறது. இப்போ அடிப்படை என்ன? நான்கிற அடிப்படை இங்கு வருகிறது. நான்கிற அடிப்படை வருகிறது. இந்த நான் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக அல்லது அந்த ஸ்ட்ராங்கான பேசிக் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் என்னுடைய தத்துவங்கள் சரியானதாக இருக்கும். இப்ப நான் சரியில்லை, ஒரு படம் வரையணும். படம் வரைகிறதுக்கு பேப்பர்ல வரைஞ்சா கிழிஞ்சு போயிடலாம், துணியில வரைஞ்சா கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுவே பென்சிலோ வேற ஏதாவது வச்சா அழிந்து போகலாம், அதுல ஆயில் பெயிண்ட் வேற ஏதாவது பெயிண்ட் அங்கே பிரயோஜனப்படுத்தினோ உபயோகப்படுத்தணும்னா அது நன்றாக இருக்கலாம். இதே பாறையிலே நாம் வரைந்தால், இப்ப சித்தன்ன வாசல் குடுமியாமலை எல்லாம் பார்த்தா, சித்தன்ன வாசல் எல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுத அஜந்தா, அந்த சித்தன்ன வாசல் ஓவியங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஓவியங்கள். இதே இது தண்ணீரிலே கோலம் போடுகின்றேன் என்று சொன்னால், இதை கம்பராமணத்தில் நீர்க்கோல வாழ்வை நச்சு என்று கும்பகரணம் சொல்வதாக ஒரு வார்த்தை போடுவார். நீர்க்கோல வாழ்வை, நிலையாத வாழ்வு, நீர்க்கோலம், நீர் மேலே கோலம் போட்ட மாதிரி அது இருக்குமா? இருக்காது. இப்போ அடிப்படை ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் அதற்கு மேலே சாற்றப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் நிலை பெறுகின்றன. நீரிலே கோலம் போட்டால் நிலை பெறுவதில்லை, பேப்பரிலே கோலம் போட்டாலும் ஒரு தாளிலே காகிதத்திலே கோலம் போட்டாலும் அந்த கோலமானது கலைந்து விடலாம், தரையிலே கற்றவையிலே கோலம் போடும் பொழுது அது நிலைத்து நிற்கிறது. காரணம் என்னன்னா அடிப்படை. இப்போ என்னுடைய ஞானத்திற்கும் என்னுடைய வெளிப்பாடுக்கும் என்னுடைய நோக்கத்துக்கும் எது அடிப்படை? நான் அடிப்படை. இப்போ நம்ம எல்லாருக்கும் அதுதான் அடிப்படைனா நாம் யார், அந்த அடிப்படை என்ன, அந்த கேள்வி முக்கியமாக வரணும். இப்போ என்றதை கேட்டா என்ன சொல்லுவோம்? சார் இது என்ன, நான் தான் பழத்தூர் வைத்தியநாதன், நான் வைத்தியநாதன். ஆனா நான் வைத்தியநாதனா? கேள்வி கேளுங்க. வைத்தியநாதனா? அப்ப நான் வைத்தியநாதன்கிற பேரு தான் நானா? நான் அப்படின்னா நான் யாருன்னு கேட்கும் பொழுது நாம ஒவ்வொருத்தரையும் கேட்கல. நீங்க சங்கரநாராயணனாக இருக்கலாம், இல்ல அம்பிகையாக இருக்கலாம், மீனாட்சி, காமாட்சி, முருகன், சுப்பிரமணியன், இப்போ எது யாரா நீங்க யாரு போனாலும் இருக்கலாம். இப்போ உங்களை உங்களை இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து இப்போ என்னோடு, என்னுடைய சிந்தனையோடு உடன் வாருங்கள். கதை பார்த்ததெல்லாம் சரி, இப்போ என்னுடைய சிந்தனையோடு நீங்கள் உடன் வாருங்கள். இப்போ நம்மை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். அப்படின்னா நாம யார்? இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, அந்த பேர் தான் நாம? கிடையாது. காரணம் என்னன்னா, நாம் இந்த மேடை பேச்சு பேசும் பொழுது நான் பள்ளத்தூர் வைத்தியநாதன், ஆனா வீட்டுல என்னங்கனாலும் திரும்பி பார்ப்பேன், அப்பானாலும் திரும்பி பார்ப்பேன், அண்ணானாலும் திரும்பி பார்ப்பேன், தாத்தானாலும் திரும்பி பார்ப்பேன். ஏன்னா இங்க இருக்கிறவர்களை பொறுத்து, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அப்பா, அவங்க வந்து என்ன வைத்தியநாதன் கூப்பிடுறாங்க. ஆனா என்னுடைய தாய் என்ன வைத்தியன்னு கூப்பிடும் பொழுது அங்கே அவங்களுக்கு வைத்தி. இதுல அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தியா அப்படிம்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்படித்தான் வரும். வைத்தியா அப்படின்னா நான் திரும்பி பார்ப்பேன், ஏன்னா அவங்க கூப்பிடக்கூடியது. இப்ப என்ன ராமன்னு சொன்னா திரும்பி பார்ப்பனா, கிருஷ்ணன் சொன்னா திரும்பி பார்ப்பனா? இங்க ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். எனக்கு ஒரு பெயர் அல்ல, நான் மேடையிலே பேசும் பொழுது பள்ளத்தூர் வைத்தியநாதன், அலுவலகத்திலே மற்ற இடங்களிலே நான் வைத்தியநாதன், என்னுடைய குழந்தைகளுக்கு அப்பா, என்னுடைய மனைவிக்கு நான் என்னாங்கோங்கிற கணவன், என்னுடைய தாய்க்கு வைத்தியன்னு சொல்லக்கூடியவன், இதே என்னுடைய நண்பர்களுக்கு வைத்தியா என்று சொல்லப்படுகிறேன். இப்போ என்னுடைய பேத்திக்கு வந்து நான் வந்து தாத்தா என்று சொல்லப்படுகிறேன். என்னுடைய மருமக்கள் இருந்தால் சொன்னா மாமான்னு கூப்பிடுறாங்க. இப்ப எந்த பேர் என்னுடையது? இப்ப ஒரு வார்த்தைக்கு வரீங்க, எந்த பேர் என்னுடையது? இப்போ நான் வேற, என் பேர் வேற. என்னுடைய பேர்னு சொல்லப்பட்ட பொழுது நான் வேற, என்னுடைய பேர் வேற, அர்த்தமாகுதா? இப்போ இந்த பள்ளத்தூர் வைத்தியநாதனும் நான் அல்ல, வெறும் வைத்தியநாதனும் நான் அல்ல, வைத்தியாவும் நான் அல்ல, அப்பாவும் நான் அல்ல, வைத்தியங்கிறதும் நான் கிடையாது, இதுவுமே நான் இல்லை. அப்படின்னா நான் வேற, அதாவது பேர் நான் அல்ல, பேரை உடையவன், நாமம் நான் அல்ல, நாமி நான், அதாவது பேரை உடையவன் நான். அப்படின்னா பேரை உடையவன் யாரு? சரி, நீங்க கூப்பிடுறீங்க வைத்தியநாதா அப்படின்னு கூப்பிடும் பொழுது திரும்பி பாக்குறேன், நான் திரும்பி பாக்குறேன், நான் இப்போ எது, நான் திரும்பி பாக்குறேன்னா பேரா திரும்பி பாக்குது? நீங்க பேரை கூப்பிட்டா இந்த உடல் தலை திரும்பி பார்க்கிறது, சரிங்களா? முருகான்னு உங்களை கூப்பிடுறேன், கூப்பிடும் பொழுது நீங்க திரும்பி பாக்குறீங்க. சுப்பிரமணியான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கறீங்க. கணேசான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கறீங்க. சங்கரான்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கறீங்க. இப்போ பேரு நீங்கள் அல்ல, உங்களுக்கு சூட்டப்பட்டது. பேரை மாத்திக்கலாம், இப்ப நாளைக்கே போய் கெசட்ல பதிவு பண்ணி என் வைத்தியநாதன் பேரை சங்கர்னு மாத்திக்கலாம், சங்கரன் மாத்திக்கலாம், சுப்பிரமணியன் பாத்துக்கலாம், மாத்திக்கலாம், முருகான் மாத்திக்கலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், அது அடுத்தது, அது என் இஷ்டம். இப்போ இந்த பேர் மாறி விடுகிறது. இப்ப என்னுடைய பெயர் மாற்றப்பட்டால், இப்ப ஒரே ஆளு அதே பேர் இருக்கும் போதே 1008 பேர் இருக்குன்னு பார்த்தோம். வைத்தியாங்கிறோம், பள்ளத்தூர் வைத்தியநாதன்ங்கிறோம், வைத்தியன்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க, மாமான்னு கூப்பிடுறாங்க, தாத்தான்னு கூப்பிடுறாங்க. இப்ப பேரே எனக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது, இந்த பேரையும் நான் மாத்திக்கலாம். சோ நான் வந்து இந்த பேர் இல்ல, பேரை தாண்டினவன். அப்படின்னா யார் எது திரும்பி பாக்குறது? கூப்பிடும் பொழுது நீங்க முருகான்னு கூப்பிட்டா எது திரும்பி பார்க்கும்? உங்க தலை திரும்பி பார்க்கும், தலை மட்டுமே திரும்பி பார்க்காது, உடம்போடு திரும்பி உட்காருவீங்க. உட்காருங்க முருகா, உட்காருங்க அப்படின்னா நீங்க வந்து உட்காருவீங்க, சரியா? இப்போ உட்காரக்கூடியது என்ன? உங்களுடைய உடல். கூப்பிட்டா திரும்பி பார்க்கிறேன், நான் யார்? என்னுடைய உடல், சரியா? இப்ப இந்த சிந்தனைக்கு பாருங்க, இப்ப நம்மை அடிப்படையாக வைத்து தான் எல்லாம் நடக்கிறது, ஒரு விஷயம். ரெண்டாவது அதுக்கு பேர்னு ஆரம்பிக்கிறோம், பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பேர் நான் அல்ல, என பேர் மாற்றப்படும், ஆனால் நான் இருக்கிறேன். என் பேர் நான் 1008 மாத்திக்கலாம், இருக்கும் போதே பல பேர்ல நான் கூப்பிடப்படுகிறேன். சோ நான் கிடையாது. அப்படின்னா இந்த உடல் தான் நான், சரியா? இந்த உடல் தான் நான். இப்ப இந்த உடல் தான் என்ன இருக்கிறது? இந்த உடலாக இருக்கும் பொழுது இந்த உடல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, வைத்தியநாதன் தான், அட ஏதோ ஒண்ணு இந்த உடல் தான். ஆனா சின்ன குழந்தைய, கை குழந்தைய, ஒரு முளை நீளம் கூட இல்லாத இதே உடல் தான் 6 உசரத்துக்கும் இருக்கிறது. 5 kg, 2 kg, 3 kg இருக்கக்கூடிய அந்த உடல் தான் 60-70 kg வந்து நிக்குது, சரிங்களா? இந்த எடை வித்தியாசம், உருவ வித்தியாசம், மாறுபாடு ஏற்படுகிறது இந்த உடலுக்கு. அப்போ எதுனா இந்த உடல் நான்னா எதுனா? இது ஒன்று, இந்த உடல் மாறுபடுகிறது. கவனிக்க வேண்டும், நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். பேர் நான் இல்லை, ஒத்துட்டோம், தூக்கி போட்டுருங்க. இப்ப பேர் சொன்னா கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது இந்த உடல், சரிங்களா? இந்த பேருக்கு உடையவன், இந்த உடலை உடையவன், அந்த உடல். இந்த உடல் சொல்லும் பொழுது அதுல ரெண்டு விஷயங்கள் இதுல நம்ம விளக்க வேண்டியது. ஒன்று, இந்த உடல் முதலிலே இருந்ததை போல பிறந்த குழந்தையாக இருந்த பொழுதும் நான் இறக்க போகும்போது இருக்கக்கூடிய உடலும் வேறுபட்டவை. இப்ப நான் யார்? குழந்தையா, பிறந்த குழந்தையா இருக்கிறவனா, 1 இருந்தவனா, 5 இருந்தவனா, 10 இருந்தவனா, 50 இருக்கிறவனா, ஏதோ ஒண்ணு எவ்வளவு இருக்கிறதோ, இருக்கிற வரைக்கும் இருக்கிறது யாரு? ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த உடல்னு சொல்றோம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு போய் மருத்துவமனையில போட்டாங்க, கடவுள் போதும்பா, ஆடினது போதும் வா என்று அழைத்து கொண்டார். இப்போ அழைத்து கொண்டார்னா திரும்பி என்ன கொண்டு வரும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? வைத்தியநாதன் வர்றாருனா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? வைத்தியநாதன் வர்றாருனா சொல்லுவீங்க. போகும்போது வைத்தியநாதனை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, எதுக்கு? மருத்துவமனைக்கு. வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க, எதை? கொண்டு வந்துட்டாங்களா பாடியை? கொண்டு வந்துட்டாங்களா பாடியை? கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்குறோம். ரெண்டு விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஒன்று, இந்த உடல் மாறுபடுகிறது. இது இந்த உடல்னு சொன்னா எந்த உடல்னா, ஒரு வயசு உடலா, அஞ்சு வயசு உடலா, பத்து வயசு உடலா, இருபது வயசு உடலா, முப்பதா, நாற்பதா, ஐம்பதா, அறுபதா, எந்த வயது உடல்? இப்ப இதுனா இது மாறிக்கொண்டே இருக்கிறதே, மாறிக்கொண்டே இருப்பது நானா? ஒன்று, இது மாறின பிறகு ஒரு சமயத்துல போயிடுச்சே. அப்ப உடல் இருக்கிறது, உடல் இருக்கிறது இப்போ, ஆனா அவர் உயிரோட இல்லைன்னு சொல்றோம். உயிரோடு இல்லாதப்போ என்ன பண்றான்? எப்பா முதல்ல எடுக்க சொல்லுங்கப்பா, இந்த ஊர்ல சாப்பிட முடியல, இந்த வீதியில போனா உடனே எடுத்து ஒரு தொலைங்கப்பா அப்படின்னு திட்டுறாங்க. இதெல்லாம் கிராமத்து பக்கம் பார்க்கலாம், நகரத்துல அதை பத்திய பிரச்சனை இல்லை. கிராமத்துலனா ஏதாவது அந்த தெருவில ஒரு இறப்பு நேர்ந்து விட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது எடுத்துக்கொண்டு சென்ற பிறகுதான் இவங்க குளிச்சு அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. இங்க எல்லாம் அப்படி இல்லை, பக்கத்து வீட்டுல இருந்திருப்பான். அப்படியா, சரி விடு, யாரு செத்து போயிட்டாமா, சரி இந்த இதுவை லட்டுவை, இது செத்ததுக்கா, இவன் அன்னைக்கு சண்டே, அவன் அதெல்லாம் அவன் மூட கெடுத்துக்கிறதுக்கு அவன் ரெடியா இல்ல, அவன் செத்தான இருந்தான, இவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, உடல் மாறுபடுகிறது, உடல் இப்பொழுது உயிர் போய்விட்டது. அப்ப என்ன பண்றோம், மருத்துவமனைக்கு அவரை எடுத்துக்கொண்டு அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். இவ் மருத்துவமனைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். திரும்பி வரும்போது அவர் இல்லை. அப்ப என்ன பண்றோம், எடுத்துன்னு வந்துட்டாங்க, எடுத்துட்டு பூ எடுத்துட்டு வந்துட்டாங்க, கட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க, மரம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அது மாதிரி பாடி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ இந்த உடல் தான் அப்ப நானா இல்லையே? இப்போ இந்த உடல் நான் என்று சொன்னால் நான் அனுபவிக்கிறேன், இப்ப நான் பேசுகிறேன், திருப்புகள் பாடுகிறேன், உயிர் போன பிற்பாடு நான் என்ன பண்றது? உயிர் போன பிற்பாடு என்ன பண்ணுவது யோசிச்சு பாருங்க. ஆக இந்த உடலும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல. அப்படின்னா நான் யார்? இந்த உடலுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது, அது போன பிறகு அவர் அவன் அவைங்கிறது வந்து அது ஆயிடுச்சு, அகிரணை ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ என்னை வைத்தியநாதன் சொன்னவங்க உயிர் போன பிற்பாடு அவர் பாடியை எடுத்துட்டாங்களா, அது போயிடுச்சா, எடுத்துட்டு போயாச்சா அப்படின்னு அதுவாயிட்டார் வைத்தியநாதன், அதுவாயிட்டார். பிடி சாம்பலான பிற்பாடு அதுவும் கிடையாது, கரைஞ்சு போச்சு. எங்க வைத்தியநாதன்? இல்லையே. இப்ப வைத்தியநாதனாக இருந்த பொழுது என்ன இருந்தது? பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்தது. சரிங்களா, பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்தது. பிராணவாயு ஓடிக்கொண்டிருந்த சமயத்திலே, உள்ளே பிராணர் இருந்த சமயத்திலே அவர் அவன் அவள் எல்லாம் இருந்தது. இப்ப பிராணம் போன பிற்பாடு அவனும் இல்ல, அவரும் இல்ல, அவளும் இல்ல, அது ஆயிட்டது. அதை எரிச்ச பிறகு அதுதானும் கிடையாது, அதை எரிச்ச பிறகு அதுதானும் கிடையாது. இப்ப என்னாச்சு? அது போயிடுத்து. இப்போ
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான உத்ரசம்ஹிதி, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 25. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவர்கள் முதலானோர் தங்கள் இருப்பிடம் சென்றபின் பார்வதியின் தவத்தை சோதிக்க எண்ணி சிவபெருமான் மீண்டும் சமாதி நிலையை அடைந்தார். அவர் தன்னுள் தன்னுடைய பரம்பொருளும் நிலை மாறாததும் மாயையற்றதும் எதிலும் அகப்படாததுமான ஆன்மஸ்வரூபத்தையே சிந்திக்கலானார். அவ்வாறு தியானம் செய்யப்படும் பரம்பொருளாக விளங்குபவரும் அந்த சிவபெருமான் தானே. அவரை அறிபவர் தான் யார் உளர்? எருது கொடியுடைய விரைவன் தானே அனைத்தையும் படைத்தருளும் பரமேஸ்வரன். அப்பனே, இச்சமயம் பார்வதி தேவி கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தாள். அத்தவத்தை கண்டு சிவபெருமானும் மிகவும் வியந்தார். அடியார்க்கு எளியவர் ஆனதாலேயே அவர் தம் மோன நிலையை கலைத்துக் கொண்டாரே என்று வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. பின்பு இறைவன் வசிட்டர் முதலிய சத்த ரிஷிகளை மனத்தில் எண்ணினார். அவர் நினைத்த நொடியிலேயே அவ்வேழு ரிஷிகளும் அங்கு வந்து சேர்ந்தனர். இதனால் மகிழ்ந்த அவர்கள் தங்கள் பேரருளை நினைத்து பெருமிதம் கொண்டனர். அவர்கள் வந்துற்றதை கண்ட சிவபெருமானது திருக்கண்கள்
3: மகிழ்ச்சியில் செந்தாமரை என மலர்ந்தன. சற்றே புன்னகைத்த வண்ணம், மகரிஷிகளே, நீங்கள் அனைவரும் அனைத்தும் அறிந்தவர்கள், எனது நலனை நாடுபவர்கள், நான் கூறுவதை கேளுங்கள். மலையரசன் மகளான பார்வதி கௌரி சிகரம் என்னும் மலைமுகட்டில் கடும் தவம் இயற்றி வருகிறாள். என்னை மணந்து கொள்ளவே தவம் இயற்றுகிறாள். இப்பொழுது அவளது இரு தோழிகள் மட்டுமே அவளுக்கு பணிவிடை செய்து வருகிறார்கள். என்னை அடைவதைத் தவிர மற்ற பற்றுக்களை களைந்து உறுதியுடன் தவம் செய்கிறாள். முனிவர்களே, என் கட்டளையை ஏற்று நீங்கள் அங்கு சென்று அன்போடு அவளது உறுதியை சோதித்து பாருங்கள். சற்று கவடான வார்த்தைகளையே நீங்கள் அங்கு பேச வேண்டும். நீங்களோ சிறந்த விரதங்களை கை கொண்டவர்கள். சிறிதும் ஐயமின்றி என் கட்டளையை ஏற்று நான் கூறியபடி செய்யுங்கள். சிவபெருமானது கட்டளையை ஏற்ற அவ்வேள ரிஷிகளும் தவத்தால் ஒளிரும் உலக மாதாவான பார்வதி தேவி உள்ள இடத்தை அடைந்தனர். தவத்தின் பயனே திருமேனி தாங்கி தவம் செய்கிறதோ என்னுமாறு உள்ள பிராட்டியை கண்டனர். அவளது காந்தியோ எல்லையற்றது. தவ ஒளியில் மேலும் ஒளிர்பவளாக இருந்தாள். சிறந்த விரதங்களை மேற்கொண்டுள்ள அவ்வேள ரிஷிகளும் மனதாலேயே அவளை வணங்கினர். பார்வதி பிராட்டியும் அவர்களை வணங்கி உபசரித்தாள். அந்த ரிஷிகள் தலைவணங்கி பார்வதியிடம், தேவி, மலையரசன் மகளே, நீ எதற்காக தவம் செய்கிறாய் என்பதை நாங்கள் அறியலாமா? எந்த தெய்வத்தை குறித்து தவம் இயற்றுகிறாய்? என்ன வேண்டி தவம் செய்கிறாய் என்று வினவினார்கள். அவ்வந்தனர்கள் இவ்வாறு கேட்கவே பார்வதி பிராட்டி பிறர் அறியாத ரகசியமாயினும் உண்மையை கூறினாள். பார்வதி கூறுகிறாள், முனிவர்களே, நான் கூறப்போவதை மன மகிழ்ச்சியோடு கேளுங்கள். நான் என் மனதில் எதை குறித்து சிந்தித்திருக்கிறேனோ அவ்வெண்ணத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். நடவாத காரியத்தை நான் சிந்திப்பதாக நீங்கள் என்னை ஏளனம் செய்யலாம். அதனால் சொல்வதற்கு சற்று தயக்கம்தான். இருந்தாலும் என் செய்வது, சொல்கிறேன். ஓர் உயர்ந்த செயலை செய்ய என் மனம் உறுதி கொண்டுள்ளது. இதனால் சற்று கலக்கமாகவும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் நடுவே மிகப்பெரிய உயர்ந்ததொரு சுவரை கட்ட நினைக்கிறது மனம். தேவரிஷி நாரதர் கூறியபடி சிவபெருமானே எனது மணாளராக வேண்டும் என்னும் ஆசையில் அருந்தவம் செய்கிறேன். எனது மனமெனும் பறவை இறக்கைகளின்றி பிடிவாதமாக ஆகாயத்தில் பறக்கிறது. கருணையே வடிவானையும் இறைவன் சிவபெருமான்தான் என் விருப்பத்தை நிறைவு செய்து தர இயலும். பார்வதி கூறியதை கேட்ட முனிவர்கள் அவளை கொண்டாடி சற்றே சிரித்து மகிழ்ச்சியோடு கவடு நிறைந்த ஆனால் பொய் போன்ற சில வார்த்தைகளை கூறினார்கள். ரிஷிகள் கூறுகிறார்கள், மலையரசன் மகளே, தேவரிஷியான நாரதர் வெட்டியாக தன்னை பண்டிதன் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் மனம் என்றும் கொடூரம் நிறைந்தது. நீ அறிவாளியாக இருந்தும் அவரது நடத்தையை பற்றி அறிந்தாயில்லை. நாரதர் எப்பொழுதும் கவடும் சூதும் நிறைந்த சொற்களைத்தான் கூறுவார். பிறர் மனதை கலங்கச் செய்து அறியாமையான மயக்கத்தில் அழுத்தி விடுவார். அவர் பேச்சை கேட்டால் என்றும் கெடுதல் தான் வரும். பிரம்மாவின் மகனான தட்சணது பிள்ளைகளுக்கு இவர் செய்த கபடு நிரம்பிய உபதேசத்தால் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் திரும்ப தந்தை வீட்டிற்கே வரவில்லை. தட்சணது இரண்டாவது பிள்ளைகளுக்கும் இப்படியே செய்தார். அவர்களும் அவரது பிடியில் சிக்கி பிச்சைக்காரர்கள் ஆனார்கள். சித்திரகேது என்னும் வித்யாதரன் இவரது உபதேசத்தால் வீட்டையே இழந்தான். நாரவர் பிரகலாதனை தன் சீடனாக்கிக் கொண்டு தந்தையான இரண்யகசிபுவாலேயே அவனை பல பல துன்பங்களுக்கு ஆட்படுத்தி விட்டார். இவர் எப்பொழுதும் பிறர் மனத்தில் பேத புத்தியையே உண்டாக்கி விடுவார். நாரதர் பேசுவது காதுக்கு இனிமையாக இருக்கலாம், ஆனால் அவரது சொல்லை கேட்டவர்களெல்லாம் அந்நொடியிலேயே வீட்டை விடுத்து பிச்சை எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவரது மனமோ அழுக்கானது, ஆனால் உடல் ஒளிமிக்கதாக இருக்கும். புறவு அழகுதானே தவிர அக அழகு இல்லை. நாங்களும் அவரோடு இருப்பதால் அவரை பற்றி நாங்கள் நன்கறிவோம். சான்றோர்கள் கொண்டாடும் அறிவாளியான நீயும் அல்லவா அவரது சொற்களை கேட்டு அசட்டுத்தனமாக கிடந்துவோம் புரியலானாய்? குழந்தாய், நீ எந்த சிவபெருமானுக்காக இக்கடந்தவம் புரிகிறாயோ அவர் பற்றற்றவர், விகாரமற்றவர், காமம் என்னும் மயக்கத்திற்கு பகைவர். இதில் சந்தேகமே வேண்டாம். அவரது திருமேனியில் மங்களமான பொருள் ஏதாவது உண்டா? வெட்கமறியாதவர், வீடு வாசலற்றவர், அவர் இக்குலத்தில் பிறந்தவர் என்பதற்கு இதுவரை சான்று ஏதுமில்லை. வெறுக்கத்தக்க திருமேனி தாங்கி பூதங்கள் பிரேதங்கள் சூட சுடரையில் இருக்கிறார். என் திசைகளையும் தனது ஆடையாக கொண்டிருக்கிறார். அதாவது ஆடையில்லா திகம்பரன். கையில் சுழலேந்தி திரிகிறார். மோசக்காரரான இந்த நாரவர் தன் மாயையில் உனது அறிவையே அழித்து விட்டார். தனது யுக்தியினால் உன்னை மயக்கத்தில் ஆழ்த்தி தவம் செய்ய வைத்து விட்டார். தேவேஸ்வரி, மலைவன்னன் மகளே, நீயே சற்று யோசித்துப்பார். இம்மாதிரியான கணவனை அடைந்து நீ என்ன சுகம் பெறுவாய்? முதலில் இந்த ருத்ரன் நன்கு ஆராய்ந்துதான் பரமசாதுவான சதிதேவையை மணந்து கொண்டார். ஆனால் அந்த மூடர் சிறிது காலம் கூட அவளோடு வாழவில்லை. தன் சொற்படி நடக்காத தந்தையின் வேள்விக்கு சென்றாள் என்னும் குற்றத்தை சுமத்தி அவளை தியாகம் செய்துவிட்டு தான் மட்டும் நிஷ்களமாக, அதாவது குற்றமற்ற, சோகம் முதலிய விகாரங்களற்ற ஆன்மஸ்வரூபத்தையே தியானம் செய்த வண்ணம் அதிலேயே சுகமாக இன்பத்தை அனுபவித்து வருகிறார். தேவி, பிறர் சேர்க்கையே வேண்டாம் என்று தனித்து இருப்பவரும் அமைதியே போதும் என்று இருப்பவரும் இரண்டற்றவருமான ஒருவருடன் ஒரு பெண் எவ்வாறு வாழ முடியும்? இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நாங்கள் சொன்னதை கேட்டு தவறான இந்த எண்ணத்தை விடுத்து வீடு செல். இதுதான் உனக்கு நல்லது. உனக்கு ஏற்ற மணாளன் ஸ்ரீமன் நாராயணனே. அவர்தான் அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பியவர். வைகுண்டத்தில் திருமகளோடு இருக்கும் அவர் பல பல திருவிளையாடல்கள் புரிபவர். அவரோடு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். அத்திருமணம் உனக்கு அனைத்து சுகத்தையும் தரும். பார்வதி, சிவனையே மணப்பேன் என்னும் பிடிவாதத்தை விட்டு தொலை. அப்பொழுதுதான் நீ சுகமாக இருப்பாய். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு அவர்கள் கூறியதை கேட்ட உலக மாதாவான பார்வதி பிராட்டி சற்றே சிரித்தவாறு அறிவுக்களஞ்சியமான முனிவர்களிடம் கூறத் தொடங்கினாள். பார்வதி கூறுகிறாள், முனிவர்களே, நீங்கள் உங்கள் அறிவுக்கு

என்றுமே இல்லை. குருவின் அல்லது பெரியோர்களின் சொல் என்றுமே சத்தியந்தான் என்னும் உறுதியான நம்பிக்கை இல்லாதவனுக்கு இவ்வுலக மேலுலகங்களில் என்றுமே துன்பமே ஒழிய இன்பமில்லை. வேதமறிந்தவர்களும் சான்றோர்களது சொல் நன்மை செய்வதே என்றுதான் கூறுகிறார்கள். சான்றோர்கள் சொல் என்றும் பொய்க்காத உண்மை என்பதில் உறுதியான நம்பிக்கை உள்ளவனுக்கு இவ்வுலகிலும் பரவுலகிலும் என்றுமே இன்பம்தான், துன்பம் என்றுமே இல்லை. குருவின் அல்லது பெரியோர்களின் சொல் என்றுமே சத்தியந்தான் என்னும் உறுதியான நம்பிக்கை இல்லாதவனுக்கு இவ்வுலக மேலுலகங்களில் என்றுமே துன்பமே ஒழிய இன்பமில்லை. ஆகவே அந்தணர்களே, பெரியோர்களின் சொல் எவராலும் எவ்விதத்திலும் தள்ளத் தகுந்ததல்ல. பெரியோர்களின் சொல் எவராலும் எவ்விதத்திலும் தள்ளத் தகுந்ததல்ல. நான் இருக்குமிடம் சூன்யமான வெற்றிடமானாலும் சரி, எனது இவ்வுறுதி எனக்கு என்றுமே நன்மை அளிப்பதாகவே ஆகும். முனிவர்களே, சிவபெருமானை பற்றி நீங்கள் இதுவரை கூறினீர்களே, அதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட விளக்கத்தை நான் வேறு விதமாக எடுத்துக்கொண்டேன். அதை சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து நற்குணங்களுக்கும் ஒரே புகலிடம் பற்பல திருவிளையாடல்கள் புரிபவர் என்று நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மையே. கூடவே நீங்கள் பரமசிவன் குணமற்றவர் என்றும் கூறினீர்கள். அதன் காரணத்தை கேளுங்கள். சிவபெருமான் சாட்சாத் பரபிரம் பரம்பொருள், ஆகவே விகாரமற்றவர். அடியார்களுக்கென்றே அவர் திருமேனி தாங்குகிறார். மேலும் உலகியலுக்கு ஏற்ற தன் ஆளுமையை வெளிக்காட்ட விரும்புவதில்லை. ஆகவேதான் பரமஹம்சர்களான பெருந்தவத் துறவிகள் விரும்பும் சிறந்த மார்க்கத்தையே அவர் மேற்கொண்டுள்ளார். அவர் ஆனந்தமே வடிவானவர், ஆகவே அவதூதராக ஆடையில் வித்திருகிறார். மாயையில் சிக்கிய ஜீவர்களுக்குத்தான் நகைகளில் ஆர்வம் இருக்கும், பரம்பொருளுக்கு இருக்குமா? அவரோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், பிறப்பில் மாயையான மயக்கமற்றவர். அவரது செயலோ எவருக்கும் புரியாதது. அவர் எங்கும் நிறைந்த விராட் புருஷர். அந்தணர்களே, ஏதாவது ஓர் அறநெறியை கை கொண்டவன் என்றோ நற்குடி பிறப்பு உடையவன் என்றோ எண்ணி அவர் ஒருவனுக்கும் அருள்வதில்லை. நான் குருவின் திருவருளால் சிவபெருமானை உள்ளபடி அறிந்துள்ளேன். பிரம்மரிஷிகளே, சிவபெருமான் என்னை மணக்கவில்லை எனில் நான் என்றென்றும் கன்னிப்பெண்ணாகவே இருப்பேன். வேறு எவரையும் மணக்க மாட்டேன். நான் கூறுவது சர்வ நிச்சயம், உண்மை. சூரியன் மேற்கே உதிக்கலாம், மேருமலை தன் இருப்பிடம் விட்டு நகரலாம், நெருப்பும் குளிர்ந்து போகலாம், மலையின் பெரும்பாறை மேல் தாமரை மலரலாம், ஆனால் எனது உறுதி என்றும் மாறாது. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. உதயதி அதிபானு பச்சிமே அதி விபாகே பிரச்சலதி அதிமேரு சீததாம் யாதிபன்னி விகசதி அதிபத்மம் பர்வதாக்ரே சிலாயாம் நகி சலதி ஹடோமே சத்தியமேதீமி. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய பார்வதி அம்முனிவர்களுக்கு வணக்கம் கூறி எவ்வித மாறுபாடும் கொள்ளாத தூய மனதுடன் சிவபெருமானை நினைந்து மௌனமானாள். பார்வதியின் உள்ளத்தின் உறுதியைக் கண்ட முனிவர்கள் இமுவான் மகளே போற்றி போற்றி என்று கூறி அவளுக்கு ஆசி வழங்கினர். முனிவரே, மலையரசன் மகளை சோதித்த அவ்வேழு ரிஷிகளும் அவளை வணங்கி மகிழ்ச்சியோடு கையிலையில் உள்ள சிவபெருமானிடம் சென்றனர். அங்கு சென்று சிவனை சிறந்தாழ்த்தி வணங்கி அவரிடம் பார்வதி தேவியின் இருப்பிடத்தில் நடந்தவை அனைத்தையும் கூறினர். பின்பு அவரிடம் விடைபெற்று தம் சொர்க்க உலகு சென்றனர். அத்தியாயம் 26. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, சப்தரிஷிகள் தங்கள் சொர்க்க உலகம் சென்றபின் அழகிய திருவிளையாடுகள் புரியும் சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தை சோதிக்க மனங்கொண்டு சடைபெருத்த ஒரு தபசியின் வேடம் தாங்கி பார்வதி தவம் செய்யும் மனம் சென்றார். அவர் தரித்த வேடமோ தவமுடியில் ஒளிரும் பெருங்கிழ அந்தண பிரம்மச்சாரி திருவேடம். மனமோ தெளிந்த மனம், கையிலே ஒரு தண்டம், மற்றொரு கையிலே ஒரு தாழங்குடை. இவ்வாறு திருவேடம் தாங்கிச் சென்ற அவர் சந்திரனின் தெளிந்த நிலவொழியோ என எண்ணுமாறு தவமேடையில் தோழிகள் சூழ அமர்ந்திருக்கும் பார்வதி தேவியை கண்டார். பிரம்மச்சாரி வேடம் தரித்து வந்த அடியார்க்கு எளியவரான சிவபெருமான் பார்வதி தேவியை கண்டு அன்போடு அருகில் சென்றார். அற்புத ஒளி வெளிரவரும் அந்தன பெருந்தகையை கண்ட பார்வதி நன்கு வரவேற்று பூஜைக்குரிய அனைத்து பொருட்களையும் கொண்டு முறைப்படி பூஜித்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் அவரது நலன் விசாரித்தாள். பிரம்மச்சாரி வேடம் தரித்து வந்துள்ள தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? வேதமறிந்த சான்றோர்களில் திலகம் போல் விளங்கும் தங்களது தவ ஒளியால் இவ்வனமே ஒளிர்கிறது. தயவு செய்து கூறுங்கள், தாங்கள் யார்? அந்தனர் கூறுகிறார், நான் விருப்பம் போல் சுற்றித் திரியும் ஒரு கிழட்டு பிராமணன், மன தூய்மை உடையவன், தவசி, பிறருக்கு இன்பத்தை அளிப்பவன், பரோபகாரி, இதில் உனக்கு ஐயமே வேண்டாம். குழந்தாய், நீ யார்? யாருடைய பெண்? மனிதர் நடமாட்டமே இல்லாத இவ்வனத்தில்
எதற்காக இவ்வாறு கடந்த கடும்

0: தவம் செய்கிறாய். நீ செய்யும் தவம் விரல்களை மற்றும் ஊன்றிய நிலையில் தவம் செய்யும் முனிவர்களுக்கும் அன்றோ அருமையானது. நீ சிறு பெண்ணும் அல்ல, வயது முதிர்ந்தவளும் அல்ல, இளம் வயதினள், அழகி வேறு. அப்படி இருக்க கணவனை விடுத்து இக்காடு வந்து கடும் தவம் செய்வானேன்? மங்களமானவளே, ஒருவேளை நீ தவசியின் மனைவியோ? அம்மா, அத்தவசி உன்னை சரிவர கவனித்துக் கொள்ளவில்லையா? உன்னை விடுத்து வேறு எங்காவோ எங்கேயோ சென்று விட்டாரா? நீ எந்த கோலத்தில் பிறந்தவள்? உன் தந்தை யார்? உன் பெயர் என்ன? உன்னை பார்த்தால் அனைத்து செல்வங்களும் நிறைந்தவளாக தெரிகிறார். தவத்தில் நீ ஈடுகொண்ட ஈடுபாடு வீணே. ஒருவேளை நீ வேதமாதாவான காயத்ரி தேவியா, திருமகளா, அல்லது அழகு நிறைந்த கலைவாணியா? இம்மூவரில் நீ யாரோ அனுமானம் கொண்டு இதை என்னால் அறிய முடியவில்லையே. பார்வதி பதில் கூறுகிறாள், அந்தன சிரேஷ்டரே, நான் வேதமாதாவான காயத்ரியும் அல்ல, திருமகளும் அல்ல, கலைமாணியும் அல்ல. இப்பொழுது நான் இமவானின் மகள். என் பெயர் பார்வதி. இதற்கு முந்தைய பிறவியில் நான் தட்ச பிரஜாபதியின் மகள். அப்பொழுது என் பெயர் சதீதேவி. முன்பொரு சமயம் என் தந்தை என் கணவரை அவமதித்தார். அதனால் சினங்கொண்ட நான் யோகத்தியில் வீழ்ந்து என் உடலை நீத்தேன். இப்பிறவியில் எனக்கு சிவபெருமான் கிடைத்திருந்தும் விதியின் வலிமையால் மதனனை எரித்து என்னையும் விடுத்து சென்று விட்டார். அந்த நரே, சிவபெருமான் விடுத்து சென்றதும் நான் அவரது பிரிவாற்றாமையால் கலக்கமடைந்து தவம் செய்வது என்னும் உறுதியுடன் தந்தையின் அரண்மனையை விடுத்து இங்கு கங்கைக்கரைக்கு வந்துள்ளேன். இங்கு வெகு காலம் தவம் செய்தும் எனது உயிர் நாயகரான சிவபெருமானை நான் பெற இயலவில்லை. ஆகவே நான் தீக்குளிக்க விரும்பினேன். ஆனால் அதற்குள் நீங்கள் வந்துவிட்டதால் நான் ஒரு நொடி தாமதித்தேன். இனி நீங்கள் செல்லலாம். சிவபெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளாததால் நான் தீக்குளிக்கப் போகிறேன். இனி நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் பிறப்பெடுப்பேனோ அங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் சிவபெருமானையே என் கணவராக வரிப்பேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய பார்வதி தேவி அவ்வந்தனர் பலவாறு தடுத்தும் கேளாது. அவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே தீக்குளித்தாள். ஆனால் அவளது தவ வலிமையால் அந்த தீ சந்தன குழம்பு போல் குளிர்ந்திருந்தது. ஒரு வினாடி நேரம் அத்தீயின் நடுவில் இருந்த பார்வதி மறு வினாடியே ஆகாயத்தில் மேநோக்கி எழுந்தாள். அப்பொழுது அந்தன வடிவத்தில் வந்த சிவபெருமான், மங்களமானவளே, நீ என்ன தவம் செய்தாய் என்றே எனக்கு புரியவில்லை. உன் திருமேனி தீயினால் சுடப்படவில்லையே. இதுவே நீ செய்த தவத்தின் நற்பயனுக்கான அறிகுறி. ஆனால் இதுவரை உன் விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் உன் தவம் வீணாகிவிட்டதென தெரிகிறது. தேவி, நானோ அந்தனர், அனைவருக்கும் நலன் நாடுவதே என் தொழில். ஆகவே உன் உண்மையான விருப்பத்தை சொல் என்று சற்றே சிரித்த வண்ணம் கேட்டார். நாரதா, இவ்வாறு அவ்வந்தனர் கேட்கவே சிறந்த கொள்கைகளை ஏற்று நடக்கும் பார்வதி பிராட்டி தன் தோழியிடம் பதில் கூறுமாறு வணித்தார். பார்வதி தேவியின் கட்டளையை ஏற்ற அவளது உயிர் தோழிகளான விஜயை பார்வதியின் உயர்ந்த கொள்கையை அறிந்தவள் ஆதலால் சடைமுடி தரித்த அத்தவசியிடம் கூறலானாள். தோழி கூறுகிறாள், பெரியோரே, பார்வதி தேவியின் உயர்ந்த செயலையும் தவம் செய்யும் காரணத்தையும் கூறுகிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள். என் தோழி இமவானின் திருமகள். பார்வதி, காளி என்றெல்லாம் அழைக்கப்படுபவள். இவள்தான் தாய் மேனையின் மகள். இதுவரை திருமணமாகவில்லை. சிவனைத் தவிர வேறு எவரையும் இவள் மணக்க விரும்பவில்லை. அதற்காக 3000 ஆண்டுகளாக தவம் செய்கிறாள். சிவனை பிறவே இம்மாதிரி கடும் தவம் செய்கிறாள். அந்தனரே, இதற்கான காரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். இவள் ஸ்ரீமன் நாராயணர், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்களை விடுத்து சிவபெருமானையே தன் கணவராக பெற விரும்புகிறாள். அதனால் நாரதரின் கட்டளையை ஏற்று கடும் தவம் புரிகிறாள். பெரியோரே, நீங்கள் கேட்டபடி நான் என் தோழியை பற்றி கூறினேன். இனியும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, உள்ளதை உள்ளபடி விஜயை கூற சடை தரித்த அந்தன தபசியான சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, நீ கூறியதை கேட்க எனக்கு கேலியாக இருக்கிறது. இது முற்றிலும் உண்மையெனில் பார்வதி தானாகவே கூறியிருக்கலாமே என்றார். சடை தரித்த அவ்வந்தனர் இவ்வாறு கூறவே பார்வதி தேவி தானாகவே பதில் உரைக்கலானாள். அத்தியாயம் 27. பார்வதி கூறுகிறாள், சடைமுடி தரித்த அந்தனரே, என் முழு செய்தியையும் கேளுங்கள். என் தோழி கூறியது முற்றிலும் உண்மை. இதில் எள்ளளவும் பொய்யில்லை. நான் மனம், சொல், செயல் ஆகிய மூன்றினாலும் உண்மையைத்தான் கூறுகிறேன். இதில் பொய்யில்லை. நான் சிவபெருமானையே என் கணவராக வரித்துள்ளேன். அவரோ எட்டா கனிதான். இருந்தும் ஆசையின் பெருக்கத்தால் கலங்கிய நான் தவம் ஏற்றேன். இவ்வாறு கூறிவிட்டு பார்வதி தேவி மௌனமானார். இதை கேட்ட அந்த அந்தனர் கூறுவாராயினார். அந்தனர் கூறுகிறார், இதுவரை எனக்கு இவள் எந்த ஒரு உயரிய பொருளை விரும்பி தவம் செய்கிறாள் என்பதை கேட்க அவள் மிக இருந்தது. ஆனால் அம்மா, உன் திருவாயின் வாயிலாகவே நீ விரும்பியதை முற்றிலுமாக கேட்டேன். இனி செல்கிறேன், உன் விருப்பப்படி செய். நீ என்னிடம் கூறவில்லை எனில் நம் நட்பே வீணாகிவிடும். உன் செயல்படி அதன் முடிவும் இருக்கும். இதுதான் உனக்கு நலன் என்று தோன்றால் நான் சொல்வதற்கு என்ன உள்ளது? இவ்வாறு அவ்வந்தனர் கூறிவிட்டு புறப்படுகையில் பார்வதி தேவி அவரை வணங்கி கேட்டாள், அந்தடரே, நீங்கள் ஏன் செல்கிறீர்கள்? இங்கிருந்து எனக்கு நல்லதை கூறுங்கள். உடனே அவரும் செல்வதை தவிர்த்து கூறலானார். தேவி, நான் சொல்வதை நீ அன்போடு கேட்க விரும்பினால் நான் உள்ளதை உள்ளபடி கூறுகிறேன். அதனால் உனக்கு எது நன்மை எது தீமை என்பது புரியும். சிவபெருமானிடம் எனக்கு மரியாதை உண்டு. அதனால் நான் அவரை நன்கு அறிவேன். இருந்தும் உண்மையை கூறுகிறேன், கவனமாக கேள். இறுதிக்குடியுடைய அவர் உடல் முழுதும் சாம்பல் குசி இருப்பவர். தலையிலோ ஜடைமுடி, அறையிலோ பட்டிற்கு பதில் புலித்தோல், உத்தரியமோ பொன்னாடைக்கு பதில் யானைத்தோல், பிச்சை எடுக்க கையிலே திருவோட்டு கபாலம், உடல் முழுதும் சர்ப்பங்கள் சுற்றித் திரிகின்றன. நஞ்சு உண்டு பிழைப்பவர். எதை சாப்பிடுவது என்பது இல்லை. கண்களோ நேர்மையின்றி முக்கண்கள். பார்க்கவே பயமாக இருப்பவர். அவர் பிறப்பு என்ன, எங்கு, எப்பொழுது, யார் தாய் தந்தையர் என்று இதுவரை அறிந்தவர் யாருமில்லர். வீடு வாசல் என்பதிலிருந்து என்றும் விலகி இருப்பவர். உடலில் ஒட்டு துணியுமின்றி திகம்பரராக திரிபவர். அவரை சுற்றி இருப்பவர் அவரை சுற்றி இருப்பவை பூதகணங்களும் பிரேதகணங்களுமே. அவருக்கு நம் போல் இரு கைகளின்றி 10 கைகள். அம்மா, அவரை போய் கணவராக விரும்புகிறாயே, அதன் காரணம்தான் புரியவில்லை. உனக்கு அறிவு எங்கு போயிற்று? இதை நன்கு சிந்தித்து பின் சொல். அவர் ஓடியேந்திய பிச்சைக்காரர் என்பது அறிந்துதான் தக்ஷன் தன் மகள் சதிதேவியை வேள்விக்கு அழைக்கவில்லை. மேலும் அவன் தான் செய்யும் வேள்வியின் அபியுணவை பெற அனைத்து தேவர்களையும் அழைத்தான், சிவனை மற்றும் அழைக்கவில்லை. அந்த அவமானத்தால் சிலந்து கலங்கிய சதிதேவி தன் உயிரை வாய்த்துக் கொண்டாள், சிவனையும் விடுத்தாள். நீயோ பெண்களில் ரத்தினம், உன் தந்தையோ மலையரசன். அப்படி இருக்க நீ ஏன் இம்மாதிரியான கணவனை விரும்பி தவம் புரிகிறாயோ? பொன் காசு தந்து திரும்ப பித்தளை காசு பெறுவார் உண்டோ? நறுமணச் சந்தனத்தை விடுத்து உடலில் சேற்றை பூசிக்கொள்வார் உண்டோ? சூரியனின் ஒளியை விடுத்து மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தை நாடுவது எப்படி? பொன்னாடை வேண்டாம் என்று உடலை மறைக்க தோலாடை தேடுகிறாயே? அரண்மனையை விடுத்து காட்டில் வசிப்பாயா? மேலும் தேவேசி, இந்திரன் முதலிய தேவர்களை விடுத்து சிவனை விரும்புவது ரத்தன குவியல்களை உதறி தள்ளி இரும்பை விரும்புவது போல் உள்ளது. இதை உலகம் சரி என்று ஏற்காது. சிவனை நீ மணப்பது ஒவ்வாதது என்று எனக்கு தோன்றுகிறது. அன்றளர்ந்த செந்தாமரை போன்ற உனது திருக்கண்கள் எங்கே? மாறுபட்ட முக்கண்களுடைய சிவன் எங்கே? நீயோ சந்திரன் போன்ற இனிய முகம் கொண்டவள், அதாவது சந்திரமுகி. சிவனோ 5 முகத்தவன். எண்கணிதத்தில் சந்திரன் 1 குறிப்பவன், அதாவது 1 முகத்தவனே. ஆணோ பெண்ணோ அழகென கூறப்படுகிறது. பல முகங்கள் எனில் அது விரூபம்தானே. 1 முகத்தையும் 5 முகங்களையும் சேர்த்துப்பார். இது இவருடைய உரையாசிரியனுடைய உரை. இங்கு 1 முகத்தையும் 5 முகத்தையும் சேர்த்துப்பார், அழகுண்டா? நீ ஏ சிந்தித்துப்பார். மேலும் உன்முகம் நிலவழி போன்று குளிர்ந்தது, சந்திரமுகியாக இருக்கிறாய். சிவனோ பஞ்சானனன், 5 முகத்தவன், அதாவது சிங்கம் போன்று பயந்தரும் முகத்தன். மேலும் படமெடுத்த நாகம் போல் அழகும் வகுவிழுப்பும் கருமையும் கொண்டது உனது கூந்தல். சிவனாரது சடைமுடியோ உலகமறிந்தது. உனது திருமேனி முழுவதும் நறுமணச் சந்தன பூச்சு. சிவனது திருமேனி முழுவதும் இடுகாட்டு சாம்பல் பூச்சு. மெல்லிய அழகிய மென்மையான உனது ஆடை அவரது ஆடை உரித்த யானைத்தோல். உனது திருமேனியில் அழகிய பொன்னகைகள், சிவனது திருமேனியில் நஞ்சு முழும் நாகங்களே திரு ஆபரணங்கள். உனக்கு பணிவிடை செய்ய காத்திருப்பவர்கள் தேவர்கள், அவரது பணியாளர்கள் பலிநேர்ந்துள்ளும் பூதகணங்கள். மிருதங்கத்தின் இனிய ஒலி எங்கே? உடுக்கையின் கடுமையான ஒலி எங்கே? முழவு அதாவது முரசு ஒலியும் அமங்கலமான கொம்பொலியும் ஒன்றாகுமா? டக்கையின் அதாவது தோற்கருவியின் இனிய ஒலியும் தொண்டைகளிய கத்தும் சத்தமும் ஒன்றாகுமா? உனது இவ்வழகிய திருமேனி எவ்வகையிலும் சிவனுக்கு உகந்தது அல்ல. அவரிடம் செல்வச் செழிப்பிருப்பின் ஏன் திகம்பரனாக தெரிய வேண்டும்? நல்லதொரு வாகனம் இருந்தால் ஏன் கிழ எருது மேல் செல்ல வேண்டும்? இவற்றை தவிர அவரிடம் வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை. கன்னியருக்கென மணவாளனை தேடுகையில் பெண்களுக்கு இன்பமளிக்கவென கூறப்பட்ட உயர்ந்த குணங்களில் ஒன்று கூட சிவனிடம் இல்லை. உனக்கு மிகவும் உகந்ததான காமத்தையும் அதாவது காமனையும் அவர் எரித்து விட்டார். உன்னை விடுத்து அவர் சென்றதாலேயே உன்மேல் அவர் கொண்ட அன்பு தெரிகிறது.
1: அவருக்கென ஒரு சாதி இல்லை, அவரது படிப்பும் தெரியாது, அறிவும் தெரியாது, அவரது பணியாட்கள் பிசாசுகள் தான், நஞ்சுதான் கழுத்திலே தெரிகிறதே என்றும் தனித்திருப்பவர், மேலும் பற்றற்றவர். ஆகவே நீ சிவனை விரும்புவது சரியல்ல. உனது திருக்கழுத்தில் அழகிய மாலை, அவரது கழுத்தில் மனித மண்டையோட்டு மாலை. அம்மா, உனது அழகும் அவரது அழகும் முற்றிலும் வேறானது. ஆகவே எனக்கு இச்சம்பந்தம் உகந்ததாக இல்லை. பின் ஒரு உன் விருப்பம் போல் செய். உலகில் உள்ள அழகற்ற அனைத்து வஸ்துக்களையும் நீ தானாகவே விரும்புகிறாய். ஆகவே நான் கூறுவதை கேள். அசத் வஸ்துக்களிலிருந்து நீ உன் மனதை திருப்பு, அல்லது விருப்பம் போல் செய். நான் யார் உனக்கு சொல்வதற்கு? நாரதா, இவ்வாறு சிவநிந்தையாக அவ்வந்தனர் கூறியதை கேட்ட பார்வதி சினம் பொங்க அவரிடம் கூறலானாள்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ரிபுகீதை 8வது ஜீவன் முக்தன் லட்சணம் உரைக்கும் அத்தியாயம். நிதாக நினைக்கு ஓத்தில் ஜீவன் முக்தன் நிகழ் லட்சணமான போதம் சொல்வேன். சதானந்த கனமான ஆன்மாவாக சாந்தி மிகுந்திருப்போனே ஜீவன் முக்தன். உதார பரிபூரணமாய் ஒழிவில் சத்தாய் உணர்வுருவாய் ஆன்மாவுக்கு அபிநமான சிதானந்த பரபிரம்மோ நானே என்று செரிகின்ற துணிவுடையோன் ஜீவன் முக்தன். சத்துவமே முதலிய முக்குணமும் இன்றி சத்தியமாய் பராத்பரமாய் பரமானந்த சித்துருவாம் பரபிரம்மோ நானே என்று சின்னமிலா துணிவுடையோன் ஜீவன் முக்தன். அஸ்திரமாம் தேகங்கள் மூன்றுமின்றி அறிவுருவாய் ஆனந்த கனமாய் ஒன்றாய் நித்தியமாம் பரமான்மா நானே என்று நிரந்தரமாம் துணிவுடையோன் ஜீவன் முக்தன். தேகமுதல் அபிமானம் மனவுமின்றி திருடமாக பரபிரம்மோ நானே என்னும் ஏகமதாம் துணிவுற்று பரமானந்தம் எப்போதும் இசைஞ்சிடுவோன் ஜீவன் முக்தன். சோகமுறும் அகங்காரம் இறையும் இன்றி சுத்தபர சின்மாத்திர சுரூபமாக மோகமர நின்று மகானந்தம் பெற்று மோனமடைந்திடுவோனே ஜீவன் முக்தன். தூயமனந்தனிலென்றும் சின்மாத்திரத்தை தொடபவனாய் சின்மாத்திர ஸ்வரூபனாகி மாயை முதல் கல்பித்தமாம் பொருளை எல்லாம் மதியாத மனதுடையோன் ஜீவன் முக்தன். காய முதல் எவ்விடத்தும் நிறைந்து நின்றும் கல்பிதமாம் ஒன்றோடும் பற்றே இன்றி நேயமதாம் நித்திய சுக திருப்தனாகி நிச்சலமாய் நின்றவனே ஜீவன் முக்தன். எப்போதும் பரமான்ம பரனேயாகி ஏகபதாம் பிரஜானம் மகமென்றெண்ணி தத்போதமின்றி மகானந்த ரூபம் தானாகி நிற்பவனே ஜீவன் முக்தன். கல்போல மனமுதலின் சலனம் இன்றி களங்கமிலா கேவலனாய் சுத்தான்மாவாய் சத்போத ஆனந்த அனுபவத்தை சந்ததமும் சார்ந்தவனே ஜீவன் முக்தன். அந்யமாம் சிந்தையலா மரமும் தள்ளி அகண்டைக ரூபமதாய் சாந்தனாகி பின்னமுறும் பொய்யான பொருளே இன்றி பேதமர நிற்பவனே ஜீவன் முக்தன். உன்னவுணாமாயி மனம் புத்தி சித்தம் ஓங்குமகங்காரமுயிர் பொறிகள் தேகம் என்னும் இவை எனக்கு இல்லை பிரம்மமே நான் என்று திருட நிச்சயவான் ஜீவன் முக்தன். சப்தமுதல்லை புலனும் எனக்கு இங்கில்லை, சத்ருவான் காமமில்லை கோபம் இல்லை, புத்தியுறும் தோஷமில்லை குணமும் இல்லை, பொய்யான மற்ற ஒரு பொருளும் இல்லை. சித்தமுதல் எவையுமிலா தன்மையாலே சிறுமை தரும் பந்தமிலை முக்தி இல்லை. இத்தனையும் இல்லாத பிரம்மமே நான் என்று திருட நிச்சயவான் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் ஸ்தூல முதல் தேகம் இல்லை, எனக்கயலாய் நனவு முதல் அவஸ்தை இல்லை, எனக்கயலாய் விஸ்வன் முதல் ஆறும் இல்லை, எனக்கயலாய் சமஷ்டி வியஷ்டிகளும் இல்லை, எனக்கயலாய் ஆந்திரமாம் ஜெகத்தும் இல்லை, எனக்கயலாய் பாஹ்யமாம் ஜெகத்தும் இல்லை, எனக்கயலாய் எவையும் இல்லை பிரம்மமே நான் என்றுரமாயிருந்திடுவோன் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் தீர்த்தமில்லை ஸ்நானமில்லை, எனக்கயலாய் ஸ்தலங்களிலே தெய்வமில்லை, எனக்கயலாய் தெய்வத்தின் சேவையில்லை, எனக்கயலாய் தர்மமில்லை பாவம் இல்லை, எனக்கயலாய் ஜனனமில்லை பந்தமில்லை, எனக்கயலாய் ஞானமில்லை மோட்சமில்லை, எனக்கயலாய் எவையும் இல்லை பிரம்மமே நான் என்றுரமாயிருந்திடுவோன் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் வேதமில்லை நூலுமில்லை, எனக்கயலாய் விதியுமில்லை நிஷேதமில்லை, எனக்கயலாய் குருவுமில்லை சீடனில்லை, எனக்கயலாய் உபதேச வாக்குமில்லை, எனக்கயலாய் பரமுணரும் போதமில்லை, எனக்கயலாய் காலமில்லை தேசமில்லை, எனக்கயலாய் என்றும் ஒரு பொருளுமில்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் பூதமில்லை புவனமில்லை, எனக்கயலாய் பௌத்திகமாம் எவையும் இல்லை, எனக்கயலாய் சர்வமில்லை கிஞ்சிதில்லை, எனக்கயலாய் ஒருமையிலை இருமையில்லை, எனக்கயலாய் தூரமில்லை அண்மையில்லை, எனக்கயலாய் உயர்வுமில்லை தாழ்வுமில்லை, எனக்கயலாய் புகழ்வுமில்லை இகழ்வுமில்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் ஜாதியிலை நீதி இல்லை, எனக்கயலாய் கோத்திரமும் குலமும் இல்லை, எனக்கயலாய் கர்மமில்லை பயனும் இல்லை, எனக்கயலாய் காரிய காரணமும் இல்லை, எனக்கயலாய் வித்யிலை அவித்ய இல்லை, எனக்கயலாய் தியானமில்லை சமாதி இல்லை, எனக்கயலாய் நாதமில்லை சப்தமில்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். எனக்கயலாய் ஜபம் இல்லை தவமும் இல்லை, எனக்கயலாய் மந்திர தந்திரமும் இல்லை, எனக்கயலாய் ஹோமம் இல்லை சாந்தி இல்லை, எனக்கயலாய் இரவும் இல்லை பகலும் இல்லை, எனக்கயலாய் விதியும் இல்லை ஹரியும் இல்லை, எனக்கயலாய் ஹரனும் இல்லை இனனும் இல்லை, எனக்கயலாய் தேவதைகள் யாரும் இல்லை, யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன். சீதமுடன் தாபமுமே எனக்கு இல்லை, ஜெயமுடனே அபஜயமும் எனக்கு இல்லை, பீதியுடன் அபீதியுமே எனக்கு இல்லை, பிணி போன்ற பசிதாகம் எனக்கு இல்லை, ஆதியுடன் வியாதியுமே எனக்கு இல்லை, அடிமுடி மேல் கீழொன்றும் எனக்கு இல்லை, போதகன பரபிரம்மோ நானே என்று பூரணமாம் அறிவுடையோன் ஜீவன் முக்தன். பன்வியிடும் திக்கு விதி எனக்கு இல்லை, பாஹ்யமும் ஆந்திரமும் எனக்கு இல்லை, வினவியிட தகுபொருளும் எனக்கு இல்லை, விளம்பியிட தகுபொருளும் எனக்கு இல்லை, நினைவில் உர தகுபொருளும் எனக்கு இல்லை, நின்றுணர தகுபொருளும் எனக்கு இல்லை, அந்நமிலா பரபிரம்மோ நானே என்னும் அகண்டபர அறிவுடையோன் ஜீவன் முக்தன். பலவிதமாம் போக்கியமும் எனக்கு இங்கில்லை, பற்றியிடும் போகமுமே எனக்கு இங்கில்லை, அழிவு தரும் ராகமுமே எனக்கு இங்கில்லை, அமர்கின்ற சாந்தியுமே எனக்கு இங்கில்லை, நிலைமருவ அவிவேகம் எனக்கு இங்கில்லை, நீக்க உண பாசமுமே எனக்கு இங்கில்லை, சலனமிலா பரபிரம்மோ நானே என்று சந்ததமும் துணிவுடையோன் ஜீவன்.

என்னும் உரமான துணி உடையோன் ஜீவன் முக்தன். பிறந்திடுதல் இருந்திடுதல் வளர்தல் இல்லை, பெருத்திடுதல் இழைத்திடுதல் மறித்தல் இல்லை. செறிந்த பல சருமாதி தாதுவில்லை, சிறுமையுடன் எவ்வனமோ ஜலியுமில்லை. அறிந்திடுமோர் உபாதியுமே எனக்கிங்கில்லை, அத்வைதும் துவைத்த முதல் எவையுமில்லை. நிறைந்த வரிவான பரோ நானே என்று நிலை பெற்று நிற்பவனே ஜீவன் முக்தன். கருமையிலை வெண்மையிலை செம்மையில்லை, கண்ட பல உருவமில்லை நாமமில்லை. மருளுமில்லை தெருளுமில்லை வெளியுமில்லை, மறைவுமில்லை இருளுமில்லை ஒளியுமில்லை. விரதமில்லை இன்பமில்லை துன்பமில்லை, வேறான பொருளொன்றும் எனக்கெங்கில்லை. புரணமதாம் பரபிரம்மோ நானே என்று புறையறவே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். ஏதமென தள்ளியிடும் பொருளுமில்லை, இதமெனவே கூட்டியிடும் பொருளுமில்லை. ஓதியிடும் குரு சீடர் முதலுமில்லை, ஒளிஞான ஞாதுருஞே எங்களில்லை. சேதனமும் சித்தலதான் ஜடமுமில்லை, செரிகின்ற சுபாசுபமும் எனக்கிங்கில்லை. பேதமில பரபிரம்மோ நானே என்று பிரிவரவே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். அற்புதமாய் ஒரு பொருளும் எனக்கிங்கில்லை, ஆன்மாவும் மன ஆன்மாவும் எனக்கிங்கில்லை. கல்பித்தமாம் ஸ்வர்க்கமுதல் பலமுமில்லை, களங்கம்

தற்பதமாம் பரபிரம்மோ நானே என்று தளர்வரவே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். பங்கமரும் விகல்பங்கள் எனக்கு இங்கு இல்லை, பலவிதமாம் உலகங்கள் எனக்கு இங்கு இல்லை. இங்கிகள தகு பொருளும் எவையும் இல்லை, ஏற்றியிட தகு பொருளும் எவையும் இல்லை. மங்களர வசனிக்கும் வாக்கும் இல்லை, மௌனம் அடைந்திடு நிலையும் எனக்கு இங்கு இல்லை. துங்க மதாம்பர பிரம்மோ நானே என்னும் துணிவுடனே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன். திரிகுணமும் சமமான பகுதி இல்லை.

இல்லை. இருமையற உளது பர பிரம்மம் ஒன்றே இதுவே நான் என உணர்வோன் ஜீவன் முக்தன். சத்திய ஞானானந்த சொரூபமே.

பெற்றவனே பிணிப்பற்ற ஜீவன் முக்தன். அந்நியமே இல்லாத ஆன்மாவின் கண் அமந்தாங்கே ரமி போனாய் அகண்டமான. தன்னிடையே தானாக தனித்து நின்று தன்னின் பம்புஜிப்பவனே ஜீவன் முக்தன். அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அதி திருடமாம் நிச்சயமே அடைந்தவற்றால் தகும் பிரம்ம சுரபத்தின் நிஷ்டி கூடி தங்கு மனோவிகள் பமெல்லாம் தவிந்துனாகி ஜெகம்பரனான் ஈதனவே தோற்றும் தோற்றம் சகலமுமே மறந்து மகானந்தம் பெற்று மிக பிரம்ம ஞானத்தின் உரம் பெற்றோனே மிக மேலாய் விளம்பியிடும் ஜீவன் முக்தன். இன்னவிதம்

சொன்ன இவை வேதத்தும் சாஸ்திரத்தும் சூக்ஷ்மமா மரிதாகும் குஹ்யமாகும். பண்ணும் இதை பறிவுடனே ஒரு காலேனும் பங்கமர கேட்டுணர்வோன் பரமையாவன். ஈசநிலை எனும் வாதம் எகுவோராய் இருக்கும் முதல் வேதத்தின் கர்ம காண்டம். பேசியிடும் கர்மத்தால் தந்தேகத்தை வேதமதி கொண்டு மிக கிளேசிப்பித்து சாசுவத சொர்க்கத்தை சார்வோம் என்று சஞ்சலமாம் மதியுடையோர் ஒரு காலத்தும். மாசிலதாம் பிரம்ம சுகம் மறுவார் என்றும் மகத்தான பவதுக்கம் தனியே சார்வார். பரமசிவாராதனையே செய்தவற்றால் பற்றுவதாம கண்டான்ம ஜானம் என்னும். ஸ்திரமருவோ நாவாயார் பரேச பக்தன் தீர்க்கமுறும் பபவாரே கடப்ப நன்றி. பரியினது கோடனவே விரும்பு ஏனும் பபவாரி இதை மற்றோர் கடவாரென்றே. அரியறிபூனிதகற்கு ஜீவன் மோக்தன் அமைவுற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.
2: சகனாவவஜோ சகனோ ஹுனத்தோ சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாச வந்தே ஹேமாஜினேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் யோகசுந்தரம். திருச்சிற்றம்பலம் செங்கண்மாவின் சினை விழித்து சேனையோடும் சேது பந்தனம் செய்து செங்கண்மாவின் சினை விழித்து சேனையோடும் சேது பந்தனம் செய்து சென்று புக்கு பொங்கு போர் பல செய்து புகழான் மென்ற போரர் கண்ணடுமுடிகள் பொடியாய் வீழ பொங்கு போர் பல செய்து புகழான் வென்ற போரர் கண்ணடுமுடிகள் பொடியாய் வீழ அங்கொரு தன் திருவிரலால் இழையே ஒன்றியடத்தவர்க்கே அருள்புரிந்த அடிகள் இந்நாள் வங்கமதிகடல் உடைகள் மாழமே நீ வலன்புறமே புக்கங்கே மன்னினாரே உடையாள் ஒன்றன் நழுமிருக்க உடையாள் நடுவில் நீ இருத்தே அடியேன் நடுவில் இருவீரம் இருப்பதான அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை கூறியாய் பொன்னம்பலத்தியம் முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னென்றே ஒளி வளரும் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கன் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கதே அம்பரம் அடரங்க வெளிவளரும் தெய்வ கூற்றுகந்தாயே தொண்டனே விளம்பு மாவிளம்பே பாலுக்கும் பாலகம் வேண்டி அழுகிற பார்க்கடல் என்கிறான் மாலுக்கு சக்கரன் மன்னருள் செய்தவன் மன்னிய தில்லைகள்

பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுருமே. உலகலுணர்கரியவன் நிலவுலாவியின் மலிவேணியன் அழகியம் அம்பலத்தாடுவன் மகர்ஷிடம் வழிவாழ்த்தி வணங்குவ. வேத பொருள் உணர்ந்தேன் மேபு சிவாயமத்தித்தீகள் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றிசூழ் சிங்கை சிவஞானமாமுனிவன் கொற்றாமரை அடிக்கள் போக்கு. நம பார்வதி வடையேறன் மகாதேவ. எல்லாம் வல்ல பரம கருணாநிதியாகிய பாகம்பரியம்மாள் சமேத சங்கரராமையே சொல்லிய திருவுகள் துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டான் இந்த சாஸ்திர சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதற்கு எவ்வளவு இடையூறு வரும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வீட்டிலேயே ஒரு காரியம் தொடங்கினா அதை ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம படுறபாடுன்னு அவ்வளவு இடையூறு வரும். அந்த இடையூறுலாம் தாண்டி நம்ம வரணும். வரணுமானா திருவிழி துணை நின்றால் தான் அது முடியும். அதனால் அந்த திருவிழி துணையினாலே இந்த புராண சிந்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இடையிலே விடத்தான் செய்கிறோம், அவரைத்தான் செய்யும். அதனால் அப்படியே விட்டுற முடியாது. சில விஷயங்கள் என்னன்னா ஒரு தூரம் விட்டாச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. ஆனால் எப்படியாவது அதை பிடிச்சனும் நான் பிடிக்கணும். ஏன் இந்த வாரம் முடியல, அடுத்த வாரம், அடுத்த வாரம் முடியல, அதுக்கு அடுத்த வாரம் எப்படியாவது அதை நடத்திடணும் ஒரு முடிவு வந்தால் நடக்கும். அப்படி நமக்கு ஒரு வைராக்கியம் வந்தாச்சா சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு வைராக்கியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், தான் அவனுக்கே சத்த இல்லை நமக்கு என்னன்றுவார். ஆ, அதனால் நாம் எவ்வளோ தூரம் அவரை நெருங்கி போகிறோமோ அதுக்கப்புறம் அவர் நம்ம கூட வருவார். அதனால் மனம் தளராமல் ஏதோ முடிந்த அளவு சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே சிந்திப்போமாக. இப்படி நாம் சிந்திக்க இருப்பது அரிசாபயம் தீர்த்த தான பலரம். விஷ்ணுவுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, அந்த சாபத்தை எப்படி தீர்த்து கொண்டார் என்பதுதான் இந்த அரிசாபம். அரிசாப பயம் தீர்த்த தானப்படலாம். இல்லையா, அரிக்கு விஷ்ணு பகவான் ஆச்ச, அவருக்கு சாபம் இருமா? ஆனா அவர் விஷ்ணு வந்து பகவான் இல்லை. முதல்ல நாம் தீர்மானிக்கணும் வரணும். பகவான் பகத் என்ற சப்தத்துக்கு சூரமான் மாத்திரமே குறிக்கப்படும். அந்த இலக்கணத்துக்கு அவர் தான் இருக்கு. எத்தனையோ உயிர் வர்க்கங்களிலே விஷ்ணுவும் ஒருவர். அதனால அந்த உயிருக்கங்களுக்கு என்னெல்லாம் குணம் உண்டோ அவ்வளோ இருக்கு. ஆகையினாலே அவருக்கு சாபம் ஏற்பட்டது. அவர் நிறைய இடங்களில் சேட்டைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு அப்பப்போ ஏதாவது கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், சின்ன சின்ன தண்டனை கிடைக்கும். இப்போ அவர் என்ன பண்ணார்னா பெரிய சிவபக்தராய பிருகுமுனிவர்கிட்ட போய் மாட்டின்றார். அதாவது சில பேர் நம்மளுக்கு உங்கள்கிட்ட வடையா போத்துல அடிச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன சாரி வைக்கும், நம்ம எல்லாம் கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெஜா சுவாமி வச்சிருப்பார், ஏவன் டேக் கொண்டு இவன் தள்ளுவார். அங்கே போய் மாட்டிடுவார். ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு மொழியை கழிச்ச மாதிரி அப்போ மாட்டிக்கிடுவான். அதை மாதிரி இப்போ விஷ்ணு மாட்டிக்கிட்டார், பிருகுமுனிவருடைய போய் மாட்டிக்கிட்டார். அவரை சிவபக்தரில் ரொம்ப கடுமையானவர். சிவனே தான் சக்தி கூட வளர மாட்டேன்பார். சக்தி கூட நான் வழிபட முடியாது, சிவன் மாத்தம்தான் நான் வழிபடுவேன் ஆன்பார். அவ்வளோ வைராக்கியம் உடையார். அப்படி என்ன நடந்தது என்பதுதான் சத்தம். புரிமுறு குடைந்த விட ஆரடி புல் முரண்டருவாய் மடுக்கும் என்மறை விரிமல தடம்புடை உடுத்த
சித்தி சமேன்மயன் விழவி எம்பினான் உரிய மற்றன் உத்தரத்துறும் உவண ஊதி ஆசிரம வைப்பினில் மிருபிதா அரிசாபமம் பயந்தீர்த்த வானவன் சீர்த்தி கூறுபான். அதாவது சித்தி சபடலம் என்பதைத்தான் போனவா சிந்தித்தோம். அதுக்கடுத்து உத்தரத்துறும் வழக்கு பாகத்தில் இந்த இருக்கு. உரிய மற்றன் உத்தரத்துறும் உத்தரம் வழக்கு வழக்கு பாகத்திருக்கின்றான இந்த ஸ்தானம். அதில் தான் அவருக்கு ஏற்பட்டது. ஏன் எப்படி ஏற்பட்டது? செப்பும் உண்மை நாள் அதிரி வைந்தரும் அருந்திரியன் மக்களும் இளையராரே பேரப்பு மாறி பெய்தெண்ணில் மாறி பெய்த எண்ணில்லாண்டுகள் அழுக்கருத்து வெண்சமர் இயற்றுடி திதி அதிதி. அதாவது தேவர்களுடைய மக்கள் அசுரர்கள் இவர்கள் தினம் சண்டை போட்டுட்டே இருக்கார். ஒரு நாள் ஓய்வில்லை. இளையராறு பேரம் மாறி பெய்தனும் இப்படி அம்பு மழை ஒருத்தருக்கு ஒருத்தர் பெய்திருக்கிறார். அப்படி போர் நடந்துட்டு இருந்தது. மைப்புரு தன் அரம்பைமார் முறை உழுதமார்வினார் வலி இழத்தனும் துப்பெறிந்து பூங்கமல வாழ்விழி தோன்றல் எழுதி வெம்படை விதித்தனம். இதுல அசுருடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அவர்கள்லாம் குறைஞ்சவொன்னா ஓடி போய் பிருகுமுனிவருடைய ஆசிரமத்தை போய் தஞ்சமடைந்தார். அங்க அவர் இல்லை, அவரை மனைவி மாத்திரம்தான் இருந்தார். அவர்கிட்ட போய் தஞ்சா அவர் சரி உள்ள இங்க இருந்து நான் பார்த்துக்கிறேன். உள்ள போய் என்னாச்சுன்னு எஞ்சு தானவர் அஞ்சு ஓட்டெடுத்து இருமை யோகு செய்த பிருகுமாமுனி தஞ்சமாமனை கிழத்தி பூமகள் தாயனப்படும் கியாதி நன்புடை. அந்த பிருகுமனுடைய மனைக்கு பேர் கியாதியின் பெயர். அவ யாருன்னா மாவிஷ்ணுடைய மனைவியாக லட்சுமிக்கு தாயார். இப்ப மாவிஷ்ணுக்கு என்ன வருவனோ மாமியார் வருவோம் இல்லையா? பஞ்சமின்றி வந்தழைக்கலம்புக வருந்தேர் வருந்துரேன் தயந்து அபய நல்கி பஞ்சின் மெல்லடி பாவை ஆசிரமத்தின் உள்ளுர பாதுகாத்தனல். நீ உள்ளவை இருக்கோ நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருந்தார். சீற்றம் மிக்கட சேர்ந்த கண்ணினான் மிக கோபம் கண்ட கண்ணினான் விஷ்ணு திகிரி ஓச்சு அங்கீடு மாதவன் போற்றி வாய்களின் மைகும் ஆமியை பொறுக்கென சிறன் துணிந்து விழ்த்தலும். போய் அவளை வெளியில விடுன்னு விடமாட்டேன், என்னிடத்துல தஞ்சை அடைஞ்சாச்சு, நான் அவளுக்கு அபயம் கொடுத்தாச்சு, அதனால வெளியில விட முடியாது. விட முடியுமா? முடியாதா? முடியாது. உடனே சக்கரார் அவ தலை கிடைவன். இதே போல இன்னொரு புராணத்துல என்ன சொல்லுன்னா இந்த மாதிரி விழுன்னு சொன்ன இவர் இன்னொரு புராணத்தை கொஞ்சம் வேற விதமா இருக்கு. எப்படின்னா இந்த கியாதி மேல அவருக்கு ஒரு கண் எப்போதும் எப்படியாவது அடைஞ்சிடணும். அவர் பிருகுமுனிவர் இல்லாத நேரத்தை போய் ரேப் பண்ண போயிருக்கார். அவ முடியாதுன்னு மறுத்துட்டார். அந்த கோபத்தில் சக்கரத்தால் உடம்பு உரம் துர்க்குறி போட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு இப்போ இந்த சிரத்தை அறுத்த உடனே ஹான் அலறி கீழே விழுந்தா இல்லையா, இந்த சத்தம் பிருகுமுனிவருக்கு முனிவருக்கு அப்படி ஞான திசையில பார்த்தார். இங்கே நடக்கிற உரம் நடந்து உரம் தெரிஞ்சு போச்சு. ஏற்றழந்த திரழ்கிரு செவித்துளையேறு மாமனி ஓஹோன்னு சொல்லி அலறிட்டு விழுந்தது. அவருடைய செவியில போய் விழுந்ததான். மற்றும் திரள் யோகு நீங்கி உன் மனைவி பட்டதும் மற்றும் நோக்கினான். உடனே வந்து பார்த்தா என்ன சத்தம் பார்த்தா இந்த மாதிரி கிழக்கிழக்கா கண்டும் ஆழ்கினன்
துயரில் மூழ்கினன், கண்கள் சேர்ந்தனன், இகழ் துடித்தனன், மன்று வெங்கனற் தெரிப்ப அம்மாதவன் தன்னை வெகுண்டு நோக்கிறான். அந்த மாநாடு பார்த்தாரு பாரு, நீ அதாவது செய்த ஒன்றழு கரத்தறிவை தன்னை மத்துனக்கு மாமியை தருகநாளனாய் மிண்டினார் கொலை செய்து வீட்டினாய் வெய்ய உயுமாறுவன். பாவி பொம்முளை கொண்டே அது வேற மாமியா வேற மாமியாருக்கும் பார்க்காத இப்படி பண்ணிட்டியே. அதாவது இந்த பாவங்கள் எல்லாம் முக்கியமான மூன்று பாவம், அதுக்கு கழிவாயே கிடையாது. ஒன்னு ஸ்ரீஹத்தி பெண்ணை கொன்ற பாவம், இன்னொன்று கோஹத்தி பசுவை கொன்ற பாவம், அடுத்த பிரம்மஹத்தி பிராமண கொன்ற பாவம், மூணும் கழிவாயே கிடையாது. அப்படிதான் சார் நேச்சு கூட ஒருவர் கிட்ட வந்தார், அவர் கார் ஓட்டிட்டு போனாராம், பசு குறுக்க வந்தது, இவர் ஹாரன் அடித்தார், கார் அது மாதிரி மோதல உணிஞ்சல, இந்த ஹாரன் அடித்தனா அது பதறி டமான கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் அதுக்கும் போயிட்டு, இவர் போய் முட்டல மோதல அவர் ஒன்றும் இவர் ஒன்றும் கொல்லல, கொல்லணுங்கிற நோக்க தொழுஞ்சல, ஐயோ பசு கூட வந்து விடுதேன்னு சொல்லி இவர் ஹாரன் அடித்தார். இந்த ஹாரன் அடித்த பதட்டத்தில் அது கீழே விழுந்து இதுக்கு என்ன பரவாயும் கேட்டார், இதுக்கு ஒன்றும் கிடையாது, இதுக்கு என்ன சொல்ல முடியும், உன்னால் அறியாமல் செய்த பாவம், நீ ஒரு காரணமாக வந்து சேர்ந்திருக்க, இருந்தாலும் அறியாமல் செய்த பாவத்துக்கு ஒன்றும் கிடையாது. சிவாராதனம் தான் சிவன் ஆராதனம்னு எல்லாம் சரியாக போகும். அது மாதிரி ஸ்திரீகத்தி பிரம்மஹத்தி கோஹத்திக்கு பழச்சித்தமே கிடையாது. அதாவது மலையாள சம்பிரதாயத்தில் ஒரு கோயிலில் பிரச்சனை வச்சு என்னெல்லாம் பாதைகள் இருக்கு குணதோஷங்கள் இருக்குன்னு பார்க்குற வழக்கம் தமிழ்நாட்டில் சம்பிரதாயம் குறை இல்லை. போன கும்பாஷயத்தில் கூட இந்த பிரச்சனை வந்தது கோயிலில், ஜாயின்ட் கமிஷனர் இணையம் கமிஷனர் டிவிஎஸ் முதலாளியை போய் பார்த்து இங்கே ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும் கோயிலுக்கு, அவள் ஒரு கண்டிஷன் போட்டார், நாங்கள் வரதுன்னா அது ப்ராப்பர் சேனல் இருக்கு, முதல்ல பிரச்சனை வைக்கணும், கோயிலில் நடந்த குணதோஷங்களை கண்டறியணும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், அப்புறம்தான் கும்பாபிஷேகம் ஒழுங்காக நடக்கும், அப்படி செய்யலான்னா நாங்கள் உள்ளவன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ அந்த செல்ல நாங்களே பார்த்து வரோம். இவர் புரியல, ஏன்னா தமிழ்நாட்டில் சம்பிரதாயம் கிடையாது, இவர் அதை அப்படிலாம் பார்த்ததில்லை கேட்டதில்லை, ஆஃபீஸர்கிட்ட பற்றியும் சொல்கிறாரு என்ன செய்யறது, அப்போ தெக்குமட்ட ஐயா தான் கூப்பிட்டு கேட்கணும் ஏன்னா கூப்பிட்டு கேட்டான், பிரச்சனை வைக்கிறதுலே எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை வைக்கலாம், ஆனால் அவங்க சொல்கிற பரிகாரம் எப்படி செய்யறங்கிறத நாம் தான் தீர்மானம் பண்ணோம், அவனை தீர்மானம் பண்ணக்கூடாது, சரி அப்புறம் பார்த்து விடுவோம் வைக்கலாம் இல்லை வைக்கலான்னு அப்படி வச்சாங்க. அவன் பிரச்சனை வச்சுட்டு கடைசியில் சொன்னான் பரிகாரம், குருவாயூரப்பனை போய் விளக்கு வைக்கணும்னா நான் அது போய் தான் உட்காந்து கேட்டார், நீங்கள் சொல்றது சரி, எங்கள் அப்பனை விடவோ அவங்க குருவாயூரப்பன் பெரியவன் கேட்டேன், எங்கே இருக்கானே எங்கள் அப்பன் அவனை விடவோ உங்கள் குருவாயூரப்பன் பெரியவன், இந்த பாவத்தை அவர் போய்க்கிடுவாரா பேசக்கூடாது, இதை வந்து ஜோதிடருவமாக சொல்கிற பரிகாரம் கிடைச்ச சொல்கிறான், பரிகாரம் சுவாமிக்கு இல்லை முதல் தீர்மானிக்கணும், இப்போ பரிகாரம் போட்டோம்னா எல்லாரும் ஆவுகிறார்ல சுவாமி கிடையாது, அவர் தீப்பிடம்பு அவர்கிட்ட இது போகும் திரும்பி போகுமா போகாது, அங்கே சுற்றி இருக்கிற காரியம் இடங்களில் பாதை எழுதிக்கு அதுக்கு வைத்தான், நீங்கள் செய்யுங்க செய்யுமா போங்க நான் சொல்ல சொல்லிட்டேன் ஆன்சர். அந்த மாதிரி அது விடும்போது ஒரு கோயிலில் அவர் வச்சார், நம்பூரி வந்து பரிகாரம் அந்த தோஷங்களை தான் உச்சாரம் பண்ணிட்டு அது சாட்டில் பிரம்மஹத்தின்றது கீழே வச்சு பண்ண மாட்டேன், யார் மனமா எவ்வளோ பெரிய தந்திரியா நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது தொட்டனா என்ன அடிச்சிடும், பிரம்மஹத்தி இருக்க பிரம்ம பிசாரிகள் பிரம்ம ரட்சசன் சொல்கிறவன் பிராமணம் பிசாசாக இருந்தால் பிரம்ம ரட்சசு அதை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஒன்று அது ஒன்றும் தப்பு பண்ண மாட்டான், ஒரு கோயிலை பீடம் போட்டு வைக்கிறேன் அதை பூஜை பண்ணிங்க அவ்வளோ அதை உத்தரம் பண்ண முடியாதுட்டான், ஏன்னா
அவ்வளவு பயங்கரமானது தோஷம் அது. அதே மாதிரி தான் ஸ்திரீ ஹத்தியம், பெண்ணா கொண்ட பாவத்துக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக நடக்கு, ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் காரணம்னா, கழிஞ்ச நம்முடைய சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ தர்மாதர்மங்களை சொல்லலை. அதனால புராணங்கள் மூலமாகவோ அதுக்காகத்தான் புராணம் வச்சிருக்கு. அதற்கு வேண்டியவைகளை போதிக்காமல்லாமல் விட்டதுனாலும் தான தோஷங்கள். நாங்கள் படிக்கும் போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் உண்டு, அவரை வந்து ஏதாவது நடத்தார் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கதை சொல்வார். அப்பவே மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கடைசி மார்ச் மாதம் இங்கிலீஷ் வாத்தியார் பண்ணிக்கிடுவார், ஏதாவது வாத்தியார் மேத்ஸ் வாத்தியார் பண்ணிக்கிடுவார். அதே போச்சு, தேவையில்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்தவன்ட்ட மாரல் இல்லை, ஆட்சிக்கு வந்தவன்ட்ட மாரல் இல்லாதனால நமக்கு தேவையில்லை. நம்ம போல எல்லாரும் எடுக்கிட்டு வந்து அதுதான் அந்த மாதிரி இல்லாமல் போனனால தான் இவ்வளவுக்கும் காரணம். இப்போ கண்டு மாழ்கினான் துயரின் மூழ்கினான் கண்கள் சேர்ந்தனன் இதழ் துடித்தனன் மன்று வெங்கனற் பொறி செறிப்ப அம்மாதமந்தனை வெகுண்டு நோக்கினான் ஒன்றையர் கரத் அறிவதன்மை மத்துனக்கும் ஆமியை தருகனாளனாய் மிண்டினார் கொலை செய்து விட்டினாய் ஐய உயுமாறு உயமாறு என்ன உயர்த்தி என்ன வழியே இல்லையப்பா. எடுத்தியம்பிய சைவமேற்றும் உத்தமம் மென்னில் உடனே சாகம் கொடுக்கிறார். என்ன உடனே எடுத்தியம்பிய சைவமேவற்றுள்ளும் உத்தமம் மென்னில் இருக்கிற சமயங்களே சைவம்தான் உயர்ந்த உண்மையானார் யாங்களும் கடுத்தும்பிய கண்டனார் அடுக்கமலம் அஞ்சு பேரில்லோமனே உன்னை தவிர யாரையும் நாங்கள் தொழவில்லை என்றார். உன்னைத்தான் தொழுதற்கின்றது உண்மையானார், வேற யாரையும் தொழாமல் அது உண்மையானார். தொடுத்துரைக்கும் இச்சத்தியத்தினால் துயர் குழந்த நீ நரகவல்வினை மடுத்து வம் பிறப்பொறுப்பு செய்துக வழுவு பாதகம் கொழிசியாயினாய். அதனால என்ன ஆனா நீ நரகத்துல போனோம், அதோட ஒரு பெரிய நரகம் ஒன்ன கொடுக்கிறேன். நான் பத்து பிறப்பின் பறக்கணும், மனிதனா போய் பறங்க மனிதனா பிறக்க அவ்வளவு பார்க்க முடியும். நரகத்துல போய் விடுறத விட பத்து பிறப்பு மனுஷனா பறக்கோ, உலகத்துல போய் மனிதனா பறக்கணும். நின்றன கடித்தொண்டு பூண்டவர் மெரியலா புறத்தாற்று முன்வழி துண்டு தீக்கையுற்று எந்தம் முப்புறஞ்சுட்ட எம்பிரான் திருவடி பிழைத்தொன்று மூன்று தண்டேந்தி ஈனராய் உழப்பினார வெண் நிறையமேவுக மன்றங்கவர் கண்டுலோர்களம் மரளி ஊரினை குறுகி மாயவே. அதாவது புறத்தாற்று நூல் ஆனான வேகாந்தபாலம் பாஞ்சாரம் புரட்சமய நூல் அந்த நூல்களை போய் படித்து அதன் வழி ஒழுகிறவர்கள் என்ன நரகத்துக்கு போவாரோ அதுக்கு. அப்படி யார் என்ன அதில் இவர் என்ன சொன்னார்னா குறிப்பாக உணர்த்துக்கிற அப்படின்னா பிழைத்து ஒன்று மூன்று தண்டேந்தினராய் உலப்பிதா வெண் நிலையமேவுக மன்றகவர்க்கு அன்றுளோர்களும் மறைவுரை. அதாவது ஏகதண்டம் திரிதண்டம் இதையே தூக்கி கொண்டு யார் அடைகிறார்களோ அவர்கள் வழி போய் யார். அதாவது ஏகாண்மவாதிகளுடைய அபா வந்து சங்கராச்சாரம் ஏகதண்டம் தான் கையாச்சு, வைஷ்ணவர்களிடம் திரிதண்டன் அவள் மூணு தண்டம் இவர் ஏகதண்டன். அதை கீழே வச்சப்படாது, கையிலே இருக்கணும். அப்படி அதுல தான் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து சமாதியாக அது கீழே வைக்கக்கூடாது. அதைத்தான் செய்தார் தேவேந்திரர். சதுர்மாச விரத காலத்தில் எங்குமே போகக்கூடாது, அங்கதான் இருந்து தவஸ் பண்ணணும். ஆனால் நேரத்தை அதை தவற விட்டார், தண்டத்தை கீழே போட்டார், அந்த தியானம் ஆயிட்டார், மறைஞ்சிட்டார். பெருந்தவர் சந்நியாச தர்மத்திலிருந்து
கடுமையான விலகல்கள் அதுதான். அதுதான் எல்லாரும் நம்ம இந்த தண்டத்தை கிழ போடலாமா, தூக்கிட்டு போய் தொலைஞ்சா நான் இங்கே போட்டு போறேன், அதுக்கு பிராயசித்தமே கிடையாது. அந்த மாதிரி ஏகதண்டம் திரிதண்டம் இடையான் ஊட்டி கொண்டு யார் அடைகிறார்களோ, சிவச்சின்னங்களையும் சிவனடியார்களையும் சிவபெருமானையும் யார்களையும் நிந்தனை செய்கின்றார்களோ அவர்கள். இப்போ அவங்க என்னதான் சொன்னாலும் சரி, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான் சொல்ல போறான். நீங்க எவ்வளவுதான் உனக்கு உபதேசம் பண்ணினாலும் சரி, வைஷ்ணவர் கூட ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்லை. ஸ்மார்ட்டில் தான் இப்போ எங்கே போனாலும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான். ஏன்னா அவர் தலையெழுத்து அப்படி. ஏன்னா ததீசி முனி ஒரு சாவும் விட்டுருக்காரு, உங்களுக்கெல்லாம் சிவனுடைய நினைப்பே வராமல் போட்டுங்களான். அந்த சாப பையன் தான் அனுபவிச்சுருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இருக்காங்க, எவ்வளோ கதை சொன்னாலும் அந்த சாப அழுத்தம் அப்படி இருக்கு. ஒன்று மூன்று தண்டேந்தி ஈனராய் உலப்பிலாத வெண் நிறையமேவுக மந்தவர்க்கு கண்டுள்ளோர்களும் மரணி ஊரினை குறுகிமாயவே எவ்வவம் எவ்வவமே மிகுந்த முகுந்தமோ குணம் பயந்தழிந்த யோனியின் நீளமாதியாம் வெவ்வினை பவந்தோறும் இன்னதே விரம் வாயன வெய்ய சாபமிட்ட அவ்வியத்தொகை எரிய நூறும் அப்பிருகு வெள்ளியால் ஆவி பெற்றழு நவ்வி வான்விழி மனவி தன்னுடன் நாரி பாகனை மழித்தி வைகினான் செய்யலை. அப்பதான் அதாவது முனிவருடைய சாபம் தேவர்களுக்கு பயிர்வு, முனிவர்கள தேவர்கள் பெரியவர் தான், ஆனா முனிவருடைய சாபம் தேவர்களுக்கு பெரியவர்னா அப்ப விஷ்ணுவும் அப்படி என்ற மனிதனுடைய சாபம் தேவர்களுக்கும் பலிக்கிறது. அதுவும் தப முனிவரானதுனால கண்டிப்பா பலிக்கும் ஆன்னு சொன்னான். ஏன்னால் அவர்கள் நிறைமொழி மாந்தர்கள் ஆன்னு சொல்றது. நிறைமொழி மாந்தர்கள்னா அவ அறிகுறுந்து கூறினாலும் வெகுண்டு கூறினாலும் அவ்வளோ பயன்களை உடனே கொடுக்கும். அவள் நிறைமொழி மாந்தர்னா அவ சாபம் அப்படின்னா சில பேர் சாவம் நாலு கழிச்சா படிக்கும், நாமளும் சில சாப்பிடும் நீளம் உருப்படியாது, நீங்க புற உப்பிட போறதே இல்லை ஆன் சாவம் கொடுக்குறோம் வச்சுப்போம். உடனேவா போயிட்டான், ஒரு 20 வருஷம் கழிச்சா போறா. ஆனால் நிறைமொழி மாந்தரை சாபம் உடனே வரு. அவ அன்பால சொன்னாலும் சரி மற்றதால சொன்னாலும் சரி, அன்பால நீ நன்றாக இருப்பீங்கன்னா உடனே பறிக்கும், அன் நாசமாக போயிருந்தாலும் அதுவும் உடனே பறிக்கும். அதனால தான் மில்லேறு உழவர் பகைவழின் உள்ள இருக்க சொல்லேறு உழவர் பகையினு ஜாக்கிரதையா இருக்கும் பெரியவாட்ட. அப்படி நிறைமொழி தம பிருகு ஓதிய சாபம் செய்து நெஞ்சழுந்தி நெஞ்சழுங்கி எங்கு பூ நிறை மலத்துழாய் படலை மார்பினான் நாடினான் இறன் நீர்வியாதென்ப பிறமுடி சடவினான் உடன் மனு பிரம்மம் ஐந்துள யாமுளம் இனி குறையமைக்க வன்னு சேதினான். நம்ம புழுங்கி கடைசியில் என்ன சரி, கடைசியில் அவர்தான் செருமானத்தில் சிறண்டாளன். அதாவது துளாய் துளசி மாலை அணைந்தவனாகி அவர்கனே யாரை நாடினான், பிறமுடி சடகிறான் சூரமானத்துடன் சரணன்.

நேர காஞ்சிபுரம் போய் சேர்ந்தார். அங்க இதுல இந்த பிருகுமுனி சாபம் மாறி தஜீஜி முனிகளையும் போய் சேட்டம் பண்ணு. அவர் தான் சாபம் பட்டார். அது ஒரு கதை, பத்து கதை இங்க பறக்கிறது. இத ஸ்ருதி சூக்தி மாலை பஞ்ச ஸ்லோக பஞ்சகம் சொல்லி அருளத்தை சிவாச்சாரியார் செய்திருக்கார். அதுல இத பற்றி தான் சொல்றார். அதுல ஒண்ணு தசபித பபுஷா விஷ்ணுனா போதிடத்தாரு ஐயிரு பிறப்பினில் அரி அரிச்சு தலின் சிவஞான சுவாமிகள் முடிவர். ஐயிரு பத்து பிறவிலையும் என்ன சுவரமான அரி அர்ச்சித்த விஷ்ணு பூஜை பண்ணார். பத்து பிறவினும் சுவரமான பூஜை பண்ணித்தான் அதுலேருந்து மீண்டு வந்தார். அதுல ஒரு பிறவில காஞ்சிபுரம் வந்து தவச செய்து ஆயிரம் இதழ் கொண்டு பூஜை பண்ணும்போது ஒரு மலர் குறைய தன்னுடைய தாமரைக்கண்ணை எடுத்தப்ப அவர் அழுகுறிந்தார் என்பது கேட்டிருக்கோம். அதே தான் அவர் சொல்றார். நேத்ரேண தசதல கமலைஹி விஷ்ணுனா பூஜி தத்தாது. அரே சுவாமிகள், தனாது விழியுடன் ஓர் ஆயிரம் கமலம் புதுமலர் கொண்டு அரி அர்ச்சனை ஆற்றலின். அதனால என்ன அவர் கேட்டார், தஸ்மை சக்கர பிரதானாது அங்கவருக்கு இறங்கி ஆழி ஈந்தவர் இறங்கி இருந்தார். இறக்கப்பட்டு வச்சுக்கோங்க. அது அதே இடங்களில் விஷ்ணு சக்கரத்தை இழந்திருக்கார். அப்புறம் பூஜை பண்ணி பெற்றிருக்கார். அதுல சொல்லும்போது இப்ப என்ன வரா காஞ்சிபுரத்துக்கு வரார்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: சாமி இருக்கிற ஊருக்கு திரு என்கின்ற அடைமொழி இருக்கும். சாமி இருக்கிற ஊருக்கு திரு என்ற அடைமொழி. திருச்சிராப்பள்ளி, திருவானைக்காவல், திருவாசி, திருக்கருவூர், திருவாலவாய், திருப்பூவனம் என்றெல்லாம் அந்த திரு என்கிற அடைமொழி சேர்ந்துருக்கும். சாதாரண ஊருக்குல அந்த திரு சேராது. திரு இல்லாமையினால அதில் சேரவில்லை. திரு இருப்பதனால இது சேர்ந்துருக்கு. திருக்கடம்பந்துறை நல்லா வழங்குதா, திருக்கொடுமுடி, திருக்கொடுமுடின்னு சொல்றது. அதனாலே அந்த ஊற்றை ஊரை பற்றிய சிறப்பை சொன்னாரு. அதுக்கு மேலே அந்நகரில், அந்த நகரத்தில், திருவாதவூர் என்கின்ற அந்த நகரத்தில், அந்நகரில் மறையோரில் அருள் துணை மாத்திய குலத்தில், அந்த சிறப்புள்ள ஊராய் இருக்கிற திருவாதவூரிலே மறையவர் குலத்திலே, மறையவர் என்று சொன்னால் மறை என்கின்ற வேதத்தை ஊதுகின்ற அந்தனர்கள், அவர்களுக்கு வைதிக பிராமணர் என்று பெயர். அந்நகரின் மறையோரில் அருள் துணை மாத்தியர் குலத்தில், அந்த வேதத்தை ஓதுகின்ற பிராமணர் இருக்கின்ற அந்த ஊரிலே, அந்த வேதத்தை ஊதுகின்ற பிராமண குலத்திலே அருள் துணை மறையோர், அருளை மிகவும் விரும்பி அவர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த அந்தனர், அந்த அந்தனர் குலத்திலே அமாத்திய பிராமணர் என்கின்ற ஒரு வகை. பிராமணரிலேயே பல வகை, பிராமணரிலே பல வகை, அதில் அமாத்திய பிராமணர் என்பது ஒரு வகை. அமாத்திய பிராமணர் என்பது ஒரு வகை. அந்த அமாத்திய பிராமணர் என்பவர்கள் அரசனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியுடையவர். அரசனுக்கு அமைச்சர் பதவியை வகிக்கின்ற தன்மை உடையவர்கள் அந்த அமாத்திய பிராமணர். அன்னகரின் மறையோரில் அருள்முனை மாத்தியர் குலத்தில், தன்னிகரில் சைவநெறி தலைவனவன் தனி

தேடி சமானமில்லாதவராய் சைவ நெறியில் நிற்கின்றவராகிய ஒரு அந்தனர் பேர் இல்லை. மாணிக்கவாசருடைய தாய் தந்த பேரு இல்லை. அது பின்னாலே மகாவித்வான் மீனாட்சிந்திரம் உள்ள திருப்பெருந்துறை புராணத்திலே ஒரு பேர் வைக்கலாம்னு வச்சு விட்டார். யாருக்கு? வாத ஊரனுடைய அப்பா அம்மாவுக்கு பேர் ஒன்று வைக்கலாம்னு அவர் வச்சார். அந்த பேர் தான் சம்பு பாதாசிரியர் என்று பெயர். சம்பு பாதாசிரியர், சம்பு பாதாசிரியர் அம்மையார் பேரு சிவஞானவதி அப்படின்னு திருப்பெருந்துறை புராணத்தில் எழுதியிருக்கிறார். வேற அலாசிய மான்மியம் மற்ற நூல்கள் இல்லை. இப்ப ஞானசம்பந்தருடைய அப்பா சிவபாத விருதயர், அம்மா பகவதி. அதை அனுசரிச்சு இவருக்கு பேரு ஒரு வச்சிருக்கிறார், சம்பு பாதாசிரியர். செம்பு ஆகிய சிவபெருமானுடைய பாதத்தை விரும்புவவர். ஆகவே இதிலே சைவநெறி தனித்தலைவன் தனித்தேவி, சைவநெறி தலைவனவன் தனித்தேவி, அவருடைய மனைவி சிவஞானவதியில் வைத்து, அவர் சம்பு பாதாசிரியர், அம்மையார் பெயர் சிவஞானவதி. இந்த இருவரும் பல பிறவிகளிலே தவம் செய்தவர்கள். ஒரு ஞானம் உள்ள பிள்ளையை பெறுவதற்கு தாய் தந்த தகம் இருக்கும். அது தவத்தளவே யாருமா தான் பெற்றது. நிறைய தவம் பண்ணினவர்களுக்கு அந்த தவத்துக்கு தகுந்தார் போல ஞானம் உள்ள போறோம். மார்க்கண்டையுடைய அப்பா மிருகண்டு முதர்ச்சி, அம்மா மருத்துவதி. மார்க்கண்டையருடைய அப்பா மிருகண்டு மகரிஷி புள்ள இல்லைன்னு பல வருஷம் தவம் பண்ணினாரு. சிவபெருமான் காட்சி தந்தார். இப்படி காட்சி தந்து என்ன வேணும்னார், புத்திர பலன் வேணும் சாமிண்டார். சரி, நம்மகிட்ட ரெண்டு வகையா புள்ள இருக்கு, ரெண்டு வகையா. ஒரு வகையா புள்ள எப்படின்னா 100 வயசு இருக்கும், முடமா இருக்கும், ஊமையா இருக்கும், குருடா இருக்கும், ஞானம் இருக்காது, அழகு இருக்காது, அப்படி ஒரு புள்ள 100 வயசு. இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை எப்படின்னா ஞானம் இருக்கும், அழகு இருக்கும், ஜீவபக்தி இருக்கும், வந்து எல்லா வகையிலும் சிறப்புடையவனாக இருப்பான், அப்படிப்பட்ட பிள்ளை. வயசு 16, எல்லா சிறப்பும் இருக்கும் வயசு 16, எல்லா குறைவும் இருக்கும் வயசு 100. உனக்கு எந்த பிள்ளை வேணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் என்ன பண்ணும், ரெண்டு வகையாக பிள்ளை இருக்கும், உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டு. தீங்குறு குணமேமிக்கு சிறுமை உணர்விலாமல் மூங்கையும் விதிருமாயும் உடம்புமாய் ஒழியும் என்று ஓங்கிய ஆண்டு 100 உருவனை உழப்பவனாய் ஈங்குறு புதல்வன் தன்னை ஈதுமோ அளவற்றோம். அதற்கு மேலே நம்மிடத்தில் பக்தி உள்ளவனாக இருக்கிற ஒரு புள்ள, அந்த புள்ள ஆகியால 16 வயசு, உனக்கு எது ஒன்று, மாண்டது தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றையோரா. இது ரெண்டையும் கேட்டுட்டு ஆண்டவை குறுகினால் வயசு கொஞ்சமா இருக்கும். ஆண்டவை குறுகினால் அரணடிக்க அன்புவுக்கு பூண்டதோர் பாலம் தானே வேண்டினான் புரிய இருக்கும். அதனாலே இப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும், அழகு இருக்கணும், உன்னிடத்துல பத்தி இருக்கணும், அப்படிப்பட்ட பிள்ளைய கொடுனாரு. கொடுத்துட்டேன்னு கொடுத்துட்டாரு, போயிட்டாரு. அப்புறம் அந்த பிள்ளைய பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு மார்க்கண்டுன்னு பெயர் வச்சாங்க. 16 வயசு வந்துச்சு. அப்பா அம்மா அழுதாக எதுக்கு அழுகுறின்னு கேட்டாரு. அவங்க சொல்ல முடியாம விஷயத்த சொன்னாங்க. சரி சரி, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க 16 வயசு நீங்க வாங்கியிருக்கிறீங்க பரவாயில்ல, நான் போய் சாகாமத வரத்தையும் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு, எமனையே கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு அந்த பிள்ளை குழம்பு வச்சுப்பா. என்றூரை செய்த தாதை, மார்க்கண்டையர் பேசுறாரு, என்றூரை செய்த தாதை இடரொரு முகத்தை நோக்கி ஒன்றும் நீர் அஞ்சல் உயிர்க்குயிர் ஆகி என்றும் நின்று, என்றும் நின்றிடும் பண்டும் என்றும் என்று உள்ளவர்கள் என்றிருவதல்லவா, என்றும் நின்றிடும் அரணை ஏற்றி அடிச்சனை நடத்தி கூற்றின் வன்றிதழ் கடந்து நும்பால் வல்ல வென்றடைவது. யமனை வெறுத்துட்டு சீக்கிரமாக வர, அதுக்கு எது காரணம், தவம் காரணம். அதனாலே ஞானம் தவம் உள்ள பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா தவம் பண்ணிருக்கணும். அப்பா அம்மா தவம் பண்ணுன உங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு பிள்ளைக்கு தவம் பண்ணணும்.
சுபதேவனும் கமலவதியும் போய் பிள்ளை இல்லைன்னு சொல்லி சிதம்பரத்தை தவம் பண்ணாங்க. அதுக்கு சிவபெருமான் அருள் பண்ணார், அந்த வாயின் உள்ளால பந்த பூசுவார் சிலந்தி பூச்சி, அந்த சிலந்தி பூச்சி அந்த கமலவதியினுடைய வயிற்றிலே உண்டாகும்படிய பண்ணார். திருவானக்காவல்ல பந்த போட்டு சொல்லப்பா சாமிக்கு அந்த சிலந்தி பூச்சியை கமலவதி வயிற்றிலே புத்திரனாக செரிக்கும்படி அருள் பண்ணார். அந்த புள்ளதான் பிறந்தது. பிறந்த உடனே தாய் இறந்து போனான், கமலவதி இறந்து போனான். அந்த புள்ளையதான் கோச்சங்கணன் செங்கட்சோழன், அவர் தான் 70 சிவாலயங்கள் கட்டி நாட்டையே ஆண்டார். நாயன்மார்கள் ஒருவர் அவர் தென்னவனாய் உலக ஆண்ட செங்கனார். தவம் தவம் தவம். ஆகையினாலே இப்படி தன்னிகரில் சைவநெறி தலைவன் அவன் தனித்தேவி மின்னணையால் வருவயிற்றின் திருவயிற்றின் மென்கொடி பங்கினன் அருளா தென்னவன் செங்கோன் திருவாதாரம் செய்தார். சிவபெருமானுடைய அருளினாலே அவதாரம் செய்தார். அருளினாலே அவதாரம் அவதாரம் செய்யும் போது அந்த பாட்டிலேயே முதலமைச்சர் அவதாரம் பண்ணார்னு சொல்றார். முதலமைச்சர் அது எப்படி சொல்றாரு? மின்னணைய திருவயிற்றின் மின்னணையார் திருவயிற்றின் மென்கொடி மென்கொடியாய உமாதேவி பங்கினன் அருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திருவவதாரம் செய்தார். தென்னவனுக்கு பாண்டியனுக்கு செங்கோலை நடத்துகின்ற ஆற்றலுடையவராகிய வாதவூரர் திருவவதாரம் செய்தார். அருளாளுகள் இறங்கி வருதல், அவதாரம் என்பதற்கு இறங்கி வருதல். அவரோகணம் ஆரோகணம், ஆரோகணம்னா மேலே போறது, அவரோகணம் கீழே வருது. மேலே இருக்கின்ற பரம ஞானிகள் நமக்கு நன்மை செய்வதற்காக கீழே இறங்கி வருது, அதான் அவதாரம். அவம்பிருக்கும் புல்லறிவின் அவன் முதலாம் பரசமய பவம்பிருக்கும் புறநெறிகள் பாழ்வட நல் ஊடிதோறும் தவம்பிருக்கும் ஜென்மையிலே தாவிர சராசரங்கள் எல்லாம் சிவம்பிருக்கும் பிள்ளையார் திருவவதாரம் செய்தார். ஞானசமுதர் அவதாரம். என்ன அவதாரம்? திருவவதாரம். நம்ம அவதாரம் வெறு அவதாரம், அவங்க அவதாரம் எல்லாம் திருவவதாரம். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகண்டதற்கும் அலைகள் கலைத்துறை தலைப்பு அருந்தவத்தோ நெறிவாளர் உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்பூர்பின் மலரும் மருநீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். மாதுரு பாகனார்க்கு வழிவடி அடிமை செய்யும் வேதியர் குலத்தூர் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமல் கற்பின் வாழ்க்கை மன இசைஞானியார்வால் சீதகன்று உலகம் உய திருவவதாரம் செய்தார். திரு அவதாரம் திரு இதே இவருடைய அவதாரத்தை தென்னவன் செங்கோன் முதல்வர் திருவவதாரம் செய்தார். இதே பரஞ்சோதி முனிவர் வாதவுடலுக்கு உபதேசித்த படலை அதுல இவருடைய அவதாரத்தை அவர் சொல்றார். ஆயவளம் பதியதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியும் துறை விளங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்த இருள் உடைந்தோட வந்து ஒருவர் சேயளம் பருதி என திருவருளால் அவதரித்தார் என்று பாடுகிறார் திருவிளையாட புராணத்தில். அதனால அருளாளர்கள் அருளை அருள் இல்லாதவர்களுக்கும் உண்டாகும்படியாக செய்வதற்கு இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார் அவதாரம் என்றால். அதனாலே இப்படி இவர் திருவவதாரம் செய்தாரு. இந்த திருவவதாரத்தினாலே எத்தனையோ கோடி கால எத்தனையோ கோடி ஆன்மாக்களுக்கு அருள் கிடைக்கும். நால்வர் அவதாரம் பண்ணலன்னு வச்சுக்கோ, நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்டுக்கு உள்ள பெருமை வேற எந்த நாட்டுக்கும் இல்லை. அது யாராலே? நால்வரா. சொற்கோவன் தோணிபுர தோன்றலுமன் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்த விரான இந்து எங்கே. ஆகையினாலே இப்படி திருவருளாலே திருவவதாரம் செய்தார். இவர் எங்கே இருந்தாரு? கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் இருந்த திருநந்தி தேவர் தான் திருவாதவூர்ல வந்து அவதாரம் பண்ணார். திருநந்தி தேவரே மாணிக்க வாசராக அவதாரம் பண்ணாரு. நல்லா யாபம் வச்சுவங்க, இதை யாரும் அப்படி தெளிவா எழுதல. ஆனா அந்த திருவாதவூர் தலபுராணத்துல அந்த வசனத்துல எழுதியிருக்காங்க. திருவாதவூர் தலபுராணத்துல எழுதியிருக்காங்க. அச்சமயம் கைராயத்தில் பரமன் முதலான தேவர்கள் பரமனிடம் பூவுலையில் சைவ சமயம் சிவபூஷம் முதலான சிவதர்மங்களும் அழிவுற்று வருகின்ற நிலைமையை எடுத்து கூறினார்கள். அவர்களில் உரைய கேட்ட பரமனார் தேவரிடம் கவலையை ஒழிக்க கூறினார். பிறகு அவளுக்கு நாம் சைவ சமயத்தை நிலைநிறுத்த நந்தி தேவரை பூவுலையில் அவதரிக்க செய்வோம். அவர் மூலம்
சைவ சமயம் தலை தூங்கும்படியும் செய்வோம் என்று அருள்மொழி பகர்ந்தார். உடன் அருகில் இருந்த நந்தி தேவரை அழைத்து, நந்தி தேவரே, நீர் பூலையில் திருவாதூர் தலத்தில் வாழும் சிறந்த என் அன்பனான சம்புவாதாசிரியர் என்பவரின் மகனாக அவதரியும், நாம் உமக்கு விசேட அனுக்கிரகம் செய்வோம் என்று உரைத்தார் என்று அதே அப்பருசாமி குடமுள நந்தீசரை வாசகனாக கொண்டார் என்று பாடுகிறார். நந்தி தேவருடைய சிறப்பு அளவுபடாதது. நந்தி தேவரே இரண்டாம் சிவன் என்று சொல்றோம். நந்தி தேவரே, திருநந்தி தேவரே இரண்டாம் சிவன். நந்தி தேவருக்கும் இந்த இடவதேவருக்கும் ஜனங்களுக்கு வித்தியாசமே தெரியல. நந்தி தேவருக்கும் இடவதேவருக்கும் ஜனங்களுக்கு வித்தியாசமே தெரியல. அதை சொல்ற புலவர்களும் இல்லை. அந்த இடவதேவருக்கார் பாருப்பா காளைமாடு, அதையே நந்தி நந்தின்னு சொல்றோம். நந்திங்கிறது சிவபெருமானுடைய நந்தி நாம நமச்சிவாயே சிவபெருமானுடைய பெயர். அதனால இப்ப நமக்கும் நந்தின்னு தான் பேரு, நமக்கும் நந்தின்னு தான் பேரு, அந்த மாட்டுக்கும் நந்தின்னு பேரு. திருநந்தி தேவர் வேறு, அந்த இடவம் வேறு. அது இடவ தேவர் தான் சொல்றது, இடவ தேவர் என்று சொல்றது. அதனால திருநந்தி தேவர் சிலாதர முனிவர். அவர் வந்து யாகத்துக்கு பூமியை உழுகும் போது ஒரு பெட்டி கிடைச்சதான் சிலாதர முனிவருக்கு. ஒரு பெட்டி பூமியில யாகத்துக்கு பூமியை உழுதார்கள். அதுல ஒரு பெட்டி கிடைத்து அந்த பெட்டியில இந்த குழந்தை இருந்துச்சான். மூன்று கண்ணோட, மூன்று கண்ணோட நீலகண்ட தோழம் சிவபெருமானுடைய அடையாளத்தோட அவர் தான் திருநந்தேவர். அவர் தான் திருநந்தேவர். அவர் திருவையாற்றிலே அவதாரம் பண்ணியதாக சொல்றார். திருவையாற்றிலே அவதாரம் பண்ணியதாக சொல்றார். திருவையாற்றில அவதாரம் பண்ணிட்டு கைலாயத்துல பதவியில் இருக்கிறார். கைலாயத்துல ஆகையினால திருநந்தேவர் தான் மாணிக்க வாசகம். இந்த இந்த உண்மையை நீங்க எப்படி உறுதி பண்ணுகிறது என்று கேட்டீர்களானால், ஒரு ஒரு கருத்து சொல்லுகிறேன். இப்ப ஞானசம்பந்தர் முருகனுடைய அம்சம், உபயகுல தீப தொங்க புகழி ஊரில் இருந்து வருவோனே, அதனாலே இப்படி ஞானசம்பந்த முருகன் தான் சீர்காழியில் இருந்து அவதாரம் பண்ணாலும் பல பாடல வரும். உபயகுல தீப தொங்க விருது தேவி ராஜயங்க உரை புகழி ஊரில் இருந்து வருவோனே என்பது திருப்போம். பல பாடல்ல பாடுறார். முருகன் தான் ஞானசம்பந்தராக வந்தார். முருகன் பறக்க மாட்டான், முருகன் பறக்க மாட்டான், முருகன் பரவா நிறவார். பின்ன யாரு? முருகனுடைய சாரூப நிலையை பெற்றவர்கள். சாரூக சாமி இவ சாரூ முருகனை போன்ற வடிவம், ஆறுமுகம் 12 திருக்கரங்கள் உடையவனாய் முருகனை போன்ற சாரூபம் பெற்றவர்கள் அந்த கந்தலோகத்துல ஏராளமானது இருக்காங்க. கந்தலோகத்துல அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, அப்புறம் கேளுங்க உங்களுக்கு தாரேன். இங்கே கந்தலோகத்துல போய் அந்த முருக சாரூபம் பெற்றவர்கள். அதனாலே முருக சாரூபம் பெற்றவராய் இருப்பவர் பூமியிலே வந்து அவதாரம் பண்ணினபடியினாலே முருகனுக்கு எப்படி பால் கொடுத்தாலோ அதே போல முருக சாரூபம் பெற்றவராக ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தார். முருகனுக்கு பால் தந்த முருகனே வந்து சீர்காழியில அவதாரம் பண்ணினா, முருகனை வந்து என்ன பண்ணினா, பால் கொடுத்து வேலு கொடுத்து படைய கொடுத்து தெக்கமா போய் திருக்குமுகமா போய் அசுரர்களை வந்து தேவர்களுக்கு நன்மையை செய்யணும்னு அனுப்பிச்சார். அதே போல ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்து பல்லக்கு கொடுத்து தாளம் கொடுத்து படைகளை கொடுத்து திருக்குமா போய் அந்த சமணர்களை வந்து சைவத்தை நிலைநாட்டு சைவர்களுக்கு நன்மை செய்யும். சரியா இருக்குதா இல்லையா? அப்ப முருகனே ஞானசம்பந்தர், முருகனே ஞானசம்பந்தராக அவதாரம் பண்ணி இப்படினாலும் பால் கொடுத்தான். அதே போல திருநந்தி தேவருக்கு சிவபெருமான் கைலாயத்துல உபதேசம் பண்ணினாரு. அவரே வந்து திருவாத ஊரில் அவதாரம் பண்ணி இருக்கிற காரணத்தினாலே அந்த திருநந்திக்கு அயால் நந்தி தேவனுக்கு வேற ஒருத்தர் உபதேசம் பண்ணுவதற்கு தகுதி உள்ள குருக்கள் உலகத்திலே இல்லை, நாமே போய் பண்ணுவோம்னு சிவனே வந்து கொண்டார். சரியா இருக்குதா? நாமே போய் பண்ணுவோம், அவனுக்கு பண்ணுவதற்கு குரு உலகத்துல இல்லை. அந்த நந்திக்கு உபதேசம் பண்றதுக்கு தகுதி உள்ள குரு உலகத்துல கிடையாது, நாமே போய் பண்ணுவோம் என்று சொல்லி சிவபெருமானே வந்து பண்ணினார். அதனாலே அவரே திருநந்தி தேவர், திருநந்தி தேவரே மாணிக்க வாசகம். ஆகவே இந்த கருத்தை புலவர்கள் நூல்களிலே எழுதவில்லை, அதனாலே ஜனங்களுக்கு தெரியவில்லை. மாணிக்க வாசகருடைய அவதாரத்திலிருந்து செயல்ல இருந்து பாடல்ல இருந்து நிகழ்ச்சியிலிருந்து சகலமும் தனிப்பட்டது, எல்லாமே உயர்ந்தரம், எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதனாலே இப்படி தென்னவன் செங்கோல் முதல்வர் திருபோகதாரம் செய்தார்,
அதனால இப்படி அவதாரம் பண்ணினாரு. இந்த அவதாரம் எப்படின்னு அடுத்த பாட்டில் ஒரு உருவகம் சொல்லுகிறார். அது எப்படி உருவகம்னா, திருவாத ஊரிலே ஒரு சூரியன் தோன்றினான். ஞான சூரியன் தோன்றினால் என்ன ஆகும், இருள் ஓடி போய்விடும். சூரியன் தோன்றினா இருள் ஓடி போய்விடும். இருள் ஓடுவதோட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்துவார் அத்தனையும் ஓடி போயிடும். இருளும் ஓடும், நட்சத்திரங்களும் மறைந்து போகும். அதுக்கு மேலே மக்களுக்கு மனத்திலே உணர்வு, செயலிலே ஈடுபாடு, ஆர்வம் எல்லாம் உண்டாகும். சூரியன் உதிச்சா தானே, சூரிய உதிக்கிறதுக்கு முந்தைய நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ராத்திரியில் என்ன பண்றான் ஜாம தெரியுமா, சங்காரம் பண்றான். காலையில படைக்கிறான், காலையில படைக்கிறான், பகல்ல காக்கிறான், ராத்திரியில சங்காரம். தினமும் முத்தொழில் நடக்கும். காலையில படைக்கிறான், பகல்ல காக்கிறான், இரவுல சங்காரம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் உறங்குவது போலும் சாப்பாடு. உண்மையிலே இறந்தவனுக்கும் தூங்குறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒரே ஒரு வித்தியாசம், அவனுக்கு மூச்சு ஓடாது, உனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. தூங்குறவனுக்கு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது, அவனுக்கு மூச்சு ஓடாது, ரெண்டும் ஒண்ணு. இதுல விளங்குதா? அதான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடுன்னார். உறங்கி விழிப்பது போலும் ஆனா காலையில படைக்கிறான், பகல்ல காக்கிறான், ராத்திரியில சங்காரம். அதுக்கு நித்த சங்காரம், நித்த சங்காரம். அப்புறம் மறுபடியும் தேவலோக மற்ற உலகங்கள்ல இருப்பதற்காக தேகத்தை சங்காரம் பண்றான் பாரு, அது வைத்த சங்காரம். அதுக்கு மேல தீட்சானுகிரகம் பண்ணி மலமாய கண்மையை ஒழிக்கிறான் பாரு, அது வந்து உயித்த சங்காரம். அதுக்கு மேல தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறான் பாரு, மறுபடி ஜனனம் விடாம சனனத்தை பிறவிய சங்காரம் பண்ணி சேர்த்து கொள்றான் பாரு, அதுக்கு சுத்த சங்காரம். நித்த சங்காரம், வைத்த சங்காரம், உயித்த சங்காரம், சுத்த சங்காரம். சுத்த சங்காரம்னா பிறவி இல்லாமல் தொலைந்து எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி விட்டு ஆன்மாவை தன்னோடு சேர்த்து கொள்வது. அதனால இப்படி நாலு சங்காரம் சொல்றாரு திருமூலர். அதனாலே இப்படி சூரியன் தோன்றினான், இருள் ஓடியது, நட்சத்திரங்கள் ஓடியது, ஓடியது காணாமல் போய்விட்டது. அப்புறம் உயிர்களுக்கெல்லாம் உணர்வு உண்டாகியது, உயிர்களுக்கெல்லாம் அதது தொழிலில் ஈடுபடும்படியான ஆர்வம் உண்டாகியது. அதற்கு மேலே தாமரை மலர், தாமரை மலர், சூரியன் உண்டானா இந்த நிகழ்ச்சி எல்லாம் அதே. இந்த ஞான சூரியனாகிய திருவாதோடியில் அவதாரம் பண்ணினாரு. அப்படி பண்ணிய உடனே பொய்த்தெய்வத்தை கடவுளாக மெய்த்தையோ அகக்கருதி கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற பொய்ச்சமயங்கள் எல்லாம் ஓடி போய்விட்டன. பொய்த்தெய்வத்தை கடவுளாக கொண்டு வணங்குகின்ற பொய்ச்சமயங்கள், அதற்கு மேலே பொய்யை மெய்யல் நீண்டி வாழ்கின்ற உணர்வுடைய மக்கள், பொய்யெல்லாம் மெய்யல், உலக வாழ்வு பொய், உலக வாழ்வு பொய், வாழ்வாவது இது மண்ணாவது. இந்த உண்மையை உணராத மக்களுக்கு இது நித்திய, இது அநித்தியம், அது நித்தியம் என்கின்ற உணர்வு. திருவாத உடையில் திருவாசத்தை படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பொய்யாய செல்வத்தை புக்கெழுந்தின் ஆள்வோரும் மெய்யா கருதி கடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுகிறே அம்பலவா என்ற செய்யார் மலரடிக்கே சென்று உதாய் போத்தும் என்பது திருவாசகம். அதனாலே மாயை ஓடிவிட்டது, மாயை ஓடிவிட்டது, அதுக்கு மேலே ஆணவம் ஓடிவிட்டது, அதுக்கு மேலே கண்ணும் ஓடிவிட்டது. ஒரு நல்ல அர்த்தம். இது எப்படி தெரியுமா, பொய்மாயா உலகின் மாய பொங்குருளாகல ஐயாலே, மாயை என்கின்ற இருள் ஓடிவிட்டது, மாயை என்கின்ற இருள் ஓடிவிட்டது. அதற்கு மேலே இந்த நட்சத்திரங்கள் அத்தனை கூடி இருந்தது அல்லவா, அத்தனை கூடி நட்சத்திரங்களும் வழி தெரியும், வழி காட்டுமா, மேடு வள்ளம் தெரியுமா, நட்சத்திர ஒளி தெரியாது அல்லவா, அத்தனை கோடி நட்சத்திரம், எவ்வளவு நட்சத்திரம், அளவில்லாது, அளவில்லாத அத்துணை நட்சத்திரங்களும் இருந்தும் செல்லுகின்றவனுக்கு வழி தெரியாதபடி மறைந்து அவன் தடுமாறும்படியாக செய்யும், அவனை தடுமாறும்படியாக செய்யும். அதே போல
பொய்ச்சமயங்கள் எல்லாம், பொய்ச்சமயங்கள் எல்லாம் அந்த நட்சத்திரங்களை போல அந்த சமயத்துல புகுந்தவரை தடுமாற்றத்தை உண்டு பண்ணிவிடும், தெளிவு தராது. நட்சத்திரம் எப்படி வெளிச்சம் தரவில்லையோ, ஒளி தரவில்லையோ, அதே போல அந்த சமயங்கள் தெளிவு தராது. அதனாலே பொய்மாயா உலகின் மாய பூங்கிறதுக்காகல, மாயாமல சம்பந்தமாய் இருக்கிற உலக வாழ்வு அனித்தியம் என்று எண்ணி அதை வெறுத்து, அதுக்கு மேலே பொங்கு இருளாகல, அது மாயாமலம் போச்சு. இருளுங்கிறது ஆணவமலம், இந்த கண்ணமலர் இருவாரு அதுதான் நட்சத்திரம், கண்ணமலம் போச்சு, ஆணவமலம் போச்சு, மாயாமலம் போச்சு. நல்லா சொல்றாரு, மாயாமலம் போச்சு, நட்சத்திர ஒளியாகி கண்ணமலம் போச்சு. அதே பொய்மையா உலகின் மாய பொங்கிருளாகல, அன்னொரு தம்மையா நரையில் தள்ளு ஜமயதார. தாரகனா நட்சத்திரம், தாரகனா நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்கள் நரகத்துல நரகத்துல தள்ளுமா? எப்படி இருக்கீங்கள? அந்த பொய்ச்சமயத்தை பொய்த் தெய்வத்தை மெய்த்தெய்வமாக கொண்டு பொய்ச்சமய நெறியிலே நிற்கிறானா, அதுல வழிபாடு செய்யறவனுக்கு என்ன கிடைக்கும்? சிவரோகம் கிடைக்காது. அவன் மீண்டும் மீண்டும் உயிர்களை கடவுள் என்று எண்ணி அதன் மூலமாக பிறவியிலே போவான், நரகத்துக்கு போவான். அந்த நட்சத்திர ஒளியானது எப்படி வழியை விட்டு தவறி குளியில விடும்படியாக செய்யுமோ, அதே மாதிரி இந்த சமயம் மற்ற சமயங்கள் எல்லாம் மறுபடி பிறவி என்கின்ற குளியிலே நரகத்திலே விடும்படியாக செய்யும். என்ன காரணம் என்றால், அந்த சமயங்கள் எல்லாம் கடவுளாக தலைவனாக கொண்டிருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உயிர்கள், உயிர்கள் உயிர்களுக்கு உதவ முடியாது. உயிர்கள் உயிர்களுக்கு உதவ முடியாது. உயிர்களுக்கு உதவுகிறவன் யாரு? சிவனே. உயிர்கள் உயிர்களுக்கு உதவ முடியாது, உதவுகிறவன் சிவன். அதனாலே நட்சத்திரங்களானது வழி தெரியாது பண்ணி குடியிலே காட்டுவது போல, அந்த பொய்ச்சமயங்கள் எல்லாம் சிவகதியே மெய்நெறியே மெய்க்கதியே கொடுக்காமல் மறுபடி பிறவி குளியிலும் நரகத்திலும் தரும். அது பொய்மையா உலகின் மாய பொங்கிருள் அகல, அன்னோர் தம்மையால் நரகில் தள்ளும் சமய தாரகையும் வருகிறது. அது நட்சத்திரங்கள் எல்லாம், நட்சத்திரங்கள் எல்லாம் நான் சொல்றது தேவர்களை போல, நட்சத்திரங்கள் தேவர்களை போல, சூரியன் சிவனை போல. சிவனுக்கு முன்னால அத்தனை தேவர்களும் இல்லாத மாதிரிதான். சைப்போ அண்ணாமலையான் அடிக்கமலை எந்திரஞ்சி முன்னோர் முடியின் மணித்தொகை வீடு அற்றாற்போல் கண்ணார் இறவி கதிர் வந்து கருகரப்ப தன்னார் ஒளி மொழிந்து தாரகர்கள் தாமகர். சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு முன்னாடி மற்ற சமயங்கள் நிற்காது, சிவனுக்கு முன்னால மற்ற தெய்வங்கள் நிற்காது. சிவனுடைய ஆற்றலுக்கு முன்னாலே, சூரியனுடைய ஆற்றலுக்கு முன்னால் நட்சத்திரங்கள் ஆற்றல் எல்லாம் இல்லாமல் போன முடியல, இல்லாமல் போவது போல. அது பொய்மையான உலகின் மாய பொங்கிருள் அகல, அன்னொரு தம்மையால் நரையில் தள்ளும் சமய தாரகையும் அழுகும். எம்மையால் உடையான அன்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலரும். எம்மையால் உடையவராகிய சிவபெருமானுடைய அன்பர்கள் இருக்கிறார்களே, அவருடைய இதய தாமரை எல்லாம் மலரும். சூரியன் உதித்தான்னா கட்டாயம் தாமரை மலரும். இந்த ஞானசூரியனாய் திருவாதூரில் அவதாரம் பண்ணினாரு, அடியவர்களாய் அன்பர்களாய் இருக்கின்றவருடைய இதயம் எல்லாம் மலர்ந்தது. மலர்ந்ததுன்னா என்ன? குவிந்த குவிந்திருக்கிற அந்த தாமரையில ஒரு பொருளை வைக்க முடியாது. மலர்ந்திருக்கிற தாமரையில வைக்கலாம், அந்த தாமரைனா எதைய தாமரை, அதுல வைக்கிற புத்தாஞ்சி வருங்க நல்லா இருக்குது. மலர்ந்த தாமரை அது நல்லா, அந்த தாமரை பாத்தீங்கன்னா மலர்ந்த தாமரை நடுவில் அப்படி வட்டமா இருக்கு, அது எதுக்கு இருக்குது? சாமி தாமரை பூவினுக்கு அருங்கலம், மலர்களில உயர்ந்தது எது? பூவனப்படுவது பொறிவாழ்வு, பாவனப்படுவதும் பாட்டு, பூவனப்படுவது பொறிவாழ்வு. புரியுன்னா லட்சுமி தங்கி இருக்கிறது. அதனாலே 36 தத்துவங்களையும் தாமரை மலராக கொண்டு அதிலே சிவதத்துவம் வீசமாக அது மேலே தாமரை மலர்ந்த தாமரையிலே பொருளை வைக்கலாம். என்ன பொருளை? சிவபரம் பொருளை வைக்கலாம். அப்படி மலர்ந்ததாவரையிலே சிவபெருமானை வைத்து வழிபடுகின்ற அன்பருடைய மனமெல்லாம் மகிழ்ச்சியை பெற்றது. பொய்மையா முலையின் மாய பொங்கிருளாகல, அன்னொரு தம்மையான் அறையில் செல்லும் ஜமயதாரகம் அழுந்த எம்மையார் உடைய நண்பர் இளைய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தனகரர் உதயஞ்ச. ஞான தனகர், தனகரன்னா தினத்தை செய்பவன் தனகரன், தினத்தை செய்பவன் நாளை செய்பவன் தனகரன்.
அதனால தினகரர் உதயம் செய்தார், உதயம் செய்தார், அது அவதாரம் செய்தார்னு சொல்றாரு, இதுல உதயம் செய்தார். அந்த சூரியன் என்பதற்கு தகுந்தார்கள், சூரியன் அவதாரம் சொல்ல சூரியன் உதயமானான். ஆகையினால இப்படி எல்லாம் நால்வர் பெருமக்கள் இந்த நாட்டிலே அவதாரம் செய்து சைவம் ஓங்கும்படியாக, சைவ சமயத்தில் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓங்கும்படியாக, திருவுருளை பெறும்படியாக, இந்த நாட்டுக்கு பெருமை உண்டாகும்படியாக சிவபெருமான அருள் செய்திருக்கிறார். அந்த அருளிலே மிக சிறப்புடைய அருள் திருவாதவுரில் அவதாரம் பண்ணியது. ஆகவே மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் திருவருளாலே நாளைக்கு சந்திப்போம், சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதுக்கு நிறைய சொல்லணும், இந்த ஒரு பாட்டுக்கு நிறைய வான்முயில் வளாது வீக வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்கனற்றமும் வேள்வி மல்கமே என்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: எங்களுடைய மாதாந்த ராமகிருஷ்ணன் சத்சங்கத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சரித்திரம். You don't see this in churches. Do we see that? You don't see this in mosques. I am saying that we are more closer to God than we are.
1: Why?
0: It's so degraded. அங்க பொருந்த பிரகாரங்கள் இருந்தது ஊர்ல, எல்லா பிரகாரத்தையும் கொண்டு ஒரு பிரகாரத்துக்கு வச்சு செய்யல. அது சிவாச்சாரியார் தொட்டு திருநீறு பூசக்கூடாது. அது முப்போதும் திருமேனி திருண்டுவார் கருவி, திருமேனி திருண்டுவார் இதை வந்து நின்று திருண்டுவார், இது தொட்டுப்பட்டு அங்க போய் நின்று பூஜை வந்தது. அடுத்தது பிரசாதத்தை கொண்டு சிவாச்சாரியார் அல்லாதவர் கொடுக்கலாம். இந்த அதிகாரம் இல்ல, அவன் மட்டும்தான் பிரசாதம் கொடுக்கலாம். மற்ற வந்து இடையில என்னோட தீபத்தை கூட்டி கொண்டு வர்றது இதை கொண்டு கொண்டு வரது இல்லை. அவருடைய வேலைதான் பிரசாதம் கொடுக்க, அவர் இல்ல என்னோட அர்த்தவர் தான் கொடுக்கலாம். சம்பிரதாயம் வேற, அது நோட் இல்லையா நீங்க சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். இப்படி இப்படியே இப்பெல்லாம் கர்ப்ப கிரகம் வரைக்கும் பூர்வமா இல்லையா இந்தியாவில எல்லாம்? முந்தி போயிலா இனி தொடுவாரு, கொஞ்ச காலத்துல பாருங்க, ஹக் பண்ணலாம், வாயில விஷ் சொல்லலாம், அதுக்கெல்லாம் புரிமா டிக்கெட்
1: எங்களுக்கு
0: சுவாமி ஏன் கலந்தாரையில இருக்கலாம். எனவே சொல்றது அந்த கோயில் செய்தோம் இப்படி செய்தோம், அங்க போய் கும்பிட்டோம், இங்க போய் கும்பிட்டோம். இதுதான் கோயிலுக்கு போனா அதான் ஒரு மண்டல கோயிலுக்கு பூவை கொண்டு போகலாம், மாலையை கொண்டு போகலாம். அந்த மாலை கூட திருப்பி வச்சு உடனே எங்க திருவிழா முடிஞ்ச உடனே மாலையில சரண் கூடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த சரவும் அவ்வளவு கஷ்டமா போச்சா, அதெல்லாம் கொடுத்து திருப்பி குடிச்சு வச்சு அடுக்கணும். அவர் கேட்கறது இதுல பிறகு நாங்கள் லட்சாச்சுன்னா கோடியாச்சுன்னா அவரை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு இதெல்லாம் அது இது இதை முதல் கிளீன் பண்ணி இதுல இருந்து நாங்கள் அழகிறோம். அது என்னன்னா நடத்துற ஆக்களுக்கும் தெரியல, இல்ல பூஜை பண்ற ஆக்களுக்கும் தெரியாது, தெரியாது இல்ல. அதை பார்த்துட்டு தான் யோசிச்சேன், நான் கோயில போய் பேசுறது இல்ல. என்ன கோயில வந்து நிறைய வித்தியாசமான கூட்டம் பெறும், வந்து பூஜைக்கு போறாக்கள் அதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு பேசுறாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதுக்காக போகணும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீ கேட்கற அளவுக்கு போயிருக்கா சொல்லத்தான். கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா கேட்பாரு, அதெல்லாம் தெரியாமத்தான் நடக்குது. ஏன்னா நேற்று அந்த பேசுனதுல இருந்து மயக்கு விட்டுட்டார்கள், புண்ணை பிற தேவாரத்துக்கெல்லாம் மயக்கு கொண்டு வரதெல்லாம் நின்றுட்டு மயக்கு விட்டுட்டு நான் கைதப்பட நின்றுட்டு நேற்று விழுந்து கும்பிட நின்றுட்டு மூன்று இமீடியட் இதுவா சொன்னதுக்குள்ளே அவ்வளவு உடனே கடைப்பிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாலே முன்னாலே எல்லாத்தையும் சொல்ல, அதுல இருந்து ஒரே அடியா குற்றப்பத்திரிகை வாசி கொண்டிருக்கிறதான கோயில். அப்ப அதுல சொல்லி ஆதாரத்தை சொன்னா கேட்கிறாரு, அது இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வரும்.
1: இது காலங்காலமே திருத்தமும்
0: என்ன போல ஒன்று இல்ல,
1: நான் வந்து அது இல்ல. இப்ப ஊராளி எல்லாம் சமய பழிவுகள் எல்லாம் நடக்கலாம், கோயிலுக்கு வழி மேட போட்டு அதெல்லாம் நடக்கும். அப்ப அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த
0: காலத்திலேயே அந்த உள்ளுக்கு பிரகாரத்திலேயே அது பூஜையோட சேர்ந்து அதுல இருக்கு. அது நாதஸ்வரம் நடக்கிறது வாசிக்கிறது அவர் சுவாமிக்கா, நல்லா நடக்கிறது அவருக்கா, அதுதான் நடக்கிறது. தவிர நாங்க போய் பேசுறதும் பாடுறதும் அவருக்கு
1: தான்,
0: வெளியில இருக்கிறது கலை நிகழ்ச்சிகள். கதாதரருக்கு அவள் பிரத்யட்சமானாலும் கூட மற்ற மக்கள் அவளை வழிபட வேண்டுமானால் எல்லா ஆலயங்களிலும் போல தட்சிணேஸ்வரத்திலும் ஆராதனை நடக்க வேண்டியது அவசியம் என்று எண்ணினார். கதாதரரால் முறைப்படி பூஜை செய்ய முடியவில்லையே என்று மதுர் வருந்திய சமயத்தில் கதாதரரே இதை உணரத் தொடங்கி இனி ஹிருதயர் பூஜை செய்யட்டுமே என்று அவராகவே மதுர் பாபுவுடன் கூறினார். அவருடைய மருமனையே பூஜைக்கிறது. பூஜை செய்யாமலே அம்பிகை ஆராதிக்க முடியும் என்ற நிலையை அவர் அடைந்து விட்டார். எனவே தாமாக அந்த திருப்பணியை விட்டுக் கொடுத்தார். எனினும் அவர் தட்சிணேஸ்வரத்திலேயே தங்கி இருந்தார். ராசமணி குடும்பத்தினரும் அவரை 50 ரன் பேணி வந்தனர். பேட்ரனைஸ் பண்ணது அந்த குடும்பம். மதுரா நாதரின் விருப்பத்துக்கு இணங்க கங்கா பிரசாத் சேன் என்ற ஆயுர்வேத வைத்தியரிடம்
2: தமது வியாதிக்கு மருந்து சாப்பிடலான கதாதரன்.
0: ஒரு வைத்தியரே சஜஸ்ட் பண்ணியார்,
2: இந்த மருந்தெல்லாம் பலனளித்து விடுமா? அருமருந்தொரு திருமருந்து என்று கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடிய ஔஷதம் அல்லவா அவருக்கு வேண்டியிருந்தது. தற்காலிகமாக ஹிருதயர் பூஜை செய்து வந்தார். அதன் பின் கதாதரன் உறவினரான ராமதாரக சட்டோபாத்தியாயர் பூஜகராக நியமிக்கப்பட்டார். கதாதரர் ராமதாரகரை ஹலதாரி என்றே சொல்வது வழக்கம். நாமும் அப்படியே அவரை அழைக்கலாம். ஹலதாரியின் போக்கே விசித்திரமானது. வைஷ்ணவ பக்தி அதிகமுள்ள அவர் சிறிது காலமே பவதாரணிக்கு மனமொப்பி பூஜை செய்ய முடிந்தது. பிறகு அவர் ராதா கோவிந்தனை பூஜிக்க தொடங்கினார். ஹிருதயர் அம்பாளின் வழிபாட்டை நடத்தினர்.
0: அதே இதன்படி அந்த ஏற்பாடு நடந்து கொண்டு போ. ராமகிருஷ்ணவ ஒரு பைத்தியம் பண்ணும் யோசிக்கிறார்கள், ஆனா ஒரு தெய்வ பைத்தியம் பண்ணும் யோசிக்கிறார்கள். அதை விட்டு கிளைக்கவும் இல்லை. அதனால அவருடைய சஜஷனின் படி ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணியது. பூசைக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி
2: காமாபுகூரில் சந்திராதேவி தனது வயோதிக தசையில் கதாதரரின் பைத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டு வேதனையால் வாடினார்.
0: இது ராமகிருஷ்ணனுடைய தாயார். அவ ஊர்ல இருந்து இப்படி கதை போட்டு கனடால இருந்து ஸ்ரீலங்கா கதை போற மாதிரி அப்பவும் அந்த கதை போட்டு தஞ்சாவூர் மாதிரியா.
2: அருமை மகனை குறித்து அவளும் அவளுடைய கணவரும் கனவிலும் நினைவிலும் இத்தகைய அற்புதங்களை அறிந்திருந்தார்கள்.
0: இவ்வளவு அற்புதம் நடந்தது புறக்கம் இல்லாம அவ்வளவு காட்சிகள் தெய்வ காட்சிகள் எல்லாம் வந்தது பார்த்தோம் இல்லையா?
2: அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்படியா முடிய வேண்டும்? அருமை கதாயிக்கு சித்தம் கலங்கவா வேண்டும்? மைந்தனை காமாபுகூருக்கு வரவழைத்து உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாய்ப்பாசம் தூண்டியது.
0: கூப்பிட்டு ஊர்ல வச்சு கொள்ளலாம் என்று யோசித்தார்கள்.
2: வேறொரு தாயின் பாசத்தில் கதாதரர் சிக்கி இருப்பதை சந்திரமணி எப்படி அறிவார்?
0: யார் அந்த வேறொரு தாய்?
2: ஹலதாரி ராதா கோவிந்தனின் பூஜையையும் ஹிருதயர் பவதாரணியின் பூஜையையும் ஏற்று நடத்தி வந்தபடியால் கதாதரருக்கு தட்சிணேஸ்வரத்தில் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இருக்கவில்லை.
0: பூஜைக்கெல்லாம் மா தொடர்ந்து பண்ணியாச்சு. அப்ப இவர் தான் இருந்து பூஜை நடக்கணும். எனவே அன்னையின் ஆசைக்கு இணங்கினார்.
2: 1858 ஆண்டு முடிவில் தாம் பிறந்து வளர்ந்த மண்ணாகிய காமாபுகூருக்கு வந்து சேர்ந்தார் கதாதரர்.
0: 1850 தான் ஆரம்பனாவுடைய காலம். ஆரம்பனாவர் அவருடைய காலம் இந்த இது சம காலம். இப்ப என்ன நடக்குதுன்றதை பார்க்க வருவீங்க. அங்க
2: காமாபுகூருக்கே உயிர் ஊட்டிய தங்களின் கதாயி இப்படி மாறி போனதை கண்டு ஊரே அதிசயமும் வேதனையும் கொண்டது. வைத்தியத்தோடு மாந்திரீகமும் செய்தனர் வீட்டினர்.
0: மந்திரமும் கொண்டிருந்தாச்சு.
2: இந்த வியாதியும் பிசாசும் அதற்கெல்லாம் மசிந்து கொடுக்குமா?
0: பாடலுடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலினடு ஆடல் புரிந்திருந்தும் புரிதல்
2: சொன்னோம் இல்லையா?
0: பாடல் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. உண்மத்தவன்டா வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, பிசாசரண்டா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த பேய்க்கு வைத்தியத்துக்கு மாந்திரம், உண்மத்த மன சித்த பிரமைக்கு வைத்தியம், ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பாக்குறோம். இது வேலை செய்தா அது வேலை செய்தான், எது வேலை செய்யும்? மருத்துவ மாணவனா இருக்கு. எனக்கு சொன்னாரு கேட்க இந்த சைக்கியாட்ரி அப்பாயின்மெண்ட் செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு.
2: அப்பா இந்த டவுட் வந்துட்டு நாங்க இந்த ஹலுசினேஷன்ஸ் தெரியும்.
0: ஹலுசினேஷன் காணாத காட்சி எல்லாம் தெரியும், கேளாத சத்தங்கள் எல்லாம் கேட்கும், சம்பாஷணங்கள் கேட்கும், அது கேட்கும்.
2: அப்பா இந்த சாமி நேரம் இப்படித்தானே சொல்லியும் ஏதோ தெரியுது கேட்குதுன்னு
0: நான் கேட்டேன். என்ன இது எப்படி இனங்கான்றது? ஹவு பி டிஃபரன்சியேட் பிட்வீன் த ஹாலி மென் உமன் அண்ட் த சைக்கோட்டிக் பேஷண்ட்? அவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க,
2: இப்படித்தானே மீது வந்து டவுட்
0: எனக்கு. டெபினிஷனை கொண்டே இந்த DSM-5 கிரைடீரியா கொண்டு போனா அங்க ஸ்கிசோஃப்ரெனியாவோ சைக்கோட்டிக்கோ அல்லது மெனிக் டிப்ரெஷனோ போட்டு டயக்னோசிஸ்ல போட்டு ட்ரீட் பண்ணலாம். மேபி இட் மே ஹேப்பன் இன் கனடா, அதான் உதவும் டிகிரியில புரியலாம். அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமும் இல்லையோ. அவரை கேட்டு அவர் சொன்னார், என்ன மரமளி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஹவு குட் யூ டிஃபரன்ஷியேட்? யூனோ ஹாலுசினேஷன் டிலூஷன்ஸ். ஹாலுசினேஷன் மாய தோற்றங்கள், மாய காட்சிகள், மாய ஒலிகள். மற்றவைகள்லாம் கேட்காது, எங்களுக்கு மட்டும் கேட்கும். பிரமை என்று சொல்லுவோம் தமிழ்ல, சொல்றது பிரமை. இதுதான் சரியான தமிழ் ஹாலுசினேஷனுக்கு பிரமை. மற்றது டிலூஷன்ஸ் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா அது பொய் மட்டுமில்லை, இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் ஹிஸ் சோசியோ கல்ச்சரல் பேக். அதையும் பார்க்கணும். ஒரு சில காலத்துகள்ல சில சில நம்பிக்கைகள் இருக்காது, அதையிலே அதுக்கணும். அப்படி எல்லாம் பார்த்தது இது அப்படியேதான் இருக்கலாம் தானே. அம்பாள் வர்றன்றார், சிரிக்குதுன்றார், சிரிக்கிறார், அழுகிறார், என்ன டிஃபரன்ஸ்? எஸ் சொன்னார், he just the tree by fruits. பைபிள்ல இந்த வசனம் இருக்குது. கள்ளத்தீர்க்க தரிசிகளை எப்படி இனங்கண்டு கொள்வது என்று கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. கள்ளத்தீர்க்க தரிசிகளை, இந்த கள்ளச்சுவாமிமார் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அவர்களை எல்லாம் என்னென்ன இனங்களை அவர்களின் நாமம் தான் சொல்லிவிடும், கடவுளுடைய நாமம் தான் சொல்லிவிடும், அவருடைய கடவுளுடைய நாமத்தால குணப்படுத்த வேணும், அவருடைய கடவுளுடைய நாமத்தால அற்புதம் பண்ணி எல்லாம் நடக்கும். ஒரு மரத்தை அதன் பழங்களினாலே இனங்கண்டு கொள்வோம். இங்கிருந்து வார ஃபாலோவர்ஸ் என்ன செய்யணும், இந்த சட்டங்கத்திலிருந்து நாலு பேர் போய் நாலு நல்ல விஷயம் செய்தா ஏதோ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் உண்டாலும் விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அங்க சட்டங்கத்துல போய் வேற ஏதாவது செய்தால் தெரியும், அவரே சும்மா ஏதோ பசத்து பிசத்துறார். அவங்க வச்சு எடுத்து கொஞ்ச நேரம் வேலை போடுறதுக்கு இருப்பதுன்னா பொழுது போறதுக்கு வந்துடுது போட்டு வெளியில வந்து எல்லாம் அதுதான் அதே தான். இந்த வைத்தியத்தோட மாந்திரமும் சேர்ந்து கதாதரர் சந்திராவாகிய அம்மாவை விட வேறான இன்னொரு அம்மாவை நினைத்து கதறிக்கொண்டே இருந்த ஒரு ஓன் மதர் என்றால் ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு நியாயம் தகப்பனுக்கும் இருக்குது, தாய் என்றால் கூடாது. என்றால் தகப்பனாக இருந்தாலும் தாய் தானே உதிரம் கொடுத்து வயிற்றுல சுமந்து சதை கொடுத்து பால் கொடுத்து வளர்த்தது, தாய்க்கு அந்த கடமைப்பாடு அந்த அன்பு இருக்கு. அப்பயே நான் ஆண்டவர்ல அவ்வளவு அம்பாள் அவள் அதை விட கூட வர வேணும், நியாயமா? எப்படி எங்கட அம்மாவிலே எங்களுக்கு அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, இறைவனிலையும் அன்பு பக்தி பாசம் இருக்கிறது ஓகே, ஆனா அந்த ஒன்று கொண்டு வரையக்கு அது எங்கட அம்மாவோட அந்த அம்மாவோட கூட வரும் இல்ல. கல்யாணம் கட்டின கூட மற்ற அம்மாவில வார பாசம் அது வேறு, அது எல்லாருக்கும் வாரது அதை விட இல்ல. அது எந்த விதத்துல நியாயம் அண்டு
1: கேட்கறது உண்மையான
0: இந்த புறப்புக்கு மட்டும்தான் அவ அம்மா, எல்லா புறவிகளோரும் எல்லா உயிர்களுக்கும் என்னை அந்த லிங்க். நான் சொன்னேன் இது என்னண்டா இறைவனுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பிலே ஆதியான தொடர்பு என்னன்னு கேட்டால் அவருங்களுக்கு அம்மா அன்னையாகவும் அப்பனாகவும் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் எல்லாரும் கேட்பாரு, அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குதானே எங்களுடைய சோல், இந்த உயிர்ல வந்து மூன்று நிலை இருக்கு, கூடானு கோடி எண்ணிலி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் எண்ணுமே புறப்படுக்காம இருக்குது, இது ஒரு நாள் முடியாது. யாராவது கேப்பில் இருந்தெல்லாம் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் புறவு வந்து முடியுமா, அங்க இன்ஃபினிட் நம்பர் அப்படியே கிடக்கு. எப்படி இருக்குது அப்படியே அந்த எங்களுடைய டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆணவம் வந்து சொல்லுவார், ஆனவன்டா ஈகோ இல்லை, டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருட்டு அதுக்குள்ளே இருக்குது. அந்த உயிர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உடம்பு இல்லையே, மனசு இருந்தால் தானே சிந்திக்கும், புத்தி இருந்தா தானே நிச்சயிக்கும், பாக்குற சக்தி கேட்கிற சக்தி நுகர்ற சக்தி இருந்தா தானே அதாவது செய்ய, ஒன்றுமே கிடையாது, சிந்தின அறிவும் கிடையாது அனுபவமும் கிடையாது, உயிர் அப்படியே கிடக்குது. கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த இமை அப்படித்தான் இருந்தாங்க. இருட்டறையில கண்ணில்லாத குழந்தை, அதுக்கு கண்ணில்லா ஆளு கூட கொஞ்சம் அப்படி காரணம் சிலதுகள் தெரிஞ்சிடும் இல்லையா, கண்ணையும் கட்டி விட்டுருக்கு. கண்ணிலா குலவியை போல் கட்டுண்டு இருந்த இமை அப்படித்தான் அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குது. இறைவன் என்ன செய்யற அந்த உயிர்கள் தினமும் அது ஒரு முதல் புறப்பு கொடுக்குறேன், முதல் உடம்பு சிலவர்கள் புரிய அட்டகாயம் எயிட் எலிமெண்ட் பாடி, மைண்ட் கொடுக்குற, புத்தி கொடுக்குற, நான் அண்ட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அகங்கார் கொடுக்கிறார், கேட்கின் சக்தி, பார்க்கின் சக்தி, முகரின் சக்தி, தொட்டுநரின் சக்தி, சுவைக்கின் சக்தி, சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த என்ற ஐந்து புலன்கள் அல்ல தன் மாத்திரைகள் சப்டல் எலிமெண்ட்ஸையும் கொடுக்கிறார். அதையும் கொடுத்தால் இந்த எயிட் எலிமெண்ட் பாடி வந்தோடனே எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறது, அவர் அங்க பாரம்பரியம் பாரபட்சம் பார்த்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா அதை கொடுத்தால் இப்ப இந்த சக்தியும் வந்துட்டது, மைண்ட் வந்துட்டது, எல்லாம் வந்துட்டது, மைண்டாலேயே நிச்சு கர்மா டக்கண்டு வருது, முதல் உடம்பு வந்துட்டு சொல்வார்கள். முதல் உத்பவம் பிரைமரி கிரியேஷன் அதுக்கப்புறம் கர்மா செய்ய, அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இத்தனையோ கோடானு கோடி அண்ட தொகுதிகள் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பரப்பு வந்து சேர்ச்சு. அது செகண்டரி புனருட்பவம், முதல் உட்பவம் புனருட்பவம். இப்ப கடவுள் பிறப்பு கொடுத்தது தண்டனையா? இப்படி இருந்தாக்களுக்கு கொஞ்சம் அறிவையும் கொடுத்து அனுபவிக்கிற சக்தியையும் கொடுத்து தன்னை அறிகிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்து விடுறாரு. பாஸ்டர் லிபரேஷன் கட்டும் நிரந்தகமாய் வெளியில் விட்டு இருக்குது சக்தி, தன்னை நினைக்கிற சக்தி இருக்குது. ஆனா நாங்க இதுக்கு அடுத்தது சொல்றது வந்துட்டு இப்ப பிள்ளைய முந்தைய சொன்ன உதாரணம் தான், பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் நானும் டாக்டர், வைஃபும் டாக்டர், வரும்படி நல்லாயே வருகிறது குறைவில்லாம, ஏன் அவங்கள படிக்க வச்சு கஷ்டப்படுத்திக்கொண்டிருப்பேன்? பேசாம இந்த ஸ்டாக்ல ஷேர்ல ரியல் எஸ்டேட்ல எல்லாம் வேண்டி வேண்டி வேண்டி சேர்த்து வச்சுட்டு போனா நாலு சந்ததி இருந்து சாப்பிட்டு போவே. ஏன் கஷ்டப்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, இந்த கிளாஸுக்கு அனுப்பி, இந்த இதுக்கு அனுப்பி, ஏன் அப்படி செய்யறோம்? அவன் அவன் ஏர்ன் பண்ணி வரவு, தான் தேடி வரவு. இந்த நிலையே அவனு அடைகிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யறதா எங்க நோக்கமே தவிர இந்த சேர்த்து வச்சுட்டு போறது இல்லை. அதே தகப்பன் தானே சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு, அப்பா உனக்கு இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, வடிவை அனுபவிச்சு என்னையும் பார்த்து இருபதுல என்னக்கு வந்தட அடே வா, எல்லாரும் ஒரு இடத்துல போய் சேரத்தான் போறோம். ஆல் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் டு ரீச் ஹிம், அது ஷுவர். கடிகணக்கும் கதி மோட்சம் கரண்டி, தேர் இஸ் நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட். டைம் தான் வித்தியாசம், அது கொஞ்சம் கொஞ்சம் கோடி வருஷத்தால முன்ன பின்ன போவோம், அவ்வளவுதான். புரியுதா? அப்ப அவர் அந்த ஈக்குவல் சான்ஸையும் கொடுத்து, எங்களுக்கு உடம்ப கொடுத்து, எங்களுக்கு கருவிகரணங்களை கொடுத்து, மனம் புத்தி சித்தம் கண் காது மூக்கு வாய் இது எல்லாத்தையும் கொடுத்து, மற்றது இந்த உலகத்தையும் கொடுத்து, இந்த உலகத்துல இருக்கிற அனுபவ பொருட்களையும் கொடுத்து, அது மட்டும் இல்ல சர்வ சுதந்திரமும் கொடுத்து. யாராவது வந்து பின்னால கிடைக்கணுமா, சச்சங்கத்துக்கு போ, அங்க போகாத இங்க போன்று இல்லையே, சர்வ சுதந்திரமும் கொடுத்து அதன்படி நடந்து படித்து பட்டு வந்து அடைவர். இஸ் வெரி வைஸ் பேரண்ட். ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்திருக்கிறேன். கிவ் ஆல் தி ரிசோர்சஸ், என்வயர்ன்மெண்ட் அண்ட் தி ஃப்ரீ வில் அண்ட் கரண்டீட் டெஸ்டினி. முயற்சி
1: செய்யலாம்,
0: சில வேல அன்சைட்டில நாங்கள் நிறைய பிள்ளையாத்தான
1: செய்யலாம். பிள்ளைக்கு
0: சேர்த்து வைக்கிறது சரியா இருக்காது. எல்லாரும் இப்படி ஆளையால் விழுங்கி கொண்டு வந்தா எப்படி உலகத்துல வாழ்றது? பைத்தியங்கள் நினைக்க கூடியது. 1 in 4 மென்டல் இல்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4 பேர்ல ஒருத்தருக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது அல்லது இருந்தது. இதுல இருந்து பார்த்தா இத்தனை பேரும் ரெண்டுனா இத்தனை பேருக்கு இருந்தது அல்ல இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். 1 in 4 வந்து 2 in 1, 1 in 2 வரும். அப்படி அது இப்ப எல்லா சமயங்கள் எல்லா பாதைகளாலையும் போய் போய் அவரை வச்ச படையில இருந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வகுப்புகள் இருக்குத்தான், டிஃபரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ், டிஃபரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த அவையண்ட விருப்பு பொறுப்பு, அவைய வேண்ட டேலண்ட், அவையண்ட இது கேட்டு வர, டிஃபரெண்ட் ஸ்போர்ட், டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், டிஃபரெண்ட் டீச்சர், டிஃபரெண்ட் மெதடாலஜி மாதிரி எங்களுக்கு வித்தியாசமான சமயங்கள், வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே இதுக்குள்ளால பார்த்தா சிலது உலகியலா பட்டமா உலகியலா இருந்தாலும் அதுக்குள்ளாலையும் போய் அங்காலதான் இந்த அனுபவம் அங்க ஏறும். இந்த 10 அனுபவத்தினால அந்த பக்கம் வழியில வரும். இப்ப எங்களுக்கு வர்ற இழப்பு, எங்களுக்கு வர்ற நோய் நொடி, எங்களுக்கு வர்ற ஏமாற்றம், எங்களுக்கு வர என்ன சொல்றது கோபம் தாவம் எல்லாமே அது அப்படியே அந்த பங்கட வந்து குடம் போட்டு கொண்டு போகும். நல்ல குருநாதன் என்னை வருத்துவது, கொல்லவல்ல கொல்லவல்ல என் கொல்லா வினையை போக்குதல். இந்த ப்ராசஸ்ல நான் போறோம். அந்த நிலையில இருந்து இறைவன் அந்த எவ்வளவு கரணம் வேண்டும், அதை நினைச்சுதான் இவனை கும்பிடுறோம், வேற என்னத்தை கும்பிடுறோம்? அவனு அவர் படைச்சிட்டு போனா படைச்சிட்டு போட்டும், உங்களுக்கு என்ன வந்தது? யால் பாவம் இருந்து இவ்வளவு இப்படி இருந்தவங்களை இவ்வளவு அனுபவிக்கிறதுக்கும் தந்து, அறிகிறதுக்கு இவ்வளவு கருவி கரணங்களையும் தந்து, இவ்வளவு சர்வ சுதந்திரத்தையும் தந்திருக்கிற அந்த மகிமையை நெக்கி நெக்கி ஒவ்வொரு நாளும் வள வேண்டாம், ஒவ்வொரு நாளும் கும்பிட வேண்டாம். அதுக்குத்தான் நாங்க கூப்பிடுறோம். அது பிறகுடையில எங்களுக்கு கஷ்டம் கிடைக்க அதைத்தான் இதைத்தான் கேட்கறது, அதுல தப்பு இல்லை. அது பிறகு அதெல்லாம் அதுக்கு மேலால போகும். இப்ப இதனாலதான் அவர்களை அவ்வளவு இப்ப விளங்கிச்சா இறைவன் எங்களுடைய தாய் தந்தையை விட எவ்வளவு மேலானவன் என்று அம்மை அப்பா. அது ஸ்டெப் இருக்கு தானே, ஃப்ரெண்ட்லயும் இருக்குது, இங்க இருந்து போகணும், அதுக்காக இதை உதறி போட்டு அங்கே ஓடுறது கிடையாது.
1: மாதா பிதா குரு மூன்று பேரும் தெய்வங்கள் என்பதும் சொல்லலாம்.
0: மாதா பிதா குரு எப்பப்ப தெய்வம் இல்லையன்றது தெரிஞ்சிருக்கணும். அது என்ன விதமான உதாரணம் சொல்லலாம் இருக்கு. கொண்டு வந்த என்ன கேட்டா, ரெஸ்பெக்ட் வெர்சஸ் ஒபீடியன்ஸ். ரெஸ்பெக்ட் என்றது ஒன்று இருக்குது, ரெஸ்பெக்ட் என்றா கனம் பண்ணது, யூனோ அண்டர்ஸ்டாண்ட். ஒபீடியன்ஸ் என்றா கீழ்ப்படி. இந்த போத்தா டி பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட். ஒபீடியன் கம்ஸ் அட் யூ சில்ட்ரன் நீட் டு நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். இஃப் யூ ஃபீல் தட் இஸ் சம்திங் ராங், யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் வித் ரெஸ்பெக்ட், யூ கேன் சே மம் ஆர் டாட் I don't feel comfortable doing it. அது இருக்குதான் இயேசு கிறிஸ்துவின் பைபிள்ல மோசேக்கு 10 கட்டளை இறைவன் கொடுக்கிறார். அதுல ஒரு கட்டளை, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி இந்த உலகில் 100 காலம் ஜீவித்திருப்பாயாக. என்ன சொல்றார், கனம் கீழ்ப்படிந்தன்னு சொன்னாரா, கீழ்ப்படிந்தன்னு சொன்னாரா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தன்னு. எங்களுக்கு சங்கராச்சாரியாரும் இல்லை, ரமண மகர்ஷியும் இல்ல, ராமகிருஷ்ணரும் இல்ல, இப்ப எதுக்கு கீழ்ப்படிய வேணும்ன்றது இருக்குல்ல. எப்பொழுதும் எல்லாருக்கும் சரிப்புள்ள அந்த அந்த சுடர் இறைவன் தந்திருக்கிறார். ஒபீடியன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட், ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், பட் ஒபீடியன்ஸ் இஸ் யுவர் சாய்ஸ். என்னென்ன சொல்லுவார்கள் வந்து அப்பர் சுவாமிகள் சம்பந்தம், இன்னும் ஒரு ரெண்டு பேரும் இருக்கிறோம் தான், ரெண்டு பேரும் உண்ட இருக்கிறதான். பாண்டி நாட்டில இருந்து அழைப்பு வருது சம்பந்தருக்கு, வந்து இங்க எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, இந்த சமண சமயத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே அராஜகமா இருக்கு, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணவும். அப்பர் சுவாமிகள் முதலே பட்டு நீட்டரையில போட்டது, யானை எவினது, நஞ்சு ஊட்டினது, கல்லோட கட்டி கடல்ல போட்டது, இவ்வளவும் அவருக்கு அனுப்பவும். அதோட அவர் அவங்களோடயே இருந்து படிச்சு அவங்களுடைய குருவாகவே இருந்தது. அவர் சொன்னார், அப்பா பக்கா பசங்கள் அந்த பக்கம் போயிடாதே, நான் பட்டனான் போகாதே. சம்பந்தர் கேட்டாரா, போலும் நாளும் சரியில்லை, கிரகஞ்சுடி சரியில்லை, போகாதே என்று கொஞ்சம் பயமுமா சொன்னார். பயங்கர அவர் சொன்னார், உடனே சொன்னார், வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வியாழன் என்று சொல்லப்படாது, வியாழம் அப்படிதான் பாட்டுல பாடி இருக்கிறார். வியாழம் வள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல கவை நல்ல நல்ல அடியார் அதற்கு நிகழே அடியாருக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணினார், ஒபே பண்ண. புரியுதா, ஒரு குரு என்றாலும் இப்ப ரெஸ்பெக்ட், எப்ப ஒபீடியன்ஸ் என்று புரியுதா. இது சம்பந்தர் அர்த்தம். ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமன், ஸ்ரீராமன் வந்து அவருக்கு முடிசூட்டையா சொல்லியா, முடிசூட சொன்னா அது வந்து சகுனி போட்டு, என்ன சகுனி இல்ல கூனி, அது மந்தார குழப்பம் வச்சு கைகேஜி விரம்பிட்டு அவரை காட்டுக்கு போக சொல்லியா. அப்ப கூப்பிட்டு கைகேஜியே சொல்றார், அவர் சொன்னார், அப்பா சொன்னார், நீ காடுகவும் பரதன் நாடாளும் 14 வருஷம் நீ வனவாசம் போய்வாண்ண, சந்தோஷமா போன, சந்தோஷமா போன. அது ராமச்சந்திரன். இதே ராமர் இதுக்கு முந்தி விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போற யாகத்தை தண்ணி மிதிலைக்கு போற, மிதிலைக்கு போயக்க சீதைய காண்றரா இல்லையா, அதனால அதான் கம்பத்தை பார்த்து அண்ணன் நோக்கினால் அவளை நோக்கினால் அப்ப லவ் வந்துட்டு, அப்பா அவ கேட்டுட்டா லவ் பண்ணார், போய் அங்க போய் அவையில காத்து அம்பு இருந்தது, முறிக்க முதல் சொன்னாரா வீட்டு குறக்கா முறிச்சாச்சு. He decided, his mind went on, he decided. But for the marriage என்ன நடந்தது, அங்க ஆள் அனுப்பி அயோத்தியில இருந்து முழு பேரும் வந்துதான்
1: நடந்திருக்கலாம், கதையில இல்லாம இருந்திருக்கலாம்.
0: எது இது அந்த நாளில் அவரோட இருந்தவரே எழுதி இருக்கிறார் இல்லையா, வால்மீகி எழுதின. அதான் சொல்றது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்றது, ஃபீல் ஃப்ரீ பட் அட் தி சேம் டைம் ரெஸ்பெக்ட் யுவர் பேரன்ட்ஸ் பிகாஸ் ஆஸ் பேரன்ட்ஸ் வி ஜஸ்ட் என்ன சொல்றது, அவங்கள எங்களோட சாய்ஸஸ் திணிக்கிறோம் பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் தேர் சாய்ஸஸ் ஆர் ராங் ஓ ரெஸ்பெக்ட் தேர் வாட் யூ கால் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸோ இதுதான் அந்த உதாரணங்கள், ரெஸ்பெக்ட் வேர்சஸ் ஒபீடியன்ஸ். இது கவுன்சிலிங்ல நிறைய பாருங்க, ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். You they say if you are not obeying that means you are not disrespectful and kriya maada pida guru devathile deiva mandangalukku ella apdi solli kondukkrala maada pida guruvukku inda irukku
2: appodella ammave ninaitu kadarai konde irunda kaamarpugirin kilakku pagudiyilum meerku pagudiyum ulla mayanangalukku adikadi sendru poludhe kalik
0: in mayanangalukku pora.
2: அப்பொழுதெல்லாம் அவர் அற்புதமான தெய்வீக அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும். அம்பிகை எப்போதும் தம்மை காப்பாள் என்ற திடமான நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். இது காரணமாக அவருடைய கொந்தளித்த உள்ளம் சாந்தி பெற்றதால் அவருடைய மெலிந்த உடல் சட்டையை திகரத் தொடங்கியது. வெறியும் சமனாகி வந்தது. தங்கள் அருமை கதாயி ஊரலகத்தாரை போல் ஆகி வருவதைக் கண்டு மகிழ்ந்த உறவினர் ஊரலகத்தினரை போல அவருக்கும் ஒரு கால்கட்டு போட்டு விட வேண்டும் என்று
0: எண்ணி.
2: முன்பு ராசமணியம் மதுரரும் எண்ணியது போலவே பிரம்மச்சரியந்தான் அவரது உடல்நிலையை பாதிக்கிறது என்று விசித்திரமான எண்ணம் கொண்டு அவர்கள் கதாதரருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணுவார்.
0: என்னன்னு கேட்டா, இந்த மென்டல் இல்னஸ் மோஸ்ட் ஆஃப் த மென்டல் இல்னஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ ஆர் யங். இந்த அவுட் பிரேக் வாரது வந்து ஹை ஸ்கூல் ஏஜ்ல வரும். வெரி பெத்தட்டிக் சிசி இதெல்லாம் செய்து கொண்டு வருவாங்க. 15, 16, 17, 18 யூனிவர்சிட்டி அந்த நேரம் தான் மூன்றுமே ஸ்டார்ட் பண்றது யங் ஏஜ்ல. வெரி ரேர்லி லேட் ஏஜ்ல வரும். வந்தா குட் ப்ராக்டிஸ், ரெண்டாவது அவர் மாதிரி மேனேஜ் பண்ணலாம் பின்னுக்கு வர. நான் முன்னுக்கு வரது அப்படியே டீப் வெரி சிவியர் ஃபார்ம் ஆஃப் தி மென்டல் இல்னஸ். வெரி அன்ஃபார்ச்சுனேட் சம்டைம் டு சீ திஸ் கிட்ஸ். என்னுடைய வீட்லயும் சொல்றது இதுல படிக்க கணக்கு அதுகளுக்கு பிரஷர் கொடுத்து அதுகளுக்கு இப்படி ஏதாவது வந்துட்டா என்ன செய்யறது? You should think of that. Parents sometimes don't know. என்ன எல்லாத்துக்குமே புஷ் பண்ணா ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு லிமிட் இருக்குதான். So you shouldn't push too much. And you should look after their என்ன சொல்றது ஒரு emotional well-being too. பேலன்ஸா பார்த்து கொடுக்க. சில பேர் கொஞ்சம் பெருமையா சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு இடம் போறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, போனா

0: So we should balance everything. Lifeline. It's not the education always the tool, not the goal in our life. I say to my kids, nothing new, I say to others, education is a tool, not your goal. Work is a tool, not the goal. இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு உபகரணம். ஒரு நல்ல சுமூகமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு கல்வி தேவை, ஒரு தொழில் தேவை. அதுதான் அதுக்காகவே தான் நான் வாழ்றேன். தனது அருமை கதாய் அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்க எண்ணினார்கள். அவருக்கும் அப்போது 23 வயதாகி விட்டது. 23 ஹை ஏஜ் ஃபார் மேரேஜ். ஏன்னா அவருடைய காலத்துல லைஃப் ஸ்பேன் குறைவு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாளில 40-50ஸ்ல அது லைஃப் ஸ்பேன் குறைவு. வரதட்சணை அல்லது வது தட்சிணை கொடுக்க வேண்டிய வசதி இல்லாததால் தான் இத்தனை நாளாக அவரது திருமணத்தை பற்றி அன்னை சந்திராவும் அண்ணன் ராமேஸ்வரரும் நினைக்கலை. அந்த நாளில மாறி அந்த சம்பிரதாயத்தில வேண்டியதுல மாப்பிள்ள பொம்பளைக்கு காசு கொடுக்கும். The bridegroom have to pay for the bride. It is in the Vedic system. பழைய வேதத்துல எல்லாம் இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது, இது இருக்குது, கொடுத்து எடுக்கிறது இருக்குது. அப்ப இவைக்கு காசு இல்ல நடந்தது. திருவிளையாட புராணத்துல வரும் தருமிக்கு பொற்களி கொடுத்த விடலாம். இப்ப சினிமாவில எல்லாருக்கும் தெரியும், தருமி வந்து ஆஹா ஆஹா இது எனக்கு கிடைக்காதா அண்டு அவன் அதுக்காக இல்ல அவன் சொல்றான் கேட்டா ஹி வாஸ் எ பிராமின். அப்ப அந்த அர்ச்சனை அந்த பூஜை அதுகளை முறையா செய்யறதுக்கு அவன் இல்லறத்துல இருக்கணும். அந்த இல்லறம் செய்து வாழ்றதுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு காசு இல்லையே ரெண்டுதான் அவன் என்ன அதுக்குத்தான் சிவபெருமான் வந்து அவருக்கு பொற்களி கொடுப்பு. அப்படிதான் இப்போது கொஞ்சம் பசை ஏற்பட்டிருந்ததோ என்னவோ அவர்கள் பெண் தேட முனைந்தார்கள். விந்தையிலும் விந்தையாக கதாதரர் இந்த உத்தேசத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இதன் காரணத்தை பின்னரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நாம் ஒருவாறு இதனை ஊகிக்கலாம். ஏன் ராமகிருஷ்ணர் சொல்லாமட்டார்
1: அது தெரியும்.
0: பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனனுக்கு, நீ நானும் இதுக்கு முந்தியும் பல முறை பிறந்திருக்கிறோம், எனக்கு எல்லா பிறப்பும் தெரியும், உனக்கு தெரியாது. அதேதான் அவருக்கு தெரியும் யார் இந்த பிறப்புல தன்னுடைய கம்பேனியன். இதெல்லாம் முற்பிறப்புல இருந்து அப்படியே வாரது. அந்த அவதாரம் அங்க நிகழ்ந்திருக்குது. அப்ப அதை வந்து சேர வேண்டிய தருணம் அந்த சோசியோ கல்ச்சரல் அந்த இதுக்குள்ளால அது வந்து இதோட இன்றைக்கு பிரசங்கத்தை நிறைவு செய்வோம்.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: அந்த பக்திங்கிறது என்ன, நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். சரீரம் நானா, மனசு நானா, புலன்கள் நானா, பிராணம் நானா, இல்ல இதற்கு அப்பாற்பட்டதா ஏதோ ஒரு சித் சக்தி இருக்கே, சித் சக்தி சேட்டனா கம்யா, ஜடசக்தி ஜடாத்மிக, உள்ளூர எது இருந்தால் கண்ணு பாக்குறதோ, காது கேக்கிறதோ, மூக்கு முகர்றதோ, எல்லாமும் தன் காரியத்தை பண்றதோ, அது தூங்கிட்டுன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ராத்திரி 10:30 மணி ஆகட்டும், அப்படியே தானா இருக்கிற இடத்துல சேர்லயே தூங்கிடல. இப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்தாலே தூங்கி போடுறோமே, அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலையே மனுஷாளுக்கு. அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான் ஒரு சக்தி இருக்கு பார்த்தல, அந்த சக்தி தான் தெய்வம். ஏதோ கோவிலுக்குள்ள இருக்காரு, வேற எங்கயோ இருக்காரு நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்காரு, எல்லாவற்றையும் இயக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன் நம்ம தியானம் பண்ண வேண்டாமா? என்ன பண்ணினார் அந்த பரமேஸ்வரன்? தட்சிணாமூர்த்தி கால கீழே அதே அபஸ்மாரம் இருக்கார். அவரும் அந்த அபஸ்மாரமும் அரக்கன், அந்த ரொம்ப கடினமான சரீரம் உள்ளவர். அவருடைய சரீரம் நீளமானத குறுங்கி போயிடுது சாபத்தினால. அப்படி கடினமா இருக்கமையானால் ஒரு பொருள் எப்படி கடினமா இருக்கும், எப்படி மிருதுவா இருக்கும் அது பாக்கிறது. இது சாதாரணமா நமக்கு தெரியல, அது சாஸ்திரம் சொல்றது. உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் இருக்க பதில் அது லூஸ்லி கனெக்டடா இருந்தா சாஃப்ட் ஆயிடுமா, அது ரொம்ப டைட்டா கனெக்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன் ஹார்ட் ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப அந்த விரல சஞ்சோகம் இருக்கமையானால் மிருதுவாகுமா? புட்பமோ மற்ற சோஃபாவோ இதெல்லாம் தொட்டுன்னா உங்களுக்கு இந்த பெலூனோ அதை தொட்டேன்னா உள்ள போறதோ இல்லையோ, உடம்ப தொட்டேன்னா உள்ள போறதோ இல்லையோ. இப்ப என்னடா, ஏன்னா அங்க இருக்கிற ஆட்டம் கனெக்ஷன் வந்து லூஸா இருக்கு. அதுவே ரொம்ப டைட்டா கனெக்ஷன் இருக்குமே ஆனால் அதை நல்லா பிரஸ் பண்ணா உள்ள போகாது, கடினமாயிடும். அதான் கல்லு

0: மரம் இதெல்லாம் தொட்டேன்னா உள்ள போகலையே, காரணம் என்ன, ஆட்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி நீளமா இருக்கக்கூடியதான் அவரை குறுக்கி விட்டார் குள்ளனா. அதனால எல்லா ஆட்டம்ஸும் கிட்ட கிட்ட வந்துருது, ரொம்ப கடினம் அவனை முதிச்சுட்டு இருக்கு. நம்ம காலுக்கு அடிபடுமா இல்லையா, கவலை இருக்குமா இல்லையா பாருங்க. வட்டஸ்தாடனமந்த கசிய கடின அபஸ்மார சம்மர்தனம், கடினமா இருக்கக்கூடியதான ரொம்ப கட்டியா இருக்கக்கூடிய அந்த அபஸ்மாரம் இருக்காரு, அத சம்மர்தனம். ஒவ்வொரு ஒரு ஸ்லோகத்துல ஒண்ணு சொல்லறையானால் இதை நினைச்ச மாத்தினால்தான் மனுஷனுக்கு க்ஷேமம் ஏற்படும். நமக்கு மனுஷனுக்கு எது வரைக்கும் நல்ல வாழ்க்கைன்னு புத்தி ஒழுங்கா இருக்க பரியந்தம், ஒழுங்கா இருக்கிறப்பவே இவன் என்னென்னமோ தளத்தண்டா பண்ணிட்டு இருக்கான், அதுவும் சொன்ன பேச்சு கேட்கலன்னு எப்படி ஆயிடும் மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க. புத்தியானது எப்பொழுதும் கரெக்டா இருக்கணும், அது நல்ல வழியிலேயே போகணும். அதனாலதான் காயத்ரி மந்திரம் தியோ யோனஹா பிரச்சோதயார், எங்களுடைய எண்ணங்களை மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை புத்தியை நல்ல வழியில தூண்டி கொண்டிருக்கணும். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம். ஒவ்வொரு எண்ணமும் உங்க மனசுல வரும் பொழுது அந்த எண்ணமானது பார்த்துட்டே இருக்கார பரமேஸ்வரன் சாட்சியா. அத நல்ல வழியா இருந்தா அதை தூண்டணும், கெட்ட எண்ணமா இருந்தா அங்கே நிறுத்தி பண்ணும். அது யாரு பரமேஸ்வரன், இஹசே தவேதி தத சத்யமஸ்தி நசே திஹாவேதின் மகதி வினட்டி. இந்த உயிர் இருக்கிற காலத்திலேயே அதை ஜெயிக்கணும், நீங்க அந்த மனச நல்ல வழிக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மறுபடியும் இப்படிப்பட்டதான ஒரு அவகாசம் வாய்ப்பு எப்ப வர்றதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது சார். மறுபடியும் மானிட பிறவி எப்ப வர்றது யாருக்கு தெரியும், வருமா வராதா, எத்தனை ஜென்மாக்களான வரும், வந்தாலும் இதை கேட்க வருவோமா, பரமாத்மாவை கேட்க வருவோமா? ஏன்னா மானிட பிறவியில மனுஷன் இங்கே இங்கே அவனுக்கு முதல்ல வயத்தை ரொப்பறதுக்கே அவன் ஜென்மம் முழுக்க ஆயிடுறதுன்னு, அதோட ஆசையும் இல்லை. வயர் ரொம்ப இருக்கு, ஏதோ ஆகாரம் கிடைக்கிறது போறோம், ஆஹா ஒரு வீடு வேணும், நல்ல வட்சத்திலும் வேணும், அதோட என்னென்ன வஸ்திரங்கள்லாம் வேணும், அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவன்லாம் என்ன நமஸ்காரம் பண்ணணும், எல்லோரும் இருக்கிறவனும் நான் பெரியவன் நினைக்கணும், என்ன ரெக்கக்னைஸ் பண்ணும், என்ன புகழணும், என்ன ஆசை இருக்கு, எண்ணமே முடிவே இல்லையே. நான் பரம்பொருளை பார்க்கணுங்கிற எண்ணம் வருது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம், எண்ணம் வருது சார், ஆனா அதை அமல்படுறதுக்கு இடமே இல்லைன்னா. கிராமாந்தரத்துல போகும்போது கோவிலுக்கு போறவனே கிடையாது, விருச்சோன்னு கிடக்கிறது. எந்த எங்கெங்க ஒவ்வொரு கோவிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உற்சவம் நடந்தது, போறதே இல்லை மனுஷியா. ஏன், நம்பிக்கை போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இது போல நல்ல விஷயத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் வருமா, அல்லது சொல்லக்கூடியதான மனுஷனும் கிடைப்பார, சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள்கள் இருக்கா. சிரவணாயாதி பகவோ என்ன வீத்தியு சுருண்ணந்தோவி பகவோ என்ன வீத்தி, கேட்கறதே சொல்றதே ரொம்ப கஷ்டம், சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. அப்படி இருக்குன்னு அப்படி ஒரு மானிட பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சு இந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறக்காக விடலாமா, கோட்டை விடலாமா, நம்ம ஏதோ கோபம் ஏதோ ஒரு விவகாரம் என்னமோ ஒரு சந்தர்ப்பம் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். ஆகையால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பாதத்திலையும் அந்த லீலைய சொல்லிண்டே இருக்கிற ஆச்சாரியர் வட்சஸ்தாடனமந்த கஸ்ய கடின அபஸ்மார சம்மர்தனம், அந்த கடினமா இருக்கக்கூடியதான அபஸ்மாரம் மேல காலை வச்சு அழுத்துட்டே இருக்கு. அவன் திருப்பி வெளியில வந்துட்டு போறானு, அந்த அபஸ்மாரம் வெளியில வந்து ஜனங்களை தாக்கப்படாது, ஜனங்கள் காப்பாற்றப்படணும், அவளுக்கு புத்தி நல்ல வழியிலேயே இருக்கணும் அப்படின்னு. கடின அபஸ்மார சம்மர்தனம் பூபிருத்பரியடனம் நமசுர சிர கோட்டீர சங்கர்ஷணம். பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்காரான், அப்படி கைலாச மலையில சுத்திட்டு இருக்க. வாழ்க்கையில ஒரு தரம் அந்த கைலாச மலைக்கு போகணும், கேதார்நாத்துக்கு போகணும், இப்ப எல்லாம் எல்லோருக்கும் பயம் வந்துருச்சு. கேதார்நாத்துக்கு போகணும், ஒரு 14 மைல் நடக்கணும், 40 மைல் மடக்கணும்னா இந்த நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற, 5 நாள் 10 நாள் எல்லோருக்கும் பயம், இன்ஷூர் பண்ணிட்டு போறான் முன்னாலேயே, விவகாரம் பண்றான் அது இதுங்கிறான். விவகாரம் முழுக்க என்னடா அந்த மலையில நடந்துதான் ஆகணும், நடக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இங்கே வாக்கிங்கே கஷ்டமா இருக்கு, அங்கே நடங்கிறதுன்னு. ஆனா நடக்கணும் நடக்கணும் ஏதோ பக்தியினால பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த இடத்துலதான் அவருடைய வீடு, அது அங்கேயே நடந்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அங்கே நடக்கிற காலத்துல கால் எவ்வளவு குத்தும் பாருங்க. பூபிருத்பரியடனம் ஹே பரமேஸ்வர, உம பாதங்கள் யமதம் ராஜாவை எட்டி உதச்சிருக்கு, உங்க பாதங்கள் விடாம அவருடைய அபஸ்மாரண அழித்து பிடிச்சிட்டு இருக்கு, உங்க பாதங்கள் கைலாசமலையில சுத்தி கொண்டு போ பிரியடனம். ஆகையால் உங்களுக்கு என்னென்ன முக்கியமாக நல்ல செருப்பு தேவைங்கிறார். பிரியடனம் அதுக்கப்புறம் நமசுர கோட்டீர சங்கர்ஷனம். தேவதைகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ற அந்த பரமேஸ்வரனுக்கு, பரமேஸ்வரனோட பரமேஸ்வரனுடைய ஆத்தகாரியன் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றாள். ஆச்சாரியால் சௌந்தர் லேகரில் சொல்லும் பொழுது கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹரபுர கைடபித கடோரே கோட்டீரே கலசி ஜம்பாரி மகுடம் பிரணம்யேஷு ஏதேஷு பிரசபம் உபயாதஸ்ய பவதம் பவசியாபியுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே அப்படின்னு சௌந்தர் லேகரில் அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா சிம்ஹாசனத்துல. தேவதைகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா முன்னால, அம்பாளை பார்த்துட்டே இருக்க திடீர்னு சொல்லி கொள்ளாம பரமேஸ்வரன் வந்துட்டார். வரலாமா இந்த தப்பா என்ன ஆதிகாரி பாக்கிறதே நான் வந்திருக்கேன். அவர் பாட்டுக்கு வந்திருக்கார். அங்க வந்ததுமே பரமேஸ்வரன் வந்ததுமே சதா சிவபதி விரதா டக்குன்னு எழுந்துட்டு பரமேஸ்வரன் எதிர்க்க வர்றதுக்காக கிளம்பினா அம்பாள். இந்த தேவதைகள்லாம் முன்னால உட்கார்ந்துட்டு இருக்காளே நமஸ்காரம் பண்ணும் பொழுது நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எழுதுக்கணும். அதுக்காக ஒருத்தர் நமஸ்காரம் பண்றாரா, நமஸ்காரம் பண்ணும்போது அவ்வளோ வேகமா கிளம்புறா பரமேஸ்வரனை எதிர்கொண்டு அழைக்கணும்னு. இவாள நடுவுல வந்து நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தர் தலையில இருக்கிறதுன கிரீட்டம், நீங்க சினிமால பாத்துருப்பீல, ஒவ்வொரு கிரீட்டம் 2 கிலோ 3 கிலோ எப்படித்தான் அவளோட தங்கத்தை சுமந்துட்டு இருக்காளோ. ஏன்னா தேவதைகள்னு அப்படி நம்ம தீர்மானம் பண்ணி விட்டோம். அப்படி அந்த கிரீட்டங்களை வச்சுட்டு அது நடு நமக்கு அம்மா போயிட்டு இருக்காளா, அந்த கிரீட்டமானது அவ காலில் படுமோன்னு பயப்படுறாளாம். அங்க இருக்கக்கூடிய தோழிகள் அம்மா கிரீட்டம் வைரிஞ்சம் பரிகரா, பிரம்மதேவருடைய கிரீட்டமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், காலில் பட்டா அடிபடும், ஆகையால் பார்த்து வாங்கோ. புற கைட்டபித கடோரே கோட்டேரே கைட்டபபித் மது கைட்டபான்னு ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர் அறக்காளையும் கொன்னவர் மகாவிஷ்ணு. அதுல கைட்டபபிதா கைட்டபரை கொன்னதான் அந்த மகாவிஷ்ணுடைய கிரீட்டம் அது நடுவுல நிக்கிறது, கால அடிபட போடுதுமா வாங்க. கடோரே கோட்டேரே ஸ்கலசு ஜம்பாரி மகுடம், இந்திரனுடைய கிரீட்டம் அங்க இருக்குமா, இந்திரன் எல்லாத்தையும் ஷோ பண்ணிப்பார். எல்லாத்த விட வச்சு தேவதைகளுக்கெல்லாம் ராஜா இல்லையா, அதனால விவகாரம் என்னடா, நான் தான் ராஜான்னு மற்ற தேவதைகளை விட ஒசத்தியான நீளமாக கடினமான ஒரு கிரீட்டத்தை வச்சுட்டு இருக்கார், அது இங்க இருக்கு. ஆனா நீங்க கொடுத்த ஒரு அபிமானத்தினால் ஒரு சக்தியினால்தான் வளர்க்கலாம் இருக்கு. சக்தி இல்லைன்னா எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் இருக்க உள்ளூரை எழுந்துக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு ஏதாவது அனுபவிக்க முடியுமா உங்களால, ஏசி போட்டதுமே ஆஃப் பண்ண குளிர்றதுங்கிறான், என்னாச்சுன்னு ஆஃப் பண்ணதுன்னு ரொம்ப இது உஷ்ணமா இருக்க ஃபேன் போடுங்கிறான், என்ன சுவாமி விவகாரம்னார், உள்ளூர சக்தி இருக்கணும், அது இருந்தாதான் சுக துக்கே சமய கிறிஸ்துவ லாபாலாப ஜெய ஜெய. ஒரு மனுஷனுக்கு சுகம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ இன்பம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான சக்தி அந்த உள்ள இருந்தா தான் நடக்கும். ஆகையால் சக்தியெல்லாம் அம்பாள் கொடுத்ததுதான், அதனால நமஸ்காரம் பண்ண வந்திருக்கார். நமஸ்காரம் பண்ணும்பொழுது கிரீட்டம் காலுக்கு படுமோ படுமோ அப்படியும் காப்பாது ஏதேடு பிரசபம் உபயா தஸ்ய பவனம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிருக்க பொழுது தோழிகள்லாம் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கன்னு எப்படி அம்பாளை சொன்னாலோ அதே மாதிரி அம்பாளுக்குன்னு அம்பாளுடைய ஆத்தக்காரன பரமேஸ்வரனுக்கு சொல்லணுமா, அந்த தேவதைகள்லாம் வந்து வணங்கிட்டு இருக்காளா. நமசுரசிர கோட்டீர சங்கர்ஷனம், நமஸ்காரம் பண்ணக்கூடியதான தேவதைகள் அவளுடைய தலையில இருக்கக்கூடியதான கோட்டீர சங்கர்ஷனம், அவ நமஸ்காரம் பண்ணும்பொழுது கிரீட்டத்தை எடுத்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தலையில போட்டுக்கிறதுக்கு டைம் இல்லை சார், அதோடையே சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினா அந்த பாதத்துல பட்டா அந்த பாதத்துக்கு எவ்வளவு கவலை இருக்கும். ஹே பரமேஸ்வரா, எத்தனை காரியங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை லீலைகள், உங்க பாதங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். ஆகையால் கர்மேதம் மிருதுளஸ்ய தாவக பதத்வந்தஸ்ய கௌரிபதே. ஹே பரமேஸ்வரா கௌரிபதே, ஏன் கௌரிபதேன்னு கூப்பிடுறார், ரொம்ப மிருதுவான ஒரு சரீரம் பழக்கு, அப்படி மிருதுவான சரீரத்தை தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலாம் பரமேஸ்வரனை. அம்பாளே ரொம்ப மிருதுவான சரீரம், புஷ்பம் மாதிரி ஒரு சரீரமா அம்பாளுக்கு, அப்படி இருக்கக்கூடியதான அந்த சரீரத்தை அந்த அம்பாள் அந்த சரீரத்தெல்லாம் கஷ்டப்படுத்தி தபஸ் பண்ணினா. பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயுத பரஸ்பரம், அம்பாள் வேணும்னு பரமேஸ்வரன் அம்பாளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அம்பாள் தபஸ் பண்ணினாராம். பார்த்தல அப்படின்னா இருக்கணும். மனுஷ தம்பதிகள் தான் இவரை கண்டு ஆந்தம்மா, அவரை கண்டு ஆந்தம்மா கண்டு இவர், இப்படி இருக்கணும். சரீரம் ரெண்டா இருக்கணும், மனசு ஒன்னா இருக்கணும். அதான் வேதங்கள்லாம் சொல்றது. சமானி வாகோதி ருக்வேதத்துல கடைசியில என்ன பிரார்த்தனை, எங்களுக்கு ரெண்டு சரீரம் இருந்தாலும் மனசு ஒன்னாகத்தான் இருக்கு. நான் என்ன நினைக்கணும்னோ அதை அந்தம்மா நினைக்கணும், அந்தம்மா நினைக்கிறதா இவர் நினைக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு தாம்பத்தியம்னு பேர். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு அந்த பரமேஸ்வரன். அம்பாளே தபஸ் பண்ணி பண்ணி பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணீங்கன்னா வேற மாட்டேன்னார். கஷ்டப்பட்டது ஹிமவான், அவருக்கு என்ன தெரியும், பொண்ணு கல்யாணத்துக்கு வயசாயிடுது, வயசு வந்துடுது, இந்த பொண்ணும் நான் இன்னார லவ் பண்றேங்கிறது. அந்த சரியை லவ் பண்றாருன்னு அவர் போய் அரேஞ்ச் பண்ணி பேசணும்னா அவர் தபஸ்ல இருக்காரு. இப்பதான் எப்ப பார்த்தாலும் தபஸ்ல இருக்க, என்ன சார் பண்றது, எது போய் பேசலாமா, அம்மா அப்பா யாராவது இருக்காளா போய் பேசலாமான்னு தெரியல. யார கேட்டாலும் இன்னார் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா அப்பா யாருன்னு தெரியாதுங்கிறாங்க. யார போய் விசாரிக்கிறது, இந்த பொண்ணை கேட்டா நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும். யோஜனை பண்ணி பார்த்தார், ஒரு 20-30 அட்டம் பண்ணி பார்த்தார், வாய மூழ்கிட்டு ஆதிலே உட்கார்ந்து இருக்க. ஆனது நடக்கட்டும்னு ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆகல, என்ன லீவ் டு தி டைம் அப்படின்னு. வேற என்ன பண்றது, அப்படிதான் ஏதோ சரியாகும். நாரதர் இங்கிருந்து வர வந்து சும்மா இருக்கக்கூடாதோ, அம்மா உங்க காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளே கல்யாணம் ஒண்ணும் பண்ணலையேன்னு. உமக்கு என்ன ஏன் தெரியும் கிரகஸ்தம் கவலை, உமக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணும் பெத்துக்கல, பொண்ணு கல்யாணம் ஆகலையேன்னு அவரை கேட்டா என்ன அர்த்தம். அவர் வேணும் தான் கேட்டார். அவர் பார்த்தா இப்படியெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு, இந்த பொண்ணும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது, அவரோ கண்ண மூண்டு இருக்காரு, என்ன பண்ணாலும் சரியா வரமாட்டேங்கிறது, என்ன தெரியல, நீங்களே சொல்யூஷன் கொடுக்க மாட்டார் அவர். அவர் பார்த்து இது என்ன ஒரு பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா, என்ன பண்ண, இந்த பொண்ணை கொண்டு போய் அவருக்கு பரிச்சரியை பண்றதுக்காக விட்டுரும் கொண்டு, இவாளே லவ் பண்ணிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க, எல்லாம் விவகாரம் எப்படி சொல்யூஷன் பழைய நாளே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு 2-3 ஆச்சு அவர் கண்ணை திறக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்னமான அப்படி மெல்லமா திறந்தானா, இந்த திரிலோக சுந்தரி திருப்புராசிரி திரிபுரா திரிபுரவாலா திரிபுரா அப்படின்னு நினைச்சுண்டா அந்த அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். அதை பார்த்தாராம், என்ன ஆச்சுன்னு தபசு முடி வச்சு விட்டார். எந்த ஊர்ல இருந்து வரைய, எங்க அம்மா அப்பா யாரு, இங்க இருந்து சப்தர்ஷிகளை அனுப்பிச்சாரோம் பொண்ணை கேட்கறதுக்கு. எதுனா பொன்னாத்துல இருந்து வரணுமா பையனாத்துல இருந்தமா அதெல்லாம் தெரியாது. இவர் அனுப்பிச்சார், அவளம் போனா ஏதோ விவகாரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன், அப்படி பரமேஸ்வரனே அம்பாளை தபஸ் பண்ணி அடைஞ்சிருக்க, அம்பாளே பரமேஸ்வரனா வேணும்னு தபஸ் பண்ணி அடைஞ்சிருக்க, அந்த மகா கோமளமா இருக்கக்கூடியதான அம்பாள் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு கோமளமா நீங்க இருக்கணும் ஹே பரமேஸ்வர. உங்களுடைய பாதங்கள் அது இப்படி எல்லாம் வேலை செய்யறது, இங்கெங்கெல்லாம் கைலாச மலையில மலையில போய் அலைஞ்சுட்டு இருக்கே, யமதன் ராஜாவுடைய வட்சத்தை அடிச்சிருக்கே, மார்பு அடிச்சிருக்கே, அபஸ்மான அழுத்தி பிடிச்சுட்டு இருக்கே, உலகெல்லாம் சுத்தி கொண்டிருக்கே, தேவதைகளுடைய கிரீட்டங்கள்லாம் பட்டு அதுக்கு அடிபடுமோன்னு பயமா இருக்கே பரமேஸ்வர. ஆகையால் நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, மச்சேதோ மணி பாதுகா விஹரணம், என்னுடைய மனசு எனக்கூடியதான கடினமாக இருக்கு. என் மனசு இருக்கு பாத்தீங்களா, அது இன்னதுன்னு கல்லு மாதிரி இருக்குன்னு. உருகாதா மனம்னு, எத்தனை யாரு எதை பண்ணினாலும் மனசு உருகி ஏதோ ஒன்னு கொடுக்கறதில்ல, தானம் பண்றதுன்னு தோடுறதா, சம்பாதித்த மனமானது யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். அப்படி யாருடைய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பண்ண மனசு உருக மாட்டேங்கிறதே ரொம்ப பேர் இருக்கு. அப்படிப்பட்டதான கடோரமான ஒரு மனசை நான் வச்சுட்டு இருக்கேன் பரமேஸ்வர, இந்த மனசை உன்னை கொடுத்துறேன், இந்த மனசை செருப்பா தச்சுக்கோமச்சேதோ மணி பாதுகா விஹரணம், கல்லு மாதிரி இருக்க, இதை வச்சுட்டு இதை நடந்தேன்னா இது மேல ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அப்படியே நான் என்ன, இந்த மனசு என்னை விட்டு போகணும், அது இருக்கிற பரியன்னா நமக்கு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கு சார், சும்மா இருக்க மாட்டேங்க, அப்படி இருந்தா என்ன இப்படி இருந்தா என்ன, அதனால என்ன இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்க. ஆகையால் என் மனசு என்னை விட்டு போயிடுச்சா, மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோகோ, பந்தமும் அதுதான் மோட்சமும் அதனாலதான். ஆகையால் பந்தாய விஷயாசக்தம், அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேண்டாம்னு ஏதாவது ஒன்ன சொல்றோம் லோகத்துல கிடையாது. கடைசியில் உங்களுக்கு என்ன வேணும், துன்பம் போகணும், அதுவும் வேணும் தாங்க, அத்தனை வேண்டாம் வேண்டாம்னு நோன்னு சொல்றதே கிடையாது. குப்பையா இருந்தாலும் சேர்த்து வைங்க சார், குப்பைக்காரன் வந்தா கொள்ள நான் காசு வரும், அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தான் மனுஷன் நடந்துட்டு இருக்காங்க. வைராக்கியங்கிறது தூளிய அளவுக்கு இல்ல. சாஸ்திரத்தால் தான் இருக்க, இவனிடத்துல அனுஷ்டானத்துல இல்லாம போயிடுத்த. மனுஷன் எதையும் எதிர்பார்க்காம இருக்க வாழ கத்துக்கணும். இது வேணும்னு ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நாள் இருக்க நீங்க யோசனை பண்ணிப்பாரு. எதையும் விரும்பாமல் இருக்கிறது போறோங்கிற எண்ணத்துல நான் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. அப்படி நம்மளால வாழ முடியாதான்னு பார்த்தோமா, அதுதான் மனுஷனுடைய ஒரு வசதி. எதையும் வந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதுவும் சில பேர் எது வந்தாலும் வேண்டாம் தள்ளிடப்படாது. வந்ததா சரி, வரலையா வரலன்னு கவலைப்படப்படாது. ஏன்னா வரலேன்னு வந்ததை ரிஜெக்ட் பண்றப்பவும் துவேஷம் இருக்கு. துவேஷமும் ராகத்துக்கு ஆப்போசிட் தான். எதை நம்ம விரும்புறோமோ, எதை நமக்கு வேண்டாம் நினைக்கிறோமோ அதை நம்மகிட்ட வரப்படாதுங்கிற ஆசைக்குத்தான் துவேஷம்னு பேர். சோ ராகமும் இருக்கப்படாது துவேஷமும் இருக்காது. அதனாலதான் ராகம் இருக்கப்படாதுன்னு வீராகம்னு சொன்னான், துவேஷம்னு சொல்ல. ஆகையால எதையும் ரிஜெக்ட் பண்ணப்படாது, எதையும் வேணும்னு கேட்கப்படாது. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு நிலையை நம்ம வரவழைச்சுக்கணும். அப்படி ஹே பரமேஸ்வர, என்னுடைய மனசு இவ்வளவு கடினமா இருக்க, இப்படி கடினமான மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன், அதனால நீங்க க்ஷேமா ஆனந்தம் வச்சுக்கோ. மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போ ததங்கி குரு அப்படின்னு நம் மனசை பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு திவ்யமான ஒரு பக்தியினுடைய விசேஷத்தை இங்க சொல்ற. வக்ஷஸ்தாடனமந்த கஷ்ட கடின அபஸ்மார சம்மர்தனம் குபிருத் பர்யடனம் நமத் சுரசிர கோட்டீர சங்கர்ஷணம். சுரசிரஹா சுரால்னா தேவதைகள், தேவதைகளுடைய தலை சிரஹா, அதுல இருக்கக்கூடியதான கோட்டீரம் கிரீட்டங்கள், அது காலப்படுமோ. சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலத்திய தாவக பதத்வந்த்வஸ்யா. ஹே பரமேஸ்வர, உங்களுடைய மிருதுவா இருக்கக்கூடியதான அந்த இந்த பாதங்களுக்கு இந்த செயல்கள்லாம் இருக்கு பார்த்தா, அது ரொம்ப துன்பத்தை கொடுக்கறதுப்பா கௌரீபதே. மச்சேதோ மணி பாதுகா விஹரணம், என்னுடைய மனசு எனக்கூடியதான மணி பாதுகளை வச்சுட்டு அதோட சுத்துங்கன்னு நீங்க சம்போ தத் அங்கீகுரு, இப்படி சதா அங்கீகுரு, இதை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பகவானை பிரார்த்தித்தார். அடுத்த ஸ்லோகத்துல இப்ப சொன்னாரோ இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பாத சேவை பண்ணினா அதுக்கு என்ன ஒரு க்ஷேமம் வருது, அதனால வரக்கூடியதான நன்மை என்ன அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். உள்ள இருக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் இதே லீலைகள் தான். விசலிதோ வைவஸ்வத நிர்ஜரா கோட்டீரோஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்டா முக்தி வதுஸ்தனோதி நிவிருதாஸ்லேஷம் பவானீபதே யச்சேதோஸ்தவ பாத பத்ம பஜனம் தசேஹ கிம் துர்லபம். யம தர்மராஜா பரமேஸ்வரனை பார்த்து நடுங்குறானா, ஏண்டன்னர் ஒரு தரம் உதச்சிருக்க, அது இனி இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. மறுபடியும் யமதன் ராஜாக்கு யார கண்டா பயம், பரமேஸ்வரன். பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூரிய பீஷாதிந்திரச்சாக்னிஸ்ய மிருத்யுர் தாவதி பஞ்சமஹ. ஓடிண்டே இருக்கிறான், எங்க பரமேஸ்வரன் வந்துடுவாரோ அவருடைய கோபம் வருமானு ஓடுறாருனே. மீதி பேர்லாம் தாவத்தையும் போடல அந்த மந்திரத்துல, பயப்படுறார். பீஷாஸ்மாத்வாத பவதே வாயுதான் பவிக்கிறது, பயக்க பயப்படுறார். பீஷா உதேதி சூரிய, சூரியன் உதிக்கிறார கரெக்டா 5:52 இன்னைக்கு சூரியோதயம்னா அந்த 52 உதிச்சாயின் அவர் அப்படி கரெக்டா உதிக்கிறார் சார். ஒவ்வொரு நாளும் பீஷாதிந்திரஸ்தாக்னிஷ, இந்திரனும் அக்னியும் அந்த பரமாத்மாவுடைய பயத்தினால தந்த காரியத்தை பண்ற. ஆனா யமதர்மராஜா மிருத்யுர் தாவதி பஞ்சமாக ஓடிண்டே இருக்கார். ஒரு செகண்ட் ஏதாவது தப்பா எடுத்துன்னா பரமாத்மாவுக்கு பயம் வந்துருமோ, கோபம் வந்துருமோ அப்படின்னு அந்த பரமாத்மா பரமேஸ்வருக்கு பயப்படுறாரா யம தர்மராஜா. வக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா, அந்த வைவஸ்வதா விவஸ்வானுடைய பிள்ளையா இருக்கக்கூடியதான யம தர்மராஜா நடுங்கிறார். ஏன், மறுபடியும் ஒரு தரம் அடி வாங்கினேனே, மறுபடியும் அந்த அடி வாங்கப்படாது. வக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா, அதே போல நிர்ஜரா கோட்டீரோஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே. தேவதைகள் என்ன பண்ண நமஸ்காரம் பண்ணி அவளுடைய கிரீட்டத்தை வெறும் பிளைனா இல்ல சார், அந்த கிரீட்டங்கள்ல ரத்னங்கள் மாணிக்கங்கள் இவைகளை செதுக்கி இருக்கு. கலர் கலராக ரத்னங்கள்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் செதுக்கி வச்சுட்டு இருக்கான் கிரீட்டத்துல. அவ நம்ம மாதிரி கஷ்டமா என்ன, தங்கம் 2000 விற்கிறது 3000 விற்கிறது உமக்குன்னு தேவதைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, எப்ப வேணாலும் கிடைக்கும். காமதேனு கல்பவருஷம் வெள்ளம் இருக்கு, போய் கல்பவருஷத்தை போய் கிரீட்டம்னு கேட்டா தானா வந்து சேர்றது. அப்படி அவெல்லாம் டிசைன் டிசைனா கிரீட்டர் வச்சுட்டு இருக்கார். அந்த கிரீட்டங்களை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த கிரீட்டங்கள்ல இருந்து வந்ததான ஒரு கிரணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்க, அது அப்படியே பரமேஸ்வரனுக்கு கற்பூர ஆரத்தி கொடுத்த மாதிரியா இருக்கும். அவ எழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்ததுமே பரமேஸ்வரனை சுத்தியும் கற்பூர ஆரத்தி கொடுத்த போல இருக்குன்னு. கோடி ரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே நிர்ஜராக தேவதைகள், கோட்டீர உஜ்வல ரத்ன தீப கலிகா, கோட்டீரம்னு கிரீட்டம், அந்த கிரீட்டத்துல வரக்கூடியதான உஜ்வல ஜுவலித்து கொண்டிருக்க கூடியதான ரத்ன தீப கலிகா, ரத்னங்களுடைய தீபம், அந்த ரத்னத்துடைய ஒளியினால அப்படியே பரமேஸ்வரனுக்கு ஆரதி கொடுத்தா போல இருக்க. ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே, இதெல்லாம் பார்த்து முக்திவதூ திருஷ்டுவா முக்திவதுஸ்தனோ தினிபுருதா ஸ்லேஷம், ஏ பரமேஸ்வர இந்த முக்தி எனக்கூடியதான ஒரு பெண் என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த பரமேஸ்வரன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் முக்திங்கிறது பரமேஸ்வரனை தியானம் பண்ணினாலே முக்தி கிடைக்கிறது, பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால ஞானம் வருது. ஞானம் மகேஸ்வராதிச்சேத் அப்படின்னு அந்த ஞானம் ஆத்ம தத்துவ ஞானம் அம்பாளை தியானம் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறது சிவஞான பிரதாயினி, சிவஞானம் அப்படி சிவம்னு மங்களம்னு அர்த்தம், ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு பரம மங்களமானது. அது ஞானத்தை தவிர பரமாத்ம ஞானத்தை தவிர ஒன்றும் கிடையாது. நகி ஞானேன சந்தோஷம் பவித்திரம் மிக வித்தியது, இந்த ஜென்மாவில் எங்கேயுமே மிக உயர்ந்ததான ஒரு பதார்த்தம், பாவனமான ஒரு பதார்த்தம், எல்லா விதமான துன்பங்களையும் அழுக்குகளையும் நீக்கக்கூடியதான பதார்த்தம் இந்த ஞானம் ஒன்றுதான், அந்த சிவஞானம் ஒன்றுதான். அப்படிப்பட்டதான அந்த சிவஞானம் இருக்கே அதை கொடுக்கக்கூடியதான முக்தி என கொடுக்கதான அந்த அம்மா பரமேஸ்வரன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆலிங்கனம் பண்ணா பரமேஸ்வரனோட உங்களை சேர்த்து வைக்கிறான் அர்த்தம். திருஷ்டுவா முக்தி வதோஸ்தனோதி நிபுருதா ஸ்லேஷம் பவானி பதே, இந்த பவானிங்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு கூட்பாடு இருக்க பார்த்தீங்களா, ஒரு அட்ரஸ், அதுக்கு ரொம்ப விசேஷம். அந்த அம்பாள் கருணாமூர்த்தி, எதை வேணுனாலும் கொடுக்கத்தைய பவானி துவம் தாசே மயி விசேதர திருஷ்டிம் ச கருணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன் கதையதி பவானி துவமிதி யஹா, பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைத்தான் அம்பாளை போய். அம்மா பவானி துவம் தாசே, தாங்கள் தாசனாயிருக்கக்கூடியதான என்னை காப்பாத்துங்கோன்னு சொல்றதுக்காக மை விதர திருஷ்டிம் ச கருணா, என்னிடத்துல உங்க கருணையோடு கூடியதான பார்வையை என் மேல விடுங்க அப்படின்னு என்ன பாருங்கோன்னு அர்த்தம். இதுதான் அவன் பிரார்த்திக்கிறான். அம்பாளை பிரார்த்திக்கிறதுக்கு எப்படின்னு, நான் உங்களை வணங்குகிறேன் என்ன பாருங்கோன்னு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைச்சான். நினைச்சேன்னு பவானி துவம் தாசே அப்படின்னு சொன்னாராம். அம்பாள் என்ன பண்ணின, பவானி துவம் அப்படின்னு பிரிச்சுட்டா. இவன் ஒண்ணு பவானி, ஹே பவானி பவானி மாதா துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் அப்படின்னு சொல்ல நினைச்சு பவானி துவம் தாசேன்னு சேர்த்து சொல்லிவிட்டான். இப்ப இவன் என்ன கேக்குறான், பவானி துவம் நானா ஆகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணா தன்னுடைய ஸ்டேட்டஸ கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு கருணையோட அவ கேட்கணும்னு இல்லை, கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பவானி துவத்தை கொடுத்து விட்டாளாம். அப்படி இருக்கக்கூடியதான அம்பாள் அவருடைய ஆத்தக்காரர் பவானி பதே. பவானிங்கிற ஒரு ஒரு வடிவம் இருக்க ரொம்ப விசேஷம். பவானி பவானி பவானி அப்படின்னு சரண்யே வரண்யே சுகாருண்யமூர்த்தே ஹிரண்யோதராஜே ரகண்யே சுபுண்யே சரண்யே சரண்யே பவாரம்ப பீஜேஷ்ட மாம் பாஹி பத்ரே, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவானின்னு பவானுடைய ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே எல்லா விதமான துன்பங்கள்லாம் போகுமா, மனசில் இருக்கக்கூடியதான வியத கவலை அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபம் பவானி மாதான்னு சொல்றாளே. அப்படிப்பட்ட பவானி மாதாவுடைய ஆத்தக்காரர் பவானி பதே மச்சே தஸ்தவ பாத பத்ம பஜனம், ஏ பரமேஸ்வரா என்னுடைய மனசு இருக்கே இந்த மனசு தவ பாத பத்ம பஜனம், இது உங்களோட சேர்ந்து இருக்க சத்ய இஹ கிம் துர்லபம், இப்படி கிடைச்சிடுத்துனா இனிமேல எது கிடைக்காதுன்னு லோகத்துல சிவபக்தி மனுஷனுக்கு வந்ததே ஆனால் எல்லாமும் கிடைக்கும். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம்னு பாத சேவையனுடைய ஒரு விசேஷமான ஒரு கௌரவம் இத சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. வட்சஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா நிஜரா கோட்டி ரோஜ்வல ரத்ன தீபகலிகா நிராஜனம் குர்வதே திருஷ்டுவா முக்தி வதூ தனோதி நிகிலாஸ்லேஷம் பவானீபதே மச்சே எச்சேதஸ்தவ பாதவத்த பஜனம் தத்தேஹ கிம் துர்லபம். ஆகையால் பரமேஸ்வரன் ஒரு நாள் காலம்பர் எழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அவருடைய கௌரவத்தை போய் நமஸ்காரம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணா சகல க்ஷேமத்தை அடைவோம்னு சொல்லி இதில் முடிச்சிருக்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் எதை பண்ணினாலும் உங்களுக்கு நல்லதான். நான் பண்ணக்கூடியன ஜபோ ஜல்ப செல்பம் அப்படின்னு பகவதி முத்ரா விரச்சனான்னு சொன்னாரே, அதே விதமாக நான் பண்ணக்கூடியதான செயல்களெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும், உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. இத அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே ஈஷ்ட சித்தயே. தானீம் ஏதௌ ஈஸ்வரப்ராஜ்ஞௌ சைதன்ய பிரதீப்தாபிஹி அதிசூக்ஷ்மாபிஹி அஜ்ஞான விருத்திபிஹி ஆனந்தம் அனுபவதஹ. ஆனந்தவகு சேதோ முக ப்ராஜ்ஞஹ இதி ஸ்ருதேஹே. சுகம் ஹமஸ்வாப்ஸம் ந கிஞ்சித் அவேதிஷம் இதி உச்சிதஸ்ய பராமர்ஷோத்தேஷ்ச. அப்போ அந்த ரெண்டு நிலையையும், காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வர பிராஜ்ஞனுடைய நிலைய சொல்லிட்டோம், ஜீவனுடைய ஈஸ்வரன் நிலையும் சுஷுப்தி நிலையா அந்த ஆனந்தமய கோஷமா சொல்லியாச்சு. இப்படி ஆனந்தமய கோஷமா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த நேரத்துல எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னா, சைத்தன்ய பிரதீபாபிகி அதிசூக்ஷ்மாபிகி அஜ்ஞான ஆவருத்திபிகி ஆனந்தம் அனுபவத்தக. சைத்தன்ய பிரதீப்தாபிகி, சைத்தன்யத்தினால் பிரதீப்தாபிகி நன்றாக பிரகாசிக்கப்படுத்தப்படுவதாக, நன்றாக பிரகாசிக்கப்பட்டதாக. அதிசூக்ஷ்மாபிகி அஜ்ஞான விருத்திபிகி, அதிசூக்ஷமான அஜ்ஞான விருத்திகள் கூடியதான அந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசமானது பிரகாசப்பட்டதனால் அஜ்ஞானம் அனுபவத்தக, அந்த ஆனந்தம் அனுபவத்தக, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அங்க சைத்தன்யத்தினாலதான் பிரகாசிக்கிறது, சைத்தன்யத்தினால பிரகாசிக்கிறதுனாலதான் ஆனந்தமானது அனுபவிக்கப்படுறது அப்படிங்கிறது தெரியுது. தூக்க நிலை விழிப்பு நிலையிலிருந்து வேறுபடுறது எப்படி அப்படின்னு கேட்டா, அங்க ஆனந்தமயமானது அனுபவிக்கப்படுறது, அங்க ஆனந்தமயம் அனுபவிக்கப்படுறது, அந்த ஆனந்தமானது அனுபவிக்கப்படுறது, பிரம்மனுடைய ஆனந்தமானது அனுபவிக்கப்படுறது. ஆனாலும் அது நம்மளுடைய பிரம்மானந்தம் இல்ல, நம்முடைய மோட்ச அனுபவம் இல்ல, இல்லாட்டி தூங்கினாலே போதும் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் மோட்சத்துக்கு. ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம் பல நாள் தூக்கம் அப்படிங்கறதுனால நம்ம பெரிய சித்த புருஷரா இருக்கோம். அதனால அப்படி இல்ல. அப்ப என்ன அதுல விஷயம், வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க சைத்தன்யமானது இருக்கு, சைத்தன்யத்தினுடைய இருத்தல் விழிப்பு நிலையிலையும் இருக்கு அப்படிங்கறதுனால சைத்தன்யத்தினுடைய இருத்தலை வச்சுட்டு அங்க நீங்க வந்து வித்தியாசப்படுத்த முடியாது. சைத்தன்யத்தினுடைய இருத்தல் வந்து விழிப்பு நிலை. ஏன்னா என்ன சொல்றாங்க, அந்த இடத்த சைத்தன்யத்தோட இருத்தல் இருக்கு அப்படின்னா, ஆத்மாவோட இருத்தல் இருக்கு, ஆத்மா அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்பவும் தான் அந்த அனுபவம் இருக்கு, உனக்கு தெரியல. சாஸ்திரம் எதுக்கு படிக்கிறோம், முன்னாடியே அதிகாரி பத்தி விசாரம் பண்ணும்போது சொல்லியாச்சு, நமக்கு இந்த அஜ்ஞான அனுபவம் இருக்கு அப்படிங்கிற இந்த நிலையானது இருக்கிறதுனால ஏன்னா அஜ்ஞானிங்கிற நிலையானது எனக்கு இருக்கிறதுனாலதான் சாஸ்திரத்தை பிரவேசனமே, இல்லாட்டி வேண்டவே வேண்டாம் சாஸ்திரம். நம்ம பிரம்மஜானி அப்படிங்கிறவனுக்கு எதுக்கு புளியங்காய்க்கு புளிப்பாவற வைக்க வேண்டியது இருக்கு, அவனுக்கு வேண்டாம். அதனால அந்த நிலையில சைத்தன்யத்தினால பிரகாசிக்கப்படுறதா இருக்கு இந்த ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா நிலையிலையும் சைத்தன்யத்தினாலதான் எல்லாமே பிரகாசிக்கப்படுறது. தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படிங்கிறது சுட்டி, அந்த பரமாத்மாவனுடைய பிரகாசத்தினால்தான் எல்லாமே பிரகாசிக்கிறது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது சைத்தன்ய பிரதீப்தாபிகி ஆனந்தம் அனுபவத்தக, சைத்தன்யத்தினால் பிரதீபிக்கப்படுறதான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னா, வெறும் சைத்தன்ய பிரகாசத்தினால மாத்திரம் இல்ல, அதிசூக்மாபிகி அஜான விருத்திபிகி, சைத்தன்யத்தினால் பிரகாசிக்கப்படுறதான அதிசூக்மமான அஜான விருத்திகளானது இருக்கு. அந்த அஜான விருத்திகள் கூடியதாகத்தான் அந்த இடத்துல ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அதனாலதான் இது எப்படி இது விருத்தின்னு சொல்லிட்டாங்க, தூக்கத்தை விருத்தின்னு யோக சூத்திரத்திலையும் சொல்றாங்க. யோகத்திலையும் என்ன சொல்லியிருக்கு, தூக்கம் அபாவ பிரத்திய ஆலம்பனா விருத்திகி நித்ரா அப்படிங்கிறார். நித்ரா பத்தி சொல்லும்போது, தூக்கத்தை பத்தி சொல்லும்போது, அபாவ பிரத்திய ஆலம்பனா விருத்திகி, அது எப்படிப்பட்ட விருத்தி, என்ன அலை அப்படின்னு கேட்ட விருத்தினா என்ன அலை, எப்படிப்பட்ட என்ன அலை அப்படின்னு கேட்டா, ஆலம்பனா என்ன அலை, ஏதோ ஒரு விஷயத்த பாத்திரமா உடையதான என்ன அலை, எதை விஷயத்தை எந்த விஷயத்த பாத்திரமா உள்ள என்ன அலை அப்படின்னு கேட்டா, தியானத்துல இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த வச்சிருக்கோம், ஈஸ்வரனை சிவனை விஷ்ணுவன் ஏதோ ஒரு ரூபத்தை நம்ம தியானம் பண்றோம், அப்போ அந்த தியானம் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு என்னத்துக்கு பாத்திரமா இருக்கு. இப்ப இங்க என்ன பாத்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அபாவ பிரத்யம், அபாவ ஞானமானது, இன்மை அப்படிங்கிற ஞானமானது, அறிவானது பிரத்யம்னா அறிவு, அப்படி அபாவம் இன்மை அப்படிங்கிற அறிவானது ஆலம்பனையா இருக்கு, பாத்திரமா இருக்கு. அப்படிப்பட்ட பாத்திரமான விருத்தியானது என்ன அலையானது இருக்கிறதான ஒரு நிலை, அதுக்கு பேரு நித்ரா அப்படிங்கிறாங்க. அதனால இல்லையே பாஷ்யத்துல எல்லாம் வந்து தூக்கத்தை வந்து பிரம்ம ஜானத்தை அடையறதா சொல்லிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா, நேத்தியே பார்த்தோம் அது அப்படி இல்ல. சாங்கிய சூத்திரத்துல என்ன சொல்றாரு, சுஷுப்தி மூர்ச்சா, சுஷுப்தி மூர்ச்சா, சமாதி சுஷுப்தி மூர்ச்சா சு பிரம்ம ரூப விருத்திகி அப்படிங்கிறாரு. சமாதியில மூர்ச்சால மயக்கத்துல சுஷுப்தியில தூக்கத்துல பிரம்ம ரூப விருத்தி பிரம்மத்தினுடைய அனுபவமானது இருக்கு அப்படிங்கிறாரு. பிரம்மத்தினுடைய அனுபவம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறது ஒண்ணு விதி பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் ஒரே வித்தியாசம், ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். விழிப்பு நிலையில ஆனந்தத்தை விஷயத்துல அனுபவிச்சுட்டு நாம அதுல ஆனந்தத்தை அதனால ஆனந்தம் உண்டானதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். விஷயம் இல்லாம கூட ஆனந்தம் உண்டாக முடியும் அப்படிங்கறது நமக்கு தெரியறது இல்ல விழிப்பு நிலையில. ஆனா தூக்கத்துல விஷயமே இல்ல, ஆனா ஆனந்தமானது உண்டாருது. அந்த ஆனந்தம் என்னத்தோட ஆனந்தம் அப்படின்னா, என்னுடைய சொரூப ஆனந்தம். அந்த சொரூப ஆனந்தத்தை தான் நான் வந்து விழிப்பு நிலையிலையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் விஷயத்தை அனுபவிக்கும் போது, ஆனா எனக்கு தெரியறது இல்ல அந்த ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறேன்னு தெரியறது இல்ல. இந்த விஷயத்தினாலதான் இந்த பொருள்னாலதான் எனக்கு ஆனந்தம் உண்டாயின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். அப்படி இந்த ஆனந்தமானது அவன் தூக்கத்துல அனுபவிக்கிறான், தூக்கத்துக்கும் சமாதி நிலையிலும் இல்லாட்டி பிரம்ம ஜான நிலைக்கும் வித்தியாசம் இதுதான், தூக்கத்துல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இங்க அஸ்தித்வத்தை அனுபவிக்கிறான், விழிப்பு நிலையில அஸ்தித்வம் இருத்தல், நீ இருக்கியான்னு கேட்டா நான் இல்ல அப்படின்னு அவனும் சொல்றது இல்ல, எல்லாரும் அவன் இருக்கிறதா தான் தெரிஞ்சுக்கிறான். தன்னுடைய அஸ்தித்வம் எல்லாருக்கும் தெரியும், அஸ்தி ஞானம் அது. அடுத்தது நீ யாரு அப்படின்னா, இந்த சரீரம் இது அதுன்னு என்னன்னு நினைச்சுட்டு இருக்கான். அதனால அவனுக்கு பாதி அப்படிங்கிற அந்த பிரகாசிக்கிறது ஆத்மாவுடைய அறிவானது, சைத்தன்ய சொரூப்பம் அந்த ஞானமானது இல்ல. பிரியம்னு சொல்லப்படுற மூணாவது நிலை ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் மூணு. சத்து அப்படிங்கறதே இவன் விழிப்பு நிலையிலேயே அனுபவிக்கிறான், ஆனந்தத்தை விஷயத்துல சேர்த்து கொண்டு போயிடுறான் விழிப்பு நிலையில. ஆனா தூக்கத்துல என்ன பண்றான், அவன் சத்து இருத்தல் அனுபவிக்கிறான். அதே மாதிரி தூக்கத்துல இருக்கிறது இருந்தா தானே அவன் வந்து விழிச்சிருந்த முடியுது, நான் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியும். அப்படி அவன் தூக்கத்தை இருத்தல் அனுபவிக்கிறான், தூக்கத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், ஆனந்தமுக்கு ஆனந்தம் அனுபவத்தக, ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்போ சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கறதுல சத்து ஆனந்தம் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான், சித்து மாத்திரம் அவன் அனுபவிக்கல, ஞான சொரூபத்தை ஞானத்தை மாத்திரம் அடையல. ஞானத்தையும் அடைஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா தூக்கமே போதும் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு. அந்த ஞானத்தை அடையறது இல்ல. ஏன் ஞானத்தை அடையறது இல்லன்னா அதுக்கு எதிரியான அஜ்ஞானம் அங்க நின்று இருக்கு. அஜ்ஞானம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அஜ்ஞானம் எப்படி ஒரு விருத்தியா தான் இருக்கணும். விருத்தியா இருக்கணும்னா மனசு சார்ந்ததா தான் இருக்கணும். மனசு அடங்கின நிலை தானே தூக்கம். மனசு அடங்கியிருந்தாதானே தூக்கம்னே வரும் அப்படின்னு கேட்டா, மனசு அடங்கியிருக்கிற நிலைதான் தூக்கம்னா கூட ஒரு சூக்ஷமான ஒரு விருத்தி இருந்தாதான் தூக்கத்தில் நீங்க நிலைப்பட்டுக்க முடியும். ஒரு சூக்ஷமான ஒரு விருத்தி என்ன அலையானது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கணும். அந்த என்ன அலையானது இருக்கணும் அப்படிங்கறதுக்கு காரணம் ரெண்டு மூணு சொல்லலாம். நீங்க ஒன்னு இந்த அஜ்ஞானமானது நிரூபிக்கிறதுக்கு, இன்னொன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா விழிச்செழும்போது முன்னாடி ஒரு ஆளா தூங்கினவன் பின்னாடி ஒரு ஆளா எழுந்துக்க மாட்டான், இல்லாட்டி அப்படி எழுந்துப்பான். ஏன்னா அந்த தொடர்ச்சி இல்லவே இல்லை. தூங்கினவனுக்கும் தூங்கறதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கும் தூங்கின பின்னாடி எழுந்தவனுக்கும் தொடர்ச்சி ஒண்ணுமே இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் யார் வைக்கிறது, சம்பந்தத்தை யாரு கொடுக்கறதுன்னா அந்த எண்ண அலை தான். அதனால அந்த எண்ண அலையானது அந்த எண்ணலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணலை எப்படிப்பட்டதா இருக்க முடியும், அறிவோட எண்ணலையா இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணாலே இப்படிப்பட்டவன் சரீரம் இந்திரியம் முதலிய கூட்டத்துல தான் இருக்கு, சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிங்கறதுனால அது அறிவோட இருக்க முடியாது. அதனால அது அஜ்ஞான விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அஜ்ஞான விருத்தியா இருந்தாலும் கூட அது இப்ப நம்ம அனுபவிக்கிற அஜ்ஞான விருத்தி மாதிரி தடையா இருந்துருக்கிற ஆனந்தத்துக்கு. அதனால அது சூக்ஷமான அஜ்ஞான விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வித்தியாசம் புரியுறதா? இதுதான் வந்து தூக்கத்தை நாம வந்து பிரம்ம ஜான அனுபவத்துக்கு சமானமா ஏத்துக்க முடியாத ஒரு நிலைக்கு காரணம். அதனாலதான் சொல்றாரு ஆனந்த புகு சேதோமுக பிராஜ்ய இது ஸ்ருதேஹே. இந்த பிராஜ்ஞனோட நிலைய மாண்டூக்கிய உபநிஷத் சொல்றது என்னது, ஆனந்த புகு சேதோமுக பிராஜ்ய. ஆனந்த புகு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதா இருக்கு. சேதோமுக சேதோமுக அப்படின்னு சொல்லி சொன்னா சைத்தன்யத்தை பக்கமா தன்னுடைய முகத்தை திருப்பின்னு இருக்கிறதா இருக்கு. சைத்தன்யத்தை பக்கமா தன்னுடைய பார்வையை திருப்பின்னு இருக்கிறதா இருக்கிறது. பிராஜ்ய அந்த அந்த அஜ்ஞானமானது மென் ரொம்ப முழுமையான பக்குவப்பட்ட நிலையில இருக்கிற பிராஜ்யன், அப்படிப்பட்ட பிராஜ்ய பிரகிருஷ்டாஜ்ய அப்படின்னு எடுத்துருக்கலாம். பிரகிருஷ்டேன அஜ்ஞ அப்படின்ட்டு அப்படிப்பட்ட அந்த அஜ்ஞானமானது முழுமை அடைந்த நிலையில இருக்கான் அவன், அவனுக்கு பேரு பிராஜ்யன். அவன் தான் இந்த ஜீவன். சுகம் மகமஸ்வாப்சம் நகிஞ்சித் அவேதிஷம் இதி உத்தித்ய பராமர்ஷோபத்தே. அதனாலதான் இந்த ஆனந்த அஜ்ஞான விருத்தியானது இருக்கு அப்படிங்கறதுனால தான் சுகம் அகம் அஸ்வாப்சம் நான் வந்து அனுபவத்தை அடைஞ்சேன், எது ஆனந்தத்தை அடைஞ்சேன். நகிஞ்சித் அவேதிஷம் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கறத அவன் விழித்தெழுந்த உடனே சொல்றான். விருத்தியே இல்ல அங்க அனுபவிக்கிறதுக்கு மனசே இல்ல, விருத்தியே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தூக்கி எழுந்த அழும்பு அனுபவத்தை சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா சாட்சியானது சாட்சியா இருக்கிறது யார் இந்த அனுபவத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சாட்சியா இருக்கிறது அந்த பரம்பிரம்மன் தான், பரமாத்மா தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது நேரடியா எதையுமே சாட்சி பண்ண முடியாது. உண்மையாலே பரமாத்மா பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு எதுக்கும் உதவாத ஒரு விஷயம், எதுக்கும் உதவாதது. ஏன் எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டா அது கிட்ட செயல்படுறதுக்கான சக்தி இல்ல. செயல்படுறதுக்கான சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா செயல் அதுல இல்ல, நிஷ்கிரியம் அதுல செயல் இல்ல. சரி வேற என்ன இருக்கு அப்படின்னா நிர்குணம், குணம் இல்ல. அப்படி எந்த ஒரு நிலையும் இல்லாம செயல் இல்ல, குணம் இல்ல, நிறம் மனம் சுவைன்னு டீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை இதுல, இந்த மூணுமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால இந்த பரமாத்மாவானது செயல்பட முடியாது தனிச்சு. அதனால அது எதோடையாவது கூட்டு சேரணும் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி கூட்டு சேரணும், எதோட கூட்டு சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எதோடையாவது கூட்டு சேரணும் அப்படின்னா அதுக்கும் தகுதி இருக்கணும். அந்த தகுதியும் கூட எதுக்கு இல்ல. நிசங்க அசங்க நிசங்க அச்சுத இது எதோடையும் சம்பந்தப்பட முடியாத ஒரு நிலையில இருக்கு. அப்போ அதுவும் கூட முடியாது அப்படிங்கறதுனால ஏற்றி பார்த்தனால இந்த அஜ்ஞானத்தோட ஒரு ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தமானது வச்சுண்டு, ஏற்றி பார்க்கப்படுற அஜ்ஞானத்தோட ஒரு ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தத்தை வச்சுண்டு தான் இது பாக்குறது. கவனிங்க, ஏற்றி பார்க்கப்பட்ட அஜ்ஞானம் எந்த சம்பந்தத்துல இருக்க முடியும்? ஏன்னா சயோகம் சமவாயம் சயுக்த சமவேத சமாயம் சமாயம் சயுக்த சமவேத்தம் இந்த மாதிரியான சம்பந்தம் தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தர்க்கத்துல பார்ப்போம். சம்பந்தம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா சயுக்தம் ரெண்டு பொருள் சேரும்போது உண்டாகக்கூடிய சம்பந்தம் சயுக்த சம்பந்தம். இந்த சயுக்த சம்பந்தத்தை பிரிக்க முடியும். நீங்க பிரிக்கக்கூடிய சம்பந்தம் சயுக்த சம்பந்தம் அப்படின்ட்டு, பிரிக்க முடியாத சம்பந்தத்துக்கு பேரு சமவாய சம்பந்தம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சயுக்த சம்பந்தமா இருக்கட்டும் இல்ல சமவாய சம்பந்தமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சம்பந்தத்துல இருக்காது. அது சமவாய சம்பந்தத்துக்கு தாதாத்மிய சம்பந்தம் இன்னொரு பேரை வச்சுட்டு, இது தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு அப்படிமா, தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது எதுக்கு, பேச்சுக்கு தான். ஏற்றி பார்க்கப்பட்டது, ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தத்துல தான் இருக்கு, உண்மை அதுதான். ஏன்னா ஆதாரத்தை தவிர அதிஷ்டானத்தை தவிர ஒண்ணுமே அங்க இல்லை அப்படிங்கும் போது எந்த சம்பந்தம் மாத்திரம் தனியா இருந்துட முடியும். தாதாத்மியம் ஒரு சம்பந்தம் இருந்தா சரி, பிரம்மத்தோட ஏற்றி பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது இல்லாதது. அது எந்த சம்பந்தத்துல இருக்கு, அந்த இல்லாத விஷயம் எந்த சம்பந்தத்துல இருக்கு, தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு. பிரம்ம இருக்கு, இந்த தாதாத்மிய சம்பந்தம் இருக்கு, ஏற்றி பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த ஏற்றி பார்க்கப்பட்ட விஷயம் இன்மை, ஆனா சம்பந்தம் ஒண்ணு ஏத்துக்குறீங்க நீங்க, சம்பந்தம் இருக்கு அப்படின்னுட்டு, அதுவும் ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தம் தான். அதனால அதனால அந்த அதோட இருத்தல் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லட்டி பிரம்ம இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நீங்க நேற்று ஜெகத்தை நிராகரிச்சீங்க, பிரம்ம இருக்கு ஜெகத்து இல்ல, இருக்கு ஜெகத்து இல்ல இல்ல அதனால இருக்கு, இப்படி எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணினீங்க, ரெண்டு இருத்தலை கொண்டு வந்தீங்க, ரெண்டு இருத்தல் இருக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்றேன், பிரம்ம இருக்கு, அந்த ஏற்றி பார்க்கப்பட்டது தாதாத்மிய சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரம்மம் இருக்கு தாதாத்மிய சம்பந்தம் இருக்கு, ரெண்டாச்சு. அதனால என்ன சொல்லணும், தாதாத்மிய சம்பந்தம்ங்கிறது ஒரு ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தம், ஏற்றி பார்க்கப்படுற விஷயம் ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தத்துல ஏற்றி பார்க்கப்படுறது பிரம்மத்துல. அதனால என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இவனுக்கு இந்த அனுபவமானது உண்டாருது எனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனாலதான் இந்த ஏற்றி பார்க்கப்பட்ட சம்பந்தம் அந்த விருத்தி கூட இருக்கிறதுனாலதான் அந்த பிரம்மமானது இத அனுபவிக்கிறது, இத புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குது. என்ன விஷயம், இந்த விருத்தியானது, இந்த அனுபவமானது, இந்த அனுபவம் ஆனந்த அனுபவம், தூக்கத்துல அந்த ஆனந்த அனுபவமானது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாம, நக்கிஞ்சிதவே திசம், எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற அந்த அனுபவமும் உண்டாருது, அந்த அஜ்ஞானத்தோட அனுபவம் ரெண்டுமே அங்க தெரிஞ்சுருக்கு. அதனால அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ வனவக்ஷியோகோ இவ ஜலாசய ஜலயோ இவ வா அபேத. அப்போ நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப நான் இவ்வளவு நேரம் புரிஞ்சுன்றது சரியான்னு பாருங்க, நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க அத்வைத்திகள், அத்வைத்திகள் இப்ப நம்மளே நாம என்ன ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் மாயி அவச்சின்ன சைத்தன்யமா இருக்கான், மாயா உபகித சைத்தன்யம், மாயா அவச்சின்ன சைத்தன்யம் என்னவா சொல்லுங்க, ஜீவன் அவித்யா அவச்சின்ன சைத்தன்யமா இருக்கான், இவன் வேற அவன் வேற, அவன் சமஷ்டி இவன் வெஷ்டி, அதனால பிரம்மத்தை தவிர ஈஸ்வரன் ஒண்ணு நான் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க துவைதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. அதனால இவனுடைய வித்தியாசம் எப்படி அப்படின்னு கேட்டா, வித்தியாசம் இல்லாத வித்தியாசம். எப்படி, சமஷ்டி வெஷ்டியோகோ இவ அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ இவ, இவங்க இந்த ரெண்டுக்கும, இந்த ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவனுக்கும் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் இருக்கிறது மாதிரி, சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் இருக்கிற மாதிரி என்னது, வனவக்ஷியோர் இவ, வனத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இருக்கிற மாதிரி, ஜல ஆசையோ ஜலாசய ஜலையோர் இவ, எல்லா இடத்தையும் இவ கொண்டு வந்துடலாம், சமஷ்டியோகோ வனவருக்ஷியோகோ இவ, ஜல அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ, அணையோகோ சமஷ்டி வெஷ்டியோகோ அப்படிங்கறது வந்து விசேஷ விசேஷ பாவம். இந்த ரெண்டுமே எது, அணையோகோ, இந்த ரெண்டுமே எந்த ரெண்டுமே, சமஷ்டி வெஷ்டியோகோ, இந்த சமஷ்டி வெஷ்டி என்கிற ரெண்டுமே அங்க விசேஷ விசேஷ பாவம், சஷ்டி ரெண்டுமே சொல்லியிருக்கு. அது எப்படி வருது, எந்த எந்த மாதிரி இருக்கு, வனவிருஷயோர் இவ, வனமும் விரக்ஷமும் மாதிரி, ஜலாசிய ஜலையோர் இவ, ஜலக்கூட்டமும் ஜலமும் மாதிரி, வா அபேத, பேதமா இருக்கிற மாதிரி தோணினாலும் உண்மையா என்னது, வா அபேத, பிரிவற்றது, இந்த மாதிரி பிரிவற்றது. எப்படி நீர் இருக்கு, நீர் கூட்டம் நீர்ல இருந்து வேறுபடாதது, அந்த நீர்ல இருந்து நீர்ல இருக்கிற அலைகள் வேறுபடாதது, நீர்ல இருக்கிற அலைகள் வேறுபடாத மாதிரி நீர்ல இருக்கிற நுரைகள் வேறுபடாது. இதெல்லாம் தான் வச்சு விசார சாகரம் முதலிய இந்த மாதிரி கிரந்தெல்லாம் விசார சாகரம் அப்படின்னு தரங்கம் அப்படின்னு மாடுத்தது. சின்ன சின்னதெல்லாம் பேனம் அப்போ பேனம்னா அதுல வர நுரை. அப்படி அந்த நுரையானது, நுரை அந்த கடல்ல அந்த சமுத்திரத்துல ஓரத்தை இருக்கும்போது அந்த நுரை அப்படியே வந்து வருது, அந்த நுரை திருப்பி போயிடுறது. இப்ப அந்த நுரை சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டதா? இல்ல. அந்த அலை சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டதா? இல்ல. அந்த நீர் சமுத்திரத்திலிருந்து வேறுபட்டதா? இல்ல. ஆனா இந்த அலை, இந்த நுரை அப்படின்ற பேத புத்தியானது நமக்கு, கடலை பத்தி பேசுறியா, அலைய பத்தி பேசிட்டு இருக்கேன், கடலை பத்தி பேசுறியா, நுரைய பத்தி பேசிட்டு இருக்கேன், இப்ப வந்து பேத புத்தி நமக்கு உண்டாயிட்டு இருக்கு. அதுல உண்மையாவே கடலுடைய அலை தான் கடலுடைய நுரை தான், அங்க அபேதம் அது, அதுல பிரிவு இல்ல. ஆனா பிரிவு இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு, பிரிவோட விவகாரம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதது உபஹிதயோஹோ ஈஸ்வர பிராக்யோஹோ அபி வனவிருக்ஷ அவச்சின்ன ஆகாஷியோர் இவ ஜலாஷய ஜலத்கத ஜலகத் ஜல தத்கத பிரதிபிம்ப ஆகாஷியோர் இவவா அபேத ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனி சர்வஸ்ய பிரபவாப்யயோ ஹி பூதானாம் இதி இத்யாதி ஸ்ருதேஹி. ஏதது உபஹிதயோஹோ, இவை கூடியதான, இவை கூடியதான அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சமஷ்டி வெஷ்டி நிலைகளான மாயையும் அவித்தியும் கூடியதான ஏத்தை அணையோகோ அப்படின்னு சமஷ்டி வெஷ்டியோகோ அப்படின்னாரு. அந்த சமஷ்டி வெஷ்டியானது கூடியதான ஏத்தது உபகித அப்படின்னா ஏத்தது சமஷ்டி வெஷ்டி உபகித ஈஸ்வர பிராக்யோகோ ஈஸ்வரனும் பிராக்யனும் அப்பி அவங்களுக்கும் கூட, இவங்க ரெண்டு பேருக்கும் கூட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா வன விருக்ஷ அவச்சின்ன ஆகாஷியோர் இவ. வன அவச்சின்ன ஆகாசம், விருக்ஷ அவச்சின்ன ஆகாசம், வனத்தினோடு கூடிய ஆகாயம், மரத்தினோடு கூடிய ஆகாயம். இப்போ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல ஆகாயம் இருக்கு, இந்த ரூம்ல வச்சிருக்கிற பானையில இருக்கிற ஆகாயம் இருக்கு, இந்த ரூம்ல இருக்கிற ஆகாயம் அந்த பானையில இருக்கிற ஆகாயம் வேறுபட்டதா அப்படின்னா இல்ல. வனத்துல இருக்கிற ஆகாயம் வர வனத்துல இருக்கிற ஒரு மரத்தோட ஆகாயமும் வேறுபட்டதா அப்படின்னா இல்ல. அந்த மாதிரியோ இல்லாட்டி ஜலாசிய ஜல தத்கத பிரதிபிம்ப ஆகாஷியோ இவ, இல்லாட்டி ஜலமானதோ இல்ல ஜல ஜல கூட்டமானதோ இல்ல அந்த ஜலத்துல உண்டான ஜலமோ ஜலக்கூட்டமோ ஜலமோ அதுல இருக்கிற பிரதிபிம்பத்துல பிரதிபிம்பமான ஆகாசம் மாதிரி, ஜலக்கூட்டமோ இல்ல ஒரு ஜலமோ அந்த ஜலக்கூட்டத்திலேயோ இல்ல ஜலத்திலேயோ பிரதிபிம்பமாற அதாவது பிரதிபலிக்கிற ஆகாசத்தை மாதிரி ரெண்டு உதாரணம் திருப்பி திருப்பி ஒரு கொடுத்துட்டு இருக்காரு ஆரம்பத்திலேருந்து. என்னது வான சமஷ்டிக்கு சமஷ்டி வெஷ்டிக்கு பேதம் என்ன அப்படின்னு கேட்டா பொதுவா உங்களுக்கு மரம் வனம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. வனம் எனல் சமஷ்டி, மரம் எனல் வெஷ்டி முடிச்சிருவாங்க. இவர் ஆரம்பத்திலேருந்து மரம் வனம் அப்படிங்கிறாரு, அடுத்தது திருப்பியும் ஜலம் ஜலாசியம் அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டுத்தையும் உதாரணத்தை மாத்தி மாத்தி கொண்டு வந்து இருக்காரு. எதுக்கு ரெண்டு உதாரணம் திருப்பி திருப்பி கொடுக்கணும்? ஒவ்வொரு இடத்துலயும் திருப்பி திருப்பி அதே ரெண்டு உதாரணத்தை தான் கொண்டு வந்து இருக்காரு. எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு புது ஐடியா, ஒரு நமக்கு ஒரு ஒரு ஏன்னா வேதாந்த சாரம் அப்படிங்கறதுனால இவர் ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து பாமத்திய அடிப்படையா வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாத்திரம் இல்லாம பிம்ப பிரதிபிம்பவாதத்தையும் கொண்டு வர்றாரு இவர், விவரணத்தோட ஐடியாவையும் கொண்டு வந்துடுறாரு. இங்க வேதாந்தத்தோட சாரம் தானே இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு அதையும் கொடுத்துறாரு. பாமதி விவரணம் ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு முறை இருக்கு வேதாந்தத்திலேயே துவைத்தம். இது மாத்திரம் இல்ல, இதுல நிறைய நீ ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னு ஒண்ணு ஒத்துக்கிறாங்க. அப்படி இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் எப்படிப்பட்டது? ஈஸ்வரன்னா என்ன, ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஜீவன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஈஸ்வரன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவித்யாவச்சின்ன சைத்தன்யம் ஜீவன், மாயாவச்சின்ன சைத்தன்யம் ஈஸ்வரன், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது அவச்சேதவாதம். இந்த அவச்சின்னத்தை கூடியது அப்படிங்கறதுனால அங்க அவச்சேதவாதம் அப்படின்னு. அடுத்தது எத் எஸ் அவச்சேதக்கோ பவதி தத் அவச்சின்னோ தத் தஸ்ய அவச்சின்னோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்து பிரகாரம் என்ன பண்ணிடுவான், தஸ் இங்க அது அவச்சேதம் அப்படின்னு அந்த உபாதியை அவச்சேதக்கமா வச்சுட்டு வரையறையா வச்சுட்டு ஒத்துருவாங்க. இது வரையறை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுட்டு சொல்றது. அந்த மாதிரி அவித்யா கூடியதானது கூடியது அப்படின்ட்டு. அடுத்தது பிம்ப பிரதிபிம்பவாதம் அப்படின்ட்டு, அது விவரணாச்சாரியாரெல்லாம் ஒத்துக்கிறது. பிம்ப பிரதிபிம்பவாதம், பிம்பம் ஈஸ்வரன், பிரதிபிம்பம் ஜீவன் அப்படின்ட்டு. இன்னொரு வாதம் ஆபாசவாதம் அப்படின்ட்டு பஞ்சதசிகாரர்லாம் ஒத்துக்கிற வாதம் இதுதான். பகவான் பாஷ்யக்காரரே ஆபாசவாதத்தை தான் காமிக்கிறார். அப்படி அந்த மாதிரியான பிம்ப பிரதிபிம்பவாதத்தை இங்க கொண்டு வர்றாரு. ஜல ஆசைய ஜலகத பிரதிபிம்ப ஆகாஷியோர் இவ, ஜல ஆசயத்துல இருக்கிற ஜல கூட்டத்துல இருக்கிற பிரதிபிம்பம் மாதிரியோ, இல்ல அந்த ஜலத்துல சின்ன குறைய கொஞ்சம் ஜலத்துல ஒரு பாணி ஜலத்துல உண்டான பிரதிபிம்பம் மாதிரியோ இந்த வேறுபாடு. இத நான் முதலியே சொன்னேன். எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆகாயத்தை நாலு வகையா, ஆகாயத்துல அந்த ஈஸ்வர சுரூபத்துல நாலு வகையா பிரிச்சு, கூட்டஸ்தன் ஜீவன், அதே மாதிரி மகாகாயம், கடாகாசம், ஜலாகாசம் அப்படின்ட்டு பிரிச்சேன். ஜலாகாசம் கடாகாசத்துல ஜலாகாசம், அதே மாதிரி மகாகாசத்துக்கு அப்ராகாசம் நாலா பிரிச்சு பஞ்சதசியோட முறை. அந்த மாதிரி இங்க ரெண்டு பேதத்தையும் கொண்டு வராரு. வா அபேத, அதுக்கு எதுக்கும் பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த பிரதிபிம்பமான ஆகாயமானது மகாகாசம் தான் ரெண்டு வகையில ரெண்டு நிலையில ரெண்டு இடத்துல ஒரு பெரிய பாத்திரத்திலயும் ஒரு சின்ன பாத்திரத்தையும் பிரதிபிம்பம் ஆயிட்டு இருக்கு, அதுல ஒரு பேதமும் இல்ல. அந்த மாதிரி ஏஷ சர்வேஸ்வர, எப்படின்னா இப்போ பானையில ஒரு பானையில பிரதிபிம்பம் ஆயிட்டு இருக்கு ஆகாசம், நிலா தெரியறது, அதுல சூரியன் தெரியறது. இங்க சூரியன் அப்படின்னா அதோ பானையில பத்து பானை வச்சா பத்து பானையிலயும் சூரியன் தெரியறது. இந்த பானையை நான் ஒரு பானையை உடைச்சிட்டேன், உடைச்சிட்டேன் என்ன ஆறுது, எத்தனை சூரியன் தெரியும் உங்களுக்கு, ஒன்பது சூரியன். அந்த பத்தாவது சூரியன் என்னாச்சு, எந்த பிம்பம் இருக்கோ அந்த பிம்பத்தோடைய போய் ஒன்றிடுது. அப்படித்தான் சொல்லணும், பிம்பத்திலேருந்து வந்தது அந்த பிம்பத்துல போய் ஒன்றியாச்சு, பிம்பத்திலேருந்து பிரதிபிம்பமானது அந்த பிம்பத்துல போய் திருப்பியும் அது ஒன்றிடுது. அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த சைத்தன்யமானது பிரதிபிம்பமா நம்முடைய அந்த கரணத்துல, அந்த கரண வச்சின சைத்தன்யத்துல, இல்ல அந்த கரணத்துல அந்த கரண வச்சின சைத்தன்யமா இருந்து பிரதிபிம்பிக்கிறது. இப்போ இந்த அந்த கரணமானதனுடைய வேலையானது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கரணத்தை நம்ம அந்த மனசை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னாருது திருப்பி எங்க போய் ஒன்றி ஆகணும், அது அதனுடைய சொரூபத்தை தான் போய் ஒன்றி ஆகணும். அதனால இந்த ஜீவத்தன்மை அப்படிங்கறதே போயிடுறது. அப்படிங்கறதுனால அபேதக, இது ரெண்டுக்கும் எந்த பேதமும் இல்ல. இதத்தான் சொல்றது, ஏஷ சர்வேஸ்வர, ஏஷ சர்வஜ, ஏஷோ அந்தர்யாமி, ஏஷ யோனி, சர்வசிய பிரபவ பிரபவ ஆப்யயோ ஹி பூதானாம் இத்தியாதி ஸ்ருதே. ஸ்ருதி என்ன சொல்றது, ஏஷ சர்வேஸ்வர, இவர் சர்வேஸ்வரன், எல்லாம் அறிந்தவர், எல்லாத்துக்கும் ஈஸ்வரன். ஏஷ சர்வஜ, இவன் தான் எல்லாத்தையும் அறிந்தவர். ஏஷோ அந்தர்யாமி, இவர் தான் எல்லாரிலும் ஊடுருவி இருப்பவர். அந்தர்யாமி அந்தர் யமயத்தி, எல்லாரையும் உள்ள இருந்து ஆட்டி வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஏஷ யோனிஹி, இவர் தான் காரணம். எதுக்கு காரணம் அப்படின்னா, சர்வசிய எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் எந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னா, பிரபவ ஆப்யோ, பிரபவ அப்படின்னா தோற்றத்துக்கும், ஆப்யோ அப்படின்னா மறைவுக்கும், தோற்றத்துக்கும் மறைவுக்கும் இவர் தான் காரணம். அப்படின்றதுனால நடுவுல இருக்கிற அந்த நிலைபாடும் ஸ்திதியும் அவர் தான் காரணம், ஸ்திதிக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரியறது. பூதானாம், அந்த சர்வசிய பூதானாம் பிரபவாப்யோகி யோனிஹி ஏஷ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இவர் தான் யோனி, எதுக்கு, எல்லா பூதங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமா இருக்கிறதுனால.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirkkum Adutha Nigazhchi Sorpozhivu Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
6: அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில், அதான் அட்டமூர்த்தி. அது ஏன் கலசத்தில் செய்யறாங்கன்னா, அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த கலசத்தில், அந்த கும்பத்தில் ஆவாகனம் செய்து அப்புறம்தான் அங்க மூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்காக தான் அந்த கும்பாபிஷேக டைம்ல மட்டும் மேல நாம செய்தது காரணம். ஏன்னா அட்டமூர்த்தியாக இந்த காஸ்மாஸ் பூரா இருக்கிறார் இறைவன், இல்லையா, அவரை எடுக்கிறோம். உதாரணமா அவங்க காருக்கு நீங்க வந்து காத்தடிக்கிறீங்க டியூப்ல, காற்று எல்லா இடத்துலயும் தான் இருக்குது, ஆனா அந்த காற்றினுடைய ஒரு சக்தியை டயருக்கு கொண்டு வரணும்னா, டியூபு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா? அதே போலத்தான் அந்த சக்தியை ஆவாகனம் பண்ண இடம் தானே ஒழிய, ஆனால் என்னதான் நீங்க காத்து அடிச்சாலும் இந்த டியூபுக்கு ஏற காத்து அண்டத்தில் உள்ள காத்துக்கு இணையாற முடியுமா?

பருவம் கடந்த சிவபெருமானை வணங்க முடியும். சரியாளர்கள் இருக்காங்களே, நம்ம நம்மளாம் சரியாளர்கள் தான். சரியாளர்கள் உருவத்திருமேனி, கிரியாளர்கள் அருவுருவத்திருமேனி, யோகிகள் அருவத்திருமேனி, ஞானிகள் அருவம் கடந்த திருமேனி. அதனாலதான் அது சரிய கிரிய யோகம்னு வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப ஆதி சங்கரரோ ராமானுஜரோ சொல்லும் பொழுது இப்ப வேதாந்தத்தில் இந்த வார்த்தையவே பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வேதாந்தம் படிக்க போனீங்கன்னா சரியை கிரியை யோகம்ங்கிற வார்த்தையே வராது. அங்க என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? பக்தி அப்படிதான் சொல்லுவாங்க. பக்தி அவங்களுடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். பக்திங்கிறது கான்செப்ட் நமக்கு இல்லை. அதாவது சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். அதாவது சங்கரனுடைய கொள்கைக்கும் ராமானுஜருடைய கொள்கைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவுதான் விஷயம். அவங்க நிறைய பக்கம் பக்கமா எழுதிருக்காங்க. மொத்தம் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, சங்கர சொன்னார் ஞானம் வந்த பிறகுதான் இறைவனிடத்திலே உண்மையான பக்தி செலுத்த முடியும். ஆனா இவர் என்ன சொன்னார், ராமானுஜர் என்ன சொன்னாரு, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. இந்த பக்திங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. நம்ம கிட்ட நாளில் பக்தி சொன்னாங்களா? சரியை கிரிய யோக ஞானம் சொன்னாங்கன்னா, பக்தி என்பது நான்கு நிலையிலும் இருக்க வேண்டியதே ஒழிய அது ஒரு படிமுறை அல்ல. அவங்க பக்தியை ஒரு படிமுறைன்னு வச்சாங்க. ஆனா சைவம் என்ன சொல்லுச்சுன்னா, பக்தி என்பது என்னைக்குமே இருக்க சமாச்சாரம்ப்பா, பக்தி யோகத்தை கடந்து ஞான யோகத்துக்கு போக நீ சொல்லாத. பக்தி என்பது ஒரு ஸ்டேஜ் அல்ல, அது எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்பதற்காக தான். இதெல்லாம் வந்து எவ்வளவு அருமையா, அதான் இந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் சொன்னாரு தாய்மான சுவாமி சொன்னாரு, ரொம்ப அருமையா சொன்னார். விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. அதாவது ஒரு பழம் பழுக்குது, அந்த பழம் எப்படி பழுக்கும்? முதல்ல அரும்பா இருந்து பூவா இருந்து காயா இருந்துதான் பழம் வரும். திடீர்னு ஒரு பழம் பொத்தின் விழுமா? ஒரு பழம் என்று ஆக வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல அரும்பா இருக்கணும், அப்புறம் பூவா இருக்கணும், அப்புறம் காயா இருந்துதான் பழமா வர முடியும். அதே போலத்தான் சரியை முடித்து கிரியையை முடித்து யோகம் வந்தால்தான் ஞானம். அதனாலதான் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க. ஞானத்தை ஏன் பழம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பழம் என்று சொன்னதுனால சரியை பூ, கிரியை மலர், யோகம் காய் என்பது பெற வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்தில் கே வி சுந்தரம்பாள் பாட்டு, ஞான பழத்தை பிடிந்து ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஐயா தான் கேட்டிருப்பீங்க. கே வி சுந்தரம்பாளுடைய ஃபேமஸ் பாட்டு அது. அது எதுக்குங்கிறத அந்த அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் அந்த தாய்மான சுவாமி தான் விளக்கர் என்று சொல்லிக்கொண்டு ஓரளவுக்கு கும்பாபிஷேகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம். அடுத்து வந்து நம்முடைய சிவராத்திரியை பற்றி, அதாவது உலகம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சைவ விழா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானே அதை மீறுறேன். அதாவது சிவராத்திரியை சைவ விழா என்று சொல்லக்கூடாது, சிவராத்திரி விரதம் அப்படிதான் சொல்லணும். விழா என்பது வேறு, விரதம் என்பது வேறு. பிரதோஷ விழான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பிரதோஷ புண்ணிய காலம் சொல்லலாம், பிரதோஷ விரதம் சொல்லணும். பிரதோஷ விழான்னு சொல்லக்கூடாது. விழால மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஆடினா தான் விழா, அதெல்லாம் ஃபெஸ்டிவல். அதுக்காக என்ன, அது ஆறு உணவரை படிச்சீங்கன்னா இந்த சைவ, அதுதான் பெரியவங்க எழுதினதான் கவனமா எழுதுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் யாவை, சிவபெருமா அம்மை தேவிக்கு உகந்த விரதங்கள் யாவை, முருகனுக்கு உகந்த விரதங்கள் யாவை, அப்படிதான் கேள்வி இருக்கும். சிவபெருமானுக்கு ஏற்ற விழாக்கள் எவைன்னு இருக்காது. அது வித்தியாசங்கள் எல்லாம் அந்த மிக மிக படித்தவர்களுக்கு தான் அந்த வித்தியாசங்கள் தெரியும். இப்போ இந்த இந்தியாவில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி அப்படிங்கிறது இந்தியா பூரா எல்லா சைவர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம். ஆனா ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டா ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதான் பெரிய படி, அதான் நம்மகிட்ட எவ்வளவு பெரிய சிறப்பு. நேற்று சொன்னேன் இல்லையா, சிவபெருமானையும் பிச்சை எடுத்தாருன்னா ஒரு கதையை விட்டா இல்லையா? அதே போலத்தான் இந்த சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் செய்யப்படுகின்ற

ராவாக இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொன்னு சொல்லுவான். இப்போ நான் அதுக்காக ஒரு கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இது வந்து எங்க இந்த இந்தியாவில பிரம்மகுமாரிகள் இயக்கம்னு ஒன்று இருக்குது, பிரஜாபீத பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வ வித்யாலயா என்று ஒரு பெரிய ஓல்டு லெவலில் உள்ள பெரிய ஆர்கனைசேஷன். அது உலகம் பூரா பிரான்ச் இருக்கு அதுக்கு. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுங்கிற இடத்துல இருக்கு, அதான் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ். அவங்க இந்த ஹிந்து பேப்பர்ல சிவராத்திரிக்கு முதல் நாள் 19/2/2004 சிவராத்திரியை பற்றி ஒரு கட்டிங்ஸ் வந்திருக்கு. நீங்களும் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து வச்சுக்கிறீங்க இதை பற்றி. இதுல என்ன சொல்லிருக்குன்னா, சிவபெருமான் பிறந்த நாள் சிவராத்திரி, அவனை தான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கமே இல்லையா. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, த ஈவென்ட்ஸ் த டிவைன் பர்த் இஸ் செலிபிரேட்டட் அப்படின்னு சிவபெருமானுடைய பிறந்த நாள்னு சொல்லியிருக்கிறான். அவன் தான் பிறவாயாக்கை பெரியவனாச்சே, அவனை போய் பிறந்த நாள் உண்டா? இப்ப ராம நவமினா ராமன் பிறந்த நாள், ஜென்மாஷ்டமினா கிருஷ்ணன் பிறந்த நாள். வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமன் பிறந்த இடமும் இருக்கு, ராமன் இறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் பிறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் இறந்த இடமும் இருக்கு. ஞாபகம், ராமன் பிறந்த இடத்துக்கு தானே பெரிய தகராறு நடந்துருக்கு இந்தியால. அதனால என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். வார்த்தை தான் கவனமா சொல்றாங்க, ராமாஸ் டெம்பிள்னா இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் எனிவேர் இன் இந்தியா, பட் இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். தே சே இட் இஸ் ராம ஜென்ம பூமி, சோ வி கான்ட் ஷிஃப்ட் த பிளேஸ் டு எனி அதர் பிளேஸ். அதுக்காக அந்த பேரை என்ன வச்சாங்கன்னா, ராம ஜென்ம பூமி. ராம கோயில்ங்கிறதுக்கு இந்தியில மந்திர்னு சொல்லுவான், இட் இஸ் நாட் ராமாஸ் மந்திர், இட் இஸ் ராம ஜென்ம பூமி. இந்தியாவில் பாத்தீங்கன்னா, ராமன் பிறந்த இடமும் இருக்குது, ராமன் எங்க இறந்தான்னு இருக்குது, அதே போல கிருஷ்ணன் எங்க பிறந்தான்னு இருக்குது, கிருஷ்ணன் எங்க செத்தான்னு இருக்குது. இல்ல, கிருஷ்ணன் இறந்த இடம் அதுக்கு பேர் பல்க தீர்த்தம்னு பேர். குஜராத்தில் விராவல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுல இருந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் பல்க தீர்த்தம். அது வந்து தட் வாஸ் அ பிளேஸ் த கிருஷ்ணா டைடு. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனால் சிவபெருமான் பிறந்த இடமும் கிடையாது, சிவபெருமான் இறந்த இடமும் கிடையாது, பிறப்பிலி இறப்பிலி பிறவாயாக்கை பெரியோன். அப்ப அவனுக்கு போய் பிறந்த நாள்னு சொன்னா எப்படி சரியா வரும்? அதனால இந்த இடத்துல என்ன ஞாபகம், ஐயா சொல்லியிருக்கிறாங்க மகா சிவராத்திரி. அப்ப என்ன தெரியுது, மகா சிவராத்திரின்னு ஒன்னு சொன்னதுனால மாச சிவராத்திரின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுது இல்லையா. அப்ப என்ன சொன்னாங்க, நாம இப்ப கொண்டாட போற சிவராத்திரி இருந்தாலும் மாச சிவராத்திரி, அதாவது ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? இங்கிலீஷ்ல நைட்டு, தமிழ்ல இரவு, இந்த ராத்திரின்னு ஏன் பேர் வந்துன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு விஷயம், ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது சிவபெருமானுடைய ரௌத்ரி என்ற சக்தி அதிர்ச்சிக்கின்ற நேரத்துக்கு ராத்திரின்னு பேர். மொத்தம் 60 நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 24 மணி நேரம். அப்ப முதல் 20 நாழிகைக்கு வர்ற சக்தி பிராமி, அடுத்த 20 நாழிகைக்கு வர்றது வைஷ்ணவி, அடுத்த 20 நாழிகைக்கு வர்றது ரௌத்ரி. ரௌத்ரி என்ற சக்தியினால் அதிர்ஷ்டிக்கப்படுவதனால அதுக்கு ராத்திரின்னு பேர். அதுக்கு கூட வார்த்தை இருக்கு. அப்போ அந்த மாசி மாசம், இப்ப சிவராத்திரி என்னைக்கு கொண்டாடுறோம், சதுர்த்தசி, the 14th லூனார் டே. திதி அப்படின்னா லூனார் டேன்னு பேர் இங்கிலீஷ்ல. டேல ரெண்டு டே இருக்கு, ஒன்னு சோலார் டே, இன்னொன்னு லூனார் டே, ரெண்டு இருக்கு. அந்த லூனார் டேங்கிறது நட்சத்திரத்தை வைத்து முடிவு பண்ணுவது, சோலார் டேங்கிறது சூரியனை வச்சு முடிவு பண்றது. வருஷம் அதே மாதிரி ரெண்டு இருக்கு, சந்திரனை வச்சு முடிவு செய்யக்கூடிய வருஷம் சாந்திரமான வருஷம், சூரியனை வச்சு முடிவு பண்ணக்கூடியது சௌரமான வருஷம். வருஷத்துல ரெண்டு வருஷம் நம்ம கிட்ட. அதனாலதான் இப்ப தமிழ் என்ன எழுதுவாங்க, இப்ப பங்குனி நடக்குது, பங்குனி திங்கள் அப்படின்னு போடுவாங்க, வைகாசி திங்கள், ஆணி திங்கள், ஆடி திங்கள்,
எதுக்கு சார் இந்த திங்களை சேர்த்து சேர்த்து போடுறாங்க? எதுக்கு திங்கள்? திங்கள்னா மாசம்னு சொல்லிடுவான், திங்கள்னா மாசம். அடுத்த கேள்வி கேட்டாலும் சிக்கல் இருக்கு. ஏன் சார் மாசத்தை திங்கள்னு சொல்லணும்னு அடுத்த கேள்வி கேட்டாதான் சிக்கல் வருது. அங்க என்னவென்றால், ஏன் திங்கள்னு வச்சாங்கன்னா, திங்கள்னா என்னது? சந்திரன். சந்திரனை வைத்து முடிவு பண்ணக்கூடிய மாசம், அதனால அப்படி சொல்றது. மாசி திங்கள் ஆணி திங்கள் ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசம் சூரியனை வச்சு நிச்சயம் பண்ணது இல்ல, சந்திரனை வச்சு நிச்சயம் பண்ணதுங்கிறக்காக தான் அப்படி போடுறது. இந்த மாதிரி பல கேள்விகளை கேள்வியை கேட்டாதான் நமக்கு சிந்தனை விரிவடையும். அது போல என்ன செய்தார்கள் என்றால், இப்போ சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் அது போல தெரிஞ்சுக்கணும். இந்த சிவராத்திரி என்பது திதி எந்த திதினு வச்சாங்க? மாசி மாசம் கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை. எப்பொழுதுமே ரெண்டு ஃபோர்ட்நைட் இருக்கு நம்மகிட்ட. இங்கிலீஷ்ல ஃபோர்ட் நைட்னு வச்சான். இந்த ஃபோர்ட் நைட்டுங்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தை வச்சோம், அதான் பட்சம். பட்சம்னா ஃபோர்ட் நைட். கிருஷ்ணபட்சம் தேய்ந்து கொண்டே வருவது, சுக்கிரபட்சம் வளர்ந்து கொண்டே வருகின்ற ஃபோர்ட் நைட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட் பாருங்க, நவராத்திரி வந்து வளர்பெறையில வரும், சிவராத்திரி வந்து தேய்பெறையில வரும். அது ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ இந்த கிழமைக்கு என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்? மாசி மாசம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில நாம சிவராத்திரி கொண்டாடுறோம். அந்த சிவராத்திரி எதற்காக அதை வைத்தோம் என்பதற்கு நம்முடைய சைவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்பொழுதுமே நீங்க எதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் சரிதான், நம்ம ஞானிகள் என்று யாரை வைத்திருக்கிறோமோ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம். இல்லைன்னா நம்ம ஞானிகளை மதிக்கலன்னு அர்த்தம் ஆகுது. ஐ டிசக்ரி வித் அப்பர், ஐ டிசக்ரி வித் சம்பந்தர்னா நீங்க செய்வனா? அதுல அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சிவராத்திரியினுடைய முழு தன்மை லிங்க புராணம்னு ஒரு பெரிய புராணத்துல தான் 11,000 ஸ்லோகத்துல வருது. இந்த லிங்க புராணம்ங்கிற ஒரு பெரிய, அந்த 11,000 ஸ்லோகத்துல வரக்கூடிய கருத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகைன்னு வச்சார். அது லிங்க புராணத்தின் தாற்பரியத்தை சொல்லுகின்ற குறுந்தொகை என்ற யாப்பிலே செய்யப்பட்டது. அதாவது இந்த குறுந்தொகை விருத்தம் இப்படிலாம் தேவாரத்தில் வரும். அது வந்து பண்ணு கிடையாது. தேவாலயத்தில் மொத்தம் எத்தனை பண்ணு இருக்குன்னா 23 பண்ணு தான் இருக்கு. மூன்று பேரும் சேர்ந்து தமிழிலே எத்தனை பண்ணு இருக்குன்னா 103 பண்ணு இருக்கு இருந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் இசை உலகத்திலே எத்தனை பண்ணு இருந்துன்னு கேட்டீங்கன்னா 103 பண்ணு இருந்துதான். அந்த 103 பண்ணிலையுமே நம்முடைய தேவாராசிரியர் பாடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு 23 பண்களில் பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற பண்ணுல இப்ப பாடலன்னு அர்த்தம் இல்ல, பாடியிருக்காங்க, நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, உனக்கு இது போதும்ட்ட. இவங்க இப்ப கிடைச்சிருக்கிற 7,000 பாடல் நீ படிச்சு ஒப்பேன்னா போதும். ரொம்ப பேர் கேட்பாங்க, என்ன சார் நமக்கு எல்லா தேவாரமும் கிடைக்கலையாமே, வருத்தத்தோட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இப்ப இருக்கிற 7,000 படிச்சு முடிச்சுட்டீங்களா? சிலதே தேவையில்லாத ஆராய்ச்சி. அதான் சொல்லியிருக்காங்களா, கிடைச்சிருக்கு சிவபெருமானே போதுட்டாரு, விட வேண்டியதான கதையாரு. அப்போ அந்த 11,000 ஸ்லோகங்கள்ல சொன்னதை, அந்த கருத்தை அப்படியே குறுந்தொகை என்பது யாப்போட பெயர். இந்த தேவாரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலது பண்பற்றி வரும், சிலது யாப்பு பற்றி வரும். இந்த குறுந்தொகை என்பது பண்பற்றி வந்தது அல்ல, யாப்பு பற்றி வந்தது. ஆனா திருவிருத்தம், தாண்டகம் இதெல்லாம் யாப்பு பற்றி வருகின்ற பெயர், பண்பற்றி வருகின்ற பெயர் அல்ல. அந்த கருத்தை லிங்க புராண குறுந்தொகை என்று அப்பர் சுவாமிகள் 10 பாட்டில் சொன்னார். சம்பந்த சுவாமிகள் 9வது பாடல் தோறும் இந்த பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியே செய்தியை மறக்காம சொல்வார். அதாவது பெரிய புராணத்தில் சேக்கலார் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பந்தருக்கு மட்டும் ஒரு வைப்பு முறை வச்சிருக்கிறார். ஆனா அப்பர் சுந்தரர் அதை ஃபாலோ பண்ணல. அதாவது முதல் பாடல் இப்படி இருக்கும், 8வது பாட்டுனா ராவணனுக்கு, 9வது பாட்டுனா பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியது, 10வது பாட்டுனா சமணர்களையும் புத்தர்களையும் கண்டம் பண்றது, 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு. திஸ் மெத்தட் வாஸ் ஃபாலோட் பை சம்பந்தர் ஒன்லி. This method was not followed by Sundarar or Appar.
ஆனால் சேக்கலார் என்ன பண்ணாரு, சம்பந்தர் மட்டும் ஏன் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாருங்கிறதுக்கு சேக்கலாரே விளக்கம் சொல்றார். வைப்பு முறைன்னு பேரு தமிழ், அதுக்கு பேர் வந்து வைப்பு முறை. இது ஏன் இதுக்கப்புறம் இது வச்சார், இதுக்கப்புறம் ஏது வச்சார்னு சொல்லிட்டே வருவார். அப்ப என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்பதாவது பாட்டுல ஏன் சம்பந்தர் இப்படி வைக்கிறாருங்கிறது சொல்லுவாரு. தொழுவார்க்கே அருளுவது சிவபிரான் என தொழார், வலுவார மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை துரித்து ஐந்தெழுத்தும் துரித்து உய்ந்த படிவிரித்தார். அது ஏன் அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருமாலும் பிரம்மதேவனும் அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் கர்வத்தினாலும் சிவபெருமானை தேட வேண்டும் என்று தேடி அப்படி கிடைக்காமல் அந்த சிவபெருமான் எப்படி அருள் செய்தார் என்றால், அவர்கள் ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்யும் பொழுது அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனாலதான் எல்லா கோயில்லையும் கற்பகிரகத்துக்கு நேர பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா, எந்த சிவன் கோயில தமிழ்நாட்டில் நீங்க போனாலும் சரிதான், அந்த கற்பகிரகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. அந்த லிங்கோத்பவ மூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லிங்கோத்பவ காலத்தில் உற்பத்தியாகி அருள் செய்த மூர்த்தின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணாங்க, தேடி கிடைக்காதவரை இவங்க என்ன பண்ணாங்க, சிவபூஜை பண்ணி இந்த சிவலிங்கத்தின் வழியாக செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அந்த மாசி மாசம் சிவராத்திரி அன்றைக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பேரு லிங்கோற்பவ காலம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஜாமம், ஒரு ராத்திரியில நாலு ஜாமம், இந்த நாலு ஜாமத்துல ரெண்டாவது ஜாமம் முடியும் பொழுது அதுக்கு லிங்கோற்பவ காலம்னே பேரு. பதினொன்னே முக்கால் மணிக்கு வரும் நைட்ல, அந்த பதினொன்னே முக்கால் மணி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சிவராத்திரி முழுசும் உங்களால முடிக்க முடியினாலும் பரவாயில்லை, அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. சிவராத்திரி முழுசும் முடிக்க முடியலனாலும் பரவாயில்லை, இந்த லிங்கோற்பவ காலத்து வரைக்கும் நீங்க முடிச்சா போதும், பதினொன்னே முக்கால் மணிக்கு அது வரும். அந்த லிங்கோற்பவ காலத்தில் அந்த சிவலிங்க திருமேனியில் இருந்து வெளிப்பட்டு அந்த திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் வெளிப்பட்ட காலம்தான் சிவராத்திரி. அதனால என்ன சொன்னாங்க, அப்படி வெளிப்பட்ட உடனே அந்த பிரம்மதேவனும் திருமாலும் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே இந்த காலத்தில் சிவலிங்க வழிபாடு செய்கிறவர்களுக்கு நீங்க எங்களை போலயே பரண தரணும்னு சிவபெருமான்ட கேட்டுக்கிட்டாங்க, நேயர் விருப்பம். அதனால என்ன பண்ணாரு, எப்பயுமே சிவபெருமான் வந்து நேயர் விருப்பத்தை இன்னும் புறக்கணிக்க மாட்டார். நிறைய நேர் விருப்பம் பண்ணியிருக்கிறார். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், இப்ப சிவபெருமான் நஞ்சு உண்டார், ரைட் தான், நஞ்சு உண்டு சாகல, ரைட் தான், ஏத்துக்கிடுவோம் சார், கடவுள் நஞ்சை சாப்பிட்டு சாகல. இப்ப இன்னொன்னு சொல்றீங்களே, அந்த நஞ்சை சாப்பிட்டதுனால கழுத்து மட்டும் கருப்பாவே இருக்குன்னு சொல்றீங்களே, இதை மட்டும் அவரால் மாற்ற முடியலையா சார், நம்ம பையன் கேட்பாங்க. நல்ல நியாயமான கேள்வி தானே, என்ன சார் இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறான், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறான், முடியவே மண்டையவே எடுத்துட்டு வேற மண்டை வைக்கலாங்கிறான், எவ்வளவு விஞ்ஞானம் டெவலப் ஆயிருக்கு, நம்ம மனிதர்களே இவ்வளவு செய்யும் பொழுது நீங்க சொல்லுகின்ற இந்த பெரிய சிவபெருமான், அந்த விஷத்தை குடிச்சு சாகாத சிவபெருமான், இந்த கண்டத்துல வந்த கருப்பை மட்டும் மாத்திக்க முடியாதா சார், அதுக்கு ஒன்றும் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் கிடையாதா அவருக்கு அப்படின்னு கேட்கறான். அங்கதான் இந்த கேள்வி கேட்டா என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கு, அதான் இந்த விஷயம். இந்த கேள்விக்கு ஞானிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் அந்த நஞ்சை சாப்பிட்டு அவர் வந்து என் கருப்பு மட்டும் என் கண்டமா மாறலன்னா, அங்க தேவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சுவாமி நாங்கள் உங்களை வழிபடும் பொழுது நாங்க செஞ்ச தப்பு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி உங்க கழுத்தை மட்டும் கருப்பாவே வச்சுக்கிடுங்கன்னு அவங்க கேட்டாங்களாம், அதனாலதான் கருப்ப கருப்பா வச்சுட்டு இருக்காருன்னு வருது கந்த புராணத்துல. அது அது ஒரு நேய விருப்பம், அதுவும் நேர் விருப்பம் தான். அதே போலத்தான் இங்கேயும் நிறைய நேர் விருப்பம் சிவபெருமான், அதாவது ரேடியோல மட்டும்தான் இந்த பாட்டை கேட்கணுமா, நீங்க நேர் விருப்பம்னு நாங்களும் கேட்கப்படாதா, அது எத்தனை நேர் விருப்பம் பண்ணிருக்காரு தெரியுமா, நிறைய நேர் விருப்பம் பண்ணிருக்கிறார். இன்னொரு நேர் விருப்பம் சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்க வேண்டிய நேர் விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய உண்மையான வெஹிக்கிள் என்ன தெரியுமா உங்களுக்கு,
ஐராவணம்.

என்ற யானை, அதுதான் அவருடைய உண்மையான. ஐராவணம்னு ஒரு யானை இருக்கு, அதுக்கு எத்தனை கொம்புனா 2000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு. அந்த யானை தான் சிவபெருமானுடைய வாகனம், அதுலதான் வந்துகிட்டு இருந்தாராம். ஆனா ஒரே நாள் ஒரு நேயர் விருப்பம் வந்தது, அதனாலதான் சொல்லுவாரு. அந்த நேர் விருப்பத்தை யாரு போட்டான்னு கேட்டீங்கன்னா தர்ம தேவதை. இந்த உலகத்துல நாம செய்கின்ற தர்மங்கள் இருக்குல்ல, இந்த தர்மம் அதாவது உலக தர்மங்கள், இந்த உலக தர்மங்களை எல்லாம் கணக்கு வைக்கின்ற தர்ம தேவதை இருக்க, அந்த தர்ம தேவதை என்ன கேட்டுச்சான், சுவாமி நீங்க இந்த உலக தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான், சிவ தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான். உலக தர்மம் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, சட்டத்திட்டங்கள், அதுவும் சிவபெருமான் தான் ஏற்படுத்துறார், அது தர்ம சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவபுண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்டம் நாயன்மார்கள் செய்ததை காத்ததெல்லாம் உலக தர்மம் இல்ல, சிவபுண்ணியத்தை தான் அவங்க காத்தாங்க நாயன்மார்கள். நீங்க உலக தர்மத்தின்படி பார்த்தால் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ், அப்படிதானே, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ் தானே. ஆனா அதை ஏன் பெரிய செயல் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, செயற்கரிய செய்யட்டு நான் வேண்டாம்னு சொல்லட்டதா, இதுக்கு போன மாதிரி அப்படி போச்சு வந்தா செயற்கரை செய்யணும் சொல்லலாம் இல்லையா. ஆனா இது அப்படி செயற்கரிய செய்ய இல்லையே, இல்ல ஆல் ஆர் கிரைம்ஸ், அப்படி ஏன் செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அங்கதான் என்னன்னு கேட்டா, சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியங்களை மீறினார்கள், அங்கதான் உள்ள பாயிண்ட். அதனாலதான் சித்தியால சொன்னார், அறநடிக்கு அன்பு செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். இதெல்லாம் லா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் ஏன் தவறு என்று சிவபெருமான் எடுத்துக்கொள்ளவில்லை. சண்டேஸ்வர நாயனார் அப்பாவோட காலையே வெட்டினார், எவ்வளவு பெரிய தப்பு. அவர் அப்பா மட்டுமல்ல, அவர் மூணு ரோல் வருது, அவருக்கு மூணு செக்ஷன்ல வருது. ஒன்னு அவருக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ஒன்னு அவரை பெற்ற தந்தை, மூணாவது அவர் ஒரு அந்தனர். ஒரு அந்தனரை கொன்ற பாவம், ஒரு தந்தையை கொன்ற பாவம், ஒரு ஆசிரியரை கொன்ற பாவம், இவ்வளவு ஒரே ஒரே ஆக்சன்ல மூணு பாவம் வருது. இவ்வளவு பெரிய பாதகம் செய்தும் நம்ம என்ன பாடுறோம், பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னு பாடுறோம். அப்ப என்னன்னு கேட்டா, அங்கே சண்டேஸ்வர நாயனார் நிலைநிறுத்தியது சிவ புண்ணியம், சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறுகிறார். இதுதான் இந்த நம்ம சைவத்தினுடைய கான்செப்ட். அது நேற்று சொன்னேன், மேன்மைகொள் சைவ நீதி, அதுக்கு ரெண்டு அடை போட்டாங்க, அது மேன்மைகொள் நீதி, இன்னொன்னு சைவ நீதி, சிவாகமத்தில் விதிக்கப்பட்ட நீதி, அடுத்தால உலக நீதியை விட சிறந்தது. அதான் மேன்மைகொள் சைவ நீதி, எதை விட மேன்மை என்றால் உலக நீதியை விட மேன்மை உடையது. இதுதான் கான்செப்ட், கொள்கை. இது என்ன பண்ணிச்சான் தர்ம தேவதை, நீங்க இது மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஆகினால இதை நிலைநாட்டுவதற்காக, அதாவது சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம்னு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை உலகத்தாருக்கு காட்டுவதற்காக தர்ம தேவதாகிய நானே ரிஷபமாக இருந்து உம்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக என்ன பண்ணாரு, அதாவது எப்பொழுதுமே இந்த ரிஷபம் வந்து ஒரு ஊர்தி, அவர் ஒரு கண்ட்ரோலர் இல்லையா, ரிஷபத்து மேல இருக்காருன்னு அர்த்தம், இதை கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம். இப்ப எப்படி டிரைவர் ஷுட் கண்ட்ரோல் த கார், த கார் கேனாட் கண்ட்ரோல் த டிரைவர், புரியுதா உங்களுக்கு. அதே போலத்தான் இந்த சிவ புண்ணியத்தை மீறி செய்வதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம் என்பதை காட்டுவதற்காக இந்த யுகம் முடியல வரைக்கும் நானே உண்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக தான் தர்ம தேவதை மேல அவர் தர்றார். இப்ப அதுவும் ஒரு நேய விருப்பம் தான், அது எல்லாமே நேர் விருப்பம் தான். ஆனா திரிபுர சம்பா காலத்தில் மட்டும் திருமாலையே தாங்கினார் ரிஷபத்தில், அவர் மட்டும் திருமாலும் கொஞ்ச நேரம் தாங்கினார் சிவபெருமான, எப்போ அந்த திரிபுர சம்பார காலத்தில். அதனாலதான் மாணிக்க வாசகர் திருவா சொன்னார், கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இளவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி. எங்க வருது, திருச்சாளல்ல, திருச்சாளல்ல வருது. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இடவ முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி, தடமதில்கள் புறமூன்றும் தளதெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளலோ. மாணிக்கவாசருடைய வாக்கு. சண்டைக்கு போனா யானை மேல

0: சண்டைக்கு போவாங்க, குதிரை மேல சண்டைக்கு போவாங்க, தேர் மேல சண்டைக்கு போவாங்கன்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். காலமாற்று மேல சண்டைக்கு போனாலும் நீர் ஒருத்தர் தான். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் காலமாற்று மேல சண்டை போட்டாங்கன்னு இங்க இருக்கா? யானையில போவாங்க, குதிரையில போவாங்க, இப்படிதான் நடக்கும். யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இப்படிதான் இருந்துச்சு. அதான் கேட்கிறாரு. அருமையான கேள்வியை பாருங்க. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே, இளவு முகந்தேறியவா எனக்கு என்ப என்னேடி. தடமதில்கள் புறமூன்றும் தளலடித்த அந்நாளில் இளவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ. அப்பொழுது போனது அந்த இளவம் அந்த திருமாலே ரிஷவமாக இருந்து தாங்கினார், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாணவர்கள் திருவாசகத்தில் எவ்வளவு பொருள். திருவாசகத்தை ஓதுகிறோம், இந்த பொருள்களை எங்கே வருகிறது என்று நாம் திருமுறைகளுக்கு அப்படி சிந்திக்கணும். அப்பதான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்ச மாதிரியா என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அதைத்தான் சொன்னார் இவர் நம்முடைய சேக்கலார் சுவாமிகள். அந்த சிவபெருமான் தான் எல்லாருக்கும் அருள் செய்கிறார். அது பிரம்மதேவனாக இருந்தாலும் சரி, விஷ்ணுமூர்த்தியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அருள்வது சிவபெருமான் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த ஒன்பதாவது பாடல் தோறும் சம்பந்தர் இந்த வரலாற்றை கூறுகிறார் என்று யார் சொல்றா? சேக்கலார் சொல்றார். அதுதான் நம்முடைய சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அருள் செய்தார் ரமேஷ், அவர்களுக்கு அருள் செய்தார். எப்பொழுது அருள் செய்தார்? அந்த சிவராத்திரி என்ற நேரத்தில் அருள் செய்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த காலத்துல சைவத்தை விளக்க பாடப்படுறோம். மேற்றலின்னு ஒண்ணு இருக்கு, மூளையூர்னு மூணு கோயில் அந்த ஊர்ல இருக்கு. மண்ணும் சிவனாரே, இது வடதலின்னு பிரிச்சு காட்டுறார். கேட்கிறார், கைகள் கூப்பி தொழுதருளை கண்டவாற்றா அமணர்களிடம் பொய்கொள் விமானம் என கேட்டு பொறாத உள்ளம் மிக புதுங்கி. போன தடவை வந்த போது நம்ம கோயில இருந்து இதுக்குள்ளே இந்த சமணர் இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு புதுக்கும். புதுக்கும் ஏன் வருது தெரியுமா? சாமிக்கு ஏதாவது குறை நேர்ந்தா மெய்யடியர்களுக்கு மனசு தாங்காது. பரமாச்சாரியர்களுக்கு குறை நேர்ந்தா மெய்யடியர்களுக்கு மனசு தாங்காது. திருமுறைகளுக்கு இழிவு நேர்மையானா மெய்யடியாருக்கு மனது தாங்காது. இது தாங்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மெய்யடியாரா இல்லைன்னு. அந்த விமானம் தனக்கருகா அங்கோரிடத்தின் பாங்கி கந்தவளரும் கடிக்கொண்டை முடியா செய்ய கடல் உண்ணி. சாமியுடைய திருவடியை நினைக்கிறாராம். இது கேசாரி பாதம். கொன்றைன்னு முடிய சொன்னார், அப்புறம் கடல்னு சொன்னார். அப்ப முடியிலிருந்து கடல் வரைக்கும் நினைக்கிறார். பெருமானுடைய அந்த திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் திருநாவுக்கரசு சுவாமியுடைய மனதில் தோன்றுது. மந்தமன வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் ஒழித்தருளி பந்தம் கொண்ட குண்டத்திடம் பாட்டும் அழித்துவிடும், பாட்டும் அழித்துவிடும் என்று பணிந்திருந்தார். இப்போ ஒரு நுட்பமான செய்தி இருக்கு பாருங்க. இவன் என்ன நினைச்சிருக்கலாம்? பரியம்பாடி சித்திருக்கலாம். பரியம்பாடி மறைக்காத கதவே திறந்த பெருமானவர், பரியம்பாடி கடல்ல மிதந்த பெருமானவர், பரிகம்பாடி யானையை விருட்டி திருட்டி திருப்பி எழுப்பிய பெருமன் தீரர்வர். ஏன் இங்க பரிகம்பாடல? இதுதான் நுட்பமான ஒரு இடம். இங்க உண்ணாவிரதம் உண்ணா நோன்பு மேற்கொள்ள போற. பரிகம் பாடாததுக்கு காரணம் என்னவென்றால், சமணரோடு இருந்திருக்கிறார் சில காலம். அதை நினைச்சு தம்ம வருத்துகிறார். இந்த பாவிகளோட கூடாரத்துல நான் பல நாள் தங்கிட்டேனே, அந்த பாவிகளால் மறைக்கப்பட்ட சிவனார் ஆலயம் அல்லவா இது? இத பதிகம் பாடி நாம மாற்றக்கூடாது. அந்த பாவிகளோட இருந்த பாவம் போக இந்த உடலை வருத்திக்கு. ஆகவே உண்ணான் உண்பு மேற்கொள்ளணும். இதுதான் நுட்பமான ஒரு இறங்க இப்படி அவர் செய்யல. கடல்ல பதியம் தான் இந்த உடலம். ஏன்னா சமணச்சாக்கு இவருக்கு நினைக்க உடனே வந்துருது. ஐயோ, இவ்வளவு மோசமானவனா சமண? அவனுக்கு வேணும்னா ஒரு கோயில் கட்டி அவன் வழிபடு தெய்வத்துக்கு வழிபடு தெய்வத்தை அருகே கடவுள கும்பிட்டு போட்டுமே. சைவ கோயில வந்து மூல முதல்வருடைய திருக்கோயில வந்து மூடுறானே, நியாயமா? இவ்வளவு பாவிகளுடைய நான் காலத்தை கைக்கிட்டேன். வாழ்வுக்காக நான் எனக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிறது? வண்ணம் கண்டு நான் உண்மை வணங்கி அன்றி போகிறேன் என்று அரசியல் விருதத்தில் சொல்றார்.